0: மீண்டும் அந்த ஜீவன் அந்த ஒரு உடலை எடுத்து மனம் இந்த உடலுக்குள் இருந்து செயல்படுகின்றது. அப்போ நமக்கு வேதாந்த எதை புகட்டுகிறதுனா, எக்காலத்திலும் ஒருவனுடைய மனம் முழுமையான அழிவை அடைவதே இல்லை. அது வந்து தூங்க போனாலும் சரி, நம்ம தூங்கினாலும் சரி, அல்லது பகவானே தூங்கினாலும் சரி, பிரளயம் வந்தாலும் சரி, மனம் எல்லா காலத்திலும் அழியாமல் காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. இது உண்மை என்றால் இங்க வந்து மனம்தான் இறந்தேனேன்னு சொல்றாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? மனம் இறந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தம் என்ன? இப்ப நம்ம அந்த அர்த்தத்துக்கு வரும் பொழுது, ஒரு ஞானி ஒருவன் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்துல நிஷ்டையை அடைந்து விட்டான், இங்க வர்ணித்தது போல ஒரு குருநாதர், அவர் இறந்து விடுகின்றார், அவருடைய கதி என்ன? அத உபநிஷத் சொல்லும் பொழுது, இப்ப நம்ம சாதாரண மக்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய இந்த ஸ்தூல உடல் என்னாகி விடுகின்றது? நம்ம இறந்துட்டா நம்ம உடல் என்னாகும்? பஞ்சபூதத்தோட கலந்து விடுகின்றது. நம்ம இதே உடல் இப்படியே இருப்பதில்லை, எரிச்சுட்டாங்கன்னா சாம்பிளா போய் அந்தந்த பூதத்துடன் கலந்து விடுகிறது. பிறகு புதிய உடலை நம்ம எடுக்கிறோம். ஆனா புதிய உடலை ஒரு அறியாமையில் இருக்கிற ஜீவன் எடுத்தாலும் மனசு அழிவதில்லைன்னு பார்த்தோம். ஆனா ஞானிக்கு என்ன ஆகின்றது? இந்த ஸ்தூல உடல் எப்படி அந்தந்த பூதங்களுடன் சேர்ந்து விடுகிறதோ, அதுபோல இந்த மனதுமே ஐந்து சூக்ஷ்மமான பூதத்தில் ஆனதுதான். இங்க பார்க்கிற பூதம் போல சூக்ஷ்மமான பூதத்தில் ஆனதுதான். அந்த ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முண்டகோபநிஷத்துல இறுதியில் என்ன சொல்லப்படுகிறது? ஞானியினுடைய மரணத்தில் ஞானியினுடைய மனம் அந்தந்த தேவதைகளுடன் சேர்ந்து விடுகிறது. அப்போ ஞானத்தினாலதான் மனமானது நாசத்தை அடைகிறது. எப்பொழுதுனா இறந்ததற்கு பிறகு. அதனாலதான் ஞானியினுடைய மரணம் வராந்த காலம் சொல்றது, கடைசி மரணம். ஏன்னா அதுக்கு மேல பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்ப கடைசி மரணத்துல மனமும் உண்மையில் நாசத்தை அடைவதில்லை. இப்ப நம்ம உடல் வந்து நாசத்தை அடைகிறதில்லை, அது அந்தந்த பூதத்துல கலர்ந்து விடுவது போல் ஞானியினுடைய மனமும் அந்தந்த தேவதைகளுடன் அந்தந்த பூதத்தில் கலந்து ஞானி மீண்டும் பெறப்படுக்காமல் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். அப்போ மனோ நாசம் என்பதற்கு நம்ம ரெண்டு பொருள் பார்க்க போறோம். முதல் பொருள் வந்து, ஞானி இறந்தால் அந்த மனம் நாசத்தை அடைந்து விடுகிறது. நாசத்தை அடைகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஸ்தூல உடல் அஞ்ஞானிக்கு அந்த பூதத்துல கலந்து விடுகிறதோ, அப்படி ஞானிக்கும் கலந்து விடுகின்றது. இது ஒரு பொருள். இனி இரண்டாவது பொருள் என்னவென்றால், சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஞானிக்கு இறந்ததற்கு பிறகு அவனுடைய மனம் மீண்டும் பிறப்பெடுக்காமல் மற்ற பூதத்துல கலந்துடுதுன்னு சொன்னாலும், அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது என்றே நம்ம சொல்றோம். அந்த இடத்துலதான் நமக்கு குழப்பம் வருகிறது. இது வரைக்கும் குழப்பம் கிடையாது. என்ன சாஸ்திரம் என்ன சொல்லிடுது? உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வர்றோம், கருத்துக்கு வருகின்றோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து முக்கியமா ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கு. அந்த முக்கியமான வேலையை அந்த பொருள் எப்பொழுது செய்கின்ற திறனை இழந்து விடுகிறதோ, அப்பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? அந்த பொருளே நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்றது வழக்கம். ஒரு பொருள், அந்த பொருளுக்குன்னு முக்கியமான ஒரு செயல் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, அதை இழந்து விட்டால் நம்ம அந்த பொருளே நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு விதை இருக்கு, மரத்தினுடைய விதை. அந்த மரத்தினுடைய விதையினுடைய முக்கியமான அம்சம் என்ன? அதற்குள்ள ஒரு உயிர் இருந்து, உயிரோட்டம் இருந்து நம்ம வந்து நிலத்துல விதைக்கும் பொழுது மரமாக வருது. அதுதான் விதையினுடைய முக்கிய செயல். சப்போஸ் அந்த விதையை ஒரு கால் நாம் அந்த விதைய இந்த வடச்சட்டியில வச்சு நல்லா வறுத்துட்டோம்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் நீங்க வறுத்து போய் பூமியில போட்டு எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி பாருங்க, அது வருமா என்றால் அது வராது. அப்போ விதை வறுக்கப்பட்டு விட்டால் அந்த விதைய வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதை நம்ம உடைச்சோ அதை நாசப்படுத்தவே வேண்டாம். அது விதை வடிவமா கையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இந்த விதை நாசத்தை அழிவை அடைந்து விட்டதுன்னு சொன்னா அது தப்பா? அது தவறு கிடையாது. விதை அழிந்து விட்டதுன்னு சொல்றையே கையில் இருக்கேன்னா, அதே போல முட்டை இருக்கே அதை நீங்க நல்லா பாயில் பண்ணிட்டு என்ன சொல்லலாம், அதுக்கு ஏதோ பேர் சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லாம இந்த முட்டை வந்து நாசத்தை அடைந்து விட்டதுன்னா நாசத்தை அடைந்து விட்டதுதான். நல்ல முட்டையை பாயில் பண்ணி கோழி கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அது என்னதான் அடகாத்தாலும் அதுல இருந்து கோழி குஞ்சு வராது. அப்ப அந்த முட்டை வந்து அதனுடைய தன்மையை இழந்து விட்டது. அதே போல நம்ம மனது உயிரோடு இருக்கும் பொழுது, நம்ம ஜீவன் முக்தர்களாக இருக்கும் பொழுது சாதாரணமா மனதினுடைய காரியம் என்ன, விதையினுடைய காரியம் மரமா வர்றது. அதே போல மனதினுடைய சாதாரணமான செயல் நம்மை பந்தப்படுத்துவது. மனமேவ மனுஷ்யானாம் பந்த மோட்சயோகோ காரணம் சொல்றோம். நமக்கு பந்தத்துக்கு நம்ம மனசுதான் காரணம். நமக்கு மனசு வந்து சாதாரணமா நமக்கு துயரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது எப்படி தெரியுதுன்னு சொன்னா, விழிச்சிட்டு இருக்கும் போது மனசு இருக்குதல்லவா, அப்பொழுதுதான் நமக்கு கஷ்டம். ஆழ்ந்து உறங்கும் பொழுது மனசு இல்ல, துக்கமும் இல்லை. அதாவது ஒரு கோடீஸ்வரன் உறங்கினாலும் பெரிய பண்டிதம் உறங்கினாலும் ஒண்ணுமே தெரிய படிக்க தெரியாத ஒரு முட்டாள் தொங்கினாலும் பிச்சைக்காரன் தொங்கினாலும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு சுகம்தான். பிறகு சுகத்திலையும் துக்கத்திலையும் எப்ப வேற்றுபாடுனா, மனசு வந்தாச்சா துக்கமும் சேர்ந்து வந்தாச்சு, சுகமும் சேர்ந்து வந்தாச்சு. அப்போ பொதுவா நம்முடைய மனதானது நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டே வருகிறது. இந்த துயரத்தை கொடுத்து கொண்டு வருகின்ற மனதுல துயரத்தை கொடுக்கும் தன்மைய நீக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, இதே நமக்கு மனசு பாரமா இருக்கு சொல்றோம் அல்லவா, இன்னைக்கு எனக்கு மனசு ஏனோ பாரமா இருக்குன்னு சொல்லுவோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த பாரமா இருக்கிற மனசு, நம்மையினாலேயே தூக்க முடியாத பழுவாக இருக்கின்ற மனசு வந்து நமக்கு ஒரு அழகான வாகனமாக மாறிவிட்டால், நம்மையே நம்ம வந்து இப்ப மனசை சுமந்து போயிட்டு இருக்கோம், சுமக்க முடியாம ஒரு பெரிய சுமையா இருக்கு சுமந்துட்டு இருக்கோம். அந்த மனசு வந்து எப்படி முருகனுக்கு மயில் வாகனம் இருக்கிறது போல இங்க வாகனமா இருக்கு, அப்படி வாகனம் இருக்கிறது போல நம்ம மனசு இந்த உலகத்தை அப்படியே சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு அழகான வாகனமாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா, அப்போ மனது அதனுடைய சாதாரண தன்மையை இழந்து விட்டால் அது நாசத்துக்கு சமம். மனோ நாசம் என்பதனுடைய பொருள், மனம் துயரத்தை கொடுக்கின்ற தன்மையை இழந்து விட்டது. அது அர்த்தம். மனம் இறந்து விட்டது என்றால் மனமற்ற பரிசுத்த நிலையை எனக்கு தா என்று தாய் மாணவர் கேட்கும் பொழுது, துயரத்தை கொடுக்காத மனதை எனக்கு தா, துயரத்தை கொடுக்கிற மனசை நீ மாற்றி அமைத்து விடு, அப்படி உருமாற்றி விடு. இது வந்து தவத்தினாலும் ஞானத்தினாலும் கைகூடும். அப்ப தவம்னு சொன்னாவே என்ன, உருமாற்றுதல், இப்படி உருக்குதல், அப்படி நம்முடைய மனதையே நாம் மாற்றி அமைத்தல். அப்படி மாற்றி அமைச்சிட்டோம்னு சொன்னா நம்ம முன்ன இருந்த மனசுக்கும் இப்ப இருக்கிற மனசுக்கும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்லி சொல்லி மகிழ்வார்கள். நான் முன்ன வந்து இந்தந்த வார்த்தைக்கு இப்படி துயரப்பட்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. ஒருவர் அப்படித்தான் சொன்னார், என்னை வந்து ஒருவர் ஒவ்வொரு நேரமும் என்னை வந்து திட்டிக் கொண்டும் அவமதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து எடுத்து என் மீது போட்டுக்கொண்டு துயரப்பட்டு இருந்தேன். இந்த கொஞ்ச வருஷம் வேதாந்த கேட்கறதுல அந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமற்று போய்விட்டது. அவர் நினைச்சா எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு நகைச்சுவையா இருக்கு, ஏன்னா அவர் ஏமாந்துட்டாருன்னு நினைச்சு, என்ன அவர் திட்டும் பொழுது இவன் துயரப்படணும்னு நினைச்சிட்டு தானே திட்டுவாரு, அவரு திட்டுறாரு எனக்கு சிரிப்பு வருது, அப்ப இதுல யார் ஏமாந்தவர்கள், அவர் தான் ஏமாந்துட்டார். காரணம் என்னன்னா என்னுடைய மனம் மாறி விட்டது. அப்படி மனோநாசம், மனம் இரத்தல் என்றால் துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற மனம் துயரத்தை கொடுக்கும் சக்தியை இழந்து விடுதல். அதாவது துயரப்படணும், பொறாமப்படணும், ஆசைப்படணும் நினைச்சாலும் கூட மனசினால அப்படி பட முடியாது. அப்படி என்னை நான் அறிந்ததனுடைய விளைவு என்னுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது. இப்பொழுது வந்து மனதை நான் சுமக்கவில்லை, மனம் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றது. மனம் ஒரு நல்ல வாகனம். ரமண மகர்ஷி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருவன் வந்து வியாபாரி, தலையில பழங்கள் எல்லாம் பெரிய கூட நிறைய பழத்தை வச்சுட்டு ரயில் மேல ஏறி உட்கார்ந்து என்ன செஞ்சான், அந்த தலை மேலேயே அந்த கூடையை வச்சுட்டே பயணம் போயிட்டு இருந்தான். அப்போ சொன்னாரா ஒருத்தரு, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா, நீ வந்து மற்ற நேரத்துல இத சுமந்துட்டு போலாம், இப்ப எந்த ரயில் ஒன்ன சுமக்குதோ அதே ரயில் உன்னுடைய கூடையும் சுமக்கு, அதை தலையிலிருந்து எடுத்து ஏன் கீழே வைக்க கூடாது, அந்த ரயிலும் சேர்ந்து சுமக்குமேன்னு சொன்னாரா. அது போல நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கோம், ஆனா நம்ம பகவான் தான் சுமந்து போயிட்டு இருக்க, அதை எடுத்து பகவானுக்கு கொடுக்க தெரியல, சுமையை எடுத்து அவருக்கு கொடுக்க தெரியல. அதனால சுமை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட என்ன பெரிய சுமை என்ன தெரியுமோ, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வீடு கட்டணும், பையனை படிக்க வைக்கணும், எத்தனையோ சுமை இருக்கேன்னு. அதெல்லாம் இல்ல, நம்முடைய சுமை நம்முடைய மனம். நம்ம மனதைத்தான் நம்ம சுமக்க முடியவில்லை. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மனம் பழுவாக இல்லை, மனம் வாகனமாக மாறிவிட்டது. அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தனாக நல்ல மனதுடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், மனம்தான் இறந்தேனே. அப்ப மனோநாசம்னு என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞானிகளினுடைய மனம் துயரத்தை கொடுக்கும் சாதனமாக இல்லை, அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கின்றது. முன்ன அலங்கோலமா இருந்தது, இப்ப வந்து அலங்காரமாக மாறிவிட்டது. அது மனோநாசம். இப்ப ஜீவன் முக்தனா இருக்கிற வரைக்கும் மனம் எனக்கு பழுவாக இல்லை என்றால் அது மனது நாசத்தை அடைந்து விட்டது. இந்த இடத்துல நாசம்னு சொன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் சாதாரணமா மனசு செயல்பட்டு இருக்கும், ஆனா துயரத்தை கொடுக்காது, நமக்கு பந்தத்தை கொடுக்காது, அது மனோநாசம். பிறகு இரண்டாவது மனோநாசம் என்ன, அதைத்தான் முதல்ல பார்த்தோம். இந்த ஞானி பிராரப்த கர்மம் முடிந்து இறந்ததற்கு பிறகு, பிராரப்தம் முடிந்து இறந்து போயிடுற, அப்ப என்ன ஆகும்னா, ஸ்தூல உடல் எப்படி பஞ்சபூதத்துல கலந்து விடுகிறதோ அதே போல சூக்ஷ்மமான மனதும் அந்தந்த தேவதைகளுடன் கலந்து மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. அப்படி அனைத்து கர்மங்களும் அப்பொழுது நாசத்தை அடைகிறது. உண்மையிலேயே அந்த நேரத்துல தான் மனது முழுமையான நாசத்தை அடைகிறது. அது வரைக்கும் இப்ப ஒரு விதை இருக்கு, நிலக்கடலை இருக்கு, வீட்டுக்கு வருது, அதை நீங்க என்ன செய்கிறீர்கள், இந்த குளிர் காலத்துல அதை போய் அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதை ரோஸ்ட் பண்ணி உப்பு மிளகு பொடி எல்லாம் போட்டு வச்சது, அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த விதை நாசத்தை அடைந்து விட்டது. அப்புறம் என்ன செய்யறோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த விதை முழுமையான நாசத்தை அடைகிறது. அது போல உயிரோட இருக்கிற வரைக்கும் ஞானத்தை அடைஞ்ச உடனே என்ன சொல்லலாம், என்னுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது, நான் வந்து அந்த ஆள் அல்ல, முன்ன இருந்த ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆள் நான் வேறு. அப்ப மனம் எனக்கு ஒரு பழுவாக இல்லை. பிறகு மனதின் மேல் நான் அமர்ந்து பவனி வருகின்றேன், அது மனோநாசம். பிராரப்தம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த மனம் அப்பொழுதும் உண்மையிலேயே நாசத்தடையில, எதுவுமே நாசத்தடையாது. அப்பொழுதும் நம்முடைய மனம் அந்தந்த தேவதைகளுடன் கலந்து விடுகின்றது. பிறகு அந்த ஜீவன் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. இப்படி நாம புரிஞ்சிட்டோம்னா அதான் மனம் தான் இறந்தேனே. மனோநாசம், மனமற்ற பரிசுத்த நிலை என்பதனுடைய பொருள் இது. இவ்விதம் இந்த ஒரு அழகான ஸ்லோகத்துல நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்கு தாய்மானவர் கொடுத்தார். எப்படிப்பட்ட குரு, என்ன அவர் செய்தார், நான் என்ன அடைந்தேன், பிறகு இறுதியில என்னுடைய மனம் நாசத்தை அடைந்தது, என்னுடைய மனம் துயரத்தை கொடுக்கும் சக்தியை இழந்தது. நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பதினோராம் திருமுறை ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த கேத்திரக்கோவை திருவெண்பாவிலிருந்து ஒரு பாடலும், திரு ஏகம்பம்புடையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த பதிகத்தில் அமைந்துள்ள திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு அதிகை வீரட்டம். அட்டவீரட்ட திருத்தலங்களுள் ஒன்று திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களை எரித்து அருளிய தலம், பெரிய திருவடி என போற்றப்பெறும் கருடன், திருமால், நான்முகன், பஞ்சபாண்டவர்கள் பூசித்த பதி, திலகவதியார் திருவலகு, திருமிழுக்கு முதலிய அருட்பணிகள் ஆற்றி திருத்தொண்டுகள் பல புரிந்த தெய்வப்பதி, பல்லவ மன்னன் பரமர்க்கு ஆளாகிய நாவுக்கரசரை நிற்றறையில் இட்ட தலமும் இதுவே. இவ்விடம் ஓடையாக உருப்பெற்று தற்போது சக்கர தீர்த்தம் என வழங்கப்பெறுகிறது. குணதர வீச்சரம் என்ற சிவாலயம் அதிகை நகர் அடுத்து உள்ள வரலாற்று சிறப்பிடம் ஆம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநடம் காட்டியருளிய மேன்மை பொருந்திய திருத்தலம் இது. இத்திருத்தல தரிசனத்திற்கு எழுந்தருளிய காலத்து சுந்தரர் பெருமானார்க்கு சித்த வடமடத்தில் திருவடி சூட்டிய சிறப்பும் நினைந்து போற்றத்தக்கது. இறைவர் வீரட்டானீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி பெரியநாயகி, திருத்தலமரம் கொன்றை, தீர்த்தம் கெடிலம், ஆலகங்கை சக்கர தீர்த்தம், அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராச மங்கலியபுரம் என்பன இத்தலத்தை குறிக்கும் கல்வெட்டு பெயர்கள். திரு வீரட்டானமுடைய நயனார், அண்ணல் அதிகையான், ஆகம் பிரியாத பெண்ணின் நல்லாள் என்பன கல்வெட்டுக்களில் காணும் இறைவன் இறைவி திருப்பெயர்களாம். அறம் தரு நாவுக்கு அரசையும் ஆலால சுந்தரரையும் தோற்றுவித்த திருமுனைப்பாடி நாட்டின் திருத்தகு தொல்பதி அதிகை. மெய்கண்ட தேவரது மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்து சிவயோக நெட்டை கூடிய திருத்தலமும் இதுவே. திரு அதிகையில் மனவிற்குத்தனான காளிங்கராயன் வாகீசர் திருக்கோயில் அமைத்தான். வாகீசர் திருமடம், திருநாவுக்கரைய தேவர் திருமடம் என்ற திருப்பெயர்களால் திருமடங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. நகரில் இருந்த முக்கியமான ஒரு திருவீதிக்கு திருநாவுக்கரசர் திருவீதி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. திலகவதியார் சீரார் திருவீரட்டானம் சேர்ந்து செம்பவள தனிக்குன்றமாம் சிவபரஞ்சுடரை தொழுது அடியனையின் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். தபோதனியாரது கனவில் வெளிப்பட்ட கண்ணுதலார், நீ உன் மனக்கவலை ஒளி, என்னை அடைய முன்னமே முனியாகி தவம் முயன்றான் உன் உடன் பிறந்தான் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வன் என அருளினார். அவ்வாறு சூலை நோயுற்ற மருள் நீக்கியார் அது தவிர்க்கும் வகை அறியாது தமது தமக்கையார் திருவடி தொழுது இறங்கிய காலத்து திருவாளன் திருநீர் அம்மையாரால் அளிக்கப்பெற்று ஆகத்து அணிந்து பெருவாழ்வு வந்தது எனப் பணிந்து நின்றனர். தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். அவ்வமயம் அருளியதே கூற்றாயினவார் விளக்ககலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம். பண் கொல்லி.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: கொங்கழு தலங்களுள் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருநனா என்பது. தற்காலத்தில் இதனை பவானி என்று அழைக்கிறார்கள். தீங்கு ஒன்றும் நன்னாத திருப்பதி ஆதலாலே இதற்கு தீங்கு நன்னாத ஊர் நனா என்று வழங்கப்பெற்றது. திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருநனா என்று வழங்கினார்கள். திரியானசம்பந்தர் காலத்திலும் இந்த பெயரே வழங்கி வந்திருக்கிறது என்பதை அவர் இத்தலத்தின் மீது அருளி செய்த தேவார திருப்பதியத்தின் மூலம் அறிய முடிகிறது. இந்த தலம் ஈரோட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. காவிரி, பவானி, அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமமாகும் தலமாதலால் முக்கூடல் என்று அழைக்கிறார்கள். இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு சங்கமேஸ்வரர் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. அந்த பெருமானை நணுகி வழிபடும் அடியார்களை தீங்கு நன்னாது, ஆகவே தீங்கு நன்னா ஊர் என்ற பொருள்பட நனா என்ற திருப்பெயர் இந்த தலத்திற்கு அமைந்தது. பவானி முக்கூடல் என்ற பெயரும் உண்டு. இந்த தலத்தை சுற்றிலும் பத்மகிரி, நாககிரி அதாவது திருச்செங்கோடு, சங்ககிரி, மங்களகிரி, வேதகிரி ஆகிய மலைகள் அமைந்துள்ளன. பராசர முனிவர் பூஜித்ததால் இந்த தலம் பராசர க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. இந்த தலத்தில் குபேரன் வழிபட்டு அழகாபதியை ஆளும் பெயர் பெற்றபடியால் அழகை என்ற பெயரும் இந்த ஊருக்கு அமைந்திருக்கிறது. பிரம்மதேவன் இந்த திருநனா பெருமானை பூஜித்து சிருஷ்டி தொழிலில் சிறப்பு பெற்றான். விஸ்வாமித்ர முனிவரும் இக்கோடல் சங்கமத்தில் நீராடி சங்கமேஸ்வர பெருமானை வழிபட்டதன் பயனாக வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்பெற்றார். தர்மசன் என்ற அந்தன சிறுவன் ஒரு ரிஷியின் கோபத்தினால் கல்லானான். அவனுக்கும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பேரருள் இத்தலத்தில் கிடைத்தது. இதெல்லாம் இந்த தலபுராணத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது. ஆகவே மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புற்றது இந்த திருத்தலம். இதன் தலவிருட்சமாக இலந்தை மரம் அமைந்திருக்கிறது. இதன் கனியை உண்டதன் பயனாக தந்துவர்தன சோழன் என்பவன் புத்திரபாகியம் அடைந்தான் என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இலந்தை மரத்திற்கு பதரி என்று ஒரு பெயர் வடமொழியில் உண்டு. ஆகவே அத்ரிகாசிரமம், பத்ரிகாசிரமம் என்றெல்லாம் இதனை வழங்குவார்கள். மகாவிஷ்ணு தந்த ஒரு அமிர்தத்தை பராசர முனிவர் குடத்திலிட்டு அமிர்தலிங்கேஸ்வரராக அதனை ஸ்தாபித்தார். அதனை அகழ்ந்தெடுக்க முயன்றபொழுது அங்கே ஒரு நதி உண்டாயிற்று. அதுவே அமுத நதி என்று கூறுவார்கள். இது கண்ணால் காண முடியாததால் அந்தர்வாணியாக ஓடி வருவதாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படி ஓடி வந்து பவானி காவிரியோடு கூடும் இவ்விடத்தில் தான் கலப்பதாக இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. வட இந்தியாவில் அலகாபாத் நகரத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் கங்கையும் யமுனையும் கலக்கும்பொழுது சரஸ்வதி என்ற நதி மானசீகமாக வந்து சேருவதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த மூன்று நதிகளும் கூடுவதால் திரிவேணி சங்கமம் என்றும் பிரயாகை என்றும் அதனுடைய பெருமையை பேசுவார்கள். அங்கு நீராடிய பலனை இந்த பவானி முக்கோடல் சங்கமத்தில் நீராடி பெறலாம் என்பதால் இதனை தட்சிண பிரயாகை என்று அழைக்கிறார்கள். வாணி என்பதுதான் இந்த பவானி ஆற்றின் பெயர் என்று சிலர் கூறுவார். வாணி கூடல் பெருமாளே என்று இத்தலத்து முருகன் மீது அருள்நாதர் அருளிய திருப்புகழ் குறிப்பிடுகின்றது. இந்த புண்ணிய நதிக்கரையிலிருந்து பார்த்தால் தொலைவில் வேதமலை, மங்கமலை, திருச்செங்கோட்டு மலை, சங்கமலை, பத்மலை ஆகிய ஐந்து மலைகளும் தெரிகின்றன. இந்த பவானி கூடலில் பல ஆழ்ந்த மடுக்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அவற்றுள் சூரிய தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம் ஆகியவை முக்கியமானவை. ஒரு வணிகன் இந்த கோயிலில் பணியாற்றிய ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது அதனை முற்றிலும் வெறுத்து அந்த பெண் அடுத்த பிறவியில் அவனுக்கு தங்கையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். இருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கு உள்ள காயத்ரி மடுவில் விழுந்தார்கள். அதன் பயனாக அவ்விருவரும் ஒரு மாடப்புறாவிற்கு குஞ்சுகளாக அண்ணன் தங்கையாக பிறந்தார்கள். இருவரும் இறுதியில் முக்தி பேறு பெற்றார்கள். காயத்ரி ஜலேஸ்வரர் சன்னதியும் காயத்ரி மடமும் அந்த மடுவின் அருகில் இருக்கிறது. ஆற்றங்கரையில் நரசிம்மர், விஸ்வநாதர், விசாலாட்சி, சகசரலிங்கர், அமிர்தலிங்கர் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். இந்த தலத்திற்கு பல தொன்மையான வரலாறுகள் உண்டு. அதே நேரத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த வரலாறுகளும் இதற்கு பெருமை சேர்க்கின்றன. 1868 கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டராக இருந்த ஒரு வெள்ளையர் கேரோ என்பவர், அவர் நிர்வாகத்தை நேரடியில் காண்பதற்காக பல ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அதேபோல 1868 ஒரு நாள் பவானியை வந்தடைந்தார். அன்றைய தினம் அமாவாசை, மழைக்காலமாகவே இருந்தபடியால் பலமான மழை பெய்து கொண்டிருந்தது. அங்கு உள்ள விடுதியில் அவர் தங்கி ஓய்வெடுப்பதற்காக அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்டார். நடுநிசியில் மின்னலும் இடியுமாக கனத்த மழை பெய்தது. அந்த சமயம் ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தை ஓடோடி வந்து உறங்கிக் கொண்டிருந்த கேரதுரையை எழுப்பி கையை பிடித்து வெளியே வெகு வேகமாக இழுத்து வந்தது. மறுநிமிடம் இடி மின்னலோடு தாக்கப்பெற்ற அந்த விடுதி தரைமட்டமாகியது. இவ்வாறு மயிரணியில் உயிர் தப்பிய கேரவால் நடப்பதை என்னவென்று புரிந்து கொள்வதற்கே சிறிது நேரம் ஆயிற்று. அடுத்த கணம் தன்னை அழைத்து வந்த அந்த குழந்தை மெல்ல நடந்து போவதைக் கண்டு அக்குழந்தையோடு பின்னர் தொடர்ந்து சென்றார். அக்குழந்தை சங்கமேஸ்வர் கோயில் உள்ள அம்பாள் சன்னதியில் நுழைந்து மறைந்துவிட்டாள். அன்னை வேதனாகியே இந்த குழந்தை வடிவில் வந்து தன் உயிரை காப்பாற்றினாள் என்பதை உணர்ந்து கொண்டார் கேரோதுரை. ஆகவே தான் அந்த நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்பதற்காக வெளிமதிலில் துவாரங்கள் இட்டு அதன் வழியாக வேதநாயகியை தரிசித்து வந்தார். அம்பிகைக்கு பள்ளியறையில் வைப்பதற்காக தந்தத்தால் ஊஞ்சல் ஒன்றை செய்து காணிக்கையாக்கினார். இன்றும் அந்த ஊஞ்சல் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. இவ்வாறு வேண்டுவார் வேண்டுவது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இறைவையும் இறைவனும் வீட்டிற்குக்கூடிய புண்ணியத்தலம் அற்புதத்தலம் இந்த திருநனா என்பது. இங்குள்ள ராஜகோபுரத்திற்கு அடுத்து இருப்பது ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. அதன் பக்கத்தில் உள்ள மண்டபத்தின் மறுபுறமாக இருப்பது வேதநாயகி அம்பிகையினுடைய சன்னதி. அம்பிகையினுடைய கோயிலில் மகாமண்டபத்தில் உள்ள கற்றூண்கள் சிற்பக்கலையினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. அவற்றுள் ஒன்று, கெட்டி முதலியார் என்பவர் ஆதிசேவர் ஒருவருக்கு கை நிறைய பொருள் கொடுப்பதை ஒரு தூணில் அற்புதமாக அமைத்திருக்கிறார் சிற்பி. இப்படிப்பட்ட அற்புதமான சிற்பங்களோடு கூடிய மண்டபங்களையும் அழகிய பல சன்னதிகளையும் உடையது இத்திருக்கோயில். இதில் பல கல்வெட்டுகளும் இருக்கின்றன. இந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தை வாசுதேவ முதலியார் என்பவர் இயற்றியுள்ளார். திருமுருகன்பூண்டி தலபுராணத்தையும் இவரே இயற்றியுள்ளார். இந்த திருநனா புராணத்தில் பாயிரம் முதல் சிவார்ச்சனை செருக்கம் முடிய 18 செருக்கங்கள் இருக்கின்றன. சுமார் 1000 பாடல்கள் கொண்ட நூல் இது. திரியாகமந்த பெருமான் இந்த தலத்தின் மீது காந்தார பண்ணில் அருளி செய்துள்ள இந்த பதிகம் அந்த தலத்தினுடைய அழகையும் பெருமானுடைய பெருமையும் விருந்து ஓதுகிறது. இயற்கை அழகையும் அற்புதமாக நமக்கு எடுத்து உரைக்கிறது. பெருமான் பந்தார் விரல் மடவாளை ஒரு பாகமாக கொண்டவன், நாகம் பூண்டவன், ஏறு ஏறுபவன், அரவு அணிந்தவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருநனா எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அழகிய சாரல் அங்கு உள்ள சோலைகளில் மந்திகள் கூத்தாடுகின்றன, தொழில்களில் வண்டுகள் பாடுகின்றன, செந்தேன் தெளி ஒளிர தேமா கனி உதிர்க்கும் திருநனாவே என்று இந்த தலத்தினுடைய இயற்கையை நமக்கு முன் கொண்டு வந்து காட்டுகின்றார் காளிப்பிள்ளையார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த திருப்பதிகம். இங்கு சித்திரையில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. இந்த தலத்தினுடைய முருகன் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டு தேவிமார்களோடு மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கின்றார். உற்சவர் 1 முகமும் 4 கரங்களோடு தேவிகளோடு அற்புத கோலம் கொண்டு விளங்குகின்றார். ஞான வாழ்வை தருவாயே என்று இந்த பெருமானை அருள்நாதர் துதிக்கின்றார். இவ்வாறு இந்த முக்கோடல் பெருமானை பலரும் துதித்து பேர் பெற்றுள்ளார்கள். அதனை நாமும் சென்று அவர்கள் வழியே நின்று அந்த கூடல் சங்கமத்தில் நீராடி நியமப்படி பெருமானை வலம் வந்து சங்கமேஸ்வரரையும் பவானி அம்பிகையையும் தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவோமாக. சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம் .org கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 10 திருவிளையாடல்ல மலையத்வஜ பாண்டியன் திரும்பி வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து 11 திருவிளையாடல். 11 திருவிளையாடல் என்னது? கிரபாண்டியனின் பிறப்பு. கிரபாண்டியன் யாரு தெரியுமா? முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் தான் உக்கிரபாண்டியன். ஈசன் வந்துட்டாரு, ஈசனுக்கும் அம்மைக்கும் திருமணம் நடந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்கணும்? அவங்களுக்கு மகனா முருகப்பெருமான் பிறக்கணும் இல்லையா. அதுதான் இந்த 11 திருவிளையாடல். முருகப்பெருமான் உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறக்க போறாரு. அதுதான் இந்த 11 திருவிளையாடல். திருவிளையாடல்ல காஞ்சன மாலைக்கு ஈசன் அருள் செய்ததை பார்த்தோம். ஆண்மகன் இல்லாத ஒரு குடும்பத்துல திருமணம் செஞ்சா எப்படி மகனுக்கு மகனா மருமகனா மாப்பிள்ளைகள் நடந்துக்கணும் அப்படிங்கறத உலகுக்கு எடுத்துக்காட்டா இறைவன் அந்த திருவிளையாடல்ல நிகழ்த்தினார். அதுக்கு மேல மனிதர்கள் போலவே இறைவன் மதுரை மாநகர அரசாண்டு வாழ்க்கையும் நடத்தினார். அதனால முருகப்பெருமான் அவங்களுக்கு உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறந்தார். தெரியுமா பிறந்தாரு? திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல மீனாட்சி அம்மைக்கும் முருகப்பெருமான் மகனா அவதரிச்சார். அவருக்கு உக்கிரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துல ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும். அவங்களுக்கு அடுத்து அரசாள போகும் மன்னன் வந்தாச்சு இல்லையா ஊர் மக்களுக்கு. அதனால ஒரே திருவிழா கோலம் பூண்டு இருந்ததாம். மதுரை மாநகர்ல இருந்தவங்க மட்டுமில்ல, தேவலோகத்துல இருந்து பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் அப்சர ஸ்திரீகள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தினாங்களாம். பொண்ணும் பொருளும் நிறைய தானம் செஞ்சாங்களாம். தானம் செய்யும் போது நீர் ஊற்றி குடுக்கறவங்க கையில இருந்து வாங்குறவங்க கைக்கு நீரை தார வார்ப்பாங்க இல்லையா. அப்படி செய்யும் போது ஊற்றப்பட்ட நீர் பெருகி அப்படியே இன்னொரு வைகை ஆறு மாதிரி ஓடிச்சோம். அப்போ எவ்வளோ தானம் பண்ணிருப்பாங்க பாருங்க. அது மட்டுமா, அன்னைக்கு தப்பு பண்ணி ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருந்தவங்கள கூட விடுதலை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். உலகமே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் உங்க மனைவி மக்களோட போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்களாம். இப்படி ராஜ்யமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தை உக்கிரபாண்டியன் அழகா வளர்ந்தது. 6 அன்னப்பிரசானம், அதாவது அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே அருந்தி வந்த குழந்தைக்கு முதல் முதலா சோறு ஊட்டும் வைபவம். அப்புறம் 5 உபநயனம். அப்படின்னு ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் குறைவின்றி நடந்தது. 8 அதாவது நீங்கெல்லாம் 3rd படிக்கிற வயசுல வில்வித்தை குதிரை ஏற்றம் அஸ்திர வித்தைகள் நான்மறைகள் அப்புறம் பல கலைகள் அதையெல்லாம் கற்று தேர்ந்தாராம் உக்கிரபாண்டியன். ஒரு ராஜாவா மாறுறதுக்கு ஒரு ராஜாவாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதை எல்லாத்தையும் பெற்று எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் ரொம்ப அற்புதமா நல்ல வீரமும் விவேகமும் படைத்த ஆண் மகனா உக்கிரபாண்டியன் வளர்ந்து நின்றாராம். அவருக்கு திருமண வயசு வந்துடுச்சு. ஈசனும் அம்பிகையும் அவருக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு மதுரையை ஆளும் பொறுப்ப ஒப்படைக்க தீர்மானிச்சாங்க. உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு தயாராகிட்டாரு. அவருக்கு ஏற்ற மணமகள் இப்போ வேணுமே. மணவூர்னு ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊரின் அரசர் சோமசேகரருக்கு காந்திமதி அப்படின்னு ரொம்ப அழகான பண்பான மகள் ஒருத்தி இருந்தாங்க. அவங்க தான் தன் மகன் உக்கிரபாண்டியனுக்கு ஏற்ற மனைவியா இருப்பாங்க அப்படின்னு ஈசன் முடிவு செஞ்சு அந்த அரசருடைய கனவுல போய், சோமசேகரா, உன் மகள் காந்திமதிய உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிச்சு கொடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. இந்த திருமண வைபவத்தை நாம 12வது திருவிளையாடலா பார்க்க போறோம். முருகப்பெருமான் உக்கிர பாண்டியனா பிறந்த இந்த திரு நிகழ்வு 11வது திருவிளையாடலாகும். இத கேக்குறவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? சத்புத்திர பாக்கியம், அதாவது நல்ல குணமுள்ள பிள்ளைகள் பிறப்பாங்க. எந்த அப்பா அம்மாவுக்காவது தன் பிள்ளைகள் கெட்டவங்களா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் தான் பிள்ளைதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா? ஆனா நல்ல பிள்ளைகள் பிறப்பது இறைவன் கையில தான் இருக்கு. அப்பா அம்மா செஞ்ச நல்வினை தீவினைகளின் காரணமா தான் நல்ல குழந்தைகளும் குறும்புக்கார குழந்தைகளும் பிறப்பாங்க. ஆனா அது மாதிரி இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் பிறக்கும் படலத்தை திரும்ப திரும்ப படிச்சாலோ கேட்டாலோ அவங்க அந்த அப்பா அம்மாவுடைய தீவினைகள் குறைஞ்சு நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. 4வது திருவிளையாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தடாதகை பிராட்டியாரோட பிறப்பு குறிச்சு நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ அந்த திருவிளையாடல், 4ஆம் திருவிளையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்மையோட இந்த பிறப்ப நினைச்சாலோ படிச்சாலோ கேட்டாலோ சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக உக்கிர பாண்டியனோட பிறப்பான இந்த 11ஆம் திருவிளையாடலும் மீனாட்சி அம்மையோடைய பிறப்புக்கு சமானமான ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி இறைவர் வடிவங்கள் வந்து பிறக்கிறத நம்ம கேட்டாலே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், சீக்கிரமே எந்த இடையூறும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படாம நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கும். அதுதான் இந்த 11ஆம் திருவிளையாடலுடைய பலன். இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் பொன்னை சுருளாகச் செய்தனைய தூச்சடையான் வானோர்க்கு அருளாக வைத்த அவன் என்று அப்பெருமானையே எண்ணியிருக்கும் புனிதவதியாரை தாமரை இருக்கையில் வீற்றிருக்கும் ஒப்பற்ற திருமகள் என ஏற்றிக்கொண்டு திரைச்சீலையை அச்சிவிகையில் சூழக்கட்டி சுற்றத்தார்களும் மாதர் கூட்டமும் சூழ பாண்டிய நாடு நோக்கிச் சென்றனர். செந்தமிழ் திருநாடாகிய பாண்டி நாட்டைச் சேர்ந்து பரமதத்தன் இருக்கும் பட்டினத்தின் பக்கம் வந்து ஒப்பற்ற குலமுதல்வியாரை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் தன்மையை பரமதத்தனுக்கு தெரிவிக்குமாறு சிலரை அனுப்பினர். இதனை அறிந்த பரமதத்தனும் மனத்தில் அச்சம் கொண்டு தான் திருமணம் செய்து கொண்ட மனைவியையும் பெற்றெடுத்த பெண்மகவையும் கொண்டு அவர்கள் என்னிடம் வரும் முன் நானே அவர்பால் செல்வேன் என்று கருதிய வண்ணம் புனிதவதியார் இருக்கும் இடம் நோக்கி ஓடோடி வந்தார். இடம் பாண்டிய நாட்டு பட்டின நகர்.
1: அம்மையே, தங்கள் திருவடியை வணங்குகிறேன்.
2: சிவசிவ சுவாமி, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்?
1: அம்மையே, நான் தங்களது அருளால் தான் வாழ்கிறேன். நான் பெற்ற இக்குழந்தைக்கும் தங்களின் புனித நாமத்தை தான் சூட்டியுள்ளேன். தாங்கள் எங்களுக்கு நல்லாசி வழங்க வேண்டும்.
2: சிவசிவ
3: பரமதத்தா, உனக்கு என்ன ஆயிற்று? நீ உன் மனைவியை வணங்குவது என்னவோ? இது ஒரு கணவன் செய்யும் செயலா?
4: மகனே, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறாய்? வாணிபம் செய்ய சென்ற உன்னை காணாது நாங்கள் அனைவரும் பெருந்துயரம் அடைந்தோம். புனிதவதி உன் மனைவி அல்லவா? அவளை ஏற்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும்.
1: அம்மா, இவர் மானுட பிறவி அல்ல. நன்மையும் பெருமையும் புரிந்திய தெய்வமே ஆவர் என்பதை அறிந்தே நான் நீங்கி வந்தேன். நான் பெற்ற இக்குழந்தைக்கு என் குலதெய்வமாகிய இவர் பெயரையே இட்டுள்ளேன். அதனால்தான் அவருடைய அழகிய திருவடிகளை வணங்கினேன். அம்மா, நீங்கள் அனைவரும் இவரை அவ்வாறே வணங்குங்கள்.
3: இவனுக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? ஏன் இவ்வாறு பேசுகிறான்?
5: எம்பெருமானே, பிறந்து மொழி பயின்ற காலம் முதல் உன் சேவடியே சிந்திக்கும் பேற்றினை அடியேனுக்கு அருளினாய். திரு கைலைநாதா, இவ்விடத்து இவ்வணிகன் குறிக்கொண்ட கொள்கை இதுவாகும். இனி இவன் பொருட்டு தாங்கி நிற்கும் இவ்வழகு பொருந்திய தசைகளாலாய இவ்வுடலை கழித்துவிட்டு உலக இடர்பாடுகள் எம்மை தீண்டா வண்ணம் பேய் வடிவத்தை அழித்து என் திருவடிகளையே போற்றுமாறு அடியேனுக்கு தேவரே அருள வேண்டும்.
0: இவ்வாறு புனிதவதியார் வணங்கி நின்றபொழுது மன்றுள் ஆடி வரும் பூத்தப் பெருமானின் திருவருளினாலே மேலாய நெறியை அடையும் உணர்வு மீதூர தாம் வேண்டிய அதனையே பெறுவாராய். உடம்பில் தசையும் அதன் வழி வெளிப்பட்டு நிற்கும் அழகும் ஆகிய இவற்றை எல்லாம் உதறி எலும்பே உடம்பாக மானுலகமும் மண்ணுலகமும் எல்லாம் வணங்கத்தக்க பேயாகிய சிவகணத்துள் ஒன்றாம் நிலைமையை பெற்றார். எங்கும் மலர் மழை பொழிந்தது. வான துந்துபி முழக்கம் உலகெல்லாம் நிறைந்து பெருக தேவர்களும் முனிவர்களும் ஒருங்குகூடி மகிழ்ந்தனர். சிவகணங்கள் அனைத்தும் ஆடலும் பாடலும் நிகழ்த்தி அகமகிழ்வு பெற்றனர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை 143வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவ புண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வரும். சிவ புண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வரும். இப்ப கோயில்ல எல்லாம் பணி செய்யறாங்கல்ல, கோயில்ல பணி செய்யறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீட்சை இருக்கணும். சமய தீட்சையாவது இருக்கணும். ஒருத்தர் கூட தீட்சையே கிடையாது. கோயில்ல பணி செய்கிறாருக்கு அம்பா மேளத்திலிருந்து மடப்பிள்ளையிலிருந்து பூ கட்டுறதுல இருந்து மற்ற பணிகள்லாம் செய்கிற ஆளுக இருக்குது பாருப்பா, அத்தனை பேர்த்துக்கும் தீட்சை இருக்கணும். சமய தீட்சை விஷயம் எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றவன் பணி செய்கிறான். அதனால இதெல்லாம் யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? சிவாச்சாரியர் சொல்லணும், அறநிலையத்துறையில சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும். சொல்லி அதற்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து, பொருளாதார முதலாளத்தை தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, இந்த நரி உசந்தது, இந்த தானத்துல நீங்க பணி செய்வதற்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பதனால செய்றீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மற்ற வகையில உபசாரங்கள் அதிகமாக செய்து அப்பதான் கேட்பாங்க. ஆமா, உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி செய்தா ஓரளவு சரியா வரும். யாருக்கும் தீட்சையே கிடையாது, ஆசாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஆதீனங்களும் மற்ற பெரியோர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அறநிலையத்துறை செய்யணும், அறநிலையத்துறை அரசாங்கம் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அரசன் தான், நாட்டை ஆளுகிறவன் தான் முக்கியம். எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும், எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும். இப்ப இந்த சொல்லுகிற இந்த முறைக்கு ஆலயத்துக்கு நூல்கள் இருக்கிறது, சட்ட நூல்கள் இருக்கிறது. இப்ப அவன் நடத்துற மற்ற காரியங்களை சட்டப்படி தானே செய்யறான், சட்ட நூல்படி தானே மற்றதெல்லாம் செய்யறான். கோயில மாத்திரம் சட்டப்படி நடத்துறது கிடையாது. சட்ட நூல் கோயிலுக்கு சட்ட நூல் இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி இதுக்கு ஆச்சாரிய நிலத்துல உபதேசம் பெற்று அந்த ஆச்சாரியன் சொன்னபடியும் அதற்கு மேல அருள் நூல்களை கற்று அந்த நூல்களிலே சொன்னபடியும் அந்த புண்ணியங்களை செய்யணும். ஆகையால ஆச்சாரியின் இடத்துல தீட்சை பெற்று உபதேசம் பெறவில்லை ஆனால் சிவபுண்ணியம் செய்யறதுக்கே உரிமை இல்லை. அதுக்கு இந்த பாட்டுல சொல்றாரு, புங்கமான் சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்கு உபதேசம் அதன்றியே, இங்கு ஏற்றின் இரும்பயன் இல்லையாய் மங்கும் என்னும் வரம்புகள் ஆகமும். அதனாலே புங்கமான் சிவ புண்ணியம், புங்கம் என்றால் உயர்ந்ததாய் இருக்கின்ற சிவபுண்ணியத்தை செய்யறவன் தேசிகருடைய வாக்கு உபதேசம் பெற்று செய்ய வேணுங்கிறார். சிவபுண்ணியம் செய்யறவன் உபதேசம் பெற்று செய்ய வேணுங்கிறார். அப்படி உபதேசம் பெற்று செய்தாதான் அவனுக்கு செய்கின்ற முறை தெரியும். அந்த பயம் பக்தி இதெல்லாம் இருக்கும். பக்தியோடு செய்யறது, பக்தியோடு செய்யறோம். இப்ப தானம் செய்யறன்னா பணக்காரன் செய்யறான்னு வச்சுக்க, பக்தி இல்லாம செய்வான். உபதேசம் பெற்று நூல்களை கற்று செய்யறான்னு எப்படி செய்வான்? பணிவோடு, அன்போடு, பக்தியோடு செய்வான். இயன்றது ஏதேனும் இவர் திருமுன் வைத்து பயந்து பணிந்து ஏத்தாரும் பற்று என்று சைவ சபையில சொல்லுவது போல தானம் செய்வது எப்படி செய்ய வேணும்? ரொம்ப பயந்து செய்யணும். தானம் செய்யறவனும் பயந்து செய்யணும், தானம் வாங்குறவனும் அவன் அருளுடையவனா இருக்கணும், செய்யறவன் அன்புடையவனா இருக்கணும், வாங்குறவன் அருளுடையவனா இருக்கணும். ரைட் ரைட் ரைட், இது நல்லா இருக்கு. செய்யறவன் அன்புடையவனா இருக்கணும், வாங்குறவன் அருளுடையவனா இருக்கணும். அடே அப்பா, அருளுடைய வாங்கினான்னா வாங்கின கொடுத்தவனுக்கு அருள் கிடைக்கும். இப்ப புரியுதா? செய்யறவே அன்புடையவனாக இருக்கவனும். ஆக அன்பு அருள் இருந்துருச்சுன்னா அப்புறம் கிடைக்காதது ஒண்ணும் இல்லை. அதனாலே எல்லாவற்றிற்கும் உபதேசத்தை பெற்றவனும், உபதேசம் பெற்றால்தான் இதெல்லாம் செய்யறதுக்கான உரிமையும் முறையும் அந்த தன்மையும் உண்டாகும். இல்லையானா தன்மையே வராது, தன்மை வராது. தன்மை இல்லாமல் செய்தா பிரயோசனம் இல்லை. அதைத்தான் இதுல சொல்றாரு, புங்கமான் சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்கு உபதேசம் அதன்றி. உபதேசத்தை தான் இந்த நூல்ல நிறைய சொல்லுது. உபதேசம் தான் மிக உயர்ந்தது. உபதேசத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறான்ல. ஆமா, தேசம் என்று சொன்னால் இடம், இடம். உப என்றால் பக்கம், பக்கமாக சிவனுக்கு பக்கத்திலே சேர்த்து வைப்பது உபதேசம்னு பேரு. தேசம்னா இடம், உபன்னா சமீபம். உப என்றால் வடமொழி சொல்லு, சமீபத்துல சிவனுக்கு சமீபத்திலே வைப்பது உபதேசம். சிவனுக்கு சமீபத்திலே பக்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைப்பதுக்கு உபதேசம்னு பேரு. அது ஆச்சாரியனுடைய உபதேசம் தான் சிவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கும். வேற எந்த வகையிலும் சிவனிடத்துல சேர முடியாது. அதனாலதான் மாணிக்க வாசகர் எப்பொழுது குரு வருவாருன்னு நினைக்கிட்டு இருந்தார். அவ்வளவு படிச்ச 16 வயசுக்குள்ள அவ்வளவு படிச்சவரு எப்பொழுது குரு வருவார் என்று எண்ணிக்கொண்டு. அதனால இந்த குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரைனதுக்கே இந்த முறை ஆகம விதியில் இந்த முறை ரொம்ப உசம், ரொம்ப உசந்தது. அதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. அதனால ஆகம விதிப்படி தீட்சை பெற்று அந்த தீட்சாக்கிரமத்துக்கு உண்டான காரியங்களை சரியாக செய்து அதோடு இந்த சௌகுண்ணியங்களை செய்யணும். செய்தா நல்ல பலன், அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இப்ப இங்க இருக்கிறவங்களிடம் தீட்சை வாங்கி இருக்கிறீங்க. சரி.

ாலே ஞான பெறுவது. ஞானம் என்பது சாப்பிடுறது, ஞானம் என்பது நல்லா கவனமாக, ஞானம் என்பது சாப்பிடுறது, கிரியை என்பது சமைக்கிறது. சரியா இருக்குதா? சமைக்காம சாப்பிட முடியாது, இல்ல சமைச்சு தானே சாப்பிடணும். அது சமைக்கிறது வேலை, வேலை வேலையினாலும் கிரியையினாலும் செயல்னாலும் வினையினாலும் ஒண்ணும் தொழில்னாலும் ஒண்ணும், வேலையினாலும் கிரியையினாலும் தொழில்னாலும் ஒண்ணும், சமைச்சு தானே சாப்பிடணும். சமைச்சு தானே சாப்பிடணும். சாப்பிடுறது ஞானம், சமைக்கிறது கிரியை, கிரியை ஞானம். கிரியை என மருவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கலக்கும் நூல்கள். ஆச்சாரியன் டீச்சர் பண்ணி வைக்கிறது கிரியை, கிரியையா? அந்த கிரியையினாலே சிவனை பூஜை பண்ணுகிறானா, அந்த பூஜையும் ஆச்சாரியனுடைய பெருமையும் மற்ற சிவபுண்ணியத்தினுடைய தன்மையும் இவைகளையெல்லாம் சொல்லுவதுதான் ஞான நூல்கள். சாமியை புகழ்ந்து பாடுவது ஞானம், சாமியை புகழ்ந்து பாடுவது ஞானம். தேவார திருவாசகங்கள் எல்லாம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக அமைந்தது. பொய்மையாளரை பாடாதே, எந்த புகழூர் பாடும் புலவீர்கள் என்றார் போல சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக. இப்போ ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடுறோம், தண்ணீர் கொடுக்குறோம், ஆசனம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து ஒண்ணுமே பேசாம இருந்தோம்னு வச்சுக்க, அவருக்கு சாப்பிடவே மனசு வராது. இப்போ ஒருத்தருக்கு எல்லா உபசாரம் பண்ணி உபசார வார்த்தை சொல்லலைன்னு வச்சுக்கப்பா, பொருளால் உபசாரம், வாயினால் உபசாரம். இப்ப புரியுதா? பொருளால் உபசாரம் பண்ணினா பெருசு இல்ல, வாயினால் ஐயா வரவேணும் வரவேணும், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்து நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருமை, அதனால இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்படியா அப்படியான்னு அவரை உபசார வார்த்தைகள் சொல்லணும். அப்படி சொன்னாத்தான் நல்லா இருக்கும். நல்லா புரியுதா? அப்படி சொல்லாமல் இருந்தா அவர் சாப்பிடவே மனசு வராது. அதனால தேவார திருவாசகன் சாமியை புகழ்ந்து பாடுவது, மையனே விகிருதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றிருத்த கையனே காலார் காலனை காய்ந்த கடவுளே என்றெல்லாம் சொல்லி அவனை புகழ்ந்து பாடுறோம். எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது. அப்படி புகழ்ந்து பாடுவது ஞானம், புகழ்ந்து பாடுவது ஞானம். அப்புறம் பூசை அலங்காரம் முதலானதெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கிரியை, கிரியை ஞானம், கிரியை ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம் நாள் இருக்குதா? சரியை கிரியை யோகம் ஞான நாள் இருக்குதா? அந்த சரியையும் கிரியையும் கிரியையில அடங்கிடும், ரெண்டும் கிரியையில சரியை அடங்கிடும், அடங்கிருதா? யோகமும் ஞானமும் ஞானத்தில் அடங்கும், நாலு ரெண்டு ஆகும். சரியை கிரியை யோகம் ஞானமா, கிரியையில சரியையும் கிரியையும் இருக்குது, இருக்குதா? அதுக்கு மேல யோகம் இருக்குது வாரு, அது ஞானத்தில் அடங்கிடும், விளங்குதா? அதனால சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நாளிலே கிரியையும் ஞானமும் ரெண்டும் இந்த யோகத்தையும் இந்த சரியையும் அடக்கி நிற்கும். அதனாலே தேவார திருவாசகங்களை சொல்லி தீட்சை பண்ணி வைக்கிறது தீட்சை அல்ல. தேவார திருவாசகம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக, தோத்திரம் பண்ணுவதற்காக, தோத்திரம் பண்ணுவதற்காக. அதுக்கு மந்திரங்கள் ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட மந்திரப்படிதான் தீட்சையை, ஆகமத்துல தான் தீட்சையை சொல்லி இருக்கிறது, தேவாரத்துல தீட்சைன்னு சொல்ல கிடையாது. அதனாலே அப்படிப்பட்ட தீட்சையை ஆச்சாரியன் மூலமாக ஆகம விதிப்படி தீட்சையை பெறுவது. அப்படி ஆகம விதிப்படி தீட்சையை பெற்றால் அவனுக்கு உபதேசம் கிடைக்கிறது, அப்புறம் முறை கிடைக்கிறது, அவன் சிவனை பூசிக்கிற முறை கிடைக்கிறது. அதுக்கு மேல இந்த ஞானம் உள்ள கேட்கும் போது எப்படி நடந்து கொள்வது, சைவத்தில எப்படி நடந்து கொள்வது, அடியாரிடத்துல எப்படி நடந்து கொள்வது, சிவனிடத்திலே எப்படி நடந்து கொள்வது, எப்படி பணி செய்வது என்ற உண்மையெல்லாம் விளங்கும். தீட்சை மாத்திரம் பெற்றான்னா இந்த நூலை உபதேசம் கேட்கவில்லையான முறையெல்லாம் தெரியாது. தீட்சை மாத்திரம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்க என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. சொல்லி கொடுத்த மந்திரத்தை செவிச்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளவுதான், வேற முறைகள் எல்லாம் எதுவும் தெரியாது. அதனால மந்திரோபதேசம் பெற்றவன் ஞானோபதேசத்தை பெறவன், மந்திரோபதேசம் பெற்றவன் ஞானோபதேசத்தை பெறவன். ஞானோபதேசம் பெற்றாத்தான் மந்திரோபதேசனுடைய பலனே கிடைக்கும், சொல்லுதா? அதனால இதுல சொல்றாரு, தீட்சை இல்லாம உபதேசம் இல்லாம செய்யற புண்ணியத்துக்கு பலன் இல்லைன்னே சொல்லிடுறாரு. தீட்சை இல்லாம உபதேசம் பெறாம செய்யறவன் புண்ணியத்துக்கு பலன் இல்லைன்னே சொல்றாரு. ஏன்னா அவன் இந்த உபதேசம் பெறாம செய்யும் போது அவனுக்கு அந்த அடக்கம் அன்பு முறை பணிவு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி பணிவு இருக்குது, அட அட அட, அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, பயம் இருக்குது, பக்தி இருக்குது, சாமி பெருமை தெரியுது, அடியார்களுக்குள்ள உயர்ந்தவர்கள் தெரியுது, புரியுதா? இது கேட்கவில்லை ஆனால் தெரியாது அல்லவா? அதனாலதான் சிவதீட்சையை பெற்று ஞானோபதேசத்தை பெற்று
அதனுக்கு மேல புண்ணியத்தை செய்வது.

0: ஏன்னா புண்ணியம் செய்து வீணா போகப்படாது இல்ல, புண்ணியம் செய்து வீணா போகப்படாது. அதுக்காக சொல்றாரு, புங்கமாஞ்சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்குபதேசம் அதன்றியே. ஆச்சாரியனுடைய உபதேசம் பெற்று இங்கு இயற்றின் இரும்பயன், அங்க அப்படி செய்தா பயன் இல்லையாய் மங்கும் என்னும் வரம்புகள் ஆகமும். உபதேசம் இல்லாமல் செய்கிற புண்ணியம் மங்கி போகும், பலன் இல்லை அப்படின்னு சொல்றாருப்பா. அப்படின்னா தீட்சை உபதேசம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பல பேர் தீட்சை வாங்கித்தான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னமோ கனமா இருக்க மாட்டேங்குது, தீட்சை வாங்கித்தான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப குரு இல்லையனா ஞானம் கிடைக்காது இல்ல, குரு இல்லையனா ஞானம் கிடைக்காதுப்பா. அத சித்தியார்ல சொன்னாரு, மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தால் மணிகிரத மாதிகளால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமேலா அனிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும், ஆசான் அருளால் அருள் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்றொன்றாலும் வாராதாகும். பட்ட பாத்தீங்களா சிவஞான சித்தியர், ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் சிவனடியை சேருகின்ற ஞானம், ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராதாகும், மற்றவையும் அவனருளால் மறுவுமன்றே என்பது சிவஞான சித்தியார். நம்ம சிவபோகசாரத்திலே குருஞான சம்பந்தர் ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தது சித்த சலன மாந்தனம். அதனாலே அவசியம் குரு வேணும், குரு இல்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான். அது அவை சொன்னா மாடு இல்லான் வாழ்வு, மாடு இல்லாம வாழ்வு இல்லை. மாடுன்னா புரியுதா, செல்வம், செல்வம் இல்லாதவனுடைய வாழ்வு சிறக்குமா, இருக்காது இல்ல. மாடு இல்லான் வாழ்வு, மதி இல்லான் வாணிவம், புத்தி இல்லாதவனுடைய வியாபாரம் மதி இல்லான் வாணிவம். நான் நாடு இல்லான் நல்ல நாடு இல்லான் செங்கோல் நடாத்துவதும், கூடும் குருவில்லா பித்தை குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டு விருந்தில்லா வீடும் வளர் அப்படின்னு சொல்லி. அதனால குரு அவசியம், குரு அவசியம், குரு இல்லாதவர்களாம் குருவை தேடிக்கொள்ள வேணும், குருவை தேடி வரும். குரு நம்மளை தேடி வருவார்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, குருவை நம்ம தான் தேடணும். நம்மளை தேடி வர்றாப்புல நமக்கு தகுதி இருந்தாலும் குரு வருவார். அதனால நம்மளை தான் நம்ம தான் குருவை தேடி பெற வேண்டியதை பெற்று அதை வச்சு உருப்படி ஆக்கிக்கணும், அதை வச்சு உருப்படி ஆகும். குரு வந்து ஞானம் இல்லையனா கூட குரு சொல்றத கேட்டுக்கு வேணும், அதுக்கு மேல நம்ம ஞானத்தை பெருக்கிக்கணும், நல்ல நூல்களை படிச்சு பெருக்கிக்கணும். புரியுதா? ஆமா. அதனாலே அவசியம் தீட்சை அவசியம், அது ஆகம விதிப்படி தீட்சை அவசியம். தீட்சை இல்லாமல் உபதேசம் இல்லாமல் செய்கிற புண்ணியம் பலன் தராது என்று முடிவு கொள்றார். இது 145வது பாட்டுல, 145வது பாட்டுல உபதேசம் முக்கியம், உபதேசம் பெறாமல் செய்கின்ற புண்ணியம் பலன் தராதுன்னு புண்ணிய வள வரையிலும் சொல்லி கடைசியா ஒரு முடிவு சொல்றார். ஏன்னா இத்தனை செஞ்சு வீணாக போகப்படாது இல்ல, அதுக்கா அதுக்கா அதுக்கு மேல ஆச்சாரியருடைய இலக்கணம் சொல்றாரு, அதுதான் கடைசி 46-47. ஆச்சாரியருடைய இலக்கணம் நூல்களை சொல்றபடி பார்த்த ஆச்சாரியர்களே கிடைப்பது அறிவு, நூல்ல சொல்ற மாதிரி ஆச்சாரியர்கள் கிடைப்பது. ஆச்சாரியன் எல்லா வகையிலும் குறைவில்லாதவங்க இருக்கணும், அங்கலட்சணத்திலிருந்து கல்வியிலிருந்து குணத்திலிருந்து குலத்திலிருந்து, குலம் குணம் அங்கலட்சணம் கல்வி உபதேசம் திச்சை நான்கு வகையும் எல்லாம் பெற்று நன்றாக சீடன் இவன் பெற வேணும், உயர்வு அடைய வேணும், சீடன் ஞானத்தை பெற வேணும் என்கின்ற எண்ணம் உள்ளவனாய், பொருளிலே ஆசை இல்லாதவனாய், பொருளிலே ஆச்சாரியனுக்கு பொருளிலே ஆசை இருக்கப்படாது இருக்கப்படாது, அந்த அளவுக்கு சீடன் செய்யணும். சீடன் செஞ்சா எதுக்கு அப்படி ஆசைப்படும், நல்லா புரியுதா? ஆச்சாரியனுக்கு பணத்துல ஆசை இருக்கப்படாது, ஆசை இருக்கப்படாதுன்னா சீடன் என்ன பண்ணணும், நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அதனாலே அப்படி ஆச்சாரியன் என்று சொன்னால் தேசம் குணம் சாதி அதுக்கு மேல கல்வி உபதேசம் அப்புறம் நூல்கள் அதிகமாக கற்ற பாண்டித்யம் எல்லா வகையிலும் சிறந்தவனா இருக்கவனும், சீடன் உயரவனு என்கின்ற எண்ணம் உள்ளவனா இருக்கவனும். நம்ம இடத்துல தீட்சை இப்ப நம்ம புள்ளக உயரணும்னு எல்லாரும் நினைக்கிறான்ல, நம்ம புள்ளக உயரணும்னு எல்லாருமே நினைப்பாங்க, யாரும் தாய் தந்த நம்ம புள்ளக மட்டமா போகணும்னு நினைக்கவே மாட்டான். அதே போல ஆச்சாரியன் நம்ம இடத்துல தீட்சை பெற்று கொண்ட இந்த புள்ள ஆச்சாரியன் ஞான தந்தை, ஆச்சாரியனுக்கு புள்ளை, சீடன் புள்ளை, புத்தரன், புத்தரன் ஞான புத்தரன், ஞான தந்தை ஞான புத்தரன், சரியா இருக்கா? ஞான தந்தை ஞான புத்தரன். அதனாலதான் அந்த நாலு பேர்த்தையும் சந்தான ஆச்சாரியர்னு சொல்றோம். எல்லாம் நல்லா இருக்குல்ல கருத்து. அருமை அருமைன்னு சொல்லுங்க, அருமை அருமைன்னு சொல்லுங்க. மெய்கண்ட தேவருடைய புத்திரர் அருணந்தி சிவாச்சாரியர். மெய்கண்ட தேவர் ரெண்டு ரெண்டரை வயசுல ஒரு புள்ள பத்தா இருப்பார், ரெண்டரை வயசுல ஒரு புள்ள பத்திருக்கிறார். அந்த பெத்த பிள்ளைக்கு வயசு 75, அந்த பெற்ற பிள்ளைக்கு வயசு 75. மெய்கண்டாருடைய இவர் சொல்லி பிறந்த பிள்ளைங்க, இவருடைய புள்ள அருணந்தி சிவம், அவருடைய புள்ள மறைஞான சம்பந்தர், அவருடைய புள்ள உமாபதி சிவம். சந்தானம்னா புள்ளகள், சந்தானம் என்று சொன்னால் புள்ளகள், சந்தானம் சந்தனம்னா தெரியணும்ல, சந்தானம் என்று சொன்னால் புள்ளைகள். நல்ல விளங்குதா? உமாபதி சிவத்துக்கு ஞானத்தந்தை மறைஞான சிவம், மறைஞான சிவத்துக்கு ஞானத்தந்தை அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்துக்கு ஞானத்தந்தை மெய்கண்ட தேவர், அவர் ஞான தந்தை பரஞ்சோதி முனிவர். நல்ல விளங்குதா? ஆகையினாலே இப்படி பரம்பரையா வருவது, அதை வந்து ஒரு இப்படி பரம்பரையா வர்றதுனாலே அவர் மூலம் அவர் அவர் மூலம் அவர் இப்படி வர்றதுனாலதான் சந்தான ஆச்சாரியர்னு சொல்றது. இந்த நால்வரையும் சமய ஆச்சாரியர்னு சொல்றது. இவங்க தனித்தனியா வந்தவங்க யாரு? சமய ஆச்சாரியர். அவங்க உபதேசம் மெய்கண்ட தேவர் பெற்ற உபதேசம் பெற்றவர் அருணந்தி சிவா, அருணந்தி சிவத்திட்ட உபதேசம் பெற்றவர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்திட்ட உபதேசம் பெற்றவர் மாவிசிவம். அதனால சந்தான ஆச்சாரியர். அதனாலே புள்ளகள், புள்ளகள் புள்ளகள் உயர வேணும் என்று தந்தைக்கு இருக்க வேணும். இந்த சாதாரண வாழ்விலேயே உயர வேணும் என்று இந்த தாய் தந்தைக்கு இருந்தா அந்த தந்தை எப்படி இருக்கணும்? அடே அப்பா, நம்மிடத்துல தீட்சை பெற்றுக் கொண்டவன் ஞானமுடையவனாக இருக்க வேணும். பேருக்கு கணக்கு எழுதி வைக்கப்படாது. என்கிட்ட தீட்சை பெற்றவர் 2000 பேரு, என்கிட்ட தீட்சை எனக்கு சீடர்கள் 3000 பேர் இருக்காங்கன்னு கணக்கு எழுதி வைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. உருப்படியானவே எத்தனை பேர்னு கணக்கு இருக்கணும். நல்ல விளங்குதா? இப்ப புள்ளகன் நிறைய போகுது. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கு 9 உள்ள, 9ல் ஒன்னு கூட உருப்படி இல்லை அப்படின்னு கூட ஒரு பாட்டு வந்து இருக்குது இல்ல. அது மாதிரி பிள்ளைய பத்தி என்ன பண்றது? ஐயோ கடவுளே கடவுளே, நான் கூட தோத்திரம் பாடிருக்கேன், செல்வனாயர் தோத்திரம். பிள்ளையார் என்ன நாமம் மிக மிக பொருத்தமாகும். ஆறு ரொம்ப பொருத்தம். பிள்ளையார் என்ன நாமம் மிக மிக பொருத்தமாகும். என்ன காரணம் தெரியுமா? எங்க பார்த்தாலும் இருந்து இது யாரு புள்ள? இந்த புள்ளத்தை சொட்டு வைத்து புள்ள, அது அந்த சிவனுடைய புள்ள. அப்படியா? அடே அப்பா, இத்தனை பேர் கும்பிடுறாங்க, இத்தனை பேர் எல்லாம் தோப்புக்கரணம் போடுறாங்க, எங்க பார்த்தாலும் இருக்குது, எங்க பார்த்தாலும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, எல்லா இடத்துலயும் முத பூசை. ஆயப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு, தாய் தகப்பனுக்கு நல்ல பேர். புள்ளையார் என்ன நாமம் மிக மிக பொருத்தமாகும். பிள்ளைய பெற்றோர் எல்லாம் பெருமைய பெற்றார் இல்லை. பிள்ளைய பெற்றவனுக்கெல்லாம் பெருமையா கிடைக்குது. ஐயோ, பிள்ளையனாலதான் சிறுமையே கிடைக்குது. மத்த பேத்தால பெருமை கிடைக்குது, அந்நியனால பிள்ளையினால சிறுமை கிடைக்கும். நல்ல வழங்குதா? பிள்ளைய பெற்றோர் எல்லாம் பெருமைய பெற்றார் இல்லை. வெள்ள நீர் சடையான், சடையில வெள்ளத்தை வச்சிருக்கிறார்ல, வெள்ள நீர் சடையான் உன்னால் மிக பெரும் பேறு பெற்றான். சிவனுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா பார்வதிக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? அந்த 2 பயலால, அந்த வயிற்று பய, அந்த 6 மோ 2 பேர் காம்பாரு, அந்த 2 பேத்தினால பேரு. எங்க பார்த்தால் இருந்து, மலையில இருந்து, கீழ இருந்து, கோயில இருந்து, குகையில இருந்து, சந்தில இருந்து, முச்சந்தில இருந்து, மரத்துக்கடியில இருந்து, ஆகியப்பனுக்கு அவ்வளவு பேர் வாங்கி கொடுக்குறானு. நல்ல வளங்குதா? அதனாலே பிள்ளைகளாலே பெருமை, அதே போல சீடனால ஆச்சாரியனுக்கு பெருமை. சீடனால ஆச்சாரியனுக்கு பெருமை வரணும். பல சீடன் ஆச்சாரியனையே கெடுத்து போடுவேன், குருவையே கெடுத்து போடுவேன், புரியுதா இல்லையா? ஆமா, அப்படி சீடனும் இருக்கிறான், அப்படி இருக்கக்கூடாது. ஆமா, ஆச்சாரியனுக்கு பெருமை வர்ற மாதிரி சீடன் இருக்கக்கூடும். சீடன் உயர வேணும்னு ஆச்சாரியன் நினைக்கணும். இதெல்லாம் இந்த குரு சீடனை பத்தி, இந்த உபதேசத்தை பத்தி சொல்றேன். நான் தான் தெய்வ செயலால எனக்கு 1972 அந்த தீட்சை கிடைச்சதுல இருந்து குருவை பத்தி சொல்லி, தீட்சையை பத்தி சொல்லி, பூசையை பத்தி சொல்லி, ஒரு 10,000 பேர் தீட்சை வாங்கி பூசை பண்றேன். நல்ல வழங்குதா? ஆகையினாலே இப்படி இந்த பிறவியிலே பிறவியை உயர்வதற்கு, சிவனை அடைவதற்கு ஆச்சாரியனோட உபதேசம் அவசியம், அவசியம், அவசியம். அந்த உபதேசம் ஆகம விதிப்படி பெறுவது, ஆகம விதிப்படி பெறுவது, தேவார திருவாசகம் சொல்லி பெறுவது. தேவார திருவாசகம் வாழ்த்து பாடுவதற்காக, வாழ்த்துவதற்காக பாடியது, தோத்திரம் பண்ணுவதற்காக பாடியது. இரு கொடு தோத்திர எம் பினர் உருவார் என்றார் போல ஆகமந்தான் தீட்சைக்கு உரியது. எல்லா இதை கேட்கிறவங்க எல்லாமே ஞாபகத்தை வச்சுங்க, சிவாகம விதிப்படி சிவாகம விதிப்படி தீட்சையை பரவணும், அந்த ஆச்சாரியிடத்துல பரவணும். தேவார திருவாசகம் சொல்லி தீட்சை பண்ணி வைக்க கூடாது, அது தோத்திரம் பண்ணுவதற்காக தான். அதான் ஞான காண்டம் அது, தேவார திருவாசகம் ஞான காண்டம், தீட்சை பண்றது கர்ம காண்டம். இது உண்மையெல்லாம் யாரு சொல்ல போற? ஆகமத்தில் அதை சொல்றாரு உத்தம ஆசிரியர், மத்திம ஆசிரியர், அதம ஆசிரியர் மூணு சொல்றாரு. உத்தம மத்திம அதம தேசிகர் ஆவாரி வரணல். உத்தம தேசிகரை பத்தி சொல்றாரு அதம தேசிகரு. ஆகமத்துல 25,000 சுலோகம் கற்றவன் அதமன், அதமன் ஆசிரியர். ஆகமத்துல 25,000 சுலோகம் கற்றவன் அதம ஆசிரியர். அதுக்கு மேல 50,000 சுலோகம் கற்றவன் மத்தியமமான தேசிகம், 100,000 சுலோகம் கற்றவன் உத்தமமான தேசிகம். புரியுதா? ஒரு சுலோகம் கூட தெரியாத ஆச்சாரியனா இருக்கிறப்போ அது அருணகிரிநாதர் சொன்னார் வரையாளி மேல திருப்பூர்ல, குருவேரவேத்து ஒரு கோடி ஓம் அசித்தி உடனாக ஆகமத்துகந்து பேணி, உருவேரவே ஜெபித்து ஒரு கோடி ஓம் அசித்தி உடனாக ஆகமத்துகந்து பேணி, உணர்வாசை யாரிடத்தும் அருவாது. ஆச்சாரியன் யாருக்கிட்டையும் ஆசையனால பொருளுக்காக புகழுக்காக எல்லாம் எதுவும் விரும்பாம, உணர்வாசை யாரிடத்தும் அருவாது, ஓரெழுத்தை ஓடியாது. எப்போதும் அவனுடைய மனத்திலே பிரணவம் இருந்து கொண்டே இருக்கணும், பஞ்சாட்சர் இருந்து கொண்டே இருக்கணும். உணர்வாக யாரிடத்தும் அருவாது, ஓரெழுத்தை ஒழியாது, உதவிட்டிருந்தாலும் தெரியாத போதகத்தரு. இந்த மாதிரி இலக்கணம் இல்லாதவன் ஆச்சாரியனா இருப்பான். அவன் எனக்கு ஞானத்தை உபதேசித்த, அது எனக்கு உறுதியை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறார் எதிர்மறையில. தெரியாத போதகத்தர் குருவாவர் ஓர் ஒருத்தர், குருவாவர் ஓர் ஒருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சாமாமோ. இந்த மாதிரி இலக்கணம் இல்லாதவன் ஞானத்தை உபதேசிக்கிறேன்னு உபதேசிச்சான்னா அது எனக்கு உறுதியை கொடுக்குமா, தஞ்சம்னா உறுதி, உறுதியை தருமா அப்படிங்கிறார். விளங்குதா? தளலாடி வீதி வட்டம் ஒளி ஞான போத சித்தி தருமாகிலாகும் மத்தை கண்டிலேனே. திருப்பூர் அருணகிரிநாதர் நிறைய சீச்சியை பத்தி ஆகமத்தை பத்தி நிறைய சொல்றார். போது மறையாக மஞ்சள் யோக மதுவே புரிந்து உளி உணர்வார்கள் தங்கள் வினை தீர அப்படின்னு ஊதிமலை திருப்பூர். ஆகையினாலே இப்படி ஆகமத்தில் 25,000 அச்சுரோகம் அறிந்த தேசிகன் கண்ணிட்டம். 25,000 சுரோகம் ஆகமத்துல கற்றவன் அதம தேசிகனா கடைசியா. 50,000 தான் மோகமர ஆராய்ந்த தேசிகன் மத்திமணி. முறைமையினால் 100,000 முயன்றவன் உத்தமனை. 100,000 கிராந்தம் சுலோகம் பாடம் பண்ணி இருந்தான்னா அவன் உத்தம ஆசிரியன். இன்னும் அதுக்கு மேல இறக்கணங்கள்லாம் வேற. ஆகமத்துல 100,000 சுலோகம் பாடம் இருக்கணும். அதனால ஆகமத்தை நிறைய படி, வடமொழியை நிறைய படித்து ஆச்சாரிய விஷய வாங்கணும், மாணிக்க வாசிக்கணும். நல்ல புரியுதா? ஆமாம், ஏன்னா கிடைக்கிறது அரிசு, கிடைச்சதை பெருகிக்கணும் இல்லை. எந்த துறையில போனாலும் அது முடிவு வரையிலும் போயிடணும். படிக்கிறோமா பீகை செடி முடிச்சிடணும். புரியுதா? கல்விக்கு போகிறோமா அது புராணம் முதலானதெல்லாம் பாடி முடிச்சு விடணும். தீட்சை வாங்குறோமா நிர்வாண தீட்சை சொல்லி வாங்கி போடணும். புரியுதா? வீடு கட்டுறமா மாடி வீடாக கட்டி போடணும். இதில் விளங்குதா? எது எடுத்தாலும் அதில் உசந்த காரியத்தை செய்திடணும், அறகுறையாக இருக்கக்கூடாது. அதை சொல்கிறாரு ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக. கடைசியாக சொல்கிறார் ஆகமத்தை தான் சொல்கிறார். ஆகமத்தை தான் ஒரு தரையில் வச்சு கொண்டாடுறார். ஆகமமாகி நின்று அன்னிப்பார்ந்தாழ்வாள். அதே ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக இயம்பியடு 28 ஆகமத்தும் இதே. காமிக முதலாக வாருகமீராக சொல்லப்படுகிற 28 ஆகமங்கள்லயும் இந்த உண்மையத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு முடிவா. ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக ஏம்பீடு 28 ஆகமத்தும் இதே. பாகமது சாரார் சாரம் என ஓர் இயலை படித்துணர்ந்தோன் இயலெல்லாம் படித்துணர்ந்த பண்டிதனே. ஐயாலே இரு வகையா இருக்கின்ற ஞானகாண்டம் கர்மகாண்டம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் இரண்டு வகையும் இரண்டு இயலையும் நன்றாக படித்து உணர்ந்தவன் எல்லாம் உணர்ந்தவன்கிறார். வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது, அதே போல கிரியாகாண்டம் ஞானகாண்டம் என்று ஆகமத்திலே. அப்படி கிரியாகாண்டத்துலதான் இந்த சடங்குகள் எல்லாம் சொல்றது, கும்பாபிஷம் பண்றதுல இருந்து பூஜை பண்றதுல இருந்து சடங்குகள் எல்லாம் பண்றது கோயில் கட்டுறது வந்து கிரியாகாண்டம். பதிவு சுபாஷத்து உபதேசிக்கிறதா ஞான காண்டம், விளங்குதா? அதனால கிரியா காண்டம் ஞான காண்டம் என்று இரண்டு இருக்கிறது. அதை நன்றாக படித்து உணர்ந்தவன் எல்லாம் படித்து உணர்ந்த பண்டிதனே அப்படின்னு முடிக்கிறார். தங்கம் தங்கம் தங்கம். ஆகையினால் அதை இப்படிப்பட்ட ஒரு அருளாளர்கள் நமக்கு செய்திருக்கிற உபகாரம் மிகப்பெரியது. மறைஞான சம்பந்தர் திருவடி வாழ்க. இவர் நிறைய நூலை ஏற்றியிருக்கார். சிவதர்மோத்திர முதலாக நிறைய நூல்களை ஏற்றியிருக்கிறார். அவங்க வாழ்நாள் முழுவதும் உலக உபகாரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதுவும் சாதாரண உபகாரம் அல்ல, சிவனோடு சேர்த்து வைக்கிற பேர் உபகாரம். ஜீவர்களை சிவனோடு சேர்த்து வைக்கிற பேர் உபகாரத்தை செய்த பேர் அருளாளர்கள். அருளாளர்கள் அவருடைய பெருமை வாழ்க. அவர்கள் செய்த நூல் வாழ்க. அந்த நூலை கற்றவர்கள் கேட்டவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த சிவமுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதை வான்முகில் வளாது வைகமலி வளங்குறக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது உயிர் வாழ்க. நான்மறை அறங்களோங்க நான்மறை அறங்களோங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதை.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாளை போவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையடியார் பதம் போற்றி புராணகரை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி செக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதே.

சொல்லணும். பார்வதி கதை பிறந்து உணர்வு தொடங்கியவன் விவரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. விவரம் எப்ப தெரியும்? ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா ஓரளவு விவரம் தெரியும். அப்படி விவரம் தெரிந்த உடனே மனிதன் எதையோ பற்றி கொள்கிறான், எதையோ பற்றி அதிகபட்சம் உலக பொருளத்தான் பற்றி கொள்வான். ஆனா இவர் விவரம் தெரிஞ்ச உடனே சிவனை பற்றி கொண்டார். விவரம் தெரிந்த உடனே இப்ப காரைக்கால சொல்றாங்களா, காரைக்காலம் மேயர் பிறந்து முடிவையின்ற பின்னலாங்கள் பார்த்து பேச ஆரம்பிச்சிருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருந்து சிவன் மேல பத்தி வந்துருச்சான். வீதியில விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே சிவன் மேல பத்தி வந்துருச்சான். வீதியில விளையாண்டு போய் மனல கூச்சுக்கிட்டு அதுலயும் கோயில் கட்டி சிவலிங்க வச்சு கூடுவாளாம். அவன் சிவன் பார்த்துதான் பேசுவாளாம். வண்டல் வயல்வனையெல்லாம் வளர்மதியம் புனைந்த ஜடை அண்டகரான் திருவார்த்தை அணைய வருவான கோயில். அதெல்லாம் அந்த முற்பிறவியுடைய வாசனை, முற்பிறவியுடைய வாசனை. ஒரு திருடன் செத்தான்னா அடுத்த வரப்புல சின்ன வயசுலயே நல்லா திருட ஆரம்பிச்சிருவான். திருட இறந்தான்னு வச்சுக்கோப்பா, அடுத்த வரையில அவனுக்கு என்ன வரும்? திருடு புத்திதான் வரும், நல்லாவே திருடுவான். முன்ன பிறவியில பழகின பழக்கத்தினால அந்த ஞானம் ஒருமைக்கம் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடை. அதனால எதுல இப்ப நம்ம இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்க, அடுத்த அப்பல பிறந்தோம்னு வச்சுக்க, என்னமா இருக்கும்? பிறக்க விடப்படாது ஆண்டவன். பிறந்தமுன்னா என்னமா இருப்போம்? இதுலதான் சிவஜிவான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். சிதம்பரத்துல பிறப்போம், மதுரையில பிறப்போம், திருவாரூர்ல பிறப்போம், சிவஜிவான்னு சொல்லுவோம். பிறந்து கொஞ்ச நாள்லயே அதை பத்தி வந்துடும். இது நல்ல பழக்கம் ஆயிடுச்சா? உயிரோடு கலக்கிறதான இது, உடம்போட போறது இல்லை. அதனாலே பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறக்கண்ணி பெருந்தகைவாள், பிறக்கண்ணி பிறையாகிய சந்திரனை தலையிலே முடித்தவராகிய சிவபெருமானுடைய திருவடியில் சிறந்த பெருங்காதலினால், காதல் பெருங்காதல் சிறந்த பெருங்காதல் உணர்வு தொடங்கிய உடனேயே அவருக்கு சிவபெருமான் திருவடியிலே அன்பு வந்துவிட்டது. காதல் என்றாலும் அன்பு என்றாலும் சிறந்த பெருங்காதலினால் செம்மையை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி, மறந்து கூட வேறு நினைவு இல்லைனால் மறந்துட்டு கூட உலக பொருள்ல பற்று வைக்கிறேன், மறந்து அயல் நினைவு. இப்ப நினைச்சு பத்தி பண்றது வேறு, அந்த நினைவை மறந்துட்டு அடுத்த பொருளே பற்று வைக்கிறது. அப்படித்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்ப சாமி நினைக்கிறான், அப்புறம் என்ன பண்றான்? மறந்துட்டு அப்புறம் வேறு. அவர் மறந்துட்டு கூட அடுத்த பொருள் நினைவு. அது கரங்கோலை போல் வருவோர் காய பிறப்போடு இறப்பின் கரங்கோலை, கரங்கோலையில புரியுதா? காத்தாடி, காத்தாடி இதான் காத்தாடி இருக்குது. எப்படி சுத்துது? இது மாதிரி பிறப்பு இறப்பான் வந்துகிட்டே இருக்க, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. கரங்கோலை போல்வது ஒரு காய பிறப்பூட இறப்பென்னும் அறம்பாவ என்று ரெண்டு அச்சந்த விற்று என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம்பாடல் வாடி நாம் கல்யாணம் மறந்து கூட நான் அவனை நினைக்காமல் வேறொன்றை நினைக்கும்படியாக விடாமல் அவனையே நினைக்கும்படியாக மறந்தேயும் தங்களில் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்தரம்பாடல் அவன் தான் அந்த புத்தியை தந்தான். மறவா வண்ணம் நல்கிய, நல்கியன்னு அவன் கொடுத்தான். திறம்பாடல் வாடி நாம் தெள்ளேனம் கொடுத்தான் என்பது திருவார். அதைத்தான் இங்க சொல்றான். நல்ல கவனமா கேட்கணும், கவனமா கேட்டா தூக்க வராது. கவனமா கேட்கலன்னா தூக்க வரத்தாஞ்சி அப்புறம் ஏதோ ஒண்ணுதான் வரும். இது இல்லைன்னா அது வரும். மறந்தேயும் தங்களில் நான் மறவாவண்ணம் அதுதான் இங்க சொல்றாரு. மறந்து அயல் நினைவில், மறந்து கூட அயல் பொருளிலே எனக்கு மற்ற பற்றனுக்கின்றி நீ திருப்பாதவே மனம் பாவி நினைவின்றி வறு பிறப்பில் வெளிவந்த அறம்புரி கொள்கையராய் அடித்தொண்டி நின்றார். அதனாலே
பக்தி சிவரிடத்திலே குலத்தொழிலை செய்வாரு. அந்த குலத்தொழிலே அவரால் முடிஞ்ச பணியை செய்வார். அது அந்த பாத்தியங்களுக்கெல்லாம் இது இருக்குதுவாரு, பாத்தியங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பணிகளை செய்திருக்கிறார். அது மாதிரியான கருவிகளுக்கு வேண்டியது கொடுத்திருக்கிறார். இவ்வகையால் தந்தொழிலில் எந்தலாம் இவ்விடத்தும் செய்வனவும், இப்படி தன்னாலே என்ற தர்மத்தை செய்வது, அப்புறம் சிவநாமத்தை ஜெபிப்பது, அதற்கு மேலே கோயில்கள் சென்று தூரத்தில் நின்று சுவாமியை தூரத்தில் நின்று அதிகபட்சம் நம்ம சிவாலயங்கள்ல தூரத்தில் சாமி தெரியும், சிவலிங்கம் தெரியும், அதிகபட்சம் தெரியும் எல்லாம். பெருமாள் கோயில மறைச்சு விடுறான், பெருமாள் கோயில அப்படி கும்பிட முடியாது. முன்னாடி கருடாள் வச்சிருவாள், என்ன பெரியாள்னா பெரிய திருவடி, பெரிய திருவடி சிறியது, பெரிய திருவடி, பெரிய திருவடினா யாரு தெரியாது, பெரிய திருவடிதான் கருடாழ்வார், சிறிய திருவடி அனுமாரு, சிறிய திருவடி அனுமாரு, பெரிய திருவடி கருடாழ்வார், அப்படி வச்சு மறைச்சு விடுவான். பெருமாள் தெரியாது, நம்மளில எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் நல்லா தெரியும், நல்லா தெரியும். திருப்பராயத்தில் அதே மாதிரி பல கோயில், எல்லா கோயிலும் சிவாலயங்கள்ல தூரத்துனால சுவாமி நேரம் தெரியும், நல்லா தெரியும். அப்படி சில கோயிலும் கொஞ்சம் மறைவு, அந்த அந்த கொடிக்கம்பம், குடிமரம், நந்தி, இந்த மாதிரி திருவாயில் புறத்து நின்று புறநின்று மெய் மெய்விரவு பேரன்மகுதியில் ஆடுதலும் அபியலில் பாடுதலும் ஆகிய நிகழ்வார் அந்நாளில். அப்படி கோயிலுக்கு தூரத்தில் இருந்து சாமியே கும்பிட்டு அந்த ஆனந்தினால பாடுவார், ஆடுவார், பாடுவார், ஆடுவார். ஆடுதலும் பாடுதலும் ஆனந்தமாக நின்னை தேடுதலும் நின்னடியார் செய்கை பராபரமே தாய்மானர். ஆடுதலும் பாடுதலும் ஆனந்தமாக நின்றை தேடுதலும் நின்னடியார் செய்கை வராவரம். ஆடுகின்றலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை என்புரை பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதுமலை துணையிலே விடநஞ்சி தேடுகின்றலை தெருவுதூரால் இதை செய்வதும் தெரியனே என்பது திருவாசம். அதனாலே ஆடுதல் பாடுதல், ஆடல் பாடல் உகந்த வாட்பூக்கியை வாடியத்தனம் வாட்டந்தவிருமே என்பது தேவாரம். ஆகையினாலே சுவாமிக்கு இந்த ஆடல் பாடல் தான் பிடிக்கும், ஆடலும் பாடல்.

இருந்தா பக்கத்துல திருப்பூர் அந்த கோயில் இருக்கிற சிவலோகநாதனே தரிசனம் பண்ணணும்னு நினைச்சார். சேவடிகள் மிக நினைந்து விருப்பினோடும் தம்பானிகள் வேண்டுவன செய்வதற்கு அறுத்தினால் உருப்பட்டங்கு

அப்படி திருப்பங்கூர் வந்து தரிசனம் பண்ணுவதற்காக வந்தாரு. வந்து அழகால கோயிலுக்கு தூரத்துல நின்று சாமியை கும்பிட்டாரு, பாடினாரு. அது நேரே நல்லா சாமி தெரியாம கொஞ்சம் மறைவா இருந்தது. அந்த அங்க இருந்த இடபதேவன் படுத்திருக்கிறாரே, அது கொஞ்சம் மறைச்சிருந்துச்சான். பெரிய நந்தி எங்களே மறைச்சிரு. அதற்காக என்ன பண்ணினாரு, சாமி நல்லா தெரியலேன்னு வருந்தினாராம். சாமி நந்தியை, கல் நந்தியை விலகிடு, கல் நந்தி விலகிடு.

0: அங்கு அருள் புரிந்தருளி கொலப்படுத்தார். அந்த இடவதேவரை கொஞ்சம் தள்ளி போடு, நம்ம பக்தன் தூரத்தில் இருந்து கும்பிடணும்னு ஆசைப்படுறான் அவளை பார்த்து, அதனாலே நீ விலகி கொடுங்க. அது அங்கிட்டு தள்ளி கொடுத்துருச்சான். அந்த இப்போ அப்படித்தான் இருக்குது திருப்பனூர்ல. திருப்பனூர் அதிகபட்சம் போயிருப்பீங்கல்ல. அப்படி அங்கே சுவாமியே கும்பிட்டு விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கிற குளத்தை திருப்பணி பண்ணியிருக்கிறார். அவரால் முடிஞ்ச திருப்பணி சேரெடுத்து அந்த குளத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார். சிவலோகம் உடையவர் தான் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர்தம் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவலோடு வாரலைய போவார்மன் குருசூழல் அவலோக அடுத்தது கண்டு ஆதரித்து குளந்தொட்டார். அப்படி குளந்தொட்டாரு. அப்படி குளத்தை சீர்படுத்தி விட்டு அதன் பிறகு கோயில வர வந்து மறுபடி விழுந்து கும்பிட்டு அவர்கிட்ட விடைபெற்று கொண்டு தன் ஊருக்கு வந்துட்டார். திருப்பூர் தரிசனம், நந்தி விலகி தரிசனம் தந்திருக்கிறார். இவ்வளவுக்கும் அவனுடைய சுற்றத்தாறுகள் தாய் உள்ளவர்கள் சும்மா இருப்பார்கள். திருநீர் பூசுறது சிவசிவான்னு சொல்றோம், சிவசிவா அப்படின்னு சொல்றது. அதற்கு மேல தில்லைக்கு போவேன் என்று எண்ணம் வந்துச்சு. இது நம்ம பரம்பரையிலேயே இல்லாத ஒரு வேலை. நம்ம சமுதாயத்திலேயே பரம்பரையிலேயே இந்த மாதிரி திருநீர் நிறைய பூசுறது, புலால் சாப்பிடாம இருக்கிறது, வந்து சிவசிவான்னு சொல்றது, தில்லைக்கு போறேங்கிறது, எல்லாம் அரகரான்னு சொல்லுங்கடா, எல்லாம் சிவசிவான்னு சொல்லுங்கடான்னு எல்லாத்தையும் மிரட்டுறோம். இவர் ஊர்ல ஊர்ல அந்த வெற்றிமை தொழில ஒரு தலைவராச்சா, அதனாலே எல்லாம் அறையும் சிவசிவான்னு சொல்லுங்கடா அரகரான்னு சொல்லுங்கடாங்கிறது. அவர்களுக்கு ரொம்ப எரிச்சல். சொல்லலைன்னா அடிப்பார், சொல்லலைன்னா அடிப்பார். இதனால கோபாசன் எல்லாம் படிப்பார். அவரு எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு இந்த நந்தம் பண்ற அக்கரமா தாங்க முடியாது. அதுக்குன்னா ஜாதிய எல்லாம் சேர்த்து கூட்டம், அதுல ஒரு பெரிய கடவை இருந்துக்கிறான். அதுல பெரிய கடவை, பெரிய மனுஷன் பூசாரி. அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம சேரியில் இருக்கிற வீரையினுடைய காட்டேறி பெரிய நொண்டி சாமுண்டி தூய் தூண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டி வச்சுன்னா பாவாரதாயம் செங்கிலி கருப்ப வரமரத்தான் மாமரத்தான் இப்படிப்பட்ட பட்டவங்கட்டவனுக்கெல்லாம் பூசையை போட்டு பன்றி ஆடு கோழி பூசையை போட்டு சாராயம் கல் எல்லாம் வச்சு படைச்சு நல்ல தப்படிச்சு முளைக்கி அந்த சாராயத்தெல்லாம் குடிச்சு விட்டு வாடி சாமியை அழைச்சி விட்டோம்னா இந்த தந்தனுக்கு இருக்கிற இந்த சிதம்பரத்துக்கு தெரியும் விடாங்க அப்படின்னு எல்லா பெரிய கடவை சொன்னேன். அதே போல அந்த அடைச்சு விட்டு பூசையை போட்டு ஆடு ஓடி பார்த்து முப்பூசைன்னு முப்பூசை பெரும்பூசை அது புள்ளமார்கள்லாம் போடுறாங்க. அதுதான் பெரிய வெக்கங்கள் வேதம். முப்பூசை பெரும்பூசைன்னு பெரிய பத்திரிகையா படிக்கிறாப்ப வெக்கம் இல்ல அடிச்சு அத வந்து போட்டு அதில் அந்த கல்லையை ஜராயத்தை முடிச்சு கொடுப்பாருன்னா சாமி என்னமா அவர் தெரியுமா எவ்வளவு நல்லா அவர்
1: பிரமாதமா சாமி இருந்துச்சு.
0: அப்படி எல்லாம் போட்டு இந்த நந்தனுக்கு இருக்கிற அந்த சிதம்பரத்தினுடைய வித்து தெளிய போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சாமியை வேண்டிக்கிட்டான். சேரியே சுர்க்கம் மாறியே தெய்வம்டான், சேரியே சுர்க்கம் மாறியே தெய்வம். அவங்களுக்கு தான் இதெல்லாம் அப்படி பண்ணி எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், ஒன்று இருக்கிறது மாறல. சிதம்பரம் தில்ல தில்ல தில்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறவில்லை. அவனுக ஓஞ்சு உனக்கு அவனுக ஓஞ்சு உனக்கு இவ்வளவுதான் சொல்றது அவனுக்கு கேட்க மாட்டேங்கிற. இப்படித்தாகிய இத்தன்மை ஈசர் மகள் பதிவளவும் சென்றிறங்கி வைத்த திருத்துண்டு இது வரவுவார் மிக்கடுந்த சுத்தமுடன் திருத்தில்லை திருமுண்டு சென்றிறஞ்ச உயிர்த்தவரும் காதல் உணர்வு ஒளியாது வந்து தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன் என்கின்ற அந்த எண்ணம் வந்து அதிகமாக அவருக்கு உண்டாகியது. அது என்ன காரணம் என்று கேட்டால், முன்ன பிறவியிலே அவர் பிரம்மஞானியாக இருந்து காட்டிலே தவஞ்செய்து கொண்டிருக்கும் போது வந்த வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போக, அந்த வெள்ளத்துல போகின்றவர் மூர்ச்சையாகி தண்ணீர்ல உள்ள போக மேல வர, உள்ள போக மேல வர, அப்படி கடைசியா முடியும் போது என்ன ஆயிடுதுன்னா, சில குடிசைகள் கண்ணுக்கு தென்படுதான். கண்ணுக்கு தென்படவும் ஆகா தப்பிச்சு அந்த குடிசையில போய் தங்கிவிட்டா தேவலாம்னு நினைச்சாரா ஜீவன் போய், அப்படி உயிர் போகும்போது எந்த நினைப்பு வருதோ அது மாதிரி பரப்பு வரும். உயிர் போகும்போது என்ன நினைப்பு ஒருத்தருக்கு வருதோ அதுக்கு தகுந்த அப்பல பொறுப்பு. அதனாலதான் ஜாக்கிரதையா சிவனை நினைக்கணும். பட்டினத்தார் சொல்றாரு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன், சிவனாமி எழுதிட்டு இருக்கிறேன், ஐயன் தொடர்ந்து கோலை கட்டி கண்ணு செருகி அறிவு அழிந்து நான் உயிர் போற சமயத்துல எனக்கு அந்த மாதிரி என்ன இருக்காது சாமி, இப்ப இருக்கிற புத்தி இருக்காது, அப்ப நீ அந்த புத்தி எனக்கு கொடுக்க விடுன்னு கேட்கிறாரு. ஐயும் தொடர்ந்து வெளியும் செருகி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யார்? அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் யாரு இல்லையா சொல்ல முடியுமா? யாரு தெரியும்? புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்துட்டு ஐமேறு ஐயும் தொடர்ந்து வெளியும் செருகி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யான்? செய்யும் திருவொற்றியூருடைய திருநேறு விட்டு கையும் தொடப்பண்ணி அஞ்சலுத்தோதவும் கற்பியமே அப்படின்னு பாடுற. அதனாலே வந்து இப்ப இருந்தே சொல்லிக்கிட்டே அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்துல இந்த பழக்கம் வரலாம். உன் சாமி தான் உதவி பண்ணும். சாமி தான். அதனாலே அந்த தில்லைப்பதியிலே அவருக்கு பிரியம் வந்துவிட்டது. அளவில்லாத பிரியம் தில்லை. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இந்த சென்மத்தை வீணாக கெடுப்பேனோ. நேத்து கோயில் புராணத்துல சொன்னேன், கோயில் புராணத்துக்கு நீங்க நீ இல்லையா, நீங்க வந்துருந்தியா? சரி, கோயில் புராணத்திலே சொல்றாரு, திருவாரூரிலே முளைத்தால் முத்தி, காசியிலே முடிந்தால் முத்தி, இது இரண்டு நம்முடைய பிரியத்துக்கு நடக்கிறது. தில்லையை தரிசனம் பண்ணினான். மெனற்பதிகளில் முளைத்தவர் முடிந்தோர் மூவா செம்மலர் கடல் கண்டோர்கள் சிவத்தினை சேர்வரந்தே என்பது கோயில் புராணம். அதனால திருவாரூர்ல பறக்க நம்ம இஷ்டத்துக்கு முடியாது, காசியில இறக்கவும் நம்மளால முடியாது. சிதம்பர தரிசனம் பண்ணலாம், சிதம்பர தரிசனம் பண்ணலாம், சிதம்பர தரிசனம் பண்ணினா முத்தி. அவளை எளிமையாக வந்து ஆடுகிறான், வந்து ஆடுகிறான், அதான் ஒரு பெரிய சிதம்பரத்துல ஆட்டத்தோடவே வந்து இறங்கி ஆடுறான். வரும்போதே ஆடிக்கிட்டே வந்து இறங்க, வந்து ஆடல, ஆடிக்கிட்டே வந்து இறங்க. கூத்தாட வர வேணும் இல்லை, பகல வகையான வாத்தியங்கள் எல்லாம் வந்து மூவாயிரம் அந்தனர்களோடு, கோயில் புராணம் நேரமா கேட்கலையோ, அந்தனர்களோடு பரம விஷ்ணுக்கள் எல்லாம் சூழ மேலதாள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க கூத்தாடிக்கிட்டே வந்து இறங்கினார். வந்து கூத்தாடல, கூத்தாடிக்கிட்டே வந்து இறங்கினார். அதனால தில்லைய தரிசனம் பண்ணிதான். கட்டை இருக்கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயே, இதெல்லாம் இரவும் பகலும் சிதம்பரம், இரவும் பகலும் சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம். இது அந்த கோபாலகிருஷ்ண பாரதிங்கிறவர் நந்தனா சரித்திரகிருதின்னு தனியா ஒண்ணு பாடினார். அவர் ஐயர், அவர் ஒரு விதமா இது பாடினார். அவர் எப்படி பாடினார்னா, நந்தனார் வந்து ஒரு ஐயர் பண்ணையில இருக்கிறதாகவும், அந்த ஐயர்கிட்ட இவர் சிதம்பரத்துக்கு நான் போறேன், போகணும், அதுக்கு நீ எனக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதாக, அடு தின்னும் புலையா உனக்கு அணி திரு மஞ்சனமூ, மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளோ, அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. இப்பதான் இந்த புத்தன் தெளிவுன்னு கேட்டாரா, அதுக்குத்தான் அதுக்கு சிதம்பரத்துல ஒரு மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டா அந்த புத்தன் தெளிவு.

பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி. பாம்புன்னா பதஞ்சலி முனிவர், புலின்னா வியாகரவர்.

0: தெளிய மருந்துன்றிருக்குது பேரின்பம் அன்றின்ளே. நிறைய படித்தார். தில்லை தில்லை என்றால் பிறவி, இல்லை இல்லை என்று மறைமொழி. திருபடீஸ்வரனம் என்று நான் நம்பி வந்தேன். இப்படியாக பலகாலம் பல நாள் சிதம்பரத்துக்கு போவேன், சிதம்பரத்துக்கு போவேன், சிதம்பரத்துக்கு போவேன் என்று எண்ணினார். அப்படி போனால் உள்ளே ஊருக்குள்ளே நுழைய நமக்கு தகுதி இல்லையே, அதற்கு மேல கோயிலுக்குள்ளே சென்று சாமியை கும்பிட முடியுமா, நமக்கு தகுதி இல்லையே என்று வருந்தினார். ஆனாலும் ஆசை விடவில்லை. அன்றிரவு கண்குயிலாறு நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன், இன்னைக்கு எப்படியோ பேச வேண்டியது, நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன், நாளைக்கு சிதம்பரம், இப்படியே பல நாள். அது என்னன்னா, அந்த காலத்துல அந்த மாதிரியான வரம்புகள் எல்லாம் இருந்தது. அந்த வரம்பிலே நின்று பற்றி செய்யறவர்கள் தான் முக்கியம்னு சொல்றார். வரம்பு மீறி நான் உள்ள ஓய்வு போனா இது, அந்த வரம்பில் நின்று செய்கின்றவர்கள் தான். அதனாலே உள்ளே சென்றால் நாம் சுவாமியை பக்கத்திலே சென்று வணங்க முடியாது என்று எண்ணி ரொம்ப வருந்தினார். ஆனாலும் சிதம்பரத்துக்கு போகணும். ஆசை ஒரு பக்கம் இருக்குது, குலம் ஒரு பக்கம் தள்ளும். அதனாலே ரெண்டுக்கு இடையிலே ரொம்ப கவலைப்பட்டார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. ரிக்வேத பஞ்சருத்ரம் விளக்கவுரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. அனந்த நவரத்ன விலசத்கடக கிங்கிணி ஜலம் ஜல ஜலம் ஜலரவம் முகுந்த விதிஹஸ்தகத மத்தளலயத்வனிதி மித்திமித நர்த்தன பதம் சகுந்தரத பர்ஹிரத நந்தி முக ஷ்ருங்கிரிட்டி பிருங்கி கண சங்க நிகடம் சனந்த சனக பிரமுக வந்தித பதம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ. நாம் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். வியாதிகளிலிருந்து எங்களை நீக்கி அருள் பண்ணு, போதுமான அளவுக்கு தன தானியத்தை கொடு, வீடு வாசல்களை கொடு, சௌக்கியத்தை கொடு, எங்களிடம் கோபமாக இருக்காதே, எதிரிகளை எங்களிடமிருந்து தூர பண்ண செய் என்று வேதம் பலவாறாக ருத்ர பரமேஸ்வரனை நோக்கி துதி பாடி கொண்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு மூணாவது சூக்தத்துல எட்டாவது இருக்கு. பிரபப்ரவே ஷபாயஸ்விதீச்சே மகோமஹீம் சுஷ்டுதிமீரயாமி நமஸ்யா கல்மலீகினம் நமோ விருணிமசி த்வேஷம் ருத்ரஸ்ய நாம. பப்ரவே அப்படின்னா உலகை பரிபாலிக்கின்றவன் அல்லது பொன்னிறமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம். விருஷபாய விரும்பியவற்றை அளிப்பவன். வலிய ரிஷபம்னு ஏன் வந்து பேரு, நம்மளுடைய சுவாமிக்கு வாகனமும் ரிஷப வாகனம் தான். அது வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு இது, தர்மத்தினுடைய சின்னமே வந்து ரிஷபம் தான், தர்மத்தினுடைய சின்னம். சைவத்துக்கு கூட நாம் ரிஷபம் சுவாமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பரமேஸ்வரன் நந்தியை நந்திகேஸ்வரரை தான் நாம் தர்மத்தினுடைய சின்னமாக போற்றி வணங்குகிறோம். அந்த இடபம் போல் வலிய செய்கையை உடையவன் ருத்ர பரமேஸ்வரன், விரும்பியவற்றை அளிப்பவர். ஸ்விதீச்சே கற்பூரத்தினுடைய நிறத்தை உடையவர் ஸ்விதீச்சே. மகஹா அப்படின்னா பெருசு, மஹீம் பெரிது, மகஹா மஹீம் பெருசு, இதெல்லாம் பெருசோ அதுக்கெல்லாமும் பெரியவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். சுஷ்டுதிம் இந்த அழகிய ஸ்துதி, இப்போ இவ்வளவு நேரம் பண்ணிட்டு வரதே ஸ்ரீ ருத்ரம், இந்த அழகிய ஸ்துதி. ப்ர ஈரயாமி நான் சொல்லுகின்றேன். இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றவனே, பொன்னுரமாக இருக்கக்கூடியவனே, எனக்கு விரும்பியவற்றை அளிக்கக்கூடியவனே, கற்பூரத்தினுடைய நிறத்தை உடையவனே, மீண்டும் ஜோதியை வந்து நினைவுபடுத்துவதற்காக இங்க ஸ்ரீ ருத்ரம் வந்து கற்பூரத்தின் நிறத்தை ஒத்தவனே அப்படிங்கிறதாக இங்க சொல்றது. அவர் ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து நினைவுபடுத்துகிறது. ஈரயாமி அந்த ஸ்லோகங்களை சுஷ்டுதி அழகிய ஸ்துதியை நான் சொல்லுகின்றேன். நீயும் அதை கேட்டதனால் நீயும் கல்மலீக்கினம் இருளை அகற்றுவதற்கு உரிய ஒளியை கொண்டவன். அதனாலதான் அங்க கற்பூரத்தின் நிறம் சொன்னதுக்கு காரணம் அந்த ஒளியை இங்க வந்து எனக்கு பாய்ச்சணும், எனக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான திமிரத்தை வந்து அந்த இருளை வந்து நீ நீக்க வேண்டும். அந்த இருளை அகற்றுவதற்கு உண்டான ஒளியை உடைய ருத்ரனை நமோபிகி வணக்கங்களால், என்னுடைய நமஸ்காரங்களால் அல்லது ஹவிசினால் நமஸ்ய ஆராதிப்போம், நாமும் சேர்ந்து ஆராதிப்போம். ருத்ரஸ்ய அந்த ருத்ர பரமேஸ்வரனது துவேஷம் கீர்த்தி உடைய நாமத்தை திருநாமத்தை கிருணீமசி கூறுகின்றோம். சுவாமியினுடைய நாமம் பெருசா ரூபம் பெருசாங்கிறது பார்க்கும்பொழுது நாமம் தான் சுவாமியினுடையது பெருசு, நாமம் தான் முதல்ல வாழணும், அப்பதான் அந்த ரூபம் வாழும். முன்னரவர் நாமம் கேட்டாள் அப்பர் பெருமானுடைய இதுல வரும், முன்னரவன் நாமம் கேட்டாள் பின்னர் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துக்குத்தான் பிரதானம், நாமம் பஞ்சாட்சரத்துக்குத்தான் பிராதான்யம். சுவாமியும் சுவாமியினுடைய வலிமையும் சுவாமியினுடைய இதையும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடியது பஞ்சாட்சரம் தான். நாமம் தான் எந்த ஒரு மூர்த்திக்குமே பிரதானம், நாமம் வாழணும், நாமம் வாழ வாழதான். ஏன்னா அதனாலதான் வந்து சிவபுராணத்தை எப்படி மணிவாசகர் ஆரம்பிக்கிறாரோ, நமச்சிவாய வாழ்க அப்புறம்தான் நாதந்தாள் வாழ்கன்னு சொல்றார். முதல்ல அவர் சொல்லக்கூடியது அவனுடைய நாமத்தை தான் வழுத்தி போற்றுகின்றார், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுது மின்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் வாழ்க வாழ்கன்னு சொல்லிகிட்டே போறார். ஆனா முதல்ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், நாமத்தை வைத்துக் கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். அந்த நாமத்தை அந்த திருநாமத்தை கிருணிமசி கூறுகின்றோம், துவேஷம் நாம கிருணிமசி அப்படிங்கிறது இங்க பதம். அடுத்தது ஸ்திரே பிரங்கை புருரூப உக்ரோ பப்ரு சுக்ரே பிபிஷே ஹிரண்யை ஈசாநாதஸ்ய புவனஸ்ய பூரேனவாவு யோஷத் ருத்ராத சூரியம். ஸ்திரேபிஹி ஸ்திரமான வலிமையுடைய அங்கைஹி அங்கங்கள் அவயவங்களுடன் கூடியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர். புருரூபா பல்வகையான வடிவங்களை உடையவர். நமக்கு நம்ம சொல்றோம் 64 வடிவங்கள் உண்டு, 108 கரணங்கள் உண்டு, பல விதமா நாம் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனுடைய பிரபாவங்களை பற்றி பேசுகிறோம் சைவத்திலே. குருரூபகா பல்வகையான வடிவங்களை உடையவனும், உக்ரஹா அப்படின்னா பெரிய ஒளி, அந்த பேரொளி அதுக்கு வந்து உக்ரஹா. அந்த பப்ருஹு அந்த மீண்டும் பரிபாலிக்க கூடிய அந்த இதை காமிக்கிறது. சுக்ரேபிகி அழகு சொட்டக்கூடிய, ஹிரண்யைகி பொன் அணிகளால் சுரணாபரணங்களால், பிபிஷே இனிது விளங்குகின்றான் இருக்கிறார். என்னெல்லாம் அணிஞ்சிருக்கார், நல்ல அழகு மலிந்த அழகினை உடைய பொன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்டு நல்ல வலிமையான அங்கங்களை கொண்டவராகவும் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறதாக. அஸ்ய புவனசிய இந்த உலகை பூரேகே பரிபாலிக்கின்ற ஈசானாத் ருத்ராத் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பரமேஸ்வரனாகிய அந்த ருத்ரனிடம் இருந்து அசுரியம் அவனது பேராற்றலானது நவை உயோஷத் வேறாகாது, அவன் வேற அவனுடைய ஆற்றல் வேறங்கிறது கிடையாது. ராமன் பலசாலி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா ராமன் வேற அவனுடைய பலம் வேற அப்படிங்கிறது கிடையாது. அந்த பலத்துக்குத்தான் அங்க ஆக்சுவலா அத உருவகப்படுத்துறோம். அதே போல் இப்ப இவர் காப்பாற்ற சக்தி வேற அவர் வேற அப்படிங்கிறது கிடையாது, அந்த பிரபாவம் தான் அவர் அப்படிங்கிறதாக சொல்லுகின்றது. இந்த பலவிதமான ரூபங்கள்னு சொல்றது, இந்த பலவிதமான ரூபங்களை பத்தி கிருஷ்ண யஜுர்வேதத்துல வரக்கூடிய ஸ்ரீருத்ரம் சொல்றது, நீ அவனாக இருக்கிறாய் இவனாக இருக்கிறாய்ன்னு. இந்த லோகத்துல இருக்கிற ஒரு வஸ்துவை விடாம எல்லா வஸ்துவையும் சுவாமியினுடைய ரூபமாகவே சுவாமியினுடைய அம்சமாகவே சொல்லி நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிகிட்டே வரப்போகிறது.
4: அதனுடைய ஒரு முன்னேற்பாடாக இங்கேயே சொல்றது புருரூபகா, பலவிதமான ரூபங்களை உடையவனே அப்படிங்கிறதாக சொல்கிறது. மேற்கொண்டு அடுத்த இருக்கு, அருஹன் பிபர்ஷிசாய காணி தன்வார்ஹன் நிஷ்கம்ய ஜதம் விஸ்வரூபம் அருஹன் நிதந்த யசே விஸ்வமக்வம் நவாவோஜியோ ருத்ரத்வதஸ்தி. ஹே ருத்ர பரமேஸ்வரா, அருஹன் அப்படிங்கிறது உரியவனாக இருக்கிறதுக்கு அருகன், அருகதை உள்ளவன் நம்ம சொல்றோம் இல்லையா. சாயகாணி அம்புகளையும், தன்வ வில்லினையும், தனுஷ் வில்லினையும், பிபர்ஷி தாங்குகின்றன, அருகன் அந்த தகுதியை உடையவனாக இருக்கக்கூடிய, தக்கோனாகவே இருக்கக்கூடிய, யஜதம் போற்றத்தக்கதும், நிஷ்கம் மங்களகரமுடைய, விஸ்வரூபம் பிபர்ஷி பல்விதமான வடிவங்கள், ஏற்கனவே புருரூபம்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ விஸ்வரூபம் விபர்ஷின்னு சொல்றது பலவிதமான வடிவங்களை தாங்குகின்றன. அருகன் உரியவனாகவே இருந்து, அப்வம் பெரிய, இதம் விஸ்வம் இந்த பெரிய உலகத்தையும், தயசே பாதுகாக்கின்றன, தயையினால் பாதுகாக்கின்றன.

0: வல்லமை படைத்தவராக இருக்கவில்லை. இந்த வேற யாருமே, இந்த வல்லமை வேற யாருக்கும் கிடையாது, உனக்கு மட்டுமே இந்த முத்தொழிலும் உனக்கே உரித்தானது அப்படிங்கிறதாக இந்த ருக்கு சிவனுடைய பரத்துவத்தை சொல்கிறது. ஸ்துஹிஷ்ருதம் கர்த்த சதம் யுவானம் மிருகண்ண பீமமோபஹத்னு முக்ரம் மிருளாஜ ரித்ரே ருத்ரஸ்தவானோன்யன் அன்யந்தே அஸ்மன் நிவாபந்து சேனாஹ. ஹே ஸ்தோதஹா, துதிப்போய், நீயும் கர்த்த சதம் சுரங்கத்தில் வாழ்கின்றதும், யுவானம், யுவானம்னா இளமையான வயது உடையதுமாகிய மிருகம் சிங்கத்தை இங்கே சொல்கிறது. அதை போன்று பீமம் பயங்கரமானவனும், உபஹத்னும் அப்படிங்கிறது பகைவரை கொல்லுகின்ற ஆற்றலை உடையவனும், ஸ்ருதம் மிகுந்த கீர்த்தியை உடையவனும், உக்ரம் உக்ரத்தை உடையவனும், யார் இதெல்லாம் உடையவர்னா ருத்ரபரமேஸ்வரர் ருத்ரம். ஸ்துஹி, ஸ்துதிப்பாயாக. நம்மளை இப்ப பிரேரணை பண்றது, எப்படி ஒரு குகையில் வாழக்கூடிய இளம் வயது நிரம்பிய சிம்ஹம் எப்படி கம்பீரமாக இருக்குமோ, எப்படி பயங்கரமானதாக இருக்குமோ, எப்படி எதிரிகளை அழிப்பதில் வல்லமை படைத்ததாக இருக்குமோ, அப்படியுள்ள ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை நீ வழிபடு. ஹே ஸ்தோதஹா, ஸ்துஹி அப்படிங்கிறது துதிப்பாயாக. ஸ்தவானஹா, என்னால் போற்றப்படுகின்றவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன், ஜரித்ரே துதிக்கும் எனக்கு மிருள சுகத்தை கொடுத்தருள்வாயாக. தே சேனாக, உன்னுடைய சைன்யங்கள், அஸ்மத்து அந்யம் நிவபந்து, உன்னுடைய சைன்யம் கெட்டதை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சைன்யம் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், அந்த சைன்யம் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதாக இதுல இப்ப சொல்றது. அந்த சைன்யம் எனக்கு எதிரிகளை அழிக்கட்டும், என்னுடைய தீய எண்ணங்களை அழிக்கட்டும், என்னிடத்தில் இருந்து அதை தூர விலகி போகச் செய், என்னை துன்புறுத்தாததாக அது இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம கிட்ட அடிக்கடி ருத்ரம் என்ன சொல்றது அப்படின்னா, எனக்கு இதை துன்பத்தை விளைவிக்காதே, எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு வந்து துக்கத்தை தூர போகச் செய் அப்படிங்கிறதாக கேட்டுட்டே வருது இல்லையா. இங்க இன்னும் விவரித்து சொல்றது, உன்னுடைய சைன்யமாகப்பட்டது அழிப்பதற்காகவே நீ ஒரு சைன்யம் வச்சு வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த சைன்யம் என்னிடத்திலிருந்து வேறானதாக இருக்கட்டும், மற்றவற்றை எல்லாம் அழிக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்றது. மேல் கொண்டிருக்கிற ருத்ரத்தை வர சமயங்கள்ல பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சருத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய. அனந்த மகசம்ந்திரிதசவந்தியசரணம் முனிஹ்ருதந்தரவசந்தமமலம் கபந்தவியத்விந்த்வநிவகந்தவஹவஹ்நிமகபந்துரவிமஞ்சுவபுஷம் அனந்த விபவம் த்ரிஜகந்தரமணிம் த்ரிநயனம் த்ரிபுரகண்டனபரம் சனந்த முனிவந்தித பதம் சகருணம் பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ. தொடர்ந்து நாம் ருக்வேதத்தினுடைய பஞ்சருத்ரங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். மூணாவது சூக்தத்துல 12வது ருக்கிலிருந்து பார்க்க போகிறோம். பலவிதமான ரூபங்களை உடைய ருத்ர பரமேஸ்வரனை ருத்ரம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்தது. பலவிதமான ரூபங்களை உடைய நீ, பொன்னாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கும் நீ, உன்னுடைய சைன்யத்தை வந்து என்னிடமிருந்து மிக தூரமாக விலக்கி வை, ஒரு குகையிலே இருக்கக்கூடிய ஒரு இளவயது சிங்கத்தை ஒத்த ஆற்றலை உள்ள நீ என்னுடைய பகைவர்களை கடி, கடிங்கிறது கடிந்து செய், அவர்களை அடக்கி வை அப்படிங்கிறதாக அர்த்தம். கடிந்து அப்படிங்கிற வார்த்தை. இப்படியாக ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து ஸ்ரீ ருத்ரம் பிரேரணை செய்து கொண்டே வருகிறது. அதற்கு மேல் கொண்டிருக்கிறது இப்போ 12வது.

0: కుమారశ్చిత్ పితరం వందమానం ప్రదీనానామరుద్రోపయంతం భూరేర్దాతారం సత్పాతిం గృణీషే స్తుతస్తత్వం భేషజారాస్యస్మే. హే రుద్రపరమేశ్వర, எப்படி ஒரு குமாரஹாச்சித் அப்படின்னா ஒரு குமாரன் குமாரனை அடைவது, யார் அடையறா அப்படின்னா வந்தமானம் பித்ரம், ஒரு போற்றுகின்ற பிதாவை, ஒரு பிதாவை ஒரு புதல்வன் போற்றுகின்றான், அவனை எப்படி ஒரு ஆசையோடு ஒரு ஆதுரத்தோடு ஒரு பிதாவானவர் அவனை அணுகுவாரோ, நித்தியம் போற்றுகின்ற ஒரு புதல்வனை எவ்வளவு ஆசையோடு ஒரு பிதா அணுகுவாரோ, அதே போல உபயந்தம் என்னிடம் வருகின்ற துவம் உன்னை பிரதினாம வணங்குகின்றேன். இதன் மூலமாக வேதம் நமக்கு வந்து தாய் தந்தையரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. அவர்களுக்கு உண்டான வணக்கங்களை நாம் தவறாமல் செலுத்த வேண்டும். ஒரு பிதாவினிடத்தில் ஒரு புத்திரன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது வணக்கங்களை தெரிவிக்கும் பொழுது எவ்வளவு ஆசையாக அந்த பிதா அந்த புத்திரனிடத்தில் வருவாரோ, அதே போல என்னிடத்தில் நீ வருகின்றாயே, நீ வருகின்ற பொழுது நான் உன்னை பிரதினாம நான் உன்னை வணங்குகின்றேன். பூரேஹே, மிகவும் மிகுதியாக அப்படிங்கிறதாக அர்த்தம். தாதாரம், தனத்தை கொடுக்கின்றவனும் வேண்டியவற்றை கொடுக்கின்றவனும். சத்பதிம், நல்ல மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் சத்பதி, சத்பதிம் அவர்களை பாதுகாக்கின்றவர். கிருணீஷே, உன்னை துதிக்கின்றேன். ஸ்துதஸ்துவம், ஸ்துதஹாத்வம் அப்படிங்கிற துதிக்கப்பெற்ற நீ. ஸ்மே, எனக்கு பேஷஜானி மருந்துகளை ராசி அளித்தருள்வாயாக. இப்படியாக துதிக்கப்பட்ட நீ எனக்கு மருந்துகளை அளித்து அருள். எல்லா மருத்துவர்களிலும் சிறந்த மருத்துவர் நீதான். எல்லா வியாதியிலையும் சிறந்த வியாதி சம்சார வியாதி, எல்லா மருந்துக்கும் சிறந்த மருந்து வைத்தியநாத சுவாமி. அப்படியாக இருப்பதால் அந்த சிறந்த மருந்தினை நீ எனக்கு கொடுத்து அருள். ஏன்னா இப்ப இன்னைக்கு உடம்பு, நான், எனக்கு ஒரு வியாதி, என்னை சேர்ந்தவருக்கு ஒரு வியாதிங்கிறது நம்மளுடைய மனசுல தான் இருக்கு இல்லையா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு உலகத்துல வியாதி நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா நம்ம மாத்துல ஒருத்தருக்கு ஒண்ணு வந்துடுது அப்படிங்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வியாதியினுடைய வீரியம் புரியறது. அதனால அவர்கள் படக்கூடிய துன்பத்தை நாமும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். எதனால, என் மக்கள், என் மனைவி, என்னுடைய தாயார், என்னுடைய தந்தை அப்படிங்கிற நான் தான் அங்க ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடியது அந்த அகங்காரம் தான். என் மனைவி, என் தாயார், என் தந்தைங்கிறதுனாலதான் நான் வருத்தப்படுகிறேனே ஒழிய வேற யாருக்கோ ஒருத்தருக்குன்னா ஆமாம்பா பாவமாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அதுக்கு மேல நம்ம அந்த பாவத்துல அந்த வழியில வந்து நம்ம பங்கேற்றுக்கிறது கிடையாது. ஆனா எப்போ அது நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் அந்த வழியில் பங்கேற்றுக் கொள்கிறோம். எதனால அப்படின்னா, நான் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருப்பதால், அது என் குடும்பம் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருப்பதால். மீண்டும் இங்க வந்து சொல்கிறது, இந்த மருந்துகளுக்கெல்லாம் உசந்த மருந்தான ஞானம்ங்கிற மருந்த குடு. போன ருக்குல சொல்லித்த இல்லையா, என்னை வந்து அந்த இருளிலிருந்து என்னை வெளியேற்று, கற்பூரத்தின் நிறத்தை ஒத்தவனே என்னை இருளிலிருந்து வெளியேற்றுன்னு சொல்லித்த இல்லையா. அதுபோல இந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து, சம்சார சக்கரத்திலிருந்து ருத்ர பரமேஸ்வரா எனக்கு அந்த மருந்துகளை அளித்து அருள் அப்படிங்கிறதாக கேட்கிறது. அடுத்ததாக அடுத்த இருக்கு, யாவோ பேஷஜா மருத சுசி நியாசந்த மாவிருஷனோ யாமயோபு யா நிமனு ரவ்ரணீதா பிதானஸ்தாசஞ்சயோஷ்ச ருத்ரஸ்ய வஷ்மி. இந்த ருக்குல ஹே மருதஹா, மருத்துக்களை கூப்பிடுகிறது. யார் அந்த ருத்ரனுடைய புத்திரர்களோ, ருத்ர புத்திரர்களான அந்த மருத்துக்களை கூப்பிட்டு, விருஷணஹா, வேண்டியவற்றை நீங்கள் கொடுப்பவர்கள். விருஷபஹாங்கிற பதத்தை எப்படி ருத்ர பரமேஸ்வரனுக்கு போட்டதோ இப்ப விருஷணஹா அப்படிங்கிறதாக அந்த மருத்துக்களை பார்த்து கூறுகிறது. உங்களிடத்தில் யா எவைகள் சுச்சீனி சுத்தமானவைகளாக இருக்கக்கூடியதோ, சந்தமா மங்களத்தை கொடுக்கக்கூடியதோ, மயோபூ இன்பத்தை கொடுக்கக்கூடியதோ, நகா எங்களை பிதாமனுகு பரிபாலிக்கின்ற மந்திரங்களும், அவ்ருணீத உங்களை மறைத்து நிற்பவைகளுமாய் உள்ள யானி பேஷஜாகா மருந்துகள் இருக்கின்றதோ, இருக்கு தா, அவைகளையும் ருத்ரஸ்ய ருத்ர பரமேஸ்வரனது ஷம் ச யோகோ ச பிணிகள் அடங்குவதையும் நீங்குவதையும் விரும்புகின்றன, நாங்கள் விரும்புகின்றோம் அப்படிங்கிறதாக சொல்கிறது. இப்ப ருத்ரபுத்திரர்களான மருத்துக்களை நோக்கி இந்த ருக்கு சொல்லுகிறது, ருத்ரபுத்திரனான புத்திரர்களான மருத்துக்கள் எனக்கு ஆரோக்கியத்தையும் எனக்கு மங்களத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் என்ன, உன்னை உங்களை மறைத்திருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கின்றனவோ அப்படிங்கிறதாக இங்கே உள்ளுக்குள்ள ஒன்று கேட்கிறது. அதையும் சேர்த்து எங்களுக்கு எல்லா விதமான மருந்துகளையும் கொடுத்த அருள், ருத்ர பரமேஸ்வரன் என்னுடைய பிணிகளை அடக்க வேண்டும், நீக்க வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய விருப்பம். இந்த மந்திரங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல வேதத்துக்கு மறைன்னு ஒரு பொருள், மறைங்கிறது ஒரு அர்த்தம், அது மறைந்திருப்பதனால் மறை, மறைக்கப்பட்டதனால் மறை, அது பூர்ணமாக தன்னை என்றுமே வெளிக்காட்டி கொள்ளாது. அந்த அந்த ஸ்பூர்த்திங்கிறது என்னைக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து வருதோ அன்னைக்குதான் நமக்கு அதுக்கு பூர்ணமான அர்த்தம் புலப்படும். அடுத்தருக்கு பரிணோ ஹேதி ருத்ரஸ்ய வித்யா பரித்வேஷஸ்ய துர்மதிர் மஹீகாத் அவஸ்திரா மகவத்யஸ்தனுஷ்வமீட்வஸ்தோகாயதனாயாயமிருள. ருத்ரஸ்ய, ருத்ர பரமேஸ்வரனுடைய ஹேதிஹி அப்படின்னா ஆயுதங்கள், நகா எங்களை பரிவிருஜ்யாகா விட்டுவிடட்டும், துவேஷஸ்ய பிரகாசமாகிய ருத்ர பரமேஸ்வரனுடைய மகி பெரிய துகுமதிஹி துர்மதிஹி அப்படின்னா துன்பத்தை கொடுக்கும் நிகிரக புத்தி, அனுகிரக புத்திங்கிறது ஒன்று நிகிரக புத்திங்கிறது ஒன்று, அந்த நிகிரக புத்தியானது அவகாத்து என்னிடத்தில் இல்லாமல் இருக்கட்டும், என்னை தாண்டி போகட்டும், என்னை அது துன்பப்படுத்தாமல் இருக்கட்டும். ஹே மீடுவ, விரும்புகிறவற்றை கொடுக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, ஸ்திரா உன்னுடைய உறுதியான அம்புகளை மகவத்பாகா தேவ உணவுடைய இந்த ஹவிர்பாகம் வந்து எந்தெந்த தேவர்களுக்கெல்லாம் போகிறதோ அவர்களை குறிக்கிறது. அவ தனுஷ்வ, நீ உன்னுடைய வில்லுக்கு நான் ஏற்றாமல் இரு, என்னுடைய விஷயமாக வரும்பொழுது நீ நான் ஏற்றாமல் இருக்க வேண்டும், உன்னுடைய வில்லினால் எனக்கு துன்பம் நிகழக்கூடாது அப்படிங்கிறதாக வேதம் இங்க ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை செய்கிறது. எனக்கு மட்டும் இல்லாமல் தோகாய என்னுடைய புத்திரனுக்கும் தனையாய பௌத்திரனுக்கும் நலத்தை செய்தருள் அப்படிங்கிறதாக இங்க ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து ருத்ரம் வேண்டிக் கொள்கிறது. அடுத்த இருக்கு, இது இதோட மூணாவது சூக்தம் பூர்த்தியாகிறது. ஏவா பப்ரோ விருஷபசே கிதான யதா ஆ தேவனஹ்ருணீஷ்வேன ஹம்சி ஹவனஷ்ருண்ணோ ருத்ரே ஹபோதி ப்ருஹத்வாதேம விதத்தே சுவீராஹ. பப்ரோ, மீண்டும் இந்த உலகத்தை பாதுகாப்பவனே அப்படிங்கிற பதத்தை போட்டு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து கூறுகிறது. பப்ருஹு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா, இப்ப பப்ரோ, விருஷபா வேண்டியவற்றை கொடுப்பவனே, சேகிதான எல்லாவற்றையும் உணர்ந்தவன், அனைத்தையும் உணர்ந்தவன், தேவ பிரகாசமான உருவத்தை உடையவன், இந்த சூக்தம் ஃபுல்லாவே சொல்லிட்டு வந்தது இல்லையா, ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன் ருத்ர பரமேஸ்வரனே. யதா ந ஹ்ருணீஷே, எப்படி கோபம் இல்லாமல் இருப்பாயோ, ந ஹம்சி துன்புறுத்தாமல் இருப்பாயோ, துன்புறுத்த மாட்டாயோ, ஏவ அவ்வாறே, ஹவனஸ்ருத்து நாங்கள் கேட்பவன், நாங்கள் அழைக்கும் இந்த அழைப்பினை கேட்பவனாக இருந்து, இஹ இங்கே, நக எங்களுக்கு போதி அறிவுறுத்து, எங்களுக்கு ஞானத்தை ஏற்படுத்து, விததே வேள்வியில் சுவீராக நற்புத்திரர்களை உடையவர்களாக, பிருகத்து இந்த பெரிய ஸ்துதி இப்போ பண்ணியிருக்கிற இந்த பெரிய ஸ்துதி இருக்கிறதே, இதை வதேம சொல்லுகின்றோம். ஹே ருத்ர பரமேஸ்வரா, நீ எப்படி கோபப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கின்றாயோ, அதே எண்ணத்தோடு எங்களுக்கு ஞானத்தை உபதேசித்து அருள். வேள்வியில் இன்னைக்கு நாங்கள் வந்து உன்னை துதிக்கிறோம், இவ்வாறாக நாங்கள் இந்த வேள்வியில், இந்த ஞான வேள்வியில் நாங்கள் உன்னை துதிக்கிறோம் அப்படிங்கிறதாக இந்த மூணாவது சூக்தம் பூர்த்தியாகிறது. மேல்கொண்டு நாலாவது சூக்தம், அஞ்சாவது சூக்தம், அதோட பஞ்சருத்ரம் பூர்த்தியாகிறது. ஓம் நம சிவாய,
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ.
1: the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. திருச்சிற்றம்பலம் அங்கமும் வேதமும் போதும் நாவரு அந்தனர் நாளும் அடிபரவ மங்குல் மதீதவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்குள் செங்காட்டம் புதியதனுள் சங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே வான தூயர் தன் மதிதோய் சடைமேல் மத்த மலர் சூடி தேனொத்தனமின் மொழிமான் விடியாள் தேவி பாகமாக காணத்திரவில் எரிகொண்டாடும் கடவுள் உலகேத்த

திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல உமையூர்பாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் குருவருளாலும் நமது சைவம் .org என்ற அமைப்பின் வாயிலாக இணையத்தின் மூலமாக தினமும் மாலை வேளையிலே செய்யக்கூடிய திருமுறை ஒளிபரப்பு மற்றும் சிவஞான நூல்களை பற்றிய சொற்பொழிவு முதலானவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகின்ற தருணத்திலே இன்றைய தினம் சிவாலய வழிபாட்டு முறைகள் என்ற தலைப்பிலே நடைபெற்று கொண்டு வருகின்ற சொற்பொழிவினுடைய இரண்டாம் பாகமானது இன்றைய தினம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம். உலகெங்கிலும் இந்த சைவம் .org இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சிவபெருமானுடைய பக்த பெருமக்களுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மனமொழி மெய்களாலே வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே உரையை தொடங்குவோம். நேற்றைய தினத்திலே சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியங்களை பற்றியும் அந்த புண்ணியங்களிலே சிறந்ததாக விளங்கக்கூடிய சிவாலய தரிசனத்தின் முறைகளை பற்றியும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானை அந்தந்த பூஜை வேளைகளிலே தரிசிப்பது மிகவும் சிறந்தது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த பூஜைகளினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாமும் பார்த்து வருகிறோம். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தூபத்தினுடைய தத்துவார்த்தம், சிவபெருமானுக்கு காட்டக்கூடிய தீபத்தினுடைய தத்துவார்த்தம், சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நிவேதனத்தினுடைய தத்துவார்த்தம் இவைகளை நேற்றைய தினம் இறுதியாக பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய உபசாரங்களை பற்றியும் மேலும் அந்த சிவாலயத்தினுடைய தரிசனத்தினுடைய பிற்பகுதியையும் இன்று தொடர்ந்து பார்ப்போமா. சிவபெருமானுக்கு தூப உபசாரம் செய்யும் பொழுதும் தீப உபசாரம் மற்றும் நிவேதனம் செய்யக்கூடிய பொழுதெல்லாம் திரையிட்டு இருப்பார்கள். அந்த திரையானது சிவபெருமானுடைய திரோதான சக்தி என்று அந்த திரையை குறிப்பிடுவார்கள். ஆகமத்திலே அந்த திரைக்கு கூட பூஜை உண்டு. திரோதான சக்தியை பூஜிப்பார்கள் அந்த திரையில். ஆன்மாக்களினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மலங்களிலே ஒன்று இந்த திரோதான மலம். இந்த திரோதான மலம் சிவபெருமானை நாம் இந்த ஆன்மாவானது உணர்ந்து அனுபவிப்பதை தடுக்கக்கூடியது இந்த திரோதான மலம். இந்த திரோதான மலம் சிவபெருமானுடைய பெருந்தருணையினாலே தான் இதுவும் நீங்கும். இந்த திரோதான மலமே நீங்கி அனுகிரகமாக அருளாக மாறும். இந்த நிவேதனமாகிய உபசாரம் நேற்றே சொல்லும் பொழுது பக்குவமாகிய ஆன்மாவை சிவபெருமானிடத்திலே சேர்த்தல் என்ற தத்துவத்தை குறித்தது நிவேதனம். பக்குவமாகிய ஆன்மா சிவபெருமானிடத்திலே சேரும் பொழுது சிவபெருமான் அங்கே அந்த ஆன்மாவிற்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் விளங்கக்கூடிய பெருமான் அங்கே ஒன்றாக சிவபெருமானிடத்திலே அந்த ஆன்மாவானது ஒன்றாக நிற்கும் பொழுது பேரொளி பிழம்பாக ஆனந்த மோட்ச நிலையானது விளங்கும். அதை குறிப்பதுதான் அந்த அலங்கார தீபம் அல்லது புஷ்பரத தீபம், அடுக்கு தீபாராதனை என்று சொல்லுவார். அந்த அடுக்கு தீபாராதனை பொதுவாக 5 அடுக்குகளோ அல்லது 7 அடுக்குகளோ 9 அடுக்குகள் விளங்கும். அந்த அடுக்கிலே அடித்தட்டிலே அதிகமான தீபங்கள் விளங்கும். மெல்ல மெல்ல அந்த தீபங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து மேலாக இருக்கக்கூடிய தட்டிலே கற்பூரமானது விளங்கும். நேற்றே தீபத்தினுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுது எண்ணெயானது பிறவியாகவும் அதில் இருக்கக்கூடிய திரியானது நமது உயிராகவும் அதிலே ஏற்றி இருக்கக்கூடிய ஜோதியானது சிவபெரும்பொருளினுடைய நினைப்பு என்பதையும் நாம் பார்த்தோம். சிவபெருமானை இடைவிடாது மனமொழி மெய்களாலே துதிப்பதனாலே இந்த பிறவியாகிய அந்த எண்ணெயானது தீரும். எண்ணெய் தீர்வது என்பது பிறவி முடிவது என்று பொருள். அப்படி ஓர் அறிவு முதல் ஒவ்வொரு அறிவாக அந்த ஆன்மாவானது
ஒவ்வொரு அறிவாக மெல்ல உயர்ந்து ஒவ்வொரு பிறவியாக உயர்ந்து கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்திருக்கிறது. இந்த மனித பிறவியை அடைந்த பின்னர் பலகாலம் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு தன்மையினாலே சித்தாந்த சாஸ்திரங்களிலே ஞானபாதத்திலே சொல்லும் பொழுது தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லுவார்கள். இவைகளை கொடுத்து உதவுகின்றான் சிவபெருமான் நமக்கு என்று. தனுவாகிய உடல், கரணங்களாகிய மனம் முதலானவைகள், புவனம் நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகம், போகம் இங்கே நாம் அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இவைகள் நான்கும் தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்வார். இவைகள் எல்லாம் அனைவருக்கும் ஒரு விதமாக அமைந்து விடாது. இவைகள் அமைவது எல்லாம் நமது முன் ஜென்ம வினைகளின் படியே அவைகள் எல்லாம் அமையும். நமக்கு நல்ல உடல் கிடைத்திருக்க வேண்டும். நமது மனம் முதலானவைகள் எல்லாம் சரியான முறையிலே இருக்கக்கூடியவைகளாக, மனநிலைகள் எல்லாம் நல்ல முறையிலே அமைந்திருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் எல்லாம் அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்லதொரு நாட்டிலே நமது பிறப்பு இருந்திருக்க வேண்டும். எங்கேயோ வேற ஏதோ ஒரு நாட்டிலே போய் நாம் நமக்கு இந்த பிறப்பு ஏற்பட்டிருக்குமே ஆனால் நம்மாலே சிவபெருமான் யார் என்பது நமக்கு தெரியாது. சிவபெருமானை பற்றி கேட்பதற்கோ அல்லது சிவபெருமானை பற்றி அறிந்து கொள்வதற்கோ அல்லது சிவபெருமானிடத்திலே பக்தி செய்வது என்பதோ இயலாத விஷயமாக இருக்கும். ஆனால் நாம் செய்த புண்ணியத்தினுடைய பயனாக இந்த நல்லதொரு பாரத தேசத்திலே பிறந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மாதவம் செய் தென் திசை என்று பெரிய புராணம் குறிப்பிடும். அவ்வாறு பல சிவன் அடியார் பெருமக்கள் எல்லாம் தோன்றி சிவபக்தி செய்து சிவபெருமானுடைய கடலடிகளை அடைந்த இந்த புண்ணிய பூமியிலே நமது பிறப்பானது அமைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய புண்ணியம், இது சாதாரணமாக கிடைக்காது. அதை தாண்டி நமக்கு அனுதினமும் கிடைக்கக்கூடிய போகங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நமது பெற்றோர்கள், இப்படி ஒவ்வொன்றுமே சிவபெருமானை நமக்கு காட்டக்கூடியதாக அமைவது என்பது நண்பர்களோ யார் மூலமாவது சிவபெருமானை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே தான் நமக்கு விளைந்தது. ஆக இந்த கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியை நாம் வீண் செய்து விடக்கூடாது. வாய்த்தது நம்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் என்று தேவாரங்களிலே குறிப்பிடுவார். ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் பொழுது திருக்கோளில் இத்தேவாரத்திலே நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனு கே ஆளாய அன்பு செய்

0: கோடி கோளாய நீ குமவன் கோழிலியம் பெருமானே என்று அருமையாக அருளியுள்ளார். இது நமக்கு ஒரு உபதேசமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். இந்த நாட்களை தவறவிடக் கூடாது. நாளாய போகாமை நஞ்சனியும் தண்டனைக்கே அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே தாயிடம் அன்பு செய்கின்றோம், தந்தையிடம் அன்பு செய்கின்றோம், உற்றார்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே எல்லாம் நாம் அன்பு செய்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அன்பு என்பது இந்த பிறவியிலே ஏற்பட்டது. சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணை, அவர் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பு என்பது சிவபெருமானுடைய பெருங்கருணை. நாம் கேவல நிலையிலே, இந்த ஆன்மாக்கள் கேவல நிலையிலே எந்த விதமான கருவி கரணங்கள் இல்லாமல் ஆணவமாகிய மலம் ஒன்றிலேயே இருக்கக்கூடிய காலம் தொட்டு அதன் பிறகு ஓர் அறிவிலே பிறந்து மெல்ல உயர்ந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிறவிகளிலுமே பிறந்து இழைத்து திளைத்து அந்த வினைகளை அனுபவித்து சிவபெருமானை நாம் அடையாததனாலே மீண்டும் இன்னொரு பிறவியை எடுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பிறவியும் சிவபெருமான் கொடுக்கக்கூடியது எல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த பிறவியிலே நீ என்னிடத்தில் சென்று வந்து அடைவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றாய், வந்து செல்கிறோமா, வந்து விடுகிறோமா என்று பார்ப்பார். அப்பொழுது எல்லா வாய்ப்புகளையும் அவர் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவரை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவர் இரண்டு இரண்டு வாய்ப்புகளை கொடுப்பார். ஒரு வாய்ப்பு அவர், இன்னொன்று நமக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய விருப்பங்கள் ஆசைகள் முதலானவைகளை எல்லாம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு தொடுங்க அப்படிங்கிறது கேட்போம். இதை எல்லாத்திலையுமே நாம சிவபெருமானை எல்லாத்திலையும் செலக்ட் பண்ணும். அப்படி செலக்ட் பண்ணினோம் தான் நம்மளால சிவபெருமானுடைய திருவடியை, அந்த திருவுருளை முழுவதுமாக பெற, அந்த திருவுருளை பெற முடியும். திருப்பியும் இல்ல, நான் சிவபெருமான வந்து அந்த நேரத்துல சிவபெருமான வந்து நான் செலக்ட் பண்ணல, ஏதோ வாழ்க்கையில இன்னொரு போக பொருளை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா மீண்டும் எப்ப சிவபெருமானை நாம வந்து செலக்ட் பண்றோமோ அது வரைக்கும் பரீட்சை தான். திருப்பி திருப்பி நிறைய பேர் கேட்பாங்க, நான் சுவாமி இடத்துல பக்தி செய்யறேன், நான் சுவாமிக்கு வந்து இத்தனை செய்யறேன், பூஜை பண்றேன், ஆனா எனக்கு சோதனைகள் நிறைய வர்றது, இதெல்லாம் என்ன அப்படி? படிக்கிறவனுக்கு தான் பரீட்சை, படிக்காதவங்களுக்கு பரீட்சை கிடையாது. படிக்காதவங்களுக்கு பரீட்சை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி பேப்பரை ஒண்ணுமே எழுதாம திருப்பி கொடுத்துருவான் அப்படிங்கிறது தெரியும். ஆக படிக்கிறவர்களுக்கு சோதனை. அந்த சோதனைங்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த சிவபக்தியை உலகத்திற்கு காட்டுவதற்கு தான். எத்தனையோ நாயன்மார்கள், நாயன்மார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் படாத கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டங்களை எல்லாம் சாமி கொடுத்தது அவர்களுடைய பக்தியினுடைய வைராக்கியத்தை காட்டக்கூடியதுதான். அந்த காட்டுவதற்கு தான் அந்த சோதனைகளை எல்லாம் கொடுக்கிறார். அவர் ஆட்கொண்டது உலகத்துக்கே அறியும், உலகத்திற்கே அறியக்கூடியது அவர் ஆட்கொள்ளக்கூடிய தன்மை. அப்படி அந்த சிவபெருமான் இடத்திலே இந்த நாட்களை நாம் வீண் செய்துவிடக் கூடாது. நஞ்சடியும் கண்டனுக்கே அன்பு செய்ய வேண்டும், அவருக்கே ஆட்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு ஆட்படுவது என்றால் என்னன்னா தீட்சை முதலானவைகளை பெற்றுக் கொள்ளுது. தீட்சை செய்து கொள்ளாமலேயே சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து கொள்ளலாமே, தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் என்ன, ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரிகின்றோம், அதுல சொல்லும் பொழுது தற்காலிக பணின்னு இருக்கும், பணி நிரந்தரம்னு இருக்கும். இந்த தற்காலிக பணி அப்படிங்கிறது தீட்சை எதுவுமே செய்து கொள்ளாமல் சிவபெருமானிடத்திலே அன்பு செய்யறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிக பணி அப்படிங்கிறது. ஆனால் தீட்சை முதலானவைகளை செய்து கொண்டால் அதுதான், தீட்சையை செய்து கொள்ளுகிறது தான் நிரந்தரம். சிவபெருமானுக்கு நான் நிரந்தரமான அடிமை என்று ரெஜிஸ்டர், அப்பதான் உடனே ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருவாங்க, அந்த அடையாள அட்டை முதலானவைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதான் அந்த தீட்சையில குருநாதர் நமக்கு ருத்ராட்ச மாலை, அந்த பஞ்சாட்சர ஜபம் முதலானவைகள் எல்லாம் செய்து சரியான முறையிலே அனுஷ்டானங்களை கடைபிடித்து வர வேண்டும், சிவ பூஜையை செய்ய வேண்டும், சைவ நெறிப்படி இருக்க வேண்டும், சிவ தரிசனம் முதலானவைகளை செய்ய வேண்டும், சிவ புண்ணியம் முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த ஞான உபதேசத்தை செய்து அருளுகிறார். இந்த ஞான உபதேசம் முதலானவைகளை எல்லாம் பெறுதல் தான் சிவபெருமானிடத்திலே நிரந்தரமாக சேர்வதற்கு உண்டான வழி. இதை உபதேசம் செய்ததும் சிவபெருமானே ஆகமங்களிலே சிவாகமங்களிலே இந்த தீட்சை நெறியை உபதேசம் செய்திருக்கிறார். நல்ல குரு கிடைக்கலையே, எங்க போய் தீட்சை செய்து கொள்வேன் அப்படின்னா அதுக்கும் நம்மளுடைய அருளாளர்கள் அதுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டாங்க. எப்படி அப்படின்னா, தன்னுடைய பாடல்களிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்த்திருமே பராபரமே. நெற்றியை இதை பார்த்தோம், நம்மளுக்கு நல்ல ஆச்சாரியர் கிடைக்கணும், நல்ல தீட்சையானது நாம் பெற வேண்டும், இந்த பிறவியிலே நாம் உய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தலமாக சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். முறையாக தரிசனம் செய்து கொண்டு வந்தால் அந்த சிவபெருமானுடைய திருவருளாலே இந்த தீட்சை உபதேசம் குருநாதர் கிடைத்து இவைகள் எல்லாம் நல்ல விதமாக ஈடேறும். அப்படி அந்த சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து, அந்த பக்தி செய்வதற்கும் அந்த முறையாக செய்வதற்கும் இந்த சிவாலயத்தினுடைய தரிசன விதிங்கிறது தெரிஞ்சிட்டு செய்தது ரொம்ப சிறப்பு. அதனுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு அந்த சிவபெருமானுக்கு பல பிறவிகளிலே ஆட்பட்டு பல பிறவிகளிலே உழன்று இந்த மேலான பிறவியை எல்லா அந்த அலங்கார தீபத்தினுடைய தத்துவார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே மேலான கடைசியா இருக்கக்கூடியதுல கற்பூரம் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தீபம் இருக்கும், ஒவ்வொரு தீபமா ஏற்றிருக்கும், மேலான இதுல வந்து கற்பூரம் வச்சிருக்கும். அந்த கற்பூரம் என்ன ஆகும்னா அக்னியிலே அந்த கற்பூரம் முழுவதுமாக எரிந்து எதுவுமே இல்லாம போயிடும். அப்ப எதுவுமே இல்லாம போகுதல் அப்படிங்கிறது சிவமாகிய அந்த அக்னியிலே நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவினுடைய ஆணவமானது முற்றிலுமாக நிறைவு பெற்று சிவபரம்பருடைய திருவடியிலே இந்த ஆன்மா சேர்த்தலை குறிக்கக்கூடியது அந்த மேலே இருக்கக்கூடிய கற்பூர ஜோதி. அப்படி அந்த அலங்கார தீபத்தை காட்டி பல பிறவிகளிலே நாம் செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவி கிடைத்துள்ளது, இந்த பிறவியை பயன்படுத்தி கொண்டு சிவபெருமானை அடைவதற்கான முயற்சியை செய்து சிவபெரும்பருளுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை அனைத்து பக்த பெருமக்களுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் அந்த அலங்கார தீபம் என்று சொல்லக்கூடிய அடுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. உள்ளுக்குள்ள தீபாராதனை காட்டினாலும் நம்ம ஒரு நிமிஷம் கண்களால கண்கள் குளிர அந்த தீபாராதனை தரிசனம் பண்ணாலும் ஒரு நிமிஷம் இந்த கண்களை எல்லாம் மூடுவோம், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அந்த சிவபெருமானை தியானிப்போம். அந்த உள்ளுக்குள்ள உள்ளும் புறமுமாக சிவபெருமானை தியானிப்போம். அப்ப அந்த உள்ளுக்குள்ளே நாம நினைக்க வேண்டும், பாவிக்க வேண்டும், பல பிறவிகளிலே நான் கடந்து வந்து விட்டேன், இன்னும் நான் மோட்சத்தை அடையவில்லை, பரம்பொருளே நீ தான் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த ஆன்மாவை கடை தேறுவதற்கான வழிகளை காட்டி என்னை அந்த வழிகளிலே நிற்க வைத்து உன்னுடைய திருவடியிலே என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சிவபெரும்பொருளிடத்திலே நாம் பிரார்த்தனை முதலானவைகளை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த தீபாராதனை முதலான தரிசனங்களை எல்லாம் முடித்து அந்த சந்நிதியிலே பிரசாதம் விபூதி பிரசாதத்தை கொடுப்பார்கள். பூதி என்றால் என்ன? பூதி என்றால் அனுபவம், விபூதி என்றால் மேலான அனுபவம், ஐஸ்வர்யம், மகத ஐஸ்வர்யம், பெருஞ்செல்வம் என்று அந்த விபூதிக்கு பெயர். அந்த விபூதி நமது பாவங்களை எல்லாம் அழிக்கும், நம்மளுடைய உடலினுடைய ஆன்மாவினுடைய பிரகாசத்தை உள்ளும் புறமுமாக விளங்க செய்வது அந்த திருநீர். அந்த திருநீரை இரு கைகளினாலே அங்கே சன்னிதானத்திலே சிவாச்சாரிய பெருமகனாரிடத்தில் அந்த திருநீற்றை பெற்று அந்த திருநீற்றை கீழே சிந்தாத வண்ணமாக இடது கையில் மாற்றாத வண்ணமாக ஒரே கையினாலே அந்த திருநீற்றை மேல் நோக்கி அந்த திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த திருநீற்றை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த திருநீற்றினுடைய துகள்கள் பூமியிலே விழாத வண்ணம் நமது தோள்களிலே விழும் வண்ணமாக அந்த திருநீற்றை பூசிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு சிவபெருமானை மனதினாலே தோத்திரங்கள் முதலானவைகள் எல்லாம் பண்ணி கொண்டு வர வேண்டும். சிவபெருமானை தரிசனம் செய்து நேராக வீட்டுக்கு வந்து விடக்கூடாது, இன்னும் பரிவார தெய்வங்களை எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு பிறகு அந்த ஆலயத்திலே சுவாமியினுடைய நடராஜமூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி, முருகப்பெருமான் முதலானவர்களை எல்லாம் பலமாக தரிசித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த சமயங்களிலே மூலாலயத்திலே பொதுவாக கூட்டம் முதலானவைகள் தான், பக்த பெருமக்கள் அதிக அளவிலே இருப்பார்கள். நடராஜர் சன்னதியிலோ அல்லது சோமாஸ்கந்தர் முதலான சன்னதிகளிலோ அவ்வளவு பக்த பெருமக்கள் இருக்க மாட்டார்கள். அங்கே அமர்ந்து பொறுமையாக அமர்ந்து அங்கே தேவாரம், திருவாசகம் முதலானவைகளை எல்லாம் மனமுருக அன்புடன் சிவபெருமானுக்கு அந்த பதிகங்களை எல்லாம் பாராயணம் செய்து ஜபம் முதலானவற்றையும் செய்தல் உத்தமம். சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே ஜபம் செய்வது என்பது கோடி பங்கு புண்ணியத்தை தரக்கூடியது. வீட்டிலே ஜபம் செய்தால் ஒரு ஜபம் செய்தால் ஒரு ஜபம் ஒரே பலனை கொடுக்கக்கூடியது. அதே ஜபம் பசுமாட்டினுடைய கொட்டகையிலே செய்தால் அமர்ந்து கொண்டு பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டகையில உட்கார்ந்து ஜபத்தை செய்தால் ஒரு பஞ்சாட்சர ஜபம் பண்ணா அது 10 மடங்கு பலன். அதே போல பஞ்சாட்சர மந்திரத்தை காவிரி குளம் நதி முதலான தீர்த்தங்களிலே தீர்த்த கரைகளிலே இருந்து அந்த ஜபத்தை செய்தால் 100 மடங்கு பலன். அதே சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே சிவபெருமானுடைய திருச்சன்னதியின் முன்னர் அமர்ந்து அதே ஜபத்தை செய்தால் அந்த ஜபத்திற்கு கோடான கோடி பலன் உண்டு என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. அவ்வாறு அந்த நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திலோ அல்லது சோமாஸ்கந்தர் முதலான சன்னிதானங்களிலோ அமர்ந்து பாராயணங்கள் ஜபங்கள் முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நடராஜ பெருமானுடைய திருவுருவம் இது நமது தென்னாட்டுக்கே மிகவும் உரித்தான. வடநாட்டில எல்லாம் பார்த்தோம்னா இந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவமோ அல்லது சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய திருவுருவமோ இருக்காது. அதுதான் நம்மளுடைய தென்னாட்டினுடைய சிறப்பு. அந்த தென்னாட்டில் மட்டும்தான் இந்த நடராஜர் திருவுருவமும் சோமாஸ்கந்தர் திருவுருவமும் ரொம்ப பிரசித்தம். பழைய கோவில்கள் எல்லா பழையமையான சிவாலயங்கள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடியது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அந்த இறைவன் செய்கிற ஐந்து உள்ளில்கள் எவை? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்துளில்களையும் எங்கே செய்கிறான் இறைவன்? ஆன்மாவிடத்தில் இறைவன் செய்யவில்லை. படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் மாயையினிடத்திலே செய்கிறான். மாயையினிடத்திலே செய்கிறான். மாயையிலிருந்து தனுகரணங்களை படைக்கிறான். அவற்றை குறித்த காலம் வரை நிலை நிறுத்துகிறான். அந்த ஜடப்பொருள்களை பிறகு மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான். எனவே இந்த முத்தொழில்களும் மாயையினிடத்திலே இறைவன் செய்கின்றவை. ஜடப்பொருளிடத்திலே இறைவன் செய்கின்றவை முதலிலே உள்ள முத்தொழில்கள். அடுத்து உள்ள மறைத்தல், அருளல் என்ற இரண்டுதான் உயிர் இடத்திலே இறைவன் செய்பவை. மறைத்தல், அருளல். மறைத்தல் என்றால் என்ன பொருள்? மறைத்தல் என்ற தொழில் இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாமல் மறைத்து, தன்னை காட்டாமல் உலகத்தையே காட்டுதல், உலகத்தையே காட்டுதல், உலக போகத்தையே அனுபவிக்க வைத்தல், உலகத்தின் மீது நாட்டம் உண்டாக்குதல், அதுதான் மறைத்தல். உயிர்களுக்கு பின்னிருந்து இறைவன் செய்கிற இந்த மறைத்தல், அப்போதுதான் அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? திரோதான சக்தி என்ற பெயரை பெறுகிறது. திரோதான சக்தி. பிறகு அருளல் தொழில் என்பது என்ன? மறைத்தலின் பயனாக பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தன்னை காட்டி, இதுவரை தன்னை காட்டாமல் மறைத்திருந்த இறைவன் தன்னை காட்டி அந்த அவர்களை தன்னை போல் ஆக்குதல், அந்த உயிர்களை தன்னை போல் ஆக்குதல், சிவமாக்குதல், தனது பேரின்பத்தை வழங்குதல். இந்த ஐந்து தொழில்களுக்கும் என்ன பேரு? இந்த ஐந்து தொழில்களுக்கும் தூல ஐந்தொழில்கள், தூல ஐந்தொழில்கள் என்று பெயர். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பின் என்று சொல்லுகிறாரே. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார். இப்படி நம்முடைய திருமுறைகளிலே இறைவனுடைய ஐந்தொழில்கள் பேசப்படுகின்றன. இது ஒரு வகையான ஐந்து தூள ஐந்தொழில்கள். இனி சூக்கும ஐந்தொழில்கள் என்று உண்டு. சூக்கும ஐந்தொழில்கள், சூக்கும ஐந்தொழில்கள் என்பவை இதே படைத்த அதே ஐந்து தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் தான். இவற்றை எப்போது செய்கிறான் என்றால், ஆமா, பிரளய காலத்திலே, ஊழிக்காலத்திலே, ஊழிக்காலத்திலே அந்த உயிர்களை ஒடுக்கி நிற்கின்ற அந்த நிலையிலே செய்வது இறைவன் செய்கின்றவை. அவற்றையும் நம்மால் தெளிவாக உணர்ந்து சொல்ல முடியாது. அந்த ஊழிக்காலத்திலே இறைவன் செய்கின்ற தொழில்கள் என்று அந்த அளவிலே தெரிந்து கொண்டால் போதும், அது சுக்கும ஐந்தொழில். இன்னொரு வகையான ஐந்து தொழில்கள் அதிசுக்கும ஐந்தொழில். அதிசுக்கும ஐந்தொழில், இப்ப சிவபுராணத்துல நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அந்த நள்ளிருள் என்பது அந்த ஊழிக்காலத்திலே, ஊழிக்காலத்திலே இறைவன் செய்கிற அதி அந்த சுக்கும ஐந்தொழில், அதுதான் அந்த வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அது சுக்கும ஐந்தொழில். பிறகு அதிசுக்கும ஐந்தொழில் என்பது புருவ நடுவிலே, அந்த நடனத்துக்கு என்ன பேர் சொன்னேன் நேற்று, பர நடனம் என்று சொன்னேனே, பர நடனம், அதுதான் அதிசுக்கும ஐந்தொழில். அதாவது உயிர்களுக்கு உணர்த்துகிற முறை, உயிர்களுக்கு இறைவன் உணர்த்துகின்ற முறை, இதை அடுத்த ஐந்தாவது நூற்பாவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிசுக்கும் ஐந்தொழில் அடுத்த நூற்பாவிலே. எனவே இரண்டாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட ஐந்தொழில்கள் இரண்ட அவை போக்குவரவு புரிய என்பதனாலே சொல்லப்பட்ட ஐந்தொழில்கள் தூள ஐந்தொழிலும் சுக்கும ஐந்தொழிலும் இரண்டாம் நூற்பாவிலே கூறப்பட்டவை. தூள ஐந்தொழிலும் சுக்கும ஐந்தொழிலும், அதிசுக்கும் ஐந்தொழில் அடுத்து வருகிற ஐந்தாம் நூற்பாவிலே கூறப்படுகிறது. இவையெல்லாம் இறைவனுக்கு பொது இயல்புகள், ஐந்தொழில் செய்தல். அப்படியானால் இறைவனுடைய உண்மையான இயல்புதான் என்ன, இறைவனுடைய சொரூப நிலை என்ன, அதை ஆறாம் நூற்பாவிலே போய் பார்ப்போம். ஆறாவது நூற்பாவிலே போய் பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். அடுத்து அவ்வளவுதான், இந்த நான்காம் நூற்பாவை பொறுத்த அளவில் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராமையால் அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே. அவத்தைத்தேங்கிறார் என்ன பொருள், அவத்தை, அவத்தை என்பது பெயர்ச்சொல், அவத்தை பெயர்ச்சொல், அவத்தை நிலை என்பது பொருள். இந்த பெயர் சொல்லையே வினை சொல்லாக்கி விடுகிறார், பெயர் சொல்லையே வினை சொல்லாக்கி விடுகிறார். அப்படியானால் என்ன பொருள், அவத்தையை உடையது என்பது பொருள், அவத்தையை உடையது. அந்த காலத்துல இப்படி எழுதுகிற முறை, இப்ப பெயர் என்றால் இதையே எப்படி எழுதுவார்கள், பெயர்த்து, பெயர்த்துனா பெயரை உடையதுன்னு பொருள், பெயர்த்து. அதாவது உரையாசிரியர்கள், உரையாசிரியர்கள் நூற்பு, இது இலக்கணம், இந்த உரை எழுதுகிற போது இந்த நூற்பா இந்த அதிகாரம் என்ன பெயர்த்தோ எனின், என்ன பெயர்த்தோ எனின்னா என்ன பெயரை உடையது என்று பொருள். அப்படி எழுதி கொண்டு அந்த முறையில மெய்கண்டாரும் அவத்தையை உடையது என்று விருத்தி சொல்ல வேண்டும். இங்க இது நூற்பா அல்லாதலாலே சுருக்கி அவத்தைத்து, அவத்தையை உடையது என்று அமைத்தார். இதே போல எங்க வருது, ஐந்தாம் நூற்பாவிலையும் பாருங்க, கடைசியில ஐந்தாம் நூற்பாவில கடைசியில அந்த சூத்திரம் எப்படி முடியுது, பசாசத்து, பசாசத்துன்னு முடியும். பசாசம் என்பதுதான் சொல், அதையே வினை சொல்லாக்கி பசாசத்து, அதன் பொருளை அப்போது விளக்கலாம், இப்போ வேண்டாம். எனவே இது நான்காம் நூற்பா. அடுத்து ஐந்தாம் நூற்பா, ஐந்தாவது நூற்பா. நான்காம் நூற்பா கேவல நிலை, கேவல ஐந்தாவத்தை தானே பார்த்தோம். எனவே நான்காம் நூற்பா கேவல நிலையை பற்றியது, ஐந்தாம் நூற்பா சகல நிலை பற்றியது. ஐந்தாம் நூற்பா சகல நிலை, நான்காம் நூற்பா ஆன்மாவினுடைய இயல்பு, பொது இயல்பு, ஆன்மாவினுடைய இலக்கணம். நான்காவது நூற்பா, ஐந்தாவது நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம், பாச இலக்கணம் ஐந்தாம் நூற்பா. இங்கே பாசம் என்று அவர் குறிப்பிடுவது, நாம எத்தனை பாசம், பாசம் எத்தனை வகைப்படும், பொதுவாக மூன்று என்பார்கள், அதை ஐந்தாக விரித்து சொல்லுவார்கள். அந்த மூன்றோடு இன்னும் இரண்டு சேர்க்கப்படும். எவை? இந்த மூன்றோடு மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் எவை? மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் தனு கரண புவன போகங்கள். இந்த மாயை என்பது காரண மூலப்பொருள். இந்த மாயை என்பது உலகத்திற்கு மூலப்பொருள். அது ஒரு மலம். அதோடு அந்த மாயையின் காரியங்கள் தனுகரண புவன போகங்கள், அவற்றுக்கு என்ன பெயர்? மாயேயம். மாயேயம் என்றால் மாயையின் காரியங்கள், மாயையிலிருந்து தோன்றுகிற காரியங்கள். மாயை என்பது மயக்குகிற தன்மை உடையது. ஆனால் நம்மை நேரடியாக மயக்குகின்றவை எவை? நேரடியாக மயக்குகின்றவை உலக பொருள்கள், இந்த தனுகரண புவன போகங்கள். அவைதான் நம் கண்ணுக்கு புலப்படுகின்றன, நம்மை கவர்ந்து இழுக்கின்றன, மயக்குகின்றன. எனவே அவற்றை ஒரு மலமாக சேர்த்து மாயேயம் என்ற ஒரு மலம். ஆக இரண்டு ஒன்றுதான், மாயை மாயையை இரண்டு ஒன்றுதான். என்ன வேறுபாடு ரெண்டுக்கு இடையில? ஒன்று காரணம், இன்னொன்று காரியம், அவ்வளவுதான். காரணத்தையும் காரியத்தையும் இரண்டாக சொல்லுகிறார்கள். அடுத்து ஐந்தாவது ஒரு மலமாக சொல்லுவது திரோதான சக்தி. இறைவனுடைய திரோதான சக்தியையும் ஒரு மலம் என்கிறார்கள். இறைவனுடைய சக்தியை போய் மலம் என்று சொல்லலாமா? இறைவனுடைய சக்தியை மலம் என்பதா என்றால் உண்மையிலே அது மலம் அல்ல. ஆனால் அந்த திரோதான சக்தி என்ன செய்கிறது? மற்ற மலங்களை செயற்படுத்தி, மற்ற மலங்களை செயற்படுத்தி ஆன்மாக்களுக்கு என்ன தருகின்றது? இன்ப துன்பங்களை, உலக போகத்தை இன்ப துன்பங்களை தருகிறது. ஆணவ மலம் என்ன செய்கிறது? ஆணவ மலம் கேவலத்திலே என்ன செய்தது? சகலத்திலே என்ன செய்கிறது? ஆணவ மலம் கேவல நிலையில என்ன செய்தது? அறிவை முழுதும் மறைத்தது, முழு அறியாமையை உண்டாக்கியது. சகல நிலையிலே இந்த உலக வாழ்க்கையிலே என்ன செய்கிறது ஆணவ மலம்? திரிபு உணர்ச்சியை, விபரீத அறிவை, மயக்க அறிவை உண்டாக்குகிறது. விபரீத அறிவை உண்டாக்குகிறது. விபரீத அறிவை உண்டாக்குகிறது என்றால் உயர்ந்த பொருளை நாட விடாமல் இழிந்த பொருளையே நாடும்படி செய்கிறது. இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக வைக்கிறது. நில்லாதவற்றை நிலையானதாக கருத வைக்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய அறிவை அது திரிவுபடுத்துவதனாலே, இப்படியெல்லாம் ஆணவ மலம் செய்வதற்கு எது காரணம்? இந்த திரோதான சக்தி சும்மா இருந்தால், ஆணவ மலத்தை செயற்படுத்தாமல் இருந்தால் செய்யுமா? செய்யாதல்லவா? எனவே ஆணவ அந்த திரோதான சக்தி தான் ஆணவ மலத்தை செயற்படுத்தி இப்படியெல்லாம் உயிர்களுக்கு மயக்க அறிவை கொடுத்து துன்பத்திலே ஆழ்த்துகிறது. எனவே இது இறைவனுடைய மரக்கருணை என்று சொல்லப்படுகிறது. மரக்கருணை, மரம்னா கொடுமை, கருணையா அதிலேயே கொடுமை, கொடுமையும் கருணையும் மரக்கருணைங்கிறாங்க. கருணையிலேயே ரெண்டு வகை, அறக்கருணை மரக்கருணை. தாய் மகனை போட்டு அடிக்கிறாள் தவறு செய்தால், அது மரக்கருணை தானே. எனவே திரோதான சக்தி இப்படி இந்த மலங்களை செயற்படுத்தி உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் திருத்துகிறது. துன்பத்தை கொடுப்பது உயிர்களுக்கு திருத்துவதற்காக, உயிர்கள் திருந்துவதற்காக. எனவே அந்த செயலை செய்கின்ற திரோதான சக்தியையும் ஒரு மலமாக உபசாரமாக சொல்லுவார்கள். உபசாரம்னு என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். உபசாரமாக சிலருடைய உபசரிப்பு அப்படி இருக்கும், உபசாரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுவோம், சாப்பிடலாம் வாருங்கள் என்பார்கள். எனவே அந்த உபசாரம் என்றால் உண்மை இல்லை என்ற பொருள். எனவே இறைவனுடைய சக்தியை ஒரு மலமாக சொல்லுவது உபசார வழக்கு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மலங்கள் ஐந்து எனப்படுகின்றன. எனவே இந்த ஐந்தாவது நூற்பாவில திரோதான சக்தியினுடைய தன்மையை சொல்லுவதனாலே இந்த ஐந்தாம் நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம் எனப்படுகிறது. இந்த ஐந்தாம் நூற்பாவிலே பாசத்தினுடைய இலக்கணம், அதாவது திரோதான சக்தியினுடைய இயல்பு சொல்லப்படுகிறது என்று இந்த அளவில் இன்றைக்கு தோற்றுவாய் செய்து ஐந்தாம் நூற்பாவுக்கு நாளைக்கு முடிக்கலாம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திரோதான சக்தியினுடைய உதவியை உணர்த்துவது, இறைவன் உயிர்களை கேவல நிலையிலிருந்து சகல நிலையில் செலுத்தி இருக்கிறான். இறைவனுடைய நோக்கம் என்ன, இறைவனுடைய திட்டம் என்ன என்றால், உயிர்கள் தன்னை உணர்ந்து, அதாவது தன்னை உணர்ந்துனா இறைவனை உணர்ந்து தன்னை போலவே என்று மாறாத ஒரு தன்மையை அடைவித்தல் வேண்டும், உயிர்கள் பெரும்படி செய்தல் வேண்டும், தன்னை போல ஆக்குதல் வேண்டும். அதுதான் இறைவனுடைய நோக்கம், உயிர்களை தன்னை போல ஆக்குதல், தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரும்படி செய்தல். அவனுடைய இறைவனுடைய நிலைமையை பெற வேண்டுமானால் அந்த உயிர்களிடமுள்ள மல சக்தி நீங்க வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், இறைவனை உணரக்கூடிய தகுதியை பெற வேண்டும். இறைவனை உணரக்கூடிய தகுதி என்றால் அந்த தகுதி என்ன, என்ன தகுதி என்றால், இறைவன் எப்படிப்பட்டவன், மிக மிக நுண்ணிய அறிவு பொருள், அதிசூக்கும சித்து என்பார்கள். இறைவன் அதிசூக்கும சித்து, நுண்ணிய அறிவு பொருள். சிவபுராணம் கூறுகிறது, நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண் உணர்வே என்று இறைவனை குறிப்பிடுகிறார். நுணுக்கு அறிய நுண்ணுணர்வு, இறைவனுடைய அறிவு அப்படி செயற்கையான முறையிலே நுணுக்கமடைந்தது அல்ல. நுணுக்கு அறியன இல்லாதன்னு அர்த்தம், நுணுக்குதல் இல்லாத, அதாவது என்ன பொருள், இயற்கையாகவே இயல்பாகவே இறைவனுடைய அறிவு நுணுக்கமான அறிவு. ஆனால் உயிர்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால் பருமையான அறிவு, தூள அறிவு என்பார். உயிர்களுடைய அறிவு தூள சித்து, உயிர்கள் அனைத்தும் தூள சித்து. தூளம் என்றால் பருமை, பருமை என்றால் கண்ணுக்கு புலப்படும் என்றெல்லாம் நினைத்துவிடக்கூடாது. இறைவனுடைய அறிவை நோக்க உயிர்களுடைய அறிவு நுட்பம் பருமையானது. இறைவனுடைய அறிவை நோக்க அதை ஒப்பிடுகிற போது உயிர்களுடைய அறிவு பருமையான அறிவு, ரெண்டு நுட்பமான அறிவு தான். உயிர்களுடைய அறிவு நுட்பமான அறிவு, ஆனால் இறைவனை நோக்க இது பருமையான அறிவு. இந்த அதனால்தான் ஆணவ மலம், அதுவும் பருப்பொருள். ஆணவமலமும் பருப்பொருளாக இருப்பதனால அது பருமையான உயிர்களுடைய அறிவை பற்றி இருக்கிறது. ஆணவமலம் இறைவனை பற்ற முடியவில்லை. ஏனென்றால் இறைவன் அதிசூக்குமமான அறிவு, மிக நுண்ணிய அறிவு. அதனாலே ஆணவமலம் அதை இறைவனை பற்ற முடியாது. அதற்கு ஒரு ஓமை முன்னாலே சொல்லியிருக்கிறேன் வகுப்புல. அதற்கு என்ன ஓமை நினைவிருக்கிறதா? கடல், கடல் வெளி, அதிலே நிறைந்திருக்கிற நீர், அந்த நீரை பற்றி இருக்கிற உப்பு. அந்த பருமையான உப்பு பருமையான நீரை பற்றி இருக்குமே தவிர அந்த நுண்ணிய கடல் இடத்தை, கடல் வெளியை பற்ற முடியாது. அதுபோலத்தான் கடல் வெளி போல இறைவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறான். அவனிடத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. இப்போ நம்மை எல்லாம் உள்ளடக்கி கொண்டிருப்பது எது? ஆகாயம். உலகத்தையும் உலக பொருள்களையும் உள்ளடக்கி வைத்திருப்பது ஆகாயம். மற்ற நான்கு பூதங்களையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறது ஆகாயம். ஆதலால் தான் இறைவனுடைய நிலையை சொல்லுகிற போது ஆகாயத்தோடு ஒப்பிடுவார்கள். அருள்வெளி, அருள், இறைவனுடைய அருள்வெளிக்குள்ளேதான் அனைத்துமே அடங்கி உள்ளன என்பார்கள். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது என்று தாயுமானவர் சொல்லுகிறார். தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படியாக செய்கின்றான், செய்திருக்கிறான். எனவே இறைவன் நுண்ணிய சித்து, உயிர்கள் தூள சித்து. எனவே அப்படிப்பட்ட இறைவனை உணர வேண்டுமானால் இந்த பரு அறிவினால் இறைவனை உணர முடியாது. உயிர்களுடைய பருமையான அறிவினால், தூள அறிவினால் இறைவனை உணரவே முடியாது. எனவே நுண்ணிய பொருளாகிய இறைவனை உணர வேண்டுமானால் ஆன்மாக்களுடைய அறிவும் எப்படி ஆக வேண்டும்? ஆமா, நுணுக்கத்தை அடைய வேண்டும். நுட்பத்தை அடைந்தால்தான் இறைவனை உணர முடியும். அந்த அறிவு நுணுக்கத்தை இந்த ஆணவமலம் இருக்கிற வரை பெற முடியாது. அது தடையாக இருக்கிறது. எனவே அந்த ஆணவமாகிய தடையை நீக்கி ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக, படிப்படியாக படிப்படியாக பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு தனுகரண புவன போகங்களை தந்திருக்கிறான். எனவே பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் என்றால் என்ன? இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதி. இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதிக்குத்தான் பக்குவம் என்ற பெயர். இந்த அறிவு தகுதியை, பக்குவத்தை உலக வாழ்க்கையை கொடுத்து படிப்படியாகத்தான் உண்டாக்குகிறான். பக்குவ படிப்படியாகத்தான் உயிர்களினுடைய அறிவை பக்குவப்படுத்தி வருகிறான். இறைவன் நினைத்தால் ஒரே நாளிலே பக்குவத்தை கொடுக்க கூடாது, அவனுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? அவன் தான் எல்லாம் வல்லவனாயிற்று. இறைவன் நினைத்தால் முடியாதது என்ன? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சேக்கலார் கேட்கிறார். எனவே இறைவன் நினைத்தால் முடியாத காரியம்

இல்லையே. எனவே தரக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது, வாங்கி வரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி குழந்தைக்கு இல்லை. அதே போல இறைவனுக்கு பக்குவத்தை தரக்கூடிய தகுதி இருந்தாலும் அதை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய தகுதி உயிர்களுக்கு இல்லை. அதனாலே படிப்படியாகத்தான் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம்லவா, உயிரினுடைய இயல்பு என்ன, உயிரினுடைய சிறப்பு இயல்பு ஒன்றொன்றாக சிறிது சிறிதாக படிப்படியாக அறிவதுதான் உயிரினுடைய சிறப்பியல்பு. உயிரினுடைய சிறப்பியல்பு சிறிது சிறிதாக அறிதல், படிப்படியாக அறிதல். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் சிறப்பியல்பு என்பது என்றைக்கும் மாறாது இல்லையா. எனவே அந்த சிறப்பியல்பை இறைவன் மாற்றுவானா? பொருள்களுடைய சிறப்பியல்பை இறைவன் மாற்ற மாட்டான். அப்படி மாற்றுவான் என்றால் கல்லுக்கும் அறிவை கொடுக்கலாம். அப்படி அவனை செய்ய ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும்? இயற்கைக்கு மாறாக இறைவன் செய்ய மாட்டான். அவன் இறைவனை நீதியே என்று சொல்லி அழைக்கிறார்கள். நீ அவன் அற நெறியிலே நிற்பவன், அவன் நினைத்தபடியெல்லாம் செய்ய மாட்டான். எனவே உயிர்களுடைய தகுதியை அறிந்து சிறிது சிறிதாகத்தான் அறிவை வளர்ப்பானே தவிர ஒரே நாளிலே பக்குவத்தை தரமாட்டான். அதைத்தான் அந்த சிவகாமி அம்மையார் இறைவனுடைய திருநடனத்தை காணுகிறார் என்பதனுடைய தத்துவம் அதுதான். இறைவனுடைய நடனம் எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது? ஐந்தொழிலினுடைய நோக்கம் என்ன? உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான். உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான் இறைவனுடைய ஐந்தொழில் குறிப்பது. இறைவனுடைய திருக்குறிப்பை உணர்ந்து செயல்படுவது சக்தி. இறைவன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துவது சக்தி. எனவே சிவகாமி ஆகிய அந்த தாய், உலக அன்னை, இறைவனுடைய குறிப்பை அறிந்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறாள் படிப்படியாக. அருகிலே நின்று அந்த நடனத்தின் பயனை சிவகாமி அம்மையார் பெற்று அதை உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். இறைவனுடைய நடனத்தின் பயனை இடையிலே நின்று அம்மைதான் நின்று உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். ஆக எப்படி அந்த சக்தி தான் திரோதான சக்தி என்ற பெயரை பெறுகிறது. சிவகாமி தான் திரோதான சக்தி. அது எப்படி பக்குவப்படுத்துகிறது என்றால், உலக அனுபவத்தை கொடுத்து, உலக அனுபவத்தை கொடுத்து, இன்ப துன்பங்களை கொடுத்து, அவற்றின் மூலமாக மெய்யுணர்வை, ஞானத்தை சிறிது சிறிதாக ஊட்டுகிறார் திரோதான சக்தி. உலக அனுபவத்தின் மூலமாக, உலக அனுபவத்தின் வழியாக ஞானத்தை, இறைவனை உணரக்கூடிய ஞானத்தை தருகிறாள். குமரகுருபரர் சொல்லுகிறார் பண்டார மும்மணிக்கோவை என்ற நூலிலே, அந்த பச்சிளங்குழந்தை பால் உண்ணக்கூடிய பருவத்திலே இருக்கிற அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை தீர்க்கிற மருந்தை நேரே கொடுக்க மாட்டாள். நேரே கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய பசுங்குடல் தாங்காது என்பதனாலே அந்த நோய்க்குரிய மருந்தை தான் உண்டு பால் வழியாக அந்த நோயினுடைய தன்ன நோய் அந்த நோயத்திற்கு மருந்தினுடைய ஆற்றலை குழந்தைக்கு புகட்டுகிறாள். பால் உன் குழவி பசுங்குடர் பொறாது என, பால் உன் குழவி பசுங்குடர் பொறாது என நோய் உன் மருந்து தாய் உண்டாங்குங்கிறார். நோய்க்கு உண்ணக்கூடிய மருந்தை தாய் உண்டாற்போல, அதுபோலத்தான் இது உவமை. அதுபோல அந்த திரோதான சக்தியாகிய தாய் அந்த இறைவனுடைய நடன அந்த நடனத்தை தரிசித்து, அதாவது அந்த இறைவனை உணரக்கூடிய அந்த மெய்யுணர்வை உயிர்களுக்கு சிறிது சிறிதாக வழங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த திரதான சக்தியினுடைய அவள் செய்கின்ற நன்மையை

0: ஐந்தாவது நூற்பாவிலே உணர்த்துகிறார் மெய்கண்டார். நூற்பாவை பார்க்கலாம். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு, ஏதோ குறைகிறது எங்க? மெய் வாய் கண் மூக்கு செவியை காணும், அந்த செவியை சேர்த்துக் கொள்ளுங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி, அவர் மறந்து விடவில்லை மெய்கண்டார், மறந்து விட்டு விட்டார் அப்படியெல்லாம் இல்லை. நான்கு சொன்னால் இன்னொன்று சொல்லாமலே விளங்கும். மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா, அளந்து அறிந்து அறியா, அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. இங்கே திருவுதான சக்தியை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? அருள். அருள் என்பதுதான் திரோதான சக்தி. இரண்டாம் நூற்பாவிலே எப்படி குறிப்பிட்டார்? சக்தி என்று குறிப்பிட்டார், ஆணை, ஆணை என்று குறிப்பிட்டார். இரண்டாவது நூற்பாவிலே ஆணை என்று குறிப்பிட்டார் திருவுதான சக்தியை. அங்கேயும் திருவுதான சக்தி தான் இரண்டாம் நூற்பாவிலே. இங்கே ஐந்தாவது நூற்பாவிலே அருள் என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவனுடைய அருள் இரண்டு வகையிலே செயற்படும், இரண்டு வகையிலே செயற்படும் அருள். நேற்று சொன்னதைப் போல மரக்கருணை அறக்கருணை என்ற இரண்டு வகையிலே. மரக்கருணை என்பது துன்பங்களை கொடுத்து பக்குவப்படுத்துகின்ற திரோதான சக்தி. இப்ப மருத்துவரிடம் போனால் அவர் அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து மருத்துவம் செய்வார். சில நோய்களை தீர்ப்பதற்கு அந்த காலத்துல, இப்போது உள்ள இந்த முறையெல்லாம் இல்லையே, இப்போ வலி இல்லாமலே எல்லா அறுவை சிகிச்சைகளையும் செய்து முடித்து விடுகிறார்கள். ஆனா அந்த காலத்துல கத்தியை போட்டு அறுப்பார்கள், அதெல்லாம் தாங்கி ஆக வேண்டும், தாங்கி கொண்டும். எனவே சில நோய்களை கத்தியை கொண்டு அறுத்து துன்பத்தை கொடுத்து தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது. என்ன இவ்வளவு கொடுமையானவராக இருக்கிறாரே என்று மருத்துவரை அந்த நோயாளி ஏசுவது இல்லை, தன்னுடைய நன்மைக்காகத்தானே அப்படி செய்கிறார். ஆனால் சில நோயாளிகளுக்கு நல்ல இனிப்பு மருந்தை கொடுத்து நோயை தீர்க்கிறார். அது அந்தந்த நோயாளியினுடைய நோயினுடைய தன்மையை பொறுத்தது. அதுபோலத்தான் நமக்கும் இன்ப துன்பங்களை அவர் அவர் நம்முடைய நிலையை அறிந்து கொடுக்கிறார். சிவஞான சித்தியாரிலே சொல்லுவார், சிவஞான சித்தியாரிலே இவருடைய மாணவர் மெய்கண்டாருடைய மாணவர் அருணந்தி சிவம், மண்ணுளே சில வியாதி, மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய்களை மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும், அறுத்தின அன்போடு, திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று சொல்லுகிறார். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பா இனி ஆற்றேன் என்கிறார். அப்படி அடித்தல் திருவாசகத்திலும் வருகிறது, அடித்து அடித்து அக்காரம் ஊட்டிய அதிசயம் அறியேனேங்கிறார். அடித்து அடித்து அக்காரம் ஊட்டு, அதுதான் திரோதான சக்தி. மரக்கருணை இது அந்த உயிர் பக்குவப்படுகின்ற வரை. பக்குவம் என்றால் என்ன பொருள் சொன்னேன் பார்த்தோம், இறைவனை அறியக்கூடிய தகுதியை அறிவு பெறுதல். அது பெற்றுவிட்டால், அவ்வாறு பக்குவப்பட்டு விட்டால் அந்த உயிருக்கு அறக்கருணையாக, அதாவது நேராகவே அருளாக அருள் சக்தியாக, திரோதான சக்தி என்பது மாறி அருள் சக்தியாக நேரே அருள் புரியும், அது அருள் சக்தி. இந்த நூற்பாவிலே அருள் என்று குறிப்பிட்டாலும் என்ன கருத்து? திரோதான சக்தி தான். திரோதான சக்தி தான் சொல்லப்படுகிறது. அருள் என்பது திரோதான சக்தியை குறிக்கும். இப்படியெல்லாம் உயிர்களாகிய நம்மை பக்குவப்படுத்துகின்ற அந்த திருவருளை நாம் உணர முடிகிறதா என்றால் உணர முடியாது. ஏனென்றால் அது தன்னை காட்டிக்கொள்வது இல்லை. திரோதான சக்தி தன்னை காட்டாது, தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது. திரோதான சக்தி தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது, உலகத்தைத்தான் காட்டும். எனவே உயிர்களுக்கு பின்னிருந்து, உயிர்களுக்கு பின்னிருந்து திரோதான சக்தி செலுத்துகிறது. உயிர்களுக்கு முன்னின்று செலுத்துவது எது என்றால் அது அருசக்தி. அது பக்குவப்பட்ட உயிர்களுக்கு முன்னின்று செலுத்தும். பின்னிற்பது திரோதான சக்தி, முன்னிற்பது அருசக்தி. மங்கள நிகழ்ச்சிகளிலே இந்த அழைப்புதழிலே என்ன போடுகிறோம்? இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு, இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு இந்த சுபகாரியம் நடத்துகிறோம். முன்னிற்பது அருசக்தி. எனவே அப்படிப்பட்ட திரோதான சக்தியை உயிர்களாகிய நாம் உணராமல் இருக்கிறோம். அதற்குத்தான் திருவருள் பயனில் எத்தனை ஓமைகள். இறைவன் அந்த திரோதான சக்தியை நாம் உணராமல் இருப்பதற்கு பல பல ஓமைகளிலே நினைவிருக்கா? திருவருள் பயனில் என்ன ஓமை? தரையை அறியாது தாமே திரிவார், புறையை உணரா புவி. வேற என்ன ஓமை? ஊமன் கண் போல ஒளியும் மிகையுருளேயாம், மண் கண் காணாதவர்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: என்ன செய்யும் தேவே. தத்துவங்களை பற்றி பார்க்கிற போது அந்த உடம்புகள் என்னென்ன உடம்புகள் பார்த்தோம், ஆனந்தமய கோஷம், அதாவது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், மூன்று தான் பார்த்திருக்கிறோம். குணசரீரம் வரைக்கும் பார்த்தோம். எது குணசரீரம்? குணசரீரம் எது? பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளுகிற போது குணசரீரம் அமைகிறது ஆன்மாவுக்கு. பிறகு அதற்கு கீழே சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரமாக அமைகின்றவை புத்தி, அகங்காரம், இங்கே மனம். மனம், புத்தி, அகங்காரம், பிறகு தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் ஐந்து, புத்தி, அகங்காரம், மனம், தன்மாத்திரைகள் ஆக இந்த எட்டு சூக்ஷ்ம சரீரமாக அமைகின்றன. இவை சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பெயர் பிராணமய கோஷம். பிராணமய கோஷம், பிராண வாயுவினால் செயற்படுவதனாலே இது சூக்ஷ்ம தேகம், பிராணமய கோஷம் எனப்படுகிறது. பிறகு கடைசியாக ஐந்தாவது சரீரம் தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தை அடுத்து தூல சரீரம். தூல சரீரம் என்றால் பருவுடம்பு. இந்த பருவுடம்பாக அமைகின்றவை அந்த தத்துவங்கள் எவை என்றால் பூதங்கள், தன்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பதினைந்து. எனவே இந்த பதினைந்து பருவுடம்பாக அமைகின்றன. ஆக இந்த தத்துவங்கள் எல்லாமே உயிருக்கு இப்படி உடம்புகளாக அமைகின்றன. ஏதாவது விடுபட்டது இருக்கா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த தத்துவங்களிலே விடுபட்டவை ஏதாவது இருக்கின்றனவா? இந்த சித்தம் அல்லது குணதத்துவம் என்பது, குணதத்துவம் என்பது அந்த குணசரீரத்தோடு சேர்ந்து விடும். அது சூக்ஷ்ம சரீரம் அல்ல. குணதத்துவம் என்பது சூக்ஷ்ம சரீரத்தோடு, அது அந்த அதிசூக்ஷ்ம சரீரம், அதிசூக்ஷ்ம சரீரத்தோடு சேரும். கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்பவை என்ன? ஆற்றல்கள். அவையெல்லாம் ஆற்றல்கள். அவை ஐந்து பூதங்களை, பஞ்சபூதங்களை, ஆற்றல் தனித்து நில்லாதல்லவா? ஆற்றல் எங்கேயும் தனித்து நிற்க முடியாது. எனவே இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்பவை பூதங்களை பற்றுக்கோடாக கொண்டுதான் நிற்கும், செயல்படும். பூதங்களை பற்றுக்கோடு, பற்றுக்கோடாக கொண்டு. பற்றுக்கோடுன்னா என்ன? ஆதாரமாக. பூதங்களை தனக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும். பூதங்களை பற்றுக்கோடாக நம்முடைய செவியிலே உள்ள பூதம் எது? நம்முடைய காதிலே இருக்கிற பூதம். நான் என்ன கேட்டேன்? பூதம் காற்றா? ஆகாயம். ஆகாயம் அதான் ஓசை. ஓசைக்கு இடம் ஆகாயம் அல்லவா? ஆக இங்கே நம்முடைய செவிகளிலே ஆகாயம் என்ற பூதம் இருக்கு. இந்த செவியிலே இருக்கிற அந்த இந்திரியம், கேட்கின்ற அந்த ஆற்றலாகிய இந்திரியம் அந்த ஆகாயம் என்ற பூதத்தை தனக்கு இடமாக, பற்றுக்கோடாக கொண்டு செயல்படுகிறது. ஆக செவி என்ற இந்திரியத்துக்கு பற்றுக்கோடு ஆகாயம். அதே போல இப்ப கண், கண் என்ற இந்திரியம் அதற்கு எது பற்றுக்கோடு? கண்ணிலே இருப்பது எது? என்ன பூதம்? நெருப்பு என்ற பூதம் கண்ணிலே இருக்கிறது, அதுதான் ஒளி. எனவே அந்த கண் என்ற இந்திரியம் நெருப்பு என்ற பூதத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறது. கண்ணிலே நெருப்பு என்ற பூதம் இருக்கிறது. பிறகு மூக்கு என்ற பூதத்தில என்ன இருக்கிறது? மூக்கு என்ற பூதத்தில் மூக்கு என்ற இந்திரியம் எதை பற்றி கூட கொள்ளும்? மூக்கு இது மனத்தை அல்லவா கவரும். எனவே நிலம் மூக்க கொஞ்சம் மாத்தினா உடனே தடுமாறு. மூக்கானது நிலம் என்ற பூதத்தை தனக்கு பற்றுக்கோடாக கொண்டு அறிகிறது, மோந்து அறிகிறது. பிறகு தோல் என்ற இந்திரியம் காற்று என்ற பூதத்தை தனக்கு இடமாக பற்றுக்கோடாக கொண்டு செயல்படுகிறது. என்ன விடுபட்டதா? ஆமா, நாக்கு என்ற இந்திரியம் நீர் என்ற பூதத்தை இடமாக கொண்டு செயல்படுகிறது. இனி இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவையவை இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை எவை? பூதங்கள். அந்த பூதங்களுக்கு ஆதாரமாக இடமாக இருப்பவை எவை என்றால் தன்மாத்திரைகள் இடம். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து அமைகின்றன பூதங்களுக்கு தன்மாத்திரைகள். தன்மாத்திரைதானே வருகின்றன பூதங்கள். எனவே அந்த பூதங்களுக்கு இடமாக இருப்பவை தன்மாத்திரை. அப்படி பார்த்தால் இப்ப செவியில என்ன பூதம் இருப்பதாக பார்த்தோம்? ஆகாயம். அந்த ஆகாயத்திற்கு இடமாக இருப்பது எந்த தன்மாத்திரை? அந்த ஆகாயத்தோடு தொடர்புடைய ஓசை. ஓசை என்ற தன்மாத்திரையை இடமாக கொண்டு பூதம் அந்த ஆகாயம் என்ற பூதம் நிற்க அந்த பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு செவி இந்திரியம் அறிகிறது. இத்தனை விவரங்கள் இருக்கின்றன. எனவே இங்க பாருங்க, செவி என்ற உறுப்பு அதற்குள்ளே இருப்பது தன்மாத்திரை, ஓசை என்ற தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரைக்கு மேலே இருப்பது ஆகாயம் என்ற பூதம். அந்த பூதத்தை பற்றி கொண்டு இருப்பதுதான் செவி என்ற இந்திரியம். எனவே உறுப்பு, அந்த உறுப்பிலே தன்மாத்திரை, அதன் மேலே பூதம், அதற்கு மேலே இந்திரியம் என்று இப்படி அந்த ஒவ்வொன்றுக்கும் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். இப்ப கார் ஓட்டுகிற போது, காடியா அதை ஓட்டுகிற போது அமர்ந்திருக்கிற இருக்கை, அது ஒரு இடம். அந்த இருக்கைக்கு இடம் எது? அந்த கார். அந்த காருக்கு இடம் எது? தரை. ஆக இத்தனை இடமும் வேண்டும், அப்பந்தான் கார் ஓடும், இவரும் ஓட்ட முடியும். எனவே எத்தனை இடம் ஆயிற்று? தரை என்ற ஒரு இடம், அதுக்கு மேலே காரினுடைய இடம் ரெண்டு, அதற்கு மேலே இருக்கை என்ற இடம், அதற்கு மேலதான் அமர்ந்திருக்கிறோம். அதுபோல இந்த ஒவ்வொரு இந்திரியம், அவர் தான் ஓட்டுகிறவர், இந்திரியம் தான் ஓட்டுகிறவர் வண்டியை. தரை போல இருப்பதுதான் இந்த உறுப்பு, செவி என்ற உறுப்பு, கண் என்ற உறுப்பு. உறுப்பு என்பது தரை. அதுக்கு மேலே இருக்கிற அந்த காரினுடைய இடம் போல இருப்பது தன்மாத்திரை. அந்த காரிலே அமைந்திருக்கிற இருக்கை போல அமைந்திருப்பது பூதம். அந்த பூதத்தை பற்றி கொண்டு பற்றுக்கொடா கொண்டிருக்கிற இந்திரியந்தான் ஓட்டுகிறவர் என்று இப்படியாக இந்த தத்துவங்கள் நமக்கு உதவியாக அமைகின்றன. ஆன்மாக்களாகிய நாம் அறிவதற்கும் செயல்படுவதற்கும் இந்த தத்துவங்கள் பல்வேறு வகையிலே உதவுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தெரிந்து என்ன ஆகப் போகிறது? எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் இப்பொழுது இவற்றோடு ஒன்றுபட்டு உடம்பே நான் என்று கூடி வாழுகிறோம். நாம் சித்து பொருளாக அறிவுடைய பொருளாக இருந்தும் அதை உணராமல் ஜடமாகிய இந்த உடம்போடும் தத்துவங்களோடும் கூடி வாழுகிறோம். எனவே இந்த தத்துவங்களுடைய இயல்பை, இவையெல்லாம் ஜடம், மாயையிலிருந்து வந்தவை என்ற உண்மையை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தித்து தெரிந்து கொள்ளுகிற போதுதான் இவை நமக்கு வேறானவை, இவையெல்லாம் அறிவற்றவை, நான் இவற்றுக்கு மேலானவன், நான் அறிவு பொருள், இவை அறிவற்ற ஜடம், இவற்றுக்கு நான் தலைவன். ஆனால் இப்போது நாம் அவற்றுக்கு அடிமையாக இருக்கும். எனவே நம்முடைய நிலையை உணர்ந்து, நம்முடைய பெருமையை உணர்ந்து, இந்த தத்துவங்களை நமக்கு வேறானவை என்று கண்டு அவற்றின் மீது வைத்த பற்றை விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நான் ஒரு நாளிலேயோ, ஒரு வாரத்திலேயோ, இந்த 15 நாளிலேயோ தெரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து இவற்றிலிருந்து விடுபட முடியாது. எனவே பலகாலம் இப்படி கேட்டு கேட்டு சிந்தித்து சிந்தித்து படிப்படியாகத்தான் தெளிவு உண்டாகும். இதெல்லாம் அவ்வளவு விரைவிலே வராது. எனவே கேட்டலோடு இல்லாமல் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார், சிந்தனை மிக முக்கியம். நாம் யார், இந்த தத்துவங்கள் எப்படிப்பட்டவை என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களிலே இந்த தத்துவங்களை பற்றி பேசுகிறார்கள் விரிவாக. இன்ன பின்னாலே போக போக பார்க்கலாம். இப்ப நான் விரைவாக எல்லாம் விளக்கி கொண்டோம், எனவே விரைவாக போக முடியும். 144 மாயையில் காலமோடு நியதி தோன்றுகிற முறையை சொல்லுகிறார். மாயையில், அந்த மாயா தத்துவத்திலிருந்து காலம், பிறகு நியதி, பின் கலாதி. கலாதின கலை முதலியவை, கலை வித்தை அறாகும். கலாதி தோன்றும். அடுத்து ஆய அக்காலம் மூன்றாய், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாய் ஆக்கியும் அழித்தும் போக்கி, அந்த மூன்று காலங்களும் செய்கிற தொழில். ஆக்கியன வினையை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது, வினையை தோற்றுவிக்கிறது. அது எந்த காலம்? வினையை தோற்றுவிப்பது எதிர்காலம். அழித்துனா நிகழச் செய்து வினையை, அது நிகழ்காலம். போக்கி அது இறந்த காலம். இப்படி வினையை உண்டாக்கியும் வினையை நுகர வைத்தும், அப்படி நுகர வைத்து அந்த வினையை நீக்கியும் காலம் உதவி செய்கிறது. காயமோடு உலகுக்கெல்லாம் கால, காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி, இது கால தத்துவம். அந்த கால தத்துவம் என்ன செய்கிறது? நம்முடைய உடம்புக்கும், காயமோடுன உடம்புக்கும் உலகுக்கும் கால சங்கையினை பண்ணி, கால இறுதி, கால இறுதியை நிர்ணயிப்பது இந்த கால தத்துவம் தான். இத்தனை காலம் இருக்க வேண்டும் இந்த உலகம் இந்த உடம்பு என்று வரையறை செய்வது இந்த காலம். கால சங்கையினை பண்ணி நாயகன் ஆணையாரே நடத்திடும் சகத்தையெல்லாம், இது கால தத்துவம். நாயகன் ஆணையாரே நடத்திடும் உலகத்தையெல்லாம். அடுத்து காலத்திற்கு பின்னாலே நியதி, அதனுடைய வேலை என்ன? நியதி பின் தோன்றி கண்மம் நிச்சயம் பண்ணி நிற்கும். கண்மத்தை அவரவர் கண்மத்தை அவரவரே நுகருமாறு நிச்சயப்படுத்தும், நியமனம் செய்யும், கண்மத்தை நியமிக்கும் நியதி. பின்னர் அயர்விழா கலை பின் தோன்றி கலை என்ற தத்துவம் தோன்றி அது என்ன செய்கிறது? ஆணவம் ஒதுக்கி அந்த ஆணவ மறைப்பை சிறிது நீக்கி சித்தின் ஆன்மாவின் செயல்பூரி கிரியாசக்தி, ஆன்மாவினுடைய கிரியாசக்தியாகிய செயலாற்றலை தெரிவிக்கும் சிறிதே, சிறிதாக வெளிப்படுத்தும். அடுத்து வித்தை, அது என்ன செய்கிறது? உயர் கலை அதனில் தோன்றி, கலை என்ற தத்துவத்திலிருந்து வித்தை தோன்றி அறிவினை உதிக்க பண்ணும். ஆன்மாவினுடைய அறிவை அந்த ஆணவ மல மறைப்பிலிருந்து சிறிது நீக்கி விளங்க வைக்கிறது. பிறகு அடுத்து வித்தைக்கு பிறகு வருவது எது? அராகம். விச்சையின் அராகம் தோன்றி, விச்சைனா வித்தை, வித்தையிலிருந்து அராகம் தோன்றி விதிவழி போகத்தின்கண் இச்சையை பண்ணி நிற்கும். அது இச்சாசக்தியை விளங்க வைக்கிறது. போகத்திலே நுகர்ச்சியிலே விருப்பத்தை எழுப்புகிறது. இப்படியாக தொழில், அறிவு, இச்சை மூன்றும் வச்சபோது, இந்த மூன்றும் இப்போது விளங்கிய போது, வச்சபோதுனா வைத்த போது, இப்படி விளங்க வைத்த போது ஆன்மாவானது இச்சா ஞான கிரியைகள் மருவி அந்த மூன்று சக்திகளையும் கொண்டு ஆன்மா நிச்சயம் புருடனாகி, ஆன்மா இப்போது என்ன பெயரை பெறுகிறது? புருடன் என்ற பெயரை பெறுகிறது. அதாவது உலக போகத்தை நுகர்வதற்கு ஏற்ற தகுதியை பெறுகிறது. நிச்சயம் புருடனாகி பொதுமையின் நிற்பன். ஆக இது பொதுவான ஒரு அறிவு விளங்குகிற நிலை. ஆக இன்னும் சிறப்பாக அந்த உலக நுகர்ச்சி இன்னும் வரவில்லை ஆதலாரே இது பொதுவாக அறிவு செயல்கள் விளங்கி நிற்கிற நிலை. எனவே பொதுமையின் நிற்பன். இப்ப பிரகிருதி, அடுத்து பிரகிருதி, பிரகிருதி மாயையினி. வரும் குணவடிவாய் அந்த பிரகிருதி எப்படி இருக்கிறது? குணவடிவாய் முக்குணமயமாய் மூல பிரகிருதி கலையில் தோன்றி. பிறகு தரும் குணம் மூன்றாய், பிறகு பிரிகிறது மூன்று குணங்கள் சமமாக விளங்கி நிற்கிற நிலையிலே குணதத்துவம். தருங்குணம் மூன்றாய் ஒன்றில் தான் மூன்றாய், அதாவது சத்துவம் ராஜசம் தாமசம். இப்ப சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ராஜசம், சத்துவத்தில் தாமதம். அதே போல ராசத்தை எடுத்துக்கொண்டால் ராஜசத்திலே சத்துவம், ராஜசத்திலே ராஜசம், ராஜசத்திலே தாமசம். அதே போல தாமதத்தை எடுத்துக்கொண்டால் தாமதத்திலே சத்துவம், தாமதத்திலே ராஜசம், தாமதத்திலே தாமதம் என்று இப்படி ஒன்பது வகையாக அது விரிவடையும். மூன்று ஒன்பதாகிறது, மூன்று ஒவ்வொன்று மூன்றாகிறது, ஒன்பதாகிறது. இப்படி குணங்கள் விரிவடைகின்றன. ஆக சத்துவத்திலேயே இத்தனை வேறுபாடு இருக்கு. சத்துவத்திலேயே, சத்துவத்திலேயே சத்துவம், சத்துவத்திலேயே ராஜசம், சத்துவத்திலேயே ராஜசம், சத்துவத்திலேயே தாமதம் அப்படி அமைத்து. அதே போல ஒன்றும் மூன்றாக செயல்படுகிறது. ஒன்றில் தான் மூன்றாய் மும்மூன்று ஆகும். இரும் குணரூபமாகி இயந்திடும். இப்படி இந்த குண வடிவமாக ஆன்மா இப்பொழுது விளங்குகிறது. இரும் குணரூபமாகி இயந்திடும். எங்கும் ஆன்மா பெருங்குணவடிவாய் குணசொருபியாக ஆன்மாவானது போக சாதனம் பெந்தமாமி. பெந்தம்னா பெத்தம். இந்த தத்துவங்கள் எல்லாம் போக சாதனமாக அமைகின்றன. உலக நுகர்ச்சிக்கு சாதனம்னா கருவிகளாக அமைகின்றன. இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அந்தக்கரணங்கள் இவையெல்லாம் ஆன்மா போகத்தை நுகர்வதற்கு கருவிகளாக போக சாதனம். பெந்தம், பெந்தம் என்றால் கட்டு. இவை ஆன்மாக்களை கட்டி போட்டிருக்கின்றன, ஆன்மாக்களை பிணித்திருக்கின்றன.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஒருத்தர் வந்துட்டாங்க. ஆமா, வந்துட்டுதா செய்யலாம். பறவையா? அது இந்த ஊர்ல தான் பிறந்துவாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் திருமணத்தை முடிச்சு. ஆமா, சரி. உத்தரவு மண்ணும் போல் நாவலர் போன் மகிழ மங்கை பறவை தண்ணி தந்தோம் இன்ன வகை நம் அறியார் அறியும் அறியும்படியே உரை செய்தனும் என்றருளி பொன்னின் குடிவம் தடையன் விடையன் ஒரு மா கரியின் உரிவை புனைவான் அண்ணும் நடையால் பறவைக்கு அணி ஆர் ஊரன்பால் மனம் என்றருள. உடனே சொன்னேன் அறிவுலாம் சொன்னாங்களாம். விடுதா கல்யாணம் புதுதாவத்தில் பார்க்கணும். அந்த காலத்தில் பழமொழி உண்டு. ஆமாம், இங்கே காலம் தான். ஆமாம், அது ஒரு பழமொழி உண்டு தெரியல. விடுஞ்சா கல்யாணம் புதுதாவத்தில் பார்க்கணும். இல்லை கிராமத்தில் இருக்குது. அது மாதிரி எல்லாம் விடுஞ்சா கல்யாணம் பிடுதா வாக்கத்தில் பார்க்கணுங்கிற மாதிரி அண்ணன் நடையால் பறவைக்கு அணி ஆர் ஊர் அன்பால் மனம் என்றருள. உடனே ராத்திரியாக அறிமுகம் படிச்சுட்டாங்க. நாலு பேர்த்த வரவுட்டு நாலு காலையில் சரியாக 6 மணிக்கு இந்த இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் செய்வதால் அருள்மிகு ஆண்டவர்களால் உதவி செய்தவனும் அத்திருமணம் திருவாரூர் நேரில் இருப்பதால் தாங்கள் தங்கள் சுத்தவனத்தின் சூழல் வந்திருந்து மணமக்களை வாழ்த்துக்களை வேண்டுங்கள். நாமெல்லாம் இப்போ திருமணத்தை போய் சாப்பிட வேணாமா? அதனால் காமத்துயிரில் காமத்துயிரில் கவல்வா நெஞ்சில் கரையில் இருளும் கங்குள் வடிவோம் யாமத்திருளும் புலர. பாருங்க, திசைக்கிழார் இந்த பொழுது முடிஞ்சுதான். பொழுது விடும்போது அவங்க மனசில் இருக்கிற துன்பமும் விடிஞ்சுது, பொழுதும் விடிஞ்சுது. இது அவன் ரெண்டும் விடிஞ்சு போச்சுனர். ஆமாம், இருள புலர கதிரோன் எது எது காலையில் வந்து அடியார் கூடி தேமத்துணையாம் அவர் பேர் அருமையாம் தொழுது திருநாவலூர் மயில தாமக்குடலால் பறவை வதிவை தரு நீர்மையினால் நிகழச் செய்தார். அவ்வளோதான், விடிஞ்சா கல்யாணம் சொன்னோடனே காலைல 5:30 to 6:00 ஆச்சு. முன்னே ரெண்டு பேரும் சொல்லி விட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே திருமணம் இருக்காங்க. தென்னாவலூர் மரபண்ணன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் குடிமரங்கள் பறவை எனும் வெள்ளியல்தன் பொன்னாரும் முனைவோங்கள் புனர்குடையை சார்பாக பன்னாலும் பயிலியோக பரம்பரையில் விரும்பினார். அவ்வளோதான், காலையில் கல்யாணம் வந்தது. வந்த உடனே எல்லாத்தையும் அருமையாக சாப்பாடுலாம் போட்டாங்க. அதெல்லாம் நம்ம முகத்தவங்க சொல்லிக்கணும் சரிங்களா, போட்டாங்க. அப்புறம் அந்த முதல் ரெண்டு பேருமே சேர்ந்து அருமையாக இருந்தாங்க. யாரு? பறவையாரும் சுந்தரரும். தன்னை ஆளுடைய பிரான் பரணார விந்தமலர் சென்னியிலும் சிந்தையிலும் அளவிற்கு திருப்பதியும் பன்னதுபல் துறை மாலை பலசாட்சி பறவையனும் மின்னிடையால் உடன்கூடி விளையாடி செல்கின்றார். அவ்வளோதான். இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் மட்டும் வந்து வணங்குவார், அந்த பறவையார் மட்டும் வணங்குவாங்க. இப்போ இரண்டு பேருமே வந்து ஏன் பெண்ணி நல்லாளோடும் அதில் பெருமான் எப்படி பெண்ணி நல்லாளோடு இருக்காரோ அது போல இந்த சுந்தரரும் பெண்ணி நல்லாளோடு இருக்கிறார், பறவையாரோடு இருக்கிறார். ஆமாம், மாதுடன் கூட வைகி மாளிகை மருந்து சோலை போதலர் வாவிமாடு செய்குண்டின் புடையோர் தெற்றி சீதரம் தரளப்பந்தர் தெருந்தவி சிலிந்து தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் வெறுப்பால் நம்பி போனா அப்படின்னு சரி, மறுநாள் காலையில் இந்த மாதிரிலாம் திருமணம் ஆகிட்டுது. அதன் பிறகு நம்முடைய ஒரு நாள் போய் நம்முடைய நம்பியாரூர் போய் கோயிலுக்கு போகலாம். அப்படி போக சுந்தர தமரர் போட்டும் அணிகளர் ஆடை சாட்சி, சந்தன தலை தோய்ந்த குங்கும தலை சாட்சி, சுந்தர துரியம் சாட்சி, சுடமணி கலங்கள் சாட்சி, இந்திர திரியின் மேலாம் எடு மிக வளைந்து தோன்ற கையெனில் புனைவர்கோலும். இப்போ எப்படி இருப்பார்னாரு, மாப்பிள்ளை ஆகிட்டாரா எங்க சுந்தர சிவாச்சாரியாருக்குள்ள மாப்பிள்ளை ஆகிட்டான். எப்படி இருக்குதான் இப்போ அந்தர தமிழர் போட்டும் அணிகளர் ஆடை சாட்சி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த பஞ்சவச்சம் கட்டிருக்கிற வேஷ்டி ஜெயிக்க போட்டது. அப்போவே அந்த காலத்துலேயே மூட்டை 2 ரூபா விற்கிற காலத்துலேயே 2000 ரூபா வேலை போட்டுருக்கிறது பெரிய வேஷ்டி வேலை அதெல்லாம் அவங்க அந்த அம்மா இருக்கிறாங்க. நல்ல அகலமான கரை சிவப்பு கரையாக இருக்கும், அது எடுத்து நேரப்படி போட்டுருக்காங்க. பஞ்சவச்சம் கட்டிட்டு போனால் ஆடா சுந்தர சுந்தரராகவே இருக்கார். சரிங்களா, இந்த பாட்டு 184 அதெல்லாம் ஆமாம். இந்திர தீவின் மேலாம் எது மிக வழங்கி தோன்ற கையெனில் புனைவர் கோலும், கையில் ஒரு அருமையான பூச்சி பாருங்கள். அப்பர் சுவாமிகளுக்கு உறவாட தொண்டு செய்கிறதுக்கு அந்த இதுதான் இருக்கும், கருவி தான் இருக்கும். சம்பந்தருக்கு கையில் காலம் தான் இருக்கும், அப்பர் சுவாமிகளுக்கு அந்த உறவாடப்படை இருக்கும். சுந்தரருக்கு என்ன இருக்குன்னாரு சரிங்களா. நீங்கள் ஏன்னா நாளைக்கு வேணா சுந்தரம்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணோம்னா செய்யணும்ல, அது மாதிரி எப்படி என்ன இருக்குமா, கையினில் புனை பொற்கோளும் அருமையான ஒரு ஒரு பொன் குச்சி வாட்டிச்சு அல்லவா, அதை குச்சி ஊன்னிட்டு இருக்கார். காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவளும் நூலும், ஏன்னா சிவாச்சாரியார் பிள்ளை அல்லவா அதனால மார்பில பூ நூல். நெற்றியில் விலங்கு நீரும் ஐயனை கலகிதாம் என்றாக இறை மகளிர் போற்ற தெய்வமை தெரிவின் கோலம் கலைப்பகுதியில் இணை சார்ந்தார். ஐயனை பார்த்தா என்ன தெருவில் போனார்னா அப்படியே அழகு சொட்டுமா, சுந்தரனாலே அழகுன்னு தானே இருக்கான். அதனால நாவல் ஊர் வந்த செய்வ நற்றவர் கலிரே என்றும், மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்பை என்றும், சாவில் சீர் பெருமையாரூர் மறைவர் தலைவர் என்றும், மேவினை ரெண்டு பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற எல்லாம் அவர் போனார்னா ரெண்டு பக்கமும் எல்லாம் அடிவர்கள் எல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இல்லை என்ன சொல்லுவாங்களாம், சைவ கலிரே சைவத்திற்கு பெரிய யானையே, விடையவர்க்கு அன்ப இந்த பெருமானுக்கு அன்பனாக இருக்கிறது, மறையவர் தலைவர் இந்த ஊர் சிவாச்சாரியார்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்கிற பெருமானி என்றெல்லாம் சொல்ல, கை கிடா குரங்கு கோடி சிவல் கரு சிவல் கவுதாரி பற்றி வக்க முன் போதுவார்கள் பைமொழி பயிற்சி செல்ல, மிக்க பூம் பிறகை கொள்வோர் விரையடைப்பையோர் சூழ மைக்கரும் கண்ணினார்கள் மருகணியில் மருகில் வந்தார். அருமை அருமை பக்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பான திருமணம் நடந்ததுனால அங்கங்கே இருக்கிற கோழி விளையாட்டு குரங்கு விளையாட்டு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு காட்டுவாங்க. ஏன்னா அந்த அந்த இன்பமாக இருக்குது, அந்த மகிழ்ச்சியான கல்யாணம் அமைப்பு முடியலாம். கவுதாரி பற்றி பங்கமும் பயில் மொழி பயிற்சி செல்ல, மிக்க பூம் பிறகை கொள்வோர் விரையடைப்பையோர் சூட பக்கத்தில் அருமையாக அந்த வெத்தலை பார்க்க கை இருக்கு, அதை வந்து தானாக எடுத்துக்க மாட்டாங்க, என்னென்னு கேட்டால் அதை ஒருத்தர் கூட எடுத்துக்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த வெத்தலை பார்த்து சின்னாந்து 4வது கிடையாது வெத்தலை பார்க்க சொன்னால் கூட சரி, அது பொதுவாக நல்லது உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் கூட நல்லா நம்ம சாப்பிட்ட பிறகு வெத்தலை பார்க்க சொன்னால் கூட போட்டுக்கிட்டோம்னா உடனே செரிக்கும். இந்த லேசாக அந்த மாதிரி வந்து தொண்டை அல்லது நீர் கொண்டுனா கூட அதெல்லாம் அடக்கம், எது வெத்தலை பார்க்க சொல்லாமல் அது அந்த 3 ரோடு எடுத்துடணும், 30 ரோடு தான் நமக்கு, அதுக்கு மேலே போகலாமா, 3 தான், 4வது போகவே கூட. எனவே இந்த இந்த பாட்டு 88 குளங்கல பரவி பண்ணி பொதுவார் சிந்து போற இளங்கொலி வளைய பொற்றோல் இடையிடை மலிந்து கையல் நலங்கிடர் நீரல் சூழ் நான்மறை முனிவரோடும் அலங்கலம் தோடினான் வந்து மனைந்தனன் அண்ணல் கோயில் எல்லாம் எல்லாரும் வந்து அந்த திருக்கோயிலுக்கு வருவாங்களா, அப்படிலாம் வருவாங்களாம். கண்ணுதல் கோயில் தேவா திருவினாம் காவல் வந்து பின்னவ ஒழியவன் மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணினார் இருந்த போதில் இவர்த்தியான் அடியேனாக பண்ணு நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார். அப்படி தேவாசிரி மண்டபத்தில் ஒரு நாள் இருக்கும்போது தான் பிள்ளைவாழ் அந்தனர்கள்லாம் இது என்ன இல்லை இல்லை அந்த அடிவர்கள்லாம் அப்படியே போனோம்னா போனால் இவருக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நல்ல பெருமானுக்கு அடியவர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் அடியவனாக எழுந்திருக்கிறத தெரியுதே சரிங்களா. அந்த திருமணங்கிறது அந்த அந்த ஊருக்கு நான் ஒரு நாள் அந்த அணிந்ததை கமலினியை கைலாயத்தில் பார்த்ததுனால அந்த கூட்டம் இருந்தே தவிர நாம் நினைக்கிற மாதிரி காவன்னா தானா இல்லைன்னா அதெல்லாம் சீக்கிரம் அண்டை விதி கடை கூட்ட அப்படி நடந்தது அவ்வளோதான். ஆனால் இனி அவர் என்னன்னு கேட்டால் அது உண்மையான இவருக்கு எத்தனை வயசில் வீடு பேர், 18 கல்யாணம் எப்போ, 16 இந்த ஆண்டு தான் மனைவியோட. அதில் இவர் எங்கே இருந்தார், திருவாரூரில் இருந்தார், திருவாரூரில் இருந்தது கொஞ்ச நாள், அங்கே இங்கேயும் நிறைய ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து சென்று வந்து அல்லவா பாடும் பணியே பணியாருவா. அதனால் அந்த மனைவியரோடு இருந்ததுங்கிறது என்னென்னு கேட்டால் மிக சில நாளாக இருக்கும், கூட்டி கழித்து பார்த்தோம்னா சில நாள் தான். அதனால் தேவாசிரிய மண்டபத்தில் இந்த அடிவர்களை பார்த்ததுன்னு இவருக்கு என்ன தோன்றுச்சான், இப்படியெல்லாம் இந்த மண்டபத்தில் இருந்து பெருமானுக்கு அடிமை கொண்டு செய்கிறார்களே, இவர்களுக்கு நான் எப்போ அடிவராக ஆகுது என்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அப்போ தான் அரியவர் கடியனாவேன் என்னும் ஆதரவு கூட கொடிநடும் கொற்றவாயில் பணிந்துகை துவித்து புக்கார் கடிவுள் பூங்கொண்ட எழுந்தார் அவர்கெதிர்கான காட்டும் படியது நின்று நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு அப்படின்னா அது உள்ளே போனாராம். போன உடனே அவர் போகும்போதே பெருமானும் கொண்டு நிற்கிறாராம். அது இவருக்கு தெரியுது, யாருக்கு? சுந்தரர் தெரியுது. மந்தெருந்து மாமரை வந்து சூழ்ந்து அன்பர் சிந்தை ஆனந்த சிந்தாமரை கண் பெரும் பரம் ஆனந்தம் தன்மது எந்த ரத்தம் அடித்தது நின்றன. அப்படி அப்படி அப்படி நிற்கிறாராம் பெருமான். இவருக்கு இவர் காட்டி விடுகிறாராம். அப்போ இவருடைய மனசில் அப்படியே அந்த தோன்றுதான். என்ன தோன்றுது? இது சந்தத்தை மாத்திரம் பாருங்க. ஏன் பெருமானுக்கு மந்தேரும் தீரு மாமரை வந்து பூண்டு அந்த சிந்தை அலந்த சிந்தாமரை. இந்த வேதங்கள் இடையிலாவது ஓதுவாங்க, அந்த ஓடும்போது ஒலி ஏற்படுமா, எனவே அந்த மறைங்கிற வண்டு வாயிலிருந்தே ஒலிச்சுக்கிட்டு இருக்கணும். அது என்ன பொருள்? மறை ஓதுதல்னு அர்த்தம். வந்துன்னு அந்த வண்டு இல்லாங்க அப்படி இருக்க முடியா. நந்தேரும் பரம் ஆனந்த நன்மது எந்த ரத்தும் அளித்தது நின்றன. அந்த பெருமான என்ன என்ன என்ன எனக்கு இன்பம் தெரிய கொண்டே இருக்கிறது. நாளம் உய்ய நடமங்கள் ஆடின பெருமான் நடனம் ஆடிட்டு இருக்கார். காலம் ஆறு உயிர் மாலை கருத்தன ஒரு நாள் இவனை அந்த மாடும்படியா செய்தது. மாலை தாழ் ஊழல் மாமலை யாசங்கை சீலமாக வருட சிறந்தனே. அங்கே நம்முடைய கைலாயத்தில் பெருமான் இரவில் படுத்திருக்கும் போது நம்முடைய உமையம்மையார் என்ன பண்ணுவாங்க, அவர் காலை அப்படியே பிடிச்சி விடுவாங்க. அதனால அவர் அவங்க கைப்பட கைப்பட அந்த காலானது இன்னும் மேலும் சிறந்திருக்கும். அதுதான் சிவப்பா இருக்கணும். மாமரை செவரச்சிவந்தன் நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன. இந்த பெருமானுடைய திருவடி யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் அந்த திருவடி தோன்றும். வேதி ஆதவர் தம்மை வேதிப்பன. யாரெல்லாம் கொஞ்சம் அந்த பிணக்கு கிணக்கிருந்தனா கூட அவங்களெல்லாம் சரிப்படுத்தி நல்ல முறையாக நடக்க செய்யணும். கோதி ஆயிரும் கோதியில் சோதிய ஒடிக்கு ஒடியாக இருக்கணும். ஆதி மாலயம் தானா அழகினே திருமாவளவன்லாம் தெளிவும் காண முடியாத திருவிழா. வேத ஆராணம் மேற்கொண்டு இருந்தன. வேதங்கள் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். வேத ஏன் பீழை பொறுத்தாண்டன. ஏதோ நான் செய்த தவறுகள் எல்லாம் கூட பெருமாள் மன்னிச்சிருக்கார். ஏதமானவை தீர்த்தை இசைந்தன பூதநாதனின் புண்டரீக பதம். இப்படிலாம் பெருமான் திருவடியை ஏற்றினாராம் நம்முடைய சுந்தரர். இன்னவார் எத்த நம்பிக்கை ஏறு தேவதனார் தாமும் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு சீரடி ஆட்டங்கள் வடித்தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமை அருளி செய்வார். இந்த அடியவர்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு அடியவனாகுவோங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இதெல்லாம் செய்தார். செஞ்சதுனால எப்பா நீ அந்த அடியவர்களுக்கெல்லாம் அடிவனாக இருப்பாய் என்று சொல்லி அந்த அடியவர்கள் பெருமையை பெருமானே சொல்றாராம். பெருமானே சொல்றாராம். தம் மீது இருக்கிற அடியவருடைய பெருமையை பெருமானே சொல்றாராம். பெருமையால் தம்மை ஒப்பார். இந்த அடியவர்களுக்கு எதையான ஒப்பு சொல்லணும்னு சொன்னா வேற யாரையும் ஒப்பு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவர்கள்தான் ஓமை. அவர்கள் அப்படிப்பட்ட வேறு யாரையும் அவங்கவுங்க சொல்லி என்னார் போல் என்று சொல்ல முடியாது. பேனலால் எம்மை பெற்றார் இடையரா சிந்தனையில் என்னை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் அவங்க உள்ளத்திலேயே இருக்கேன். எப்படி எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார். ஒருமையின் என்ன? அந்த மனத்தை அந்த பெருமான் திருவடியிலேயே வைத்திருக்கிற அந்த உரிமை அந்த அந்த உரிமை அந்த திருவடியிலேயே அவங்க மனம் இருக்கும். அதனால இந்த உலகையே கூட அவங்க வெல்வாரலாம். ஊன மேல் ஒன்றும் இல்லார் எந்த விதத்தையும் அவர்களுக்கு வரவு வராது. அருமையாம் நிலையில் நின்றார். அவங்க செயற்கரிய செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வியக்கும்படியாக இருக்கும். அன்பினால் இன்பம் ஆழ்வார். பெருமானுக்கு அன்பு செய்து செய்து அதனால இந்த இன்பத்தின் மூலம் பெறுவாரலாம். இருமையும் கடந்து நின்றார். ஒரு காலையிலே இவங்க இந்த இன்மை மறுமைங்கிற அந்த ரெண்டையும் கடந்து வீடு பெயர்த்தே அடைவார்கள். இவரை நீ அடைவா என்று இந்த அறிவுடைய பெருமையை பெருமானே சொல்லி இவரை நீ அடைக என்று யார் காட்டினாராம்? சுந்தரர் காட்டினாராம். காட்டினோம்னா நாதன அருள் செய்ய நம்பி யாரூட நான் இங்கு ஏதன் தீர் நெறியை பெற்றேன் என்பதில் வணங்கி போற்ற ஆதியார் நீதியார் அவர்கள் தம்மை பணிந்து நீ எறி நெறி சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. அப்படியானா அந்த அடியார்களுக்கு வணக்கத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாராம். யார்? பெருமானே சொல்லுப்பான்னு சொன்னாராம். சொன்னதுனால தன்னை யாருடைய நாதன் தானருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமணி பாடினாடர் இன்னவாறு இன்ன பண்பென்று ஏற்றுகிறேன் அதற்கு யான் ஆர். பெருமானி அறிவருடைய பெருமையை பாடுங்கன்னு பாடுன்னு சொல்லி என்ன எனக்கு ஆணைத்தீங்க, அவங்க பெருமையை நான் அறிய முடியாது எனக்கு தெரியாது. நீங்கள் தான் அது சொல்லுவான். அண்ணுமா பாடி பாடும் பரிசன கரு செய்ய எப்படி நான் பாடுவேன்னு சொன்ன உடனே அவரே அறிவுறுத்தி கொள்கிறான். யாரே பெருமான் தொல்லை மால் வரை பயந்த தூயாசன் திருப்பாகன் அல்லல் தீர்த்து உலகுய்ய மறைகளித்த திருவாக்கால் இல்லை வாழ் அந்த நரதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லை இன்னும் புகழாரை எடுத்து சிப்பாய் முடிந்தார். ஆகவே அந்த முதல் வரி யாருடையதுன்னு கேட்டா பெருமாவுடைய திருவாக்கு. அப்போ அந்த பத்து பாட்டிலையும் அந்த முதல் வரி மட்டும் பெருமாவுடைய திருவாக்கு வந்து மற்றதெல்லாம் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியே அல்லீமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன் என்று பின்னே பாடுவதெல்லாம் இவர் வாக்கு. அந்த பிள்ளைவாரன் நடனம் அடியேன் அடியார்க்கடியேங்கிறத மட்டும் பெருமான் எடுத்து கொடுத்த அருமையான திருவாக்கு. அந்த விஷ்ணனோடுங்க மண்ணு சீர்வயராளூர் மன்னரை வந்தொண்டர் தென்னியுர அறிவணிந்து திருவர் மேல் கொள்போது முன்னமால் அயனடியா முதல்வர் தாம் எதிர்ந்தருள அந்நிலைமை கண்டறியவர் பால் சார்வதனுக்கு அணுகின்றார். அப்படியே அந்த திருத்தொண்டர் கதையும் பாடுவதற்கு நெருங்கிறாராம். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுதன்று அந்த அடியார் கூட்டம் பார்க்கிறாராம். பார்த்தவொன்னே இங்கிருந்து படி நான் இந்த இடத்திலிருந்தே வணங்கினாராம். கணிந்து தாழ்ந்து எழுந்தருகு செந்தெய்தி நின்றறியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அறியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட பகுப்பதியும் அருள் செய்தார். அதனால அப்பதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியார் இறங்கினார். பிள்ளைவாழந்தனர் எல்லாரும் சேர்ந்தவங்க. அடுத்த திருநீலகண்ட துகைவனார் தனியடியார். இல்லையே என்னால் ஏற்பதையா தனியார். கிளையாண்டன் குடிமாறர் தனியடியார். வெள்ளு மாமை வல்ல வைப்பொருள் தனியார். ஆகியே தனியார் பின்னாலதான் தொகையடியார் இல்ல பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடி பரமணியை பாடுவார் எல்லா அங்க எல்லாம் தொகையடியார். பலருக்கும் சேர்த்து வணக்கம் செய்வது தொகையடியார். தனித்தனியாக சொல்வது தனியடியார். எனவே தனியடியாருக்கும் தொகையடியாருக்குமாக அந்த அருமைப்பாடம் இதனால அவர் திருத்தொண்ட தொகை இல்லையே. திருத்தொண்ட தொகைப்பதியும் அருள் செய்வார். நம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பெருளாய் திருத்தொண்ட தொகையான இத்திருப்பதியும் உம்பர்திரான் தானருளும் உணர்வுகர உலகேற்ற எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார். அருமையா அந்த பதினோரு பாட்டையும் பாடி அப்பெருமானை பணிந்தாராம். அவர்களெல்லாம் பணிந்தாராம். உம்பநாயகர் அடியார் பேரு உயிராமீத நம்பியாரோர் திருக்கூட்டத்தின் நடுவணிந்தார். தம்பிரான் தொடரவர் தாம் முடிந்த தமிழ்முறையே எம்பிரான் தமிழர் திருத்தொண்டேத்தில் உருகின்றேன். சரி இப்போ நான் எப்படி இந்த வரலாற்றை சொல்ல போறேன்னு கேட்டா எப்படி திருத்தொண்ட தொகையில அவர் எடுத்து சொன்னாரோ அந்த முறையில தான் அடியேன் சொல்ல போகிறேன். யாரு ஜெயிக்கல எனக்கு என்னதோ இந்த அதிகாரம். அவர் எப்படி திருத்தொண்ட தொகை பாடினாரோ அதன்படியே அடியேன் என்ன செய்யறேன் வரலாற்றை சொல்ல. அது தொகை வகை நம்பியாண்டார் நம்பிகள் ஒவ்வொரு பாட்டு விதமா நடத்தொன்ன வகை விரி இது மாதிரி இந்த தொகை வகை விரி என்ற அமைப்பில் அமைந்ததென்றால் ஏதோ நாம் சைவம் செய்த புண்ணியம் சிவபெருமான் கொடுத்த அருள் அங்கே இந்த நாயன்மாருடைய திருவடிகள் எல்லாம் கொடுத்த அருள் நம்ம கேட்போம். இது மாதிரி ஒரு நூல் அமையல தான் ஏதோ நம்ம தென்னீர் பேசுறவங்களுக்கு அமைஞ்சிடும். அதுதான் அப்புறம் அடுத்த பாடலாம் எது இது திருத்தொண்ட தொகை இல்லைங்களா இங்கே நிறுத்தலாமா. இது வந்து இந்த பதினோரு பாட்டும் ரொம்ப அருமையான பாடல் இல்லைங்களா. ஆமாம் இனி அப்படியானால் முதல் முதல் பாட்டு யாருக்கு என்றால் தில்லைவாழந்தனர் தான். நீங்கள் வரலாறு இப்போ திருத்தொண்டே தில்லைவாழ் அந்தனரும் அடியாற்று அடியேன் திருநீல கண்டத்து தேவனார்க்கு அறியேன் தில்லையே எண்ணாத இயற்கைக்கு அறியேன் கிளையாந்தன் குடிமாறன் அடியாற்று அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அறியேன் பெரிபொழு சூர்குண்டையார் திறநீந்தற்கு அறியேன் அல்லிமன் முல்லையந்தார் அவர் நீதிக்கு அறியேன் ஆரூரன் ஆரூர் அண்ணன் ஏழு அடியா முதல் பாட்டு முதல் பாட்டு. அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏழு பேர் இருக்கும் அல்லது ஆறு பேர் இருக்கும். எனவே இந்த பதிவு முதல் பாட்டில் ஏழு பேர் இருக்காங்க. இந்த ஏழும் சேர்ந்து ஒரு தருக்கம் தருக்கம் தில்லைவாழந்தனர் தருக்கம் என்று இருக்கார். இதெல்லாம் ரொம்ப அறியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைப்பையோ ஒரு முறையோ அமைந்திருக்கிறது இந்த ஒரே ஒரு நூலுக்கு தான் அமைஞ்சிருக்கு. சரி பாருங்கள் கம்பர் அங்கே பாலகாண்டம்னு வச்சு தம்பியெல்லாம் பிறந்த சொன்னார். அப்புறம் அடுத்தது பாலகாண்டங்கிறது அயோத்தியா காண்டம். அப்போ தான் வந்து பையன்லாம் வளர்ந்த பிறகு என் பையன் அரசுக்கு வரணும்னு கேட்டது சரிங்களா. அப்புறம் தான் மார்மைய காண்டம் கிருஷ்ணா காண்டம் யுத்த காண்டம் முடிச்சு அவர் தம்பர் அவர் போனார். அவர் அவருக்கு ஏற்ப அந்த மாதிரி நம்ம போய் செய்தார். நம்ம இங்கே தெரிவானத்துக்கு இதுக்கு அருமையாக போய் செய்யப்பட்டோம். தில்லைவாழ் அந்தனரிடம் அடியாச்சும் அறியேன். தில்லைவாழ் அந்தனர்கள் யார் என்றால் இப்போ இருக்கிற அந்த வழிபாடு செய்கிறாங்களே அவங்க தான் தில்லைவாழ் அந்தனர்னு பேர். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. இன்றைக்கும் அந்த நம்ம தில்லையில் இருக்கிற அந்த வழிபாடு செய்கிறாங்களே அவங்க தான் தில்லைவாழ்ங்க. அதான் இப்போ தீட்சதர்னு சொல்கிறேன் தீட்சதர். அவங்க இன்றைக்கும் அந்த இனத்துக்குள்ளே தான் கல்யாணம் வேறு இனம் கல்யாணம். ஆனாலும் அவங்க அந்த அந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு அமைப்பில் அந்த நர ஆனால் எல்லாருமே நடராஜா நடராஜன் நடராஜன் அந்த நடராஜா இருந்த அப்படின்னு சொல்லுங்க. அப்படி ஒரு அமைப்பு சரியாக நாலு நாற்பது நாலு நாற்பது நீங்கள் தேசம் பண்ணலாம். இங்கே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தி சம்பந்தி யார் பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள். அது அப்போ திறக்க மாட்டாங்க அவங்க அஞ்சு மணியும் திறப்பாங்க அஞ்சு மணி. அதனால நம்ம இதை வழிபாடு பற்றி எப்படி வளமாலாம் வந்துகிட்டு இருக்கணும்னு சொன்னால் அப்புறம் தான் அவரை சம்மந்தியை வழிபடலாம். சம்மந்தியை வழிபட்ட பிறகு வெளியில் வந்துடலாம். வழிபாடு வழிபாடு மட்டும் செய்யறதுக்கு அந்த பூஜை இதெல்லாம் பார்க்கணும். மணி 6 மணி இல்லை 6 மணிக்கு தான் வழிபாடு ஆகும் சிவம். ஆனால் ஒன்று அந்த அவங்ககிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் பரவாயில்ல, இதெல்லாம் நடராஜா நடராஜா எங்கள் என்ன எதுன்னு சொன்னோம்னா கூட ஏதோ நடராஜா இருக்காருங்க அதாங்க நமக்கு அப்படின்னு அந்த ஆண்டு சொல்லுவாங்க.
4: ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி தேவியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை போது நடம் போற்றி போற்றி.
3: இதெல்லாம் பாட்டு அப்படியே கண்டு பாடிக்கலாம்.
4: ஆதியாய்
3: அவன் உலகத்துக்கெல்லாம் தோற்றம் யாரு போற்றியன் வாழ் முதலாகிய பொருளுங்க வாழ் முதல் இருக்கான் நமக்கெல்லாம் ஆதியாக இருக்கும் முதல் முதலாக இருப்போம்.
4: நடுவும் ஆகி
3: அப்படி ஆதியாக இருந்தவரும் இப்போ நாம் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து அனுப்பிச்சுக்கிறார்.
4: நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி
3: என்ன அளவிலான்னாரு நமக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. எந்த ஒன்றுக்கும் இப்போ பேசுறதுன்னா கூட ஒரு எல்லை தான் இருக்குது சரிங்களா. வாழ்வதுன்னா கூட ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே வாழ முடியாது சரிங்களா. அது மாதிரி பொருள் இட்டுதுன்னா அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அவ்வளோதான் மாட்டேன் அப்படி இருக்கும். ஆனால் பெருமான்
4: அளவிலா அளவும் ஆகி
3: எந்த ஒன்றும் நம்மால் அளக்க முடியாத பெருமை.
4: அழகிடா அளவும் ஆகி சோதியாய்
3: சோதினா ஒளி அருமையாக ஒளி கொடுந்திய அந்த தோட்டத்தோடு இருக்கலாம்.
4: சோதியாய் உணர்வும் ஆகி
3: இப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி எனக்கு வருது. அந்த பெருமான் உள்ளிந்த உணர்த்த தான் வருது. இல்லைன்னா சிதம்பரமே போனாலும் அரைக்கடைக்கு கோயிலுக்கு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வா பூடி தின்னுட்டு வந்துடுவோம்னு வந்துடும். பூரிக்கு முக்கியத்துவம் தவிர சாமிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் பெருமானுடைய அந்த அருள் இருக்கணும்.
4: எனவே நாளவிலா அளவும் ஆகி சோதியாய்
3: ஒளியாக நம்முடைய உள்ளத்திலே இருப்பாராம்.
4: உணர்வும் ஆகி
3: நாம் நினைக்கிற உணர்ச்சியாகவும் இருப்பாராம்.
4: தோன்றிய பொருளும் ஆகி
3: உலகத்தில் தோன்ற பொருள் எல்லாம் என்னது அப்படியே பெருமானாக காத்திருப்பார். தாய்மானாதான்
4: பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீட்டமர நிற்கின்ற பரிபூரணானந்தமி
3: தாய்மாரி. பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர இங்கே இல்லை அந்த
4: பரிபூரணானந்தமி உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி தேதியா ஏகமாகி
3: தேதியான வேறுபடாத என்றைக்கும் வேறுபடாத ஒன்றாக இருப்பான். இப்போ நாமெல்லாம் அப்படி பிரிக்க முடியாது. இப்போ தேதி இப்போ நாம் இருக்கோம்னு சொன்னால் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறது எப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் திரும்ப தேவி வேறுபடும். ஆனால் பெருமான் அப்படின்னு கேட்டால் தேவியை எந்த அடிவர் உள்ளத்திலும் என்றைக்கும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கார். வேறுபடாத ஒன்றாகவே இருப்பார்.
4: தேதியா ஏகமாகி
3: எப்படி இருப்பார்? பெண்ணாக இருந்தால் பெண்ணாகவும் இருப்பார், ஆணாக இருந்தால் ஆணாகவும் இருப்பார்.
4: பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை திருநடம் தில்லை பொது நடம்
3: இல்லை போதியா நிற்கும் அந்த நடனம் இருக்குது. அது ஒரு கையில் என்ன இருக்குது? உடுப்பு. ஒரு கையில் என்ன இருக்குது? நெருப்பு. ஒரு கையில் என்ன இருக்குது? அப்படி தூக்கி இருக்குது. இன்னொரு கையில் என்ன காலில் என்ன அப்படி ஒருத்தர் வச்சு அமுக்கி இருக்குது அப்படி இருக்குது அல்லவா. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது சரிங்களா. அது என்னது அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத
4: போதியா நிற்கும்
3: நமக்கு போதிக்கு என்ன போதிக்குது என்ன தடி இருக்குது எங்கே இருக்குது? சித்தாந்தத்தில் தான் இருக்குது. உண்மை உலகத்தில் இருக்குது. என்ன இருக்குது?
4: மாயை தனி உதறி வல்வினையை சுட்டு மலம் தாய அமைத்து
3: அப்புறம்
4: அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் பரதம் தான்.
3: இந்த மாதிரி சித்தாந்த சாஸ்திரத்தில் உண்மை விளக்கம் தான் பெருமானுடைய தொழில் செய்தி. அப்போ அப்படியே உடுக்கடிச்சு உதறார எது உதறாருனாலும் இந்த ஆன்மாக்களாகிய நம்ம இடத்துல இருக்கிற மாயைங்கிற மலை இருக்குது பாருங்க. இதெல்லாம் இந்த ஆன்மா விட்டு சொல்லடா சொல்லடா சொல்லடா அவன் கரையறுத்தான் என்று சொல்லி
4: மாயை தனி உதறி
3: நம்ம செஞ்சுருக்கிற வல்வினை வினை இருக்குது அல்லவா. அந்த வினை அதில் என்னால் நெருப்பு வச்சுருக்காரு. அது இந்த உயிரினம் செய்திருக்கிற அந்த ஒரே சேர் 84,000 யோனி வேதங்களும் இருக்கிற தினி இருக்குது, அது கொண்டு நெருப்பில் போடப்பாங்க. வல்வினையை சுட்டு அந்த காலில் ஒருத்தர் அழைச்சிருக்காரு. என்னன்னாரு, இந்த ஆணவ மலம் இருக்குது, அது ரொம்ப என்னைக்குமே இருக்கும், கூடவே இருக்கும். ஆணவம் வந்து என்னைக்குமே இருக்கும் சரிங்களா. அந்த நித்தி நிலையில் கூட ஆணவம் இருக்கும், தன் செயலற்று இருக்குமா. இப்போ அதன் செயல் வச்சு நாம பின்னால் இருக்கும். இப்போ இந்த பெத்த காலத்தில், இப்போ இந்த உடம்பு காலத்துல காலத்தில் முத்தி காலத்தில் அப்போ ஆணவம் இருக்கும், ஆனால் அந்த ஆணவம் வேலை செய்யாது. நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பர, தன்னையே தந்தான் என்று உந்தி பர. ஒவ்வொருத்தரும் தான் படித்தான், நம்ம சேர்ந்து படிச்சுட்டோம்னா போதும் அவ்வளோதான். அதனால் மாயை தனி உதறி வல்வினையை சுட்டு மலம் தாய அமுக்கி அருள்தான் எடுத்து, அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாடிவியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் எந்த கீழே வச்சு ஒரு அமுக்கு அமைச்சிருக்காரு. அந்த ஆனந்த வாடிவீதி ஆனந்தத்திலேயே இருப்பா, இன்னும் மீண்டு வராதப்பா. வீட்டு இங்கு வந்து இணைத்திரதி சாராமி பல்லப்புல குரம்பை கற்றடிக்க வல்லா அப்படின்னு சொல்லி அதான் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் நமசிவாயங்கிற மந்திரத்தை அதில் வச்சு வச்சு பேசுகிறேன். ஓங்காரணே நல்வா திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடலாம். இந்த தருணம் இருக்குதே ஓங்காரம், அதுதான் நடராஜ பெருமானுக்கு அப்படி அப்படி அப்படியே நேரடி வளைவாக இருக்கா திருவாசி. ஓங்காரணீனல் திருவாசி, அதில் ஓம் நமசிவாய நமசிவாயங்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் அதான் நடராஜா. இது முன்னால் இருக்கிறது அந்த திருவாசி. ஓங்காரணீனல் திருவாசி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடலாம். சாமி இதெல்லாம் நீங்கள் தெரியலையேன்னு. ஆங்காரம் அற்றார் அறிவர், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? திமிரு நான் தான் நான் தான் நான் தான்ங்கிற திமிரு இருக்கிற வரைக்கும் நீ பார்க்க முடியாது. ஆங்காரம் அற்றார் அறிவர், இது என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தன் அப்பதான் வந்து கேட்டான். அணிதில்லை அம்பலத்தான் ஆடல் இது, நான் சொன்னது தில்லை நடராஜன் ஆடல். இது பெற்றார் பிறப்பற்றார் பின் இந்த நடனத்தினுடைய வணங்கினா

போதியானிற்கும் பிள்ளை போது. அதா போதியான என்ன போதியா, நமக்கு இருக்கிற ஆணவம் கண்ணும் மாயா ஆகிய மூன்றும் நீங்கி பெருமானுடைய திருவடியை சார்ந்திருப்பது தான் நமக்கு போதி. எது? அந்த பெருமானுடைய நடனம். நிற்கும் பிள்ளை பொது நடம் போற்றி போற்றி. பொது நடம்னார் என்னன்னா எல்லாருக்கும் சொல்லி, எல்லாருக்கும் சொல்லி. ராமலிங்கசாமி நல்லார்க்கும் எல்லாருக்கும் நடு நின்ற நடு. எல்லாருக்கும் கற்றவருக்கும் கழிப்பவர்களும் கழிப்பு. பார்த்தீங்களா இங்கே எல்லாருமையா எது போதியானிக்கும் பிள்ளை போது நடம் போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதி, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒளி அது. சோதினா ஒளி இல்லையா. கருணையே உருவமாகி, அந்த ராஜ பெருமானுடைய வடிவமே கருணை வடிவமாக இருக்குது அல்லவா. அற்புத கோலம் மீறி, அந்த அற்புதம் என்ன அற்புத கோலம், ஒரு காலில் வச்சு ஒருத்தரை ஊன்றியும் ஒரு காலை எடுத்து நின்றுட்டு. எங்கே நாம் தான் எக்ஸசைஸ் எல்லாம் அவளை பண்ணுறேன்னு ஒரே காலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும், நிற்க முடியுமா? கொத்துன்னு விழுந்துருவான். அதுலேயும் அந்த ஒரு காலில் யார் அமைச்சிருக்குதா, ஒரு முயலகனை அமைச்சிருக்கேன் இல்லையா. அதுக்கு சரிசமமாக இருந்தால் கூட இப்படி இப்படி வச்சுருக்கலாம், அவன் இப்படி படுத்துருக்கான் அவன் மேலே வச்சுருக்காரு. இது மாதிரி ஒரு காலை ஊண்டு ஒரு காலை எடுத்து நின்று செய்யணும்னா முடியுமா? நல்ல அதே முடியாது இல்லையா. எனவே கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவ உருவமாகி அற்புத கோலம் மீறி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும். அருமறைகளினுடைய முடிவாக இருக்கிறதுன்னா இந்த ஓம் என்பது தான் மறைகளுடைய முடிவாக. அதில் சிற்பர வியோகமாகும். சிற்பரம், சிற்பரம் சித்தின்னா நல்ல அறிவுடையதாக, வியோகமும் எங்குமாக நினைந்திருக்க முடியாத அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்துள் நின்று கொற்புடன் நாடகம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அங்கிருந்து நடனம் செய்கின்ற அந்த திருவடிக்கு வணக்கம் வணக்கம் என்று ரெண்டு வணக்கம் சொன்னார். போற்றி நீல் பிள்ளைவாழந்தனர் திறம் புகழலுப்பேன். பெருமானுக்கு வணக்கம் செய்துட்டு அந்த பிள்ளைவாத அந்த அந்த நடராஜாவுக்கு கூத்த பெருமானுக்கு இடையராது அன்பு கொண்டிருக்கும்படியான அந்த பிள்ளைவாழந்தனர் சொல்லுகிறேன். இன்னைக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் பல அந்த சிவாச்சாரிய அவரை பார்த்தீங்கன்னா எதேன்னு சொன்னாங்கன்னா சரி, இதெல்லாம் நடராஜா இருக்காருன்னா நடராஜா இருக்காருன்னா அது அது சொல்லிக்கிறேன். வேறு யாரும் கிடையாது. வீச்சுகிறது பார்த்தீங்கன்னா என்ன யார் இருந்தாங்க எங்கே கூத்த குடும்ப கற்றாதானு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே அனுப்பிச்சுங்க. நடராஜா மேலே கோரதும் நல்லா பார்த்தீங்க. எனவே இந்த பாட்டு போற்றி நீள் பிள்ளை வாழந்தனர் திறம் புகழவிட்டேன். அவர்களை பற்றி நான் பேச சொல்லுகிறேன். நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தினுக்கு உரிய தொண்டாம். நீற்றினால் நிறைந்த கோலம் நிறுத்தினர் பெருமாளுடைய அந்த எதுக்கு என்னன்னா நல்ல உலகம் எல்லாம் திருநீர் பூசியிருப்பாங்க. அதில் எதில் அந்த திருநீர் உள்ளே பார்க்கலாங்க, மேலே அப்படியே முழுக்க முழுக்க திருநீர் இருக்கும். அதுக்கு உள்ளே தான் அந்த பெருமானுடைய அந்த புனித்த உருவம், கோவை செவ்வாயில் சுமிழ் சிரிப்பு, பனித்த சடை, கவலம்போல் நீர், இதெல்லாம் அப்படி திரும்பி தவிர இன்னால் மேலே என்ன இருக்கும், அப்படியே நீர் காத்திருக்கும். தென்னீர் நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்த சூரிய தொண்டாம் போற்றினார் பேற்றினார். நிறைய தொண்டாம் பேற்றினார் அல்ல, அவர்களுக்கு உரிய தொண்டராக இருக்கும்படியான பேறு பெற்றவர்கள் அநேகமாக படையை பதிப்படுத்தி பாருங்க. ஆமாம், இப்போ போற்றிய முதல்ல போற்றி வந்திருக்குல்ல, முதல்ல போற்றினார் நீட்டினால் மீண்டும் பேற்றினார் ஆற்றினார். சரிங்களா, நிறுத்தனுக்கு உரிய என்னன்னு கேட்டால் நிறுத்த தொண்டாம் போற்றினார்னா அந்த தொண்டை போ தினமும் செய்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லலாம். இருந்தாலும் அந்த மாதிரி அவனுக்கு செய்கின்ற தொண்டு செய்கின்ற அளவுக்கு பெயர் பெற்றது அல்லவா. பாருங்க, நான் இப்படியா அப்படி மனசில் வச்சுருக்கிறேன், இல்லை போற்றினார் தான் இருக்குன்னு சொன்னால் அப்படியே வச்சுருக்கேன். பெருமைக்கு எல்லை ஆயினார். அவங்க பெருமைக்கு வேறு யாரும் ஒத்துக்கிட்டு சொல்ல முடியாது. தெள்ளைவாழந்தர்னா தெள்ளைவாழந்தர் தான், அவங்க பெருமைக்கு வேறு யாரும் ஒன்று சொல்ல முடியாது. உரிய ஆயினார் பெருமைக்கு எல்லை ஆயினார் தேடி வாழும் ஆற்றினார். என்ன தேடி கூட்ட பெருமானையே விரும்பி இடையராக விரும்பி இருக்க முடியாத அந்த வழிபாடுடையவர். பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அவனுக்கு திருவடி திருவடி திருவடின்னு சொல்லிட்டு அது அதுவே தவமாக இருப்பார். தவங்கள் வேற ஒன்றும் சொல்லுங்கள். பொங்கிய திரியில் நீரும் பொற்புடை பணிகள் ஏந்தி. பொற்புடை பணிகள் என்ன? பொற்புடை நடராஜாவுக்கு அவசியம் பண்ணுறது, அருமையாக அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் வந்து வழிபாடு செய்வது, இதுதான் அவருக்கு மீண்டும் மீண்டும் செய்வது. நீங்கள் வேறு என்ன செய்கிறாங்க? அதனால் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து

0: இந்த தொழிலெலாம் எப்படி பண்ணுறது? அமங்கலமே அல்ல, எல்லாம் நல்ல மங்களமான காலம் இல்லைதான். அபிஷேகம் பண்ணுறதோ, பெருமானுடைய திருமணிக்கு நல்ல ஆடு காட்சிங்கிறதோ, மற்ற அணி செய்வதோ எல்லாம் மங்களமான காரியம். அதனால் மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் திரித்து வேதங்களை கொண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் மறைகளால் திரித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தரும்ப நிற்காலை நின்றுட்டு தங்களுக்கு ஏற்ற பண்பில் தரும்பது அல்லதான். அவரவர்களுக்கு எந்தெந்த வகையில் முடியுமோ அது மாதிரி இல்லைங்க. இளமை காலம்னு சொன்னால் ஆறு காலமும் வழிபாடு செய்கின்ற திருச்சியாக இருப்பாங்க. கொஞ்சம் வயதெல்லாம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, வயது ஒரு அறுபது அறுபத்தி ஆச்சுன்னு சொன்னால், அவங்க பையன் அப்படி அவங்க முறையில் விட்டுருவாங்க. இவர் வந்து அந்த முன்னால் அப்படியே நின்று துணிட்டு வேஸ்ட் மட்டும் இப்படி இப்படி போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கும் இருக்கு. அப்புறம் வயசாகிட்டு செய்ய முடியாது, இல்லை குடிஞ்சிருந்து எல்லாம் பெருமானுக்கு எடுத்து செய்யணும் முடியாது. ஆகி இப்படி இந்த பார்த்தேன், சொற்புடை பணிகளே இருந்து மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் குறித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற தந்தில் தகும்பணி தலை நிந்திச்சு அங்கன கோயில் உள்ளா கோயிலே தான் இருப்பார். அகம்படி தொண்டு செய்வார். அகம்படி தொண்டுன்னா அந்த உள்ளிருந்தே செய்கின்ற தொண்டு, வெளியில் வரவே மாட்டான். அதனால் பாருங்க, தண்ணீர் கூட அங்கேயே கலந்து கலந்து தண்ணீர் நடராஜா கலசிட்டு வெளியில் வெளியில் வந்து எந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு போய் வந்து அதை வேணும் பண்ண முடியாது. அப்படி மறுமுறை எரி மூன்றோம்பி மண்ணுயிர் அருளால் மல்க தருமமே பொருளாக கொண்டு எரி மூன்று ஓம்பின எரி என்னென்ன அதான் சொல்கிறாங்க. ஆகவனியும் கார்வபத்தியும் தட்சிணாக்கினியும் என்று சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லியிருக்கேன், வடிவு தான் ராகு. அந்த வேள்வி செய்கிற இடத்த ஒரு விதமாக செஞ்சால் அதுக்கு ஆகவனியும் பேர். இன்னொரு விதமாக வந்து அப்படி கொஞ்சம் நீட்டி விட்டு அப்படி அந்த அந்த வேள்வி எடுத்து அமைச்சா அது கார்வபத்தியும். அப்படி அந்த வேள்வி செய்கிற அந்த இடத்த எப்படி அமைத்துக் கொள்கிறாங்களோ அதன்படி வச்சு, ஆனால் அந்த அந்த இதெல்லாம் சுள்ளிலாம் போட்டு பெருமாள் நினைத்து தான் எல்லாம் இதெல்லாம் ஏற்படுவாங்க. ஆனால் அந்த அமைப்பு முறையினால இந்த மாதிரி மாறுது ஆகவனியும் அது மாதிரி. எனவே எரி மூன்றோங்கி மண்ணுயிர் அருளால் மல்க, அது மற்ற உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் நல்ல அருள் விரும்பியா தருமமே பொருளாக கொண்டு தர்மம் என்னென்ன அவங்க போய் தர்மம் செய்ய முடியாது. ஏன் அவங்களெல்லாம் எல்லாம் பொதுவாக அந்த பொருளாதாரம் அங்கேருந்து வர பொருளாதாரம் தான், நாம் கொடுக்குற பொருளாதாரம் தான். அவசியம் பண்ணும்போது மற்ற பொருள் கொடுக்கறது ஏதோ அதை கொண்டு தான் வாழ்றாங்க. அதனால் தருமமே பொருளாக கொண்டு தர்மங்கிறது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொல்லியிருக்கணும் நீ மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரம் ஆகுல நீரத்தை. இந்த மனதில் வந்து ரொம்ப அருமையாக எப்போவுமே நல்ல யாருக்கு யாருக்கு யாரோடமும் எந்த ஒரு பிணக்கு இல்லாமல் யாருக்கு எந்த தீங்கு நினைக்காமல் நல்ல அற சிந்தனையோடு வந்ததுன்னா அதுவே ஆரம்பிப்பார். நீ பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்து ரூபா நோட்டாக கொடுத்தா தான் ஆரம்பில்ல, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரம் அவ்வளோதான். அப்புறம் ஆவுல நீரத்தினர் இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, கோயில் கட்டணும் குளம் கட்டணும் அதெல்லாம் செய்யங்களுக்கு செய்யடா, நீ சாதான் வறுமுறை எரி மூன்றோம்பி மண்ணுயிர் அருளால் மல்க தருமமே பொருளாக கொண்டு தத்துவ நெறி செல்லும் அருமறை நான்கினோடு. அதான் அந்த தத்துவ நெறிங்கிறதுனா இந்த மாதிரி இப்போ இந்த தீபாவளி பண்ணுகின்ற பொழுது எப்படி எப்படி எப்படி எப்படி எதெல்லாம் ஏற்றணும், ஏற்றி அப்படி அது என்ன சொல்லி அந்த அந்த தீபத்தை தூக்கணும், தூக்கி அப்படியே அப்படி அப்படி அந்த காட்டணும் அதெல்லாம் அந்த அந்த அந்த அந்த நிறைய சொல்லணும். அது ஒரு தேவை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓம்னு செய்வாங்க, அது அப்படியே அப்படி ஓங்காருமே கொண்டு. எனவே அருமறை நான்கினோடார் அங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த வீரார். திருநடம் புரிவார் யார், கூத்த பெருமான் நடராஜா. அவருக்கு அடிமையாக இருந்து அவருக்கு தான் எல்லாம் நம்ம வாழ்க்கையே ஒப்படைச்சிடணும். போற்றி என் வாழ்முதலாகிய பெருமை இல்லாரே, அந்த வாழ்முதலாகிய பொருள் நடராஜா கூத்த பெருமாங்க. இப்படி வாழ்வாரெல்லாம் யாரே பிள்ளை வாழ்வார்கள். அவர்களுக்குமா மறை மறுவிழா மறவின் வந்து மாறிலா ஒழுக்கம் உண்டார். அந்த பிள்ளைவாழ்ந்த அந்த குலத்திலேயே வரிவிலியாக பிறந்திருப்பாங்க, அது வேறு மாதிரிலாம் இருக்காது. மாறிலா ஒழுக்கம் அந்த நடராஜ பெருமானு செய்கிற பூஜை எப்படி என்னவோ அதுலேயே தான் சிந்தனை கொடுக்கும். அருதோழில் ஆட்சியாரே அங்கடி நீக்கியுள்ளார். அருதொழில் அருதொழில் அது என்னது, அருதொழில் ஆறு தொழில் ஓதல் ஓதுவித்தல் வேற்றல் வேற்றித்தல் ஈதல் ஏற்றல்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: இன்றைய திருவருட்பின் சிந்தனையிலே மூன்றாவது அதிகாரத்தை சிந்திப்பதற்கு குருகுரல் பாடித்துள்ளது. இருள்மல நிலை என்பது மூன்றாம் அதிகாரத்தினுடைய தலைப்பு. சைவ சித்தாந்தத்திலே ஆணவ மலத்தை இருள் என்று உவமை கூறி விளக்குவர். அதாவது புற இருள் எவ்வாறு கண்ணுடைய காட்சியை மறைக்கின்றதோ அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்தை ஆணவ மலம் மறைக்கின்றது. எனவே சைவ சித்தாந்தத்திலே திருவருளை ஒளி என்று சொல்வதும் ஆணவ மலத்தை இருள் என்று சொல்வதும் வழக்காக உள்ளது. ஆகையினாலே இருள்மல நிலை என்ற இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆணவ மலத்தை பற்றி விளக்கம் தருவது இந்த அதிகாரம் என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை நாம் பார்க்கும் பொழுது இறுதி குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை மட்டுமல்லாது கண்மமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு முதல் காரணமாக விளங்கக்கூடிய மாயாமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மூன்றாம் அதிகாரம் மும்மலங்களையுமே விளக்குவதுதான். ஆயினும் மும்மல நிலை என்று பெயர் வழங்காமல் இருள்மல நிலை என்றே பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதனை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இலக்கண கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கண மரபினை அடியொற்றித்தான் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது நாம் நன்கு உணரலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே ஆசிரியர் தொல்காப்பியர் சூத்திரத்திலே குறிப்பிடுவார், தெரிவு வேறு கிடத்தல் தகுதியும் பன்மையும் உயர்தினை மறங்கினும் அகிரினை மறங்கினும் என்று சொல்வார். அதற்கு நாம் சேனாவரையர் போன்ற சிறந்த உரையாசிரியர் உரையின் துணை கொண்டு காணும்பொழுது ஒரு பகுதிக்கு பெயர் கொடுப்பது என்பது அந்த பகுதியிலே சிறந்துள்ள பொருள்களை வைத்து பெயர் கொடுக்கலாம், அல்லது அந்த பகுதியிலே பெரும்பான்மையும் என்ன பொருள்கள் உள்ளதோ அதை வைத்துக் கொடுக்கலாம். தென்னந்தோப்பு என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டாக தென்னந்தோப்பு என்று சொல்கின்றோம் என்றால் அங்கு தென்னை மரம் தவிர வேறு சில மரங்களும் இருக்கலாம், வேறு மரங்கள் இருக்கக்கூடாது என்பதில்லை. ஆனால் மற்ற மரங்களை விட தென்னை மரமே அங்கு சிறந்ததொரு மரமாக விளங்குவதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். அல்லது மற்ற மரங்களை விட தென்னை மரங்கள் அங்கு அதிக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக தென்னை மரங்கள் இருப்பதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். எனவே பெரும்பான்மை பற்றியும் அதைத்தான் பன்மை பற்றியும் சொன்னார். பன்மை பற்றியும் சொல்லலாம், தகுதி பற்றியும் சொல்லலாம். ஒரு தெருவை காட்டி இதுதான் மந்திரி தெரு என்று சொன்னால் அங்கே ஒரு மந்திரி அந்த தெருவிலே, மந்திரியுடைய வீடு அந்த தெருவிலே உள்ளது, எனவே அது மந்திரி தெரு என்று சொல்கின்றோம். ஆனால் அவருடைய வீடு மட்டும் அங்கு இருப்பதில்லை, மேலும் பல வீடுகளும் இருக்கின்றன. அப்போ அவருடைய பெயரை மட்டும் சொல்லி அந்த தெருவை அழைப்பது ஏனென்றால் அது தலைமை பற்றி, ஏனையோரை விட அந்த மந்திரி தலைமைப்பாடு உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், பொறுப்புள்ளவர். எனவே அந்த தலைமை பற்றி அவருடைய பெயரை சொல்லி அன்னாருடைய தெரு என்று தெருவை அழைக்கின்றோம். அதுபோலத்தான் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை பற்றியுமே இந்த அதிகாரத்திலே ஆசிரியர் விளக்கியிருந்தாலும் பெரும்பாலான குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை பற்றிய விளக்கம்தான் காணப்படுகிறது. எனவே அந்த பன்மை பற்றி இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார். மேலும் தலைமை பற்றியும் சொல்லலாம், ஏனென்றால் கண்மமும் மாயையும் உண்மையாக நோக்கும் பொழுது அவை மலங்கள் என்று சொல்லக்கூடியவை அல்ல. இதை சிவபிரகாசத்திலே தெளிவாக கூறியுள்ளார். இதே நூலாசிரியர் தான் சிவபிரகாசம் சொன்னது. மேலும் அந்த குருபரம்பரையிலே வந்த நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய மூன்றாவது வட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் தம்முடைய பண்டார சாத்திரங்களிலே அருமையாக கூறியுள்ளார்கள். அதாவது கண்மமும் மாயையும் எப்படி என்று கேட்டால், உயிரானது ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அந்த ஆணவ மலம் செய்கின்ற அந்த மயக்கத்திற்கு உட்பட்டு உயிர் அப்படி பசு என்று அந்த உயிர் நிற்கும் பொழுது, உயிருக்கு பசுங்கிற பேர் ஏன் வந்தது, ஆணவ மலத்தினாலே பிடிப்புண்டு இருக்கும் போதுதான் பசு. முத்தி அடைந்த உயிரை பசு என்று வழங்குவதில்லை. ஆணவ மலத்தினாலே பிடிப்புண்டு அறியாமையில் கிடப்பதனாலோ அல்லது உலகத்திலே பிறவி எடுத்து சிறிதளவு மட்டுமே ஆணவ மலம் நீக்கம் பெற்று எஞ்சியுள்ள ஆணவ மலம் பல்வேறு மயக்கங்களை உண்டு பண்ண அந்த மல மயக்கத்திலே இருக்கின்ற உயிர்கள் இருக்கின்றனவே அவற்றை தான் பசுன்னு சொல்றோம். அப்போ உயிரானது ஆணவ மலத்தின் வழி நிற்கும் பொழுது இந்த கண்ம மாயைகளும் மலமாக விளங்கி உயிரை பந்திக்கும். உயிரானது ஆணவ மலத்தினின்றும் நீங்கி முத்தி அடைந்து விட்டது என்றார், சிவபெருமான் திருவடியை சேர்ந்து விட்டது என்றார், அந்த உயிர் சீவன் முத்தனாக விளங்கும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கும் வரை சீவன் முத்தனாக விளங்கும். அப்போ அந்த சீவன் முத்தர்களும் நாயன்மார்களும் அவர்களும் செயல்களை செய்கின்றார்கள். வினை என்பது செயல்தானே, அவரும் செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் அந்த செயல்களை நாம வந்து கண்ம மலம்னு சொல்வதில்லை. மாயாமலம் அவர்களை எதுவும் செய்வதில்லை. அப்பர் பெருமான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார்கள் சமணர்கள், ஒன்னும் நடக்கல. ஏன்னா அந்த மாயாமல பந்தம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த உலக இன்ப துன்பங்கள்லாம், மாயாமல பந்தம் நீங்கியவர்களுக்கு கிடையாது. அப்போ ஆணவ மல பந்தத்திலிருந்து உயிர் நீங்கிவிட்டது என்றால் அப்புறம் கண்மத்தாலையும் மாயையாலையும் இந்த உயிரை எதுவும் செய்ய முடியாது. கண்மமும் மாயையும் உயிர் எப்படி இருக்கிறதோ அப்படி நிற்கும். உயிர் ஆணவ மலத்தின் வழி நின்றால் கண்ம மாயையும் ஆணவ மலத்தின் வழி நின்று ஆணவத்தை போலவே அந்த கண்ம மாயையும் மலங்களாக விளங்கும். அப்படி இல்லாமல் உயிர் ஆணவ சார்பை விடுத்து திருவருட்சார்பை மேற்கொண்டு விட்டால் கண்ம மாயைகளும் திருவருள்மயமாகவே விளங்கும். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே உள்ள மிக முக்கியமான கருத்து. ஆகையினாலே மும்மலங்களிலே தலைமை எதற்கு உள்ளது என்றால் ஆணவத்திற்கு தான். ஏனைய கண்ம மாயைகளை கூட மலம் என்ற நிலையிலே வைப்பது இந்த ஆணவ மலம் தான். ஆகையினாலே அந்த தலைமைப்பாடு பற்றியும் கண்ம மாயைகளிலும் உயிருக்கு பெரும் பகையாக விளங்குவது இந்த ஆணவ மலம் தான். எனவே தீயவற்றிலே தலைமையான தீய பொருள் ஆணவ மலம். ஆகையினாலே அந்த தலைமை பற்றியும் இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய ஆதின வெளியீட்டிலே நிரம்பாளகி தேசிகருடைய உரையோடு சைவ திரு வச்சிரவேல் முதலியார் அவர்களுடைய விளக்க குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் நம்முடைய வச்சிரவேல் முதலியார் அவர்கள் இந்த தலைப்பு இருள்மல நிலைங்கிற தலைப்பு சிறப்பு பற்றியும் வந்தது, பெரும்பான்மை பற்றியும் வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த முதல் குரலிலே மிக அருமையாக சொல்கின்றார். குரல் வெண்பாவிலே சொல்லியிருக்கின்ற பாங்கு இருக்கின்றதே மிக தனிச்சிறப்பானது. இதிலே நம்முடைய ஆச்சாரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒவ்வொரு சித்தாந்த செய்தியையும் வழங்கும் முறை இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியது. உலகியல் தொடர்பான விஷயங்கள் தான் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கும் நாம கேள்விப்பட்டு வருகின்றோம். உலகியல் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, கற்பனை கலந்த காவியங்களை படிக்கும் பொழுது அப்படியே உள்ளத்தை அது அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றதே என்றெல்லாம் பேச கேட்கின்றோம். ஆனால் சித்தாந்த செய்திகளையும் அப்படி நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சித்தாந்தத்திலே தீராத தாகத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்ற வகையிலே மிக அற்புதமாக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழங்கியிருக்கும் முறை நினைந்து போற்றத்தக்கதார். ஆணவ மலத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்ற முதற் குரட்பாவை பார்த்தோம் என்றால் அது மிகவும் வித்தியாசமான முறையிலே, அதே சமயத்தில் மிகவும் நயமான முறையிலே அமைந்துள்ளது. இந்த ஆணவ மலத்தை பற்றி சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் தான் ஆணவ மலத்தை சொல்கின்றார்கள். அப்புறம் சிறுபான்மை சில அகச்சமயங்கள்ல சைவ சித்தாந்தத்தோடு நெருங்கிய தொடர்புடைய அகச்சமயங்களாக இருக்கக்கூடிய சைவ சமயங்கள்ல சொல்கின்றார்கள். மற்றபடி சைவம் அல்லாத சமயங்களிலே எந்த சமயத்திலும் ஆணவ மலம் என்ற கருத்து சொல்லப்படவே இல்லை. வினைகளை புறப்புற சமயங்கள் வரை சொல்கின்றார்கள். சமணர்கள் முதற்கொண்டு சொல்கின்றார்கள் வினைகளை பற்றி சொல்கின்றார்கள், கண்ம மலத்தை பேசுகின்றார்கள். ஆனால் ஆணவ மலம் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்திற்கே உரிய சிறப்பான கருத்தாக உள்ளது. அப்படி இருப்பதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசுவோருக்கு பரப்புவோருக்கு இன்றியமையாத கடமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் மற்ற யாருமே சொல்லாத இந்த ஆணவ மலம் என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் சொல்கின்றதே அப்ப பிறரும் ஆணவமலம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே, அதாவது எதை நான் பிடிச்சதுதான் அப்படின்னு இருப்பவர்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது, அவர்களை விட்டுவிடலாம். அதாவது இது சரியா தவறா என்று பகுத்து ஆராய்ந்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கின்றது, இருக்கத்தான் செய்கின்றது என்று அவர்கள் உள்ளத்திலே நன்றாக பதிகின்ற வகையிலே, ஆணவ மலம் உள்ளது என்று நிலைநாட்ட வேண்டிய அனுமான அளவையின் துணை கொண்டு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு மிகவும் உள்ளது. ஏன்னா காட்சி அளவையினாலே ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறிக்கு புலப்படுகின்ற வகையிலே ஆணவ மலத்தை காட்டிவிட முடியாது. ஆகம அளவை என்று சொன்னால் சிவாகமங்களிலே ஆணவ மலம் சொல்லப்படுகின்றது, எனவே ஆணவ மலம் உண்டு என்று சொன்னால் அதை சைவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். சிவாகமங்களை பிரமாண நூலாக ஏற்றுக்கொள்ளாத பிற சமயங்கள் ஆகம அளவையை வைத்து உடன்பட மாட்டார்கள். ஆகவே யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனுமான அளவையின் துணை கொண்டு, கருதல் அளவை என்று சொல்வார்களே அந்த அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு ஆணவ மலத்து உண்மையினை சாதிக்கின்ற பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு உள்ளது. அதனை நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் சந்தானக்குறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையிலே கையாண்டுள்ளார்கள். அதிலே திருவருட்பயனிலே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் கையாண்டுள்ள முறை அதி அற்புதமானதா. முதல் குரட்பாவிலே ஆணவ மலம் என்று சொல்லவே இல்லை, அல்லது உவமை ஆகு பெயராக இருள் மலம் என்று எதுவுமே சொல்லவில்லை. அதை தவிர அந்த சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகின்ற இந்த ஆணவ மலம்ங்கிற கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துகளையும் முதல் குரட்பாவிலே சொல்கின்றார்கள். என்ன சைவ சித்தாந்தத்திலே பிறவி பேசப்படுகின்றது, முத்தி இன்பம் பேசப்படுகின்றது, திருவருள் சக்தி பேசப்படுகின்றது. இந்த மூன்றையும் தான் முதல் குரட்பாவிலே வைக்கின்றார்கள். பிறவி என்பது சைவ சித்தாந்தத்திலே துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது, பிறவியை சைவத்தில் இன்பம் என்று சொல்லவில்லை. ஆர்த்த பிறவி துயர்கட திருவம்பாவை சொல்கின்றது, ஆர்த்த பிறவி துயர்கட, பிறவியிலே உள்ள துயரங்கள் இல்லை, பிறவியே துயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் திருவம்பாவையில். ஏன்னா நம்ம ஆர்த்திருக்கின்றது, அது நம்மை பிணித்திருக்கின்றது, கட்டி இருக்கின்றது. நம்மள ஒரு பொருள் கட்டி போட்டா அந்த பொருள்ல வந்து இது அது இன்பம்னு நம்ம எப்படியா சொல்ல முடியுமா? நம்முடைய சுதந்திரத்தை தடை செய்யும் வகையிலே நம்மை ஒரு பொருள் நன்கு கட்டி போட்டுகின்றது என்றால் அந்த பொருள் நமக்கு துன்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஏன் பிறவி வந்து துயரம் என்பதையும் சொல்லிட்டார், ஆர்த்த பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். நம்மை ஆர்த்திருக்கின்ற பிறவி, பிணித்திருக்கின்ற பிறவி, அது துன்பம் துயரம் என்றார்கள். ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்காக நாம வந்து யார சிவபெருமானை ஆர்த்தால், சிவபெருமானை நாம் பற்றினால் நம்மை பற்றி இருக்கின்ற இந்த உலக சார்பு நீங்கிவிடும் என்பதை அருமையாக அந்த பாடலிலே திருவம்பாவை பாடலிலே 12வது பாடலிலே சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் சைவ சித்தாந்தத்திலே பிறவியானது துயரம் துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. முதல் குரட்பாவிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், பிறவி துயரம் இல்லை என்றோ, முத்து இன்பம் என்று ஒன்று இல்லை என்றோ, இவற்றை உதவுகின்ற துணைப்பொருளாகிய திருவருட்சக்தி இல்லை என்றோ எந்த அளவைகளாலும் சொல்ல முடியாது. பிறவி உண்டு உள்ளது, அந்த பிறவி துயரம் தான். இந்த பிறவி துயரத்திலிருந்து மீண்டு இதிலிருந்து விடுபட்டு தப்பித்து அனுபவிக்கக்கூடிய முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது. இந்த பிறவியையும் வீடு பேற்றையும் வழங்கக்கூடிய திருவருள் என்றும் உள்ளது. இவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். இல்லை என்று ஒரு காலம் சொல்ல முடியாது, எந்த வழிமுறையாலும் சொல்ல முடியாது. துயரத்தை தரக்கூடிய பிறவி உள்ளது, முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது, இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் உள்ளது, இவற்றை இல்லை என்று எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி முதல் குரட்பாவை முடிக்கின்றார்கள். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயர், பவம் என்பது வடமொழி சொல், அது பிறவி என்று பொருள்படும். பிறவியை தருவது யார்? திருவருள் தான், எம்பெருமானுடைய திருவருள் தான் பிறவியை நமக்கு தருகின்றது. அதன் பவாய தேவாய நமகா என்று சொல்கின்றோம் சுவாமியை வந்து இந்த நாமாவளியில சொல்லும்போது பவாய தேவாய நமகா சொல்றோம். பவத்தை அருள்பவன், பிறவியை அருள்வனவன் தான். பவன் சுவாமியுடைய திருநாமங்களே ஒன்று இருக்கின்றது, அவனுக்கு பிறவி கிடையாது, அவன் நமக்கு பிறவி அருள்பவன். சிவசங்கல்பத்தினால் தான் நாமெல்லாம் பிறவியை அடைகின்றோமே ஒழிய நாம திட்டமிட்டு எந்த பிறவியையும் அடைந்துவிட முடியாது. அவன் வழங்கிய பிறவியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அவனுடைய அருளாலே. ஆகவே பிறவியை தருவது, பிறகு அந்த பிறவி துயரம் என்று உணர்த்துவது திருவருள் தான். பிறவி துயரம் என்று உணர்ந்து தன்னையே வேண்டி நிற்கின்ற பக்குவான்மாக்களுக்கு முத்தி இன்பத்தை அருள்வதும் திருவருள் தான். எனவே துன்றும் பவத்துயரம், துன்றும் என்றால் நெருங்கிய நெருங்கிய பிறவி துன்பம், அப்படியே நம்மளை சுற்றி சூழ்ந்து நெருக்குகின்றது இந்த பிறவி, நெருங்கி செறிந்து இருப்பதனால்தான் துன்றுதல். அப்படி நம்மை நெருங்கி செறிந்து விளங்குகின்ற இந்த பிறவியாகிய துயரமும் இன்பும், இன்பு என்பது இன்பம், அது வீடு வேற்று இன்பம், முத்தி இன்பம். துணைப்பொருளும் இந்த பிறவியையும் முத்தியையும் அருளக்கூடிய துணைப்பொருள், அது துணை காரணமாகிய திருவருட்சக்தி. அந்த திருவருட்சக்திங்கும் போது அதுல வந்து மற்ற கண்மம் மாயை எல்லாமே அடங்கிடும். ஆகவே அந்த துணை காரணங்கள் திருவருட்சக்தி, இருவினை போன்றவை இல்லைன்னு சொல்ல, வினை இல்லாம பிறவி ஏன் வருது? ஆகவே வினையோ திருவருளோ எல்லாமே துணை காரணத்தில் அடங்கிடும். துணைப்பொருளும் இவையெல்லாம் இன்று என்பது எவ்வாறு இல், இன்று என்றால் இல்லை, இல்லை என்பது இல்லைன்னு சொல்வது எவ்வாறும் இல், எந்த அளவுகளாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றாலும் இல்லை, இவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எந்த அளவுகளாலும் இல்லை. கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக ஆணவமனம் உள்ளது, ஆணவமனம் இல்லை என்று சொல்லவே முடியாதுன்னு சொன்னால் அதை பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்றார், ஐயா ஆணவ மனம்ங்கிற கருத்து இருக்கட்டும், அது நீ உடன்படல விட்டுரு, ஆனா நீ பிறவி துயரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னால வீடு வேறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவையெல்லாம் இருக்கத்தானே செய்கின்றன. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பிறவி துயரத்திற்கு காரணமாக இருப்பது எது? வீடு வேற்று இன்பத்திற்கு எதிர்மறை காரணமாக இருப்பது எது? திருவருள் நமக்கு உதவி செய்கிறது, உதவி செய்கின்றது சொல்றமே, நம்மை ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் சொல்றமே, அந்த துன்பத்தை செய்யக்கூடிய பொருள் எது? பிறவிதான் துன்பம். ஏன் பிறக்கின்றோம், ஏன் அந்த துன்பத்தில் பிறக்கின்றோம்? வீடு வேறு இன்பம் தானே. அப்ப எல்லா உயிர்களும் தொடக்கத்திலேயே வீடு பேர் அடைந்திருக்க வேண்டியதானே, ஏன் பிறந்து பல பிறவிகளை எடுத்து பக்குவப்பட்டு ஏன் வீடு பேர் அடைய வேண்டும்? பக்குவம் ஏற்படாமல் தடுத்திருப்பது எது? அப்ப பிறவி உண்டு என்பது நாம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது, அது துன்பத்தை தரக்கூடியது. பிறவி துன்பத்தை தரக்கூடியது என்ற அந்த அளவிற்காவது ஞானம் உள்ளவனுக்குத்தான் இந்த குறட்பாவையை சொல்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர், அது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. பிறவியை துன்பமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது ஞான சாஸ்திரம் சொல்வதிலே பயன் இல்லை. அதனாலதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்குவான்மாக்கள். ஆனா நான் ஆணவ மனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, ஆணவ மனம் ஒன்று இருக்கின்றது என்று அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தெளிவு வரவில்லை. ஆனா பிறவி துயரம்னு தெரியுது, அது காரணம் வினைன்னு தெரியுது, திருவருள் தான் அதிலிருந்து காப்பாற்றுங்கிறது தெரியுது. அந்த அளவிற்கு பக்குவம் உள்ளவனுக்கு ஆணவ மனம் என்று ஒரு உள்ளது என்ற உண்மையை போதிக்கின்றார்கள், மறைமுகமாக போதிக்கின்றார்கள். அதான் அங்க சிறப்பு. நீ பிறவி துயரம் உள்ளது என்பதை உடன்படுகின்றாய், முத்தி இன்பம் உண்டு என்பதை உடன்படுகின்றாய், துணை காரணமாக திருவருள் இருவினை எல்லாம் இருக்கின்றது உடன்படுகின்றாய். அப்ப இந்த பிறவிக்கு காரணமாக அந்த இருவினைகளை உயிர்கள் செய்வதற்கு காரணமாக யான் எனது என்ற உணர்வோடு செய்யும் போதுதானே அந்த செயல்கள்லாம் வினைகளாகின்றன. அவன் அருளால் செய்கின்றோம் என்பதை இந்த உண்மையை உணராமல் அப்படி யான் எனதுன்னு அந்த ஒரு பொய் உணர்ச்சி தோன்றி அருள் செய்கின்ற அந்த திருவருள் செய்கின்ற உபகாரத்தை அறியாமல் இருக்கின்ற அந்த அறியாமையை செய்வது எது? அந்த அறியாமை இருக்க போய் தானே அந்த உயிர்கள் வந்து யான் எனதுன்னு உணர்வு கொண்டு வினைகளை செய்கின்றன, வினைகளை செய்வதனால அவை மேலும் மேலும் பிறக்கின்றன. ஆகவே பிறவி உள்ளது, வீடு பேறு உள்ளது, துணைப்பொருளாகிய திருவருள் உள்ளது என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் ஆணவ மனத்து உண்மையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. இவையெல்லாம் இல்லை என்று எந்த வழியாலும் சொல்ல முடியாது, எனவே ஆணவ மனமும் உள்ளது. என்பது இதனுடைய குறிப்பாக இந்த குரட்பா நமக்கு உணர்த்தும் கருத்தாகும். ஆணவனம் இல்லை என்றால் உயிர்களில் பிறவியாகிய இந்த துயரத்தில் விழ வேண்டிய தேவையே இல்லை. மருத்துவமனை துன்பம் தான், மருத்துவமனை ஒவ்வொரு வார்டா பார்க்கும், எல்லாம் நோயாளிகள் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மருத்துவமனை போய் மன மகிழ்ச்சியோடு அப்படி பொழுதை கழிப்பதற்காக யாரும் போய் இருக்கக்கூடிய இடமா? நிச்சயமா இல்லை, அது துன்பம் தரக்கூடிய இடம்தான். யாராவது ஓய்வு பொழுதை கழிக்கணும்னா மருத்துவமனையில் போய் அப்படி போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அங்கு பார்க்க இடமெல்லாம் துன்பங்கள் தான். ஆனால் என்ன செய்வது, அந்த மருத்துவமனை தேவைப்படுகின்றது. ஏன்னா நோய் நீங்கியாகணும். நோயிலிருந்து விடுபடும் போது சில அப்போதைக்கு சில துன்பங்களை நாம் சகித்துக் கொண்டாலும் அது நம்முடைய நோயை தீர்த்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோல இந்த பிறவியானது, இந்த பிறவியாகிய துன்பத்தை எதற்கு நமக்கு கொடுக்கணும் தேவையில்லாமல்? ஏன்னா ஆணவமாகிய நோய் நாம் நீங்க வேண்டும், அந்த நோயில் இருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றார். இவ்வாறு குறிப்பாக ஆணவ மனத்துண்மையினை பரவித்த ஆசிரியர் அடுத்த குரட்பாவிலே இன்னும் சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா இந்த பிறவியும் துயரம்னு தெரியாமலே சிலர் இருக்க, அவர்களுக்கெல்லாம் ஞான சாத்திரத்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் அவர்களுக்கு அது ஈடுபாடு இருக்காது. எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டம் கூடுகின்றது. சைவ சாத்திரங்களை கேட்பதற்கு கூட்டம் கூடவில்லை என்றால் அது காரணம் என்ன? பிறவி துயரம்ங்கிற ஒரு கருத்துக்கு இன்னும் அவர்கள் வரவில்லை. அது பிறவி துயரம் என்பதை ரொம்ப தெளிவாக உணர்ந்து விட்டவர்கள் அவர்கள் துறவிகளாகி ஞானிகளாகி விடுவார்கள். ஆனால் கருத்தளவிலாவது உடன்பட வேண்டும் அல்லவா? அதனால் தொடக்கம் எந்த அளவு கடைபிடிக்க முடியுதோ அது அவர்கள் பக்குவம். ஆனால் உண்மை சரிதான், இது பிறவி வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, எப்ப நீங்கும் சொல்ல முடியாது. இருக்கிற காலமும் இன்பம் தான் வரணும் இல்லை, துன்பமும் வரும். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் விவேகம். மேலும் மேலும் பிறப்பதற்கு ஏதுவான வினைகளை செய்வதிலே பயனில்லை, அது துன்பத்திற்கு தான் வழி. இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், இது விடுபட வேண்டிய ஒன்று என்ற ஒரு தெளிவு, அந்த கருத்து அளவிற்காவது அந்த கொள்கை உடையவர்கள் தான் ஞான சாத்திரம் கேட்க முடியும். ஆகையினாலே பலரும் இந்த பிறவியை துயரம் என்று உணராமல் இருக்கின்றார்களே. வீடு வேறு என்ற முத்தி என்ற ஒரு பேரின்ப நிலையினையும் ஏற்காமல் இருக்கின்றார்களே. இப்ப இதை உணராமல் இருப்பதற்கும் காரணம் வேண்டும் அல்லவா? ரெண்டு வழியும் சொல்கின்றார். இவையெல்லாம் இருக்கின்றன என்றாலே ஆணவ மலமும் இருக்கின்றது என்று பொருள். பிறவி துயரம், வீடு வேறு இன்பம். ஏன்னா ஆணவ மன சார்பு இருக்கும் வரை பிறவி இருக்கும், பிறவியாகிய துயரம் தொடரும். வீடு வேறு இன்பம், அதுக்கும் ஆணவ மலத்துக்கும் என்ன தொடர்பு? ஆணவ மல நீக்கத்தில் தான் வீடு வேறு இன்பமே பெறப்படுது. ஆகவே ஆணவ மல நீக்கத்தின் போது வீடு வேறு இன்பம் பெறப்படுகிறது. அப்ப பிறவி இன்பம் என்றால் என்ன, வீடு வேறு என்றால் என்ன, திருவருள் என்றால் என்ன, எல்லாத்தையும் ஆணவ மலத்தோடு தொடர்புபடுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். பிறவி என்பது என்ன? ஆணவ மல சக்தி தேயும் பொருட்டு உயிர்களுக்கு வழங்கப்படுவது பிறவி. வீடு வேறு என்பது என்ன? ஆணவனசக்தி நீங்கிய உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய சிவானந்தமே வீடு வேறு. திருவருள் என்பது என்ன? உயிர்களின் மலச்சக்தியை, ஆணவ மலச்சக்தியை போக்கி சிவத்தை அருள்வது திருவருள். அப்ப பிறவியை பற்றி சொல்ல வேண்டுமாலும் சரி, அல்லது வீடு வேறு பற்றி சொல்ல வேண்டுமாலும் சரி, அல்லது திருவருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஆணவ மலத்தோடு தொடர்புபடுத்தித்தானே சொல்ல முடிகின்றது. ஆணவ மலன் ஒன்று இல்லை இல்லை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் வேலையே இல்லை, இந்த மூன்றும் இருப்பதில் அர்த்தம் இல்லை. ஆகையினாலே பிறவி, வீடு வேறு, திருவருள் என்ற மூன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையினாலே ஆணவ மலமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆணவ மலமும் உள்ளது என்று இந்த கோணத்திலே ஆணவ மல உண்மையை நிலைநாட்டிய ஆசிரியர். ஆனா சிலர் இருக்காங்களே, அவர்கள் வந்து பிறவி துயரம்னும் ஒத்துக்கிட மாட்டாங்க, திருவருள் வீடு வேறு இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்கின்றார்கள். இதை ஒத்துக்கிட்டவன் தானே ஆணவ மலத்தையும் ஒத்துக்கிடணும், நான் இதை ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சிலர் இருக்கானே. அப்படின்னா அப்படி இந்த பிறவியை துயரம் என்று உணர முடியாத அளவுக்கு அந்த அவன் மந்தமாக இருக்கின்றான் என்றால் அந்த அறிவு மந்தத்திற்கு காரணமும் ஆணவ மலமே என்று அருமையாக சொன்னார். எத்தனையோ பேர் பிறவியை பற்றி சிந்தனை கிடையாது, அடுத்து என்ன பிறப்போ அந்த கவலையே கிடையாது. எத்தனையோ பேர் ஏதோ ஓடிட்டு இருக்கு சார் வாழ்க்கை வந்து, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் உரிய திட்டங்களை திட்டத்தோடு சரி. இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டது என்றால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்பதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. ஆகையினாலே இந்த ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் ஏற்பட விடாமல், பிறவி துயரத்தை பற்றி அறிய விடாமல், முத்தி இன்பத்தை பற்றிய சிந்தனையே எழாமல், திருவருளை பற்றிய சிந்தனையும் எழாமல், இதை எல்லாத்தையும் மறைத்து நிற்பது எது என்றால், உலகியலுக்கு வாங்க, நம்ம முன்னால் இருக்கிற எந்த பொருளுமே இல்லாமல் எல்லா பொருள்களையும் மறைத்து தான் மாத்திரமாக விளங்குவது எது? இருள்தானே, புற இருள்தானே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோம், இருட்டான இடத்துல. அங்க என்னன்னு இருக்குன்னே நமக்கு தெரியாது. வலது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், நுழையமும் அங்க கரண்ட் போயிட்டதுன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் வீட்டுக்குள்ள இதுவரை நம்ம போனது கிடையாது, அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம், உடனே கரண்ட் போயிடுச்சு, இரவு நேரம் கரண்ட் போயிடுச்சு, ஒரு பொருள் நமக்கு தெரியவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது என்றால், அப்ப அவர் வீட்டை சுத்தி பார்க்கின்றோம், பல பொருள்கள் இருக்கின்றன, மேசை, நாற்காலி, டிவி, இப்படி பல பொருள்கள் சுற்றி இருக்கின்றன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேலைப்பாடோடு அழகாக அமைந்துள்ளன. அப்ப இவ்வளவு பொருள்களும் நாம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது நம்ம பார்க்க முடியல, இவ்வளவு பொருள்களும் நம்மை சுற்றி இருந்தும், அப்ப இருள் இருந்ததுனால அந்த இருள் என்ன செய்தது? கரண்ட் போனதுனால இருள் இருந்ததுனால அந்த இருள் இங்கு இருக்கின்ற பல பொருள்களிலே எந்த பொருளையும் தெரிய ஒட்டாமல் எங்கும் தானேயாக அந்த இருள் இருந்து எல்லாவற்றையும் மறைக்கின்றதல்லவா? அந்த தன்மை இருளுக்கு மட்டும்தானே இருக்கும். அதுபோலத்தான் பிறவி துயரத்தை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த பிறவி துன்பத்தை மறைப்பதும், திருவருளை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த சிந்தனையை மறைப்பதும், அதுபோல் வீடு பேறு என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி சிந்திக்கவே விடாமல் அந்த சிந்தனையும் மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து, உயிரை தான் உயிர் என்று கூட எண்ண விடாமல், உயிரின் அறிவை அப்படி முற்றிலுமாக மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து தானாகவே எப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் மறைத்து எப்படி புற இருள் தானாக விளங்குகின்றதோ, அதுபோலவே இந்த மெய்ப்பொருள்கள் அனைத்தையும் மறைத்து தானாகவே மறைத்து விளங்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளது என்றால் அதுவே ஆணவ மலம் என்றார். அதனாலதான் ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்கின்றார்கள். இந்த ஆசிரியர் ஆணவ மலம் சொல்லக்கூடிய இடம் கூட இருள் அல்லது இருள் மலம் என்று சொல்வார்கள். ஆணவங்கள பேரை நேரடியாக பயன்படுத்தவே இல்லை. அது இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு. ஏன்னா கவிநயம் பற்றி ஒரு பெண்ணை வந்து பெண்ணு சொல்லாம மயில் வந்தால் மயில் போனாலே சொல்லிட்டு இருந்தா.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு ஆறு.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை நம்முடைய மெய்களால் பணிந்து நமக்கு சித்தாந்த அறிவை தரப்போகிற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடியை பணிந்து அவருக்கு தத்துவ ஞானத்தை உருவாக்கி கொடுத்த மெய்கண்ட தேவரை பணிந்து இன்றைய வகுப்புக்குள்ளே நாம் நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே இன்றையிலே இருந்துதான் நாங்கள் தத்துவ வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். இரண்டாவது பாடல் அல்லது காப்பு பாடலோடு சேர்த்து மூன்றாவது பாடலிலே தான் தத்துவ பாடம் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பும் தத்துவ செய்திகள் பல படித்தோம். முறைப்படியான தத்துவம் ஆரம்பமாவது இந்த மூன்றாவது பாடலே இருந்துதான். ஆறு ஆறு தத்துவம் ஏது என்ற பாடலே இருந்து இந்த படிக்கிற முறை நான் படிக்கிற முறை என்று ஒன்று இருக்கிறது. அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு தனியே ஒரு ஒரு எக்ஸசைஸ் புக் நீங்கள் வைத்திருக்க வேணும். அது எப்படி அது வைத்திருக்க வேணும் என்பது ஒன்றும் சட்டம் இல்லை. நான் அந்த ஒரு வகுப்பிலே உங்களுக்கு தெரியாத புது செய்தி இன்றைக்கு என்ன படித்திருக்கிறீர்களோ அதை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறோமா அல்லது வெறுமனே போய்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகுப்பிலே இதுவரை உங்களுக்கு தெரியாத செய்தி ஏதாவது இருந்தால் ஓ புதிதாக தேடிய விஷயங்கள் என்ன இருக்கிறது என்பதை சேர்த்து சேர்த்து கொண்டு போனோமாக இருந்தால் நாங்கள் இத்தனை பாட்டிலே இவ்வளவு புது விஷயம் தேடி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதிலே நான் சும்மா ஒரு ஒரு ஒரு மேலோட்டமா ஒன்று சொல்லி பார்க்கிறேன். மனவாசகம் கடந்த தேவரை பற்றி முதல் முதல் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு செய்தி. ஆறு அவருக்கு குரு யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு உடன்கட்டமானவர் யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அருணன் விஸ்வாச்சாரியாரோடு சேர்ந்து படித்தவர் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் எழுதின நூலுக்கு பெயர் உண்மை விளக்கம் என்று படித்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவரது முதல் பாடலிலே இன்னும் இருக்கலாம், நான் சும்மா மனதுக்கு வர்றதை மட்டும் சொல்லிக் கொண்டு போறேன். நீங்கள் ஒரு தரம் தேடி புது விஷயங்கள் அறிந்து கொண்ட புது விஷயங்கள் என்றதை குறிக்க வரும். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் உன்னப்பம். இதிலே பொய்காட்டா மெய்யா என்பது நாங்கள் ஒரு செய்தி படித்திருக்கிறோம். அதாவது நம்முடைய உடம்பெல்லாம் மாயையிலாலே வருகிற உடம்பு, இறைவனுடைய உடம்பு திருவருளாலே அமைகிறது என்ற செய்தி புதுசு என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சரித்திரம் நமக்கு தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லை. அந்த போதானந்த பொருளாம் மெய் என்பதை சச்சிதானந்தம் என்ற அந்த இறைத்தன்மையோடு அவர் தொடர்பு படுத்தி காட்டுகிற விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு வகுப்பிலேயும் நீங்கள் புதிதாக தேடுகிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பதித்துக் கொண்டு பொருளிலே பாசஞானம் பதிஞானம் பசுஞானம் இவையெல்லாம் படித்திருக்கிறோம். அது சுத்த நிலை என்றால் என்ன, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்ற மூன்று விஷயம் படித்திருக்கிறோம். இதையெல்லாம் ஒரு அடிப்படையிலே குறித்து கொண்டு வந்தீர்களானால் ஒரு பத்து நாளிலே வகுப்பிலே மெனக்கெடுவதிலே என்ன பிரயோசனம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்களே ஒரு அளவுகோல் பண்ணலாம். அது தவிர திருப்பி ஒரு தரம் பார்க்கறது முழு புத்தகமும் திரும்பி திரும்பி பார்க்க மாட்டீர்கள். இதாக ஏதாவது வந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சும்மா ஒரு ஆலோசனை, இது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கு நாங்கள் பாடத்துக்குள்ளே நுழைகிறோம். இரண்டாவது நூற்பாடல் அல்லது அப்போடு சேர்ந்து மூன்றாவதான பாடல். நேற்று பாடலை படித்தோம். தனக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று குருவிடம் விண்ணப்பிக்கிறார். குருவிடம் கேட்கிறார் அல்ல, குருவிடம் விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தை நான் நினைக்கிறேன் குரு குறிப்பினாலே சரி நீ கேள்வியை கேள் என்று சொல்லி இருப்பார் போல இருக்கிறது. ஏன்னா இதுக்கிடையிலே வேற பாடல் குரு சொல்ற மாதிரி பாடல் இல்லை. நான் விண்ணப்பிக்கிறேன் என்ற பாடலுக்கு பிறகு நேராக கேள்வி கேட்கிற பாடல் இருக்கிறபடியால் நாம இடையில கொஞ்சம் நம்ம கற்பனையை பண்ணி கொடு ஓம் குரு அதுக்கு என்ன கேள் என்பது போல ஏதாவது ஒரு குறிப்பு காட்டியிருப்பார். இவர் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த கேள்விகளினுடைய தொகுப்பு நேற்று பார்த்தோம். அது 7 கேள்விகளாக பாடலிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே 8 கேள்விகள் இருக்கின்றன. அந்த 8வது கேள்வி என்பது தான் என்பது என்ன என்ற தான் என்ற சொல் வேறொரு அர்த்தத்தை தருகிறது என்று படித்ததை நேற்று படித்தோம். இன்றைக்கு அதிலே இருந்து தொடரும்.
2: ஆசிரியர் விடை கூற புகுதல் பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. பதவுரை ஆனந்த யோகம் சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறியில் நிகழ் புதல்வா நிற்கின்ற நன் மாணாக்கனே வள்ளல் சிவபெருமான் அருளால் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் அன்று முக்காலத்தே வாய் மலர்ந்த ஆக்கி அருளிய தெள்ளிய சீர் தெளிவும் சிறப்பும் மிக்க ஆகமங்கள் சிவாகமங்கள் சொன்ன சொல்லிய அடைவிலே முறையிலே இத்தை இதனை அதாவது நீ அறிய விரும்பும் ஞானப் பொருளை உந்தனக்கு உனக்கு உள்ளபடி உள்ளவாறு உரைக்க யாம் சொல்ல உற்று கேள் நீ மனம் பொருந்தி கேட்பாயாக.
1: கடைசி சொல் ரொம்ப முக்கியமானது. உற்றுக்கள் மனம் பொருந்த வேண்டும். உடல் பொருந்தி பிரயோசனம் இல்லை, மனம் பொருந்தி கேட்க வேண்டும். நீ நாங்கள் இதுல இருந்து பார்ப்போம். இதுல பாடல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சொல் இத்தை என்று இருக்கிறது. அது இதை என்பது வலித்தல் விகாரமாக இத்தை என்று நிற்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இத்தை உரைக்க என்றால் இதை உரைக்க என்பதுதான் பொதுவான விளக்கம். இதிலே மூளை முறைப்படி வாசிப்பதற்கு முதல் ஒரு சில செய்திகள் சொல்லுகிறேன். இறைவனை அடைப்பதற்கான 4 பாதைகளை நம் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. கிரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 பாதைகள். இதிலே ஞானம் என்பதுதான் இறைவனோடு ஒன்றுவிக்கிற படி. இப்ப மற்றவையெல்லாம் என்னவென்றால் ஒன்றிலே இருந்து இன்னொன்றுக்கு நகர்த்துகிற படிகள். கிரியை செய்தால் கிரியை தானாக அமையும். கிரியை செய்கிற பொழுது யோகம் தானாக அமையும். யோகம் செய்ய ஞானம் தானாக அமையும். இதுதான் இந்த எங்களுடைய படிமுறைகள். நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது அகப்புற வழிபாடு, யோகம் என்பது அக வழிபாடு, ஞானம் என்பது இறைவோடு ஒன்றுதல். இறைவனோடு ஒன்றுதல் வழிபாட்டு முறைகளிலே ஒன்றாகுமா என்ற கேள்வி வரும். முன்பின் நாங்கள் சிந்தித்த விஷயம்தான் சொல்லுகிறேன். கிரியை சரி, அது ஒரு வழிபாட்டு நிலை. கிரியை சரி, யோகம் சரி, ஞானம் என்பது இறைவனோடு ஒன்றுதல். நான் அவன் என்ற பேதம் இல்லாமல் நானே அவனாதல் அல்லது அவனே நானாதல், இரண்டர கலத்தல் என்பதுதான் அந்த அதுக்கான வார்த்தை பிரயோகம். இரண்டர கலத்தல் தான் ஞானம் என்றால் அந்த நிலையிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றாகி விடுகிறோம். இறைவனோடு ஒன்றாகிற நிலையை வழிபாட்டு முறைகளிலே ஒன்றாக ஆக்க முடியுமா, படிநிலையிலே ஒன்றாக ஆக்க முடியுமா என்ற கேள்விக்கு நான் வழக்கமாக சொல்லுகிற ஒரு பதில். ஒரு மாடியிலே படிகளிலே ஏறிக்கொண்டு போகிறோம். முதலாவது படி, இரண்டாவது படி, மூன்றாவது படி என்று போகிற பொழுது கடைசியாக அந்த மேல் மாடத்திலே நாங்கள் கால் தூக்கி வைப்பதும் படி போலத்தான் இருக்கிறது. 10 படி உள்ள விடுனா 10வது படி மேல்தளம். அப்போ 9வது படியிலிருந்து கால் தூக்கி வைக்கிறேன் அல்லவா. இப்பொழுது நான் வைத்தது படியை தாண்டினேனா அந்த இடத்தை அடைந்தேனா என்றால் படியை தாண்டினதும் தான் இடத்தை அடைந்ததும் தான். இதுதான் அந்த நிலை. ஆகவே ஞானம் என்பது அது வழிபாட்டு நிலைகளிலே ஒன்றாகவும் வழிபாட்டினுடைய பயனாகவும் இருக்கிற இடம் ஞானம் என்பது. 9வது படி படியாகவும் அதே நேரத்திலே பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது வழிபாட்டு நிலைகளில் ஒன்றாகவும் இருக்கும், அதே நேரத்திலே கடை பயனாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இனி இந்த ஞான மார்க்கத்திலே கடவுளிடம் போய் சேருகிற பொழுது இறைவனோடு இரண்டற கலக்கிறோம். மற்ற மூன்று நிலைகளிலேயும் வழிபடுபவன், வழிபடு பொருள், வழிபாடு என்ற மூன்று இருக்கும், மூன்று நிலை இருக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், சரியை கிரியை யோகத்திலே வழிபடுகிறவன், வழிபடு பொருள், வழிபாடு என்ற மூன்று நிலை இருக்கும். ஞானத்திலே ஒன்றுதான். அங்கே வழிபடுபவன் என்று ஒருவன் இல்லை, வழிபடு பொருள் என்று ஒருவன் இல்லை, வழிபாடு ஒன்று இல்லை, தானே அதுவாகி விடுதல். இதுதான் ஞான மார்க்கத்தினுடைய பயன்பாடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆழப்பதிய வேண்டிய ஒரு விஷயம். இனி நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே ஒரு நிலை ரொம்ப அழுத்தமாக சொல்வார்கள், ஞானம் அடையாத பட்சத்திலே முக்தி கிடையாது. சரியை கிரியை யோகம் எல்லாம் படியேத்துகிற விஷயமே தவிர கடைசி படி என்பது ஞானம்தான். ஞானம் அடையாமல் இறைவனை எய்த முடியாது என்பது நம்முடைய கருத்து. ஒரு ஒரு கல்லூரியிலேயோ ஒரு பாடசாலையிலே வாராந்த பரீட்சை வைப்பார்கள், மாதாந்த பரீட்சை வைப்பார்கள், அல்லது ஒரு டேர்முக்கு ஒரு பரீட்சை வைப்பார்கள். இறுதியிலே வகுப்பேற்ற பரீட்சையில் ஒரு பரீட்சை இருக்கும், அதுதான் வகுப்பேற்ற பரீட்சை. இதற்கு முதல் நடக்கிற பரீட்சைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்மை தயார்படுத்துகிற பரீட்சைகளை தவிர வகுப்பேற்ற பரீட்சை தான் கடைசியிலே கொண்டு போய் அடுத்த நிலைக்கு தள்ளும். அதுபோல சரியை கிரியை யோகம் எல்லாம் இந்த இடைப்பரீட்சைகள், அதை நம்மை தயார்படுத்துகிற பரீட்சைகள். யோ ஞானம்தான் முக்தியைக்கு முக்தியை நமக்கு தருவதான பரீட்சை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோக மார்க்கத்தார் என்று ஒரு ஒரு பகுதியினர் சமயத்திலே இருக்கிறார்கள், யோக மார்க்கம் என்று. அவர்களுக்கு யோகமே முக்தியை நல்கும் என்று நம்பிக்கை கொண்டவர். அவர்களுடைய மூல நூலாக பதஞ்சலி யோக சூத்திரம் என்கின்ற நூலை எடுத்துக்கொள்வார்கள். அதுவும் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல். ஏனென்றால் யோகம் என்பது நமக்கும் உரிய ஒன்று. சரியை கிரியை யோகம் படித்துத்தான் ஞானம் படிக்கிறோம். ஆனால் யோகமே முத்தி தரும் என்பது நம்முடைய நிலை அல்ல. இது ரொம்ப சைவத்துக்கும் மற்றவர்களுக்கும் விளக்க பிரச்சனை. இப்ப மகாவிஷ்ணு கும்பிடுபவர்கள் வைஷ்ணவர்கள் என்கிறோம். சைவர்கள் மகாவிஷ்ணுவை கும்பிட மாட்டார்கள் என்றால் நன்றாக கும்பிடுவார்கள். சைவத்திலே வைஷ்ணவர்களும் வைஷ்ணவர்கள் திருமாலும் ஒரு கடவுள், புத்தி தருகிற கடவுளாக சிவனை தான் நாம் கொள்வோம். அதுபோலத்தான் யோக மார்க்கத்திற்கு யோகமே வீடு நல்கும் என்பார்கள். நாங்கள் யோகத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் வீடு நல்கும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதுக்கு நம்முடைய பக்தி மார்க்கம் ஆகிய தோத்தர கதைகளிலே பல கதைகள் சொல்லுகிறார்கள். யோகத்துக்கு குதிரையை அடையாளமாகவும் ஞானத்திற்கு யானையை அடையாளமாகவும் கொள்வார்கள். அதனாலேதான் கதை பெரிய புராணத்திலே சிவனிடம் இருந்து தூது வருகிறது சுந்தரருக்கு. அவர் வாகனம் அனுப்புகிறார், யானை வாகனம் அனுப்புகிறார், பிள்ளை யானையை அனுப்புகிறார். சேரமான் பெருமான் நாயனார் ரொம்ப சிநேகிதர், தானும் வரப்போர் என்றே அவர் குதிரையிலே வருகிறார். யானையிலே வந்தவரை உள்ளே அனுப்பி விடுகிறார். குதிரை வழியிலே வந்தவர்கள் சிவலோகத்திலே வெளியிலே நிப்பாட்டி விடுகிறார். எல்லாம் தத்துவத்தை கதையாக்கின விஷயங்கள். பெரிய புராணத்தை படித்தால் தெரியும் உங்களுக்கு, சிவனும் ரெண்டு பேரும் போறாள், யானையில போறார், குதிரையில போறார். சுந்தரரை சிவலோகத்துக்கு உள்ளே விட்டு பூதகணங்கள் சேரமான் பெருமான் நாயனரை நிறுத்தி விடுகிறார். அப்ப என்னவென்றால் யோகத்திலே போனால் ஒரு எல்லையிலே நிற்க வேண்டியதுதான். ஞானத்திலே போகிறவனுக்கு தான் உள்ளே போக அனுமதி. பிறகு அவர் போய் சிவாரிசு பண்ணி இவருக்கு தகுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே விட்டது என்பது பெரிய புராண கதை. இதை நீங்கள் ஒரு அடிப்படைக்காக சொல்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஔவையார் அவசரப்படுகிறார், நானும் போக வேணும் என்ற உடனே பிள்ளையார் ஒன்றும் பூசையை வேகப்படுத்த தேவையில்லை, நீ பூசையை பண்ண, உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கும்பிக்கையாட தூக்கி நேரா கைலாயத்தில் வைத்ததாக கதை. கதைகள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் தத்துவ ரகசியங்கள் உண்டு. நமக்கு வலிக்கிற அளவுல வழங்கிக் கொள்ள வேண்டியதுதான். அப்போ யோகம் என்பது ஒரு மார்க்கமே தவிர யோகத்தாலே முக்தி அடைய முடியாது. யோகத்தாலே முக்தி அடையலாம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அப்ப அவர்கள் பைத்தியக்காரர்களா என்று கேட்டால், அவர்கள் விளங்கியதிலே தவறு இருக்கிறது. பைத்தியக்காரர்கள் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவன் பைத்தியக்காரனாக இருக்க முடியுமா? அவனுக்கு அவனுக்கு என்னவென்றால், யோகத்திலே போனவன் முக்தி அடைந்திருப்பான், ஞானம் எய்தி முக்தி அடைந்திருப்பான். இவர்கள் என்ன நினைப்பார்கள்? யோகத்திலேயே முக்தி வந்து விட்டது என்று நினைத்தனாலே யோகம் முக்தி என்கிறார்கள். யோகம் ஞானமான பிறகுதான் முக்தி. நம்முடைய நால்வர் பெருமக்களிலே ஒருவரை இந்த நான்கு இடத்துக்கும் ஒவ்வொன்றாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு ஒரு குறியீடுதான், முற்றுமுடிதாக இல்லை. இது தவிர இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு விஷயங்களிலே நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அல்லது பேசுகிற இடங்களிலே பேசியிருக்கிறேன். இது நாலு பாதை. அப்ப கடவுளிடம் போவதற்கு நான்கே நான்கு பாதை தான் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பு. கடவுளிடம் போவதற்கு நாளே நாலு சரியை யோக கிரியை யோகம் அப்படி இல்லை. அப்படி என்றால் மொத்த மக்களையும் நான்கு குரூப்பாக பிரித்து இவர்கள் சரியை கிரியை யோகம் என்று பிரித்து விடலாம்? அப்படி இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது இன்னும் பல மடங்காக இந்த பாதைகள் விரியும். அப்படி விரிகிற பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், உண்மை உபாயம் என்று இந்த நாளையும் பிரிப்பார்கள். உண்மை சரியை உபாய சரியை, உண்மை கிரியை உபாய கிரியை, உண்மை யோகம் உபாய யோகம், உண்மை ஞானம் உபாய ஞானம் என்று நான்காக ரெண்டு ரெண்டாக பிரித்தால் அது எட்டு மடங்காகி. அதற்கு பிறகு இந்த எட்டையும் என்ன நாலு நாளாக பிரிப்பார்கள்? சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். பிறகு கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இப்படியே ஒவ்வொன்றும் நாலு நாளாக பிரிக்கிற பொழுது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு பாதை வகுத்திருப்பார். சைவ சித்தாந்தம் அந்த முப்பத்தி ரெண்டு பாதை பற்றியும் உள்ளே சொல்ல போகிறது. இதுல என்னும் சிறப்பு என்னவென்றால், முப்பத்தி ரெண்டு தான் என்று கூட முடிவு செய்து விட்டோமானால் நாங்கள் சமயத்தை விளங்காதவளா ஆகும். இந்த படிக்கிற படிப்பிலே ஒரு பிடிவாதம் வந்து விட்டால் எப்பவும் பாருங்கள், வழிபாட்டிலும் சரி வழிபாடை அறிகிற ஞானத்திலும் சரி ஒரு பிடிவாதம் கூடாது. இது முப்பத்தி ரெண்டு பாதை வகுத்து காட்டினார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இன்னும் மூவாயிரத்தி இருநூறு பாதை இருக்கிறது என்று அர்த்தம். ஆன்ம தகுதி வேறுபாட்டுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அவர் அடிப்படை முழுவதும் சொல்லி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த நூலை கேள்வி கேட்க தொடங்குகிறார் மனவாசகங்கிருந்த தேவர். நிகண்ட தேவர் பதில் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோகமாக்கத்திலே நிற்கும் மாணவனே என்று இவரை குறிப்பிடுகிறார். அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால், ஞான மார்க்கத்துக்குள்ளே போவதற்கான தகுதி பெற்று இவர் இருக்கிறார். சரியையில இருந்து நேரடியாக கேள்வி கேட்டால் அது அனுபவமாக வராது, அறிவாக வரலாம். நாங்கெல்லாம் சரிக்கும் கீழே இருக்கிறவர்கள். ஆனால் இந்த மனவாசகம் கடந்த தேவர் படித்த பாடத்தை நாங்களும் படிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு இது அறிவாகும் தவிர அனுபவமாக, அனுபவமாக வேணுமானால் அந்தந்த நிலைக்கு வரணும். ஞானானுபவம் ஏற்பட வேணுமானால் யோக நிலையின் இறுதி நிலைக்கு வந்தவனுக்குத்தான் ஞானானுபவம் ஏற்படும். இதை மனதிலே வைத்துக் கொண்டு இனி பொருளை பாருங்க. திருப்பி ஒரு தரம் அந்த பதவுரையை படிச்சு படிச்சு போவோம்.
2: பதவுரை: ஆனந்த யோகம் சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறியில்.
1: இதை பாருங்க, இதையும் கவனிக்க வேண்டும். சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறி. யோக நெறியிலே பல நிலைகள் உண்டு. தனியே யோகத்தை பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை. அது சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறி தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற யோக நெறி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் சொல்லுகிற யோக, அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற தகுதியோடு இருக்க வேண்டும். அதை சொல்லத்தான் அவர் அதை அறிவித்து சொல்லுகிறார். ஆனந்த யோகம் என்பதற்கு சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறி.
2: நிகழ் புதல்வா நிற்கின்ற நன் மாணாக்கனே.
1: பாருங்க, இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும். மனவாசக நடந்த தேவர் எங்கே நிற்கிறார் என்றால், யோக நெறியினுடைய எல்லையிலே நிற்கிறார். அப்ப அவருக்கு தானே ஞானம். எட்டாம் வகுப்பு படிச்சு நல்ல பரீட்சை பாஸ் பண்ணவனுக்கு தான் ஒன்பதாம் வகுப்பு பாடம். நாங்க ஆர்வலி மீதுனாலே அது முதலாம் வகுப்புல இருந்தே இப்ப எட்டாம் வகுப்பு புத்தகம் தட்டி கொண்டிருக்கிறோம். அது குரு அருளாலே சில நேரத்துல அந்த ஞானம் நமக்கும் வரலாம், வராமலும் போகலாம். ஒன்றும் தப்பில்லை, பார்க்கறதுலே ஒன்றும் தப்பில்லை தானே. அதுதான் இந்த நிலை. அப்ப அவர் அந்த நிலையிலே நின்றவர்.
2: வள்ளல் வள்ளல் சிவபெருமான்.
1: வள்ளல் என்ற வார்த்தைக்கு நூறு வீதம் பொருத்தமாக இருக்கிறவன் சிவபெருமான். அவ திருமால் இல்லையான்னு கேட்காதீங்க. சிவம் என்பது எல்லா தெய்வங்களையும் உட்படுத்தின ஒரு பெயர். சிவம் என்பதுதான் உண்மையான பெயர். நமக்கு உறவாக வேண்டும் என்பதற்காக ஆன்பாலேத்தி சிவன் என்று சொல்லுகிறோம். அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகள்லேதான் இந்த பற்றுகள் தெய்வங்கள்லையும் பற்று வைத்து பிறகு வேதனைப்படுவது, நாமும் வேதனைப்பட்டு மற்றவர்களையும் வேதனைப்படுவது. சைவதித்தாந்தம் படிக்கிற பொழுது நான் என்னுடைய அபிப்பிராயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் என்றால் அது நம்ம கடவுள், அதை பற்றி இந்த சண்டையே வேண்டாம். இங்கே சிவன் என்பவன் யார் என்று கேட்டதுன்னு சொன்னார் வள்ளல். வள்ளல் என்றவனுக்கு என்ன அர்த்தம் என்றால் கேட்கிறவர்களுக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும், அதுதானே வள்ளல். நாங்கள் கேட்கிறவர்களுக்கு ஒரு பகுதி கொடுப்போம். எங்களிடம் இருக்கிறதுலே ஒரு பகுதி 100 ரூபாய் இருந்தால் 1 ரூபாய் கொடுக்குறவன் இருப்பான், 10 ரூபாய் கொடுக்குறவன் இருப்பான், இப்படி இருப்பான். சில பேர் 100 ரூபாயும் கொடுப்பான், அவனையும் வள்ளல் என்றுதான் சொல்லுவோம். சிவனுக்கு தான் உண்மையான வள்ளல் என்று என்பது சொன்னா அவன் தன்னையே கொடுத்துருவான். முத்தி நிலையிலே ஆன்மாவுக்கு தன்னையே கொடுக்கிறான் ஆண்டவன், தானே அவனாக மாறி விடுகிறான். இப்போ உங்க பரிசுல பணங்கள் இருக்கிறது, 1000 ரூபாய், 100 ரூபாய், 1,00,000 ரூபாய் இருக்கிறது. இதுல நீங்கள் கொடுத்தால் நீங்கள் வள்ளல் தான். ஆனால் இந்த காசு உன்னுடையது என்று சொல்லி மொத்தமாக அவனுக்கு ஆக்கி விட்டீங்கன்னா தான் பெரிய வள்ளல். அப்படி ஆக்கினவன் சிவன். தன்னை ஒரு நிலையிலே இது நமக்கு தன்னையே கொடுத்து விடுகிறான். ஆகவே அவனை வள்ளல் என்று சொல்வது பொருத்தான்.
2: அருளால் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால்
1: அருள் பற்றி நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். அருள் பற்றி என்ன படித்திருக்கிறோம் என்றால் தொடர்புடையவர் மட்டும் செய்வது அன்பு, தொடர்பிலார் மட்டும் செய்வது அருள். இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு செய்கிறான். ஆகவே அவன்தான் உண்மையான அருளாளன். இஸ்லாமிய மதத்திலே என்ன ஒரு வார்த்தை சொல்வார்கள், அருளாளன், அருளாளன் என்று வித்து ரெண்டு வசனம் சொல்ற, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளனோ ஏதோ ஒன்று ஒரு ரெண்டு வார்த்தையை இஸ்லாமியர்கள் சொல்வார்கள். அது அதை எல்லாம்

0: செய்ய மாட்டார். அநேகத்திலே இந்த குட்டி கவலைப்படுகிறது என்று நினைத்து தான் பன்றியாக வந்தார். நாங்கள் பன்றி என்று சொல்லை சொன்னாலே அது அசுத்தம் என்கிறோம். சிவபெருமானே பன்றியா வந்திருக்கிறார் என்றது ஒரு புராண கதை. அது அப்போ அவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை என்று தெரியும். அதுதான் அவனுடைய அருள்.
1: அன்று முற்காலத்தே,
0: இந்த முற்காலத்தை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு தெரியாத காலத்தை முற்காலத்தை என்ன, ஏழாம் நூற்றாண்டா எட்டாம் நூற்றாண்டா என்று கேட்காதீர்கள். வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் கால எல்லை கிடையாது, கால எல்லை கிடையாது. அது பற்றி அப்படியானால் அது எப்போ தோன்றியது என்ற கேள்வி ஒன்று வரும். அது விளக்கமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப வேண்டாம். எப்பவோ ஒரு நாள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் முற்காலத்தே.
1: வாய் மலர்ந்த ஆக்கி அருளிய தெள்ளிய
0: மலர்ந்த என்றால் வாயிலிருந்து வந்தது என்று அர்த்தம் இல்லை. சொல்லுகளை ஒவ்வொன்றுக்கும் பொருள் நீங்கள் கவனிக்கணும். வாய் மலர்ந்த என்றால் நாங்கள் சொல்லுவோம் அவர் வாயாலே சொன்னது என்று அர்த்தம், அப்படி இல்லை. ஆக்கி அருளிய வேதத்தையும் ஆகமத்தையும் சிவனே ஆக்கினார் என்பதுதான் சைவர்களுடைய கொள்கை. வேதம் ஆகமம் ரெண்டும் சிவனால் ஆக்கப்பட்ட நூல்கள் என்பது. அதுலேயும் இந்த ஆகமங்கள் சிவனுடைய சிவனுக்கு சதாசிவ மூர்த்தம் என்று ஒரு மூர்த்தம் இருக்கு. அதுக்கு ஐந்து தலையுடையவர். அந்த ஐந்து தலைகளிலே எந்தெந்த தலையில இருந்து என்னென்ன ஆகமங்கள் பிறந்தன என்பது பற்றியெல்லாம் விவரங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அறிய விரும்புவோர் உகரத்தில் நான் எழுதுகிற ஆகமம் அறிவோம் என்ற கட்டுரைகள் பார்ப்பார்களாக. அதிலே அந்த விவரம் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதையெல்லாம் தேவையானதல்ல, தெரிந்து கொள்ள விரும்பினால் தெரிந்து கொள்ளலாம்.
1: தெள்ளிய சீர் தெளிவும் சிறப்பும் மிக்க.
0: தெளிய என்பது தெளிவு, சீர் என்பது சிறப்பு.
1: ஆகமங்கள் சிவாகமங்கள்.
0: ஏனாகமங்களுக்கு சிவாகமங்கள் என்று எழுதுகிறார். வைஷ்ணவ ஆகமங்களும் உண்டு, சாக்தாகமங்களும் உண்டு. ஆகவே இங்கே சொன்ன ஆகமம் சிவாகமம் என்று குறிப்பதற்காக சிவாகமங்கள்.
1: சொன்ன சொல்லிய அடைவிலே முறையிலே இத்தை இதனை, அதாவது நீ அறிய விரும்பும் ஞான பொருளை உந்தனுக்கு உனக்கு உள்ளபடி உள்ளவாறு உரைக்க யாம் சொல்ல உற்று கேள், நீ மனம் பொருந்தி கேட்பாயாக.
0: பாருங்க, நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இவர் கேள்வி கேட்கிறார் மாணவர், நாங்களாக இருந்தால் மாணவனே நான் பதில் சொல்லுகிறேன் என்று தொடங்குவோம். அவர் என்ன சொல்லுகிறார், ஆகமங்களிலே சிவபெருமான் உரைத்ததை நான் சொல்லுகிறேன், உரைத்த உள்ளபடி சொல்லுகிறேன் என்றால் அந்த ஒழுங்கின்படி சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அது சொல்லுகிற பொழுது அதை கவனித்து கேள். என்றால் இந்த ஞான கல்வி படிக்கிற பொழுது எண்ணங்களை சிதற விட்டு படிக்கக்கூடாது. ஞான கல்வி அல்ல எந்த கல்வியுமே அப்படித்தான். அதனால்தான் நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் சொன்னார்கள், செல்லென சென்று என்ன இருவென இருந்து கேளென கேட்டு செல்லென சென்று. சொல்காப்பியத்திலே அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி. ஓவியத்திலே ஒரு ஒன்றை கீறிவிட்டால் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல ஒரு மாணவன் ஆடி அசையாமல் கேட்க வேண்டும் என்பது பழைய மரபு. இப்போ நவீன மரபிலே வகுப்பிலே மாணவன் சிகரெட் குடித்துக் கொண்டும் கேட்கலாம் என்கிறார்கள். ஏனென்றால் அது ஒருவருடைய சுதந்திரத்திலே, மற்றவர் தலையிடக்கூடாதான். சுதந்திரம் என்பது ஒரு ஆசிரியன் வகுப்பிலே மாணவன் வந்துவிட்டால் அவனை உயர்த்துவதுதான் நம் ஆசிரியனுடைய வேலை. அவனை அவன் இஷ்டப்படி நடக்க விடுவதற்கு ஒரு வகுப்பறை தேவையில்லை. சாதாரண கல்விக்கே இதுதான் நிலை என்றால், ஞான கல்வியை கேட்கிற பொழுது, தத்துவ கல்வியை கேட்கிற பொழுது உற்றுக்கேள் என்பதற்கு அவர் எழுதுகிற விளக்கம், மனம் புரிந்தி கேட்பாயாக. வார்த்தைகளிலே மனம் பொருந்தினால்தான் பொருள் உள்ளே போகும். நீங்க உங்களுக்கு தெரியும், எதனையோ தேவாரங்களை பாடல்களை படிக்கிறோம், வார்த்தையை மட்டும்தான் நம் வாய் உச்சரிக்கிறது, மனதிலே அந்த பொருள் போவதில்லை. அப்போ தத்துவ கல்வி கேட்கிற பொழுது வார்த்தைகளை கேட்டு பொருளை மனதிலே பதித்துக் கொண்டால் தான் அது வரும். அப்படி கேட்பாயாக என்று சொல்லி குருநாதர் தொடங்குகிறார்.
1: பொழிப்புரை. சிவானந்த நிலைக்கு இட்டு செல்லும் யோக நெறியில் நிற்கின்ற நன் மாணாக்கனே, சிவபெருமான் முற்காலத்தில் ஆன்மாக்களின் மீது கொண்ட அருள் காரணமாக ஆகமங்களை ஆக்கிய

0: அருளினார். சிறப்பு மிக்க அச்சிவாகவங்கள் உணர்த்தும் ஞான நெறியை அவற்றில் உள்ளபடி யாம் உனக்கு உரைப்போம், உளம் பொருந்தி கேட்பாயாக என்று ஆசிரியர் கூறத் தொடங்குகிறார்.
1: இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய நோக்கு மனதிலே வருகிற எண்ணத்தை சொல்லுகிறேன். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வழிபாட்டு முறைகளை சொல்லுகிற பொழுது, சரியை புறத்திலே மட்டும் வழிபடுவது ஆண்டவனை, கிரியை அகத்திலும் புறத்திலுமாக வழிபடுவது, யோகம் என்பது அகத்திலே வழிபடுவது. நம்முடைய சமயத்தினுடைய பெருமைகளிலே இது ஒன்று. என்னவென்று கேட்டால், எல்லாருக்குமான வழிபாட்டை அங்கீகரிக்கிறார். சரி, நான் பல இடங்களிலே சொல்லுவது வந்து, எங்கள் சமயத்திலே ஒரு கட்டுப்பாடு இல்லை, மற்ற சமயங்களிலே பாருங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, வரிசை இருக்கிறது, இன்ன டைமுக்கு வர வேணும், இன்ன டைமுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி உடை, இது ஒரு நடிப்பே தவிர உண்மையாக. ஏனென்றால் ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவரை போல மற்றொருவர் இல்லை, ஏதோ சில விஷயங்கள் பொருந்துமே தவிர அடிப்படையிலே மாறுபடுகிறோம். அதனால்தான் அந்த எண்ணங்கள் மாறுகிறபடியால் தான் உடல் மாறுபட்டு போய் கிடக்கிறது. அப்படி மாறுபட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரே விதமான வழிபாடு என்று சொன்னாலே அது பொய். நம்முடைய சமயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரவர் அவரவர் நிலையிலே நின்று வழிபாடு செய்யலாம். அதற்கு அடிப்படைதான் இந்த நான்கு மார்க்கத்தை அடிப்படையிலே பிரிக்கிறார்கள். வடிவ வழி உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, சரியைக்கு உருவ வழிபாடு, கிரியைக்கு அருவுருவ வழிபாடு, யோகத்துக்கு அருவ வழிபாடு, ஞானத்துக்கு தான் இறைவனோடு ஒன்றுகிற நிலைக்கு தான் அது அதனோடு ஒன்று ஒன்றுவதாகவே அமைத்து விடுகிறார்கள். இதுல என்ன கவனிக்க வேணும் என்று கேட்டால், இந்த படிமுறை என்று ஒன்று இருக்கிறது. சரியைக்கும் கிரியைக்கும் இடையிலே 16 படி வைக்கிறார். சரியைக்கு நேரா காலத்துக்கு கிரியையிலே வைக்கிறது இல்லை, அது 16 கழிவு. இப்படி போய் மெல்ல மெல்ல மெல்ல போகிற பொழுது யோகத்துக்கு வந்து, யோகத்துக்கு வருகிற பொழுது வடிவமற்று கடவுளை கும்பிட பழகி விடுவோம். இது ரொம்ப நான் ரசிக்கிற விஷயம். இந்த உருவ வழிபாட்டை சில பேர் இன்றைக்கும் கேலி பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு உருவ வழிபாடு, உருவம் இல்லாமல் யாராலும் வழிபாடு செய்ய முடியாத ஆரம்ப நிலை. இப்போ இஸ்லாமியர்கள் உருவ வழிபாட்டை ஏற்க மாட்டார்கள். ஆனால் அவர்களும் ஒரு வகையிலே ஏற்கிறார்கள். இது சொன்னால் அடிக்க வருவார்கள், சண்டை வரணும். அவர் என்ன சொல்ற, அல்லா என்கிறார்கள் கடவுளுக்கு. உருவம் இல்லாத ஒன்றுக்கு பெயர் எப்படி வரும்? இந்த விவரம் உங்களுக்கு விளங்குறது. அதாவது ஏதாவது ஒரு பொருள் என்று இருந்தால்தான் அதுக்கு பெயர் வர முடியும். கடவுளுக்கு வடிவமே இல்லை என்று சொல்லிட்டு அல்லா என்று பெயர் சொல்லுகிற பொழுது அது அந்த பெயரே ஒரு வடிவம்தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் ஒரு இல்லையிலே அதை சொல்லுவாங்க. சமய சர்ச்சைக்காக நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறதன் நோக்கம், நம் சமயத்தவர்கள் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உருவ வழிபாடா, அதை அங்கீகரிக்கிறார். நல்லா கும்பிடு, என்ன வடிவம் வச்சு கும்பிடுவதனாலும் கும்பிடு. பிறகு அது கும்பிடுவதனுடைய நோக்கம், உருவம் இல்லாமல் கும்பிட பழக வேண்டும் என்றால் இறைவனுக்கு ஒரு வடிவம் இல்லை. வடிவம் இல்லாத கடவுளை கும்பிட வேண்டும் என்றால் மெல்ல மெல்லத்தான் நம் நிலையிலிருந்து ஏற முடியும். முதல் வடிவத்தோடு கும்பிட்டு, பிறகு வடிவமும் வடிவம் இல்லாமலும் கும்பிட்டு, பிறகு வடிவம் இல்லாமலே கும்பிட பழகி, பிறகு மூன்றாவது நிலை இருக்கிறது. கடைசி நிலை இந்த 60க்கும் மேற்பட்ட நிலை. உருவம் தெரியும், அருவுருவம் தெரியும், அருவம் தெரியும். அருவம் என்பது வடிவின்மை. யோ கடைசியாக இருக்கிற நிலை என்பதற்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள். ஏன் சொல்லவில்லை என்றால், அது உன் புத்திக்கு அகப்படாத நிலை. அருவம் உருவம் விளங்குகிறது, அரு உருவம் விளங்குகிறது, அருவம் கூட விளங்குகிறது. அதற்கு மேலே ஒரு நிலை இருக்கிறதுதான் சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்றார் மணிவாசன். அதுக்கு அவர்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதை தொட வேண்டுமானால் இங்கே இருந்துதான் போக வேண்டும். நம்முடைய சமயம் அதை ரொம்ப தெளிவாக ஏற்று படிப்படியாக நம்மை முன்னேற்றி போகிறது. ஆகவே யோக நிலைக்கு மேலே ஞான நிலை என்கின்ற இந்த நிலையெல்லாம் இறைவனை அடைவதற்கான மெல்ல மெல்ல நாம் அடைகிற முன்னேற்றங்கள் என்று.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திரு உந்தியாரும் திருக்கழற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அதான் நம்ம சித்தியார்ல சொல்வார், தக்கன் செய்த மா வேள்வி தீமையாய் முடிந்தது அப்படிம்பார். பாரினில் பாலகன் செய்த பாதம் பாதகம் அது பெரும் நெறியாக ஆயிட்டு. தக்கன் செய்த மா பெரு வேள்வி அப்படிம்பாரு. அவன் சாதாரண வேள்வி செய்யல, வேள்வி செய்தது நல்ல காரியம்தான். ஆனா அவன் என்ன செய்தான், என்ன நினைப்போடு செய்தான், இறைவனை மறந்து அவனே ஹோமத்தலைவன் என்பதை உணராது அவனை ஒதுக்கி செய்தான். அதனால அந்த தக்கன் வேள்வி சீழிந்தது இல்லையா. உந்திபர அவ்வளவுமே தக்கனுடைய வேள்வியில நடந்த நிகழ்வுகள் தான். நம்ம திருவாசகத்தில் உள்ள திரு உந்தியார் இல்லையா, ஒவ்வொரு தேவர்களும் என்ன பாடுபட்டாங்கன்னு. அதுபடி அந்த என்ன நினைப்புல செய்யறமோ, வேள்வி நல்ல காரியம்னா நினைப்பு நல்ல நினைப்பு இல்லை, கெட்ட நினைப்புல செய்தான். இவரு செய்தது பாதகம், ஆனா நினைவு சிவநெறியில நின்றார். சிவ சிந்தனையில இருந்து அந்த காரியத்தை செய்ததுனால இவருக்கு அந்த பாதகமும் பழியும் வந்து சேரவில்லை. அப்போ எல்லாம் இப்ப அதுக்குத்தான், அது பேர் தான் இறைபணி நிற்றல். அப்ப அந்த பழகத்தை பழக வேண்டும், அதான் பழகுவது. ஏகனாகி ஏகனாகி நிற்றல், இறைபணியில் நிற்றல். அப்புறம் சிவனடியார்கள் சிவ வேடம், அடுத்தது சிவனடியார்கள் சிவ வேடம், கோவிலில் உள்ள திருமேனிகள், திருக்கோவிலில் உள்ள திருமேனி, திருக்கோவில் திருமேனி, இந்த மூன்று இடங்களிலும் மூன்று இடங்களையும் சிவமாகவே பாவித்து சிவத்தை சிவமாகவே கண்டு வழிபடுதல், சிவமாகவே கண்டு வழிபடுதல். பன்னெண்டாம் சூத்திரம்தான் திருக்கோவில் உள்ள திருமேனிகள், அப்புறம் அடியார் சிவ வேடம், அப்புறம் பக்தர்களோடு இணங்குதல் இல்லையா. இது எல்லாம் தான் இந்த பழக்கத்துக்கு தான் அவன் வரணும். இதையெல்லாம் விட்டு போட்டு தன்முனைப்போடு நான் இறைவனை கண்டுகொள்வேன் அப்படின்னு சொன்னா அவன் அவங்களுக்கெல்லாம் ஒழித்து கொள்வான். அதுவும் நம்ம திருவாசகத்துல தான் சொல்றார். என்ன சொல்றாரு, திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும். மறைகளையே ஓதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவன் தென்படுவானா, தென்பட மாட்டான் இல்லையா. அப்புறம் என்ன வெற்றுயர் ஆக்கேன் உரிமை மறைத்திற நோக்கி ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும்போய், ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை வரைனா மலை, மலைகள்லாம் ஏறி உடம்ப துன்பப்படுத்தி இல்லையா, பட்டினி கிடந்து காடுகளில் போய் காற்றை பூசித்து அப்படிலாம் தவம் மேற்கொண்டு கொள்ளலாம் என்று போகிறார்கள். ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அப்படிம்பார். அந்த அவங்க ஆக்கை எப்படி இருக்கானா வெற்று ஆக்கையா, சாப்பிடாமலே இருக்கிறாங்க, காற்றை புசிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதனால வெற்று ஆக்கை. ஆனாலும் அதுல என்ன இருக்கான், உயிர் இருக்கு. அவ்வளவு தூரம் உடம்பு வருத்தி அப்படிலாம் அவனை கண்டுகொள்ளலாம் என்று செய்கிறார்கள். வெற்றுயிர் ஆக்கை, மணிவாசகருடைய சொல்லாட்சியை கேட்க வேணும், வெற்று ஆக்கை ஆனா அதுல உயிர் இருக்கு அப்படிலாம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு, ஒழித்தும். இத்தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும். அதனால இந்த மாதிரிலாம் போகாம இல்லையா, இதெல்லாம் பழக்கம் இல்லை, இந்த பயிற்சிகளையெல்லாம் வேண்டாம். எந்த பழக்கத்துக்கு வரணும், பழக்கம் தவிர பழகுவது அன்றி. எதுல பழகணும், அந்த அஞ்செழுத்தை ஆமா, ஏன்னா அதுக்கும் சித்தியார்ல பதில் சொல்றார். ஏன் அதை பழகணும் அப்படின்னா, பாசிபடு குட்டத்தில் ஒரு குளத்துல பாசியா படர்ந்திருக்கு, கல்லை விட்டோம்னா பாசி நீங்கும், திரும்ப திரும்ப என்ன ஆயிரும், மறுபடியும் சேர்ந்துரும். அதுபடி அறநெறியில் இருக்கந்தனியும் அறனுடைய சிந்தனையில் இருக்கந்தனியும் மும்மலங்களும் அகலும், அவ்வளவுதான். மறுபடியும் எந்த வந்து என்ன ஆயிரும், மறுபடியும் வந்து அணுகும். எப்படி கல்லை போட்டா விலகும் திரும்ப கூடுமோ, அதே மாதிரிதான் அவன் சிந்தனையில் இருக்கிற வர மலவாதனை நீங்கும். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில வந்தாச்சுன்னா, உலகியலுக்கு வந்துட்டோம்னா அது என்ன ஆயிரும், அவை மறுபடியும் அணுகும். அப்படி அணுகாமல் இருப்பதற்குத்தான் எதையெல்லாம் பண்ணணும், இந்த பழக்கங்களை எல்லாம் பழக வேண்டும். அதுதான் இந்த பாடல்ல சொல்ற அந்த பாசிப்படு குட்டத்தில்ங்கிறதையும் அதையும் குறிச்சு வச்சிடுங்க. அதுதான் நமக்கு தெரியும் எப்படி அந்த சிவச்சிந்தனை கூடும், அப்புறம் எப்படி விலகும். அதுக்கு அருமையான அந்த ஓமைதான் அந்த குளத்துல உள்ள பாசி உள்ள குளத்துல கல்ல வீசுறது. பாசிபடு குட்டத்தில் 230 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன், 291 சித்தியார், சித்தியார் சிவஞான சித்தியார்ல 291 பாடல் பாடல் ஆரம்பத்தவனா குடிச்சுக்கோங்க. பாசிபடு குட்டத்தில் வேணுமா முழுக்க அப்புறம் பார்த்து எழுதிக்கலங்களா. பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய என்ற பாடல் இதுல இருக்காதுமா, அது தனியா தான் இருக்கும். 291 பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய, அதான் முதல் வரி. இப்ப பாடல வாசிங்க. பழக்கம் தவிர, தவிரனா என்ன பார்த்தோம், என்னாச்சு நீங்கும்படி பழகுவது அன்றி. பழக்கம்னா என்னது, என்ன பழக்கம், பழக்கம் தவிர பழக்கம் நீங்கும்படினா விடயச்சார்பு மலச்சார்பு. பழக்கம் நீங்கும்படி, எந்த பழக்கம் நீங்கும்படி, விடயச்சார்பாகிய பழக்கம் நீங்கும்படி, மலச்சார்பாகிய பழக்கம் நீங்கும்படி, மலவாதனை நீங்கும்படி, அதான் பழக்கம். பழக்கம் தவிர பழகுவது அன்றி, பழகுவதுதான் என்னது, அஞ்செழுத்து கணித்தல் அதெல்லாம், அதான் பழகுவது அன்றி. உழப்புவது என் பெணே உந்திபர, என் பெணே பெண்ணே என்பதுதான் பெணே என்று இடை குறையா வருது. பெண்ணே என்றால் இந்த இடத்துல நெஞ்சமே, பெண் என்றதுனால எதை குறிக்கிறார், நெஞ்சத்தை குறிக்கிறார். நெஞ்சமே நீ இதை உணர்ந்து கொள்வாய், அந்த பழக்கம் தவிர நீ பழகுவதான் செய்யணும். விடயச்சார்பிலிருந்து நீங்கணும்னா நமது குருமார் சொல்லி வச்ச அந்த பழக்கங்களை எல்லாம் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை விட்டு வெளியில வந்தேன்னா உன்ன அந்த விடயச்சார்பு பிடித்துதான் கொள்ளும். அதனால இதிலே நின்றால்தான் அதுல இருந்து நீ மீளலாம். அதனால பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது, உழப்புவதுனா மற்ற முயற்சிகள், உழப்பு என்றால் முயற்சி, உழப்பு என்றால் முயற்சி. இதை விட்டுட்டு போய் நான் அந்த தவத்தை செய்யறேன், இந்த தவத்தை செய்யறேன், இந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன், அந்த மலையில போய் வாழ்றேன், அதெல்லாம் தேவையில்லை, அதான் உழப்புதல். உழப்புவது என் பெண்ணே உந்தி பெற, பெணே என்பது பெண்ணே, பெண்ணே என்பது நெஞ்சமே. ஒரு பொருளாலே என்று உந்தி பெற, ஒரு பொருள் என்பது ஒப்பற்ற ஞானாசிரிய உபதேசம். ஒரு பொருள் என்பது ஒப்பற்ற பொருள், ஒப்பற்ற பொருள் யார், இந்த இடத்துல ஞானாசிரியன். ஞானாசிரியனோட உபதேசத்தினால்தான் என்ன பண்ண முடியும், பழக்கம் தவிர பழக முடியும். அந்த ஒரு பொருளாலே பழக்கம் தவிர நீ பழகுவாய், அப்படி இல்லாமல் உழப்புவதினால் கேடுதான் வரும். உழப்புவது என்பனே உந்தீபர, அதாவது பொருள் ஒவ்வொரு உரையாசிரியரும் பாடபேதமும் நிறைய உண்டு. அதுல என்ன பண்ணிருக்காங்க, சரியை அது முடிச்சுட்டு தான் ஞானகுரு வர வந்துட்டோம்ல, குருவே வந்துட்டார். அது எல்லாம் ஒண்ணுதான், சரியகிரியை யோக நெறியில் பழகுறதும் இதெல்லாம் நம்ம இப்ப வந்து வாதனாமலம் தாக்கி இருக்கு, அதுல இருந்து

0: அந்த மலை தாக்கத்துல இருந்து வெளியில வரணும். இப்ப எட்டாஞ்சூத்திரம் முடிஞ்சாச்சு, சிவஞானபோதத்துல எட்டாஞ்சூத்திரம் குரு வந்தாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடி கேட்டல் ஞானம் எல்லாம் அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அது அந்த ஆன்மா அறன்கடல் செல்லாமல் இருக்குன்னா இன்னும் மேற்கொண்டு அது சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த சாதனைகள் தான் இது இல்லையா. இந்த உலகை என்ன நினைக்க வேண்டும், உலகத்தில் உள்ள உலகை காணல் நீர் என அழகை தேராம் என்று அழகை தேர்ன்னு சொல்றாரு. உரா துணை தேர் அப்படிங்கிறாரு சிவஞான போதத்துல இல்லையா. காணல் நீர், காணல் நீருக்கு தான் என்ன பேர சொல்றாரு, உரா துணை தேர். ஏன்னா பாசம் ஒருவர் தண்ணீரெல்லாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன் பாடுறோம் இல்லையா. அத காணல் நீரைத்தான் ஊராத தேர் விரைவாக செல்லும் தேர்ங்கிறார் இல்லையா. அல்லது அழகை தேராம், இதெல்லாம் எதை சொல்வது, காணல் நீரை குறிப்பது என்று. அதெல்லாம் ஒரு தோற்றம், மாய தோற்றம் என்று இந்த உலகியல் சார்பினை, உலகியல் விடய சார்பெல்லாம் இதம் காணல் நீர் மாதிரி என்று நினைந்து அவற்றை ஒதுக்கி. உலக விடய சார்பினை எப்படி ஒதுக்கணும், காணல் நீர் என்று அவற்றையெல்லாம் ஒதுக்கி அவற்றிலிருந்து நீங்கி உபதேசித்தபடி திரு ஐந்தெழுத்தை கணிக்க வேண்டும். அதான் ஒரு பொருளாலே என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, வேதம் எங்கே, உணர்வு எங்கேன்னெலாம் சொல்கிறார் இல்லையா. அதே பாடலுக்கு உகந்த இது கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ கடல் நீர் இருக்கு, ஒருத்தனுக்கு தண்ணி தாகம் எடுக்கு, உடனே என்ன பண்றான், கடல் நீரை குடிக்கிறான். தாகம் தீருமா, தீராது இல்லையா, தாகம் தீராது. அப்ப என்ன பண்ண, அந்த கடல் நீரை எப்படி குடிக்க, எப்ப குடிக்க முடியும், மேகமானது அந்த கடல் நீரை, அதே கடல் நீர் தான் அந்த கடல் நீரை அது முகந்து திரும்ப அது மழையாக பொழியும் பொழுது அந்த நீர் வந்து தூய்மையானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். அதை அப்போ குடிக்கலாம், இதே நீர் தான். ஆனா அதை என்ன பண்ணணும், மேகமானது முகர்ந்து அதை திரும்ப மழை நீராக பொழிவிக்கும் பொழுது அந்த நீர் எப்படி இருக்கும், சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் சாத்திரத்தை நான் படித்துக் கொள்கிறேன் என்று நாம படித்தால் அந்த கடல் நீரை குடிச்சவனுடைய கதிதான். எவ்வாறு தாகம் அடங்கலையோ அதேபடி ஞான தாகம் அடங்காது. அதை ஆச்சாரியன் அந்த அதே சாத்திரத்தை எடுத்து அவன் உபதேசம் பண்ணும் பொழுது அது நறுநீராக மாறுகிறது, நறுநீரினுடைய பயனை தரும். இந்த ஓமை தான் இந்த அடுத்த திருக்களிச்சுப்படியார் பாடல்ல வைக்கிறார். சாத்திர ஞானம் வந்து கடல் நீர் மாதிரி, அல்லது குடித்தல் வந்து படித்தல், கடல் நீரை குடித்தல் மாதிரி தானே ஆராய்தல், தானே சாத்திர ஞானத்தை ஆராய்தல். தாகம் தீராமை மாதிரி இங்க என்ன நடக்கும், தானே ஆராயதனால ஞானம் விளங்காது, விளங்கி ஞானம் விளங்கி தோன்றாமை. அப்புறம் மேகம் மாதிரி இருப்பது யார், இங்க ஞானாசிரியர். மேக மாதிரி இருப்பது ஞானாசிரியர். அந்த மேகமானது அந்த கடல் நீரை மொண்டு திரும்ப என்னதா தரும் பொழுது, மழை நீர். மழை நீர் மாதிரிதான் என்னது, அவருடைய உபதேசம், குரு உபதேசம். ஞானாசிரியனோட உபதேசம் தான் என்னது, மழை நீர். இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும், விளங்கி தோன்றாது, அது விளங்கவும் செய்யாது தோன்றவும் செய்யாது. சரி, மழை நீர் மாதிரி குரு உபதேசம், தாகம் தீர்தல் மாதிரி இங்க என்னது, ஞான தாகம் அடங்கல் அல்லது ஞானத்தை பெறுதல். போட்டுருமா, தாகம் தீர்தல் மாதிரி ஞானத்தை அடைதல். இன்னும் பாடலை பாருங்க, எழுதிச்சா, சாத்திரத்தை ஓதினருக்கு, எத்தனாவது ஆறாவது பாடல் திருக்களிச்சுப்படியார், திருக்களிச்சுப்படியா ஆறாவது பாடம். சாத்திரத்தை ஓதினருக்கு, ஓதினருக்குனா நாமளே படிச்சுக்கலாம் அப்படின்னு கடல் தண்ணிய குடிச்ச மாதிரி. சாத்திரத்தை ஓதினர்க்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமோ. வசனம், வசனம் என்றால் அந்த ஒரு வார்த்தை, உபதேச மொழி. வசனம் என்றால் என்னது? உபதேச மொழி. அதை எழுதிட்டே வந்துக்கிடுங்க பொருளையும். சாத்திரத்தை ஓதினர்க்கு, குருவின் துணை இல்லாது தானாகவே ஓதியவர்களுக்கு, சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே. வசனம், வசனம் என்றால் உபதேசம். வசனம் என்றால் உபதேசம். தானே சாத்திரத்தை தானே படித்துக் கொள்ளலாம், தானே உணர்ந்து கொள்ளலாம் என்று ஓதியவர்களுக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலன். அவருடைய உபதேசம், வசனம், உபதேசத்தை பெற்றதினால் கிடைக்கக்கூடிய அந்த பெருநலம் வாய்க்குமோ. உபதேசத்தை, சர்க்குருவின் உபதேசத்தை பெறுவதினால், உபதேசத்தை பெறுவதினால் கிடைக்கும் நற்பயன், பெரும்பயன், அது வந்து வீடு பேட்டில் கொண்டு நம்ம கொண்டு விடப்போறார். அது சாதாரண பயன் இல்ல, வான் பயன், அது பெரும்பயன் இல்லையா. அந்த நற்பயன் வந்து உருமோ, வந்து பொருந்துமோ. ஆர்த்த கடல், ஆர்த்த ஆரவாரித்து எழுகின்ற கடல் தண்ணீர், கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ. தென்மீர், தென் நீர்மையாய் இதனை செப்பு. தெளிந்த நீர்மைய இயல்பினை உடையவனே நீ இதனை சொல்வாயாக. இதுவரை அந்த குருவையும் குருவினுடைய உபதேசத்தின் மகிமையும், குருவின் மகிமையும், குரு உபதேசத்தின் மகிமையும் அப்படியே சொல்லிட்டு வர்றார். தென் நீர்மை, தென் நீர்மைனா தெளிந்த இயல்பினை உடையவனே, தெளிந்த அறிவு, அறிவினை உடையவனே, தெளிந்த இயல்பினை உடையவனே, அறிவில் தெளிவு உடையவனே. தென் நீர்மையாய் இதனை செப்பு. வந்து உருமோ, தணிந்திடுமோ, அதெல்லாம் கேள்வியா சொல்றார் மாணவன்ட்ட. அதனால இதனுடைய பதிலை ஆராய்வாயாக, இதனுடைய பதிலை கூர்வாயாக. நலம் வந்துருமோ, தாகம் தணிந்திடுமோ, இதனை சிந்திப்பாயாக, இதனை சிந்திப்பாயாக. அதனால இந்த பாடல்ல சொல்ற கடல் நீர் குடித்தால் எப்படி தாகம் தீராதோ, அதுபடி சாத்திர ஞானத்தை ஆராய்தல் என்றால் என்ன ஆயிரும், ஞானம் விளங்கி தோன்றாது. அந்த கடல் நீரை மேகமானது, மேகமானது முகந்து கொண்டு போய் எப்படி மழை நீராக தருகிறதோ, அதே மாதிரி ஞானாசிரியன் தன்னுடைய உபதேசத்தினால் அந்த சாத்திர ஞானத்தை தரும்பொழுது அந்த ஆன்மா என்ன பண்ணுது, இங்க எப்படி தாகம் தீருகிறதோ அதே மாதிரி ஞானத்தை அடையும். சர்க்குரு இல்லாம ஞானத்தை பெறவே முடியாது என்பதாக இந்த திருக்களிறு பாடல் அமைகிறது. மீதி உள்ளதை நாம் அடுத்த வகுப்புல சிந்திப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆன்மீகத்தினராயும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து சங்கர்ப்ப நிராகரணத்தின் பாயிர செய்திகளையும் மாயாவாதியின் கொள்கைகளில் ஒரு சிலவற்றையும் இறையருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாயிரத்தை தொடங்குகிறார் உமாவதி. பெரும் கடல் உதவும் கரும் கடல் வாங்கி, கரும் கடு வாங்கி கந்தரத்து அமைத்த அந்தமில் கடவுள். இறைவனுடைய பெருமையை சேக்கிழார் பெருமான் கூட திருத்தொண்ட தோயின் அடிப்படையில் திருநீலகண்டருடைய வரலாற்றை சொல்லுகிறார் என்றாலும், திருநீலகண்டம் என்பதற்கு அவர் பெயர் வந்ததற்கு காரணத்தை சேக்கிழார் குறிப்பிடுவார். இறைவனியுடைய பெருமைகளிலெல்லாம் இந்த கடல்ல தோன்றிய நஞ்சை எடுத்து பிறரை காப்பதற்காக தன்னுடைய கழுத்திலே வைத்துக் கொண்ட, அதாவது உண்டார் அது கழுத்திலே தங்கிச்சு, கழுத்தை இடமாக கொண்டு நஞ்சை உண்டவராயிற்றே என்று அவருடைய நிலையை எண்ணி எண்ணி அந்த அடியவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறியதினால் அவருக்கு திருநீலகண்டன்னு பெயர் வந்துட்டு சொல்லுவார். உமாவதி சிவம் இங்கு தொடங்குகிறார் இறைவனுடைய பெருமையை சொல்வதற்காக. பெருங்கடல் சந்திரன் எழுதல, பெருங்கடல் இந்த பயத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காக்கக்கூடியவன் இறைவன் என்பதை அறிவுறுத்துவதற்காக தான் தோன்றியதாக காட்டுகிறார் உமாவதி. பெருங்கடல் உதவும், அது தரலையா, அது இவர் அழிக்கிறதுக்காக வரல, ஆனால் உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவன் துன்பத்தில் இருந்து குற்றங்களில் இருந்து இறைவன் காக்கக்கூடியவன் என்பதை உணர்த்துவதற்காக பெருங்கடல் உதவும் கருங்கடு அஞ்சம் வாங்கி அதனை இவர் பெற்றுக் கொண்டாராம். கந்தரத்து தன் கழுத்திலே கந்தரம், கந்தரத்தில் தன் கழுத்து கந்தரம், கந்துனா ஒரு பாகம் கட்டப்பட்டது என்பது பொருள். கந்தரத்து அமைத்த அந்த அமில் அழிவல்லாத கடவுள், எனவே பிற உயிர்களை காப்பதற்காகவும் புராணத்தின் அடிப்படையில் தேவர்களை காப்பதற்காகவும் தன்னுடைய செயலாக நஞ்சை உண்டார் எம்பெருமான் என்று அவருடைய கருணையை பாராட்டுவதை உமாவதி சிவம் இங்கு எடுத்து காட்டுகிறார். எனவே கருணை பொழிந்திருக்கிற இறைவனை நாம் வணங்குகிற பொழுது நமக்கும் அந்த பண்பு வந்துவிடும் என்று எண்ணுகிறார். பாலரை உணர்த்தும் மேலவர் போல, அதான் நான் காலையில் உங்களுக்கு சொல்லவும், பாலரை உணர்த்தும் மேலவர் போல தங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய பருவங்களை பருவத்தை அறிந்து பாலர் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு இல்லை, பெற்ற குழந்தைகளிடத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லை. பாலரை உணர்த்தும் பாலர்களுக்கு பருவத்துக்கேற்ற கல்வியை உணரச் செய்கின்ற, உணர்த்தும் உணரச் செய்கின்ற மேலவர் போல பெற்றோர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார் உமாவதி. ஒரு குழந்தைகள் படிப்பது என்பது பிற ஆச்சாரியிடத்திலேயே தேர்ந்து படிப்பதுதான் என்பது அல்ல. சண்டேஸ்வர பெருமானை விசாரசர்மருடைய இளமையை காட்டுகிற பொழுது கேட்கிறார், தந்தையிடத்தில் மறைகளை கற்றவர் என்று எழுதுவார். வேதங்களை எல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் விசாரசர்மர் அறிந்து கொண்டார் என்று எழுதுவார். அறைதலின் வேற்றோரு பணுவல் ஏற்றோர்க்கு அவரவர் தங்களுக்குரிய நிலையில் ஒரு பகுதியை இணைத்துக் கொண்டு இதுதான் வேதத்தின் உட்பொருள் என்று எழுதுகிறார். ஏற்றோர்க்கு இசையா மாறுபடு கூறுவர், அதனால் புறச்சமயங்கள் சிறப்பிளவாகி. ஏன் அந்த புறச்சமயங்கள் எல்லாம் சிறப்பட்டு போயிருந்தா அவரது இஷ்டத்துக்கு பொருள் இதுதான். இறைவன் எந்த பொருளை சொல்லி இருக்கிறாரோ அந்த பொருளை இறைவனுடைய திருவருளாலே உணர்ந்து எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அதுதான் உண்மை பொருள். இவன் இறைவனையே நினைக்காமல் இறைவனுடைய தன்மையை உணராமல் வேதத்துக்கு பொருள் சொல்ல வருகிறான். ஒரு உரை எழுதுகிற பொழுது உரைக்குரிய நிலையில் இலக்கணங்கள் கற்று உரை எழுத வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வழங்குவதுதான் நம்முடைய மாபாடியம். வெங்கையா முனிவர் தன்னுடைய உரையை எழுதுகிற பொழுது இலக்கண குறிப்புகளை கொண்டு உரை எழுதுகிறார். எனவே ஒரு உரை எழுதுகிற பொழுது இலக்கண குறிப்பு இன்றியமையாதது என்பதை நாம் உணர வேண்டும். அதுபோல சாஸ்திரத்திற்குரிய நிலையில் வேதத்தின் பொருளை சொல்லுகிற பொழுது, வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய, வேதத்தை கடந்து இருக்கவனாக இருக்கின்ற இறைவனுடைய தன்மையை, இறைவனுடைய மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு ஒருவன் உரை எழுதுவாரேயானால் அது நேரடி பொருளாக அமையும். ஆனால் வேற்றோர்படுதல் ஏற்றோருக்கு வேறொரு கருத்தை தான் அகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இசையா மாறுபடு கூறுவர். அதனால் புறச்சமயங்கள் சிறப்பில ஆயின. அருளை மாந்தரை வெறுளுற மயக்கி அழகை தேரின் நிலையில் தீரும். அது மட்டுமல்ல, தாங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டு தாங்கள் கொண்டிருக்கிற கருத்தை மற்றவர்களால் திணிக்கிற பொழுது அச்சப்படுத்தி கூட திணிக்கிறார். அருளின் மாந்தரை, அருள் இல்லாத மாந்தரை. ஒரு சமயத்தில் இருந்து இன்னொரு சமயத்திற்கு ஒருவர் மாறுகிறார் என்று சொன்னால், அவன் அந்த தான் தன்னுடைய தாய் சமயமாக இருக்கின்ற சமயத்தின் இறையருளை பெறாதவன் என்பது பொருள். சைவத்தில் இருந்து இப்ப கிறிஸ்தவத்துக்கு போறோம்னா, இங்க சைவத்தில் இருக்கிறது ஒழுங்கா சாமியை கும்பிடல, சாமியை கும்பிட்டு இருந்தா இறைவனுடைய திருவள்ளுவர் கிடைச்சிருக்கும், இறைவனுடைய திருவள்ளுவர் கிடைச்சிருந்தா அடுத்த சமயத்துக்கு போயிருக்க மாட்டான். உமாவதி சிவத்தின் காலத்திலே கூட சித்தாந்த நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இருந்து வேறு சமயத்திற்கு மாறுகிறவர்களை கண்டிக்கிறார் உமாவதி. அருளில் மாந்தரை பொருள் உற மயக்கி அழகை தேரில் நிலையில் தீரும். அந்தது புறச்சமயங்கள் அருளில்லாத மாந்தர்களை, கடவுளினுடைய அருள் பெறாத மாந்தர்களை, அருள் பெறுவதற்கு விதி இல்லாத மாந்தர்கள், அருளில்லாத மாந்தர்களை இப்ப நாம் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குத்தான் இந்த சங்கற்ப நிதான நூலை கையில் தொட்டு பார்க்கிறோம். இறைவனுடைய திருவருளிலேன்னா இந்த புத்தகத்தை கையில எடுக்கிறது கூட நமக்கு அருகதை வந்துட்டார். இறைவனுடைய திருவுருள் கிடைக்கலன்னா சித்தாந்த சாஸ்திரத்திற்குரிய நூலையோ திருவுரைகளுக்குள்ள நூலையோ தொடுவதற்கு நமக்கு மனசு வந்திருக்காது. அருளை மாந்தரி பொருளுரமையக்கு அழகை தேர், அழகை தேர் தான நீர், அழகை தேரில் நிலையில் தீரும் ஈங்குவை நிற்க. இதையா சமயம் வளர்ந்து சரி, அந்த சமயத்தை பற்றி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம். நீங்க ஈங்கு இவை நிற்க நீங்கா சமயம் ஊவிது தகுதி மேவிய தாமும். ஆறு சமயங்கள் அகச்சமயங்கள், ஒன்றோடு ஒன்று சென்று உறும் நிலையில் ஆறு மாறா வீருடைத்து இவற்றுள், ஆறு சமயங்கள் ஆகியவற்றுள் எவம் இல்லா சைவன சமயத்தில் அலையில் ஆகமும் நிலவிதல் உள அவை கனகம் கிரணியம் காஞ்சனம் ஈழம் தனம் நிதி ஆடகம் தமணியம் என்று ஒரு தங்கத்திற்கு இவ்வளவு பேர் சொல்லுவதனாலே ஒப்பொருளை உணர்த்துகிற சமயங்கள் இப்படி தங்களுக்கென்று ஐக்கிய பாடானம் என்று சமயத்தினுடைய பெயரை பெற்றிருக்கின்றன. ஒரு தங்கத்திற்கு நாம் எப்படி பொருளை சொல்கிறோமோ அது போல அது பொருளை குறிப்பதற்கு கனகம் இரடயம் காஞ்சனம் ஈழம் தனம் நிதி ஆடகம் தமணியம் என்று பல சொற்களை நாம் பயன்படுத்துவது போலத்தான் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆகமங்கள் பலவா பொருள் முடிவு ஒன்றாக இருந்தாலும் அந்த பொருளுடைய முடிவை பல விதத்தில் நாம் சொல்கிறோம். உப்பொருள் என்பது ஒன்று, ஆனால் அவற்றினுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது பலவிதமாக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொன்னை சொல்லுகிற பொழுது பொன் என்று மட்டும் சொல்லாது, எப்படி பிற பிற பொருள்களால் நாம் பொன்னை குறிப்பிடுகிறோமோ அது போல. அதனால இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, நமக்கு இறைவன் ஒன்றுதான், ஆனால் அவனை சிவபெருமான் என்றும் முருகன் என்றும் விநாயகர் என்றும் தண்டிகேசர் என்றும் தட்சிணாமூர்த்தி என்றும் நாம் வேறொரு பெயர்களால் அழைக்கிறோம் என்றால், அந்த பெயர்களெல்லாம் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பகுதிகள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இங்க அதை சொல்ல வர, எவமில்லா சைவன சமயத்தில் அலையில் ஆகவும் நிலவுதல் உள பலவிதமான ஆகமங்கள் இப்பொழுது வேதத்தில் இருந்து வேதத்தின் விரிபொருளாக இருக்கின்ற சிவ ஆகமங்கள் பல தோன்றி இருக்கின்றன. அவற்றில் இருந்து ஆகமங்கள் 28, 18, 16, 15, 12 சொல்லிக்கொண்டு எண்ணிக்கைகளினாலே சில நூல்களை நாம் வரையறுக்கிறோம் என்று சொன்னால், சொல்லப்பெற்ற கருத்து ஒன்றுதான், சொல்லுகிற விதம் வேறுபட்டது. அப்ப அதனால என்னாச்சுன்னா ஆகமங்கள் கூறுகிற கருத்து அனைத்தும் இறைவனாக இருக்கிற ஒரு பொருளை பற்றியதுதான். எப்படி ஒரு பொருள் பலவிதமான பெயர்களை பெறுகிறதோ அது போல கனகம் தமையினை பல பெயர் பயப்படும் ஒரு பொருளே போல பதி பசு பாச விதிமுறை கிடக்கும் வாய்ந்த நூல்கள் ஆய்ந்தனர். பொருள்தான் திருமுறைகளாக இருந்தாலும் சரி சாத்திரங்களாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் முப்பொருளை பற்றி சொல்வதுதான். இப்படி ஆக பல பெயர் பயப்பது பொருளே போல பதிபதுபாத விதிமுறைகளுக்கும் வாய்ந்த நூல்கள் ஆய்ந்தனராகி ஆசான் ஆகி ஒவ்வொருவரும் அந்த பொருளை பற்றி அறிகிற பொழுது அதனை ஆராய்ச்சி பிறருக்கு சொல்லுகிற பொழுது தாங்கள் முனிவராக மாறுகிறார்கள். அப்படி மாறிய 7-5-200 எடுத்த 1000 அப்படிப்பட்ட முனிவர்கள் புறச்சமயம் அகச்சமயம் என்ற நிலையில் புறச்சமயத்தார் பிறரை மயக்கி அச்சுறுத்துகின்றனர். அகச்சமயத்தார் முப்பொருள் கருத்துக்களை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற விதத்தால் வேறுபடுகின்றனர். அப்படி வேறுபடுகிற பொழுது வேறுபட்ட கருத்தை சொல்லுகிற பெருமக்கள் முனிவர்களாக விளங்குகிற சமய தலைவர்களாக விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சமய தலைவர்கள் ஒரு நாள்ல கூறினார். எப்ப 7-5-35 200-235 ஒரு 1000 7-5-200 எடுத்த 1000 1235 எடுத்த 1000 1000 எடுத்து முதல்ல எடுக்கப்பட்டது 235 7-5-35 வாழும் நல் சகனம் சக ஆண்டு மறுவா நிற்ப அந்த ஆண்டு திகழா நிற்ப பொற்பொது மலிந்த அற்புதல் சபையில் நடனமாடுகிற அற்புதராம் தில்லை நடராஜ பெருமானின் ஆணி 6 விழாவில் ஆணி மாதத்து 6 விழாவில் காலையிலே அதை சொன்னேன் நான். ஆணி 6 நாளில் பொன் தேர் ஆலயத்து பொன்னாலே வேயப்பட்டிருக்கின்ற அந்த திருக்கோயிலில் ஏரா என்பது நிறையில் இருப்ப 8 பேர் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். புறச்சமயத்தில் ஒருவரும் அகச்சமயத்தில் 6 சித்தாந்தி ஒருத்தரும் ஏரா என்பர் இறையில் இருப்ப மயங்குவாத மாயாவாதி மயக்கத்தை இந்த உலகமானது மயங்கி இருக்கிறது மாயை மயக்கமாக உள்ளது என்ற வாதத்தை உடையவனாக இருக்கிற மாயாவாதி முயங்கிட ஒரு தலை ஒரு பக்கத்தில் ஒரு தலை ஒரு பக்கத்தில் முதுவதில் மணி பெயர் பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம் பதித்துகள் முதுமையாத நகரமாக விளங்குகிற திருவெண்ணை நகரத்தில் மெய்கண்டவன் அருள் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை பருவி நிற்பர். மாயாவாதி ஒருபுறம் நிற்க மெய்கண்டாரிடத்தில் பாடம் கேட்டவராக இருக்கிற அடியவர்களில் ஒருவர் ஒரு பக்கத்திலே இருக்க நான் சொன்ன செய்தி உங்களுக்கு இப்ப அந்த பாட்டை படிக்கிறோம் விளங்க நான் பாட்டை படிச்சு விளக்கணும்னா கூட ஏதோ மறந்துடுவோம். முதல்ல கதையை சொல்லிட்டு அப்புறம் சொல்ற போது புரியும். மெய்கண்டவன் அதனால முன்னாடி உங்களுக்கு அந்த கருத்தை சொன்னேன். இந்த நூல் சொல்லப்பட்டதற்குரிய ஒரு சூழல் அதுதான் இந்த பாயிரத்தின் அடிப்படை. மெய்கண்டவன் அருள் கை கண்டவர்கள் என்று அழகுவார். மெய்கண்டனுடைய திருவருளை கைவரப் பெற்றவர்கள் ஒருவர் ஒரு தலை ஒரு பக்கத்தில் இருக்க எழுந்தருள் இருக்க பஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவர் பொழுது கொள்ள வேண்டும். வஞ்சப்பிறவிக்கு அஞ்சிய ஒருவர் பிறவிதான் நம்மை துன்புறுத்துகிறது அதை நீக்க வேண்டும் என்பதற்காக வஞ்சப்பிறவிக்காக ஒருவர் அங்கே வந்து கேள்வி கேட்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை இனி பிறவி இல்லாது வாழ்வதற்குத்தான் உரிய வாழ்க்கை. இதற்குத்தான் நம்முடைய திருமுறைகள் வாழ்த்த வாயும் இணைக்க மன நெஞ்சும் வாழ்த்த தெரியும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொருள் அடிப்படையில் வாழ்ந்தோம். இனி எஞ்சிய காலத்தில் இறைவரை வாழ்த்துவதற்காக வாய் நாம் தான் வாயுடையவர்கள். ஆனா நாம சாப்பிடுறது கொஞ்சம் தான். வாயில்லா ஜீவன் நாம மாடு ஆடு இதெல்லாம் சொல்றோம். ஒரு மாடு வாயில்லா ஜீவன் தான், ஆனா ஒரு அண்டா நிறைய இருக்க தண்ணியே குடுத்துரு, இதற்கு பேர் வாயில்லா ஜீவன் சொல்றோம். நாம சாப்பிடுறது இத்தனோடு தான் சாப்பிடறோம், அதுக்கு வாயு, அதுக்காக வாயு இல்லை. வாய் என்று சொன்னால் இறைவனை வாழ்த்தவாள், அந்த உயிரினங்கள் இறைவனை வாழ்த்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாததால் வாயில்லா ஜீவன்கள் தான். நாம வாழ்த்துவதற்குரியவர்கள் ஆதலினால் நாம் வாயுடைய ஜீவன். ஆனா அவையெல்லாம் வாழ்த்தும் பொழுது இப்ப நம்ம வாழ்த்த மாட்டேங்க. வாழ்த்த வாயு சாப்பிடுறதுக்குன்னு உள்ள உறுப்பு அல்ல வாய், இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவதற்குரியதுதான் வாய். எனவேதான் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை மறிவு நிற்ப வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன், வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் பிறவியே வேண்டாம்னு நினைக்க, வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் எது இறை அருள் என கேள்விதான். எது இறை அருள் என இறப்பா கடவுள் யார் கடவுள், அவருடைய அருள் என்பது என்ன என்று கேட்க, எது இறை அருள் என உடனே மாயாவாதி இது எனும் மாயாவாதி, இதுதான் இறை, இதுதான் இறைவனுடைய அருள் என்று அருள் தர மற்றவர் அயலினர் அவருடைய மறுத்து. எனவே அவர் கேட்டவன் ஒருத்த வந்து வஞ்ச பிறவிக்கு அங்கே ஒருவன் வந்து கேட்கிறான், எது இறை என்று கேட்டான், எது இறைவனுடைய அருள் என கேட்டான். கேட்டவனுக்கு மாயாவாதத்தை சார்ந்தவர் பதில் சொல்கிறார், அதனை அயலினர் அவர் உரை மறுத்து. அயலினராக இருக்கின்ற அங்கே அமர்ந்திருந்த எண்வரில் அடுத்த மதத்தை சார்ந்தவன் அந்த கருத்தை மறுக்கிறான். அயலினர் அங்கு அயல் இருந்த அருளினர் மறுக்க அவர் உரை மறுத்து சொல் தர அயலில் அவரும் தொலைவுற்று அவரையும் மறுத்து இன்னே எழுவரும் முன்னே கழியுடி. இந்த ஏழு பேரு இப்படி சொல்லி சொல்லி ஒன்று பிளஸ் ஆறு அகச்சமயத்தான் அந்த ஏழு பேர் முடிய கழியுடி. அங்கு அயல் இருந்து அருளினர் பக்கத்திலே இருந்த வெகண்டாரை சார்ந்த அச்சாரியனாக விளங்குகிறவர் அருளினர், அழகு இது நீங்கள் சங்கற்பம் நிராகரித்தமையன மற்றவர் உரைத்த சொல் தரு பொருள் கொண்டு மற்றவருடைய உரைகளை எல்லாம் பொருளை ஆராய்ந்து பார்த்து வாதம் செப்பை இதண்டை ஏது என்று ஒரு நால் வகை உவமையும் நிகழ்தர என நான்கீடமான சொல்லாக வாதம் செய்வது போல வாதத்தின் அடிப்படையிலும் சொற்பை என்ற தத்துவ அடிப்படையிலும் விதண்டாவாதம் என்னை ஏற்றிக்கு போட்டியாக கேள்வியை கேட்பது என்பதும் ஏதும் அதற்குரிய காரணத்தை காட்டுவதும் ஆகிய நால்வகை நிலையில் திகழ்தர அருள் சேர் மாந்தர் வேருள் சேராமல் அச்சத்திற்குரிய நிலையில் சேராமல் தர்க்கம் விடயம் கற்க தர்க்கத்தையும் அதற்குரிய பொருளையும் கற்க நற்கவி மாந்தர் நக நவைத்துவரே. அவர்கள் எப்படி அந்த கருத்துக்களை ஏற்றினர் என்பதை நான் சொல்வேனாக. இப்ப இந்த பாயிரத்துடைய கருத்து முழுக்க ஓரளவுக்கு மேற்கொண்டு நாம் பார்த்திருக்கிறோம். சரி சார், இதுல நம்ம எதை மறந்துடாம இருக்கணும்னா ஏன் பிற சமயங்கள் தோன்றின என்ற கருத்து மறக்கக்கூடாது, அது பதிவு செய்யும். அதன் பிறகு சங்கற்ப நிராகரணம் எங்கு எந்த சூழலில் எழுந்தது, பொச்சவையில் எழுந்தது, இந்த நாளில் எழுந்தது, இந்த விதத்தில் ஒருவன் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுவது போல ஏழு சமயத்தாரும் சொல்ல இறுதியில் எட்டாவதாக இருக்கிற சித்தாந்த சைவன் அதற்கு விடை தந்தான் என்பதுதான் பாயிரம். இப்ப பாயிரத்துடைய கருத்து புரியுதில்லை, நாம ஒன்னும் கஷ்டப்படக்கூடாது, சித்தாந்தத்தை எல்லாம் கஷ்டம் நினைச்சு படிக்கப்படாது.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இந்த ஆவழகுலத்தை அம்பலவானா, அந்த ஆவழகுலத்தை அம்பலவானரே எழுதிய நூல் சித்தாந்த பகருடைய அது சிவஞான சித்தியார் போல ஒரு பெரிய நூல். என்ன இது தனித்தனி பாடலா இருக்கும், அது ஒரே பாடல். கன்னிகள் பெற்றுவதும் கடிகம்பா ஒரே பாடலாம் நீண்டு போகும். 650 கன்னிகள், அப்போ 1300 அணிகள். அதுல பரவக்கம் இருக்கின்றது, துவக்கம் இருக்கின்றது. அதுல வந்து சித்தாந்தத்துல பல ஓமைகள் சொல்றாங்களே, ஆனவங்களுக்கு பல ஓமைகள், ஒரு ஓமையா கிடையாது, பல ஓமைகள். செந்து கழிவு சொல்றாங்க, இருள்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல வெளி படம் மாதிரி சொல்றாங்க, நெல்லுக்கு உமி மாதிரி சொல்றாங்க. எனக்கு பல எத்தனை ஓமைகள் சொல்றாங்க ஆனவங்களுக்கு. அது ஒவ்வொரு ஓமையும் என்ன நோக்கி சொல்லப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றாங்க. இந்த செய்திகள் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுல ஆனவங்களுக்கு சொல்ற ஓமை போட்டு பொருள் எடுத்துவார் இல்லையா, மாமணியை உள்ளடக்கும் மானாகும். சரியா சொல்லணும், மாமணியை உள்ளடக்கும் மாமணியை உள்ளடக்கும் மானாகும் சொல்லி ஓமை போட்டு பொருள் எடுத்து இல்லையா. அந்த ஓமை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாகத்தினால் விழுக்கப்பட்டு இருந்தும் அந்த மணியானது தன்னுடைய பொழிவு குன்றாமல் இருத்தல் போல, ஆணவத்தினால் பிரிக்கப்பட்டு இருந்தும் ஆன்மா தன்னுடைய அறிவு கெடாமல் இருக்கின்றது என்ற நோக்கில்தான் மாமணியை உள்ளடக்கும் மானாகும் அந்த ஓமை சொல்லப்பட்டுள்ளதுன்னு சித்தாந்த பகுதியில சொல்லியிருக்கிறார். காரணம், நாக மணி ஓமை நன்மலக்கு ஒன்றாயும் வாகு பிழையாத வன்மையா என்று சொல்லியிருக்கின்றார். சொல்லியிருக்கார் அருமையா. நாகமணி ஓமை ஏன் சொன்னாங்க நாகமணி ஓமை அப்படின்னா, நன் மலத்து ஒன்றாயும் குறைஞ்சுள்ள மலத்தோடு ஒன்றாக கிடந்தும் வாது பிழையாத வன்மையா, அதனுடைய அழகு வந்து நீங்க போகிற அழகு உயிருக்கு அழகு என்ன அழகுதான், நுண்மான் நுழைவுடம் இல்லான்னு தெரிஞ்சாலும் சொல்றாரு இல்லையா, அதுக்கு அழகு என்ன அழகுதான் அழகு, வாது பிழையாத வன்மையா சொன்னார். ஆகவே அந்த புள்ளிய அளவின் வாய் மணிக்கொள்வார் போல மலத்து என்னை வெளிப்படுத்தி. ஆக மரத்துக்கு புள்ளிய அளவு ஓமைக்கு புள்ளியன் அடை போட்டார், அப்ப அந்த அடைய பொருளுக்கு போட்டு ஆனவனத்துக்கு நாகத்தை ஓமிக்கிறார், அதை உண்மையானது. அப்ப மரம் என்னது உண்மையானது, உண்மையான இடத்த போய் தான் உண்மையான ஓமி சொன்னாங்க. ஓமைக்கு சொன்ன அடைய பொருளுக்கும் சேர்த்துக்கணும். சமன் செய்த சீர்திருக்கும் போல் போல் அமைப்பு ஒருபாடு போடாமல் சான்றோருக்கு அணி பொருளை சொல்வார் இல்லையா, சான்றோருக்கு ஓமை சராசு போல் சராசு போலுக்கு அடைய சமன் செய்தது சீர்திருக்கிறோம். அந்த ரெண்டு அறிவுரையும் சான்றோருக்கு சேர்த்துக்கோங்க, அமைந்து ஒரு வாரம் போடாமல் சான்றோருக்கு அடை, அது ரெண்டையும் தராது போலும் சேர்த்துக்கோங்க. கல்விநிலை சொல்வார் ஓமை சொன்ன அடைய என்ன, அதுதான் தமிழ் இலக்கண மரபு. ஓம பொருளின் உற்றது உணரும் செடிமரம் கூடவே சிறப்பியலான உதாரணத்தில் இருக்கார். ஆகவே அதைத்தான் பின்பற்றுதான். அந்த மாதிரி நமக்கும் அதுதான் இடந்தந்து பாடியிருக்கிறார். புள்ளிய அளவின் வாய் மணி கொள்வார் போல் மலத்தனை வெளிப்படுத்தினா அந்த மரமும் அப்படி உண்மையானது, உண்மையான நாகத்திடமிருந்து அருமையான அந்த மணியை வெளிப்படுவது போல இந்த பொல்லாந்து வைத்த ஆணவத்திடமிருந்து என்னை வெளிப்படுத்தினாய். குதிப்பும் வினையும் என்னுடையவை அல்ல என்ற தெளிவை தந்து, நான் அல்லவா உனக்கு இடைந்து பூட்டி வைத்தவை, அது உன்னுடையவை அல்ல என்ற ஒரு தெளிவை தந்து என் செருக்கை அடக்கி மலத்தை நன்கு குறைத்து என்னை வந்து மணியை மீட்டது போல மீட்டியருவினாள். அந்த மரபை பாகம் வந்துட்டார், அப்புறம் சாமி குருவாக வருகின்ற காலம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம். அதான் அடுத்ததாக சொன்னார், நதிப்பிலா கருணை உருவமாய் வந்து அடுத்த இதே சொன்னார், அழியாத கருணை உருவத்தோடு வருகின்றார் என்று சொன்னார். அழியாத உருவம், அழியாத உருவம், நதிப்பிலா கருணை உருவமாய் வந்து கருணையே உருவாக கொண்டு. அதாவது இவருக்கு அமரவாண தேசிகளை உருவாக கொண்டு சிவபெருமானுக்கு ஆட்கொண்டார். அருள் வந்து சிவாச்சாரியாருக்கு ஸ்ரீகண்டாரே உருவமாக கொண்டு வந்தார். அந்த இடத்துல உருவங்குறது எப்படின்னா, அந்த முத்தான்மா இருக்கின்றதே நீகண்டார் வந்து நீகண்டார் மூலமா அருள் சிவாச்சாரியார் கருகிறதுன்னா, நீகண்டாருடைய ஆன்மா அது ஏகனாக்கி இறைவன் இருக்கின்ற முத்தான்மா இல்லையா, அது வந்து திருவருள் மயமாகவே இருக்கின்றது. ஆக திருவருள் வந்து முதல்வனுக்கு சரீரம்னு சொல்லலாம் இல்லையா, முதலுடைய அருள் அவனுக்கு சரீரமாக இருக்கத்தக்கது தானே. ஆகவே இந்த ஆன்மா அந்த அருளோடையே குறைந்து விட்டதுனால இந்த ஆன்மாவே அவனுக்கு முத்தானாவே அவனுக்கு எப்படி சொல்லத்தக்கதாக உள்ளது, சரீரமாக சொல்லத்தக்கதாக உள்ளது. ஆக இந்த அந்த கருணை மயமாகவே இந்த முத்தான்மா கலந்து விட்டதுனால இந்த முத்தான்மாவே அவன் தனக்கு இடமாக கொண்டு வருகின்றான். ஆகவே முத்தான்மா அவனுக்கு கருணை உரு, அழியாத கருணை உருன்னு சொல்லப்படும். அப்ப உயிர் வந்து உருவம் மாதிரி உடல் மாதிரி ஆயிட்டுன்னா அந்த உயிருக்கு இருக்கிற உடம்பு அது உடம்புக்கு இருக்கிற சட்டை மாதிரி தான். இந்த உடம்பு இருக்கு உடம்புக்கு சட்டை சொல்றோம், உயிரையே உடம்புன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுது. முத்தான்மாவாகி அந்த உயிரே இறைவனுக்கு உடம்புன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த உயிர் தங்கி இருக்கின்ற உடம்பு அது சட்டை மாதிரி. அதனாலதான் மாநில சட்டை தாங்கி என்று சொல்றாரு, மாநில சட்டை தாங்கி எழுந்துருவாரு சொல்றாங்க இல்லையா. மானிட உடல் தாங்கின்னு கூட சொல்றது மானிட சட்டை தாங்கி. ஏன்னா உடலா போது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முத்தான்மா அதுதான் அங்க இறைவனுக்கே உடம்பா இருக்கிறது. நசிப்பினா கருணை உருவமாய் வந்து வந்து என்ன செய்கின்ற ஆகமம் ஆகின்றது அன்புவான் சார்பாக ஆகம உபதேசிக்கிறார், ஞான பலத்தை உபதேசிக்கிறார். அதான் தன்மார்க்க நெறி. தன்மார்க்கம் சகலகளை புராண வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பரமும் உணர்ந்து உணர்ந்து அவற்றை கீழாக கழித்து என்பார். ஒரு லட்சமா உணர்ந்து அவற்றை எல்லாம் கழித்து நன்மார்க்க ஞானத்தை நாடணும், ஞானபாதத்தை நாடணும். அதுதான் முக்திக்கு வழி. ஆகவே பல பொருள்களிலும் உணர்ந்து கொண்டிருக்காமல் நேரடியாக அந்த ஞானபாதத்தை உபதேசிக்கிறார். ஆகவே நசிப்பிலா கருணை உருவமாய் வந்து ஞானபாதத்தை ஆரம்பத்தினுடைய ஞானபாதம், ஞானபாதம் தான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம். ஞானபாதத்தை எப்படி உபதேசிக்கின்றார், ஒவ்வொரு குருவும் சீடனுடைய அந்த பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு முறையே சொல்லுகின்ற பொருள் ஒன்றுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உபதேசிப்பாங்க. நம்ம சாஸ்திரங்களே பாருங்க இல்லையா, திருவுண்டியார் திருக்கணிக்கப்படியார் ஆசிரியருக்கு உபதேசிக்கப்பட்ட நூல், திருக்கணிக்கப்படியார் ஆசிரியர் அதே கருத்தை அவர் அதே கருத்து தான் சொல்கின்றார், அவர் ஒரு விதமாக சொல்கின்றார். விஞ்ஞான போதும் அது ஒரு விதமாக சொல்லும், சித்தியார் அதே தெரிவா அது ஒரு விதமாக சொல்லும். சிவப்பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு விதம் பொருள் ஒன்றுதான், எடுத்துக் கொள்கின்ற முறைகள் கேட்கின்ற ஆணவனுடைய பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப சொல்லப்படும். ஆகவே தனக்கு எப்படி அந்த ஞானபாதத்தை சொன்னார்னா, பத்து காரியங்களாக பிரித்து பிரித்து சொன்னார். அவர்கள் தான் தசகாரியம்னு சொல்றோம், தசகாரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களே. அதான் ஞானபாதத்தை ஈரைந்தா நன்கு காரியத்தா, ஈரைந்துன்னா பத்து தசகாரியம், ஈரைந்தா நன்கு காரியம், நன்னுன்னா பொருந்திய ஏற்கனவே பார்க்கணும். நன்கு காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் அறிவில்லாத கருணை உருவமாய் வந்து சிவாகம ஞானவாதத்தை பத்து காரியங்களாக பொருந்திய பத்து காரியங்களாக எனக்கு உபதேசம் நல்குகின்ற உன்னுடைய பெருமையினை நான் உள்ளபடி அறியே. உன்னுடைய பெருமையின் சாணமாக இருந்தாலும் சிவத்தை முழுமையாக உணர்ந்து அனுபவிக்கிற முடியாத ஐயா சொன்னார்கள் இல்லையா. எனவே உன் பெருமை நான் அறியேன், ஆரறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் இந்த திருமணம் இல்லையா. ஆகவே அந்த பெருமையை நான் உள்ளபடி அறியேன், என்னுடைய பெருமையை அறியேன். எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் புதிப்பும் இணையுமே கதின் கிடந்த என்னை அவற்றின் வாயிலாகவே புகுந்து ஆட்கொண்டு பொல்லாத அழகிடமிருந்து மணியினை வெளிப்படுத்துவது போல இந்த பொல்லாத ஆணவத்திடமிருந்து என்னை வெளிப்படுத்தி கருணை உருவமே கொண்டு வந்து ஞானபாதத்தை தசகாரியங்களாக எனக்கு உபதேசிக்கின்ற உன்னுடைய பெருமையினை நான் உள்ளபடி சொல்லி முடியாது. போத உளவா ஒரு மூலம் உள்ளபடி சொல்லி முடியாது. ஞானபாதத்தை ஈரைந்தால் நன்னு காரியங்களால் நன்னு காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் நீ பெருமை நான் அறியே என்று சொல்லி இப்படி ஒரு பகுதி ஒரு கருத்து இருக்கும், அடுத்த பகுதி அடுத்த கருத்து. உன்னுடைய ஐந்து தொழில்களிலே நான்கு தொழில்கள் மலநடையாக திகழ்பவை, ஒரு தொழில் அருள்நடையாக திகழ்வது என்ற செய்தியை அடுத்த பாட்டு சொல்றார். வசிக்கும் ஐந்து தொழிலின் மலநடை நான்காய் மற்றொரு தொழில் அருள்நடையாய், வசிக்கும் ஐந்து தொழிலின் மலநடை நான்காய் மற்றொரு தொழில் அருள்நடையாய் என்று சொன்னார். மலநடை நான்கு என்றார் உயிர்களை அவற்றின் மரத்தின் வழி செலுத்துதல், செலுத்தி அந்த உயிர்களை வினை செய்ய விடணும், வினை செய்ய விட்டு அந்த வினைக்கேற்ற கோபங்களை ஊட்டணும். ஊட்டினாதான் உயிர்களுக்கு வந்து இந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன, இதற்கு காரணமான மூல பந்தம் என்ன, இது வந்து நம்மளால வெளிப்பட முடியலையே, இப்ப இது காரணமான மூல பந்தம் என்ன என்ற சிந்தனை எல்லாம் வரும். அப்பதான் தான் யாரு, தன்னை பந்தித்திருக்கும் அந்த மூல பந்தத்துடைய இதிலிருந்து விடுவிக்க வல்லவன் யார் என்ற சிந்தனையே அந்த உயிர் செய்யும் இல்லையா. ஒண்ணு செய்யாத அந்த உயிரை வந்து ஆனால் அதனுடைய விட்டு விட்டிருந்தால் அது கேவலத்திலே இருக்கும் மொழியை முக்தியடைய வாய்ப்பில்லை. உடனே

பந்தம் என்று ஒரு சொல்லால் சொல்வார்கள். அருள் என்பதை வீடு என்று சொல்லால் சொல்வார்கள். பந்தம் வீடு தரும் பரமன் என்று தெரியமானதுல புரிகின்றது. பந்தமுமாய் வீடும் ஆயினாக்கு திருவாசல் திருப்பொற்றும் நம்பிக்கை இல்லை. பந்தம் வீடு தரும் பரமன் பெரிய புராணத்துல சந்தேச நாயனார் புராணத்துக்கு வரும். ஆகவே ஐந்து உயிர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இதுல படைத்தல் இருந்து மறைத்தல் வரைக்கும் உள்ள நான்கு தொழில்களும் மலநடை உயிர்களை ஆனந்தத்தின் வழி நடத்துகின்ற மலநடை. ஆகவே அது பந்தம்னு சொல்லலாம். அடுத்தால அருளர் என்பது அது திரவிக்கடலிருந்து உயிரை நீத்தல், வீடு அருளர். ஆகவே அந்த அருளர் தான் அருள்நடை. வசிக்கும் ஐந்தொழில் சொன்ன நீர் அருகில் இறைவன் தங்கியிருந்து இந்த ஐந்தொழில்களையும் செய்கின்றார். ஆகவே வசித்து இயற்றும் என்பதே வசிக்கும் சொன்னார். ஆக காரியத்தை காரணமாக உபதரித்தல் சொல்வாங்க. வசித்து இயற்றுகின்றார் என்பதை வசிக்கும் என்று சொன்னார் சொல்லலாம். அதாவது உயிர்களை தன்பால் கவர்ந்து செய்யும் சொல்லுவாங்க. வசிக்கும்னா கவரும் என்று அப்படி சொல்வதும் உண்டு. வசிக்கும் ஐந்து ஒளியில் மலநடை நான்கா, ஐந்து ஒளிகளிலே மலநடையாக நான்கு. மற்றொரு தொழில் அருள்நடையாக, மற்றொரு தொழில் அருள்நடையாக. மண்மொயிற்கு இறங்கி நிறைவேற்ற உயிர்களுக்காக இறங்கி நடத்தொழில் புரியும் வல்லடையே. ஐந்தொழிலே இணைந்துவிட்டால் நடத்தொழில் அவனுடைய சிறு நடவத்திலே ஐந்தொழிகளும் குறிப்பிடப்படுகின்றன. அதை நீங்கள் உண்மை விளக்கத்தில் நிச்சயமாக படிக்கிறீர்கள். தோற்றம் புரியதனில் போயும் சிறிய அமைப்பு சாற்றியிடும் மத்தியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்ற மலர்பதத்தே உற்ற திரோதம் முற்றி நான்ற மலர்பதத்தே நாடு என்று உண்மை விளக்கத்தை நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். ஆக திருநடனத்தில் ஐந்தொழிகளும் செய்கின்றான். திருநடனத்தின் மூலம் திருநடனத்தின் தத்துவம் ஐந்தொழி தத்துவம் இதில் உள்ளதுன்னு படிச்சிருக்கோம். அதனாலதான் ஐந்தொழிகளை மலநடை நான்காகவும் அருள்நடை ஒன்றாகவும் கொண்டு உன்னுடைய நடனத்தின் மூலமாகவே அதை இயற்றுகின்றான். மண்ணு யாரும் உயிரிழந்த இறக்கத்தின் காரணமாக இந்த ஐந்தொழிகளை நீ இயற்றுகின்றாய். மலநடையாக நான்கு தொழில்களை இயற்றினால்தான் உயிர் வந்து அருள்நடைக்கே பக்குவப்படும். அதனால மலநடை நான்காய் அருள்நடை ஒன்றாய். மண்ணுயிற்கு இறங்கி நடத்தொழில் நடத்தொழின்னா நடனத்தொழில் நடத்தொழில் புரியும் வல்லடே. தானாகவே உயிர்களை இவ்வாறு வளர்க்கின்றான். எந்த நிர்பந்தமும் தனக்கு இல்லாமல் உயிர்கள் மீது இந்த கருணையால் அது செய்கின்றான். அதுவே வல்லடே என்றார். வல்லடே இப்படி உயிர்களை உயிர்க்கும் பொருட்டு அந்த உயிர்களிடத்தும் கலந்திருக்கின்றான். அந்த உயிர்களுக்கு உள்ள உடம்பு, உலகங்கள் என்ற மற்ற சடப்பொருள்களும் கலந்திருக்கின்றான். சித்து பொருளாகிய உயிர்களிடத்தும் கலந்திருக்கின்றான். அசித்து, அசித்துன்னா சடம், அசித்த பொருளாகிய சடப்பொருளிடத்திலும் கடன் நீங்காக கலந்திருக்கின்றான். ஏன்னா உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக தான். ஆக அவன் எட்டு உருவினம் என்று சொல்வார்கள் திருமுறைகளுக்கான அடிக்கடி சொல்வாங்க. அட்டமூர்த்தி என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து இல்லையா. அது நம்ம சைவ நூல்கள் மட்டுமில்ல, கம்பராமாயணத்திலேயே சிற்சிந்தா பிரதத்தில் வாடியை பற்றி சொல்லும்பொழுது எல்லா திசைகளிலும் சென்று அட்டமூர்த்தியின் பாதத்தை வழிபடக்கூடிய பண்பு உள்ளவன் என்று சொல்கிறார். சிவபெருமானை வழிபடக்கூடிய பண்பு உள்ளவன் தொடங்க எடுக்கிற இந்த சிவபெருமானை அட்டமூர்த்தி என்று குறிப்பிடுகிறார் யாரு, கம்பர். வாலியை அறிமுகப்படுத்தே சொல்கிறார். ஆக அட்டமூர்த்தி என்பது அவ்வளவு முக்கியமான பேரு. பிற சமயத்தார் கூட சிவபெருமானை சொல்லும்போது அந்த பேரால் சொல்கிறார். இல்லையே ஆகவே பஞ்ச பூதங்கள் ஐந்து, சூரியன், சந்திரன், ஆன்மா, அஞ்சு மூணு எட்டு, எட்டு கொண்டவன். அதனாலதான் இந்த எட்டு பொருள்களும் நிலை பெறுகின்றன அவன் கலந்திருப்பதனாலதான். அதனால இதுல பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் சடம், ஆன்மா சித்து, இப்படி சித்திலையும் அசித்தாடிய சடத்திலையும் நீங்காம கலந்திருக்கின்றான். எல்லாம் உயிர்களை வளர்ப்பதற்காகத்தான். ஆகவே மருது சித்திரம் சித்தினும் அசித்தினும் என்ன சொல்றாரு, மலநடையினாக மற்றொரு தொழில் அருள்நடையால் மண்ணுயிர் கிழக்கு நடத்தொழில் புரியும் வல்லடே. மருது சித்திரத்தும் அசித்தினும் நீங்காது அகண்டமாய் நிறைந்த அருள் பரிபூரண கடலே. அகண்டம், அகண்டம்னா இடைவிடாமல் இருந்திருக்கின்றான் எல்லாத்தையும். இப்போ ஐந்து கண்டங்கள் நாம சொல்றோம் அப்படின்னா பல கண்டங்கள் சொல்லிருக்கோம். நாங்க படிக்க காலத்தான் சொன்னாங்க, இப்போ எத்தனை கண்டங்கள் சொல்றாங்க தெரியல. தான் மாறி வருது, நாம பழைய காலத்தில் வச்சிருக்கோம். இடையிடையே கடலால் பிரிக்கப்பட்டுள்ளன நிலப்பகுதிகள். ஆகவே பிரிக்கப்பட்டதே கண்டம் சொல்வாரு இல்லையா. ஒரு நாமத்தை இடைவிடாம சொல்லிட்டே இருந்தா என்ன சொல்றாங்க, அகண்ட நாம பாராயணம் சொல்றாங்க இல்லையா. அது கண்டம், அதுக்கு எதிர்ப்பதும் அகண்டம். அகண்டம் அந்த இடையீடு இல்லாமல் இங்கும் நிறைந்தது. அதான் மருவ சித்திடத்தும் அசித்தினும் நீங்காது அகண்டமாய் நிறைந்த பரிபூரண கடல்.

0: இல்லையா, அந்த கடலுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், அருள் செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான், சீர்களுக்கு அருள் செய்யும் ஒரே நோக்கம் தான். ஆகவே பரிபூர்ணமாக இருக்குள்ள அருட்கடல் சொன்னார், அதுதான் அந்த சிறப்பு. அந்த கடலளவுவாக இருக்கின்றவன் கடலளவு அருள்தன்மையோடு இருக்கின்றான். அங்க அந்த அருள்ங்கிறது ராம சொன்னார், அந்த மாதிரி இருந்து அருட்பரிபூர்ண கடலை இருந்திருப்பவர் யார் அப்படின்னா, அந்த கடல் தான், அந்த அருட்பரிபூர்ண கடல் தான் நமக்கு அம்பலவானதாக குருநாதராக திகழ்கின்றான். உடனும் செய்கிறார் ஆவடு குலத்தை அம்பலவானா அடியவர்காரும் ஆங்கியே. ஆக இந்த பாடலானது சகலாமாவானது முக்குண பொசிஷனை உடையது, தோறும் மேல்வினைகளை தீர்க்கும் தன்மையது. இப்படிப்பட்ட சகலாமாவை தன்னுடைய புசிப்பின் வாயிலாகவும் வினையின் வாயிலாகவுமே சுவாமி புகுந்து ஆக்குகின்றார். புசிப்பும் வினையும் சந்தர்ப்பம் அல்ல என்று அந்த ஆன்மாவை உணர செய்து, நமது அருளின் தலைமையிலே உணர செய்து, செருக்கடக்க செய்து, அதன் மூலம் ஆணவ சக்தியை பெறுகின்றார். இது இதனால் ஆன்மாவுக்கு மலபரிவாகம் ஏற்படுகின்றது. புள்ளி அளவின் வாயு மணியை கொள்வார் போல இப்படி மலபரிவாகத்தை ஏற்படுத்தி, மலபரிவாகம் வந்தபின் அந்த ஆன்மாவுக்கு நசிப்பிலா கருணை, சிப்பிலா கருணை உருவமாக இருந்து வருகின்றார், குருவாக இருந்து வருகின்றார். சிறந்தருளி ஞானவாதத்தை ரசகாரியங்களாக உபதேசம் செய்கின்றார். அந்த பெருமானின் கருணையினை முழுவதுமாக இந்த உயிர் அறிந்து போட்ட முடியாது, அப்படி இருக்கிற உயிர் இல்லை. அப்புறம் பெருமான் தான் செய்கின்ற ஐந்து உயிர்களிலே நான்கு உயிர்கள் மலநடையாகவும் ஒரு தொழில் அருள்நடையாகவும் செய்கின்றார். அதான் அந்த மலநடையை பட்டு நான்கு உயிர்களுக்கே உட்பட்டு செல்வோர் அவர் பெருமானை அறிய மாட்டார். அதான் மலநடைக்கு இலையாய் இல்லையா, அருள்நடைக்கு ஆட்படுபவர்கள் தான் பெருமானை அறிவார்கள். அதான் அருள்நடைக்கு உண்மையாகின்றன போடப்படுவதாக இருக்கிறார் இல்லையா. அந்த மலநடை அருள்நடைகளை இங்க ஐந்துகள் இருக்கிறார். போன பாடல மலநடை அருள்நடை ஐந்துகள் இருக்கிறார். மலநடை அருள்நடைக்கு உண்மையான அப்படி ஐந்தொழிகளிலே நான்கு மலநடையாகவும் மூன்று அருள்நடையாகவும் செய்து சித்துப்பொருள் கடப்பொருள் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்து பரிபூர்ண அருட்கடலாக திகழ்வோர் பெருமான். அந்த பெருமானை ஆவலில் அம்பலவான குருவாக என்று அருமையான கருத்தை இந்த இரண்டாவது பாடலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இந்த இரண்டாவது பாடல் மிக அற்புதமான பாடல். இது நிச்சயமாக நீங்கள் நம்முடைய இல்லை என்ன, அதாவது ஞானிகளுக்கு சொன்னது நமக்கும் பொருந்தும். ஞானிகளுக்கு என்ன சொன்னார்கள், வீடு பேருங்கிறது உடனே கிடைச்சதுதான். குரு வந்து சொன்னார் ஞான பாடத்தை உபதேசிக்கின்றார், குருவாக வந்து உபதேசிக்கின்றார். மலபரிவாகம் காரணமாக நச்சுக்கிலா கருணை குருவாக இருந்து ஞான பாடத்தை உபதேசிக்கின்றார். அதே ஆன்மா கேட்கின்றது, கேட்டவுடனே வீடு பேர் எடுத்துக்கின்றதா நிச்சயம் தான் வீடு பேர் நிச்சயம்ன்றது நிலை பேர், நிலை பேராக தான் வீடு பேர். கேட்டல் நிச்சய கூடல் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கேட்டல் சிந்தித்தல் எளிதல் அப்புறம் தான் நிச்சயம். அது மாதிரி அவர்களுக்கே சிந்தித்தல் வேணும் அப்படிங்கும் போது நமக்கும் அது அவசியம் வேண்டும் என்று நாம என்ன கேட்கின்றோம், சிந்திக்கணுமா, நாம என்ன நிச்சயப்படுறோம் அப்படின்னா அவன் கேட்டதில் தொடங்கிட்டோமே. ஆகவே நாமும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் நாம கேட்ட பாடத்துல நமக்கு எவ்வளவு தெளிவு கிடைக்குமோ அந்த தெளிவு கிடைக்கும். கிடைத்தால் நம்மால் சிவநிலையில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வலுவாக இருக்கலாம். அதான் நமக்கு நிச்சயம், நம்முடைய நிலையை விட்டு நாம இரண்டாம இருக்கலாம் அல்லவா. ஏனென்றால் இந்த மும்மார்கள் அவற்றினுடைய அவை நம்ம வந்து எப்படியெல்லாம் அழைத்திருக்கும் என்பது நம்ம சொல்லவே வேண்டாம். ஆகவே அவற்றினுடைய அழைக்கணிப்புக்கு ஆகாமல் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற நிலையிலே நாம நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, கேட்ட பாடத்தை கேட்டதோடு நாம் விட்டுவிட்டு அடுத்தாற்போடு எப்போது இந்த மாதிரி வகுப்பு நடக்கும் அப்போது கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா. அது கம்மியாக சொல்வார், யாம் இதுபொழுது இளையவாக இறப்பு ஞானம் செய்து முடிப்பார் அன்றறிவாம் என்னாலும் அறிஞ்சை கேட்டுள்ளார். யாம் இதுபொழுது இளையவாக இறப்பு ஞானம் செய்யும் என்று சொல்றாரு சொல்லி அருமையா இருப்பார். அது மாதிரி அடுத்த ஆண்டு வகுப்பு நடக்கும் அவங்க கேட்டுக்கலாம்னு இல்லாமல் அந்த கேட்ட பிறகு சிந்திச்சிருக்கு பாருங்க, அது ரொம்ப இனிமையான அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு பெற்றிருக்கிறேன். ஆகவே அப்படி சிந்திக்க வேண்டிய பாடல்கள் ஒரு கேட்கின்றீர்கள். அது மாதிரி ஐயா சொல்ற பாடலும் அது கேட்கவே வேண்டாம். அது எவ்வளவு சிந்தித்தாலும் அவ்வளவு பிறகு நமக்கு தெரிவிக்கும், ரொம்ப அற்புதமானது. ஆக மிக சிறப்பான நிலை. அடுத்த பாடலையும் நாம் வந்து தொடங்கி கொள்ளலாம். ஆ சரி, எனக்கு உதயம் நல்கும் பெருமை நான் அறிய மாதிரி சிறப்பு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கிளியர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்பதான் அந்த விளக்கம் தான் அப்படியா இருக்கும். வேறையும் சொல்லி விளக்கங்கள் தான் அது பெரிய பாரமாயிருக்கும். அதாவது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ புத்தி, இது மூணு. அப்புறம் வந்து என்ன, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம புத்தி, அது மூணு மூணு ஆறு. சிவரூபம், சிவ தரிசனம், சிவபுத்தி இல்லை அது கிடையாது. நானும் ஏதாவது தலைவர்கள் மாட்டிருக்காங்க. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவர் மட்டும் நாலு, தத்துவத்தில் மூணு, ஆன்மால மூணு, சிவர் நாலு, மூணு மூணு ஆறு நாலு பத்து தத்தகாரியங்கள். அதாவது குருவாக இருந்தவரை சிவருமான வர்றாரு, யாருக்கு மலவரிவாக பண்றாங்க வந்து என்ன சொல்றாரு, உண்மை விளக்காக சொன்ன மாதிரி பொய் காட்சி, பொய் அகற்றி சொன்னார் இல்லையா. பொய்னா அங்க சொன்னது நிலையற்ற பொருள்கள் இல்லையா. நிலையற்ற பொருள்கள் இருந்தது உலகப் பொருள்கள். உலகப் பொருள்களை நமக்கு காட்டுகின்ற தத்துவ கருவிகளும் நிலையற்றவை தான். நிலையற்ற தத்துவ கருவிகள் வாயிலாக தான் நிலையற்ற பொருள்களை பார்க்கணும். ஆகவே இந்த நிலையற்ற தத்துவங்களை எல்லாம் நமக்கு காட்டுறாரு. நூல்ல தான் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த குருவாக வந்து அனுபவத்தில் காட்டுறாரு இந்த தத்துவ கருவிகளை எல்லாம் பார்க்க. நம்மளால இப்ப அதை தெரிஞ்சு பார்க்க முடியாது. தத்துவ கருவிகளை தெரிஞ்சால் நமக்கு அறியாமை தான். அப்ப வேற ஒரு சார்பு வரும் இல்லையா. உடலை தெரிந்தும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கணும். அப்போ அங்க வேற ஒரு சார்பு இருக்கணும். ஊசல் கையெழுத்தால் தாய் தடையான்னு நினையாங்க. அது மாதிரி தத்துவங்களுக்கே ஊஞ்சலுக்கே அளவு மாதிரி தலை இல்லையா. ஊசல் தலை போனாங்க. இந்த ஊஞ்சலுக்கே மனசார்பு, மரத்துக்கும் தலைகள் சார்பு. ஆகவே பரம ஆதாரமாகவே தலையை சார்ந்திருக்காங்க. அத மாதிரி அந்த தத்துவ கருவிகளை விட்டு அருளையே ஆன்மா சார்ந்தது. குருவாக வந்து தன்னுடைய அருளிலே ஆன்மாவை சேர்த்து தத்துவங்களை கடக்க செய்து தன் அருளிலே ஆன்மாவை சேர்த்து அந்த அருட்கண் வாயிலாக அவர் உணர்த்துகின்றார். தத்துவங்களுடைய நிலையாமையை முதல்ல தத்துவங்கள் எப்படி தொழிற்படுகின்றன என்று உணர்த்துறார். அதான் தத்துவ ரூபம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவ ரூபம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் அதான் இந்த தத்துவ ரூபம். என்ன தத்துவம் இப்படிதான் தொழிற்படுது. காலம், கோபங்கள் எல்லாம் கோபங்கள் இருக்கிறதுக்கான காலத்தை வரைவு செய்து கால தத்துவம் நீதி தத்துவம் இந்த ஆன்மா தேவை போவத அந்த அந்த ஆன்மாதான் அனுபவிக்கணும் நிச்சயம் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் தொழில் பார்க்கணும் இல்லையா. அப்படி முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டையும் ஆன்மாவுக்கு உணர்த்துறார். அனுபவத்துல அனுபவத்தை உணர்த்தார். இப்ப நம்ம நூல்களில் படிக்கிறோம் அனுபவத்தை உணர்த்தார் தான் தத்துவ ரூபம். அப்படி இந்த தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் அவை கடமை, அவை தாமாக தொழிற்படவில்லை. முதல்வன் அருளால் தான் தத்துவ தரிசனம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டை உணர்த்தினார் இல்லையா. அவை எப்படி தொழிற்பட்டாலும் அவை தாமாக தொழிற்படுற அவை என்னதான் சடமே என்று உணர்தல் தத்துவ தரிசனம். தரிசனம் போது ரூபத்தை விட தரிசனத்துல கொஞ்சம் நல்லா உணர்றோம். ரூபத்துல மேம்போக்கா உணர்றோம். கேப்பா அந்த காரு, லாரி, பஸ் எல்லாம் என்ன வேகமா போகுது, எப்படிலாம் இருந்தது, ரொம்ப சாமர்த்தியமா இருக்குது இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்கும் போது அதான் புகழப்பா உள்ளது ஒரு நினைக்கிறான் ஓட்டுறான் அவன் வழி அது இருக்குது அப்படிங்கும் போது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதோட தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது இல்லையா. அந்த மாதிரி தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிந்து அவை தொழிற்பட்டால் அவை கடன் தான், திருவருளால் தான் அவை தொழிற்படுகின்றன. தரிசனம், தத்துவ தரிசனம். அப்புறம் தத்துவ சுத்தி. இந்த தத்துவங்கள் ஐம்புலங்களை தான் காட்டும் ஒழியே வியாபக பொருளாகிய சிவத்தை காட்டும் ஆற்றல் இவருக்கு கிடையாது. ஆகவே சிவத்திற்கு நீங்கினாதான் நாம சிவத்தை காண முடியும் இல்லையா. நீங்க அருளை பெறணும் அப்பதான் காட்ட முடியும். இவர் சிவத்தை காட்டாது, அருளை இவற்றைக்கு நீங்க வேண்டியதுதான் என்று அவற்றை மீது பற்றை விடுதல் தத்துவ சுத்தி. பற்றை விடுதல் தத்துவ சுத்தி. தத்துவங்கள் வியாபக பொருளாகிய சிவத்தை காட்ட மாட்டா என்று அவற்றின் மீது பட்டினை விடுதல். பட்டினை விடுதல் தத்துவ சுத்தி செய்ய சொல்லணும். அடுத்த ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம் அந்த நீங்கி ஆன்மா சிறுவர்களை சார்ந்தது. அப்பொழுது ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை அது அறிகின்றது. தான் வியாபக பொருள் என்று ஆன்மா அறிகின்றது. நிலைதான் எனது ஆன்மா ரூபம். நான் தன்னை தத்துவங்களின் வேறான பொருள், தன் சித்து பொருள், வியாபக பொருள் என்று தன்னை உணர்ந்தது. அந்த நேரம் தான் அந்த பத்துஞானம் முடிக்கக்கூடிய நேரம். வரணும்னு கட்டாயம் இல்லை, பத்துஞானம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன, நான் தான் எவ்வளவு வியாபக பொருளா இருக்கின்றோம், இந்த தத்துவங்கள் எல்லாம் கடம், தான் சித்து, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏகதேச பொருள், தான் வியாபக பொருள். தத்துவங்களையும் தன்னையும் ஒப்பிட்டு, தன்னை ஒப்பிட தத்துவங்கள் சார்ந்திருப்பதையும், தத்துவங்களை நோக்க தான் உயர்ந்திருப்பதையும், இதெல்லாம் நிகழ்த்துவது யாருன்னு அது வந்து இல்லையா மறந்து ஆன்மாவோட நிலம் எப்படி. அதுதான் ஆன்ம ரூபம், பத்துஞான நிலை ஆன்ம ரூபம். அப்புறம் ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் எப்படி இருக்கும்னா, இன்னும் அது சிவத்தை நினைக்கணும். தன்னையும் தத்துவங்களையும் நினைச்சிருந்தா ஆன்ம ரூபம் தான். சிவத்தை நினைக்கும் போதுதான் அங்க என்ன நினைக்கும், தான் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவன் அல்லாததான் இந்த வியாபாரம் வெளிப்பட்டது. தான் சித்து பொருளாக இருந்தாலும் சிவன் உணர்த்தவே நான் வந்து வருகின்றேன் என்று தன்னுடைய சுதந்திரமின்மையை உணர்ந்து அடங்கி நிற்கிறது. ஆன்ம தரிசனம். ஆன்ம ரூபத்தில் ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்கும். ஆன்ம தரிசனத்தில் நான் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவன் அருளால்தான் என் வியாபகம் வெளிப்பட்டுள்ளது. அவன்தான் அரவிடத்திலிருந்து மணியை மீட்டது மாதிரி இந்த பொல்லாத மரத்திலிருந்து என்னை மீட்டு காத்திருக்கின்றான். அல்லது என்னால் விடுபட முடியுமோ ஆனந்திலிருந்து விடுபட முடியாது. ஆகவே சிவன் அருளால்தான் என் வியாபகம் வெளிப்பட்டுள்ளது. நான் சித்து பொருளாக இருந்தாலும் சிவன் அறிவிப்பதனால்தான் அறிந்து வருகின்றேன். சிவனுடைய தலைமை தலைமையே அது உணரணும். சிவனுடைய தலைமையை உணரணும். அது சிவரூபம். சிவனுடைய தலைமையை உணர்தல் சிவரூபம். அந்த சிவரூபமாகிய அந்த சிவனுடைய தன்மையை உணர்ந்தாதான் ஆன்மா வந்து நான் அவனுக்கு கீழ்பட்டவன் தான் என்று தன்னை உள்ளவரை உணரும். அதுதான் ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் தத்துவ தரிசனம் பார்த்தீங்களா, தத்துவ ரூபத்துல தத்துவங்கள் வெளிப்படுற மாதிரி அரிசிங்க. தத்துவ தரிசனம் வரும்போது இந்த இது சாமா வெளிப்படவே சிறுவர்களாகவும் வெளிப்படுது தத்துவ தரிசனம். அதனாலதான் ஆன்ம ரூபம் தன்ன அறிவுள்ள பொருளாகவும் தன்ன வியாபக பொருளாகவும் இருந்தது. இல்லையா, தரிசனம் வரும்போது தான் அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் அவன் அறிவிக்க போய்தான் அறிவுள்ள பொருள். அது மாதிரி தான் வியாபக பொருளாக இருந்தாலும் அவனுடைய அல்லாததான் இந்த வியாபகம் வெளிப்பட்டிருக்கு. எங்கு நோக்கினும் ஆகாயம் நமக்கு தெரியுது வியாபகமா. இந்த ஆகாயத்தின் வியாபகம் எதனால வெளிப்பட்டிருக்கு, இது எங்கும் ஒளி நிறைந்திருப்பதனால தானே வெளிப்பட்டிருக்கு. ஒளிதானே ஆகாயத்தின் வியாபகத்தையே நமக்கு கூடப்படுத்துகின்றது. அது மாதிரி ஆன்மா வியாபகத்தை முற்றிய விளக்க செய்வது எதிர்த்து திருவருள் தான் இல்லையா. ஆகவே இவ ரூபத்தை இவனுடைய தலைமையை உணர்ந்தது இவ ரூபம் நடந்தால்தான் ஆன்ம தரிசனம் வரும். அதனால ஆன்ம ரூபத்துக்கு அப்புறம் சிவ ரூபம், சிவனுடைய தலைமையை உணர்தல். அப்புறம் ஆன்மா வந்து அவனுக்கு அவன் செய்த ஐந்தொழிகள் பட்டுதான் மனநிலையா நடந்து குளிர்களை செய்து பக்குவப்படுத்தி இப்ப அருள்நடைக்கு கொண்டு வந்திருக்கிறான். அதனால எனக்கு இந்த வியாபாரம் கிடைச்சிருக்குன்னு சிவனுடைய தலைமை உணர்ந்ததுனால தன்னுடைய தாழ்மையை அவர் நினைக்குது. அதான் ஆன்ம தரிசனம். அந்த உணர்ந்த மாதிரியே அது அந்த நிலையில் அது நிற்கிறது. சிவன் அருளாவலன்றி எனக்கு அறிவில்லை, சிவன் அருளாவென்று எனக்கு எந்த செயலும் இல்லை. இப்ப நம்ம செய்யறோம் அப்படிதான், அதனாலதான் நமக்கு எது நாம நாமளா எவ்வளவு என்றாலும் திட்டமிட்டாலும் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அவனுடைய அருளாவதான் நடக்கும் என்று தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று நிற்கிறார். அது சிவத்துல அழுந்தவன் ஆன்மா. சிவனுடைய அருள் அது அந்த அருளையே நினைத்து நினைத்து திருவருள் அது ஒன்றி போனோம். அப்படி ஒன்றி போனாதான் எல்லாம் சிவன் செயலே நினைக்கும். அப்படி திருவருளோடு ஆன்மா ஒன்றி கலத்தல் அது சிவ யோகம். சிவ யோகம் நிகழும். சிவ யோகம் திருவருளோடு ஆன்மா ஒன்றி கலத்தல் அது சிவ யோகம். அதைத்தான் ஏகநாதர் பத்தாம் பேருந்து சிவன் அருளில் ஆன்மா ஒன்றி கலத்தல் ஏகநாதர் அது சிவ யோகம். அப்படி ஒன்றி கலந்தால் தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று கருது. அதுதான் ஆன்ம புத்தி. தன் செயலும் எதுவும் கிடையாது. தன்னால் பிறருக்கோ பிறரால் தனக்கோ எந்த செயலும் கிடையாது அப்படின்னு நினைக்கணும். நீயே உள்ளின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோடு செயலக்கின்று உன் செயலே என்றும் நினைவாக்கு வினைகளெல்லாம் நீங்கும் தானே என்று சிவியார் சொன்னார். ஆக ஆன்மா தன்னுடைய தலைமையை கருதியிருந்தது ஆன்ம ரூபத்துல தத்துவங்களையும் தன்னும் ஒப்பிட்டு மூணாவது சிவன் ஒரு பொருளுக்கு அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்குன்னு அவன் தலைமையை உணர்ந்து சிவரூபம் உணர்ந்தவுடனே அவன் கீழேதான் தான் அடங்குது ஆன்ம தரிசனம் இல்லையா. அப்ப அவன் அருளாலதான் எல்லாம் பிறகு அப்புறம் அவன் அருளில் கலந்துவதால நமக்கு வேற என்ன வேலை இருக்குது, அவன் அருளில் அது ஒன்றி கலந்து விடுகின்றது, அது சிவ யோகம் இல்லையா. கலந்த பிறகு தனக்கென்று செய்யவில்லை, எல்லாம் அவன் செய்யலே என்று தெளிவாக அது நிற்கின்றது, அது ஆன்ம சுத்தி. அந்த தெளிவு வந்துச்சா அப்புறம் அதுக்கு முக்தி தேவைப்படும், அதான் சிவபோகம். எதிர் விழுது சிவபோகம் ஆன்ம சுத்தி அடைந்த ஆன்மாவுக்கு நோயிலிருந்து குணமடைந்தவனுக்கு நல்ல உணவுகள் வழங்கப்படுவது போல இந்த ஆன்மா சுத்தி, ஆன்ம சுத்தி என்பது நிகழ்ந்த பிறகு அதுக்கு சிவபோகமாகிய அமுதம் கிடைக்கின்றது. சிவபோகம் அந்த முக்தி தேவைப்படும் விளைதான் சிவபோகம். வெளிப்பாட்டை அறிதல் தத்துவ ரூபம், அவ்வாறு வெளிப்பட்டாலும் அவை கடமே என்று உணர்தல் தத்துவ தரிசனம். இந்த தத்துவங்கள் யாதவ புராணத்தை காட்ட வல்லன அல்ல என்று அவற்றின் மீது பட்டினை விட்டுவிடுதல் தத்துவ சுத்தி. தத்துவங்களிலிருந்து நீங்கிய ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் யாதவ பொருளாகவும் அறிந்திருக்கிறது ஆன்ம ரூபம். அப்படி மதித்து நிற்கிறே சிவபெருமானே வந்து அப்போ குருதான் உணர்த்துவார். அப்படி மதித்து நிற்கும் போது இல்லையா யாமல்லாம் உனக்கு இந்த பிரச்சனையை வழங்கியிருக்கின்றோ, நீ வியாபக பொருளாயினும் என் அருளால் தான் இந்த வியாபாரம் வெளிப்பட்டது, நீ சித்து பொருளாயினும் நாம் அறிவிக்கவே அறிந்து வருகின்றான். சிவபெருமான் உணர்த்ததுனால சிவனுடைய தலைமையை உணர்கின்றது சிவரூபம், அதனால தாழ்மையை அது உணர்கின்றது ஆன்ம தரிசனம். இவன் அருளாளன்று தனக்கு அறிவு செய்யவில்லை, தன்னுடைய தாழ்மை உணர்ந்தது ஆன்ம தரிசனம். ஆகவே அவன் அருளாளன்று எதுவும் இல்லை சொன்ன பிறகு அந்த அருளோடு கூடுவதே நமக்கு ஒரே கல்வி சொல்லி அருளோடு கலந்து வருகின்றது சிவ யோகம். தன் செயலெல்லாம் அருண் செயலே என்று நிற்கின்றது ஆன்ம சுத்தி. அதனால் அதற்கு விளைகின்ற பேரின்பம் சிவ யோகம் என்று இது பெரிய விஷயங்கள் ஏதோ எனக்கு கேட்டியாரே சொன்னேன். இந்த மாதிரி எப்படி நடக்கும் அந்த நடக்கின்ற முறையில் சொல்ல வேண்டும் என்றால் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் சிவ ரூபம் ஆன்ம தரிசனம் சிவ யோகம் ஆன்ம சுத்தி சிவபோகம் சிவரூபம் அதுக்கப்புறம் ஆன்ம தரிசனம் அதுக்கப்புறம் சிவ தரிசனம் ஒண்ணு இருக்கு சிவ தரிசனம். நான் நேரம் இல்லைன்னு தான் சொன்னேன், மகன் சொல்லியே நேரம் முடிச்சுது. ஏன்னா இதையே ஒரு தனி வகுப்பா சொல்லணும். அதாவது சிவ தரிசனம் இடையில இருக்கு, அந்த சிவ ரூபத்துக்கு அப்புறம் சிவ தரிசனம், சிவ தரிசனத்துக்கு அப்புறம் சிவ யோகம். இந்த அருள் காலத்தில் சிவ தரிசனம்ங்கிறது அது இடைப்பட்ட ஒரு சின்ன நிலைதான். சிவனுடைய தன்மையை உணரும் பொழுதுதான் அப்புறம் சிவம் வந்து காட்சி அந்த அண்ணாவுக்கு வந்து காட்சி என்னை உணர்த்துகின்றான். இந்த உபராதித்தத்துல உணர் நாட கண்ணீர் சிந்தை நாடுகள் தான் சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகிற சிவத்தோடு ஒன்றை கலக்கிறது, அவன் அல்லோடு ஒன்றை கலந்து சிவ யோகம். சிவனுடைய தலைமையை சிவரூபத்தில் உணர்ந்து ஆன்மா அடங்கவும் அந்த ஆன்ம தரிசனம் வரவும் சிவன் தன்னை குலப்படுத்துகின்றான். இப்படி குலப்படுத்துகிற சிவனை ஆன்மா காண்கின்றது சிவ தரிசனம். அவன் அருளில் கலக்கின்றது சிவ யோகம். கலந்து தன் செயலெல்லாம் அவன் செயலே என்ற கருத்தோடு அது இருக்கின்றது ஆன்ம சுத்தி. அதுக்கு விளைகின்ற பேரின்போம் அப்போது விளைகின்ற பேரின்போம் சிவபோகம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 49வது படலம் முதல் 51ஆம் படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக்.

0: ீச்சிசேஷிவச்சிதம்பரம் நமசிவகாமியை ஜகதம்பிகே. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம் சக்தியாய் சிவமாகி தனிப்பரமுத்தியான முதலை துதிசெய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர்பூங் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்த அண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரணனுபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. சிற்றம்பலம் பெரியோர்களே, குழந்தைகளே, திருவிழாடர் புராணத்தில் நாம் இரு பெரும் பிரிவுகளை பார்த்து விட்டோம். மதுரை காண்டம், கூடற்காண்டம் இனிது நிறைவேறின 48 திருவிழாடர்கள் பார்த்து விட்டோம். பெருமாளுடைய திருவுருளினாலே இப்பொழுது ஆலவாய் காண்டம் என்ற காண்டத்தை பார்க்கப் போகின்றோம். 49வது லீலை. பெருமான் இந்த திருநகரத்திற்கு திரு ஆலவா என்று திருப்பெயரப்படும் முன்னோ இந்த திருநகரத்தினுடைய எல்லைகளை ஒரு பாண்டிய மன்னனுக்கு அறிவித்தார். எல்லாம் வல்ல சித்தராக இருந்து அறிவித்தார். அந்த திருவிளையாடு சுகுண பாண்டியனுக்கு பிறகு 22 தலைமுறைகள் தொடர்ந்து பாண்டிய மன்னர்கள் இந்த மதுரை மாநகரத்தையும் சுற்றியுள்ள பாண்டிய தேசத்தையும் செவ்வனையா ஆண்டு வந்தார்கள். அந்த 22 தலைமுறைக்கு பிறகு கீர்த்தி பூஷண பாண்டியன் என்பவர் முறையாக ஆண்டு வந்தார். அவர் காலத்திலே அவாந்தர பிரளயம் என்று ஒன்று ஏற்பட்டது. உலகங்கள் வந்து நீரிலே அழிந்து மீண்டும் படைக்கப்படும். இந்த பிரபஞ்சம் நீரிலே அழிவதற்கு அவாந்தர பிரளயம் என்று பெயர், நெருப்பிலே அழிவதற்கு மகா பிரளயம். நீரிலே அழிந்தால் இந்த பிரளயம் மீண்டும் எப்படி பூமி சிருஷ்டிக்கப்படும்னு சொன்னா, அந்த நீரிலே துயில்கின்ற திருமாருடைய உந்திக்கமரத்திலே தோன்றிய பிரமன், அவர் வந்து உறங்கிக் கொண்டிருக்கிற பிரம்மனுக்கு விழிப்பு வரும். பிறகு பெருமாளுடைய திருவிழினாலே பண்டு போல இந்த உலகத்தை படைப்பார் என்று பார்க்கின்றோம். மகாபிரளய காலத்திற்கு பிறகு பெருமானே படைப்பார். ஏன்னா பிரம்மா விஷ்ணுக்களே அவர் படைத்தாக வேண்டும். அவர்களே வந்து ஒடுங்கி விடுகிறார்கள். இந்த காரணத்தினால அவர்களை படைத்த பிறகுதான் உலகத்தை படைக்கும். ஒரு அவாந்தர பிரளயம் ஏற்பட்டது. உலகங்கள் நீரில் அழிந்தன. அந்த நீரில் அழியாத சில க்ஷேத்திரங்கள் உண்டு. அதில் ஆலவாய் ஒன்று. இந்த ஆலவாயில் அழியாது இருந்த இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கேயர்கண்ணி அம்மையாருடைய திருக்கோயில், பெருமான் உரைகின்ற அந்த இந்திர விமானம், வெற்றாமரை குளம், ரிஷபமலை, ரிஷபக்குன்று, யானைமலை, நாகமலை, பசுமலை, பன்றிமலை போன்ற இந்த திவ்யமான க்ஷேத்திரங்கள்லாம் நீரிலே அமிஞ்சு போகாமல் பிரளய கால வெள்ளத்தினோ மிக்க இருந்தது, மேலே போய் மிதந்து கொண்டிருந்தது. பெருமான் மீண்டும் நான்முகன் மூலமாக உலகத்தை பண்டு போல் படைக்கின்றான். முன்பு போல பண்டு போல் அப்படின்னா என்னென்ன, நாம் தூங்குகிறோம், தூங்கி காத்தால முழிச்சுக்கிறோம், முழிச்சுட்டா நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு, பண்டு போல் இருக்கு. இன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க தூங்கி விழித்த பிறகு, இல்லையா? அதை போல அதுபோல் சுவாமி படைக்கிறார் இந்த உலகத்தை. அப்படி படைக்கும்பொழுது தமிழ் தேசத்தை படைக்கிறார், சேர சோழ பாண்டியர்களை படைக்கிறார். அதில் பாண்டிய மன்னனாக வங்கிய சேகர பாண்டியன் என்கிற மன்னனை படைக்கின்றார். அவர் செவ்வனே இந்த நாட்டை ஆண்டு வரார். அப்படி ஆண்டு வரும்போது அன்றாடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் வணங்கி கொண்டு வருகின்றார். ஒரு நாள் அவருக்கு தோன்றுகின்றது, இது முன்பு பெரிய பட்டணமாக இருந்த ஊர் தானே, புராணங்கள்லாம் அழியாமல் இருக்கின்றன, வேதாதி சாஸ்திரங்கள் எல்லாம் அழியாமல் இருக்கின்றன, அதன் மூலம் அந்த மதுரை எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. நாளைக்கு இந்த உலகம் அழிந்தாலும் இந்த புராணம் நிற்கும். அதுக்காக சொல்றேன், இந்த தத்துவம் மாறாது, இந்த சரித்திரங்கள் மாறமாட்டேன், இந்த லீலைகள் காப்பாற்றப்படும். அப்ப முன்பு போல மதுரையை பார்க்க வேண்டும். மதுரை எப்படி இருந்தோ அப்படி மாசி வீதி, சித்திர வீதி இதெல்லாம் உண்டாக்கணும். பெரிய பட்டணமா இருக்கணும். நிறைய வித்வான்கள், நால்வகை வருணத்தார்கள் எல்லோரும் இந்த ஊரில் இருக்கணும். சீரும் சிறப்புமா பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும் என்று விரும்பி சொக்கலிங்க பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டார். முன்பு போல இந்த மதுரையை ஆக்கித்தர வேண்டும் பெருமானே. அதற்கு மதுரையினுடைய எல்லை என்ன என்று தெரிய வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை உண்டு. தில்லையின் எல்லை கைதொழுவார் வினை ஒல்லை அவர்களை விட்டு நீங்கும் அப்படி படைக்கிறார். அப்ப தில்லையின் எல்லையை மிதித்தாலே ஒரு சிறப்புன்னு சொல்லுகிறார். அதுபோல இந்திரனுக்கு கதம்ப வனத்துக்கு உள்ள வந்தோடையே அந்த பிரம்மத்தை போச்சு. அப்ப இந்த ஊருக்கு என்று ஒரு எல்லை உண்டு. அதுக்கு வெளியில போகாத பிரம்மத்தை ஊர் எல்லைக்குள்ள வந்தோட போச்சு. ஆகவே அந்த எல்லையை அறிய வேண்டும் என்று அவன் பெருமானிடத்தில் விண்ணப்பித்தவுடனே சொக்கலிங்க பெருமான் அருகிலே இருக்கின்ற அந்த சித்தருடைய கோயிலில் இருந்து பெருமான் எல்லாம் வல்ல சித்தர் வேடத்திலே வந்தார். பொதுவாக பெருமான் பாண்டிய மன்னர்களுக்கு கனவிலும் நனவிலும் அருள் செய்திருக்கின்றார். இப்பொழுது வங்கியசேகர பாண்டியனுக்கு நேரிலேயே வந்தார், பிரத்யட்சமாக நனவிலே வந்தார். வந்து பெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றதுன்னா, தலையிலேருந்து கால் வரையும் சர்ப்பாபரணனா இருக்கார். எல்லா இடத்திலும் பாம்புகளையே அணிந்திருக்கிறார், வேறொன்றே அணியவில்லை. பாம்பினால் கட்டி சுத்திரம் அரணாக்கயர் ஒன்று போட்டுருக்கார் இடுப்புல, அது பாம்புதான். கோவணம் பாம்பே கோவணமா இருக்கு. அற்றம் மறைப்பதும் முன் பணியே, ஒரு பாம்பே அவருடைய ரகசியத்தை மறைச்சிருக்கு. பசுந்தாட் பாம்பினால் புரிநூல் நாக யஜ்ஞோபவீதம், நம்மள மாதிரி புண்ணூல் போட்டுக்கல, பாம்பே புண்ணுல இருக்கு. சன்னவீரம், சன்னவீரம் என்றதுன்னா மார்பில குறுக்கும் நெடுக்குமாக போட்டுக் கொள்கின்ற ஒரு மாலை, அது வீரர்கள் தங்களுடைய வீரத்தையும் வெற்றியும் காட்டுவதற்காக போட்டுக்கொள்ளுது. பெருமானை விட பெரிய வீரர்கள் கிடையாது. அந்த பெருமானுக்கு ஏக வீரன் பேரு. என்ன காரணம்னா, யாராலும் போரிட்டு வெல்ல முடியாத மும்மல பகையை அவன் வெல்கின்றான். மாசத்தோடு போரிட்டு வெல்கின்றான் இல்லையா, மாச ஜெயம்தான் உண்மையான ஜெயம். அஞ்ஞானத்தை போரிட்டு ஜெயிக்கணும், அது பிறருக்காக உயிரினுக்காக அந்த போரினை பெருமான் செய்கின்றான். அதனால அந்த வெற்றிக்கு அடையாளமாக காலிலே வீரத்தண்டை அணிந்திருக்கிறான், மார்பிலே சன்ன வீரம் அணிந்திருக்கிறான். குறுக்கெடுக்குமா போற மாலைக்கு சன்ன வீரம்னு பேரு. அந்த சன்ன வீரம் முதுகுனும் இருக்கும் மார்பிலும் இருக்கும், பாம்புதான் சன்ன வீரமா இருக்கு. வெம்பகுவாய் பாம்பினால் குழை குண்டலம், ஒரு காதல தோடு ஒரு காதல குண்டலம், அந்த ரெண்டுமே பாம்பாக இருக்கு. பாத கிண்கிணி, பாதத்துல எப்பொழுதும் பெருமான் கொலுசு போட்டுப்பாரு, பாம்பே கொலுசா இருக்கு அந்த இடத்துல இருக்கு. நான் பாம்பினால் கர கங்கணம், கையில போட்டிருக்கிற வளையல் தோல் வளையல் எல்லாமே பாம்புதான். அப்ப நான் ஐந்து விரல போட்டுக்கிற மோதிரம் எல்லாமே பாம்புதான். அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பாம்பா இருக்கு, பெரிய பெரிய பாம்பா இருக்கு. அப்படி இப்படி இந்த பாம்பாட்டியாக பெருமான் வந்தார். வந்து வங்கியசேகர பாண்டியனுக்கு சொன்னார், உன் விருப்பத்தை இந்த பாம்பு நிறைவு செய்யும் என்று சொல்லி தன்னுடைய கரகங்கணமாக இருக்கின்ற பாம்பு அந்த பாம்பினுக்கு ஆணையிட்டார். பாண்டியனுக்கு இந்த மதுரையினுடைய எல்லையை நீ வந்து வளைத்து காட்டி உணர்த்துவாயாக என்று சொன்னார். உடனே பாம்பு என்ன பண்ணது, நேர கிழக்கு நோக்கி சென்றது. அதற்கு முன்பா பெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்டது, பெருமானே உங்களுக்கு நான் ஒரு தொண்டு செய்கின்றேன், எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். என்ன வரம் வேணும், இந்திலிருந்து இந்த ஊருக்கு என்னால் பெயர் ஏற்பட வேண்டும். பாம்புக்கு ஆலவாயின்னு பேர், ஆலம் என்றால் விஷம், விஷத்தை வாயிலே கொண்டிருப்பதனால பாம்பிற்கு என்ன பெயர், ஆலவாய் என்று பெயர். ஆலத்தை வாயிலே கொண்டது ஆலவாய், அந்த பாம்பினாலே இந்த ஊருக்கு பெயர் வந்து விட்டது, திரு ஆலவாய் என்று. உடல் அலவாயிலாய் உலாயதென்ன கொள்கையே என்று சம்பந்தபெருமானுடைய பாடல்ல அலவாய் என்ற அந்த சொல்லு பதிகத்தில் எல்லா பாடல்களையும் இடம்பெறுகின்றது என்று பார்க்கின்றோம். பெருமான் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், இந்த ஊருக்கு உன் பெயர் வரும் என்று சொன்னார். கிழக்கு நோக்கி சென்ற அந்த பாம்பு என்ன பண்ணது, தன்னுடைய வாலை கிழக்கே வைத்து வட்டமாக தன் உடம்பை பூமியிலே பதித்து தலை கொண்டு நீள ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. வளர்ந்து இந்த மதுரையினுடைய எல்லை முழுவதும் சுற்றி வளைத்து மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே முகத்தை கொண்டு வந்து அந்த தன்னுடைய வாலினை தன் வாய்க்குள் நுழைத்து கொண்டு இதுதான் மதுரையின் இல்லை என்று குறிப்பால் உழுக்கியது. ஒரு தாம்பு கயிற்றினால எல்லை கட்டி முடிச்சு போடுவதைப் போல தன் வாலை தன் வாய்க்குள்ளே புதைத்து கொண்டு இதற்குள் இருப்பது மதுரை மாநகரம் என்று சொன்னது. அவ்வாறு அது எல்லை கட்டிய எல்லைகள் என்ன என்று கேட்டால், தெற்கே திருப்புறங்குன்றம், திருப்புறங்குன்றத்துக்கு தெற்கே ஆலவாயினுடைய எல்லை இல்லை, தெற்கு எல்லை திருப்புறங்குன்றம், வடக்கே ரிஷபக்குன்றம், மேற்கே திரு ஏடக நகரம், ஏடகம் என்ற அந்த திருத்தலம், கிழக்கே திருப்பூவன நகரம், பொன்னனையாளுடைய ஊர் நதிக்கு பார்த்தோமே அந்த திருப்பூவனம், அதுதான் கிழக்கே எல்லை. இந்த நான்கு பேரெல்லைகளுக்குள்ள இருப்பது திரு ஆலவா என்ற நான்மாட கூடலாகின்ற மதுரை மாநகரம். இது 14 தலங்கள், அந்த தலங்களை ஒவ்வொரு அவயமாக கொண்டிருக்கின்ற பாண்டிய நாடு என்ற பெண்ணுக்கு முகம் போன்று அமைந்திருப்பது மதுரை மாநகரம் என்று பார்த்தோம். இந்த திருவிழாவிற்கு பிறகு வங்கியசேகரன் நீண்ட நாள் இந்த மதுரை மாநகரத்தினுடைய எல்லையை அறிந்த காரணத்தினாலே சித்த புருஷர் அவனுக்கு கொடுத்த மேப்பின்படி பண்டு போல தன்னுடைய முன்னோர் குலசேகரன் எவ்வாறு இந்த மதுரை மாநகரத்தை நிர்மாணித்தாரோ அதை போலவே எங்கெங்கு மண்டபங்கள் இருந்தன, எங்கெங்கு அன்னசாலைகள் இருந்தன, எங்கெங்கு தர்மசாலைகள் இருந்தன, எங்கெங்கு வந்து கூவல்கள் இருந்தன, குளங்கள் இருந்தன, ஏரிகள் இருந்தன என்பதெல்லாம் சித்தப்புருஷர் சொல்ல சொல்ல அறிந்து அவ்வண்ணமே அரசர் தெரு, அந்தனர் தெரு, வணிகர் தெரு, வைசியர் தெரு, ஏனையோர் தெரு என்று எல்லா மாலை கட்டி தெரு, அம்மாளர் தெரு, இத்தனை பேர் இருக்கு. எல்லாவற்றையும் பண்டு போல உண்டாக்கினார். உண்டாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை புறத்தில் இருக்கின்ற ஊரிலிருந்து குடியேற்றி அவர்களுக்கெல்லாம் தொழில் உண்டாக்கி அவர்களுக்கு உணவு உடைக்கெல்லாம் வசதிகள் செய்து கொடுத்து எல்லோரும் இன்பமாக இந்த ஆலவாயிலேயே இருந்து வாழ்ந்து குடிகளை பெருக்கி பெருமானை தொண்டு செய்து உய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டபடி மதுரை நாகரம், மதுரை மாநகரம் பண்டுபோல் உண்டாயிற்று. அந்த வங்கியசேகரனுக்கு விக்ரம சோழன், அந்த வங்கியசேகரன் மீது விக்ரம சோழன் என்ற ஒரு மன்னன் படையெடுக்க ஆரம்பித்தான். இவனுடைய பெருமையை அறிந்து அவனுக்கு அழுக்காறு. அதனால சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு பகை என்பது அவ்வப்பொழுது வந்து கொண்டிருந்திருக்கு. அதில் விக்ரம சோழன் படையெடுத்தான். படையெடுக்கும் பொழுது அவன் வடபுலத்து அரசர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டான். கஜபதி, நரபதி, துரகபதி, கஜம் என்றால் யானை, பல யானைகளுக்கு சொந்தக்காரன், பல காலாட்படை வீரர்களுக்கு சொந்தக்காரன் நரபதி, பல குதிரைகளுக்கு சொந்தக்காரன் துரகபதி. இப்படி அந்த விருதுகளை பெற்றிருக்கின்ற வேறு ஏற்பர்களை கொண்ட அந்த வடபுலத்து மன்னர்களை எல்லாம் துணை கொண்டு பெரிய சைன்யத்தை ஏற்படுத்தி கொண்டு வைகை கரையை கடந்து அந்த மதுரை மீது படையெடுக்கின்றார். அதனை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பாண்டியன் வங்கியசேகரன் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றான். பெருமானே, நீ எப்பொழுதும் இந்த மதுரையை காத்து வந்திருக்கிறாய். இதுபோல எவ்வளவோ முறை போர் நிகழ்ந்திருக்கின்றது, அதிலெல்லாம் பாண்டியர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீ இந்த இப்பொழுது எனக்கு அச்சம் ஏற்படுத்தாமல் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இறைவன், நீ அஞ்சாது சென்று போரிடுவாயாக என்று அவனை போருக்கு அனுப்பினார். பாண்டியனுடைய சேனை சின்ன சேனை, அது கடல் போல் இருக்கின்ற அந்த கம்பைன்டு ஃபோர்ஸ், சோழனும் மற்ற அரசர்களும் சேர்ந்து வந்த சேனை கடல் போல் இருக்கின்றது. அதிலே போய் ஒரு நதி கலப்பது போல் கலந்து மறைந்து போய்விட்டது. பாண்டியன் சேனை உடைந்து போயிற்று. அது புற முதுகிடுகின்ற நேரத்திலே சோழன் சங்கினை எடுத்து வெற்றிக்கு அடையாளமாக சங்கநாதன் செய்தான். வென்று விட்டோம் என்று சங்கநாதன் செய்தான். அந்த நிலையிலே பொறுப்பாயாக என்னை வென்ற பிறகு இந்த சங்கினி உதலாம் என்று சொல்லி ஒரு வீரன் அங்கு தோன்றினான். அந்த நேரத்தில் அவன் வேடர் வேடம் போட்டுக்கொண்டிருந்தான். கரிய நிறத்தோடு கையிலே வில்லு மும்மு கொண்டு தலையிலே அந்த மயில் சிறகுகளை அணிந்து இடையிலே வேடர்கள் அணிகின்ற அந்த கச்சினையும் ஆடையினையும் அணிந்து காலிலே ஒரு காலிலே வீரக்கடல் அணிந்து கரிய நிறத்தோடு குதிரை மீது ஏறி வந்தான். அவன் கையில் இருக்கிற அம்பு பிரகாசிக்கிறது. பெருமானுடைய கையில் இருக்கின்ற பினாகம் என்ற வில்லே இந்த வில்லாக வந்துவிட்டதோ, அல்லது பெருமான் முப்புறங்களை எரித்த பொழுது மேருமலையை வில்லாக்கினாரே அந்த வில்லைத்தான் இப்பொழுது இந்த வேடன் தாங்கி வந்திருக்கிறானோ என்பதைப் போல கண்ணை கூசும்படியாக பொன்னை உருக்கிய பொன்னை போன்ற ஒளியோடு அந்த அவன் கையில் இருக்கின்ற வில்லும் அம்புகளும் சொல்கின்றன. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு கனகரையில் இருக்கான். நான் அவன் பழ முறை இருக்கிறேன். அவன் என்ன பண்ணினா, ஓர் அம்பினாலே 10,000 வீரர்கள் உயிர் போகும்படியாக போரிடுகின்றான். ஒரு அம்பு போட்டா இன்றைக்கும் இருக்க ஒரு டெக்னாலஜி இருக்கு, கிளஸ்டர் பாம்பிங் பேரு. ஒரு குண்டு தான் விழும் ஏரோப்ளைன்லேருந்து பூமிக்கு வந்து விழுந்த உடனே அதை 100 குண்டுகளாக அந்த குண்டிலிருந்து குண்டுகள் உண்டு, கிளஸ்டர் பாம்பிங் அப்படின்னு. அதுபோல அவன் ஓர் அம்பு விடுகின்றான் அந்த வேடன். அது சோழனுடைய சைன்யத்தில் போய் விழும் பொழுது 1,000 அம்புகளாக 10,000 அம்புகளாக உருப்பெற்று அது பெருகி போய் அவன் ஒரு முறை அம்பு பான பிரயோகம் பண்ணா போறோம் அங்கே 10,000 பேர் செத்து போறாங்க. அதே மாதிரி விழுது. அதுக்கப்புறம் 10 அம்புகளை எடுத்தான்னா ஒரு அம்புக்கே இப்படின்னா 10 அம்புக்கு என்ன அழிவு ஏற்படுமோ என்று எல்லோரும் அஞ்சும்படியா இருக்கு. ஒரே நேரத்திலே அவனுடைய வில்லிலே 10 அம்புகளையும் பூட்ட முடிகின்றது, 100 அம்புகளையும் பூட்ட முடிகின்றது, 1,000 அம்புகளையும் பூட்ட முடிகின்றது. அப்படி யாராலும் முடியாத வல்லமை முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று பெருமானால் முடியாதே இல்லை. அசகாய சூரன். அப்ப அந்நியதா கருத்திருத்தம் அவனுக்கு உண்டு. மற்றவர்களால் முடியாது, பெருமானால் முடியும். அப்படி ஓர் அம்பிலே ஒரு வில்லிலே 100 அம்புகளை ஒரு சமயத்திலே பூட்டுவதும், 1,000 அம்புகளை ஒரு சமயத்திலே பூட்டுவதும், ஓர் அம்பினாலே பல தேர்களை வீழ்த்துவதும், பிரிதோர் அம்பினாலே பல யானைகளை மாய்ப்பதும், ஓர் அம்பினாலே 1,000 வீரர்களை மாய்ப்பதும், குதிரைகளை மாய்ப்பதும், இவ்வாறு அவன் கன நேரத்திலே அந்த சோழனுடைய சைன்யத்தை நிர்மூலமாக்கினான் என்று பார்க்கிறான். சோழனுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படிப்பட்ட வில்லாற்றலை யாரிடம் பார்த்ததில்லை. அந்த அம்பை எடுத்து பார்க்கிறான். இந்த அம்பில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு பார்க்கறான். பார்த்தா அதில் சுந்தரேசன் என்று பெயர் எழுதியிருக்கு. ஒவ்வொரு அம்பிலும் சுந்தரேசன் சுந்தரேசன். ஒரு அம்பு வந்து 100 அம்புகளாக மாறுகின்றதே, அந்த ஒவ்வொரு அம்பிலையும் சுந்தரேசன் இருக்கு. ஜெராஸ் காப்பி எடுத்த மாதிரி சுந்தரேசன் என்ற திருப்பெயரானது அம்புகள் தோறும் எழுதப்பட்டிருக்கின்றது. அதனாலே மிகவும் அஞ்சிய அந்த சோழன் சொக்கநாத பெருமானே இந்த பாண்டனுக்கு துணை செய்கின்றான் என்பதை உணர்ந்து குறிப்பினால் உணர்ந்து புறமுதிர்கின்றான். புறமுதிர்கும் போது அந்த ஏனைய மன்னர்கள் அவனை தனித்து நிறுத்துகிறார்கள். ஒரு வீரன் வந்து வீரமரணம் அடைய வேண்டும், உன்னை நம்பி நாங்கள்லாம் எங்க சைன்ய தழிச்சு வந்திருக்கோம், நீ மட்டும் ஓடி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத என்று சொல்லி அவனை மீண்டும் முடுக்கி அவர்களும் வந்து இந்த ஒற்றை வீரனோடு போரிடுகின்றார்கள். போரிட்டு அனைவரும் மடிகின்றார்கள். அதற்கு ஒரு ஊமை சொல்றார், ஒரு விஷ மரத்துக்கு பக்கத்தாப்புல முளைத்த ஒரு பூஞ்செடியா இருந்தாலும் அந்த விஷ மரத்தை தீட்டு கொளுத்தும் போது அந்த செடியும் எரிந்து போகும். அதுபோல தீய எண்ணம் கொண்ட ஒரு மன்னனுக்கு துணை செய்ய வந்த காரணத்தினாலே அந்த வடபுலத்து மன்னர்கள் சோழரோடு சேர்ந்து மடிந்தார்கள். இதுதான் சுந்தர பேரம்பெய்த லீலை என்று பார்க்கணும். பெருமான் சுந்தரன் என்று தன்னுடைய பெயரை எழுதிய அம்பினாலே பாண்டியனுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்த ஒரு திருவிளையாடல். அடுத்தது சங்கப்பலகை தந்தது என்ற அருமையான திருவிளையாடல். இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் மதுரை காண்டத்துல இந்த புராணத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிதாமகரா அறிக்கின்ற பிரம்மா காசியில கங்கைக்கரையில 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினார் அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதனால அந்த கட்டத்துக்கு தசாஸ்வமேத கட்டம் என்று இன்றைக்கும் பெயர். இன்றைக்கும் அந்த பேர் தான், காசியில கங்கைக்கு ஒரு கட்டம் இருக்கு, தசாஸ்வமேத கட்டம்னா துறை, படித்துறை, புண்ணியமான துறைகளிலே அது ஒன்று தசாஸ்வமேத கட்டம். அந்த துறையிலிருந்து தான் விஸ்வநாதருடைய கோயில் மிக அருகிலே இருக்கிறது. 2 நிமிஷம் நடந்த அந்த 10 யாகங்களை பண்ணினார். அந்த யாகங்களிலே வந்து அன்வைத்த அதாவது பங்கு கொண்ட முனிவர்களுக்குத்தான் அகத்திய முனிவர் காசியிலே முக்தி மண்டபத்திலே இருந்து இந்த திருநாடு பணத்தை சொல்லிட்டு இருக்கார். அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கதை வருது. அந்த தசாஸ்வ வேதங்கள் அவர் பண்ணினது என்றோ இன்றைக்கு இல்ல, இந்த புராணத்தை சொல்லும் போதும் இல்ல, இந்த திருநாடல் இப்ப சொல்ல போறோம் இதற்கும் முன்னாடி. அதுக்கு மிகுந்த பண்டைய காலத்துல அந்த யாகம் நடந்தது. அப்படி நடந்த உடனே ஒவ்வொரு யாகம் முடிந்த உடனே அவபிரதம்னு ஒரு ஸ்தானம் உண்டு, யாகத்தினுடைய பூர்த்தியை காட்டுவது. நம்முடைய பெருமான் வந்து பெருமானுக்கு பிரம்மோத்சவம் பண்றோம், இது ஒரு வேள்வி. இந்த வேள்வியினுடைய முடிவில் பெருமான் என்ன பண்றார், தீர்த்தம் கொடுக்கிறார். அதான் அவபிரதம். அந்த அஸ்திரதேவர் வந்து அவருக்கு அபிஷேகம் ஆகி தீர்த்துக்கிறார். அபிஷேகம் ஆகி அந்த அஸ்திரதேவர் எடுத்துட்டு சிவாச்சாரியார் தீர்த்தத்தில் முழுகுவார். சுவாமி வந்து தீர்த்தத்தில் முழுகிறார். அந்த தீர்த்தத்தில் சுவாமி முழுகும் போது ஏனையவர்களும் முழுகி அந்த பெருமாள் அளிக்கின்ற தீர்த்தத்தை பெறுகின்றார்கள். இது எப்படின்னா வைதிகமா ஒரு வேள்வி செய்யும்போது எஜமானனும் எஜமான பத்னியும் அதாவது வேள்வியை யாப்பவனும் அவருடைய மனைவியும் முதலிலே ஒரு புண்ணிய தீர்த்தத்திலே நீராடுவார்கள். அவர்கள் நீராடிய பிறகு ஏனையவர்கள் நீராடுவார்கள். சாமி தீர்த்தம் கொடுக்கும் போதே நம்ம முழுகணுங்கிறது கிடையாது, அதுலேருந்து சில நாழிகைகள் கணக்கு இருக்கு. சாமி தீர்த்தம் கொடுத்து கடையறிந்த பிறகு முழுகணும், தீர்த்தம் என்று பார்க்கும். அதுக்கு அபபிரதம்னு பேரு. அந்த தீர்த்தாடனம் அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டால் மிகுந்த புண்ணியம். அந்த வேள்வியின் பயன் அந்த தீர்த்தம் பெறுவர்களுக்கு சென்று சேர்கின்றது. வேள்வியை ஒருவர் செய்கிறார், அவருக்கு பலன் இருக்கு. அந்த பலனை எப்படி பண்றாரு, பிரிச்சு கொடுக்கிறார். அந்த அபபிரத ஸ்நானம் அவரோட சேர்ந்து யார் பண்றாளோ அவளுக்கெல்லாம் அந்த வேள்வியின் பயன் கிட்டுகின்றது என்று பார்க்கணும். இப்ப பிரம்மா அவபிரத ஸ்நானம் பண்ணணும், பத்னியோடு பண்ணணும். பிரம்மாவுக்கு 3 மனைவிமார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டா சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்ற 3 பெண்களும் பிரம்மாவினுடைய துணைவிமார்கள். அவர்கள் மூவரையும் பிரம்மா கூப்பிடுறார், அவபிரத ஸ்நானத்துக்கு வாங்கவும் நாங்கெல்லாம் போகலாம். அதுல சாவித்ரியும் காயத்ரியும் உடனே பிரம்மாவோட வந்துட்டான். சரஸ்வதி மட்டும் என்ன பண்றா, ஆகாசத்துல இவருடைய ஒரு தோழி, ஒரு கந்தர்வ பெண், அவள் வீணை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டு இவரிடம் பேசிக்கொண்டு நிற்கிறாள். அவருடைய பாட்டையும் பேச்சையும் கேட்பதற்காக தாமதிக்கிறாள் சரஸ்வதி தேவி. அப்ப சரஸ்வதி வரத்துக்கு நேரமாறுது. பிரம்மா பண்ணிட்டார், ஏனைய 2 மனைவியோடு கூட அந்த அவபிரத ஸ்நானம் தசாசுமத கட்டத்துல கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டார். ஸ்நானம் பண்ணி கரை ஏறிட்டார், விபூதிட்டு கரை ஏறிட்டார். அப்ப சரஸ்வதி வந்தார். வந்து அவர் ரொம்ப கோச்சுண்ட ஆத்துக்காரிட்ட, என்னை விட்டுட்டு நீங்க மத்த 2 பேர் கையை பிடிச்சிட்டு எப்படி நீங்க வந்து ஸ்நானம் பண்ண போச்சு, என்ன நீங்க தியாகம் பண்ணிட்டேன் என்று சினந்தாளாம். இப்ப பிரம்மா சொன்னார், தப்பு உன் மேல இருக்கு, அந்த தப்புக்கு நீ வருத்தம் தெரிவிக்கணும். அது வருத்தம் தெரிவிக்காதோடு அல்லாமல் நான் செய்யாத தப்புக்கு நான் செய்ததை போல நீ தப்ப திருப்பி போடுற, இது ஒரு பெருந்தப்பு. ஆகவே நீ பூமியில போய் பிறப்பாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தோம், நீ மனித பிரிவு எடுப்பாய். உடனே அவள் தன்னுடைய தவறை உணர்ந்து பெருமானே மன்னித்துள்ள வேண்டும், சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம் தர வேண்டும், நீ நேரடியா பூமியில போய் பிறக்க வேண்டாம், நீ இப்படியே கலைமகளா பூமியில போய் பிறக்க வேண்டாம், நீ எனக்கு மனம் நிறைந்த அன்பு கொண்டவள், அதனால நீ கேட்காமலே அந்த சாபத்தை நான் வந்து டைலூட் பண்ணுவேன், நீ கேட்டதுனால அதை மாற்றி கொடுக்கிறேன். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல வடிவங்கள் உண்டு, கங்கைக்கு நீர் வடிவம் உண்டு, தெய்வத்தன்மையான வடிவம் உண்டு. கலைமகளாகின்ற நீ என்னோட எப்போதுமே இருக்கலாம், பூமிக்கு போக வேண்டாம், ஆனால் கலை வடிவம்னு ஒன்று இருக்கலையோ, அந்த வடிவத்தில் நீ எப்படி இருக்கிற, 51 அக்ஷரங்களாக இருக்கிறது. அதில் வடமொழி அக்ஷரங்கள் 51, அதில் ஆகாரம் ஆக அடுத்த எழுத்து ஆ, அந்த ஆவிலிருந்து ஹே என்ற எழுத்து வரையிலும் உயிரெழுத்துக்கள் 15, மெய்யெழுத்துக்கள் 33 ஆக மொத்தம் 48 எழுத்துக்கள். இதெல்லாம் கலைமொழியினுடைய வடிவங்கள். இந்த 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாக பூமியிலே பிறந்து சொக்கநாத பெருமாளுடைய அருளினாலே அவர்கள் முக்தி பேர் அடைவார்கள், அப்பொழுது உனக்கு இந்த சாபம் நீங்கும் என்று பிரம்மா அந்த சாபத்தை மாற்றி கொடுத்தார். அப்ப சொன்னார், இந்த 48 புலவர்களோடு கூட அகரம் என்ற எழுத்திருக்கே, அதான் எழுத்துக்களுக்குள்ள தலையாயது, அது கலைமகளின் வடிவமாக இருந்தாலும் கூட எல்லாம் வல்ல சொக்கேச பெருமானே அந்த அகரம் என்ற எழுத்தாக இருக்கின்றார். ஏன்னா அவர் வந்து எல்லா தெய்வங்களிடத்திலும் அவருடைய அருளானது நிறைந்திருக்கின்றது. அதனால்தான் வேதம் சொல்லும்போது நம்ம உகணா பேஸ்திருகதி பேஷகோ நமகாங்கிறது. உகணம் என்றால் மாத்திருகணம், எல்லா பெண் தெய்வங்களாகவும் சிவபெருமானே இருக்கின்றான் அப்படின்னு வேதத்துக்கு பொருள். நம்ம உகணா பேகம்னா சரஸ்வதியா, லக்ஷ்மியா, சாவித்ரியா, காயத்ரியா, துர்கையா, ருத்ராணியா, மகேஸ்வரியா, மனோன்மணியா, எல்லாமா சக்திகளாகவும் இருப்பது பெருமானே. அதனால்தான் பெண் தெய்வ வடிவமாக இருக்கின்ற பெருமானுக்கு ருத்ரத்தில் நமஸ்காரம் இருக்கு. எப்படி இருக்கிறாருன்னா ஹ என்ற எழுத்தாக இருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அகரத்திலிருந்து அகரத்தை முதலாக கொண்டிருக்கின்ற எழுத்தெல்லாம் ஆதிசக்தி என்ற சக்தியோடு கூடியிருக்கின்ற பகவன் என்ற நாமாவை தாங்குகின்ற அந்த சதாசிவன் இருக்கிறாரு, அவருடைய உருவம் என்று அதுக்கு பொருள் கொள்ளலாம். ஆ என்ற எழுத்திலிருந்து எப்படி ஏனைய எழுத்துக்கள் தோன்றினவோ அதுபோல அந்த ஆதி என்ற சக்தியோடு கூடிய பகவானகின்ற சதாசிவ மூர்த்தியிடமிருந்து பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டது. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலே நிற்கும் நிறைந்து. இந்த அகரம் என்ற உயிர் எப்படி ஏனைய உயிர்களிலும் மெய்களிலும் கலந்து நிறைந்து நிற்கின்றதோ அதே போல இறைவன் உயிரெழுத்து போன்ற சேத்தன வர்க்கத்திலும் மெய்யெழுத்து போன்ற அச்சேதன வர்க்கத்திலும். அகரம் என்ற உயிரெழுத்து ஆ என்ற உயிரெழுத்து முதல் எல்லா உயிரெழுத்துக்களிலும் இருக்கு. க என்ற மெய்யெழுத்துக்கள் எல்லா மெய்யெழுத்துக்களிலும் இருக்கு. அதை எதற்கு உபாய சொல்றார் உமாபதி சிவன் சொன்ன, அதே போல இறைவன் உயிரெழுத்திலும் கலந்திருக்கின்றான், உயிரற்ற பாசமாகின்ற இந்த பிரபஞ்சத்திலும் கலந்திருக்கின்றான். பதிப்பொருள் பசுபாசங்களை வியாபித்திருக்கின்றது அகர எழுத்து போல. ஆகவே அகரம் என்பது பெருமானுடைய வடிவம். அந்த பெருமான் 48 புலவர்களுக்கு நடுவிலே நடுநாயக மணியாக இருந்து அவன் இந்த பெருமக்களை உயிர்ப்பான். பூமியில வந்த தோஷம் நீங்கி அவர்கள் மீண்டும் பெருமானுடைய திருவிடியை பெறும் பொழுது கலைமகளுக்கு ஏற்பட்ட இந்த சாபமானது விலகிவிடும் என்று பிரம்மா அனுகிரகம் என்றார். அந்த அனுகிரகத்தின்படி கலைமகளுடைய அவயவங்களாகின்ற அந்த 48 அக்ஷரங்களும் எழுத்துக்களும் இந்த பாரத தேசத்துல வெவ்வேறு இடங்களிலே அவதரிக்கின்றார்கள் புலவர்களாக. அவங்க பேசுற பாஷையெல்லாம் வெவ்வேறு பாஷை, ஆனால் எல்லோரும் அவசியம் இரண்டு மொழிகளை நன்றாக கற்றிருக்கிறார்கள். அந்த இரண்டு மொழிகள் என்னென்ன? மொழிகளிலேயே தலைமை சார்ந்த மொழிகளாகின்ற பெருமானுடைய இரண்டு கண்களை போன்ற ஆரியமும் தென்தமிழும் ஆனான் என்றார். அப்புறம் சொல்றாருல்ல, எல்லா மொழிகளும் பெருமான் பேசுகின்ற மொழிகள் தான், இருந்தாலும் பெருமான் இதை சிறப்பாக கருதுகின்றான். ஒருவன் ஒரு பொருளை தொட்டு அறியலாம், கேட்டு அறியலாம், சுவைத்து அறியலாம், பார்த்து அறிதல் சிறு. எல்லாத்துக்குமே பார்க்கறது தான் பேரு. தொட்டு பார்த்தேன் ஜில்லுன்னு இருந்தது, மோந்து பார்த்தேன் கமகமன்னு இருந்தது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் திதிப்பா இருந்தது. எல்லாத்துக்கும் பார்க்கறதுன்னு பேர் இருக்கு. என்ன பேர்னா, கண்ணால் பார்ப்பதை போல ஏனைய இந்திரியங்கள் அடைகின்ற அறிவையும் பார்த்தல் என்று சொல்வதனால 5 ஞானேந்திரியங்களிலே தலைமை சார்ந்தது கண். மனிதனுக்கு 2 கண் இருக்கு, பெருமானுக்கு 3 கண் இருக்கு, ஆனா 3வது கண்ணு மூடி இருக்கு. விழித்து பார்க்கின்ற கண் 2 தான் பெருமானுக்கும். அந்த கண்களை ஒத்தது எதுன்னா வடமொழியும் தென் தமிழும். இது கூட நம்ம பேதம் பார்க்க கூடாது. இரண்டு மொழிகளிலும் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. இது வேணும் அது வேண்டாம்னு சொன்னா நீ ஆடை பாதி மனிதன் பாதி என்பதை போல அறிவு பாதியா இருக்கும். அது வெறுப்பு இல்லாமல் இரண்டையும் யார் வந்து கற்று துறை போகின்றார்களோ அவர்கள் இந்த சொக்கநாத பெருமானுடைய அருளை முழுவதுமாக பெறுவார்கள். ஆரியமும் தென்தமிழும் ஆனான் கண்டாய் என்பதனால வடமொழியும் தென்மொழியும் இந்த பெருமானுக்கு 2 கண்கள் என்ற காரணத்தினால எங்கெங்கேயோ காஷ்மீரத்துல, காசியில, கல்கத்தால, பஞ்சாபில் இப்படி இந்த அக்ஷரங்கள் பிறந்தாலும் கூட இவர்கள் எல்லோரும் வடமொழியும் தென்தமிழையும் அறிந்து வைத்திருந்தார்கள். முடியுமா? இருக்கட்டும், முடியும். இந்த லண்டன்லயே இருந்த ஒரு மேக்ஸ் மில்லர் தமிழ் படிச்சாருன்னா காசியில இருக்கிற ஒரு இந்தியராலேயோ காஷ்மீரத்தில் இருக்கிற ஒரு இந்தியராலேயோ தமிழ் படிக்க முடியாதா? பெருமான் வழி இருந்தால் படிக்கலாம். அகத்தியரை பெருமான் தெற்கு நோக்கி அனுப்பினார். அகத்தியர் சொன்னார், என்ன நீங்க தெற்கு அனுப்புறீங்க, அங்கெல்லாம் தமிழ் என்ற செம்மொழி அந்த மொழியிலே வல்ல நல்ல பண்பான நாகரிகம் மிக்க சிறந்த மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் ஒழுங்கா அவர்களுடைய பாஷையில அவர்கள் செவி குளிரும் பண்ணும், செந்தமிழிலே அவர்களுக்கு நான் பதில் சொல்லணும், கொச்சையா பேசக்கூடாது. ஆகவே எனக்கு தமிழ் மொழியை கற்பியுங்கள் என்று கையிலேயே பெருமாறிடத்திலே தமிழை கற்றுக்கொண்டு அகத்திய முடிவு என்று பார்த்தோம். அப்படி இந்த எல்லா புலவர்களும் 48 புலவர்களும் வடமொழி தென்மொழியிலே வல்லவர்கள். இவர்கள் தேசந்தோறும் அப்படியே பெருமானுடைய கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கே அங்காங்கே இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி கொண்டு பெருமானை பாடி பரவசமாகி அப்படியே வருகிறார்கள். மதுரையிலே இருக்கின்ற அந்த மன்னனை பார்த்து அவருடைய அவையிலே தங்களுடைய புலமையை காட்ட வேண்டும் என்று வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் அந்த புருளை நதியிலே நீராடுகின்றார்கள், மதுரைக்கு வருகின்றார்கள், மன்னனை போய் பார்க்கின்றார்கள். மன்னன் அவருடைய கூர்த்த மதியை கண்டு மகிழ்ந்து அவர்களுக்கு சிறப்பெல்லாம் செய்கின்றான். சிறப்பெல்லாம் செய்து அந்த பெருமக்களை அழைத்து கொண்டு போய் ஆலவாய் பெருமானை தரிசனம் செய்ய சொல்கின்றார், அவர்கள் தரிசிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அறியாமலேயே சுக்கநாத பெருமான் தானும் ஒரு புலவனாக அங்கு வந்தார். பிரம்மாவுடைய வாக்கு கட்டுப்பட்டு தான் தன்னுடைய ஒரு அம்சமாக, நா என்ற எழுத்து ஒரு அம்சமாக பெருமான் வந்தார். நல்ல நெடிய உருவத்தோடு ஒரு புலவராக வந்து அவரும் இந்த புலவோட அளவலாவி மன்னனை மகிழ்வித்தார். அப்பொழுது மன்னன் என்ன பண்ணாரு, நீங்களெல்லாம் இந்த திருக்கோயிலேயே வடமேற்கு திசையிலே உங்களுக்கு ஒரு இடம் செய்து தருகின்றேன், அந்த இடத்திலே இருந்து நீங்கள் இலக்கண இலக்கிய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு பெருமான் மீது பல கவிதைகள் பாடிக்கொண்டு உங்கள் பொழுதினை இவ்வாறு செவ்வனே கழிக்கலாம் என்று வடமேற்கிலே ஒரு சங்கத்தை அமைத்துக் கொடுத்தான். நம்ம பெருமானுடைய கருவறை விமானத்திற்கு 2வது பிராகாரம் பெரிய பிராகாரம் இருக்கு, அந்த பெரிய பிராகாரத்தில் வடமேற்கு திசையில் கழகம் இந்த சங்கத்தை அமைத்துக் கொடுத்தான். அப்படி அவர்கள் அங்கிருந்து தமிழ் ஆராய்ந்து வருகிறார்கள். தன்னுதற் பெரும் கடவுளும் கழகமோடு இருந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்தை பசுந்தமிழ் என்று புராண ஆரம்பத்திலேயே நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொன்னார். அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே மதுரையில் சில புலவர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் பொறாம என்றைக்குமே வெளியிலேருந்து ஒருத்த வந்திருக்கிறான், அவனுக்கு மன்னன் ஒரு சிறப்பு செய்கின்றான்னு சொன்னால் உள்ளூர்காரனுக்கு ஒரு பொறாம வரும், சன்ஸ் ஆஃப் தி சாயில் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும். அதனால் அவர்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள், இவர்கள் கவியிலே குற்றம் கண்டார்கள், உங்களுக்கு நாங்கள் இணை என்று சொன்னார்கள், அவர்கள் வம்புக்கு வரலனால இவர்கள் வீண் வம்பு இழுத்தார்கள். அப்பொழுது அந்த 48 திவ்யமான புலவர்களும் பெருமானிடத்திலே இந்த பிரச்சனையை தீர்த்தருணுங்கள் என்று கேட்டபொழுது பெருமான் சொன்னார், உங்களுக்கு 2 ஜான் அளவு கொண்ட ஒரு சதுர பலகை தருகின்றேன். 2 ஜான், ஒவ்வொரு பக்கமும் 2 ஜான் இருக்கும், அதாவது ஒருவர் நன்றாக அமரலாம். அதே போன்ற ஒரு பலகை கொடுத்தார், அதற்கு சங்க பலகை என்று பேர். அந்த பலகையில் யார் அமரலாம் என்று சொன்னால், குற்றமில்லாத கல்வி கேள்விகள் கொண்டவர்கள், பெருமான் திருவடியிலே நல்ல பற்று கொண்டவர்கள், பொய்யடிமை இல்லாத புலவன் மட்டும்தான் அதில் அமர முடியும். பொய் என்பது உலகப்பற்று, உலகப்பற்று இல்லாது பெருமானுக்கு மட்டுமே தொண்டு செய்கின்ற திவ்ய ஞானம் கொண்ட புலவர்கள், அவர்களுக்கு தான் அது இடம் கொடுக்கும். வேற யாராவது வந்து அதில் உட்கார்ந்தாங்கன்னா அது தூக்கி அடிச்சிடும், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி. எலக்ட்ரிக் ஷாக் எப்படி பண்ணும், தொட்டா தூக்கி அடிக்கும். அதே போல இந்த பலகையில யார் உட்காரலான்னா தகுதிப்படுத்தல் தான் உட்காரலாம். அந்த பலகை எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, இன்னொரு தகுதி உள்ளவர் வராருன்னு சொன்னா அவர் உட்காருவதற்கு அது நீண்ட இடம் கொடுக்கும், புஷ்பக விமானம் போல. எவ்வளவு பேர் வந்தாலும் நீண்ட இடம் கொடுக்கும், தகுதி இல்லாதனா தள்ளிடுச்சு தள்ளி விட்டுடும். ஆகவே உங்க பிரச்சனை இதனால தீரும், அவரவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்று சொல்லி சங்க பலகை கொடுத்தார். அந்த சங்க பலகையில யார் யாரெல்லாம் ஏறினார்கள் என்று சொன்னால், நக்கீரன் ஏறினான் இடம் கொடுத்தது, கபிலர் ஏறினார் இடம் கொடுத்தது, பரணர் ஏறினார் இடம் கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது பெருமானும் அதில் ஏற வேண்டும் என்று நினைத்தான் தோறும். இந்த அதில் ஏறிய அந்த சென்னா புலவர்களுக்குள்ள கூட ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, அவர்கள் பாடிய கவிகள் எல்லாமே ஒன்று போல இருந்தன. என்ன கவிங்க, வேதத்தில் பல ரிஷிகள் இருக்கிறார்கள், மந்திரங்களுக்கு பல மந்திரங்கள் ஒன்று போல இருக்கும், ஆனால் ரிஷி வேறையா இருக்கும். அப்ப என்னன்னா, பெருமானே உணர்த்துகின்றான் ஞானத்தை என்பதனால அந்த பாடல்கள் ஒன்று போல இருக்கும், யார் பாடல்னு தெரியாது. அப்ப அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது, இவர் பாட்டு அவர் தன் பாட்டும் பாரு, அவர் பாட்டு இவர் என் பாட்டும் பாரு, அந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்தது கருத்துல. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, இருந்தாலும் யார் எந்த நேரத்திலே இந்த பாட்டை எழுதினார்கள் என்று அறிய வேண்டும் என்ற காரணத்தினால சுக்கநாத பெருமான் இவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அப்ப சுக்கநாத பெருமான் பண்டு போல அதே இடத்திலே புலவனாக வந்து சங்கப்பலகிலே அமர்ந்தாராம். ஆகவே 48 புலவர்களோடு கூட ஒரு மாலையிலே நடுநாயக மணி இருப்பதை போல, ஒரு மாலைன்னா நடுப்புற ஒரு மணி இருக்கு, நாயக மணி இருக்கு, அதே போல சொக்கேச பெருமானே அங்கு அமர்ந்தார். கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்தைய பசுந்தவர். அவர் அமர்ந்தவர் சொன்னார், இது நீ எழுதிய பாட்டு, அதற்கான அடையாளம் இதில் இருக்கின்றது பார் அப்படின்னு அந்த புலவரே அறியாததை அவனுக்கு எடுத்து சொன்னார். அவருடைய அனுபவத்தை சுவானுபூதிய இது பரணன் எழுதிய பாட்டு. அந்த பரணன் பரணனுடைய ஸ்டைல் இதில் இருக்குதான். பரணனை தவிர வேறு யாரும் இதில் இதை எழுதியிருக்க முடியாது. இன்றைக்கு திருவருளை படிக்கிறோம், நிச்சயமாக இது ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரத்தமாக இருக்கணும், தேவாரமாக தான் இருக்கணும். ஒரு தேவாரம் சொடியில் இல்லை, கல்வெட்டில் இருக்குன்னு சொன்னால் அந்த கல்வெட்டில் வந்து தேவாரம் பதிகம் சிதைந்து கிடக்கு. அது மூவரில் யார் பாடியது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய ஸ்டைல் அதை கொண்டு கண்டுபிடிக்கணும். இது அப்பரபிரமான தாண்டகமாக இருக்குது, இது அப்பரபிரமான் தான் பாடியிருக்கணும். ஸ்டைலை வச்சு அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு வச்சு பெருமானவார் அவருடைய அந்த சிறிய பிரச்சனையை தீர்த்தருளி அவர்களோடு அமர்வதற்காகவே விரும்பி வந்தவனைப் போல பெருமான் இந்த இறையனார் என்ற வடிவத்திலே அங்கு இருக்கின்றான். இப்பொழுது அவர் சிவலிங்க திருமணியோடு அந்த பெருமானை நான் வழிபட்டு விடுகின்றோம். இது சங்க பலகை தந்த அந்த ஒரு திருவிளையாடு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: மரத்திலேயே கூர்பாக்குறதுங்கிறது இப்படித்தான். எவன் இவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவதரித்திருக்கிறானோ, எந்த பரம்பொருள் இவர்களுடைய துயரத்தை எல்லாம் நீக்கப் போகிறதோ, அந்த குமர கடவுளை எதிர்த்து அவனை அழிக்க வேண்டும் என்று இந்த தேவர்கள் எல்லாம் ஆரம்பித்தார்கள், யோசிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் பார்க்கிறோம். இது ஏன் நடக்கிறது? இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை யோசித்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பலவிதமான வன்முறை செயல்களுக்கும் நம்முடைய ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா முக்கியமானதாக இருக்கும். ஒன்று நடக்கும் பொழுது அதை யோசித்து பார்க்காமல் உடனே என்ன செய்கிறோம், அதற்கு எதிர் விளைவு எதிர் செயல் செய்கிறோம். அவ்வளவுதான், ஒரு செயல் உடனே செய்ய வேண்டும் என்று செய்கிறோம். அது ஏன் அப்படி நடக்கிறது, நம்ம பண்ணது சரியா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை இருக்கிறது இல்லை. இது மிருக குணமானது அடிப்படையில் உண்டு. இது மனிதர்களுக்கும் இருக்கிறது. இந்த மிருகங்கள் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், பாம்பு உலகத்திலேயே ஒரு 5-6 பாம்பு தான் விஷம் உள்ள பாம்புன்னு சொல்றாங்க. இல்லைன்னா சிலது நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம். பார்த்தபடி பல பாம்புகள் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. எறும்பு இருக்கிறது, கரையான் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பயம் வரும், அந்த பாம்பை அடிச்சு கொள்ளுவான். அது கடிக்குமா கடிக்காதா விஷம் இருக்குமா, இதுக்கு நம்ம கேட்டா இப்ப என்னிடத்துல கேட்டா எனக்கு என்ன தெரியும் அது விஷம் இருக்கிற பாம்பா இல்லையான்னு. ஏன் கடிச்சிட்டா நான் செத்து போயிடுவேனே. சரி அது பரவாயில்ல, இப்ப எறும்பையே அடிக்கிறோம், அது கடிச்சு எனக்கு வலிச்சா, கட்டெரும்பு போகுது, சித்தெரும்பு, சிவப்பெரும்பு, இதெல்லாம் இருக்கு, சுள்ளா, என்னென்னமோ 1008 இருக்கு இல்லையா. ஏராளமான வகைகள் எறும்புல உண்டு, பல நன்மைகளை எறும்புகள் செய்கிறதாம். இப்போ அந்த எறும்பை நம்ம ஏன் நசுக்கி கொள்ளுகிறோம், இல்லை அழித்து கொள்ளுகிறோம், அதை ஏன் அழிக்கிறோம்? வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு பயம். ஏன், எனக்கு ஏதாவது தொந்தர் வருமா, என்னுடைய உயிர் போவது மட்டுமே காரணம் இல்லை, என்னுடைய ஒரு சுகத்துக்கு ஏதாவது ஒரு குறைவு வருமா. இதுதான் மனிதனுடைய அடிப்படையான எண்ணம். மிருகங்களெல்லாம் இதுக்கு தான் சொல்லுவாங்க, மிருகங்களெல்லாம் அதுக்கு பசி எடுத்தால்தான் என்ன பண்ணும், அது அடிச்சு சாப்பிடும். நான் ஒரு வீடியோ ரொம்ப அழகா பார்த்தேன், 3 சிங்கங்கள் அதன் இடத்துல வந்து ஒரு மான் குட்டி ஆப்பிரிக்காவில் அகப்பட்டு கொண்டது. ஆனா ஒன்றும் பண்ணலை, அது விளையாடுகிறது. அந்த 3 சிங்கங்களும் அந்த மான் குட்டியோடு விளையாடுகின்றன. தடவி கொடுக்குது, நக்கி கொடுக்குது, விளையாடுது, தட்டி அது கட்டி புரளுகிறது. இது பயந்து போய் நிக்குது, ஆனா அதுக்கு ஒண்ணுமே அது கொல்லலை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இப்போ எப்பொழுது பசி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் மிருகங்கள் கொல்லுகின்றன. ஆனால் நாமோ பசிக்குதோ இல்லையோ, எனக்கு அடுத்தது தேவைப்பட்டா, அதாவது ஃபியூச்சர் அப்படிங்கிற எதிர்காலத்தை பத்தி இப்ப யோசிக்கிறோம். இப்படி ஆயிட்டா எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை, ஒரு பயம், நம்முடைய சுகத்துக்கு குறைவு வருமோ என்று நினைக்கக்கூடிய அச்சம் நம்மை எதிர் செயல் செய்ய தூண்டுகிறது. இதேதான் தேவர்களுக்கும் இங்க நடந்தது. இது ஏன் நடக்கிறதுன்னா, நம்முடைய உடல் மீது, நம்முடைய உயிரின் மீது இருக்கக்கூடிய பற்று காரணம் அல்லது அறியாமையும் காரணம். இப்ப எனக்கு இந்த எறும்புனால என்ன ஆகும்னு எனக்கு தெரிந்தா இதுக்கு எனக்கு மருந்து ஒன்னும் இல்ல, சுண்ணாம்பு, அந்த கடிவாயில சுண்ணாம்பு வை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த பாம்பு கடிக்காது இப்படிப்பட்டது, எனக்கு அந்த அறிவு இருந்திருந்தால், ஞானம் இருந்திருந்தால் பயம் வராது. அறியாமை இருந்தால்

தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் அது இது போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், இந்த மிருகங்கள் எல்லாம் எடுத்து சேமிச்சு வைக்கிதா என்ன? நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணம் இல்லையா? வீடு கட்டுறோம், அதுக்கு சொத்து வைக்கிறோம், ஒரு வீடு பத்தாது, ஒரு வீடு கட்டினா ரெண்டாவது வீடுக்கு ஆசைப்படுகிறோம். இல்லை எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்குன்னா அதை 2 லட்சம் எப்படி பண்றதுன்னு பாக்குறோம், 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம், 10 கோடி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாக்குறதா? ஏன் நாளைக்கு வராமல் போயிட்டா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகிறது? இந்த காசு என்னிடத்துல இருக்கிறது, நாளை இது கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு காசு இருக்கிறது, இந்த சுகம் எனக்கு கிடைக்கிறது. இப்ப நாளைக்கு அது இல்லைன்னு சொன்னா, ஃபியூச்சர் எதிர்காலத்தில் அது கிடைக்கலன்னு சொன்னா என்னுடைய சுகக்குறைவு வரும். அதாவது நம்பிக்கையின்மை நாளை என்கின்ற பொருளை முக்கியமாக பிடித்து கொண்டு இன்றைய பொழுதை நாம் அச்சத்தோடும் ஒரு பயத்தோடு கழித்து கொண்டிருக்கிறோம். நாளை நாளை நாளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது கிடையாது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி பாடுவார். இன்றைக்கு புதிதாக பிறக்கிறதே கிடையாது. நம்ம நேத்திக்கு இருக்கக்கூடிய நினைவில் இன்றைக்கு கண் விழிக்கிறோம், இப்படிலாம் நேத்திக்கு நடந்ததே, நாளைக்கு என்ன ஆகுமோ. இன்றைய பொழுது என்பது நேற்றைய நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சியாக, நாளைய நிகழ்வுகளினுடைய எதிர்பார்ப்புகளாகத்தான் இருக்கின்றன. இன்றைய தன்மைங்கிறது இருக்கிறது இல்லை. இறைவனை நினைத்திருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பயமே வராதாம். இறைவனுடைய நினைவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, ஆழ்ந்து இருக்கிறதோ, இவர்கள் இறை நினைவிலே ஈடுபட்டு சலனமில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த கவலை கிடையாது. நாளைக்கு அதை பத்தி எனக்கு என்ன கவலை? இறைவன் இருக்கிறான், பார்த்து கொள்ளுகிறான். எவ்வளவோ மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி சேர்க்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல பூகம்பம் வருகிறது, இல்லை ஏதாவது ஒரு சுனாமியே வந்தது, என்னாச்சு? போச்சு. நான் நினைத்த கனவுகள் எல்லாம் பொட்டி பொடியாக தகர்ந்து விடுகின்றன. அட, கடற்கரை பக்கத்துல இருந்தா சுனாமி வரும், சரி நான் கடற்கரை பக்கத்துல இல்ல வேற எங்கேயோ இருக்கிறேன், பூகம்பம் இல்ல பூகம்பம் இல்லாத இடத்துல இருக்கிறேன், இது பரவாயில்ல, மேலே ஏதோ ஏரோப்ளேன் ஓடிக்கிட்டு போனா அவனுக்கு அங்கே பிரச்சனையாச்சு, நேர வேலை வந்து விழுந்தான், மாடி வீட்டில் வந்து விழுந்தான், என்னாச்சு? இதை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தேன். இந்த சென்னையில ஒருத்தர் சைக்கிள்ல போய் கொண்டிருந்தார், திடீர்னு ஆகாசத்திலிருந்து ஒரு பாம்பு விழுந்தது, கொத்தினது, அந்த இடத்திலே மாண்டு போயிட்டார் அந்த பெரியவர். அவர் ஏதாவது கனவுலையாவது பார்த்திருப்பாரா? கனவுலையாவது இதை பத்தி நினைச்சிருப்பாரா? இது எப்படி ஆச்சு? ஒரு கருடன் ஏதோ ஒரு பாம்பை எடுத்து கொத்தி கொண்டு கொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறது, பாம்பு சாகலே, அந்த கருடன் அதை கொத்தி கொண்டே செல்லுகிறது, எப்படியோ நழுவி அது கீழே இவர் தலையில வந்து விழுந்தது, போட்டது போடு இவர் இறந்தார். இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. இப்ப அடுத்த க்ஷணம் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கணும், இந்த சுகம் பறிபோயிடக்கூடாது என்கின்ற நாளைய பொழுதுகளினுடைய எதிர்பார்ப்பு, இன்றைய இந்த சுகம் போயிடக்கூடாதுன்னு இந்த உடல் மீது அல்லது வண்ணத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சம், இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று ஆசை, அதே மாதிரி என்ன நடந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம், இந்த மூன்றும் எதிர்பார்ப்பு பயம் ஆசை, இந்த மூன்றும் எது அடியாக வருகிறதுனா இந்த அவா என்கின்ற ஆசை இருக்கிறதே, ஆசையின் காரணத்தினாலே வருகிறது. இந்த ஆசை அறியாமையின் காரணத்தினால வருகிறது. இதை சுட்டி காட்டுவது போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய கந்தபுராண நிகழ்வுகள் இருக்கும். எப்படி நம்ம பயமில்லாமல் இருக்கலாம்? எப்படி நம்ம அந்தகா ஞானவாய் என் கையதுவே என்று அருணகிரிநாதர் பாடுவார். அருணகிரிநாதர் அவர் சொல்லலாம், பாரதியார் சொல்லுவார், காலா என் காலருகே வாடான்னார். நான் உன்ட்டெல்லாம் வர முடியாது, நீ என் பக்கத்துல வா. எது என் பக்கத்துல கூட இல்லை, என் காலு கிட்ட வா, வந்தா ஒரு மிதி மிதிக்கிறேன். காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லனை மிதிக்கிறேன், கிட்டே வந்தால் சற்றே எட்டி மிதிக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வீரத்தன்மை, நான் சாவதில்லை நான் அமர கவி என்று அவர் பாடுவாரே, எனக்கு என்றைக்கும் இறப்பில்லை என்று சொல்லுவாரே, அவர் அந்த தன்மையிலே வாழ்ந்தார். இறப்பு என்பது அவருடைய உடலுக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்திற்கு அவருடைய ஞானத்திற்கு ஏற்படவில்லை. இந்த அமரத்தன்மை, எல்லாரும் இந்த உலகத்தில் அமரத்தன்மை எய்தலாம்னா எப்ப எய்த முடியும்? இந்த அமரத்தன்மைன்னு சொல்லும் பொழுதே இன்னொரு விஷயத்தை நீங்க கவனித்திருக்கலாம். ஏன் சண்டை போடுறவங்க யாரு? அமரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த அமரர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பயம் இருக்கு. என்ன பயம் இருந்தது? சாக போறோமோங்கிற பயம் இல்லை, இந்த சுகம் பறிபோயிடுமோ, இன்னும் தொந்தரவு வந்துடுமோங்கிற பற்றின் காரணத்தினாலே
இவர்கள் அங்கே எதிர்த்து வருகின்றார்கள். இதே போலத்தான் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன? சுமனசு.

நல்ல மனத்துடையவர்கள், சுமனஸ் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவார்கள். நல்ல மனமுடையவர்கள், நல்ல மனம் எப்போ இருக்கும்? இறைவனை துதித்து கொண்டிருக்கக்கூடிய மனம் நல்ல மனமாக இருக்கும். இப்ப இறைவனை பற்றி அறியாத காரணத்தினாலே இவர்களுக்கு அந்த நல்ல மனம் போனது, இறைவனையே எதிர்த்து கொண்டு நின்றார்கள். நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இறைவனை பற்றினோர்கள் இறைவனுடைய தாழை எவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சம் என்பதும் கிடையாது, அழிவு என்பதும் கிடையாது. அவர்களுக்கு ஆசை என்பதும் வருவது கிடையாது. ஏன்? எல்லாவற்றையும் தாண்டியவர்களாக இறைவன் ஒருவனாகவே, அவன் ஒருவனே எனக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதா பிதாவும் இனி நீயே,

0: ரொம்ப அழகான திருப்புகள் அது. மால் ஆசை, மால்ங்கிறது இந்த இடத்துல ஆசைன்னு வராது, மயக்கம்னு வரும், அத அறியாமை. மாலாசை கோபம் ஓயாத நாளும் மாயா விகார வழியேசல், நம்ம சொல்லக்கூடிய கருத்து அங்கே அதுதான். இந்த கருத்தை தான் அருணகிரிநாதர் இதில் இந்த திருப்புகளில் சொல்லுகிறார். என்ன? மயக்கம் அறியாமையின் காரணத்தினாலே, அவாவின் காரணத்தினாலே, கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றினாலேயும் இவனுக்கு மாயா விகார வழியேசல் மா பாவி காளி தானேனும் நாக, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு மாதா பிதாவும் இனி நீயே. விராலி மலையில ரொம்ப அழகாக பாடுகிறார். என்ன ஆகணும்? நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் என்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய அப்பா. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தமையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்று மாதா பிதாவும் இனி நீயே. அதுக்கப்புறம் பாடுவார் ஞானோபதேசம் அருள்வாயே. என்ன, இந்த மூன்றும் அகல வேண்டும், அகல வேண்டும் என்று நினைத்தால் அவனையே தாயாக தந்தையாக துணையாக எல்லாமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைத்தால் நமக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் வந்தால், ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஞானம் வருவதற்கு அவன்தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா மட்டுமில்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அவன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாலாசை கோபம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் விரோதிகளாக இருக்கின்றன. மூன்று விரோதிகள் இங்கே இருக்கின்றன. இதுல இருக்கக்கூடிய மற்றது அந்த மூன்றுங்கிறத அடுத்தது நம்ம வேற கருத்துல வேற ஒரு சமயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த மூன்றின் காரணத்தினாலே அவர்கள் அமரத்தன்மை எய்தியவர்களாக இருக்கலாம், ஆனால் சுமரசுன்னு பெயர் பெற்றிருக்கலாம், ஆனால் இறைவனை பற்றி அறியாதவர்களாக அறியாமையிலே இருக்கிறார்கள். மால் அவர்கள் தங்களுடைய பதவிகளிலேயும் சுகத்திலேயும் ஆசை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆசையின் காரணத்தினாலே குரோதம் வந்தது, கோபம் வந்தது. காம ஏவ ஏஷகா குரோத ஏஷகா என்று இந்த ஆவணியாவட்டத்தன்னைக்கு அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், காமோ கார்ஷித் மன்யுர கார்ஷித் என்று சொல்லி ஜபம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கான பிராயச்சித்தா ஜபம் இது. என்ன காமோ கார்ஷித், காமம் தான் காரணம். மன்யுர கார்ஷித், கோபம் தான் காரணம். காமோ கார்ஷித் மன்யுர கார்ஷித் சொல்லு, காமம் தான் காரணம், கோபம் தான் காரணம். இந்த ரெண்டும் சொல்லுகிறான் இல்லையா, காமமும் கோபமும் ரெண்டும் வருகிறது. எதுக்காக? காமம் வரக்கூடியது மமக்காரம், கோபம் வரக்கூடியது அகங்காரம். இந்த கருத்தையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். காம ஏஷ குரோத ஏஷகா என்று இந்த ரெண்டும் போகணும்னர். இந்த ரெண்டும் போகணும்னா இறைவன் தான் வழி, வேற எதுவுமே கிடையாது. இறைவன் என்ன செய்கிறான், நம்ம நல்ல வழியில இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மரக்கருணையினாலே நமக்கு புரிய வைக்கிறான். அதுதான் இந்த கதை. எல்லா தேவர்களும் கூடினார்கள். கூடியவர்களை நான் கேட்டார்கள், எப்பா அவன் யாரு, இந்த பையன் யாரு, யாருக்கா தெரியுமா? இல்லப்பா எனக்கு தெரியாது. சந்திரா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. சூரியனே உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏண்டா நிறுத்தி, நீ தான் அறகுறையா அந்த பக்கம் கொஞ்சம் அறக்கம் கொஞ்சம் தேவனாக இருக்கிறாய், உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது, அவன் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் யக்ஷனா குபேரன் சொன்னான், நான் தான் யக்ஷத்தி கணங்களுக்கு அதிபதி, எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் அவன் யார் யார் என்று கேட்டு இந்த பையன் இந்த கலக்கு கலக்குகிறானே, இந்த சிறுவன் ஆறு முகமும் 12 கரங்களும் கொண்டு உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான், இப்பவாது புத்தி வேண்டாமா? ஒரு சிறுவன் இப்படி பண்றான்னா அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாமா? ஆனா இவர்கள் விபரீதமாக யோசித்தார்கள். இதுக்கு விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். ஒன்றை மற்றொன்றாக அறிவது. அதாவது இந்த அப்படியே போயிட்டு இருப்போம், இருட்டுல போகிற சமயத்துல என்ன ஆகிறது, ஒரு கயிறு அங்க இருக்கும். அந்த கயிறு தூரத்துல இருந்து பார்த்தா பாம்பு மாதிரி தெரியும், அசைகிற மாதிரி இருக்கும், காத்துல லைட்டா அசையும், ஆட்டாட்ட இது பாம்பு தான் இருக்குன்னு நினைப்போம். விபரீத ஞானமாக ஒன்று மற்றொன்றாக காட்சி அளிக்கிறது. அப்ப பயம் வருகிறது. பயம் எதனால வருகிறது? அவாவினாலே வருகிறது. இப்போ ரெண்டு காம ஏஷ குரோத ஏஷகர் எல்லாம் இதே கருத்து தான், எல்லாம் இதே கருத்து தான். இப்போ அவர்களுக்கு அந்த அறியாமையின் காரணத்தினாலே, ஒன்றை யோசிக்காத காரணத்தினாலே இவன் யாருன்னு கேட்டாங்க. அவங்க உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன, நம்ம அடிக்கடி தப்பான முடிவு பண்ணுவோம், தேவர்களும் அப்படித்தான் போல இருக்கு. என்ன தப்பான முடிவு? இவன் ஏதோ ஒரு அசுர கொழுந்து, எது ஒரு அசுரனுடைய பையன். இவன் இந்த வயசுல இப்படி போடுன்னு போட்டான்னா இவன் பெரியவனானா என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால இப்பவே அவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொன்னுணும். ஏன், இந்த சிறு முளையிலேயே கிள்ளி எறிகிறதுன்னு அப்படியே பண்ணிடணும். விடக்கூடாது. அதனால இவன் போய் தனியா இங்க போய் மாட்டிக்கிட்டோம்னா எல்லாரும் சேர்ந்துவா. இன்னொன்னு, இவன் இந்த போடு போடுறானே, நான் மட்டும் தனியா போனேன்னா நான் என்ன கதியாவேன்? அதனால நம்ம மட்டும் என்ன போறது, எல்லாரும் சேர்ந்து போகலான்னு ஒருத்தன் இன்னொருத்தனை கூப்பிட்டா, இன்னொருத்தன் கூப்பிட்டான். 33 கோடி தேவர்கள்ல 22 கோடி பேர், ஏன் 11 கோடி அந்த ருத்ரகணங்கள் வரல? எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு செல்லுகிறார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் சண்டைக்கு செல்லுகின்றார்கள். என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய விளக்குல விட்டில் பூச்சியானது எப்படி சேருமோ, இது கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார், ஒரு பெரிய அக்னி மலைய குசுக்களானது சேர்ந்து மூடிக்கொண்டால் என்னாகும்? பஸ்மமாயிடும். அது மாதிரி தான் போய் என்ன செய்கின்றார்களாம், சூழ்ந்து கொண்டார்கள். முருகன் அப்படி திரும்பி பார்த்து சிரித்தார், பார்த்தார், இவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார். இந்திரனை முன்னிட்டு கொண்டு, அவன் தானே இவங்களுக்கெல்லாம் அதிபதி, எல்லாரும் சண்டையிட செல்லுகிறார்கள். அத்தனை பேரும் தன்னுடைய பான வருஷங்களினாலே முருகப்பெருமானிடத்திலே அப்படியே பானங்களை வர்ஷிக்கிறார்கள், பொடிப்பொடியாகி விழுகின்றன. அவ்வளவுதான் கோபம் வந்தது. அவரவர்கள் வருணன் வருணாஸ்திரத்தையும், அக்னி அக்ரேயாஸ்திரத்தையும், வாயு வாயு அஸ்திரத்தையும், எல்லாரையும் பொழிகிறார்கள், ஒன்னும் பண்ணல. இந்திரன் தன்னுடைய குலிசத்தை எரிகிறான், அது அப்படியே முனை மணங்கி கீழே விழுந்தது. சக்தி என்கின்ற ஆயுதத்தை எரிகிறான், அது பொடிப்பொடியாகி கீழே விழுந்தது. இவர் அங்கிருந்து இவர் விளையாட்டாக தன்னுடைய சின்ன குழந்தை தன்னுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய வில்லிலே பாண வருஷமாக பொழிந்து, அவனுடைய இந்திரனுடைய கொடி இது, இடிதான் அவனுடைய கொடி, அந்த கொடியை அறுக்கிறார். ஒரு பானத்தினாலே ஐராவதம் இறந்தது, மற்ற பானங்களினாலே அப்படியே வருஷிக்கும் பொழுது எல்லாரும் பல தேவர்கள் இறக்கிறார்கள், மாண்டு போனார்கள், பல பேர் ஓடுகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து. இந்த திருவிளையாடல நாரதர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அது வரைக்கும் ஒன்னும் தலையே போடல, அவர் வந்து இப்பவும் ஒன்னும் பண்ணல. அவர் பார்த்தார், இந்த முருகப்பெருமானை இப்படி தெரிந்து கொள்ளாமல் இப்படி இருக்கிறார்களே, இந்த தேவர்கள் முட்டாள்கள், இப்படி அழிந்தார்களே என்று நேர மேரு மலை குகையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற குரு, அதாவது பிரகஸ்பதி இவர்களுடைய குருவான வியாழனிடத்திலே போய் சொன்னார், இந்த மாதிரி உன்னுடைய சிஷ்யர்கள் தேவர்கள் முட்டாவிட்டாமா, இப்படி முருகப்பெருமானிடத்திலே சண்டையிட்டார்கள், அழிந்து பட்டார்கள், பல பேர் ஓடிவிட்டார்கள்னு. ஐயோ இப்படி ஆகிவிட்டதா என்று அந்த இடத்துல மனம் கலங்கி ஓடி வருகிறார். பல பேர் இறந்து கிடக்கிறார்கள். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அமுதத்தை உண்டவர்கள் அமரர்கள், எது மறிக்காதவர்கள் அமரர், மறிக்காதவர்கள் மறிப்பவர்கள் மரர், அமரர் மறிக்காதவர்கள், இறப்பே இல்லாதவர்கள், ஆனா அவர்கள் செத்து போனார்கள். இப்ப முருகப்பெருமான் அவன் நினைத்தால் எதுவும் நடக்கும், இதான் முக்கியமான விஷயம். செத்தவரை பிழைக்க வைக்கவும் முருகனுக்கு முடியும், அமரர்களாக இருக்கின்றவர்களை சாக வைக்கவும் முடியும். ஏன், அவன்தான் எல்லாத்துக்கும் சர்வாந்தர்யாமி, அவன்தான் எல்லாத்துக்கும் நியாமகனாக நியந்தாவாக நியமிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா சர்வேஸ்வரன் முருகப்பெருமான். அதனால நடந்தது, ஓடி வந்து காலடியிலே வந்து விழுகின்றார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கும். அது மாதிரி அழவே இல்லாத மகிமை கொண்ட முருகப்பெருமானே உனக்கு நமஸ்காரம், அவ்வளவு நமஸ்காரம் அவர் பண்றார். பகைவர்களை எல்லாம் சிதறடிக்கக்கூடியவன் நீ, ஸ்கந்தனாக இருக்கக்கூடியவன் நீ, விநாயகருக்கு தம்பியாக இருக்கக்கூடியவன் நீ, ஆறு முகங்களோடு இருக்கக்கூடியவன், அவன் பினாகபாணியனுடைய மகனாக இருக்கக்கூடிய நீ, உனக்கு அளவில்லாத நமஸ்காரங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ இப்ப இவ்வளவு சண்டை போட்டு இவர்களை அழிச்சேன்னு நினைக்கல, நீ சாந்த ஸ்வரூபியாக, எல்லையற்ற சாந்த ஸ்வரூபி, அப்படி அதுக்கு ஒரு வடிவே கிடையாது, ஒரு முடிவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சாந்தமே வடிவானவன் நீ, உனக்கு நமஸ்காரம். உன்னுடைய மாயா சக்தியை பற்றி புரிந்து கொள்ளாமல் இந்த தேவர்களெல்லாம் மாயையிலே மதிமயங்கி உன்னை அழிக்க வந்தார்கள், அழிந்துபட்டார்கள். அப்படிப்பட்ட குகன் என்று சொல்லப்படக்கூடிய எவன் மாயாதீதனாக இருக்கிறானோ, மாயையை தருகின்றானோ, அப்படி மாயையை தரக்கூடிய உனக்கு நமஸ்காரம். எவன் யாருக்கும் அறிய முடியாத குகனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சுப்பிரமணியனை ஸ்தோத்திரம் செய்கிறார். ரொம்ப பரம சந்தோஷ்டரான அந்த முருகப்பெருமான் சொன்னாரா, ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய ஸ்தோத்திரங்களை கேட்டு மகிழ்ந்தோம், இந்த ஸ்தோத்திரங்கள் யார் பாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா நலன்களும் உண்டாகும், சரி உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொன்னார், ஒன்னும் இல்லை, என்னுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு அறிவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அறிவில்லை என்ன அர்த்தம், அவ்வளவுதான். ஏன்னா குரு சரியா இருந்தா சிஷ்யன் சரியா இருப்பான் இல்லையா, நான் சரியில்லை போல இருக்கு, இவர்களை சரி செய்ய வேண்டும், மீண்டும் அவர்களை எழுப்பித்தர வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய அவதார நோக்கமே இவர்களுக்கெல்லாம் சூரபத்மாதிய அசுரர்களை அழித்து இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. இப்ப இவர்களை நீங்களே அழித்தால் இந்த அவதார நோக்கம் நடைபெறாது. ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கும் புத்தி வரணும். அதனால நீங்கள் மரக்கருணையினாலே தண்டித்தீர்கள், போதும், இவர்களை எழுப்பி மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும், நல்ல புத்தியை தர வேண்டும் என்று அவர் சொன்ன உடனேயே தன்னுடைய கண்களினாலே குளிர நோக்கினாராம். அவ்வளவுதான். பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், சிரித்து எரி கொளித்தும் வடிவேலா என்று சிரித்தார், சிரிப்பினாலே எரிந்தார்கள் அசுரர்கள், பார்த்தால் பார்வையினாலே எரிந்தார்கள் அசுரர்கள். பின்னாடி யுத்த காண்டத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய கண்ணினாலே எல்லாரையும் எழுப்பினாராம். எல்லாரும் வந்து போற்றி செய்து கொண்டு நிற்கிறார்கள். கந்தனம ஐந்து முகர் தந்த முருகேசனம, கங்கை உமைதன் மைந்தனம, பன்னீர் புயத்தனம, நீ பமலர் மாலை புனையும் தந்தைனம, ஆறு முக ஆதினம சோதினம, தற்பரமதாம் எந்தைனம என்றும் இளையோய் நம குமாரனம என்று தொழுதார் என்று சொல்வதைப் போலவே எல்லாரும் அப்படியே தொழுது கொண்டு நிற்கின்றார்கள். அவ்வளவுதான். அவர் ரொம்ப பரமசந்துஷ்டராக அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாராம். பார்த்த உடனே தேவர்கள் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். தேவாதி தேவர்களும் ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். சொன்னவுடனே அவர் சொல்லுகிறார், மூடர்களைப் போல என்னிடத்துல வந்து, முட்டாள்களைப் போல என்னிடத்துல வந்து போர் செய்தீர்கள். என்னுடைய உருவம், என்னுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்னுடைய தன்மையை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னுடைய திவ்யமான ரூபத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் எம்பெருமான். அந்த விஸ்வரூபம் என்பது என்ன, இந்த பிரபஞ்சமே அவருடைய ரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஸ்வரூபம். இந்த ஏழு பாதாள உலகங்களும் அவருடைய திருவடியாக இருந்ததாம். ஏழு நிலவுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள், அதுவே அவருக்கு கணுக்கால்களாக இருந்ததாம். ஏழு கடல்களும் இடுப்பு துணியாக இருந்ததாம். திக்குகளையே தோள்களாக வைத்துக் கொண்டார். விண்வெளி அவருக்கு நாபியாக இருந்தது, சொர்க்கலோகம் சிரசாக இருந்தது, சூரியன் சந்திரன் அக்னி இதுதான் அந்த மூன்று நேத்திரங்களாக அவருக்கு. அச்சா சோமசூர்யாக்னி லோச்சனாய நமகா, லோச்சனாய நமகா அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு. இவரும் அவ்வளவே தான், சூரிய சந்திர அக்னி அவருக்கு கண்களாக இருந்தது. மேகக்கூட்டங்கள் அப்படியே அழகான குழலாக இருந்ததான். சிவபெருமானை ஆத்மாவாக வைத்துக் கொண்டார். பராசக்தி தேவி புத்தியாக இருக்கிறாளாம். மகாவிஷ்ணு இடது பக்கம், பிரம்மா வலது பக்கம், கலைமகள் சரஸ்வதி இவர்களெல்லாம், அதாவது கலைகளுக்கெல்லாம் எவள் தேவதையாக இருக்கிறாளோ அந்த சரஸ்வதி தான் வாக்காக இருக்கிறாள். லக்ஷ்மியானவள் ஐஸ்வர்யமாக இருக்கிறாள். வாயு தேவன் அந்த பிராண பான வியானோதான சமான நாக கூர்ம கிரகர தேவதத்த தனஞ்சயன்னு சொல்லுகிறோம் இல்லையா, இந்த பத்து விதமான வாயுக்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த பத்து விதமான வாயுக்கள் இந்த எல்லாம் தன்னுடைய பத்து விதமான வாயுக்களாக வாயுதேவனை வைத்துக்கொண்டு, கால ருத்ரன் காலாக்னி ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவனை கோபமாக வைத்துக்கொண்டு அப்படி கோடி சூரியா அக்னி அந்த கோடி சூரிய பிரபையோடு நின்று கொண்டிருக்கிறாராம் விஸ்வரூபத்தில். அந்த இடத்துல அந்த சகல மருத்துக்கள் பல கோடி அண்டங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதே, அதெல்லாம் அந்த ரோம கூப்பத்திலே சின்ன சின்ன ரோமத்தில் ஒரு சின்ன பூச்சி இருந்தா எப்படி இருக்கும், அந்த பூச்சி ஒட்டி கொண்டிருப்பதை போலவே. இதில் சொல்லுவார் பேன்கள், இந்த ஸ்காந்தத்தில் சொல்லும்போது பேன்கள் ஒட்டி கொண்டிருந்தா எப்படி இருக்கும் முடியல, அது மாதிரி அந்த ஈருன்னு சொல்லுவோமே அந்த அது மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறதா அந்த விஸ்வரூபத்திலே நின்று கொண்டு எல்லாம் தானே என்று காட்டி கொடுக்கிறார். ஆனா இவர்களால் அதை பார்க்க முடியல. கந்தபுராணத்தில் சொல்ல முடியல, என் திசையும் ஈரேழு திறத்து உலகும் என் கிரியும் ஏழு கடலும் பெண் திரையும் நேமி வரையும் பிறவும் வேறு திரிபாகி உளசீர் அண்ட நிறையானவும் எல்லா அண்டங்களும் அனைத்து உயிரும் எப்பொருளுமாகி அயனும் விண்டுவும் அரணும் செய்ய ஓர் உருவு கொண்டனன் விரற்குமரனே. எல்லாம் அதுதான் அருணையர்நாதர் இதைத்தானே ரொம்ப அழகப்படுவார். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அதுல சொல் அயனமாகி அரியனமாகி அரண் எனமாகி அவர் மேலா என்று சொல்லும்படியாக ஈகரமமாகி ஈவைகளுமாகி இனிமையும் ஆகி வருவோனே என்று அகரமுமாகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனாகி அரணன ஆகி அரியனாகி அவர் மேல ஈகரமுமாகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எழியனும் வாழையன முன்னோடி வர வேணும். எல்லாமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அயனும் விஷ்ணுவும் ஹரனுமாக ஓர் உரு கொண்டன் விரற்குமரனே என்று எல்லாம் அப்படி இருந்துதான். மண்ணளவும் பாதளமெல்லாம் சரணம் மாதிர வரைப்பு மிகுதோள் வண்ணளவெல்லாம் முடிகள் பேரொழியலாம் நயனம் மீன் நடுவலாம் பண்ணளவு வேத மணி வாய் உணரலாம் செவிகள் பக்கம் அயன்மால் என் அளவு சிந்தை உமை ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிரே. நம்ம முதல்ல பார்த்ததுதான் வேறொன்னு இல்லை, அதே கந்தபுராணத்துல சொல்லுவார் ஈசனை ஆத்மாவாக கொண்டு ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிராக ஆத்மாவாக எண்ணளவு அயன் மால் என்று சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு பக்கமாக இப்படி உமை என்பவன் அவருடைய சிந்தையாக மண் அளவு பாதளமெல்லாம் சரணம் அந்த பாதாளம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் அவருடைய பாதமாக பெரிய விஷயத்திலே தத்தஸ்தே விபுதேந்திராத்யா பிரம்ம விஷ்ணுவாதஸ்யரஸ்வரா என்று சொல்லும்படியாக தத்தேஜோ மண்டலஸ்சேதே சகஸ்ராசம் அலோகயன்னு என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை நாரதாதி இந்த பிரகஸ்பதியினால கூட ஆயிரத்துல ஒன்றுதான் சகஸ்ராஜம் அலோகயன் என்று சொல்லி ஆயிரத்துல ஒரு பங்கு தான் பார்க்க முடிஞ்சுதான். தேவர்களால் பார்க்க முடியல. அவர்களுக்கு சிறந்த திவ்ய சக்ஷுகு என்று சொல்லும்படியாக இதற்கு பார்க்கறதுக்காகவே கண்ணுகள் கொடுத்தாராம். தேவர்களுக்கெல்லாம் பார்க்கிறார்கள், யாரும் பார்க்க முடியல. அந்த இடத்துல இருக்கிறார்களாம். அடிமுதல் முடியின் காரம் அருமுகன் உருவம் எல்லாம் எல்லாம் அருமுக முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது. கடிது அவன் அருளால் நோக்கி அவனுடைய அருளாலே நம்மால பகவான பார்க்க முடியாது. இதத்தான் அவன் அருள். ரொம்ப அழகான வார்த்தை மாணிக்க வாசகருடைய வார்த்தை, உலக பிரசித்தம் எது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நம்மால இறைவனை அடைய முடியுங்கிறதெல்லாம் நடக்காது. இறைவனை இறைவனாலே தான் அடைய முடியும். அவன் நினைக்கிறான் கருணை புரிகிறான், நம்ம வந்து இந்த அளவுக்கு கருணை கொடுன்னு கேட்கிற அளவுக்கு போகலாம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, நான் ராக்கெட் இருக்கு, ராக்கெட்டு சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு போகுது, கொண்டு போய் அந்த ஆர்பிட்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் தான் ராக்கெட்டு. அது மாதிரி தான் நம்முடைய கர்மஞான பக்திகள் எல்லாம் எல்லாமே கொண்டு போய் அந்த ஆர்பிட் எது சரணம்னு சொல்லி நீ தான் உன்னை தவிர வேற கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பாதையில கொண்டு போய் போடுற வரைக்கும் தான், நல்ல பாதையில கொடுத்து கொண்டு போய் போட்டாச்சுன்னா இந்த சேட்டலைட் சுத்தும். அந்த சேட்டலைட்டை யாரை பார்த்து சுத்தணும், பகவான்ங்கிற பூமியை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கணும், இல்ல எதையோ ஒன்றை பார்த்து சுத்தணும். இப்ப இந்த விஞ்ஞானம் மாதிரி தான் விஞ்ஞானமும் கூட, இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் கர்மஞான பக்திகள் கிடைக்கும். அவன் அருளாலேதான் பிறகு அவனை பார்க்க முடியும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. எவ்வளவோ தவம் செய்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்க முடியல. ஆனால் சாதாரணமாக இருந்த ஒரு கண்ணப்பர், தவமே செய்யாத கண்ணப்பர், சிவகோசரியார் அவ்வளவு பூஜை செய்து கொண்டிருந்தார், அவனால பார்க்க முடியல. ஆனால் கண்ணப்பர் நாள் ஆறில் கண்ணிடந்து அப்பினார், அவருக்கு நில்லு கண்ணப்பான்னு சொல்லி திருநாரை கண்ணப்பனா மாற்றினார் சிவபெருமான். அதே போலத்தான் அடிமுதல் முடியின் காரம் அருமுகன் உருவமெல்லாம் கடிது அவன் அருளால் நோக்கி, அவனுடைய அருளாலே தான் நோக்க முடியும். கணிப்பிலா அண்டமுற்றும் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாரும் வடிவினில் இருப்ப கண்டு, எல்லா உயிரினங்களும் எல்லா தேவர்களும் இந்த திரிமூர்த்திகளும் அவனுடைய வடிவத்துல இருக்கிறத பார்த்து வணங்கியே வழுத்தி சொல்வார். வேற என்ன பண்ண முடியும் நமக்கு? இந்த உலகமே அவனுடைய வடிவம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டால் அதான் விஸ்வரூபம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், அதாவது பசு பதி பாசம் இந்த மூன்றும் அனாதி. நம்ம இறைவனிடத்திலே ஒட்டி கொண்டிருப்போம். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்ம அப்படியே எடுத்து விட்டுருவோம், நம்ம படைக்க விட்டுருவோம் விளையாடுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல விட்டுறோம். அதுக்காக உலகத்தை எல்லாம் கொடுக்கறான். நம்ம மயக்குவதற்காக இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலத்தையும் கொடுத்து அதன் மூலமாக மாயையும் அதன் மூலமாக கர்மமும் வந்து விடுகிறது. இது இருக்கட்டும். இப்போ அந்த முருகப்பெருமான் அந்த பரம்பொருள் இருக்கிறானே, அவனை எவ்வளவு பார்த்தாலும் நம்ம அறிந்து கொள்வது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவனுடைய வடிவம். இப்ப அவன் பத்தியாக இருக்கிறான், நம்ம பசு, அதாவது மாடு மேய்க்கிறவன் மாதிரி அவன், அதுதான் பசுபதினு அவனை சொல்லுவதை போலவே இந்த உயிரினங்களை எல்லாம் மேய்க்கக்கூடியவனாக இருக்கிறான், நமக்கெல்லாம் தலைவனாக அவன் இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? இந்த உலகமெல்லாம் அவனுக்கு அடங்கிய பொருள்கள்.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: ஓம் ஸ்ரீ சிவமகாபுராணம் முதல் வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 10. பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணனும் கேட்கிறார்கள், படைத்தல் முதலிய ஐந்தொழில்களின் இலக்கணம் என்ன என்பதை எங்கள் இருவருக்கும் கூறுங்கள். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், எனது செயற்பாடுகளை அறிவதென்பது சற்றே கடினமானது, சிந்தனைக்குரியது. இருப்பினும் கருணையினால் அதை பற்றி கூறுகிறேன். பிரம்மதேவரே, அச்சுதனே, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தும் உலகை பற்றிய எனது செயல்கள். இவை எனக்கேயான செயல்கள். உலகை படைக்க தொடங்குதலே சர்க்கம் அல்லது சிருஷ்டி, படைத்தல் எனப்படும். என்னால் காப்பாற்றப்பட்டு படைத்தல் நிலை கொள்வதே அதன் ஸ்திதி, காத்தல் ஆகும். படைத்தல் அழிவுறுவதே சம்ஹாரம், அழித்தல் ஆகும். ஜீவராசிகளின் பிராணனான வாயு வெளியேறுவதே திரோபாவம், அதாவது மறைத்தல் ஆகும். இவை அனைத்தினின்றும் விடுதலை பெறுவதே அனுக்கிரகம், அதாவது அருளல் ஆகும். இவ்வாறு இவை ஐந்தும் என் செயல்கள். படைத்தல் முதலிய முதல் நான்கும் உலகை விரிவுபடுத்துவன. ஐந்தாவது செயலான அருளல் முக்திக்கு வித்து. அது என்னிடமே அசைவற்று நிலைத்து நிற்பது. எனது அடியார்கள் இந்த ஐந்தொழில்களையும் ஐம்பெரும் பூதங்களில், அதாவது படைத்தலை பூமியில், காத்தலை நீரில், அழித்தலை தீயில், மறைத்தலை காற்றில், அருளுதலை விண்ணில் எனக் காண்கிறார்கள். படைப்பு அனைத்தும் பூமியில் நடக்கிறது. நீரினால் எல்லாருடைய பெருக்கமும் வாழ்க்கையின் பாதுகாப்பும் ஏற்படுகிறது. தீ அனைத்தையும் எரித்து சாம்பலாக்குகிறது. காற்று அனைத்தையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுகிறது. ஆகாயம் அனைத்தையும் வாழ வைத்து அருள்கிறது. அறிவாளிகள் இப்படித்தான் கருதுகிறார்கள். இவ்வைந்து தொழில்களையும் நன்கு செவ்வனே நடத்துவதற்காகவே எனக்கு ஐந்து முகங்கள் உள்ளன. நான்கு திக்குகளை நோக்கி நான்கு முகங்களும், ஐந்தாவது முகம் இவற்றின் நடுவில் விண்ணை நோக்கியதாகவும் உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் இருவரும் தவம் செய்து அதனால் மகிழ்ந்த என்னிடமிருந்து உங்களுக்கு பிடித்தமான படைத்தல், காத்தல் என்னும் இரு செயல்களையும் பெற்றிருக்கின்றீர்கள். அதேபோல எனது விபூதி சுரூபங்களான ருத்ரனும் மகேஸ்வரனும் அழித்தல், மறைத்தல் என்னும் உயர்ந்த இரு செயல்களையும் பெற்றுள்ளனர். ஆனால் அருளல் என்னும் செயலை வேறெவரும் பெற முடியாது. ருத்ரனும் மகேஸ்வரனும் தங்கள் செயல்களை மறக்கவில்லை. ஆகையால்தான் நான் அவர்களுக்கு என் சாரூப்ய நிலையை, அதாவது எனக்கு சமமான ஸ்தானத்தை அளித்துள்ளேன். அவர்களது சுரூபம், வேடம், செயல், வாகனம், இருக்கை மற்றும் ஆயுதம் முதலியவை அனைத்தும் என்னைப் போலவே இருக்கும். முன்பொரு சமயம் அனைத்து நலன்களையும் அருளக்கூடிய எனது சுரூபமாகிய ஓங்கார மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தேன். முதன் முதலில் எனது முகத்திலிருந்து எனது பூரண சுரூபத்தை காட்டக்கூடிய ஓங்காரம்தான் வெளிவந்தது. ஓங்காரம் நாதமயமான சொல்வடிவம். அதற்கு வரிவடிவம், அதாவது திருமேனி வடிவம் நானே. தினமும் ஓங்காரத்தை தொடர்ந்து நினைப்பது என்னை நினைப்பதே ஆகும். யஜுர்வேதத்தை கூறும் வாமதேவம் என்னும் எனது வடக்கு நோக்கிய திருமுகத்திலிருந்து அகாரம் தோன்றியது. ருக்வேதத்தை கூறும் சத்யோஜாதம் என்னும் மேற்கு நோக்கிய முகத்திலிருந்து உகாரமும், அதர்வண வேதத்தை கூறும் அகோரம் என்னும் தென்திசை நோக்கும் திருமுகத்திலிருந்து மகாரமும், சாமவேதத்தை கூறும் தற்புருஷம் என்னும் கிழக்கு நோக்கிய திருமுகத்திலிருந்து பிந்துவும், நடுவில் மேல் நோக்கிய ஈசானம் என்னும் திருமுகத்திலிருந்து நாதமும் தோன்றின. இவ்வைந்தும் ஒன்று சேர்ந்தே பிரணவம், அதாவது ஓங்காரம் என்னும் ஓரெழுத்தாக நாத திருமேனியாக உதித்தது. பெயரும் வடிவமும் கொண்டதாக விளங்கும் இவ்வுலகு முழுவதும் வேதங்களும்
0: ஆண் பெண் என்னும் இருபாலரும் இந்த பிரணவத்திலிருந்தே தோன்றியது. இவை அனைத்திலும் ஓங்காரமே நிரம்பியுள்ளது. சிவசக்தி தத்துவத்தை விளக்குவது எனது அனைத்து சொரூபங்களையும் விளக்கும் பஞ்சாட்சரம் என்னும் திருவைந்தெழுத்து இதிலிருந்துதான் தோன்றியது. அது அகரவரிசையிலும் மகரவரிசையிலையும் வெளித்தோன்றியது. திருவைந்தெழுத்து என்னும் பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய என்பதே. இத்திருவைந்தெழுத்தில் இருந்தே அ இ உ ரு ரு என்கின்ற ஆதாரணமாயின உயிரெழுத்துக்களும் கபர்கம் முதலிய ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துக்களும் தோன்றியன. அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த க க க க என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்திலே வரக்கூடிய அந்த அக்ஷரங்களை பற்றி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காவர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது க க க க ங ச ச ச ஜ ஞ ட ட ட ட ண த த த த ந ப ப ப ப ம இந்த அஞ்சஞ்சா இருக்கும். ஐந்து இருபத்தஞ்சு, இது வந்து உயிர்மை எழுத்துக்கள், இதை சொல்லுகிறார்கள். அதாவது காவர்க்கம் முதலிய ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துக்களும் தோன்றின. இவற்றை மாத்திருக்காட்சரங்கள் என்பர். இதிலிருந்தே சிரோமந்திரத்தோடு கூடிய மூன்று பாதங்களுடைய காயத்ரி மகாமந்திரம் தோன்றியது. அதிலிருந்து வேதங்கள் அனைத்தும் தோன்றின. அவ்வேதங்களிலிருந்தே சப்தகோடி மகாமந்திரங்களும் தோன்றின. அம்மந்திரங்களை ஜபிப்பது பலவாறான காரியங்களின் சித்தியை அதாவது நற்பயனை அளிக்கிறது. ஆனால் ஓங்காரமான பிரணவ மந்திரத்தையும் திருவைந்தெழுத்தையும் ஜபிப்பதால் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இம்மந்திரங்களை ஜபிப்பதால் இவ்வுலக போகங்களும் பின்பு முக்தியும் கிடைக்கிறது. எனது சகலஸ்வரூபமான விக்கிரக வடிவத்தை பற்றிய எல்லா மந்திரங்களும் இவ்வுலக இன்பங்களை உடனேயே அறிக்க வல்லன. மேலும் நன்மைகளிலெல்லாம் உயர்ந்த நன்மையாகிற முக்தியையும் தரவல்லன. ஸ்ரீ நந்திகேஸ்வரர் கூறுகிறார், உலகமாதாவான பார்வதி பிராட்டியுடன் அமர்ந்திருந்த சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு வடக்கு நோக்கி நிற்கும் பிரம்மதேவரையும் ஸ்ரீ விஷ்ணுவையும் திரைமறைவில் மறைத்து அவர்களது திருமுடியில் தனது தாமரை கரத்தை அமர்த்தி உயர்ந்ததான பஞ்சாட்சர மகாமந்திரத்தை மெதுவாக உபதேசித்தார். மந்திர தந்திர சாஸ்திரங்களில் கூறப்பட்ட முறை தப்பாது மந்திரத்தை மும்முறை கூறி சீடர்களான அவர்களுக்கு சிவமந்திர தீட்சை அளித்தார். குருதட்சிணையாக அவர்கள் தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணமாக தந்தார்கள். பின்பு இரு கைகூப்பி வணங்கி தேவதேவரான மூலகுருவான அவரை துதித்தனர். பிரம்மாவும் விஷ்ணுவும் துதிக்கின்றனர். நமோ நிஷ்கல ரூபாய நமோ நிஷ்கல தேஜசே, நம சகல நாதாய நமஸ்தே சகலாத்மனே, நம பிரணவ வாஸ்யாய நம பிரணவலிங்கினே, நம சிருஷ்டியாதி கர்த்ரேச்ச நம பஞ்சமுகாயச்சே, நம பஞ்சமுகாயதே பஞ்ச பிரம்மஸ்வரூபாய பஞ்ச கிருத்தியாய தே நம, ஆத்மனே பிரம்மணே துப்பியமனந்த குணசக்தயே சகலாகல ரூபாய சம்பவே குரவே நம. இது வந்து 28-30 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது. என்ன பொருள் என்றால், இறைவா தாங்கள் உருவமற்ற நிஷ்கலஸ்வரூபர், நமோ நிஷ்கல ரூபாய நிஷ்கலஸ்வரூபர், தங்களை வணங்குகிறோம். அருவுருவமான அதாவது நிஷ்கலமான ஒளிவடிவாக பிரகாசிக்கும் தங்களுக்கு வணக்கம், நமோ நிஷ்கல தேஜசே. அகில உலகநாதரான தங்களுக்கு வணக்கம், நம சகலநாதாய, அனைத்துமாக விளங்கும் தங்களுக்கு வணக்கம், நமஸ்தே சகலாத்மனே. பிரணவமான ஓங்காரத்தின் உட்பொருளாகவும் நம பிரணவமாஸ்யாய, அந்த ஓங்காரத்தால் குறிக்கப்படுபவருமான தங்களுக்கு வணக்கம், நம பிரணவ லிங்கினே. லிங்கினே ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்கள் புரியும் தங்களுக்கு வணக்கம், நம சிருஷ்டியாதி கர்த்ரேச்ச நம பஞ்சமுகாயதே, சத்யோஜாதம் வாமதேவம் தத்துருஷம் அகோரம் ஈசானம் என்கிற ஐந்து முகங்களுடைய தங்களுக்கு நமஸ்காரம். ஐந்து பிரம்மங்களின் சொரூபமாகவும் ஐந்தொழில்களை செய்பவராகவும் உள்ள தங்களுக்கு வணக்கம். இதே திரிபுர சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய நூலிலே, நிர்விசேஷமபி பிரம்மஸ் ஸ்வஸ்மின் மாயா விலாசிதா பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரச்ச ஈஸ்வரச்ச சதாசிவா இத்தியாக்கியாவசத பஞ்ச பிரம்ம ரூபேண சம்ஸ்திதம் என்று சொல்லுகிறார்கள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய இவர்களே பஞ்ச பிரம்மங்கள். இவர்கள் பஞ்சபிரம்மத்தினிருந்து மாயையின் சேர்க்கையால் தோன்றியமையால் அவர்கள் பிரம்மத்தினுள் அடங்கியவர்களாக ஆகிறார்கள். இப்படி பஞ்சபிரம்ம சுரூபமாக இருக்கிறார் ஸ்ரீ பரமசிவன் என்று திரிபுரா சித்தாந்தம் என்கின்ற நூல் சொல்லுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் இப்பொழுது அவர்களுடைய பிரம்மாவும் விஷ்ணுவும் துதிக்கக்கூடிய துதியினுடைய பொருள் வருகிறது. அனைத்து ஜீவராசிகளின் ஆன்மாவாகவும் பரபிரம்மமாகவும் எண்ணிலடங்கா குணக்கடலாகவும்
3: சொல்லனா சக்திகள் கொண்டவராகவும் விளங்கும் தங்களுக்கு வணக்கம். சகல ரூபமான விக்கிரக திருமேனியும் நிஷ்கலராக அருவமான லிங்க திருமேனியும் கொண்ட பரமனே, பக்தர்களுக்கு இன்னொருள் புரிவதால் சம்பு என்று அழைக்கப்படுபவரே, அஞ்ஞான இருளகற்றும் விஞ்ஞான குருவே, தங்களுக்கு நமஸ்காரம். இவ்வாறு தங்கள் தலைவரான ஸ்ரீ பரமசிவனை துதித்த பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணனும் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினர். அப்பொழுது ஸ்ரீ மகேஸ்வரன் கூறுகிறார், திருஆதிரை நட்சத்துடன் கூடிய சதுர்தசி திதியில் பிரணவமான ஓங்காரத்தை ஜபித்தல் அளவு கடந்த நற்பயனை தரவல்லது. சூரியனது சங்கராந்தியோடு திருஆதிரை நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் ஒருமுறை பிரணவ ஜபம் செய்தால் அது 1 கோடி தரம் ஜபித்த புண்ணிய பலனை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் கடைசி பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலும் செய்யும் ஜபம், பூஜை, ஹோமம், தர்ப்பணம் ஆகியனவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்யும் நற்காரியங்களைப் போன்றே நற்பலனை அழிக்கும் என்று அறிக. என் திருமேனியான சிவலிங்கத்தை விடியற்காலையில், பகலில், நடுப்பகலுக்கு முந்திய சங்கம காலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். எனது தரிசனத்திற்கும் பூஜைக்கும் சதுர்தசி திதி அதிகம் இருக்கும் இரவு நேரமும் பிரதோஷ நேரமும், அதாவது மாலை 5:30 முதல் 6:30 வரையும் மிகவும் உகந்தது. ஏனெனில் அடுத்த திதியோடு சேர்ந்துள்ள சதுர்தசி திதியே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பூஜை செய்பவர்களுக்கு எனது சகல திருமேனி அதாவது விக்கிரகம், நிஷ்கல திருமேனி அதாவது சிவலிங்கம் இரண்டுமே சமமானதாயினும் விக்கிரக திருமேனியை காட்டிலும் சிவலிங்க திருமேனியே முதலிடம் பெறுகிறது. ஆகவேதான் முக்தி பெற விரும்புவோர் உருவத் திருமேனியை விட அருவுருவத் திருமேனியான சிவலிங்க திருமேனியையே அதிகம் பூஜிக்கின்றனர். சிவலிங்க திருமேனியை ஓங்காரமான பிரணவத்தாலும் விக்கிரக திருமேனியை திருவைந்தெழுத்தாலும் பூஜிக்க வேண்டும். சிவலிங்கமூர்த்தியை தானாகவோ பிறரை கொண்டோ பிரதிஷ்டை செய்து உயர்ந்த திரவியங்கள் கொண்டு 16 வகை உபச்சாரங்களால் பூஜிக்க வேண்டும். இதனால் என்னை சுலபமாக பெற்றிடலாம். இவ்வாறு ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்கும் குறிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். ஸ்ரீ சிவமகா புராணம் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை 11. சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள், சூதரே, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது எப்படி? அதன் இலக்கணம் என்ன? எவ்வாறு பூஜிக்க வேண்டும்? அதற்கான இடம் காலம் என்ன? எந்த திரவியத்தை கொண்டு அமைக்க வேண்டும்? இதற்கு சூதர் பதில் கூறுகிறார், மகர்ஷிகளே, நீங்கள் கேட்டபடியே நான் அதை கூறுகிறேன். கவனத்தோடு கேட்டு தெளியுங்கள். நமக்கு உகந்த நல்ல சுப நேரத்தில் ஏதாவது ஒரு நதிக்கரையில் தினந்தோறும் தவறாது பூஜை செய்வதற்கேற்ற இடத்தில் நம் விருப்பப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மண்ணினாலோ, நீரினாலோ, அல்லது அக்னியினாலோ நம் விருப்பப்படி ஆக்கிய அல்லது கல்பநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி இலக்கணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை தாவித்து பூஜை செய்பவன் அதற்கான முழு பயனையும் பெறுகிறான். குறைவற்ற சம்பூர்ண நல் இலக்கணங்களோடு கூடிய சிவலிங்கத்தை தாவித்து பூஜிப்பவன் உடனேயே அதற்கான நற்பயனை பெறுகிறான். இடம் விட்டு இடம் பெயரும் சலப்பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் அதற்கு சிறியதான சிவலிங்க மூர்த்தமும் விக்கிரகமுமே ஏற்றது. இடம் விட்டு பெயராத அச்சல பிரதிஷ்டை எனில் லிங்கரமோ விக்கிரகமோ பெரியதாக இருக்கலாம். உத்தம இலக்கணங்களோடும் ஆதார பீடத்தோடும் கூடிய சிவலிங்கமே பிரதிஷ்டைக்கு உகந்தது. சிவலிங்கத்தின் பீடம் வட்ட வடிவாகவோ, நார்ச்சதுரமாகவோ, முக்கோண வடிவமாகவோ, கட்டில் கால் போல் மேலும் கீழும் பருத்ததாகவோ, நடுவில் மெல்லியதாகவோ இருக்கலாம். சிவலிங்கத்தின் பீடம் இவ்வாறு இருந்தால் அது மிக உயர்ந்த பலனை தருவதாகும். முதலில் மண்ணினாலோ, கல்லினாலோ, அல்லது பஞ்சோலக உலோகத்தினாலோ சிவலிங்கத்தை செய்யலாம். சிவலிங்கம் எதனால் ஆக்கப்பட்டதோ அதனாலேயே அதனுடைய பீடத்தையும் செய்ய வேண்டும் என்பதே நிலையான அச்சல பிரதிஷ்டை செய்வதில் உள்ள முக்கிய விஷயம். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு உள்ள சலப்பிரதிஷ்டையிலும் லிங்கமும் பீடமும் ஒரே பொருளினால் தான் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் பானலிங்கத்திற்கு இதன் இந்த கட்டாயமில்லை. லிங்கத்தினுடைய உயரம் அதை நிர்மாணிக்கும் அல்லது பிரதிஷ்டை செய்யும் எஜமானது மோதிரவிலவின் விரலின் அளவு போல் 12 மடங்கு இருக்க வேண்டும். இம்மாதிரியான அளவுள்ள சிவலிங்கமே உத்தமமானது. அதற்கு குறைவாக இருந்தால் பெறப்படும் பயனும் குறைவாகவே இருக்கும். அதிகமாக இருந்தால் அதனால் குற்றம் ஒன்றும் இல்லை. சரலிங்கத்திற்கும் இது பொருந்தும். இதன் உயரம் கர்த்தாவின் மோதிரவிரம் விரல் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும். அதற்கும் சிறியதாக இருந்தால் பெரும் பயனும் குறைவுதான். அதற்கும் அதிக உயரம் இருந்தால் தவறொன்றும் இல்லை. முதலில் சிற்பசாஸ்திரத்தில் கூறியபடி பற்பல மூர்த்தங்கள் கொண்டதாக ஒரு விமானமோ கோயிலோ அமைக்க வேண்டும். அதில் கருவறை அழகாகவும் உறுதியாகவும் கண்ணாடி போல் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதை நவரத்னங்களால் அழகுபடுத்த வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் ராஜத்வாரம் அதாவது பிரதான வாயில் அமைக்கப்பட வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் ஆதார பீடத்தின் அடியில் உள்ள குழியில் மாணிக்கம், முத்து, பவழம், பச்சை மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், வைடூரியம், கோமேதகம் முதலிய 9 ரத்னங்களையும், மேலும் தங்கம் வெள்ளி முதலிய உயர்ந்த பொருட்களையும், அதாவது சஹிரத்னானி தாசுஷே சுவாதி சவிதா பகஹ தம் பாகம் சித்திரமீமகே என்கிற வேத மந்திரத்தை கூறி வைக்க வேண்டும். பின் சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்களே, சத்யோஜாதம் பிரபத்யாதி சத்யோஜாதா யவை நமோ நமஹ பவே பவே நாதி பவே பவஸ்யமாம் பவோத் பவாய நமஹ, இப்படி சொல்லக்கூடிய சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்களை கூறி சிவலிங்கத்தை சுற்றி 5 இடங்களில் பூஜை செய்து அக்னியில் அவி உணவால், அதாவது வெள்ளை சாதத்தால் பல ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் அனைவருமாக சேர்ந்து பூஜையை முறைப்படி செய்து முடித்து குருவாக அமர்ந்த ஆச்சாரியருக்கு தட்சிணைகள் தந்து ஆசி பெற்று சுற்றத்தார்களுக்கு விருப்பம் போல் சன்மானம் செய்து அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும். யாச்சகர்களுக்கு பொன், வெள்ளி, வீடு, நிலம் முதலிய ஜடப்பொருளையும், பசு முதலிய உயிருள்ள பொருட்களையும் தானம் செய்ய வேண்டும். தாமரம் அதாவது அசையாதன, ஜங்கமம் அதாவது அசைவன ஆகிய சகல ஜீவராசிகளையும் ஆதரவோடு மகிழ்வித்து பின் கருவறையின் நடுவில் பிரதிஷ்டை செய்யும் இடத்தில் தோண்டிய குழிவில் தங்கம், வெள்ளி, நவரத்னங்கள் ஆகியவற்றை இட்டு நிரப்பி சத்யோஜாதம் முதலிய மந்திரங்களை கூறி அனைத்து மங்களங்களையும் வாரி வழங்கும் ஸ்ரீ மகாதேவரான பரமசிவனை தியானித்து வாத்தியங்கள் முழங்க ஓங்காரமான பிரணவ மகாமந்திரத்தை ஜபித்துமாது அக்குழியில் ஆதார பீடத்தை தாபித்து அதன் நடுவில் ஸ்ரீ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இவ்வாறு பிரதிஷ்டை செய்து அது அசையாமல் இருப்பதற்காக சிவலிங்கத்தை சுற்றி அஷ்டபந்தனம் அதாவது 8 மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்து சாத்தி இருகச் செய்ய வேண்டும். அதே போல அங்கு அழகான திருவேணியோடு உள்ள சிவபெருமானின் சிலை விக்கிரகத்தையும் தாபிக்க வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கடைபிடிக்க வேண்டிய பூசுத்தி அதாவது துடைத்தல், மெழுகல் முதலிய பூமியை துடைக்கக்கூடியது, மெழுகக்கூடிய முதலிய எல்லா நியமங்களையும் சிலா விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் போதும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இதில் உள்ள வேறுபாடு ஒன்றுதான், சிவலிங்க திருவேணியை பிரதிஷ்டை செய்ய ஓங்காரமான பிரணவத்தை கூற வேண்டும், விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பஞ்சாட்சரத்தை ஜபிக்க வேண்டும். சிவலிங்கம் மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் உற்சவங்கள் நடக்கும் போது வெளியில் திருவிழா வருவதற்காக உலோக திருமேனியையும் அமைக்க வேண்டும். விக்கிரகத்தை வெளியிலிருந்தும் வாங்கிக் கொள்ளலாம், அதாவது சான்றோர்களிடமிருந்தும் பெறலாம். சாது ஜனங்களால் அது பூஜிக்கப்பட்டிருப்பின் மிகவும் நல்லது. இவ்வாறு சிவலிங்கத்திலோ விக்கிரக ரூபத்திலோ செய்யப்படும் சிவபூஜை சிவபதமான கைலையை தரவல்லது. அசையாதன, அசைவன என்கிற வேறுபாட்டிற்கு இணங்க சிவலிங்கமும் இருவகையாக கூறப்படுகிறது. மரம் செடி கொடைகளை ஸ்தாவரலிங்கம் என்பர், புழுபூச்சிகளை ஜங்கமலிங்கம் என்பர். ஸ்தாவரலிங்கத்திற்கு நீர் பாய்ச்சுதல் மூலமும் ஜங்கமலிங்கத்திற்கு உணவு நீர் தருவதன் மூலமும் சேவை செய்து மகிழ்விக்கலாம். அவைகளிடம் வைக்கும் அன்பே சிவபூஜை ஆகும் என்பது அறிஞர்கள் கருத்து. அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை, சராசர மனத்தும் பகவானது அடையாளம் என்று நினைத்து பூஜிப்பது. இவ்வாறு மகாலிங்கத்தை ஸ்தாபித்து 16 வகையான உபச்சாரங்களுடன் பரசிவத்தை பூஜிக்க வேண்டும். தன் சக்திக்கு ஏற்றவாறு தினமும் பூஜிக்க வேண்டும். திருக்கோயிலில் கொடியேற்றம் முதலினமும் செய்தல் வேண்டும். ஏனெனில் சிவபதத்தை அருள்வது சிவலிங்க பூஜை என்றோ சரலிங்கமான விக்கிரகத்துக்கு செய்யும் உபச்சரணைகளும் சிவபதத்தை அளிக்க வல்லவே. சரலிங்கம் என்று சொல்லக்கூடிய நாம் பூஜிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய அச்சலமா அதாவது அசையக்கூடிய லிங்கங்கள், சிறிய லிங்கங்கள் சரலிங்கம். அதற்கு சரலிங்கமான விக்கிரகத்திற்கு செய்யும் உபச்சரணைகளும் சிவபதத்தை அளிக்க வல்லதே. 16 வகையான உபச்சாரங்களாவன ஆவாகனம் அதாவது இறைவனை எழுந்தருளச் செய்தல், ஆசனம் அதாவது அமர பீடமளித்தல், அர்க்யம் அதாவது கையலம்ப நீரழித்தல், பாத்தியம் அதாவது கால் அலம்ப நீரழித்தல், ஆச்சமனீயம் அதாவது சுத்திக்காக செய்யக்கூடியது, மங்கள ஸ்நானம் அதாவது நீராட்டுதல், பஸ்திரம் அதாவது பட்டாடை அடித்தல், யஜ்யோபவீதம் அதாவது பூநூல் அணிவித்தல், கந்தம் அதாவது நறுமண சந்தனம் சாத்துதல், புஷ்பம் அதாவது இறைவனுக்கு மாலை அணிவித்தல், தூபம் அதாவது இறைவனுக்கு நற்புகை காட்டுதல், தீபம் அதாவது ஞானவெளியான பகவானுக்கு விளக்கேற்றி காட்டுதல், நைவேத்தியம் அதாவது அறுசுவை உண்டி படைத்தல், தாம்பூலம் அதாவது வெற்றிலை பாக்கு தரல், நீராஜனம் அதாவது கற்பூர ஆரத்தி எடுத்தல், நமஸ்காரம் வணங்குதல், பின் இறைவனை அவரது இடத்திற்கே செல்ல வேண்டுதலான விசர்ஜனம் இல்லையேல் அர்க்கியத்திலிருந்து நைவேத்தியம் வரையிலான பூஜையையும் செய்யலாம். ஆனால் திரு அபிஷேகம், நைவேத்தியம், நமஸ்காரம், தர்ப்பணம் என்பவற்றையாவது முடிந்தவரை நித்தமும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பூஜையும் சிவபதத்தை அளிக்கும். யாரோ ஒரு புண்ணியமான் அதாவது ஒரு மனிதன் ஸ்தாபித்த லிங்கமோ, ரிஷிகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தேவதைகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமோ, அல்லது நாமே புதிதாக ஸ்தாபித்த லிங்கமோ, எதுவானாலும் நமக்கு தெரிந்த வரையிலும் சக்திக்கேற்றபடி பூஜை செய்வதாலும் பூஜைக்கு உரிய பொருட்களை அளிப்பதாலும் கூட முன்கூறப்பட்ட அனைத்து பலன்களையும் பெறலாம். பலம் வந்து நமஸ்கரிப்பதனாலும் சிவபதம் பெறலாம். தினமும் ஸ்ரீ சிவலிங்கத்தை கண்டு தரிசிப்பது என்கிற விரதம் மேற்கொள்வதும் அனைத்து நலன்களையும் அளிக்க வல்லது. மண், மாவு, பசுஞ்சாணம், பூ, அரளிப்பூ, பழம், வெல்லம், வெண்ணெய், விபூதி அல்லது அன்னம் ஆகியவற்றாலும் சிவலிங்கத்தை செய்து சக்திக்கு உகந்தவாறு பூஜிக்கலாம். அல்லது தினமும் 10,000 ஓங்கார ஜபம் செய்யலாம். அல்லது காலையும் மாலையும் சந்தி நேரத்தில் 1,000 பணவ ஜபம் செய்யலாம். இவ்வழியும் சிவபதத்தை தருமென அறியவும். ஜபம் செய்யும் பொழுது இம் என்கின்ற எழுத்தில் முடியுமாறு ஓம் என்பது ஜபிப்பது மன தூய்மையை தரும். சமாதி நிலையில் மனதிலேயே ஜபிக்க வேண்டும். மற்ற சமயங்களில் பிறர் கேளா வண்ணம் உதடமிட்டும் அசையுமாறு, அதாவது உபாம்சு முறை ஜபிக்கவும். நாதமும் பிந்தும் சேர்ந்து ஓங்காரத்தை உச்சரிப்பதை சமான பிரணமம் என்பர் பெரியோர். தினமும் 10,000 முறை திருவைந்தெழுத்தை முறையாக ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்யவும். அல்லது காலை மாலை சந்தி வேளையில் 1,000 பஞ்சாட்சரம் ஜபிக்கலாம். இதுவும் சிவபதத்தை தரவல்லதே. அந்தணர்கள் பிரணவத்துடன் சேர்ந்து பஞ்சாட்சரம் ஜபிக்க வேண்டும். மந்திரம் கூறி ஜபிக்கப்பட்ட கலச தீர்த்த ஸ்நானம், மந்திரதீட்சை, 51 மாத்ருகாத்ரு அக்ஷரங்களினால் செய்த நியாசம், அதாவது உடல் அங்கங்களை தொட்டுக்கொள்வது, வாய்மையினால் தூய உள்ளம் கொண்ட அந்தணன் மற்றும் ஞானியான குருநாதன், இவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. அந்தணர்கள் நமசிவாய என்றும் மற்ற வர்ணத்தவர் சிவாய நம என்றும் ஜபிக்க வேண்டும். பெண்களும் சிவாய நம என்றுதான் ஜபிக்க வேண்டும். அந்தண பெண்டிர் நமசிவாய என்று ஜபிக்கலாம் என சில ரிஷிகள் கூறுகிறார்கள். 5 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜபித்தவன் பரசிவத்துக்கு சமமாகிறான். 1 கோடி ஜபித்தவன் பிரம்ம பதத்தையும், 2 கோடி ஜபித்தவன் விஷ்ணு பதத்தையும், 3 கோடி ஜபித்தவன் ருத்ர பதத்தையும், 4 கோடி ஜபித்தவன் மகேஸ்வரனது பதத்தையும் பெறுகிறான். மந்திரத்தில் எத்தனை எழுத்துகள் உண்டோ அத்தனை 100,000 முறை ஜபிக்கலாம். அல்லது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து எத்தனை எழுத்துகள் உள்ளனவோ அத்தனை 100,000 முறை ஜபிக்கலாம். இப்படி ஜபிப்பதும் சிவபதத்தை தரவல்லதே. தினம் 1,000 முறை என 1,000 நாட்கள் பஞ்சாட்சரத்தை 10,000,000 முறை ஜபித்து தினமும் அந்தணருக்கு அன்னம் பாலிப்பானாகில் அந்த மந்திரத்தின் பெருமையால் விரும்பிய எண்ணங்கள், அதாவது காரியங்கள் நிறைவு பெறுகின்றன. அந்தணர்கள் தினமும் காலையில் 1,008 முறை காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். அதனால் அக்காயத்ரி மகாமந்திரம் சிவபெரும்பதத்தை தருவதாக ஆகிறது. வேதத்தையோ முடியவில்லை எனில் அதில் உள்ள சூக்தங்களையோ நியமத்தோடு பாராயணம் செய்ய வேண்டும். வேத பாராயணம் சிவபதத்தை தரும். வேறு எத்தனையோ மந்திரங்கள் உள்ளனவே, அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் 1,00,000 என்ற கணக்கில் ஜபிக்க வேண்டும். இவ்வாறு முடிந்தவரை ஜபிப்பவன் படிப்படியாக முக்தியை பெறுவான். அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை முறைப்படி உபதேசம் பெற்றுக் கொண்டு தன் இறுதிக்காலம் வரை தினமும் ஜபித்து வர வேண்டும். அல்லது ஓம் என்ற பிரணவத்தை தினம் 1,000 முறை ஜபம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் சிவபெருமானது இன்னருளால் அவன் விரும்பியதெல்லாம் கிடைக்கப் பெறுவான். சிவபெருமானுக்கென நந்தவனமோ பூந்தோட்டமோ அமைப்பவனும், கோயிலை சுற்றி உழவாரப் பணி செய்து தூய்மை ஆக்குபவனும் தன் புண்ணிய செயலால் முக்தி பெறுகிறான். காசி முதலிய புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் பக்தி ஸ்ரத்தையோடு வசிக்கும் உயிருள்ள அல்லது உயிரற்ற அனைத்துக்கும் போகமும் மோட்சமும் நிச்சயம். ஆகவேதான் அறிவாளிகள் புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் தங்கள் இறுதிக்காலம் வரை வசிக்கிறார்கள். புண்ணிய தலங்களில் உள்ள திருக்குளங்கள், கிணறுகள், குட்டைகள் ஆகியனவெல்லாம் சிவகங்கை என போற்றப்பட வேண்டும். இது ஆதி சிவனது திருக்கூற்று. அங்கு நீராடுவது, தானம் அளிப்பது, ஜபம் செய்வது ஆகிய அனைத்தும் சிவபதத்தை தருவனவாகும். ஆகவேதான் தன் இறுதிக்காலம் வரை புண்ணிய தலங்களில் வசிக்க வேண்டும். சிவத்தலங்களில் இறக்கும் தன் உற்றார் உறவினருக்கு எரியூட்டுதல், 10-ஆம் நாள் செய்யும் காரியம், மாதந்தோறும் செய்யும் அசிக ஸ்ரார்த்தம், 12-ஆம் நாள் செய்யும் சபிண்டீகரணம், முதல் வருடம் செய்யும் வார்ஷாப்திக ஸ்ரார்த்தம் ஆகியவற்றை செய்தல், அல்லது இறந்த தன் பெற்றோர்களுக்கு எப்பொழுதாவது சிவத்தலங்களுக்கு சென்று அங்கு பிண்ட பிரதானம் செய்தல் ஆகியவனற்றை செய்பவன் அப்பொழுதே தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். முடிவில் சிவபதமான கைலையை அடைகிறான். அல்லது சிவத்தலங்களில் 7 நாட்களோ, 5 நாட்களோ, 3 நாட்களோ, ஏன் ஒரே ஒரு நாளோ தங்கி வாழ்ந்தாலும் அவன் படிப்படியாக சிவபதத்தை பெறுகிறான். உலகில் அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி கடைபிடிப்பதாலும் சிவபதத்தை பெறலாகும். வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி பக்தியோடு அனுஷ்டிப்பதால் அவன் அதன் புண்ணிய பயனை எளிதில் பெறுகிறான். பயன் வேண்டி செய்யப்படும் செயல்களுக்கும் அதற்கேற்ப விரும்பிய பயனை விரைவிலேயே அடைகிறான். பயனில் பற்றின்றி செய்யப்படும் அனைத்து செயல்களும் சாட்சாத் சிவபெருமானின் திருவடியை பெற்றுத்தரும். காலை, நடுப்பகல், மாலை என ஒரு நாளின் பகற்பொழுது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இம்மூன்று காலங்களிலும் முறையே மூன்று செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி காலை பொழுது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கு உரியது. நடுப்பகல் பயனில் பற்றுக்கொண்டு செய்வதற்கான செயல்களுக்கு ஆனது. மாலை பொழுது சாந்தி கர்மங்கள் செய்வதற்கு உகந்தது. இதேபோல் இரவும் நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நடுவிரண்டு ஜாமங்களும் நடு இரவு ஆகும். அந்நேரத்தில் செய்யப்படும் சிவபூஜை விரும்பிய பலனை தரவல்லது. இதை அறிந்து செயல் புரிபவன் அதற்கான உரிய பயனை பெறுகிறான். முக்கியமாக இக்கலியுகத்தில் முறைப்படி கர்மங்களை செய்வதாலேயாதா முறைப்படி கர்மங்களை செய்வதாலேயேதான் காரிய சித்தி கிடைக்கிறது. முன்பு கூறப்பட்டவற்றில் ஏதாவது ஒன்றை ஏற்று அவனவன் தத்தம் வரையறைக்கு உட்பட்டு சிவபூஜை புரிவானேயாகில், அதாவது அவன் தன் ஆச்சார ஒழுக்கங்களை உள்ளபடி செய்து வருவானாகில், பாவத்தைக் கண்டு அஞ்சுபவன் ஆகில், நிச்சயம் அவன் அந்தந்த கர்மங்களுக்குரிய முழு பெயரையும் பெறுகிறான். முனிவர்கள் கேட்கிறார்கள், சூத முனிவரே, எந்த புண்ணிய தலங்களை அண்டியிருந்து ஆண் பெண் இருபாலரும் சிவபரம்பொருளை அடையலாகுமோ அப்புண்ணிய தலங்கள் எவை என்பதை சுருக்கமாவது கூறியருட வேண்டுகிறோம். ஸ்ரீ சிவமகா புராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 12. சூதமுனிவர் கூறுகிறார், அறிஞர் பெருமக்களே, நற்புத்தி கொண்ட மகர்ஷிகளே, முக்தி அளிக்கும் சிவத்தலங்களை பற்றிய வர்ணனையை முதலில் கேளுங்கள். அதன்பின் உலக நலன் பொருட்டு சிவ ஆகமங்களை பற்றி கூறுவேன். மலைகள், காடுகள், வனாந்தரங்கள் அடங்கிய இப்பூமி 50 கோடி யோஜனை பரப்புள்ளது. பகவான் சிவனது திரு ஆணைப்படி இப்பூமி இவ்வுலகை தாங்கி நிற்கிறது. சிவபெருமான் ஆங்காங்குள்ள மக்கள் நற்கதி பெறும் பொருட்டு கருணையோடு இப்பூதலத்தில் பல பல இடங்களில் சிவத்தலங்களை நிர்மாணித்துள்ளார். சில தலங்களை தேவதைகளும் சில தலங்களை ரிஷி முனிவர்களும் தங்கள் வாசஸ்தலங்களாக கொண்டு அருள் புரிந்துள்ளனர். ஆகவே அவை புண்ணிய தலங்கள் ஆகின. இன்னும் பல பல புண்ணிய தலங்கள் மக்களை காத்தல் பொருட்டு தானாக தோன்றியவை. புண்ணிய தலங்களுக்கும் புண்ணிய நதி தீரங்களுக்கும் சென்றால் அங்கு நீராடி தான தர்மங்களும் ஜபமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நோய், வறுமை, ஊமைத்தனம் முதலிய குற்றங்களுக்கு ஆட்படுவர். இப்பாரத பூமியில் இறப்பவன் தன் புண்ணியத்தின் பயனாக பிரம்மலோகத்தில் வாசம் செய்து பின்பு புண்ணியம் குறையவே மறுபடியும் மனித பிறவி பெறுகிறான். பாவம் செய்தவன் பாவத்தின் சம்பளமாக கீழ்நிலையை, அதாவது நரகத்தை அடைகிறான். புண்ணிய தலங்களில் பாவச் செயல்கள் செய்தால் அவை மேலும் திடமாகின்றன. ஆகவே புண்ணிய தலங்களில் வசிக்கும் போது சிறிது கூட பாவச் செயல்கள் செய்யக்கூடாது. க்ஷேத்ரே பாபஸ்ய கரணம் திருடம் பவதி பூசுராகா, புண்ணிய க்ஷேத்ரே நிவாசேகி பாபமண்பபி நாசரேத். சிந்து நதி, சட்லஜ், சததிரு என்று சொல்லக்கூடிய சட்லஜ் நதி இரண்டுக்கும் இடையே பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. சரஸ்வதி நதி மிகவும் புண்ணிய நதி என்றும் 60 கிளைகளாக பிரிந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதன் கரைகளில் வசிப்பவர்கள் படிப்படியாக பிரம்மலோகத்தை பெறுகிறார்கள் என்பது அறிஞர்களின் கருத்து. இமயமலையில் இருந்து பெருகி வரும் புண்ணிய நதியான கங்கைக்கு 100 கிளை நதிகள் உள்ளன. அதன் கரைகளில்தான் காசி, பிரயாகை முதலிய பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. சூரியன் மகர ராசிக்கு வரும் பொழுது, அதாவது தை மாசம், கங்கைக்கரையின் பெருமை முன்னிலும் அதிகமாகிறது. புண்ணியம் நல்கும் தன்மையும் அதிகமாகிறது. சோனபத்ரா நதிக்கு 10 கிளை நதிகள் உள்ளன. மகர ராசியில் பிரகஸ்பதியான வியாழ பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் புண்ணியமுடையதாகவும் விரும்பிய பயனை தருவதாகவும் ஆகிறது. அச்சமயம் அச்சோனை நதியில் நீராடி உபவாசம் இருந்தால் விநாயக பெருமானுடைய திருவடிகளை அடையலாம். புண்ணிய நதிகளான மகாநதி, நர்மதை நதிகளுக்கு 24 கிளை நதிகள் உள்ளன. அதன் கரைகளில் வசிப்பதும் அங்கு நீராடுவதும் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை தரும். தமசா நதிக்கு 12 கிளை நதிகளும் ரேவா நதிக்கு 10 கிளை நதிகளும் உண்டு. பரம பவித்திரமான கோதாவரிக்கு 21 கிளை நதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அது பிரம்மஹத்தி, கோஹத்தி அதாவது பசுவதை போன்ற பாவங்களையும் போக்கி ருத்ரலோகத்தை தருவதாகும். கிருஷ்ணமேனி நதியின் நீர் மிகவும் புண்ணியமானது, பவித்திரமானது, எவ்வித பாவத்தையும் போக்கும் தன்மை உள்ளது. அதற்கு 18 கிளைகள் உள்ளதாகவும் விஷ்ணு உலகை தரக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. 10 கிளை நதிகளில் உள்ள துங்கபத்ரை நதி பிரம்மலோகத்தையே தரவல்லது. புண்ணிய நதியான பொன்முகலி ஆற்றிற்கு 9 கிளை நதிகள் உள்ளன. புண்ணியம் கழிந்து பிரம்மலோகத்தில் இருந்து திரும்பி பூலோகத்திற்கு வரும் ஜீவன் இதன் கரைகளில் தான் பிறக்கிறார்கள். சரஸ்வதி நதி, பம்பை, பொய்கை, கன்னியாகுமரி முனை, நன்மை நல்கும் வெண்ணாறு முதலிய அனைத்தும் புண்ணியத்தலங்கள். இதன் கரைகளில் வசிப்பதால் இந்திர உலகான ஸ்வர்க்கம் கிடைக்கிறது. சக்கியமலையில் இருந்து தோன்றி பெருகும் பெருநதியான காவேரி பரம புண்ணியமானது. அதற்கு 27 கிளை நதிகள் உள்ளன. விரும்பிய பொருளெல்லாம் தரக்கூடியது. அதன் கரையில் வாசம் செய்வது ஸ்வர்க்கத்தையே தரவல்லது. பிரம்மா விஷ்ணு இவர்களது பதத்தையும் தரவல்லது. சிவத்தலங்கள் கொண்டுள்ள காவிரி கரை விரும்பிய பலன்களை தருவதுடன் சிவலோகத்தையும் தரவல்லது. சூரியனும் வியாழ பகவானும் மேஷராசியில் வரும்போது நைமிஷாரண்யம் மற்றும் பத்ரிகாசிரமத்தில் நீராடி பூஜை செய்து மற்றும் தானம் செய்வது பிரம்மலோகத்தை தரவல்லது என அறியவும். கடகராசியிலும் சிம்மராசியிலும் சூரியனது சங்கராந்தி ஏற்படும் பொழுது சிந்து நதியில் செய்யும் ஸ்நானம் மற்றும் கேதாரத்தில் உள்ள நதியில் நீராடுதலும் அந்நீரை அருந்துதலும் ஞானத்தை தரவல்லது. பிரகஸ்பதியான குரு பகவான் சிம்மராசியில் இருக்க சூரியன் சிம்மராசியில் வரும் புரட்டாசி மாதத்தில் கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்பவன் சிவலோகத்தை பெறுவான் என்று முன்னொரு சமயம் பரமசிவனே கூறியுள்ளார். குரு பகவானும் சூரியனும் கன்னிராசியில் இருக்கும் பொழுது யமுனை நதியிலும் சோணபத்திரை நதியிலும் நீராடுவது தர்மராஜரான யமனது சம்யமனி பட்டணத்திலும் விநாயகரது உலகிலும் பொங்கும் இன்பங்களை தரும் என மகரிஷிகள் கூறுகிறார்கள். சூரியனும் குருவும் துலாராசியில் இருக்கும் போது காவிரி நதியில் நீராடுவது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கூற்றுப்படி விரும்பிய பொருளெல்லாம் தரவல்லது. சூரியனும் குருவும் விருச்சிக ராசியில் இருக்க கார்த்திகை மாதத்தில் நர்மதை நதியில் ஸ்நானம் செய்வது விஷ்ணு லோகத்தை தரும். சூரியனும் குருவும் தனுர் ராசியில் இருக்க மார்கழி மாதத்தில் பொன்முகரிய நதியில் நீராடுவது சிவலோகத்தையே தரும் என்பது பிரம்மதேவரது வச்சனம். குருவும் சூரியனும் மகர ராசியில் இருக்க தை மாசத்தில் கங்கையில் நீராடுவது சிவலோகத்தையே அளிப்பதென பிரம்மதேவர் கூறுகிறார். சிவலோகத்திற்கு பின் பிரம்மா விஷ்ணு ஆகியவர்களின் உலகில் இன்பங்களை அடைந்தபின் மனிதன் ஞானத்தை பெறுகிறான். மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்க கங்கைக்கரியில் செய்யப்படும் சிராத்தம் பிண்டப்பிரதானம் தர்ப்பணம் ஆகியன தன் தந்தையின் குலம் தாய்வழிப்பாட்டனார் குலம் ஆகிய இரு குலத்து முன்னோர்களது பல தலைமுறைகளையும் கடைத்தேற வைப்பதாக கருதப்படுகிறது. சூரியனும் குருவும் மீனராசியில் இருக்க பொங்கை மாதத்தில் கிருஷ்ணமேனி நதியில் நீராடுவதை ரிஷிகள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்தந்த மாதங்களில் முன் கூறப்பட்டது போல் அந்தந்த நதிகளில் நீராடுவது இந்திர பதவியை தரவல்லது. ஆகவே அறிஞர்கள் கங்கை காவேரி நதிக்கரைகளில் வாசம் செய்கிறார்கள். அதனால் அவ்வப்போது செய்யப்படும் பாவம் நிச்சயமாக அழிந்து போகிறது. ருத்ரலோகத்தை தரும் பல தலங்கள் உள்ளன. தாமிரபரணி வைகை இரண்டு நதிகளும் பிரம்ம உலகத்தை பெறுவதற்கான பயனை தருவன. இதன் இரு கரைகளிலும் இவற்றிற்கு இடைப்பட்ட இடங்களிலும் ஸ்வர்க்கத்தை அளிக்கவல்ல பல பல புண்ணியத்தலங்கள் உள்ளன. அங்கு வசிப்பவர்களும் அதே போல நற்பலன்களையே பெறுகின்றனர். சதாச்சாரம் அதாவது ஒழுக்கம் நன்னடத்தை நல்லெண்ணம் மற்றும் கருணை உள்ளம் படைத்தவர்கள் நதி தீரங்களிலேயே வசிக்க வேண்டும். இல்லையே அதன் பயனை அடையப் பெறார். புண்ணியத்தலங்களில் செய்த சிறிதளவு புண்ணியமும் பெரியதாக பெருகுவது போல தான் செய்கிற சிறிய சிறிய பாவங்களும் பெருகிவிடும். புண்ணியத்தலங்களிலேயே தன் வாழ்நாளை கழிப்பதாக ஒருவன் உறுதி மேற்கொள்வானாயாகில் அந்த உறுதியினாலேயே அவனது முன்னிலைகள் முழுவதும் அழிந்து விடுகிறது. ஏனெனில் புண்ணியம்தானே அனைத்து செல்வங்களையும் தரவல்லதாக கூறினார்கள் அந்தணர்களே. புண்ணியத்தலங்களில் வசிப்பதால் பெறலாகும் புண்ணியம் மனம் வாக்கு உடலால் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கவல்லது. புண்ணியத்தலத்தில் மனதாலே செய்த சிறிய பாவமும் வஜ்ரம் போல் ஒட்டி கொண்டு பல கற்ப காலம் நம்மை விடாது தொடர்ந்து வரும். புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் பகுதா ருத்தி மிருத்சதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் மகதன்வபி ஜாயதே தற்காலம் ஜீவனார்த்தம் சேத் புண்ணியேன க்ஷயமேஷ்யதி புண்மை புண்ணியமைஸ்வர்யதம் பிராஹு காயிகம் வாசிகம் ததா மானசம் ச ததா பாபம் தாத்ருசம் நாசயேத் த்விஜாஹ மானசம் வஜ்ரநேபம் து கல்ப கல்பானுகம் ததா. அம்மாதிரியான பாவம் தியானத்தினால் மட்டுமே அழியுமே அல்லாது வேறு வழி.

0: Spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
1: திரு பாண்டிப்பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்த விளைவு. தென்பாண்டி நாட்டுடையானாக பாண்டிப்பிரானாக வந்து சிவபெருமான் தன்னை ஆட்கொண்ட அருளினை வியப்புற்று மாணிக்கவாசகப் பெருமான் அருளியது இப்பதிகமாகும். தன்னை ஆண்டுகொள்ள பாண்டிப்பிரானாக வந்த சிவபெருமானைக் கண்டு தமக்கு தோன்றிய சிவானந்த பேரின்பத்தை சுவாமிகள் விவரிப்பது சிவானந்த விளைவாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: அதுல பஸ்ம ஜாபால உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷம். விபூதியை எப்படி தயார் பண்ணணும், விபூதியை எப்படி இடணும், இடம்போது என்னென்ன மந்திரங்கள் சொல்லி இடணும், அங்கே பற்றெல்லாம் விரிவாக அது சொல்லப்பட்டது. அதுல அந்த ஜாபால மந்திரம்

0: தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதர பண மந்திரத்தான் அதில் என்ன சொல்லியிருக்கணும், அக்னி தீபஸ்ம, வாயு தீபஸ்ம, ஜலமி தீபஸ்ம, ஸ்தலமி தீபஸ்ம, சர்க்கம் யோம பஸ்ம, இப்படிலாம் சொல்லி ஜோமனும். த்ரயாயுஷஞ்சமதக்னேஹே கஷ்யபஸ்ய த்ரயாயுஷம் யத் தேவேஷு த்ரயாயுஷம் தன்மே அஸ்து த்ரயாயுஷம் மந்திரங்கள்லாம் சொல்லி சம்படமாக சொல்லணும். அதைத்தான் அவர் சொல்ற அடைமுரு பஞ்ச பிரம்ம மந்திரம் அங்கு என்று தொடக்கத்தால் முடிவின் வியாபார மனுக்களின் ஏழாற்றால் மூவிரண்டு அலர்வ மந்திரத்தால் வடிவுரு இடக்கை வைத்து உன் முக்கால் மந்திரித்து அறவினால் குழைத்து அப்புறம்னா குழைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செய்யுளான முன்னப்பின சொல்லியிருக்கார், குழைச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உத்துழனன்னு சொல்லியிருக்கார் சுவாமிகள். இவர் ஒரே காரிட்டார் பத்தேழாம் இந்த சிவஞான சுவாமியை போகும்போதுதான் என்ன செய்ய இருக்கு மாறாது, இதுதான் இவர் வழக்கம். எங்கேயாவது குழச்சிக்கு அப்புறம் எடுவோமா முத்துடாமா செய்யுளானால முன்பின் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் செய்யுள் வர வழக்கு வரும்போது ரெண்டாவது செய்யுள் அவ்வளோ முதல்ல சொல்ல முடியும், முதல்ல செய்ய முடியாது ரெண்டாவது செய்யலையும் ஒரு வழக்கம். அந்த செய்யுள்ள முன்பின் வழக்கத்தினால் அப்படி சொல்லியிருக்கார், நிறைய உத்தூழனம் செய்து பின் திரையம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் அரளின் ஆசமித்து ஆரம்பித்து அதை குழைச்சு கவசமந்தத்தினால குழைச்சு எல்லாரும் பதினாறு இடம் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இப்படி இடங்கள் போயிடுறது. ஒருத்தங்க சார் நீங்கள் சொல்றதுதான் சரி, நீங்கள் எதுவும் அறுபத்தி நாலு இடத்துல இந்த வியூதி இட்டால் எப்படி இருக்கும், செம்புளி கரும்புளி குத்துன மாதிரியா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா, அதை விட்டு ரோட்டில் போக முடியுமா ஆன்னு கேட்டான். அதாவது மனம் பக்குவம் ஆயாச்சுன்னா அவன் சிரிப்பான் இவன் சிரிப்பான் ஆன்னு நினைக்காத மனசு, அது உயர்ந்த பக்குவத்தில் இல்லை. அறுபத்தி நாலு இடம் இடறான்னா பத்துன்னு ரோட்டில் போகிறான்னா அவன் எதை பற்றியும் சிந்திக்கிற கிடையாது, அவன் சிந்தி அவன் சிரிப்பானா இவன் கேலி பண்ண வாங்குற பற்றி அதாவது தான் அந்த மனப்பக்குவம் தாச்சுன்னா எதை பற்றியும் சிந்திக்காரு. ஒரு உதாரணம் இல்லை, அதாவது எங்கள் ஊரில் ஒரு முதலியார் இருந்தார், அவர் ஆரம்பத்தில் பெரிய வியாபாரி சொல்கிறார். அந்த காலத்தில் டயர் பட்ட சரட்டில் போகிறனா பெருமை, டயர் பட்ட சரட் டக் டக் டக் டக் அப்படி போவார். அப்படி பெரும் வணிகராக இருந்து கடைசி ஒன்றுமே இல்லை துப்புருவார், அடுத்த வேலை எப்படி சாப்பிட கிடையாது, பட்டினியாக இறந்துருண்டு ஆமாம் இல்லை அந்த நிலைக்கு வந்தார். ஆனால் அதைத்தான் சொல்லணும், கடைசியில் அவருடைய சமுதாயத்தில் ஒரு மடத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்லணும், உட்காந்துக்கிறதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஜலம்தான் சாப்பிட்ருப்பார் உட்காந்துருப்பார், ஆனால் அந்த நிலையிலேயும் அனுஷ்டானத்தை விட கிடையாது, அனுஷ்டானத்தை விட கிடையாது. ஜோராக பிரிச்சு விட்டு அவர் காலையில் பார்த்து ஜாமுன்னு உட்காந்துருப்பார், முகத்தில் ஒரு தெளிவு அதான் வாங்கணும். நமக்கு நாலு மணிக்கு டிஃபன் தெரியலைன்னா என்ன வரும், நாலு அஞ்சுக்கு என்ன வருது வரும், நாங்கள் நாலு மணிக்கு வர வேண்டிய டிஃபன் இல்லைன்னா நாலு அஞ்சுக்கு நம்ம வரது எப்படிலாமோ நம்முடைய முகங்கள்லாம் மாறும், தண்ணி தான் சாட்டுவோம் சிரிச்சு பிரசன்ன தானம் சொல்லுறேன். அது உட்காந்துருக்கேன் எதை பற்றியும் கிடையாது, இன்னைக்கு இப்போ இல்லையே என்ன செய்யறது, யாரா கொண்டு தந்தால் சாப்பிடுவார் சாட்டு அந்த பக்குவம். ஈசான திவார சாட்டம் நிர்வாண தீட்சை வாங்கினேன் அதுதான் பக்குவங்கிறது. இன்பமும் துன்பமும் நேரம் ஒரே நிலையில் இருக்கிறது முடியுமா, விரும்பிருக்கிறார்கள். அதனால் அந்த மனப்பக்குவம் இருந்தால் அறுபத்தி நாலில் நூற்றி எட்டு அணைகிட்டு போகிறான், உடம்பு போகிறோம் ஊதிக்கு பூச்சின்னு போயிருக்கான் போகிறான், கவலைப்படானா இதை பற்றியாது கிடையாது. அதனால் பிரியம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் அரளின் ஆசமித்து பின்னரும் திரையம்பரம் திரியுடன் திரியம்பக மனுவான். அதாவது இப்போது எந்தெந்த இடத்துல இடணும் என்ன மந்திரம் சொல்லி இடணும்னு கணக்கு, முதல்ல உச்சி நெற்றி விருதயம் நாபி முட்டு இது ஈசானம் சத்புரம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாரம் அது பிராமணர்களுக்கு கூட ஒன்று சேர்த்தான். திரையம்பக மந்திரத்தினால நெற்றியில் இடணும்னு சொன்ன. திரையம்பகம் எஜாமக சுகந்திம் புஷ்டிவர்தனன் உருவாருகவந்தனான் மருத்துவர் பக்ஷிய மாமதான்னு சொல்லிடணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்க. திரையம்பகங்களால் அதெல்லாம் இட்டாச்சு. இட்டு எல்லாம் ஆரம்பிட உடனே ஆசமனம் பண்ணுறோம். இந்த ஆசமனம் வந்து புராண ஆசமனம், வேதாசமனம், தத்துவாசமனம் மூணு இருக்கு. மிகவும் சாமானியர்களுக்கெல்லாம் புராண ஆசமனம், அவ பிராமணாலாம் ரத்தம்னும் அச்சுதாயிரமாக ஆனந்தாயிரமாக கோவிந்தான். அதில் கொஞ்சம் வேதங்கள்லாம் படித்து நம்ம வந்தாளுக்கு வேதாசமனம்னு சொல்லு. ரிக்வேதம் பிரணயாதி, எஜுர்வேதம் பிரணயாதி, சமவேதம் பிரணயாதி. அதற்கு மேலே பக்குவப்பட்டவர்களுக்கு தான் தத்துவாசனம். நமக்கு ஆத்ம தத்வாய ஸ்வதா, வித்யா தத்வாய ஸ்வதா, சிவ தத்வாய ஸ்வதான்னு சொன்னோம். பதாக முத்திரையினால ஆசமனம் ஒன்று. இதில் ஜலம் விட்டால் இப்படி வழியணும், இங்கே தான் ஆகணும், இப்படி குடிக்கூடாது, இப்படி ஒன்று உழுந்து முங்குற அளவு தான் தண்ணி இருக்கணும். மாஷமக்கன ஜலம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே புத்தனை பெருசாக இருக்குன்னு கூட ரெண்டு முட்டை விட்டு சாடக்கூடாது. அப்படி சொல்லணும். முறையின் அஞ்செழுத்தால் குண்டரம் மூன்றும், அந்த மூன்று திருவுண்டத்துக்கு என்ன சொல்றார் கணக்கு? முச்சுடர், முக்குணம், மும்மை, மறைகள், மூவுலகம், முன்னிறம், முத்தி, வடிவன சிந்தையில் கண்டு, இவ்வளவு அதை குறிக்கிறது. என்னைக்கே சொல்றார் இவர் 15 சொல்லிட்டார். உடனே ஒரே காரில் இப்படி தப்பாக பண்ணிட்டார், 16 உண்டு, 15 சொல்லிட்டாருன்னு சொன்னான சுவாமிகள். ஒரு இவ்வளோ வைத்தியத்து ரெண்டா அப்படி இருக்கேன்னவோ அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இல்லை. 15 இருக்கலாம். 5 மூவிடத்தும் அழகுறு அணிந்தால் அருகற்கு சந்நீர் உதவி, சந்தி நீர் உதவி. அதுக்கப்புறம் சந்தியாந்தரம், அதாவது அர்க்கம் கொடுக்கணும். காலையில் 3 அர்க்கம் காயத்ரி மந்திரத்தால் கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் நட்சத்திரம் இருக்கிறதே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சூரியன் உதயமான விவரம் கொடுக்கக்கூடாது, அனைவரும் நினச்சிட்ருக்கா கொடுக்கு. அதாவது காணாமல் கோணாமல் கண்டுகூடுன்னு சும்மா ஒரு பாட்டிக்கிறேன். இது காணாமல் சூரியனை காணுவதற்கு முன்னாலே கொடுக்கணும், கோணாமல் சூரியன் கரெக்டாக இருக்கிறேன் கோணா அந்த நேரம் கொடுக்கணும். கண்டுகூடுன்னா சூரியனுக்கு இருக்கும் போதே கொடுத்துடணும், நட்சத்திரம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கூடாது. இதுதான் நட்சத்திரம் கொண்டு அர்க்கத்தை கொடுக்குறாங்க. இந்திர திசையை நோக்கு, இந்திர திசைனா கிழக்கு. மோனம் எய்தி நல் ஆதனத்து உம்பர் பந்தமிழ் சுகந்தையர் இருக்கையனாகி. இந்த ஆசனத்தில் இருக்கணுமா, அந்த ஆசனத்தில் இருக்கணுமா, காதை மேலே போடணுமா, கீழே போடணுமா, இந்த பிரச்சனையே இல்லை. சொல்லிட்டா சுகாசனம்னா உனக்கு எப்படி இருந்தால் சுகமாக இருக்குமோ அப்படி உட்காந்து அழகா. அதாவது சிரமப்பட்டுன்னு ஜபம் பண்ணக்கூடாது. ஜபம் பண்ணும்போது உடம்ப வருத்தின்னு பண்ணக்கூடாது. எப்படி இருந்தால் சுகமாக இருக்குமோ அப்படி ஆசனம் எப்படி போட்டால் ஆசனம். சில பேர் பலகை வச்சுருப்பேன், அது கிடிக்கிடி கிடிக்கிடினு ஆடும் உட்காந்தா, அது நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடும். அது இப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதாவது ஆசனத்துக்கு லட்சணம் சொல்லபடி இப்போ ஒரு ஆசனம் கிடையாது. எங்கேயா பழைய விடுகிற எங்கேயா கிடந்தால் தான் கிடந்தது. அதாவது ஆணி அடிச்சிருக்கக்கூடாது ஆசனத்தில், ஆணி அடித்த பழையில உட்காரக்கூடாது. இப்போ எல்லாரும் தான் இருக்கும் சார், நடக்கிற கதையா வேண்டாம். ஆமை வடிவத்தில் இருக்கும் சில விட பார்த்துட்டு ஆமை வடிவத்தில் ஆசனம் இருக்கும், அது ஆணி அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆசனத்தில் கூர்மாசனம் ஆன்னு சொல்லியிருக்கு. இல்லை சார் துண்டை விரிக்கணும் உட்காரணும் ஆன்னு சொன்னால் துண்டை எப்படி போடணும்னு எனக்கு இப்போ 2 அடிக்கும் அப்படி 4 அடிக்கும் அப்படி கிட போடணும், போடக்கூடாது. அதாவது இந்த நுனி இருக்கு இல்லையா, அது பூமியில் படக்கூடாது. 2 அடிக்கிறிய 4 அடிச்சுட்டு இந்த நுனியை கொஞ்சம் மேலே போட்டணும். நுனியை வந்து பூமிக்குள்ளே கிடக்கூடாது, அதை கொஞ்சம் 4 அது மேலே தீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காரணும். ஏன்னு சொன்னால் பூமிக்கு ஆகரண சக்தி உண்டுனா படிச்சிருக்கோம், எடுத்துரும் நம்ம தவசம். இப்படி அதான் சுகாசனம் ஆனு சொல்லிட்டார். பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி, அதாவது இது வந்து சிவபூஜையெல்லாம் நமக்கு வச்சுருக்கோம், அனுஷ்டானத்தில் வச்சுக்கல, ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. சில பேர் வந்து அனுஷ்டானத்திலேயே அதை கை கொள்ளலாம். அதாவது சூஷ்ம தேக சுத்தி, ஸ்தூல தேக சுத்தி, அந்தர்யாகம், இதெல்லாம் அனுஷ்டானத்திலே செய்யலாம். எல்லாம் பார்த்து கும்பாபிஷேகத்தில் விசேஷ சந்தி அதை போட்டு எல்லாரும் நீங்கள் போய் உட்காந்து பார்க்கணும் என்ன பண்ணுறான். அது பார்க்க மாட்டேங்க. குப்பூராதி பண்ணுற நேரத்தை மாத்திரம் போய் நிற்கிறியே அரோகரான்னு போட்டு வந்துடுறியே. இந்த விசேஷ சந்தியில் அனுஷ்டானம் பண்ணி இந்த அந்தர்யாகம்லாம் செஞ்சுட்டு அவள் அப்படி வரான் ஆசாரம். ஆனால் விசேஷம் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லியன்னா, சொல்கிறவனுக்கும் தெரியாது, கேட்குறவனும் தெரியாது. சொல்கிறவனுக்கு என்ன சொல்கிறோங்கிறது தெரியாது, கேட்குறவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. அதுதான் இப்போ விசேஷ சந்தி. ஆமாம், இவங்க கடன் முடிக்கிட்டே கடை கடை கடை கடை கடை மூலாதாரே சத்துல கமலையன்னு கேட்குவான். என்ன மூலாதாரம், எங்கே ஆர்த்தி கமலம் இருக்குது, இவன் கொஞ்சம் ஏன் உட்காந்துட்டுப்பான், அவன் சொல்லியிருக்கோம் ஏதாவது காணும். முடிஞ்சாச்சாப்பா புறப்படு, நீ படிக்க வேண்டியலாம் படித்தாச்சு இல்லை, புறப்படுவோம். அதில் அனுஷ்டானத்திலேயே அந்தர்யாகம் செய்யலாம், சூக்ஷ்ம தேக சுத்தி, ஸ்தூல தேக சுத்தி இதெல்லாம் செய்யலாம். அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். பஞ்சபூதத்தை ஒன்றொன்று உந்துர ஒடுக்கி, பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒடுக்கிறதாக சொல்லணும். அது எப்படி இருக்குது, சூழல் ஒரு ஹிருத்கண்ட தாலு புருமத்ர பிரம்மாணி காரண புருஷேஷு பிரம்மணி சப்தஸ்பரிசவு புரவிலாமாய், சப்தத்தை ஸ்வருஷத்தில் ஒடுக்கு. ரூபவு விஷ்ணு பிரபிலாபயான், ரூப கந்தவ் ரூபத்தை கந்தத்தில் ஒடுக்கு. புத்தி அகங்கார புத்தி அகங்காரத்தில் ஒடுக்கு. மனஸ் அகங்காரம் மனசில் ஒடுக்கு. மனஸ் சதாசிவே பிரபிலான், சதாசிவத்தில் ஒடுக்கு. என்னத்தை ஒடுக்குற எப்படி ஒடுக்கணும்னு தெரியாதவளாம். அதை சொல்லிட்டு இப்போ ஏன் விட்டனவளா, இது வந்து யோக நிலையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது உடனே வரக்கூடியதில் பிற்காலத்தை போக போக வரும். அதைத்தான் இங்கே பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி, அதான் ஒடுக்கி முடிஞ்சாச்சு. ஆவியை பிரம்மரன்வரத்து ஒடுக்கிய பின்னர் என்னன்னா, அதாவது சுபூஜையில் அதற்கு இப்போ சொல்கிறார், இந்த உயிரை வந்து ஆவியே சங்காரம் துறையினால எழுந்துன்னு எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம் சொல்கிறார், இடநாசினால் மூக்கை உள்ளிழுக்கும், மூச்சை உள்ளெடுத்து அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அங்கே சிவனிடத்தில் சேர்க்கிறோம். இந்த ஆன்மா என்ன சார் சேர்க்கணுன்னா உட்காந்துருக்கான், எங்கே சேர்ந்துருக்கேன், பாவம் பாவம் தான் கொண்டு போய் சேர்த்துட்டு கொஞ்சம் சரீரத்தை எரிஞ்சதாக பாவிக்கும், சரீரம் அப்படியே பஸ்மமாக போனதாக பாவிக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அமுதம் பொழிஞ்சதாக சாம்பல் மேலே பொழிஞ்சாகி புதிய சரீரம் தோன்றியதாக, அந்த புதிய சரீரம் தோன்றினதுக்கு அப்புறம் பலவற்றி அங்கே சேர்த்துருக்கோமே அந்தான் மீளை வாங்கி கொண்டு வந்து அவருடைய இடநாசிரியர் கொண்டு ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கணும். இது என்ன பலன், இதில் தான் சித்தாந்தம் இருக்கு. இறைவனுடைய திருவடியை சிந்திக்க சிந்திக்க மலம் பரிவாக ஆடுதல். இப்போ இந்த உயிர் அங்கே சேர்த்தாங்க, சேர்த்து திருப்பி கொண்டு வந்து ஒரு ஒரு நொடியை வச்சுக்கிடுங்க, அந்த ஒரு நொடி அங்கே இறைவன் திருவடி இருந்தது இல்லையா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அப்படி இருந்து இருந்து வர வர இந்த உயிர் பரிவாக அடையும் ஆகும். அப்பாவம் இருந்தால் ஆகும், இப்போ வெறும் எப்படி போத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு போய் தான் நடக்காது, பாவம் இருக்கணும். இது அப்படியே சாத்தத்துலேயும் வரும் இந்த முறை. அதாவது ஒரு சமயம் பிரம்மஞான சாஸ்திரிகள் சொசைட்டியில் என்ன பேச கூப்பிட்டாங்க, என்னையா பேசணும்னு கேட்டேன், சாத்த தந்திரத்தை பற்றி பேசுங்கன்னு. ஒரு மணி நேரம் பேசணும், பூரா சைவம் தான், சாத்த தந்திரத்தில் இருக்கிற விஷயம் பூராவுமே சைவந்தான், சைவத்தில் ஒரு விஷயம் பூரா அங்கே இருக்கு. அதனால் உங்கள் சாத்தமும் எங்கள் சிவபெருமானையே குறிக்கிறது சொல்லி முடிச்சுட்டேன். அதில் இதே மாதிரி பாவங்களாக இருக்கும், ஜீவசிவம் பரசிவபதே யோஜையா யோசிக்கிறாங்க. அப்புறம் வாயு பீஜேனா, வாயு பீஜேனா எம் இடையா பூரையிட்டா எழுதின எழுதினாசினால வச்சு எம் எம் எம் எம் எம் அப்படி சொல்லிக்கிட்டே தான் மூச்சு போயிடும். மனசுக்குள்ளதாக இருக்கணும். சங்கோஜ சரீரம் சோஷய சோஷய இந்த சரீரம் அப்படி இங்கெல்லாம் விட்டுருக்கோம். அப்படி இங்க என்ன எடுக்கணும்? பிங்களையாரே செயர் அக்னி வீதேன பிங்களையா பூரையிட்டான். அக்னி வித ரம் ரம் ரம் ரம் ரம் ரம் நிப்பாட்டும் நிறுத்தி சங்கோஜரின் தக தக பச பச சுவா இது எரிஞ்சு போகட்டும். அப்படி இங்க தான் விட்டுருக்கோம். அப்படி இங்க என்ன எடுக்கணும்? இடையாரே செயத்வான் அப்பு பீதேன இடையா பூரையேது பரமசிவ அமுதம் பரிஷய பரிஷதன் அப்படி பரமசிவனுடைய அமுதம் மேலே பரிசுராக இருக்கும். மற்றும் பிருத்திவி பீதேன பிரிவிதம் லம் அதை சொல்லி சாம்பவ சரீரம் உட்பாறை உட்பாறு அதாவது உண்மையான சிவசரீரமாக இது ஆனதாக பார்க்கும். இதைத்தான் அவர் சங்க சொல்கிறார் பாட்டில். இதை செய்தால் பாவத்தோடு செய்தால் நாடளவிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிர் பரிபாகம் அடையும். அங்குஷ்டியாக சிவனை வரன்முறை அர்ச்சனை பொறிந்து அது அங்குஷ்ட ரூபியான நம்மளை ஹிரயத்தில் இந்த அளவு தான் இருக்கானோ சிவன். ஆமாம், இதை வேதத்திலே அங்குஷ்டமாத்திரேன புருஷக அங்குஷ்டஞ்ச சமாசிதக ஈசக சர்வஸ்ய ஜெகதக பிரபு பீனாரி விஸ்வபு அங்குஷ்டமாத்திரத்தில் ஹிரயத்தில் இருக்கான். ஆனால் எல்லா வேதத்திலையும் ஆகமங்கள் தான் அது குட்டியிருக்காருங்க. ஆமாம், இவர் எங்கே படித்தா ஆட்டோவை படித்தா தெரியல, அது சரித்திரத்தில் வரல. ஆமாம், அதாவது நமக்கெல்லாம் படிக்கணும், படித்தா தான் நமக்கு தெரியும். ஞானிகளுக்கு படிக்க வேண்டாம், படிக்காமலே தெரியும். ஒரு தூரம் கேட்டாலே அவனுக்கு எல்லாம் முடிச்சு போடும். அது என்ன சொல்லு? ரைட், அவ்வளோதான். ஆட்சி படிக்க கிடையாது. ஏகசந்த கிராகியன் அப்படி இருக்கான், ஆட்கள் இருக்கத்தான் செய்யும். அதான் கறி புத்தி வாழத்தண்டு புத்தி நலங்க கற்பூர புத்தின்னு சொல்லாமல் திருநெல்வேலியில் அப்படி திறந்தார் எனக்கு தெரிஞ்சு. அதாவது பிராமணர்கள் பாத்தியாயம் புரோகிதம் பண்ணி வைக்கிறவில் புரியும். இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை ஒரு தரம் தான் பார்த்து பார்த்துட்டு மடிக்கட்டும் ஆயுசுக்கள் எடுக்க வேண்டாம். கேட்டால் நான் எழு 56 பக்கத்தை புரட்டாதில் இருக்கு பாருங்கள், அது தெரியணுமா? நமக்கு பாக்கி சத்திரம் படித்தாச்சு, வழி ஒரு வந்து கேட்டால் கொஞ்சம் இரு தான் படித்தாக்காது. ஏகசந்த கிராகி ஞானிகளுக்கு அது, அதாவது குமரகுருபரர் ஒரு பாட்டு சொன்னார் டெல்லியில் ராஜா முஸ்லீம் மன்னர்கள். அவர் பாட்டில் ஒரு சித்தன்பத்தை பற்றி ஒரு விஷயம் வந்துட்டு உடனே எல்லாரும் போய் பற்ற வச்சுட்டான். இவர் பெரிய சாமியார் ரெண்டு சாமியார் சொன்னாங்களாம் இவ்வளோ எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ இவன் அதில் ஏதோ அனுபவம் இருக்குதான் சொன்னான். கூப்பிடலாம் சன்னியா சாமியாரை கூப்பிடு என்ன என்ன சமாச்சாரம் அவர் சொன்னார். நான் உன்னை தொழிலாளர் செய்யணும், ஒரு செம்பு காசு எடுப்பேன் மனிதனுடைய மரத்துக்கு நடுவில் வச்சு முடியும், ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பாருங்க. அம்மா எடுத்து பார்த்தா பல பலன் இருக்கும். எப்படின்னு கேட்டான். அதில் புளிப்பு சத்து இருக்கா? நான் நீ தின்னு பார்த்தேரா? அதில் புளிப்பு சத்து இருக்கு இடையிலாவே அது நீ தின்னு பார்த்தேரா? அதே மாதிரி ஞானிகளுக்கு வந்து படித்துத்தான் தெரியணுங்கிறீங்களே, அது வாட்டுக்கு வரும். ஆம், அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. எந்த வேதத்தை படித்தாருங்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஆ, யோகினை கூறி தன்னுடைய இருதய ஈசம் என்றுரைக்கும் கெட்டிதழும் கேசரும் வைராஜ்யமென்னன் பொகுட்டம் செப்பு வாமாதி கேசரமம் ஆகிய கமலன் ஆவி ஆயாமற்று அலரவர கண்டு மற்றதன்மேல் ஏகன் மும்மூர்த்தியாகி முக்குணங்கள் இறைவன் மும்மண்டிலம்னான். சூஜை, நீ சூஜை பண்ணுறாங்க இருக்காதிங்க. தாமரை பூ தெரியும் இல்லையா? தாமரை பூவில் என்னெல்லாம் வடிவம் இருக்குது? முதல்ல கிழங்கு உள்ள தண்ணி கிழங்கு தண்ணி கீழே கிழங்கு கிழங்குலன்னா தாமரை வரும், தண்டு நீளமாக வரும். அப்புறம் தாமரை, தாமரைக்கும் தண்டுக்கும் நடுவில் கழுத்து கண்டங்கள் தாமரை, தாமரை இதழ்கள், இதழ்களுக்குள்ள ஒரு பொகுட்டு, அது பொகுட்டு சுற்றி கேசரம், அந்த பொகுட்டுக்குள்ள விதை இருக்கு, லேசாக முளை இருக்கு, இவ்வளோ இருக்குது தமிழ் இல்லையா. இவ்வளவும் ஒவ்வொரு தத்துவம், ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கிறோம். எப்படி ஆனும், அதாவது தாமரை வந்து பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறது, கிழங்கு. அதுலேருந்து தண்டு வருகிறத, அந்த தண்டு வந்து நாளம் சுழல் அப்பு தத்துவம் முதல் 23 தத்துவத்தை கொடுக்கும். பூஜமண்டல ஆதார் சக்தியே நம, அனந்தாசனாய நம, அப்புறம் நாளாய நம, பீஜாய நம, அங்குராய நமகான்னு வருது. அதான் நாளம். அப்புறம் என்னாச்சுன்னா இதழ்கள், அது என்ன இந்த கழுத்துக்கு பிறகு கண்டகேபியோ நம, தளேபியோ நம, தளங்கள் பொருள் கேசரேபியோ நம, சோப்பா இருக்குல்ல, கன்னிகாயி நம, மொட்டு, அதுக்குள்ள இருக்கு பீஜேபியோ நம, இவ்வளவு சொல்லும். மனமா நம்ம பூஜை முடியல தர்ம நாம் நாளாயன் கண்டா நடத்தை கண்ணிக்காய் பிஜேபி பத்மாயினாம் கோட்டாரம் போவோம். இது என்னங்கிறத தான் சொல்கிறார். இதில் இந்த கண்டம் இருக்கு இல்லையா, அது அசுத்தமாயை குறிக்கிறது, அசுத்தமாயை குறிக்கிறது. அந்த எட்டு கை எட்டு இதழ் சொல்லி நம்ம தாமரை நிறைய இருக்கும், அதனால் உள்ளே இருக்கிற தாமரைக்கு எட்டு இதழ்கள் சொல்றேன். அந்த எட்டு இதழ் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் வித்யா தத்துவம் ஏழும் சுத்த வித்தையும் சேர்த்து எட்டு, காலம் நிகதி கலை வித்தை அராகம் புருஷன், அதுக்கப்புறம் வித்யா சுத்த வித்தை. இதில் தத்துவங்கள் தோற்றம் எப்படி இல்ல, உரைகாரர்கள் பலவிதம் அளித்தான், அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு விஷயம். இதில் தெளிவுபடுத்தினபடி சுவையான சுவாமி, இந்த தத்துவ தோற்ற முறைகளை தெளிவாக நமக்கு சொன்னவர்கள் சுவையான சுவாமி தான். அதுதான் அப்பலட்சத்தா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதில் என்னன்னா காலம் இதை கலவித்து அராகம் புருஷன் சொல்லிட்டான். அப்படி இல்லை, காலம் நியதி கலை, கலை இருந்தால் வித்தைய ராகம் தோன்றியது, தனியாக சொல்லக்கூடாது. அது சுவையான சுவாமத்தில் அவன் சொல்லி காட்டினார். அந்த மாதிரி எட்டு இதாக குறிக்கிறது. உள்ளேயும் ஒரு இதழ் இருக்கான், அக இதழ் புற இதழ், தாமரைன்னு ஒரு இதழ் தான் புற தான், அகத்தினுள் தாமரையில் அக புற இதழ், அக இதழ். அந்த அகழ்தான் அஷ்ட வித்யேஸ்வரரை குறிக்கிறது. அதாவது ஆபரண தேவதை பூஜை பண்ணுறவாளுக்கு அது தெரியும். முதல் ஆபரண தேவதை ஈசானாதி பஞ்சபிரம்ம சடங்கம், இரண்டாவது ஆபரணத்தில் ஆனந்தாயன்மா சூஷ்மாயனமா எட்டு பேர் வரும், ஏகநேத்ரா ஏகருத்ராய ஸ்ரீகண்டாயனமா ஸ்ரீகண்டினேன்னு வரும். அஷ்ட வித்யேஸ்வரர் சுத்த வித்தியில் இருக்கக்கூடியவர்களாம், சக்தி தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அந்த அஷ்ட வித்யேஸ்வரர் அந்த எட்டு இதழ் குறிக்கிறது. கேசவத்த 64 ஆனால் தாமரை 64 இருக்காங்கிற இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய ஹிருதயத்தை தாமரையெல்லாம் 64 கேசரம் இருக்குது. அது ஈஸ்வரம் சாதாக்கியங்கிற தத்துவத்தை அது குறிக்கிறது. அப்புறம் என்னாச்சு, கண்டகேபியோ நம, தளேபியோ நம, கேசரேபியோ நம, கன்னிகாயி நம போட்டு, அது சக்தி தத்துவத்தை குறிக்கிறது. அப்புறம் கன்னிகாய நம, பீஜேபியோ நம, இவ்வளோ பீஜங்கள் இருக்கிறீங்க, அதுதான் வரணும். பீஜங்கள் 51 அக்ஷரங்களை குறிக்கிறது. என்ன சார், 51 அக்ஷரம் ஆனால் எல்லாம் தமிழ் வழியில் தான் நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க திருமந்தர் தொடவே கூடாது, தொழுக்க யோகியதே கிடையாது. ஆமாம், 12 திருமுறை நீ ஒப்புக்கொண்டா அப்போ 10 திருமுறையும் ஒப்புக்கொண்டதாகிடுறது, அப்போ பேசக்கூடாது. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 60 எழுத்தே அனைத்து, 50 எழுத்தே என் ஆபது அறிந்ததும், 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே, 50 எழுத்தும் சொல்றாரு. வடமொழி தான் சொல்றாரு, 51 எழுத்து வடமொழி, உயிர் எழுத்து 16, நமக்கு 12 16, மெய்யும் 36, 34 நாலு கஜட தப்ப இதுலயும் நாலு நாலு எழுத்து வரும். க க க க ந ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண த ட த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ஹ ள ட்ச எழுத்து மைய எழுத்து இந்த இப்படின்னு சேர்த்து தான் 51 எழுத்து தான் சுவாமி சொல்றாரு திருமூலர். ஏன்னா இந்த 51 எழுத்துக்குள்ள தான் வேதம் வருது. ஆகமங்களும் இந்த 51 எழுத்துக்குள்ள, அதுக்கு மீதான வேதம் அங்கேயும் எழுத்து வராது. சார் என்ன 50 சொல்லியிருக்க, 51 சொல்லியா அவர் திருமூல 50 அது முந்தின பாட்டில் தெளிவு பண்ணிட்டார். எழுத்துக்கள் 51 என்பதனோடு 50 வழக்கு உயிர்களை மூவைந்தும் ஆதி எழுத்தவை 51 51 என்பர் 51 இந்த 51 எழுத்தையும் இன்னொரு இடத்த சொல்லியிருக்கார். 51 எழுத்து இதுன்னு சுவிலே சொல்லியிருக்கார். ஆமாம். அப்போ இப்போ 51 எழுத்துள்ள வடமொழி என்ன பண்ணுறது, 51 எழுத்துள்ள வேதத்தை என்ன பண்ணுறது, 51 எழுத்துள்ள ஆகமத்தை என்ன பண்ணுறது? நீ திருமுறையை ஒப்புக்கொண்டவனானால் அந்த திருமுறையில் சொல்லப்பட்ட திருமுறை சொல்லப்பட்ட 51 எழுத்து வேதத்தை என்ன பண்ணுறது, இதை திருத்த முடியுமா? முடியாது. அடுத்தவன் பைத்தாரனாக்கணும், அதான் விஷயம். விஷயம் ஆமாம். எவன் கண்டுக்க போகிறான்? ஆங்கிலம் தான். அதனால் அதைத்தான் இங்கே வண்ணரூபியாய் ஆன வண்ணா வர்ணம் எழுத்து, சுவாமி வர்ணரூபியாக இருக்க எழுத்து ரூபமாக இந்த 51 எழுத்து ரூபமாக அவர் இருக்கான். இதில் சாத்தத்தில் 51 எழுத்து மந்திரம், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரம். ஆனால் சாத்த கண்டவர் திருமூலர் எழுத்து சொல்வார். திருமூலர் சாத்தத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். இந்த பழ தெரியாது, என்னவோ சொல்லியிருக்காருன்னு கேட்டுருக்காங்க. சாத்தத்தை பற்றி ஸ்ரீ வித்யை கேட்டால் அந்த எழுத்த கொஞ்சனே பஞ்சதிசாட்சி பயன் எழுத்ததை பற்றி சொல்வார். ஒரு இடத்துல இந்த எழுத்து ஆன்னு சொல்லி காட்டுறார். நவாட்சரி சொல்லி காட்டுறார் துர்க்கையினுடைய மந்திரத்தை. அதனால் அதைத்தான் இங்க ஆசூத்தீர் உடம்பின் முன்போல் இருத்தி அங்கன் ஆதார பங்கயத்தின் பேசுறும் வண்ணர் ஊபுயாய் நிறைந்த தேவியை. அதாவது வண்ணத்தை வந்து அம்பாளுடைய சுரூபமாக சொல்லும். முறைவழாறு அமைத்து பேசுறு 21600 உயிர்ப்பினை பிரித்த சபையினான் மாசரன் ஆனை முகப்பிரான் முதலோர் மகிழ்வரும்படி அவருக்கு உதவி. இதில் வந்தா சுவாமிங்க வந்த வந்ததுக்கு அப்புறம் நியாசம் பண்ணணும்னு இருக்கும். நியாசங்கள் நிறைய சொல்லியிருக்கு. தங்கி முண்டவங்கி வக்திரமங்கி கலாபங்கி அஷ்டத்திரம் கலா நியாசம் மாத்திருக்கா நியாசம் அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம இப்போ முதல்ல சொல்லுது முதல்ல தண்டமங்கி ஞாசம்னு தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஈசான மூர்த்தா என்மஹா தத்புஷபத்ரா என்மஹா அகோர்கஜான பாவந்தின் சத்யோஜாரம் ஒற்றையே நமஹா. இதுக்கப்புறம் ஞாசம் இருக்கும். இதில் அக்ஷ அல்லது மாசம் வாங்கிறது அது அந்தர் மாத்திருக்கா ஞாசம் பகிர் மாத்திருக்கா ஞாசம். அதாவது இந்த 51 எழுத்தையும் இன்னும் அங்கத்தில் ஸ்வரணம் அம் நமஹா அம் நமஹா எம் நமஹா ஏ நமஹா ஓன் நமஹா ஓ நமஹா ரெம் நமஹா ரெம் நமஹா ரெம் நாள் ரெம் நகா ஏ நாய் நா ஓ நோ நம் நமஹான்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தை சொல்லி ஞாசம் பண்ணணும். ஆற்று இதெல்லாம் எதுக்கியா வேண்டாத வேலையாக பண்ணிட்டு இருக்கேங்க. இவ்வளவும் செய்து கொண்ட பூஜையில் உட்கார்ந்தா இவன் சிவஸ்வரூபாமே ஆயிடுறான் என்ற சூரதேகம் உள்ளே இருக்கிற சூக்ஷ்ம தேகம் எல்லாம் சுத்தி அடைகிறது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ. the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலிவேணியன் அலகிர்ச்சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிருந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியிணைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, திருவாதவூர் அடிகள் புராணத்துல திருப்பெருந்துறை சருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பெருந்துறை சருக்கத்திலே நம்முடைய குருநாதரை இறைவன் மனித வடிவத்திலே வந்து ஒளிசை மானுடமாக திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே எழுந்தருளி அடியார்கள் கூட்டத்தின் நாப்பன் ஆட்கொண்ட திறம் சொல்லப்படுகின்றது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 85 பாடல்கள் பார்த்தோம். 84வது பாடல்ல பெருமான் திருக்கரத்திலே இருக்கின்ற சிவஞான போதம் என்ற அந்த சுவடியை கண்டு சிவமென்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று தாங்கள் எனக்கு உணர்த்துவீராயின் நாம் உமக்கு மீளா அடிமையாவோம் என்று மந்திரிக்கோலம் புனிந்திருந்த வாதவருடிகள் அவரை மனதால் வணங்கி உடம்பால் வணங்காது உரைத்தார். அப்படி காமிக்கிறார் நமக்கு ஆசிரியர். இந்த உலகத்திலே மாறாத ஒன்று ஒரே பொருள், அது சிவம். நின்ற சிவம் ஒன்று. அந்த பொருளை ஒருவன் கலைஞானத்தினாலே தெள்ளிதின் மனதிலே உணர்வது தேர்தல் ஞானம். அதனை உயிருக்கு உயிரான அனுபவமாக தெளிவது நிகழ்கின்ற போதம் என்று சொன்னார். இப்படி பெருமான் சொன்ன உடனே வாதவர்களுடைய உள்ளமானது உருகிற்று. ஒருவர் ஒன்றை சொல்கின்றார், இன்னொருவர் கேட்கின்றார். கேட்பவர் உள்ளம் உருக வேண்டும் என்று சொன்னால் கேட்பவருடைய தகுதியும் கூறுபவருடைய தகுதியும் அதுல முக்கிய பங்கு வகிக்கின்றது. சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணுதான், நமக்கெல்லாம் தெரியும், உமாபதி சிவனாருடைய கதை. உமாபதி சிவனார் நடராஜ பெருமானுடைய பூஜையை முடித்துக்கொண்டு, உச்சிக்கால பூஜையை முடித்துக்கொண்டு பட்டப்பகல்ல பல்லாக்கல போறாரு. அவருக்கு கோயில் மரியாதையாக தீட்சிதர்களே பல்லாக்கள் அவரை சுமந்து வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. பகலிலும் அந்த தீவட்டி பிடித்துக்கிட்டு போறாங்க. அப்ப தன்னுடைய வீட்டு திண்ண வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மரங்கான சம்பந்தர் பகல் குருடு ஒன்று பட்டக்கட்டையில போகுது அப்படின்னு சொன்னார். சூரிய வெளிச்சம் இருக்கும் போது ஒருவனுக்கு கைவிளக்கு எதுக்கு? அது மரியாதை நிமித்தம் தான். ஆகவே மரியாதை நிமித்தம் ஒருவருக்கு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பினை இகழக்கூடாது. இப்ப பகல் குருடு போகுதுன்னு இவர் சொன்ன உடனே சாதாரணமா அப்பக்குவியா இருக்கிற ஒருவனுடைய மனமானது அதனால புண்படும். நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க பாருங்க, பகல் நேரத்தில் கூட நமக்கு கண்ணு தெரியலன்னு கிண்டல் அடிக்கிறாரு. பட்ட பகல்ல உனக்கு எதுக்கா தீவட்டி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும். உயிருள்ள கட்டை என்று அந்த பல்லாக்கு, அந்த பல்லாக்கு துளிர்க்காது, அது மரத்தினால் செய்த பல்லாக்கு, இறந்து போன ஒரு கட்டை. அப்ப அதையும் கிண்டல் அடிக்கிறாரு. நமக்கு மரியாதை செய்வதற்காக பல்லாக்கு அழிச்சிட்டு போறாங்க, சம்பந்தம் இல்லாம இவர் கிண்டல் அடிக்கிறாரு என்று உமாபதி சிவம் அபக்குவியாக இருந்தால் அவர் மனம் புண்பட்டிருக்கும். அவர் பக்குவியாக இருந்த காரணத்தினாலே அதன் உண்மை பொருளை அவர் உணர்ந்தார். வேற யார் பல்லாக்கில போயிருந்தாலும், வேற யாருக்கு தீவிட்டி பிடிச்சிருந்தாலும், அவங்க நம்மளை யாரோ ஒருத்தன் வழி போக்கும் வேணும்னே கிண்டல் பண்றான், ப்ரொவோக் பண்றான். இந்த கிண்டல் கிண்டல் மட்டும் இல்ல, அதனுடைய கொள்கை வந்து ப்ரொவோக்கிங், ப்ரொவோக் பண்ண வம்பு இழுக்கணும். வம்பு இழுக்கிறதுக்காக சொல்றது. முக்கியமான காரியத்தில் ஈடுபடுறவங்க நம்மளை யாராவது வம்பு கிழத்தா அதை புறக்கணித்து விடுவார்கள். 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒருத்தர் பஸ் ஓட்டிட்டு இருக்கிறாரு, ஓட்டுற டிரைவரை பத்தி பின்னாடி ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், அவர் திரும்பி பார்த்து பதில் சொல்லக்கூடாது, சொன்னா என்ன ஆகும்? அப்புறம் பஸ் ஓட்ட முடியாது. அப்ப கோயில்ல பெருமானை பூசிக்கிற ஒருவர் பூஜிக்கிற நேரத்தில் யாராவது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஐயரே மறைச்சுக்கிட்டு பூஜை பண்றாரு, நாமெல்லாம் சாமி எப்படி பாக்குறதுன்னு. பெருமானுக்கு பூசிப்பது என்பது ஒரு தொண்டு, ஒதுங்கி நின்று எப்படி செய்ய முடியும்? அதை நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் தூபம் காமிக்காம தீபம் காமிக்காம இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் இந்த ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுருவாங்க பொறுப்பானவர்கள். பொறுப்பானவர்கள் இதை இகழ்வார்கள், பக்குவம் இல்லாதவர்கள் சினப்பார்கள். உமாபதி சிவம் அதை இகழவும் இல்லை சினக்கவும் இல்லை, அவர் உள்ளம் உருகியது. என்ன நினைச்சாரு, பட்டக்கட்டை என்பது இந்த உடல், என்ன ஒருவன் இந்த உடலை சுமந்து கொண்டு செல்வதனால இது இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வருது. சிதம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு இந்த உடம்பு வந்திருக்கு, இதை நான் சுமந்துகிட்டு வந்ததுனால. நான் சுமக்கவில்லை என்றால் இது இதை நாலு பேர் சுமக்கணும். உயிர் இல்ல, கூத்தன் புறப்பட்டு போன கூடு என்று சொன்னால் நாலு பேர் சுமக்கணும். அந்த நாலு பேரும் காசு வாங்கிட்டு சுமக்கும் போது ஒத்தன் காதல ஒருத்தன் விழற மாதிரி பேசிப்பான், தின்னு கொழுத்துருக்கிறான் எப்படி கணக்கிறான் பாரு. காசுக்கு தான் சுமக்கிறாங்க இந்த காலத்துல, பழங்காலத்துல அன்பினால் சுமந்தார்கள். அப்படி அவங்க கிண்டல் அடிச்சா இந்த பிணத்துக்கு கோபம் வருமா? அதான் கூத்தன் புறப்பட்டு போயிட்டானே, அது கோபம் வராது. பட்டக்கட்டை என்று சொல்லப்படுவது இந்த உடம்பு. என்ன காரணம்னா, நாம் உயிர் வாழ்கின்ற காலத்திலும் உடம்பு என்பது ஜடம், அதை உணரணும். நாம் இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காலத்திலும் உடம்பு என்பது ஜடப்பொருள். ஆகவே அவர் பல்லாக்க சொல்லல, நம்முடைய சரீரத்தை சொன்ன. தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுனால பகல் குருடுன்னு சொல்லல. பகல் குருடு என்பது ஆந்தை. ஆந்தை ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, அது என்ன பண்ணும், எங்கேயாவது போய் இடிச்சுக்கிடும். அதனாலதான் ஆந்தை பகல்ல உலவாது, சூரிய பிரகாசத்தில் அதனுடைய கண்ணு மழுங்கி இருப்பதுனால உலவாது. ராத்திரிகளும் நல்லா அதுக்கு கண்ணு தெரியும், பறக்கும், இறை தேடும், எல்லாம் பண்ணும். அதே போல பின்னாடி வருது புராணத்துல, இந்த உலகம் என்பது கடவுள் என்ற சூரிய பிரகாசத்தை நாம் காணாத போது காண்கின்ற காட்சி. கடவுள் என்ற சூரியனை காணாத போது உலகத்தினுடைய காட்சி நிகழ்கிறது. எப்படின்னா, பகலிலே இருக்கின்ற சூரியனை காணாதிருக்கும் பொழுது இரவிலே ஆந்தைக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி, ராத்திரி ஆந்தைக்கு நல்லா கண்ணு தெரியுது. அதுக்கு நல்லா கண்ணு தெரியறதுக்கு ஒரே காரணம், சூரிய வெளிச்சம் இல்ல. நாம நல்லா உலகத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரே காரணம், கடவுளை மறந்திருப்பதுதான். கடவுள் இல்லாம போல, கடவுள் இருந்தும் மறந்திருக்கிறோம். எதை போல, என்ன தலைவலி வர வரையும் தலை இருக்கிறத மறந்திருக்கிறோம், வயிற்று வலி வர வரையும் கண்டதை திங்குறோம், கால் வலி வர வரையும் குதிச்சு ஓடுறாங்க, முதுகு அரிக்கிறவரையும் முதுகு இருக்கிறதே தெரியல, கடவுள் குற்றவரையும் கடவுள் இருக்கிறதே தெரியாது. இருக்கு எல்லாமே, தலை இருக்கு, முதுகு இருக்கு, கால் இருக்கு, வயிறு இருக்கு, இருந்தாலும் அது இருக்கேன்னு சொல்றவரையும் நாம அதை புறக்கணிப்போம். அது போல கடவுளும் இருக்கிறேன்னு சொல்றவரையும் அவர் பக்கத்திலே இருந்தாலும் நம்ம புறக்கணிப்போம். கடவுளை இகழ்ந்திருக்கின்ற ஒரே காரணத்தினாலேதான் ஒருவன் மனைவி மக்களோடு இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே முனைந்து ஈடுபடுகின்றான், பற்றோடு ஈடுபடுகின்றான். அடியார்கள் கடவுளை நினைந்த வண்ணமே ஈடுபட்டார்கள், அவர்கள் நிலை வேறு. இப்பதான் அஞ்சு நிமிஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு சாயங்காலம் சிறுத்தொண்ட நாயனார் கணபதீஸ்வரருடைய சாரக்ஷ பாக்குறதுக்காக மனைவியை அழைச்சுக்கிட்டு பிள்ளைய அழைச்சுக்கிட்டு சந்தோஷமா கோயில் போயிருப்பார் திருச்செங்காட்டாங்குடியில. நாளைக்கு பகல்ல ஸ்கூல்ல இருந்து பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டு கறி பண்ணி போட்டுட்டார். இப்ப இன்றைக்கு சந்தோஷம் குறைவா வாழ்ந்தாரா? நாளைக்கு துன்பம் மேலிட்டு செய்தாரா? நாளைக்கு பிள்ளையை கறி செஞ்சு போடும் போது அவர் வருத்தப்பட்டு செய்யல. இன்றைக்கு பிள்ளையோட சந்தோஷமா இல்லாம இல்ல. இந்த நிலை என்பது கொடியில ஒருத்தருக்கு தான் வரும். அதனாலதான் அவங்களை எண்ணிட்டாங்க 63 எண்ணிட்டோமா இல்லையா? அந்த நிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவர்களை வழிபட்டு வழிபட்டு ஏதோ ஒரு பிறவியில அந்த நிலை வரலாம். அவருடைய வழிபாடு முக்கியம். ஆனால் பொதுவாக நாம் முனைந்து ஈடுபடுகின்றோம் உலகியல்ல. அப்பூதி அடிகளோ, நமினிந்தி அடிகளோ, சிறு தொண்டரோ, இயற்பகையாரோ உலகியலில் முனைந்து ஈடுபடவில்லை. உலகிலே கடைபிடித்தாலும் உலகிலே முனைப்பு என்பது அடியார்களுக்கு கிடையாது. என்ன காரணம்னா, அவர்கள் கடவுளை மறவாத வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். கடவுளை மறந்த நிலையிலே உலகில் முனைப்பு ஏற்படும். அது ஆந்தை இரவிலே விழித்திருப்பதை போலவும் பகலிலே குருடாகி இருப்பதை போலவும். ஆந்தை பகலிலே குருடாயிருப்பதற்கு பகலவன் மீது குற்றம் இல்லை என்பது பொருள். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி. கடவுள் இருக்கான்னு நான் உனக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லடா, நீ பகல் குருடு, அதனால பக்கத்தில் இருக்கிற சூரியன் உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இந்த தேவாரத்துக்கு என்ன பொருள்னா, கடவுள் இருக்கிறாரு நான் உனக்கு நிரூபிக்க வேண்டாம், அந்த அதுக்கான அவதாரம் பண்ணல. கடவுள் இருக்கிறான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான், அவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கறதுக்காக தான் தேவாரம் பாடுறேன். அப்ப ஆந்தைக்கு யாராவது சூரியன் இருக்கிறான்னு நிரூபிக்க முடியுமா? அதுதான் சூரியனை கண்டு அஞ்சு கண்ண முடிக்குது. அதை போல பகல் குருடன் இவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன பொருள்னா, நீ நடராஜா பக்கத்துல இருந்தாலும் நடராஜாவை தெரிஞ்சுக்கல, நான் கோயிலுக்கு வராம வீட்டுல இருந்தாலும் நடராஜாவை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். மறைஞான சம்பந்தர் சொன்னதுக்கு பொருள் என்னன்னா, உனக்கு மரியாதை செய்யப்படுகின்றதே அந்த உடல் மரியாதைக்கு உரியது அன்று, அது நீ உயிர் வாழ்வதனால் உயிர் வாழ்கின்றதே அன்றி நீ உயிர் வாழும் போதும் அதனை பிணம் என்று நீ கருத ஆரம்பித்து விட்டாயா? வாடகை வீட்டுல இருக்கிறவன் வாடகை விட்ட சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கூடாது. உடம்புல உயிர் வாழ்கின்ற நாம் உடம்பினை பெரிதாக கருதக்கூடாது, நமக்கு உரியது என்று கருதக்கூடாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது. வாடகை வீட்டுல இருக்கிறவன் வாடகை விட்ட சொந்த வீடு போல நினைச்சு நடக்கக்கூடாது, நாம நினைச்சு நடக்கிறோம் அப்படி நடக்கக்கூடாது என்பது பட்ட கட்டை என்பதற்கு பொருள். பகல் குருடு என்பதற்கு என்ன பொருள்னா, நடராஜா பக்கத்துல நீ இருக்க, ஆனா நீ நடராஜாவை தெரிஞ்சுக்கல, நான் தான் நடராஜாவை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு குருநாதர் சொல்றார். இந்த பொருள் உமாபதி சிவத்துக்கு புரிந்தது என்பதனால அவர் உள்ளம் உருகியது, குருநாதர் காலில் போய் விழுந்தார். இந்த பொருள் பக்குவம் இல்லாத ஒருத்தருக்கு விளங்குமா? சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையாயிடுறேன்னு நம்ம குருநாதர் சொல்றாரு. அவரும் சொல்றாரு இப்படி சொன்னதுனால அவர் அடிமையாயிடுவாரான்னு ஒரு சந்தேகம் வரும், அதுக்காக விளக்கிறேன். சிவம் என்பது மாறாதது, ஞானம் என்பது அபரஞானத்தினால் அதை அறிவது, போதம் என்பது பரஞானத்தினால் அதை உணர்வது அப்படின்னு இதுக்கு பொருள் சொன்னார். இதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி அஞ்சு மார்க்கு பரீட்சையில வாங்கலாமே தவிர இதனால உள்ளம் உருகாது. பரீட்சையில இந்த கேள்வி வந்ததுன்னா இதை அப்படியே கட அடிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணா கரெக்டா எழுத்து பிசகாம இவர் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு வேணா பயன்படுமே தவிர உள்ளம் உருகாது. ஆனால் பட்டக்கட்டையில் பகல் குருடு போகின்றது என்பதனை கிண்டலாக கருதாமல் குருநாதன் தன்னை அழைக்கின்றான் என்று உணர்ந்த பக்குவம் கொண்ட சீடனுக்கு அது உள்ளத்தை உருக்கியதை போல, நீ அறிய வேண்டிய பொருளை நான் உனக்கு அறிவிப்பேன் இங்க குருநாதர் சொல்றாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டார், நிலையான சிவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதனை அறிகின்ற பர அபரஞானங்கள் என்னிடம் உண்டு, உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன், விருப்பம் இருந்தால் வாங்கிக் கொள்ள அர்த்தம். அந்த நிலையிலே நம்முடைய குருநாதர் இருந்த காரணத்தாலே அவர் உள்ளம் உருகியது. உள்ளம் உருகின உடனே எப்படி மறைஞான சம்பந்தருடைய அந்த உரையினை கேட்டு உமாவதி சிவத்தினுடைய உள்ளம் உருகியதோ, அதே போல இவர் உள்ளம் உருகிய உடனே கைலையிலே கல்லால மரத்தின் கீழே நால்வருக்கும் அருள் புரிந்த மோனமூர்த்தியும், பொன்னம்பலத்திலே இடதுகாலை தூக்கி ஆடுகின்ற அந்த ஞானமூர்த்தியும், வெள்ளியம்பலத்திலே அந்த தூக்கிய திருவடியை நிறுவிய திருவடியை மாற்றி ஆடுகின்ற கருணாமூர்த்தியும், இங்கு திருப்பெருந்திரிலே குருந்த மரத்திலே இரண்டு கரங்களோடு எழுந்திருக்கின்ற இந்த மூர்த்தி என்று உணர்ந்தார். அந்த மூணு பேரும் தான் இவங்க என்று உணர்ந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அந்த பாட்டு வரையும் நம்ம போன தடவை பார்த்தோம், 85வது பாட்டு வரையும். உத்தமர் இன்னவாரி இங்கு உரைத்தலும், 85வது பாட்டு வரிசை எண். உவந்து நாளாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையராதலாலே, இதை நம்ம விளக்கிட்டோம். நாளாம் சக்தினி பாதம் நிகழ்ந்திருக்கின்ற தன்மை கொண்டவர் நம்முடைய குருநாதர். ஒருவன் தன் குருநாதனை இவன் என்னுடைய குருநாதன் என்று அறிய வேண்டும் என்றால், அவன் ஒரு பெண் ஒரு ஆடவனை முதன்முறையாக பார்த்து இவன் என் கணவன் என்று அறிவதற்கு அவளுக்கு என்ன புண்ணியமும் பக்குவமும் இருக்கணுமோ அதே போன்ற புண்ணியமும் பக்குவமும் இருக்கணும். பார்த்த உடனேயே இவர் தான் நம்ம வீட்டுக்காரர்னு தெரிஞ்சுக்கிற ஒரு புண்ணியமும் பக்குவமும் நல்வினை பயனால வரும். அதே போல இவனே என் குருநாதன் என்று அறிகின்ற அந்த புண்ணியத்திற்கு சக்தினி பாதம் வேண்டும். அந்த சக்தினி பாதம் நாலாவது சக்தினி பாதமா இருக்கணும். சக்தினி பாதம் நான்கு இருக்கு, மந்தம் மந்த தரம், தீவிரம் தீவிர தரம். மந்தம்னா கடவுளை அறிய வேண்டும், அது வாழ்க்கையினுடைய ஒரு கருத்து அப்படின்னு நினைக்கிறது. அது எப்பன்னா புராணங்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஏற்படும். புராண வைராக்கியம் அதுக்கு பேர், பிரசவ வைராக்கியம்னு ஒன்று உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பிடிக்கும் பொழுது அப்போ ஒரு வைராக்கியம் வரும். மயான வைராக்கியம்னு ஒன்று உண்டு, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தாய் தந்தை உடன் பிறந்தார்கள், அவர்கள் வந்து அவர்களே நம்ம கொண்டு போய் காட்டில் சேர்க்கிறோம். அப்போ சேர்க்கும் போது கோடீஸ்வரனால எதை கொண்டு போக முடிஞ்சது, அப்ப இன்னைக்கு யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுவே நாளைக்கு மாறிடும், நமக்கு வேணுமேங்கிற எண்ணம் வந்துடும். இப்ப புராணம் கேட்பதனால வருகின்ற வைராக்கியம், கஷ்டப்பட்டு பிள்ளை பெக்கும் போது வருகின்ற வைராக்கியம், இனிமே வீட்டுக்காரர் முகத்தையே பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். மயான வைராக்கியம், இனிமே எல்லாருக்கும் கேட்கும் போது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம். இந்த வைராக்கியங்கள்லாம் 24 மணி நேரத்துக்கு மேல நிக்காது. அதுவும் இப்ப வீட்டுக்கு போய் டிவி போட்ட உடனேயே திருவாதிரைகள் புராணம் கேட்டதனுடைய பலன் குறைஞ்சிடும். சர்க்கம்ஸ்டான்சஸ் சிச்சுவேஷன் மாறினா மாறிடும், எல்லாமே மாறி போயிடும். இப்படிப்பட்ட இதுக்கு ஆனா அருள் இருப்பதனால்தான் நம்ம மனம் ஈடுபடுகின்றது. சக்தி இருக்கு, சக்தி என்றால் அருள், சக்தியின் வீழ்ச்சி இருக்கின்றது, சக்தி நிபாதம் இருக்கு. இதுக்கு மந்தம்னு பேரு. மந்த தரம்னா அதை விட மோசம், மந்தத்தை விட மோசமா ஒரு இருக்கு. என்னன்னா ஏங்க, இன்னைக்கு இந்த சிதம்பரத்துல இருந்து ஒரு ஐயா வந்து திருவாரூர்கள் புராணம் சொல்றாரு, கேப்போமா? ஏங்க, போன மாசம் சொன்னதுல பாதிய திரும்பவும் சொல்லிட்டு இந்த மாசம் கொஞ்சோண்டு சொல்லுவாரு. அவர் ரெண்டு மணி நேரம் சொல்றத நான் அஞ்சு நிமிஷத்துல சொல்லுவேன். இதுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். தவறி போய் அப்படி அந்த வாசல் வழியா போகும்போது கேட்கறது நல்லா இருந்தா வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று கேட்கலாம். அப்ப நல்ல விஷயத்துல மனம் ஈடுபடுது, இருந்தாலும் லாப நஷ்ட கணக்கு போடுது இல்ல. அப்ப மந்த தரம், அதை விட முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருக்கு. கடவுளை தேடுவதை விட முக்கியமான வேலையெல்லாம் நமக்கு இருக்கும்போது அந்த கடவுளே நமக்கு சக்தியை கொடுத்தாலும் அது மந்த தரமாயிடும். மந்தத்தை விட கீழே தீவிரம் என்பது தனக்கு வந்தா தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும். இன்னொருத்தர கஷ்டப்படும் போது ஐயோ பாவம்னு தோணும், ஆனா தனக்கு வந்தாதான் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதுவும் இந்த காது வலி பல் வலி எல்லாம் வந்துருச்சுன்னா, காது வலி வந்தவன் அதையே நினைச்சுட்டு இருப்பான், பல் வலி வந்தவன் கைய மோவாக்கட்டையிலேயே வச்சுட்டு இருப்பான், வேற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்காது. அவனை டிவி பாருன்னா பார்க்க முடியாது, மனசு போகாது. அது போல இருப்பது தீவிரமான சக்தி. அப்ப வாழ்வியல் துன்பங்களிலே அடிபட்டு சி இப்போது இந்த வாழ்க்கை கடவுள் தான் முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கு, என்னைக்கு அமன் வருவான்னு தெரியாது, அதற்குள்ளே இந்த வாழ்க்கையை பொருள் உள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு முனைப்பு வருது இல்ல, அது தீவிரம். அந்த முனைப்பு வந்த நேரத்திலும் புண்ணியம் நிரம்பி இருந்தால்தான் இவன் குருநாதன் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒருவனை பார்க்கும் பொழுது. தீவிரமான சக்தி இருந்தாலும் கூட பூமிக்கடியில ஜலம் இருக்கு, ஈட்டினால ரெண்டு குத்து குத்தினா ஜலம் வரும், ஆனா ரெண்டு குத்து குத்தணுங்கிற அளவுக்கு பூமி முடிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த ரெண்டு குத்தும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும், அதான் தீவிர தரம். அதுக்கு மேல அது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம தலையில நெருப்பு பிடிச்சுக்குச்சு, உடனே தண்ணியை தேடி ஓடுவோமா இல்லையா, இல்ல இந்த சீரியல் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போய் ஷவர் ஆன் பண்ணிக்கலாம்னு நினைப்போமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் ஓடுது, ஆனா தலையில நெருப்பு பிடிச்சுக்குச்சு. தலையில நெருப்பு பிடித்துக் கொண்டவன் எப்படி உடனேயே அதை அவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அதே போல இந்த பிறவி நோயை உடனேயே போக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருநாளை போவார் உடனேயே நடராஜாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை போல, அது தீவிர தரம். இப்ப மந்தத்துக்கும் தீவிரத்துக்கும் பெரிய கேப் இருக்கு, ஆனா மந்தத்துக்கும் மந்த தரத்துக்கும் கேப்பு கம்மியா இருக்கு, தீவிரத்துக்கும் தீவிர தரத்துக்கும் கேப்பு கம்மியா இருக்கு. இந்த மந்தத்துக்கும் தீவிரத்துக்கும் தான் நிறைய கேப் இருக்கு. மந்தத்திலேருந்து தீவிரத்துக்கு போறதுக்கு தான் நமக்கு நீண்ட முயற்சி தேவை. அந்த முயற்சி தான் அன்றாடம் ஒரு மணி நேரமாவது திருமுறைகளை பாராயணம் பண்ணணும், அன்றாடம் நம்ம ரெண்டு வேளையாவது பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணணும், அன்றாடம் ஒரு வேளையாவது சிவபூஜை பண்ணணும், ஒரு வேளையாவது திருக்கோயில் வழிபாடு பண்ணணும். நம்ம முன்பின் பார்க்காத அடியார்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறத பார்த்தோம்னா, அவங்க வெளியூர்காரங்க அவங்கள போய் ஹோட்டல்ல சாப்பிட விடாம நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் இப்படின்னு நம்ம நெறிமுறைகளோட இது எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை வருதுன்னு நினைக்காம பழக்கிக்கிட்டே வரணும். நல்லா அழுக்கு பிடிச்ச துணிய டெய்லி பொறுமையோட கசக்கி கசக்கி தோச்சுக்கிட்டே வரா மாதிரி, பச்சையா கருப்பா இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை டெய்லி கொஞ்சம் புளி போட்டு புளி போட்டு ஒரு மாசம் தேய்ச்சு அது கொஞ்சம் அனுஷ்டானத்துக்கு தயாராகிற பாத்திரம் மாதிரி ஆக்கணும், அப்புறம் இன்னும் ரெண்டு மாசம் தேய்ச்சு புது பாத்திரம் மாதிரி ஆக்கணும். இப்படி நீண்ட முயற்சி இருக்கே, இந்த நீண்ட முயற்சியினால மந்தத்திலிருந்து தீவிரத்துக்கு போகுது சக்தி. ஆனா தீவிரத்துக்கு போறப்புறம் சிறிய முயற்சினாலே தீவிரத்தரத்தை அடைஞ்சிடும். மந்தமா இருக்கிற சக்தி சிறிய முயற்சினாலேயே மட்டமா போயிடும், மந்த தரத்துக்கு போயிடும், அந்த கேப் கம்மி. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்த்து, ஒரு கிராஃப் இருக்கு. இன்னைக்கு புராணம் கேட்கும் போது நமக்கு அறிவு நல்லா இருக்குங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது, வீட்டுக்கு போய் டிவியை போட்ட உடனே அந்த மந்த தரமாயிடும். மந்தத்திலிருந்து தீவிரத்துக்கு நம்ம மந்தமான சக்தியில் இருந்து தீவிரமான சக்தியை பெறுவதற்கு நாம தீவிரமான அன்றாட முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த தவ வாழ்க்கைக்கு ஒரு நாள் லீவு கிடையாது, ஸ்கூலுக்கு லீவு உண்டு, ஆபீஸுக்கு லீவு உண்டு, வீட்டு வேலைக்கு கூட நமக்கு கடவுளே லீவு தரார், வீட்டுக்காரர் மூணு நாள் சமைச்சு போடுவார், ஆனால் தவ வாழ்க்கைக்கு மட்டும் லீவு கிடையாது. திருமுறைகளை சிந்திப்பதற்கோ, நம்ம வீட்டு வாசலுக்கு வர பெருமானை வழிபடுவதற்கோ, அரியாரர்களுக்கு உணவிடுவதற்கோ இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தால்தான் தீவிரமான சக்தி பதியும். நம்ம குருநாதர் சென்ற பிறவிகள்ல செய்த அரும்பெரும் தவத்தினாலே இந்த பிறவி இளமையிலேயே தீவிரத்தரமான சக்தி பதிந்து தோற்றினார். திருவாசகத்துல தன்னை உயர்த்தி பேசவே மாட்டார் குருநாதர். என்ன, தன்னை உயர்த்தி கொள்வது சிறுமைக்கு அடையாளம், தன்னை தாழ்த்தி கொள்வது பெருமைக்கு அடையாளம். பெரியவங்கள்லாம் தன் நாயிற்கடையாம் நாயேன், காலரை தூக்கி விட்டுக்கவே கூடாது. தன்னை பெருசு பண்ணி பேசிக்கிறான்னா அவன் மட்டமானவன் அர்த்தம். அரைகுடம் தான் தழும்பும், நிறைகுடம் தழும்பாது. உங்களை மாதிரி யாரும் அருமையா இந்த தேவாரத்தை பாட மாட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் எங்க பெரியோர்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணது, உனக்கு பாட்டே வராதுன்னு அவங்க குட்டித்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னை விட பாடுறவங்க, நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க அன்புனால நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பணிவோடு சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஓதுவாரா இருந்தாலும் இப்படி பணிவோடு சொல்லணும், அப்பதான் அது பெருமை. ஆமா ஆமா, நான் சங்கீதம் நல்லா படிச்சிருக்கேன். எல்லாரும் சங்கீதம் படிச்சுட்டா தேவாரம் படிக்கிறாங்க, டக்குன்னு வந்துடுறாங்க, அப்படி சொல்லப்படுது. குருநாதர் தன்னை எப்படி மட்டப்படுத்திக்கிறாரு, ஆனா ஒரே ஒரு இடத்துல உண்மை வெளியில வருது. எந்த இடத்துல? ஒரு பாட்டுலதான் வருது. 658 பாட்டுல ஒரே ஒரு பாட்டுலதான் அவரை பற்றி உண்மை வருது. அந்த பாட்டை சொல்றேன். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன், அப்படி பூவல்லியில வருது. பன்னாள் பரவி பணி செய்ய பல நாட்கள், பல நாட்கள்னா பல பிறவிதோறும் பல நாட்கள், பல பிறவிகளிலும் செய்த சிவபூஜையின் பயனாக இந்த பிறவியில கடவுள் குருநாதனாக வந்து என் மனதிலே தன்னுடைய திருவடியை மறவாத வண்ணம் பொறித்தருளினான். நான் விரும்பி அதை மறக்க முடியாது. நான் தலைகீழ நின்னாலும் கடவுளை என்னால மறக்க முடியாது. கண்ணிலே ஒரு மணல் விழுந்தால் இந்த கண்ணால அந்த மணலை மறக்க முடியுமா? முடியாது. கண்ணில மணல் விழுந்திருக்கு, அதை மறந்துட்டு டிவி பாருன்னு சொன்ன முடியுமா? அதே போல கடவுளை மறக்க முடியாத நிலைமை வரணும். அதான் தீவிரத்தரமான சக்தி பதிஞ்சா அந்த நிலை வரும். அந்த நிலையை நம்ம குருநாதர் அடைஞ்சார். மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம். மறந்தேயும்னா ஈவன் பை அன் ஆக்சிடென்ட், தவறி போய் கூட. ஏன்னா ஒரு பொருளை மறக்கணும்னு ஒருத்த நினைச்சான், முயற்சி பண்ணினானா அவனால மறக்க முடியாது. நீங்க எந்த பொருளை மறக்க நினைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பொருளை மறக்கணும்னு விரும்புங்க, நீங்க வந்து அதை நினைச்சிடலாம். ஒரு பொருளை மறக்காம இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அந்த பொருளை மறக்கணும்னு விரும்புங்க, நீங்க மறக்காம இருப்பீங்க. மறக்க கூடாது நினைக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனால் நாம் மறப்பதற்கு என்ன காரணம்னா அந்த பொருளிடத்திலே பற்றின்மை தான் காரணம். ஒரு பொருளிடத்திலே நமக்கு பற்று இல்லைன்னா அது மறந்து போகும். இன்னொரு பொருளிடத்திலே அதிக பற்று இருந்தாலும் முன் பொருள் மறந்து போகும். அப்பொழுது எந்த பொருளையும் விட கடவுளிடத்திலே அதிகமான பற்று இருந்தால்தான் கடவுள் மறக்காமல் இருப்பான். அந்த நிலையை குருநாதன் கொடுத்துட்டார். அப்படின்னா அர்த்தம், புற பொருளில் இருக்கின்ற பற்றினை அறவே ஒழித்து விட்டார். இணையார் திருவிடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எதெல்லாம் மறந்து போச்சு? அம்மா அப்பா மனைவி மக்கள் கூட மறந்து போச்சு. எந்த எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான். அப்படி புற உலகமும் உறவு முறைகளும் மறக்கும் வண்ணம் திருவிடி சுட்ட பெற்ற காரணத்தினால சொல்றாரு, ஏமாந்து போய் கூட நான் கடவுளை மறக்க மாட்டேன். கடவுளாலும் என்னிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. கண்ணிலே விழுந்த மணல் போல அவன் உயிரிலே விழுந்து விட்டான். கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் அப்படிங்கிறார். கருத்திலே உருத்துகின்ற பதம், உருத்துதல் என்பதனால துன்பமோ என்று ஒரு கேள்வி வரும். கண்ணிலே மணல் விழுந்து உருத்தினால் துன்பம், எண்ணத்திலே சிவம் விழுந்து உருத்தினால் இன்பம், அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் உருத்துதல் தான், ரெண்டும் உருத்துதல் தான். ஆனால் ஒரு உருத்துதல் துன்பம், இன்னொரு உறுத்துதல் இன்பம். இப்ப இந்த நிலையில இனிமே எந்த முயற்சி பண்ணினா கூட கடவுளை மறக்க முடியாது, ஏமாந்து போய் மறக்க முடியாது, பை ஆக்சிடென்ட் விபத்துல மறக்க முடியாது, இன்னொரு பொருளை நினைந்து இந்த பொருளை கைவிட முடியாது, மறக்க முடியாது. மரத்தல் என்பதே இல்லாத நிலைக்கு வந்துட்டார். அந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம்னா பன்னாள் பரவி பணி செய்திருக்கிறார், பிறவிகள் தோறும் சிவ புண்ணியம் செய்திருக்கிறார். அதனால இந்த பிறவியில 4 சக்தினிபாதம் நிகழ்ந்தது. ஆமா சார், அவர் அப்படி பண்ணிருக்கிறாரு, நான் பண்ணல, அதனால என் மேல குற்றமில்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த நிலையை எழுதுவதற்காக நாம் என்ன பண்ணணும், இடையராது சிவ புண்ணியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். இதான் இந்த பிறவியை எப்படி கழிப்பது என்பதற்கு நமக்கு பிள்ளையார் காட்டுகின்ற வழி. நாமெல்லாம் அடியவர்கள், உலக மக்களா? நாம பாமர மக்களா? பாமர மக்களை போல நம்ம பார்ப்பதற்கு இருப்போம். நமக்கு மனைவி மக்கள் இருக்கலாம், நமக்கு மாமன் மச்சான் இருக்கலாம், இருந்தாலும் நாம் திருநீறு பூசி சிவதீட்சை பெற்ற அடியார்கள். பொதுமக்கள்டிருந்து நமக்கு வேறுபாடு வேண்டும். பொதுமக்கள்டிருந்து நம்மளை எது வேறுபடுத்துவதுன்னு சொன்னா, இடையராத பெருமானுக்கு இந்த கையை வச்சுட்டு நம்ம செய்யற தொண்டு தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டும். ரெண்டு கைகளை வச்சுட்டு நம்ம பெருமானுக்கு செய்யற தொண்டு இருக்குதே, இதுதான் உலக மக்கள்டிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும். வேற எது வேறுபடுத்தாது, அவங்கள போல நமக்கு மூஞ்சில ரெண்டு கண்ணு மூக்கு ரெண்டு காது, பாக்குறதுக்கு அப்படியே இருப்போம். பார்ப்பதற்கு இன்னும் வேறுபாடு தெரியாது. வேறுபாடு எதுல தெரியும்?

0: மத்தியானம் அவங்க வீட்டு அம்மா என்ன பண்றாங்க, தயிர் சாதம் கட்டி கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸ்ல. கொஞ்சம் ஒரு நாலு கை தான் வரும், அவர் எவ்வளவு சாப்பிட போறாரு. நிறைய சாப்பிட்டாலே மந்த புத்தி வந்துடும். அப்புறம் நோபல் பிரைஸ் எப்படி வாங்குறது? உண்டி சுருக்குதல் வேண்டும். அவரு லஞ்சு பெல் அடிச்சாங்க, அவர் நினைச்சாரு பாதி எக்ஸ்பெரிமெண்ட்ல போய் சாப்பிட வேணாம், இதை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அவசரம்னு விட்டுட்டார். அவர் நண்பர் உள்ள வந்தார், அந்த லஞ்ச் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, அவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தான் வந்தார். உள்ள வந்தார், வந்த பார்த்தாரு எப்பவுமே அந்த ஐயர் வீட்டுல தயிர் சாதம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. பாலில் கொஞ்சமா தயிர் விட்டு கால் உப்பு போட்டு அப்படியே வெண்ணெய் திரண்டா மாதிரி இருக்கும் நல்ல சாதமா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மண்ணி அந்நிய மண்ணின்னு சொல்லுவாங்க, நல்லா அந்த வறுத்த மிளகா வச்சிருப்பாங்க, நல்லா இருக்குமே. அவருக்கு வேற ஏதாவது இட்லி கிட்லயே கேன்டீன்ல வாங்கி சாப்பிடட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நல்ல வீட்டு சாப்பாடா சாப்பிடுவோம். அவர் நண்பர் சாப்பிட்டுட்டு நன்னா அலம்பி கவுத்து வச்சுட்டு போயிட்டாரு டேபிள்ல. சிவி ராமன் வந்தார், வந்து பார்த்தாரு கவுத்து கிடந்தது, பார்த்தா நீட்டா தேய்ச்சி வச்சிருக்கு. நினைச்சுக்கிட்டாரு என்ன பைத்தியம்னா, சாப்பிட்டுட்டு அதே மறந்துட்டேனே, அடுத்த போய் போய் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அப்ப ஒரு கலைத்துறையில ஈடுபட்டிருப்பவர்களுக்கே உண்டி மறக்கும் என்று சொன்னால், கடவுளை நினைந்து வாழ்கின்றவர்களுக்கு உண்டி மறக்கணுமா வேண்டாமா? சாப்பாட்டுல புத்தி இருந்தா சாமி எட்டி விடுவார். இத திருக்கோவையார்ல நம்ம குருநாதர் சொல்றார், ஒரு தலைவிக்கு குயில பார்த்தா பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டா, நான் சொல்ற இந்த பிக்சர்ஸ்ல தத்துவத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, பிக்சரையும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது, நம்ம குருநாதர் காட்டுற பிக்சருங்கிறதுனால அதை எடுத்துலாம் தப்பு கிடையாது. தலைவனை பிரிந்து இருக்கின்ற நிலையில குயில் கூவினா தலைவி காதுக்கு பிடிக்காது, அது நல்லா கூவினா கூட, தலைவனோடு தலைவன் அருகில் இருக்கும் போது தென்றல் வீசினா நல்லா இருக்கும், குயில் கூவினா இன்பமா இருக்கும், நிலவு உதித்தால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சமுத்திர கரையில உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல தலைவர் இருக்கிறாரு, சமுத்திர அலைய பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதுவே தலைவர் அருகில் இல்லாத போது நிலவை பார்த்தால் நெருப்பா இருக்கும், தென்றல் சுடும், குயில் கூவினா காது வலிக்கும், கடல் அலையை பார்த்தா துன்பம் ஏற்படும், வெறுப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசந்த காலத்துல குயில் நிறைய வந்து இந்த தலைவனுடைய வீட்டுல மரத்துக்கு நாலு குயிலா உட்காந்து கூ கூன்னு கூவிட்டு இருக்கு. அந்த குயில் எல்லாம் விரட்டுறா, என்ன விரட்டுறா, ஏ குயிலே நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா கருப்பா இருக்கீங்க, சிதம்பரத்துல இருந்துட்டு நடராஜாவை போய் காலத்துல தரிசனம் பண்ணாம அதே நேரத்துல ஹோட்டல் முடிடுவானோ உட்காந்து பரோட்டா சாப்பிடறானே, அவன் எப்படி மனசு கருப்பா இருப்பானோ அத மாதிரி நீங்க நிறம் கருப்பா இருக்கீங்க. நான் சொல்றது இப்படியே சொல்லல, ஆனா இந்த பொருள்ல சொல்ற என்ன சொல்றாருன்னா, கூழின் மலி உள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளம் எப்படி இருண்டு கிடக்குமோ அது போல இருண்டிருக்கின்ற கோகிலமே, கூழின் மலி மனத்தவர். அடுத்த வேளை சாப்பாட்டை நினைச்சிட்டு இருக்கிற மனசு எப்படி இருண்டு கிடக்குமோ அதே போல அந்த குயிலுடைய உடம்பு கண்ணங்கரையில் கிடக்கு அப்படிங்கிற. ஆகவே இந்த தவ வாழ்க்கையை யார் செய்கிறார்களோ, உண்டி மறந்து உறக்கம் மறந்து உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு வருது நம்முடைய அப்பர் பெருமான் பாடின தாண்டகத்துல. சாமி உண்ணாது உறங்காது இருக்கிறான் என்பது ஒரு பொருள், உண்ணாது உறங்காது இருப்பதனாலே அடையப்படுகின்ற பொருளாகின்ற நீ போற்றி அப்படின்னு அர்த்தம். தன்னை போலவே பெருமான் அடையாளங்களை செய்யறான், பெருமானத்தில் ஈடுபடுகின்ற அடியார்களும் உண்டி மறப்பார்கள் உறக்கம் மறப்பார்கள், இவர்கள் உண்ணாதும் உறங்காதும் இருந்து அவனை பாராட்டுகின்றார்கள். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அதனால இப்படி பல பிறவிகள் எடுத்து சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினால, கைவினை நாம் அடியோம் என்று உணர்ந்து கைவினை செய்து பிரான்கடல் போற்றுகின்ற காரணத்தினால, பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு இட்டு வணங்குகின்ற காரணத்தினாலே இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாக கடவுளே வருகின்றார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே பல கேள்விகள் சந்தேகங்கள் எங்களுக்கு எழுத்து மூலமாகவும் நேயர்கள் நேரடியாகவும் மற்றது மின்னஞ்சல் மூலமாகவும் வந்திருக்கின்றன. ஆசிரியர் சிவனேசன் அவர்களும் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாதபடியினாலே நாங்கள் இந்த எங்களுடைய நிகழ்ச்சியை இன்றைக்கு இருக்கின்ற கேள்விப்பதிகளையும் விடயங்களையும் வைத்துக் கொண்டு தொடங்குவதாக இருக்கின்றோம். அதில் பல பெரியவர்களும் இளைஞர்களும் கூட கலந்து கொண்டு தங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு அதை கலந்துரையாடி வருகின்றோம். அதிலே எங்களுடைய பதில்கள் எங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களாக இல்லாமல் எங்களுடைய ஞானிகள் எங்களுடைய சமயத்தில் இருக்கின்ற மூல நூல்கள் வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், திருமுறைகள், மேகன்

0: சாஸ்திரங்கள் ஞானிகளுடைய அருள் வாக்குகளை அடிப்படையாக ஆதாரமாக வைத்து இந்த கலந்துரையாடலை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதான் இங்கே முக்கியமான விஷயம். யாரும் எதுவும் சொன்னாலும் கூட இந்த ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரமாணம் எங்களுக்கு முக்கியம் எங்கட சமயத்திலே. அப்ப அந்த விதத்தின்படி இந்த இடம் நடந்து கொண்டு வருகின்றது. சுவாமினி ஸ்திரானந்த சரஸ்வதியன் என்ற அம்மையார், இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய சிஷ்யை, வடமொழி வேதங்கள் எல்லாம் படித்து வேதங்களில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக ஸ்காலராக இருப்பவர். அத்வைத சம்பிரதாய மாதிசங்கரருடைய அத்வைத சங்கரதாயத்தின் குரு பரம்பரையிலே வந்தவர். அவர் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான், புலவலி என்ற ஊரை சேர்ந்தவர். தற்பொழுது இந்தியாவில் வசித்து வருபவர். அவருடைய சத்சங்கத்திலே அவர் கலந்து கொண்டு எங்களுடைய சத்சங்கத்திலே கேள்விப்பதில் கலந்துரையாடல்களிடையே கலந்து கொள்வதற்காக எங்களுக்கு இணங்கி உள்ளார். இது ஒரு பெரிய பாக்கியம். எப்பொழுதும் இந்த ஆப்த பாக்கியங்களை கேட்பது முக்கியம். இரண்டாவதாக யாரிடம் கேட்கின்றோம் என்பது இரண்டாவது முக்கியம். அதாவது இதை ஒரு ஸ்காலர்ஸிடம் கேட்பதை விட அந்த இதை தாங்கள் வாழ்க்கையிலே இதை அனுசரித்து கடைபிடிக்கிற ஸ்பிரிச்சுவல் சாதகாசம் என்று சொல்லுவோம். அதாவது இதை தாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுபவர்கள், வாழ முயற்சிப்பவர்களுடைய வாயினாலே இந்த ஆப்த வாக்கியங்களை கேட்பது இரண்டாவது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அம்மையார் இங்கே வந்திருக்கின்றார். அவர் எங்களுடைய சத்சங்கத்திலே கலந்து கொள்ளுகின்றார். அடுத்ததாக இன்றைக்கு எங்களுடைய இந்த கிழமை வந்து பார்த்தோம் என்றால் எங்களுடைய ஃபாதர்ஸ் டே வருகின்ற நினைவு நாளாக இருக்கின்றது. இந்த ஃபாதர்ஸ் டே என்பது, அதாவது எல்லோரும் தங்களுடைய தந்தையர் நினைவு தினம் என்று சொல்லுவார்கள். தந்தையர் தினம், நினைவு தினம் என்று சொல்ல முடியாது, தந்தையர் தினம். வாழுகின்ற தமது பெற்றோரிலே தந்தைமாரை கௌரவிக்கின்ற, நினைவு கொள்ளுகின்ற, அவர்களை சென்று கவனித்து அவர்களை அன்பை, தமது அன்பை, தம்முடைய நன்றி கடனை, தம்முடைய பாசத்தை தெரிவித்து தருகின்ற தினம். இதையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய சமயத்திலே இந்த பெற்றோரை பேணுதல் மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சமயம் மட்டுமல்ல, எல்லா மதங்களுமே அதை சொல்லுகின்றது. கிறிஸ்தவ மதத்திலே இந்த மோசேக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளிலே உண்டு, 10 கொமாண்ட்மெண்ட்ஸ்லே உண்டு. உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி இந்த உலகத்திலே 100 காலம் ஜீவித்திருப்பாயாக. அந்த பெற்றோரை கனம் பண்ணுதல் 10 கட்டளைகளிலே உண்டு. இஸ்லாத்திலேயும் இது சொல்லப்படுகின்றது. எங்களுக்கும் இது இருக்கின்றது. பெற்றோரை மாத்ரு தேவோபவ, மாதாவை வணங்குகின்றேன், பித்ரு தேவோபவ, பிதாவை வணங்குகின்றேன் என்பது எங்களுடைய வேத பாக்கியம். இந்த உலகத்துக்கு எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு உடலை கொடுத்து, உருவை கொடுத்து, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, கேள்வியை கொடுத்து, உணவை கொடுத்து எங்களை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதான் அந்த பெற்றோருடைய கடன். அதிலே சொல்லுவார்கள், இந்த இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு, த ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், ஹவுஸ் ஹோல்டர்ஸ், த ஹவுஸ் ஹோல்டர் லைஃப்ல வந்து 5 தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். There are 5 duties for all the householders. அது என்ன 5 டியூட்டிஸ் என்று கேட்டார், அதை சொல்லுவார்கள் பஞ்ச ஜக்யம் என்று சொல்லுவார்கள். வேதத்திலே அழகாக வள்ளுவர் சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. அதாவது தென்புலத்தார், தென்புலத்தார் என்பது எமக்கு உதிரத்தையும் சதையையும் இந்த மரபணுக்களையும் தந்து உதவிய எமது பெற்றோர், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய அவர்களுடைய தந்தையர் தாயர் அவருடைய முன்னோர்கள், அவ்வளவு பேரையும் தென்புலத்தார் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக சொல்லுவார்கள் அந்த தென்புலத்தார் கடனை பித்ரு கடன். அப்ப இருக்கின்ற பொழுது நாங்கள் எமது மாதா பிதாவுக்கு உதவி செய்து வர வேண்டும், அவர்களுடைய நன்றி கடனாக இருக்க வேண்டும். சொல்லுவார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்களை பேணி பாதுகாப்பதும் அன்பு செலுத்துவதும் எமது தலையாய கடன். அந்த பெற்றோருடைய மனம் குளிர்ந்தால், வயிறு குளிர்ந்தால் எம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவர்கள் மனம் வெதும்பினால், வயிறு காய்ந்தால், ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி செய்யவில்லையே, அல்லது நான் இப்படி செய்துவிட இப்படி செய்கின்றான் என்று மனம் நொந்தால், எமது பிள்ளைகள் சந்ததி விளங்காது. எமது பிள்ளைகளுக்கு கல்வி பிரச்சினை, நடத்தைகள் ஒழுக்கங்களிலே பிரச்சினை, திருமண வாழ்க்கையிலே பிரச்சினை, சட்டத்துடன் பிரச்சினை, விபத்துக்கள் துர்மரணங்கள் இதெல்லாம் இதைத்தான் பித்ரு சாபம் என்று சொல்லுவார். அவர்கள் வேணும் என்று சாபம் போடுவதல்ல, ஆனால் அந்த மனசிலே அந்த வேதனை கசிந்து கொண்டிருந்தால், எமது பெற்றோர்களுடைய மனதிலே அது இருந்து கொண்டிருந்தால், அது ஒருபோதும் எமது பிள்ளைகளுக்கு வாழ வைக்காது. அதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த பெற்றோரை ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவு, தம்முடைய உழைக்கிற பணத்திலேயே சம்பளத்திலே அல்லது வருமானத்திலே ஒரு சிறு பகுதியை எங்கள் பெற்றோருக்கு இறக்கி வைக்க வேண்டும். பெற்றோர்கள் இல்லாதவர்கள் அவருடைய ஞாபக தினமாக அந்த மாலயம் மற்றும் அமாவாசை திதி அவர் வருகின்ற பொழுது அவர்களுடைய பெயரிலே ஏழைகளுக்கு அன்னதானம், பிராமணருக்கு போஜன தானம், இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து வர வேண்டும் அவர்களுடைய பெயரிலே. அது முதலாவது கடன். அதே போல அடுத்ததாக தெய்வம், தென்புலத்தாருக்கு அடுத்தது தெய்வம், தெய்வத்தை வணங்குதல் அதற்குரிய வழிபாடுகளை செய்தல் இரண்டாவது கடன். மூன்றாவது விருந்து, விருந்தினர்களை உபசரித்தல் மூன்றாவது கடன். விருந்து என்று சொல்லுகின்ற போது அதிதி என்று சொல்லுவார்கள். அதிதி என்றால் அறிவிக்காமல் வருபவர் அதிதி. இப்போ ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாரதில்லை, சில பேர் வந்தா சொல்லுவார்கள் சொல்லிப்பட்டு வரையிலேயே என்று சொல்லுவார்கள். அறிவிக்காமல் வருபவர் அதிதி. அப்ப ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்று சொல்லுவார்கள். அதிதியும் கூட தெய்வத்துக்கு உபச்சாரமாக செய்வது போல விருந்தினர்களையும் உபசேட்டு வரவேற்று உபசரிக்க வேண்டும். அடுத்ததாக ஒக்கல். ஒக்கல் என்று சொன்னால் இங்கே சுற்றத்தார்கள். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய உறவினர்கள் சுற்றங்களை ஒவ்வொருவருக்கு ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது, துன்ப காலம் வரும் பொழுது, தீவுகள் வரும் பொழுது உதவி செய்தல் வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, இங்கே இருக்கிறவர்களுக்கு சிலவுடைய தாயகத்திலே அவருடைய சகோதரர்கள், அவருடைய ஒன்று விட்ட சகோதரர்கள், அவருடைய தாய் தந்தையர், சித்தப்பா, பெரியப்பா, அவருடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான சில உதவிகளை செய்தல் உங்கள் கடமை, சுற்றத்தாருக்கு செய்தல் கடமை. அது ஒன்று. அடுத்ததாக தான் தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும். நீ உன்னை கவனிக்காவிட்டால் எப்படி மற்றவர்களை கவனிப்பது? இது வள்ளுவர் சொன்ன பஞ்சஜக்யம், ஐந்து கடவுள். இதையே வேதங்கள் வேறு விதமாக சொல்லுகின்றன. வேதத்தில் சொல்லுவார்கள் பித்ருஜக்யம், அதாவது பெற்றோர்கள் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடன். அடுத்ததாக தேவஜக்யம், தெய்வத்துக்கு செய்கின்ற கடன். அடுத்ததாக மனுஷஜக்யம், நாங்கள் முந்தி விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இது சகல மனுஷ மற்ற மனுஷர்களுக்கு கருணை காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அந்த மனுஷஜக்யம் செய்ய வேண்டும். அது மனுஷஜக்யம். அடுத்ததாக ரிஷிஜக்யம். ரிஷிஜக்யம் என்றால் என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை, ஆத்மீக விஷயங்களை, வேத ஆகம வார்த்தைகளை, ஆப்த வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், இதை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும். சில பேர் சத்சங்கம் வைப்பார்கள், கூட்டங்கள் கூடுவதற்கு உதவி செய்வார்கள், இதுகளுக்கு போய் கேட்டுக்கொள்வார்கள். அதாவது ரிஷிகள் தங்களுக்கு தந்து விட்டு போன இந்த சொத்தை அறிந்து கொள்வதும், அவற்றை மற்றவர்கள் அறிவதற்கு உதவி செய்வதும் ஒரு பெரியொரு கடனாக இருக்கின்றது. அதுதான் அந்த ரிஷி ஜக்யம் என்று சொல்லுவார்கள். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல் என்று சொல்லி இதையெல்லாம் முன்னரே சொல்லிப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்த விதமான முயற்சிகள் அல்லது இந்த விதமான புண்ணியங்களை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. அப்ப அந்த இந்த நூல்களை மற்றவர்கள் கேட்பதற்கு, ரிஷிகளுடைய ஆப்த வாக்கியங்களை மற்றவர்கள் கேட்பதற்கு உதவி செய்வதே ஒரு பெரிய தபம். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நல் பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமினா அதன் பொருளை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அதான் இந்த ஆப்த வாக்கியங்களை இறைவன் சொன்னதை, அடியார்கள் சொன்னதை, அந்த வழி வழி வந்த வாக்கியங்களை பரப்புபவர்களுக்கு அனுசரணை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வானொலியிலே இந்த இடம் கொடுக்கின்றார்கள். இந்த வானொலியிலே இந்த இடம் கொடுப்பவர்களுக்கு அதான ஒரு பயன் பெறுகின்றது. அந்த அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இதை கேட்பவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவது, மற்றது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒழுங்கு பண்ணுவது, இப்படிப்பட்ட குருமார் வரும் பொழுது அவர்களை ஆதரித்து அனுசரித்து அந்த வார்த்தைகளை கேட்பது, மற்றவர்களுக்கு இவற்றை அறிவிப்பது, புஸ்தகங்கள் நூல்கள் மற்றது இருவட்டுகள் மூலமாக இவற்றை செய்வது, இது எல்லாம் இந்த ஆப்த வாக்கியங்களை பரப்பும் முயற்சி. இது எல்லாம் ரிஷி யக்ஞம். எங்களுடைய ரிஷிகள் அவர்களுடைய எங்களுடைய குருமார்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடன். இதுவே இறைவனை அடைகின்ற எழில் ஞான பூசை. இது ஒரு ஞான பூசை என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் சொல்லி இருக்கின்றது. அடுத்ததாக பூத ஜக்ஞம். பூத ஜக்ஞம் என்றால் மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும், மற்ற உயிர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். யாவர்க்குமாம் ஆவுக்கொரு வாயுரை. இது திருமந்திரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஆவுக்கொரு வாயுரை என்று சொல்லுவார்கள். ஒரு பசுவுக்கு ஒரு பொடி புல்லு. அது மாதிரி அந்த மற்ற உயிர்களை ஆதரித்தல், வாயில்லா பிராணிகளை ஆதரித்தல், இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களாக இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கடன்களிலே ஒன்றுதான் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை பாசத்தை தெரிவித்தலும், அவர்களுடைய கடமைகளை செய்து வருதலும். இதிலே மிகவும் முக்கியமான ஒன்று. இதிலே இன்றைக்கு ஞாபகம் இல்லாதவர்கள் இதை பார்த்து இந்த கிழமைகளிலே தங்களுடைய பெற்றோரை சென்று சந்திக்கலாம், வேறு இடத்தில் இருக்கிறவர்கள் தொலைபேசியிலே அழைத்து கதைக்கலாம், அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை அல்லது பண உதவியை அவர்களுக்கு வசதிக்கு செய்யலாம். அவர்கள் சொல்வதை எதிர்பார்க்க மாட்டார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், பிள்ளை எனக்கு எல்லாம் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை என்று. அதுதான் பெற்ற மனம். பித்தமெனம் பித்து, பிள்ளமெனம் கல்லு என்று சொல்லுவார்கள். அதற்காக நாங்கள் செய்யாமல் இருப்பதில்லை. வீரனுக்கு தக்கன வீக்கம், எங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நாங்கள் அதை செய்து கொண்டு வர வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சாமானுக்கு எவ்வளவு வண்டி கொடுக்கிறோம், ஒரு வீடியோ கேமுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், ஒரு கம்ப்யூட்டர் கேமுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், ஒரு விடுமுறை பயணத்துக்கு எத்தனை $100 $1000 செலவழிக்கின்றோம். அது மாதிரி இந்த பெற்றோர்களுக்கு அதைவிட முக்கியமான விடயம். அதனுடைய பெற்றோருக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உதவியையும் செய்ய வேண்டிய காலம். அப்ப இந்த தந்தையர் தினத்திலே அதையும் நாங்கள் ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப அடியார்களுக்கு இந்த தீட்சையை பற்றி பல கேள்விகள் இருக்கணும். இந்த தீட்சை என்றால் என்ன? தீட்சை என்றால் சிம்பிளா சொன்னால் இனிஷியேஷன். அதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதிலே போவதற்கு, அதிலே தங்களுடைய கருமங்களை தொடக்குவதற்கு ஒரு ஆதாரமாக இருப்பது தீட்சை, இனிஷியேஷன் என்று சொல்லுவார்கள். தீ என்றால் கொடுத்தல், ஷா என்றால் அழித்தல். ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை அழிப்பது தீட்சை, அதான் தீட்சை. அப்ப கேட்பார்கள், இது இப்ப தீட்சை எடுக்கிற எல்லாருக்கும் ஞானம் வந்துட்டுதோ? அதான் அடுத்த கேள்வி. அப்படி என்று அல்ல. இந்த தீட்சைக்கு இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. இது என்னென்று கேட்டால், இது எங்கே இருந்து இந்த தீட்சையிலே என்ன செய்வார், இந்த குருவானவர், அந்த குரு வந்து சிவமூர்த்தமாக பாவிக்கிறோம். அதாவது இறைவனே அந்த குரு ஊடாக அதை எங்களுக்கு தருவதாக நினைத்து கொள்ள வேண்டும். குருவை வணங்குகின்ற பொழுது இறைவனை வணங்குவதாக நினைக்க வேண்டும். அப்ப இந்த குருவுக்கூடாக என்ன வருகின்றது என்று கேட்டால், இந்த மந்திரம் வருகின்றது, செய்தி வருகின்றது. இந்த செய்தி எங்கே இருந்து வந்தது என்றால், சதாசிவன், சிவனிடமிருந்து வந்தது. அந்த சிவனிடமிருந்து எத்தனையோ பாரம்பரியமாக வந்த இந்த மந்திரத்தை, இந்த உபதேசத்தை நாங்கள் ஒஃபீஷியலாக உத்தியோகபூர்வ ரீதியாக வேண்டிக் கொள்வது எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டியை தருகின்றது. அதாவது சிவன் யாருக்கு சொன்னார் என்று சொன்னால், சிவன் சனகரர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களுக்கு சொன்னார். கல்லால மலத்தின் கீழிருந்து சொன்னார். தெற்கு முகமாக அமர்ந்திருந்து சொன்னார். கையிலே சின்முத்திரையுடன் இருந்து சொன்னார். இதுதான் தட்சிணாமூர்த்தம். இதை சொன்னவர்கள், எங்களுக்கு ஆடி மாசம் முடிந்த ஆடிப்பிறப்போடு எங்களுக்கு தட்சிணாயனம் தொடங்கும், தை மாதத்தோட உத்தராயணம் தொடங்கும், ஆடிப்பிறப்போட தட்சிணாயனம் தொடங்கும். இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமி வருகின்ற பொழுது, ஆடி பௌர்ணமி வருகின்ற பொழுது சிவன் இதை உபதேசித்தார். அந்த பௌர்ணமி தான் குரு பௌர்ணமி. அன்றைக்கு தான் எல்லாரும் குரு பூஜை, வியாச பூஜை என்று செய்வார்கள். இந்த இறைவன் உபதேசித்த இந்த மரபு எங்களுக்கு எப்படி வருகின்றது என்று கேட்டால், அந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரோட அந்த சனத்குமாரர் வந்து இதை உபதேசித்த சத்திய ஞான தரிசினிகளுக்கு. சத்திய ஞான தரிசினி உபதேசித்தார் பரஞ்சோதி முனிவருக்கு. இந்த பரஞ்சோதி முனிவர் வான்வழியாக யோக சித்தி பெற்றவர், வான்வழியாக பயணம் செய்து கொண்ட பொழுது, இது 11 நூற்றாண்டிலே நடக்கின்றது, கிட்டத்தட்ட 700 முன்னர். அங்கே திருவண்ணநல்லூரிலே மெய்கண்டார் என்ற குழந்தை, அந்த மெய்கண்டார் என்ற குழந்தை திருவண்ணநல்லூருடைய தன்னுடைய மாமனார் வீடு காங்கேய பூபதி என்று, அவருடைய வீட்டு முற்றத்திலே இருந்து இந்த 2 குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்றது. வான்வழியே சென்ற பரஞ்சோதி முனிவருக்கு திருவருளாலே உணர்த்தப்படுகின்றது, இந்த குழந்தை பக்குவம் உள்ள குழந்தை, முற்பிறப்பிலே சரியை இனிய யோகங்கள் செய்து அனுசரித்து ஞானம் பெறுவதற்கு பக்குவம் உள்ள குழந்தை. அப்ப இந்த குழந்தை உணர்த்தப்பட பரஞ்சோதி முனிவர் அங்கிருந்து இறங்கி வந்து காங்கேயபூபதி இல்லத்திலே முற்றத்திலே விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைக்கு அவர் என்ன செய்கின்றார், தீட்சை கொடுக்கின்றார். தீட்சை கொடுத்து அந்த 2 குழந்தைக்கு சன்னியாசமும் கொடுக்கின்றார். அந்த சன்னியாசத்திலேயும் பரமகம்ச சன்னியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான சன்னியாசத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கெல்லாம் பரமகம்சர் என்று சொன்னால் என்ன என்று விளங்க வேண்டும். பல பேர் பெயருக்கு பின்னால பரமஹம்சர் பரமஹம்சர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த பரமஹம்சர் என்றால் என்ன அர்த்தம் என்று விளங்க வேண்டும். பரமஹம்சர் என்றால் சன்னியாசத்திலேயே உத்தமமான சன்னியாசத்தை பரமஹம்ச சன்னியாசம். இது எங்கே இருக்குது? பரிபராஜக உபனிஷத்துல இருக்குது. எங்களுக்கு வேதங்கள் போல வேதங்களுடைய ஒவ்வொரு வேதங்களுடைய பிரிவுகளுக்கும் அதனுடைய ஞான பாதம், அந்த உபதேசங்களை சொல்லி ஞான பாதம் என்று அதை உபதேசமாக உபனிஷத் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு உபனிஷதங்கள் 1131. என்னடா வேதங்களுக்கு கிளைகள் அல்லது பிரிவுகள் 1131. ஒவ்வொரு கிளைகளிலே உச்சியிலும் அதிலே உச்சியிலே அந்த முடிவாக இருப்பது இந்த வேத அந்தம், வேதத்தின் முடிவாக இருப்பது இந்த உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்கள் 1131 108 உபனிஷதங்கள் தான் எங்களுக்கு இதுவரை அச்சில வந்திருக்கு. இந்த 108 உபனிஷதங்கள்லையும் 10 உபனிஷதங்கள் தான் பிரதானமானவை, தசோபனிஷத் என்று சொல்லுவோம். இந்த தசோபனிஷத்துக்கு அப்பாலே இருக்கிற 108 ஒன்று பரிபராஜக உபனிஷத். இந்த பரிபராஜக உபனிஷத் வந்ததெல்லாம் ராமகிருஷ்ண மிஷன்ல இதெல்லாம் அழகாக வடமொழி மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்போடு போட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு இந்த பயணம் போவர்கள் எல்லாம் ராமகிருஷ்ண மடன் இந்தியாவில் அங்க மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் வீதியில பார்த்தாங்கால ராமகிருஷ்ண மிஷனுடைய புஸ்தக சாலை இருக்கின்றது, அங்கே இந்த நூல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதுவெல்லாம் பல விலையுள்ள நூல்கள் மட்டுமல்ல, இங்க இந்த கனடியன் டாலருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $10 நீங்கள் இவ்வளவு புஸ்தகங்களும் வேண்டி விடலாம். அப்படி அது மட்டுமல்ல, சைவ சன்னியாச பத்ததி என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்த சன்னியாசிகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அவர்கள் மக்களுடன் பழக வேண்டும், எப்படி அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும், இதெல்லாம் இருக்கின்ற சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்திலே எவ்வளவு காலம் தங்க வேண்டும் என்பதில் உடனியது இருக்கின்றது. சொல்லுவார்கள் ஒரு கிராமத்துக்கு போனால் ஒரு நாள் தங்கலாம் அல்லது 3 தங்கலாம், பட்டணம் என்றாலும் அப்படித்தான். அதுக்கு மேலே அவர்கள் அந்த இடத்திலே தங்கக்கூடாது, ஒரு பரிபராஜக சன்னியா போய்கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வரும் சாதுர் மாசம், மழைக்காலம் 4 எங்களுக்கு மழைக்காலம் இருக்கின்றது. சாதுர் மாசம் சதுர் என்றால் 4, இந்த 4 மாசங்களில் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனாக ஒரு இடத்துல இருப்பார்கள். அந்த இடத்துல அவர்கள் இருக்கின்ற காலத்திலே அங்கு இருக்கிறவர்கள் அந்த மழைக்காலம் குளிர்காலத்திலே பயிர் தொழில் வேறு தொழில் இருக்காது, அவர்களை அணுகி அந்த அவர்களுடைய நூல்கள் உபதேசங்களை பெற்றுக் கொள்வார்கள். அது ஒரு போர், இதுதான் இந்த சன்னியாச தர்மம். இப்ப எல்லாம் நாங்கள் பிளேன்ல போகின்றவர்கள் சன்னியார்கள் ஹோட்டல்ல வந்திருக்கிறார்கள் கான்ஃபரன்ஸ் கால்ல அல்லது இதுலதான் அவர்களுடைய உபதேசமே நடக்கின்றது. காலத்துக்கேற்ற சில இதுகள் வந்தாலும் அடிப்படை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சன்னியாச விதிகள், இது சைவ சன்னியாச பத்ததி என்று சொல்லுவார்கள். இது சூரியனார் கோயில் ஆயிரம் இந்தியாவில எல்லாம் போய் நவகிரக கோயிலுக்கு எல்லாரும் போவார்கள். இன்னந்துக்கு போறார்களோ நவகிரகங்களுக்கு எங்களுக்கு மிகவும் பயம் இருக்கின்றது. இப்ப கிரகங்களுக்கு நவக்கிரக கோயிலுக்கு போனா சூரியனார் கோயில் என்று இருக்கின்றது, ஒரே ஒரு சூரியனார் கோயில் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்திலே. அந்த சூரியனார் கோயிலுக்கு போவார்கள், அங்கே இருப்பது நவக்கிரகங்களில் ஒன்றான சூரியன் அல்ல, அங்கே இருப்பது சிவசூரியன். சிவரை சூரியனை சிவசூரியனாக பாவிப்பது சைவ மரபு, சூரிய நாராயணனாக பாவிப்பது வைஷ்ணவ மரபு. இவருடைய பூஜைகளிலே எல்லாம் சொல்லுவார்கள் சூரிய பூஜையிலே தொடங்கி சண்டேஸ்வர பூஜையிலே முடியும், சூரியாதி சண்டாந்த பூஜை என்று சொல்லுவோம். இந்த சூரிய வழிபாட்டில் வந்து சிவசூரியன், இதுக்கு அடுத்த ஆதாரம் என்று கேட்டால் சண்டேஸ்வரர் இருக்கிறார் இந்த சூரியனுக்கு. நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது, ஆனா இந்த சூரியனுக்கு தேஜு சண்டர் என்று சண்டேஸ்வரர் இருக்கிறார் அந்த சூரியனார் கோயில். அந்த கோயிலுக்கு போய் வழிபடுவார்கள். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே அந்த கோயிலுக்கு முன்னாலேயே சில சன்னியாசிகளை பார்ப்பீர்கள், ஓடு வச்சு கொண்டு அவர்கள் அந்த பிட்சைக்கு இருப்பார்கள். அந்த சன்னியாசிகள் பக்கத்திலே இருக்கிற சூரியனார் கோயில் ஆதீனத்தை சேர்ந்தவர். சூரியனார் கோயில் ஆதீனத்தில் இருந்த சிவாக்கிர ஜோகை கிட்டத்தட்ட 500 இருந்தவர். அவர் இந்த ஆகமங்களிலே சன்னியாச விதியை பற்றி எழுதின குறிப்புகள் எல்லாவற்றையும் தொகுத்து சைவ சன்னியாச பத்ததி. பத்ததி என்றால் ஹேண்ட்புக், இப்ப டெக்ஸ்ட் புக் பெருசா இருக்கும், ஆனா நாங்கள் பிறகு அதுல இருந்து ஒரு ஹேண்ட்புக் செய்வோம் இல்லையா. அப்ப ஆகமங்கள் தான் இதெல்லாம் விரிவாக இருக்கிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாக மாணிக்க வாசகர் படிக்கின்றார். சைவத்திலே ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207. இது வெட்டில இருக்கின்ற அந்த சில பகுதிகளை சுருக்கி செய்தான் பத்ததி. இப்ப கோயில் கிரியைகளுக்கு எல்லாம் பத்ததி இருக்கின்றது, இந்த கிரியைகளை செய்வதற்கு பத்ததி இருக்கின்றது. அகோர சுவாச்சாரிய பத்ததி, சோமசம்ப பத்ததி எல்லாம் இருக்கின்றது. யாழ்ப்பாண மரபுகளிலே கிரியைகள் எல்லாம் பொதுவாக அகோர சிவ பத்ததியை வச்சு தான் செய்வார்கள். தென்னிந்தியாவில் வந்து சோமசம்ப பத்ததி, அதான் சில கிரியைகளிலே வித்தியாசம் இருக்கு. கோயில் கிரியைகள் என்றாலும் சரி வீட்டு கிரியைகள் என்றாலும் சரி சில வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த சன்னியாச மரபு எப்படி இருக்க வேண்டும் என்று தொகுத்து சொல்ற ஹேண்ட்புக் தான் சைவ சன்னியாச பத்ததி. அப்ப இதெல்லாம் இந்த பரமஹம்ச சன்னியாசம் என்றா என்னன்னு சொன்னோம். இந்த பரமகம்ச சந்நியாசத்தை அவர் கொடுத்து கொண்டு வருகின்றார். அந்த கொடுத்தவுடன் அந்த பிள்ளைக்கு அந்த ஞானம் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த 28 ஆகமங்களில் ஒன்பது வந்து ரௌரவ ஆகமம். இந்த ரௌரவ ஆகமத்திலே பாச விமோசன படலத்திலே இருக்கின்ற சிவஞான போத என்று சொல்லப்படுகின்ற 12 சூத்திரங்களையும் இந்த மைகண்டாருக்கு சொல்றார். 2 வயசு பிள்ளைக்கு இந்த 12 சூத்திரங்களையும் 2 வயதுக்கு பிள்ளைக்கு சொல்லி அத்தோட இவர் உபதேசத்தை முடிக்க இந்த பிள்ளைக்கு ஞானம் வந்தது. தீட்சையினார் சொல்வார்கள், ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ற மெய்கண்டார் இணைத்தாள் போட்டி. 4 சிவாச்சாரியார்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் அந்த குரு சம்பிரதாயத்தில், சிவனிடமிருந்து சார்ந்த சம்பிரதாயம், மெய்கண்டாரிடம் எங்களுக்கு வருகிறது திருப்பி. அப்ப சிவன் தொடக்கம், மெய்கண்டார் மத்தியிலே இருக்கிறார். இந்த மெய்கண்டாரிடம் வந்ததுதான் அந்த ஈராண்டு சிவஞானம் பெற்று என்ற மெய்கண்டார் இணைத்தால் போட்டி. அவர் யாருக்கு சொல்றார், இந்த மெய்கண்டாரிடம் வந்து அந்த ஞானத்தை பெற்றது அவருடைய குல குரு. அவருடைய குரு அவருக்கு சிஷ்யராவார். அவருடைய தகப்பனாருக்கு குருவாக இருந்தவர் மெய்கண்டார் வேளாள குலம், அவர் அந்தனர் குலம். அவருடைய குல குரு அருணந்த சிவாச்சாரியர். அவர் ஞானத்திலே குலபேதம் வயசு பேதம் எல்லாம் கிடையாது. இந்த ஜாதி பேதம் வயசு பேதம், இவர் பெரியவர் அவர் சிறியவர் என்றெல்லாம் கிடையாது. இவருக்கு குரு, இவருடைய தகப்பனாருக்கு குரு அவர் அருணந்த சிவாச்சாரியர். சகல ஆகம பண்டிதர், எல்லா ஆகமங்களும் படித்தவர். அது புஸ்தக அறிவு. அது சொல்வார்கள் அப்பர ஞானம், புஸ்தக அறிவு. அதெல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு தெரியும், ஆனா அனுபவத்திலே அந்த ஞானம் வரையில. அந்த அனுபவத்தில ஞானம் வரும்போது அதை பரஞானம் என்று சொல்லுவார்கள். இப்ப மேகந்தாருக்கு அனுபவ ஞானம் வந்துட்டது. அவர் அனுபவ ஞானம் வந்தபடினாலே அவர் அவருடைய குலகுருவுக்கு குருவாகின்றார். அது நாராண்ட பல்லடியார் கருபுரிந்த அருணந்தி நட்டால் போட்டி. இது அருணந்த சிவாச்சாரியாருக்கு வருகிறது. அருணந்த சிவாச்சாரியார் யாருக்கு கொடுக்கிறார், அத மறைஞான சம்பந்தர். இவர் பராசர கோத்திரத்தில் வந்த இன்னொரு சிவாச்சாரியார். இவர் சிதம்பரத்திலே ஒரு பீதி வழியே ஒரு பித்தளை போல திரிகின்றார். எங்களுடைய ஊரில் எல்லாம் சித்தர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஜோதஸ்வாமியுடைய குரு இருந்தார், செல்லப்பா சுவாமி, பிசர் செல்லப்பா என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இவர் அப்படி திரிகின்றார். அவர் திரிகின்ற பொழுது அவரை அவர் வந்து அந்த மறைஞான சம்பந்தர். அதை சொன்னார்கள், நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தன் இழந்தால் போட்டி. மறைஞான சம்பந்தனுடைய சமாதி இன்றைக்கு சிதம்பரத்திலே இருக்கின்றது. ஜாத்திரை போவர்கள் அதையும் போய் தரிசித்து வர வேண்டும். கொஞ்சம் அவுட்ஸ்கேட் விசாரித்து போனால் போகலாம். அந்த மறைஞான சம்பந்தர் அப்படி இருக்கின்றார். இந்த மறைஞான சம்பந்தர் யாருக்கு கொடுக்கிறார் இந்த ஞானத்தை என்று கேட்டால், அடுத்ததாக தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கின்றார்கள். தில்லையிலே ஸ்ரீ நடராஜ பெருமானை பூஜித்து வருகின்ற அந்தனர்கள், த ஒஃபிஷியேட்டிங் ஒஃபிஷியேட் குரு ஆஃப் தி தில்லை நடராஜ டெம்பிள். அவர்கள் பிராமணர்களிலேயே அவர்கள் ஒரு தனிப்பிரிவு. அவர்கள் மற்ற பிராமணர்களுடன் சேர்ந்து திருமணம் செய்வது பந்தம் செய்வதெல்லாம் கிடையாது. அது மூலாயிரவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய சிறப்பை இறைவனே சுந்தரருக்கு அடியெடுத்துக் கொடுத்தார். திருத்தொண்டக்கையை பாடுவதற்கு தில்லவாள் அந்தனர்வம் அடியார்க்கும் அடியே, இதுதான் இறைவன் அடியெடுத்துக் கொடுத்தது. இன்றைக்கெல்லாம் இறைவன் அடியெடுத்துக் கொடுத்ததையே நாங்கள் அடித்து விழுத்திக் கொண்டிருக்கின்றோம். பிராமண நிந்தை, சிவாச்சாரிய நிந்தை, சிவனடியார் நிந்தை, இது எல்லாம் ரொம்ப பொதுவாக போய்விட்டது. இது ஒருவரும் புறமதத்தவர்கள் செய்வதில்லை. எங்கள் சமயத்தில் இருந்து திருநூறு பூசி சபைகளிலே இருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்களும், இந்த சபைகளில் இருந்து கோயில்கள் சபைகள் சமைத்துகளை நடத்துகிறவர்கள் தான் இதை செய்கின்றது. இது உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சவால். சிவனடியார் நிந்தை, சிவாச்சாரியார் நிந்தை, இது எல்லாம் மிகப்பெரிய தப்பு. அப்ப இந்த விதத்தில் இந்த மறைஞான சம்பந்தருக்கு, அப்ப இந்த தில்லவாள் அந்தனருக்கு அவருடைய பெருமையை சொல்லுகின்றார். தில்லவாள் அந்தனர் தான் அடியார்க்கும் அடியேன். தில்லவாள் அந்தனர் என்று சுந்தரருக்கு இதை பாடு இப்படி என்று தில்லவாள் அந்தனர் என்று தொடக்கி கொடுத்தது சிவன். 9வது நூற்றாண்டு நடக்குது. அவர் அந்த பாடல்ல திருத்தொண்ட தொகையில கடைசியில் படிக்கும் பொழுது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன். தில்லவாளந்தர்கள் மட்டுமல்ல, 3 பொழுதும் அவனுடைய திருமேனியை தொட்டு பூஜை செய்கின்ற சிவாச்சாரியாளர்களுக்கும் நான் அடியவன். இது திருத்தொண்ட தொகையில இருக்கு. அப்ப இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப இந்த மறைஞான சம்பந்தர் யாருக்கு கொடுக்கிறார்? தில்லவாளந்தனர்களோட உமாபதியாருக்கு கொடுக்கிறார். அங்கே இருந்து இப்படி தொடர்ந்து தொடர்ந்து இந்த குரு பாரம்பரியம் வந்து கொண்டிருக்குது. தீட்சை என்றால் என்னென்றால் அந்த பாரம்பரியத்தில் போய் நான் போய் லிங்க் பண்றேன். ஐ எம் கனெக்டிங் டு தட் லீனேஜ். அதான் தீட்சை. அந்த மந்திரத்தை அவர்கள் மூலமாக, அந்த மரபிலேயே அது வந்து அவர் மூலமாக கொடுத்துக் கொள்வது. இது மட்டுமல்ல, சிவன் உமைக்கு கொடுத்தது இருக்கின்றது. உமாதேவி அறந்ததுக்கு சிவன் கந்தனுக்கு உபதேசித்து, கந்தன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசித்து, அதன் மூலமான வந்த சம்பிரதாயம் இருக்கின்றது. அதை சொல்வார்கள் சூரியனார் கோயிலுக்கு அப்படித்தான் வந்தது. சிவன் முருகனுக்கு உபதேசிக்க,
1: முருகன் வாமதேவ மகர்ஷிக்கு உபதேசிக்க, வாமதேவ மகர்ஷி இந்த பரம்பரையிலே பாரம்பரிய குரு பாரம்பரியத்திலே வந்தது சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது இல்லையா. அதே மாதிரி சிவன் முனிவர்களுக்கு சூரிய மகர்ஷிக்கு உபதேசித்து, வியாசருக்கு உபதேசித்து, சங்கராச்சாரியாருக்கு உபதேசித்து, இப்படி வேறு வேறு பாரம்பரியங்களாக இந்த இது வருகின்றது. இது எல்லாம் எங்கே இருந்து வருகின்றது என்றால் கைலாஷ் திருக்கைலாய பரம்பரை. சிவன் தான் ஆதி குரு, ஆதி குரு சிவன், அவன் தான் முதல் யோகி, அவன் தான் முதல் குரு. அவனிடம் இருந்து வருகின்ற இந்த செய்தியை ஒவ்வொரு குரு பாரம்பரியங்களின் ஊடாக வந்து கொண்டு இருக்கின்றது. அன்டைலூட்டட், அன்அடல்டட், அன்ஆல்டர்ட், எந்த விதமான நீர்மையும் இல்லாமல், மாற்றம் இல்லாமல், பிரிவில்லாமல், சார்பில்லாமல், அது உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ் வந்து கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் எடுக்கின்றோம், சொல்லுகின்றோம். இந்த குரு பாரியத்தோடு தொடர்பு படுத்துவதுதான் இந்த தீட்சை. அது ஒண்ணு. அப்ப இந்த மந்திரம் சொல்வதனால எல்லாருக்கும் பலன் உண்டு. இப்ப எல்லாம் இன்றைக்கெல்லாம் நாத்திங்க வேண்டால் இந்த வைப்ரேஷன்ஸ் என்று இருக்கின்றது, வீட்டில் போட்டு விட்டால் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அது மாதிரி டேப்பில் போட்டு கேட்கிறோம், இந்த கேட்கறதுலேயும் ஒரு பலன் இருக்கின்றது. ஆனால் சில வேலை நெடுக போட்டு கேட்கிற பொழுது அதோட மகிமை குறைஞ்சிவோம் இல்லையா. அந்த இது இருக்கின்றது. காயத்ரி மந்திரம் எல்லாம் இப்ப எல்லாம் பாட்டாக இருக்கின்றது. உண்மையிலே அது பாட்டாக இருக்கக்கூடாது. அது மந்திரம் சொல்லுகின்ற உச்சரிப்பு முறையே வித்தியாசம். அதுக்கு சந்தம் அனுஷ்டு, அனிஷ்டு சந்தகா என்றுதான் வருகின்றது. எட்டு லெட்டர்ஸ் இருக்கு, எயிட் லெட்டர்ஸ் அந்த வால் சங்கியால் வர வேணும், ஒவ்வொரு வரியிலே நாலு வரியில, அதுதான் அனிஷ்டு சந்தம். அப்ப இந்த காயத்ரி மந்திரம் வந்து பாட்டாக சொல்வது பயனில்லை, அதுக்கென்று உச்சரிப்பு இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த உச்சரிப்புகள் இருக்கின்றது. அதை நாங்களாக சொல்லுவது எங்களுக்கு பலன் தரும். மந்திரம் மண் என்றால் மனம், நினைப்பது மனம், எல்லாத்துக்கும் மண். அந்த மனம் உள்ளவன் தான் மனிதன். நினைப்பவனை சொல்பவனை ஸ்திரப்படுத்தி காப்பது மந்திரம். இந்த மந்திரத்தை அந்த பாரம்பரியத்தில் எடுத்து சொல்லுகின்ற பொழுது பலன் கூட. அதாவது வந்து ஆபீஷியலா எடுத்து சொல்றீங்க, சொல்லுவார்கள் இப்ப சிடி எல்லாம் இருக்கின்றது இல்லையா, சுட்டெடுப்பார்கள் சிடி. ஆஃபிஷியலாக இல்லை, அதை கொப்பு பண்ணி எடுக்கிறது இலீகல் கொப்பி எல்லாம் சார்ந்து சொல்லுவார்கள். அப்படி அதுவும் வேலை செய்யும்தான். ஆனால் சிறப்பாக ஒரிஜினல் சிடி வேணுமென்றால் நீங்கள் ஒரிஜினலாக அந்த காப்பிரைட் இந்த இடத்துல இருந்து எடுக்க வேணும். அந்த காப்பிரைட்டட் அந்த இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆஃபிஷியலாக மந்திரம் எடுப்பதுதான் இந்த தீட்சை. அப்படி எடுத்து சொல்லும்போது அதுக்கு பலன் கூட. ஏன் பலன் கூட என்று சொன்னால், நீங்கள் குருமுகமாக எடுக்கின்ற பொழுது அவர் பெற மந்திரத்தை அந்த குரு எத்தனை லட்சம் தரம் சொல்லியிருப்பார். ஓம் நம சிவாயோ, ஓம் சிவாயனமோ, என்ன மந்திரம் தந்தாலும் அந்த மந்திரத்தை குரு எத்தனை ஆயிரம் தரம் உருவேற்றி இருப்பார். மந்திரத்துக்கு பேர் சொல்வார்கள் உஜுவேற்றுதல். உஜுவேற்றுதல் என்றா தெரியும் தானே, அந்த அப்படி ஆபாசத்தை கூட்டுவது, அப்படியே அப்படியே என்ன சார்ஜிங். அவருடைய குரு அதை எத்தனை தரம் சொல்லி இருப்பார், அவருடைய குரு இது. இப்படி கோடானு கோடி புண்ணிய ஆத்துமாக்கள், கோடானு கோடி தடதகள் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி சொல்லி உருவேற்றின சார்ஜ் என்று சொல்வார்கள், ஸ்பிரிச்சுவலி சார்ஜ். அந்த மந்திரத்தை நீங்கள் எடுக்கின்ற பொழுது அதனுடைய பலன் மிக அதிகம். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்ம விடுதலைக்குரிய இது மிகவும் கூட. ஆகவே எத்தனையோ பேர் மந்திரங்களை ஜபிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த தீட்சை மூலமாக மந்திரத்தை பெற்று சொல்லுவது மிகவும் சிறப்பானது. இதான் இந்த தீட்சையை பெற்று.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: கரையும்பொழுது மகாவிஷ்ணு அவர் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையானது கீழே சமுத்திரத்துக்குள்ள போகாம பார்த்துட்டார். வேகமா கடந்து அது மேல போயிட்டா இருந்தது. அப்ப என்ன பண்ணினார், தானே இன்னொரு அவதாரம் எடுத்துட்டா அந்த மத்த கரெக்டா புடிச்சுட்டார். தேவதைய பக்கம் தானே இருந்து இழுத்தார். ஒரே சமயத்துல மூணு அவதாரம் பண்ணியிருந்தான ஸ்வரூபம். இப்படி அமிர்தம் வேகமாக கடைய கடைய பார்க்கடைய பார்க்கடல்ல என்ன வேணுமோ அது வரல சுவாமி. முதல்ல என்னன்னா உச்சைஸ்ரவசுன்னு ஒண்ணு வந்தது, ஒரு குதிரை, வெள வெளையேன்னு ஒரு குதிரை. ஐராவத்தம்னு ஒரு பெரிய யானை வந்தது. சிந்தாமணின்னு ஒரு பதார்த்தம் வந்தது. மகாலட்சுமி தாயார் உண்டானால், சந்திரன் பிறந்தார், இவர்கள்லாம் அமிர்தத்துவ கடையும் பொழுது வந்தது. இவர்கள்லாம் வர வரைக்கும் இந்திரன் என்ன பண்ணா, கொண்டு வந்து சேஃப்டி லாக்கர்ல வை அப்படின்னு கொண்டு வந்து சொர்க்கலோகத்துல வைனர். இவர் ஒண்ணுமே சொல்லல, ஏண்டானர் வச்சுக்கட்டுமே, ஏண்டானர் அமிர்தம் வரப்போறது, இவளை உதச்சு நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுருவோம், அப்புறம் நம்ம இவளை அடிச்சு விட்டு இதை வாங்கிறது எவ்வளோ, அது வரைக்கும் பத்திரமாவதும் வச்சுக்கிட்டோம், அந்த பொறுப்பாவதும் அவள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டு அவள் அங்கே வச்சு விட்டா. சரிட்டா, இவ இது பறக்க என்ன ஆக போறதுங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தா போல இருந்து ஒரு கருப்பாக ஒரு புகையாக வந்தது. அது புகையா வந்தது வரும்பொழுது என்ன பண்ணிட்டுனர், எல்லாவற்றையும் எரிச்சுண்டே வரு. அது வேகமா வருது, வரும்பொழுது எல்லா பதார்த்தங்களையும் எரிச்சுண்டே வருது. இது என்னதுன்னு கேட்டால், இதுதான் ஹாலாகலம்ங்கிற ஒரு விஷம். சமுத்திரத்துக்குள்ள ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த ஹாலாகல விஷம் கிளம்பிட்டு, அது எப்ப கிளம்பும், பிரளய காலத்துல தான் கிளம்பும். 100 வருஷ காலம் சமுத சூரியனானவன் உதித்த பிறகு, நடுவுல மத்தியானமா இருக்கிற பிறகு, சம்பர்த்தாகினின்னு ஒரு நெருப்பு, அது ரொம்ப கீழே இருக்க, அது என்ன ஆகுனர், அது வர ஆரம்பிச்சு அதனுடைய ஜுவாலைகள் பிரம்மலோகம் வரைக்கும் போகுமா, எல்லா லோகங்களும் எரிஞ்சு போறதுங்கிற பிரளய காலத்துல. அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் ஒண்ணு சேர்ந்து அப்படியே ரெஸ்டா இருக்கக்கூடியதான பதார்த்தம் ஒரே சமயத்துல கிளம்பிடுச்சு சார், ஹாராஹலம்ங்கிற ஒரு விஷம். இது என்ன பண்றது, இந்த சந்தர்ப்பம் பார்த்த மற்ற தேவதைகள்லாம் பார்த்தா நடுங்கிட்டு ஓடி போயிட்டா. நம்ம என்னமோ ஆரம்பிச்சோம், கணர் வெட்ட பூதம் பெறப்பட்டதுன்னா இது போல வந்தாச்சு, இதை நம்ம எப்படித்தான் இதை தாங்க முடியும், யாரு தாங்குவா, நம்ம பிராணம் போயிட்டுதுன்னு என்ன பண்றது, அதுக்கப்புறம் வரக்க வைக்கிறாரு, அது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பிராணம் பண்ணா என்ன பண்றதுன்னு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சு, அறக்காள் ஓடினா, தேவதைகள் ஓடினா, யாருமே இல்லை. அப்ப பரமேஸ்வரன் பார்த்தாராம், அடாடா, நல்ல காரியத்துக்காக ஆரம்பி நகி கல்யாணத்தில் கஷ்டி துர்கத்தின் தாத கட்சி, நல்ல காரியம் ஆரம்பித்தவளுக்கு கெடுதல் வரப்பட அப்படின்னு கஷ்டம் வந்ததையானால் என்ன ஆகும்னர், உலகத்துல நம்பிக்கை போயிடும். நம்ம நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம், நடுவில் ஏதோ கஷ்டம் வந்தது துன்பம் வந்தது என இனிமேல நல்ல காரியம் யாரும் ஆரம்பிக்க மாட்டான். ஸோ இப்போ நம்ம காப்பாற்றணும் ஜனங்களை. பழைய காலத்தில் இருக்கக்கூடியதான அக்னி இங்கே வந்தாச்சு, ஆகையால் அதை நான் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்குதுன்னு ஆரம்பித்தேன். என்ன பண்ணினார், அதை கையால் எடுத்துட்டான். என்ன பண்ணினார், சவமத்ய பலாயன ஔஷதா, எல்லாம் சர்வ அமத்ய பலாயன ஔஷதம். அந்த எப்படி இருக்கு, எல்லோரும் அங்கிருந்து ஓடக்கூடியதான வழிக்கு கொடுக்கறது. தேவதைகளாக இருக்கும், அறக்கா இருக்கட்டும், நான் ரொம்ப பயசாலி, நான் ரொம்ப தைரியசாலி, நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ரொம்ப வீரியம் இருக்கு என்று சொல்றவனெல்லாம் அடுத்த க்ஷணம் ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஏன், என்ன ஆகும்னு தெரியலையே, அதை பார்த்தா அப்படி இருக்க, முன்னால நமக்கு தெரிஞ்சதையானால் அதை நம்ம சமாளிக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்கும். பெரிய குத்துச்சண்டை வீரனா இருக்கான், அவனை பார்த்தாலே தெரியும் உனக்கு, அது பரவாயில்லை, சண்டை போடலாம் அப்படின்னு. ஆனா இது எப்படி இருக்கு, இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. ராமராவண யுத்தத்துல என்ன ஆச்சு, ராவண சைன்யம் அரக்காளுடைய சைன்யம் ரொம்ப விசேஷமாகத்தான் இருக்கு, அவளுக்கு இருக்கக்கூடியதான் நம்ம அஸ்திரமோ சஸ்திரங்களோ அல்லது யுத்த பௌருஷமோ ஆயுதங்களோ அதுக்கு சமானமாக யாராலையும் சொல்ல முடியாது. ராவண இடத்துல இருக்கக்கூடியதான அஸ்திரங்கள் எல்லாம் சத்தியஸ்திரம் மற்ற அஸ்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. அப்படி உயர்ந்ததான அஸ்திரங்கள் இருந்த போதிலும் தோத்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, நிறைய நாள் நிறைய பிராணிகள் போனாலே காரணம் என்ன, ஏன்னா அவளுக்கு இந்த குரங்கோட எப்படி யுத்தம் பண்றதுன்னு தெரியல. இது என்னடா, எது அம்ப போட்டா பரவாயில்ல சார், கல்லுன்னா போடுறது, மரத்தினால்னா அடிக்கிறது, இது இது போல எங்கேயாவது யுத்தம் பண்ணிருக்கோம், ஜலத்தை இட்டு கொட்டுறது, இருந்தா போல இருந்த ஜலத்தை துப்புறது, அது விவகாரம். கையால் அடிச்சா பரவாயில்ல, வாளால் அடிச்சா, ரோட்ல போயிட்டே இருந்தா மாடு பின்னால வாளால் அடிக்கும், பக்கத்துல போனேன்னா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன், அது மாதிரி பண்றது. எங்கேயோ வந்து மேல இருந்து வந்து குதிச்சு அப்படியே பிராண்டது பின்னால உடம்புல, இவெல்லாம் ஷீல்ட் எல்லாம் போட்டு இருக்கேன், அம்பு வந்து குத்தினா அது தைக்காது, ஆனா கிட்ட வந்து முகத்துல கீறி தின்னா குறைஞ்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம், கண்ணை பிராண்டது. இப்படி இருந்ததுன்னா அதோட சண்டை போட முடியல. ஆகையால் இது என்னாச்சுன்னு, இது வரைக்கும் ரெகுலர் ஃபேர்ஃபேர்ல என்னென்ன ஒரு பத்திரத்தை வச்சு வாங்கி வச்சுருந்தாலோ, சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருந்தாலோ, அவைகள்லாம் ஒன்றும் பொருந்தலை. வாழிடத்துல ஒரு இருந்தா போல இருந்த பாறாங்கல் பின்னால இருந்து வந்து, இந்த குரங்குக்கு முன்னால இருந்து போடணும்னு தெரியல அதுக்கு. அது பாட்டு சைட்ல இருந்து போடுறது, எந்த பக்கத்துல இருந்து வரதோ என்ன வரதோ ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப பேர் பண்ணு விட்டா. அது மாதிரி இந்த ஹாலாகல விஷமானது நம்ம இதனுடைய தத்துவம் என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி ஜனங்கள்லாம் பார்த்தா இங்க இருந்து ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. தேவதைகளே ஓட ஆரம்பிச்சு விட்டா, சர்வ அமர்த்திய பலாயன ஔஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம். அதோட இல்ல, அது வரும்பொழுதே பயங்கரமா இருக்க சார். சில பதார்த்தங்களை பார்த்தாலே பயம். மனுஷியாளுக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, பொருளை பார்த்ததுமே அது பயங்கரமா இருந்ததுன்னா பாதி அவனுடைய மனசு குறைஞ்சு போயிட்டு. ஒரு காரியத்தை நம்ம பண்ணணுமே ஆனால் என்ன வேணும், மனசுல ஒரு ஸ்தைரியம் இருக்கணும். இதை என்னால பண்ண முடியும், நான் இதை ஜெயிப்பேன் அப்படிங்கிற மனசுல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கலாம். இது என்னாச்சுன்னா, இந்த வரக்கூடியதான வேகம் பார்த்தாலே கான்பிடன்ஸ் போயிடுது, வில் பவர் போயிடுது. அப்படி என்ன ஓடி வருது, ஆகையால் என்ன ஆயிடுச்சு, பீகரம் அதிஜ்வாலாகரம், நெருப்பு பத்துட்டு ஓடி வரா போல வந்துட்டு இருக்க, எங்கெங்க வரதோ அங்க இருக்கிறவாள் பொட்டு பொட்டு விழுந்துட்டே இருக்கா சார், இனிமேல எப்படி காப்பாத்து பாருங்க. சர்வாமர்த்திய பலாயன உடதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிட்சிப்தம் கரளம். அதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணேள், அந்த விஷத்தை கரளம் நிட்சிப்தம் களே எங்க தொண்டையிலேயே வச்சுட்டு, அது திடீர்னு விழுங்கல நீங்க அதை என்ன பண்ணினேள், வாங்கிட்டேள் கையில வாங்கிட்டேள், வாங்கி தொண்டையில வச்சுட்டு இருக்கேன், விழுங்கவும் இல்லை வெளியில துப்பவும் இல்லை, இப்படி பண்ணிருக்கேள் நீங்க. நிட்சிப்தம் கரளே கரளம் களே நகிலிதம் நகிலித்தம் அப்படியே விழுங்கவில்லை. இது பாருங்க, இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம், பால் பாயசம் கொடுத்தா அது வாயிலே வச்சுருக்கோம். ஏன்னா இந்த நாக்கு ரெண்டரை அங்குலம் நாக்கு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டுதுன்னு வச்சுங்களேன் அந்த சுவையே தெரியாது, வெளியில இருந்தாலும் சுவையே தெரியாது. இந்த நாக்குக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அது வந்து அந்த நாக்கில் சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அது நமக்கு சுவையை தெரியும். உள்ள போனாலும் தெரியாது, வெளியில வந்தாலும் தெரியாது, அதனால அந்த வாயிலையே வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், அந்த தொண்டையிலேயே வச்சுட்டு இருக்காரு சார். கரளே கரளங்களே நகிலிதம் நுத்கீர்ணமே வத்வயா, அட உள்ள வந்திருக்க சார், அப்படியே வெளியிலேயாவது விட்டுடலாமான்னார், அதுவும் விட மாட்டேங்கிறார். உள்ளையும் விழுங்கல வெளியிலையும் விடல, ஏண்டான்னார், வெளியில விட்டேனே ஆனால் உலகத்துல வெளி உலகத்தை அழிச்சுவிடும், நான் உள்ள விழுங்கினேன்னா வயசுக்குள்ள 14 புவனங்கள் இருக்க எனக்கு, அந்த உள்ள இருக்கக்கூடியதான பிராணிகளை கொண்டுவிடும், எந்த பிராணிக்கும் எது வரப்படாதுங்கிறதுக்காக கழுத்திலேயே வச்சுட்டு இருக்காராம். அதனால தான் அவர் நீல கண்டன் ஆயிட்டார். அது என்னாச்சு, அந்த கழுத்தை மட்டும் கருப்பாயிட்டு. அதுக்கப்புறம் அம்பாள் வந்தாலாம், வந்து அந்த விஷத்தை தொட்டாளாம், விஷத்தை தொட்டதுமே என்னாச்சுனர், அந்த விஷத்துக்கு பவர் போயிட்டுதான். அந்த அம்பாளுக்கு அமிர்த வர்ஷினின்னு பேர். அந்த அம்பாள் என்ன பண்ணினா, அதை தொட்டா அவ்வளவுதான், என்ன இவ்வளவு விவகாரமே என்ன, தொட்டா அப்படியே அதில் நேரா தொடலியா, எந்த கழுத்துக்குள்ள வச்சுட்டு இருக்காரோ அந்த கழுத்தை தொட்டா அதனுடைய பவர் எல்லாம் போயிடுதுன்னு. அது என்னாச்சு இப்போ, அது பவர் போயிடுது, இனிமேல வெளியில வந்தாலும் உள்ள போனாலும் ஒன்றும் பண்ணாது, ஆனால் அங்கே வச்சுட்டு இருக்காராம், ஒருவேளை ஏதாவது மறுபடியும் வந்துருதுன்னா அப்படி. இந்த ஒரு சகாயம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, அது யாரால பண்ண முடியும், எல்லா தேவதும் ஓடி போயிட்டாளே, பயந்து ஓடி போயிட்டாளே, அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை நீங்க அன்னைக்கு நீங்க சகாயம் பண்ணலைன்னா, இன்னைக்கு நான் உன்னை பார்த்திருப்பேனா, உன்னை போற்ற முடியுமா, எனக்கு மோட்சத்துக்கு வழி நான் தேட முடியுமாங்கிற உள்ளையும் விழுங்காமல் வெளியையும் துப்பாமல் இப்படி வச்சுருக்கீங்களே, நிஜமாக இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து அதை காப்பாற்றணுங்கிற ஒரு விவகாரம், இது என்ன பண்ணுறது, இந்த நீலகண்ட லீலைய நினைச்சாலே நமக்கு ஏதாவது விஷம் மனசுல இருந்தா எல்லாம் போயிடும். தெரியாம ஏதோ விஷங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். இதுமேல தேழு பாம்பு வெள்ள கண்டாலும் இந்த நீலகண்ட லீலையை கேட்ட மாத்திரத்தினால அத்தனையும் போயிடும். அப்படி வசத்தியான ஒரு ஸ்வரூபம். மனசுல எத்தனையோ எண்ணங்கள் இருந்திருக்கலாம், கெட்ட எண்ணங்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரிஞ்சு பகவானை பூஜை பண்றவாளோ பகவான் நல்ல வழியில இருக்கிறவாளுக்கோ எண்ணமானது இன்னத்தரை கெடுக்கணும்னு இன்னத்தருக்கு அபகாரம் பண்ணணுங்கிற எண்ணம் சாதாரணமாக வராது. ஆனாலும் தெரியாம உள்ள ஏதாவது இருந்தா அதுவும் போயிடுமா? அப்படி அழகான ஒரு லீலை. ஆகையால் தான் இந்த லீலையை சொல்றதுக்காக இன்னொரு ஸ்லோகம் போட்டார். ஜுவாலோக்ரஸ்த கலாமராதி பயத ஸ்வேல கதம் வாத்வயா திருஷ்டா கிஞ்ச கரே திருதா கரத்திலே கிம் பக்வஜம் பூபலம் ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்த சித்த குட்டிகாவா கண்டதே ஜே பிரத கிஞ்சே நிலமணிர் விபூஷண வயம் சம்போ மகாத்மன் வதா. ஹே பரமேஸ்வரா, மகாத்மாங்கிற உயர்ந்ததான ஒரு எண்ணம் உள்ளவர். மனுஷாளுக்கு நான் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கும், நம்ம குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கும். இந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கிறவாளே வசதி, நான் மட்டும் க்ஷேமமா இருக்கேன்னு நினைக்கிறவாள் தான் ரொம்ப பேர். அம்மா மட்டும் தனக்கு சாப்பாடு இல்லாத போனாலும் குழந்தைகள் சாப்பிடணும்னு கொடுக்கிறவள் சாதாரணமாக. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது அதை விட வசதி. கிராமம் சௌக்கியமா இருக்கணும்னு சோசியல் சர்வீஸ் பண்ற பார்த்தேல அவ அதை விட வசதி. நம்ம மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படியும், ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படி. ஜனங்கள் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் எல்லாமும் சௌக்கியம் இருக்கணும். பசங்கள் வந்து மரங்கள் காடுகள் இவைகள்லாம் வெட்டாம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தால அதை விட வசதி. ஆனா எங்க பரமேஸ்வரன் மகாத்மன் உலகம் முழுக்க எல்லாம் சௌக்கியமா இருக்கணுமா? நமக்கு விரோதமா இருக்கக்கூடியதான நாடுகள்ல இருக்கக்கூடியதான மனுஷியால் சௌக்கியமா இருக்கணும், இப்படிப்பட்டதான எண்ணம் உண்டா? அதான் மகாத்மன் வதா, ஏ பரமேஸ்வரா சொல்லப்பா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா, ஜுவாலோக்ரஸ்த கலாமராதி பயதா. மகாஜ்வாலையோட வந்துட்டு இருக்கு, எரிச்சுண்டு வந்துட்டு இருக்கு. சகல அமராதி பயதா, எல்லா தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் அதிபயத்தை கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான அந்த விஷத்தை என்னமா நீங்க பார்த்து பார்க்கவே முடியலையே? சில பொருளை நீங்க பார்க்க முடியாது. நான் பார்க்கறேன் எது பார்க்க வேண்டாம்னு சொன்னாலும் அதை பார்க்கிறோம். சூரிய கிரகணம் வரும் பொழுது பார்க்க வேண்டாம்னு ரொம்ப பேர் சொல்றான், சாஸ்திரம் சொல்றது. அதை போய் பார்க்கறோம். இங்க இருந்த போறாதும் செலவு பண்ணிட்டு பிளானட்டோரியத்துக்கு போய் போய் பார்க்கணும். ஏண்டன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்தா ஒரு சொந்தம், நான் பார்த்தேனேங்கிறான். எதற்காக பார்க்க வேண்டாம்னு சொல்லும். அந்த சூரியனை இன்னொரு கிரகமானது அதை அப்செக்ட் பண்றது. அந்த கிரணங்கள் நேர வரல, அந்த கிரணங்கள் தடப்பட்டு பிரிஞ்சு ஏதாச்சும் விதமாக வருது. வரும்பொழுது ஏதாவது ஒரு கிரணம் அதில் இருக்கக்கூடியதான கிரணங்களில் சில கிரணங்கள் நம்ம கண்ணுக்கு அபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கும், இருக்கலாம். அது பட்டதுன்னு வச்சுங்களேன், இந்த கண்ணானது கெட்டு போயிடும். இது அனாவசியமான வம்பு தானே. ஸோ இப்போ என்னன்னா பார்க்கப்படாதுன்னு இல்லை, பார்த்துன்னா சான்ஸ் இருக்கு உங்கள் கண்ணுக்கு அபகாரம் வரத்துக்கா, அதனால பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். கண்ணு ஏதாவது அடிபட்டது அதுக்கு ஏதாவது அபகாரம் ஆச்சு கண்ணு போயிடுதுன்னா அது எவ்வளோ கட்டம் வாழ்க்கையில் நீங்களா வரவழைச்சிக்கணுமா? அதனால்தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. எத்தனையோ ரேஸ் வேணா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அது இதுங்கிறானே, அது மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் எல்லாருக்கும் வருமா சார்? யாருக்கு வரும் யாருக்கு தெரியும்? அந்த ஒரு ஆங்கிள் வந்து கண்ணில் பட்டதையானால் படலாம், அதுக்காக வேண்டாம்னு சொல்லுங்க. தேவஹிதம் அப்படிங்கிறது வேதம். அந்த கண்ணு எந்த கண்ணில் விழறதோ அந்த கண்ணில் ஆகலாம். ஆகையால் இதுக்கு நீங்க வரவழைச்சுக்க வேண்டாம். ஆகையால் சூரியனை கிரகண சந்தர்ப்பத்தில் பார்க்க வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லு. அதே மாதிரி சில கிரணங்கள் உள்ள போகுமையானால், அந்த வயத்துல பிள்ளையாண்டா இருக்கிறவா போகுமையானால் அந்த பையனையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, அந்த கிரணங்கள் அதையும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால வேண்டியது இல்லையே, எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறேள் அப்படின்னு சொல்றது. ஆனா நம்ம அது வேணும்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ சூரிய கிரணங்களை நேராக பார்க்க முடியாது, அதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டுன்னு பார்க்கறதோ இல்ல பிளானட்டோரியத்துக்கு போய் பாக்கிறதோ, இன்னும் சில பேர் ஜலத்தை போட்டுன்னு அந்த ஜலத்துல அதை போய் பார்க்க அப்படியாவது பார்த்து என்ன ஆகணும்னு பாக்கிறேன். அவளுக்கு அதுல ஒரு கியூரியாசிட்டி, எது வேண்டாம்னு சொன்னா அதை பார்க்கறதுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதே மாதிரி மின்னலை பார்க்க முடியுமோ நீங்க? முடியாது. நம்ம ட்ரை பண்ணி அப்படியே இருந்தாலும் அந்த மின்னல் வர சமயத்துல டக்குன்னு கண்ணை மூடிவிடும். அந்த மின்னல் வர்றதுக்கும் உங்க கண்ணை மூடுறதுக்கு கரெக்டா அப்படி பகவான் தயார் பண்ணி வச்சிருக்காரு. சில பொருளை பார்க்க முடியாது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிறார். இதான் நீ இந்த கண்ணால பார்க்க முடியாதுப்பா. திவ்யம் ததாமி தே சக்ஷு, வேற ஜோதிஷான பதார்த்தத்தை பார்க்கக்கூடியது பார்க்க உகந்ததான ஒரு கண்ணை நான் கொடுக்கறேன், இந்த கண்ணால பார்க்க முடியாது. என்ன, இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்கு ஒரு பவர் இருக்கு, அது வரைக்கும் தான் பார்க்க முடியும். அது அதிகமான ஒரு பதார்த்தம் இருந்தாலும் குறைச்சலா இருந்தாலும் சில ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு மேல பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னமா நீங்க பார்த்தீங்க எனக்கு சொல்லுங்கிறார். ஏன்னா அவ்வளவு ஜுவாலாக்கரமாச்சு. எல்லா தேவதைகளுக்கும் எல்லா அரக்கர்களுக்கும் பயத்தை கொடுத்ததான் அந்த பதார்த்தத்தை மற்ற தேவதைகள்லாம் ஓடி போயிருக்கும் காலத்தில், பயந்து ஓடின காலத்தில் உங்களால மட்டும் அதை எப்படி நின்று பார்க்க முடிஞ்சது? அவளால பார்க்க முடியலையே, ஒடினா போயிட்டு இருக்கா, எப்படி பார்த்தாதி பயதா பார்க்கவே முடியாத பதார்த்தத்தை பார்த்தேள், அது என்ன பண்ணினேள், அதை கையால என்ன வாங்கிட்டேள், கிஞ்ச கரே திருத கரதலே கிம்பக்வஜம் பூபலம், இன்னுமா அழகி இன்னுமா வாங்கிட்டு இருக்கல சுவாமி நீங்க, அது நீங்க எப்படி வாங்கினீள், அது என்ன இறந்த பழமா, அது பழுத்த இழந்த பழம் மாதிரி அப்படியே ஆனந்தமா வாங்கிட்டேட கையில, எரிச்சு விடாதோ, அதுவும் எரிச்சுண்டே வருது, எரிச்சுண்டு வரக்கூடியதான ஒரு பதார்த்தத்தை தைரியமா கையில வாங்கிட்டேன்னு சொன்னா அது ஏதோ இழந்த பழம் மாதிரி தானே வாங்கிட்டு இருக்க, நீங்க சாப்பிடறதுக்காக வாங்கிட்டா போலன்னா தெரியல. அந்த ஒரு பதார்த்தம் என்னமா உங்களால முடிஞ்சது, கிஞ்ச கரே திருதக்கரதலே கிம்பக்வஜம்பூ பலம், பழுத்ததான அந்த பதார்த்தம், அது ஏதோ ஒரு பழம் மாதிரி இங்க வாங்கி வச்சுருக்க, அது ஒண்ணும் தெரியலையே சுவாமி. அதோட இல்ல, இப்படி இருந்தாலும் அத நீங்க என்ன பண்ணுங்க, வாயில என்ன போட்டு இருக்க, ஏதோ அப்படி இருந்தா என்ன வாயில போட்டு இருக்க, என்ன சுவாமி இது, எதை வாயில போட்டுமா, ஜென்ரலா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எது சுவையா இருக்கோ, எது நன்னா இருக்கோ, எது சரீரத்துக்கு நல்லதை பண்ணுமோ அதென்ன நீங்க வாயில போட்டுக்கணும், அது அதை விட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு இது ஏதோ மாத்திரை சாப்பிடுற போல, இந்த சித்த குட்டிக்கா மாத்திரை சாப்பிடுற போல போட்டுருக்க, நீங்க அது என்னமா போட்டுருக்கல சொல்லு, எனக்கு தெரியலையே விவகாரம். ஜிஹ்வாயாம் சித்த குட்டிக்கா, சித்த குட்டிக்கா, இந்த சித்த எனக்கு கொடுக்கற குட்டிக்க சித்தாள், அது என்ன கொடுப்பான்னு தெரியாது. சாதாரணமான டாக்டர்கிட்ட போனா டாக்டர் மருந்து கொடுக்குற, இந்த மருந்து அது எப்படி இருக்கு தெரியுமோன்னா, சிலது கசப்பான மருந்து இருக்கும், சிலது சாதாரணமாக வாயில் போட்டுக்கிற போல இருக்கும். கசப்பான மருந்துன்னா நாக்கில் அது போட்டுனா ரொம்ப சிரமப்படும், அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த கேப்சியூலாக பண்ணி கொடுக்குறோம். அதுனா அந்த சுவையாக நமக்கு அது ரொம்ப கசப்பாக கசக்கிற மருந்தாக இருந்தால் அல்லது காரமாக இருக்கிற மருந்தாக இருந்தால் அது நாக்குக்கு தொடப்படாது, நாக்களை தொட்டா அந்த கசப்பு நாக்கை விட்டு போறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால இவ கஷ்டப்படப்படாதுன்னு அதுக்கு ஒரு கேப்சியூல் பண்ணி அதுக்குள்ள அந்த பொடியை போட்டு அனுப்புறான். அது என்னாச்சு, அது வந்து நம்ம நாக்குக்கு அது ஒன்றும் கஷ்டத்தை தெரிவிக்காதுங்கிறதுக்காகத்தானே அப்படி பண்றேன். இது சாதாரண டாக்டர் பண்ற வேலை. இதே மாதிரி ஆயுர்வேத டாக்டரா இருந்தா என்ன பண்றாரு, அதை போட்டுட்டு தேன்ல குழைச்சி சாப்பிடுங்கிறான். அது கசக்கிறா இருந்தா தேன்ல குழைச்சி சாப்பிடுங்கோ, இப்ப என்னாச்சு அந்த கசப்பு அதிகமாக தெரியாது. அதுக்கெல்லாம் உண்டு, தேனோட சாப்பிட்டா ஒரு பலம், பாலோட சாப்பிட்டா ஒரு பலம் அப்படின்னு அதுக்கு தகுந்த அனுப்பான மனுபே. இருந்தாலும் ரொம்ப கசப்பா இருந்ததுன்னா அதுக்கு அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்காக சிலதும் பண்ணலாம். ஆனா இந்த சித்தாள்னு சில பேர் இருக்கா, அந்த சித்தாள் என்ன, அவளுக்கு வந்து எதை கொடுக்கணும்னு அதெல்லாம் ஒரு நிர்பந்தமே கிடையாது. கொஞ்சம் மண்ணு பூமியில இருந்து எடுத்து கையில் அப்படியே சுவைச்சு அது சாப்பிடுங்கிறார். நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, முதல்லயே கிட்னியில ஸ்டோனுங்கிறான், வயசுல இவர் வேற கல்ல வேற கொடுக்கிறார். என்ன சுவாமி இதுன்னு அதெல்லாம் ஒண்ணு அவளோட பேச முடியாது. ஒரு ஆடா தொட இலை இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு பேரே ஆடும் தொடாது, அதனாலதான் ஆடா தொட இலைன்னு பேரு. அந்த பிச்சு நல்லா கதை சாப்பிடுங்கிற, ஆனா கவலைப்படாதீங்க, அது சாப்பிட்டேன்னா குறைஞ்சிவிடும். எந்த வியாதி மருந்துக்கு குறையலையோ, எந்த வியாதி எதுக்கும் சரி இடம் கொடுக்கலையோ, அது அந்த சித்தர் கையால கொடுத்தா போயிடும். அதான் அவளுக்கு சித்தாழ்வு. அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமாத்தத பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அட்ட சித்தைய எல்லாம் வசமாயிருத்த அவருக்கு. பிராணிகளாகட்டும் மரங்களாகட்டும் எல்லாமே அவருக்கு வசமாயிருச்சு. ஆனா அதை வந்து அட்வைஸ் பண்ணிக்க மாட்டார். சாதாரண மனுஷால சின்னதா இருந்தா லெட்டர் போட்டு பெரிய போர்டு போட்டு வாங்கோ வாங்கோ நான் எல்லாத்தையும் குறைச்சி வைக்கிறேன் இவ்வளவு காசு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்கார். ஏன், அவருக்கு எனக்கு இது வேணுங்கிற எண்ணம் இல்லை, இவ் ஊர்ல இருக்கிற எல்லோரையும் சரி பண்ணணுங்கிற எண்ணமும் இல்லை. அதை பார்க்கணும். அவருடைய சித்தருடைய ஸ்டேட்டஸ் என்ன, உலகத்துல மனுஷால் கஷ்டப்பட்டு இருக்காளே அவளுடைய கஷ்டத்தை போக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டா தாங்க முடியலேன்னு கேட்டா அப்பத்தான் அவருக்கு அந்த மனசை இறங்கி அது பண்ணுவார். ஏன்னா ஈஸ்வரனால சிருஷ்டிக்கப்பட்டதான உலகத்தை மாத்தணும், எனக்கு சக்தி இருக்கு நான் மாத்தணுங்கிற எண்ணமும் அவளுக்கு இல்லை. அப்படிப்பட்டதான சித்தாள் அவ ஏதோ ஒன்ன கொடுப்பா, அது நமக்கு மேலோட பாக்கிறதுக்கு அது ஏதோ விசித்திரமாக இருக்கும். உடம்பு சரியா இல்லைன்னு ஏதோ ஒரு காட்டில் இருக்கக்கூடியதான காயையும் ஏதோ உபயோகம் இல்லாத இலையும் கொடுக்கறாரே, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அது ஒண்ணும் கவலையப்படப்படாது. ஏன்னா இந்த பொருள் வெறுமனை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்கிறார். ஆனா விவகாரம் என்ன, அவருடைய மனசுல இருக்கக்கூடியதான இச்சா சக்தி அதுதான் உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்லாம் நிற்கிறது. ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாட்டுக்கு என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் இதை பத்தி விவகாரம் இல்லை. யாரோ ஒருத்தர் அவர் ஆத்துல பூசணிக்காய் காய்ச்சதுன்னு சொல்லி முதல் பூசணிக்கு அவர் அவர் என்ன சமைச்சா போறார் குழந்தை கொடுத்தார். அவரும் ஒன்றும் சொல்ல சரியிட்டார். அவ்வளோதான் விவகாரம். அவர் ஆத்துக்கு அவருக்கு சகாயம் பண்ணுறதுக்காக அவர் ஒருத்தர் வந்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவரும் இதை கவனிக்கலை. ரொம்ப ஏழை, பரம ஏழை. அப்போ அந்த பழைய காலத்தில் அப்படித்தான், இப்போத்தானே 4 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம், 10 லட்சம் சம்பளம்ங்கிறாங்களாம் ஒன்றுமே கிடையாது. ரூபாவை பார்த்ததே ரொம்ப கஷ்டம்னு அப்பெல்லாம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 100 ரூபாய் சம்பளம்னா ரொம்ப பெரிய அளவு. இப்போ விவகாரம் என்னடா அதுன்னார். அப்படி அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்தவர், இவர் கொண்டு தினம் பக்தியா சகாயம் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தார். ஒரு நாளைக்கு நான் பார்த்து மாமி சொன்னார், இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கலை ஏதாவது ஒரு சித்தர் சித்தருங்கிற ஏதாவது கொஞ்சம் கேட்கப்படாத அவர் என்ன. இவரும் பார்த்தார், என்ன கேட்கறது, நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே, யாராவது கொண்டு வந்து கொடுத்தா இவர் சாப்பிட்றார், இல்லைன்னா பட்னியா இருக்கார். அவர்கிட்ட போய் ஏதாவது கொடுத்து எப்படி கேட்க முடியும், சில நாள் 4-5 நாள் பட்னியாவே இருக்கார், அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார், என்ன பண்றாருன்னு தெரியலையே. சரி, இருந்தாலும் மாமி சொன்னாலேன்னு போய் கேட்கணும்னு கேட்டார். அப்படி பாக்குறாராம், என்னத்தை கொடுக்கறதுன்னு. அந்த மூலையில ஒரு பூஜன்காருக்கு எடுத்துன்னு போனார். ஏண்டன்னார், நாளைக்கு ஸ்ரார்த்தம், ஸ்ரார்த்தத்துக்காக கேட்கிற, இந்த பூஜனுக்காய் கொண்டு போங்கிறேன். சரி, இப்ப சித்தர் சொல்லிட்டார வேற பக்தி, ஆனால் அது எடுத்துன்னு போனார். அந்த மாமி பார்த்தார், ஸ்ரார்த்தத்துக்கு பூஜனுக்காய் கொண்டு வந்தால அது சமைக்கிறத அதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு அந்த மூலையில போட்டேன். கோப்பம் வேற, இவரோ ஒன்றும் கொண்டு வரல, குழந்தை பூசணிக்காய் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு கோவிச்சுட்டு ஒரு மூலையில வச்சு விட்டார். அப்படியே ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, இவரே ஒரு 5 நாள் ஆச்சு, அதுக்கு மேலே அங்கே கொண்டு வந்துட்டா இன்னொரு 5 நாள் ஆச்சு, ஒன்றுமே கவனிக்கல. பூசணிக்காய் மட்டும் என்னன்னா அது உள்ளேயே அழுகின்னு இருக்கும், அது அழுகின பதார்த்தம் வெளிக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நாள் ஆச்சு, என்ன ஆச்சுன்னா யாரோ ஒரு குழந்தை அந்த மேலே போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா வெடித்தது, உள்ள பார்த்தா எல்லாமே டைமண்ட் பொறுமா, அது வேணும்னு வச்சாரா, அவர் கொண்டு வந்து வச்சாரா, அவர் ஒண்ணுமே இல்லையே. ஏன், இவர் நினைச்சார் பரம ஏழையா இருக்கேன், சார்த்தத்துக்கு கூட ஒண்ணும் இல்லையேன்னு நினைச்சார். இவருக்கு நல்லது ஏற்பட்டும் நினைச்சார், அத்தனை டைமண்ட் ஏற்பட்டது ரொம்ப அவர் பார்த்தாராம். இவ்வளவு காசு கொடுத்துறேன்னு, காசா நான் கொடுத்தேனா அப்படிங்கிறார் அவர். இப்படி ஒரு சரித்திரம் எப்படின்னா, அது சித்தார், அந்த சித்தால் கொடுத்த குடிக்க மாதிரி வேலை போட்டோம். கண்டதே தேவ்ரதா கிம்வா கிம்சே நீலமணி மயம் சம்போ மகாத்மன் வதா, ஹே பரமேஸ்வரா, இது உங்களுடைய கழுத்தை கருப்பாக்கிது. இந்த சித்த குட்டிக்கு என்ன பண்ணித்த, உங்க கழுத்தை கருப்பாக்கிடுது. கருப்பாக்கினது இப்ப பார்த்தா ஏதோ கழுத்துல நீளமாக ஒரு மணியை போட்டுன்ற மாதிரி ஒரு நிலை கொடுத்துருக்க. ஏ பரமேஸ்வரா, என்னதப்பா இந்த விசித்திரம், என்னது ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலையே, கொஞ்சம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, இதை புரியும்படி பண்ணுங்க அப்படின்னு. ஆலோக்ரஸ்த கலாமராதி பயதத்வேல கதம் வாஸ்வயா திருஷ்ட கெஞ்ச கரே திருத கரதலே கிம் பக்வ ஜம்பூபலம் ஜிக்வாயாம் நிஹிதஸ்த சித்த குட்டிகா வா கண்டதேசே பிருதா கிந்தே நீலமணிர் விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா அப்படின்னு அந்த நீலகண்ட லீலையே ஒரு ரெண்டு ஸ்லோகத்தில் அழகாக சொன்னார். இதுக்கு மேல முக்திக்கு காரணமா இருக்கிற பக்தியை பத்தி நான் சொல்றேன்னு அடுத்து

0: ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹ்ருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. ரசனக்ராஹ்யோ குணஹ ரஸஹ ஸச மதுராம்ல லவண கடு கஷாய ரிக்த பேதா ஷட்விதஹ பிருத்திவீ ஜல விருத்திஹ தத்ர பிருத்திவ்யாம் ஷட்விதஹ ஜலே மதுர ஏவ. ரசனக்ராஹ்யோ அப்படின்ட்டு மாத்திர பதம் கொடுக்காமலே சொல்லியிருக்காங்க. ரசலக்ஷணம் ரசாதி வாரணாய குணைதி இருபத்தாவது வாரணாய ரசனைதி ரசத்துவாதி வாரணாய குணைதி. ரசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் பண்ண போனது ரசத்துக்கு, ஆனா லட்சணம் போனது ரசத்துவத்துல. ஏன்னா அதுவும் கூட அதனாலதான், அதனால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியது. ரசத்துவமும் கூட நாக்கினால்தான் கிரகிக்கப்படக்கூடியது. அப்படிங்கறதுனால ரசமும் ரசத்துவம் சமவாய சம்பந்தத்துல இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. அதனால அதுவும் நீங்க இதை பிடிச்சானா அதுவும் பிடிச்சாகணும், வேற வழி இல்ல. அப்படிங்கறதுனால அதுல லட்சணம் போயிடக்கூடாதுங்கிற கோசம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்ற பதத்தை கொடுக்குறீங்க. ரூபத்வாதவாதி வியாப்தி வாரணை ரசனேத்தி கிராட்சிய குணகன்னு சொல்லி சொன்னா, ரசனங்கிறத விட்டுட்டு கிராட்சிய குணக அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாகும், ரூபமும் கிரகிக்கப்படக்கூடிய குணம். அதனால மத்த எல்லாத்துலயும் போயிடும், அது நிராகரிக்கிறதுக்கும் அது ரசன அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிருத்திவி ஜலையோர் இத்தியர்த்தக பிருத்திவி ஜல விருத்தினி, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு, நீர்லயும் நிலத்திலையும் இருக்கு. ஷட் வித இத்தி அத்திர ரச இத்தி அனுவர்த்ததே ஷட் வித தத்த பிருத்திவியாம் ஷட் வித அப்படின்னா என்னது ஆறு விதம் அப்படின்னா ஆறு விதமான ரசம். பிருத்திவியில ஆறு விதமான ரசம், ஜலத்துல மதுர மாத்திர ரசம் அப்படின்ட்டு ரெண்டு ரசம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிராண கிராட்சிய குணக கந்தக சச திவித சுரபிர் அசுரபிஷ்ச பிருத்வி மாத்திர விருத்தி. கிராண கிராட்சிய குணக கந்தக, கிராணத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான, மூக்கினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம், வாசனை. அது ரெண்டு வகை, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்ட்டு. பிருத்வி மாத்திர விருத்தி, பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையதது. ஏன்னா கந்தவதி பிருத்வின்றதுனால பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையதுன்னு. கந்தத்துவாதோ அதிவியாப்தி வாரணாய குணைதி, கந்தத்துவம் திருப்பியும் கந்தத்துவம் ரசத்துவம் அப்படிங்கிற மாதிரி கந்தத்துவம் ரூபத்துவங்கிற மாதிரி கந்தத்துவம், கந்தத்துவத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசம் குணம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதோ அதிவியாப்தி வாரணாய கிரகண கிரகண கிராக்கியத்தி, கிரகண கிராக்கியம்னு கொடுக்காம வெறும் குணம் எப்படின்னு கொடுத்திருந்தோம்னா என்னாகும், ரூபத்துல போயிடும் லட்சணம். நீங்க பண்ண போனது கிரகணத்துக்கு கந்தத்துக்கு லட்சணம் ரூபத்துக்கு போயிடும், ரூபம் மத்ததுக்கு எல்லாமே போயிடும். அதனால அதுல நிராகரிக்கிறதுக்கோசரம் கிரகண கிராக்கிய அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி சத்துவம், பிருத்திவி சம்பந்தவாவே கந்த பிரதீதியவா இது அன்பே வித்ரேகாபியாம் பிருத்திவி கந்தஸ்யேவ ஜலே பிரதீதிர் போத்யா. பிருத்திவி மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்க இருக்கு இந்த வாசனையானது, எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவில மாத்திரம் இருக்கு, நிலத்துல மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னையா நிலத்துல மாத்திரம் இருக்கு, தண்ணி நாட்டெடுக்கிறது அப்படின்னு போமே, தண்ணி நாருது, இன்னும் வாசனையா இருக்கு தண்ணி, கொஞ்சம் இலக்காயும் பிடிச்சு போட்டீங்கன்னா தண்ணி வாசனையா இருக்கும், வாசனையா இருக்கு தண்ணி. ஒரு இடத்துல தண்ணி நாருது, இன்னொரு இடத்துல தண்ணி வாசனையா இருக்கு, வாசனை தண்ணிலயும் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி சத்துவம், வியாப்தி கொடுக்குறாங்க. அண்டைய வியாப்தியும் வெத்திரேக்க வியாப்தியும் நேர்மடையாகும் எதிர்மடையாகும். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை அப்படின்னு அன்வய வெத்திரேக்கம் வியாப்தி பண்ண மாதிரி இங்கேயும் பண்றான். பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி, பிருத்வி இருந்ததுன்னா பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாசனை இருக்கு, பிருத்திவியோட சம்பந்தம் இல்லைன்னா வாசனை இல்லை. அப்படி அண்டைய வெதிரேக்க வியாப்தி மூலியமா பிருத்விதான் வாசனைக்கும் வாசனையோட நாட்டத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு தெரியறது. நில நீர்ல வந்து அந்த வாசனை வர்றது அப்படின்றது காரணம் என்ன, அது பிருத்திவியோட ஒன்ன சம்பந்தம் தான். ஏன் வாயு அப்படி, வாயுலையும் கூட அதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாயு வாசனையா இருக்கும், என்ன வாசனையா இருக்கு இந்த சூழ்நிலையே ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஊதுவத்தி கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த ஊதுவத்தியோட பிருத்திவித்தன்மை வியாபிச்சிருக்கு எல்லா இடத்தையும். நாருதுன்னா அங்க நாத்தமான பிருத்திவித்தன்மை ஏதோ இருக்கு, அந்த இடமே நாருது. சோ வாசனைக்கு காரணம் பிருத்திவி தான், வாயு கொண்டு போறது மாத்திரம் தான் அது, விஷயத்த இங்க இன்னொரு இடத்து கொண்டு போறது. அதனால வகத்தீதி வாயு கொண்டு போறது அப்படிங்கறதுனால வாயுனே பேரு. அனு தேசாந்தஸ்த கஸ்தூரி குசும சம்பந்த பவனசிய ஏதத் தேசே தத் சம்பந்த அபாவாது கந்த பிரதிதி அனுபத்தி நச்ச வாயு வாயுவாணி வாயுவாணித்த வாயு ஆணித்த திரணுக்காதி சம்பந்த சம்பந்தோ அஸ்தி ஏவைத்தி வாச்சியம் கஸ்தூரியா நியூனதாபத்தி குசுமஸ்ய ச சச்சித்ரத்வாபத்தே இது சேத் நோக்திருஷ்ட அதிருஷ்ட விசேஷேன பூர்வது

0: ಕನಕಾಂತರ ಅಣುಪತ್ತೇ கற்பூராதோத்து கதாபாவத்துனா தத்தாத்வம் இது சரி வாயுல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஒரு இடத்துல கஸ்தூரி வச்சிருக்கீங்க, இந்த கஸ்தூரியோட வாசனையானது இன்னொரு இடத்துக்கு வருது, வாயு தான் கொண்டு வருது. நீ தானே சொன்னீங்க வாயு கொண்டு வருது அப்படின்ட்டு. வாயு என்ன பண்றது, இது கஸ்தூரி, அந்த கஸ்தூரியில இருந்து வாசனையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்தூரி என்ன ஆகணும், ஓட்டை ஆகணும். ஏன்னா வாசனை அணுக்கள், வாசனை பரமாணுக்கள் இந்த கஸ்தூரியில் இருக்காதத்தான் காத்து கொண்டு வருது. அப்போ ஒரு ஒரு வாசனை பரமாணுவும் போக போக போக கஸ்தூரியானது ஓட்டையாகணும். ஆனா கஸ்தூரி ஓட்டையாகுதோ இல்ல. அதனால நீங்க சொல்ற லாஜிக் தப்பு. வாயுல வாசனை இருக்கு, வாயுல வாசனை இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இயற்கையிலேயே பெண்களின் கூந்தற்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு நக்கீரம் பாட்டுக்கு அந்த கூத்தடிச்ச மாதிரி, பாண்டியன் கூத்தடிச்ச மாதிரி ஆயிடுது. இயற்கையிலேயே வாசனை இருக்கா இல்லையா, வாசனை இயற்கையிலேயே இருக்கு. ஏன்னா கஸ்தூரி சம்பந்தத்தினால மாத்திரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுது, அந்த கஸ்தூரியானது ஓட்டையாகணும். ஆனா ஆகுறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி பேசாத நீ, அது காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசு. என்ன அப்படின்னா காரணம் இதுதான், அதுல குறைவா கஸ்தூரி வெளியில வச்சிருந்தீங்கன்னா குறைவா ஆகணும் வாசனை, காலம் போக போக வாசனையும் குறையணும். ஆனா கஸ்தூரி அப்படி வாசனையோடய இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போக்திரு அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம் தான். நமக்கு அந்த கஸ்தூரியோட வாசனையை அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமானது அந்த கஸ்தூரியானது குறையாம இருந்துட்டே இருக்கிறதுனால. அதே சமயத்துல கற்பூரத்தை வச்சு பாருங்க, கற்பூர வாசனை ரூம் ஃபுல்லா இருக்கும், கொஞ்ச நேரத்தை பார்த்தா கற்பூரமே இருக்காது, கற்பூரம் கரைஞ்சு போயிடுறது காத்துல. கஸ்தூரி கரையறது இல்ல, கற்பூரம் கரையறது. கஸ்தூரி கரையாதது காரணம் பக்தாவோட அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம். அதுல இவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, கற்பூரத்துல அவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, அதனால அது கரைஞ்சிடுறது. அப்போ நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி கரையிறது கரையாம இருக்கிறது உண்டாகும். ஆனா வாசனை என்னது, பிருத்திவியோட லட்சணம் தான் வாயுவோடது, இல்லாத கொண்டு வரது மாத்திரம்தான் வாயு அப்படின்னு தீர்மானம் ஆறுது. சப்த குணக்கம் ஆகாஷம் சொல்லி ஆரம்பிச்சோம். அதுல இன்னும் ஒரு விசேஷம் விசாரம் நடந்தது. இப்ப வந்து நம்ம வாயுவையும் பார்த்துட்டோம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சப்த குணக்கம் ஆகாஷம் அப்படிங்கறத பத்தி நம்ம விசாரம் பண்ணணும். சப்த குணக்கம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, வேக்யூம் டியூப் இருக்கு, இந்த டியூப்லைட் இருக்கு, வேக்யூம் எல்லா காத்தையும் எடுத்துருவாங்க, அதுக்கு பேர் வேக்யூம். அது காத்தோட அம்சமே இருக்காது. ஆகாசத்துக்கு சப்த குணம் இருக்கு. அப்போ வேக்யூம் டியூப்ல ஒரு கார்னர்ல நீங்க சத்தத்தை உண்டு பண்ணினீங்கன்னா அடுத்த கார்னர்ல அது வரணும், ஆனா வேக்யூம்ல வராது. சப்தத்தை சத்தம் எங்க உண்டாருதோ அங்கேயே அழிஞ்சு போயிடும், டிராவல் ஆகாது சப்தம். வேக்யூம்ல காற்று இல்லாத இடத்துல, காற்று நீக்கிய இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது, போகாது சப்தம். எந்த இடத்துல சப்தம் உண்டு பண்றீங்களோ அந்த இடத்துலயே சப்தம் இருக்கு, அந்த இடத்தையும் அழிஞ்சிரும். கக்காரம் அப்படின்னா அந்த கக்காரம் உண்டான க்ஷணம், கக்காரம் நிக்கிற க்ஷணம், கக்காரம் அழிய க்ஷணம், மூணுமே ஒரே இடத்துல நிற்கும். அந்த கக்காரமானது டிராவல் ஆகாது. முன்னாடி சொன்னாமே வீச்சி தரங்க நியாயினே கதம்ப குசும நியாயினே அப்படின்ட்டு, கதம்ப முக்குல நியாய கதம்ப குசும நியாயம்னா நியாயம்னு சொல்லலாம். ரெண்டும் சேம் தான், முக்குலம் குசுமம் ரெண்டுமே ஒன்றுதான். பூ இப்படி பூ விரிகிற மாதிரியோ இல்ல அந்த தரங்கம் நீர் அலையானது வர்ற மாதிரியோ இந்த இடத்துல சப்தமானது டிராவல் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல ஆகாசமானது கேரியர், ஆகாசம்னா அந்த சப்தத்தை கொண்டு போறது. சயின்ஸ்ல என்ன சொல்றான், அங்க அன்னைக்கு தாக்கத்துல என்னத்தை சொன்னா, இப்ப சயின்ஸ் என்ன சொல்றான், சப்தமானது பாக்கெட்ஸா டிராவல் பண்ணுமா, சப்தம் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும். சப்தத்துக்கு பேரு அந்த சப்த பாக்கெட், அது வந்து போனான்ஸ் அப்படிமா பேரு, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி பேரு போனான். ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும் சப்தம். அப்போ அடுத்தடுத்த சப்தம் தள்ளி தள்ளி விடும், இந்த டிராவல் பண்றது. பூ வந்து இப்படி விரிச்சு தள்ளி விடும் போது இந்த மாதிரி தள்ளி விடுறது. நீ சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். சாஸ்திரத்தை, சாஸ்திரத்துக்கும் சயின்ஸ்க்கும் நம்ம சம்பந்தமே படுத்தல. சாஸ்திரம் வந்து அனுபவபூர்வமா எழுதப்பட்ட விஷயம், சயின்ஸ் வந்து ஹைபோதட்டிக்கலா எழுதப்பட்ட விஷயம். ஒரு கற்பனையை வச்சுட்டு அதுக்கு ஆதாரமா அவன் எழுதிட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து தீரியாவும் இருக்காது, பிராக்டிக்கலாவும் இருக்காது. அது நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு காமிக்கவும் முடியாது, இல்லைன்னா நேரடியா அனுபவிக்க முடியாது அந்த விஷயத்த. சயின்ஸ்னால சொல்ற விஷயத்த சும்மா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டான், நாளைக்கு வேற உனக்கு மாத்தி சொல்லுவான். எல்லா விஷயத்திலையும் சயின்ஸ் எல்லா இடத்தையும் அதேதான் பிரச்சனை. ஒரு காரணமும் இவங்களால சொல்ல முடியாது. ஏதோ காரியத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏதோ அனுமானம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அனுமானம் மாறிட்டே இருக்கும் ஒரு ஒரு நேரத்திலையும். உலகம் உருண்டம்மா இல்ல உலகம் தட்டம்மா, உலகம் சூரியனை சுத்தி வருதுமா சூரியன் உலகனை சுத்தி வருமா, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பேசுறவனே தெரியாது. ஒரு நேரத்தை சொல்லுவா உலகம் விரிஞ்சின்னு இருக்குமா, இன்னொரு உலகம் சுருங்கிட்டு இருக்குமா. அவங்களுக்கு காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு நல்லதுமா, காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு எடுத்துருமா, ப்ரெஷருக்கு காஃபி நல்லதுமா, ப்ரெஷருக்கு காஃபி எடுத்துருமா, ஒன்னு ஒண்ணு அவனோட புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பான், மாறிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு நிலைக்கும். அதனால சயின்ஸ் ஹைபோதாட்டிக்கல், அது வந்து ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். இங்க நான் எதுக்கத சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல சப்த குணகம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல டிராவல் பண்ண மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எப்படி நீர்ல வந்து அதோடைய வாசனை நிறத்தோட சம்பந்தத்தினால உண்டாறதோ, சப்தமும் டிராவல் பண்றதுக்கு காரணமா காத்து இருக்கணும், காத்து கொண்டு போகணும், காத்து இல்லாத இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது. அதுதான் அங்க விசாரம். துகிந்திரிய மாத்திர கிராஷ்ய குணஹ ஸ்பர்ஷஹாசஸ த்ரிவித சீதோஷ்ண அனுஷ்ணா சீத வேதாத் பிருத்வீ ஜல தேஜோ வாயு விருத்தி தத்ர சீதோ ஜலே உஷ்ண தேஜசை அனுஷ்ணா சீத பிருத்வீ வாயுவோஹோ. துகிந்திரியத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய குணத்துக்கு பேரு ஸ்பர்ஷம். அது மூணு வகை, குளிர்மை சூடு, குளிர் ஒண்ணு சூடு இல்லாம என்ன சொல்லுவான், நரம் கரம் அப்படின்மா. கரம் பாணி, தண்டா பாணி, நரம் கரம், ரெண்டுத்துக்கும் நடுவுல அது சூடும் இல்ல குளிர்மையும் இல்ல, வெதுவெதுன்னு இருக்கிறது அந்த மாதிரி. அது எப்படி எங்க இருக்கு அப்படின்னா, பிருத்வி ஜல தேஜோ வாயு நாலு இடத்துலயும் இருக்கு. சீத்தமானது குளிர்ச்சியானது நீர்ல இருக்கு, நெருப்புல சூடு இருக்கு, நிலத்திலையும் வாயுலையும் சூடும் இல்லாம குளிர்மையும் இல்லாம மீடியம் டெம்பரேச்சர் பதக்கிருத்தியம் ஸ்பர்ஷவத்வாதி வியாப்தி வாரணாய் குண இது. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷவத்வம், ஸ்பர்ஷவத்வத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதவதி வியாப்தி வாரணாய் துகிந்திரி இது மாத் கிராஹ்ய கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபம் முதலிய இதெல்லாம் போகணும், அதனால அதை போகாம இருக்கிறதுக்கோசரம் திரவ இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரியத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சங்கியாதி வாரணாய மாத்திரபதம், மாத்திரம் இதுக்கு சொன்னது இங்க மத்தத்தையும் சொல்லாம இங்க திடீர்னு திருப்பி மாத்திரம் வந்திருக்கு. ரூப மாத்திர சக்ஷு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மாத்திரம் சொல்லல, இங்க திருப்பி மாத்திரம் சொல்லிருக்கு. எதுக்கு குளிர்மை ஜலத்தில் அப்படின்னா குளிர்மையான உணர்ச்சி, தொடு உணர்ச்சி நீங்கள் ஜலத்தில் அனுபவிக்கலாம், நீர்ல அனுபவிக்கலாம். சூடான தொடு உணர்ச்சியை நீங்க நெருப்புல அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தொடு உணர்ச்சியை பத்தி சொல்லியிருக்கு. ரூபாதி சிருஷ்டியம் பிருத்திவியாம் பாகஜம் அனித்யம் ச அந்நத்ரா பாகஜம் நித்தியம் அனித்யம் ச நித்தியகதம் நித்தியம் அனித்யகதம் அந்தியம். ரூபம் முதலிய நாளுமே பிருத்திவியில பிருத்திவியில பாக்கஜமாக நித்தியமாகும், பாக்கஜமா இருக்கிறது அனித்தியமா இருக்கு, பாக்கஜமாகவும் இருக்கு அனித்தியமாவும் இருக்கு, மத்த இடத்துல எல்லாமே நித்தியமாவும் அனித்தியமா இருக்கு, அபாகஜமா இருக்காது, பக்குவமடையாததா இருக்கு. இதுல பல கிருத்தியம் இல்லை. அடுத்தது ஏகத்வாதி விவகார விவகார ஹேது சங்கியா ச ந திரவிய விருத்தி ஏகத்வாதி பராதாத்யந்தா ஏகத்வம் நித்யம் அனித்யம் ச நித்யகதம் நித்யம் அனித்யகதம் அனித்யம் தித்வாதிகம் ச சர்வத்ர அனித்யமேவ. அப்படி இயக்கத்தம் முதலியது ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு தன்மை எண்ணிக்கை தன்மை வந்து அதுக்கு காரணமானது சங்கியா எண்ணிக்கை, அது எல்லா ஒன்பது திரவியத்துல இருக்கு, ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு. இயக்கத்வாதி பராத பரியந்தா ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு, ஜீரோல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்பதுங்கிறத விட ஒன்பது திரவியத்திலயும் இருக்கீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா திரவியம் நவைவ அப்படின்னு சொல்லிட்டு திரவியாணி நவைவன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த நவை நவ திரவியத்திலயும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க இயக்கத்வாதி பராத பரியந்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்னுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நெகட்டிவும் ஜீரோவும் நீங்க கணக்குல எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நெகட்டிவ்லயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆயிடும். மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு கற்பனை எண்ணிக்கை மாத்திரம் தான். இயக்கத்தம் நித்தியம் அனித்யம் ச இயக்கத்தம் நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கு, நித்தியகத்தம் நித்தியம் அனித்தியகத்தம் அனித்யம், நித்தியம் எதுல இருக்கோ அது நித்தியமா இருக்கு. அனித்தியமான விஷயத்துல அனித்தியமான எண்ணிக்கை இருக்கு. எது எப்படி அப்படின்னா நவ திரவிய விருத்தி இது தித்வாதிக்கும் சர்வத்திர அனித்தம் ரெண்டு, ஒன்னு மாத்திரம் தான் நித்தியத்துல இருக்கிறது நித்தியம், அனித்தியத்துல இருக்கிறது அனித்யம், ஆனா ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சா எல்லாமே அனித்யம் தான். ஏகத்வாதி பிரகாரகோ யோ விவகார ஏகோ துவை துவ் இத்தியாதி ஆத்மக ஆத்மக தசிய ஏது சங்கியா இத்தியர்த்த. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு காரணமா எது இருக்கோ அதுக்கு பேரு அந்த விவகாரத்துக்கு பேரு சங்கியா எண்ணிக்கை. ஏன் எப்படி அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்ற எண்ணத்தை எண்றோமோ அந்த மாதிரி விவகாரத்துக்கு. கட்டாதிவாரனா ஏகத்வாதி விவகார ஹேத்து அப்படி மாத்திரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா பானையும் விவகாரத்துக்கு நீர் கொண்டு வர விவகாரத்துக்கு பானையும் நீரை தாங்கி வச்சுக்கிறதுக்கு பானையும் காரணமா இருக்கு, அதனால அது விவகார ஹேத்துவாயிடுறது. அதனால அங்க லட்சணம் போயிடும், நீங்க லட்சணம் பண்ண போனது சங்கியால, லட்சணம் போனது பானைக்கு, அதனால இயக்கத்வாதி விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். காலாதிவாரணாய அசாதார நேத்தியப்பி தேயம் இயக்கத்வாதி விவகார ஹேது காலத்திலயும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா காலம் எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டதா இருக்கு, அதனால என்ன பண்ணணும் ஏகத்வாதி விவகார அசாதாரண ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீங்க. அப்ப லட்சணம் கரெக்ட் ஆயிடும். சங்கியா அவதரித்தி அவித அஸ்தி நவ இதி ஆக, ஆனா எண்ணிக்கைக்கு முடிவு இருக்கா முடிவு இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்வாதி ததா ச ஏகம் தசம் சதம் செய்வ சஹஸ்ரம் ஐகம் ததா லக்ஷம் ச நியுதம் சைக சைவ கோட்டிர் அற்புதமேவ ச பிருந்தம் கர்போ நிகர்பச்ச சங்க பத்மச்ச சாகர அந்தியம் மத்தியம் பராதம் ச தச விருத்யா யதாக்ரமம் இதி மஹத் உக்தேஹே பராத பர்யந்தைவ சங்க்யா இதி பாவஹ. அப்போ பராதம் வரைக்கும் தான் சங்கியா எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது, இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது கணக்கு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏகம் தசம் சதம் இது ஒண்ணு ஒண்ணுமே பத்து பத்து கூ பத்து பத்து நிலையில கூடுறது, ஒன்னு பத்து நூறு பத்து பத்து மடங்கா கூடுறது, அப்புறம் நூறுக்கு அப்புறம் ஆயிரம், ஆயிரம் சஹசிரம், ஆயிரம் ஆயிரத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் ஐதம், பத்தாயிரத்துக்கு அப்புறம் லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் பத்து லட்சம் நீதம், பத்து லட்சத்துக்கு அப்புறம் கோடி, கோடிக்கு அப்புறம் பத்து கோடி அற்புதம், பத்து கோடிக்கு அப்புறம் திருப்பி பிருந்தம் மில்லியன் ட்ரில்லியன் புரிஞ்சு இருக்குது. அதுதான் எண்ணிக்கை. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் நவ திரவிய விற்பி தச்சதுர்விதம் அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் சேத்தி. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் எண்ணிக்கைக்கு எண்ணிக்கைய நீங்க அளவை, மானம்னா பிரமாணம் அளவு, நீ மானே தாத்து அளவை, அளவை நீங்க எடுக்கிறதுக்கு காரணமான ஒரு அசாதாரணமான காரணம் என்னது, பரிமாணம். நவ திரவிய விற்பி ஒன்பது திரவியத்தில் இருக்குது, தச்சதுர்விதம் அது நாலு வகை அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் இதி, சிறியது பெரியது அதே மாதிரி குட்டையானது நெட்டையானது அப்படின்னு நாலு வகை. மானம் பரிமிதி தஸ்யா யோ விவகார இதம் மகது இதம் அணு இத்தியாதி ஆத்மக தஸ்ய காரணம் பரிமாணம் இத்தியர்த்த. பரிமாணம் மானம் சொல்லி சொன்னா பரிமிதி அளவு, அந்த அளவை புரிஞ்சுக்கிற அளவு அறியற ஞானத்துக்கான அந்த விவகாரத்துக்கு காரணம், அசாதாரண விவகாரத்துக்கு காரணம் இங்க பரிமாணம்னு சொல்லப்படுறது. அசாதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்ன, காலத்துல எல்லாம் போயிடாம இருக்கணும். தண்டாதி வாரணாய மானிதி காலாதோ வாரணாய அசாதாரணிதி, காலத்துல இருந்து நிராகரிக்கிறது அசாதாரண காரணம் சொல்லியிருக்கு. தண்டத்துல இருந்த அசாதாரண காரணம் மாத்திரம் சொன்னோம்னா தண்டமும் பாணி பிடிக்கிறதுக்கு அசாதாரண காரணம், சாதாரண காரணம் களிமண் சக்கரம் முதலியது, கம்பு எந்த கம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதனால அசாதாரண காரணம் அது, அதனால அங்க போயிடக்கூடாதுன்றது அவசரம். நீங்க வந்து மானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மான விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, விவகார அசாதாரண காரணம் சொல்லாம சப்தத்துவ வாரணாய காரணம் இது. மான விவகார அசாதாரணம் பரிமாணம், மான விவகார அசாதாரணம் பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சப்தத்துவத்திலயும் மான விவகாரம் இருக்கு, அதனால எத்தனை சப்தம் நல்லா ஜாஸ்தியா கம்மியா அப்படின்ட்டு அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, காரணம்னு சொல்லி விடுக்கிறீங்க. நவதர்பி இது சத்துர்விதம் அப்படி பரம மகத் பரம மத்தியம வேதேன திவிதம் தத்ர பரமாணுத்வ ஹ்ரஸ்வத்வே பரமாணு மன மனசோகோ மத்தியமாணுத்வ ஹ்ரஸ்வத்வே துனிக்கே பரம மகத்துவ தீர்க்கத்வே ககனாதோ மத்திய மகத்துவ தீர்க்கத்வே கட்டாதோ. அப்படி ஒரு ஒரு சைஸ்லயும் அதுலயும் ரெண்டு வகை இருக்கு, பரம மத்தியம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலுமே அணு மகத்து தீர்க்கம் ரஸ்வம்னு நாலு சொன்னீங்களே, அதுலயும் கூட ரெண்டு ரெண்டு பேதம் இருக்கு, ஒன்னு பரம அப்படின்னு இருக்கு, ஒண்ணு மத்தியம அப்படின்னு இருக்கு, ஒன்னு பெருசு இன்னொன்னு வந்து நடுத்தரமானது அப்படின்னுட்டு. அதுல என்ன அப்படின்னா பரம அணுத்துவே பரமமான ரொம்ப சின்னதான அணு அப்படின்னும் போது பரம அணுத்துவ ரசத்தை பரம அணுவான ரசமா இருக்கிறதுல என்னது பரம அணுவா இல்ல பரம ரசமா இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும், பரமாணு மனசோ பரம பரமாணு வந்து பரம மகத்து பரம ரசம் வந்து மனசு, ரொம்ப குட்டையானது மனசு, குட்டியானது மனசு. மத்தியம அணுத்துவ மத்தியம அணு அப்படின்னு சொல்லி சொன்னது துணுக்கு, சின்னதும் இல்ல பெருசும் இல்ல, அதனால துணுக்கு. மத்தியம ரசமா இருக்கிறது வந்து அதுவும் துணுக்கு தான். பரம மகத்துவ தீர்க்கத்துவே ககனாதோ, பரம மகத்துவ பரம தீர்க்கம் இங்க ககனத்துல, மத்திய மகத்துவ தீர்க்கத்துவே கட்டாதோ, மத்திய மகத்துவ மத்திய தீர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா கட்டத்துல. ஏதது ஏதத் மௌத்திகாதிக்கம் மௌத்திகாத் இதம் மௌத்திகம் அணு இதி விவகாரஸ்ய அபகிருஷ்ட மகத்துவ ஆசிரியத்வாத் கௌனத்துவம் போத்தியம். இந்த முத்துமாலையோட இந்த முத்துமணியோட இந்த முத்துமணியானது சின்னது அப்படின்ற அந்த விவகாரம் வந்து கௌனமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏவமேவ கேதனாது வெஞ்சன ஹ்ரஸ்வம் இதி இத்தியத்ர நிகிஷ்ட தீர்க்கத்வாது கௌனம் இதி. மற்ற இடத்துலயும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அதை காட்டிலும் இது சின்னது இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்ற விவகாரத்துல கௌனத்தன்மை தான் காமிக்கணுமே தவிர, இது வந்து ஏன்னா நான் இந்த இந்த வகையை தவிர வேற ஒன்றும் வகை இல்லை. மத்தியம ரொம்ப ஜாஸ்தி பிரிக்க போனோம்னா பரம மத்தியம அப்படிங்கிற பேதம் தான் வர முடியும், அதனால இதை தவிர வேற இது அளவு இல்லை அப்படிங்கிறதுனால அதுல பேதம் பார்க்க முடியாது. பிருத்தக் விவகார அசாதாரணம் காரணம் பிருத்தக்துவம் சர்வதிரவிய விருத்தி. வேறுபடுத்தி பாக்கிறதுக்கான அசாதாரணமான ஸ்பெஷல் காரணம் என்னது? பிருத்தக்துவம். சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்குது. அயம் அஸ்மாத் பிருத்தக் இது யோ விவகார தசிய காரணம் பிருத்தக்துவம் இத்தியர்த்த. இது இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்றதுக்கு எது காரணமா இருக்கோ, எந்த விசேஷமான காரணம் இருக்கோ அதுக்கு பேர் பிருத்தக்துவம். தண்டாதிவாரனாய பிருத்தக் விவகார அசாதாரண காரணம் சொன்னா திருப்பி தண்டத்துல போயிடும். பானை பிடிக்கும் போது அந்த கொம்பு என்ன இருக்கோ அந்த கொம்புல போயிடும், அசாதாரண காரணம் அதுவும், அதனால அதுல போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, பிருத்தக்துவ பிருத்தக் விவகார அப்படின்னு சொல்லி பிருத்தக் அப்படின்ற அந்த பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பிருத்தக் விவகார காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா மாத்திரமும் அசாதாரணன்றதை கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும், காலம் வந்து பிருத்தக் விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது. எல்லாத்துலயும் நேத்தி பண்ணது இது இன்னைக்கு பண்ணது பிரிச்சு காமிச்சிட்டீங்களே காலத்தை வச்சு, அதனால காலிக்க சம்பந்தத்துல அது வேறுபடுத்தி காமிக்கிறது. அதனால என்ன பண்றீங்க நீங்க அங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்தக் விவகாரத்துவ தர்ம வாரணாய காரணம் இது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, பிருத்தக் விவகார பிருத்தக் விவகார அசாதாரணம் பிருத்தக் விவகார பிருத்தத்துவம் பிருத்தக் விவகாரம் பிருத்தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, பிருத்தக் விவகாரத்துவ தர்மத்துல போயிடும் லட்சணம். நீங்க பிருத்தக் விவகாரத்துக்கு போனீங்க லட்சணம் எங்க போயிடும், பிருத்தக் விவகாரம் பிரச்சக் விவகார தன்மையில. அதனால அதுல பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் காரணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சயோகம் சர்வ திரவிய விருத்தி ரெண்டு பொருள் சேர்றதுக்கான காரணமானது சயோகம், அது எல்லா திரவியத்திலயும் இருக்கு. இமோ சயுக்தம் இது யோ விவகார தசிய ஹேது சயோக வித்தியாசம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்றது போது அந்த சேர்ந்து இருக்கு அப்படின்ற என்ன விவகாரமோ அதுக்கு எது காரணம்னா இந்த சயுக்தம் இந்த சயோகம் தான். தண்டாதிகாரனே சயுக்த விவகார இது விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கம்பல திருப்பி போயிடும், அதுவும் விவகார காரணம் ஆயிடுறது. பாலம் முதலீதுல போயிடும். அதனால அதுல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் சயுக்த அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. காலாதிவாரண அசாதாரண தீயம் சயுக்த விவகார அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. காலத்துல போயிடும் இல்லாட்டி லட்சணம் எல்லாத்தோடையும் சேர்றதோ பிரிக்கிறதோ எந்த ஒரு சிருஷ்டியானது உண்டானாலும் எத்திருத்தகம் தத்த தனித்தன்னு சொல்றீங்கள, எந்த ஒரு ஜென்னிய பதார்த்தமா இருந்தாலும் அந்த ஜென்னியத்தோட அந்த சிருஷ்டியானதோட காலம் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கும். அதனால அசாதாரணம் அசாதாரண காரணம் சொல்லி காலத்தை நிராகரிக்கணும். நீங்க சாதாரண சம்பந்தத்தோட காலமும் தேசமும் எல்லாத்தோடையும் இருக்கும், நீங்க நிராகரிக்கவே முடியாதத. அதனால அசாதாரணம் சொன்னா அது நிராகரிக்கப்பட்டதாயிடும். சயுக்த விவகாரத்துவே தர்ம அதி பிரசக்தி வாரணாய ஹேத்துருதி திருப்பி முன்னாடி மாதிரி சயுக்த சயுக்தத்துவ அப்படின்றதுல போயிடும். அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உபதர்சித லட்சண சதுஷ்டையே அசாதாரண பதம் தேயம். சொல்லப்பட்ட நாலு லட்சணத்திலேயே நீங்க என்ன பண்ணணும், அசாதாரண காரணம்னு சொல்லணும். கொச்சித் புஸ்தகே பரிமாண பிருத்தத்துவ லட்சணே ஈஸ்வர இச்சாதி வாரணாய அசாதாரண இது திருஷ்யதே தத்து ஆதினிக்கை நெஸ்தமிதி போத்தியம். சில புஸ்தகத்துல ஈஸ்வர இச்சையாலிருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் பரிமாணத்திலையும் பிருத்தத்துவத்திலையும் அசாதாரணம் சொல்லியிருக்கான். அது இப்ப புதுசா போட்டாங்கல பழைய புஸ்தகத்துல இல்ல, இது பழைய புஸ்தகத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சயோக நாசகோ குண விபாக சயோக சயோகம் சொல்லி சொல்றோமே, அந்த சயோகம் கூட ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு கர்மஜ இன்னும் சயோகஜ. கர்மஜ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு செயலும் கையும் சேரும் போது அது கர்மஜம், கர்மத்தினால உண்டாரு, கர்மத்தை உண்டி பண்றதுக்குள்ள கர்மத்துக்காக உண்டாருதோ. புஸ்தகம் கையும் சேர்றது இல்ல ரெண்டு கையும் இப்படி சேர்ந்து இருக்கிறது இது வந்து சயோகஜ. தித்தியோ ஹஸ்த புஸ்தகையோ சயோகாது காய புஸ்தக சயோக ஆத்தியோ ஹஸ்த கிரியாயோ ஹஸ்த புத்தக சயோக. அப்போ புக்கு எடுக்கிறீங்க, இந்த புக்கு எடுக்கும்போது நீங்க எடுக்கிற அந்த செயல் போது கையும் புஸ்தகமும் சேருது இல்ல, அது கர்மஜம், கர்மத்தினால புஸ்தகத்தை எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஹஸ்த கையும் புஸ்தகமும் சேர்றது வந்து கர்மஜ சயோகம். ரெண்டாவது வகை சயோகஜ அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா, புஸ்தகத்தை எடுத்துட்டீங்க இப்ப புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கு, புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கிறதுனால உடலும் புஸ்தகமும் சேர்ந்திருக்கிறது ரெண்டாவது வகை. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க காலேஜ்ல எல்லாம் என்ன, டேபிள்ல தர புஸ்தகத்துல புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா லட்சணம். புஸ்தகம் எங்க இருக்கு, தரையில இருக்கு அப்படிமா. ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சி அப்படிங்கும் போது அதுக்கு உதாரணம் அந்த லட்சணமா இதை கொடுத்துருவான். இதுக்குதான் உதாரணம் எடுத்துக்கணுமா, இருக்கு புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. இது தரையில எப்படி இருக்கு புஸ்தகம், தரையில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாவது வகை சயோகத சயோகத்துல இருக்கு. சயோக நாசகோ குணக விபாக ரெண்டு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த சேர்றதானது பிரியறதுக்கான காரணமான குணத்துக்கு பேரு விபாகம். சர்வதிரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்கு. சயோக நாச ஜனக இத்தியர்த்த சயோக நாசகோ அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன, சயோக நாச ஜனக சயோக நாசத்தை உண்டு பண்றதான அந்த குணத்துக்கு பேரு விபாகம். காலி அதிப்பிரசக்தி காரணாய குணபதம். காலத்துல அதிப்பிரசக்தி, அதிப்பிரசக்தினா அதிவியாப்தி, அது உண்டாகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர இச்சா நிவாரணாய அசாதாரண திபி தெய்யம், ஈஸ்வர இச்சா முதல் இதெல்லாம் நிராகரிக்கிறதும் அசாதாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நானும் அசாதாரண பதோ உபாதானி, அசாதாரண பதோ உபாதானி குணபதசிய வையத்தியம் சாதி சேத்து அசாதாரணம் சொல்லி சொல்லிட்டா குணம்ங்கிறது செல்ல சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா கிரியா கிரியாயாம் அதிப்பிரசக்தி வாரணாய தஸ்யாபி அவசியத்துவாத், இல்லாட்டே நாமும் சயோக நாசகோ சயோக நாசக சயோக நாசக அசாதாரண அப்படின்னு அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. என்ன ஆகும், சயோக நாசகத்துக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கு, ரெண்டு ஒட்டின் இருக்கு, அதை நீங்க பிரிக்கிறீங்க. அந்த செயல் இருக்குல்ல, அந்த செயல்ல லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண வேண்டியது விபாகத்துக்கு, ஆனா கிரியையில போயிடுது லட்சணம். அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு நீங்க கொடுத்தாகணும். பராபர விவகார அசாதாரண காரணே பரத்வா பரத்வே பிருத்திவி பிருத்திவியாதி சதுஷ்டய மனோபிருத்தீனி தேதி விதே விக்கிருதே காலக்ரமே ச தூரஸ்தே திக்கிருதம் பரத்வம் சமீபஸ்தே சமீபஸ்தே திக்கிருதம் அபரத்வம் ஜேஷ்டே காலக்ருதம் பரத்வம் கனிஷ்டே காலக்ருதம் அபரத்வம் பராபரம். பெருசு சின்னது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது அதுக்கு பரத்வமும் அபரத்வமும் பிரயோகம் பண்ணப்படுறது. அது ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு காலக்கிரதம் இன்னொன்னு திக்கிருத்தம். காலத்தினால உண்டானது, இன்னொன்னு தேசத்தினால உண்டானது அப்படின்ட்டு. எது காலத்தினால உண்டானது பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னா பழையது, காலத்தினால உண்டானது சிறுசு அப்படின்னு சொல்லி சொன்னா புதியது. தூர தேசத்தினால தூரத்துல இருந்ததுன்னா அது பரத்தம், தேசத்தினால பக்கத்துல இருந்தா அது அப்பறத்தம், தேசக்கிறது அப்பறத்தம். பிரதக விவகார அசாதாரண காரணம் பரத்தம், பர விவகார அசாதாரண காரத்தம் பரத்தம், அப்புறம் விவகார அசாதாரண காரம் அப்புறத்தும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. தண்டாதி விவகாரம் தண்டாதி வாரணாய பரத்வ பர விவகார இது விவகார அசாதாரண காரணம் சொல்லி சொன்னா தண்டத்துல போயிடும். அதனால பரம் அப்புறம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதி வாரணாய அசாதாரண எப்பி பர அப்பற விவகார காரணம்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா காலத்துல பர விவகார அசாதாரண காரணம் இருக்கு அப்படிங்கறதுனால காலுக்கு சம்பந்தத்தோட அதை நிறைவேற்ற அசாதாரணம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. பர பர பரவிவகார பரவிவகாரத்துவ தர்மே அதிவியாதி வாரணை காரணி காரணம் எதுக்கு சொல்லிருக்கு, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றது, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏமே திதியபி போத்தியம், அதே மாதிரிதான் பரத்துவத்துவம் அப்படின்றத மாதிரி அபரத்துவம் அதுலயும் போயிடும். அதனால அங்கேயும் புரிஞ்சுக்கணும் லட்சணத்தை இதே மாதிரி அப்படின்னுட்டு. ஆத்தியாபன ஆத்தியபத்தன அசமவாய காரணம் குருத்தம் பிருத்திவி ஜலவருத்தி, முதல் முதல மேல நின்று மேல போன பாலு நின்றுட்டு திருப்பி கீழே வரும்போது அந்த முதல் விழறது பாருங்க, அந்த முதல் விழறதுக்கு காரணம் எது அப்படின்னா குருத்தம். அந்த முதல்ல விழறதுக்கு தான் குருத்தம், அதான குருத்துவ ஆகர்ஷண சக்தி அப்படிமா கிராவிடேஷன் புல்லுக்கு. தண்டாதிவாரணாய அசமவாயிதி ரூபாதிவாரணாய பதனீதி ஆத்திய பத்தன அப்படின்னு சொல்லி ஆத்திய பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா குருத்துவத்துக்கு என்ன ஆயிடும், தண்டமும் ஆத்திய பத்தனம். தண்டம் ஒரு கம்பு அடிக்க ஒரு பானை உடைக்கிறதுக்கு பிரயோகமா இருக்கு, அதுவும் அதுல போயிட லட்சணம். அதனால என்ன பண்றீங்க நீங்க அசம்வாயி அசம்வாயி காரணம் சொல்லி சொல்றீங்க. ரூபாதி வாரணாய பத்தனேதி ஆத்திய அசம்வாயி காரணம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ரூபம் முதலியதுலயும் லட்சணம் போயிடும், ஏன்னா அசம்வாயி காரணம் அதுவும். அதனால ஆத்திய பத்தன பத்தன உடாம போட்டுட்டு அசம்வாயி காரணம் சொல்லிட்டோம்னா மத்த இடத்தையும் போயிடும். அதனால நீங்க அதை நீங்க நேரம் ஆத்திய பத்தனம் அப்படின்றத கொடுக்குறது. வேகி அதிவியாப்தி வாரணாய ஆத்தியத்தி சரி பத்தன அசம்வாய் காரணம் சொன்னா போதுமே, விழத்துக்கு காரணம்னு சொன்னா போதுமே. முதல் வீழ்ச்சி காரணம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது வீழ்ச்சியில இருந்து காரணம் என்ன, வேகம். சம்ஸ்காரத்துல முதல் வகையான சம்ஸ்காரம் வேகம் அப்படின்ற சம்ஸ்காரம். ஏன்னா வேகம் ஸ்திதிஸ்தாபகம் வேகம் சயோகம் ஸ்திதிஸ்தாபகம் மூணு வகையான காரணம் பார்த்தோம். அதுல வேகம் முதல், அந்த வேகத்துல போயிடும் லட்சணம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இங்க வேகத்துல நிராகரிக்கிறதுக்கோ ரெண்டாவது வீழ்ச்சிக்கு வேகம் காரணம் ஆயிடுறது, அந்த ரெண்டாவது வீழ்ச்சிக்கோ ரெண்டாவது ஒழுகி வர்றதுக்கோ திரவத்துவத்திலையும். அதே மாதிரி அதுலயும் மிருகத்துக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, வேகி அதிவியாப்தி வரணே ஆத்தியதி வேகோ பாவனா சிஸ்தாபக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவனா ரெண்டாவது வகை ஆத்திய செந்தன அசமாயி காரணம் திரவத்தம் பிருத்வி ஜலே தேஜோ விருத்தி ததுத்வீதம் சாம்சித்திகம் நைமித்திகம் ஜெயிதி சாம்சித்திகம் ஜலே நைமித்திகம் பிருத்வி தேஜசோஹோ பிருத்திவியாம் கிருதாதௌ அக்னி சயோகஜம் திரவத்தம் தேசி சுவர்ணாதோ சாம்சித்திகம்னா நேச்சுரல் நைமித்திகம்னா நிமித்தத்தினால உண்டாருது. நேற்று சொல்லும் போது சாம்சித்திகம்னு சொல்லிட்டு நேச்சுரல் இல்லாத விளையாடத்துக்கு சொல்லிட்டேன் நாங்க, சாம்சித்திகம் நேச்சுரல். தண்டாதி வாரணாய அசமாயதி ரூபாதி வாரணாய சிந்தனேதி, எப்படி திரவத்துக்கத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரிதான், குருத்துவத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி திரவத்துக்கும் லட்சணத்துல வர்றது, விசேஷம் ஒண்ணும் இல்ல. நைமித்திகம் இங்க என்ன அப்படின்னா நெருப்பும் அந்த திரவியமும் சேர்றதுதான், அதுதான் நைமித்திகம். சாம்சித்திகம்னு சொல்லி சொல்றது நேச்சுரலா இருக்கிறது, நிமித்தத்தினால உண்டாகாம இயல்பா இருக்கிறது. சேந்தனம் சொல்லி சொன்னா எது ஒழுகி ஓடுறதோ, பிரசரணம் சிந்தனம், ஒழுகிறது அந்த ஊத்துறது ஓடி வர்றது அப்படிங்கிறது சிந்தனம். மேல தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி மேல இருந்து கீழே வந்துடுறது, அதுக்கு காரணம் என்ன? சிந்தனம். சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: சிற்றம்பலம் தென்னிலா மலர்ந்த வேணியாய் குன்றம் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் கண்ணினில் ஆனந்த அறிவினீர் சொழிய கைமலர் உச்சிமேற் குவித்து பண்ணினால் நீடி அறிய வரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அழகு நம பார்வதி மகாதேவ. சிவனேச்சர்களே, சிவஞான போதம் என்ற ஒரு ஞான சாஸ்திரத்தை நான் ஒரு பரந்துபட்ட ஒரு நிலையிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். மிகவும் நுணுக்கமான செய்திகளை நான் சொன்னேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், மிகவும் நுணுக்கமான செய்திகளை சிந்திப்பதற்கு கருவி நூல் பயிற்சி வேணும். இந்த கருவி நூல்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால்தான் அந்த நுணுக்கமான செய்திகளை நாம் அணுக முடியும். ஆனாலும் அந்த நூல் என்பது ஒரு அருமையான நூல். அந்த நூலிலேதான் சைவ சமயத்தினுடைய கொள்கைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற எந்த நூல்களையும் வைத்துக்கொண்டு சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆகினால் அந்த கொள்கை விளக்கம் என்பது ஒரு சமயத்திற்கு தேவையான ஒன்று. அத டாக்ட்ரின் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் மெட்டாபிசிக்ஸ் சொல்லலாம். சோ தி மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம், தி டாக்ட்ரின் ஆஃப் சைவிசம் என்ன என்று கேட்டால், நாம் அதை சொல்வதற்கு நமக்கு ஓரளவு நமக்கு ஒரு தயார் நிலையிலே நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்று கேட்டால், நான் அடிக்கடி சொல்வேன், சைவம் ஏன் உயர்ந்தது என்று யாராவது ஒரு வினவினால், சைவத்திலே நான் பிறந்திருக்கிறேன் ஆகவே உயர்ந்தது என்று சொன்னால் அது உண்மையான சைவம் என்று சொல்ல முடியாது. அந்த சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்பதை பிற தத்துவ கருத்துக்களை ஓரளவு கொண்டவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு மனம் கொள்ளுமாறு, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை சிந்திக்க தூண்டினாலே போதும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் அதை சிந்திப்பதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்பட்டாலே அதுவே ஒரு பெரிய செய்திதான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சிவஞான போதும் நாளை கூட நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இந்த மூன்று சூத்திரங்கள் எஞ்சியிருக்கின்றன, 10, 11, 12. ரெண்டு நாட்கள் மூணு சூத்திரத்தை பார்க்க போறோம். இந்த மூன்று சூத்திரங்களுக்கு என்ன பெயர் என்றால் பயனியல். அதாவது சாதனைக்கு ஒரு பயன் வேணும். அதுவேதான் பின் ஆறு சூத்திரங்கள் வந்து உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று வைத்தார்கள். முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம். இந்த உண்மை அதிகாரம் என்று சொன்னால் எதை வந்து நிட்டை கூடி அறிகிறோமோ அதுதான் உண்மை அதிகாரம். அந்த பொது சிறப்பு என்ற சொற்கள் வந்து ஏதோ நம்ம லிட்டரலா எடுத்துடக்கூடாது, இலக்கியத்தில் வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. பொது அதிகாரம் என்றால் ஜெனரல் செக்ஷன், சிறப்பு அதிகாரம் என்றால் ஸ்பெஷல் செக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்தில் இந்த பெயரை வைத்தார்களோ அந்த நோக்கம் அது சரியா வருமானு சொல்ல முடியாது. ஆகவே அதுக்கு விளக்கம் சொன்னேன். சிறப்பு அதிகாரம் என்று சொன்னால் என்ன கொள்ளு என்றால் அது சாதனமுகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை என நான்கு வகையால் எது உணரப்படுகிறதோ அது உண்மை அதிகாரம். அப்படிதான் சாஸ்திரத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த நிஷ்டை என்பதுதான் ஒரு ஆன்மா இந்த உடம்போடு இருக்கின்ற நிலையிலே செய்யக்கூடிய மிக உயர்ந்த சாதனை. அதுக்குதான் என்ன வச்சாங்க, நிஷ்டை, ஞானத்தின் முடிந்த பயன். ஞானம் வில் கல்மினேட் இன் வாட் த கல்மினேஷன், அது போய் எங்க கல்மினேட் ஆகி முடியும், அது ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. யோகம் எங்கே முடிகிறதோ அதுதான் சமாதி. சமாதி என்பது யோகத்தினுடைய இறுதி நிலை. அது இயமம் முதலாக சமாதி ஈராக எட்டு வகைப்படும். அதனால இதுக்கு பேர் அட்டாங்க யோகம்னு பேர். இந்த யோகத்துக்கு சிவயோகம்னு சொல்லலாம், இன்னொன்று அட்டாங்க யோகம். அது இயமம் நியமம் என்றெல்லாம் அது வந்து திருமூலரும் விளக்கிறார், நம்முடைய சிவாய சுப்பிரமணியரும் அருமையாக விளக்கியிருக்கிறார். அவங்க யோகத்தினுடைய முடிந்த ஒரு நிலைக்கு தான் என்ன சொல்றது, தி அல்டிமேட் அட்டைன்மெண்ட் அப்படின்னு. தி அல்டிமேட் அட்டைன்மெண்ட் ஆஃப் யோகா வில் எண்ட் இன் சமாதி. தி அல்டிமேட் எண்ட் ஆஃப் ஞானா வில் எண்ட் இன் நிஷ்டா. அதனாலதான் யோகிகளை விட ஞானிகள் உயர்ந்தவர்கள் நம்ம சொல்றதுக்கு காரணம். சித்தர்கள், அந்த சித்துக்கள் மூன்று வகைப்படும் படிச்சோம். உடற் சித்து வேற, அட்டமா சித்துக்கள் வேற. அந்த அட்டமா சித்துக்களை நிகழ்த்துகின்றவர்கள் யோகிகள் தான் அட்டமா சித்துக்கள் நிகழ்த்த முடியும். ஏன்னா அந்த அந்த சித்தம் அந்த சித்து என்ற நிலையிலேயுமே நிறைய படிகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்கள்ல வந்து வரக்கூடிய பாம்பாட்டு சித்தர், குதம்பை சித்தர், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வர்றாங்க. அந்த சித்தர்களுக்கெல்லாம் நம்ம குரு பூஜை செய்வது கிடையாது சைவத்தில். எந்த சிவன் கோயிலையுமே, அது இலங்கையாகட்டும் இந்தியாவாகட்டும், பாம்பாட்டு சித்தர் குரு பூஜை, குதம்பை சித்தர் குரு பூஜை அப்படின்னு ஏதாவது பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அதனுடைய கான்செப்ட் வேற. ஆனா ஞானிகள் என்பதுதான். அதனால என்ன சொன்னாங்க, சரியே கிரியே யோகம் ஞானம் என்று நம்முடைய படிமுறையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆகவே ஞானிகள் தான் மிக உயர்ந்தவர்கள். அந்த ஞானிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை தான் நிஷ்டை. அதனாலதான் திருப்பல்லாண்டுல சொல்வார், நிஷ்டையில்லா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் என்று பாடுற சேந்தனார். திருப்பல்லாண்டுல வருது பஞ்சபுராணம் பாடுறோம் இல்லையா, திருப்பல்லாண்டுல சேந்தனாருடைய 13 பாடல்கள் தான் திருப்பல்லாண்டு என்று பெயர். மொத்தம் 13 பாடல்கள். அந்த 13 பாடல்களும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய ஓடாத தேரை ஓட்டும் பொழுது சேந்தனார் அந்த பாடல்களை பாடிக்கொண்டுதான் அந்த தேரை வந்து ஓடும்படியாக செய்தார். ஓடாத தேரை ஓட்டினார். அவருடைய ஞாபகார்த்தமாக தான் நம்ம திருவாதிரைக்கு களி சமைக்கிறோம். திருவாதிரை களி, அதாவது சாத்திரம் என்ன சொல்றதுன்னா, சிவபெருமானுக்கு களி வந்து படைக்க கூடாது, ஆனால் சேந்தனார் படைத்த களியை ஏற்றுக்கொண்டதுனால அந்த திருவாதிரை அன்னைக்கு மட்டும் களி நிவேதனம் பண்ணலாம், மத்த நாள்ல பண்ணக்கூடாது. அதனால திருவாதிரை களின்னே சொல்றது இவருக்கு, அது அவருடைய ஞாபகார்த்தமாக. ஏன்னா ஆகமத்தில் களி நிவேதனம் பண்ணலாம் இல்லையா, ஆச்சாரம்னு பேருக்கு பேர். அதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்து அது வந்து எப்பயும் இருக்காது. உதாரணமாக பிட்டு கொடுக்கிற திருவிழா அப்படின்னு ஒண்ணு மதுரையில மட்டும் நடக்கும் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லா சிவாலயங்களையும் சிவபெருமானுக்கு பிட்ட ஊட்டுறது இல்ல, அது சிஷ்டாச்சாரம், அது ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் அப்படின்னு எழுதுவேன். அததான் திருப்பாவையில் ஆண்டாள் சொல்வ, மேலே யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, அது வைணவத்திலே உண்டு, மேலே யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண துட்பாஞ்ச சன்னியமே. திருப்பாவையும் திரும்பாவையும் யாப்பு சந்தத்துல ஒண்ணு, ஆனா கான்செப்ட் வேற, மறந்துடக்கூடாது. திருப்பாவினுடைய கான்செப்ட் வேற, திருவம்பாவுடைய கான்செப்ட் வேற, ஆனா யாப்புல ரெண்டும் ஒண்ணுதான். திருப்பாவைக்கும் திரும்பாவைக்கும் யாப்புல வித்தியாசம் கிடையாது. அது ஒரு பாவை தான், இதுவும் பாவை தான். அதனாலதான் அங்கே சொல்லக்கூடிய அது வைணவா கான்செப்ட். அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளே கணவனாக வர வேண்டும் என்று சொல்லுவதுதான் வைணவ மரபு. ஆனா சைவ மரபு எப்படி சொல்லக்கூடாது? கடவுளே கணவனாக வரணும்னு கேட்கக்கூடாது. சிவனடியார்கள் கணவனாக வர வேண்டும், அப்படிதான் கன்னி பெண்கள் வேண்டுகோ. அன்னவரே என் கணவர் ஆவாரவருகந்து சொன்ன பரீசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்வுதியேல் என்ன குறையோ மேலோரம் பாவாய். ஒருவனுக்கு ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் வாச்சினாலே போதும், வேற ஒன்னும் வேண்டியதில்லை. அதனாலதான் சின்ன வகையே எமக்கெங்கோ நல்வுதியே. அது ஒரே கல்லுல ரெண்டு வாங்க, ஒரே கல்லுல ரெண்டு வாங்க என்னன்னா, அந்த கணவனுக்கு உள்ள கடமையும் செய்யலாம், கணவனுக்கு செய்வது மாகேசர பூஜையாக வைத்துக் கொண்டு சிவபெருமானுக்கு செஞ்சதாக ஆயிடுது. ஒரே கல்லுல ரெண்டு வாங்க.
4: திருமணம் செய்யும் போது ருத்ராக்கத்தோட,
3: ஆமா அப்படிதான் சைவ மரபுல அப்படிதான் இருக்கு. சமயதீட்சை சைவ மரபுல சமயதீட்சை பெற்றுக் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படி அந்தனர்களை உபநயனம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது, அதே போலதான் அந்தனர்கள் உபநயனம் இல்லாம கல்யாணம் இல்ல. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக லேட்டாக கல்யாணத்துக்கு முதல் நாள் உபநயனம், அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்குவாங்க. அது எமர்ஜென்சி. அது அதே போலதான் தெய்வத்திலையும் சமய தீட்சை பெற்றுக்கணும். அப்புறம் திருமண ஆனவனும் விசேட தீட்சை, 7 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள சமய தீட்சை முடிச்சிருக்கணும். நுழைவு கிரியை சைவ சமயத்து வந்து, அதாவது சமய ரீதியாக எப்படி செய்வனாகிறான், சமய தீட்சை எடுத்து பிறகுதான். ஒருவன் பிறப்பியால செய்வன் ஆவதில்லை, சமய ரீதியாக. அதாவது பெரிய விஷயம் பாருங்க, அதுலேயே ஜாதியெல்லாம் அடிபட்டு போயிருக்கு. அந்த ஒண்ணுலயே பாருங்க, ஜாதியை பற்றி பேசிக்க இடமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமய தீட்சை பெற்ற பிறகுதான் செய்வனாகிறான், பிறப்பினால யாரும் செய்வனாகிறது இல்லை. ஆகினால அது ஒரு பெரிய கான்செப்ட். அதனாலதான் வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அதனாலதான் இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, அந்த காலத்தில் அப்படி வாழ்த்துவாங்க மணமக்களை வாழ்த்தும் பொழுது, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16 பல விதமா எழுதுனாங்க, 16 பிள்ளைகளை பெறுறது நாங்க அந்த காலத்தில். சில பேர் சொன்னாங்க அது செல்வம் கல்வி பதவி எல்லாம் அந்த மாதிரி உலக பிராரணமான அந்த 16 நாங்க, ஆனா உண்மையில அது ரெண்டுமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு 16 உபச்சாரங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றுக் கொள்வதுன்னு அர்த்தம். 16 பெற்று சமய தீட்சை பெற்றுக் கொண்டவன சமையாகிறான், அடுத்தால விசேட தீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விசேட தீட்சை பெற்றுக் கொண்ட பிறகுதான் சிவபெருமானுக்கு 16 உபச்சாரம் பண்ண முடியும். அவர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றால் என்ன அர்த்தம், 16 சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய 16 கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியை பெற்றுக் கொள்க. அதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா, இது சிறுவாழ்வு. கல்யாணம் சிறுவாழ்வு, சிற்றின்பம் தானே வச்சாங்க, சிற்றின்பம் பேரின்பம். சிறுவாழ்வு பெருவாழ்வு
4: 16
3: சோடசம். அது விசேட தீட்சை பெற்றுக் கொண்டாதான் சிவபெருமானுக்கு 16 உபச்சாரங்கள் செய்ய முடியும், சமய தீட்சை பெற்றுக் கொண்டு செய்யக்கூடாது அப்படிங்கறது. சமய நோக்கில் தான் பல பழமொழிகள்லாம் வந்தது, நிறைய பழமொழிகள் சமய நோக்கில் தான்.
4: அப்ப இந்த மற்றதுல பூத்தினவர்கள் செல்வம்,
3: அதாவது அது இலக்கிய ரூபமான, அது தவறு இல்லை, இலக்கிய ரூபம் இலக்கியங்கள் அப்படி சொல்லலாம். ஒரு கான்செப்ட் இலக்கியத்துல சொல்லிக்கலாம், அது எல்லாருமே அக்செப்ட் பண்ற விஷயம் தானே. அந்த 16 கிரியைகளும் எதுக்காக செய்யணும், அது முக்கியம். ஆக நிறைய வந்து அந்த சமய ரீதியான கொள்கைகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில தான் யோகத்தினுடைய முடிந்த நிலை வந்து சமாதி, ஞானத்தினுடைய முடிந்த நிலை நிஷ்டை. அதுதான் சார்பு உணர்தல், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகல். அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு பாருங்க, சார்பு உணர்தல், சார்பு உணர்தல் என்பதுதான் யோகம், சார்பு கெட ஒழுகல் என்பது ஞானம். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி மற்றளித்து சார்தனா சார்தர நோய். திருக்குறளே எல்லாம் சொல்றார், அவர் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது.
4: சார்பு உணர்ந்து
3: சார்பு உணர்ந்து நாம் இப்பொழுது 36 தத்துவங்களை சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து சார்பு உணர்ந்து சார்பு கெட அது நிஷ்டை. சார்பு உணர்தல் யோகம், சார்பு கெடுதல் நிஷ்டை. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒளியின் மற்றடித்து சார்தனா சார்தரு நோய். அது வரும்பொழுதுதான் பிறவியாகிய நோய், சார்தரு நோய். அந்த நோய் வந்து யாரையுமே விடாது. மற்ற நோயெல்லாம் ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராது. இந்த உலகத்தில் நோய்கள் வந்து சில பேருக்கு வர நோய், சில பேருக்கு வர்றதில்லை. ஆனா இந்த நோய் எல்லாரையும் விடாது. அது என்னது, இந்த இறத்திலும் பிறத்திலும் ஆகிய நோய். அதான் சார்தரு நோய் என்பது பிறவி.
4: 36 தத்துவங்களை உணர்வதும்
3: உணர்வதுங்கிறது அதாவது நோயிங் இஸ் சம்திங் ஃப்ரம் ரியலைசேஷன். இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை வச்சுக்கோங்க, நோயிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரியலைசேஷன். ரியலைசேஷன் தான் அங்க. இப்ப நோயிங், இப்ப நம்ம நூல்ல படிக்கிறோம் என்ன பண்றோம், வி ஆர் நோயிங் த திங்ஸ். அந்த ரியலைஸ் பண்றது அனுபவத்துல பாக்குறது இல்லையா. ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள அப்படிங்கிற அந்த பெரிய புராணத்துல ஒரு பெரிய கதையை உண்டு. குட்டி கதைகள் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம முதல்ல நாம எடுத்துக்கொண்டத செவியானபோது நிறைவு செய்யணும்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா. ஆகவே நிறைவு செய்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம், சிந்திப்போம். ஆகவே இப்ப 9வது சூத்திரத்துல என்ன, 8வது சூத்திரத்துல அந்த சிவனையே அதாவது பூர்வ ஜென்மத்தில் செய்த தவமானது முற்று பெற்றவுடன் இருவினை ஒப்பு மலபரிபாகம் போன்ற நிலைகள் இந்த ஆன்மாவுக்கு வருகிறது. இருவினை ஒப்பு என்பது நமக்கு வருகின்ற வினைகளெல்லாம் அது இன்பத்தையும் கொடுக்காது துன்பத்தையும் கொடுக்காத ஒரு நிலை. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை நம்ம துன்பமாவே கருதாத நிலை. எந்த ஒரு இன்பம் வந்தாலும் அது இன்பமாகவும் கருதக்கூடாது. அதான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் சேக்கலார் அருமையா சொல்லிவிட்டார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். அதுதான் இருவினை ஒப்பு அடையாளம். அந்த இருவினை ஒப்புங்கிற இது வரும்பொழுது அங்க நம்முடைய திருமுறைகள்ல எங்கேயெல்லாம் வருதுங்கிறத நான் சொன்னேன். அதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு நீங்க அந்த நூலை படிக்கணும். பாண்டியனுடைய வெப்பு நோய் வரும்பொழுது அவருக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது. இருவினை ஒப்பு வந்த உடனேதான் ஞானசம்பந்தரை கூட்டு வைக்கிறார் என்று பார்த்தோம் பெரிய புராணத்துல. அதே போல திருவாசகத்துல சொல்லும் பொழுது என் வினை ஒத்தபின் சொல்ல, என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குந்திலே. திருவாசகத்துல 30 காலம் திருவாசகத்தை படித்து விட்டு நமக்கு தெரிகிற பொருள் வேற, ஞானிகளுக்கு தெரிகிற பொருள் வேற. அதான் வித்தியாசம். டெக்ஸ்ட் ஒண்ணுதான், நாமளும் திருவாசகத்தை முத்தவர்கள் பண்றோம். ஆனா ஞானிகள் இந்த திருவாசகத்தை எப்படி பாக்குறாங்கன்னு பாக்கணும். அவர்கள் அந்த எழுத்து எழுத்தா அதை சிந்திக்கிறாங்க. அதை எப்படி அனுபூதியிலே வைத்து சிந்திக்கிறார்கள், ரொம்ப முக்கியம் அனுபூதி. அந்த இறைவனோடு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அனுபூதி. நாங்கள் உலகத்தில் வர்றது அனுபவம், ரெண்டுக்கு வித்தியாசம். உலகத்தில் வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது அனுபவம். உலகத்திலே ஒரு அனுபவம் வேணும், ஆனா இறைவனோடு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபூதி. அனுபவம் வேற, அனுபூதி வேற.
4: எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட்,
3: எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அனுபூதி. அதான் கந்தர் அனுபூதின்னு பாடின. இப்ப அந்த வகையில 8வது சூத்திரத்துல அந்த பரிபுங்க நான் சொல்லிட்டேன் ஒண்ணு, ஒரு விஷயம் சொன்னேன். அந்த 7வது சூத்திரத்திலிருந்து வரக்கூடிய நிலையெல்லாம் ஆன்மாக்கள் முடிவாக அட்டைன் பண்ண வேண்டிய நிலை என்னங்கிறதான் சொல்றாரு. ஒழிய நான் வந்து இந்த அந்த நிலையை அடையல, அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். 7 to 11 அல்ல 12 வரைக்கும் உள்ள நிலை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒன்றும் அட்டைன் பண்ணல, நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனாலும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு MBBS அட்மிஷனுக்கு போனா MBBSல ஜாயின் பண்ணி என்ன படிக்க போறோம் என்ன டெக்ஸ்ட் அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வாங்குறோம், ஒரு ஒரு கோர்ஸ்ல அட்மிட் பண்ணோம்னா முதல்ல ப்ராஸ்பெக்டஸ் வாங்கணும். ப்ராஸ்பெக்டஸ் இந்த கோர்ஸ்ல சேர்ந்தா என்ன கோர்ஸ், எத்தனை வருஷம் கோர்ஸ், எவ்வளவு டெக்ஸ்ட், எவ்வளவு பணம் கட்டணும், இதை முடிச்சுட்டு வந்தா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலாம். அது அவன் கொடுக்க மாட்டான், அவன் கோர்ஸை பத்தி தான் சொல்லுவான். நீங்க தான் டிசைட் பண்ணும் இல்லையா, அதை போயிட்டு வந்தா என்ன சம்பாத்தியம் பண்ணாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கெல்லாம் கல்வியெல்லாம் அப்படிதான் இருக்கு. கல்வியெல்லாம் வந்து அறிவை விருத்தி பண்றதுக்காக யாரும் கல்விக்கு போகல, எல்லாம் எவ்வளவு சம்பாத்தியம், எந்த கோர்ஸ்ல சேர்ந்தா எவ்வளவு சம்பாத்தியம் சொல்லுங்க. ஆக எட்டாம் சூத்திரத்துல வந்து அந்த இறைவனே குருவாக வந்து உபதேசிக்கின்ற நிலை, அது அதிதீவிர சத்திரிவாதர்களுக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து நிலைகள் தன்னால வந்துருது. இப்ப நாமளே பார்க்கணும் இல்லையா, ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிடுது, ஒரு குழந்தைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது பிடிக்காது. அதே போலதான் அந்த உமதா சூத்திரத்துல அந்த அந்த குரு வந்து உபதேசம் செய்துவிட்டு நிட்டை கூட முடியாத ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய சாதனை என்பதுதான் உபதா சூத்திரம். அந்த உபதா சூத்திரம் முடிவு செய்த உடனே என்ன, அந்த நிலையை அடைந்த உடனே என்ன ஆகுது, மூன்று மலங்களும் தங்களுடைய எஃபெக்டை வந்து நிறுத்திடுது. மூன்று மலங்கள் இருக்கு, ஆனா அதனுடைய எஃபெக்ட் இருக்கு பாருங்க, ஏன்னா அதுக்கு ஒரு இன்சுலேஷன் வந்துடுது அப்படி வச்சுக்கிறீங்க. அதாவது மலங்கள் அழிவதில்லை, ஒரு எலக்ட்ரிக் வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு, தொட்டா ஷாக் அடிக்கும், ஆனா க்ளோவ்ஸ் போட்டு நம்மளை இன்சுலேட் பண்ணிட்டு தொட்டா ஷாக் அடிக்காது. இப்ப இன்சுலேட் பண்ணிட்டு வயரை தொடும் போது கரண்ட் போயிட்டு இருக்கா இல்லையா, அப்பயும் கரண்ட் போயிட்டு தானே இருக்கு. அதே மாதிரிதான் அந்த திருவருள் என்ற இன்சுலேஷன் வந்த உடனே அந்த மலங்கள் அது எஃபெக்டை காட்ட முடியாது. அவ்வளவுதான் விஷயம், சிம்பிளா சொல்றதா. அப்படி வரும்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், அதுக்கப்புறம் வர நிலையை ரெண்டா பிரிச்சாங்க. அதுல ஒன்று சிவயோகம், இன்னொன்று சிவபோகம். அந்த சிவயோகத்தை தான் பத்தாம் சூத்திரத்தில் சொல்ற. பதினொன்னும் பன்னெண்டுக்கும் என்ன டிஸ்டிங்ஷன் வைக்கிறாருன்னா, பதினொன்னு என்பது அந்த சிவபோகத்தில் நுழைந்த அந்த ஆன்மாக்கள் நிஷ்டை கூடும் பொழுது, அவங்களுக்கு ரெண்டு நிலை இருக்கு, நிஷ்டை கூடுவதுங்கிற ஒரு நிலை, நிஷ்டை கலையும் போது உள்ள நிலை. அந்த நிஷ்டை கூடும் பொழுது அவருடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறது பதினோராம் சூத்திரம், நிஷ்டை கலையும் போது அனுபவம் எப்படி இருக்குங்கிறது பன்னெண்டாம் சூத்திரம். அதுதான் அவருடைய அமைப்பு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த அல்டிமேட் ரியலிஸ்டே அல்டிமேட் பெனிஃபிட் இருக்கு பாருங்க, அது பதினொன்னு பன்னெண்டு ரெண்டுலயும் தான் சொல்றாரு. ஆனா நிஷ்டை கூடும் பொழுது இருக்கக்கூடிய நிலையை தான் பதினோராம் சூத்திரம். அப்படி இந்த உலகத்தை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் தான் நிஷ்டை. ஆனாலும் இந்த பாடி, பிசிக்கல் பாடி, அனாட்டமிக்கல் பாடி இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு செய்தான் ஆகணும். என்ன என்ன சொல்லுதுன்னா, அங்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மாவுடைய மூன்று சக்திகள் இருக்கு இல்லையா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அந்த மூன்று சக்திகள் என்ன ஆகாது, எப்பொழுதுமே எக்ஸ்டிங்க்ட் ஆகாது. அதான் ஒரு பெரிய விஷயம். As long as the matter continues, the potency will also continue. அதான விஞ்ஞானம். ஒரு எனர்ஜியை ஒரு மேட்டர்ல இருந்து செப்பரேட் பண்ணவே முடியாது. மேட்டர் இருக்கிற எனர்ஜி இருக்கும், அது சில நேரம் பொட்டன்சியலா இருக்கும், சில நேரம் கைனெடிக்கா இருக்குமே ஒழிய, the energy will not be extinguished as far as long as the matter stands. அதே போலதான் இந்த ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் என்ன ஆகும், இந்த ஆன்மா என்னைக்கு அழியிறது இல்லையா, அப்ப என்ன ஆன்மா அழியிறதுன்னா அதோட இச்சா ஞான கிரியையும் அழியாது, அது இருந்துட்டேதான் இருக்கும்,
4: அது தணிஞ்சு போயிருக்கும்.
3: அதாவது அங்க என்னன்னா, அதை வந்து எப்படி வந்து அதை மடைமாற்றம் செய்கிறார்கள், அந்த எனர்ஜியை வந்து. இப்ப ஒரு எனர்ஜி இருக்கு, டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியாவும் வரலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியாவும் வரலாம். நீங்க வந்து அப்படிதான், எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை நீங்க பயன்படுத்துற விதத்துல அது டெஸ்ட்ரக்டிவாவும் வரலாம், கன்ஸ்ட்ரக்டிவாவும் வரலாம். அதே போல இந்த இச்சா ஞான கிரியைகள் வந்து எப்பொழுது வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவா வருது அப்படிங்கறது வரும்போது, இந்த யோக நிலையை அடையும் பொழுதும், இந்த ஞான நிலையை அடையும் பொழுதும் அவைகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபார் ஆல் கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸஸ்க்கு அது பயன்படுது, அதனாலதான் உங்களுக்கு பயன்படையுது.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: பயணம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை நீங்கள் கேட்க விரும்புவது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இவங்க வாக்க சாதாரணமா தயவு பண்ணி கருதுறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாது யாரும் இல்லையா, எல்லா சைவ பெருமக்கள் தானே, எல்லாம் அறிவுடைய மாந்தன். சித்தத்தை சிவம்பாலை வைத்து அழகியர் அல்லவா. தில்லையில சாமி நடனம் ஆறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நடனம் ஆற இடத்த சிச்சபைன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். சிச்சபை, அதுதான் திருச்சித்தம்பரம் நம்ம சொல்றோம். சிச்சபைன்னா என்ன? ஞான சபை. சபைன்னா என்ன? இடம், அரங்கு. ஒரு அரங்கு அது சபைன்னு சொல்றோம், சிச்சபைன்னு சொல்றோம். அதாவது ஞானமயமாகிய அரங்கு. இப்ப கவனிங்களேன், ஞானமயமாகிய அரங்குல சாமி ஆடுறாரு. அந்த ஆட்டத்தை என்ன சொல்றோம்? ஆனந்த ஐந்தொழி பரமானந்த நடனம் என்று சொல்வதுதான் வழக்கம். பரமானந்த பஞ்சகிருத்திய திருநடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற மாதிரி சொன்னா ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், வேற விதமா சாத்திரக்காரங்க சொல்லுவாங்க. ஊன நடனம் சொன்னா என்ன பொருள்னா ஐந்தொழி கூத்து நடத்தும். ஞான நடனம் என்ன தெரியுமா இருந்தா எனக்கு நீங்க போய் கும்பிட்டு பாருங்களேன். தில்லையில போய் நான் சொல்ற மாதிரி கும்பிட்டு பாருங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு சிறந்த அங்கம் தலை, சாமிக்கு சிறந்த அங்கம் தூக்கிய திருவடி. அங்க அந்த பாவி சின்ன கும்பிட்டு பாருங்க. இது சீக்கிரம் சொல்லிடுற. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புழி தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றால் தொழ தொழன்னு சொன்னார். எதனால தொழன்னு சொல்லல, தலையால தொழணும், அதை நம்ம வருவிக்கணும். அவருடைய திருவடிய நம்ம சிறத்தால தொழணும். திருக்குறளை பார்த்தா தெரியும், கோழில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்க தலை. ஏன்னா சைவ சம்பிரதாயம் தான், தாடலை தாடலைன்னு சொல்லுவாங்க முக்திய, முக்தி இலக்கணத்தை. தாளும் தலையும் சேரும் போது ரெண்டு சொற்களா இருக்காது, ரெண்டு சொற்களும் ஒன்னா மாறிடும். தாழ் தலை, தாழ் இறைவருடைய தாழ், தலை உயிரினுடைய தலை. இது ரெண்டும் சேரும் போது தாடலைன்னு ஒரு புது சொல் உருவாகும். ஒரு புது சொல்லாத உருவானாலும் இரண்டு சொற்களுடைய கலவை தான் அது. அது போல நீங்க தில்லையில போய் கும்பிடும் போது உயிரை சாமி கிட்ட ஆத்ம நிவேதனம் பண்ணணும். இந்த தலையால தொழுது. இன்னொரு ஒரு படி மேல போய் சொல்றேன், தில்லையில போய் சாமி கிட்ட சிச்சபையில கும்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க எல்லையில போய் கும்பிடுவோம் உங்களுக்கு நான் அறிவு பண்ற சேட்டியால் சொல்ற. தன் மருந்து தொழுவார்கள் தம் முன்னை மாமலங்கலர வீரருள் தில்லை நல்ல லம்பதியின் எல்லை வணங்கி. இன்னொரு இடத்துல சொல்வார், மல்கு தேவரைய முதல் அனைத்து உயிர்களும் வணங்க வேண்டினதெல்லாம் நல்கும் திரு எல்லை சூர் திரு தில்லை சூர் எல்லை பணிந்தனர் ஞான ஆரம்பது உண்டா. நீங்க எல்லையை போய் பணிஞ்சு போறோம். தனி பிரத்யேகமா நீங்க வாகனம் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த எல்லையில இந்த வாகனத்தை நிறுத்தி ஊர்தியை நிறுத்தி ஒரு எல்லையில நீங்க போகும்போது இந்த தெற்கு வழியா போகும்போது சீகாடி தாண்டினா கொள்ளடம், கொள்ளடம் தாண்டிட்டா அது சிதம்பரத்தினுடைய தெற்கு எல்லை. அந்த இடத்துல அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா வாகன ஓட்டி போக சொல்லுங்க. ஒரு இடம் வரும் பொழுது நான்கு கோபுரமும் தெரியும். அந்த இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லுங்க. கொஞ்சம் பதட்டப்படாம இறங்கி அங்க இருந்து வணங்கணும். வணங்கி சத்தியமா இருக்கும். நீங்க என்ன கவலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் சத்தியமா தீரும். நான் திருநெல் மேல ஆணையிட சொல்றேன். எத்தனை முறை ஆணையிடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சாதானே ஆணையிட முடியும். பயந்து அப்படி செய்ய முடியும், பயந்து அப்படி ஆணையிட. அது அப்படிப்பட்ட ஊர் அது தில்லை. இப்ப நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, சிச்சபையில சாமி ஞான வெளியில ஆனந்த நடனம் ஆடணும். ஞான வெளி ஆனந்தம் அப்படியே வச்சுக்கோங்க மனதில். ஆடுற இடம் ஞானம், அந்த ஆடுற கூத்து ஆனந்தப்பூர். இதை விட வச்சிருக்கணும். நீங்க வரும் திருஞான சம்பந்தம், அவருக்கு ஒரு ஞானம் கொடுத்தாரு அல்லவா சாமி, அம்பாள் பெரிய நச்சியார் கொடுத்தாரு அல்லவா, அதை வச்சுதான் அவர் பாட்டும் பாடினார். அவருக்கு ரெண்டு உண்டு, பால் பருகியது ஒன்று, பரிகமா பாடியது ஒன்று. இப்ப ரெண்டும் இணைச்சு பண்ணா ஒரு விடை கிடைக்கும். அவர் அருந்திய பால் தான் சிதம்பரத்துல ஞான ஆகாசம், அவர் பாடிய பரிகம் தான் தில்லையிலே பரமானந்த திருக்கூத்து. இப்ப இதை வாக்கு வச்சு சொன்ன நானு புராண மூலமா நெறிவிடுவோம். அண்ணலார் தமக்களித்தமே ஞானமேயான அம்பலமும் புராணத்துல வர்ற பாடு. அண்ணலார் தமக்களித்தமே ஞானமேயான அம்பலமும் தம் முன்னிறைந்த ஞானத்தெழும் ஆனந்த ஒருவரும் தனி கூத்தும் தோணி. யாரானும் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தை ஓதுறாங்க அப்படின்னா அவங்க ஞான வெளியில அம்பலத்தாடு பெருமான

0: அந்த ஆச்சாரியர்கள் வணங்கின கண்ணப்பர் போன்ற நாயன்மார்கள் பின்னும் பெரியவர்கள். இத்தனை பெரியவங்களுக்கு பெரியவராகிய சாமி கிட்ட போய் மகனேன்னு கூப்பிட்ட காரைக்கால் அம்மா உலகத்துக்கே பெரியவங்க. இதுதான் சைவ மரபு. இதுதான் நான் இப்ப நாயன்மார் பத்தி சொல்லிட்டு வரேன். இப்ப நீ ஆழமலர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ் சொல்லிட்டு அடுத்தது இந்த கொஞ்சம் சொல்லிட்டு போயிருந்தேன். நம்ம ஞான பேராளரை பத்தி சீக்கிரம் பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? நமக்கு கிடைச்ச எல்லாருக்கும் அவங்க சொல்லிக்கிட்ட ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறான். திமராவே பேசல, ரொம்ப அடக்கமா, ரொம்ப உங்க திருவடிகளை தலையில சூடிட்டு சொல்லணும். ஏன்னா இதை நான் கண்ட சத்திய அனுபவம் உண்மை. திருமூலர் சொல்லுவார் அல்லவா, யான் பெற்ற இன்பம் யாவரும் பெறுகிறார். அந்த முறையில தான் 63 நாயன்மார் ஞானாசிரியர் உலகங்கு இருக்கிற சிவமூர்த்தங்கள் அம்மையப்பர் பைரவர் வீரபத்திர கடவுள் முருகர் விநாயகர் எந்த சிவமூர்த்தமா இருக்கட்டும் அத்தனையும் ஒன்று சேர்ந்து வந்த திருவடிவம்தான் சகலாகம பண்டிதராகிய தெய்வ சேக்கிழா. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம பாட அவத்த சைவம் என்னன்னு தெரியாது, எப்படி துண்டு பண்ணணும்னு தெரியாது. தனியும் கத்துக் கொடுத்தவர் அவர் தான். குழந்தைக்கு அரிச்சுவடி கத்துக் கொடுக்கற மாதிரி, மடலைக்கு சிறிய சங்குல பால் ஊற்றுற மாதிரி எடுத்து கொடுத்தவர் அந்த பெருமான். அவருக்கும் ஒரு சிக்கல் வருது. அனபாய் சக்கரவர்த்தியுடைய முதல் மந்திரியா இருக்கும் பொழுது வரலாறு பேசு, அவர் பெரிய புராண பாடம் சொல்லி ராஜா சொல்றார். உடனே சின்ன பயப்படுறான். இந்த இடம் எல்லாருமே கவனிக்க வேண்டிய இடம். சுந்தரமூர்த்தி நாயனார் பயப்படுறார், அடியார பாட கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். அடியார் பாடுறது எளிதல்ல எளிதல்ல எளிதல்ல. திரும்ப சொல்றேன், கொஞ்சம் விலகிட்டு போயிட்டா தேவையில்லன்னு பாக்குறேன். சேக்கிரார்ட்ட முடிச்சுட்டு போய் சேக்கிரார் போறாரு, பயப்படுறாரு. ஏன்னா ராஜா என்ன சொல்லிவிட்டார், நீ அடியார் கூடலாம் பாடுவோம் அப்படின்னு. இதுக்கு முதல் நூல் என்ன சொல்ற? சேக்கிரார் சொல்ற,
1: அந்த மெய்ப்பதிகத்தடியார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டா நம்பி புந்தியார புகுந்த வகையினால் வந்தவாறு வராமல் இயம்புவாம்
0: என்று சொல்லும் போது மெய்ப்பதிகம் அவர் சொல்றது திருத்தொண்ட தொகை. அப்ப திருத்தொண்ட தொகை பாடினதை வச்சுதான் நான் பாட போறேன். எனக்கு தெரியல, பயமா இருக்கு. யாரு சேர்க்கிழார்? மிகப்பெரிய ஞான கவிஞர், அருப்பெரும் புலவர். சாமி சொல்றார் உலகெல்லாம் சாமி கொடுக்கிறார். இத பின்னால ராஜா கிட்ட சாமியே சொல்றார், சேக்கிழான் மகிழ்ந்துதம் தொண்டர் ஜீர் பரவ நாம் உலகலாம் என்று வாக்கினால் எடியெடுத்து கொடுப்ப வரைந்து நூல் செய்து முடித்தனன் காக்கும் வேல் வளவ நீ இதை கடிவுகள். சீக்கிரமாக ஞான பொருளை உடனே கேட்கணும். இதுக்கு ஒரு சான்று சொல்லுவேன். மெய்ப்பொருளா ராத்திரி படிச்சிருக்கிறார் அந்த புறத்துல தேவியாரோடு பாடி முத்தநாதன் போறான். என்ன சொல்றான்?
1: உங்கள் நாயனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொடுவந்தேன் இயம்பேன்.
0: கவனிங்கோ, காலம் பொருந்தல நள்ளிரவு, இடம் பொருந்தல அந்த புறம், இடமும் காலமும் விரோதமா இருந்த பொழுதும் என்னமா சொல்றார் நாயனார், பேரனுக்கு இடம் மேல் உண்டோ. அது நல்லா கவனிங்க. ஞான பொருளை கேட்கறதுக்கு இடமும் காலமும் தடையாக இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கலாம், அன்னைக்கு வந்து சொன்னா கேட்கணும். ஆனா இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க நீங்க மட்டும் நாயன்மார் புகழுக்கு முதன்மை கொடுத்தீங்கன்னா உங்க அத்தனை பிரச்சனையும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நாயன்மார் தீர்த்துருவேன். இதை நான் ஐ எம் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் திஸ், ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் திஸ். நான் சபையில சொல்றேன், நீங்க தயவு பண்ணி என்னை மன்னிக்கணும். இதை நிச்சயமா நிறுவி காட்டணும். ஏன்னா நாயன்மார் பெருமை நான் சொல்லி ஆகும். தயவு பண்ணி மன்னிக்கணும். இப்படி அவர் பதார்த்த சாமி உலகம் சொல்றாரு பெரிய நூல். அவரை பத்தி நம்ம நிறைய சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வித்திட்ட மூக்க பிள்ளைகளெல்லாம் வணங்கிக்கிறேன். திரளாக வந்து கேட்ட உங்களையும் வணங்கிக்கிறேன். நீங்க எல்லாம் வந்தா தானே என் போல பாவியருக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனா முன்னாடி சொன்னேன், இங்க இருக்கிறவங்களாம் மாது, இவங்கெல்லாம் சாது, கேட்கறதுக்கு சாமி கொடுத்தா காது, இனிமே இங்க இருந்து வரும் தீதுன்னு சொன்னேன். ஒண்ணு சொல்லிருந்தேன், இந்த சாமி இருக்கிறாரு கிருமி கிட்ட கிட்ட கிட்ட போறாரு, ஓடி ஓடி கொடுவாரு யாரு சாமி? அவர் புரிய முடியாது சாமி. இன்ன தன்மை நான் அறிவுன்னா எம்மா நல்லவா, நம்ம ஒரு வழியில புரியலாம் நினைப்போம். என்ன பண்ணுவாரு? அவர் மறைஞ்சிருப்பாரு.
1: இத்தந்திரத்தில் காண்டு வந்திருந்தோர் கத்தந்திரத்தின் அவையில் ஒழித்தும் ஆணென தோண்டி அலியன பெயர்ந்து வாணுதர் பெண்ணென ஒழித்தும் இப்படி மறைஞ்சிட்டே இருப்பார் சாமி.
0: ஒரு நுட்பம் சொல்லியிருந்தேன்,
1: எட்டி எட்டி போனாலும் எட்ட முடியாத பெருமான எட்ட வைக்கும் நூல் பெரிய புராணம், அவன் அருளை கிட்ட வைக்கும் நூல் புராணம், அவனுடைய இன்பத்தை கட்டி வைக்கும் நூல் புராணம், என் தொடர்ந்து வருகின்ற பிறப்பரை பிறப்புகளை தடுத்து முட்ட வைக்கும் நூல் பெரிய புராணம்.
0: இந்த பெரிய புராணத்தை மட்டும் குன்றுவோம். தயவு நாயமா பெருமைதான் சொல்ல போறேன். இப்ப சேக்கிரார் பாடுற, இப்ப நான் அடியார் பெருமை அடுத்து சொல்லிட்டு அப்புறம் ஆச்சாரிய பெருமைக்கு போறேன். அடியார் பெருமை சொல்ல, சுந்தரருடைய அவதாரமே அடியார் பெருமைக்கு தான். இன்னொன்னு கத்துக்கணும்,

0: தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணுங்கிறோட தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணம் இருக்குல்லவா, அதுக்கு முதல்லா இருந்தது திருத்தொண்ட தொகை தான், ஏழாம் திருமுறையில் இருக்கிற ஒரு பதியம். பிள்ளைவாழ்ந்தம் பாருங்க, மற்ற நூல்களுக்கெல்லாம் வேற வேற முதல் இருக்கலாம், ஆனா பெரிய புராணத்துக்கு முதல் திருத்தொண்ட தொகை. அது பின்னால் ஆசிரியரே சொல்லுவார் வெள்ளாடை சர்க்கத்துல, மூலமாகிய திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுகிய எழுந்தரும் நம்பி. இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லிடுறேன், அவரை யார் திருவடியை வணங்குறாங்களோ உங்க பிறப்பு உயர்ந்த பிறப்பு. தலைமையை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையார், இது சேர்க்கையார். யார் ஒருத்தர் சுந்தரரை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எந்த குறையும் வராது. சான்று நிறைய சொல்லலாம், நமக்கு எத சொல்றது எதை விடுதுன்னு தான் தெரியல. இப்ப நாம அடியார் பெருமையை பார்ப்போம். சம்பந்த சுவாமி, அதாவது திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கர் சுவாமிகளும் வந்து காடு திருத்தி விதை விதைத்து செழிப்பாக்கிய சைவ பூமி அற்புதமா வளர ஆரம்பிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் தேவாரம் தான், போராடங்கள்லாம் பாட்டிக்கிட்டே போறாங்க, போராடமெல்லாம் தேவாரம் தான். நீரு சேர்வதோர் நேரிடை கூறு சேர்வதூர் கோலமாய், எல்லா இடங்கள்லயும் ஒரு வீட்டுக்கு போறோம் அங்க பாடுறாங்க. ஆளும் தான் உகந்து அமுது செய்தானே, இன்னொரு இடத்துல பாக்குறோம். அப்பன் நீ அம்மை நீ ஐயனூ நீ, இதுதான் பழைய தமிழகமா இருந்தது. இப்படி இருந்த காலத்துல எல்லா இடத்துலயும் சிவன் புகழ் பரவி இருந்தது, தேவார புகழ் பரவி இருந்தது. ஒரே ஒரு குறை, நடமாடும் கோயிலாகிய அடியார் புகழ் வரல. நல்லா உங்களுக்கு சொல்லி இதை கேட்டுக்கோங்களோ, நான் சொல்றது எதுவும் சொந்த கருத்து கிடையாது, எல்லாத்துக்கும் மூலவசனம் காட்டுவேன், மூலவசனம் காட்டிட்டு போவேன். திருமூலரை விட பெரியவர் யார், அவர் சொல்றார், படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்மற்கு என்று ஆகா, நடமாடும் கோயில் நம்மற்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கு அதாமே. இப்ப கவனிங்களேன், நான் புரிய மாதிரி சொல்லிருந்தேன், பாட்டுலாம் புரிய கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். தாய்மான சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் மேல இருக்க பட்டுவார் கோயில் அம்மாவோட, அற்புதமான சாமி. அவரை மாதிரி பாருங்க, வெளியில தூரக்கா அவனுக்கு தெரியறதுக்கு சிகரத்து மேல ஏறி உட்கார்ந்து கோயில் கொண்டிருந்த அவரை விட பெரியவர் யாரு தெரியுமா, சே உயர்த்த பிள்ளையார் விநாயக பெருமான். அவர் இன்னும் சிலங்க உட்கார்ந்துருக்காரு. ஒரு நுட்பம் சொல்லுறேன், சுவாமிக்கு விநாயக பெருமான் பல கோயில பார்த்து அஞ்சு முகம் இருக்கும். சுவாமியுடைய முக விசேஷம் அதிகமா இருக்கிறது ஞானத்தை காட்டும். முருகப் பெருமான் கரை நிறைய இருக்கும், கர விசேஷம் ஆற்றலை காட்டும். நீங்க விநாயகரையும் முருகரையும் கும்பிடுங்க, ஞானமும் கிடைக்கும் ஆற்றலும் கிடைக்கும். அவங்க சிவகுமாரர் தப்பா நினைச்சிடாதீங்க, சாட்சா சிவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு வருவோம். இந்த சிறப்புள்ளி அடியார் புகழ பேச வந்தேன், அடியார் புகழ சொல்ல வந்தேன். அப்ப சைவ புகழ் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு, அடியார் புகழ் இல்லை. நான் சொன்னேன், நான் அவங்க நடமாடும் கோயில் யாரு அடியார், நான் சொல்ல வந்தது தாய்மானவருக்கு அபிஷேகம் பண்றேன், அது இந்த அடியாருக்கு போய் சேராது. இந்த அடியாருக்கு நான் ஒரு 1000 ரூபாய் பணம் தரேன், அது தாய்மானவருக்கு. கௌரிங்கோ, இவருக்கு கொடுத்தா இவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும், தாய்மானவருக்கும் பூஜை நடக்கும். இவருக்கு கொடுக்கறது நல்லதா, தாய்மானவர் கொடுத்தா அவருக்கு மட்டும் தான் ஏத்துப்பார், அவருக்கு மட்டும் கொடுக்கறது நல்லதா, முடிவு உங்களுக்கே தெரியும். இந்த கௌரிங் அடியாருக்கு அத்தனை பெருமை. இன்னொரு பணத்துல சொல்றேன், ஒரு வேலை இப்ப நான் காலையில வேலைக்கு போறேன், இங்க நான் என்ன விட்டுருங்க, இங்க இருக்கு இளைஞர்கள் இருக்கீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க காலையில அவசர அவசரம் 8 மணிக்கு டியூட்டி, உங்களால கோயிலாம் போய் ஏறி வழிபட நேரம், காலையில எழுந்து சாப்பிட்டு ஓட வேண்டிய நேரம், ட்ரெயினை பிடிச்சு ஓடும். அப்ப என்ன பண்ணுவீங்க, கோயிலுக்கு போய் கும்பிட முடியல, நல்லா உங்களுக்கு வழிகாட்டுற பாருங்க, நல்ல வழிகாட்டுறேன். அப்போ நீ என்ன, நீங்க ஐயோ சாப்பிடலையே, சாமி போய் பார்க்க முடியலையே, நேரம் இல்லையே, இந்த வேலைக்கு போய் ஆகணுமே, குடும்பத்தை நடத்தி ஆகணும், நீங்க கவலைப்படுறீங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். அப்ப இத்தாப்புல திருவேடம் தரிச்சு ஒருத்தர் வர, அவர் பேர் சேக்கிழார், அவர் பவானியிலேருந்து வந்துட்டார், அவரை பார்த்து கும்பிடுறீங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்களேன், உங்களுக்கு ரெண்டு விதமான நன்மை. நீங்க சிராப்பள்ளி ஈஸ்வர கும்பிடலேங்கிற தோஷம் உங்களை விட்டு நீங்கும். சிராப்பள்ளி ஈஸ்வர மட்டுமல்ல, அவரே நடமாடி வந்த தெய்வமாக வந்த வேடம் தாங்கியவரும் கும்பிட்டீங்க, உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் சத்தியமா உண்டு, திருநீர் மீது ஆணை. இதே மாறாக பார்ப்போம், இந்த மாறாக பார்ப்போம். இப்ப நான் அடியார் வர்றார், அவரை புறக்கணிச்சிட்டு நேரம் சாமி போய் பாக்குறேன், எனக்கு அருள் வராது. சைவத்துல அடியாரை வணங்கத்துக்கு ஒரு பேர் உண்டு, திண்மை ஒழுக்க நடை. நல்ல கவனி, இதுக்கு பேர் திண்மை ஒழுக்க. சரியான சைவத்தை கற்றுவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அடியாரை புறக்கணிச்சு போகவே மாட்டாங்க, அதுக்கு பேர் திண்மை ஒழுக்க நடைன்னு பேர். இதுக்குன்னே ஒரு நாயனார் வந்தார், அவர் பேர் விரண்மிண்டா நாயனார். அவர் என்ன செய்வாரு, முதல்ல அடியார் தான் கும்பிடுவார், சாமி கும்பிட மாட்டார், சாமியில ரெண்டாவது தான் அவர். முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முரணேடு திருக்கூட்டத்து எதிரும் பரவி அருள் பெற்று இறைவர் பாதம் தொடப்பெற்ற முதல் அடியார்வன். இதுதான் சைவ சம்பிரதாயம். இதுதான் இதை நல்லா நம்ம நிறுவலாம், நிறைய சொல்லி நிறுவலாம். இப்ப நம்ம சுந்தரர் மேல பாத்துக்கோ. இத இப்ப சாமி பாக்கிறார், இந்த நடமான கோயிலாக அடியார் பெருமை வளராம இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அடியார்னு கும்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு மூல முதற் கடவுள் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். உங்களை யாரா மதிக்கிறாங்க எங்கேயா போனா? இல்ல பொதுவா நீங்க அடியார் எல்லாரும் என்ன சொல்றாங்க, சாமின்னு தான் சொல்றாங்க. உலக மக்கள் சாமி வாங்க உங்களை பார்த்தேன் சாமி என்ன சாமி வேணும் அப்படி கேட்கறாங்க. எல்லா கடையிலையும் பாக்குறோம், எல்லா ஊர்லயும் இப்படிதான் நடக்குது. அடியாரை பார்த்தா என்ன சொல்றாங்க, சாமி வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாமிங்கிற பேரை அடியாருக்கு வாங்கி கொடுத்தவர் தம்பிரான் தோழர் எம்பிரான் நம்பியாரூர். ஒவ்வொருத்தரும் நன்றி செலுத்தணும் அவருக்கு. அதுக்காக சொன்ன அவர் என்ன பண்றாரு, இது சாமி என்ன பண்ணுவார், பல விளையாட்டு பண்ணுவார். அவருக்குதான் வேலையே அவருக்கு. அப்ப அதுன்னு சொல்றாரு, ரொம்ப பிடிச்சிருந்தாதான் ரொம்ப இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சோதனையே இல்லைன்னா அவங்க சாமிக்கு அந்நியரா இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தினமும் சோதனைனா ராமிக்கு ரொம்ப பிடிச்சவங்க அர்த்தம். ஏன் தெரியுமா சோதிக்கிற சோதனையோட அடிப்படையும் சொல்லிடுறேன். சாமிக்கு ஆலகால வச்சு கொடுத்துட்டான் தேவன்லாம். அவர் அன்புங்கிற அமுதுக்காக இயங்குவார். அந்த அன்புங்கிற அமுதை கொடுக்கிறவன் அடியார் மட்டும்தான். ஆகவே அடியார தேடி தேடி வருவார் சாமி. அது ஒரு இலக்கணம். வந்த ஒண்ணு சோதனையும் சொல்லிவிடாதீங்க. அவருக்கு உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நன்மை. அழுந்தி இடருள் தீங்கி அடியேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியவர்கள் வணங்கி பாருங்க. சோதனை தூள் தூளாகும். அதை சொல்லுவார் சிறுத்தொன்றை சொல்லுவார். தன்னாரி தேவி அடியார்தம் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனம் உளவாகும் அருமையில. உங்க வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கு வாஷிங் மிஷின் இப்ப ஒண்ணு வீட்டுல ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், அன்னைக்கு வீட்டுக்கு அடியார் வந்து அந்த பிரச்சனை தீரும். சத்தியம் சத்தியம் சத்தியம். அடியார் பெருமை என்ன தெரியுமா, காண முடியாத சிவனை காண வைப்பாங்க, கூட முடியாத கூத்தரை கூட வைப்பாங்க. அதான் அடியார். நம்ம போய் சாமி பார்க்க முடியாது, அவங்க வேடம் தாங்கி வருவாங்க. அப்ப வணங்கி அதான் அடியார் வந்துட்ட சத்தியமும் சாமி. மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழில் தொண்டர் பாதம். இது காரிக்காலம் ஆன குறித்து தொழில் தொண்டர் பாதம். தொண்டர் பாதம் கவனிக்கணும், தொண்டரை அல்ல தொண்டர் பாதம். இது பண்ணவர் குலச்செரியார். வெற்றவே அடியார் அடிமை செய்வீரும். இன்னைக்கு இந்த முறையெல்லாம் இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது இருக்கா யாராவது அடியார கீழ் வணங்கிட்டாங்களா? நான் அடிய நல்ல வணங்கி தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா இன்னொரு வணங்கிக்கிறேன், கடைசியிலே வணங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஆசைன்னா இந்த பிறவியிலேயே புத்திய பெற்று போயிடு. ஒரு நுட்பம் சொல்றேன், பெரிய புராணம் இருக்கு, இது சித்தாந்த இலக்கியம் முத்தாந்த இலக்கணம். இந்த நூல் முக்தி பெறுவதற்கான வழியை தர்ற நூல் இது. நம்ம சாமி சொல்லுவாங்க அடிகள் பெருமானார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பல இடங்கள்ல அவங்க தான் தவிடுபடி ஆக்கிட்டு போவாங்க சந்தேகங்கள்லாம். யாரு அடிகளை கொஞ்சம் அவர்த்தியும் கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வரும். கேக்குறாங்க என்னங்க கண்மை நெறிங்கிறாங்க, சடங்குகள் பல விதமா சொல்றாங்களே, யோக நெறிங்கிறாங்க, ஞான நெறிங்கிறாங்க, இதுங்க உண்மையான நெறின்னு கேக்குறாங்க. யார அடிகளார் தெளிவா சொல்றாரு, பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணை. இப்பதான் பதில் சொல்ல போறாரு. பத்தி நெறி அறிவித்து, பத்தி நெறி தான் முத்தி நெறி. அந்த பக்திக்கு வித்தகமாக இருக்கிறவங்க நாயன்மார் பெருமக்கள். அவங்களை விட பக்திமான் உலகத்துல கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்லும் இன்னொரு நுட்பம் சொல்லட்டுமா. இந்த 27 ஆசிரியர்கள் பாடிய 12 திருமுறையில முதல் 11 திருமுறை அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சாமியை அறிமுகப்படுத்திக்கிட்டே போவாங்க. சாமியை இப்படிப்பட்டவர் வானாகி மண்ணாகி மலிதாகி ஊழியர். இது அருளாளர்கள் சாமியை அறிமுகப்படுத்துவாங்க. பெரிய ஒன்னு ரிவர்ஸ்ல வரும், சாமி நாயன்மார் அறிமுகப்படுத்துவாங்க. நாயன்மார சாமி அறிமுகப்படுத்துற நூல் பெரிய புராணம். சுந்தரவர் அவதிச்சுற எல்லாம் எடுத்து நம்ம ரொம்ப விளக்கமா போகண்டாம். சுந்தரபெருமா திருவாரூர் வந்து அதுக்கு முடி கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் சாமி தரித்தார் போடுறார் சுந்தரரை. அவர் சாமி எப்படி பாடுற சாமி சொல்றாரு, எனக்கு அன்பின் பெருகிய சிறப்பு மிக்க அர்ஜனை பாட்டு சொற்றமிழ் பாடு. இது தமிழுடைய பெருமை. சாமி எல்லா மொழியும் தெரியும், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் கேட்டது சொற்றமிழ் தங்களை கவனிக்கணும். அவர் விரும்பின அர்ச்சனை பாட்டு எல்லாம் அடியார் ஒரு உளங்குளை குறித்துக் கொள்ள வேண்டும். அவர் விரும்பின அர்ச்சனை பாட்டு அவர் விரும்புகிற மொழி தமிழ் இதை நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பல பதியும் பாரு பித்தாபுரி ஜோடிக்கு அப்புறம் துறையூர்ல பாடுவார் மலையார ரூபி திரள் மாமணி உண்டி. அடுத்து அதிக விரட்டானம், அடுத்தது திருத்தல் நகர், அடுத்தது கழுமலம், அடுத்தது திருவாரூர் வந்துடுவார். இது 6வது பதிவும் அவருடைய வரலாற்று முறையில். அங்க பாடும்போது அடியார நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி கவனிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையும். நீங்க தயவு பண்ணி கவனிக்கணும், ஏன்னா அத்தனை விதமான ஞான செய்திகளை நம்ம கத்துக்கிட்டு போகணும். அடியாரை பார்த்தா பயப்படுவார். கவனிக்கலாம், சாமி கிட்ட தோழராயிட்டாரு. மேருமறையை விட அதிகமான தவம் பண்ணவரே ஈஸ்வருக்கு தோழர், மேருமறையை விட தவம் ஆவணம் காட்டி அக்கொள்ளப்படும். இத்தனை பெரியவர் கொஞ்ச பெருமை வந்த பாருங்களேன். எனக்கு சாதாரண ஒரு பதவி வந்து நான் துள்ள துள்ள தாங்க முடியாது, யாரையும் மதிக்க மாட்டேன். நீ போயா நீ போயா அப்படின்னு தூக்கி எறிஞ்சு பேசுவோம், யாரையும் தலை குனிஞ்சு வணங்கெல்லாம் மாட்டவே மாட்டான். கர்வம் வந்து நிற்கும். இவர் ஈஸ்வருக்கே தோழர் என்ன சொல்றாரு தெரியுமா? கரையும் கடலும் பாடிட்டே வர்றார். அறையில் இருப்பதும் ஆர்வம், அவர் எம்மையும் ஆழ்வரும். நான் ஈஸ்வருக்கு அடியார் ஆயிட்டேனா, நமக்கு தலை சுத்து இருந்தாலும் என்ன ஈஸ்வருக்கு அடியாரானே உங்களை சாமி ஆட்கொண்டார், அதனாலதான ஆவணம் காட்டினார். ஆவது கண்ணின் முறையோ இன் அடியான் இன் நாவல் நகர் ஊரான் இது நான் ஒழிவது என்றான். தேவரையும் மாலையின் முதல் திருவில் மிக்கோ யாவரையும் வேரடிமையாக உடைய எம்மா. அத்தனை பெரிய சாமி வந்து உங்களை ஆட்கொண்டுட்டான். இப்ப தீவி நீங்க கேக்குறீங்க நான் சாமியை ஆட்கொண்டான் இல்லையா? அது ஒரு பித்துவழி தர்மா இருக்குன்னு கேட்கணும். சொல்றா சாமிக்கு ஆட்படுவது தொடக்கம், அடியாருக்கு ஆட்படுவது நிறைவு. கவனிக்கணும், இதுதான் சைவர்கள் கவனிக்கணும். அடியாருக்கு ஆட்படணும், இல்லைன்னா அந்த சிவ பூஜை பூர்த்தி ஆகாது, அது நிறைவாகாது, அது பூர்ணமாகாது. சத்தியம் என்ன பண்றாரு? அப்ப சாமி சொல்ற தோடராகவும் கொடுத்து அதுக்குள்ள பறவைமா கல்யாணம் ஆயிடுது. பறவைமா கல்யாணம் ஆயிடுது. ஒரு நாள் தேவாசிரி மண்டலத்துக்கு போற போனா அடியாரெல்லாம் அரைய பேர் உட்காந்துருக்காங்க, விரல் மன்றர் உட்காந்துருக்காரு வாசல். சுந்தரருக்கு பயம், இந்த கூட்டத்தை பார்த்து அடியார் கூட்டத்தை பார்த்து. எப்பவுமே ஞானிகளுக்கு ஞானியரை பார்த்தா பயம் வரும், ஞானியருக்கு தான் வரும், ஊழியருக்கு வராது. ஞானியருக்கு ஞானியரை பார்த்தா பயம் வரும். ஐயோ வல்ல பேர் தான் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சண்டேச பெருமான், காரைக்கால் அம்மா, எவ்வளவு பெரியவங்க கொஞ்சம் பயப்படுற சுந்தரமூர்த்தி நாயனார். மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்கு, அடியவர்க்கு அடியனாவே எனும் ஆதரவு கூற கொடிநடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து பூக்கார். அப்ப சாமி காட்சி அடைகிறோம், சாமியை வணங்க ஆரம்பிச்சு. மண் பெரும் திருமாமரை வந்து சூழ்ந்தான் பெரு சிந்து அலந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது என் தரத்து வெளித்திதி தோன்றின. ஒரு நாலு பாட்டு அப்படி ஆசிரியர் சொல்லுவார். பதினோரு வினை முடிவுகள் அந்த நாலு பாட்டை அமைஞ்சிருக்கும். அது பதினோரு வினை முடிவுகளும் இறைவருடைய திருவடியை தான் குறிக்கும். நல்லா கவனிங்க, அந்த பதினோரு வினைபிடிவுகளாக இறைவருடைய திருவடியை குறித்த சொற்கள் தான் பதினோரு திருப்பாசுரங்களாக மலர்ந்து திருத்தொண்டத்தை ஆயிடுச்சு. இப்ப கவனிங்க, சாமி என்ன பண்றாரு? மொத்தமா அடியார பத்தி சொல்லணும், பெரியபுராணத்துடைய சாரம்னு சொல்லலாம். இந்த பாட்டை பாக்குற அவங்க எல்லாம் யாரு திருத்துவாங்க? தேவாதிராவிடத்தில் இருக்காங்களே அப்படின்னு கேட்கிறவர் சுந்தரர். சாமி சொல்ற, பெருமையால் தம்மை ஒப்பார், வேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊன மேல் ஒன்றுமில்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார். கவனிங்க, இந்த கவனிங்க தயவு பண்ணி, ஈஸ்வர் அடங்கிட்டார்ல. சாமி சொல்றார், இவரை நீ அடைவாய். சைவத்தினுடைய முடிந்த முடிவு அடையாளம் தான், இவரை நீ அடைவாய். யார? தோழர, ஆதிசைவ அந்தனர, அருளாளர, மேருமறையில் மேம்பட்ட தவத்தார, ஆவணம் காட்டி ஆட்கொள்ளப்பட்ட பெருமான சொல்றார். என்ன சொல்ற? இவரை நீ அடைவாய். யார? அடியார்கள். சாமியை அடைந்த பிறகும் அடையத்தக்க இடம் ஒன்று உண்டு என்று சொன்னா அது அடியார் திருவிழி. நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போவோம், இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இவர் இப்படி சொல்லிவிட்டாரு, சேர்க்கிறார் ஏதோ சொல்லிவிட்டாரு, விட்டுட்டு போவோம். இப்ப திருப்பி நம்ம திருவாதூர் சாமிகிட்ட போவேன். சாமி இதெல்லாம் சரிதானா? நான் சிவ பூஜை அடிச்சுக்கிட்டேன், சிவனை கும்பிட்டுதான் இருக்கேன், என்னமோ அடியார கும்பிடணும்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே சுவாமி. கேட்கறது நியாயம் தான், சிவனை தானே கும்பிட்டுதானே இருக்கேன், எதுக்கு அடியார கும்பிடு? அடிகளாட்டப்பா. அவர் என்ன கேட்டார் சாமிகிட்ட? அவர் சாமிகிட்ட போற எங்க தில்லை பெருமாண்ட அப்பா நடராஜா கூப்பிடுற, மணிவாசன் கூப்பிடு, அம்மா சிவனாமி ரெண்டு பேரும் வந்துட்டா, வந்தேன் வந்தேன். யாரு? அம்பாலும் சாமி. சாமி கிட்ட அம்பாள் இருக்கா? அம்பாள் கிட்ட சாமி இருக்கு. ஆமாம், ரெண்டு பேரும் ஒத்துக்கிறார். எங்கிட்ட ரெண்டு பேர் இருக்கள். ஆமாம், இருக்கோம், ஒத்துக்கிறார் சாமி அம்பாள். நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட இருக்க உண்மையானா எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன? அடியேன் உன் அடியா நடுவில் இருக்கும் அவளை புரியாய். என்ன புரட்சியா இருக்குது? சாமி வந்துட்டாரு அடிகள்கிட்ட, அம்பாள் வந்தாச்சு அடிகள்கிட்ட, இது கேட்கிறார். உடையால் உண்டன் நடுவிருக்கும், எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான், புரிஞ்சாம படிச்சுட்டு வந்துருக்கும். உடையால் உண்ட நடுவிருக்கும், உடையால் நடுவுள் இருத்தி அடிகே, எல்லாரும் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது, புரிஞ்சுக்கல தான். அதான சொன்னார் அவர், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் உணராம படிக்கிறோம், தான் பிரச்சனை. மெய்யடியாருடைய பாவனையா இருக்கணும். நீ கோச்சிட்டு போனேன் அது சைவம் அல்ல, அது சைவம் ஆகாது, தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சரி, சொன்னார்ல அடியார் நெல்வன் இருக்கும் அவர்களை புரியாது. சுந்தரர் பாடினார்ல கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க. உம்பர் இது கருத்தார் கொண்ட புராணத்தினுடைய கடைசி பாட்டு. உம்பர் நாயகர் அடியா, நான் மீண்டும் உங்களை எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், எங்காவது நீங்க இருக்கிற ஊர்ல அடியார் கூட்டம் இருந்தா எதையாவது பொருளை கொடுத்த கூட்டத்துல சேர்ந்து அடியார் நடுவுல டிரைவ் பண்ணி வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுடைய வினை சத்தியமா தீர்ந்து போகும், நான் சத்தியம் பண்றேன். நான் சொல்ல சத்தியம், அதனால சொல்றேன், சொல்றேன். நீ அடியாருடைய அடியார் விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சுங்க, வினை வந்து எப்படி தாக்கும் தெரியும். இதை நான் சொல்ல, இதுவும் அடியில் தான் சொல்றேன். நெறி செய்தருளித்தன் சீரடியார் பொன்னடிக்க, அதனை அவர் தான் புரட்சி பண்றார். அடியார் திருவடி பொன்னடினு இது வரைக்கும் யாரும் சொல்லல, முத முறை சொன்னவர் அடியார் பெருமாள். நெறி செய்தருளித்தன் சீரடியார் பொன்னடிக்க, குறி செய்து கொண்டன்னை ஆண்ட பிறன் குணம் பெறவி, முறி செய்து நம்மை முழுது பெற்றும் பழவனியை கிரி செய்த வியாபாரி பூவள்ளி கொய்யாமங்கிற என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கவனிங்களேன், நான் வெளில நின்றுட்டு இருந்தேன் வாசல்ல, ஆனைகட்டி இடத்துல இந்த கோயில் வாசல்ல அடிவாரத்துல என்ன வினையில அப்படியே முச்சுக்கிட்டு இருந்தது. என்ன பயந்துட்டேன், எல்லா விதமான வினைகளும் வந்தது, செஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் எல்லா வினையும் சூழ்ந்து நிக்குது. நான் பயந்துட்டேன். இந்த கூட்டத்தை பத்து நடுவர் வந்து உட்கார்ந்தேன், என்னாச்சு தெரியுமா? இப்ப என் முறை சிரிப்பு, இந்த வினை போயில அகேற்றம் அப்படிங்கிறேன். வினைய பார்த்து பயந்தனா வினைய இப்ப வம்பிடுகிற பாருங்க. அந்த வினைய என்ன அச்சுறுத்த வந்த வினையை கண்டு நான் பயப்படாம அதை கண்டு சிரிக்கிற நிலை எங்க இருந்து வந்தது? அடியார் நடுவில் இருப்பதனா. நிறைய சான்றதான் சொன்னேன், சான்று எக்கச்சக்கமா காட்டலாம். நம்ம மெய்கண்ட பெருமாள் சாத்திரத்தை சொல்லலன்னு சில பேர் நினைப்பான், சாத்திரத்துக்கும் போயிடலாம. என்ன சொல்றாங்க தெரியுமா? தொண்டர்கள் திருமேனிதானும், வானோர் தொழும் திருமேனிதானும், அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கி. முதல்ல தொண்டரை தான் சொல்றாங்க, இது நல்லா கவனிங்கோ. தொண்டர்கள் சிவமா மாறுவாங்க. எப்படின்னா, தரித்திருக்கிற திருநீரும் அணிந்திருக்கிற உத்திராக்க கண்டிகையும் அவங்களை சிவசக்தியா மாற்றும். அம்பாளுடைய வடிவம் திருநீரு, சுவாமியினுடைய வடிவம் கண்டிகை, இது ரெண்டும் அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க சாட்சாத் மாதொரு பாகர். திருச்செங்கோடு போய் கும்பிட வேணாம், இங்க ஐயா உட்கார்ந்துக்கார், அவரே மாறும். இந்த கண்டிகையினால சிவமாகவும் திருநீற்றினால அம்மையாகவும் மாறுவாங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய புரிஞ்சுக்க
1: மாட்டேங்கிறான்.
0: சில பேர் கூட கேட்பாங்க, அடியாரு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க ஒரே அடையாளம் வேடம் தான், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். இத புராணத்தை நிறைய சொல்லுவாங்க. கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு மேற்காணாத வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன். வெண்திருநீற்றின் பொலிவு, வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன். வேறு இனியல் அன்றபிரான் சீரடியார் ஆகினான். கவனிங்களேன், அன்றபிரான் அடியார்னு சொல்லல, அன்றபிரான் சீரடியார். அப்ப சீரடியார் ஆக்குவது திருநீரு. சரியா, திருநீர் இல்ல, அறுபத்தர் பவுடர் போட்டுட்டு போறாரு. நம்ம பார்க்கும்போது திருநீர் மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம்? திருநீரா நினைச்சு பண்ணுங்கோ, அருள் வரும் சத்தியமா. அதுக்கு நான் காமிச்சிடுறேன். நம்ம 63 சேரமான் பெருமாள் ஒரு பெரியவர், கடலில் தெரிவார். அவரை முடிசூடி மணிமகனம் சூடி நகர்வாகம் வர்ற மொத்த யானை மேல ஏறி ஏதாவது ஒரு வண்ணா வந்துட்டு இருக்காரு. இந்த வண்ணா மேல உவர் மண்ணு, களிமண், வெள்ள களிமண். அவர் துணி துவைக்க பயன்படுத்துற மண் அது. அழுக்க போக்குவதற்கு அவர் கையாளுற ஒரு உத்தி. அது உடம்பு முறப்பட்டு மழையில கருது, கொஞ்சம் பீமதி மாதிரி அவரு பார்க்க தோட்டம் அளிக்கிறார். அந்த வண்ணம் நம்ம சாமி இருக்கிறாரு, ராஜா மகாராஜா சேர மகாராஜா யானையிலே இறங்கிட்டு அவர் கும்பிடுவார். உழையிற் பொழிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்து மழையில் கரைந்தங்க ஒவ்வொரு ஊரி மேனி வெளித்த வடிவினார். உழையில் பொழிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்து இழையிற் சிறந்த ஓடை முதல் யானை கடித்து நின்றிடைந்து விடவில் பெருகும் காதலினால் விரைந்து சென்று கை தொடர. ராஜா கொண்டோன அவர் பயம் வந்துடுது, வண்ணம் தானே. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும், பயம் வரும். யாராவது அதிகாரி வந்தாங்கன்னா நம்ம குறுக்க போனோம்னா தண்டனை கிடைக்கும், பயம் வரும். அவர் பயப்படுறாரு அந்த வண்ணம். நீ நினைச்சிட்டீங்க, சேரகுருமா தொடக்கண்டு சிந்தை கலங்கி முன்பணங்கி யாரென்று அடியேனை கொண்டது? அடியேன் அடிவண்ணா. ராஜா சொல்ற சேர விடானும் அடிச்சேரன் அடியேன், நீங்க வண்ணான் ஜாதினா நான் சேரன் ஜாதி, திருநீற்றின் வாரவர் புரிஞ்சுக்காரு, திருநீர் இல்ல ஊர் மண்ணு புரிஞ்சுக்கிட்டார் சொல்ற. அந்த வேடத்தை நினைப்பிச்சீங்க, வார வேடம்னு அன்பான வேடம், அது அன்பு வேடம், இன்ப வேடம், ஞான வேடம், உண்மை வேடம், எது திருவேடம். இது சரியா சொன்னா திருப்பியும் சேரதான் வருவார், திருக்குறிப்பு தொடர்பானத்தில் ஆசிரியர் சொல்வார். எப்படி பார்க்கணும் திருநீரனு, ஆணையாமன நீரு கண்டு. ஆணைகள் சொல்லுங்க என்ன அர்த்தம், அம்மையினர் உலகாலும் தேவி பராசக்தியினுடைய வடிவமாக திருநீரை எவர் பார்க்கிறாரோ அவருக்கு முக்தி சத்தியமாக நிச்சயம். ஆகவேதான் திருநாவுக்கரசர் சொன்னீங்க, எழுதியிருக்க போறோம் வேடம் கைதோட வீடு எளிது, எளிது அதிகம் எழுதணும். ஏதோ போறது உருவா பணம் எளிதுன்னு சொல்லல, மத்தியானம் சாப்பாடு எளிதுன்னு சொல்லல, முக்தி பேரு கவனிங் தயவு பண்ணி கெஞ்சி கேட்கிறேன். நீங்க ஒவ்வொரு சொல்லையும் ஆராயணும், போற போக்கில படிச்சீங்கன்னா ஞானம் கவனிங்க. நம்ம செய்ய போறது வெறும் கை தொடரும் அவ்வளவு, வேடத்தை கவனிக்கணும் தயவு பண்ணி. அங்க பின்னால பாருங்க, அஞ்சு ரூபாய் எளிதுன்னு சொன்னா தூக்கி போட்டு போயிடலாம், ஒரு வேட்டி சொக்கா இலவசம்னா தூக்கி போட்டு போயிடலாம், வீடு பேரு அத்தனை பேரும் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வாடரும் பிறரும் பக்தியான மலரடி காண மண்ணே. அப்பேற்பட்ட சுவாமி திருவடிய வெறுமனு கீழே தொங்குற ரெண்டு கைய தூக்கி குவித்து வணங்கினா கிடைக்கும்னா ஏன் செய்யக்கூடாது, இதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அந்த வேடத்தை தொழுங்க, பின்னால பாருங்க வீடுன்னு சொல்லிட்டாருல, அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, அரிதாமேன்னு சொல்லல, கஷ்டம் ஐயம் சொல்லலையே, சந்தேகம் கிடைச்சா கிடைக்கலாம் கிடைக்காட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட் கோட்டா மாதிரி டபிள்யூஎல் போட்டிருக்கா, ஒருவேளை கிடைக்கலாம், ஆர்எஸ்சினா ஷூ டபிள்யூ கிடைக்கும், அந்த மாதிரி அது சத்தியம் எளிதுங்கிற. இத்தனையும் படிக்கிறோம், இத்தனையும் உணர்றோம், நடைமுறையில கொண்டு வர நம்முடைய பாழா போன ஈகோ விட மாட்டேங்குதே. ஈகோ பத்தி நிறைந்து எல்லாரும் சொல்லுவோம், ஈகோ யூகோ அப்படின்றது அவனை விரட்டி விட்டுறது, வழி இல்லை, நான் இதை வணங்குறேன், வணங்கி ஆகணும். எங்க அப்பா சுந்தரர் வணங்கியிருக்கார், சம்பந்தர் வணங்கியிருக்கார், நாவரசர் வணங்கியிருக்கிறார், இன்னொரு படி மேல போறேன், இன்னும் திருப்பி அடிகள்கிட்டயே போறேன். அடிகள் என்ன சொல்ற, அவங்க எப்பவுமே புரட்சியா பேசுவாங்க, அடிகள் பாரு புரட்சியாரும் பண்ண முடியாது. அவர் அப்படியே அவர்கிட்ட போய் நான் நினைக்கிறேன், டே வாடா அப்படின்னு கை கட்டி வாய்ப்பத்தி டே, நீ யார வேலை பாத்தியாடா, பார்த்த சுவாமி என்ன பண்ண வணங்காம பக்கத்துல கத்தி வச்சிருக்க, எடுத்து விடாண்ண எடுத்து நான் கத்தி எடுத்து ஆப்பிள் நறுக்கிறதுக்கான, ஆப்பிள் நறுக்கிறதுக்கடா ஒன்னு நறுக்கிக்கிறார். இந்த பாட்டை பாருங்க, மாறின்றனை மடக்கிடந்தனை மதியிலே மடனெஞ்சே, நெஞ்ச பார்த்து சொல்ற, ஏன்னா அடியார் சொன்னா கோச்சுருவோம், அடியாரை பார்த்து வேலை வணங்கன்னு சொன்னா யாரும் கோச்சுருவோம், நம்ம தான் வணங்கிட்டார், யாரையும் யாரும் உபதேசமே பண்ண முடியாது. நீ சைவ உலகம் எல்லாம் தெரிஞ்சுட்டான், உத்தரவு உலகம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தான் இருக்கு, நம்ம தான் நடத்திக்கலாம். அதனால அவங்க தம்ம தான் சொல்லிப்பாங்க, உலகத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா சில இடத்துல சொன்ன அடிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பார்த்தாரு, ஒருத்தர் கேட்க மாட்டேன்னா யாத்திரை பத்தி ஏற போற பஞ்சாக்கரை பத்தி ஏற போற அந்த தீட்சையரை கூட வச்சுருவா திருவாசத்தை கொடுத்தாரு ஏறாரு, அந்தோ அந்தோ அந்தோ ஏறிட்டார், யாரும் கேட்க முடியாது. மாறி நின்றனை கெட கிடந்தனையை என் மதியில் மடமெஞ்சே, தேறுகின்ற முனி உனை சிக்கன சிவனவன் திரள் தோல்வே, நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிலே இக்காயம் கீறுகின்ற. என்ன சொல்ற, திருநீரை பார்த்தவுடன் நெகிழ்ந்து உருகணுமா வணங்கணுமா, அதை செய்யலன்னா உடம்ப கத்தியால கீறிக்கணுமா, யோசிச்சு உலகத்துக்கு அத்தனை நன்மையும் மேன்மையும் திரண்டவங்க நீங்க, அத்தனை கெடுதியும் சிறந்தவன் நான், யோசிச்சு பாருங்க. அப்ப திருநீர வணங்கலன்னா உடம்ப கீரிக்கான்னு சொல்ல ஒரு பரமாச்சாரியர் இருக்க, யாரா கேட்கறோமா, யாராவது அவங்கள கொஞ்சமாவது மதிக்கிறோமா, யோசிச்சு எல்லாம் படிக்கிறோம்னா நிறைய படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய சொல்றோம், ஆனா நடைமுறையில நான் மட்டும் சொல்றேன், இது நான் சொன்னது இல்ல பெரியவங்க சொன்னதுதான். பத்தியில் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாபோ. இன்னைக்கு எங்கேயா பார்க்க முடியுமா யோசிப்பாங்க, எல்லாருக்கும் அப்பா ஒத்தந்தானே அவன் பேர் சிவபெருமான், எல்லாருக்கும் ஆத்தா ஒத்தி தானே அவன் உமா பிராட்டியார், ஏன் அந்த உணர்வு சகோதரத்துவமே வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அதுக்குதான் நாயன்மார்பு கூட சொல்லணும், சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி நல்ல திசைக்கு போகலாம், உலகம் உயிதி பெறும், என்றும் இன்பம் பெருகும் சத்தியமா.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shivam.org.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை தனித்திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு அதிகை வீரட்டம். அட்டவீரட்ட திருத்தலங்களுள் ஒன்று திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களை எரித்து அருளிய தலம், பெரிய திருவடி என போற்றப்பெறும் கருடன், திருமால், நான்முகன், பஞ்சபாண்டவர்கள் பூசித்த பதி, திலகவதியார் திருவலகு, திருமிழுக்கு முதலிய அருட்பணிகள் ஆற்றி திருத்தொண்டுகள் பல புரிந்த தெய்வப்பதி, பல்லவ மன்னன் பரமர்க்கு ஆளாகிய நாவுக்கரசரை நிற்றறையில் இட்ட தலமும் இதுவே. இவ்விடம் ஓடையாக உருப்பெற்று தற்போது சக்கர தீர்த்தம் என வழங்கப்பெறுகிறது. குணதர வீச்சரம் என்ற சிவாலயம் அதிகை நகர் அடுத்து உள்ள வரலாற்று சிறப்பிடம் ஆம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநடம் காட்டியருளிய மேன்மை பொருந்திய திருத்தலம் இது. இத்திருத்தல தரிசனத்திற்கு எழுந்தருளிய காலத்து சுந்தரர் பெருமானார்க்கு சித்த வடமடத்தில் திருவடி சூட்டிய சிறப்பும் நினைந்து போற்றத்தக்கது. இறைவர் வீரட்டானீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி பெரியநாயகி, திருத்தலமரம் கொன்றை, தீர்த்தம் கெடிலம், ஆலகங்கை சக்கர தீர்த்தம், அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராச மங்கலியபுரம் என்பன இத்தலத்தை குறிக்கும் கல்வெட்டு பெயர்கள். திரு வீரட்டானமுடைய நயனார் அண்ணல் அதிகையான், ஆகம் பிரியாத பெண்ணின் நல்லாள் என்பன கல்வெட்டுக்களில் காணும் இறைவன் இறைவி திருப்பெயர்களாம். அறம் தரு நாவுக்கு அரசையும் ஆலால சுந்தரரையும் தோற்றுவித்த திருமுனைப்பாடி நாட்டின் திருத்தகு தொல்பதி அதிகை. மெய்கண்ட தேவரது மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்து சிவயோகனிட்டை கூடிய திருத்தலமும் இதுவே. திரு அதிகையில் மனவிற்குத்தனான காளிங்கராயன் வாகீசர் திருக்கோயில் அமைத்தான். வாகீசர் திருமடம், திருநாவுக்கரைய தேவர் திருமடம் என்ற திருப்பெயர்களால் திருமடங்கள் அமைக்கப் பெற்றிருந்தன. நகரில் இருந்த முக்கியமான ஒரு திருவீதிக்கு திருநாவுக்கரசர் திருவீதி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. திலகவதியார் சீரார் திருவீரட்டானம் சேர்ந்து செம்பவள தனிக்குன்றமாம் சிவபரஞ்சுடரைத் தொழுது அடியனையின் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். தபோதனியாரது கனவில் வெளிப்பட்ட கண்ணுதலார், நீ உன் மனக்கவலை ஒளி, என்னை அடைய முன்னமே முனியாகித் தவம் முயன்றான் உன் உடன் பிறந்தான் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வன் என அருளினார். அவ்வாறு சூலை நோயுற்ற மருள் நீக்கியார் அது தவிர்க்கும் வகை அறியாது தமது தமக்கையார் திருவடி தொழுது இறங்கிய காலத்து திருவாளன் திருநீர் அம்மையாரால் அளிக்கப்பெற்று ஆகத்து அணிந்து பெருவாழ்வு வந்தது எனப் பணிந்து நின்றனர். தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். அவ்வமயம் அருளியதே கூற்றாயினவார் விளக்ககலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம். பண் கொல்லி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: குங்கழி தலங்களுள் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருநனா என்பது. தற்காலத்தில் இதனை பவானி என்று அழைக்கிறார்கள். தீங்கு ஒன்றும் நன்னாத திருப்பதி ஆதலாலே இதற்கு தீங்கு நன்னாத ஊர் நனா என்று வழங்கப்பெற்றது. திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருநனா என்று வழங்கினார்கள். திரியான சம்பந்தர் காலத்திலும் இந்த பெயரே வழங்கி வந்திருக்கிறது என்பதை அவர் இத்தலத்தின் மீது அருளி செய்த தேவார திருப்பதியத்தின் மூலம் அறிய முடிகிறது. இந்த தலம் ஈரோட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. காவிரி, பவானி, அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமமாகும் தலமாதலால் முக்கூடல் என்று அழைக்கிறார்கள். இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு சங்கமேஸ்வரர் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. அந்த பெருமானை நணுகி வழிபடும் அடியார்களை தீங்கு நன்னாது, ஆகவே தீங்கு நன்னா ஊர் என்ற பொருள்பட நனா என்ற திருப்பெயர் இந்த தலத்திற்கு அமைந்தது. பவானி முக்கூடல் என்ற பெயரும் உண்டு. இந்த தலத்தை சுற்றிலும் பத்மகிரி, நாககிரி அதாவது திருச்செங்கோடு, சங்ககிரி, மங்களகிரி, வேதகிரி ஆகிய மலைகள் அமைந்துள்ளன. பராசர முனிவர் பூஜித்ததால் இந்த தலம் பராசர க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. இந்த தலத்தில் குபேரன் வழிபட்டு அழகாபதியை ஆளும் பெயர் பெற்றபடியால் அழகை என்ற பெயரும் இந்த ஊருக்கு அமைந்திருக்கிறது. பிரம்மதேவன் இந்த திருநனா பெருமானை பூஜித்து சிருஷ்டி தொழிலில் சிறப்பு பெற்றான். விஸ்வாமித்ர முனிவரும் இக்கோடல் சங்கமத்தில் நீராடி சங்கமேஸ்வர பெருமானை வழிபட்டதன் பயனாக வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மரிஷி என்று அழைக்கப்பெற்றார். தர்மசன் என்ற அந்தன சிறுவன் ஒரு ரிஷியின் கோபத்தினால் கல்லானான். அவனுக்கும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பேரருள் இத்தலத்தில் கிடைத்தது. இதெல்லாம் இந்த தலபுராணத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது. ஆகவே மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புற்றது இந்த திருத்தலம். இதன் தலவிருட்சமாக இலந்தை மரம் அமைந்திருக்கிறது. இதன் கனியை உண்டதன் பயனாக தந்துவர்தன சோழன் என்பவன் புத்திரபாகியம் அடைந்தான் என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இலந்தை மரத்திற்கு பதரி என்று ஒரு பெயர் வடமொழியில் உண்டு. ஆகவே பத்ரிகாசிரமம், பத்ரிகாசிரமம் என்றெல்லாம் இதனை வழங்குவார்கள். மகாவிஷ்ணு தந்த ஒரு அமிர்தத்தை பராசர முனிவர் குடத்திலிட்டு அமிர்தலிங்கேஸ்வரராக அதனை ஸ்தாபித்தார். அதனை அகழ்ந்தெடுக்க முயன்றபொழுது அங்கே ஒரு நதி உண்டாயிற்று. அதுவே அமுத நதி என்று கூறுவார்கள். இது கண்ணால் காண முடியாததால் அந்தர்வாணியாக ஓடி வருவதாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படி ஓடி வந்து பவானி காவிரியோடு கூடும் இவ்விடத்தில் தான் கலப்பதாக இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. வட இந்தியாவில் அலகாபாத் நகரத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் கங்கையும் யமுனையும் கலக்கும்போது சரஸ்வதி என்ற நதி மானசீகமாக வந்து சேருவதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த மூன்று நதிகளும் கூடுவதால் திரிவேணி சங்கமம் என்றும் பிரயாகை என்றும் அதனுடைய பெருமையை பேசுவார்கள். அங்கு நீராடிய பலனை இந்த பவானி முக்கோடல் சங்கமத்தில் நீராடி பெறலாம் என்பதால் இதனை தட்சிண பிரயாகை என்று அழைக்கிறார்கள். வாணி என்பதுதான் இந்த பவானி ஆற்றின் பெயர் என்று சிலர் கூறுவார். வாணி கூடல் பெருமாளே என்று இத்தலத்து முருகன் மீது அருள்நாதர் அருளிய திருப்புகழ் குறிப்பிடுகின்றது. இந்த புண்ணிய நதிக்கரையிலிருந்து பார்த்தால் தொலைவில் வேதமலை, மங்கமலை, திருச்செங்கோட்டு மலை, சங்கமலை, பத்மலை ஆகிய ஐந்து மலைகளும் தெரிகின்றன. இந்த பவானி கூடலில் பல ஆழ்ந்த மடுக்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அவற்றுள் சூரிய தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம் ஆகியவை முக்கியமானவை. ஒரு வணிகன் இந்த கோயிலில் பணியாற்றிய ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது அதனை முற்றிலும் வெறுத்து அந்த பெண் அடுத்த பிறவியில் அவனுக்கு தங்கையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். இருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கு உள்ள காயத்ரி மடுவில் விழுந்தார்கள். அதன் பயனாக அவ்விருவரும் ஒரு மாடப்புறாவிற்கு குஞ்சுகளாக அண்ணன் தங்கையாக பிறந்தார்கள். இருவரும் இறுதியில் முக்தி பேறு பெற்றார்கள். காயத்ரி ஜலேஸ்வரர் சன்னதியும் காயத்ரி மடமும் அந்த மடுவின் அருகில் இருக்கிறது. ஆற்றங்கரையில் நரசிம்மர், விஸ்வநாதர், விசாலாட்சி, சகசரலிங்கர், அமிர்தலிங்கர் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். இந்த தலத்திற்கு பல தொன்மையான வரலாறுகள் உண்டு. அதே நேரத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த வரலாறுகளும் இதற்கு பெருமை சேர்க்கின்றன. 1868 கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டராக இருந்த ஒரு வெள்ளையர் கேரோ என்பவர், அவர் நிர்வாகத்தை நேரடியில் காண்பதற்காக பல ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அதேபோல 1868 ஒரு நாள் பவானியை வந்தடைந்தார். அன்றைய தினம் அமாவாசை, மழைக்காலமாகவே இருந்தபடியால் பலமான மழை பெய்து கொண்டிருந்தது. அங்கு உள்ள விடுதியில் அவர் தங்கி ஓய்வெடுப்பதற்காக அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்டார். நடுநிசியில் மின்னலும் இடியுமாக கனத்த மழை பெய்தது. அந்த சமயம் ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தை ஓடோடி வந்து உறங்கிக் கொண்டிருந்த கேரதுரையை எழுப்பி கையை பிடித்து வெளியே வெகு வேகமாக இழுத்து வந்தது. மறுநிமிடம் இடி மின்னலோடு தாக்கப்பெற்ற அந்த விடுதி தரைமட்டமாகியது. இவ்வாறு மயிரணியில் உயிர் தப்பிய கேரவால் நடப்பதை என்னவென்று புரிந்து கொள்வதற்கே சிறிது நேரம் ஆயிற்று. அடுத்த கணம் தன்னை அழைத்து வந்த அந்த குழந்தை மெல்ல நடந்து போவதை கண்டு அக்குழந்தையோடு பின்னர் தொடர்ந்து சென்றார். அக்குழந்தை சங்கமேஸ்வர் கோயில் உள்ள அம்பாள் சன்னதியில் நுழைந்து மறைந்துவிட்டாள். அன்னை வேதனாகியே இந்த குழந்தை வடிவில் வந்து தன் உயிரை காப்பாற்றினாள் என்பதை உணர்ந்து கொண்டார் கேரவதுரை. ஆகவே தான் அந்த நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்பதற்காக வெளிமதிலில் துவாரங்கள் இட்டு அதன் வழியாக வேதநாயகியை தரிசித்து வந்தார். அம்பிகைக்கு பள்ளியறையில் வைப்பதற்காக தந்தத்தால் ஊஞ்சல் ஒன்றை செய்து காணிக்கையாக்கினார். இன்றும் அந்த ஊஞ்சல் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. இவ்வாறு வேண்டுவார் வேண்டுவது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இறைவையும் இறைவனும் வீட்டிற்குக்கூடிய புண்ணிய தலம், அற்புதத்தலம் இந்த திருநனா என்பது. இங்குள்ள ராஜகோபுரத்திற்கு அடுத்து இருப்பது ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. அதன் பக்கத்தில் உள்ள மண்டபத்தின் மறுபுறமாக இருப்பது வேதநாயகி அம்பிகையினுடைய சன்னதி. அம்பிகையினுடைய கோயிலில் மகாமண்டபத்தில் உள்ள கற்றூண்கள் சிற்பக்கலையினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. அவற்றுள் ஒன்று, கெட்டி முதலியார் என்பவர் ஆதிசேவர் ஒருவருக்கு கை நிறைய பொருள் கொடுப்பதை ஒரு தூணில் அற்புதமாக அமைத்திருக்கிறார் சிற்பி. இப்படிப்பட்ட அற்புதமான சிற்பங்களோடு கூடிய மண்டபங்களையும் அழகிய பல சன்னதிகளையும் உடையது இத்திருக்கோயில். இதில் பல கல்வெட்டுகளும் இருக்கின்றன. இந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தை வாசுதேவ முதலியார் என்பவர் இயற்றியுள்ளார். திருமுருகன்பூண்டி தலபுராணத்தையும் இவரே இயற்றியுள்ளார். இந்த திருநனா புராணத்தில் பாயிரம் முதல் சிவார்ச்சனை செருக்கம் முடிய 18 செருக்கங்கள் இருக்கின்றன. சுமார் 1000 பாடல்கள் கொண்ட நூல் இது. திரியாகமந்த பெருமான் இந்த தலத்தின் மீது காந்தார பண்ணில் அருளி செய்துள்ள இந்த பதிகம் அந்த தலத்தினுடைய அழகையும் பெருமானுடைய பெருமையும் விருந்து ஓதுகிறது. இயற்கை அழகையும் அற்புதமாக நமக்கு எடுத்து உரைக்கிறது. பெருமான் பந்தார் விரல் மடவாளை ஒரு பாகமாக கொண்டவன், நாகம் பூண்டவன், ஏறு ஏறுபவன், அரவு அணிந்தவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருநனா எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அழகிய சாரல் அங்கு உள்ள சோலைகளில் மந்திகள் கூத்தாடுகின்றன, தொழில்களில் வண்டுகள் பாடுகின்றன, செந்தேன் தெளி ஒளிர தேமா கனி உதிர்க்கும் திருநனாவே என்று இந்த தலத்தினுடைய இயற்கையை நமக்கு முன் கொண்டு வந்து காட்டுகின்றார் காளிப்பிள்ளையார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த திருப்பதிகம். இங்கு சித்திரையில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. இந்த தலத்தினுடைய முருகன் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டு தேவிமார்களோடு மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கின்றார். உற்சவர் 1 முகமும் 4 கரங்களோடு தேவிகளோடு அற்புத கோலம் கொண்டு விளங்குகின்றார். ஞான வாழ்வை தருவாயே என்று இந்த பெருமானை அருள்நாதர் துதிக்கின்றார். இவ்வாறு இந்த முக்கோடல் பெருமானை பலரும் துதித்து பேர் பெற்றுள்ளார்கள். அதனை நாமும் சென்று அவர்கள் வழியே நின்று அந்த கூடல் சங்கமத்தில் நீராடி நியமப்படி பெருமானை வலம் வந்து சங்கமேஸ்வரரையும் பவானி அம்பிகையையும் தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவோமாக. சித்தம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 10ஆம் திருவிளையாடலில் மலையத்வஜ பாண்டியன் திரும்பி வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து 11ஆம் திருவிளையாடல். 11ஆம் திருவிளையாடல் என்னது? கிரபாண்டியனின் பிறப்பு. கிரபாண்டியன் யாரு தெரியுமா? முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் தான் உக்கிரபாண்டியன். ஈசன் வந்துட்டாரு, ஈசனுக்கும் அம்மைக்கும் திருமணம் நடந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்கணும்? அவங்களுக்கு மகனா முருகப்பெருமான் பிறக்கணும் இல்லையா. அதுதான் இந்த 11ஆம் திருவிளையாடல். முருகப்பெருமான் உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறக்க போறாரு. அதுதான் இந்த 11ஆவது திருவிளையாடல். திருவிளையாடல்ல காஞ்சனமாலைக்கு ஈசன் அருள் செய்ததை பார்த்தோம். ஆண்மகன் இல்லாத ஒரு குடும்பத்துல திருமணம் செஞ்சா எப்படி மகனுக்கு மகனா மருமகனா மாப்பிள்ளைகள் நடந்துக்கணும் அப்படிங்கறத உலகுக்கு எடுத்துக்காட்டா இறைவன் அந்த திருவிளையாடல்ல நிகழ்த்தினார். அதுக்கு மேல மனிதர்கள் போலவே இறைவன் மதுரை மாநகர அரசாண்டு வாழ்க்கையும் நடத்தினார். அதனால முருகப்பெருமான் அவங்களுக்கு உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறந்தார். தெரியுமா பிறந்தாரு? திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல மீனாட்சி அம்மைக்கும் முருகப்பெருமான் மகனா அவதரிச்சார். அவருக்கு உக்கிரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துல ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும். அவங்களுக்கு அடுத்து அரசாள போகும் மன்னன் வந்தாச்சு இல்லையா ஊர் மக்களுக்கு. அதனால ஒரே திருவிழா கோலம் பூண்டு இருந்ததாம். மதுரை மாநகர்ல இருந்தவங்க மட்டுமில்ல, தேவலோகத்துல இருந்து பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் அப்சர ஸ்திரீகள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தினாங்களாம். பொண்ணும் பொருளும் நிறைய தானம் செஞ்சாங்களாம். தானம் செய்யும் போது நீர் ஊற்றி குடுக்கறவங்க கையில இருந்து வாங்குறவங்க கைக்கு நீரை தார வார்ப்பாங்க இல்லையா. அப்படி செய்யும் போது ஊற்றப்பட்ட நீர் பெருகி அப்படியே இன்னொரு வைகை ஆறு மாதிரி ஓடிச்சோம். அப்போ எவ்வளோ தானம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது மட்டுமா, அன்னைக்கு தப்பு பண்ணி ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருந்தவங்களை கூட விடுதலை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். உலகமே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் உங்க மனைவி மக்களோட போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்களாம். இப்படி ராஜ்யமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தை உக்கிரபாண்டியன் அழகா வளர்ந்தது. 6ஆம் மாதம் அன்னப்பிரசானம், அதாவது அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே அருந்தி வந்த குழந்தைக்கு முதல் முதலா சோறு ஊட்டும் வைபவம். அப்புறம் 5ஆம் வயதில் உபநயனம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் குறைவின்றி நடந்தது. 8 வயதில், அதாவது நீங்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுல, வில்வித்தை குதிரை ஏற்றம் அஸ்திர வித்தைகள் நான்மறைகள் அப்புறம் பல கலைகள் அதையெல்லாம் கற்று தேர்ந்தாராம் உக்கிரபாண்டியன். ஒரு ராஜாவா மாறுறதுக்கு, ஒரு ராஜாவாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதை எல்லாத்தையும் பெற்று எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் ரொம்ப அற்புதமா நல்ல வீரமும் விவேகமும் படைத்த ஆண் மகனா உக்கிரபாண்டியன் வளர்ந்து நின்றாராம். அவருக்கு திருமண வயசு வந்துடுச்சு. ஈசனும் அம்பிகையும் அவருக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு மதுரையை ஆளும் பொறுப்ப ஒப்படைக்க தீர்மானிச்சாங்க. உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு தயாராகிட்டாரு. அவருக்கு ஏற்ற மணமகள் இப்போ வேணுமே. மணவூர்னு ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊரின் அரசர் சோமசேகரருக்கு காந்திமதி அப்படின்னு ரொம்ப அழகான பண்பான மகள் ஒருத்தி இருந்தாங்க. அவங்க தான் தன் மகன் உக்கிரபாண்டியனுக்கு ஏற்ற மனைவியா இருப்பாங்க அப்படின்னு ஈசன் முடிவு செஞ்சு அந்த அரசருடைய கனவுல போய், சோமசேகரா, உன் மகள் காந்திமதிய உக்கிர பாண்டியனுக்கு மனமுடிச்சு கொடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. இந்த திருமண வைபவத்தை நாம 12வது திருவிளையாடலா பார்க்க போறோம். முருகப்பெருமான் உக்கிர பாண்டியனா பிறந்த இந்த திரு நிகழ்வு 11வது திருவிளையாடலாகும். இத கேக்குறவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? சத்புத்திர பாக்கியம், அதாவது நல்ல குணமுள்ள பிள்ளைகள் பிறப்பாங்க. எந்த அப்பா அம்மாவுக்காவது தன் பிள்ளைகள் கெட்டவங்களா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் தான் பிள்ளைதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா? ஆனா நல்ல பிள்ளைகள் பிறப்பது இறைவன் கையில தான் இருக்கு. அப்பா அம்மா செஞ்ச நல்வினை தீவினைகளின் காரணமா தான் நல்ல குழந்தைகளும் குறும்புக்கார குழந்தைகளும் பிறப்பாங்க. ஆனா அது மாதிரி இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் பிறக்கும் படலத்தை திரும்ப திரும்ப படிச்சாலோ கேட்டாலோ அவங்க அந்த அப்பா அம்மாவுடைய தீவினைகள் குறைஞ்சு நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. 4வது திருவிளையாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தடாதகை பிராட்டியாரோட பிறப்பு குறிச்சு நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ அந்த திருவிளையாடல், 4ஆம் திருவிளையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்மையோட இந்த பிறப்பை நினைச்சாலோ படிச்சாலோ கேட்டாலோ சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக உக்கிர பாண்டியனோட பிறப்பான இந்த 11ஆம் திருவிளையாடலும் மீனாட்சி அம்மையோடைய பிறப்புக்கு சமானமான ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி இறைவர் வடிவங்கள் வந்து பிறக்கிறத நம்ம கேட்டாலே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும் சீக்கிரமே, எந்த இடையூறும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படாம நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கும். அதுதான் இந்த 11ஆம் திருவிளையாடலுடைய பலன். இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய்.

0: என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் பொன்னை சுருளாகச் செய்தனைய தூச்சடையான் வானோர்க்கு அருளாக வைத்த அவன் என்று அப்பெருமானையே எண்ணியிருக்கும் புனிதவதியாரை தாமரை இருக்கையில் வீற்றிருக்கும் ஒப்பற்ற திருமகள் என ஏற்றிக்கொண்டு திரைச்சீலையை அச்சிவிகையில் சூழக்கட்டி சுற்றத்தார்களும் மாதர் கூட்டமும் சூழ பாண்டிய நாடு நோக்கிச் சென்றனர். செந்தமிழ் திருநாடாகிய பாண்டி நாட்டைச் சேர்ந்து பரமதத்தன் இருக்கும் பட்டினத்தின் பக்கம் வந்து ஒப்பற்ற குலமுதல்வியாரை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் தன்மையை பரமதத்தனுக்கு தெரிவிக்குமாறு சிலரை அனுப்பினர். இதனை அறிந்த பரமதத்தனும் மனத்தில் அச்சம் கொண்டு தான் திருமணம் செய்து கொண்ட மனைவியையும் பெற்றெடுத்த பெண்மகவையும் கொண்டு அவர்கள் என்னிடம் வரும் முன் நானே அவர்பால் செல்வேன் என்று கருதிய வண்ணம் புனிதவதியார் இருக்கும் இடம் நோக்கி ஓடோடி வந்தார். இடம் பாண்டிய நாட்டு பட்டின நகர்.
1: அம்மையே, தங்கள் திருவடியை வணங்குகிறேன்.
2: சிவசிவம், சுவாமி தாங்கள் என்ன செய்கிறீர்கள்?
1: அம்மையே, நான் தங்களது அருளால் தான் வாழ்கிறேன். நான் பெற்ற இக்குழந்தைக்கும் தங்களின் புனித நாமத்தை தான் சூட்டியுள்ளேன். தாங்கள் எங்களுக்கு நல்லாசி வழங்க வேண்டும்.
2: சிவசிவ
3: பரமதத்தா, உனக்கு என்ன ஆயிற்று? நீ உன் மனைவியை வணங்குவது என்னவோ? இது ஒரு கணவன் செய்யும் செயலா?
4: மகனே, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறாய்? வாணிபம் செய்ய சென்ற உன்னை காணாது நாங்கள் அனைவரும் பெரும் துயரம் அடைந்தோம். புனிதவதி உன் மனைவி அல்லவா? அவளை ஏற்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும்.
1: அம்மா, இவர் மானுட பிறவி அல்ல. நன்மையும் பெருமையும் புரிந்திய தெய்வமே ஆவர் என்பதை அறிந்தே நான் நீங்கி வந்தேன். நான் பெற்ற இக்குழந்தைக்கு என் குலதெய்வமாகிய இவர் பெயரையே இட்டுள்ளேன். அதனால்தான் அவருடைய அழகிய திருவடிகளை வணங்கினேன். அம்மா, நீங்கள் அனைவரும் இவரை அவ்வாறே வணங்குங்கள்.
3: இவனுக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? ஏன் இவ்வாறு பேசுகிறான்?
5: எம்பெருமானே, பிறந்து மொழி பயின்ற காலம் முதல் உன் சேவடியே சிந்திக்கும் பேற்றினை அடியேனுக்கு அருளினாய். திரு கைலைநாதா, இவ்விடத்து இவ்வணிகன் குறிக்கொண்ட கொள்கை இதுவாகும். இனி இவன் பொருட்டு தாங்கி நிற்கும் இவ்வழகு பொருந்திய தசைகளாலாய இவ்வுடலை கழித்துவிட்டு உலக இடர்பாடுகள் எம்மை தீண்டாத வண்ணம் பேய் வடிவத்தை அழித்து என் திருவடிகளையே போற்றுமாறு அடியேனுக்கு தேவரீர் அருள வேண்டும்.
0: இவ்வாறு புனிதவதியார் வணங்கி நின்றபொழுது மன்றுள் ஆடிவரும் பூத்தப் பெருமானின் திருவருளினாலே மேலாய நெறியை அடையும் உணர்வு மீதூர தாம் வேண்டிய அதனையே பெறுவாராய். உடம்பில் தசையும் அதன் வழி வெளிப்பட்டு நிற்கும் அழகும் ஆகிய இவற்றை எல்லாம் உதறி எலும்பே உடம்பாக மானுலகமும் மண்ணுலகமும் எல்லாம் வணங்கத்தக்க பேயாகிய சிவகணத்துள் ஒன்றாம் நிலைமையை பெற்றார். எங்கும் மலர் மழை பொழிந்தது. வான துந்துபி முழக்கம் உலகெல்லாம் நிறைந்து பெருக தேவர்களும் முனிவர்களும் ஒருங்கு கூடி மகிழ்ந்தனர். சிவகணங்கள் அனைத்தும் ஆடலும் பாடலும் நிகழ்த்தி மகமகிழ்வு பெற்றனர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை 143வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவபுண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வரும். சிவபுண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வரும். இப்ப கோயில்ல எல்லாம் பணி செய்யறாங்கல்ல, கோயில்ல பணி செய்யறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீட்சை இருக்கணும். சமய தீட்சையாவது இருக்கணும். ஒருத்தரும் கூட தீட்சையே கிடையாது. கோயில்ல பணி செய்கிறாள் அம்பா, மேளத்துல இருந்து மடப்பிள்ளையில இருந்து பூ கட்டுறதுல இருந்து மற்ற பணிகள்லாம் செய்யற ஆளுங்க இருக்குது பாருப்பா, அத்தனை பேத்துக்கும் தீட்சை இருக்கணும். சமய தீட்சை விஷயம் எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றவன் பணி செய்கிறான். அதனால இதெல்லாம் யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? சிவாச்சாரியர் சொல்லணும், அறநிலையத்துறையில சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும். சொல்லி அதற்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து, பொருளாதாரம் முதலாளர் தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, இந்த நரி உசந்தது, இந்த தானத்துல நீங்க பணி செய்வதற்கு நிறைய புண்ணியம் பண்ணிருப்பதனால செய்யறீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மற்ற வகையில உபசாரங்கள் அதிகமாக செய்து அப்பதான் கேட்பாங்க. ஆமா, உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி செய்தா ஓரளவு சரியா வரும். யாருக்கும் தீட்சையே கிடையாது, ஆசாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஆதீனங்களும் மற்ற பெரியோர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அறநிலையத்துறை செய்யணும், அறநிலையத்துறை அரசாங்கம் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அரசன்தான். நாட்டை ஆள்கிறவன் தான் முக்கியம். எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும், எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும். இப்ப இந்த சொல்லுகிற இந்த முறைக்கு ஆலயத்துக்கு நூல்கள் இருக்கிற, சட்ட நூல்கள் இருக்கிறது. இப்ப அவன் நடத்துற மற்ற காரியங்களை சட்டப்படி தானே செய்யறான், சட்ட நூல்படி தானே மற்றதெல்லாம் செய்யறான். கோயில மாத்திரம் சட்டப்படி நடத்துறது கிடையாது. சட்ட நூல் கோயிலுக்கு சட்ட நூல் இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி இதுக்கு ஆச்சாரியன் இடத்துல உபதேசம் பெற்று, அந்த ஆச்சாரியன் சொன்னபடியும் அதற்கு மேல அருள்நூல்களை கற்று, அந்த நூல்களிலே சொன்னபடியும் அந்த புண்ணியங்களை செய்யணும். ஆகையால ஆச்சாரியின் இடத்துல தீட்சை பெற்று உபதேசம் பெறவில்லையானால் சிவபுண்ணியம் செய்யறதுக்கே உரிமை இல்லை. அதுக்கு இந்த பாட்டுல சொல்றாரு, புங்கமான் சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்கு உபதேசம் அதன்றியே, இங்கு ஏற்றின் இரும்பயன் இல்லையாய், மங்கும் என்னும் வரம்புகள் ஆகமும். அதனாலே புங்கமாம் சிவ புண்ணியம், புங்கம் என்றால் உயர்ந்ததாய் இருக்கின்ற சிவபுண்ணியத்தை செய்யறவன் தேசிகருடைய வாக்கு உபதேசம் பெற்று செய்ய போகணுங்கிறார். சிவபுண்ணியம் செய்யறவன் உபதேசம் பெற்று செய்ய போகணுங்கிறார். அப்படி உபதேசம் பெற்று செய்தாதான் அவனுக்கு செய்கின்ற முறை தெரியும். அந்த பயம் பக்தி இதெல்லாம் இருக்கும். பக்தியோடு செய்யறது, பக்தியோடு செய்யறோம். இப்ப தானம் செய்யறன்னா பணக்காரன் செய்யறான்னு வச்சுக்க, பக்தி இல்லாம செய்வான். உபதேசம் பெற்று நூல்களை கற்று செய்யறான்னு எப்படி செய்வான்? பணிவோடு, அன்போடு, பக்தியோடு செய்வான். இயன்றது ஏதேனும் இவர் திரு முன் வைத்து பயந்து பணிந்து ஏத்தாரும் பற்று என்று சைவ சபையில சொல்லுவது போல, தானம் செய்வது எப்படி செய்யவனும் ரொம்ப பயந்து செய்யணும். தானம் செய்யறவனும் பயந்து செய்யணும், தானம் வாங்குறவனும் அவன் அருளுடையவனா இருக்கணும். செய்யறவன் அன்புடையவனா இருக்கணும், வாங்குறவன் அருளுடையவனா இருக்கணும். ரைட் ரைட் ரைட், இது நல்லா இருக்கு. செய்யறவன் அன்புடையவனா இருக்கணும், வாங்குறவன் அருளுடையவனா இருக்கணும். அடே அப்பா, அருளுடைய வாங்கினான்னா வாங்கின கொடுத்த உனக்கு அருள் கிடைக்கும். இப்ப புரியுதா? செய்யறவே அன்புடையவனாக இருக்கவனும். ஆக அன்பு அருள் இருந்துருச்சுன்னா அப்புறம் கிடைக்காதது ஒண்ணும் இல்லை. அதனாலே எல்லாவற்றிற்கும் உபதேசத்தை வேணும். உபதேசம் பெற்றால்தான் இதெல்லாம் செய்யறதுக்கான உரிமையும் முறையும் அந்த தன்மையும் உண்டாகும். இல்லையானா தன்மையை வராது, தன்மை வராது. தன்மை இல்லாமல் செய்தா பிரயோசனம் இல்லை. அதைத்தான் இதுல சொல்றாரு, புங்கமான் சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்கு உபதேசம் அதன்றி. உபதேசத்தை தான் இந்த நூல்ல நிறைய சொல்லுது. உபதேசம் தான் மிக உயர்ந்தது. உபதேசத்தை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறான்ல. ஆமா, தேசம் என்று சொன்னால் இடம், இடம். உப என்றால் பக்கம், பக்கமாக சிவனுக்கு பக்கத்திலே சேர்த்து வைப்பது உபதேசம்னு பேரு. தேசம்னா இடம், உபன்னா சமீபம், உப என்றால் வடமொழி சொல்லு, சமீபத்துல சிவனுக்கு சமீபத்திலே வைப்பது உபதேசம். சிவனுக்கு சமீபத்திலே பக்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைப்பதுக்கு உபதேசம்னு பேர். அது ஆச்சாரியனுடைய உபதேசம் தான் சிவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கும், வேற எந்த வகையிலும் சிவனிடத்துல சேர முடியாது. அதனாலதான் மாணிக்க வாசகர் எப்பொழுது குரு வருவாருன்னு நினைக்கிட்டு இருந்தார். அவ்வளவு படிச்ச 16 வயசுக்குள்ள அவ்வளவு படிச்சவர் எப்பொழுது குரு வருவார் என்று எண்ணிக்கொண்டு. அதனால இந்த குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரைன்னு இருக்கே, இந்த முறை ஆகம விதியில் இந்த முறை ரொம்ப உசம், ரொம்ப உசம். அதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. அதனால ஆகம விதிப்படியே தீட்சை பெற்று அந்த தீட்சாக்கிரமத்துக்கு உண்டான காரியங்களை சரியாக செய்து அதோடு இந்த சௌகுண்ணியங்களை செய்யணும், செய்தா நல்ல பலன், அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இப்ப இங்க இருக்கிறவங்கெல்லாம் தீட்சை வாங்கி இருக்கிறீங்க. சரி சரி சரி, கேட்கறவங்க எல்லாமே தீட்சையுடையவர்களா இருக்கணும். நல்ல குருநடத்துல ஆகம விதிப்படி தீட்சை, தமிழில தேவார திருவாசகத்தை சொல்லி தீட்சை பண்ணி வைக்கிறது தீட்சை அல்ல. தேவார திருவாசகங்கள் ஞான பூஷை, தீட்சை பண்றது கண்ம பூஷைன்னு பேரு. கண்மகாண்டம் ஞான காண்டம்னு ரெண்டு இருக்குது. கண்மகாண்டம் கண்மம் என்றால் கிரியைன்னு பேரு, கண்மம் என்றால் கிரியைன்னு பேரு. ஞானத்துக்கு பேச்சே கிடையாது. அதனால வந்து கிரியையை செய்து அப்புறம் ஞானத்தை பெறுவது, கிரியையினாலே ஞானத்தை பெறுவது, கிரியையினாலே ஞானம் பெறுவது. ஞானம் என்பது சாப்பிடுறது, ஞானம் என்பது நல்லா கவனமாக, ஞானம் என்பது சாப்பிடுறது, கிரியை என்பது சமைக்கிறது. சரியா இருக்குதா? சமைக்காம சாப்பிட முடியாது இல்ல, சமைச்சுதானே சாப்பிடணும். அது சமைக்கிறது வேலை, வேலை வேலையினாலும் கிரியையினாலும் செயல்னாலும் வினையினாலும் ஒண்ணும், தொழில்னாலும் ஒண்ணும், வேலையினாலும் கிரியையினாலும் தொழில்னாலும் ஒண்ணும், சமைச்சுதானே சாப்பிடணும், சமைச்சுதானே சாப்பிடணும். சாப்பிடுறது ஞானம், சமைக்கிறது கிரியை, கிரியை ஞானம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கலக்கும் நூல்கள். ஆச்சாரியன் தீட்சை பண்ணி வைக்கிறது கிரியை, கிரியையா? அந்த கிரியையினாலே சிவனை பூசை பண்ணுகிறானா, அந்த பூசையும் ஆச்சாரியனுடைய பெருமையும் மற்ற சிவபுண்ணியத்தினுடைய தன்மையும் இவைகளையெல்லாம் சொல்லுவதுதான் ஞான நூல்கள். சாமியை புகழ்ந்து பாடுவது ஞானம், சாமியை புகழ்ந்து பாடுவது ஞானம். தேவார திருவாசகங்கள் எல்லாம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக அமைந்தது. பொய்மையாளரை பாடாதே, எந்த புகழூர் பாடும் புலவீர்கள் என்றார் போல சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக. இப்போ ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடுறோம், தண்ணீர் கொடுக்குறோம், ஆசனம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து ஒண்ணுமே பேசாம இருந்தோம்னு வச்சுக்க, அவருக்கு சாப்பிடவே மனசு வராது. இப்போ ஒருத்தருக்கு எல்லா உபசாரம் பண்ணி உபசார வார்த்தை சொல்லலைன்னு வச்சுக்கப்பா, பொருளால் உபசாரம், வாயினால உபசாரம். இப்ப புரியுதா? பொருளால் உபசாரம் பண்ணினா பெருசல்ல, வாயினால் ஐயா வரவேணும் வரவேணும், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்து நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருமை, அதனால இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்படியா அப்படியான்னு அவரை உபசார வார்த்தைகள் சொல்லும். அப்படி சொன்னாத்தான் நல்லா இருக்கும், நல்லா புரியுதா? அப்படி சொல்லாமல் இருந்தா அவன் சாப்பிடவே மனசு வராது. அதனால தேவார திருவாசகன் சாமியை புகழ்ந்து வாடுவது, மையனே விகிருதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடவுளே என்றெல்லாம் சொல்லி அவனை புகழ்ந்து வாடுறோம். எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது. அப்படி புகழ்ந்து பாடுவது ஞானம், புகழ்ந்து பாடுவது ஞானம். அப்புறம் பூசை அலங்காரம் முதலானதெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கிரியை, கிரியை ஞானம், கிரியை ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம் நாள் இருக்குதா? சரியை கிரியை யோகம் ஞானம் நாள் இருக்குதா? அந்த சரியையும் கிரியையும் கிரியையில அடங்கிடும், ரெண்டும் கிரியையில சரியை அடங்கிடும், அடங்கிருதா? யோகமும் ஞானமும் ஞானத்தில் அடங்கும், நாலு ரெண்டு ஆகும். சரியை கிரியை யோகம் ஞானமா, கிரியையில சரியையும் கிரியையும் இருக்குது, இருக்குதா? அதுக்கு மேல யோகம் இருக்குது வாரு, அது ஞானத்தில் அடங்கிடும், விளங்குதா? அதனால சரிய கிரிய யோகம் ஞானம் என்கிற நாளிலே கிரியையும் ஞானமும் ரெண்டும் இந்த யோகத்தையும் இந்த சரியையும் அடக்கி நிற்கும். அதனாலே தேவார திருவாசங்களை சொல்லி தீட்சை பண்ணி வைக்கிறது தீட்சை அல்ல. தேவார திருவாசகம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக, தோத்திரம் பண்ணுவதற்காக, தோத்திரம் பண்ணுவதற்காக, அதுக்கு மந்திரங்கள் ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட மந்திரப்படிதான் தீட்சைய, ஆகமத்தில் தான் தீட்சையை சொல்லியிருக்கிறது, தேவாரத்தில் தீட்சைன்னு சொல்ல கிடையாது. இதனாலே அப்படிப்பட்ட தீட்சைய ஆச்சாரியன் மூலமாக ஆகம விதிப்படி தீட்சையை பெறுவது. அப்படி ஆகம விதிப்படி தீட்சையை பெற்றால் அவனுக்கு உபதேசம் கிடைக்கிறது, அப்புறம் முறை கிடைக்கிறது, அவன் சிவனை பூசிக்கிற முறை கிடைக்கிறது. அதுக்கு மேல இந்த ஞானம் உள்ள கேட்கும் போது எப்படி நடந்து கொள்வது, சைவத்தில எப்படி நடந்து கொள்வது, அடியாரிடத்துல எப்படி நடந்து கொள்வது, சிவனிடத்திலே எப்படி நடந்து கொள்வது, எப்படி பணி செய்வது என்ற உண்மையெல்லாம் விளங்கும். தீட்சை மாத்திரம் பெற்றான்னா இந்த நூலை உபதேசம் கேட்கவில்லையானா முறையெல்லாம் தெரியாது. தீட்சை மாத்திரம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்க என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. சொல்லி கொடுத்த மந்திரத்தை செவிச்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளவுதான், வேற முறைகள் எல்லாம் எதுவும் தெரியாது. அதனால மந்திரோபதேசம் பெற்றவன் ஞானோபதேசத்தை பெறவன், மந்திரோபதேசம் பெற்றவன் ஞானோபதேசத்தை பெறவன். ஞானோபதேசம் பெற்றாதான் மந்திரோபதேசனுடைய பலனே கிடைக்கும். அதனால இதுல சொல்றாரு, தீட்சை இல்லாம உபதேசம் இல்லாம செய்யற புண்ணியத்துக்கு பலன் இல்லைன்னே சொல்லிடுறாரு. தீட்சை இல்லாம உபதேசம் பெறாம செய்யறவன் புண்ணியத்துக்கு பலன் இல்லைன்னே சொல்றாரு. ஏன்னா அவன் இந்த உபதேசம் பெறாம செய்யும் போது அவனுக்கு அந்த அடக்கம் அன்பு முறை பணிவு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி பணிவு இருக்குது, அடா அடா அடா, அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, பயம் இருக்குது, பத்தி இருக்குது, சாமி பெருமை தெரியுது, அடியார்களுக்குள்ள உயர்ந்தவர்கள் தெரியுது, புரியுதா? இது கேட்கவில்லை ஆனால் தெரியாதல்லவா. அதனாலதான் சிவதீட்சையை பெற்று ஞானோபதேசத்தை பெற்று அதற்கு மேல புண்ணியத்தை செய்வது. ஏன்னா புண்ணியம் செய்து குணா போகப்படாது இல்ல, புண்ணியம் செய்து அதுக்காக சொல்றாரு, புங்கமாஞ்சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்குபதேசம் அதன்றியே. ஆச்சாரியனுடைய உபதேசம் பெற்று இங்கு ஏற்றின் இரும்பயன், அங்க அப்படி செய்தா பயன் இல்லையாய் மங்கும் என்னும் வரம்புகள் ஆகமம். உபதேசம் இல்லாமல் செய்கிற புண்ணியம் மங்கி போகும், பலன் இல்லை அப்படின்னு சொல்றாருப்பா. அப்படின்னா தீட்சை உபதேசம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பல பேர் தீட்சை வாங்கித்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க, எதுவும் கனமா இருக்க மாட்டேங்குது, தீட்சை வாங்கித்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப குரு இல்லையனா ஞானம் கிடைக்காது இல்ல, குரு இல்லையனா ஞானம் கிடைக்காதுப்பா. அத சித்தியார்ல சொன்னாரு, மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தால் மணிகிரத மாதிகளால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமேல அனிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும், ஆசான் அருளால் அருள் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்றொன்றாலும் வாராதாகும். பட்ட பாத்தீங்களா சிவஞான சித்தியர், ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் சிவனடியை சேருகின்ற ஞானம், ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராதாகும், மற்றவையும் அவன் அருளால் மறுவும் அன்றே என்பது சிவஞான சித்தியார். நம்ம சிவபோகசாரத்திலே குருஞான சம்பந்தர் ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளார் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தது சித்த சலன மாந்தனம். அதனாலே அவசியம் குரு வேணும், குரு இல்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான். அது அவை சொன்னா மாடு இல்லான் வாழ்வு, மாடு இல்லாம வாழ்வு இல்லை. மாடுன்னா புரியுதா, செல்வம், செல்வம் இல்லாதவனுடைய வாழ்வு சிறக்குமா, இருக்காது இல்ல. மாடு இல்லான் வாழ்வு, மதி இல்லான் வாணிவம், புத்தி இல்லாதவனுடைய வியாபாரம் மதி இல்லான் வாணிவம், நாடில்லான் நல்ல நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும், கூடும் குருவில்லா பித்தை, குருவில்லா வித்தை, குணமில்லா பெண்டு, விருந்தில்லா வீடும் வளர் அப்படின்னு சொல்லி

0: ஞானம் இல்லையனா கூட குரு சொல்றத கேட்டுக்கு வேணும். அதுக்கு மேல நம்ம ஞானத்தை பெருக்கிக்கணும், நல்ல நூல்களை படிச்சு பெருக்கிக்கணும். புரியுதா? ஆமா. அதனாலே அவசியம் தீட்சை அவசியம், அது ஆகம விதிப்படி தீட்சை அவசியம். தீட்சை இல்லாமல் உபதேசம் இல்லாமல் செய்கிற புண்ணியம் பலன் தராது என்று முடிவு கொள்றார். இது 145வது பாட்டுல, 145வது பாட்டுல உபதேசம் முக்கியம், உபதேசம் பெறாமல் செய்கின்ற புண்ணியம் பலன் தராதுன்னு புண்ணிய வள வரையிலும் சொல்லி கடைசியா ஒரு முடிவு சொல்றாரு. ஏன்னா இத்தனை செஞ்சு வீணாக போகப்படாது இல்ல, அதுக்கா அதுக்கா அதுக்கு மேல ஆச்சாரியருடைய இலக்கணம் சொல்றாரு. அதுதான் கடைசி 46-47 ஆச்சாரியருடைய இலக்கணம். நூல்களை சொல்றபடி பார்த்த ஆச்சாரியர்களே கிடைப்பது அறிவு. நூல்ல சொல்ற மாதிரி ஆச்சாரியர்கள் கிடைப்பது. ஆச்சாரியன் எல்லா வகையிலும் குறைவில்லாதமல் இருக்கணும். அங்கலட்சணத்திலிருந்து, கல்வியிலிருந்து, குணத்திலிருந்து, குலத்திலிருந்து, குலம் குணம் அங்கலட்சணம் கல்வி உபதேசம் தீட்சை நான்கு வகையும் எல்லாம் பெற்று நன்றாக சீடன் இவன் பெற வேணும், உயர்வு அடைய வேணும், சீடன் ஞானத்தை பெற வேணும் என்கின்ற எண்ணம் உள்ளவனாய், பொருளிலே ஆசை இல்லாதவனாய். பொருளிலே ஆச்சாரியனுக்கு பொருளிலே ஆசை இருக்கப்படாது, இருக்கப்படாது. அந்த அளவுக்கு சீடன் செய்யணும். சீடன் செஞ்சா இதுக்கு அப்படி ஆசைப்படும். நல்லா புரியுதா? ஆச்சாரியனுக்கு பணத்துல ஆசை இருக்கப்படாது. ஆசை இருக்கப்படாதுன்னா சீடன் என்ன பண்ணணும்? நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அதனாலே அப்படி ஆச்சாரியன் என்று சொன்னால் தேசம் குணம் சாதி அதுக்கு மேல கல்வி உபதேசம் அப்புறம் நூல்கள் அதிகமாக கற்ற பாண்டித்யம் எல்லா வகையிலும் சிறந்தவனா இருக்கவனும். சீடன் உயர வேணும் என்கின்ற எண்ணம் உள்ளவனா இருக்கவனும். நம்மிடத்துல தீட்சை இப்ப நம்ம புள்ளக உயரணும்னு எல்லாரும் நினைக்கிறான்ல, நம்ம புள்ளக உயரணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. யாரும் தாய் தந்தை நம்ம புள்ளக மட்டமா போகணும்னு நினைக்கவே மாட்டான். அதே போல ஆச்சாரியன் நம்மிடத்துல தீட்சை பெற்று கொண்டு வந்த புள்ளே ஆச்சாரியன் ஞான தந்தை. ஆச்சாரியனுக்கு புள்ளை யாரு? சீடன் புள்ளை புத்தரன், புத்தரன் ஞான புத்தரன், ஞான தந்தை ஞான புத்தரன். சரியா இருக்கா? ஞான தந்தை ஞான புத்தரன். அதனாலதான் அந்த நாலு பேர்த்தையும் சந்தான ஆச்சாரியர்னு சொல்றோம். எல்லாம் நல்லா இருக்குல்ல கருத்து. அருமை அருமைன்னு சொல்லுங்க, அருமை அருமைன்னு சொல்லுங்க. மெய்கண்ட தேவருடைய புத்திரர் அருணந்தி சிவாச்சாரியர். மெய்கண்ட தேவர் 2.5 வயசுல ஒரு புள்ள பெத்தா இருப்பா, 2.5 வயசுல ஒரு புள்ள பெத்திருக்கிறார். அந்த பெத்த பிள்ளைக்கு வயசு 75, அந்த பெற்ற பிள்ளைக்கு வயசு 75. மெய்கண்டாருடைய இவர் சொல்லி பிறந்த புள்ளத இவருடைய புள்ள அருந்தி சிவன், அவருடைய புள்ள மறைஞான சம்பந்தம், அவருடைய புள்ள உமாபதி சிவன். சந்தானம்னா புள்ளகள், சந்தானம் என்று சொன்னால் புள்ளகள். சந்தானம் சந்தனம்னா தெரியணும்ல, சந்தானம் என்று சொன்னால் புள்ளகள். நல்லா விளங்குதா? உமாபதி சிவத்துக்கு ஞானத்தந்தை மறைஞான சிவம், மறைஞான சிவத்துக்கு ஞானத்தந்தை அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்துக்கு ஞானத்தந்தை மெய்கண்ட தேவர், அவரு ஞான தந்தை பரஞ்சோதி முனிவர். நல்லா விளங்குதா? ஆகையினாலே இப்படி பரம்பரையா வருவது, அதை வந்து ஒரு அப்படி பரம்பரையா வர்றதுனாலே அவர் மூலம் அவர் அவர் மூலம் அவர் இப்படி வர்றதுனாலதான் சந்தான ஆச்சாரியர் சொல்றது. இந்த நால்வரையும் சமயாச்சாரியர்னு சொல்றது. இவங்க தனித்தனியா வந்தவங்க யாரு? சமயாச்சாரியர். அவங்க உபதேசம் மெய்கண்ட தேவர் பெற்ற உபதேசம் பெற்றவர் அருணந்தி சிவா, அருணந்தி சிவத்திட்டு உபதேசம் பெற்றவர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்திட்டு உபதேசம் பெற்றவர் உமாவிசிவம். அதனால சந்தான ஆச்சாரியர். அதனாலே புள்ளகள், புள்ளகள் புள்ளகள் உயர வேணும் என்று தந்தைக்கு இருக்க வேணும். இந்த சாதாரண வாழ்விலேயே உயர வேணும் என்று இந்த தாய் தந்தைக்கு இருந்தா அந்த தந்தை எப்படி இருக்கணும்? அடே அப்பா, நம்மிடத்துல தீட்சை பெற்றுக் கொண்டவன் ஞானமுடையவனாக இருக்க வேணும். பேருக்கு கணக்கு எழுதி வைக்கப்படாது. என்கிட்ட தீட்சை பெற்றவர் 2000 பேரு, என்கிட்ட தீட்சை எனக்கு சீடர்கள் 3000 பேர் இருக்காங்கன்னு கணக்கு எழுதி வைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. உருப்படியானவே எத்தனை பேர்னு கணக்கு இருக்கணும். நல்லா விளங்குதா? இப்ப புள்ளைகள் நிறைய போகுது. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கு 9 உள்ள, 9ல் ஒன்று கூட உருப்படி இல்லை அப்படின்னு கூட ஒரு பாட்டு வந்து இருக்குது இல்ல. அது மாதிரி பிள்ளைய பத்தினா பண்றது? ஐயோ கடவுளே கடவுளே, நான் கூட தோத்திரம் பாடிருக்கேன், செல்வனாயர் தோத்திரம். பிள்ளையார் என்ன நாமும் மிக மிக பொருத்தமாகும். ஆறு ரொம்ப பொருத்தம். பிள்ளையார் என்ன நாமும் மிக மிக பொருத்தமாகும். என்ன காரணம் தெரியுமா? எங்க பார்த்தாலும் இருந்து
1: இது.

0: யாரு புள்ள இந்த புள்ள இத்த சொட்டு வைத்து புள்ள அது அந்த சிவனுடைய புள்ள அப்படியா அடே அப்பா இத்தனை பேர் கும்பிடுறாங்க இத்தனை பேர் எல்லாம் தோப்புக்கரணம் போடுறாங்க எங்க பார்த்தாலும் இருக்குது எங்க பார்த்தாலும் இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது எல்லா இடத்துலயும் மொத பூசை தாயப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் பிள்ளையார் என்ன நாமம் மிக மிக பொருத்தமாகும் பிள்ளைய பெற்றோர் எல்லாம் பெருமையை பெற்றார் இல்லை பிள்ளைய பெற்றவனுக்கெல்லாம் பெருமையா கிடைக்குது ஐயோ பிள்ளையனாலதான் சிறுமையே கிடைக்குது மத்த பேத்தால பெருமை கிடைக்குது அண்ணியனால பிள்ளையினால சிறுமை கிடைக்கும் நல்ல வழங்குதா பிள்ளைய பெற்றோர் எல்லாம் பெருமையை பெற்றார் இல்லை வெள்ள நீர் சடையான் சடையில வெள்ளத்தை வச்சிருக்கிறார்ல வெள்ள நீர் சடையான் உன்னால் மிக பெரும் பேறு பெற்றான் சிவனுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா பார்வதிக்கு எவ்வளவு பேர் தெரியுமா அந்த ரெண்டு பயலால அந்த வயிற்று பய அந்த ஆறு முகம் ரெண்டு பேர் இருக்காம்பாரு அந்த ரெண்டு பேத்தினால பேரு எங்க பார்த்தாலும் இருந்து மலையிலிருந்து கீழ இருந்து கோயில இருந்து குகையிலிருந்து சந்தில இருந்து முச்சந்தில இருந்து மரத்துக்கடியில இருந்து ஐயப்பனுக்கு அவ்வளவு பேர் வாங்கி கொடுக்குறானு நல்ல உடம்புடா அதனாலே பிள்ளைகளாலே பெருமை அதே போல சீடனால ஆச்சாரியனுக்கு பெருமை சீடனால ஆச்சாரியனுக்கு பெருமை வரணும் பல சீடன் ஆச்சாரியனையே கெடுத்து போடுவேன் குருவையே கெடுத்து போடுவேன் புரியுதா இல்லையா ஆமா அப்படி சீடனும் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது ஆமா ஆச்சாரியனுக்கு பெருமை வர்ற மாதிரி சீடன் இருக்க கூடும் சீடன் உயர வேணும்னு ஆச்சாரியன் நினைக்கணும் இதெல்லாம் இந்த குரு சீடனை பத்தி இந்த உபதேசத்தை பத்தி சொல்றேன் நான் தான் தெய்வ செயலால எனக்கு 1972 இந்த தீட்சை கிடைச்சதுல இருந்து குருவை பத்தி சொல்லி தீட்சையை பத்தி சொல்லி பூசையை பத்தி சொல்லி ஒரு 10,000 பேர் தீட்சை வாங்கி பூஜை பண்றேன் நல்லா வழங்குதா ஆகையினாலே இப்படி இந்த பிறவியிலே பிறவியை உயர்வதற்கு சிவனை அடைவதற்கு ஆச்சாரியனோட உபதேசம் அவசியம் அவசியம் அவசியம் அந்த உபதேசம் ஆகம விதிப்படி பெறுவது ஆகம விதிப்படி பெறுவது தேவார திருவாசகம் சொல்லி பெறுவது தேவார திருவாசகம் வாழ்த்து பாடுவதற்காக வாழ்த்துவதற்காக பாடியது தோத்திரம் பண்ணுவதற்காக பாடியது இருக்கொடு தோத்திரயம் திணறு உருவார் என்றார் போல ஆகமன் தான் தீட்சைக்கு உரியது எல்லா இதை கேட்கிறவங்க எல்லாமே ஞாபகத்தை வச்சுங்க சிவாகம விதிப்படி சிவாகம விதிப்படி தீட்சையை பரவணும் அந்த ஆச்சாரிய இடத்துல பரவணும் தேவார திருவாசகம் சொல்லி தீட்சை பண்ணி வைக்க கூடாது அது தோத்திரம் பண்ணுவதற்காக தான் அதான் ஞான காண்டம் அது தேவார திருவாசகம் ஞான காண்டம் தீட்சை பண்றது கர்ம காண்டம் இந்த உண்மையெல்லாம் யாரு சொல்ல போற ஆகமத்தில் அதை சொல்றாரு உத்தம ஆசிரியர் மத்திம ஆசிரியர் அதம ஆசிரியர்னு மூணு சொல்றாரு உத்தம மத்திம அதம தேசிகர் ஆவாதி வரணல் உத்தம தேசிகரை பத்தி சொல்றாரு அதம தேசிகரு ஆகமத்துல 25,000 சுலோகம் கற்றவன் அதமன் அதமன் ஆசிரியர் ஆகமத்துல 25,000 சுலோகம் கற்றவன் அதம ஆசிரியர் அதுக்கு மேல 50,000 சுலோகம் கற்றவன் மத்தியமமான தேசிகம் 100,000 சுலோகம் கற்றவன் உத்தமமான தேசிகம் புரியுதா ஒரு சுலோகம் கூட தெரியாத ஆச்சாரியனா இருக்கிறப்போ அது அருணகிரிநாதர் சொன்னார் விராலி மலை திருப்பூர்ல குருவேரவேத்து 1,00,000,000 அசித்தி உடனாக ஆகமத்துகந்து வேணி உருவேரவேத்து 1,00,000,000 அசித்தி உடனாக ஆகமத்துகந்து வேணி உணர்வாசை யாரிடத்தும் அருவாது ஆச்சாரியன் யாருக்கிட்டையும் ஆசையனால பொருளுக்காக புகழுக்காக எல்லாம் எதுவும் விரும்பாம உணர்வாசை யாரிடத்தும் அருவாது ஓரெழுத்தை ஓடியாது எப்போதும் அவனுடைய மனத்திலே பிராணம் இருந்து கொண்டே இருக்கணும் பஞ்சாட்சர் இருந்து கொண்டே இருக்கணும் உணர்வாக யாரிடத்தும் அருவாது ஓரெழுத்தை ஒழியாது உதவிட்டிருந்தாலும் தரியாத போதகத்தரு இந்த மாதிரி இலக்கணம் இல்லாதவன் ஆச்சாரியனா இருப்பான் அவன் எனக்கு ஞானத்தை உபதேசித்த அது எனக்கு உறுதியை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறார் எதிர்மறையில தெரியாத போகத்த போதகத்தர் குருவாவர் ஓர் ஒருத்தர் குருவாவர் ஓர் ஒருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சாமாமோ இந்த மாதிரி இலக்கணம் இல்லாதவன் ஞானத்தை உபதேசிக்கிறேன்னு உபதேசிச்சான்னா அது எனக்கு உறுதியை கொடுக்குமா தஞ்சம்னா உறுதி உறுதியை தருமா அப்படிங்கிறார் விளங்குதா தளலாடி வீதி வட்டம் ஒளிஞான போத சித்தி தருமாகிலாகும் மத்தை கண்டிலேனே விராலி மனதிருப்போம் அருணகிரிநாதர் நிறைய தீட்சையை பத்தி ஆகமத்தை பத்தி நிறைய சொல்றார். போதும் மறையாக மஞ்சள் யோக மதுவே புரிந்து ஊடி உணர்வார்கள் தங்கள் வினை தீர அப்படின்னு ஊதி மலத்திருப்போம். ஆகையினாலே இப்படி ஆகமத்தில் 25,000 அச்சுரோகம் அறிந்த தேசிகன் கண்ணிட்டம். 25,000 சுரோகம் ஆகமத்துல கற்றவன் அதம தேசிகனா கடைசியா. 50,000 தான் மோகமர அற ஐந்த தேசிகன் மத்திமணி. முறைமையினால் 100,000 முயன்றவன் உத்தமனு. 100,000 கிராந்தம் சுலோகம் பாடம் பண்ணி இருந்தான்னா அவன் உத்தம ஆசிரியன். இன்னும் அதுக்கு மேல இறக்கணங்கள்லாம் வேற. ஆகமத்துல 100,000 சுலோகம் பாடம் இருக்கணும். அதனால ஆகமத்தை நிறைய படி, விடமொழியை நிறைய படித்து ஆச்சாரிய விஷயம் வாங்கணும். மாணிக்க வாசிக்கணும். நல்லா புரியுதா? ஆமா, எனக்கு கிடைக்கிறது அரிசு, கிடைச்சதை பிரிக்கணும் இல்ல. எந்த துறையில போனாலும் அது முடிவு வரையிலும் போயிடணும். படிக்கிறோமா, பிஹெச்டி முடிச்சிடணும். புரியுதா? கல்விக்கு போறோமா, அது புராணம் முதலானதெல்லாம் பாடி முடிச்சு விடணும். தீட்சை வாங்குறோமா, நிர்வாண தீட்சை சொல்லி வாங்கி போடணும். புரியுதா? வீடு கட்டுறோமா, மாடி வீடா கட்டி போடணும். இதில் விளங்குதா? எது எடுத்தாலும் அதுல உசந்த காரியத்தை செய்திடணும். அறகுறையா இருக்கக்கூடாது. அதை சொல்றாரு ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக. கடைசியா சொல்றாரு ஆகமத்தைத்தான் சொல்றாரு. ஆகமத்தைத்தான் ஒரு தரையில வச்சு கொண்டாடுறாரு. ஆகமமாகி நின்று அன்னிப்பார்ந்தாள் வாழ். அதே ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக இயம்பியடு 28 ஆகமத்தும் இதே. காமிக முதலாக வாருளமீராக சொல்லப்படுகிற 28 ஆகமங்கள்லயும் இந்த உண்மையைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு முடிவா. ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக இயம்பியடு 28 ஆகமத்தும் இதே. பாகமது சாரார் சாரம் என ஓர் இயலை படித்துணர்ந்தோன் இயலெல்லாம் படித்துணர்ந்த பண்டிதனே. ஐயாலே இரு வகையா இருக்கின்ற ஞானகாண்டம் கர்மகாண்டம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் இரண்டு வகையும் இரண்டு இலையும் நன்றாக படித்து உணர்ந்தவன் எல்லாம் உணர்ந்தவன்கிறார். வேதத்திலே கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது, அதே போல கிரியாகாண்டம் ஞானகாண்டம் என்று ஆகமத்திலே. அப்படி கிரியாகாண்டத்துலதான் இந்த சடங்குகள் எல்லாம் சொல்றது. கும்பாபிஷம் பண்றதுல பூஜை பண்றதுல இருந்து சடங்குகள் எல்லாம் பண்றது கோயில் கட்டுறது வந்து கிரியாகாண்டம். பதிவு சுபாஷத்து பதிவு செய்கிறது ஞானகாண்டம். விளங்குதா? அதனால கிரியாகாண்டம் ஞானகாண்டம் என்று இரண்டு இருக்கிறது. அதை நன்றாக படித்து உணர்ந்தவன் எல்லாம் படித்து உணர்ந்த பண்டிதனே அப்படின்னு முடிக்கிறார். தங்கம் தங்கம் தங்கம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு அருளாளர்கள் நமக்கு செய்திருக்கிற உபகாரம் மிகப்பெரியது. மறைஞான சம்பந்தர் திருவடி வாழ்க. இவர் நிறைய நூலை ஏற்றியிருக்கார். சிவதர்மோத்திரம் முதலாக நிறைய நூல்களை ஏற்றி இருக்கிறார். அவங்க வாழ்நாள் முழுவதும் உலக உபகாரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது சாதாரண உபகாரம் அல்ல, சிவனோடு சேர்த்து வைக்கிற பேர் உபகாரம். ஜீவர்களை சிவனோடு சேர்த்து வைக்கிற பேர் உபகாரத்தை செய்த பேர் அருளாளர்கள். அருளாளர்கள் அவருடைய பெருமை வாழ்க. அவர்கள் செய்த நூல் வாழ்க. அந்த நூலை கற்றவர்கள் கேட்டவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த சிவமுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வான்முகில் வளாது வைகமலி வளங்கிறக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது உயிர் வாழ்க. நான்மறை அறங்களோங்க நான்மறை அறங்களோங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதை.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாளை போவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இல்லை வாழந்தனரே முதலாக தீர்வடைத்த பார்வதி பதே

பிறந்து உணர்வு தொடங்கியவன் விவரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. விவரம் எப்ப தெரியும்? ஒரு 10 வயசுன்னு வச்சுக்காங்க, பார்த்தா ஓரளவு விவரம் தெரியும். அப்படி விவரம் தெரிந்த உடனே மனிதன் எதையோ பற்றி கொள்கிறான், எதையோ பற்றி அதிகபட்சம் உலக பொருளத்தாம் பற்றி கொள்வான். ஆனா இவர் விவரம் தெரிஞ்ச உடனே சிவனை பற்றி கொண்டார். விவரம் தெரிந்த உடனே இப்ப காரைக்காலம் சொல்றான்ல, காரைக்காலம் மேல பிறந்து முடிவையின்ற பின்னலாங்காது வார்த்தை பேச ஆரம்பிச்சிருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருந்து சிவன் மேல பத்தி வந்துருச்சான். வீதியில விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே சிவன் மேல பத்தி வந்துருச்சான். வீதியில விளையாண்டு போய் மனதை கூச்சுக்கிட்டு அதுலயும் கோயில் கட்டி சிவலிங்க வச்சு கும்பிடுவாளாம். அவன் சிவன் வார்த்தை தான் பேசுவாளாம். வண்டல் வயல்வனையெல்லாம் வளர்மதியம் புனைந்த ஜட அண்டகரான் திருவார்த்தை அணைய வருவத கோயில். அதெல்லாம் அந்த முற்பிறவியுடைய வாசனை, முற்பிறவியுடைய வாசனை. ஒரு திருடன் செத்தான்னா அடுத்த வரப்புல சின்ன வயசுலயே நல்லா திருட ஆரம்பிச்சிருவான். திருட இறந்தான்னு வச்சுக்கோப்பா, அடுத்த வரையில அவனுக்கு என்ன வரும்? திருடு புத்திதா வரும், நல்லாவே திருடுவான். முன்ன பிறவியில பழகின பழக்கத்தினால அந்த ஞானம் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடை. அதனால எதுல இப்ப நம்ம இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்க, அடுத்த அப்பல பிறந்தோம்னு வச்சுக்க, என்னமா இருக்கும்? பிறக்க விடப்படாது ஆண்டவன். பிறந்தமுன்னா என்னமா இருப்போம்? இதுலதான் சிவசிவான்னு சொல்லிட்டு இருப்போம். சிதம்பரத்துல பிறப்போம், மதுரையில பிறப்போம், திருவாரூர்ல பிறப்போம், சிவசிவான்னு சொல்லுவோம். பிறந்த கொஞ்ச நாள்லயே அதை பத்தி வந்துடும். இது நல்ல பழக்கம் ஆயிடுச்சா? உயிரோடு கலக்கிறதான இது, உடம்போட போறது இல்லை. அதனாலே பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறக்கண்ணி பெருந்தகைவாள், பிறக்கண்ணி பிறையாகிய சந்திரனை தலையிலே முடித்தவராகிய சிவபெருமானுடைய திருவடியில சிறந்த பெருங்காதலினால், காதல் பெருங்காதல் சிறந்த பெருங்காதல் உணர்வு தொடங்கிய உடனேயே அவருக்கு சிவபெருமான் திருவடியிலே அன்பு வந்துவிட்டது. காதல் என்றாலும் அன்பு என்றாலும் சிறந்த பெருங்காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி, மறந்து கூட வேறு நினைவு இல்லைனா மறந்துட்டு கூட உலக பொருள்ல பற்று வைக்கிறேன், மறந்து அயல் நினைவு. இப்ப நினைச்சு பத்தி பண்றது வேறு, அந்த நினைவை மறந்துட்டு அடுத்த பொருளே பற்று வைக்கிறது. அப்படித்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்ப ஜாமி நினைக்கிறான், அப்புறம் என்ன பண்றான்? மறந்துட்டு அப்புறம் வேறு. அவர் மறந்துட்டு கூட அடுத்த பொருள் நினைவு. அது கரங்கோலை போல் வருவோர் காய பிறப்போடு இறப்பின் கரங்கோலை, கரங்கோலை புரியுதா? காத்தாடி, காத்தாடி இதான் காத்தாடி இருக்குது. எப்படி சுத்துது? இது மாதிரி பிறப்பு இறப்பான் வந்துகிட்டே இருக்க, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. கரங்கோலை போல் ஒரு காய பிறப்பூடு இறப்பென்னும் அறம்பாவ என்று ரெண்டு அச்சந்த விற்று என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம்பாடல் வாடி நான் தள்ளியனம் மறந்து கூட நான் அவனை நினைக்காமல் வேறொன்றை நினைக்கும்படியாக விடாமல் அவனையே நினைக்கும்படியா மறந்தேயும் தங்களில் நான் மறவாவண்ணன் நல்கிய அத்தரம்பாடல் அவன் தான் அந்த புத்தியை தந்தான். மறவாவண்ணன் நல்கிய, நல்கியன்னு அவன் கொடுத்தான். திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொடுத்தான் என்பது திருவார். அதைத்தான் இங்க சொல்றான். நல்ல கவனமா கேட்கணும், கவனமா கேட்டா தூக்க வராது. கவனமா கேட்கலன்னா தூக்க வரத்தான் ஏதோ ஒண்ணுதான் வரும். இது இல்லைன்னா அது வரும். மறந்தேயும் தங்களன் நான் மறவாவண்ணம் அதுதான் இங்க சொல்றாரு. மறந்து அயல் நினைவில், மறந்து கூட அயல் பொருளிலே எனக்கு நினைவு மற்ற பற்றனுக்கு இன்றி திருப்பாதமே மனம் பாவி நினைவின்றி வரு பிறப்பில் வெளிவந்த அறம்புரி கொள்கையராய அடித்தொண்டி நின்றார். அதனாலே
பக்தி சிவரிடத்திலே குலத்துழிலை செய்வாரு. அந்த குலத்துழிலே அவரால் முடிஞ்ச பணியை செய்வார். அது அந்த பாத்தியங்களுக்கெல்லாம் இது இருக்குதுவாரு, பாத்தியங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பணிகளை செய்திருக்கிறார். அது மாதிரியான கருவிகளுக்கு வேண்டியது கொடுத்திருக்கிறாரு. இவ்வகையால் தந்தொழிலில் எந்த வேலாம் இவ்விடத்தும் செய்வனவும், இப்படி தன்னாலே என்ற தர்மத்தை செய்வது, அப்புறம் சிவநாமத்தை செவிப்பது, அதற்கு மேலே கோயில்கள் சென்று தூரத்தில் நின்று சுவாமியை தூரத்தில் நின்று அதிகபட்சம் நம்ம சிவாலயங்கள்ல தூரத்தில் இருந்தா சாமி தெரியும், சிவலிங்கம் தெரியும், அதிகபட்சம் தெரியும் எல்லாம். பெருமாள் கோயில மறைச்சு விடுறான், பெருமாள் கோயில அப்படி கும்பிட முடியாது. முன்னாடி கருடாளர் வச்சிருவாள், என்ன பெரியாள், பெரிய திருவடி, பெரிய திருவடி சிறியது, பெரிய திருவடி, பெரிய திருவடினா யாரு தெரியாது, பெரிய திருவடி தான் கருடாழ்வார், சிறிய திருவடி அனுமாரு, சிறிய திருவடி அனுமாரு, பெரிய திருவடி கருடாழ்வார் அப்படி வச்சு மறைச்சு விடுவான். பெருமாள் தெரியாது, நம்மளில எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் நல்லா தெரியும், நல்லா தெரியும். திருப்பாயத்தில் அருமையா தெரியும். அதே மாதிரி பல கோயில், எல்லா கோயில் சிவாலயங்கள்ல தூரத்தினால சுவாமி நேரா தெரியும், நல்லா தெரியும். அப்படி சில கோயிலும் கொஞ்சம் மறைவு, அந்த அந்த குடிக்கம்பம், குடிமரம், நந்தி, இந்த மாதிரி திருவாயில் புறத்து நின்று புற நின்று மெய் மெய்மிரவு பேரன்மையில ஆடுதலும் அபியலில் பாடுதலும் ஆகிய நிகழ்வார் அந்நாளில். அப்படி கோயிலுக்கு தூரத்தில் இருந்து சாமியே கும்பிட்டு அந்த ஆனந்தினாலே பாடுவார், ஆடுவார், பாடுவார், ஆடுவார். ஆடுதலும் பாடுதலும் ஆனந்தமாக நின்னை தேடுதலும் நின்னடியார் செய்கை பராபரமே தாய்மானார். ஆடுதலும் பாடுதலும் ஆனந்தமாக நின்னை தேடுதலும் நின்னடியார் செய்கை வராவரம். ஆடுகின்றலை புத்துடையான்களுக்கு அன்பிலை என்புரையில் பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றது மலை துணையிலே விடநஞ்சி தேடுகின்றலை தெருவதூரால் செய்வதும் தெரியனே என்பது திருவாசம். அதனாலே ஆடுதல் பாடுதல், ஆடல் பாடல் உகந்த வாட்பூக்கியை வாடியத்தனம் வாட்டந்தவருமே என்பது தேவாரம். ஆகையினாலே சுவாமிக்கு இந்த ஆடல் பாடல் தான் பிடிக்கும், ஆடலும் பாடலும். திருப்பும்பூர் சிவலோகம் சேவடிகள் மிக நினைந்து பக்கத்துல திருப்பும்பூர் அந்த கோயில் இருக்கிற சிவலோகநாதனே தரிசனம் பண்ணணும்னு நினைச்சார். சேவடிகள் மிக நினைந்து விருப்பினோடும் தம்பானிகள் வேண்டுவன செய்வதற்கு அறுத்தினால் உருப்பட்டங்கு ஆதனூர் தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்த ஊர் மருங்கணைந்தார். அப்படி திருப்பங்கூர் வந்து தரிசனம் பண்ணுவதற்காக வந்தாரு. வந்து அழையால கோயிலுக்கு தூரத்தில் நின்று சாமியை கும்பிட்டாரு, பாடினார். அது நேரே நல்லா சாமி தெரியாம கொஞ்சம் மறைவா இருந்தது. அந்த அங்க இருந்த இடபதேவர் படுத்திருக்கிறாரே, அது கொஞ்சம் மறைச்சிருந்துச்சான், பெரிய நந்தி எங்களே மறைச்சிருந்து. அதற்காக என்ன பண்ணினாரு, சாமி நல்லா தெரியலேன்னு வருந்தினாராம். சாமி நந்தியை கல் நந்தியை விலகிடு, கல் நந்தி விலகிடு, நேரே கும்பிட வேண்டும் என வென்றார்க்கு அது நேர்வார் காரேறு எயிர் புங்கூர் கண்ணுதலார் திரு முன்பு போரேற்றை விளங்கார் புரிந்தருளி கொலப்படுத்தார். அந்த இடபதேவரை கொஞ்சம் தள்ளிப்படு, நம்ம பக்தன் தூரத்திலிருந்து கும்பிடணும்னு ஆசைப்படுறான் அவளை பார்த்து, அதனாலே நீ விலகிப்படு. அது அங்கிட்டு தள்ளி கொடுத்துருச்சான். அந்த இப்போ அப்படித்தான் இருக்குது திருப்பன்கூர்ல, திருப்பன்கூர் அதிகபட்சம் போயிருப்பீங்கல்ல. அப்படி அங்கே சுவாமியே
கும்பிட்டு விட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு பின்புறத்துல இருக்கிற குளத்தை திருப்பணி பண்ணியிருக்கிறார். அவரால் முடிஞ்ச திருப்பணி எடுத்து அந்த குளத்தை சுத்தப்படுத்திருக்கு. சிவலோகம் உடையவர் தான் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர்தான் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவலோடு வாரலைய போவார் மின் குரு சூழல் அவலோக அடுத்தது கண்டு ஆதரித்து குளந்தொட்டார். அப்படி குளந்தொட்டாரு, அப்படி குளத்தை சீர்படுத்தி விட்டு அதன் பிறகு கோயில வர வந்து மறுபடி விழுந்து கும்பிட்டு அவர்கிட்ட விடைபெற்று கொண்டு தன் ஊருக்கு வந்துட்டார். திருப்பூங்கூர் தரிசனம், நந்தி விலகி தரிசனம் தந்திருக்கிறார். இவ்வளவுக்கும் அவனுடைய சுற்றத்தாறுகள் தாய் உள்ளவர்கள் சும்மா இருப்பார்கள். திருநீர் பூசுறது சிவசிவான்னு சொல்றோம், சிவசிவா அப்படின்னு சொல்றது. அதற்கு மேல தில்லைக்கு போவேன் என்று எண்ணம் வந்துச்சு. இது நம்ம பரம்பரையிலேயே இல்லாத ஒரு வேலை. நம்ம சமுதாயத்திலேயே பரம்பரையிலேயே இந்த மாதிரி திருநீர் நிறைய பூசுறது, புலால் சாப்பிடாம இருக்கிறது, வந்து சிவசிவான்னு சொல்றது, பிள்ளைக்கு போறேங்கிறது எல்லாம் அரகரான்னு சொல்லுங்கடா, எல்லாம் சிவசிவான்னு சொல்லுங்கடான்னு எல்லாத்தையும் மிரட்டுறது. இவர் ஊர்ல ஊர்ல அந்த வெட்டி வெட்டிய வெட்டிமை தொழில ஒரு தலைவராச்சா, அதனாலே எல்லாரையும் சிவசிவான்னு சொல்லுங்கடா அரகரான்னு சொல்லுங்கடாங்கிறது. அவர்களுக்கு ரொம்ப எரிச்சல், சொல்லலைன்னா அடிப்பார், சொல்லலைன்னா அடிப்பார். இதனால கோபாசன் எல்லாம் படிப்பார். அவரு எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு இந்த நந்தம் பண்ற அக்கறமா தாங்க முடியாது. அதுக்குன்னா ஜாதிய எல்லாம் ஏத்து கூட்டம், அதுல ஒரு பெரிய கடவே இருந்துக்கிறான். அதுல பெரிய கடவை பெரிய மனுஷன் பூசாரி. அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம சேரியில் இருக்கிற வீரை இருளை காட்டேறி வெறிய நொண்டி சாமுண்டி தூய் தூண்டி நல்லெண்ணம் பெத்தெண்ணம் தொண்டி வச்சிருந்தான் பாவாடராயன் செங்கிலுக்கு இருப்ப வரமரத்தான் மாமரத்தான் இப்படிப்பட்ட பட்டவன் கட்டவனுக்கெல்லாம் பூசையை போட்டு பன்றி ஆடு கோழி பூசையை போட்டு சாராயம் கல் எல்லாம் வச்சு படைச்சு நல்ல தப்படிச்சு முளைக்கி அந்த சாராயத்தெல்லாம் குடிச்சு விட்டு வாடி சாமியை அழைச்சி விட்டோம்னா இந்த நந்தனுக்கு இருக்கிற இந்த சிதம்பரத்துக்கு தெரியும் அப்படின்னு எல்லா பெரிய கடவை சொன்ன. அதே போல யாரே அந்த சாமிய அந்த அழைச்சி விட்டு பூசைய போட்டு ஆடு ஓடி வந்து முப்பூசைன்னு இருக்கு, முப்பூசை பெரும்பூசை அது புள்ளமார்கள்லாம் போடுறாங்க. அதுதான் பெரிய வெக்கல்கள் வேதன் முப்பூசை பெரும்பூசைன்னு பெரிய பத்திரிகையா படிக்கிறாப்ப வெக்கம் இல்ல அடிச்சு அத வந்து போட்டு அதுல அந்த கல்லையை ஜராயத்தை முடிச்சு கொடுப்பான்னா சாமி என்னமா வரும் தெரியுமா, எவ்வளவு நல்லா வரும், பிரமாதமா சாமி வந்துச்சு. அப்படி எல்லாம் போட்டு அதனால இந்த நந்தனுக்கு இருக்கிற அந்த சிதம்பரத்தினுடைய வித்து தெளிய போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சாமியை வேண்டிக்கிட்டான். சேரியே சுருக்கம் மாறியே தெய்வம்டான்னா சேரியே சுருக்கம் மாறியே தெய்வம் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அப்படி பண்ணி எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் ஒண்ணு இவருக்கு அது மாறல. சிதம்பரம் தில்ல தில்ல தில்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறவில்லை. அவனுக ஓஞ்சுவனை அவனுக ஓஞ்சுவனை இவ்வளவுதான் சொல்றது அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிற. இப்படித்தாகிய இத்தன்மையில் ஈசர் மகள் பதிவளவும் சென்றிறங்கி வைத்த திருத்துண்டு இது வரவுவார் மிக்கெழுந்த சித்தமுடன் திருத்தில்லை திருமந்து சென்றிறஞ்ச உயிர்த்தவரும் காதல் உணர்வு ஒளியாது வந்து தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன் என்கின்ற அந்த எண்ணம் வந்து அதிகமாக அவருக்கு உண்டாகியது. அது என்ன காரணம் என்று கேட்டால் முன்ன பிறவியிலே அவர் பரமஞானியாக இருந்து காட்டிலே தவஞ்செய்து கொண்டிருக்கும் போது வந்த வெள்ளத்திலே அடித்து கொண்டு போக அந்த வெள்ளத்தில் போகின்றவர் மூர்ச்சையாகி தண்ணீரில் உள்ள போக மேலே வர உள்ள போக மேலே வர அப்படி
அப்படி கடைசியா முடியும் போது என்ன ஆயிருக்குதுன்னா, சில குடிசைகள் கண்ணுக்கு தென்படுதான். கண்ணுக்கு தென்படவும் அழகா தப்பிச்சு அந்த குடிசையில போய் தங்கிவிட்டா தேவலாம்னு நினைச்சாரா ஜீவன் குரு. அப்படி உயிர் போகும்போது எந்த நினைப்பு வருதோ அது மாதிரி பரப்பு வரும். உயிர் போகும்போது என்ன நினைப்பு ஒருத்தருக்கு வருதோ அதுக்கு தகுந்த அப்பல பொறுப்பு. அதனாலதான் சாக்கிரதையா சிவனை நினைக்கணும். பட்டினத்தார் சொல்றாரு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன், சிவனாமி எழுதிட்டு இருக்கிறேன், ஐயன் தொடர்ந்து கோலை கட்டி கண்ணு செருகி அறிவு அழிந்து நான் உயிர் போற சமயத்துல எனக்கு அந்த மாதிரி என்ன இருக்காது சாமி, இப்ப இருக்கிற புத்தி இருக்காது, அப்ப நீ அந்த புத்தி எனக்கு கொடுக்க விடுன்னு கேட்கிறாரு. ஐயும் தொடர்ந்து வெளியும் செருகி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யார்? அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் யாரு இல்லையா சொல்ல முடியுமா? யாரு புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேறி ஐயும் தொடர்ந்து வெளியும் செருகி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யான்? செய்யும் திருவொற்றியூருடைய திருநீர் விட்டு கையும் தொட பண்ணி அஞ்செடுத்தோதவும் கற்பியமே அப்படின்னு பாடுற. அதனாலே வந்து இப்ப இருந்தே சொல்லிக்கிட்டே அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்துல இந்த பழக்கம் வரலாம். உன் சாமி தான் உதவி பண்ணும். சாமி தான். அதனாலே அந்த தில்லைப்பதியிலே அவருக்கு பிரியம் வந்து விட்டது. அளவில்லாத பிரியம் தில்லை சிதம்ப

நேற்று கோயில் புராணத்துல சொன்னேன், கோயில் புராணத்துக்கு நீங்க நீ இல்லையா, நீங்க வந்துருந்தியா? சரி, கோயில் புராணத்துல சொல்றாரு, திருவாரூரிலே முளைத்தால் முத்தி, காசியிலே முடிந்தால் முத்தி. இது இரண்டு நம்முடைய பிரியத்துக்கு நடக்கிறது. பிள்ளையை தரிசனம் பண்ணினான், மேனத்பதிகளுமே முளைத்தவர் முடிந்தோர், மூவா செம்மலர் கடல் கண்டோர்கள் சிவத்தினை சேர்வர் என்பது கோயில் புராணம். அதனால திருவாரூர்ல பறக்க நம்ம இஷ்டத்துக்கு முடியாது, காசியில இறக்கவும் நம்மளால முடியாது. சிதம்பரம் தரிசனம் பண்ணலாம், சிதம்பரம் தரிசனம் பண்ணலாம், சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்தி. அவளை எளிமையாக வந்து ஆடுகிறான், வந்து ஆடுகிறான், அதான் ஒரு வித்தியாசம். சிதம்பரத்துல ஆட்டத்தோடவே வந்து இறங்கி ஆடுறான், வரும்போதே ஆடிக்கிட்டே வந்து இறங்கினான், வந்து ஆடல, ஆடிக்கிட்டே வந்து இறங்க. கூத்தாட கூத்தாட வர வேணும் இல்லை, மகளவாகையான வாத்தியங்கள் எல்லாம் வந்து மூவாயிரம் அந்தனருடு, கோயில் புராணம் அந்த இடமா கேட்கலையோ, அந்தனருடோடு பரம விஷ்ணுக்கள் எல்லாம் சூழ மேலதாள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க கூத்தாடிக்கிட்டே வந்து இறங்கினார், வந்து கூத்தாடல, கூத்தாடிக்கிட்டே வந்து இறங்கினார். அதனால தில்லைய தரிசனம் பண்ணினா கட்டை இருக்கையில் சிதம்

இதெல்லாம் இரவும் பகலும் சிதம்பரம், இரவும் பகலும் சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம். இது அந்த கோபாலகிருஷ்ண பாரதிங்கிறவர் நந்தனா சரித்திரகிருதின்னு தனியா ஒண்ணு பாடினார். அவர் ஐயர், அவர் ஒரு விதமா இது பாடினார். அவர் எப்படி பாடினார்னா, நந்தனார் வந்து ஒரு ஐயர் பண்ணையில இருக்கிறதாகவும், அந்த ஐயர்கிட்ட இவர் சிதம்பரத்துக்கு நான் போறேன், போகணும், அதுக்கு நீ எனக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதாக, அடு தின்னும் குலையா உனக்கு அணி திரு மஞ்சனம், மாடு தின்னும் குலையா உனக்கு மாடுகளி திருநாடோ அப்படின்னு சொல்லி அவர் வேலை ரொம்ப கோச்சுக்கிட்டார். பண்ணுறாங்க இப்படா இந்த பித்தம் தெளியும்னு கேட்டாரா, அதுக்குத்தான் அதுக்கு சிதம்பரத்துல ஒரு மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டா அந்த பித்தம் தெளியும். பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றின் உள்ளே, மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லே ஐயே, பித்தம் தெளிய மரு

0: ஐயே பித்தந்தெளியே மருந்துன்றிருக்குது பேரின்பம் அன்றின்ளே நிறைய படித்தார். தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழி. திருவடீஸ்வரன் என்று நான் நம்பி வந்தேன். இப்படியாக பலகாலம் பல நாள் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் என்று எண்ணினாரு. அப்படி போனால் உள்ளே ஊருக்குள்ளே நுழைய நமக்கு தகுதி இல்லையே, அதற்கு மேல கோயிலுக்குள்ளே சென்று சாமியை கும்பிட முடியுமா, நமக்கு தகுதி இல்லையே என்று வருந்தினார். ஆனாலும் ஆசை விடவில்லை. அன்றிரவு கண்குயிலாறு நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன், இன்னைக்கு எப்படியோ பேச வேண்டியது, நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன், நாளைக்கு சிதம்பரம், இப்படியே பல நாள். அது என்னன்னா அந்த காலத்துல அந்த மாதிரியான வரம்புகள் எல்லாம் இருந்தது. அந்த வரம்பிலே நின்று பற்றி செய்தான் முச்சின்னு சொல்றார். வரம்பு மீறி நான் உள்ள போய் அந்த வரம்பல நின்று செய்கின்றவர்கள் தான். அதனாலே உள்ளே சென்றால் நாம் சுவாமியை பக்கத்திலே சென்று வணங்க முடியாது என்று எண்ணி ரொம்ப வருந்தினார். ஆனாலும் சிதம்பரத்துக்கு போகணும்னா ஆசை ஒரு பக்கம் இருக்குது, குலம் ஒரு பக்கம் தள்ளு. அதனாலே இரண்டுக்கு இடையிலே ரொம்ப கவலைப்பட்டார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Rigveda, Panjarutram, Vilakkavurai, Vazhangupavar, Thiru Subramani Sharma. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. அனந்த நவரத்ன வில சத்கடக கிங்கிணி ஜலம் ஜல ஜலம் ஜலரவம் முகுந்த விதிஹஸ்தகத மத்தளலயத்வனிதி மித்திமித நர்த்தன பதம் சகுந்தரத பர்ஹிரத நந்தி முக ஷ்ருங்கிரிட்டி பிருங்கி கண சங்க நிகடம் சனந்த சனக பிரமுக வந்தித பதம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ.
4: நாம் ருக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். வியாதிகளிலிருந்து எங்களை நீக்கி அருள் பண்ணு, போதுமான அளவுக்கு தன தானியத்தை கொடு, வீடு வாசல்களை கொடு, சௌக்கியத்தை கொடு, எங்களிடம் கோபமாக இருக்காதே, எதிரிகளை எங்களிடமிருந்து தூர பண்ண செய் என்று வேதம் பலவாறாக ருத்ர பரமேஸ்வரனை நோக்கி துதி பாடி கொண்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு மூணாவது சூக்தத்துல எட்டாவது இருக்கு.
5: பிரபப்ரவே வ்ருஷபாய ஸ்விதி சே மகோ மகீம் சுஷ்டுதி மீரயாமி நமஸ்யா கல்மலீகி நம் நமோ பிரகிருணிமசி த்வேஷம் ருத்ரஸ்ய நாம.
4: பப்ரவே அப்படின்னா உலகை பரிபாலிக்கின்றவன் அல்லது பொன்னிறமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம். விருஷபாய விரும்பியவற்றை அளிப்பவன். வலிய ரிஷபம்னு ஏன் வந்து பேரு, நம்மளுடைய சுவாமிக்கு வாகனமும் ரிஷப வாகனம் தான். அது வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு இது, தர்மத்தினுடைய சின்னமே வந்து ரிஷபம் தான், தர்மத்தினுடைய சின்னம். சைவத்துக்கு கூட நாம் ரிஷபம் சுவாமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பரமேஸ்வரன் நந்தியை நந்திகேஸ்வரரை தான் நாம் தர்மத்தினுடைய சின்னமாக போற்றி வணங்குகிறோம். அந்த இடபம் போல் வலிய செய்கை உடையவன் ருத்ர பரமேஸ்வரன், விரும்பியவற்றை அளிப்பவர். ஸ்விதீச்சே கற்பூரத்தினுடைய நிறத்தை உடையவர் ஸ்விதீச்சே. மகஹா அப்படின்னா பெருசு, மகீம் பெரிது, மகஹா மகீம் பெருசு, எதெல்லாம் பெருசோ அதுக்கெல்லாமும் பெரியவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். சுஷ்டுதின் இந்த அழகிய ஸ்துதி, இப்போ இவ்வளோ நேரம் பண்ணிட்டு வரதே ஸ்ரீ ருத்ரம், இந்த அழகிய ஸ்துதி பிரயீரயாமி, நான் சொல்லுகின்றேன். இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றவனே, பொன்னுரமாக இருக்கக்கூடியவனே, எனக்கு விரும்பியவற்றை அளிக்கக்கூடியவனே, கற்பூரத்தினுடைய நிறத்தை உடையவனே, மீண்டும் ஜோதியை வந்து நினைவுபடுத்துவதற்காக இங்கே ஸ்ரீ ருத்ரம் வந்து கற்பூரத்தின் நிறத்தை ஒத்தவனே அப்படிங்கிறதாக இங்கே சொல்றது. அவர் ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து நினைவுபடுத்துகிறது. ஈரயாமி, அந்த ஸ்லோகங்களை சுஷ்டுதி, அழகிய ஸ்துதியை நான் சொல்லுகின்றேன். நீயும் அதை கேட்டதனால், நீயும் கல்மலீக்கினம், இருளை அகற்றுதற்கு உரிய ஒளியை கொண்டவன். அதனாலதான் அங்க கற்பூரத்தின் நிறம் சொன்னதுக்கு காரணம், அந்த ஒளியை இங்க வந்து எனக்கு பாய்ச்சணும், எனக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான திமிரத்தை வந்து, அந்த இருளை வந்து நீ நீக்க வேண்டும். அந்த இருளை அகற்றுதற்கு உண்டான ஒளியை உடைய ருத்ரனை நமோபிகி, வணக்கங்களால், என்னுடைய நமஸ்காரங்களால் அல்லது ஹவிசினால் நமசிய, ஆராதிப்போம், நாமும் சேர்ந்து ஆராதிப்போம். ருத்ரஸ்ய, அந்த ருத்ர பரமேஸ்வரனது துவேஷம், கீர்த்தி உடைய நாமத்தை, திருநாமத்தை கிருணீமசி கூறுகின்றோம். சுவாமியினுடைய நாமம் பெருசா ரூபம் பெருசாங்க பார்க்கும்போது, நாமம் தான் சுவாமியினுடையது பெருசு, நாமம் தான் முதல்ல வாழணும், அப்பதான் அந்த ரூபம் வாழும். முன்னரவர் நாமம் கேட்டாள் அப்பர் பெருமானுடைய இதுல வரும், முன்னரவர் நாமம் கேட்டாள் பின்னர் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, நாமத்துக்குத்தான் பிரதானம், நாமம் பஞ்சாட்சரத்துக்குத்தான் பிராதான்யம். சுவாமியும் சுவாமியினுடைய வலிமையும் சுவாமியினுடைய இதையும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடியது பஞ்சாட்சரம் தான். நாமம் தான் எந்த ஒரு மூர்த்திக்குமே பிரதானம், நாமம் வாழணும், நாமம் வாழ வாழதான். ஏன்னா அதனாலதான் வந்து சிவபுராணத்தை எப்படி மணிவாசகர் ஆரம்பிக்கிறாரோ, நமச்சிவாய வாழ்க, அப்புறம்தான் நாதந்தாள் வாழ்கன்னு சொல்றார். முதல்ல அவர் சொல்லக்கூடியது அவனுடைய நாமத்தை தான் வழுத்தி போற்றுகின்றார், நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டே போறார். ஆனா முதல்ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், நாமத்தை வைத்துக் கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். அந்த நாமத்தை, அந்த திருநாமத்தை கிருணிமசி கூறுகின்றோம். துவேஷம் நாம கிருணிமசி அப்படிங்கிறது இங்க பதம். அடுத்தது, ஸ்திரே பிரங்கை புருரூப உக்ரோ பப்ரு சுக்ரே பிபிஷே ஹிரண்யை ஈசாநாதஸ்ய புவனஸ்ய பூரேனவாவு யோஷத்ருத்ராத சூரியம். ஸ்திரேபிஹி, ஸ்திரமான வலிமையுடைய அங்கைஹி, அங்கங்கள் அவயவங்களுடன் கூடியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர். புருரூபா, பல்வகையான வடிவங்களை உடையவர். நமக்கு நம்ம சொல்றோம் 64 வடிவங்கள் உண்டு, 108 கரணங்கள் உண்டு, பல விதமா நாம் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனுடைய பிரபாவங்களை பற்றி பேசுகிறோம் சைவத்திலே. புருரூபா, பல்வகையான வடிவங்களை உடையவனும். உக்ரஹா அப்படின்னா பெரிய ஒளி, அந்த பேரொளி அதுக்கு வந்து உக்ரஹா. அந்த பப்ருஹு, அந்த மீண்டும் பரிபாலிக்க கூடிய அந்த இதை காமிக்கிறது. சுக்ரேபிகி, அழகு சொட்டக்கூடிய. ஹிரண்யைகி, பொன் அணிகளால், சுரணாபரணங்களால். பிபிஷே, இனிது விளங்குகின்றான் இருக்கிறார். என்னெல்லாம் அணிஞ்சிருக்கார், நல்ல அழகு மலிந்த அழகினை உடைய பொன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்டு நல்ல வலிமையான அங்கங்களை கொண்டவராகவும் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறதாக. அஸ்ய புவனசிய, இந்த உலகை பூரேகே பரிபாலிக்கின்ற ஈசானாத் ருத்ராத் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பரமேஸ்வரனாகிய அந்த ருத்ரனிடம் இருந்து அசுரியம், அவனது பேராற்றலானது. நவை உயோஷத், வேறாகாது, அவன் வேற அவனுடைய ஆற்றல் வேறங்கிறது கிடையாது. ராமன் பலசாலி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா, ராமன் வேற அவனுடைய பலம் வேற அப்படிங்கிறது கிடையாது. அந்த பலத்துக்குத்தான் அங்க ஆக்சுவலா அத உருவகப்படுத்துறோம். அதே போல் இப்ப இவர் காப்பாற்ற சக்தி வேற, அவர் வேற அப்படிங்கிறது கிடையாது, அந்த பிரபாவம் தான் அவர் அப்படிங்கிறதாக சொல்லுகின்றது. இந்த பலவிதமான ரூபங்கள்னு சொல்றது, இந்த பலவிதமான ரூபங்களை பத்தி கிருஷ்ண யஜுர்வேதத்துல வரக்கூடிய ஸ்ரீருத்ரம் சொல்றது, நீ அவனாக இருக்கிறாய், இவனாக இருக்கிறாய்ன்னு. இந்த லோகத்துல இருக்கிற ஒரு வஸ்துவை விடாம எல்லா வஸ்துவையும் சுவாமியினுடைய ரூபமாகவே, சுவாமியினுடைய அம்சமாகவே சொல்லி நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிகிட்டே வரப்போகிறது. அதனுடைய ஒரு முன்னேற்பாடாக இங்கேயே சொல்றது புருரூபகா, பலவிதமான ரூபங்களை உடையவனே அப்படிங்கிறதாக சொல்கிறது. மேற்கொண்டு அடுத்த இருக்கு, அருகன் விபர்ஷிசாய காணி தன்வார்ஹன் நிஷ்கம்ய ஜதம் விஸ்வரூபம் அருகன் நிதந்த யசே விஸ்வமக்வம் நவாவோஜி யோ ருத்ரத்வதஸ்தி. ஹே ருத்ர பரமேஸ்வரா, அருகன் அப்படிங்கிறது உரியவனாக இருக்கிறதுக்கு அருகன், அருகதை உள்ளவன் நம்ம சொல்றோம் இல்லையா. சாயகாணி அம்புகளையும், தன்வ வில்லினையும், தனுஷ் வில்லினையும், விபர்ஷி தாங்குகின்றன, அருகன் அந்த தகுதியை உடையவனாக இருக்கக்கூடிய, தக்கோனாகவே இருக்கக்கூடிய, யஜதம் போற்றத்தக்கதும், நிஷ்கம் மங்களகரமுடைய, விஸ்வரூபம் விபர்ஷி பல்விதமான வடிவங்கள், ஏற்கனவே புருரூபன்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ விஸ்வரூபம் விபர்ஷின்னு சொல்றது பலவிதமான வடிவங்களை தாங்குகின்றன. அருகன் உரியவனாகவே இருந்து அப்வம் பெரிய இதம் விஸ்வம் இந்த பெரிய உலகத்தையும், தயசே பாதுகாக்கின்றன, தயையினால் பாதுகாக்கின்றன, துவத்து உன்னை தவிர்த்து, ஓஜியஹா வல்லவர், நவை அஸ்தி வேற யாருமே கிடையாது, நீ ஒருவன் மட்டுமே இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். இந்த வல்லமை வேற, ருத்ர பரமேஸ்வரன் வேறங்கிறது கிடையாது, ருத்ர பரமேஸ்வரனே தான் அந்த வல்லமைங்கிறது ஏற்கனவே போன சூக்தத்துல போன ரிக்ல சொல்லித்து அதை இன்னும் விரிவாக எடுத்து சொல்லுகிறது. நீ ஒருவன்தான் உரிமையானவன், நீ ஒருவன்தான் பூஜிப்பதற்கு அருகதை உடையவன், அருகன் அருகன்னு சொல்றது. ருத்ர பரமேஸ்வரா நீ எல்லாம் செய்வதற்கு உரியோன், நீ ஒருவனே உடமஸ்தன், ஆதலினால் உலக அனைத்தையும் நீயே அடக்கி ஆளுகின்றாய், உன்னை அன்றி வேறு ஒருவரும் இந்த வல்லமை படைத்தவராக இருக்கவில்லை, இந்த வேற யாருமே இந்த வல்லமை வேற யாருக்கும் கிடையாது, உனக்கு மட்டுமே இந்த முத்தொழிலும் உனக்கே உரித்தானது அப்படிங்கிறதாக இந்த இருக்கு சிவனுடைய பரத்துவத்தை சொல்கிறது. ஸ்துஹி ஸ்ருதம் கர்த்த சதம் யுவானம் மிருகன்ன பீமமோபஹத்னு முக்ரம் மிருளாஜ ரித்ரே ருத்ரஸ்தவானோன்யன் அன்யந்தே அஸ்மன்னிவ பந்து சேனாஹ. ஹே ஸ்தோதஹ, துதிப்போய், நீயும் கர்த்த சதம் சுரங்கத்தில் வாழ்கின்றதும், யுவானம் யுவானம்னா இளமையான வயது உடையதுமாகிய, மிருகம் சிங்கத்தை இங்கே சொல்கிறது, அதை போன்று பீமம் பயங்கரமானவனும், உபஹத்தும் அப்படிங்கிறது பகைவரை கொல்லுகின்ற ஆற்றலை உடையவனும், ஸ்ருதம் மிகுந்த கீர்த்தியை உடையவனும், உக்ரம் உக்ரத்தை உடையவனும், யார் இதெல்லாம் உடையவர்னா ருத்ர பரமேஸ்வரர். ருத்ரம் ஸ்துஹி ஸ்துதிப்பாயாக, நம்மளை இப்ப பிரேரணை பண்றது எப்படி ஒரு குகையில் வாழக்கூடிய இளம் வயது நிரம்பிய சிம்ஹம் எப்படி கம்பீரமாக இருக்குமோ, எப்படி பயங்கரமானதாக இருக்குமோ, எப்படி எதிரிகளை அழிப்பதில் வல்லமை படைத்ததாக இருக்குமோ, அப்படியுள்ள ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை நீ வழிபடு. ஹே ஸ்தோதஹா, ஸ்துஹி அப்படிங்கிறது துதிப்பாயாக. ஸ்தவானஹா, என்னால் போற்றப்படுகின்றவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன், ஜரித்ரே துதிக்கும் எனக்கு மிருள சுகத்தை கொடுத்தருள்வாயாக. தே சேனாகா, உன்னுடைய சைன்யங்கள், அஸ்மத்து அந்யம் நிவபந்து, உன்னுடைய சைன்யம் கெட்டதை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சைன்யம் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், அந்த சைன்யம் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதாக இதுல இப்ப சொல்றது. அந்த சைன்யம் எனக்கு எதிரிகளை அழிக்கட்டும், என்னுடைய தீய எண்ணங்களை அழிக்கட்டும், என்னிடத்தில் இருந்து அதை தூர விலகி போகச் செய், என்னை துன்புறுத்தாததாக அது இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம கிட்ட அடிக்கடி ருத்ரம் என்ன சொல்றது அப்படின்னா, எனக்கு இதை துன்பத்தை விளைவிக்காதே, எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு வந்து துக்கத்தை தூர போகச் செய் அப்படிங்கிறதாக கேட்டுட்டே வருது இல்லையா. இங்க இன்னும் விவரித்து சொல்றது, உன்னுடைய சைன்யமாகப்பட்டது அழிப்பதற்காகவே நீ ஒரு சைன்யம் வச்சு வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த சைன்யம் என்னிடத்திலிருந்து வேறானதாக இருக்கட்டும், மற்றவற்றை எல்லாம் அழிக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்றது. மேல் கொண்டிருக்கிற ருத்ரத்தை வர சமயங்கள்ல பார்க்கலாம். ஓம் நமஃ சிவாய.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய. ரிக்வேத பஞ்சரோத்திரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. அனந்த மகசந்திரிதசவந்திய சரணம் முனி ஹிருதந்தர வசந்த மமலம் கபந்தவியத்விந்தவனிவகந்தவஹவஹ்நிமகபந்துரவிமஞ்சுவபுஷம் அனந்த விபவம் த்ரிஜகந்தரமணிம் த்ரிநயனம் த்ரிபுரகண்டனபரம் சனந்த முனி வந்தித பதம் சகருணம் பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ. தொடர்ந்து நாம் ரிக்வேதத்தினுடைய பஞ்சருத்ரங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். மூணாவது சூக்தத்துல 12வது இருக்கிலிருந்து பார்க்க போகிறோம். பலவிதமான ரூபங்களை உடைய ருத்ர பரமேஸ்வரனை ருத்ரம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்தது. பலவிதமான ரூபங்களை உடைய நீ, பொன்னாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கும் நீ, உன்னுடைய சைன்யத்தை வந்து என்னிடமிருந்து மிக தூரமாக விலக்கி வை. ஒரு குகையிலே இருக்கக்கூடிய ஒரு இளவயது சிங்கத்தை ஒத்த ஆற்றலை உள்ள நீ என்னுடைய பகைவர்களை கடி, கடிங்கிறது கடிந்து செய், அவர்களை அடக்கி வை அப்படிங்கிறதாக அர்த்தம். கடிந்து அப்படிங்கிற வார்த்தை. இப்படியாக ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து ஸ்ரீ ருத்ரம் பிரேரணை செய்து கொண்டே வருகிறது. அதற்கு மேல் கொண்டிருக்கிறது இப்போ 12வது. குமாரஷ்சித் பிதரம் வந்தமானம் பிரதீனாம் ருத்ரோபயந்தம் பூரேர் தாதாரம் சத்பாதிம் கிருணீஷே ஸ்துதஸ்தஸ்த்வம் பே சஜாராஸ்யஸ்மே. ஹே ருத்ர பரமேஸ்வரா, எப்படி ஒரு குமாரஹா சித் அப்படின்னா ஒரு குமாரன், குமாரனை அடைவது, யார் அடையறா அப்படின்னா வந்தமானம் பித்ரம், ஒரு போற்றுகின்ற பிதாவை, ஒரு பிதாவை ஒரு புதல்வன் போற்றுகின்றான், அவனை எப்படி ஒரு ஆசையோடு ஒரு ஆதுரத்தோடு ஒரு பிதாவானவர் அவனை அணுகுவாரோ, நித்தியம் போற்றுகின்ற ஒரு புதல்வனை எவ்வளவு ஆசையோட ஒரு பிதா அணுகுவாரோ, அதே போல உபயந்தம் என்னிடம் வருகின்ற துவம் உன்னை பிரதினாம வணங்குகின்றேன். இதன் மூலமாக வேதம் நமக்கு வந்து தாய் தந்தையரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. அவர்களுக்கு உண்டான வணக்கங்களை நாம் தவறாமல் செலுத்த வேண்டும். ஒரு பிதாவினிடத்தில் ஒரு புத்திரன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது வணக்கங்களை தெரிவிக்கும் பொழுது எவ்வளவு ஆசையாக அந்த பிதா அந்த புத்திரனிடத்தில் வருவாரோ, அதே போல என்னிடத்தில் நீ வருகின்றாயே, நீ வருகின்ற பொழுது நான் உன்னை பிரதினாம நான் உன்னை வணங்குகின்றேன். பூரேஹே மிகவும் மிகுதியாக அப்படிங்கிறதாக அர்த்தம். தாதாரம் தனத்தை கொடுக்கின்றவனும் வேண்டியவற்றை கொடுக்கின்றவனும். சத்பதிம் நல்ல மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் சத்பதி, சத்பதிம் அவர்களை பாதுகாக்கின்றவர். கிருணீஷே உன்னை துதிக்கின்றேன். ஸ்துதஸ்துவம் ஸ்துதஹாத்வம் அப்படிங்கிற துதிக்கப்பெற்ற நீ ஸ்மே எனக்கு பேஷஜானி மருந்துகளை ராசி அளித்தருள்வாயாக. இப்படியாக துதிக்க

அதனால் அவர்கள் படக்கூடிய துன்பத்தை நாமும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். எதனால? என் மக்கள், என் மனைவி, என்னுடைய தாயார், என்னுடைய தந்தை அப்படிங்கிற நான் தான் அங்கே ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடியது. அந்த அகங்காரம் தான், என் மனைவி, என் தாயார், என் தந்தைங்கிறதுனால தான் நான் வருத்தப்படுகிறேனே ஒழிய வேற யாருக்கோ ஒருத்தருக்குன்னா ஆமாம்ப்பா பாவமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அதுக்கு மேலே நம்ம அந்த பாவத்தில் அந்த வலியில வந்து நம்ம பங்கேற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எப்போ அது நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிறதோ அப்பொழுது தான் நாம் அந்த வலியில் பங்கேற்றுக் கொள்கிறோம். எதனால அப்படின்னா நான் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருப்பதால், அது என் குடும்பம் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருப்பதால். மீண்டும் இங்கே வந்து சொல்கிறது, இந்த மருந்துகளுக்கெல்லாம் உசந்த மருந்தான ஞானம்ங்கிற மருந்த குடு. போன ருக்கில் சொல்லித்த இல்லையா, என்னை வந்து அந்த இருளிலிருந்து என்னை வெளியேற்று, கற்பூரத்தின் நிறத்தை ஒத்தவனே என்னை இருளிலிருந்து வெளியேற்றுன்னு சொல்லித்த இல்லையா, அதுபோல இந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து, சம்சார சக்கரத்திலிருந்து ருத்ர பரமேஸ்வரா எனக்கு அந்த மருந்துகளை அளித்து அருள் அப்படிங்கிறதாக கேட்கிறது. அடுத்ததாக அடுத்த இருக்கு, யாவோ பேஷஜா மருதீ நியாசந்த மாவஷனோ யாமா யோபூ யா நிமனுரவ்ரீதா பிதானஸ்தாசஞ்சயோஷ்ச ருத்ரஸ்ய வஷ்மி. இந்த ருக்குல ஹே மருதஹா, மருத்துக்களை கூப்பிடுகிறது. யார் அந்த ருத்ரனுடைய புத்திரர்களோ, ருத்ர புத்திரர்களான அந்த மருத்துக்களை கூப்பிட்டு, விருஷணஹா, வேண்டியவற்றை நீங்கள் கொடுப்பவர்கள். விருஷபஹாங்கிற பதத்தை எப்படி ருத்ர பரமேஸ்வரனுக்கு போட்டதோ இப்ப விருஷணஹா அப்படிங்கிறதாக அந்த மருத்துக்களை பார்த்து கூறுகிறது. உங்களிடத்தில் யா எவைகள் சுச்சீனி சுத்தமானவைகளாக இருக்கக்கூடியதோ, சந்தமா மங்களத்தை கொடுக்கக்கூடியதோ, மயோபூ இன்பத்தை கொடுக்கக்கூடியதோ, நகா எங்களை பிதாமனுகு பரிபாலிக்கின்ற மந்திரங்களும், அவ்ருணீத உங்களை மறைத்து நிற்பவைகளுமாயுள்ள யானி பேஷஜாகா மருந்துகள் இருக்கின்றதோ, இருக்கு தா அவைகளையும் ருத்ரஸ்ய ருத்ர பரமேஸ்வரனது ஷம் ச யோகோ ச பிணிகள் அடங்குவதையும் நீங்குவதையும் விரும்புகின்றன, நாங்கள் விரும்புகின்றோம் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. இப்ப ருத்ரபுத்திரர்களான மருத்துக்களை நோக்கி இந்த ருக்கு சொல்லுகிறது. ருத்ரபுத்திரனான புத்திரர்களான மருத்துக்கள் எனக்கு ஆரோக்கியத்தையும் எனக்கு மங்களத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் என்ன, உன்னை உங்களை மறைத்திருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கின்றனவோ அப்படிங்கிறதாக இங்கே உள்ளுக்குள்ள ஒன்று கேட்கிறது. அதையும் சேர்த்து எங்களுக்கு எல்லா விதமான மருந்துகளையும் கொடுத்த அருள் ருத்ர பரமேஸ்வரன், என்னுடைய பிணிகளை அடக்க வேண்டும், நீக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இந்த மந்திரங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல வேதத்துக்கு மறைன்னு ஒரு பொருள், மறைங்கிறது ஒரு அர்த்தம், அது மறைந்திருப்பதனால் மறை, மறைக்கப்பட்டதனால் மறை, அது பூர்ணமாக தன்னை என்றுமே வெளிக்காட்டி கொள்ளாது. அந்த அந்த ஸ்பூர்த்திங்கிறது என்னைக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து வருதோ அன்னைக்குதான் நமக்கு அதுக்கு பூர்ணமான அர்த்தம் புலப்படும். அடுத்தருக்கு, பரிணோ ஹேதி ருத்ரஸ்ய வித்யா பரித்வேஷஸ்ய துர்மதிர் மஹீகாத் அவஸ்திரா மகவத்யஸ்தனுஷ்வமீட்வஸ்தோகாயதனாயாயமிருள. ருத்ரஸ்ய ருத்ர பரமேஸ்வரனுடைய ஹேதிஹி அப்படின்னா ஆயுதங்கள், நகா எங்களை பரிவிருஜ்யாகா விட்டு விடட்டும், துவேஷஸ்ய பிரகாசமாகிய ருத்ர பரமேஸ்வரனுடைய மகி பெரிய துகுமதிஹி துர்மதிஹி அப்படின்னா துன்பத்தை கொடுக்கும் நிக்ரஹ புத்தி. அனுகிரக புத்திங்கிறது ஒன்று, நிக்ரஹ புத்திங்கிறது ஒன்று. அந்த நிக்ரஹ புத்தியானது அவகாத்து என்னிடத்தில் இல்லாமல் இருக்கட்டும், என்னை தாண்டி போகட்டும், என்னை அது துன்பப்படுத்தாமல் இருக்கட்டும். ஹே மீடுவ, விரும்புகிறவற்றை கொடுக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, ஸ்திரா உன்னுடைய உறுதியான அம்புகளை மகவத்பாகா தேவ உணவுடைய இந்த ஹவிர்பாகம் வந்து எந்தெந்த தேவர்களுக்கெல்லாம் போகிறதோ அவர்களை குறிக்கிறது. அவ தனுஷ்வ, நீ உன்னுடைய வில்லுக்கு நான் ஏற்றாமல் இரு, என்னுடைய விஷயமாக வரும் பொழுது நீ நான் ஏற்றாமல் இருக்க வேண்டும், உன்னுடைய வில்லினால் எனக்கு துன்பம் நிகழக்கூடாது அப்படிங்கிறதாக வேதம் இங்க ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை செய்கிறது.
எனக்கு மட்டும் இல்லாமல் தோகாய என்னுடைய புத்திரனுக்கும் தனையாய பௌத்திரனுக்கும் நல்ல

0: தியாகத்தை செய்தாரோ அப்படிங்கிறதாக இங்க ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து ருத்ரம் வேண்டிக் கொள்கிறது. அடுத்த இருக்கு, இது இதோட மூணாவது சூக்தம் பூர்த்தியாகிறது. ஏவா பப்ரோ வ்ருஷபசே கிதான யதா ஆ தேவன ஹ்ருணீஷ்வேன ஹம்சி ஹவனஷ்ருண்ணோ ருத்ரே ஹபோதி ப்ருஹத்வாதேம விதத்தே சுவீராஹா. பப்ரோ, மீண்டும் இந்த உலகத்தை பாதுகாப்பவனே அப்படிங்கிற பதத்தை போட்டு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து கூறுகிறது. பப்ருஹு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா, இப்ப பப்ரோ ருஷபா வேண்டியவற்றை கொடுப்பவனே, சேகிதான எல்லாவற்றையும் உணர்ந்தவன், அனைத்தையும் உணர்ந்தவன், தேவ பிரகாசமான உருவத்தை உடையவன். இந்த சூக்தம் ஃபுல்லாவே சொல்லிட்டு வந்தது இல்லையா, ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன் ருத்ர பரமேஸ்வரனே. யதா ந ஹ்ருணீஷே, எப்படி கோபம் இல்லாமல் இருப்பாயோ, ந ஹம்சி துன்புறுத்தாமல் இருப்பாயோ, துன்புறுத்த மாட்டாயோ, ஏவ அவ்வாறே, ஹவனஸ்ருத்து நாங்கள் நாங்கள் அழைக்கும் இந்த அழைப்பினை கேட்பவனாக இருந்து, இஹ இங்கே, நக எங்களுக்கு போதி அறிவுறுத்து, எங்களுக்கு ஞானத்தை ஏற்படுத்து, விததே வேள்வியில் சுவீராக நற்புத்திரர்களை உடையவர்களாக, பிருகத்து இந்த பெரிய ஸ்துதி இப்போ பண்ணியிருக்கிற இந்த பெரிய ஸ்துதி இருக்கிறதே, இதை வதேம சொல்லுகின்றோம். ஹே ருத்ர பரமேஸ்வரா, நீ எப்படி கோபப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கின்றாயோ அதே எண்ணத்தோடு எங்களுக்கு ஞானத்தை உபதேசித்து அருள். வேள்வியில் இன்னைக்கு நாங்கள் வந்து உன்னை துதிக்கிறோம், இவ்வாறாக நாங்கள் இந்த வேள்வியில், இந்த ஞான வேள்வியில் நாங்கள் உன்னை துதிக்கிறோம் அப்படிங்கிறதாக இந்த மூணாவது சூக்தம் பூர்த்தியாகிறது. மேற்கொண்டு நாலாவது சூக்தம், அஞ்சாவது சூக்தம், அதோட பஞ்சருத்ரம் பூர்த்தியாகிறது. ஓம் நம சிவாய,
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் குளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குல் மதீதவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்குள் செங்காட்டம் புதியதனுள் சங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே வான தூயர் தன் மதிதோய் சடைமேல் மத்த மலர் சூடி தேனொத்தனமின் மொழிமான் விடியாள் தேவி பாகமாக காணத்திரவில் எரிகொண்டாடும் கடவுள் உலகேத்த

சிற்றம்பலம் எல்லாம் அல்ல. உமையூர்பாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் குருவருளாலும் நமது சைவம் .org என்ற அமைப்பின் வாயிலாக இணையத்தின் மூலமாக தினமும் மாலை வேளையிலே செய்யக்கூடிய திருமுறை ஒளிபரப்பு மற்றும் சிவஞான நூல்களை பற்றிய சொற்பொழிவு முதலானவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற தருணத்திலே இன்றைய தினம் சிவாலய வழிபாட்டு முறைகள் என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற சொற்பொழிவினுடைய இரண்டாம் பாகமானது இன்றைய தினம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம். உலகெங்கிலும் இந்த சைவம் .org இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சிவபெருமானுடைய பக்த பெருமக்களுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மனமொழி மெய்களாலே வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே உரையை தொடங்குவோம். நேற்றைய தினத்திலே சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியங்களை பற்றியும் அந்த புண்ணியங்களிலே சிறந்ததாக விளங்கக்கூடிய சிவாலய தரிசனத்தின் முறைகளை பற்றியும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானை அந்தந்த பூஜை வேளைகளிலே தரிசிப்பது மிகவும் சிறந்தது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த பூஜைகளினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாமும் பார்த்து வருகிறோம். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தூபத்தினுடைய தத்துவார்த்தம், சிவபெருமானுக்கு காட்டக்கூடிய தீபத்தினுடைய தத்துவார்த்தம், சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நிவேதனத்தினுடைய தத்துவார்த்தம் இவைகளை நேற்றைய தினம் இறுதியாக பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய உபசாரங்களை பற்றியும் மேலும் அந்த சிவாலயத்தினுடைய தரிசனத்தினுடைய பிற்பகுதியையும் இன்று தொடர்ந்து பார்ப்போமாக. சிவபெருமானுக்கு தூப உபசாரம் செய்யும் பொழுதும் தீப உபசாரம் மற்றும் நிவேதனம் செய்யக்கூடிய பொழுது எல்லாம் திரையிட்டு இருப்பார்கள். அந்த திரையானது சிவபெருமானுடைய திரோதான சக்தி என்று அந்த திரையை குறிப்பிடுவார்கள். ஆகமத்திலே அந்த திரைக்கு கூட பூஜை உண்டு. திரோதான சக்தியை பூஜிப்பார்கள் அந்த திரையில். ஆன்மாக்களினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மலங்களிலே ஒன்று இந்த திரோதான மலம். இந்த திரோதான மலம் சிவபெருமானை நாம் இந்த ஆன்மாவானது உணர்ந்து அனுபவிப்பதை தடுக்கக்கூடியது இந்த திரோதான மலம். இந்த திரோதான மலம் சிவபெருமானுடைய பெருந்தருணையினாலே தான் இதுவும் நீங்கும். இந்த திரோதான மலமே நீங்கி அனுகிரகமாக அருளாக மாறும். இந்த நிவேதனமாகிய உபசாரம் நேற்றையே சொல்லும் பொழுது பக்குவமாகிய ஆன்மாவை சிவபெருமானிடத்திலே சேர்த்தல் என்ற தத்துவத்தை குறித்தது நிவேதனம். பக்குவமாகிய ஆன்மா சிவபெருமானிடத்திலே சேரும் பொழுது சிவபெருமான் அங்கே அந்த ஆன்மாவிற்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் விளங்கக்கூடிய பெருமான் அங்கே ஒன்றாக சிவபெருமானிடத்திலே அந்த ஆன்மாவானது ஒன்றாக நிற்கும் பொழுது பேரொளி பிழம்பாக ஆனந்த மோட்ச நிலையானது விளங்கும். அதை குறிப்பதுதான் அந்த அலங்கார தீபம் அல்லது புஷ்பரத தீபம், அடுக்கு தீபாராதனை என்று சொல்லுவார்கள். அந்த அடுக்கு தீபாராதனை பொதுவாக 5 அடுக்குகளோ அல்லது 7 அடுக்குகளோ 9 அடுக்குகள் விளங்கும். அந்த அடுக்கிலே அடித்தட்டிலே அதிகமான தீபங்கள் விளங்கும். மெல்ல மெல்ல அந்த தீபங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து மேலாக இருக்கக்கூடிய தட்டிலே கற்பூரமானது விளங்கும். நேற்றே தீபத்தினுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுது எண்ணெயானது பிறவியாகவும் அதில் இருக்கக்கூடிய திரியானது நமது உயிராகவும் அதிலே ஏற்றி இருக்கக்கூடிய ஜோதியானது சிவபெரும்பொருளினுடைய நினைப்பு என்பதையும் நாம் பார்த்தோம். சிவபெருமானை இடைவிடாது மனமொழி மெய்களாலே துதிப்பதனாலே இந்த பிறவியாகிய அந்த எண்ணெயானது தீரும். எண்ணெய் தீர்வது என்பது பிறவி முடிவது என்று பொருள். அப்படி ஓர் அறிவு முதல் ஒவ்வொரு அறிவாக அந்த ஆன்மாவானது
ஒவ்வொரு அறிவாக மெல்ல உயர்ந்து, ஒவ்வொரு பிறவியாக உயர்ந்து கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்திருக்கிறது. இந்த மனித பிறவியை அடைந்த பின்னர் பலகாலம் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு தன்மையினாலே சித்தாந்த சாஸ்திரங்களிலே ஞானபாதத்திலே சொல்லும் பொழுது தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லுவார்கள். இவைகளை கொடுத்து உதவுகின்றான் சிவபெருமான் நமக்கு என்று. தனுவாகிய உடல், கரணங்களாகிய மனம் முதலானவைகள், புவனம் நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகம், போகம் இங்கே நாம் அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இவைகள் நான்கும் தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லுவார். இவைகளை எல்லாம் அனைவருக்கும் ஒரு விதமாக அமைந்து விடார். இவைகள் அமைவது எல்லாம் நமது முன் ஜென்ம வினைகளின் படியே அவைகள் எல்லாம் அமையும். நமக்கு நல்ல உடல் கிடைத்திருக்க வேண்டும். நமது மனம் முதலானவைகள் எல்லாம் சரியான முறையிலே இருக்கக்கூடியவைகளாக, மனநிலைகள் எல்லாம் நல்ல முறையிலே அமைந்திருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் எல்லாம் அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்லதொரு நாட்டிலே நமது பிறப்பு இருந்திருக்க வேண்டும். எங்கேயோ வேற ஏதோ ஒரு நாட்டிலே போய் நாம் நமக்கு இந்த பிறப்பு ஏற்பட்டிருக்குமே ஆனால் நம்மாலே சிவபெருமான் யார் என்பது நமக்கு தெரியாது. சிவபெருமானை பற்றி கேட்பதற்கோ அல்லது சிவபெருமானை பற்றி அறிந்து கொள்வதற்கோ அல்லது சிவபெருமானிடத்திலே பக்தி செய்வது என்பதோ இயலாத விஷயமாக இருக்கும். ஆனால் நாம் செய்த புண்ணியத்தினுடைய பயனாக இந்த நல்லதொரு பாரத தேசத்திலே பிறந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மாதவம் செய் தென் திசை என்று பெரிய புராணம் குறிப்பிடும். அவ்வாறு பல சிவன் அடியார் பெருமக்கள் எல்லாம் தோன்றி சிவபக்தி செய்து சிவபெருமானுடைய கடலடிகளை அடைந்த இந்த புண்ணிய பூமியிலே நமது பிறப்பானது அமைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய புண்ணியம். இது சாதாரணமாக கிடைக்காது. அதை தாண்டி நமக்கு அனுதினமும் கிடைக்கக்கூடிய போகங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நமது பெற்றோர்கள், இப்படி ஒவ்வொன்றுமே சிவபெருமானை நமக்கு காட்டக்கூடியதாக அமைவது என்பது நண்பர்களோ யார் மூலமாவது சிவபெருமானை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே தான் நமக்கு விளைந்தது. ஆக இந்த கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியை நாம் வீண் செய்து விடக்கூடாது. வாய்த்தது நந்தமத்து இது ஒரு பிறவி மதித்திடுவின் என்று தேவாரங்களிலே குறிப்பிடுவார். ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் பொழுது திருக்கோளில் இத்தேவாரத்திலே நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனு கே ஆளாய அன்பு செய்வோம்.

0: திறமருளி கோடாய நீ குமவன் கோழிலியம் பெருமானே என்று அருமையாக அருளியுள்ளார். இது நமக்கு ஒரு உபதேசமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். இந்த நாட்களை தவறவிடக் கூடாது. நாளாய போகாமை நஞ்சனியும் தண்டனைக்கே அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே தாயிடம் அன்பு செய்கின்றோம், தந்தையிடம் அன்பு செய்கின்றோம், உற்றார்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே எல்லாம் நாம் அன்பு செய்கின்றோம். இவர்களுக்கெல்லாம், இவர்களுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அன்பு என்பது இந்த பிறவியிலே ஏற்பட்டது. சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணை, அவர் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பு என்பது சிவபெருமானுடைய பெருங்கருணை. நாம் கேவல நிலையிலே, இந்த ஆன்மாக்கள் கேவல நிலையிலே எந்த விதமான கருவி கரணங்கள் இல்லாமல் ஆணவமாகிய மலம் ஒன்றிலேயே இருக்கக்கூடிய காலம் தொட்டு அதன் பிறகு ஓர் அறிவிலே பிறந்து மெல்ல உயர்ந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிறவிகளிலுமே பிறந்து இழைத்து திளைத்து அந்த வினைகளை அனுபவித்து சிவபெருமானை நாம் அடையாததனாலே மீண்டும் இன்னொரு பிறவியை எடுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பிறவியும் சிவபெருமான் கொடுக்கக்கூடியது எல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த பிறவியிலே நீ என்னிடத்தில் சென்று வந்து அடைவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றாய், வந்து செல்கிறோமா, வந்து விடுகிறோமா என்று பார்ப்பார். அப்பொழுது எல்லா வாய்ப்புகளையும் அவர் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவரை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவர் இரண்டு இரண்டு வாய்ப்புகளை கொடுப்பார். ஒரு வாய்ப்பு அவர், இன்னொன்று நமக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய விருப்பங்கள் ஆசைகள் முதலானவைகள் எல்லாம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு தொடுங்க அப்படிங்கிறது கேட்போம். இதை எல்லாத்திலையுமே நாம சிவபெருமானை எல்லாத்திலையும் செலக்ட் பண்ணும். அப்படி செலக்ட் பண்ணினோம் தான் நம்மளால சிவபெருமானுடைய திருவடியை, அந்த திருவுருளை முழுவதுமாக பெற, அந்த திருவுருளை பெற முடியும். திருப்பியும் இல்ல, நான் சிவபெருமானை வந்து அந்த நேரத்துல சிவபெருமானை வந்து நான் செலக்ட் பண்ணல, ஏதோ வாழ்க்கையில இன்னொரு போக பொருளை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா மீண்டும் எப்ப சிவபெருமானை நாம வந்து செலக்ட் பண்றோமோ அது வரைக்கும் பரீட்சை தான். திருப்பி திருப்பி நிறைய பேர் கேட்பாங்க, நான் சுவாமி இடத்துல பக்தி செய்யறேன், நான் சுவாமிக்கு வந்து இத்தனை செய்யறேன், பூஜை பண்றேன், ஆனா எனக்கு சோதனைகள் நிறைய வர்றது, இதெல்லாம் என்ன அப்படின்னு. படிக்கிறவனுக்கு தான் பரீட்சை, படிக்காதவங்களுக்கு பரீட்சை கிடையாது. படிக்காதவங்களுக்கு பரீட்சை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி பேப்பரை ஒண்ணுமே எழுதாம திருப்பி கொடுத்துருவான் அப்படிங்கிறது தெரியும். ஆக படிக்கிறவர்களுக்கு சோதனை. அந்த சோதனைங்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த சிவபக்தியை உலகத்திற்கு காட்டுவதற்கு தான். எத்தனையோ நாயன்மார்கள், நாயன்மார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் படாத கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டங்கள் எல்லாம் சாமி கொடுத்தது அவர்களுடைய பக்தியினுடைய வைராக்கியத்தை காட்டக்கூடியதுதான். அந்த காட்டுவதற்கு தான் அந்த சோதனைகளை எல்லாம் கொடுக்கிறார். அவர் ஆட்கொண்டது உலகத்துக்கே அறியும், உலகத்திற்கே அறியக்கூடியது அவர் ஆட்கொள்ளக்கூடிய தன்மை. அப்படி அந்த சிவபெருமானிடத்திலே இந்த நாட்களை நாம் வீண் செய்துவிடக் கூடாது. நஞ்சனியும் கண்டனுக்கே அன்பு செய்ய வேண்டும், அவருக்கே ஆட்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு ஆட்படுவது என்றால் என்னன்னா தீட்சை முதலானவைகளை பெற்றுக் கொள்ளுதல். தீட்சை செய்து கொள்ளாமலேயே சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து கொள்ளலாமே, தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் என்ன, ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரிகின்றோம், அதுல சொல்லும் பொழுது தற்காலிக பணின்னு இருக்கும், பணி நிரந்தரம்னு இருக்கும். இந்த தற்காலிக பணி அப்படிங்கிறது தீட்சை எதுவுமே செய்து கொள்ளாமல் சிவபெருமானிடத்திலே அன்பு செய்யறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிக பணி அப்படிங்கிறது. ஆனால் தீட்சை முதலானவைகளை செய்து கொண்டால் அதுதான், தீட்சையை செய்து கொள்ளுகிறது தான் நிரந்தரம். சிவபெருமானுக்கு நான் நிரந்தரமான அடிமை என்று ரெஜிஸ்டர், அப்பதான் உடனே ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருவாங்க, அந்த அடையாள அட்டை முதலானவைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதான் அந்த தீட்சையில குருநாதர் நமக்கு ருத்ராட்ச மாலை, அந்த பஞ்சாட்சர ஜபம் முதலானவைகள் எல்லாம் செய்து சரியான முறையிலே அனுஷ்டானங்களை கடைபிடித்து வர வேண்டும். சிவ பூஜையை செய்ய வேண்டும், சைவ நெறிப்படி இருக்க வேண்டும், சிவ தரிசனம் முதலானவைகளை செய்ய வேண்டும், சிவ புண்ணிய முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த ஞான உபதேசத்தை செய்து அருளுகிறார். இந்த ஞான உபதேசம் முதலானவைகளை எல்லாம் பெறுதல் தான் சிவபெருமானிடத்திலே நிரந்தரமாக சேர்வதற்கு உண்டான வழி. இதை உபதேசம் செய்ததும் சிவபெருமானே ஆகமங்களிலே சிவாகமங்களிலே இந்த தீட்சை நெறியை உபதேசம் செய்திருக்கிறார். நல்ல குரு கிடைக்கலையே, எங்க போய் தீட்சை செய்து கொள்வேன் அப்படின்னா அதுக்கும் நம்மளுடைய அருளாளர்கள் அதுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டாங்க. எப்படி அப்படின்னா, தன்னுடைய பாடல்களிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்த்திடுமே பராபரமே. நெற்றிய இதை பார்த்தோம், நம்மளுக்கு நல்ல ஆச்சாரியர் கிடைக்கணும், நல்ல தீட்சையானது நாம் பெற வேண்டும், இந்த பிறவியிலே நாம் உய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தலமாக சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். முறையாக தரிசனம் செய்து கொண்டு வந்தால் அந்த சிவபெருமானுடைய திருவருளாலே இந்த தீட்சை உபதேசம் குருநாதர் கிடைத்து இவைகள் எல்லாம் நல்ல விதமாக ஈடேறும். அப்படி அந்த சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து, அந்த பக்தி செய்வதற்கும் அந்த முறையாக செய்வதற்கும் இந்த சிவாலயத்தினுடைய தரிசன விதிங்கிறது தெரிஞ்சிட்டு செய்தது ரொம்ப சிறப்பு. அதனுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு அந்த சிவபெருமானுக்கு பல பிறவிகளிலே ஆட்பட்டு பல பிறவிகளிலே உழன்று இந்த மேலான பிறவியை எல்லா அந்த அலங்கார தீபத்தினுடைய தத்துவார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே மேலான கடைசியா இருக்கக்கூடியதுல கற்பூரம் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தீபம் இருக்கும், ஒவ்வொரு தீபமா ஏற்றிருக்கும், மேலான இதுல வந்து கற்பூரம் வச்சிருக்கும். அந்த கற்பூரம் என்ன ஆகும்னா அக்னியிலே அந்த கற்பூரம் முழுவதுமாக எரிந்து எதுவுமே இல்லாம போயிடும். அப்ப எதுவுமே இல்லாம போகுதல் அப்படிங்கிறது சிவமாகிய அந்த அக்னியிலே நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவினுடைய ஆணவமானது முற்றிலுமாக நிறைவு பெற்று சிவபரம்பரனுடைய திருவடியிலே இந்த ஆன்மா சேர்தலை குறிக்கக்கூடியது அந்த மேலே இருக்கக்கூடிய கற்பூர ஜோதி. அப்படி அந்த அலங்கார தீபத்தை காட்டி பல பிறவிகளிலே நாம் செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவி கிடைத்துள்ளது. இந்த பிறவியை பயன்படுத்திக் கொண்டு சிவபெருமானை அடைவதற்கான முயற்சியை செய்து சிவபெரும்பருளுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை அனைத்து பக்த பெருமக்களுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் அந்த அலங்கார தீபம் என்று சொல்லக்கூடிய அடுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. உள்ளுக்குள்ள தீபாராதனை காட்டினாலும் நம்ம ஒரு நிமிஷம் கண்களால கண்கள் குளிர அந்த தீபாராதனை தரிசனம் பண்ணாலும் ஒரு நிமிஷம் இந்த கண்களை எல்லாம் மூடுவோம், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அந்த சிவபெருமானை தியானிப்போம். அந்த உள்ளுக்குள்ள உள்ளும் புறமுமாக சிவபெருமானை தியானிப்போம். அப்ப அந்த உள்ளுக்குள்ளே நாம நினைக்க வேண்டும், பாவிக்க வேண்டும், பல பிறவிகளிலே நான் கடந்து வந்து விட்டேன், இன்னும் நான் மோட்சத்தை அடையவில்லை, பரம்பொருளே நீ தான் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த ஆன்மாவை கடைத்தேறுவதற்கான வழிகளை காட்டி என்னை அந்த வழிகளிலே நிற்க வைத்து உன்னுடைய திருவடியிலே என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சிவபெரும்பொருளிடத்திலே நாம் பிரார்த்தனை முதலானவைகளை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த தீபாராதனை முதலான தரிசனங்களை எல்லாம் முடித்து அந்த சந்நிதியிலே பிரசாதம் விபூதி பிரசாதத்தை கொடுப்பார்கள். பூதி என்றால் என்ன? பூதி என்றால் அனுபவம், விபூதி என்றால் மேலான அனுபவம், ஐஸ்வர்யம், மகத ஐஸ்வர்யம், பெருஞ்செல்வம் என்று அந்த விபூதிக்கு பெயர். அந்த விபூதி நமது பாவங்களை எல்லாம் அழிக்கும், நம்மளுடைய உடலினுடைய ஆன்மாவினுடைய பிரகாசத்தை உள்ளும் புறமுமாக விளங்க செய்வது அந்த திருநீர். அந்த திருநீரை இரு கைகளினாலே அங்கே சன்னிதானத்திலே சிவாச்சாரிய பெருமகனாரிடத்தில் அந்த திருநீற்றை பெற்று அந்த திருநீற்றை கீழே சிந்தாத வண்ணமாக இடது கையில் மாற்றாத வண்ணமாக ஒரே கையினாலே அந்த திருநீற்றை மேல் நோக்கி அந்த திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த திருநீற்றை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த திருநீற்றினுடைய துகள்கள் பூமியிலே விழாத வண்ணம் நமது தோள்களிலே விழும் வண்ணமாக அந்த திருநீற்றை பூசிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு சிவபெருமானை மனதினாலே தோத்திரங்கள் முதலானவைகள் எல்லாம் பண்ணி கொண்டு வர வேண்டும். சிவபெருமானை தரிசனம் செய்து நேராக வீட்டுக்கு வந்து விடக்கூடாது, இன்னும் பரிவார தெய்வங்களை எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு பிறகு அந்த ஆலயத்திலே சுவாமியினுடைய நடராஜமூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி, முருகப்பெருமான் முதலானவர்களை எல்லாம் பலமாக தரிசித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த சமயங்களிலே மூலாலயத்திலே பொதுவாக கூட்டம் முதலானவைகள் தான், பக்த பெருமக்கள் அதிக அளவிலே இருப்பார்கள். நடராஜர் சன்னதியிலோ அல்லது சோமாஸ்கந்தர் முதலான சன்னதிகளிலோ அவ்வளவு பக்த பெருமக்கள் இருக்க மாட்டார்கள். அங்கே அமர்ந்து பொறுமையாக அமர்ந்து அங்கே தேவாரம், திருவாசகம் முதலானவைகளை எல்லாம் மனமுருக அன்புடன் சிவபெருமானுக்கு அந்த பதிகங்களை எல்லாம் பாராயணம் செய்து ஜபம் முதலானவற்றையும் செய்தல் உத்தமம். சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே ஜபம் செய்வது என்பது கோடி பங்கு புண்ணியத்தை தரக்கூடிய. வீட்டிலே ஜபம் செய்தால், ஒரு ஜபம் செய்தால் ஒரு ஜபம் ஒரே பலனை கொடுக்கக்கூடியது. அதே ஜபம் பசுமாட்டினுடைய கொட்டகையிலே செய்தால், அமர்ந்து கொண்டு பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டையில உட்கார்ந்து ஜபத்தை செய்தால், ஒரு பஞ்சாட்சர ஜபம் பண்ணா அது 10 மடங்கு பலன். அதே போல பஞ்சாட்சர மந்திரத்தை காவிரி, குளம், நதி முதலான தீர்த்தங்களிலே, தீர்த்த கரைகளிலே இருந்து அந்த ஜபத்தை செய்தால் 100 மடங்கு பலன். அதே சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே, சிவபெருமானுடைய திருச்சன்னிதியின் முன்னர் அமர்ந்து அதே ஜபத்தை செய்தால் அந்த ஜபத்திற்கு கோடான கோடி பலன் உண்டு என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. அவ்வாறு அந்த நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திலோ அல்லது சோமாஸ்கந்தர் முதலான சன்னிதானங்களிலோ அமர்ந்து பாராயணங்கள், ஜபங்கள் முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நடராஜ பெருமானுடைய திருவுருவம் இது நமது தென்னாட்டுக்கே மிகவும் உரித்தான. வடநாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா இந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவமோ அல்லது சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய திருவுருவமோ இருக்காது. அதுதான் நம்மளுடைய தென்னாட்டினுடைய சிறப்பு. அந்த தென்னாட்டுல மட்டும்தான் இந்த நடராஜர் திருவுருவமும் சோமாஸ்கந்தர் திருவுருவமும் ரொம்ப பிரசித்தம். பழைய கோவில்கள் எல்லா பழையமையான சிவாலயங்கள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அந்த இறைவன் செய்கிற ஐந்து உள்ளில்கள் எவை? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்துள்ளில்களையும் எங்கே செய்கிறான் இறைவன்? ஆன்மாவிடத்தில் இறைவன் செய்யவில்லை. படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் மாயையினிடத்திலே செய்கிறான். மாயையினிடத்திலே செய்கிறான். மாயையிலிருந்து தனுகரணங்களை படைக்கிறான். அவற்றை குறித்த காலம் வரை நிலை நிறுத்துகிறான். அந்த ஜடப்பொருள்களை பிறகு மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான். எனவே இந்த முத்தொழில்களும் மாயையினிடத்திலே இறைவன் செய்கின்றவை. ஜடப்பொருளிடத்திலே இறைவன் செய்கின்றவை முதலிலே உள்ள முத்தொழில்கள். அடுத்து உள்ள மறைத்தல், அருளல் என்ற இரண்டுதான் உயிர் இடத்திலே இறைவன் செய்பவை. மறைத்தல், அருளல். மறைத்தல் என்றால் என்ன பொருள்? மறைத்தல் என்ற தொழில் இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாமல் மறைத்து, தன்னை காட்டாமல் உலகத்தையே காட்டுதல், உலக போகத்தையே அனுபவிக்க வைத்தல், உலகத்தின் மீது நாட்டம் உண்டாக்குதல், அதுதான் மறைத்தல். உயிர்களுக்கு பின்னிருந்து இறைவன் செய்கிற இந்த மறைத்தல், அப்போதுதான் அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? திரோதான சக்தி என்ற பெயரை பெறுகிறது. திரோதான சக்தி. பிறகு அருளல் தொழில் என்பது என்ன? மறைத்தலின் பயனாக பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தன்னை காட்டி, இதுவரை தன்னை காட்டாமல் மறைத்திருந்த இறைவன் தன்னை காட்டி அந்த அவர்களை தன்னை போல் ஆக்குதல், அந்த உயிர்களை தன்னை போல் ஆக்குதல், சிவமாக்குதல், தனது பேரின்பத்தை வழங்குதல். இந்த ஐந்து தொழில்களுக்கும் என்ன பேரு? இந்த ஐந்து தொழில்களுக்கும் தூள ஐந்தொழில்கள், தூள ஐந்தொழில்கள் என்று பெயர். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் என்று சொல்லுகிறாரே. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார். இப்படி நம்முடைய திருமுறைகளிலே இறைவனுடைய ஐந்துள்ளில்கள் பேசப்படுகின்றன. இது ஒரு வகையான ஐந்து தூள ஐந்துள்ளில்கள். இனி சூக்கும ஐந்துள்ளில்கள் என்று உண்டு. சூக்கும ஐந்துள்ளில்கள், சூக்கும ஐந்துள்ளில்கள் என்பவை இதே படைத்த அதே ஐந்து தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் தான். இவற்றை எப்போது செய்கிறான் என்றால், ஆமா, பிரளய காலத்திலே, ஊழிக்காலத்திலே அந்த உயிர்களை ஒடுக்கி நிற்கின்ற அந்த நிலையிலே செய்வது இறைவன் செய்கின்றவை. அவற்றையும் நம்மால் தெளிவாக உணர்ந்து சொல்ல முடியாது. அந்த ஊழி காலத்திலே இறைவன் செய்கின்ற தொழில்கள் என்று அந்த அளவிலே தெரிந்து கொண்டால் போதும், அது சூக்கும ஐந்தொழில். இன்னொரு வகையான ஐந்து தொழில்கள் அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில் இப்ப சிவபுராணத்துல நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அந்த நள்ளிருள் என்பது அந்த ஊழிக்காலத்திலே, ஊழிக்காலத்திலே இறைவன் செய்கிற அதி அந்த சூக்கும ஐந்தொழில். அதுதான் அந்த வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அது சூக்கும் ஐந்தொழில். பிறகு அதிசூக்கும் ஐந்தொழில் என்பது புருவ நடுவிலே, அந்த நடனத்துக்கு என்ன பேர் சொன்னேன் நேற்று, பரநடனம் என்று சொன்னேனே, பரநடனம் அதுதான் அதிசூக்கும் ஐந்தொழில். அதாவது உயிர்களுக்கு உணர்த்துகிற முறை, உயிர்களுக்கு இறைவன் உணர்த்துகின்ற முறை, இதை அடுத்த ஐந்தாவது நூற்பாவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிசுக்கும் ஐந்தொழில் அடுத்த நூற்பாவிலே. எனவே இரண்டாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட ஐந்தொழில்கள் இரண்டு அவை போக்குவரவு புரிய என்பதனாலே சொல்லப்பட்ட ஐந்தொழில்கள் தூள ஐந்தொழிலும் சூக்கும் ஐந்தொழிலும் இரண்டாம் நூற்பாவிலே கூறப்பட்டவை. தூள ஐந்தொழிலும் சூக்கும் ஐந்தொழிலும், அதிசூக்கும் ஐந்தொழில் அடுத்து வருகிற ஐந்தாம் நூற்பாவிலே கூறப்படுகிறது. இவையெல்லாம் இறைவனுக்கு பொது இயல்புகள், ஐந்தொழில் செய்தல். அப்படியானால் இறைவனுடைய உண்மையான இயல்புதான் என்ன, இறைவனுடைய சொரூப நிலை என்ன, அதை ஆறாம் நூற்பாவிலே போய் பார்ப்போம். ஆறாவது நூற்பாவிலே போய் பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். அடுத்து அவ்வளவுதான், இந்த நான்காம் நூற்பாவை பொறுத்த அளவில் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராமையால் அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே. அவத்தைத்தேங்கிறார் என்ன பொருள், அவத்தை, அவத்தை என்பது பெயர்ச்சொல், அவத்தை பெயர்ச்சொல், அவத்தை நிலை என்பது பொருள். இந்த பெயர் சொல்லையே வினை சொல்லாக்கி விடுகிறார், பெயர் சொல்லையே வினை சொல்லாக்கி விடுகிறார். அப்படியானால் என்ன பொருள், அவத்தையை உடையது என்பது பொருள், அவத்தையை உடையது. அந்த காலத்துல இப்படி எழுதுகிற முறை, இப்ப பெயர் என்றால் இதையே எப்படி எழுதுவார்கள், பெயர்த்து, பெயர்த்துனா பெயரை உடையதுன்னு பொருள், பெயர்த்து. அதாவது உரையாசிரியர்கள், உரையாசிரியர்கள் நூற்பு, இது இலக்கணம், இந்த இது உரை எழுதுகிற போது இந்த நூற்பா இந்த அதிகாரம் என்ன பெயர்த்தோ எனின், என்ன பெயர்த்தோ எனின், என்ன பெயரை உடையது என்று பொருள். அப்படி எழுதி கொண்டு அந்த முறையில மெய்கண்டாரும் அவத்தையை உடையது என்று விருத்தி சொல்ல வேண்டும். இங்க இது நூற்பாதலாலே சுருக்கி அவத்தைத்து, அவத்தையை உடையது என்று அமைத்தார். இதேபோல எங்க வருது ஐந்தாம் நூற்பாவிலையும் பாருங்க, கடைசியில ஐந்தாம் நூற்பாவில கடைசியில அந்த சூத்திரம் எப்படி முடியுது, பசாசத்து, பசாசத்துன்னு முடியும். பசாசம் என்பதுதான் சொல், அதையே வினை சொல்லாக்கி பசாசத்து, அதன் பொருளை அப்போது விளக்கலாம், இப்போ வேண்டாம். எனவே இது நான்காம் நூற்பா. அடுத்து ஐந்தாம் நூற்பா, ஐந்தாவது நூற்பா. நான்காம் நூற்பா கேவல நிலை, கேவல ஐந்தாவத்தை தானே பார்த்தோம். எனவே நான்காம் நூற்பா கேவல நிலையை பற்றியது, ஐந்தாம் நூற்பா சகல நிலை பற்றியது. ஐந்தாம் நூற்பா சகல நிலை, நான்காம் நூற்பா ஆன்மாவினுடைய இயல்பு, பொது இயல்பு, ஆன்மாவினுடைய இலக்கணம். நான்காவது நூற்பா, ஐந்தாவது நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம். பாச இலக்கணம் ஐந்தானூற்பா. இங்கே பாசம் என்று அவர் குறிப்பிடுவது, நாம எத்தனை பாசம், பாசம் எத்தனை வகைப்படும், பொதுவாக மூன்று என்பார்கள். அதை ஐந்தாக விரித்து சொல்லுவார்கள். அந்த மூன்றோடு இன்னும் இரண்டு சேர்க்கப்படும். எவை? இந்த மூன்றோடு மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் எவை? மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் தனு கரண புவன போகங்கள். இந்த மாயை என்பது காரண மூலப்பொருள். இந்த மாயை என்பது உலகத்திற்கு மூலப்பொருள். அது ஒரு மலம். அதோடு அந்த மாயையின் காரியங்கள் தனுகரண புவன போகங்கள், அவற்றுக்கு என்ன பெயர்? மாயேயம். மாயேயம் என்றால் மாயையின் காரியங்கள், மாயையிலிருந்து தோன்றுகிற காரியங்கள். மாயை என்பது மயக்குகிற தன்மை உடையது. ஆனால் நம்மை நேரடியாக மயக்குகின்றவை எவை? நேரடியாக மயக்குகின்றவை உலகப் பொருள்கள், இந்த தனுகரண புவன போகங்கள். அவைதான் நம் கண்ணுக்கு புலப்படுகின்றன, நம்மை கவர்ந்து இழுக்கின்றன, மயக்குகின்றன. எனவே அவற்றை ஒரு மலமாக சேர்த்து மாயேயம் என்ற ஒரு மலம். ஆக இரண்டு ஒன்றுதான், மாயை மாயையும் இரண்டு ஒன்றுதான். என்ன வேறுபாடு ரெண்டுக்கு இடையில? ஒன்று காரணம், இன்னொன்று காரியம், அவ்வளவுதான். காரணத்தையும் காரியத்தையும் இரண்டாக சொல்லுகிறார்கள். அடுத்து ஐந்தாவது ஒரு மலமாக சொல்லுவது திரோதான சக்தி. இறைவனுடைய திரோதான சக்தியையும் ஒரு மலம் என்கிறார்கள். இறைவனுடைய சக்தியை போய் மலம் என்று சொல்லலாமா? இறைவனுடைய சக்தியை மலம் என்பதா என்றால் உண்மையிலே அது மலம் அல்ல. ஆனால் அந்த திரோதான சக்தி என்ன செய்கிறது? மற்ற மலங்களை செயற்படுத்தி, மற்ற மலங்களை செயற்படுத்தி ஆன்மாக்களுக்கு என்ன தருகின்றது? இன்ப துன்பங்களை, உலக போகத்தை, இன்ப துன்பங்களை தருகிறது. ஆணவ மலம் என்ன செய்கிறது? ஆணவ மலம் கேவலத்திலே என்ன செய்தது? சகலத்திலே என்ன செய்கிறது? ஆணவ மலம் கேவல நிலையில என்ன செய்தது? அறிவை முழுதும் மறைத்தது, முழு அறியாமையை உண்டாக்கியது. சகல நிலையிலே இந்த உலக வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? ஆணவ மலம் திரிபு உணர்ச்சியை, விபரீத அறிவை, மயக்க அறிவை உண்டாக்குகிறது. விபரீத அறிவை உண்டாக்குகிறது. விபரீத அறிவை உண்டாக்குகிறது என்றால் உயர்ந்த பொருளை நாடவிடாமல் இழிந்த பொருளையே நாடும்படி செய்கிறது. இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக வைக்கிறது. நில்லாதவற்றை நிலையானதாக கருத வைக்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய அறிவை அது திரிவுபடுத்துவதனாலே, இப்படியெல்லாம் ஆணவ மலம் செய்வதற்கு எது காரணம்? இந்த திரோதான சக்தி சும்மா இருந்தால், ஆணவ மலத்தை செயற்படுத்தாமல் இருந்தால் செய்யுமா? செய்யாதல்லவா? எனவே ஆணவ அந்த திரோதான சக்தி தான் ஆணவ மலத்தை செயற்படுத்தி இப்படியெல்லாம் உயிர்களுக்கு மயக்க அறிவை கொடுத்து துன்பத்திலே ஆழ்த்துகிறது. எனவே இது இறைவனுடைய மரக்கருணை என்று சொல்லப்படுகிறது. மரக்கருணை, மரம்னா கொடுமை, கருணையா அதிலே கொடுமை, கொடுமையும் கருணையும் மரக்கருணைங்கிறாங்க. கருணையிலேயே ரெண்டு வகை, அறக்கருணை மரக்கருணை. தாய் மகனை போட்டு அடிக்கிறாள் தவறு செய்தால், அது மரக்கருணை தானே. எனவே திரோதான சக்தி இப்படி இந்த மலங்களை செயற்படுத்தி உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் திருத்துகிறது. துன்பத்தை கொடுப்பது உயிர்களுக்கு திருத்துவதற்காக, உயிர்கள் திருந்துவதற்காக. எனவே அந்த செயலை செய்கின்ற திரோதான சக்தியையும் ஒரு மலமாக உபசாரமாக சொல்லுவார்கள். உபசாரம்னு என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். உபசாரமாக சிலருடைய உபசரிப்பு அப்படி இருக்கும், உபசாரத்துக்கு சாப்பிடலாம் வாருங்கள் என்பார்கள். எனவே அந்த உபசாரம் என்றால் உண்மை இல்லை என்ற பொருள். எனவே இறைவனுடைய சக்தியை ஒரு மலமாக சொல்லுவது உபசார வழக்கு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மலங்கள் ஐந்து எனப்படுகின்றன. எனவே இந்த ஐந்தாவது நூற்பாவில திரோதான சக்தியினுடைய தன்மையை சொல்லுவதனாலே இந்த ஐந்தாம் நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம் எனப்படுகிறது. இந்த ஐந்தாம் நூற்பாவிலே பாசத்தினுடைய இலக்கணம், அதாவது திரோதான சக்தியினுடைய இயல்பு சொல்லப்படுகிறது என்று இந்த அளவில் இன்றைக்கு தோற்றுவாய் செய்து ஐந்தாம் நூற்பாவுக்கு நாளைக்கு முடிக்கலாம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திரோதான சக்தியினுடைய உதவியை உணர்த்துவது, இறைவன் உயிர்களை கேவல நிலையிலிருந்து சகல நிலையில் செலுத்தியிருக்கிறான். இறைவனுடைய நோக்கம் என்ன, இறைவனுடைய திட்டம் என்ன என்றால், உயிர்கள் தன்னை உணர்ந்து, அதாவது தன்னை உணர்ந்துனா இறைவனை உணர்ந்து தன்னை போலவே என்று மாறாத ஒரு தன்மையை அடைவித்தல் வேண்டும். உயிர்கள் பெரும்படி செய்தல் வேண்டும், தன்னை போல ஆக்குதல் வேண்டும். அதுதான் இறைவனுடைய நோக்கம், உயிர்களை தன்னை போல ஆக்குதல், தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரும்படி செய்தல். அவனுடைய இறைவனுடைய நிலைமையை பெற வேண்டுமானால் அந்த உயிர்களிடமுள்ள மல சக்தி நீங்க வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், இறைவனை உணரக்கூடிய தகுதியை பெற வேண்டும். இறைவனை உணரக்கூடிய தகுதி என்றால் அந்த தகுதி என்ன, என்ன தகுதி என்றால், இறைவன் எப்படிப்பட்டவன், மிக மிக நுண்ணிய அறிவுப்பொருள், அதிசூக்கும சித்து என்பார்கள். இறைவன் அதிசூக்கும சித்து, நுண்ணிய அறிவுப்பொருள். சிவபுராணம் கூறுகிறது, நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண் உணர்வே என்று இறைவனை குறிப்பிடுகிறார். நுணுக்கு அறிய நுண்ணுணர்வு, இறைவனுடைய அறிவு அப்படி செயற்கையான முறையிலே நுணுக்கமடைந்தது அல்ல. நுணுக்கு அறியன இல்லாதன்னு அர்த்தம், நுணுக்குதல் இல்லாத, அதாவது என்ன பொருள், இயற்கையாகவே இயல்பாகவே இறைவனுடைய அறிவு நுணுக்கமான அறிவு. ஆனால் உயிர்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால் பருமையான அறிவு, தூல அறிவு என்பார். உயிர்களுடைய அறிவு தூல சித்து, உயிர்கள் அனைத்தும் தூல சித்து. தூலம் என்றால் பருமை, பருமை என்றால் கண்ணுக்கு புலப்படும் என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. இறைவனுடைய அறிவை நோக்க உயிர்களுடைய அறிவு நுட்பமா பருமையானது. இறைவனுடைய அறிவை நோக்க அதை ஒப்பிடுகிற போது உயிர்களுடைய அறிவு பருமையான அறிவு, ரெண்டு நுட்பமான அறிவு தான். உயிர்களுடைய அறிவு நுட்பமான அறிவு, ஆனால் இறைவனை நோக்க இது பருமையான அறிவு. இந்த அதனால்தான் ஆணவமலம், அதுவும் பருப்பொருள். ஆணவமலமும் பருப்பொருளாக இருப்பதனால அது பருமையான உயிர்களுடைய அறிவை பற்றி இருக்கிறது. ஆணவமலம் இறைவனை பற்ற முடியவில்லை. ஏனென்றால் இறைவன் அதிசூக்குமமான அறிவு, மிக நுண்ணிய அறிவு. அதனாலே ஆணவமலம் அதை இறைவனை பற்ற முடியாது. அதற்கு ஒரு ஓமை முன்னாலே சொல்லியிருக்கிறேன் வகுப்புல. அதற்கு என்ன ஓமை நினைவிருக்கிறதா? கடல், கடல் வெளி, அதிலே நிறைந்திருக்கிற நீர், அந்த நீரை பற்றி இருக்கிற உப்பு. அந்த பருமையான உப்பு பருமையான நீரை பற்றி இருக்குமே தவிர அந்த நுண்ணிய கடல் இடத்தை, கடல் வெளியை பற்ற முடியாது. அதுபோலத்தான் கடல் வெளி போல இறைவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறான். அவனிடத்தில்தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. இப்போ நம்மை நம்மையெல்லாம் உள்ளடக்கி கொண்டிருப்பது எது? ஆகாயம். உலகத்தையும் உலக பொருள்களையும் உள்ளடக்கி வைத்திருப்பது ஆகாயம். மற்ற நான்கு பூதங்களையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறது ஆகாயம். ஆதலால் தான் இறைவனுடைய நிலையை சொல்லுகிற போது ஆகாயத்தோடு ஒப்பிடுவார்கள். அருள்வெளி, அருள். இறைவனுடைய அருள் வெளிக்குள்ளேதான் அனைத்துமே அடங்கி உள்ளன என்பார்கள். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது என்று தாயுமானவர் சொல்லுகிறார். தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படியாக செய்கின்றான், செய்திருக்கிறான். எனவே இறைவன் நுண்ணிய சித்து, உயிர்கள் தூல சித்து. எனவே அப்படிப்பட்ட இறைவனை உணர வேண்டுமானால் இந்த பரு அறிவினால் இறைவனை உணர முடியாது. உயிர்களுடைய பருமையான அறிவினால், தூல அறிவினால் இறைவனை உணரவே முடியாது. எனவே நுண்ணிய பொருளாகிய இறைவனை உணர வேண்டுமானால் ஆன்மாக்களுடைய அறிவும் எப்படி ஆக வேண்டும்? ஆமா, நுணுக்கத்தை அடைய வேண்டும். நுட்பத்தை அடைந்தால்தான் இறைவனை உணர முடியும். அந்த அறிவு நுணுக்கத்தை இந்த ஆணவமலம் இருக்கிற வரை பெற முடியாது, அது தடையாக இருக்கிறது. எனவே அந்த ஆணவமாகிய தடையை நீக்கி ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக, படிப்படியாக படிப்படியாக பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு தனுகரண புவன போகங்களை தந்திருக்கிறான். எனவே பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் என்றால் என்ன? இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதி. இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதிக்குத்தான் பக்குவம் என்ற பெயர். இந்த அறிவு தகுதியை, பக்குவத்தை உலக வாழ்க்கையை கொடுத்து படிப்படியாகத்தான் உண்டாக்குகிறான். பக்குவ படிப்படியாகத்தான் உயிர்களினுடைய அறிவை பக்குவப்படுத்தி வருகிறான். இறைவன் நினைத்தால் ஒரே நாளிலே பக்குவத்தை கொடுக்க கூடாது, அவனுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? அவன் தான் எல்லாம் வல்லவனாயிற்று. இறைவன் நினைத்தால் முடியாதது என்ன? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சேக்கலார் கேட்கிறார். எனவே இறைவன் நினைத்தால் முடியாத காரியம் என்ன இருக்கிறது? இந்த உயிர்களை உடனே பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளக்கூடாதா என்று கேட்க தோன்றுகிறது. இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நமக்கு அந்த தகுதி இல்லை. ஒரு கிலோ அல்வா வீட்டுக்கு வாங்கி வருகிறோம், பச்சை குழந்தையம் கொடுத்து ஒரே நேரத்துல உன்ன சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அந்த குழந்தைக்கு இருக்கிறதா? இல்லையே. எனவே நான் தரக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது, வாங்கி வரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி குழந்தைக்கு இல்லை. அதே போல இறைவனுக்கு பக்குவத்தை தரக்கூடிய தகுதி இருந்தாலும் அதை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய தகுதி உயிர்களுக்கு இல்லை. அதனாலே படிப்படியாகத்தான் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம்லவா, உயிரினுடைய இயல்பே என்ன, உயிரினுடைய சிறப்பு இயல்பு ஒன்றொன்றாக சிறிது சிறிதாக படிப்படியாக அறிவதுதான் உயிரினுடைய சிறப்பியல்பு. உயிரினுடைய சிறப்பியல்பு சிறிது சிறிதாக அறிதல், படிப்படியாக அறிதல். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் சிறப்பியல்பு என்பது என்றைக்கும் மாறாதில்லையா. எனவே அந்த சிறப்பியல்பை இறைவன் மாற்றுவானா? பொருள்களுடைய சிறப்பியல்பை இறைவன் மாற்ற மாட்டான். அப்படி மாற்றுவான் என்றால் கல்லுக்கும் அறிவு கொடுக்கலாம். அப்படி அவனை செய்ய ஆரம்பித்து விட்டா என்ன ஆகும்? இயற்கைக்கு மாறாக இறைவன் செய்ய மாட்டான். அவன் இறைவனை நீதியே என்று சொல்லி அழைக்கிறார்கள். அவன் அற நெறியிலே நிற்பவன். அவன் நினைத்தபடியெல்லாம் செய்ய மாட்டான். எனவே உயிர்களுடைய தகுதியை அறிந்து சிறிது சிறிதாகத்தான் அறிவை வளர்ப்பானே தவிர ஒரே நாளிலே பக்குவத்தை தரமாட்டான். அதைத்தான் அந்த சிவகாமி அம்மையார் இறைவனுடைய திருநடனத்தை காணுகிறார் என்பதனுடைய தத்துவம் அதுதான். இறைவனுடைய நடனம் எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது? ஐந்தொழிலினுடைய நோக்கம் என்ன? உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான். உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான் இறைவனுடைய ஐந்தொழில் குறிப்பது. இறைவனுடைய திருக்குறிப்பை உணர்ந்து செயல்படுவது சக்தி. இறைவன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துவது சக்தி. எனவே சிவகாமி ஆகிய அந்த தாய், உலக அன்னை, இறைவனுடைய குறிப்பை அறிந்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறாள் படிப்படியாக. அருகிலே நின்று அந்த நடனத்தின் பயனை சிவகாமி அம்மையார் பெற்று அதை உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். இறைவனுடைய நடனத்தின் பயனை இடையிலே நின்று அம்மைதான் நின்று உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். ஆக எப்படி அந்த சக்தி தான் திரோதான சக்தி என்ற பெயரை பெறுகிறது. சிவகாமி தான் திரோதான சக்தி. அது எப்படி பக்குவப்படுத்துகிறது என்றால், உலக அனுபவத்தை கொடுத்து, உலக அனுபவத்தை கொடுத்து, இன்ப துன்பங்களை கொடுத்து, அவற்றின் மூலமாக மெய்யுணர்வை ஞானத்தை சிறிது சிறிதாக ஊட்டுகிறார் திரோதான சக்தி. உலக அனுபவத்தின் மூலமாக, உலக அனுபவத்தின் வழியாக ஞானத்தை, இறைவனை உணரக்கூடிய ஞானத்தை தருகிறாள். குமரகுருபரர் சொல்லுகிறார் பண்டார மும்மணிக்கோவை என்ற நூலிலே, அந்த பச்சிளங் குழந்தை பால் உண்ணக்கூடிய பருவத்திலே இருக்கிற அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை தீர்க்கிற மருந்தை நேரே கொடுக்க மாட்டாள். நேரே கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய பசுங்குடல் தாங்காது என்பதனாலே அந்த நோய்க்குரிய மருந்தை தான் உண்டு பால் வழியாக அந்த நோயினுடைய தன்னை நோய் அந்த நோயை தீர்க்க மருந்தினுடைய ஆற்றலை குழந்தைக்கு புகட்டுகிறாள். பால் உண் குழவி பசுங்குடர் பொறாது என, பால் உண் குழவி பசுங்குடர் பொறாது என நோய் உண் மருந்து தாய் உண்டாங்குங்கிறார். நோய்க்கு உண்ணக்கூடிய மருந்தை தாய் உண்டார் போல, அதுபோலத்தான் இது உவமை. அதுபோல அந்த திரோதான சக்தியாகிய தாய் அந்த இறைவனுடைய நடன அந்த நடனத்தை தரிசித்து, அதாவது அந்த இறைவனை உணரக்கூடிய அந்த மெய்யுணர்வை உயிர்களுக்கு சிறிது சிறிதாக வழங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த திருதான சக்தியினுடைய அவள் செய்கின்ற நன்மையை இந்த ஐந்தாவது நூற்பாவிலே உணர்த்துகிறார் மெய்கண்டார். நூற்பாவை பார்க்கலாம். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு, ஏதோ குறைகிறது அங்க, மெய் வாய் கண் மூக்கு செவியை காணும், அந்த செவியை சேர்த்துக் கொள்ளுங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி, அவர் மறந்து விடவில்லை மெய்கண்டார், மறந்து விட்டு விட்டார் அப்படியெல்லாம் இல்லை. நான்கு சொன்னால் இன்னொன்று சொல்லாமலே விளங்கும். மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா, அளந்து அறிந்து அறியா, அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்தவையை. இங்கே திருவுதான சக்தியை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? அருள். அருள் என்பதுதான் திருவுதான சக்தி. இரண்டாம் நூற்பாவிலே எப்படி குறிப்பிட்டார்? சக்தி என்று குறிப்பிட்டார், ஆணை, ஆணை என்று குறிப்பிட்டார். இரண்டாவது நூற்பாவிலே ஆணை என்று குறிப்பிட்டார் திருவுதான சக்தியை. அங்கேயும் திருவுதான சக்தி தான் இரண்டாம் நூற்பாவிலே. இங்கே ஐந்தாவது நூற்பாவிலே அருள் என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவனுடைய அருள் இரண்டு வகையிலே செயற்படும், இரண்டு வகையிலே செயற்படும் அருள். நேற்று சொன்னதைப் போல மரக்கருணை அறக்கருணை என்ற இரண்டு வகையிலே. மரக்கருணை என்பது துன்பங்களை கொடுத்து பக்குவப்படுத்துகின்ற திரோதான சக்தி. இப்ப மருத்துவரிடம் போனால் அவர் அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து மருத்துவம் செய்வார். சில நோய்களை தீர்ப்பதற்கு அந்த காலத்தில், இப்போது உள்ள இந்த

0: வரை அந்த நோயாளி ஏசுவது இல்லை. தன்னுடைய நன்மைக்காகத்தானே அப்படி செய்கிறார். ஆனால் சில நோயாளிகளுக்கு நல்ல இனிப்பு மருந்தை கொடுத்து நோயை தீர்க்கிறார். அது அந்தந்த நோயாளியினுடைய நோயினுடைய தன்மையை பொறுத்தது. அதுபோலத்தான் நமக்கும் இன்ப துன்பங்களை அவர் அவர் நம்முடைய நிலையை அறிந்து கொடுக்கிறார். சிவஞான சித்தியாரிலே சொல்லுவார், சிவஞான சித்தியாரிலே இவருடைய மாணவர் நீகண்டாருடைய மாணவர் அருணந்தி சிவம், மண்ணுளே சில வியாதி, மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய்களை மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும், அறுத்தின அன்போடு, திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று சொல்லுகிறார். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அம்மையப்பா இனி ஆற்றேன் என்கிறார். அப்படி அடித்தல் திருவாசகத்திலும் வருகிறது. அடித்து அடித்து அக்காரம் ஊட்டிய அதிசயம் அறியேனேங்கிறார். அடித்து அடித்து அக்காரம் ஊட்டு, அதுதான் திருவதான சக்தி. மரக்கருணை, இது அந்த உயிர் பக்குவப்படுகின்ற வரை. பக்குவம் என்றால் என்ன பொருள் சொன்னேன் பார்த்தோம், இறைவனை அறியக்கூடிய தகுதியை அறிவு பெறுதல். அது பெற்றுவிட்டால், அவ்வாறு பக்குவப்பட்டு விட்டால் அந்த உயிருக்கு அறக்கருணையாக, அதாவது நேராகவே அருளாக அருள் சக்தியாக, திரோதான சக்தி என்பது மாறி அருள் சக்தியாக நேரே அருள் புரியும். அது அருள் சக்தி. இந்த நூற்பாவிலே அருள் என்று குறிப்பிட்டாலும் என்ன கருத்து, திரோதான சக்தி தான், திரோதான சக்தி தான் சொல்லப்படுகிறது. அருள் என்பது திரோதான சக்தியை குறிக்கும். இப்படியெல்லாம் உயிர்களாகிய நம்மை பக்குவப்படுத்துகின்ற அந்த திருவருளை நாம் உணர முடிகிறதா என்றால் உணர முடியாது. ஏனென்றால் அது தன்னை காட்டிக் கொள்வது இல்லை. திரோதான சக்தி தன்னை காட்டாது, தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது. திரோதான சக்தி தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது, உலகத்தைத்தான் காட்டும். எனவே உயிர்களுக்கு பின்னிருந்து, உயிர்களுக்கு பின்னிருந்து திரோதான சக்தி செலுத்துகிறது. உயிர்களுக்கு முன்னின்று செலுத்துவது எது என்றால் அது அருசக்தி. அது பக்குவப்பட்ட உயிர்களுக்கு முன்னின்று செலுத்தும். பின்னிருப்பது திரோதான சக்தி, முன்னிற்பது அருசக்தி. மங்கள நிகழ்ச்சிகளிலே இந்த அழைப்புதழிலே என்ன போடுகிறோம், இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு, இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு இந்த சுபகாரியம் நடத்துகிறோம். முன்னிற்பது அருள் சக்தி. எனவே அப்படிப்பட்ட திரோதான சக்தியை உயிர்களாகிய நாம் உணராமல் இருக்கிறோம். அதற்குத்தான் திருவருள் பயனிலே எத்தனை ஓமைகள். இறைவன் அந்த திரோதான சக்தியை நாம் உணராமல் இருப்பதற்கு பல பல ஓமைகளிலே நினைவிருக்கா, திருவருள் பயனில் என்ன ஓமை, தரையை அறியாது தாமே திரிவார், புறையை உணரா புவி. வேற என்ன ஓமை, ஊமன் கண் போல ஒளியும் மிகையுருளேயாம் மண் கண் காணாதவ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: தத்துவங்களை பற்றி பார்க்கிறபோது அந்த உடம்புகள் என்னென்ன உடம்புகள் பார்த்தோம், ஆனந்தமய கோஷம், அதாவது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், மூன்று தான் பார்த்துருக்குறோம். குணசரீரம் வரைக்கும் பார்த்து எது குணசரீரம், குணசரீரம் எது? பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளுகிற போது குணசரீரம் அமைகிறது ஆன்மாவுக்கு. பிறகு அதற்கு கீழே சூக்ம சரீரம், சூக்ம சரீரமாக அமைகின்றவை புத்தி, அகங்காரம், இங்கே மனம், மனம் புத்தி அகங்காரம், பிறகு தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் ஐந்து, புத்தி அகங்காரம் மனம் தன்மாத்திரைகள் ஆக இந்த எட்டு சூக்ம சரீரமாக அமைகின்றன. இவை சூக்ம சரீரத்துக்கு இன்னொரு பெயர் பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் பிராண வாயுவினால் செயற்படுவதனாலே இது சூக்ம தேகம் பிராணமய கோஷம் எனப்படுது. பிறகு கடைசியாக ஐந்தாவது சரீரம் தூல சரீரம், சூக்ம சரீரத்தை அடுத்து தூல சரீரம். தூல சரீரம் என்றால் பரு உடம்பு. இந்த பரு உடம்பாக அமைகின்றவை அந்த தத்துவங்கள் எவை என்றால் பூதங்கள், தன்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பதினைந்து. எனவே இந்த பதினைந்து பருவுடம்பாக அமைகின்றன. ஆக இந்த தத்துவங்கள் எல்லாமே உயிருக்கு இப்படி உடம்புகளாக அமைகின்றன. ஏதாவது விடுபட்டதற்கா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த தத்துவங்களிலே விடுபட்டவை ஏதாவது இருக்கின்றனவா? இந்த சித்தம் அல்லது குணதத்துவம் என்பது, குணதத்துவம் என்பது அந்த குணசரீரத்தோடு சேர்ந்து விடும். அது சூக்ம சரீரம் அல்ல. குணதத்துவம் என்பது சூக்ம சரீரத்தோடு, அது அந்த அதிசூக்ம சரீரம், அதிசூக்ம சரீரத்தோடு சேரும். கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்பவை என்ன? ஆற்றல்கள். அவையெல்லாம் ஆற்றல்கள். அவை ஐந்து பூதங்களை, பஞ்சபூதங்களை, ஆற்றல் தனித்து நில்லாதல்லவா? ஆற்றல் எங்கேயும் தனித்து நிற்க முடியாது. எனவே இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்பவை பூதங்களை பற்றுக்கோடாக கொண்டுதான் நிற்கும், செயல்படும். பூதங்களை பற்றுக்கோடு, பற்றுக்கோடாக கொண்டு, பற்றுக்கோடுன்னா என்ன? ஆதாரமாக, பூதங்களை தனக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும். பூதங்களை பற்றுக்கோடாக நம்முடைய செவியிலே உள்ள பூதம் எது? நம்முடைய காதிலே இருக்கிற பூதம். நான் என்ன கேட்டேன்? பூதம் காற்றா? ஆகாயம், ஆகாயம் அதான் ஓசை. ஓசைக்கு இடம் ஆகாயம் அல்லவா? ஆக இங்கே நம்முடைய செவிகளிலே ஆகாயம் என்ற பூதம் இருக்கு. இந்த செவியிலே இருக்கிற அந்த இந்திரியம், கேட்கின்ற அந்த ஆற்றலாகிய இந்திரியம் அந்த ஆகாயம் என்ற பூதத்தை தனக்கு இடமாக, பற்றுக்கோடாக கொண்டு செயல்படுகிறது. ஆக செவி என்ற இந்திரியத்துக்கு பற்றுக்கோடு ஆகாயம். அதே போல இப்ப கண், கண் என்ற இந்திரியம் அதற்கு எது பற்றுக்கோடு? கண்ணிலே இருப்பது எது? என்ன பூதம்? நெருப்பு என்ற பூதம் கண்ணிலே இருக்கிறது, அதுதான் ஒளி. எனவே அந்த கண் என்ற இந்திரியம் நெருப்பு என்ற பூதத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறது. கண்ணிலே நெருப்பு என்ற பூதம் இருக்கிறது. பிறகு மூக்கு என்ற பூதத்தில என்ன இருக்கிறது? மூக்கு என்ற பூதத்தில் மூக்கு என்ற இந்திரியம் எதை பற்றி கோடாக கொள்ளும்? மூக்கு இது மனத்தை அல்லவா கவரும். எனவே நிலம் மூக்க கொஞ்சம் மாத்தினா உடனே தடுமாற. மூக்கானது நிலம் என்ற பூதத்தை தனக்கு பற்றுக்கோடாக கொண்டு அறிகிறது, மோந்து அறிகிறது. பிறகு தோல் என்ற இந்திரியம் காற்று என்ற பூதத்தை தனக்கு இடமாக பற்றுக்கோடாக கொண்டு செயல்படுகிறது. என்ன விடுபட்டதா? ஆமா, நாக்கு என்ற இந்திரியம் நீர் என்ற பூதத்தை இடமாக கொண்டு செயல்படுகிறது. இனி இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை எவை? பூதங்கள். அந்த பூதங்களுக்கு ஆதாரமாக இடமாக இருப்பவை, பூதங்களுக்கு இடமாக இருப்பவை எவை என்றால் தன்மாத்திரைகள் இடம். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து அமைகின்றன பூதங்களுக்கு தன்மாத்திரைகள். தன்மாத்திரைதானே வருகின்றன பூதங்கள். எனவே அந்த பூதங்களுக்கு இடமாக இருப்பவை தன்மாத்திரை. அப்படி பார்த்தால் இப்ப செவியில என்ன பூதம் இருப்பதாக பார்த்தோம்? ஆகாயம். அந்த ஆகாயத்திற்கு இடமாக இருப்பது எந்த தன்மாத்திரை? அந்த ஆகாயத்தோடு தொடர்புடைய ஓசை. ஓசை என்ற தன்மாத்திரையை இடமாக கொண்டு பூதம் அந்த ஆகாயம் என்ற பூதம் நிற்க அந்த பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு செவி இந்திரியம் அறிகிறது. இத்தனை விவரங்கள் இருக்கின்றன. எனவே இங்க பாருங்க, செவி என்ற உறுப்பு அதற்குள்ளே இருப்பது தன்மாத்திரை, ஓசை என்ற தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரைக்கு மேலே இருப்பது ஆகாயம் என்ற பூதம். அந்த பூதத்தை பற்றி கொண்டு இருப்பதுதான் செவி என்ற இந்திரியம். எனவே உறுப்பு, அந்த உறுப்பிலே தன்மாத்திரை, அதன் மேலே பூதம், அதற்கு மேலே இந்திரியம் என்று இப்படி அந்த ஒவ்வொன்றுக்கும் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். இப்ப கார் ஓட்டுகிற போது, காடியா அதை ஓட்டுகிற போது அமர்ந்திருக்கிற இருக்கை, அது ஒரு இடம். அந்த இருக்கைக்கு இடம் எது? அந்த கார். அந்த காருக்கு இடம் எது? தரை. ஆக இத்தனை இடமும் வேண்டும், அப்பந்தான் கார் ஓடும், இவரும் ஓட்ட முடியும். எனவே எத்தனை இடம் ஆயிற்று? தரை என்ற ஒரு இடம், அதுக்கு மேலே காரினுடைய இடம் ரெண்டு, அதற்கு மேலே இருக்கை என்ற இடம், அதற்கு மேலதான் அமர்ந்திருக்கிறோம். அதுபோல இந்த ஒவ்வொரு இந்திரியம், அவர் தான் ஓட்டுகிறவர், இந்திரியம் தான் ஓட்டுகிறவர் வண்டியை. தரை போல இருப்பதுதான் இந்த உறுப்பு, செவி என்ற உறுப்பு, கண் என்ற உறுப்பு. உறுப்பு என்பது தரை. அதுக்கு மேலே இருக்கிற அந்த காரினுடைய இடம் போல இருப்பது தன்மாத்திரை. அந்த காரிலே அமைந்திருக்கிற இருக்கை போல அமைந்திருப்பது பூதம். அந்த பூதத்தை பற்றுக்கோடா கொண்டிருக்கிற இந்திரியந்தான் ஓட்டுகிறவர் என்று இப்படியாக இந்த தத்துவங்கள் நமக்கு உதவியாக அமைகின்றன. ஆன்மாக்களாகிய நாம் அறிவதற்கும் செயல்படுவதற்கும் இந்த தத்துவங்கள் பல்வேறு வகையிலே உதவுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தெரிந்து என்ன ஆகப் போகிறது? எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் இப்பொழுது இவற்றோடு ஒன்றுபட்டு உடம்பே நான் என்று கூடி வாழுகிறோம். நாம் சித்து பொருளாக அறிவுடைய பொருளாக இருந்தும் அதை உணராமல் ஜடமாகிய இந்த உடம்போடும் தத்துவங்களோடும் கூடி வாழுகிறோம். எனவே இந்த தத்துவங்களுடைய இயல்பை, இவையெல்லாம் ஜடம், மாயையிலிருந்து வந்தவை என்ற உண்மையை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தித்து தெரிந்து கொள்ளுகிற போதுதான் இவை நமக்கு வேறானவை, இவையெல்லாம் அறிவற்றவை, நான் இவற்றுக்கு மேலானவன், நான் அறிவு பொருள், இவை அறிவற்ற ஜடம், இவற்றுக்கு நான் தலைவன். ஆனால் இப்போது நாம் அவற்றுக்கு அடிமையாக இருக்கும். எனவே நம்முடைய நிலையை உணர்ந்து, நம்முடைய பெருமையை உணர்ந்து, இந்த தத்துவங்களை நமக்கு வேறானவை என்று கண்டு அவற்றின் மீது வைத்த பற்றை விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நான் ஒரு நாளிலேயோ, ஒரு வாரத்திலேயோ, இந்த 15 நாளிலேயோ தெரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து இவற்றிலிருந்து விடுபட முடியாது. எனவே பலகாலம் இப்படி கேட்டு கேட்டு சிந்தித்து சிந்தித்து படிப்படியாகத்தான் தெளிவு உண்டாகும். இதெல்லாம் அவ்வளவு விரைவிலே வராது. எனவே கேட்டலோடு நில்லாமல் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து சிந்தனை மிக முக்கியம். நாம் யார், இந்த தத்துவங்கள் எப்படிப்பட்டவை என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களிலே இந்த தத்துவங்களை பற்றி பேசுகிறார்கள் விரிவாக. இன்ன பின்னாலே போக போக பார்க்கலாம். இப்ப நான் விரைவாக எல்லாம் விளக்கி கொண்டோம், எனவே விரைவாக போக முடியும். 144, மாயையில் காலமோடு நியதி தோன்றுகிற முறை சொல்லுகிறார். மாயையில், அந்த மாயா தத்துவத்திலிருந்து காலம், பிறகு நியதி, பின் கலாதி. கலாதின கலை முதலியவை, கலை வித்தை அறாகும். கலாதி தோன்றும். அடுத்து ஆய அக்காலம் மூன்றாய், பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாய் ஆக்கியும் அழித்தும் போக்கி, அந்த மூன்று காலங்களும் செய்கிற தொழில். ஆக்கியன வினையை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது, வினையை தோற்றுவிக்கிறது. அது எந்த காலம்? வினையை தோற்றுவிப்பது எதிர்காலம். அழித்துனா நிகழச் செய்து வினையை, அது நிகழ்காலம். போக்கி அது இறந்தகாலம். இப்படி வினையை உண்டாக்கியும் வினையை நுகர வைத்தும், அப்படி நுகர வைத்து அந்த வினையை நீக்கியும் காலம் உதவி செய்கிறது. காயமோடு உலகுக்கெல்லாம் கால, காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி, இது கால தத்துவம். அந்த கால தத்துவம் என்ன செய்கிறது? நம்முடைய உடம்புக்கும், காயமோடுன உடம்புக்கும் உலகுக்கும் கால சங்கையினை பண்ணி, கால இறுதி, கால இறுதியை நிர்ணயிப்பது இந்த கால தத்துவம் தான். இத்தனை காலம் இருக்க வேண்டும் இந்த உலகம், இந்த உடம்பு என்று வரையறை செய்வது இந்த காலம். கால சங்கையினை பண்ணி நாயகன் ஆணையாலே நடத்திடும் சகத்தையெல்லாம். இது காலதத்துவம். நாயகன் ஆணையாலே நடத்திடும் உலகத்தை எல்லாம். அடுத்து காலத்திற்கு பின்னாலே நியதி, அதனுடைய வேலை என்ன? நியதி பின் தோன்றி கண்மம் நிச்சயம் பண்ணி நிற்கும். கண்மத்தை அவரவர் கண்மத்தை அவரவரே நுகருமாறு நிச்சயப்படுத்தும், நியமனம் செய்யும், கண்மத்தை நியமிக்கும் நியதி. பின்னர் அயர்விழா கலை பின் தோன்றி, கலை என்ற தத்துவம் தோன்றி அது என்ன செய்கிறது? ஆணவம் ஒதுக்கி அந்த ஆணவ மறைப்பை சிறிது நீக்கி சித்தின் ஆன்மாவின் செயல்பூரி கிரியாசக்தி, ஆன்மாவினுடைய கிரியாசக்தியாகிய செயலாற்றலை தெரிவிக்கும் சிறிதே, சிறிதாக வெளிப்படுத்தும். அடுத்து வித்தை, அது என்ன செய்கிறது? உயர் கலை அதனில் தோன்றி, கலை என்ற தத்துவத்திலிருந்து வித்தை தோன்றி அறிவினை உதிக்க பண்ணும். ஆன்மாவினுடைய அறிவை அந்த ஆணவ மல மறைப்பிலிருந்து சிறிது நீக்கி விளங்க வைக்கிறது. பிறகு அடுத்து வித்தைக்கு பிறகு வருவதேது? அராகம். விச்சையின் அராகம் தோன்றி, விச்சைனா வித்தை, வித்தையிலிருந்து அராகம் தோன்றி விதிவழி போகத்தின்கண் இச்சையை பண்ணி நிற்கும். அது இச்சாசக்தியை விளங்க வைக்கிறது. போகத்திலே நுகர்ச்சியிலே விருப்பத்தை எழுப்புகிறது. இப்படியாக தொழில், அறிவு, இச்சை மூன்றும் வச்சபோது, இந்த மூன்று இப்போது விளங்கிய போது, வச்சபோதுன வைத்தபோது, இப்படி விளங்க வைத்தபோது ஆன்மாவானது இச்சா ஞான கிரியைகள் மருவி அந்த மூன்று சக்திகளையும் கொண்டு ஆன்மா நிச்சயம் புருடனாகி, ஆன்மா இப்போது என்ன பெயரை பெறுகிறது? புருடன் என்ற பெயரை பெறுகிறது. அதாவது உலக போகத்தை நுகர்வதற்கு ஏற்ற தகுதியை பெறுகிறது. நிச்சயம் புருடனாகி பொதுமையின் நிற்பன். ஆக இது பொதுவான ஒரு அறிவு விளங்குகிற நிலை. ஆக இன்னும் சிறப்பாக அந்த உலக நுகர்ச்சி இன்னும் வரவில்லை ஆதலாலே இது பொதுவாக அறிவு செயல்கள் விளங்கி நிற்கிற நிலை. எனவே பொதுமையின் நிற்பன். இப்ப பிரகிருதி, அடுத்து பிரகிருதி, பிரகிருதி மாயையினி. வரும் குணவடிவாய், அந்த பிரகிருதி எப்படி இருக்கிறது? குணவடிவாய், முக்குணமயமாய், மூலப்பிரகிருதி கலையில் தோன்றி. பிறகு தரும் குணம் மூன்றாய், பிறகு பிரிகிறது. மூன்று குணங்கள் சமமாக விளங்கி நிற்கிற நிலையிலே குணதத்துவம். தருங்குணம் மூன்றாய், ஒன்றில் தான் மூன்றாய், அதாவது சத்துவம் ராஜசம் தாமசம். சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ராஜசம், சத்துவத்தில் தாமதம். அதே போல ராசத்தை எடுத்துக்கொண்டால் ராஜசத்திலே சத்துவம், ராஜசத்திலே ராஜசம், ராஜசத்திலே தாமசம். அதே போல தாமதத்தை எடுத்துக்கொண்டால் தாமதத்திலே சத்துவம், தாமதத்திலே ராஜசம், தாமதத்திலே தாமதம் என்று இப்படி ஒன்பது வகையாக அது விரிவடையும். மூன்று ஒன்பதாகிறது. மூன்று ஒவ்வொன்று மூன்றாகிறது, ஒன்பதாகிறது. இப்படி குணங்கள் விரிவடைகின்றன. ஆக சத்துவத்திலேயே இத்தனை வேறுபாடு இருக்கு. சத்துவத்திலேயே, சத்துவத்திலேயே சத்துவம், சத்துவத்திலேயே ராஜசம், சத்துவத்திலேயே ராஜசம், சத்துவத்திலேயே தாமதம். அப்படி அமைத்து அதே போல ஒன்றும் மூன்றாக செயல்படுகிறது. ஒன்றில் தான் மூன்றாய் மும்மூன்று ஆகும். இரும் குணரூபமாகி இயைந்திடும். இப்படி இந்த குண வடிவமாக ஆன்மா இப்பொழுது விளங்குகிறது. இரும் குணரூபமாகி இயைந்திடும். எங்கும் ஆன்மா பெருங்குணவடிவாய் குணசொருபியாக ஆன்மாவானது போக சாதனம் பெந்தமாமி. பெந்தம்னா பெத்தம். இந்த தத்துவங்கள் எல்லாம் போக சாதனமாக அமைகின்றன. உலக நுகர்ச்சிக்கு சாதனம்னா கருவிகளாக அமைகின்றன. இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள், இவையெல்லாம் ஆன்மா போகத்தை நுகர்வதற்கு கருவிகளாக, போக சாதனம். பெந்தம், பெந்தம் என்றால் கட்டு. இவை ஆன்மாக்களை கட்டி போட்டிருக்கின்றன, ஆன்மாக்களை பிணித்திருக்கின்றன.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஒருத்தர் வந்துருக்காங்க பறவை, அது இந்த ஊர்ல தான் பிறந்தது. அந்த ரெண்டு பேருக்கும் திருமணத்தை முடிச்சு மண்ணும் போல் நாவலர் போன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம் இன்ன வகை நம் அடியார் அறியும் அறியும்படியே உரை செய்தனும் என்றருளி பொன்னின் குடிவன் தடையன் விடையன் ஒரு மா கரியின் உரிமை புனிவான் அண்ணும் நடையால் பறவைக்கு அணி ஆறு ஊரன்பால் மனம் என்றருள. உடனே சொன்னேன் அறிவுலாம் சொன்னாங்களாம், புரிஞ்சா கல்யாணம் புதுதாவத்தில் பார்க்கணும்னா அந்த காலத்தில் பழமொழி உண்டு. ஆமாம், இது தான் ஆனால் அது ஒரு பழமொழி உண்டு தெரியல. புரிஞ்சா கல்யாணம் புதுதாவத்தில் பார்க்கணும், இல்லை கிராமத்தில் இருக்குது. அது மாதிரி எல்லாம் விடிஞ்சா கல்யாணம் பெற்ற வாக்கத்தில் வாசிங்கிற மாதிரி அண்ணன் உடையால் பறவைக்கு அணி ஆரூர் அன்பால் மனம் எந்தருள. உடனே ராத்திரியாக அறிமுகப்படுத்திட்டாங்க. நாலு பேர்த்த வர விட்டு நாளை காலையில் சரியாக 6 மணிக்கு இந்த இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் செய்வதால் அருள்மிகு ஆண்டவர்களால் உதவி செய்த ஒன்றும் அத்திருமணம் திருவாரூர் நேரில் இருப்பதால் தாங்கள் தங்கள் சுத்தமத்தின் சூழல் வந்திருந்து மணமக்களை வாழ்த்துக்களை வேண்டியது. நாமெல்லாம் இப்போ திருமணம் போய் சாப்பிட வேணாமா? அதனால் காமத்துயிரில் காமத்துயிரில் கவல்வா நெஞ்சில் கரையில் இருளும் கங்குள் வடிவோம் யாமத்திருளும் புலர. பாருங்க திசைக்கிழர், இந்த பொழுது முடிஞ்சுன்னா பொழுது விடும்போது அவங்க மனசில் இருக்கிற துன்பமும் விடிஞ்சுது, பொழுதும் முடிஞ்சுது. இது அவன் ரெண்டும் விடிஞ்சு வச்சுனர். ஆமாம், இருள புலர கதிரோன் எது எது காலையில் வந்த அடியார் கூடி தேமத்துணையாம் அவர் பெயர் அருமையாம் தொழுது திருநாவலூர் மயில தாமக் குடலால் பறவை வதிவை தரு நீர்மையினால் நிகழச் செய்தார். அவ்வளோதான், விடிஞ்சா கையாமல் சொன்னோன்னே காலைல 5:30 to 6:00 ஆச்சு. முன்னே ரெண்டு பேரும் சொல்லி விட்டாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே திருமணம் பண்ணிட்டாங்க. சென்னாவலூர் மரபன்னன் தேவர்விரான் திருவருளால் மின்னாறும் குடிமரங்கள் பறவை எனும் வெள்ளியல்தன் பொன்னாறும் உழைவோங்கள் புனர்குவடையை சார்பாக பன்னாளும் பயிலோக பரம்பரையில் விரும்பினார். அவ்வளோதான், காலையில் கல்யாணம் வந்தது. வந்த உடனே எல்லாத்தையும் அருமையாக சாப்பாடுலாம் போட்டாங்க. அதெல்லாம் நம்ம நடத்துறவங்க சொல்லிக்கணும் சரிங்களா, போட்டாங்க. அப்புறம் அன்று முதல் ரெண்டு பேருமே சேர்ந்து அருமையாக இருந்தாங்க. யாரு? பறவையாரும் சுந்தரரும். தன்னை ஆளுடைய பிரான் சரணார விந்தமலர் சென்னியிலும் சிந்தையிலும் அளவித்து திருப்பதியும் பன்னதுபல் துறை மாலை பலசாற்றி பறவையனும் மின்னிடையால் உடன்கூடி விளையாடி செல்கின்றார். அவ்வளோதான். இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் மட்டும் வந்து வணங்குவார், அந்த பறவையார் மட்டும் வணங்குவாங்க. இப்போ இரண்டு பேருமே வந்து ஏன் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தவை. அதில் பெருமான் எப்படி பெண்ணின் நல்லாளோடு இருக்காரோ அது போல் இந்த சுந்தரரும் பெண்ணின் நல்லாளோடு இருக்கிறார், பறவையாரோடு இருக்கிறார். ஆமாம், மாதுடன் கூட வைகி மாளிகை மருந்து சோலை போதலர் வாவி மாடு செய்குண்டின் புடையோர் தெற்றி சீதரம் தரளப்பந்தர் தெருந்தவி சிலிந்து தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் வெறுப்பால் நம்பி போனா அப்படின்னு. சரி, மறுநாள் காலையில் இந்த மாதிரிலாம் திருமணம் ஆகிட்டு அதன் பிறகு நம்முடைய ஒரு நாள் போய் நம்முடைய நம்பியாரோட போய் கோவிலுக்கு போகலாம். அது போக சுந்தரத் தமரர் போற்றும் அணிகளர் ஆடை சாட்சி, சந்தன தலை தோய்ந்த குங்குமத் தலையை சாட்சி, சுந்தரத் துடியம் சாட்சி, சுடமணி கலங்கள் சாட்சி, இந்திரத் திரியின் மேலாம் எளிமிக வளைந்தி தோன்ற கையெனில் புனைவர்கோளும். இப்ப எப்படி இருப்பாருனாரு, மாப்பிள்ளை ஆயிட்டாரா எங்க சுந்தர சிவாச்சாரியாருக்குள்ள மாப்பிள்ளை ஆயிட்டான், எப்படி இருக்குதான் இப்போ? அந்தர தமிழர் போட்டும் அவனிகளர் ஆடி சாட்சி, பார்த்தீங்கன்னா இடுப்புல அந்த பஞ்சவச்சங்கிற வேஷ்டி ஜெயிக்க போட்டது. அப்பவே அந்த காலத்திலே மூட்டை 2 ரூபா விற்கிற காலத்திலேயே 2000 ரூபா நேரம் போட்டுருக்கிற பெரிய வேஷ்டி வேலை அதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த அம்மா நல்ல அகலமான கரை சிவப்பு கரையே அது இருக்கும், அது எடுத்து நேரடி போட்டுட்டாங்க. பஞ்சவச்சம் கட்டிட்டு போனா ஆடா சுந்தர சுந்தரராகவே இருக்காரு. என்ன பார்த்தேன், 184 அதான். ஆமா, இந்திர தீவின் மேலாம் எது மிக வழங்கி தோன்ற கையினில் புனைவர் கோலும், கையில ஒரு அருமையான பூச்சி பாருங்க. அப்பர் சுவாமிகளுக்கு உளவாட தொண்டு செய்யறதுக்கு அந்த இதுதான் இருக்கும், கருவிதான் இருக்கும். சம்பந்தருக்கு கையில காலம் தான் இருக்கும், அப்பர் சுவாமிகளுக்கு அந்த உளவாடப்படை இருக்கு. சுந்தரருக்கு என்ன இருக்குன்னாரு சரிங்களா, நீங்க ஏன்னா நாளைக்கு வேணா சுந்தரம்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணோம்னா செய்யணும்ல, அது மாதிரி எப்படி என்ன இருக்குமா, கையினில் புனை பொற்கோளும், அருமையான ஒரு பொன் குச்சி பாட்டி குச்சி அல்லவா, அதை குச்சி ஊன்னிட்டு இருக்காரு. காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவளும் நூலும் என சிவாச்சாரியார் பிள்ளை அல்லவா, அதனால மார்பில பூணூல். நெற்றியில் விலங்கு நீரும் ஐயனை கழகிதாம் என்றாகிரை மகளிர் போற்ற தெய்வமை தெரியும் கோலம் கலைப்பகுதி இணைச்சார்ந்தார். அங்கே பார்த்தா என்ன தெருவில் போனார்னா அப்படியே அழகு சொட்டுமா, சுந்தரனாலே அழகு தானே இருப்பான். அதனால நாவல் ஊர் வந்த செய்வ நற்றவர் தலிரே என்றும், மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்பை என்றும், தாவில் சீர் பெருமையாளூர் மறையவர் தலைவை என்றும், மேவினை ரெண்டு பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற எல்லாம் அவர் போனார்னா ரெண்டு பக்கமும் எல்லாம் அடிவர்கள் எல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இல்லை என்ன சொல்லுவாங்களாம், சைவ கலிரே சைவத்திற்கு பெரிய யானையே, விடையவர்க்கு அன்ப நீங்கள் பெருமானுக்கு அன்பனாக இருக்கிறதே, மறையவர் தலைவர் இந்த ஊர் சிவாச்சாரியார்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்கிற பெருமானி என்றெல்லாம் சொல்ல, கைக்கிடா குரங்கு கோடி சிவல் கவுதாரி பற்றி பக்கமுன் போதுவார்கள் பயமொழி பயிற்சி செல்ல, மிக்க பூம் பிறகை கொள்வோர் விரையடைப்பையோர் சூழ மைக்கரும் கண்ணினார்கள் மருகணியில் மருகில் வந்தார். அருமை அருமை பக்கத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பான திருமணம் நடந்ததுனால அங்கங்க இருக்கிற கோழி விளையாட்டு குரங்கு விளையாட்டு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு காட்டுவாங்க. ஏன்னா அந்த இன்பமாக இருக்குது, அந்த மகிழ்ச்சியான கல்யாணம் அமைப்பு முடியலாம். கௌதாரி பற்றி பங்கமும் பயில் மொழி பயிற்சி செல்ல, மிக்க பூம் பிறகை கொள்வோர் விரை அடைத்தையோர் சூட பக்கத்தில் அருமையாக அந்த வெத்தலை பார்க்க செய்யிருக்க அதை வந்து தானாக எடுத்துக்க மாட்டாங்க, என்னென்னு கேட்டால் அதை ஒருத்தர் கூட எடுத்துக்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த வெத்தலை பார்த்து சின்னாந்து 4வது கிடையாது, வெத்தலை பார்க்க சொன்னால் கூட சரி, அது பொதுவாக நல்லது உடம்புக்கு நல்லது மாதிரி ஒவ்வொரு நாளும் கூட நல்லா நம்ம சாப்பிட்ட பிறகு வெத்தலை பார்க்க சொன்னால் கூட போட்டுக்கிட்டோம்னா உடனே செரிக்கும். இந்த லேசாக அந்த மாதிரி வந்து தொண்டை அல்லது நீர் கொண்டுதான் கூட அதெல்லாம் அடக்கம், எது வெத்தலை பார்க்க சொன்னால் அது அந்த 3 ரோடு எடுத்துடணும், 30 ரோடு தான் நமக்கு, அதுக்கு மேலே போகலாமா, 3 தான், 4வது போகவே கூடாது. எனவே இந்த பாட்டு 88 குளங்கரை பரவி பண்ணி பொதுவார் சிந்து போற இளங்கொலி வளைய பொற்றோல் இடையிடை மலிந்து பெய்யல் நலங்கிடர் நீர் சூழ் நான் வரை முனிவரோடும் அலங்கலம் தோடினான் வந்து அனைந்தனன் அண்ணல் கோயில் எல்லாம் வந்து அந்த திருக்கோயிலுக்கு வருவாங்களா, அப்படிலாம் வருவாங்களாம். கண்ணுதல் கோயில் தேவா திருவினாம் காவல் விண்ணவ ஒழியவன் மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணினார் இருந்த போதில் இவர்த்தியான் அடியேனாக பண்ணு நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார். அப்படி தேவாசிரி மண்டலத்தில் ஒரு நாள் இருக்கும்போதுதான் பிள்ளைவாள் அந்தனர்கள்லாம் இது என்ன இல்லை அந்த அடிவர்கள்லாம் அப்படியே போனாங்களாம். போனால் இவருக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நம்ம பெருமானுக்கு அடியவர்களையாக இருக்கிறவங்களுக்குலாம் நாம் அடியவனாக இன்றைக்கு இருக்கிறதே தெரியுதே சரிங்களா. அந்த திருமணங்கிறது அந்த ஊருக்கு நான் ஒரு நாள் அந்த அணிந்ததை கமலினியை கைலாயத்தில் பார்த்ததுனால அந்த கூட்டம் இல்லை தவிர நாம் நினைக்கிற மாதிரி காவன்னா தானா இல்லைன்னா அதெல்லாம் சீக்கிரம் சண்டை விதி கடை கூட்ட அப்படி நடந்தது அவ்வளோதான். ஆனால் இனி அவர் என்னன்னு கேட்டால் அது உண்மையான இவருக்கு எத்தனை வயசில் வீடு பேர், 18, கல்யாணம் எப்போ, 16, 2 தான் மனைவியோட. அதில் இவர் எங்கே இருந்தார், திருவாரூர்லேருந்தே கொஞ்ச நாள் அங்கேயும் நிறைய ஒவ்வொரு நாளும் அங்கங்கே சென்று வந்து அல்லவா பாடும் பணியே பணியாக இருக்குவா. அதனால் அந்த மனைவியோடு இருந்ததுங்கிறது என்னென்னு கேட்டால் மிக சில நாளாக இருக்கும், கூட்டி கழித்து பார்த்தோம்னா சில நாள் தான். அதனால் தேவாசிரி மண்டபத்தில் இருந்த அறிவுரை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோன்றுச்சான், இப்படியெல்லாம் இந்த மண்டபத்திலிருந்து பெருமானுக்கு அடிமை கொண்டு செய்கிறார்களே, இவர்களுக்கு நான் எப்போ அறிவியலாக ஆகுது என்ற ஒரு எண்ணம் இங்கேதான் இருக்குது. அப்போ தான் அடியவருக்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூட கொடிநடும் கொற்றவாயில் பணிந்துகை குவித்து புக்கார் கடிவுள் பூங்கொண்டை எழுந்தார் அவர் எதிர்கான காட்டும் படியது நின்று நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு அப்படின்னா அவர் உள்ளே போனாராம். போன உடனே அவர் போகும்போதே பெருமானும் அப்படி நிற்கிறாராம். அது இவருக்கு தெரியுது, யாருக்கு? சுந்தரருக்கு தெரியுது. மந்தெருந்திரு மாமரை வந்து சூழ்ந்து அன்பர் சிந்தையாளந்த செந்தாமரை கண் பெரும் பரம் ஆனந்தம் தன்மது எந்த ரத்தம் அடித்தது நின்றன. அப்படி அப்படி அப்படி நிற்கிறாராம் பெருமான். இவருக்கு இவர் காட்டி விடுகிறாராம். அப்போ இவருடைய மனசில் அப்படியே அந்த தோன்றுதான். என்ன தோன்றுது? இது சந்தத்தை மாத்திரா பாருங்க. ஏன் பெருமானுக்கு மந்தேரம் தீரு மாமரை வண்டு கூண்டு அன்பர் சிந்தை அலந்த செந்தாமரை. இந்த வேதங்கள் இடையிலாத ஓதுவாங்களாம். அந்த ஓதும்போது ஒலி ஏற்படுமா? எனவே அந்த மறைங்கிற வண்டு வாயிலிருந்தே ஒலிச்சிக்கிட்டு இருக்கணும். அது என்ன பொருள்? மறை ஓதுதல்னு அர்த்தம். வண்டுன்னு அந்த வண்டு இல்லாங்க அப்படி இருக்க முடியா? நந்தேரும் பரம் ஆனந்த நன்மது எந்த ரத்தும் அழித்தது நின்றன. அது பெருமாள் என்ன என்ன என்ன எனக்கு இன்னும் தெரிவிக்கொண்டே இருக்கிறது. நாளம் உய்ய நடமன்றும் ஆடின பெருமான் நடனம் அடித்து இருக்கார். காலன் ஆறு உயிர் மாலை கருத்தன ஒரு நாள் இவனை அதை மாடும்படியாக செய்தது. மாலை தாழ் ஊழல் மாமலை யாசங்கை சீலமாக வருட சிறந்தனே. அங்கே நம்முடைய கைலாயத்தில் பெருமான் இரவில் படுத்திருக்கும் போது நம்முடைய உமையம்மையார் என்ன பண்ணுவாங்க? அவர் காலை அப்படியே பிடிச்சி விடுவாங்க. அதனால அப்படி அவங்க கைப்பட கைப்பட அந்த காலானது இன்னும் மேலும் சிறந்திருக்கும். அதெல்லாம் சிவப்பாக இருக்கணும். மாமரை செவரச்சிவந்தன் நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன. இந்த பெருமானுடைய திருவடி யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் அந்த திருவடி தோன்றும். வேதி ஆதவர் தம்மை வேதிப்பன. யாரெல்லாம் கொஞ்சம் அந்த கிணக்கு கிணக்கு இருந்ததுனா கூட அவங்களெல்லாம் கறி கொடுத்து நல்ல முடியாது நடக்க செய்யணும். கோதி ஆயும் கோதியில் சோதிய ஒலிக்கு ஒளியாக இருக்கணும். ஆதி மாலையன் தானா அழகினே திருமாவளவன்லாம் தெளிவும் காண முடியாது தெரியவில்லை. வேத ஆரணம் மேற்கொண்டு இருந்தன. வேதங்கள் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். வேதை ஏன் பீழை பொறுத்தாண்டன. ஏதோ நான் செய்த தவறுகள் எல்லாம் கூட பெருமாள் மன்னித்திருக்கார். ஏத மாணவை தீர்த்தை இசைந்தன உதநாதனின் புண்டரீக பதம். இப்படிலாம் பெருமான் திருவடியை ஏற்றினாராம் நம்முடைய சுந்தரர். இன்னவார் எத்தினம்பிக்கு ஏறு தேவகனார் தாமும் அந்நிலை அவர்தான் வேண்டும் அதனையே அருட வேண்டி மண்ணு சீரடி ஆட்டங்கள் வடித்தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமை அருளி செய்வார். இந்த அடியவர்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு அடியவனாகுங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இதெல்லாம் செய்வார். செஞ்சதுனால எப்பா நீ அந்த அடியவர்களுக்கெல்லாம் அடிவனாக இருப்பாய் என்று சொல்லி அந்த அடியவர்கள் பெருமையை பெருமானே சொல்றாராம். பெருமானே சொல்றாராம். தன் வீடு இருக்கிற அடியவருடைய பெருமையை பெருமானே சொல்றாராம். பெருமையால் தம்மை ஒப்பார். இந்த அடியவர்களுக்கு எதேனும் ஒப்பு சொல்லணும்னு சொன்னா வேற யாரையும் ஒப்பு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவர்கள் தான் ஓமை. அவர்கள் அப்படிப்பட்ட வேறு யாரையும் அவங்க சொல்லி என்னார் போல் என்று சொல்ல முடியாது. பேனலால் எம்மை பெற்றார் இடையரா சிந்தனையில் என்னை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் அவங்க உள்ளத்திலேயே இருக்கேன். எப்படி எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார். ஒருமின்னு என்ன? அந்த மனத்தை அந்த பெருமான் திருவடியிலேயே வைத்திருக்கிற அந்த ஒருமை அந்த அது அந்த ஒருமை அந்த திருவடியிலேயே அவங்க மனம் இருக்கும். அதனால இந்த உலகையே கூட அவங்க வெல்வாரலாம். ஊன மேல் ஒன்றும் இல்லார் எந்த விதத்தையும் அவர்களுக்கு வரை வராது. அருமையாம் நிலையில் நின்றார். அவங்க செயற்கரிய செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வியக்கும்படியாக இருக்கும். அன்பினால் இன்பம் ஆழ்வார் பெருமானுக்கு அன்பு செய்து செய்து அதனால் இந்த இன்பத்தின் மூலம் பெறுவாரலாம். இருமையும் கடந்து நின்றார். ஒரு காலையிலே இவங்க இந்த இன்மை மறுமைங்கிற அந்த ரெண்டையும் கடந்து வீடு பெயர்த்தே அடைவார்கள். இவரை நீ அடைவா என்று இந்த அறிவுடைய பெருமையை பெருமானே சொல்லி இவரை நீ அடைக என்று யார் காட்டினாராம்? சுந்தரர் காட்டினாராம். காட்டினா நாதன ஆரோடு செய்ய நம்பி யாரூர நான் இங்கு ஏதன் தீர் நெறியை பெற்றேன் என்பதில் வணங்கி போற்ற ஆதியார் நீதியார் அவர்கள் தம்மை பணிந்து நீ எறி நெறி சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படியானா அந்த அடியார்களுக்கு வணக்கத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாராம். யார் பெருமானே சொல்லுப்பான்னு சொன்னாராம். சொன்னதுனால தன்னை யாருடைய நாதன் தானருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமணி பாடினாடர் இன்னவாறு இன்ன பண்பென்று ஏற்றுகிறேன் அதற்கு யான் ஆர். பெருமானே அறிவருடைய பெருமையை பாடுங்க பாடுன்னு சொல்லி என்ன எனக்கு ஆணைத்தீங்க அவங்க பெருமையை நான் அறிய முடியாது எனக்கு தெரியாது. இங்குதான் அது சொல்லுவான். பண்ணுமா பாடி பாடும் பரிசன கருள் செய்ய என்ன எப்படி நான் பாடுவேன்னு சொன்ன உடனே அவரே அறிய வைத்துக் கொள்கிறான். யாரு? பெருமான். தொல்லை மால் வரை வரை பயந்த தூயாசன் திருப்பாகன் அல்லல் தீர்த்து உலகுய்ய மறைகளித்த திருவாக்கால் இல்லை வாழ் அந்த நரதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லை இன்னும் புகழாரை எடுத்து சிப்பாய் முடியந்தார். ஆகவே அந்த முதல் வரி யாருடையதுன்னு கேட்டா பெருமானுடைய திருவாக்கு. அப்போ அந்த பத்து பாட்டிலையும் அந்த முதல் வரி மட்டும் பெருமானுடைய திருவாசல் வந்து மற்றதெல்லாம் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் அல்லீமன் முல்லையந்த அமர்நீதிக்கு அடியேன் என்று பின்னே பாடுவதெல்லாம் இவர் வாக்கு. அந்த தில்லைவாளந்தனம் அடியேன் அடியார்க்கு அடியேங்கிறத மட்டும் பெருமான் எடுத்துக் கொடுத்த அருமையான திருவாக்கு. அந்த இருக்கணும் மண்ணு சீர்வயலாரூர் மன்னரை வந்தொண்டர் சென்னியுர அடிவணிங்கி திருவர்மேல் கொள்போது முன்னமால் அயனரியா முதல்வர்தாம் எதிர்ந்தருள அந்நிலைமை கண்டறியவர் பால் சார்வதனுக்கு அணுகின்றார். அப்படியே அந்த திருத்தொண்டர் கதையும் பாடுவதற்கு நெருங்கிறாராம். கூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுதென்று அந்த அடியார் கூட்டம் பார்க்கிறாராம். பார்த்தவொடனே இங்கிருந்தபடி நான் இந்த இடத்திலிருந்தே வணங்கினாராம். கணிந்து தாழ்ந்து எழுந்தருகு செந்தெய்தி நின்றடியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அறியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்டப்பகு பதியும் அருள் செய்தார். அதனால அப்பதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியார் யாருனாராம். தில்லைவாளந்தனர் எல்லாரும் சேர்ந்தவங்க. அடுத்து திருநீலகண்டத்து குயவனார் தனியடியார். தில்லையை என்னால் ஏற்பதையார் தனியார். திளையாண்டன் குடிமாறன் தனியடியார். வெள்ளு மாமை வல்ல வைப்பொருள் தனியே ஆகியே தனியார். பின்னாலதான் தொகையடியார் இங்க பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியும் பரமணியை பாடுவார் எல்லா அங்கெல்லாம் தொகையடியார். பலருக்கும் சேர்த்து வணக்கம் செய்வது தொகையடியார். தனித்தனியாக சொல்வது தனியடியார். எனவே தனியடியாருக்கும் தொகையடியாருக்குமாக அந்த அருமைப்பாடம் உண்டு. இதனால அவர் திருக்கொண்ட தொகை இல்லையே திருக்கொண்ட தொகைப்பதியும் அருள் செய்வார். நம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பெருளாய் திருத்தொண்ட தொகையான இத்திருப்பதியும் உம்பர்திரான் தானருளும் உணர்வுகர உலகேற்ற எம்பெருமான் வந்தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார். அருமையா அந்த பதினோரு பாட்டையும் பாடி அப்பெருமானை பணிந்தாராம். அவர்களெல்லாம் பணிந்தாராம். உம்பநாயகரடியார் பேரு உயிராமீத நம்பியாரோர் திருக்கூட்டத்தின் நடுவணிந்தார் தம்பிரான் தோழரவர் தாம் முடிந்த தமிழ்முறையே எம்பிரான் தமிழர் திருத்தொண்டேத்தில் உருகின்றேன். சரி, இப்போ நான் எப்படி இந்த வரலாற்றை சொல்ல போறேன்னு கேட்டா, எப்படி திருத்தொண்ட தொகையில அவர் எடுத்து சொன்னாரோ அந்த முறையில தான் அடியேன் சொல்ல போகிறேன். யாரு ஜெயிக்கல எனக்கு என்னதோ இந்த அடியார் அவர் எப்படி திருத்தொண்ட தொகை பாடினாரோ அதன்படியே அடியேன் என்ன செய்யறேன் வரலாற்று சொல்ல. அது தொகை வகை நம்பியாண்டார் நம்பிகள் ஒவ்வொரு பாட்டு விதமா நடுத்துன வகை விரி இது மாதிரி இந்த தொகை வகை விரி என்ற அமைப்பில் அமைந்ததென்றால் ஏதோ நாம் தெய்வம் செய்த புண்ணியம் திருவெருமான் கொடுத்த அருள் அங்கேனா இந்த நாயன்மாருடைய திருவடிகள் எல்லாம் கொடுத்த அருள் நம்ம கேட்போம். இது மாதிரி ஒரு நூல் அமையவில்லை தான் ஏதோ நம்ம தென்னீர் பூசுறவங்களுக்கு அமைஞ்சிடும். அதுதான் அப்புறம் அடுத்த பாடலாம் எது இது திருத்தொண்ட தொகை இல்லைங்களா இங்கே நிறுத்தலாமா. இது வந்து இந்த பதினோரு பாட்டும் ரொம்ப அருமையான பாடல் இல்லைங்களா. இனி அப்படியானால் முதல் முதல் பாட்டு யாருக்கு என்றால் தில்லைவாளந்தனர் தான் அப்படிங்கிற வரலாறு. இப்போ தில்லைவா திருத்தொண்டே தில்லைவாள் அந்தனரும் அடியாற்கும் அறியேன் திருநீல கண்டத்து தேவனார்க்கு அறியேன் தில்லையே எண்ணாத இயற்கைக்கு அறியேன் திளையாந்தன் குடிமாறன் அடியாற்றும் அறியேன் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அறியேன் பெரிபொழு சூர் குண்டையார் திறன்மீண்டற்கு அறியேன் அல்லிமன் முல்லையந்தார் அவன் நீதிக்கு அறியேன் ஆரூரன் ஆரூர் ஏழு அடியா முதல் பாட்டு முதல் பாட்டு. அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏழு பேர் இருக்கும் அல்லது ஆறு பேர் இருக்கும். எனவே இந்த பதிவிறப்பு முதல் பாட்டில் ஏழு பேர் இருக்காங்க. இந்த ஏழும் சேர்ந்து ஒரு சருக்கம் சருக்கம் தில்லைவாளந்தனர் சருக்கம் என்று இருக்கார். இதெல்லாம் ரொம்ப அறியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைப்பையோ ஒரு முறையோ அமைந்திருக்கிறது இந்த ஒரே ஒரு நூலுக்கு தான் அமைஞ்சிருக்கு. சரி பாருங்கள் கம்பர் அங்கே பாலகாண்டம்னு வச்சு தம்பியெல்லாம் பிறந்ததை சொன்னார். அப்புறம் அடுத்தது பாலகாண்டகிறது அயோத்தியா காண்டம். அப்போ தான் வந்து பையன்லாம் வளர்ந்த பிறகு என் பையன் அரசுக்கு வரணும்னு கேட்டது அப்படிங்களா. அப்புறம் தான் ஆர்மிய காண்டம் கிருஷ்ணா காண்டம் யுத்த காண்டம் முடிச்சு அவர் தம்பர் அவர் போனார். அவர் அவருக்கு ஏற்ப அந்த மாதிரி நமக்கு செய்தார். நம்ம இங்கே தெரிவானத்துக்கு இதுக்கு அருமையாக செய்யப்பட்டோம். தில்லைவாள் அந்தனரிடம் அடியாச்சும் அறியேன். தில்லைவாள் அந்தனர் யார் என்றால் இப்போ இருக்கிற அந்த வழிபாடு செய்கிறாங்க இல்லையா அவங்க தான் தில்லைவாள் அந்தனர்னு பேர். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. இன்றைக்கும் அந்த நம்ம தில்லையில் இருக்கிற அந்த வழிபாடு செய்கிறாங்களே அவங்க தான் தில்லைவாளங்க. அதாவது இப்போ தீட்சதர்னு சொல்கிறேன் தீட்சதர் அவங்க இன்றைக்கும் அந்த இனத்துக்குள்ளே தான் கல்யாணம் வேறு இனம் கல்யாணம். ஆனாலும் அவங்க அந்த அந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு அமைப்பில் அந்த நர ஆனால் எல்லாருமே நடராஜா நடராஜன் நடராஜன் அந்த நடராஜா இருந்த அப்படின்னு சொல்லுங்க. அப்படி ஒரு அமைப்பு சரியாக நாலு நாற்பது நாலு நாற்பது நீங்கள் தேசம் பண்ணலாம். இங்கே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தி சம்பந்தி யார் பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் அது அப்போ திறக்க மாட்டாங்க. அவங்க அஞ்சு மணி வந்து இருப்பாங்க. அதனால் நம்ம இதை வழிபாடு பற்றி எப்படி வளமாலாம் வந்துக்கிட்டு இருக்கணும்னு சொன்னால் அப்புறம்தான் அவரை சம்பந்தியை வழிபடலாம். சம்பந்தியை வழிபட்ட பிறகு வெளியில் வந்துடலாம். வழிபாடு மட்டும் செய்யறதுக்கு அந்த பூஜை இதெல்லாம் பார்க்கணும் மணி 6 மணிக்கு தான் அறிவாளாகும் சிவம். ஆனால் ஒன்று அந்த அவங்ககிட்ட நீ பேசிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் பரவாயில்ல, இதெல்லாம் நடராஜா நடராஜா எங்கள் என்ன எதுன்னு சொன்னோம்னா கூட ஏதோ நடராஜா இருக்காருங்க அதாங்க நமக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவாங்க.
4: ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி தேவியாயேகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் சொல்லி பொது நடம் போற்றி போற்றி.
3: எல்லாம் பாட்டு அப்படியே கண்டு பாடிட்டேன்.
4: ஆதியாய்
3: அவன் உலகத்துக்கெல்லாம் தோற்றம் யாரு போற்றியன் வாழ் முதலாகிய பொருளுங்க வாழ் முதல்னு இருக்கான் நமக்கெல்லாம் ஆதியாக இருக்கும் முதல் முதலாக இருக்கும்
4: நடுவும் ஆகி
3: அப்படி ஆதியாக இருந்து வரும். இப்போ நாம் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து அனுப்பிக்கிறார்
4: நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி
3: என்ன அளவிலான்னு நமக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. எந்த ஒன்றுக்கும் இப்போ பேசுறதுன்னா கூட ஒரு எல்லை தான் இருக்குது சரிங்களா. வாழ்வதுன்னா கூட ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே வாழ முடியாது சரிங்களா. அது மாதிரி பொருள் இட்டுதுன்னா அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அவ்வளோதான் மாற்றி அப்படி இருக்கும். ஆனால் பெருமா அளவிலா அளவும் ஆகி எந்த ஒன்றும் நம்மால் அளக்க முடியாத பெருமை
4: அழகிடா அளவும் ஆகி சோதியாய்
3: சோதினா ஒளி அருமையாக ஒளி கொடுந்திய அந்த தோட்டத்தோடு
4: சோதியாய் உணர்வும் ஆகி
3: இப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி எதுக்கு வருது அந்த பெருமான் உள்ளிந்த உணர்த்தை தான் வருது. இல்லைன்னா சிவமரமே போனாலும் அரைக்கடைக்கு தொழில் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வா பூரி தின்ட்டு வந்துடுவோம்னு வந்துடுவோம். பூரிக்கு முக்கியத்துவம் தவிர சாமிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அதெல்லாம் அது சொன்னதுன்னா பெருமானுடைய அந்த அருள் இருக்கணும்.
4: எனவே நாளவிலா அளவும் ஆகி சோதியாய்
3: ஒளியாக நம்முடைய உள்ளத்திலே இருப்பாராம்.
4: உணர்வும் ஆகி
3: நாம் நினைக்கிற உணர்ச்சியாகவும் இருப்பாராம்.
4: தோன்றிய பொருளும் ஆகி
3: உலகத்தில் தோன்ற பொருள் எல்லாம் என்னது அப்படியே பெருமானா காத்திருப்பார் தாய்மானாதான்.
4: பார்க்கும் இடம் எங்கும் ஒரு வீட்டமர நிற்கின்ற பரிபூரணானந்தமி
3: அதுதான் தாய்மாரன். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நீ இங்கே இல்லை அந்த
4: பரிபூரணந்தான். உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி தேதியா ஏகமாகி தேதியானா வேறுபடாத என்றைக்கும் வேறுபடாத ஒன்றாக இருப்பான்.
3: இப்போ நாமெல்லாம் அப்படி பிரிக்க முடியாது. இப்போ தேதி இப்போ நாம் இருக்கோம்னு சொன்னால் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறது எப்போ கொஞ்சம் நல்லா இருக்கணும் திரும்ப தேதி வேறுபடும். ஆனால் பெருமான் அப்படின்னு கேட்டால் தேவியை எந்த அறிவர் உள்ளத்திலும் என்றைக்கும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கார் வேறுபடாத ஒன்றாகவே இருப்பார்.
4: தேதியா ஏகமாகி
3: எப்படி இருப்பார் பெண்ணாக இருந்தால் பெண்ணாகவும் இருப்பார் ஆணாக இருந்தால் ஆணாகவும் இருப்பார்.
4: பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை திருநடம் தில்லை பொது நடம்
3: போதியா நிற்கும் அந்த நடனம் இருக்குது. அது ஒரு கையில் என்ன இருக்குது உடுப்பு, ஒரு கையில் என்ன இருக்குது நெருப்பு, ஒரு கை என்ன இருக்கு அப்படி தூக்கி இருக்குது, இன்னொரு கையில் என்ன காலில் என்ன அப்படி ஒருத்தரை வச்சு அமுக்கி இருக்குது அப்படி இருக்கு அல்லவா. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது சரிங்களா. அது என்னது அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத
4: போதியா நிற்கும்
3: நமக்கு போதிக்கு என்ன போதிக்குது என்ன தடவு இருக்குது இங்கே இருக்குது சித்தாந்தத்தில் தான் இருக்குது உண்மை உலகத்தில் இருக்குது என்ன இருக்குது
4: மாயை தனி உதறி வல்வினையை சுட்டு மலம் தாய அமைத்து
3: அப்புறம்
4: அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் பரதம் தான்.
3: இந்த மாதிரி சித்தாந்த சாத்தியத்தில் உண்மை விளக்கம் தான் பெருமானுடைய தொழிலுக்கு இது. அப்போ அப்படியே உடுக்கடிச்சு உதறாரு எது உதறாருனாலும் இந்த ஆன்மாக்களாகி நம்ம இடத்துல இருக்கிற மாயைங்கிற மலை இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த ஆன்மா விட்டு சொல்லடா சொல்லடா சொல்லடா அவன் சரியா இருக்கான் என்று சொல்லி
4: மாயை தனி உதறி
3: நம்ம செஞ்சிருக்கிற வல்வினி வினை இருக்குது அல்லவா அந்த வினை அதில் நல்ல நெருப்பு வச்சிருக்காரு. அது இந்த உயிரம் செய்திருக்கிற அந்த ஒரே சேரி 84,000 யோனி வேதங்களும் இருக்கிற வினி இருக்குது அது கொண்டு நெருப்பில் போடப்பான்.
4: வல்வினையை சுட்டு
3: அந்த காலில் ஒருத்தர் அழைச்சிருக்காரு என்னன்னாரு இந்த ஆணவ மலம் இருக்குதே அது ரொம்ப என்னைக்குமே இருக்கும், கூடவே இருக்கும். ஆணவம் வந்து என்னைக்குமே இருக்கும் சரிங்களா. அந்த நித்திய நிலையில் கூட ஆணவம் இருக்கும், தன் செயலற்று இருக்குமா. இப்போ அதன் செயல் வச்சு நாம பின்னால் இருக்கோம். இப்போ இந்த பெத்த காலத்தில், இப்போ இந்த உடம்பு காலத்தில் காலத்தில் முத்தி காலத்தில் அப்போ ஆணவம் இருக்கும், ஆனால் அந்த ஆணவம் வேலை செய்யாது. நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பர தன்னையே தந்தான் என்று உந்தி பர. ஒவ்வொருத்தரும் அதையாக பாடிட்டாங்க, நம்ம சேர்ந்து படிச்சுட்டோம்னா போதும் அவ்வளோதான். அதனால் மாயை தனி உதறி வல்வினையை சுட்டு மதம் தாய அமுக்கி அருள்தான் எடுத்து அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் எந்த கீழே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டுறாரு. அந்த ஆனந்த வாரிவீதி ஆனந்தத்திலேயே இருப்பா, இன்னும் மீண்டு வராதப்பா. மீட்டு இங்கு வந்து இணைக்கிறதி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லா அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கு. அப்புறம் நமசிவாயங்கிற மந்திரத்தை அதில் வச்சு வச்சு பேசுகிறேன். ஓங்காரமே நல்வா திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடலாம். இந்த திருணம் இருக்குதே ஓங்காரம், அதுதான் நடராஜ பெருமானுக்கு அப்படி அப்படி அப்படி நேரம் அப்படி வளைவாக இருக்கா திருவாசி. ஓங்காரமீனல் திருவாசி, அதில் ஓம் நமசிவாய நமசிவாயங்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் அதான் நடராஜா. இது முன்னால் இருக்கிறது அந்த திருவாசி. ஓங்காரமீனல் திருவாசி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடலாம். சாமி இதெல்லாம் எனக்கு தெரியலேன்னு. ஆங்காரம் அற்றார் அறிவர், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? திமிரு நான் தான் நான் தான் நான் தான்ங்கிற திமிரு இருக்கிற வரைக்கும் நீ பார்க்க முடியாது. ஆங்காரம் அற்றார் அறிவர், இது என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தன் அப்பதான் வந்து கேட்டான். அணிதில்லை அம்பலத்தான் ஆடல் இது, நான் சொன்னது பிள்ளை நடராஜன் ஆடல். இது பெற்றார் பிறப்பற்றார் பின் இந்த நடனத்தினுடைய வணங்கின்னு உனக்கு கருத்துக்கிறாங்க. பெற்று ஒன்று சொல்றதா பேச, இது இந்த 14 சாத்திரம் உண்மையுள்ள நடராஜன் அப்படியாது. இதெல்லாம் முதல்ல படிக்க சொல்லுவாங்க. திருவர் பயன் ரெண்டு வரியாக இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த 4 வரியாக இருக்குது உண்மை வழக்கம். இதெல்லாம் படிச்சு தான் எங்கே போகணும், கடைசியாக போகணும் சரியான போகிறதுக்கு. போற்றிய திடீர் குடிந்து மலர் புலகாம் அந்தம் ஆதி என்னனார் புலகர் ஆண்டம். அது மூன்றாம் சூத்திரம் சரிங்களா. உயிர் இலக்கணம் உலகில கண்டலின் எனது உடல் என்றலின் ஐம்பலன் ஒடுக்கமறிதலின் கண்படி உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா என்கிற தனிமினுள் ஆன்மா உளவு என்ன இருப்பா நிதியா போதியா நிற்கும் பிள்ளை போது. அதான் போதியான என்ன போதியா, நமக்கு இருக்கிற ஆணவம் கண்ணும் மாயா ஆகிய மூன்றும் நீங்கி பெருமானுடைய திருவடியை சார்ந்திருப்பது தான் நமக்கு போதி. போதி எது? அந்த பெருமானுடைய நடனம். நிற்கும் இல்லை பொது நடம் போற்றி போற்றி, பொது நடம்னார் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ராமலிங்க சாமி நல்லாருக்கும் எல்லாருக்கும் நடு நின்ற நடு எல்லாருக்கும் கற்றவருக்கும் கழிப்பவர்களும் கழிப்பு. அதான் அதான் பார்த்தீங்களா இங்கே எல்லா அருமையா எது போதியா நிற்கும் பிள்ளை போது நடம் போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதி, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒளி அது சோதினா ஒளி இல்லைங்களா. கருணையே உருவமாகி அந்த ராஜ பெருமானுடைய வடிவமே கருணை வடிவமாக இருக்குது அல்லா. அற்புத கோலம் மீறி, அந்த அற்புதம் என்ன அற்புத கோலம், ஒரு காலில் வச்சு ஒருத்தர ஊன்றியும் ஒரு காலை எடுத்து நின்றுட்டு எங்கே நாம் தான் எக்ஸசைஸ் எல்லாம் அவளை பண்ணுறனே ஒரே காலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும், நிற்க முடியுமா? கொத்துன்னு விழுந்துருவான். அதுலேயும் அந்த ஒரு காலில் யார் அமைச்சிருக்குதா, ஒரு முயலகனை அமைச்சிருக்கேன் இல்லைவா. அதுக்கு சரிசமமாக இருந்தால் கூட இப்படி இப்படி வச்சுருக்கலாம், அவன் இப்படி படுத்துருக்கலாம், அவன் மேலே வச்சுருக்காரு. இது மாதிரி ஒரு காலை உண்டு ஒரு காலை எடுத்து நின்று செய்யணும்னா முடியும், அதே முடியாது இல்லையா. எனவே கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவ உருவமாகி அற்புத கோலம் மீறி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும். அருமறைகளினுடைய முடிவாக இருக்கிறதுன்னா இந்த ஓம் என்பது தான் மறைகளுடைய முடிவாக. அதில் சிற்பர வியோகமாகும், சிற்பரம் சிற்பரம் சித்தின்னு நல்ல அறிவுடையதாக வியோகமும் எங்குமாக நினைந்திருக்கும்படியாக அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அங்கிருந்து நடனம் செய்கின்ற அந்த திருவடிக்கு வணக்கம் வணக்கம் என்று ரெண்டு வணக்கம் சொன்னார்.
4: போற்றி நீல் பிள்ளைவாடந்தனர் திறம் புகழலுப்பேன்.
3: பெருமானுக்கு வணக்கம் செய்து அந்த பிள்ளைவாத அந்த அந்த நடராஜாவுக்கு கூத்த பெருமானுக்கு நிறையராது அன்பு கொண்டிருக்கும்படியான அந்த பிள்ளைவாடந்தனருக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் பல அந்த சிவாச்சாரிய அவரை பார்த்தீங்கன்னா எதேன்னு சொன்னாங்கன்னா சரி, இதெல்லாம் நடராஜா இருக்காருன்னா நடராஜா இருக்காருன்னா அது அது அந்த சொல்லிக்கிறேன். வேறு யாரும் ஈஸ்வரர் பார்த்தீங்கன்னா என்ன ஐயா இருப்பதானு எங்கே கூத்த குடும்ப கற்றாதானு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் சொல்லுவேன். நடராஜா மேலே கூறதும் நல்லா பார்த்தீங்க. எனக்கு இந்த பாட்டு போற்றி நீல் பிள்ளை வாழந்தன திறம் புகழளித்தேன். அவர்களை பற்றி நான் பேச சொல்லுகிறேன். நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்தினுக்கு உரிய தொண்டாம். நீட்டினால் நிறைந்த கோலம் நிறுத்தினர் பெருமாளுடைய அந்த எதுக்கு என்னன்னா நல்ல உலகம் எல்லாம் திருநீர் பூசியிருப்பாங்க. அதில் எதில் அந்த திருநீர் உள்ளே பார்க்கலாம்னா மேலே அப்படியே முழுக்க முழுக்க திருநீர் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த பெருமானுடைய அந்த புனித்த உருவம் கோவை செவ்வாயில் சிமிழ் சிரிப்பு பனித்த சடை பவளம்போல் நீர் இதெல்லாம் அப்படி திரும்பி தவிர இன்னால் அது மேலே என்ன இருக்கும் அப்படியே நீர் காத்திருக்கும். தென்னீர் நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்த சூரிய தொண்டாம் போற்றினார் பேற்றினார் நிறைய தொண்டாம் பேற்றினார் அல்ல அவர்களுக்கு உரிய தொண்டராக இருக்கும்படியான பேறு பெற்றவர்கள் அநேகமாக படையை பதிப்படுத்தி பாருங்க. ஆமாம், இப்போ போற்றிய முதல்ல போற்றி வந்திருக்குல்ல, முதல்ல போற்றினார் நீட்டினால் மீண்டும் பேற்றினார் ஆற்றினார் சரிங்களா. நிறுத்தனுக்கு உரிய என்னன்னு கேட்டால் நிறுத்த தொண்டாம் போற்றினார்னா அந்த தொண்டை போ தினமும் செய்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லலாம். இருந்தாலும் அந்த மாதிரி அவனுக்கு செய்கின்ற தொண்டு செய்கின்ற அளவுக்கு பெயர் பெற்றது அல்லவா. பாருங்க நான் இப்படியா போய் மனசில் வச்சிருக்கிறேன், இல்லை போற்றினார் தான் இருக்குன்னு சொன்னால் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்குள்ள பெருமைக்கு எல்லை ஆயினார். அவங்க பெருமைக்கு வேற யாரும் ஒத்துக்கிட்டு சொல்ல முடியாது. தில்லைவாடந்தர்னா தில்லைவாடந்தர் தான், அவங்க பெருமைக்கு வேற யாரும் ஒன்று சொல்ல முடியாது. உரிய ஆயினார் பெருமைக்கு எல்லை ஆயினார் தேடி வாழும் ஆற்றினார். என்ன தேடி கூத்த பெருமானையே விரும்பி இடையராக விரும்பி இருக்கும்படியான அந்த வழிபாடுடையவர் பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அவனுக்கு திருவடி திருவடி திருவடின்னு சொல்லிட்டு அது அதுவே தவமாக இருப்பார். தவங்கள் வேற ஒன்றும் சொல்லுங்கள். பொங்கிய திரையில் நீரும் பொற்புடை பணிகள் ஏந்தி. பொற்புடை பணிகள் என்ன பொற்புடை? நடராஜாவுக்கு அவசியம் பண்ணுறது, அருமையாக அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் வந்து வழிபாடு செய்வது, இதுதான் அவருக்கு மீண்டும் மீண்டும் செய்வது. நீங்கள் வேறு என்ன செய்கிறாங்க? அதனால் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து இந்த தொழிலெலாம் எப்படி பண்ணுறது? அமங்கலமே அல்ல, எல்லாம் நல்ல மங்களமான காலம் இல்லைதான். அபிஷேகம் பண்ணுறதோ பெருமானுடைய திருமணத்துக்கு நல்ல ஆடை காட்சி நிகழ்வதோ மற்ற அணி செய்வதோ எல்லாம் மங்களமான காரியம். அதனால் மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் சிரித்து வேதங்களை கொண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் மறைகளால் சிரித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தரும்பணி தலை நின்றுட்டே தங்களுக்கு ஏற்ற பண்பில் தரும்பது அல்லதான். அவரவர்களுக்கு எந்தெந்த வகையில் முடியுமோ அது மாதிரி. ஏன்னா கிழமை காலம்னு சொன்னால் ஆறு காலமும் வழிபாடு செய்கின்ற டிஸ்டராக இருப்பாங்க. கொஞ்சம் வயதெல்லாம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா வயது ஒரு அறுபது இருக்குன்னு சொன்னால் அவங்க பையனையும் அப்படியே அவங்க முறையில் விட்டுருவாங்க. இவர் வந்து அந்த முன்னால் அப்படியே நண்பர் தூண்டு வேஸ்ட் மட்டும் வீட்டில் இப்படி போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கும் இருந்து அப்புறம் வயசாகிட்டு செய்ய முடியாதுல, குடிஞ்சிருந்து எல்லாம் பெருமானுக்கு எடுத்து செய்யணும் முடியாது. ஆகி இப்படி இந்த பார்த்தேன் சொற்புடை பணிகளே ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் சிரித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும்பணி தலைநிந்திச்சு அங்கன கோயில் உள்ளா கோயிலே தான் இருப்பார். அகம்படி தொண்டு செய்வார். அகம்படி தொண்டுன்னா அந்த உள்ளிருந்தே செய்கின்ற தொண்டு, வெளியில் வரவே மாட்டார். அதை பாருங்கள் தண்ணீர் கூட அங்கேயே கலந்த கலந்த தண்ணீர் நடராஜா கலசிட்டு வெளியில் வெளியில் வந்து எந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு போய் வந்து அதை வேணும்னா பண்ண முடியாது. அது மறுமுறை எரி மூன்றோம்பி மண்ணுயிர் அருளால் மல்க தருமமே பொருளாக கொண்டு எரி மூன்று ஓம்பினர். எரி என்னென்ன அதான் சொல்கிறாங்க, ஆகவனியும் கார்வபத்தியும் தட்சிணாக்கினியும் என்று சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் நான் சொல்லியிருக்கேன், வடிவு தான் ராகு. அந்த வேள்வி செய்கிற இடத்த ஒரு விதமாக செஞ்சால் அதுக்கு ஆகவனியும் பேர், இன்னொரு விதமாக வந்து அப்படி கொஞ்சம் நீட்டி விட்டு அப்படி அந்த அந்த வேள்வி எடுத்து அமைச்சா அது கார்வபத்தியம். அப்படி அந்த வேள்வி செய்கிற அந்த இடத்த எப்படி அமைத்துக் கொள்கிறாங்களோ அதன்படி வச்சு, ஆனால் அந்த அந்த இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு பெருமான் நினைத்து தான்

0: காதல் அனைத்தரம் ஆகுல நேர பேசு. இந்த மனதில் வந்து ரொம்ப அருமையா எப்பவுமே நல்ல யாருக்கு யாருக்கு யாரோடமும் எந்த ஒரு பிணக்கு இல்லாம யாருக்கு எந்த தீங்கு நினைக்காம நல்ல அற சிந்தனையோடு வந்ததுன்னா அதுவே ஆரம்பிப்பார். நீ பணத்தை எடுத்து கொண்டு கொடுத்து ரூபா நோட்டா கொடுத்தாதான் ஆரம்பம்ல. மனத்து கண் மாசலும் ஆதல் அனைத்தரம் அவ்வளவுதான். அப்புறம் ஆவுல நேர பேரன் வேறு என்ன கோயில் கட்டணும் குளம் கட்டணும் அதெல்லாம் செய்வங்களுக்கு செய்தா நீ சாதான் வறுமுறை எரி மூன்றோம்பி மண்ணுயிரார் உளால் மல்க தருமமே பொருளாக் கொண்டு தத்துவ நெறி செல்லும் அருமறை நான்கினோடு. அது அந்த தத்துவ நெறிங்கிறதுனா இந்த மாதிரி இப்போ இந்த தீபாதனை பண்ணுகின்ற பொழுது எப்படி எப்படி எப்படி எப்படி எதெல்லாம் ஏற்றணும் ஏற்றி அப்படி அது என்ன சொல்லி அந்த அந்த தீபத்தை தூக்கணும் தூக்கி அப்படியே அப்படி அப்படி அந்த காட்டணும் அதெல்லாம் அந்த அந்த அந்த அந்த நிறைய சொல்லணும். அது ஒரு தேவையாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓம்னு செய்வாங்க அது ஓங்காருமே கொண்டு. எனவே அருமறை நான்கினோடா ரங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த வீரார். திருநடம் புரிவார் யார்? கூத்தப்பெருமான் நடராஜா. அவருக்கு அடிமையாக இருந்து அவருக்கு தான் எல்லாம் நம்ம வாழ்க்கையே ஒப்படைச்சிடும். போற்றி என் வாழ்முதலாகிய பெருமை இல்லாரே அந்த வாழ்முதலாகிய பொருள் நடராஜா கூத்தப்பெருமான் இப்படி வாழ்வாரலாம். யாரே பிள்ளைவார் அண்ணாரு அவர்களுக்குமா மறை மறுவிழா மறவில் வந்து மாறிலா ஒழுக்கம் மூண்டார். அந்த செல்லுவாரந்தன் அந்த குளத்திலேயே வரிவழியாக பிறந்திருப்பாங்க. அதுக்கு வேறு மாதிரிலாம் இருக்காது. மாறிலா ஒழுக்கம் அந்த நடராஜ பெருமான் செய்கிற பூஜை எப்படி என்னவோ அதுலேயே தான் சிந்தனை கொடுக்கும். அருள் தோழில் ஆட்சியாரே அங்கடி நீக்கி உள்ளார். அருள் தோழில் அருதொழில் அது என்னது அருதொழில் ஆறு தொழில் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்டித்தல் ஈதல் ஏற்றல்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

இன்றைய திருவருட்பின் சிந்தனையிலே மூன்றாவது அதிகாரத்தை சிந்திப்பதற்கு குருகுரல் பாடித்துள்ளது. இருள்மல நிலை என்பது மூன்றாம் அதிகாரத்தினுடைய தலைப்பு. சைவ சித்தாந்தத்திலே ஆணவ மலத்தை இருள் என்று உவமை கூறி விளக்குவர். அதாவது புற இருள் எவ்வாறு கண்ணுடைய காட்சியை மறைக்கின்றதோ அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்தை ஆணவ மலம் மறைக்கின்றது. எனவே சைவ சித்தாந்தத்திலே திருவருளை ஒளி என்று சொல்வதும் ஆணவ மலத்தை இருள் என்று சொல்வதும் வழக்காக உள்ளது. ஆகையினாலே இருள்மல நிலை என்ற இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆணவ மலத்தை பற்றி விளக்கம் தருவது இந்த அதிகாரம் என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை நாம் பார்க்கும் பொழுது இறுதி குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை மட்டுமல்லாது கண்மமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு முதல் காரணமாக விளங்கக்கூடிய மாயாமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மூன்றாம் அதிகாரம் மும்மலங்களையுமே விளக்குவதுதான். ஆயினும் மும்மல நிலை என்று பெயர் வழங்காமல் இருள்மல நிலை என்றே பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதனை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இலக்கண கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கண மரபினை அடியொற்றித்தான் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது நாம் நன்கு உணரலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே ஆசிரியர் தொல்காப்பியர் சூத்திரத்திலே குறிப்பிடுவார், தெரிவு வேறு கிடத்தல் தகுதியும் பன்மையும் உயர்தினை மறங்கிடும் அகிரினை மறங்கிடும் என்று சொல்வார். அதற்கு நாம் சேனாவரையர் போன்ற சிறந்த உரையாசிரியருடைய உரையின் துணை கொண்டு காணும்பொழுது ஒரு பகுதிக்கு பெயர் கொடுப்பது என்பது அந்த பகுதியிலே சிறந்துள்ள பொருள்களை வைத்து பெயர் கொடுக்கலாம், அல்லது அந்த பகுதியிலே பெரும்பான்மையும் என்ன பொருள்கள் உள்ளதோ அதை வைத்துக் கொடுக்கலாம். தென்னந்தோப்பு என்று அழைக்க

0: எடுத்துக்காட்டாக தென்னந்தோப்பு என்று சொல்கின்றோம் என்றால், அங்கு தென்னை மரம் தவிர வேறு சில மரங்களும் இருக்கலாம், வேறு மரங்கள் இருக்கக்கூடாது என்பதில்லை. ஆனால் மற்ற மரங்களை விட தென்னை மரமே அங்கு சிறந்ததொரு மரமாக விளங்குவதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். அல்லது மற்ற மரங்களை விட தென்னை மரங்கள் அங்கு அதிக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக தென்னை மரங்கள் இருப்பதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். எனவே பெரும்பான்மை பற்றியும் அதைத்தான் பன்மை பற்றியும் சொன்னார். பன்மை பற்றியும் சொல்லலாம், தகுதி பற்றியும் சொல்லலாம். ஒரு தெருவை காட்டி இதுதான் மந்திரி தெரு என்று சொன்னால், அங்கே ஒரு மந்திரி அந்த தெருவிலே, மந்திரியுடைய வீடு அந்த தெருவிலே உள்ளது, எனவே அது மந்திரி தெரு என்று சொல்கின்றோம். ஆனால் அவருடைய வீடு மட்டும் அங்கு இருப்பதில்லை, மேலும் பல வீடுகளும் இருக்கின்றன. அப்போ அவருடைய பெயரை மட்டும் சொல்லி அந்த தெருவை அழைப்பது ஏனென்றால் அது தலைமை பற்றி, ஏனையோரை விட அந்த மந்திரி தலைமைப்பாடு உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், பொறுப்புள்ளவர். எனவே அந்த தலைமை பற்றி அவருடைய பெயரை சொல்லி அன்னாருடைய தெரு என்று தெருவை அழைக்கின்றோம். அதுபோலத்தான் ஆணவம், கண்ணம், மாயை என்ற மூன்று மலங்களை பற்றியுமே இந்த அதிகாரத்திலே ஆசிரியர் விளக்கியிருந்தாலும், பெரும்பாலான குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை பற்றிய விளக்கம்தான் காணப்படுகிறது. எனவே அந்த பன்மை பற்றி இந்த அதிகாரத்திற்கு இருள் மலநிலை என்று பெயர் வைத்தார். மேலும் தலைமை பற்றியும் சொல்லலாம், ஏனென்றால் கண்மமும் மாயையும் உண்மையாக நோக்கும் பொழுது அவை மலங்கள் என்று சொல்லக்கூடியவை அல்ல. இதை சிவபிரகாசத்திலே தெளிவாக கூறியுள்ளார். இதே நூலாசிரியர் தான் சிவபிரகாசம் சொன்னது. மேலும் அந்த குருபரம்பரையிலே வந்த நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய மூன்றாவது வட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் தம்முடைய பண்டார சாத்திரங்களிலே அருமையாக கூறியுள்ளார்கள். அதாவது கண்மமும் மாயையும் எப்படி என்று கேட்டால், உயிரானது ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அந்த ஆணவ மலம் செய்கின்ற அந்த மயக்கத்திற்கு உட்பட்டு உயிர் அப்படி பசு என்று அந்த உயிர் நிற்கும் பொழுது, உயிருக்கு பசுங்கிற பேர் ஏன் வந்தது? ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு இருக்கும்போதுதான் பசு. முத்தியடைந்த உயிரை பசு என்று வழங்குவதில்லை. ஆணவ மனத்தினாலே பிணிப்புண்டு அறியாமையில் கிடப்பதனாலோ அல்லது உலகத்திலே பிறவி எடுத்து சிறிதளவு மட்டுமே ஆணவ மலம் நீக்கம் பெற்று எஞ்சியுள்ள ஆணவ மலம் பல்வேறு மயக்கங்களை உண்டு பண்ண அந்த மல மயக்கத்திலே இருக்கின்ற உயிர்கள் இருக்கின்றனவே அவற்றைத்தான் பசுன்னு சொல்றோம். அப்போ உயிரானது ஆணவ மலத்தின் வழி நிற்கும் பொழுது இந்த கண்ம மாயைகளும் மலமாக விளங்கி உயிரை பந்திக்கும். உயிரானது ஆணவ மலத்தினின்றும் நீங்கி முத்தியடைந்து விட்டது என்றார், சிவபெருமான் திருவடியைச் சேர்ந்து விட்டது என்றார், அந்த உயிர் சீவன் முத்தனாக விளங்கும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கும் வரை சீவன் முத்தனாக விளங்கும். அப்போ அந்த சீவன் முத்தர்களும் நாயன்மார்களும் அவர்களும் செயல்களை செய்கின்றார்கள். வினை என்பது செயல்தானே, அவரும் செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் அந்த செயல்களை நாம வந்து கண்ம மலம்னு சொல்வதில்லை, மாயாமலம் அவர்களை எதுவும் செய்வதில்லை. அப்பர் பெருமான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார்கள் சமணர்கள், ஒன்னும் நடக்கல. ஏன்னா அந்த மாயாமல பந்தம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த உலக இன்ப துன்பங்கள்லாம், மாயாமல பந்தம் நீங்கியவர்களுக்கு கிடையாது. அப்போ ஆணவ மல பந்தத்திலிருந்து உயிர் நீங்கிவிட்டது என்றால் அப்புறம் கண்மத்தாலையும் மாயையாலையும் இந்த உயிரை எதுவும் செய்ய முடியாது. கண்மமும் மாயையும் உயிர் எப்படி இருக்கிறதோ அப்படி நிற்கும். உயிர் ஆணவ மலத்தின் வழி நின்றால் கண்ம மாயையும் ஆணவ மலத்தின் வழி நின்று ஆணவத்தை போலவே அந்த கண்ம மாயையும் மலங்களாக விளங்கும். அப்படி இல்லாமல் உயிர் ஆணவ சார்பை விடுத்து திருவருட்சார்பை மேற்கொண்டு விட்டால் கண்ம மாயைகளும் திருவருள்மயமாகவே விளங்கும். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே உள்ள மிக முக்கியமான கருத்து. ஆகையினாலே மும்மலங்களிலே தலைமை எதற்கு உள்ளது என்றால் ஆணவத்திற்கு தான். ஏனைய கண்ம மாயைகளை கூட மலம் என்ற நிலையிலே வைப்பது இந்த ஆணவ மலம் தான். ஆகையினாலே அந்த தலைமைப்பாடு பற்றியும் கண்ம மாயைகளிலும் உயிருக்கு பெரும் பகையாக விளங்குவது இந்த ஆணவ மலம் தான். எனவே தீயவற்றிலே தலைமையான தீய பொருள் ஆணவ மலம். ஆகையினாலே அந்த தலைமை பற்றியும் இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய ஆதின வெளியீட்டிலே நிரம்பாளகி தேசிகருடைய உரையோடு சைவ திரு வச்சிரவேல் முதலியார் அவர்களுடைய விளக்க குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் நம்முடைய வச்சிரவேல் முதலியார் அவர்கள் இந்த தலைப்பு இருள்மலன் நிலைங்கிற தலைப்பு சிறப்பு பற்றியும் வந்தது, பெரும்பான்மை பற்றியும் வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த முதல் குரலிலே மிக அருமையாக சொல்கின்றார். குரல் வெண்பாவிலே சொல்லியிருக்கின்ற பாங்கு இருக்கின்றதே மிக தனிச்சிறப்பானது. இதிலே நம்முடைய ஆச்சாரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒவ்வொரு சித்தாந்த செய்தியையும் வழங்கும் முறை இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியது. உலகியல் தொடர்பான விஷயங்கள் தான் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கும்னு நாம கேள்விப்பட்டு வருகின்றோம். உலகியல் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, கற்பனை கலந்த காவியங்களை படிக்கும் பொழுது அப்படியே உள்ளத்தை அது அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றதே என்றெல்லாம் பேச கேட்கின்றோம். ஆனால் சித்தாந்த செய்திகளையும் அப்படி நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சித்தாந்தத்திலே தீராத தாகத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்ற வகையிலே மிக அற்புதமாக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழங்கியிருக்கும் முறை நினைந்து போற்றத்தக்கதாக. ஆணவ மலத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்ற முதற் குரட்பாவை பார்த்தோம் என்றால், அது மிகவும் வித்தியாசமான முறையிலே, அதே சமயத்தில் மிகவும் நயமான முறையிலே அமைந்துள்ளது. இந்த ஆணவ மலத்தை பற்றி சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் தான் ஆணவ மலத்தை சொல்கின்றார்கள். அப்புறம் சிறுபான்மை சில அகச்சமயங்கள் சைவ சித்தாந்தத்தோடு நெருங்கிய தொடர்புடைய அகச்சமயங்களாக இருக்கக்கூடிய சைவ சமயங்கள்ல சொல்கின்றார்கள். மற்றபடி சைவம் அல்லாத சமயங்களிலே எந்த சமயத்திலும் ஆணவ மலம் என்ற கருத்து சொல்லப்படவே இல்லை. வினைகளை புறப்புற சமயங்கள் வரை சொல்கின்றார்கள். சமணர்கள் முதற்கொண்டு சொல்கின்றார்கள் வினைகளை பற்றி சொல்கின்றார்கள், கர்ம மலத்தை பேசுகின்றார்கள். ஆனால் ஆணவ மலம் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்திற்கே உரிய சிறப்பான கருத்தாக உள்ளது. அப்படி இருப்பதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசுவோருக்கு பரப்புவோருக்கு இன்றியமையாத கடமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், மற்ற யாருமே சொல்லாத இந்த ஆணவ மலம் என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் சொல்கின்றதே, அப்ப பிறரும் ஆணவ மலம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே, அதாவது எதை நான் பிடிச்சதுதான் அப்படின்னு இருப்பவர்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது, அவர்களை விட்டுவிடலாம். அதாவது இது சரியா தவறா என்று பகுத்து ஆராய்ந்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கின்றது, இருக்கத்தான் செய்கின்றது என்று அவர்கள் உள்ளத்திலே நன்றாக பதிகின்ற வகையிலே, ஆணவ மலம் உள்ளது என்று நிலைநாட்ட வேண்டிய அனுமான அளவையின் துணை கொண்டு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு மிகவும் உள்ளது. ஏன்னா காட்சி அளவையினாலே ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறிக்கு புலப்படுகின்ற வகையிலே ஆணவ மலத்தை காட்டிவிட முடியாது. ஆகமளவை என்று சொன்னால் சிவாகமங்களிலே ஆணவ மலம் சொல்லப்படுகின்றது, எனவே ஆணவ மலம் உண்டு என்று சொன்னால் அதை சைவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். சிவாகமங்களை பிரமாண நூலாக ஏற்றுக்கொள்ளாத பிற சமயங்கள் ஆகமளவையை வைத்து உடன்பட மாட்டார்கள். ஆகவே யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனுமான அளவையின் துணை கொண்டு, கருதல் அளவை என்று சொல்வார்களே அந்த அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு, ஆணவ மலத்து உண்மையினை சாதிக்கின்ற பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு உள்ளது. அதனை நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் சந்தானக்குறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையினை கையாண்டுள்ளார்கள். அதிலே திருவருட்பயனிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் கையாண்டுள்ள முறை அதி அற்புதமானதா. முதல் குரட்பாவிலே ஆணவ மலம் என்று சொல்லவே இல்லை, அல்லது உவமை ஆகு பெயராக இருள் மலம் என்று எதுவுமே சொல்லவில்லை. அதை தவிர அந்த சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகின்ற இந்த ஆணவ மலம் கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துகளையும் முதல் குரட்பாவிலே சொல்கின்றார்கள். என்ன, சைவ சித்தாந்தத்திலே பிறவி பேசப்படுகின்றது, முத்தி இன்பம் பேசப்படுகின்றது, திருவருள் சக்தி பேசப்படுகின்றது. இந்த மூன்றையும் தான் முதல் குரட்பாவிலே வைக்கின்றார்கள். பிறவி என்பது சைவ சித்தாந்தத்திலே துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. பிறவியை சைவத்தில் இன்பம் என்று சொல்லவில்லை. ஆர்த்த பிறவி துயர்கட திருவம்பாவை சொல்கின்றது. ஆர்த்த பிறவி துயர்கட, பிறவியிலே உள்ள துயரங்கள் இல்லை, பிறவியே துயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் திருவம்பாவில. ஏன்னா நம்ம ஆர்த்திருக்கின்றது, அது நம்மை பிணித்திருக்கின்றது, கட்டி இருக்கின்றது. நம்மள ஒரு பொருள் கட்டி போட்டா அந்த பொருள்ல வந்து இது அது இன்பம்னு நம்ம எப்படியா சொல்ல முடியுமா? நம்முடைய சுதந்திரத்தை தடை செய்யும் வகையிலே நம்மை ஒரு பொருள் நன்கு கட்டி போட்டுகின்றது என்றால் அந்த பொருள் நமக்கு துன்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஏன் பிறவி வந்து துயரம் என்பதையும் சொல்லிட்டார், ஆர்த்த பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். நம்மை ஆர்த்திருக்கின்ற பிறவி, பிணித்திருக்கின்ற பிறவி, அது துன்பம் துயரம் என்றார்கள். ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்காக நாம வந்து யார சிவபெருமானை ஆர்த்தால், சிவபெருமானை நாம் பற்றினால் நம்மை பற்றி இருக்கின்ற இந்த உலக சார்பு நீங்கிவிடும் என்பதை அருமையாக அந்த பாடலிலே, திருவம்பாவை பாடலிலே 12வது பாடலிலே சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், சைவ சித்தாந்தத்திலே பிறவியானது துயரம் துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. முதல் குரட்பாவிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், பிறவி துயரம் இல்லை என்றோ, முத்து இன்பம் என்று ஒன்று இல்லை என்றோ, இவற்றை உதவுகின்ற துணைப் பொருளாகிய திருவுருட்சக்தி இல்லை என்றோ எந்த அளவிகளாலும் சொல்ல முடியாது. பிறவி உண்டு உள்ளது, அந்த பிறவி துயரம்தான். இந்த பிறவி துயரத்திலிருந்து மீண்டு இதிலிருந்து விடுபட்டு தப்பித்து அனுபவிக்கக்கூடிய முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது. இந்த பிறவியையும் வீடு பேற்றையும் வழங்கக்கூடிய திருவருள் என்றும் உள்ளது. இவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். இல்லை என்று ஒரு காலம் சொல்ல முடியாது, எந்த வழிமுறையாலும் சொல்ல முடியாது. துயரத்தை தரக்கூடிய பிறவி உள்ளது, முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது, இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் உள்ளது, இவற்றை இல்லை என்று எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி முதல் குரட்பாவை முடிக்கின்றார்கள். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயர், பவம் என்பது வடமொழி சொல், அது பிறவி என்று பொருள்படும். பிறவியை தருவது யார்? திருவருள் தான், எம்பெருமானுடைய திருவருள் தான் பிறவியை நமக்கு தருகின்றது. அதான் பவாய தேவாய நமகா என்று சொல்கின்றோம். சுவாமியை வந்து இந்த நாமாவளியில் சொல்லும்போது பவாய தேவாய நமகா சொல்றேன். பவத்தை அருள்பவன், பிறவியை அருள்வனவன் தான். பவன் சுவாமியுடைய திருநாமங்களே ஒன்று இருக்கின்றது. அவனுக்கு பிறவி கிடையாது, அவன் நமக்கு பிறவி அருள்பவன். சிவ சங்கல்பத்தினால்தான் நாமெல்லாம் பிறவியை அடைகின்றோமே ஒழிய நாமாக திட்டமிட்டு எந்த பிறவியையும் அடைந்துவிட முடியாது. அவன் வழங்கிய பிறவியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அவனுடைய அருளாலே. ஆகவே பிறவியை தருவது, பிறகு அந்த பிறவி துயரம் என்று உணர்த்துவது திருவருள் தான். பிறவி துயரம் என்று உணர்ந்து தன்னையே வேண்டி நிற்கின்ற பக்குவான்மாக்களுக்கு முத்தி இன்பத்தை அருள்வதும் திருவருள் தான். எனவே துன்றும் பவத்துயரம், துன்றும் என்றால் நெருங்கிய நெருங்கிய பிறவி துன்பம், அப்படியே நம்மளை சுற்றி சூழ்ந்து நெருக்குகின்றது இந்த பிறவி, நெருங்கி செறிந்து இருப்பதுனால்தான் துன்றுதல். அப்படி நம்மை நெருங்கி செறிந்து விளங்குகின்ற இந்த பிறவியாகிய துயரமும் இன்பும், இன்பு என்பது இன்பம், அது வீடு வேற்று இன்பம், முத்தி இன்பம். துணைப்பொருளும் இந்த பிறவியையும் முத்தியையும் அருளக்கூடிய துணைப்பொருள், அது துணை காரணமாகிய திருவருட்சக்தி. அந்த திருவருட்சத்திங்கும் போது அதுல வந்து மற்ற கண்மம் மாயை எல்லாமே அடங்கிடும். ஆகவே அந்த துணை காரணங்கள் திருவருட்சக்தி, இருவினை போன்றவை இல்லைன்னு சொல்ல, வினை இல்லாம பிறவி ஏன் வருது? ஆகவே வினையோ திருவருளோ எல்லாமே துணை காரணத்தில் அடங்கிடும். துணை பொருளும் இவையெல்லாம் இன்று என்பது எவ்வாறு இல். இன்று என்றால் இல்லை, இல்லை என்பது இல்லைன்னு சொல்வது எவ்வாறும் இல், எந்த அளவுகளாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றாலும் இல்லை, இவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எந்த அளவுகளாலும் இல்லை. கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக ஆணவமனம் உள்ளது, ஆணவமனம் இல்லை என்று சொல்லவே முடியாதுன்னு சொன்னால் அதை பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்றார், ஐயா ஆணவ மனங்கிற கருத்து இருக்கட்டும், அது நீ உடன்படல விட்டு, ஆனா நீ பிறவி துயரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னால வீடு வேறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவையெல்லாம் இருக்கத்தானே செய்கின்றன. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகின்றது, பிறவி துயரத்திற்கு காரணமாக இருப்பது எது? வீடு வேற்று இன்பத்திற்கு எதிர்மறை காரணமாக இருப்பது எது? திருவருள் நமக்கு உதவி செய்கிறது, உதவி செய்கின்றது சொல்றமே, நம்மளை ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் சொல்றமே, அந்த துன்பத்தை செய்யக்கூடிய பொருள் எது? பிறவி, பிறவிதான் துன்பம். ஏன் பிறக்கின்றோம், ஏன் அந்த துன்பத்தில் பிறக்கின்றோம்? வீடு வேறு இன்பம் தானே. அப்ப எல்லா உயிர்களும் தொடக்கத்திலேயே வீடு பேர் அடைந்திருக்க வேண்டியதானே, ஏன் பிறந்து பல பிறவிகளை எடுத்து பக்குவப்பட்டு ஏன் வீடு பேர் அடைய வேண்டும்? பக்குவம் ஏற்படாமல் தடுத்திருப்பது எது? அப்ப பிறவி உண்டு என்பது நாம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அது துன்பத்தை தரக்கூடியது பிறவி. பிறவி துன்பத்தை தரக்கூடியது என்ற அந்த அளவிற்காவது ஞானம் உள்ளவனுக்கு தான் இந்த குறட்பாவையை சொல்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர். அது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. பிறவியை துன்பமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது ஞான சாஸ்திரம் சொல்வதிலே பயன் இல்லை. அதனாலதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்குவான்மார்கள். ஆனா நான் ஆணவ மலத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, ஆணவ மலம் ஒன்று இருக்கின்றது என்று அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தெளிவு வரவில்லை. ஆனா பிறவி துயரம்னு தெரியுது, அது காரணம் வினைன்னு தெரியுது, திருவருள் தான் அதிலிருந்து காப்பாற்றுவதும் தெரியுது. அந்த அளவிற்கு பக்குவம் உள்ளவனுக்கு ஆணவ மலம் என்று ஒரு உள்ளது என்ற உண்மையை போதிக்கின்றார்கள், மறைமுகமாக போதிக்கின்றார்கள். அதான் அங்க சிறப்பு. நீ பிறவி துயரம் உள்ளது என்பதை உடன்படுகின்றாய், முத்தி இன்பம் உண்டு என்பதை உடன்படுகின்றாய், துணை காரணமாக திருவருள் இருவினை எல்லாம் இருக்கின்றது உடன்படுகின்றாய். அப்ப இந்த பிறவிக்கு காரணமாக அந்த இரு வினைகளை உயிர்கள் செய்வதற்கு காரணமாக யான் எனது என்ற உணர்வோடு செய்யும் போதுதானே அந்த செயல்கள்லாம் வினைகளாகின்றன. அவன் அருளால் செய்கின்றோம் என்பதை இந்த உண்மையை உணராமல் அப்படி யான் எனதுன்னு அந்த ஒரு பொய் உணர்ச்சி தோன்றி அருள் செய்கின்ற அந்த திருவருள் செய்கின்ற உபகாரத்தை அறியாமல் இருக்கின்ற அந்த அறியாமையை செய்வது எது? அந்த அறியாமை இருக்க போய் தானே அந்த உயிர்கள் வந்து யான் எனதுன்னு உணர்வு கொண்டு வினைகளை செய்கின்றன. வினைகளை செய்வதனால அவை மேலும் மேலும் பிறக்கின்றன. ஆகவே பிறவி உள்ளது, வீடு பேறு உள்ளது, துணை பொருளாகிய திருவருள் உள்ளது என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் ஆணவ மனத்து உண்மையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இவையெல்லாம் இல்லை என்று எந்த வழியாலும் சொல்ல முடியாது. எனவே ஆணவ மனமும் உள்ளது என்பது இதனுடைய குறிப்பாக இந்த குறட்பா நமக்கு உணர்த்தும் கருத்தாகும். ஆணவனம் இல்லை என்றால் உயிர்கள் பிறவியாகிய இந்த துயரத்தில் விழ வேண்டிய தேவையே இல்லை. மருத்துவமனை துன்பம்தான், மருத்துவமனை ஒவ்வொரு வார்டா பார்க்கும், எல்லா நோயாளிகள் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மருத்துவமனை போய் மன மகிழ்ச்சியோடு அப்படி பொழுதை கழிப்பதற்காக யாரும் போய் இருக்கக்கூடிய இடமா? நிச்சயமா இல்லை, அது துன்பம் தரக்கூடிய இடம்தான். யாராவது ஓய்வு பொழுதை கழிக்கணும்னா மருத்துவமனையில் போய் அப்படி போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அங்கு பார்க்க இடமெல்லாம் துன்பங்கள் தான். ஆனால் என்ன செய்வது, அந்த மருத்துவமனை தேவைப்படுகின்றது. ஏன்னா நோய் நீங்கி ஆகணும், நோயிலிருந்து விடுபடும் போது சில அப்போதைக்கு சில துன்பங்களை நாம் சகித்துக் கொண்டாலும் அது நம்முடைய நோயை தீர்த்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோல இந்த பிறவியானது, இந்த பிறவியாகிய துன்பத்தை எதுக்கு நமக்கு கொடுக்கணும் தேவையில்லாமல்? ஏன்னா ஆணவமாகிய நோய் நாம் நீங்க வேண்டும், அந்த நோயிலிருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றார். இவ்வாறு குறிப்பாக ஆணவ மனத்துண்மையினை பரவித்த ஆசிரியர் அடுத்த குறட்பாவிலே இன்னும் சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா இந்த பிறவியும் துயரம்னு தெரியாமலே சிலர் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஞான சாத்திரத்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் அவர்களுக்கு அது ஈடுபாடு இருக்காது. எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டம் கூடுகின்றது. சைவ சாத்திரங்களை கேட்பதற்கு கூட்டம் கூடவில்லை என்றால் அது காரணம் என்ன? பிறவி துயரம்ங்கிற ஒரு கருத்துக்கு இன்னும் அவர்கள் வரவில்லை. அதாவது பிறவி துயரம் என்பதை ரொம்ப தெளிவாக உணர்ந்து விட்டவர்கள் அவர்கள் துறவிகளாகி ஞானிகளாகி விடுவார்கள். ஆனா கருத்து அளவிலாவது உடன்பட வேண்டும் அல்லவா? அதனால் தொடக்கம் எந்த அளவு கடைபிடிக்க முடியுதோ அது அவர்கள் பக்குவம். ஆனா உண்மை சரிதான், இது பிறவி வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, எப்ப நீங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிற காலமும் இன்பம் தான் வரணும் இல்லை, துன்பமும் வரும். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் விவேகம். மேலும் மேலும் பிறப்பதற்கு ஏதுவான வினைகளை செய்வதிலே பயனில்லை, அது துன்பத்திற்கு தான் வழி. இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், இது விடுபட வேண்டிய ஒன்று என்ற ஒரு தெளிவு, அந்த கருத்து அளவிற்காவது அந்த கொள்கை உடையவர்கள் தான் ஞான சாத்திரம் கேட்க முடியும். ஆகையினாலே பலரும் இந்த பிறவியை துயரம் என்று உணராமல் இருக்கின்றார்களே. வீடு வேறு என்ற முத்தி என்ற ஒரு பேரின்ப நிலையினையும் ஏற்காமல் இருக்கின்றார்களே. இப்ப இதை உணராமல் இருப்பதற்கும் காரணம் வேண்டும் அல்லவா? ரெண்டு வழியும் சொல்கின்றார். இவையெல்லாம் இருக்கின்றன என்றாலே ஆணவ மலமும் இருக்கின்றது என்று பொருள். பிறவி துயரம், வீடு வேறு இன்பம். ஏன்னா ஆணவ மன சார்பு இருக்க வரை பிறவி இருக்கும், பிறவியாகிய துயரம் தொடரும். வீடு வேறு இன்பம், அதுக்கும் ஆணவ மலத்துக்கும் என்ன தொடர்பு? ஆணவ மல நீக்கத்தில் தான் வீடு வேறு இன்பமே பெறப்படுது. ஆகவே ஆணவ மல நீக்கத்தின் போது வீடு வேறு இன்பம் பெறப்படுகிறது. அப்ப பிறவி இன்பம் என்றால் என்ன, வீடு வேறு என்றால் என்ன, திருவருள் என்றால் என்ன, எல்லாத்தையும் ஆணவ மலத்தோடு தொடர்புபடுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். பிறவி என்பது என்ன? ஆணவ மல சக்தி தேயும் பொருட்டு உயிர்களுக்கு வழங்கப்படுவது பிறவி. வீடு வேறு என்பது என்ன? ஆணவ மல சக்தி நீங்கிய உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய சிவானந்தமே வீடு வேறு. திருவருள் என்பது என்ன? உயிர்களின் மலச்சக்தியை, ஆணவ மலச்சக்தியை போக்கி சிவத்தை அருள்வது திருவருள். அப்ப பிறவியை பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது வீடு வேறு பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது திருவருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஆணவ மலத்தோடு தொடர்பு படுத்தித்தானே சொல்ல முடிகின்றது. ஆணவ மலம் ஒண்ணு இல்லை இல்லை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் வேலையே இல்லை, இந்த மூன்றும் இருப்பதில் அர்த்தம் இல்லை. ஆகையினாலே பிறவி, வீடு வேறு, திருவருள் என்ற மூன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையினாலே ஆணவ மலமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆணவ மலமும் உள்ளது என்று இந்த கோணத்திலே ஆணவ மல உண்மையை நிலைநாட்டிய ஆசிரியர். ஆனா சிலர் இருக்காங்களே, அவர்கள் வந்து பிறவி துயரம்னு ஒத்துக்கிட மாட்டாங்க, திருவருள் வீடு வேறு இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்கின்றார்கள். இதை ஒத்துக்கிட்டவன் தானே ஆணவ மலத்தையும் ஒத்துக்கிடணும், நான் இதை ஒத்துக்கிட மாட்டேன் சார் அப்படின்னு சிலர் இருக்கானே. அப்படின்னா அப்படி இந்த பிறவியை துயரம் என்று உணர முடியாத அளவுக்கு அந்த அவன் மந்தமாக இருக்கின்றான் என்றால், அந்த அறிவு மந்தத்திற்கு காரணமும் ஆணவ மலமே என்று அருமையா சொன்னார். எத்தனையோ பேர் பிறவியை பற்றி சிந்தனை கிடையாது, அடுத்து என்ன பிறப்போ அந்த கவலையே கிடையாது. எத்தனையோ பேர் ஏதோ ஓடிட்டு இருக்கு சார் வாழ்க்கை வந்து, அது அப்படியே ஓடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் உரிய திட்டங்களை திட்டத்தோடு சரி. இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டது என்றால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. ஆகையினாலே இந்த ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் ஏற்பட விடாமல், பிறவி துயரத்தை பற்றி அறிய விடாமல், முத்தி இன்பத்தை பற்றிய சிந்தனையே எழாமல், திருவருளை பற்றிய சிந்தனையும் எழாமல், இதை எல்லாத்தையும் மறைத்து நிற்பது எது என்றால் உலகியலுக்கு வாங்க. நம்ம முன்னால் இருக்கிற எந்த பொருளுமே இல்லாமல் எல்லா பொருள்களையும் மறைத்து தான் மாத்திரமாக விளங்குவது எது? இருள்தானே, புற இருள்தானே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோம், இருட்டான இடத்துல. அங்க என்னன்னு இருக்குன்னே நமக்கு தெரியாது. பலது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், நுழையமும் அங்க கரண்ட் போயிட்டதுன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் வீட்டுக்குள்ள இதுவரை நம்ம போனது கிடையாது. அப்பந்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம், உடனே கரண்ட் போயிடுச்சு, இரவு நேரம் கரண்ட் போயிடுச்சு, ஒரு பொருள் நமக்கு தெரியவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது என்றால் அப்ப அவர் வீட்டை சுத்தி பார்க்கின்றோம், பல பொருள்கள் இருக்கின்றன, மேசை, நாற்காலி, டிவி, இப்படி பல பொருள்கள் சுற்றி இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேலைப்பாடோடு அழகாக அமைந்துள்ளன. அப்ப இவ்வளவு பொருள்களும் நாம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது நம்ம பார்க்க முடியல, இவ்வளவு பொருள்களும் நம்மை சுற்றி இருந்தும், அப்ப இருள் இருந்ததுனால அந்த இருள் என்ன செய்தது? கரண்ட் போனதுனால இருள் இருந்ததுனால அந்த இருள் இங்கு இருக்கின்ற பல பொருள்களிலே எந்த பொருளையும் தெரிய ஒட்டாமல் எங்கும் தானேயாக அந்த இருள் இருந்து எல்லாவற்றையும் மறைக்கின்றது அல்லவா? அந்த தன்மை இருளுக்கு மட்டும்தானே இருக்கும். அதுபோலத்தான் பிறவி துயரத்தை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த பிறவி துன்பத்தை மறைப்பதும், திருவருளை பற்றிய சிந்தனையை இடவிடாமல் அந்த சிந்தனையை மறைப்பதும், அதுபோல் வீடு வேறு என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி சிந்திக்கவே விடாமல் அந்த சிந்தனையும் மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து, உயிரை தான் உயிர் என்று கூட எண்ண விடாமல், உயிரின் அறிவை அப்படி முற்றிலுமாக மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து தானாகவே எப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் மறைத்து எப்படி புற இருள் தானாக விளங்குகின்றதோ, அதுபோலவே இந்த மெய்ப்பொருள்கள் அனைத்தையும் மறைத்து தானாகவே மறைத்து விளங்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளதென்றால் அதுவே ஆணவ மலம் என்றார். அதனாலதான் ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்கின்றார்கள். இந்த ஆசிரியர் ஆணவ மலம்னு சொல்லக்கூடிய இடம் கூட இருள் அல்லது இருள் மலம் என்று சொல்வார்கள். ஆணவங்கள் பேரை நேரடியாக பயன்படுத்தவே இல்லை. அது இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு. ஏன்னா கவிநயம் பற்றி ஒரு பெண்ணை வந்து பெண்ணு சொல்லாம மயில் வந்தால் மயில் போனாலே சொல்லிட்டு இருந்தா.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு ஆறு.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை நம்முடைய மெய்களால் பணிந்து நமக்கு சித்தாந்த அறிவை தரப்போகிற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடியை பணிந்து அவருக்கு தத்துவ ஞானத்தை உருவாக்கி கொடுத்த மெய்கண்ட தேவரை பணிந்து இன்றைய வகுப்புக்குள்ளே நாம் நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே இன்றையிலே இருந்துதான் நாங்கள் தத்துவ வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். இரண்டாவது பாடல் அல்லது காப்பு பாடலோடு சேர்த்து மூன்றாவது பாடலிலே தான் தத்துவ பாடம் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பும் தத்துவ செய்திகள் பல படித்தோம். முறைப்படியான தத்துவம் ஆரம்பமாவது இந்த மூன்றாவது பாட்டிலே பாடலே இருந்துதான். ஆறு ஆறு தத்துவம் ஏது என்ற பாடலே இருந்து இந்த படிக்கிற முறை நான் படிக்கிற முறை என்று ஒன்று இருக்கிறது. அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு தனியே ஒரு ஒரு எக்ஸசைஸ் புக் நீங்கள் வைத்திருக்க வேணும். அது எப்படி அது வைத்திருக்க வேணும் என்பது ஒன்றும் சட்டம் இல்லை. நான் அந்த ஒரு வகுப்பிலே உங்களுக்கு தெரியாத புது செய்தி இன்றைக்கு என்ன படித்திருக்கிறீர்களோ அதை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறோமா அல்லது வெறுமனே போய்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகுப்பிலே இதுவரை உங்களுக்கு தெரியாத செய்தி ஏதாவது இருந்தால் ஓ புதிதாக தேடிய விஷயங்கள் என்ன இருக்கிறது என்பதை சேர்த்து சேர்த்து கொண்டு போனோமாக இருந்தால் நாங்கள் இத்தனை பாட்டிலே இவ்வளவு புது விஷயம் தேடி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதிலே நான் சும்மா ஒரு ஒரு ஒரு மேலோட்டமா ஒன்று சொல்லி பார்க்கிறேன். மனவாசகம் கடந்த தேவரை பற்றி முதல் முதல் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு செய்தி. ஆறு அவருக்கு குரு யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு உடன்கட்டமானவர் யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அருணந்த சிவாச்சாரியாரோடு சேர்ந்து படித்தவர் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் எழுதின நூலுக்கு பெயர் உண்மை விளக்கம் என்று படித்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவரது முதல் பாடலிலே இன்னும் இருக்கலாம், நான் சும்மா மனதுக்கு வர்றதை மட்டும் சொல்லிக் கொண்டு போகிறேன். நீங்கள் ஒரு தரம் தேடி புது விஷயங்கள் அறிந்து கொண்ட புது விஷயங்கள் என்பதை குறிக்க வரும். இந்த பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். இதிலே பொய்காட்டா மெய்யா என்பது நாங்கள் ஒரு செய்தி படித்திருக்கிறோம். அதாவது நம்முடைய உடம்பெல்லாம் மாயையிலாலே வருகிற உடம்பு, இறைவனுடைய உடம்பு திருவருளாலே அமைகிறது என்ற செய்தி புதுசு என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்து முன்னுக்கு தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லை. அந்த போதானந்த பொருளாம் மெய் என்பதை சச்சிதானந்தம் என்ற அந்த இறைத்தன்மையோடு அவர் தொடர்பு படுத்தி காட்டுகிற விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு வகுப்பிலேயும் நீங்கள் புதிதாக தேடுகிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பதித்துக் கொண்டு பொருள். இதிலே பாசஞானம் பதிஞானம் பசுஞானம் இவையெல்லாம் படித்திருக்கிறோம். அது சுத்த நிலை என்றால் என்ன, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்ற மூன்று விஷயம் படித்திருக்கிறோம். இதையெல்லாம் ஒரு அடிப்படையிலே குறித்து கொண்டு வந்தீர்களானால் ஒரு பத்து நாளிலே வகுப்பிலே மெனக்கெடுவதிலே என்ன பிரயோசனம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்களே ஒரு அளவுகோல் பண்ணலாம். அது அது தவிர திருப்பி ஒரு தரம் பார்க்கறது முழு புத்தகமும் திரும்பி திரும்பி பார்க்க மாட்டீர்கள். இதாக ஏதாவது வந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சும்மா ஒரு ஆலோசனை, கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கு நாங்கள் பாடத்துக்குள்ளே நுழைகிறோம். இரண்டாவது நூற்பாடல் அல்லது அப்போடு சேர்ந்து மூன்றாவதான பாடல். நேற்று பாடலை படித்தோம். தனக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று குருவிடம் விண்ணப்பிக்கிறார். குருவிடம் கேட்கிறார் அல்ல, குருவிடம் விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தை நான் நினைக்கிறேன் குரு குறிப்பினாலே சரி நீ கேள்வியை கேள் என்று சொல்லியிருப்பார் போல இருக்கிறது. ஏன்னா இதுக்கிடையிலே வேற பாடல் குரு சொல்ற மாதிரி பாடல் இல்லை. நான் விண்ணப்பிக்கிறேன் என்ற பாடலுக்கு பிறகு நேராக கேள்வி கேட்கிற பாடல் இருக்கிறபடியால் நாம இடையில கொஞ்சம் நம்ம கற்பனையை பண்ணிக்கொள்வோம், குரு அதுக்கு என்ன கேள் என்பது போல ஏதாவது ஒரு குறிப்பு காட்டியிருப்பார். இவர் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த கேள்விகளினுடைய தொகுப்பு நேற்று பார்த்தோம். அது 7 கேள்விகளாக பாடலிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே 8 கேள்விகள் இருக்கின்றன. அந்த 8வது கேள்வி என்பது தான் என்பது என்ன என்ற தான் என்ற சொல் வேறொரு அர்த்தத்தை தருகிறது என்று படித்ததை நேற்று படித்தோம். இன்றைக்கு அதிலே இருந்து தொடரும்.
2: ஆசிரியர் விடை கூற புகுதல் பாடல் 3. உள்ளபடி இத்தை உரக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. பதவுரை ஆனந்த யோகம் சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறியில் நிகழ் புதல்வா நிற்கின்ற நன் மாணாக்கனே வள்ளல் சிவபெருமான் அருளால் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் அன்று முக்காலத்தே வாய் மலர்ந்த ஆக்கி அருளிய தெள்ளிய சீர் தெளிவும் சிறப்பும் மிக்க ஆகமங்கள் சிவாகமங்கள் சொன்ன சொல்லிய அடைவிலே முறையிலே இத்தை இதனை அதாவது நீ அறிய விரும்பும் ஞானப் பொருளை உந்தனக்கு உனக்கு உள்ளபடி உள்ளவாறு உரைக்க யாம் சொல்ல உற்று கேள் நீ மனம் பொருந்தி கேட்பாயாக.
1: கடைசி சொல் ரொம்ப முக்கியமானது. உற்றுக்கள் மனம் பொருந்த வேண்டும். உடல் பொருந்தி பிரயோசனம் இல்லை, மனம் பொருந்தி கேட்க வேண்டும். நீ நாங்கள் இதுல இருந்து பார்ப்போம். இதுல பாடல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சொல் இத்தை என்று இருக்கிறது. அது இதை என்பது வலித்தல் விகாரமாக இத்தை என்று நிற்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இத்தை உரைக்க என்றால் இதை உரைக்க என்பதுதான் பொதுவான விளக்கம். இதிலே நூலை முறைப்படி வாசிப்பதற்கு முதல் ஒரு சில செய்திகள் சொல்லுகிறேன். இறைவனை அடைப்பதற்கான 4 பாதைகளை நம் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. கிரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 பாதைகள். இதிலே ஞானம் என்பதுதான் இறைவனோடு ஒன்றுவிக்கிற படி. இப்ப மற்றவையெல்லாம் என்னவென்றால் ஒன்றிலே இருந்து இன்னொன்றுக்கு நகர்த்துகிற படிகள். கிரியை செய்தால் கிரியை தானாக அமையும். கிரியை செய்கிற பொழுது யோகம் தானாக அமையும். யோகம் செய்ய ஞானம் தானாக அமையும். இதுதான் இந்த எங்களுடைய படிமுறைகள். நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது அகப்புற வழிபாடு, யோகம் என்பது அக வழிபாடு, ஞானம் என்பது இறைவோடு ஒன்று. இறைவனோடு ஒன்றுதல் வழிபாட்டு முறைகளிலே ஒன்றாகுமா என்ற கேள்வி வரும். முன்பின் நாங்கள் சிந்தித்த விஷயம்தான் சொல்லுகிறேன். கிரியை சரி, அது ஒரு வழிபாட்டு நிலை. கிரியை சரி, யோகம் சரி, ஞானம் என்பது இறைவனோடு ஒன்றுதல். நான் அவன் என்ற பேதம் இல்லாமல் நானே அவனாதல் அல்லது அவனே நானாதல், இரண்டர கலத்தல் என்பதுதான் அந்த அதுக்கான வார்த்தை பிரயோகம். இரண்டரை கலைத்தல் தான் ஞானம் என்றால் அந்த நிலையிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றாகி விடுகிறோம். இறைவனோடு ஒன்றாகிற நிலையை வழிபாட்டு முறைகளிலே ஒன்றாக ஆக்க முடியுமா, படிநிலையிலே ஒன்றாக ஆக்க முடியுமா என்ற கேள்விக்கு நான் வழக்கமாக சொல்லுகிற ஒரு பதில். ஒரு மாடியிலே படிகளிலே ஏறிக்கொண்டு போகிறோம். முதலாவது படி, இரண்டாவது படி, மூன்றாவது படி என்று போகிற பொழுது கடைசியாக அந்த மேல் மாடத்திலே நாங்கள் கால் தூக்கி வைப்பதும் படி போலத்தான் இருக்கிறது. 10 படி உள்ள விடுனா 10வது படி மேல் தளம். அப்போ 9வது படியிலிருந்து கால் தூக்கி வைக்கிறேன் அல்லவா. இப்பொழுது நான் வைத்தது படியை தாண்டினேனா அந்த இடத்தை அடைந்தேனா என்றால் படியை தாண்டினதும் தான் இடத்தை அடைந்ததும் தான். இதுதான் அந்த நிலை. ஆகவே ஞானம் என்பது அது வழிபாட்டு நிலைகளிலே ஒன்றாகவும் வழிபாட்டினுடைய பயனாகவும் இருக்கிற இடம் ஞானம் என்பது. ஒன்பதாவது படி படியாகவும் அதே நேரத்திலே பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது வழிபாட்டு நிலைகளில் ஒன்றாகவும் இருக்கும், அதே நேரத்திலே கடை பயனாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இனி இந்த ஞான மார்க்கத்திலே கடவுளிடம் போய் சேருகிற பொழுது இறைவனோடு இரண்டரை கலக்கிறோம். மற்ற மூன்று நிலைகளிலேயும் வழிபடுபவன், வழிபடு பொருள், வழிபாடு என்ற மூன்று இருக்கும், மூன்று நிலை இருக்கு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், தரியை கிரியை யோகத்திலே வழிபடுகிறவன், வழிபடு பொருள், வழிபாடு என்ற மூன்று நிலை இருக்கும். ஞானத்திலே ஒன்றுதான். அங்கே வழிபடுபவன் என்று ஒருவன் இல்லை, வழிபடு பொருள் என்று ஒருவன் இல்லை, வழிபாடு ஒன்று இல்லை, தானே அதுவாகி விடுதல். இதுதான் ஞான மார்க்கத்தினுடைய பயன்பாடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆழப்பதிய வேண்டிய ஒரு விஷயம். இனி நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே ஒரு நிலை ரொம்ப அழுத்தமாக சொல்வார்கள், ஞானம் அடையாத பட்சத்திலே முத்தி கிடையாது. சரியை கிரியை யோகம் எல்லாம் படியேத்துகிற விஷயமே தவிர கடைசி படி என்பது ஞானம்தான். ஞானம் அடையாமல் இறைவனை எய்த முடியாது என்பது நம்முடைய கருத்து. ஒரு ஒரு கல்லூரியிலேயோ ஒரு பாடசாலையிலே வாராந்த பரீட்சை வைப்பார்கள், மாதாந்த பரீட்சை வைப்பார்கள், அல்லது ஒரு டேர்முக்கு ஒரு பரீட்சை வைப்பார்கள். இறுதியிலே வகுப்பேற்ற பரீட்சையில் ஒரு பரீட்சை இருக்கும், அதுதான் வகுப்பேற்ற பரீட்சை. இதற்கு முதல் நடக்கிற பரீட்சைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்மை தயார்படுத்துகிற பரீட்சைகளை தவிர வகுப்பேற்ற பரீட்சை தான் கடைசியிலே கொண்டு போய் அடுத்த நிலைக்கு தள்ளும். அதுபோல சரியை கிரியை யோகம் எல்லாம் இந்த இடைப்பரீட்சைகள், அதை நம்மை தயார்படுத்துகிற பரீட்சைகள். யோ ஞானம்தான் முத்தியை நமக்கு தருவதான பரீட்சை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோக மார்க்கத்தார் என்று ஒரு ஒரு பகுதியினர் சமயத்திலே இருக்கிறார்கள். யோக மார்க்கம் என்று அவர்களுக்கு யோகமே முத்தியை நல்கும் என்று நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுடைய மூல நூலாக பதஞ்சலி யோக சூத்திரம் என்கின்ற நூலை எடுத்துக்கொள்வார்கள். அதுவும் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல். ஏனென்றால் யோகம் என்பது நமக்கும் உரிய ஒன்று. சரியகிரிய யோகம் படித்துத்தான் ஞானம் படிக்கிறோம். ஆனால் யோகமே முத்தி தரும் என்பது நம்முடைய நிலை அல்ல. இது ரொம்ப சைவத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. இப்ப மகாவிஷ்ணு கும்பிடுபவர்கள் வைஷ்ணவர்கள் என்கிறோம். இப்ப சைவர்கள் மகாவிஷ்ணுவை கும்பிட மாட்டார்கள் என்றால் நன்றாக கும்பிடுவார்கள். சைவத்திலே வைஷ்ணவர்களும் வைஷ்ணவர்கள் திருமாலும் ஒரு கடவுள், புத்தி தருகிற கடவுளாக சிவனை தான் நாம் கொள்வோம். அதுபோலத்தான் யோக மார்க்கத்திற்கு யோகமே வீடு நல்கும் என்பார்கள். நாங்கள் யோகத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் வீடு நல்கும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பக்தி மார்க்கம் ஆகிய தோத்தர கதைகளிலே பல கதைகள் சொல்லுகிறார்கள். யோகத்துக்கு குதிரையை அடையாளமாகவும் ஞானத்துக்கு யானையை அடையாளமாகவும் கொள்வார்கள். அதனாலேதான் கதை பெரிய புராணத்திலே சிவனிடம் இருந்து தூது வருகிறது. சுந்தரருக்கு அவர் வாகனம் அனுப்புகிறார், யானை வாகனம் அனுப்புகிறார், பிள்ளை யானையை அனுப்புகிறார். சேரமான் பெருமான் நாயனார் ரொம்ப சிநேகிதர், தானும் வரப்போர் என்றே அவர் குதிரையிலே வருகிறார். யானையிலே வந்தவரை உள்ளே அனுப்பி விடுகிறார்கள், குதிரை வெளியிலே வந்தவர்கள் சிவலோகத்திலே வெளியிலே நிப்பாட்டி விடுகிறார்கள். எல்லாம் தத்துவத்தை கதையாக்கின விஷயங்கள். பெரிய புராணத்தை படித்தால் தெரியும் உங்களுக்கு, சிவனும் ரெண்டு பேரும் போறாள், யானையில போறார், குதிரையில போறார். சுந்தரரை சிவலோகத்துக்கு உள்ளே விட்டு பூதவனங்கள் சேரமான் பெருமான் நாயனரை நிறுத்தி விடுகிறார். அப்ப என்னவென்றால் யோகத்திலே போனால் ஒரு எல்லையிலே நிற்க வேண்டியதுதான். ஞானத்திலே போகிறவனுக்கு தான் உள்ளே போக அனுமதி. பிறகு அவர் போய் சிவாரிசு பண்ணி இவருக்கு தகுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே விட்டது என்பது பெரிய புராண கதை. இதை நீங்கள் ஒரு அடிப்படைக்காக சொல்லுகிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஔவையார் அவசரப்படுகிறார், நானும் போக வேண்டும் என்ற உடனே பிள்ளையார் ஒன்றும் பூசையை வேகப்படுத்த தேவையில்லை, நீ பூசையை பண்ண, உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கும்பிக்கையாட தூக்கி நேராக கைலாயத்தில் வைத்ததாக கதை. கதைகள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் தத்துவ ரகசியங்கள் உண்டு. நமக்கு வலிக்கிற அளவிலே வழங்கிக் கொள்ள வேண்டியதுதான். அப்போ யோகம் என்பது ஒரு மார்க்கமே தவிர யோகத்தாலே முக்தி அடைய முடியாது, யோகத்தாலே முக்தி அடையலாம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அப்ப அவர்கள் பைத்தியக்காரர்களா என்று கேட்டால் அவர்கள் விளங்கியதிலே தவறு இருக்கிறது. பைத்தியக்காரர்கள் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவன் பைத்தியக்காரனாக இருக்க முடியுமா? அவனுக்கு அவனுக்கு என்னவென்றால் யோகத்திலே போனவன் முக்தி அடைந்திருப்பான், ஞானம் எய்தி முக்தி அடைந்திருப்பான். இவர்கள் என்ன நினைப்பார்கள்? யோகத்திலேயே முக்தி வந்து விட்டது என்று நினைத்ததனாலே யோகம் முக்தி என்கிறார்கள். யோகம் ஞானமான பிறகுதான் முக்தி. நம்முடைய நால்வர் பெருமக்களிலே ஒருவரை இந்த நான்கு இடத்துக்கும் ஒவ்வொன்றாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு ஒரு குறியீடுதான், முற்றுமுடிதாக இல்லை. இது தவிர இந்த சரிய கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு விஷயங்களிலே நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அல்லது பேசுகிற இடங்களிலே பேசியிருக்கிறேன். இது நாலு பாதை. அப்ப கடவுளிடம் போவதற்கு நான்கே நான்கு பாதை தான் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பும். கடவுளிடம் போவதற்கு நாலே நாலு சரிய யோக கிரியை யோகம் ஞானம் அப்படி இல்லை. அப்படி என்றால் மொத்த மக்களையும் நான்கு குரூப்பாக பிரித்து இவர்கள் சரியை கிரியை யோகம் என்று பிரித்துவிடலாம்? அப்படி இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது இன்னும் பல மடங்காக இந்த பாதைகள் விரியும். அப்படி விரிகிற பொழுது என்ன சொல்வார்கள் என்றால் உண்மை உபாயம் என்று இந்த நாளையும் பிரிப்பார்கள். உண்மை சரியை உபாய சரியை, உண்மை கிரியை உபாய கிரியை, உண்மை யோகம் உபாய யோகம், உண்மை ஞானம் உபாய ஞானம் என்று நான்காக ரெண்டு ரெண்டாக பிரித்தால் அது எட்டு மடங்காகும். அதற்கு பிறகு இந்த எட்டையும் என்ன நாலு நாளாக பிரிப்பார்கள்? சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். பிறகு கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இப்படியே ஒவ்வொன்றும் நாலு நாளாக பிரிக்கிற பொழுது நாலு எட்டு 32 பாதை வகுத்திருப்பார்கள். சைவ சித்தாந்தம் அந்த 32 பாதை பற்றியும் உள்ளே சொல்ல போகிறது. இதுல என்னும் சிறப்பு என்னவென்றால் 32 தான் என்று கூட முடிவு செய்திருப்போமானால் நாங்கள் சமயத்தை விளங்காதவர்களாக ஆகும். இந்த படிக்கிற படிப்பிலே ஒரு பிடிவாதம் வந்து விட்டால் எப்பவும் பாருங்கள், வழிபாட்டிலும் சரி வழிபாடை அறிகிற ஞானத்திலும் சரி ஒரு பிடிவாதம் கூடாது. இது 32 பாதை வகுத்து காட்டினார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இன்னும் 3200 பாதை இருக்கிறது என்று அர்த்தம். ஆன்ம தகுதி வேறுபாட்டுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அவர் அடிப்படை முழுவதும் சொல்லியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த நூலை கேள்வி கேட்க தொடங்குகிறார் மனவாசகங்கிருந்த தேவர். நிகண்ட தேவர் பதில் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் யோகமாக்கத்திலே நிற்கும் மாணவனே என்று இவரை குறிப்பிடுகிறார். அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால் ஞான மார்க்கத்துக்குள்ளே போவதற்கான தகுதி பெற்று இவர் இருக்கிறார். சரியையில இருந்து நேரடியாக கேள்வி கேட்டால் அது அனுபவமாக வராது, அறிவாக வரலாம். நாங்கெல்லாம் சரிக்கும் கீழே இருக்கிறவர்கள். ஆனால் இந்த மனவாசகங்கள் அந்த தேவர் படித்த பாடத்தை நாங்களும் படிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு இது அறிவாகுமே தவிர அனுபவமாக அனுபவமாக வேணுமானால் அந்தந்த நிலைக்கு வரணும். ஞானானுபவம் ஏற்பட வேணுமானால் யோக நிலையின் இறுதி நிலைக்கு வந்தவனுக்குத்தான் ஞான அனுபவம் இருப்பது. இதை மனதிலே வைத்துக் கொண்டு இனி பொருளை பாருங்கள். திருப்பி ஒரு தரம் அந்த பதவுரையை படிச்சு படிச்சு போவோம்.
2: பதவுரை: ஆனந்த யோகம் சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறியில்.
1: இதை பாருங்க, இதையும் கவனிக்க வேண்டும். சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறி. யோக நெறியிலே பல நிலைகள் உண்டு. தனியே யோகத்தை பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை. அது சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறி தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற யோக நெறி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் சொல்லுகிறையோடு அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற தகுதியோடு இருக்க வேண்டும். அதை சொல்லத்தான் அவர் அதை அறிவித்து சொல்லுகிறார். ஆனந்த யோகம் என்பதற்கு சிவானந்த நிலையை அடைவிக்க வல்ல யோக நெறி.
2: நிகழ் புதல்வா நிற்கின்ற நன் மாணாக்கனே.
1: பாருங்க, இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும். மனவாசக நடந்த தேவர் எங்கே நிற்கிறார் என்றால் யோக நெறியினுடைய எல்லையிலே நிற்கிறார். அப்ப அவருக்கு தானே ஞானம். 8ஆம் வகுப்பு படிச்சு நல்ல பரீட்சை பாஸ் பண்ணவனுக்கு தான் 9ஆம் வகுப்பு பாடம். நாங்க ஆர்வம் இதுனாலே அது 9ஆம் வகுப்புல இருந்தே இப்ப 8ஆம் வகுப்பு புத்தகம் தட்டி கொண்டிருக்கிறோம். அது குரு அருளாலே சில நேரத்துல அந்த ஞானம் நமக்கும் வரலாம், வராமலும் போகலாம். ஒன்றும் தப்பில்லை, பாக்குறதுலே ஒன்றும் தப்பில்லை தானே. அதுதான் இந்த நிலை. அப்ப அவர் அந்த நிலையிலே நின்றவர்.
2: வள்ளல் வள்ளல் சிவபெருமான்.
1: வள்ளல் என்ற வார்த்தைக்கு 100 வீதம் பொருத்தமாக இருக்கிறவன் சிவபெருமான். அவ திருமால் இல்லையான்னு கேட்காதீங்க. சிவம் என்பது எல்லா தெய்வங்களையும் உட்படுத்தின ஒரு பெயர். சிவம் என்பதுதான் உண்மையான பெயர். நமக்கு உறவாக வேண்டும் என்பதற்காக ஆன்பாலேத்தி சிவன் என்று சொல்லுகிறோம். அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகள்லே தான் பற்றுகள் தெய்வங்கள்லையும் பற்று வைத்து பிறகு வேதனைப்படுவது, நாமும் வேதனைப்பட்டு மற்றவர்களையும் வேதனைப்படுவது. தெய்வதித்தாந்தம் படிக்கிற பொழுது நான் என்னுடைய அபிப்பிராயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் என்றால் அது நம்ம கடவுள், அதை பற்றி இந்த சண்டையே வேண்டாம். இங்கே சிவன் என்பவன் யார் என்று கேட்டதுன்னு சொன்னார் வள்ளல். வள்ளல் என்றவனுக்கு என்ன அர்த்தம் என்றால் கேட்கிறவர்களுக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும், அதுதானே வள்ளல். நாங்கள் கேட்கிறவர்களுக்கு ஒரு பகுதி கொடுப்போம். எங்களிடம் இருக்கிறதுலே ஒரு பகுதி 100 ரூபாய் இருந்தால் 1 ரூபாய் கொடுக்குறவன் இருப்பான், 10 ரூபாய் கொடுக்குறவன் இருப்பான், இப்படி இருப்பான். சில பேர் 100 ரூபாயும் கொடுப்பான், அவனையும் வள்ளல் என்றுதான் சொல்றது. சிவனுக்குத்தான் உண்மையான வள்ளல் என்று என்பது சொன்னா அவன் தன்னையே கொடுத்துருவான். முத்தி நிலையிலே ஆன்மாவுக்கு தன்னையே கொடுக்கிறான் ஆண்டவன், தானே அவனாக மாறி விடுகிறான். இப்போ உங்க பரிசுல பணங்கள் இருக்கிறது, 1000 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் இருக்கிறது. இதுல நீங்கள் கொடுத்தால் நீங்கள் வள்ளல் தான். ஆனால் இந்த காசு உன்னுடையது என்று சொல்லி மொத்தமாக அவனுக்கு ஆக்கி விட்டீங்கன்னா தான் பெரிய வள்ளல். அப்படி ஆக்கினவன் சிவன். தன்னை ஒரு நிலையிலே இது நமக்கு தன்னையே கொடுத்து விடுகிறான். ஆகவே அவனை வள்ளல் என்று சொல்வது பொருத்தான்.
2: அருளால் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால்
1: அருள் பற்றி நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். அருள் பற்றி என்ன படித்திருக்கிறோம் என்றால் தொடர்புடையவர் மட்டும் செய்வது அன்பு, தொடர்பிலார் மட்டும் செய்வது அருள். இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு செய்கிறான். ஆகவே அவன் தான் உண்மையான அருளாளன். இஸ்லாமிய மதத்திலே என்ன ஒரு வார்த்தை சொல்வார்கள், அருளாளன், அருளாளன் என்று வைத்து 2 வசனம் சொல்ற, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளனோ ஏதோ ஒன்று ஒரு 2 வார்த்தை இஸ்லாமியர்கள் சொல்வார்கள். அது எல்லா கடவுள் எல்லா மதத்துக்கும் பொறுத்தது. அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு ஒரு அளவில்லை. பன்றிக்கு பால் கொடுத்தான் என்று திருவிளையாடல் புராணத்திலே ஒரு கதை. குட்டி போட்டுவிட்டு தாய்ப்பன்றி இறந்து விடுகிறது. இறைவன் இதெல்லாம் அவனுடைய கருணையை சொல்வதற்காக, அப்போ இறைவனுக்கு அந்த தாய்ப்பாக்க பன்றிக்கு உயிரை கொடுக்க முடியாதா என்று கேள்வி வரும். அது வினைமீறல், அது செய்ய மாட்டார். அநேகத்திலே இந்த குட்டி கவலைப்படுகிறது என்று நினைத்து தான் பன்றியாக வந்தார். நாங்கள் பன்றி என்று சொல்லை சொன்னாலே அது அசுத்தம் என்கிறோம். சிவபெருமானே பன்றியா வந்தது ஒரு புராண கதை. அது அப்போ அவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை என்று தெரியும். அதுதான் அவனுடைய
2: அன்று முற்காலத்தே.
1: இந்த முற்காலத்தை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு தெரியாத காலத்தை. முற்காலத்தை என்ன 7ஆம் நூற்றாண்டா 8ஆம் நூற்றாண்டா என்று கேட்காதீர்கள். வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் கால எல்லை கிடையாது, கால எல்லை கிடையாது. அது பற்றி அப்படியானால் அது எப்போ தோன்றியது என்ற கேள்வி ஒன்று வரும். அது விளக்கமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப வேண்டாம். எப்பவோ ஒரு நாள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். முற்காலத்தே
2: வாய் மலர்ந்த ஆக்கி அருளிய தெள்ளிய
1: மலர்ந்த என்றால் வாயிலிருந்து வந்தது என்று அர்த்தம் இல்லை. இந்த சொல்லுகளை ஒவ்வொன்றுக்கும் பொருள் நீங்கள் கவனிக்கணும். வாய் மலர்ந்த என்றால் நாங்கள் சொல்லுவோம் அவர் வாயாலே சொன்னது என்று அர்த்தம், அப்படி இல்லை. ஆக்கி அருளிய வேதத்தையும் ஆகமத்தையும் சிவனே ஆக்கினார் என்பதுதான் சைவர்களுடைய கொள்கை. வேதம் ஆகமன் ரெண்டும் சிவனால் ஆக்கப்பட்ட நூல்கள் என்பது. அதுலேயும் இந்த ஆகமங்கள் சிவனுடைய, சிவனுக்கு சதாசிவ மூர்த்தம் என்று ஒரு மூர்த்தம் இருக்கு. அதுக்கு 5 தலையுடையவர். அந்த 5 தலைகளிலே எந்தெந்த தலையில இருந்து என்னென்ன ஆகமங்கள் பிறந்தன என்பது பற்றி எல்லாம் விவரங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அறிய விரும்புவோர் விவரத்தில் நான் எழுதுகிற ஆகமம் அறிவோம் என்ற கட்டுரைகள் பார்ப்பார்களாக. அதிலே அந்த விவரம் எல்லாம் போட்டிருக்கிறேன். இதையெல்லாம் தேவையானதல்ல, தெரிந்து கொள்ள விரும்பினால் தெரிந்து கொள்ளலாம்.
2: தெள்ளிய சீர் தெளிவும் சிறப்பும் மிக்க.
1: தெளிய என்பது தெளிவு, சீர் என்பது சிறப்பு.
2: ஆகமங்கள் சிவாகமங்கள்.
1: ஏன் ஆகமங்களுக்கு சிவாகமங்கள் என்று எழுதுகிறார்? வைஷ்ணவ ஆகமங்களும் உண்டு, சாத்தாகமங்களும் உண்டு. ஆகவே இங்கே சொன்ன ஆகமம் சிவாகமம் என்று குறிப்பதற்காக சிவாகமங்கள்.
2: சொன்ன சொல்லிய அடைவிலே முறையிலே இத்தை இதனை, அதாவது நீ அறிய விரும்பும் ஞான பொருளை உந்தனுக்கு உனக்கு உள்ளபடி உள்ளவாறு உரைக்க யாம் சொல்ல உற்று கேள், நீ மனம் பொருந்தி கேட்பாயாக.
1: பாருங்க, நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இவர் கேள்வி கேட்கிறார் மாணவர், நாங்களாக இருந்தா மாணவனே நான் பதில் சொல்லுகிறேன் என்று தொடங்குவோம். அவர் என்ன சொல்லுகிறார், ஆகமங்களிலே சிவபெருமான் உரைத்ததை நான் சொல்லுகிறேன், உரைத்த உள்ளபடி சொல்லுகிறேன் என்றால் அந்த ஒழுங்கின்படி சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அது சொல்லுகிற பொழுது அதை கவனித்து கேள். என்றால் இந்த ஞான கல்வி படிக்கிற பொழுது எண்ணங்களை சிதறவிட்டு படிக்கக்கூடாது. ஞான கல்வி அல்ல எந்த கல்வியுமே அப்படித்தான். அதனால்தான் நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் சொன்னார்கள், செல்லென சென்று என்ன இருவென இருந்து ஏழென கேட்டு செல்லென சென்று சொல்காப்பியத்திலே அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி, ஓவியத்திலே ஒரு ஒன்றை கீறிவிட்டால் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல ஒரு மாணவன் ஆடி அசையாமல் கேட்க வேண்டும் என்பது பழைய மரபு. இப்போ நவீன மரபிலே வகுப்பிலே மாணவன் சிகரெட் குடித்துக் கொண்டும் கேட்கலாம் என்கிறார்கள். ஏனென்றால் அது ஒருவருடைய சுதந்திரத்திலே, மற்றவர் தலையிடக்கூடாதான். சுதந்திரம் என்பது ஒரு ஆசிரியன் வகுப்பிலே மாணவன் வந்து விட்டால் அவனை உயர்த்துவதுதான் நம் ஆசிரியனுடைய வேலை. அவனை அவன் இஷ்டப்படி நடக்க விடுவதற்கு ஒரு வகுப்பறை தேவையில்லை. சாதாரண கல்விக்கே இதுதான் நிலை என்றால், ஞான கல்வியை கேட்கிற பொழுது, தத்துவ கல்வியை கேட்கிற பொழுது உற்று கேள் என்பதற்கு அவர் எழுதுகிற விளக்கம், மனம் புரிந்து கேட்பாயாக. வார்த்தைகளிலே மனம் பொருந்தினால்தான் பொருள் உள்ளே போகும். நீங்க உங்களுக்கு தெரியும், எதனையோ தேவாரங்களை பாடல்களை படிக்கிறோம், வார்த்தையை மட்டும்தான் நம் வாய் உச்சரிக்கிறது, மனதிலே அந்த பொருள் போவதில்லை. அப்போ தத்துவ கல்வி கேட்கிற பொழுது வார்த்தைகளை கேட்டு பொருளை மனதிலே பதித்து கொண்டால்தான் அது வரும். அப்படி கேட்பாயாக என்று சொல்லி குருநாதர் தொடங்குகிறார்.
2: சிவானந்த நிலைக்கு இட்டு செல்லும் யோக நெறியில் நிற்கின்ற நன் மாணாக்கனே, சிவபெருமான் முற்காலத்தில் ஆன்மாக்களின் மீது கொண்ட அருள் காரணமாக ஆகமங்களை ஆக்கி அருளினார். சிறப்பு மிக்க அச்சிவாகமங்கள் உணர்த்தும் ஞான நெறியை அவற்றில் உள்ளபடி யாம் உனக்கு உரைப்போம், உளம் பொருந்தி கேட்பாயாக என்று ஆசிரியர் கூறத் தொடங்குகிறார்.
1: இல்ல, நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொன்று மனதிலே வருகிற எண்ணத்தை சொல்லுகிறேன். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வழிபாட்டு முறைகளை சொல்லுகிற பொழுது, சரியை புறத்திலே மட்டும் வழிபடுவது ஆண்டவனை, கிரியை அகத்திலும் புறத்திலுமாக வழிபடுவது, யோகம் என்பது அகத்திலே வழிபடுவது. நம்முடைய சமயத்தினுடைய பெருமைகளிலே இது ஒன்று. என்னவென்று கேட்டால், எல்லாருக்குமான வழிபாட்டை அங்கீகரிக்கிறார். சரி, நான் பல இடங்களிலே சொல்லுவது வந்து, எங்கள் சமயத்திலே ஒரு கட்டுப்பாடு இல்லை, மற்ற சமயங்களிலே பாருங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, வரிசை இருக்கிறது, இன்ன டைமுக்கு வர வேணும், இன்ன டைமுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி உடை, இது ஒரு நடிப்பை தவிர உண்மையாகாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவரை போல மற்றொருவர் இல்லை. ஏதோ சில விஷயங்கள் பொருந்துமே தவிர அடிப்படையிலே மாறுபடுகிறோம். அதனால்தான் அந்த எண்ணங்கள் மாறுகிறபடியால் தான் உடல் மாறுபட்டு போய் கிடக்கிறது. அப்படி மாறுபட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரே விதமான வழிபாடு என்று சொன்னாலே அது பொய். நம்முடைய சமயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரவர் அவரவர் நிலையிலே நின்று வழிபாடு செய்யலாம். அதற்கு அடிப்படைதான் இந்த நான்கு மார்க்கத்தை அடிப்படையிலே பிரிக்கிறார்கள். உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, சரியைக்கு உருவ வழிபாடு, கிரியைக்கு அருவுருவ வழிபாடு, யோகத்துக்கு அருவ வழிபாடு, ஞானத்துக்கு தான் இறைவனோடு ஒன்றுகிற நிலைக்கு தான் அது அதனோடு ஒன்றுவதாகவே அமைத்து விடுகிறார்கள். இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த படிமுறை என்று ஒன்று இருக்கிறது.

0: அவர்களும் ஒரு வகையிலே ஏற்கிறார்கள். சொன்னால் அடிக்க வருவார்கள், சண்டை வரணும். அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் என்கிறார்கள் கடவுளுக்கு. உருவம் இல்லாத ஒன்றுக்கு பெயர் எப்படி வரும்? இந்த விவரம் உங்களுக்கு விளங்குறது. அதாவது ஏதாவது ஒரு பொருள் என்று இருந்தால்தான் அதுக்கு பெயர் வர முடியும். கடவுளுக்கு வடிவமே இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்று பெயர் சொல்லுகிற பொழுது அது அந்த பெயரே ஒரு வடிவம்தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் ஒரு எல்லையிலே அதை தொடர்ந்து சமய சர்ச்சைக்காக நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறதன் நோக்கம், நம் சமயத்தவர்கள் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், உருவ வழிபாடா அதை அங்கீகரிக்கிறார். நல்லா கும்பிடு, என்ன வடிவம் வச்சு கும்பிடுவதானாலும் கும்பிடு. பிறகு அதை கும்பிடுவதனுடைய நோக்கம் உருவம் இல்லாமல் கும்பிட பழக வேண்டும் என்றால் இறைவனுக்கு ஒரு வடிவம் இல்லை. வடிவம் இல்லாத கடவுளை கும்பிட வேண்டும் என்றால் மெல்ல மெல்லத்தான் நம் நிலையிலிருந்து ஏற முடியும். முதல் வடிவத்தோடு கும்பிட்டு, பிறகு வடிவமும் வடிவம் இல்லாமலும் கும்பிட்டு, பிறகு வடிவம் இல்லாமலே கும்பிட பழகி, பிறகு மூன்றாவது நிலை இருக்கிறதே கடைசி நிலை, இந்த 60க்கும் மேற்பட்ட நிலை. உருவம் தெரியும், அருவுருவம் தெரியும், அருவம் தெரியும். அருவம் என்பது வடிவின்மை. யோ கடைசியாக இருக்கிற நிலை என்பதற்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள். ஏன் சொல்லவில்லை என்றால் அது உன் புத்திக்கு அகப்படாத நிலை. அருவம் உருவம் விளங்குகிறது, அரு உருவம் விளங்குகிறது, அருவம் கூட விளங்குகிறது. அதற்கு மேலே ஒரு நிலை இருக்கிறதுதான் சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்றார் மணிவாசன். அதுக்கு அவர்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதை தொட வேண்டுமானால் இங்கே இருந்துதான் போக வேண்டும். நம்முடைய சமயம் அதை ரொம்ப தெளிவாக ஏற்று படிப்படியாக நம்மை முன்னேற்றி போகிறது. ஆகவே போக நிலைக்கு மேலே ஞான நிலை என்கின்ற இந்த நிலையெல்லாம் இறைவனை அடைவதற்கான மெல்ல மெல்ல நாம்
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அதான் நம்ம சித்தியார்ல சொல்வார், தக்கன் செய்த மா வேள்வி தீமையாய் முடிந்தது அப்படிம்பார். பாரினில் பாலகன் செய்த பாதம் பாதகம் அது பெரும் நெறியாக ஆயிட்டு. தக்கன் செய்த மா பெரு வேள்வி அப்படிம்பாரு. அவன் சாதாரண வேள்வி செய்யல, வேள்வி செய்தது நல்ல காரியம்தான். ஆனா அவன் என்ன செய்தான், என்ன நினைப்போடு செய்தா, இறைவனை மறந்து அவனே ஹோமத்தலைவன் என்பதை உணராது அவனை ஒதுக்கி செய்தான். அதனால அந்த தக்கன் வேள்வி சீழிந்தது இல்லையா. உந்திபர அவ்வளவுமே தக்கனுடைய வேள்வியில நடந்த நிகழ்வுகள் தான். நம்ம திருவாசகத்தில் உள்ள திரு உந்தியார் இல்லையா, ஒவ்வொரு தேவர்களும் என்ன பாடுபட்டாங்க. அதுபடி அந்த என்ன நினைப்புல செய்யறமோ, வேள்வி நல்ல காரியம்னா நினைப்பு நல்ல நினைப்பு இல்லை, கெட்ட நினைப்புல செய்தான். இவரு செய்தது பாதகம், ஆனா நினைவு சிவநெறியில நின்றார். சிவ சிந்தனையில இருந்து அந்த காரியத்தை செய்ததுனால இவருக்கு அந்த பாதகமும் பழியும் வந்து சேரவில்லை. அப்போ எல்லாம் இப்ப அதுக்குத்தான், அது பேர் தான் இறைபணி நிற்றல். அப்ப அந்த பழகத்தை பழக வேண்டும், அதான் பழகுவது. ஏகனாகி ஏகனாகி நிற்றல், இறைபணியில் நிற்றல். அப்புறம் சிவனடியார்கள் சிவ வேடம், அடுத்தது சிவனடியார்கள் சிவ வேடம், கோவிலில் உள்ள திருமேனிகள், திருக்கோவிலில் உள்ள திருமேனி, திருக்கோவில் திருமேனி, இந்த மூன்று இடங்களிலும் மூன்று இடங்களையும் சிவமாகவே பாவித்து சிவத்தை கண் சிவமாகவே

0: கண்டு வழிபடுதல். சிவமாகவே கண்டு வழிபடுதல். பன்னெண்டாம் சூத்திரம்தான் திருக்கோவில் உள்ள திருமேனிகள், அப்புறம் அடியார், சிவ வேடம், அப்புறம் பக்தர்களோடு இணங்குதல் இல்லையா, இது எல்லாம் தான் இந்த பழக்கத்துக்கு தான் அவன் வரணும். இதையெல்லாம் விட்டுப்போட்டு தன்முனைப்போடு நான் இறைவனை கண்டுகொள்வேன் அப்படின்னு சொன்னா அவன் அவங்களுக்கெல்லாம் ஒழித்து கொள்வான். அதுவும் நம்ம திருவாசகத்துல தான் சொல்றார். என்ன சொல்றாரு, திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும், முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும். மறைகளையே ஓதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவன் தென்படுவானா? தென்பட மாட்டான் இல்லையா. அப்புறம் என்ன வெற்றியர் ஆக்கைன்னு ஒருமை, மறைத்திற நோக்கி ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும்போய், ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை, வரைனா மலை, மலைகள்ல எல்லாம் ஏறி உடம்ப துன்பப்படுத்தி இல்லையா, பட்னி கிடந்து காடுகள்ல போய் காற்றை பூசித்து அப்படிலாம் தவம் மேற்கொண்டு கொள்ளலாம் என்று போகிறார்கள். ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அப்படிம்பாரு. அந்த அவங்க ஆக்கை எப்படி இருக்கானா வெற்று ஆக்கையா, சாப்பிடாமலே இருக்கிறாங்க, காற்ற புசிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதனால வெற்று ஆக்கை. ஆனாலும் அதுல என்ன இருக்கான், உயிர் இருக்கு. அவ்வளவு தூரம் உடம்பு வருத்தி அப்படிலாம் அவனை கண்டுகொள்ளலாம் என்று செய்கிறார்கள். வெற்றுயிர் ஆக்கை, மணிவாசகருடைய சொல்லாட்சியை கேட்க வேணும், வெற்று ஆக்கை ஆனா அதுல உயிர் இருக்கு அப்படிலாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, ஒழித்தும். இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும். அதனால இந்த மாதிரிலாம் போகாம இல்லையா, இதெல்லாம் பழக்கம் இல்லை, இந்த பயிற்சிகளை எல்லாம் வேண்டாம். எந்த பழக்கத்துக்கு வரணும், பழக்கம் தவிர பழகுவது அன்றி. எதுல பழகணும், அந்த அஞ்செழுத்தை. ஆமா, ஏன்னா அதுக்கும் சித்தியார்ல பதில் சொல்றார், ஏன் அதை பழகணும் அப்படின்னா, பாசிபடு குட்டத்தில் ஒரு குளத்துல பாசியா படர்ந்திருக்கு, கல்லை விட்டோம்னா பாசி நீங்கும், திரும்ப திரும்ப என்ன ஆயிரும், மறுபடியும் சேர்ந்துரும். அதுபடி அறநெறியில் இருக்கந்தனியும் அறனுடைய சிந்தனையில் இருக்கந்தனியும் மும்மலங்களும் அகலும், அவ்வளவுதான். மறுபடியும் எந்த வந்து என்ன ஆயிரும், மறுபடியும் வந்து அணுகும். எப்படி கல்ல போட்டா விலகும் திரும்ப கூடுமோ அதே மாதிரிதான் அவன் சிந்தனையில் இருக்கிற வர மலவாதனை நீங்கும். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில வந்தாச்சுன்னா, உலகியலுக்கு வந்துட்டோம்னா அது என்ன ஆயிரும், அவை மறுபடியும் அணுகும். அப்படி அணுகாமல் இருப்பதற்குத்தான் எதையெல்லாம் பண்ணணும், இந்த பழக்கங்களை எல்லாம் பழக வேண்டும். அதுதான் இந்த பாடல்ல சொல்ற. அந்த பாசிப்படு குட்டத்தில்ங்கிறதையும் அதையும் குறிச்சு வச்சிடுங்க, அதுதான் நமக்கு தெரியும் எப்படி அந்த சிவச்சிந்தனை கூடும், அப்புறம் எப்படி விலகும். அதுக்கு அருமையான அந்த ஓமை தான் அந்த குளத்துல உள்ள பாசி உள்ள குளத்துல கல்ல வீசுறது. பாசிபடு குட்டத்தில் 230 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன், 291 சித்தியார், சித்தியார் சிவஞான சித்தியார்ல 291 பாடல் பாடல் ஆரம்பத்தை வேணா குடிச்சுக்கோங்க. பாசிபடு குட்டத்தில் வேணுமா முழுக்க அப்புறம் பார்த்து எழுதிக்கலங்களா. பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய என்ற பாடல் இதுல இருக்காதுமா, அது தனியா தான் இருக்கும். 291 பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய, அதான் முதல் வரி. இப்ப பாடல வாசிங்க. பழக்கம் தவிர, தவிரனா என்ன பார்த்தோம், என்னாச்சு, நீங்கும்படி பழகுவது அன்றி. பழக்கம்னா என்னது, என்ன பழக்கம், பழக்கம் தவிர பழக்கம் நீங்கும்படினா விடயச்சார்பு மலச்சார்பு. பழக்கம் நீங்கும்படி, எந்த பழக்கம் நீங்கும்படி, விடயச்சார்பாகிய பழக்கம் நீங்கும்படி, மலச்சார்பாகிய பழக்கம் நீங்கும்படி, மலவாதனை நீங்கும்படி, அதான் பழக்கம். பழக்கம் தவிர பழகுவது அன்றி. பழகுவதுதான் என்னது, அஞ்செழுத்து கணித்தல் அதெல்லாம் அதான் பழகுவது அன்றி. உழப்புவது என் பெணே உந்திபர, என் பெணே பெண்ணே என்பதுதான் பெணே என்று இடைக்குறையா வருது. பெண்ணே என்றால் இந்த இடத்துல நெஞ்சமே, பெண் என்றதுனால எதை குறிக்கிறார், நெஞ்சத்தை குறிக்கிறார். நெஞ்சமே நீ இதை உணர்ந்து கொள்வாய், அந்த பழக்கம் தவிர நீ பழகுவதான் செய்யணும். விடயச்சார்பிலிருந்து நீங்கணும்னா நமது குருமார் சொல்லி வச்ச அந்த பழக்கங்களை எல்லாம் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை விட்டு வெளியில வந்தேனா உன்ன அந்த விடயச்சார்பு பிடித்துதான் கொள்ளும். அதனால இதிலே நின்றால்தான் அதுல இருந்து நீ மீளலாம். அதனால பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது, உழப்புவதுனா மற்ற முயற்சிகள். உழப்பு என்றால் முயற்சி, உழப்பு என்றால் முயற்சி. இதை விட்டுட்டு போய் நான் அந்த தவத்தை செய்யறேன், இந்த தவத்தை செய்யறேன், இந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன், அந்த மலையில போய் வாழ்றேன், அதெல்லாம் தேவையில்லை. அதான் உழப்புதல். உழப்புவது என் பெணே உந்தி பெற, பெணே என்பது பெண்ணே, பெண்ணே என்பது நெஞ்சமே. ஒரு பொருளாலே என்று உந்தி பெற, ஒரு பொருள் என்பது ஒப்பற்ற ஞானாசிரிய உபதேசம். ஒரு பொருள் என்பது ஒப்பற்ற பொருள். ஒப்பற்ற பொருள் யார் இந்த இடத்துல, ஞானாசிரியன். ஞானாசிரியனோட உபதேசத்தினால்தான் என்ன பண்ண முடியும், பழக்கம் தவிர பழக முடியும். அந்த ஒரு பொருளாலே பழக்கம் தவிர நீ பழகுவாய், அப்படி இல்லாமல் உழப்புவதினால் கேடுதான் வரும். உழப்புவது என்பனே உந்தீபர, அதாவது பொருள். ஒவ்வொரு உரையாசிரியரும் பாடபேதமும் நிறைய உண்டு, அதுல என்ன பண்ணிருக்காங்க, சரியை அது முடிச்சுட்டு தான் ஞானகுரு வர வந்துட்டோம்ல, குருவே வந்துட்டார். அது சரி, அது எல்லாம் ஒண்ணுதான், சரிய கிரிய யோக நெறியில் பழகுறதும் இதெல்லாம். நம்ம இப்ப வந்து வாதனா மலம் தாக்கி இருக்கு, அதுல இருந்து அந்த மல தாக்கத்துல இருந்து வெளியில வரணும். இப்ப எட்டாம் சூத்திரம் முடிஞ்சாச்சு, சிவஞானபோதத்துல எட்டாம் சூத்திரம் குரு வந்தாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடி கேட்டல் ஞானமெல்லாம் அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அது அந்த ஆன்மா அரண்கழல் செல்லாமல் இருக்குன்னா இன்னும் மேற்கொண்டு அது சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த சாதனைகள் தான் இது இல்லையா. உலகை என்ன நினைக்க வேண்டும், உலகத்தில் உள்ள உலகை காணல் நீரென அழகை தேராம் என்று அழகை தேர்ன்னு சொல்றாரு, உரா துணை தேர் அப்படிங்கிறாரு சிவஞான போதத்துல இல்லையா. காணல் நீர், காணல் நீருக்கு தான் என்ன பேர சொல்றாரு, உரா துணை தேர். ஏன்னா பாசம் ஒருவர் தண்ணீரெல்லாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன் பாடுறோம் இல்லையா, அத காணல் நீரத்தான் ஊராத தேர் விரைவாக செல்லும் தேர்ங்கிறார் இல்லையா. அல்லது அழகை தேராம், இதெல்லாம் எதை சொல்வது, காணல் நீரை குறிப்பது என்று. அதெல்லாம் ஒரு தோற்றம், மாய தோற்றம் என்று இந்த உலகியல் சார்பினை, உலகியல் விடய சார்பெல்லாம் இதம் காணல் நீர் மாதிரி என்று நினைந்து அவற்றை ஒதுக்கி, உலக விடய சார்பினை எப்படி ஒதுக்கணும், காணல் நீர் என்று அவற்றையெல்லாம் ஒதுக்கி அவற்றிலிருந்து நீங்கி உபதேசித்தபடி திரு ஐந்தெழுத்தை கணிக்க வேண்டும். அதான் ஒரு பொருளாலே என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, வேதம் எங்கே, உணர்வு எங்கேன்னு சொல்றாரு இல்லையா, அதே பாடலுக்கு உகந்த இது கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ கடல் நீர் இருக்கு, ஒருத்தனுக்கு தண்ணி தாகம் எடுக்கு, உடனே என்ன பண்றான், கடல் நீரை குடிக்கிறான், தாகம் தீருமா, தீராது இல்லையா, தாகம் தீராது. அப்ப என்ன பண்ண, அந்த கடல் நீரை எப்படி குடிக்க, எப்போ குடிக்க முடியும், மேகமானது அந்த கடல் நீரை, அதே கடல் நீர் தான் அந்த கடல் நீரை அது முகந்து திரும்ப அது மழையாக பொழியும் பொழுது அந்த நீர் வந்து தூய்மையானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும், அதை அப்போ குடிக்கலாம். இதே நீர் தான், ஆனா அதை என்ன பண்ணணும், மேகமானது முகர்ந்து அதை திரும்ப மழை நீராக பொழிவிக்கும் பொழுது அந்த நீர் எப்படி இருக்கும், சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் சாத்திரத்தை நான் படித்துக் கொள்கிறேன் என்று நாம படித்தால் அந்த கடல் நீரை குடிச்சவனுடைய கதிதான். எவ்வாறு தாகம் அடங்கலையோ அதேபடி ஞான தாகம் அடங்காது. அதை ஆச்சாரியன் அந்த அதே சாத்திரத்தை எடுத்து அவன் உபதேசம் பண்ணும் பொழுது அது நறுநீராக மாறுகிறது, நறுநீரினுடைய பயனை தரும். இந்த உவமை தான் இந்த அடுத்த திருக்களிற்றுப்படியார் பாடல்ல வைக்கிறார். சாத்திர ஞானம் வந்து கடல் நீர் மாதிரி, அல்லது குடித்தல் வந்து படித்தல், கடல் நீரை குடித்தல் மாதிரி தானே ஆராய்தல், தானே சாத்திர ஞானத்தை ஆராய்தல். தாகம் தீராமை மாதிரி இங்க என்ன நடக்கும், தானே ஆராயதனால ஞானம் விளங்காது, விளங்கி ஞானம் விளங்கி தோன்றாமை. அப்புறம் மேகம் மாதிரி இருப்பது யார், எங்க ஞானாசிரியர். மேகம் மாதிரி இருப்பது ஞானாசிரியர். அந்த மேகமானது அந்த கடல் நீரை மொண்டு திரும்ப என்னதா தரும் பொழுது, மழை நீர். மழை நீர் மாதிரிதான் என்னது, அவருடைய உபதேசம், குரு உபதேசம். ஞானாசிரியனோட உபதேசம் தான் என்னது, மழை நீர். இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும், விளங்கி தோன்றாது. அது விளங்கவும் செய்யாது தோன்றவும் செய்யாது. சரி, மழை நீர் மாதிரி குரு உபதேசம், தாகம் தீர்தல் மாதிரி இங்க என்னது, ஞான தாகம் அடங்கல் அல்லது ஞானத்தை பெறுதல். போட்டுருமா, தாகம் தீர்தல் மாதிரி ஞானத்தை அடைதல். இன்னும் பாடல பாருங்க, எழுதிச்சா. சாத்திரத்தை ஓதினருக்கு, எத்தனாவது, ஆறாவது பாடல் திருக்களிற்றுப்படியார். திருக்களிற்றுப்படியார் ஆறாவது பாடல். சாத்திரத்தை ஓதினருக்கு, ஓதினருக்குனா நாமளே படிச்சுக்கலாம் அப்படின்னு கடல் தண்ணிய குடிச்ச மாதிரி. சாத்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமோ. வசனம், வசனம் என்றால் அந்த ஒரு வார்த்தை, உபதேச மொழி. வசனம் என்றால் என்னது, உபதேச மொழி. அதையும் எழுதிட்டே வந்துக்கிடுங்க பொருளையும். சாத்திரத்தை ஓதினருக்கு, குருவின் துணை இல்லாது தானாகவே ஓதியவர்களுக்கு, சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே, வசனம், வசனம் என்றால் உபதேசம், வசனம் என்றால் உபதேசம். தானே சாத்திரத்தை தானே படித்துக் கொள்ளலாம், தானே உணர்ந்து கொள்ளலாம் என்று ஓதியவர்களுக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலன். அவருடைய உபதேசம், வசனம், உபதேசத்தை பெற்றதினால் கிடைக்கக்கூடிய அந்த பெருநலம் வாய்க்குமோ. உபதேசத்தை, சர்க்குருவின் உபதேசத்தை பெறுவதினால், உபதேசத்தை பெறுவதினால் கிடைக்கும் நற்பயன், பெரும் பயன். அது வந்து வீடு பேட்டில் கொண்டு நம்ம கொண்டு விடப்போறார், அது சாதாரண பயன் இல்ல, வான் பயன், அது பெரும் பயன் இல்லையா. அந்த நற்பயன் வந்து உருமோ, வந்து பொருந்துமோ. ஆர்த்த கடல், ஆர்த்த ஆரவாரித்து எழுகின்ற கடல் தண்ணீர், கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ. தென்மீர், தென் நீர்மையாய் இதனை செப்பு, தெளிந்த நீர்மைய இயல்பினை உடையவனே நீ இதனை சொல்வாயாக. இதுவரை அந்த குருவையும் குருவினுடைய உபதேசத்தின் மகிமையும், குருவின் மகிமையும் குரு உபதேசத்தின் மகிமையும் அப்படியே சொல்லிட்டு வர்றார். தென் நீர்மை, தென் நீர்மைனா தெளிந்த இயல்பினை உடையவனே, தெளிந்த அறிவு, அறிவினை உடையவனே, தெளிந்த இயல்பினை உடையவனே, அறிவில் தெளிவு உடையவனே. தென் நீர்மையாய் இதனை செப்பு, வந்து உருமோ, தணிந்திடுமோ, அதெல்லாம் கேள்வியா சொல்றார் மாணவன்ட்ட. அதனால இதனுடைய பதிலை ஆராய்வாயாக, இதனுடைய பதிலை கூறுவாயாக. நலம் வந்துருமோ, தாகம் தணிந்திடுமோ, இதனை சிந்திப்பாயாக, இதனை சிந்திப்பாயாக. அதனால இந்த பாடல்ல சொல்றார், கடல் நீர் குடித்தால் எப்படி தாகம் தீராதோ அதுபடி சாத்திர ஞானத்தை ஆராய்தல் என்றால் என்ன ஆயிரும், ஞானம் விளங்கி தோன்றாது. அந்த கடல் நீரை மேகமானது முகந்து கொண்டு போய் எப்படி மழை நீராக தருகிறதோ அதே மாதிரி ஞானாசிரியன் தன்னுடைய உபதேசத்தினால் அந்த சாத்திர ஞானத்தை தரும்பொழுது அந்த ஆன்மா என்ன பண்ணுது, இங்க எப்படி தாகம் தீருகிறதோ அதே மாதிரி ஞானத்தை அடையும். சர்க்குரு இல்லாம ஞானத்தை பெறவே முடியாது என்பதாக இந்த திருக்களிறு பாடல் அமைகிறது. மீதி உள்ளதை நாம் அடுத்த வகுப்புல சிந்திப்போம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம்.
3: அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து சங்கற்ப நிராகரணத்தின் பாயிர செய்திகளையும் மாயாவாதியின் கொள்கைகளில் ஒரு சிலவற்றையும் இறையருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாயிரத்தை தொடங்குகிறார் உமாவதி. பெரும் கடல் உதவும் கரும் கடல் வாங்கி கரும் கடு வாங்கி கந்தரத்து அமைத்த அந்தமில் கடவுள். இறைவனுடைய பெருமையை சேக்கிழார் பெருமான் கூட திருத்தொண்ட தோயின் அடிப்படையில் திருநீலகண்டருடைய வரலாற்றை சொல்லுகிறார் என்றாலும் திருநீலகண்டம் என்பதற்கு அவர் பெயர் வந்ததற்கு காரணத்தை சேக்கிழார் குறிப்பிடுவார். இறைவனியுடைய பெருமைகளிலெல்லாம் இந்த கடல்ல தோன்றிய நஞ்சை எடுத்து பிறரை காப்பதற்காக தன்னுடைய கழுத்திலே வைத்துக் கொண்ட, அதாவது உண்டார் அது கழுத்திலே தங்கிட்டு கழுத்தை இடமாக கொண்டு நஞ்சை உண்டவராயிற்று என்று அவருடைய நிலையின் எண்ணி எண்ணி அந்த அடியவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறியதினால் அவருக்கு திருநீலகண்டன்னு பெயர் வந்துட்டு சொல்லுவார். உமாவதி சிவம் இங்கு தொடங்குகிறார் இறைவனுடைய பெருமையை சொல்வதற்காக. பெருங்கடல் தந்தன் எழுதல, பெருங்கடல் இந்த வையத்தில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் காக்கக்கூடியவன் இறைவன் என்பதை அறிவுறுத்துவதற்காக தான் தோன்றியதாக காட்டுகிறார் உமாவதி. பெருங்கடல் உதவும், அது தரலையா, அது இவர் அழிக்கிறதுக்காக வரல. ஆனால் உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவன் துன்பத்தில் இருந்து குற்றங்களில் இருந்து இறைவன் காக்கக்கூடியவன் என்பதை உணர்த்துவதற்காக பெருங்கடல் உதவும் கருங்கடு அஞ்சம் வாங்கி அதனை இவர் பெற்றுக் கொண்டாராம். கந்தரத்து தன் கழுத்திலே கந்தரம், கந்தரத்தில் தன் கழுத்து கந்தரம், கந்துனா ஒரு பாகம் கட்டப்பட்டது என்பது பொருள். கந்தரத்து அமைத்த அந்தமில் அழிவல்லாத கடவுள். எனவே பிற உயிர்களை காப்பதற்காகவும் புராணத்தின் அடிப்படையில் தேவர்களை காப்பதற்காகவும் தன்னுடைய செயலாக நஞ்சை உண்டா எம்பெருமான் என்று அவருடைய கருணையை பாராட்டுவதை உமாவதி சிவம் இங்கு எடுத்து காட்டுகிறார். எனவே கருணை பொழிந்திருக்கிற இறைவனை நாம் வணங்குகிற பொழுது நமக்கும் அந்த பண்பு வந்துவிடும் என்று எண்ணுகிறார். பாலரை உணர்த்தும் மேலவர் போல, அதான் நான் காலையில் உங்களுக்கு சொல்லவும், பாலரை உணர்த்தும் மேலவர் போல தங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய பருவங்களை பருவத்தை அறிந்து பாலர் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு இல்லை, பெற்ற குழந்தைகளிடத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லை. பாலரை உணர்த்தும் பாலர்களுக்கு பருவத்துக்கேற்ற கல்வியை உணரச் செய்கின்ற உணர்த்தும் உணரச் செய்கின்ற மேலவர் போல பெற்றோர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார் உமாவதி. ஒரு குழந்தைகள் படிப்பது என்பது பிற ஆச்சாரியிடத்திலே தேர்ந்து படிப்பதுதான் என்பது அல்ல. சண்டேஸ்வர பெருமானை விசாரசர்மருடைய இளமையை காட்டுகிற பொழுது கேட்கிறார், தந்தையிடத்தில் மறைகளை கற்றவர் என்று எழுதுவார். வேதங்களை எல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் விசாரசர்மர் அறிந்து கொண்டார் என்று எழுதுவார். அறைதலின் வேற்றோர் பணுவல் ஏற்றோர்க்கு அவரவர் தங்களுக்குரிய நிலையில் ஒரு பகுதியை இணைத்துக் கொண்டு இதுதான் வேதத்தின் பொருள் என்று எழுதுகிறார். ஏற்றோர்க்கு இசையா மாறுபடு கூறுவர், அதனால் புறச்சமயங்கள் சிறப்பிளவாகி. ஏன் அந்த புறச்சமயங்கள் எல்லாம் சிறப்பட்டு போயிருந்தா? அவங்க இஷ்டத்துக்கு பொருள் எழுதுனான். இறைவன் எந்த பொருளை சொல்லி இருக்கிறாரோ அந்த பொருளை இறைவனுடைய திருவருளாலே உணர்ந்து எவனொருவன் சொல்லுகிறானோ அதுதான் உண்மை பொருள். இவன் இறைவனையே நினைக்காமல் இறைவனுடைய தன்மையை உணராமல் வேதத்துக்கு பொருள் சொல்ல வருகிறான். ஒரு உரை எழுதுகிற பொழுது உரைக்குரிய நிலையில் இலக்கணங்கள் கற்று உரை எழுத வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வழங்குவதுதான் நம்முடைய மாபாடியம். வெங்கையா முனிவர் தன்னுடைய உரையை எழுதுகிற பொழுது இலக்கண குறிப்புகளை கொண்டு உரை எழுதுகிறார். எனவே ஒரு உரை எழுதுகிற பொழுது இலக்கண குறிப்பு இன்றியமையாதது என்பதை நாம் உணர வேண்டும். அதுபோல சாஸ்திரத்திற்குரிய நிலையில் வேதத்தின் பொருளை சொல்லுகிற பொழுது வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய வேதத்தை கடந்து இருக்கவனாக இருக்கின்ற இறைவனுடைய தன்மையை இறைவனுடைய மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு ஒருவன் உரை எழுதுவானேயானால் அது நேரடி பொருளாக அமையும். ஆனால் வேற்றோர் படுவல் ஏற்றோருக்கு வேறொரு கருத்தை தன் அகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இசையா மாறுபடு கூறுவர், அதனால் புறச்சமயங்கள் சிறப்பில ஆயின. அருளில் மாந்தரை வெறுளுற மயக்கி அழகை தேரின் நிலையில் தீரும். அது மட்டுமல்ல, தாங்கள் கருத்தை தாங்கள் கொண்டிருக்கிற கருத்தை மற்றவர்களால் திணிக்கிற பொழுது அச்சப்படுத்தி கூட திணிக்கிறார். அருளின் மாந்தரை, அருளில்லாத மாந்தரை. ஒரு சமயத்தில் இருந்து இன்னொரு சமயத்திற்கு ஒருவர் மாறுகிறார் என்று சொன்னால் அவன் அந்த தான் தன்னுடைய தாய் சமயமாக இருக்கின்ற சமயத்தின் இறையருளை பெறாதவன் என்பது பொருள். சைவத்தில் இருந்து இப்ப கிறிஸ்தவத்துக்கு போறோம்னா, இங்க சைவத்தில் இருக்கிறது ஒழுங்கா சாமியை கும்பிடல, சாமியை கும்பிட்டு இருந்தா இறைவனுடைய திருவருள் கிடைச்சிருக்கும், இறைவனுடைய திருவருள் கிடைச்சிருந்தா நான் அடுத்த சமயத்துக்கு போயிருக்க மாட்டான். உமாவதி சிவத்தின் காலத்திலே கூட சித்தாந்த நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இருந்து வேறு சமயத்திற்கு மாறுகிறவர்களை கண்டிக்கிறார் உமாவதி. அருளில் மாந்தரை பொருள் உற மயக்கி அழகை தேரில் நிலையில் தீரும். அந்த புறச்சமயங்கள் அருளில்லாத மாந்தர்களை, கடவுளினுடைய அருள் பெறாத மாந்தர்களை, அருள் பெறுவதற்கு விதி இல்லாத மாந்தர்கள், அருளில்லாத மாந்தர்களை இப்பதான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குத்தான் இந்த சங்கற்பனதாக நூலை கையில் தொட்டு பார்த்தோம். இறைவனுடைய திருவருளிலேன்னா இந்த புத்தகத்தை கையில எடுக்கிறது கூட நமக்கு அருகதை வந்துட்டார். இறைவனுடைய திருவருள் கிடைக்கலன்னா சித்தாந்த சாஸ்திரத்திற்குரிய நூலையோ திருவுரைகளுக்குள்ள நூலையோ தொடுவதற்கு நமக்கு மனசு வந்திருக்காரு. அருளை மாந்தரை பொருளுரமையக்கு அழகைத்தேர், அழகைத்தேர் காணவீர், அழகைத்தேரில் நிலையில் தீரும் தீங்குவை நிற்க. நிறையா சமயம் வந்து சரி, அந்த சமயத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு வேண்டாம். நீங்க இங்கு நிற்க நீங்க அச்சமயம் ஊவிது தகுதி மேவிய தாமும். ஆறு சமயங்கள் அகச்சமயங்கள், ஒன்றோடு ஒன்று சென்று உறும் நிலையில் ஆறு மாறா வீருடைத்து இவற்றுள் ஆறு சமயங்களாகி இவற்றுள் எவம் இல்லா சைவன சமயத்தில் அலையில் ஆகமும் நிலவிதல் உள அவை கனகம் கிரணியம் காஞ்சனம் ஈழம் தரம் நிதி ஆடகம் தமணியம் என்று ஒரு தங்கத்துக்கு இவ்வளவு பேர் சொல்லுவதனாலே ஒப்பொருளை உணர்த்துகிற சமயங்கள் இப்படி தங்களுக்கென்று ஐக்கிய பாடானம் என்று சமயத்தினுடைய பெயரை பெற்றிருக்கின்றன. ஒரு தங்கத்திற்கு நாம் எப்படி பொருளை சொல்லுகிறோமோ அது போல அது பொருளை குறிப்பதற்கு கனகம் இரணியம் காஞ்சரம் ஈழம் தனம் நிதி ஆடகம் தமணியம் என்று பல சொற்களை நாம் பயன்படுத்துவது போலத்தான் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆகமங்கள் பலவா பொருள் முடிவு ஒன்றாக இருந்தாலும் அந்த பொருளுடைய முடிவை பல விதத்தில் நாம் சொல்கிறோம். உப்பொருள் என்பது ஒன்று, ஆனால் அவற்றினுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது பலவிதமாக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொன்னை சொல்லுகிற பொழுது பொன் என்று மட்டும் சொல்லாது, எப்படி பிற பிற பொருள்களால் நாம் பொன்னை குறிப்பிடுகிறோமோ அது போல. அதனால இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, நமக்கு இறைவன் ஒன்றுதான், ஆனால் அவனை சிவபெருமான் என்றும் முருகன் என்றும் விநாயகர் என்றும் சண்டிகேசர் என்றும் தட்சிணாமூர்த்தி என்றும் நாம் வேறொரு பெயர்களால் அழைக்கிறோம் என்றால், அந்த பெயர்களெல்லாம் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பகுதிகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் இங்க அதை சொல்ல வர, எவமில்லா சைவன சமயத்தில் அலையில் ஆகமும் நிலவுதல் உள பலவிதமான ஆகமங்கள், இப்பொழுது வேதத்தில் இருந்து வேதத்தின் விரிபொருளாக இருக்கின்ற சிவ ஆகமங்கள் பல தோன்றி இருக்கின்றன. அவற்றிலிருந்து ஆகமங்கள் 28, 18, 16, 15, 12 சொல்லிக்கொண்டு எண்ணிக்கைகளினாலே சில நூல்களை நாம் வரையறுக்கிறோம் என்று சொன்னால், சொல்லப்பெற்ற கருத்து ஒன்றுதான், சொல்லுகிற விதம் வேறுபட்டது. அப்ப அதனால என்னாச்சுன்னா ஆகமங்கள், ஆகமங்கள் கூறுகிற கருத்து அனைத்தும் இறைவனாக இருக்கிற ஒரு பொருளை பற்றியதுதான். எப்படி ஒரு பொன் பலவிதமான பெயர்களை பெறுகிறதோ அது போல கனகம் தமையினை பல பெயர் பயப்பது ஒரு பொருளே போல பதி பசு பாச விதிமுறை கிடக்கும் வாய்ந்த நூல்கள் ஆய்ந்தன. பொருள்தான், திருமுறைகளாக இருந்தாலும் சரி சாத்திரங்களாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் முப்பொருளை பற்றி சொல்வதுதான். இப்படி ஆக பல பெயர் பயப்பது பொருளே போல பதிபது பாச விதிமுறை கிடக்கும் வாய்ந்த நூல்கள் ஆய்ந்தனாகி ஆசான் ஆகி ஒவ்வொருவரும் அந்த பொருளை பற்றி அறிகிற பொழுது அதனை ஆராய்ச்சி பிறருக்கு சொல்லுகிற பொழுது தாங்கள் முனிவராக மாறுகிறார்கள். அப்படி மாறிய 7, 5, 200 எடுத்த 1000 அப்படிப்பட்ட முனிவர்கள் புறச்சமயம் அகச்சமயம் என்ற நிலையில் புறச்சமயத்தார் பிறரை மயக்கி அச்சுறுத்துகின்றனர், அகச்சமயத்தார் முப்பொருள் கருத்துக்களை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற விதத்தால் வேறுபடுகின்றனர். அப்படி வேறுபடுகிற பொழுது வேறுபட்ட கருத்தை சொல்லுகிற பெருமக்கள் முனிவர்களாக விளங்குகிற சமய தலைவர்களாக விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சமய தலைவர்கள் ஒரு நாள்ல கூடலாம். எப்ப 7, 5, 35, 200 ஒரு 1000, 7, 5, 200 எடுத்த 1000, 1235 எடுத்த 1000 எடுத்து முதல்ல எடுக்கப்பட்டது 235, 7, 5, 35 வாழும் நல் சகரம் சக ஆண்டு மறுவா நிற்ப அந்த ஆண்டு திகழா நிற்ப பொற்பொது மலிந்த அற்புதம் சபையில் நடனமாடுகிற அற்புதராம் தில்லை நடராஜ பெருமானின் ஆணி 6ஆம் விழாவில் ஆணி மாதத்து 6ஆம் விழாவில் காலையிலே அதை சொன்னேன் நான். ஆணி 6ஆம் நாளில் பொன் தேர் ஆலயத்து பொன்னாலயம் வேயப்பட்டிருக்கின்ற அந்த திருக்கோயிலில் ஏரா என்மறு நிறையில் இருப்ப எட்டு பேர் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். புறச்சமயத்தில் ஒருவரும் அகச்சமயத்தில் ஆறும் சித்தாந்தி ஒருத்தரும் ஏரா என்பர் இறையில் இருப்ப மயங்குவாத மாயாவாதி மயக்கத்தை இந்த உலகமானது மயங்கி இருக்கிறது மாயை மயக்கமாக உள்ளது என்ற வாதத்தை உடையவனாக இருக்கிற மாயாவாதி முயங்கிட ஒரு தலை ஒரு பக்கத்தில் ஒரு தலை ஒரு பக்கத்தில் முதுவதில் மணிப்பெயர் பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம் பதித்துகள் முதுமையாத நகரமாக விளங்குகிற திருவெண்ணை நகரத்தில் மெய்கண்டவன் அருள் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை பருவி நிற்பர். மாயாவாதி ஒரு புறம் நிற்க மெய்கண்டாரிடத்தில் பாடம் கேட்டவராக இருக்கிற அடியவர்களில் ஒருவர் ஒரு பக்கத்திலே இருக்க. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு இப்ப அந்த பாட்டை படிக்கிறோம்னு விளங்கும். நான் பாட்டை படிச்சு விளக்கணும்னா கூட ஏதோ மறந்துடுவோம். முதல்ல கதையை சொல்லிட்டோம்னா அப்புறம் சொல்ற போது புரியும். மெய்கண்டவன் அதனால முன்னாடி உங்களுக்கு அந்த கருத்தை சொன்னேன். இந்த நூல் சொல்லப்பட்டதற்குரிய ஒரு சூழல் அதுதான் இந்த பாயிரத்தின் அடிப்படை. மெய்கண்டவன் அருள் கை கண்டவர்கள் என்ன அழகுவார். மெய்கண்டனுடைய திருவருளை கைவரப் பெற்றவர்கள் ஒருவர் ஒரு தலை ஒரு பக்கத்தில் இருக்க எழுந்தருள் இருக்க பஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவர் பொழுது கொள்ள வேண்டும். பஞ்சப்பிறவிக்கு அஞ்சிய ஒருவர் பிறவிதான் நம்மை துன்புறுத்துகிறது அதை நீக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சப்பிறவிக்காக ஒருவர் அங்கே வந்து கேள்வி கேட்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை இனி பிறவி இல்லாது வாழ்வதற்குத்தான் உரிய வாழ்க்கை. இதற்குத்தான் நம்முடைய திருமுறைகள் வாழ்த்த வாயும் இணைக்க மன நெஞ்சும் வாழ்த்தும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொருள் அடிப்படையில் வாழ்ந்தோம். இனி எஞ்சிய காலத்தில் இறைவரை வாழ்த்துவதற்காக வாயும் நாம் தான் வாயுடையவர்கள். ஆனா நாம சாப்பிடுறது கொஞ்சம் வாயில்லா ஜீவன் நாம மாடு ஆடு இதெல்லாம் சொல்றோம். ஒரு மாடு வாயில்லா ஜீவன் தான். ஆனா ஒரு அண்டா நிறைய இருக்க தண்ணியே அது குடுத்துரு. இதற்கு பேர் வாயில்லா ஜீவன் சொல்றோம். நாம சாப்பிடுறது இத்தனோடு தான் சாப்பிடறோம். அதுக்கு வாயில் அதுக்காக வாயு இல்லை. வாய் என்று சொன்னால் இறைவனை வாழ்த்த வாய். அந்த உயிரினங்கள் இறைவனை வாழ்த்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாததால் வாயில்லா ஜீவன்கள் தான். நாம வாழ்த்துவதற்குரியவர்கள் ஆதலினால் நாம் வாயுடைய ஜீவன். ஆனா அவையெல்லாம் வாழ்த்தும் போல இருக்கு. இப்ப நம்ம வாழ்த்த மாட்டேங்குது. வாழ்த்த வாயும் சாப்பிடுறதுக்குன்னு உள்ள உறுப்பு அல்ல வாய். இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவதற்குரியதுதான் வாய். எனவேதான் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை மறிவு நிற்ப வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் பிறவியே வேண்டாம்னு நினைக்க வஞ்சப்பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் எது இறை அருள் என கேள்விதான். எது இறை அருள் என இறப்பா கடவுள் யார் கடவுள் அவருடைய அருள் என்பது என்ன என்று கேட்க எது இறை அருள் என உடனே மாயாவாதி இது எனும் மாயாவாதி இதுதான் இறை இதுதான் இறைவனுடைய அருள் என்று அருள் தர மற்றவர் அயலினர் அவருரை மறுத்து. எனவே அவர் கேட்டவன் ஒருத்தன் வந்து வஞ்ச பிறவிக்கு அங்கே ஒருவன் வந்து கேட்கிறான் எது இறை என்று கேட்டான் எது இறைவனுடைய அருள் என கேட்டான். கேட்டவனுக்கு மாயாவாதத்தை சார்ந்தவர் பதில் சொல்கிறார். அதனை அயலினர் அவர் உரை மறுத்து அயலினராக இருக்கின்ற அங்கே அமர்ந்திருந்த எண்மரில் அடுத்த மதத்தை சார்ந்தவன் அந்த கருத்தை மறுக்கிறான். அயலினர் அங்கு அயல் இருந்த அருளினர் மறுக்க அவர் உரை மறுத்து சொல் தர அயலில் அவரும் தொலைவுற்று அவரையும் மறுத்து இன்னே எழுவரும் முன்னே கழியுடி. இந்த ஏழு பேரு இப்படி சொல்லி சொல்லி ஒன்று பிளஸ் ஆறு அகச்சமயத்தான் அந்த ஏழு பேர் முடிய கழிவுடி. ஆங்கு அயல் இருந்து அருளினர். பக்கத்தில் இருந்த வெகண்டாரை சார்ந்த அச்சாரியனாக விளங்குகிறவர் அருளினர். அழகு இது, நீங்கள் சங்கற்பம் நிராகரித்தமை என மற்றவர்கள் சொல் கரு பொருள் கொண்டு மற்றவருடைய உரைகளை எல்லாம் பொருளை ஆராய்ந்து பார்த்து வாதம் செப்பை விதண்டை ஏது என்று ஒரு நாள் வகை உவமையும் நிகழ்த்தர என நான்கீடமான சொல்லாக வாதம் செய்வது போல வாதத்தின் அடிப்படையிலும் சொற்பை என்ற தத்துவ அடிப்படையிலும் விதண்டா வாதம் என்னை ஏற்றிக்கு போட்டியாக கேள்வியை கேட்பது என்பதும் ஏதும் அதற்குரிய காரணத்தை காட்டுவதும் ஆகிய நால்வகை நிலையில் திகழ்தர அருள் சேர் மாந்தர் வேருள் சேராமல் அச்சத்திற்குரிய நிலையில் சேராமல் தர்க்கம் விடயம் கற்க தர்க்கத்தையும் அதற்குரிய பொருளையும் கற்க நற்கவி மாந்தர் நக நகைச்சுவனே. அவர்கள் எப்படி அந்த கருத்துக்களை ஏற்றினர் என்பதை நான் சொல்லுவேனாக. இப்ப இந்த பாயிரத்துடைய கருத்து முழுக்க ஓரளவுக்கு மேற்கொண்டு நாம் பார்த்திருக்கிறோம். சரி சார், இதுல நம்ம எதை மறந்துடாமல் இருக்கணும்னா ஏன் பிற சமயங்கள் தோன்றின என்ற கருத்து மறக்கக்கூடாது, அது பதிவு செய்யும். அதன் பிறகு சங்கற்ப நிராகரணம் எங்கு எந்த சூழலில் எழுந்தது, பொச்சவையில் எழுந்தது, இந்த நாளில் எழுந்தது, இந்த விதத்தில் ஒருவன் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுவது போல ஏழு சமயத்தாரும் சொல்ல இறுதியில் எட்டாவதாக இருக்கிற சித்தாந்த சைவன் அதற்கு விடை தந்தார் என்பதுதான் பாயிரம். இப்ப பாயிரத்துடைய கருத்து புரியதில்லை, நாம ஒன்னும் கஷ்டப்பட கூடாது, சித்தாந்தத்தை எல்லாம் கஷ்டம் நினைச்சு படிக்க கூடாது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இந்த நூலாசிரியருடைய ஆசிரியர் அவர்தான் ஆவழகுலத்தை அம்பலவானா, அந்த ஆவழகுலத்தை அம்பலவானரே எழுதிய நூல் சித்தாந்த அவர்களுடைய, அது சிவஞான சித்தியார் போல ஒரு பெரிய நூல். என்ன இது தனித்தனி பாடலா இருக்கும், அது ஒரே பாடல். கன்னிகள் பெற்றுவரும் கடிகம்பா ஒரே பாடலா நீண்டு போகும், 650 கன்னிகள். அப்போ 1300 அடிகள், அதுல பரவக்கம் இருக்கின்றது துவக்கம் இருக்கின்றது. அதுல வந்து சித்தாந்தத்துல பல ஓமைகள் சொல்றாங்களே, ஆனவங்களுக்கு பல ஓமைகள், ஒரு ஓமையா கிடையாது பல ஓமைகள். செந்து கழிவு இருக்காங்க, இருள் சொல்றாங்க, இன்னொரு இடத்துல வெளி படம் மாதிரி சொல்றாங்க, நெல்லுக்கு உமி மாதிரி சொல்றாங்க, எனக்கு பாருங்க ஓமியம் சொல்றாங்க ஆனவங்களுக்கு. அது ஒவ்வொரு ஓமையும் என்ன நோக்கி சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கின்றாங்க. இந்த செய்திகள் தான் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுல ஆனவங்களுக்கு சொல்ற ஓமை போட்டு பொருள் எடுத்துவார் இல்லையா, மாமணியை உள்ளடக்கும் நாகத்தினால் விழுக்கப்பட்டு இருக்கும் அந்த மணியானது தன்னுடைய பொழிவு குன்றாமல் இருத்தல் போல, ஆணவத்தினால் பிரிக்கப்பட்டு இருந்தும் ஆன்மா தன்னுடைய அறிவு கெடாமல் இருக்கின்றது என்ற நோக்கில்தான் மாமணியை உள்ளடக்கும் ஒன்றாயும் வாகு பிழையாத வன்மையா என்று சொல்லியிருக்கின்றார். நாகமணி ஓமை நாகமணி பொம்மை அப்படின்னா நன்னு மலத்து ஒன்றாக குறைஞ்சுள்ள மலத்தோடு ஒன்றாக கிடந்து வாது பிழையாத வன்மையாக அழகு வந்து நீங்க போகல அழகு உயிருக்கு அழகு என்ன அழிவுதான் உண்மான் நுழைவுடன் இல்லாமல் எரிந்தாலும் சொல்றாரு இல்லையா அதுக்கு அழகுங்கிறோம் அழிவுதான் அழகு வாது பிழையாத வன்மையா சொன்னாரு. ஆகவே அந்த துல்லிய அளவின் வாய் மணிக்கொள்வாது போல மலத்து என்னை வெளிப்படுத்தி ஆக மலத்துக்கு புள்ளிய அளவு ஓமைக்கு புள்ளியன் அடை போட்டார். அப்ப அந்த அடைய பொருளுக்கு போட்டு ஆனவனத்துக்கு நாகத்தை ஓமிக்கிறார் அதை உண்மையானது. அப்ப மலமும் என்னது உண்மையானது உண்மையான இடத்த போய் தான் உண்மையான ஓமி சொன்னாங்க. ஓமைக்கு சொன்ன அடைய பொருளுக்கு சேர்த்துக்கணும். சமன் செய்த சீர்திருக்கும் போல் போல் அமைப்பு ஒருபாடு போடாமல் சான்றோருக்கு அணி பொருளை சொல்லுவார் இல்லையா சான்றோருக்கு ஓமை சராசு போல் சராசு போருக்கு அடை சமன் செய்தது சீர்திருக்கிறோம் அந்த ரெண்டு அறிவுரையும் சான்றோர் சேர்த்துக்கோங்க அமைந்து ஒரு வாரம் போடாமல் சான்றோருக்கு அடை அது ரெண்டையும் தராசு போருக்கு சேர்த்துக்கோங்க கல்வியாளர் சொல்வார். ஓமைக்கு சொன்ன அடைய என்ன அதுதான் தமிழ் இலக்கண மரபு ஓம பொருளின் உற்றது உணரும் செடிமரம் கூடவே சிறப்பியலான உதாரணத்தில் இருக்கார். ஆகவே அதைத்தான் பின்பற்றுதாங்க. அந்த மாதிரி நமக்கும் அதுக்கெல்லாம் இழந்திருந்து பாடியிருக்கிறார். புள்ளிய அளவின் வாய் மணி கொள்வார் போல் மலத்தினை வெளிப்படுத்தினா அந்த மரமும் அப்படி உண்மையானது உண்மையான நாகத்திடமிருந்து அருமையான அந்த மணியை வெளிப்படுவது போல இந்த பொல்லாந்துவித்த ஆணவத்திடமிருந்து என்னை வெளிப்படுத்தினாய். குதிப்பும் வினையும் என்னுடையவை அல்ல என்ற தெளிவை தந்து நான் அல்லவா உனக்கு இடைந்து பூட்டி இருக்கவை அது உன்னுடையவை அல்ல என்ற ஒரு தெளிவை தந்து என் செருக்கை அடக்கி மனத்தை நன்கு குறைத்து என்னை வந்து மணியை மீட்டது போல மீட்டியவனாய். அந்த மரபை பாவம் வந்துட்டார். அப்புறம் சாமி குருவாக வருகின்ற காலம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம். அதான் அடுத்ததாகவே சொன்னார் நதிப்பிலா கருணை உருவமாய் வந்து அடுத்த இதே சொன்னார் அழியாத கருணை உருவத்தோடு வருகிறார் என்று சொன்னார். அழியாத உருவம் அழியாத உருவம் நதிப்பிலா கருணை உருவமாய் வந்து கருணையே உருவாக கொண்டு அதாவது இவருக்கு அமரவாண தேசிகளை உருவாக கொண்டு சிவபெருமானுக்கு ஆட்கொண்டார். அருளந்த சிவாச்சாரியாருக்கு நெய்கண்டாலே உருவமாக கொண்டு வந்தார். அந்த இடத்துல உருவங்குறது எப்படின்னா அந்த முத்தான்மா இருக்கின்றதே நெய்கண்டார் வந்து நெய்கண்டார் மூலமா அருளந்த சிவாச்சாரியார் கருள் இருக்குன்னா நெய்கண்டாருடைய ஆன்மா அது ஏகனாக்கி இறைவன் இருக்கின்ற முத்தான்மா அது வந்து திருவருள் மயமாகவே இருக்கிறது. ஆக திருவருள் வந்து முதல்வனுக்கு சரீரம் சொல்லலாம் இல்லையா முதல்வனுடைய அருள் அவனுக்கு சரீரமாக இருக்கத்தக்கது தானே. ஆகவே இந்த ஆன்மா அந்த அருளோடையே குறைந்து விட்டதுனால இந்த ஆன்மாவே அவனுக்கு முத்தான்மாவே அவனுக்கு எப்படி சொல்லத்தக்கதாக உள்ளது சரீரமாக சொல்லத்தக்கதாக உள்ளது. ஆக இந்த அந்த கருணை மயமாகவே இந்த முத்தான்மா கடந்து விட்டதுனால இந்த முத்தான்மாவே அவன் தனக்கு இடமாக கொண்டு வருகின்றான். ஆகவே முத்தான்மா அவனுக்கு கருணை உரு அழியாத கருணை உரு. அப்ப உயிர் வந்து உருவம் மாதிரி உடல் மாதிரி ஆகிட்டுன்னா அந்த உயிருக்கு இருக்கிற உடம்பு அது உடம்புக்கு இருக்கிற சட்டை மாதிரி தான். உடம்பு இருக்கு உடம்புக்கு சட்டை சொல்றோம் உயிரையே உடம்புன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுது. முத்தான்மாவாகி அந்த உயிரே இறைவனுக்கு உடம்புன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த உயிர் தங்கி இருக்கின்ற உடம்பு அது சட்டை மாதிரி அதனாலதான் மாநில சட்டை தாங்கி என்று சொல்றாரு. மாநில சட்டை தாங்கி எழுந்துருவாரு சொல்றாங்க இல்லையா மானுட உடல் தாங்கி கூட சொல்றது மானுட சட்டை தாங்கி ஏன்னா உடலா இருப்பது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முத்தான்மா அதுதான் அங்க இறைவனுக்கே உடம்பா இருக்கிறது. நசிப்பிலா கருணை உருவமாய் வந்து வந்து என்ன செய்கின்றார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக ஆகம உபதேசிக்கிறார் ஞான பலத்தை உபதேசிக்கிறார். அதான் தன்மார்க்க நெறி தன்மார்க்கம் சகலகலை புராண வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் சாம்பலம் உணர்ந்து உணர்ந்து அவற்றை கீழாக கழித்து என்பார் ஒரு லட்சமா உணர்ந்து அவற்றையெல்லாம் கழித்து நன்மார்க்க ஞானத்தை நாடணும் ஞானபாதத்தை நாடணும் அதுதான் முக்திக்கு வழி. ஆகவே பல பொருள்களிலும் உடல் கொண்டிருக்காமல் நேரடியாக அந்த ஞானபாதத்தை உதேசிக்கிறார். ஆகவே நசிப்பிலா கருணை உருவமாய் வந்து ஞானபாதத்தை ஆரம்பத்தினுடைய ஞானபாதம் ஞானபாதம் தான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஞானபாதத்தை எப்படி உதேசிக்கிறார் ஒவ்வொரு குருவும் சீடனுடைய அந்த பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு முறையே சொல்லுகின்ற பொருள் ஒன்றுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உதவிப்பாங்க. நம்ம சாத்திரங்களே பாருங்க இல்லையா திருவுண்டியார் திருக்கணிச்சி புடியார் ஆசிரியருக்கு உதவிக்கப்பட்ட நூல் திருக்கணிச்சி புடியார் ஆசிரியர் அதே கருத்தை அவர் அதே கருத்து தான் சொல்கின்றார். அவர் ஒரு விதமாக சொல்கின்றார் விஞ்ஞான போதும் அது ஒரு விதமாக சொல்லும் சித்தியார் அதே தெரிவா அது ஒரு விதமாக சொல்லணும் சிவப்பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு விதம் பொருள் ஒன்றுதான் எடுத்துக்கொள்கின்ற முறைகள் கேட்கின்ற ஆணவனுடைய பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப சொல்லப்படும். ஆகவே தனக்கு எப்படி அந்த ஞானபாதத்தை சொன்னார்னா பத்து காரியங்களாக பிரித்து பிரித்து சொன்னார். அவற்றை தான் தசகாரியம்னு சொல்றோம். சதகாரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதான் ஞான பாடத்தை ஈரைத்தா நன்று காரியத்தா, ஈரைன்னா பாருங்க எனக்கு உபதேசம் நல்கும் அறிவில்லாத கருணை உருவமாய் வந்து சிவாகம ஞானபாதத்தை பத்து காரியங்களாக பொருந்திய பத்து காரியங்களாக எனக்கு உபதேசம் நல்குகின்ற உன்னுடைய பெருமையினை நான் உள்ளபடி அறியேன். உன்னுடைய பெருமையின் உதாரணமாக இருந்தாலும் சிவத்தை முழுமையாக உணர்ந்து அனுபவிக்க முடியாது ஐயா சொன்னார்கள் இல்லையா. எனவே உன் பெருமை நான் அறியேன், ஆரறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் இந்த திருமணம் இருக்கின்றது இல்லையா. ஆகவே அந்த பெருமையை நான் உள்ளபடி அறியேன், என்னுடைய பெருமையை அறியேன். எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் புதிப்பும் இணையுமே கதின் கிடந்த என்னை அவற்றின் வாயிலாகவே புகுந்து ஆட்கொண்டு பொல்லாத அரவிடமிருந்து மணியினை வெளிப்படுத்துவது போல இந்த பொல்லாத ஆணவத்திடமிருந்து என்னை வெளிப்படுத்தி கருணை உருவமையே கொண்டு வந்து ஞானபாதத்தை ரத்த காரியங்களாக எனக்கு உபதேசிக்கின்ற உன்னுடைய பெருமையினை நான் உள்ளபடி சொல்லி முடியாது. போல உளவா ஒரு போலம் உள்ளபடி சொல்லி முடியாது. ஞானபாதத்தை ஈரைந்தால் நன்மை காரியங்களால் நன்மை காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் நின் பெருமை நான் அறியேன் என்று சொல்லி ஒரு பகுதி ஒரு கருத்து இருக்கும், அடுத்த பகுதி அடுத்த கருத்து. உன்னுடைய ஐந்து தொழில்களிலே நான்கு தொழில்கள் மலநடையாக திகழ்பவை, ஒரு தொழில் அருள்நடையாக திகழ்வது என்ற செய்தியினை அடுத்த பாட்டு சொல்றாங்க. வசிக்கும் ஐந்து தொழிலின் மலநடை நான்காய், மற்றொரு தொழில் அருள்நடையாய். வசிக்கும் ஐந்து தொழிலின் மலநடை நான்காய், மற்றொரு தொழில் அருள்நடையாய் என்று சொன்னாங்க. மலநடை நான்கு என்றார் உயிர்களை அவற்றின் மலத்தின் வழி செலுத்துதல், செலுத்தி அந்த உயிர்களை வினை செய்ய விடணும், வினை செய்ய விட்டு அந்த வினைக்கு ஏற்ற கோபங்களை ஊட்டணும். ஊட்டினாதான் உயிர்களுக்கு வந்து இந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன, இதற்கு காரணமான மூல பந்தம் என்ன, இது வந்து நம்மளால விடுபட முடியலையே, இப்ப இது காரணமான மூல பந்தம் என்ன என்ற சிந்தனை எல்லாம் வரும். அப்பதான் தான் யாரு, தன்னை பந்தித்திருக்கும் அந்த மூல பந்தத்துடைய எது, இதிலிருந்து விடுவிக்க வல்லவன் யார் என்ற சிந்தனையே அந்த உயிர் செய்யும் இல்லையா. ஒண்ணு செய்யாத அந்த உயிரை வந்து ஆனந்தோடைய விட்டுவிட்டு அது கேவலத்தையே இருக்கும் மொழியை முக்தியடைய வாய்ப்புகள். உடனே முக்தி கொடுத்தா சிவத்தை சாகின்ற அளவுக்கு அதற்கு அறிவு தெளிவு இல்லை. ஆகவே இந்த மாதிரி மலத்தின் வழியிலே வினை செய்ய யான் எனது என்று மலத்தின் வழியில் இருக்கின்றது, அந்த நிலையிலேயே அதை தொடர்ந்து செல்லவிட்டு வினைகளை செய்து கோபத்தை ஊட்டுவதுதான் சாமி செஞ்சிட்டு இருக்க வேலை. ஆகவே அப்படி மலநிலையாக செய்கின்ற தொழில்கள் நான்கு தொழில்கள், முதல் நான்கு தொழில்கள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். இந்த நான்கு தொழில்களும் மலநடை, மலநடை நான்காய் நான்கு ஒற்றுமைப்படுத்தி சொன்னார், நான்கு மலநடை. ஆகவே நான்கையும் பந்தம் என்று ஒரு சொல்லால் சொல்வார்கள், பந்தம் என்று ஒரு சொல்லால் சொல்வார்கள், அருளன் என்பதை வீடு என்று சொல்லால் சொல்வார்கள். பந்தம் வீடு தரும் பரமன் என்று பெரிய புராணத்தில் புரிகின்றது. பந்தமுமாய் வீடும் ஆயினாக்கு திருவாசல் திருப்பத்தும் நமக்கு கருது. பந்தம் வீடு தரும் பரமன் பெரிய புராணத்தில் சண்டேச நாயனார் புராணத்தில் வருவது. ஆகவே ஐந்து உயிர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதுல படைத்தல் இருந்து மறைத்தல் வரைக்கும் உள்ள நான்கு தொழில்களும் மலநடை, உயிர்களை ஆனந்தத்தின் வழி நடத்துகின்ற மலநடை. ஆகவே அது பந்தம் சொல்லலாம். அடுத்தால அருளல் என்பது அது திரவிக்கடலிருந்து உயிரை நீத்தல், வீடு அருளல். ஆகவே அந்த அருளல் தான் அருள்நடை. வசிக்கும் ஐந்து ஒளின்னு சொன்னார், உயிர் அறிவில் இறைவன் தங்கியிருந்து இந்த ஐந்து ஒளிகளையும் செய்கின்றார். ஆகவே வசித்து இயற்றும் என்பதே வசிக்கும் சொன்னார். ஆக காரியத்தை காரணமாக உபதரித்தல் சொல்வாங்க, வசித்து இயற்றுகின்றார் என்பதை வசிக்கும் என்று சொன்னார் சொல்லலாம். உயிர்களை தம்பால் கவர்ந்து செய்யும் சொல்லுவாங்க, வசிக்கும்னா கவரும் என்று அப்படி சொல்வது உண்டு. வசிக்கும் ஐந்து ஒளியில் மலநடை நான்கா, ஐந்து ஒளிகளிலே மலநடையாக நான்கும், மற்றொரு தொழில் அருள்நடையா, மற்றொரு தொழில் அருள்நடையா. மண்மொழிக்கு இறங்கி நிறைவேற்ற உயிர்களுக்காக இறங்கி நடத்தொழில் புரியும் வல்லடையே. ஐந்தொழிலே என்னவிட்டால் நடத்தொழில் சார், அவனுடைய சிறு நடவத்திலே ஐந்தொழிகளும் குறிப்பிடப்படுகின்றன. அதை நீங்கள் உண்மை விளக்கத்தில் நிச்சயமாக படித்தீர்கள். தோற்றம் புரியதனில் போஜம் சிறிய அமைப்பில் சாத்தியிடும் மத்தியிலே சங்கார ஊற்றமாக ஊன்ற மலர்பதத்தே முற்றம் முற்றி நான்கு மலப்பதத்தே நாடு என்று உண்மை வருகிறது. ஆக திருநலனத்தை ஐந்தொழிகளும் செய்கின்றான். திருநலத்தின் மூலம் திருநலத்தின் தத்துவம் ஐந்தொழி தத்துவம் உள்ளதுன்னு படிச்சிருக்கிறோம். அதனாலதான் ஐந்தொழிகளை மலநடை நான்காகவும் அதனுடைய ஒன்றாகவும் கொண்டு உன்னுடைய நலனத்தின் மூலமாகவே அதை இயக்குகின்றான். மண்ணு யாரும் உயிர்கள் இறக்கத்தின் காரணமாக இந்த ஐந்தொழிகளை நீ இயக்குகின்றான். மலநடையாக நான்கு தொழில்களை இயற்றினால்தான் உயிர் வந்து அருள் நடைக்க பக்குவப்படும். அதனால மலநடை நான்காய் அருள்நடை ஒன்றாய் நன்னுயிருக்கு இறங்கி நடத்தொழி நடத்தொழின்னா நடனத்தொழில் நடத்தொழில் புரியும் வல்லலே தானாகவே உயிர்களை இவ்வாறு வளர்க்கின்றான். எந்த நிர்பந்தமும் தனக்கு இல்லாமல் உயிர்கள் மீது இந்த கருணையாக செய்கின்றான். அதுவே வல்லலே என்றார். வல்லலே இப்படி உயிர்களை உயிர்க்கும் பொருட்டு அந்த உயிர்களிடத்தும் கலந்திருக்கின்றான். அந்த உயிர்களுக்கு உள்ள உடம்பு உலகங்கள் என்ற மற்ற சடப்பொருள்களும் கலந்திருக்கின்றான். சித்து பொருளாகிய உயிர்களிடத்தும் கலந்திருக்கின்றான். அசித்து அசித்துன்னா சடம் அசித்து பொருளாகிய சடப்பொருளிடத்திலும் கலந்தீங்காக கலந்திருக்கின்றான். ஏன்னா உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். ஆக அவன் எட்டு உருவினம் என்று சொல்வார்கள் திருமதிகளுக்கான அடிக்கடி சொல்வாங்க. அட்டமூர்த்தி என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து இல்லையா. அது நம்ம சைவ நூல்கள் மட்டுமில்ல கம்பராமாயணத்திலேயே சிற்சிந்தா பர்வத்தில் வாளியை பற்றி சொல்லும்போது எல்லா திசைகளிலும் சென்று அட்டமூர்த்தியின் பாதத்தை வழிபடக்கூடிய பண்பு உள்ளவன் என்று சொல்கிறார். சிவபெருமானை வழிபடக்கூடிய பண்பு உள்ளவன் சொல்ல கேட்கிற இந்த சிவபெருமானை அட்டமூர்த்தி என்று குறிப்பிடுகிறார் யாரு கம்பர். வாளியை அறிமுகப்படுத்தே சொல்கிறார். ஆக அட்டமூர்த்தி என்பது அவ்வளவு முக்கியமான பேரு. சிறசமயத்தால் கூட சிவபெருமானை சொல்லும்போது அந்த பேரால் சொல்கிறார். அதுவே பஞ்ச பூதங்கள் ஐந்து சூரியன் சந்திரன் ஆன்மா அஞ்சு மூணு எட்டு எட்டு கொண்டவன். அதனாலதான் இந்த எட்டு பொருள்களும் நிலை பெறுகின்றன அவன் கலந்திருப்பதனாலதான். அதனால இதுல பஞ்ச பூதங்கள் சூரியன் சந்திரன் தான் சடம் ஆன்மா சித்து இப்படி சித்திலையும் அசித்தாடிய சடத்திலையும் நீங்காம கலந்திருக்கின்றான். எல்லாம் உயிர்களை வளர்ப்பதற்காகத்தான். ஆகவே மருவு சித்திரும் அசித்தினும் என்ன சொல்றாரு மலநடையினாக மற்றொரு தொழில் அருள்நடையால் மண்ணுயிர் கிழக்கு நடப்பொழி புரியும் வல்லலே. மருவத்திற்கும் அசித்தினும் நீங்காது அகண்டமாய் நிறைந்த அருள் பரிபூரண கடலே. அகண்டம் அகண்டம்னா இடைவிடாமல் இருந்திருக்கின்றான் எல்லாத்தையும். இப்போ ஐந்து கண்டங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா பல கண்டங்கள் சொல்லிருக்கோம். அதை படிக்க காலத்தான் சொன்னாங்க. இப்ப எத்தனை கண்டங்கள் சொல்றாங்க தெரியல. என்னதான் மாறிட்டு வருது நாம பழைய காலத்தில் இருந்துருக்கோம். இடையிடையே கடலால் பிரிக்கப்பட்டுள்ளன நிலப்பகுதிகள். ஆகவே பிரிக்கப்பட்டதே கண்டம் சொல்லுவார்கள் இல்லையா. ஒரு நாமத்தை இடைவிடாம சொல்லிட்டே இருந்தா என்ன சொல்றாங்க அகண்ட நாம பாருங்கிறாங்க இல்லையா. கண்டம் அதுக்கு எதிர்ப்பதும் அகண்டம். அகண்டம்னு அந்த இடையீடு இல்லாமல் இன்றும் இறங்கிடுது. அதான் மருவ சித்திடத்தும் அசித்தினும் நீங்காது அகண்டமாக இறைந்த பரிபூரண கடல் இல்லையா. அந்த கடலுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் அருள் செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். உயிர்களுக்கு அருள் செய்யும் ஒரே நோக்கம் தான். ஆகவே பரிபூர்ணமாக இணைந்துள்ள அருட்கடல் சொன்ன அதுதான் அந்த சிறப்பு. அந்த கடலளவாக இருக்கின்றவன் கடலளவு அருள்தன்மையோடு இருக்கின்றான். அங்க அந்த அருள்ங்கிற ஒரு நாம சொன்ன அகண்டமாக இணைந்து அருள் பரிபூர்ண கடலை இப்படி நிறைந்திருப்பவர் யார் அப்படின்னா அந்த கடல் தான் அந்த அருள் பரிபூர்ண கடல் தான் நமக்கு அம்பலவானதாக குருநாதராக திகழ்கின்றான். உடனும் செய்கிறார் அவள் விதத்தை அம்பலவானா அடியவர்காரும் ஆங்கியே. ஆக இந்த பாடலானது சகலாமாவானது முக்குண சிந்தனை உடையது தோறும் மேல்நிலைகளை தீர்க்கும் தன்மையது. இப்படிப்பட்ட சகலாமாவை தன்னுடைய சுசிப்பின் வாயிலாகவும் இணையின் வாயிலாகவுமே சுவாமி புகுந்து ஆட்கொள்கின்றார். சுசிப்பும் இணையும் சந்தோஷமல்ல என்று அந்த ஆன்மாவை உணர செய்து தமது அருளின் தலைமையிலே உணர செய்து செருக்கடக்க செய்து அதன் மூலம் ஆரம்ப சக்தியை பெறுகின்றார். இது இதனால் ஆன்மாவுக்கு மலபரிவாகம் ஏற்படுகிறது. புள்ளி அளவின் வாயில் மணியை கொள்வார் போல இப்படி மலபரிவாகத்தை ஏற்படுத்தி மலபரிவாகம் வந்தபின் அந்த ஆன்மாவுக்கு நசிப்பிலா கருணை சுற்றிலா கருணை உருவமாக இருந்து வருகின்றார். குருவாக இருந்து வருகின்றார். சிறந்தருளி ஞானவாதத்தை ரசகாரியங்களாக உபதேசம் செய்கிறார். அந்த பெருமானின் கருணையினை முழுவதுமாக இந்த உயிர் அறிந்து போற்ற முடியாது. அப்புறம் பெருமான் தான் செய்கின்ற ஐந்து தொழில்களிலே நான்கு தொழில்கள் மலநடையாகவும் ஒரு தொழில் அருள்நடையாகவும் செய்கின்றார். அதான் அந்த மரநடையில் பட்டு நான்கு முடிவுகளிலே உட்பட்டு செல்வோர் அவர் பெருமானை அறிய மாட்டார். அதான் மரநடைக்கு இலையாய் இல்லையா, அருள்நடைக்கு ஆட்படுபவர்கள் தான் பெருமானை அறிவார்கள். அதான் அருள்நடைக்கு உண்மையாகின்றது போடப்படுற

நாட்கள்னா வீடு பேருங்கிறது உடனே கிடைச்சதுதான். குரு வந்து சொன்னார் ஞானபாதத்தைனா உபதேசிக்கின்றார், குருவாக வந்து உபதேசிக்கின்றார், மலபரிவாகம் ஆன்மா அப்படின்னு நச்சுக்கிலாகனே குருவாக இருந்து ஞானபாதத்தை உபதேசிக்கின்றார். அதே ஆன்மா கேட்கின்றது, கேட்ட உடனே வீடு பேர் எடுத்துக்கிட்டதா நிச்சயம்தான் வீடு பேர். வீடு பேர் நிச்சயம்ன்றது நிலை பேர், நிலை பேராக தான் வீடு பேர். கேட்டல் கேட்டல் நிச்சய கூடாது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கேட்டல் நிதித்தல் எளிதல் அப்புறம் தான் நிச்சயம். அது மாதிரி அவர்களுக்கே சிந்தித்தல் வேணும் அப்படிங்கும் போது நமக்கும் அது அவசியம் வேண்டும் என்று நாம என்ன கேட்கின்றோம், முன்னேற சிந்திக்கணுமா, நாம என்ன நிச்சயம் வரப்போம் அப்படின்னா அவன் கேட்டதில் நம்ம தொடங்கிட்டோமே. ஆகவே நாமும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் நாம கேட்ட பாடத்துல நமக்கு எவ்வளவு தெளிவு கிடைக்குமோ அந்த தெளிவு கிடைக்கும். கிடைத்தால் நம்மால் சிவனையில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வலுவாக இருக்கலாம். அதான் நமக்கு நிச்சயம். நம்முடைய நிலையை விட்டு நாம இரண்டாம இருக்கலாம் அல்லவா? ஏனென்றால் இந்த மும்மரங்கள் அவற்றினுடைய அவை நம்ம வந்து எப்படியெல்லாம் அழைக்கிறோம் என்பது இன்னும் சொல்லவே வேண்டாம். ஆகவே அவற்றினுடைய அழைக்கணிப்புக்கு ஆகாமல் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற நிலையிலே நாம நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கேட்ட வாரத்தை கேட்டதோடு நாம் விட்டுவிட்டு அடுத்தாற்போடு எப்போது இந்த மாதிரி வகுப்பு நடக்கும் அப்போது கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா? அது கம்மியாக சொல்வார். யாம் இதுபொழுது இளையமாக இறப்பு ஞானத்தை செய்து கொண்டிருப்பார் அன்றறிவாம் என்னாலே அறிஞ்சை கேட்டுள்ளார் சொல்றார். யாம் இதுபொழுது இளையமாக இறப்பு ஞானத்தை செய்யும் என்று சொல்றார் சொல்லி அருமையாக இருப்பார். அது மாதிரி அடுத்த ஆண்டு வகுப்பு நடக்கும் அவன் கேட்டுக்கலாம்னு இல்லாமல் அந்த கேட்ட பிறகு சிந்திச்சிருக்கு பாருங்க, அது ரொம்ப இனிமையான அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு பெற்றிருக்கிறேன். ஆகவே அப்படி சிந்திக்க வேண்டிய பாடல்கள் ஒரு கேட்கின்றீர்கள். அது மாதிரி ஐயா சொல்ற பாடலும் அது கேட்கவே வேண்டாம். அது எவ்வளவு சிந்தித்தாலும் அவ்வளவு பிறகு நமக்கு தெரிவிக்கும், ரொம்ப அற்புதமானது. ஆக மிக சிறப்பான நிலை. அடுத்த பாடலை நாம் வந்து தொடங்கி கொள்ளலாம். ஆ சரி, அடுத்த பாடலுக்கு போன போத போக முடியவில்லை. சரி நான் சொல்றேன், நான் இதுல தத்த காலையும் வந்தது இல்லையா? எனக்கு உதயத்தம் நல்கும் பெருமை நான் அறிய மாதிரி சிறப்பு ஒப்புகளும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்ட மாட்டாங்க. அதாவது எத்த காரியங்கள் பத்து நேரம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்பதான் அந்த விளக்கம் தான் புதையா இருக்கும். பேரையும் சொல்லி விளக்கங்கள் தான் அது பெரிய பாரமாயிரம். அதாவது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ புத்தி மூணு, அப்புறம் வந்து என்ன ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம புத்தி, அது மூணு மூணு ஆறு. சிவரூபம், சிவ தரிசனம், சிவபுத்தி இல்லை அது கிடையாது. நானும் ஏதாவது தலைவர்கள் மாற்றிருக்காங்க. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். சிவன் மட்டும் நாலு, தத்துவத்தில் மூணு, ஆன்மால மூணு, சிவர நாலு, மூணு மூணு ஆறு நாலு பத்து தத்தகாரியங்கள். அதாவது குருவாக இருந்தவரை சிவபெருமான் வர்றாரு, யாருக்கு மலவரிவாக பண்றாங்களோ வந்து என்ன சொல்றாரு, உண்மை விளக்காத்துக்கு மாதிரி பொய் காட்சி பொய் அகற்றி சொன்னார் இல்லையா? பொய்னா அங்கே சொன்னது நிலையற்ற பொருள்கள் இல்லையா? நிலையற்ற பொருள்கள் இருந்தது உலகப் பொருள்கள். உலகப் பொருள்களை நமக்கு காட்டுகின்ற தத்துவ கருவிகளும் நிலையற்றவை தான். நிலையற்ற தத்துவ கருவிகள் வாயிலாக தான் நிலையற்ற பொருள்களை பார்க்கும். ஆகவே இந்த நிலையற்ற தத்துவங்களை எல்லாம் நமக்கு காட்டுறார். நூல்ல தான் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த குருவாக வந்து அனுபவத்தில் காட்டுறார் இந்த தத்துவ கருவிகளை எல்லாம் பார்க்க. நம்மளால இப்ப அதை தெரிஞ்சு பார்க்க முடியாது. தத்துவ கருவிகளை தெரிஞ்சால் நமக்கு அறியாமை தான். அப்ப வேற ஒரு சார்பு வரும் இல்லையா? உடலை தெரிந்தும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கணும். அப்போ அங்க வேற ஒரு சார்பு இருக்கணும். ஊசல் கையெழுத்தால் தாய் தடையான்னு நினைவாங்க. அது மாதிரி தத்துவங்களுக்கே ஊஞ்சலுக்கே ஆதாரம் இருக்கிறது தடை இல்லையா? ஊசல் சார்பு போனாங்க, இந்த ஊஞ்சலுக்கே மன சார்பு, மரத்துக்கும் தடைகள் சார்பு. ஆகவே பரம ஆதாரமாகவே தடையை சார்ந்திருக்காங்க. அத மாதிரி அந்த தத்துவ கருவிகளை விட்டு அருளையே ஆன்மா சார்கின்றது. குருவாக வந்து தன்னுடைய அருளிலே ஆன்மாவை சேர்த்து தத்துவங்களை கடக்க செய்து தன் அருளிலே ஆன்மாவை சேர்த்து அந்த அருட்கண் வாயிலாக அவர் உணர்த்துகின்றார். தத்துவங்களுடைய நிலையாமையை உணர்த்துகின்றார். முதல்ல தத்துவங்கள் எப்படி தொழிற்படுகின்றன என்று உணர்த்துறார். அதான் தத்துவ ரூபம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவ ரூபம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல்.

0: עדיין זה את הטועה, והוא בא... אין את הטועה, כדי בילן תודה פה לידי קארה, פוחם גרגע, קארה, פוחם גרגע, קארה זה ורדה זה, קארה זה טועה. இந்த நோய் இந்த அன்மாதிரி நினை போவதை அந்த அந்த அன்மா தான் அனுபவிக்கணும் நிச்சயம் பண்ணுது இப்படி ஒரு தத்துவம் சொல்லி பார்க்கணும் இல்லையா அப்படி முப்பத்தி ஆறு தத்துவங்களின் ஒளிப்பாட்டையும் அன்மாவுக்கு உணர்த்துறார் அனுபவத்துல அனுபவத்துல உணர்த்தார் இப்ப நம்ம நூல்களில் படிக்கிறோம் அனுபவத்தை உணர்த்தாருன்னா தத்துவ ரூபம் அப்படி இந்த தத்துவங்கள் தொழில்பட்டாலும் அவை கடமை அவை தாமாக தொழில்படவில்லை முதல்வன் அருளால் தான் தரிசனம் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம் கொஞ்சம் சிந்திக்கும் போது அதான் போகிறப்பா உள்ளது ஒரு நினைக்கிறான் ஓட்டுறான் அவன் வழி அது இருக்குது அப்படிங்கும் போது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதோட தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது இல்லையா அந்த மாதிரி தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிந்து அவை தொழிற்பட்டால் அவை கடந்தான் திருவருளாதான் அவை தொழில்படுகின்றன தரிசனம் தத்துவ தரிசனம் அப்புறம் தத்துவ சுத்தி இந்த தத்துவங்கள் ஐம்பதுகளை தான் காட்டும் ஒழிய வியாபக பொருளாகிய சிவத்தை காட்டும் ஆற்றல் இவருக்கு கிடையாது ஆகவே சிவத்திலிருந்து நீங்கினாதான் நாம சிவத்தை காண முடியும் இல்லையா நீங்க அகவே போடணும் அப்பதான் காட்ட முடியும் இவர் சிவத்தை காட்டாது அகவே இவர்களுக்கு நீங்க வேண்டியதுதான் என்று அவற்றின் மீது பற்றை விடுதல் தத்துவ சுத்தி பற்றை விடுதல் தத்துவ சுத்தி தத்துவங்கள் வியாபக பொருளாகிய சிவத்தை காட்ட மாட்டா என்று அவற்றின் மீது பட்டினை விடுதல் பட்டினை விடுதல் தத்துவ அப்படின்னா செய்ய சொல்லணும் அடுத்தால ஆன்ம ரூபம் ஆன்ம ரூபம் அந்த தத்துவங்களுக்கு நீங்கி ஆன்மா சிறுவர்களை சார்ந்தது அப்பொழுது ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை அது அறிகின்றது தான் வியாபக பொருள் என்று ஆன்மா அறிகின்றது நிலைதான் என்னது ஆன்ம ரூபம் நான் தன்னை தத்துவங்களின் வேறான பொருள் தான் சித்து பொருள் வியாபக பொருள் என்று தன்னை உணர்வு அந்த நேரம் தான் அந்த பத்துஞானம் முடிக்கக்கூடிய நேரம் வரணும்னு கட்டாயம் இல்லை பத்துஞானம் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் எவ்வளவு வியாபக பொருளா இருக்கின்றோம் இந்த தத்துவங்கள் எல்லாம் கடம் தான் சித்து இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏகதேச பொருள் தான் வியாபக பொருள் தத்துவங்களின் தன்னையும் ஒப்பிட்டு தன்னை ஒப்பிட தத்துவங்கள் சாய்ந்திருப்பதையும் தத்துவங்களின் நோக்க தான் உயர்ந்திருப்பதையும் இதெல்லாம் நிகழ்த்துவது யாருன்னு அது வந்து இல்லையா மறந்து ஆன்மாவோட நிலைமை அப்படி அதுதான் ஆன்ம ரூபம் தான் பத்துஞான நிலை ஆன்ம ரூபம் அப்புறம் ஆன்ம தரிசனம் ஆன்ம தரிசனம் எப்படி இருக்கும்னா இன்னும் அது சிவத்தை நினைக்கணும் தன்னையும் தத்துவங்களையும் நினைச்சிருந்தா ஆன்ம ரூபம் தான் சிவத்தை நினைக்கும் போதுதான் அங்க என்ன நினைக்கும் தான் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவன் அல்லாததான் இந்த வியாபாரம் வெளிப்பட்டது தான் சித்து பொருளாக இருந்தாலும் சிவன் உணர்த்தவே நான் உணர்ந்து வருகின்றேன் என்று தன்னுடைய சுதந்திரமின்மையை உணர்ந்து அடங்கி நிற்கிறது அதுதான் ஆன்ம தரிசனம் ஆன்ம ரூபத்தில் ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்போம் ஆன்ம தரிசனத்தில் நான் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவன் அருளால் தான் என் வியாபகம் வெளிப்பட்டு உள்ளது அவன் தான் அறவிடத்திலிருந்து மணியை மீட்டது மாதிரி இந்த பொல்லாத மடத்திலிருந்து என்னை மீட்டி மீட்டு காத்திருக்கின்றான் அல்லது என்னால் விடுபட முடியுமோ ஆனந்தத்திலிருந்து விடுபட முடியாது ஆகவே சிவன் அருளால் தான் என் வியாபகம் வெளிப்பட்டு உள்ளது நான் சித்து பொருளாக இருந்தாலும் சிவன் அறிவிப்பதனால் தான் அறிந்து வருகின்றேன் என்று சிவனுடைய தலைமை தலைமையே அது உணரணும் சிவனுடைய தலைமையை உணரணும் அது சிவரூபம் சிவனுடைய தலைமையை உணர்தல் சிவரூபம் அந்த சிவரூபமாகிய அந்த அந்த சிவனுடைய தலைமையை உணர்ந்தாதான் ஆன்மா வந்து நான் அவனுக்கு கீழ்பட்டவன் தான் என்று தன்னை உள்ளவரை உணரும் அதுதான் ஆன்ம தரிசனம் ஆன்ம தரிசனம் தத்துவ தரிசனம் பார்த்தீங்களா, தத்துவ ரூபத்துல தத்துவங்கள் வெளிப்படுற மாதிரி அரிசிங்க. தத்துவ தரிசனம் வரும்போது இல்ல இது சாமா வெளிப்படல, திருவருளாளரும் வெளிப்படுது தத்துவ தரிசனம். அதனாலதான் ஆன்ம ரூபம் சன்ன அறிவுள்ள பொருளாகவும் சன்ன வியாபக பொருளாக அறிஞ்சுது இல்லையா. தரிசனம் வரும்போது தான் அறிவுள்ள பொருளா இருந்தாலும் அவன் அறிவிக்கக்கூடியதான் அறிவுள்ள பொருள் இல்லையா. அது மாதிரி தான் வியாபக பொருளா இருந்தாலும் அவனுடைய அல்லாதான் இந்த வியாபகம் வெளிப்பட்டுருக்கு. இந்து நோக்கினும் ஆகாயம் நமக்கு தெரியுது வியாபகமா. இந்த ஆகாயத்தின் வியாபகம் எதனால வெளிப்பட்டிருக்கு, இது எங்கும் ஒளி நிறைந்திருப்பதனால தானே வெளிப்பட்டிருக்கு. ஒளிதானே ஆகாயத்தின் வியாபகத்தையே நமக்கு புலப்படுத்துகின்றது. அது மாதிரி ஆத்மா வியாபகத்தை முஸ்லீம் விளக்க செய்வது எதிர்த்து திருவருள் தான் இல்லையா. ஆகவே இவர் ரூபத்தை இவனுடைய தன்மையை உணர்ந்தது இவர் ரூபம் நடந்தால்தான் ஆன்ம தரிசனம் வரும். அதனால ஆன்ம ரூபத்துக்கு அப்புறம் சிவர் ரூபம் இவருடைய தலைமையை உணர்ந்தது. அப்புறம் ஆன்மா வந்து அவனுக்கு அவன் செய்த ஐந்தொழியில் பட்டுதான் மனநிலையா நான்கு குடியுரிமை செய்து பக்குவப்படுத்தி இப்ப அருள்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான். அதனால எனக்கு இந்த வியாபாரம் கிடைச்சிருக்குன்னு சிவனுடைய தலைமையை உணர்ந்ததுனால தன்னுடைய தாழ்மையை அவர் நினைக்குது. அதான் ஆன்ம தரிசனம். அந்த உணர்ந்த மாதிரியே அது அந்த நிலையில் அது நிற்கிறது. சிவன் அருளாளர்கள் எனக்கு அறிவில்லை, சிவன் அருளால் என்று எனக்கு எந்த செயலும் இல்லை. இப்ப நம்ம செய்யறோம் அப்படிதான், அதனாலதான் நமக்கு எது நாம நாமளா எவ்வளவு என்றாலும் திட்டமிட்டாலும் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அவனுடைய அருளால் தான் நடக்கும் என்று தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று நிற்கிறது. அது சிவத்துல அழுந்தரும் அந்த ஆன்மா சிவனுடைய அருள்ல அது அந்த அருளையே நினைத்து நினைத்து திருவருள் அது ஒன்றி போனோம். அப்படி ஒன்றி போனாதான் எல்லாம் சிவன் செயலே நினைக்கும். அப்படி திருவருளோடு ஆன்மா ஒன்றி கலத்தல் அது சிவயோகம். சிவயோகம் நிகழும் சிவயோகம் திருவருளோடு ஆன்மா ஒன்றி கலத்தல் அது சிவயோகம். அதைத்தான் ஏகநாதர் பத்தாம் பேருந்து சிவன் அருளில் ஆன்மா ஒன்று கலத்தல் ஏகநாதல் அது சிவயோகம். அப்படி ஒன்றி கலந்தால் தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று கருது. அதுதான் ஆன்மபுத்தி. தன் செயல எதுவும் கிடையாது, தன்னால் பிறருக்கோ பிறரால் தனக்கோ எந்த செயலும் கிடையாது அப்படின்னு நினைக்கணும். நீயே உள்ளிட்டு செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோடு செயலக்கின்று உன் செயலே என்றும் நினைவார்க்கு வினைகளெல்லாம் நீங்கும் தானே என்று சுஜியாக சொன்னார். ஆக ஆன்மா தன்னுடைய தலைமையை கருதி இருந்தது ஆன்ம ரூபத்துல தத்துவங்களையும் தன்னும் ஒப்பிட்டு மூணாவது சிவன் ஒரு பொருளுக்கு அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்குன்னு அவன் தலைமையை உணர்ந்து சிவரூபம் உணர்ந்தவுடனே அவன் கீழேதான் தான் அடங்குது ஆன்ம தரிசனம் இல்லையா. அப்ப அவன் அருளாலதான் எல்லாம் பிறகு அப்புறம் அவன் அருளில் கலந்துவதால நமக்கு வேற என்ன வேலை இருந்தது, அவன் அருளில் அது ஒன்றி கலந்து விடுகின்றது அது சிவயோகம் இல்லையா. கலந்த பிறகு தனக்கென்று செய்யவில்லை எல்லாம் அவன் செய்யல என்று தெளிவாக அது நிற்கின்றது. அது ஆன்ம புத்தி. அந்த தெளிவு வந்துட்டா அப்புறம் அதுக்கு முக்கிய தேர்வு பண்ண அதான் சிவபோகம். இது விளைவது சிவபோகம். ஆன்ம புத்தி அடைந்த ஆன்மா ஒரு நோயிலிருந்து குணமடைந்தவனுக்கு நல்ல உணவுகள் வழங்கப்படுவது போல இந்த ஆன்மா புத்தி, ஆன்ம புத்தி என்பது நிகழ்ந்த பிறகு அதுக்கு சிவபோகமாகிய அமுதம் கிடைக்கின்றது. சிவபோகம் அந்த முக்கிய பேரின்பம் விளைதான் சிவபோகம். நினைவுறேன் முப்பத்தாறு தத்துவங்களின் வெளிப்பாட்டை அறிதல் தத்துவ ரூபம். அவ்வாறு வெளிப்பட்டாலும் அவை கடமே என்று உணர்தல் தத்துவ தரிசனம். இந்த தத்துவங்கள் யாதவ புராணத்தை காட்ட வல்லன அல்ல என்று அவற்றின் மீது பட்டினை விட்டுவிடுதல் தத்துவ சுத்தி இல்லையா. தத்துவங்களிலிருந்து நீங்கிய ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் யாதவ பொருளாகவும் அறிந்திருக்கிறார் ஆன்ம ரூபம். அப்படி மதித்து நிற்கிறே சிவபெருமானே வந்து அப்போ குரு தான் உணர்த்துவார் அப்படி மதித்து நிற்கும் போது இல்லையா. யாமல்லாம் உனக்கு இந்த பிரச்சனையை வழங்கியிருக்கீங்களோ, நீ வியாபக பொருளாயினும் எம் அருளால் தான் இந்த வியாபாரம் வெளிப்பட்டது, நீ சித்த பொருளாயினும் நாம் அறிவிக்கவே அறிந்து வருகின்றான் சிவபெருமான் உணர்த்ததுனால சிவனுடைய தலைமையை உணர்கின்றது சிவரூபம். அதனால தன்மையை அது உணர்கின்றது ஆன்ம தரிசனம். இவன் அருளாளன்று தனக்கு அறிவு செய்யவில்லை, தன்னுடைய தாழ்மை உணர்ந்தது ஆன்ம தரிசனம். ஆகவே அவன் அருளாளன்று எதுவும் இல்லை சொன்ன பிறகு அந்த அருளோடு கூடுவதே நமக்கு ஒரே கல்வி சொல்லி அருளோடு கலந்து விடுகின்றது சிவ யோகம். தன் செயலெல்லாம் அருண் செயலே என்றது ஆன்ம புத்தி. அதனால் அதற்கு விளைகின்ற பேரின்பம் சிவ போகம் என்று பெரிய விஷயங்கள் ஏதோ இல்லை. மாதிரி நடக்கும் அந்த நடக்கின்ற முறையில் சொல்ல வேண்டும் என்றால் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், சிவ ரூபம், ஆன்ம தரிசனம், சிவ யோகம், ஆன்ம சுத்தி, சிவபோகம், சிவரூபம், அதுக்கப்புறம் ஆன்ம தரிசனம், அதுக்கப்புறம் சிவ தரிசனம் ஒண்ணு இருக்கு. சிவ தரிசனம் நான் நேரம் இல்லைன்னுதான் சொன்னேன், மறுபடியும் சொல்லியே நேரம் முடிச்சுது. ஏன்னா இதையே ஒரு தனி வகுப்பா சொல்லணும். அதாவது சிவ தரிசனம் இடையில இருக்கு. அந்த சிவ ரூபத்துக்கு அப்புறம் சிவ தரிசனம், சிவ தரிசனத்துக்கு அப்புறம் சிவ யோகம். அந்த அருள் காலத்துல சிவ தரிசனம்ங்கிறது அது இடைப்பட்ட ஒரு சின்ன நிலைதான். சிவனுடைய தனிமையை உணரும் பொழுதுதான் அப்புறம் சிவம் வந்து காட்சி, அந்த அண்ணாவுக்கு வந்து காட்சி நிலை உணர்த்துன்றாங்க. இந்த உபராதித்தத்துல உனக்கு நான கண்ணீர் சிந்தை நாடுகள் தான் சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகிற சிவத்தோடு ஒன்றி கலக்கிறது, அவன் அல்லோடு ஒன்றி கலக்கு சிவ யோகம். சிவனுடைய தலைமையை சிவரூபத்தில் உணர்ந்து ஆன்மா அடங்கவும் அந்த ஆன்ம தரிசனம் வரவும் சிவம் தன்னை குலப்படுத்துகின்றான். அப்படி குலப்படுத்துற சிவனை ஆன்மா காண்கின்றது சிவ தரிசனம். அவன் அருளில் கலக்கின்றது சிவ யோகம். கலந்து தன் செயலெல்லாம் அவன் செயலே என்ற கருத்தோடு அது இருக்கிறது ஆன்ம சுத்தி.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 49வது படலம் முதல் 51ஆம் படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.

0: சித்சபேஷாசிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜகதம்பிகே. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. சிற்றம்பலம் சக்தியாய் சிவமாகி தனிப்பரமுக்தியான முதலை துதி செய்ய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பதமே. சுரும்பு முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்த அண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரணனுபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. சிற்றம்பலம் பெரியோர்களே, குழந்தைகளே, திருவிழாடர் புராணத்தில் நாம் இரு பெரும் பிரிவுகளை பார்த்து விட்டோம். மதுரை காண்டம், கூடற்காண்டம் இனிது நிறைவேறின. 48 திருவிழாடர்கள் பார்த்து விட்டோம். பெருமாளுடைய திருவுருளினாலே இப்பொழுது ஆலவாய் காண்டம் என்ற காண்டத்தை பார்க்கப் போகின்றோம். 49வது லீலை. பெருமான் இந்த திருநகரத்திற்கு திரு ஆலவா என்று திருப்பெயரப்படும் முன்னோ இந்த திருநகரத்தினுடைய எல்லைகளை ஒரு பாண்டிய மன்னனுக்கு அறிவித்தார். எல்லாம் வல்ல சித்தராக இருந்து அறிவித்தார் அந்த திருவிளையாடு. சுகுண பாண்டியனுக்கு பிறகு 22 தலைமுறைகள் தொடர்ந்து பாண்டிய மன்னர்கள் இந்த மதுரை மாநகரத்தையும் சுற்றியுள்ள பாண்டிய தேசத்தையும் செவ்வனையாக ஆண்டு வந்தார்கள். அந்த 22 தலைமுறைக்கு பிறகு கீர்த்தி பூஷண பாண்டியன் என்பவர் முறையாக ஆண்டு வந்தார். அவர் காலத்திலே அவாந்தர பிரளயம் என்று ஒன்று ஏற்பட்டது. உலகங்கள் வந்து நீரிலே அழிந்து மீண்டும் படைக்கப்படும். இந்த பிரபஞ்சம் நீரிலே அழிவதற்கு அவாந்தர பிரளயம் என்று பெயர். நெருப்பிலே அழிவதற்கு மகா பிரளயம். நீரிலே அழிந்தால் இந்த பிரளயம் மீண்டும் எப்படி பூமியை சிருஷ்டிக்கப்படும்னு சொன்னால், அந்த நீரிலே துயில்கின்ற திருமாலுடைய உந்திக் கமரத்திலே தோன்றிய பிரமன், அவர் வந்து உறங்கிக் கொண்டிருக்கிற பிரம்மனுக்கு விழிப்பு வரும். பிறகு பெருமானுடைய திருவிழினாலே பண்டு போல இந்த உலகத்தை படைப்பார் என்று பார்க்கின்றோம். மகாபிரளய காலத்திற்கு பிறகு பெருமானே படைப்பார். ஏன்னா பிரம்மா விஷ்ணுக்களையே அவர் படைத்தாக வேண்டும். அவர்களே வந்து ஒடுங்கி விடுகிறார்கள் என்ற காரணத்தினால அவர்களை படைத்த பிறகுதான் உலகத்தை படைக்கும். ஒரு அவாந்தர பிரளயம் ஏற்பட்டது. உலகங்கள் நீரில் அழிந்தன. அந்த நீரில் அழியாத சில க்ஷேத்திரங்கள் உண்டு. அதில் ஆலவாய் ஒன்று. இந்த ஆலவாயில அழியாது இருந்த இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கேயர்கண்ணி அம்மையாருடைய திருக்கோயில், பெருமான் உரைகின்ற இந்திர விமானம், வெற்றாமரை குளம், ரிஷபமலை, ரிஷபக்குன்று, யானைமலை, நாகமலை, பசுமலை, பன்றிமலை போன்ற இந்த திவ்யமான க்ஷேத்திரங்கள்லாம் நீரிலே அமிஞ்சு போகாமல் பிரளய கால வெள்ளத்திலோ மிக்க இருந்தது, மேலே போய் மிதந்து கொண்டிருந்தது. பெருமான் மீண்டும் நான்முகன் மூலமாக உலகத்தை பண்டு போல் படைக்கின்றான். முன்பு போல பண்டு போல் அப்படின்னா என்னென்ன, நாம் தூங்குகிறோம், தூங்கி காத்தால முழிச்சுக்கிறோம், முழிச்சுண்டா நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு, பண்டு போல இருக்கு, இன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க தூங்கி விழித்த பிறகு இல்லையா. அதை போல அதுபோல் சுவாமி படைக்கிறார் இந்த உலகத்தை. அப்படி படைக்கும் பொழுது தமிழ் தேசத்தை படைக்கிறார், சேர சோழ பாண்டியர்களை படைக்கிறார். அதில் பாண்டிய மன்னனாக வங்கிய சேகர பாண்டியன் என்கிற மன்னனை படைக்கின்றார். அவர் செவ்வனே இந்த நாட்டை ஆண்டு வரார். அப்படி ஆண்டு வரும்போது அன்றாடம் மீனாட்சி சுந்தர சோழ போய் வணங்கி கொண்டு வருகின்றார். ஒரு நாள் அவருக்கு தோன்றுகின்றது, இது முன்பு பெரிய பட்டணமாக இருந்த ஊர் தானே, புராணங்கள்லாம் அழியாமல் இருக்கின்றன, வேதாதி சாஸ்திரங்கள் எல்லாம் அழியாமல் இருக்கின்றன, அதன் மூலம் இந்த மதுரை எப்படி இருந்து நமக்கு தெரியுது. நாளைக்கு இந்த உலகம் அழிந்தாலும் இந்த புராணம் நிற்கும். அதுக்காக சொல்றேன், இந்த தத்துவம் மாறாது, இந்த சரித்திரங்கள் மாறமாட்டேன், இந்த லீலைகள் காப்பாற்றப்படும். அப்ப முன்பு போல மதுரையை பார்க்க வேண்டும். மதுரை எப்படி இருந்தோ அப்படி மாசி வீதி, சித்திர வீதி இதெல்லாம் உண்டாக்கணும். பெரிய பட்டணமா இருக்கணும். நிறைய வித்வான்கள், நால்வகை வருணத்தார்கள் எல்லோரும் இந்த ஊரில் இருக்கணும். சீரும் சிறப்புமாக பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும் என்று விரும்பி சொக்கலிங்க பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டார். முன்பு போல இந்த மதுரையை ஆக்கித்தர வேண்டும் பெருமானே. அதற்கு மதுரையினுடைய எல்லை என்ன என்று தெரிய வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை உண்டு. தில்லையின் எல்லை கைதொழுவார் வினை ஒல்லை அவர்களை விட்டு நீங்கும் அப்புறம் படைக்கிறார். அப்ப தில்லையின் எல்லையை மிதித்தாலே ஒரு சிறப்புன்னு சொல்லிருக்கிறார். அதுபோல இந்திரனுக்கு கதம்ப வனத்துக்கு உள்ள வந்தோடையே அந்த பிரம்மத்தை போச்சு. அப்ப இந்த ஊருக்கென்று ஒரு எல்லை உண்டு. அதுக்கு வெளியில போகாத பிரம்மத்தை ஊர் எல்லைக்குள்ள வந்தோட போச்சு. ஆகவே அந்த எல்லையை அறிய வேண்டும் என்று அவன் பெருமானிடத்தில் விண்ணப்பித்த உடனே சொக்கலிங்க பெருமான் அருகிலே இருக்கின்ற அந்த சித்தருடைய கோயிலிலிருந்து பெருமான் எல்லாம் வல்ல சித்தர் வேடத்தில் வந்தார். பொதுவாக பெருமான் பாண்டிய மன்னர்களுக்கு கனவிலும் நனவிலும் அருள் செய்திருக்கின்றார். இப்பொழுது வங்கியசேகர பாண்டியனுக்கு நேரிலேயே வந்தார், பிரத்யட்சமாக நனவிலே வந்தார். வந்து பெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றதுன்னா, தலையிலேருந்து கால் வரையும் சர்ப்பாபரணனா இருக்கார். எல்லா இடத்திலும் பாம்புகளையே அணிந்திருக்கிறார், வேறொன்றே அணியவில்லை. பாம்பினால் கட்டி சுத்திரம் அரணாக்கேர் ஒன்று போட்டுருக்கார் இடுப்புல, அது பாம்பு தான். கோவணம் பாம்பே கோவணமா இருக்கு. அற்றம் மறைப்பதும் முன் பணியே, ஒரு பாம்பே அவருடைய ரகசியத்தை மறைச்சிருக்கு. பசுந்தாட் பாம்பினால் புரிநூல் நாக யஜ்ஞோபவீதம், நம்மள மாதிரி புணூல் போட்டுக்கல, பாம்பே புணூல்ல இருக்கு. சன்னவீரம், சன்னவீரம் என்றுன்னா மார்பில குறுக்கும் நெடுக்குமாக போட்டுக் கொள்கின்ற ஒரு மாலை, அது வீரர்கள் தங்களுடைய வீரத்தையும் வெற்றியும் காட்டுவதற்காக போட்டுக்கொள்ளுது. பெருமானை விட பெரிய வீரர்கள் கிடையாது. அந்த பெருமானுக்கு ஏக வீரன் பேரு. என்ன காரணம்னா, யாராலும் போரிட்டு வெல்ல முடியாத மும்மல பகையை அவன் வெல்கின்றான். மாசத்தோடு போரிட்டு வெல்கின்றான் இல்லையா, மாச ஜெயந்த உண்மையான ஜெயம், அஞ்ஞானத்தை போரிட்டு ஜெயிக்கணும். அது பிறருக்காக, உயிர்களுக்காக அந்த போரினை பெருமான் செய்கின்றான். அதனால அந்த வெற்றிக்கு அடையாளமாக காலிலே வீரத்தண்டை அணிந்திருக்கிறான், மார்பிலே சன்ன வீரம் அணிந்திருக்கிறான். குறுக்கில் எடுக்குமா போற மாலைக்கு சன்ன வீரம்னு பேரு. அந்த சன்ன வீரம் முதுகுனும் இருக்கும் மார்பிலும் இருக்கும், பாம்புதான் சன்ன வீரமா இருக்கு. வெம்பகுவாய் பாம்பினால் குழை குண்டலம், ஒரு காதல தோடு ஒரு காதல குண்டலம், அந்த ரெண்டுமே பாம்பாக இருக்கு. பாத கிண்கிணி, பாதத்துல எப்பொழுதும் பெருமான் கொலுசு போட்டுப்பாரு, பாம்பே கொலுசா இருக்கு அந்த இடத்துல இருக்கு. நான் பாம்பினால் கர கங்கணம், கையில போட்டிருக்கிற வளையல் தோல் வளையல் எல்லாமே பாம்புதான். அப்ப நான் ஐந்து விரல போட்டுக்கிற மோதிரம் எல்லாமே பாம்பு தான். அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பாம்பா இருக்கு, பெரிய பெரிய பாம்பா இருக்கு. இப்படி இந்த பாம்பாட்டியாக பெருமான் வந்தார். வந்து வங்கியசேகர பாண்டியனுக்கு சொன்னார், உன் விருப்பத்தை இந்த பாம்பு நிறைவு செய்யும் என்று சொல்லி தன்னுடைய கரகங்கணமாக இருக்கின்ற பாம்பு அந்த பாம்பினுக்கு ஆணையிட்டார். பாண்டியனுக்கு இந்த மதுரையினுடைய எல்லையை நீ வந்து வளைத்து காட்டி உணர்த்துவாயாக என்று சொன்னார். உடனே பாம்பு என்ன பண்ணது, நேர கிழக்கு நோக்கி சென்றது. அதற்கு முன்பா பெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்டது, பெருமானே உங்களுக்கு நான் ஒரு தொண்டு செய்கின்றேன், எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். என்ன வர வேணும், இந்திலிருந்து இந்த ஊருக்கு என்னால் பெயர் ஏற்பட வேண்டும். பாம்புக்கு ஆலவாயின்னு பேர், ஆலம் என்றால் விஷம், விஷத்தை வாயிலே கொண்டிருப்பதனால பாம்பிற்கு என்ன பெயர், ஆலவாய் என்று பெயர். ஆலத்தை வாயிலே கொண்டது ஆலவாய், அந்த பாம்பினாலே இந்த ஊருக்கு பெயர் வந்து விட்டது, திரு ஆலவாய் என்று. கூடல் ஆலவாயிலாய் உலாயதென்ன கொள்கையே என்று சம்பந்தபெருமானுடைய பாடல்ல ஆலவாய் என்ற அந்த சொல்லு பதிகத்தில் எல்லா பாடல்களையும் இடம்பெறுகின்றது என்று பார்க்கின்றோம். பெருமான் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், இந்த ஊருக்கு உன் பெயர் வரும் என்று சொன்னார். கிழக்கு நோக்கி சென்ற அந்த பாம்பு என்ன பண்ணது, தன்னுடைய வாலை கிழக்கே வைத்து வட்டமாக தன் உடம்பை பூமியிலே பதித்து தலை கொண்டு நீள ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. வளர்ந்து இந்த மதுரையினுடைய எல்லை முழுவதும் சுற்றி வளைத்து மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே முகத்தை கொண்டு வந்து அந்த தன்னுடைய வாலினை தன் வாய்க்குள் நுழைத்து கொண்டு இதுதான் மதுரையின் இல்லை என்று குறிப்பால் உழுக்கியது. ஒரு தாம்பு கயிற்றினால எல்லை கட்டி முடிச்சு போடுவதை போல தன் வாலை தன் வாய்க்குள்ளே புதைத்து கொண்டு இதற்குள் இருப்பது மதுரை மாநகரம் என்று சொன்னார். அவ்வாறு அது எல்லை கட்டிய எல்லைகள் என்ன என்று கேட்டால், தெற்கே திருப்புறங்குன்றம், திருப்புறங்குன்றத்துக்கு தெற்கே ஆலவாயினுடைய எல்லை இல்லை, தெற்கு எல்லை திருப்புறங்குன்றம். வடக்கே ரிஷபக்குன்றம், மேற்கே திரு ஏடக நகரம், ஏடகம் என்ற அந்த திருத்தலம். கிழக்கே திருப்பூவன நகரம், பொன்னனையாளுடைய ஊர் நதிக்கு பார்த்தோமே அந்த திருப்பூவனம், அதுதான் கிழக்கே எல்லை. இந்த நான்கு பேரெல்லைகளுக்குள்ள இருப்பது திரு ஆலவா என்ற நான்மாட கூடலாகின்ற மதுரை மாநகரம். இது 14 தலங்கள், அந்த தலங்களை ஒவ்வொரு அவயமாக கொண்டிருக்கின்ற பாண்டிய நாடு என்ற பெண்ணுக்கு முகம் போன்று அமைந்திருப்பது மதுரை மாநகரம் என்று பார்த்தோம். இந்த திருவிழாவிற்கு பிறகு வங்கியசேகரன் நீண்ட நாள் இந்த மதுரை மாநகரத்தினுடைய எல்லையை அறிந்த காரணத்தினாலே சித்த புருஷர் அவனுக்கு கொடுத்த மேப்பின் படி பண்டு போல தன்னுடைய முன்னோர் குலசேகரன் எவ்வாறு இந்த மதுரை மாநகரத்தை நிர்மாணித்தாரோ அதை போலவே எங்கெங்கு மண்டபங்கள் இருந்தன, எங்கெங்கு அன்னசாலைகள் இருந்தன, எங்கெங்கு தர்மசாலைகள் இருந்தன, எங்கெங்கு வந்து கூவல்கள் இருந்தன, குளங்கள் இருந்தன, ஏரிகள் இருந்தன என்பதெல்லாம் சித்த புருஷர் சொல்ல சொல்ல அறிந்து அவ்வண்ணமே அரசர் தெரு, அந்தனர் தெரு, வணிகர் தெரு, வைசியர் தெரு, ஏனையோர் தெரு என்று எல்லாம் மாலை கட்டி தெரு, அம்மாளர் தெரு, இத்தனை தெரு இருக்கு. எல்லாவற்றையும் பண்டு போல உண்டாக்கினேன். உண்டாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை புறத்தில் இருக்கின்ற ஊரிலிருந்து குடியேற்றி அவர்களுக்கெல்லாம் தொழில் உண்டாக்கி அவர்களுக்கு உணவு உடைக்கெல்லாம் வசதிகள் செய்து கொடுத்து எல்லோரும் இன்பமாக இந்த ஆலவாயிலேயே இருந்து வாழ்ந்து குடிகளை பெருக்கி பெருமானை தொண்டு செய்து உய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டபடி மதுரை நாகரம், மதுரை மாநகரம் பண்டு போல் உண்டாயிற்று. அந்த வங்கியசேகரனுக்கு விக்ரம சோழன், அந்த வங்கியசேகரன் மீது விக்ரம சோழன் என்ற ஒரு மன்னன் படையெடுக்க ஆரம்பித்தான். இவனுடைய பெருமையை அறிந்து அவனுக்கு அழுக்காறு. அதனால சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு பகை என்பது அவ்வப்பொழுது வந்து கொண்டிருந்திருக்கு. அதில் விக்ரம சோழன் படையெடுத்தான். படையெடுக்கும் பொழுது அவன் வடபுலத்து அரசர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டான். கஜபதி, நரபதி, துரகபதி, கஜம் என்றால் யானை, பல யானைகளுக்கு சொந்தக்காரன், பல காலாட்படை வீரர்களுக்கு சொந்தக்காரன் நரபதி, பல குதிரைகளுக்கு சொந்தக்காரன் துரகபதி. இப்படி அந்த விருதுகளை பெற்றிருக்கின்ற வேறு ஏற்புகளை கொண்ட அந்த வடபுலத்து மன்னர்களை எல்லாம் துணை கொண்டு பெரிய சைன்யத்தை ஏற்படுத்தி கொண்டு வைகை கரையை கடந்து அந்த மதுரை மீது படையெடுக்கின்றான். அதனை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பாண்டியன் வங்கியசேகரன் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றான். பெருமானே, நீ எப்பொழுதும் இந்த மதுரையை காத்து வந்திருக்கிறாய். இதுபோல எவ்வளவோ முறை போர் நிகழ்ந்திருக்கின்றது, அதிலெல்லாம் பாண்டியர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீ இந்த இப்பொழுது எனக்கு அச்சம் ஏற்படுத்தாமல் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இறைவன், நீ அஞ்சாது சென்று போரிடுவாயாக என்று அவனை போருக்கு அனுப்பினார். பாண்டியனுடைய சேனை சின்ன சேனை, அது கடல் போல் இருக்கின்ற அந்த கம்பைன்டு ஃபோர்ஸ், சோழனும் மற்ற அரசர்களும் சேர்ந்து வந்த சேனை கடல் போல் இருக்கின்றது. அதிலே போய் ஒரு நதி கலப்பது போல் கலந்து மறைந்து போய்விட்டது. பாண்டியன் சேனை உடைந்து போயிற்று. அது புறமுதுகிடுகின்ற நேரத்திலே சோழன் சங்கினை எடுத்து வெற்றிக்கு அடையாளமாக சங்கநாதன் செய்தான். வென்றுவிட்டோம் என்று சங்கநாதன் செய்தான். அந்த நிலையிலே பொறுப்பாயாக என்னை வென்ற பிறகு இந்த சங்கினி நீ உதலாம் என்று சொல்லி ஒரு வீரன் அங்கு தோன்றினான். அந்த நேரத்தில் அவன் வேடர் வேடம் போட்டுக்கொண்டிருந்தான். கரிய நிறத்தோடு கையில வில்லு நின்று கொண்டு தலையிலே அந்த மயில் சிறகுகளை அணிந்து இடையிலே வேடர்கள் அணிகின்ற அந்த கச்சினையும் ஆடையினையும் அணிந்து காலிலே ஒரு காலிலே வீரக்கடல் அணிந்து கரிய நிறத்தோடு குதிரை மீது ஏறி வந்தான். அவன் கையில் இருக்கிற அம்பு பிரகாசிக்கிறது. பெருமானுடைய கையில் இருக்கின்ற பினாகம் என்ற வில்லே இந்த வில்லாக வந்துவிட்டதோ, அல்லது பெருமான் முப்புறங்களை எரித்த பொழுது வேறுமலையை வில்லாக்கினானே அந்த வில்லைத்தான் இப்பொழுது இந்த வேடன் தாங்கி வந்திருக்கிறானோ என்பதை போல கண்ணை கூசும்படியாக பொன்னை உருக்கிய பொன்னை போன்ற ஒளியோடு அந்த அவன் கையில் இருக்கின்ற வில்லும் அம்புகளும் சொல்கின்றன. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு கனகரையில் இருக்கான். நான் அவன் முறை இருக்கிறேன். அவன் என்ன பண்ணினா, ஓர் அம்பினாலே 10,000 வீரர்கள் உயிர் போகும்படியாக போரிடுகின்றான். ஒரு அம்பு போட்டா இன்றைக்கும் இருக்க ஒரு டெக்னாலஜி இருக்கு, கிளஸ்டர் பாம்பிங்கிறது. ஒரு குண்டு தான் விழும் ஏரோப்ளைன்லேருந்து பூமிக்கு வந்து விழுந்த உடனே அதை 100 குண்டுகளாக அந்த குண்டிலிருந்து குண்டுகள் உண்டு, கிளஸ்டர் பாம்பிங் அப்படின்னு. அதுபோல அவன் ஓர் அம்பு விடுகின்றான் அந்த வேடன். அது சோழனுடைய சைன்யத்தில் போய் விழும் பொழுது 1,000 அம்புகளாக 10,000 அம்புகளாக உருப்பெற்று அது பெருகி போய் அவன் ஒரு முறை அம்பு பாண பிரயோகம் பண்ணா போறோம் அங்கே 10,000 பேர் செத்து போறாங்க. அதே மாதிரி விழுது. அதுக்கப்புறம் 10 அம்புகளை எடுத்தான்னா ஒரு அம்புக்கே இப்படின்னா 10 அம்புக்கு என்ன அழிவு ஏற்படுமோ என்று எல்லோரும் அஞ்சும்படியா இருக்கு. ஒரே நேரத்திலே அவனுடைய வில்லிலே 10 அம்புகளையும் பூட்ட முடிகின்றது, 100 அம்புகளையும் பூட்ட முடிகின்றது, 1,000 அம்புகளையும் பூட்ட முடிகின்றது. அப்படி யாராலும் முடியாத வல்லமை முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று பெருமானால் முடியாதே இல்லை. அசகாய சூரன். அப்ப அந்யதா கர்த்தத்துவம் அவனுக்கு உண்டு. மற்றவர்களால் முடியாது, பெருமானால் முடியும். அப்படி ஓர் அம்பிலே, ஓர் ஒரு வில்லிலே 100 அம்புகளை ஒரு சமயத்திலே பூட்டுவதும், 1,000 அம்புகளை ஒரு சமயத்திலே பூட்டுவதும், ஓர் அம்பினாலே பல தேர்களை வீழ்த்துவதும், பிரிதோர் அம்பினாலே பல யானைகளை மாய்ப்பதும், ஓர் அம்பினாலே 1,000 வீரர்களை மாய்ப்பதும், குதிரைகளை மாய்ப்பதும், இவ்வாறு அவன் கன நேரத்திலே அந்த சோழனுடைய சைன்யத்தை நிர்மூலமாக்கினான் என்று பார்த்தான். சோழனுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படிப்பட்ட வில்லாற்றலை யாரிடம் பார்த்ததில்லை. அந்த அம்பை எடுத்து பார்க்கிறான். இந்த அம்பில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா அதுல சுந்தரேசன் என்று பெயர் எழுதியிருக்கு. ஒவ்வொரு அம்புலையும் சுந்தரேசன் சுந்தரேசன். ஒரு அம்பு வந்து 100 அம்புகளா மாறுகின்றதே, அந்த ஒவ்வொரு அம்புலையும் சுந்தரேசன் இருக்கு. ஜெராஸ் காப்பி எடுத்த மாதிரி சுந்தரேசன் என்ற திருப்பெயரானது அம்புகள் தோறும் எழுதப்பட்டிருக்கின்றது. அதனாலே மிகவும் அஞ்சிய அந்த சோழன் சொக்கநாத பெருமானே இந்த பாண்டனுக்கு துணை செய்கின்றான் என்பதை உணர்ந்து குறிப்பினால் உணர்ந்து துறமுதிர்கின்றான். துறமுதிர்கும் போது அந்த ஏனைய மன்னர்கள் அவனை தனித்து நிறுத்துகிறார்கள். ஒரு வீரன் வந்து வீரமரணம் அடைய வேண்டும், உன்னை நம்பி நாங்கள்லாம் எங்கள் சைன்ய தழிச்சு வந்திருக்கோம், நீ மட்டும் ஓடி தப்பிச்சிக்கலான்னு நினைக்காத என்று சொல்லி அவனை மீண்டும் முடுக்கி அவர்களும் வந்து இந்த ஒற்றை வீரனோடு போரிடுகின்றார்கள். போரிட்டு அனைவரும் மடிகின்றார்கள். அதற்கு ஒரு ஊமை சொல்றார், ஒரு விஷ மரத்துக்கு பக்கத்தாப்புல முளைத்த ஒரு பூஞ்செடியா இருந்தாலும் அந்த விஷ மரத்தை தீட்டு கொளுத்தும் போது அந்த செடியும் எரிந்து போகும். அதுபோல தீய எண்ணம் கொண்ட ஒரு மன்னனுக்கு துணை செய்ய வந்த காரணத்தினாலே அந்த வடபுலத்து மன்னர்கள் சேர்ந்து சேர்ந்து மடிந்தார்கள். இதுதான் சுந்தர பேரம்பெய்த லீலை என்று பார்க்கணும். பெருமான் சுந்தரன் என்ற தன்னுடைய பெயரை எழுதிய அம்பினாலே பாண்டியனுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்த ஒரு திருவிளையாடல். அடுத்தது சங்கப்பலகை தந்தது என்ற அருமையான திருவிளையாடல். இப்ப நாம முன்னாடியே பார்த்தோம் மதுரை காண்டத்துல இந்த புராணத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிதாமகரா இருக்கின்ற பிரம்மா காசியில கங்கை கரையில 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினார் அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதனால அந்த கட்டத்துக்கு தசாஸ்வமேத கட்டம் என்று இன்றைக்கும் பெயர். இன்றைக்கும் அந்த பெயர் தான், காசியில கங்கைக்கு ஒரு கட்டம் இருக்கு, தசாஸ்வமேத கட்டம்னா துறை, படித்துறை, புண்ணியமான துறைகளிலே அது ஒன்று தசாஸ்வமேத கட்டம். அந்த துறையிலிருந்து தான் விஸ்வநாதருடைய கோயில் மிக அருகிலே இருக்குது. 2 நிமிஷம் நடந்த அந்த 10 யாகங்களை பண்ணினார். அந்த யாகங்களிலே வந்து அன்வைத்த அதாவது பங்கு கொண்ட முனிவர்களுக்குத்தான் அகத்திய முனிவர் காசியிலே முக்தி மண்டபத்திலே இருந்து இந்த திருநாடு பணத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கதை வருது. அந்த தசாஸ்வ வேதங்கள் அவர் பண்ணினது என்றோ இன்றைக்கு இல்ல, இந்த புராணத்தை சொல்லும் போதும் இல்ல, இந்த திருநாடல் இப்ப சொல்ல போறோம் இதற்கும் முன்னாடி. அதுக்கு மிகுந்த பண்டைய காலத்துல அந்த யாகம் நடந்தது. அப்படி நடந்த உடனே ஒவ்வொரு யாகம் முடிந்த உடனே அவபிரதம்னு ஒரு ஸ்தானம் உண்டு, யாகத்தினுடைய பூர்த்தியை காட்டுவது. நம்முடைய பெருமான் வந்து பெருமானுக்கு பிரம்மோத்சவம் பண்றோம், இது ஒரு வேள்வி. இந்த வேள்வியினுடைய முடிவில் பெருமான் என்ன பண்றார், தீர்த்தம் கொடுக்கிறார். அதான் அவபிரதம். அந்த அஸ்திரதேவர் வந்து அவருக்கு அபிஷேகம் ஆகி திருத்துக்கிறார், அபிஷேகம் ஆகி அந்த அஸ்திரதேவர் எடுத்துட்டு சிவாச்சாரியார் தீர்த்தத்தில் முழுகுவார். சுவாமி வந்து தீர்த்தத்தில் முழுகிறார். அந்த தீர்த்தத்தில் சுவாமி முழுகும் போது ஏனையவர்களும் முழுகி அந்த பெருமாள் அளிக்கின்ற தீர்த்தத்தை பெறுகின்றார்கள். இது எப்படின்னா, வைதிகமாக ஒரு வேள்வி செய்யும்பொழுது எஜமானனும் எஜமான பத்னியும் அதாவது வேள்வியை யாப்பவனும் அவருடைய மனைவியும் முதலிலே ஒரு புண்ணிய தீர்த்தத்திலே நீராடுவார்கள். அவர்கள் நீராடிய பிறகு ஏனையவர்கள் நீராடுவார்கள். சாமி தீர்த்தம் கொடுக்கும் போதே நம்ம முழுகணுங்கிறது கிடையாது, அதுலேருந்து சில நாழிகைகள் கணக்கு இருக்கு. சாமி தீர்த்தம் கொடுத்து கடையறிந்த பிறகு முழுகணும், தீர்த்தம் வாங்கினதான் இருக்கு என்று பார்க்கணும். அதுக்கு அபபிரதம்னு பேரு. அந்த தீர்த்தாடனம், அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டால் மிகுந்த புண்ணியம். அந்த வேள்வியின் பயன் அந்த தீர்த்தம் பெறுவர்களுக்கு சென்று சேர்கின்றது. வேள்வியை ஒருவர் செய்கிறார், அவருக்கு பலன் இருக்கு. அந்த பலனை எப்படி பண்றாரு, பிரிச்சு கொடுக்குறார். அந்த அவபிரத ஸ்நானம் அவரோட சேர்ந்து யார் பண்றாளோ அவளுக்கு அந்த வேள்வியின் பயன் கிட்டுகின்றது என்று பார்க்கணும். இப்ப பிரம்மா அவபிரத ஸ்நானம் பண்ணணும், பத்னியோடு பண்ணணும். பிரம்மாவுக்கு 3 மனைவிமார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டா சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்ற 3 பெண்களும் பிரம்மாவினுடைய துணைவிமார்கள். அவர்கள் மூவரையும் பிரம்மா கூப்பிடுறார், அவபிரத ஸ்நானத்துக்கு வாங்கவும் நம்ம தான் போகலாம். அதுல சாவித்ரியும் காயத்ரியும் உடனே பிரம்மாவோட வந்துட்டார். சரஸ்வதி மட்டும் என்ன பண்றா, ஆகாசத்துல இவருடைய ஒரு தோழி, ஒரு கந்தர்வ பெண், அவள் வீணை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டு இவரிடம் பேசிக்கொண்டு நிற்கிறாள். அவளுடைய பாட்டையும் பேச்சையும் கேட்பதற்காக தாமதிக்கிறாள் சரஸ்வதி தேவி. அப்ப சரஸ்வதி வரத்துக்கு நேரமாறுது. பிரம்மா என்ன பண்ணிட்டார், ஏனைய 2 மனைவிகளோடு கூட அந்த அவபிரத ஸ்நானம் தசாசுமத கட்டத்துல கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டார். ஸ்நானம் பண்ணி கரை ஏறிட்டார், விபூதிட்டு கரை ஏறிட்டார். அப்ப சரஸ்வதி வந்தார். வந்து அவர் ரொம்ப கோச்சுண்டா ஆத்துக்கார்ட்ட, என்னை விட்டுட்டு நீங்க மத்த 2 பேர் கையை பிடிச்சுட்டு எப்படி நீங்க வந்து ஸ்நானம் பண்ண போச்சு, என்ன நீங்க தியாகம் பண்ணிட்டேன் என்று சினந்தாளா. இப்ப பிரம்மா சொன்னார், தப்பு உன் மேல இருக்கு, அந்த தப்புக்கு நீ வருத்தம் தெரிவிக்கணும். அது வருத்தம் தெரிவிக்காதோடு அல்லாமல் நான் செய்யாத தப்புக்கு நான் செய்ததை போல நீ தப்ப திருப்பி போடுற, இது ஒரு பெருந்தப்பு. ஆகவே நீ பூமியில போய் பிறப்பாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தோம், நீ மனித பிரிவு எடுப்பாய். உடனே அவள் தன்னுடைய தவறை உணர்ந்து, பெருமானையே மன்னித்துள்ள வேண்டும், சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம் தர வேண்டும், நீ நேரடியா பூமியில போய் பிறக்க வேண்டாம், நீ இப்படியே கலைமகளா பூமியில போய் பிறக்க வேண்டாம், நீ எனக்கு மனம் நிறைந்த அன்பு கொண்டவள், அதனால நீ கேட்காமலே அந்த சாபத்தை நான் வந்து டைலூட் பண்ணுவேன், நீ கேட்டதுனால அதை மாற்றி கொடுக்கிறேன். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல வடிவங்கள் உண்டு, கங்கைக்கு நீர் வடிவம் உண்டு, தெய்வத்தன்மையான வடிவம் உண்டு, கலைமகளாகின்ற நீ என்னோட எப்போதுமே இருக்கலாம், பூமிக்கு போக வேண்டாம். ஆனால் கலை வடிவம்னு ஒன்று இருக்கு இல்லையோ, அந்த வடிவத்தில் நீ எப்படி இருக்கிற, 51 அக்ஷரங்களாக இருக்கிறது. அதில் வடமொழி அக்ஷரங்கள் 51, அதில் ஆகாரம் ஆக அடுத்த எழுத்து ஆ, அந்த ஆவிலிருந்து ஹே என்ற எழுத்து வரையிலும் உயிரெழுத்துக்கள் 15, மெய்யெழுத்துக்கள் 33 ஆக மொத்தம் 48 எழுத்துக்கள். இதெல்லாம் கலைமொழியுடைய வடிவங்கள். இந்த 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாக பூமியிலே பிறந்து சொக்கநாத பெருமாளுடைய அருளினாலே அவர்கள் முக்தி பேர் அடைவார்கள். அப்பொழுது உனக்கு இந்த சாபம் நீங்கும் என்று பிரம்மா அந்த சாபத்தை மாற்றி கொடுத்தார். அப்ப சொன்னார், இந்த 48 புலவர்களோடு கூட அகரம் என்ற எழுத்திருக்கே, அதான் எழுத்துக்களுக்குள்ள தலையாயது, அது கலைமகளின் வடிவமாக இருந்தாலும் கூட எல்லாம் வல்ல சொக்கேச பெருமானே அந்த அகரம் என்ற எழுத்தாக இருக்கின்றார். ஏன்னா அவர் வந்து எல்லா தெய்வங்களிடத்திலும் அவருடைய அருளானது நிறைந்திருக்கின்றது. அதனால்தான் வேதம் சொல்லும் போது நம்ம உகணா பேஸ்திருகம்பதி பெஷ்டகோ நமகாங்கிறது. உகணம் என்றால் மாத்திருகணம், எல்லா பெண் தெய்வங்களாகவும் சிவபெருமானே இருக்கின்றான் அப்படின்னு வேதத்துக்கு பொருள். நம்ம உகணா பேரா சரஸ்வதியா லக்ஷ்மியா சாவித்ரியா காயத்ரியா துர்கையா ருத்ராணியா மகேஸ்வரியா மனோன்மணியா எல்லாமா சக்திகளாகவும் இருப்பது பெருமானே. அதனால்தான் பெண் தெய்வ வடிவமா இருக்கின்ற பெருமானுக்கு ருத்ரத்தில் நமஸ்காரம் இருக்கு. எப்படி இருக்கிறாருன்னா ஆ என்ற எழுத்தாக இருக்கிறார். அகரா முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அகரத்திலிருந்து அகரத்தை முதலாக கொண்டிருக்கின்ற எழுத்தெல்லாம் ஆதிசக்தி என்ற சக்தியோடு கூடியிருக்கின்ற பகவன் என்ற நாமாவை தாங்குகின்ற அந்த சதாசிவன் இருக்கிறாரு, அவருடைய உருவம் என்று அதுக்கு பொருள் கொள்ளலாம். ஆ என்ற எழுத்திலிருந்து எப்படி ஏனைய எழுத்துக்கள் தோன்றினவோ அதுபோல அந்த ஆதி என்ற சக்தியோடு கூடிய பகவானாகின்ற சதாசிவ மூர்த்தியிடமிருந்து பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டது. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலே நிற்கும் நிறைந்து. இந்த அகரம் என்ற உயிர் எப்படி ஏனைய உயிர்களிலும் மெய்களிலும் கலந்து நிறைந்து நிற்கின்றதோ அதே போல இறைவன் உயிரெழுத்து போன்ற சேதன வர்க்கத்திலும் மெய்யெழுத்து போன்ற அச்சேதன வர்க்கத்திலும். அகரம் என்ற உயிரெழுத்து ஆ என்ற உயிரெழுத்து முதல் எல்லா உயிரெழுத்துக்களிலும் இருக்கு, க என்ற மெய்யெழுத்து முதல் எல்லா மெய்யெழுத்துக்களிலும் இருக்கு. அதை எதற்கு உபாயம் சொல்றார் உமாபதி சிவன் சொன்ன, அதே போல இறைவன் உயிரெழுத்திலும் கலந்திருக்கின்றான், உயிரற்ற பாசமாகின்ற இந்த பிரபஞ்சத்திலும் கலந்திருக்கின்றான். அதிப்பொருள் பசு பாசங்களை வியாபித்திருக்கின்றது அகர எழுத்து போல. ஆகவே அகரம் என்பது பெருமானுடைய வடிவம். அந்த பெருமான் 48 புலவர்களுக்கு நடுவிலே நடுநாயக மணியாக இருந்து அவன் இந்த பெருமக்களை உய்விப்பான். பூமியில வந்த தோஷம் நீங்கி அவர்கள் மீண்டும் பெருமானுடைய திருவிடியை பெறும்பொழுது கலைமகளுக்கு ஏற்பட்ட இந்த சாபமானது விலகிவிடும் என்று பிரம்மா அனுகிரகம் என்றார். அந்த அனுகிரகத்தின்படி கலைமகளுடைய அவயவங்களாகின்ற அந்த 48 அக்ஷரங்களும் எழுத்துக்களும் இந்த பாரத தேசத்துல வெவ்வேறு இடங்களிலே அவதரிக்கின்றார்கள் புலவர்களாக. அவங்க பேசுற பாஷையெல்லாம் வெவ்வேறு பாஷை, ஆனால் எல்லோரும் அவசியம் இரண்டு மொழிகளை நன்றாக கற்றிருக்கிறார்கள். அந்த இரண்டு மொழிகள் என்னென்ன? மொழிகளிலேயே தலைமை சார்ந்த மொழிகளாகின்ற பெருமானுடைய இரண்டு கண்களை போன்ற ஆரியமும் தென்தமிழும் ஆனான் என்றார். அப்புறம் சொல்றாருல்ல, எல்லா மொழிகளும் பெருமான் பேசுகின்ற மொழிகள் தான், இருந்தாலும் பெருமான் இதை சிறப்பாக கருதுகின்றான். ஒருவன் ஒரு பொருளை தொட்டு அறியலாம், கேட்டு அறியலாம், சுவைத்து அறியலாம், பார்த்து அறிதல் என்று சிறப்பு. எல்லாத்துக்குமே பார்க்கறது தான் பேரு. தொட்டு பார்த்தேன் ஜில்லுன்னு இருந்தது, மோந்து பார்த்தேன் கமகமன்னு இருந்தது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் திதிப்பா இருந்தது. எல்லாத்துக்கும் பார்க்கறதுன்னு பேர் இருக்கு. என்ன பேர்னா, கண்ணால் பார்ப்பதை போல ஏனைய இந்திரியங்கள் அடைகின்ற அறிவையும் பார்த்தல் என்று சொல்வதனால 5 ஞானேந்திரியங்களிலே தலைமை சார்ந்தது கண். மனிதனுக்கு 2 கண் இருக்கு, பெருமானுக்கு 3 கண் இருக்கு, ஆனா 3வது கண் மூடி இருக்கு. விழித்து பார்க்கின்ற கண் 2 தான் பெருமானுக்கும். அந்த கண்களை ஒத்தது எதுன்னா வடமொழியும் தென் தமிழும். இது கூட நம்ம பேதம் பார்க்க கூடாது. இரண்டு மொழிகளிலும் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. இது வேணும் அது வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நீ ஆடை பாதி மனிதன் பாதி என்பதை போல அறிவு பாதியா இருக்கும். அது வெறுப்பு இல்லாமல் இரண்டையும் யார் வந்து கற்று துறை போகின்றார்களோ அவர்கள் இந்த சொக்கநாத பெருமானுடைய அருளை முழுவதுமாக பெறுவார்கள். ஆரியமும் தென் தமிழும் ஆனான் கண்டாய் என்பதனால வடமொழியும் தென்மொழியும் இந்த பெருமானுக்கு 2 கண்கள் என்ற காரணத்தினால எங்கெங்கயோ காஷ்மீரத்துல காசியில கல்கத்தால பஞ்சாபில் இப்படி இந்த அக்ஷரங்கள் பிறந்தாலும் கூட இவர்கள் எல்லோரும் வடமொழியும் தென் தமிழையும் அறிந்து வைத்திருந்தார்கள். முடியுமா இருக்கட்டும் முடியும். இந்த லண்டன்லயே இருந்த ஒரு மேக்ஸ் மில்லர் தமிழ் படிச்சாருன்னா காசியில இருக்கிற ஒரு இந்தியராலேயோ காஷ்மீரத்தில் இருக்கிற ஒரு இந்தியராலேயோ தமிழ் படிக்க முடியாதா? பெருமான் அவள் இருந்தாலும் படிக்கல. அகத்தியரை பெருமான் தெற்கு நோக்கி அனுப்பினார். அகத்தியர் சொன்னார், என்ன நீங்க தெற்கு அனுப்புறீங்க, அங்கெல்லாம் தமிழ் என்ற செம்மொழி அந்த மொழியிலே வல்ல நல்ல பண்பான நாகரிகம் மிக்க சிறந்த மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் ஒழுங்கா அவர்களுடைய பாஷையில அவர்கள் செவி குளிரும் பண்ணும், செந்தமிழிலே அவர்களுக்கு நான் பதில் சொல்லணும், கொச்சையா பேசக்கூடாது. ஆகவே எனக்கு தமிழ் மொழியை கற்பியுங்கள் என்று கையிலேயே பெருமாறத்திலே தமிழை கற்றுக்கொண்டு அகத்திய முடிவு என்று பார்த்தோம். அப்படி இந்த எல்லா புலவர்களும் 48 புலவர்களும் வடமொழி தென்மொழிகளிலே வல்லவர்கள். இவர்கள் தேசந்தோறும் அப்படியே பெருமானுடைய கஷேத்திரங்களெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கே அங்காங்கே இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி கொண்டு பெருமானை பாடி பரவசமாகி அப்படியே வருகிறார்கள். மதுரையிலே இருக்கின்ற அந்த மன்னனை பார்த்து அவருடைய அவையிலே தங்களுடைய புலமையை காட்ட வேண்டும் என்று வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் அந்த புருளை நதியிலே நீராடுகின்றார்கள், மதுரைக்கு வருகின்றார்கள், மன்னனை போய் பார்க்கின்றார்கள். மன்னன் அவருடைய கூர்த்த மதியை கண்டு மகிழ்ந்து அவர்களுக்கு சிறப்பெல்லாம் செய்கின்றான். சிறப்பெல்லாம் செய்து அந்த பெருமக்களை அழைத்து கொண்டு போய் ஆலவாய் பெருமானை தரிசனம் செய்ய சொல்கின்றார், அவர்கள் தரிசிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அறியாமலேயே சுக்கநாத பெருமான் தானும் ஒரு புலவனாக அங்கு வந்தார். பிரம்மாவுடைய வாக்கு கட்டுப்பட்டு தான் தன்னுடைய ஒரு அம்சமாக, நாயன்ற எழுத்து ஒரு அம்சமாக பெருமான் வந்தார். நல்ல நெடிய உருவத்தோடு ஒரு புலவராக வந்து அவரும் இந்த புலவரோட அளவலாவி மன்னனை மகிழ்வித்தார். அப்பொழுது மன்னன் என்ன பண்ணாரு, நீங்களெல்லாம் இந்த திருக்கோயிலிலேயே வடமேற்கு திசையிலே உங்களுக்கு ஒரு இடம் செய்து தருகின்றேன், அந்த இடத்திலே இருந்து நீங்கள் இலக்கண இலக்கிய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு பெருமான் மீது பல கவிதைகள் பாடிக்கொண்டு உங்கள் பொழுதினை இவ்வாறு செவ்வனே கழிக்கலாம் என்று வடமேற்கிலே ஒரு சங்கத்தை அமைத்துக் கொடுத்தான். நம்ம பெருமானுடைய கருவிரை விமானத்திற்கு 2வது பிராகாரம் பெரிய பிராகாரம் இருக்கு, அந்த பெரிய பிராகாரத்தில் வடமேற்கு திசையில கழகம் அந்த சங்கத்தை அமைத்துக் கொடுத்தான். அப்படி அவர்கள் அங்கிருந்து தமிழ் ஆராய்ந்து வருகிறார்கள். கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு இருந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்தை பசுந்தமிழ் என்று புராண ஆரம்பத்திலேயே நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொன்னார். அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே மதுரையில் சில புலவர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் பொறாம என்றைக்குமே வெளியிலேருந்து ஒருத்த வந்திருக்கிறான், அவனுக்கு மன்னன் ஒரு சிறப்பு செய்கின்றான்னு சொன்னால் உள்ளூர்காரனுக்கு ஒரு பொறாம வரும், சன்ஸ் ஆஃப் தி சாயில் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும். அதனால் அவர்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள், இவர்கள் கவியிலே குற்றம் கண்டார்கள், உங்களுக்கு நாங்கள் இணை என்று சொன்னார்கள், அவர்கள் வம்புக்கு வரலனால இவர்கள் வீண் வம்பு இழுத்தார்கள். அப்பொழுது அந்த 48 திவ்யமான புலவர்களும் பெருமானிடத்திலே இந்த பிரச்சனையை தீர்த்தருணுங்கள் என்று கேட்டபொழுது பெருமான் சொன்னார், உங்களுக்கு 2 ஜான் அளவு கொண்ட ஒரு சதுர பலகை தருகின்றேன். 2 ஜான், ஒவ்வொரு பக்கமும் 2 ஜான் இருக்கும், அதாவது ஒருவர் நன்றாக அமரலாம். அதே போன்ற ஒரு பலகை கொடுத்தார், அதற்கு சங்க பலகை என்று. அந்த பலகையில் யார் அமரலாம் என்று சொன்னால், குற்றமில்லாத கல்வி கேள்விகள் கொண்டவர்கள், பெருமான் திருவடியிலே நல்ல பற்று கொண்டவர்கள், பொய்யடிமை இல்லாத புலவன் மட்டும்தான் அதில் அமர முடியும். பொய் என்பது உலகப்பற்று, உலகப்பற்று இல்லாத பெருமானுக்கு மட்டுமே தொண்டு செய்கின்ற திவ்ய ஞானம் கொண்ட புலவர்கள், அவர்களுக்கு தான் அது இடம் கொடுக்கும். வேற யாராவது வந்து அதில் உட்கார்ந்தாங்கன்னா அது தூக்கி அடிச்சிடும், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி. எலக்ட்ரிக் ஷாக் எப்படி பண்ணும், தொட்டா தூக்கி அடிக்கும். அதே போல இந்த பலகையில் யார் உட்காரலான்னா தகுதிப்படுத்தது தான் உட்காரலாம். அந்த பலகை எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, இன்னொரு தகுதி உள்ளவர் வராருன்னு சொன்னால் அவர் உட்காருவதற்கு அது நீண்ட இடம் கொடுக்கும், புஷ்பக விமானம் போல. எவ்வளோ பேர் வந்தாலும் நீண்ட இடம் கொடுக்கும், தகுதி இல்லாதனா தள்ளிடுச்சோம், தள்ளி விட்டுடும். ஆகவே உங்கள் பிரச்சனை இதனால தீரும், அவரவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்று சொல்லி சங்கப்பலகை கொடுத்தார். அந்த சங்கப்பலகையில் யார் யாரெல்லாம் ஏறினார்கள் என்று சொன்னால், நக்கீரன் ஏறினான் இடம் கொடுத்தது, கபிலர் ஏறினார் இடம் கொடுத்தது, பரணர் ஏறினார் இடம் கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது பெருமானும் அதில் ஏற வேண்டும் என்று நினைத்தான் தோறும். இந்த அதில் ஏறிய அந்த சென்னா புலவர்களுக்குள்ள கூட ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னா, அவர்கள் பாடிய கவிகள் எல்லாமே ஒன்று போல இருந்தன. என்ன கவனிங்க, வேதத்தில் பல ரிஷிகள் இருக்கிறார்கள், மந்திரங்களுக்கு பல மந்திரங்கள் ஒன்று போல இருக்கும், ஆனால் ரிஷி வேறையா இருக்கும். அப்போ என்னென்னா, பெருமானே உணர்த்துகின்றான் ஞானத்தை என்பதனால அந்த பாடல்கள் ஒன்று போல இருக்கும், யார் பாடல்னு தெரியாது. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது, இவர் பாட்டு அவர் தன் பாட்டும் பாரு, அவர் பாட்டு இவர் என் பாட்டும் பாரு, அந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்தது கருத்துல. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, இருந்தாலும் யார் எந்த நேரத்திலே இந்த பாட்டை எழுதினார்கள் என்று அறிய வேண்டும் என்ற காரணத்தினால சுக்கநாத பெருமான் இவர் வேண்டிக் கொண்டார்கள். அப்ப சுக்கநாத பெருமான் பண்டு போல அதே இடத்திலே புலவனாக வந்து சங்கப்பலகையிலே அமர்ந்தாராம். ஆகவே 48 புலவர்களோடு கூட ஒரு மாலையிலே நடுநாயக மணி இருப்பதைப் போல, ஒரு மாலைன்னா நடுப்புற ஒரு மணி இருக்கு, நாயக மணி இருக்கு, அதே போல சொக்கேச பெருமானே அங்கு அமர்ந்தார். கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்தைய பசுந்தவர். அவர் அமர்ந்தவர் சொன்னார், இது நீ எழுதிய பாட்டு, அதற்கான அடையாளம் இதில் இருக்கின்றது பார் அப்படின்னு அந்த புலவரே அறியாததை அவனுக்கு எடுத்து சொன்னார். அவருடைய அனுபவத்தை சுவானுபூதிய இது பரணன் எழுதிய பாட்டு. அந்த பரணன் பரணனுடைய ஸ்டைல் இதில் இருக்கு பாரு. பரணனை தவிர வேற யாரும் இதை எழுதியிருக்க முடியாது. இன்றைக்கு திருவருள படிக்கிறோம், நிச்சயமா இது ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரத்தமா இருக்கணும், தேவாரமா தான் இருக்கணும். ஒரு தேவாரம் சுடியில் இல்லை, கல்வெட்டில் இருக்குன்னு சொன்ன அந்த கல்வெட்டில் வந்து தேவாரம் பதிகம் சிதைந்து கிடக்கு. அது மூவரில் யார் பாடியது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய ஸ்டைல் அதை கொண்டு கண்டுபிடிக்கணும். இது அப்பரபிரமான தாண்டகமாக இருக்கு, இது அப்பரபிரமான் தான் பாடியிருக்கணும். ஸ்டைலை வச்சு அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க வச்சு பெருமான அவருடைய அந்த சிறிய பிரச்சனையை தீர்த்தருளி அவர்களோடு அமர்வதற்காகவே விரும்பி வந்தவனைப் போல பெருமான் இந்த இறையனார் என்ற வடிவத்தில் அங்கு இருக்கின்றான். இப்பொழுது அவர் சிவலிங்க திருமணியோடு அந்த பெருமானை வழிபட்டு விடுகின்றோம். இது சங்க பலகை தந்த அந்த ஒரு திருவிளையாடு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: மரத்திலேயே கூர்பாக்குறதுங்கிறது இப்படித்தான். எவன் இவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவதரித்திருக்கிறானோ, எந்த பரம்பொருள் இவர்களுடைய துயரத்தை எல்லாம் நீக்கப் போகிறதோ, அந்த குமர கடவுளை எதிர்த்து அவனை அழிக்க வேண்டும் என்று இந்த தேவர்கள் எல்லாம் ஆரம்பித்தார்கள், யோசிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் பார்க்கிறோம். இது ஏன் நடக்கிறது? இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை யோசித்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பலவிதமான வன்முறை செயல்களுக்கும் நம்முடைய ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா முக்கியமானதாக இருக்கும். ஒன்று நடக்கும் பொழுது அதை யோசித்து பார்க்காமல் உடனே என்ன செய்கிறோம், அதற்கு எதிர் விளைவு எதிர் செயல் செய்கிறோம், அவ்வளவுதான். ஒரு செயல் உடனே செய்ய வேண்டும் என்று செய்கிறோம். அது ஏன் அப்படி நடக்கிறது, நம்ம பண்ணது சரியா அப்படிங்கறதெல்லாம் யோசனை இருக்கிறது இல்லை. இது மிருக குணமானது அடிப்படையில் உண்டு. இது மனிதர்களுக்கும் இருக்கிறது. இந்த மிருகங்கள் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், பாம்பு உலகத்திலேயே ஒரு 5-6 பாம்பு தான் விஷம் உள்ள பாம்புன்னு சொல்றாங்க, இல்லைன்னா சிலது நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம். பார்த்தபடி பல பாம்புகள் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. எறும்பு இருக்கிறது, கரையான் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பயம் வரும், அந்த பாம்பை அடிச்சு கொள்ளுவான். அது கடிக்குமா கடிக்காதா விஷம் இருக்குமா, இதுக்கு நம்ம கேட்டா இப்ப என்னிடத்துல கேட்டா எனக்கு என்ன தெரியும் அது விஷம் இருக்கிற பாம்பா இல்லையான்னு. ஏன் கடிச்சிட்டா நான் செத்து போயிடுவேனே, சரி அது பரவாயில்ல. இப்ப எறும்பையே அடிக்கிறோம், அது கடிச்சு எனக்கு வலிச்சா, கட்டரும்பு போகுது, சித்தரும்பு, சிவப்பெரும்பு, இதெல்லாம் இருக்கு, சூழா என்னென்னமோ 1008 இருக்கு இல்லையா, ஏராளமான வகைகள் எறும்புல உண்டு. பல நன்மைகளை எறும்புகள் செய்கிறதாம். இப்போ அந்த எறும்பு நம்ம ஏன் நசுக்கி கொள்ளுகிறோம், இல்ல அழித்து கொள்ளுகிறோம், அதை ஏன் அழிக்கிறோம்? வேற ஒண்ணும் கிடையாது, நமக்கு ஒரு பயம். ஏன், எனக்கு ஏதாவது தொந்தர் வருமா, என்னுடைய உயிர் போவது மட்டுமே காரணம் இல்ல, என்னுடைய ஒரு சுகத்துக்கு ஏதாவது ஒரு குறைவு வருமா. இதுதான் மனிதனுடைய அடிப்படையான எண்ணம். மிருகங்கள் எல்லாம் இதுக்கு தான் சொல்லுவாங்க, மிருகங்கள் எல்லாம் அதுக்கு பசி எடுத்தால்தான் என்ன பண்ணும், அது அடிச்சு சாப்பிடும். நான் ஒரு வீடியோ ரொம்ப அழகா பார்த்தேன், 3 சிங்கங்கள் அதன் இடத்துல வந்து ஒரு மான் குட்டி ஆப்பிரிக்காவில் அகப்பட்டு கொண்டது. ஆனா ஒன்றும் பண்ணலை, அது விளையாடுகிறது. அந்த 3 சிங்கங்களும் அந்த மான் குட்டியோடு விளையாடுகின்றன. தடவி கொடுக்குது, நக்கி கொடுக்குது, விளையாடுது, தட்டி அது கட்டி புரளுகிறது. இது பயந்து போய் நிற்கிது, ஆனா அதுக்கு ஒண்ணுமே அது கொல்லலை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இப்போ எப்பொழுது பசி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் மிருகங்கள் கொல்லுகின்றன. ஆனால் நாமோ பசிக்குதோ இல்லையோ, எனக்கு அடுத்தது தேவைப்பட்டா, அதாவது ஃபியூச்சர் அப்படிங்கிற எதிர்காலத்தை பத்தி இப்ப யோசிக்கிறோம். இப்படி ஆயிட்டா எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை, ஒரு பயம், நம்முடைய சுகத்துக்கு குறைவு வருமோ என்று நினைக்கக்கூடிய அச்சம் நம்மை எதிர் செயல் செய்ய தூண்டுகிறது. இதேதான் தேவர்களுக்கும் இங்கே நடந்தது. இது ஏன் நடக்கிறதுனா, நம்முடைய உடல் மீது, நம்முடைய உயிரின் மீது இருக்கக்கூடிய பற்று காரணம், அல்லது அறியாமையும் காரணம். இப்போ எனக்கு இந்த எறும்புனால என்ன ஆகும்னு எனக்கு தெரிந்தா, இதுக்கு எனக்கு மருந்து ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு, அந்த கடிவாயில் சுண்ணாம்பு வை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லை இந்த பாம்பு கடிக்காது இப்படிப்பட்டது, எனக்கு அந்த அறிவு இருந்திருந்தால், ஞானம் இருந்திருந்தால் பயம் வராது. அறியாமை இருந்தால் பயம் வரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, எனக்கு ஆசை பற்று இருக்கின்ற காரணத்தினால நான் எதிர் செயல் செய்கிறேன். இது நாளைக்கு ஏதாவது ஆயிட்டா, இது கடிச்சு எனக்கு துக்கம் வந்துட்டா, அதாவது இந்த உடல் மீது, உயிரின் மீது, நாளைய பொழுதின் மீது இருக்கக்கூடிய ஒரு அவா, பற்று, ஆசை, இதுதான் நமக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று உண்டு, இந்த நம்பிக்கையின்மை. அதாவது இது எதனால வரும்னா, இந்த பற்றின் காரணத்தினால வரும். நான் இன்னைக்கு இப்போ எல்ஐசி இருக்கு, இப்போ எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டு அது இது போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், இந்த மிருகங்கள் எல்லாம் எடுத்து சேமிச்சு வைக்கிதா என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணம் இல்லையா? வீடு கட்டுறோம், அதுக்கு சொத்து வைக்கிறோம், ஒரு வீடு பத்தாது, ஒரு வீடு கட்டின ரெண்டாவது வீடுக்கு ஆசைப்படுகிறோம். இல்லை எனக்கு இப்போ 1 லட்ச ரூபா டெபாசிட் இருக்குன்னா, அதை 2 லட்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 1 கோடி ரூபா சம்பாதிச்சோம், 10 கோடி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறதா. ஏன் நாளைக்கு வராமல் போயிட்டா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகிறது, இந்த காசு என்னிடத்துல இருக்கிறது, நாளை இது கிடைக்கலேன்னு சொன்னால் எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு காசு இருக்கிறது, இந்த சுகம் எனக்கு கிடைக்கிறது. இப்போ நாளைக்கு அது இல்லைன்னு சொன்னால், ஃபியூச்சர் எதிர்காலத்தில் அது கிடைக்கலன்னு சொன்னால், என்னுடைய சுகக்குறைவு வரும். அதாவது நம்பிக்கையின்மை, நாளை என்கின்ற பொருளை முக்கியமாக பிடித்து கொண்டு இன்றைய பொழுதை நாம் அச்சத்தோடும் ஒரு பயத்தோடு கழித்து கொண்டிருக்கிறோம். நாளை நாளை நாளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர, இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது கிடையாது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி பாடுவார். இன்றைக்கு புதிதாக பிறக்கிறதே கிடையாது. நம்ம நேத்திக்கு இருக்கக்கூடிய நினைவிலே இன்றைக்கு கண் விழிக்கிறோம், இப்படிலாம் நேத்திக்கு நடந்ததே, நாளைக்கு என்ன ஆகுமோ. இன்றைய பொழுது என்பது நேற்றைய நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சியாக, நாளைய நிகழ்வுகளினுடைய எதிர்பார்ப்புகளாகத்தான் இருக்கின்றன. இன்றைய தன்மைங்கிறது இருக்கிறது இல்லை. இறைவனை நினைத்திருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பயமே வராதான். இறைவனுடைய நினைவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, ஆழ்ந்து இருக்கிறதோ, இவர்கள் இறை நினைவிலே ஈடுபட்டு சலனமில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த கவலை கிடையாது. நாளைக்கு அதை பத்தி எனக்கு என்ன கவலை, இறைவன் இருக்கிறான், பார்த்து கொள்ளுகிறான். எவ்வளவோ மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி சேர்க்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல பூகம்பம் வருகிறது, இல்லை ஏதாவது ஒரு சுனாமியே வந்தது, என்ன ஆச்சு, போச்சு. நான் நினைத்த கனவுகள் எல்லாம் பொடி பொடியாக தகர்ந்து விடுகின்றன. அட, கடற்கரை பக்கத்துல இருந்தா சுனாமி வரும், சரி நான் கடற்கரை பக்கத்துல இல்ல வேற எங்கேயோ இருக்கிறேன், பூகம்பம் இல்ல பூகம்பம் இல்லாத இடத்துல இருக்கிறேன், இது பரவாயில்ல, மேலே ஏதோ ஏரோப்ளேன் ஓடிக்கிட்டு போனா அவனுக்கு அங்கே பிரச்சனையாச்சு, நேர வேலை வந்து விழுந்தான், மாடி வீட்டில் வந்து விழுந்தான், என்னாச்சு, இதை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தேன். இந்த சென்னையில ஒருத்தர் சைக்கிள்ல போய் கொண்டிருந்தார், திடீர்னு ஆகாசத்திலிருந்து ஒரு பாம்பு விழுந்தது, கொத்தினது, அந்த இடத்துலயே மாண்டு போயிட்டார் அந்த பெரியவர். அவர் ஏதாவது கனவுலையாவது பார்த்துருப்பாரா, கனவுலையாவது இதை பத்தி நினைச்சிருப்பாரா, இது எப்படி ஆச்சு? ஒரு கருடன் ஏதோ ஒரு பாம்பை எடுத்து கொத்தி கொண்டு கொல்லுவதற்காக சென்று கொண்டிருக்கிறது, பாம்பு சாகல, அந்த கருடன் அதை கொத்தி கொண்டே செல்லுகிறது, எப்படியோ நழுவி அது கீழே இவர் தலையில வந்து விழுந்தது, போட்டது போடு இவர் இறந்தார். இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது, இப்ப அடுத்த க்ஷணம் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கணும், இந்த சுகம் பறிபோயிடக்கூடாது என்கின்ற நாளைய பொழுதுகளினுடைய எதிர்பார்ப்பு, இன்றைய இந்த சுகம் போயிடக்கூடாதுன்னு இந்த உடல் மீது அல்லது வண்ணத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சம், இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று ஆசை, அதே மாதிரி என்ன நடந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம், இந்த மூன்றும், எதிர்பார்ப்பு, பயம், ஆசை, இந்த மூன்றும் எது அடியாக வருகிறதுனா, இந்த அவா என்கின்ற ஆசை இருக்கிறதே, ஆசையின் காரணத்தினாலே வருகிறது. இந்த ஆசை அறியாமையின் காரணத்தினால வருகிறது. இதை சுட்டி காட்டுவது போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய கந்தபுராண நிகழ்வுகள் இருக்கும். எப்படி நம்ம பயமில்லாமல் இருக்கலாம், எப்படி நம்ம அந்தகா ஞானவாய் என் கையதுவே என்று அருணகிரிநாதர் பாடுவார். அருணகிரிநாதர் அவர் சொல்லலாம், பாரதியார் சொல்லுவார், காலா என் காலருகே வாடானார், நான் உன்ட்டெல்லாம் வர முடியாது, நீ என் பக்கத்துல வா, எது என் பக்கத்துல கூட இல்லை, என் காலு கிட்ட வா, வந்தா ஒரு மிதி மிதிக்கிறேன். காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லனை மிதிக்கிறேன், கிட்டே வந்தால் சற்றே எட்டி மிதிக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வீரத்தன்மை, நான் சாவதில்லை, நான் அமர கவி என்று அவர் பாடுவாரே, எனக்கு என்றைக்கும் இறப்பில்லை என்று சொல்லுவாரே, அவர் அந்த தன்மையிலே வாழ்ந்தார். இறப்பு என்பது அவருடைய உடலுக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்திற்கு, அவருடைய ஞானத்திற்கு ஏற்படவில்லை. இந்த அமரத்தன்மை, எல்லாரும் இந்த உலகத்தில் அமரத்தன்மை எய்தலாம்னா எப்ப எய்த முடியும், இந்த அமரத்தன்மைன்னு சொல்லும் பொழுதே இன்னொரு விஷயத்தை நீங்க கவனித்திருக்கலாம். ஏன் சண்டை போடுறவங்கள் யாரு? அமரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த அமரர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பயம் இருக்கு. என்ன பயம் இருந்தது? சாக போறோமோங்கிற பயம் இல்லை, இந்த சுகம் பறி போயிடுமோ, இன்னும் தொந்தரவு வந்துடுமோங்கிற பற்றின் காரணத்தினாலே இவர்கள் அங்கே எதிர்த்து வருகின்றார்கள். இதே போலத்தான் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன? சுமனசு. நல்ல மனத்துடையவர்கள், சுமனஸ் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவார்கள். நல்ல மனமுடையவர்கள். நல்ல மனம் எப்போ இருக்கும்? இறைவனை துதித்து கொண்டிருக்கக்கூடிய மனம் நல்ல மனமாக இருக்கும். இப்ப இறைவனை பற்றி அறியாத காரணத்தினால இவர்களுக்கு அந்த நல்ல மனம் போனது, இறைவனையே எதிர்த்து கொண்டு நின்றார்கள். நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இறைவனை பற்றினோர்கள் இறைவனுடைய தாழை எவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சம் என்பதும் கிடையாது, அழிவு என்பதும் கிடையாது, அவர்களுக்கு ஆசை என்பதும் வருவது கிடையாது. ஏன்? எல்லாவற்றையும் தாண்டியவர்களாக இறைவன் ஒருவனாகவே, அவன் ஒருவனே எனக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதா பிதாவும் இனி நீயே,

ரொம்ப அழகான திருப்புகள் அது. மால் ஆசை, மால்ங்கிறது இந்த இடத்துல ஆசைன்னு வராது, மயக்கம்னு வரும், அத அறியாமை. மாலாசை கோபம் ஓயாத நாளும் மாயாவிகார வெளியேசல், நம்ம சொல்லக்கூடிய கருத்து அங்கே அதுதான். இந்த கருத்தை தான் அருணகிரிநாதர் இதில் இந்த திருப்புகளில் சொல்லுகிறார். என்ன? மயக்கம் அறியாமையின் காரணத்தினாலே, அவாவின் காரணத்தினாலே, கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றினாலேயும் இவனுக்கு மாயா விகார வழியேசல் மா பாவி காளி தானேனும் நாக, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு மாதா

ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? அவ்வளவுதான், அதான் முக்கியமான விஷயம். இந்த ஞானம் வருவதற்கு அவன்தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அவன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாலாசை கோபம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் விரோதிகளாக இருக்கின்றன. மூன்று விரோதிகள் இங்கே இருக்கின்றன. இதுல இருக்கக்கூடிய மற்றது அந்த மூன்றுங்கிறத அடுத்தது நம்ம வேற கருத்துல வேற ஒரு சமயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த மூன்றின் காரணத்தினாலே அவர்கள் அமரத்தன்மை எய்தியவர்களாக இருக்கலாம், ஆனால் சுமனசுன்னு பெயர் பெற்றிருக்கலாம், ஆனால் இறைவனை பற்றி அறியாதவர்களாக அறியாமையிலே இருக்கிறார்கள். மால் அவர்கள் தங்களுடைய பதவிகளிலேயும் சுகத்திலேயும் ஆசை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆசையின் காரணத்தினாலே குரோதம் வந்தது, கோபம் வந்தது. காம ஏவ ஏஷகா குரோத ஏஷகா என்று இந்த ஆவணியாவட்டத்தை அன்னைக்கு அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் என்று சொல்லி ஜபம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கான பிராயச்சித்தா ஜபம் இது. என்ன காமோகார்ஷித், காமந்தான் காரணம், மன்யுரகார்ஷித் கோபந்தான் காரணம். காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் சொல்லு, காமந்தான் காரணம் கோபந்தான் காரணம். இந்த ரெண்டும் சொல்லுகிறான் இல்லையா, காமமும் கோபமும் ரெண்டும் வருகிறது. எதுக்காக? காமம் வரக்கூடியது மமக்காரம், கோபம் வரக்கூடியது அகங்காரம். இந்த கருத்தையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். காம ஏஷ குரோத ஏஷகா என்று இந்த ரெண்டும் போகணும்னர். இந்த ரெண்டும் போகணும்னா இறைவன் தான் வழி, வேற எதுவுமே கிடையாது. இறைவன் என்ன செய்கிறான், நம்ம நல்ல வழியில இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மரக்கருணையினாலே நமக்கு புரிய வைக்கிறான். அதுதான் இந்த கதை. எல்லா தேவர்களும் கூடினார்கள். கூடியவர்களை நான் கேட்டார்கள், எப்பா அவன் யாரு, இந்த பையன் யாரு, யாருக்கா தெரியுமா? இல்லப்பா எனக்கு தெரியாது. சந்திரா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. சூரியனை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏண்டா நிறுத்தி, நீ தான் அறகுறைய அந்த பக்கம் கொஞ்சம் அறக்கம் கொஞ்சம் தேவனாக இருக்கிறாய், உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, அவன் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் யக்ஷனா குபேரன் சொன்னா, நான் தான் யக்ஷத்தி கணங்களுக்கு அதிபதி, எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் அவன் யார் யார் என்று கேட்டு இந்த பையன் இந்த கலக்கு கலக்குகிறான். இந்த சிறுவன் ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான். இப்பவாது புத்தி வேண்டாமா? ஒரு சிறுவன் இப்படி பண்றான்னா அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாமா? ஆனா இவர்கள் விபரீதமாக யோசித்தார்கள். இதுக்கு விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். ஒன்றை மற்றொன்றாக அறிவது. அதாவது இந்த அப்படியே போயிட்டு இருப்போம், இருட்டுல போகிற சமயத்துல என்ன ஆகிறது, ஒரு கயிறு அங்க இருக்கும். அந்த கயிறு தூரத்துல இருந்து பார்த்தா பாம்பு மாதிரி தெரியும், அசைகிற மாதிரி இருக்கும், காத்துல லைட்டா அசையும், இது பாம்பு தான் இருக்குன்னு நினைப்போம். விபரீத ஞானமாக ஒன்று மற்றொன்றாக காட்சி அளிக்கிறது. அப்ப பயம் வருகிறது. பயம் எதனால வருகிறது? அவாவினாலே வருகிறது. இப்போ ரெண்டு காம ஏஷ குரோத ஏஷகர் எல்லாம் இதே கருத்து தான், எல்லாம் இதே கருத்து தான். இப்போ அவர்களுக்கு அந்த அறியாமையின் காரணத்தினாலே, ஒன்றை யோசிக்காத காரணத்தினாலே இவன் யாருன்னு கேட்டாங்க. அவங்க உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன, நம்ம அடிக்கடி தப்பான முடிவு பண்ணுவோம். தேவர்களும் அப்படித்தான் போல இருக்கு. என்ன தப்பான முடிவு? இவன் ஏதோ ஒரு அசுர கொழுந்து, எது ஒரு அசுரனுடைய பையன். இவன் இந்த வயசுல இப்படி போடுன்னு போட்டான்னா இவன் பெரியவனானா என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால இப்பவே அவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொன்னுணும். ஏன், இந்த சிறு முளையிலேயே கிள்ளி எறிகிறதுன்னு அப்படியே பண்ணிடணும், விடக்கூடாது. அதனால இவன் போய் தனியா இங்க போய் மாட்டிக்கிட்டோம்னா எல்லாரும் சேர்ந்துவா. இன்னொன்னு, இவன் இந்த போடு போடுறானே, நான் மட்டும் தனியா போனேன்னா நான் என்ன கதியாவேன்? அதனால நம்ம மட்டும் என்ன போறது, எல்லாரும் சேர்ந்து போகலான்னு ஒருத்த இன்னொருத்தனை கூப்பிட்டா, இன்னொருத்தனை கூப்பிட்டான். 33 கோடி தேவர்கள்ல 22 கோடி பேர், ஏன் 11 கோடி அந்த ருத்ரகணங்கள் வரல? எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு செல்லுகிறார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் சண்டைக்கு செல்லுகின்றார்கள். என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய விளக்குல விட்டில் பூச்சியானது எப்படி சேருமோ, இது கந்த புராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார், ஒரு பெரிய அக்னி மலைய குசுக்களானது சேர்ந்து மூடிக்கொண்டால் என்னாகும், பஸ்மமாயிடும். அது மாதிரி தான் போய் என்ன செய்கின்றார்களா, சூழ்ந்து கொண்டார்கள். முருகன் அப்படி திரும்பி பார்த்து சிரித்தார், பார்த்தார். இவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்திரனை முன்னிட்டு கொண்டு, அவன் தானே இவங்களுக்கெல்லாம் அதிபதி, எல்லாரும் சண்டையிட செல்லுகிறார்கள். அத்தனை பேரும் தன்னுடைய பான வருஷங்களினாலே முருகப்பெருமான் இடத்திலே அப்படியே பானங்களை வருஷிக்கிறார்கள், பொடி பொடியாகி விழுகின்றன. அவ்வளவுதான் கோபம் வந்தது. அவரவர்கள் வருணன் வருணாஸ்திரத்தையும் அக்னி அக்ரேயாஸ்திரத்தையும் வாயு வாயு அஸ்திரத்தையும் எல்லாரையும் பொழிகிறார்கள், ஒன்னும் பண்ணல. இந்திரன் தன்னுடைய குலிசத்தை எரிகிறான், அது அப்படியே முனை மடங்கி கீழே விழுந்தது. சக்தி என்கின்ற ஆயுதத்தை எரிகிறான், அது பொடி பொடியாகி கீழே விழுந்தது. இவர் அங்கிருந்து இவர் விளையாட்டாக தன்னுடைய சின்ன குழந்தை தன்னுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய வில்லிலே பான வருஷம்

0: பொழிந்து அவனுடைய இந்திரனுடைய கொடி, இது இடிதான் அவனுடைய கொடி, அந்த கொடியை அறுக்கிறார். ஒரு வானத்தினாலே ஐராவதம் இறந்தது, மற்ற வானங்களினாலே அப்படியே வருஷிக்கும் பொழுது எல்லாரும் பல தேவர்கள் இறக்கிறார்கள், மாண்டு போனார்கள், பல பேர் ஓடுகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து. இந்த திருவிளையாடல நாரதர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அது வரைக்கும் ஒன்னும் தலையே போடல, அவர் வந்து இப்பவும் ஒன்னும் பண்ணல. அவர் பார்த்தார், இந்த முருகப்பெருமானை இப்படி தெரிந்து கொள்ளாமல் இப்படி இருக்கிறார்களே இந்த தேவர்கள், முட்டாள்கள், இப்படி அழிந்தார்களே என்று நேர மேரு மலை குகையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற குரு, அதாவது பிரகஸ்பதி இவர்களுடைய குருவான வியாழனிடத்திலே போய் சொன்னார், இந்த மாதிரி உன்னுடைய சிஷ்யர்கள் தேவர்கள் முட்டாவிட்டாமா இப்படி முருகப்பெருமானிடத்திலே சண்டையிட்டார்கள், அழிந்து விட்டார்கள், பல பேர் ஓடிவிட்டார்கள்னு. ஐயோ இப்படி ஆகிவிட்டதா என்று அந்த இடத்துல மனங்கலங்கி ஓடி வருகிறார், பல பேர் இறந்து கிடக்கிறார்கள். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அமுதத்தை உண்டவர்கள் அமரர்கள், எது மறிக்காதவர்கள் அமரர், மறிக்காதவர்கள், மறிப்பவர்கள் மரர், அமரர் மறிக்காதவர்கள், இறப்பே இல்லாதவர்கள், ஆனா அவர்கள் செத்து போனார்கள். இப்ப முருகப்பெருமான் அவன் நினைத்தால் எதுவும் நடக்கும், இதுதான் முக்கியமான விஷயம். செத்தவரை பிழைக்க வைக்கவும் முருகனுக்கு முடியும், அமரர்களாக இருக்கின்றவர்களை சாக வைக்கவும் முடியும். ஏன், அவன்தான் எல்லாத்துக்கும் சர்வாந்தர்யாமி, அவன்தான் எல்லாத்துக்கும் நியாமகனாக, நியந்தாவாக, நியமிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா சர்வேஸ்வரன் முருகப்பெருமான். அதனால நடந்தது, ஓடி வந்து காலடியிலே வந்து விழுகின்றார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கும். அது மாதிரி அழவே இல்லாத மகிமை கொண்ட முருகப்பெருமானே உனக்கு நமஸ்காரம், அவ்வளவு நமஸ்காரம் அவர் பண்றார். பகைவர்களை எல்லாம் சிதறடிக்கக்கூடியவன் நீ, ஸ்கந்தனாக இருக்கக்கூடியவன் நீ, விநாயகருக்கு தம்பியாக இருக்கக்கூடியவன் நீ, ஆறு முகங்களோடு இருக்கக்கூடியவன், அவன் பினாகபாணியனுடைய மகனாக இருக்கக்கூடிய நீ, உனக்கு அளவில்லாத நமஸ்காரங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ இப்ப இவ்வளவு சண்டை போட்டு இவர்களை அழிச்சேன்னு நினைக்கல, நீ சாந்த ஸ்வரூபியாக, எல்லையற்ற சாந்த ஸ்வரூபி, அப்படி அதுக்கு ஒரு வடிவே கிடையாது, ஒரு முடிவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சாந்தமே வடிவானவன் நீ, உனக்கு நமஸ்காரம். உன்னுடைய மாயா சக்தியை பற்றி புரிந்து கொள்ளாமல் இந்த தேவர்களெல்லாம் மாயையிலே மதிமயங்கி உன்னை அழிக்க வந்தார்கள், அழிந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட குகன் என்று சொல்லப்படக்கூடிய எவன் மாயாதீதனாக இருக்கிறானோ, மாயையை தருகின்றானோ, அப்படி மாயையை தரக்கூடிய உனக்கு நமஸ்காரம். எவன் யாருக்கும் அறிய முடியாத குகனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை, சுப்பிரமணியனை ஸ்தோத்திரம் செய்கிறார். ரொம்ப பரம சந்தோஷ்டரான அந்த முருகப்பெருமான் சொன்னாரா, ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய ஸ்தோத்திரங்களை கேட்டு மகிழ்ந்தோம், இந்த ஸ்தோத்திரங்கள் யார் பாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா நலன்களும் உண்டாகும், சரி உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொன்னார், ஒன்னும் இல்லை, என்னுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு அறிவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அறிவில்லை என்ன அர்த்தம், அவ்வளவுதான், ஏன்னா குரு சரியா இருந்தா சிஷ்யன் சரியா இருப்பான் இல்லையா, நான் சரியில்லை போல இருக்கு, இவர்களை சரி செய்ய வேண்டும், மீண்டும் அவர்களை எழுப்பித்தர வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய அவதார நோக்கமே இவர்களுக்கெல்லாம் சூரபத்மாதிய அசுரர்களை அழித்து இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. இப்ப இவர்களை நீங்களே அழித்தால் இந்த அவதார நோக்கம் நடைபெறாது, ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கும் புத்தி வரணும், அதனால நீங்கள் மரக்கருணையினாலே தண்டித்தீர்கள் போதும், இவர்களை எழுப்பி மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும், நல்ல புத்தியை தர வேண்டும் என்று அவர் சொன்ன உடனேயே தன்னுடைய கண்களினாலே குளிர நோக்கினாராம். அவ்வளவுதான், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், சிரித்து எரி கொளித்தும் வடிவேலா என்று சிரித்தார், சிரிப்பினாலே எரிந்தார்கள் அசுரர்கள், பார்த்தால் பார்வையினாலே எரிந்தார்கள் அசுரர்கள், பின்னாடி யுத்த காண்டத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய கண்ணினாலே எல்லாரையும் எழுப்பினாராம், எல்லாரும் வந்து போற்றி செய்து கொண்டு நிற்கிறார்கள். கந்தனம, ஐந்து முகர் தந்த முருகேசனம, கங்கை உமை தன் மைந்தனம, பன்னீர் புயத்தனம, நீ பமலர் மாலை புனையும் தந்தைனம, ஆறுமுக ஆதினம, சோதினம, தற்பரமதாம் எந்தைனம, என்றும் இளையோய் நம குமாரனம என்று தொழுதார் என்று சொல்வதைப் போலவே எல்லாரும் அப்படியே தொழுது கொண்டு நிற்கின்றார்கள். அவ்வளவுதான், அவர் ரொம்ப பரம சந்துஷ்டராக அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாராம். பார்த்த உடனே தேவர்கள் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள், தேவாதி தேவர்களும் ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். சொன்னவன்னு அவர் சொல்லுகிறார், மூடர்களைப் போல என்னிடத்துல வந்து, முட்டாள்களைப் போல என்னிடத்துல வந்து போர் செய்தீர்கள், என்னுடைய உருவம் என்னுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியல, என்னுடைய தன்மையை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னுடைய திவ்யமான ரூபத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் எம்பெருமான். அந்த விஸ்வரூபம் என்பது என்ன? இந்த பிரபஞ்சமே அவருடைய ரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஸ்வரூபம். இந்த ஏழு பாதாள உலகங்களும் அவருடைய திருவடியாக இருந்ததான். ஏழு நிலவுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள், அதுவே அவருக்கு கணுக்கால்களாக இருந்ததாம். ஏழு கடல்களும் இடுப்பு துணியாக இருந்ததாம். திக்குகளையே தோள்களாக வைத்துக் கொண்டார். விண்வெளி அவருக்கு நாபியாக இருந்தது. சொர்க்கலோகம் சிரசாக இருந்தது. சூரியன், சந்திரன், அக்னி, இதுதான் அந்த மூன்று நேத்திரங்களாக அவருக்கு. அச்சா சோமசூர்யாக்னி லோச்சனாய நமகா, லோச்சனாய நமகா அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு. இவரும் அவ்வளவேதான், சூரிய சந்திர அக்னி அவருக்கு கண்களாக இருந்தது. மேகக்கூட்டங்கள் அப்படி அழகான குழலாக இருந்ததாம். சிவபெருமானை ஆத்மாவாக வைத்துக் கொண்டார். பராசக்தி தேவி புத்தியாக இருக்கிறாளாம். மகாவிஷ்ணு இடது பக்கம், பிரம்மா வலது பக்கம், கலைமகள் சரஸ்வதி இவர்களெல்லாம், அதாவது கலைகளுக்கெல்லாம் எவள் தேவதையாக இருக்கிறாளோ அந்த சரஸ்வதி தான் வாக்காக இருக்கிறாள். லக்ஷ்மியானவள் ஐஸ்வர்யமாக இருக்கிறாள். வாயு தேவன் அந்த பிராண பான வியானோதான சமான நாக கூர்ம கிரகர தேவதத்த தனஞ்சயன்னு சொல்லுகிறோம் இல்லையா, இந்த பத்து விதமான வாயுக்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த பத்து விதமான வாயுக்கள் இந்த எல்லாம் தன்னுடைய பத்து விதமான வாயுக்களாக வாயுதேவனை வைத்துக்கொண்டு, கால ருத்ரன் காலாக்னி ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவனை கோபமாக வைத்துக்கொண்டு, அப்படி கோடி சூரிய அந்த கோடி சூரிய பிரபையோடு நின்று கொண்டிருக்கிறாராம் விஸ்வரூபத்திலே. அந்த இடத்துல அந்த சகல மருத்துக்கள் பல கோடி அண்டங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதே, அதெல்லாம் அந்த ரோம கூப்பத்திலே சின்ன சின்ன ரோமத்தில் ஒரு சின்ன பூச்சி இருந்தா எப்படி இருக்கும், அந்த பூச்சி ஒட்டி கொண்டிருப்பதை போலவே. இதில் சொல்லுவார் பேன்கள், இந்த ஸ்காந்தத்தில் சொல்லும்போது பேன்கள் ஒட்டி கொண்டிருந்தா எப்படி இருக்கும் முடியல, அது மாதிரி அந்த ஈருன்னு சொல்லுவோமே அந்த அது மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறதா அந்த விஸ்வரூபத்திலே நின்று கொண்டு எல்லாம் தானே என்று காட்டி கொடுக்கிறார். ஆனால் இவர்களால் அதை பார்க்க முடியல. கந்தபுராணத்தில் சொல்ல முடியல, என் திசையும் ஈரேழு திறத்து உலகும் என் கிரியும் ஏழு கடலும் பெண் திரையும் நேமி வரையும் பிறவும் வேறு திரிபாகி உளசீர் அண்ட நிறையானவும் எல்லா அண்டங்களும் அனைத்து உயிரும் எப்பொருளுமாகி அயனும் விண்டுவும் அரணும் செய்ய ஓர் உருவு கொண்டனன் விரற்குமரனே. எல்லாம் அதுதான் அருணையர்நாதர் இதைத்தானே ரொம்ப அழகப்படுவார். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி, அதுல சொல் அயனமாகி அரியனமாகி அரண் எனமாகி அவர் மேலா என்று சொல்லும்படியாக ஈகரமமாகி ஈவைகளுமாகி இனிமையும் ஆகி வருவோனே என்று அகரமுமாகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனாகி அரணன ஆகி அரியனாகி அவர் மேல ஈகரமுமாகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எழியனும் வாழையன முன்னோடி வர வேணும். எல்லாமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அயனும் விஷ்ணுவும் ஹரனுமாக ஓர் உரு கொண்டன் விரற்குமரனே என்று எல்லாம் அப்படி இருந்துதான். மண்ணளவும் பாதளமெல்லாம் சரணம் மாதிர வரைப்பு மிகுதோள் வண்ணளவெல்லாம் முடிகள் பேரொழியலாம் நயனம் மீன் நடுவலாம் பண்ணளவு வேத மணி வாய் உணரலாம் செவிகள் பக்கம் அயன் மால் என் அளவு சிந்தை உமை ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிரே. நம்ம முதல்ல பார்த்ததுதான் வேறொன்னு இல்லை, அதே கந்தபுராணத்துல சொல்லுவார் ஈசனை ஆத்மாவாக கொண்டு ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிராக ஆத்மாவாக என் அளவு சின் அயன் மால் என்று சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு பக்கமாக இப்படி உமை என்பவள் அவருடைய சிந்தையாக மண் அளவு பாதளமெல்லாம் சரணம் அந்த பாதாளம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் அவருடைய பாதமாக பெரிய விஷயத்தில் தத்தஸ்தே விபுதேந்திராத்யா பிரம்ம விஷ்ணுவாதஸ்யரஸ்வரா என்று சொல்லும்படியாக தத்தேஜோ மண்டலஸ்சேதே சகஸ்ராசம் அலோகயன்னு என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை நாரதாதி இந்த பிரகஸ்பதியினால கூட ஆயிரத்துல ஒன்றுதான், சகஸ்ராசம் அலோகயன் என்று சொல்லி ஆயிரத்துல ஒரு பங்கு தான் பார்க்க முடிஞ்சுதான். தேவர்களால் பார்க்க முடியலே. அவர்களுக்கு சிறந்த திவ்ய சக்ஷுகு என்று சொல்லும்படியாக இதற்கு பார்க்கறதுக்காகவே கண்ணுகள் கொடுத்தாராம் தேவர்களுக்கெல்லாம். பார்க்கிறார்கள், யாரும் பார்க்க முடியல, அந்த இடத்துல இருக்கிறார்களாம். அடிமுதல் முடியின் காரம் அருமுகன் உருவம் எல்லாம், எல்லாம் முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது. கடிது அவன் அருளால் நோக்கி, அவனுடைய அருளாலே நம்மால பகவான பார்க்க முடியாது. இதத்தான் அவன் அருள். ரொம்ப அழகான வார்த்தை, மாணிக்க வாசகருடைய வார்த்தை, உலக பிரசித்தம். எது? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நம்மால இறைவனை அடைய முடியுங்கிறதெல்லாம் நடக்காது. இறைவனை இறைவனாலே தான் அடைய முடியும். அவன் நினைக்கிறான், கருணை புரிகிறான். நம்ம வந்து இந்த அளவுக்கு கருணை கொடுன்னு கேட்கிற அளவுக்கு போகலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, நான் ராக்கெட் இருக்கு, ராக்கெட்டு சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு போகுது, கொண்டு போய் அந்த ஆர்பிட்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் தான் ராக்கெட்டு. அது மாதிரி தான் நம்முடைய கர்ம ஞான பக்திகள் எல்லாம் எல்லாமே கொண்டு போய் அந்த ஆர்பிட் எது சரணம்னு சொல்லி, நீ தான் உன்னை தவிர வேற கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பாதையில கொண்டு போய் போடுற வரைக்கும் தான், நல்ல பாதையில கொடுத்து கொண்டு போய் போட்டாச்சுன்னா இந்த சேட்டலைட் சுத்தும். அந்த சேட்டலைட்டை யாரை பார்த்து சுத்தணும்? பகவான்ங்கிற பூமியை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கணும், இல்ல எதையோ ஒன்றை பார்த்து சுத்தணும். இப்ப இந்த விஞ்ஞானம் மாதிரி தான், விஞ்ஞானமும் கூட இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் கர்மஞான பக்திகள் கிடைக்கும். அவன் அருளாலே தான் பிறகு அவனை பார்க்க முடியும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. எவ்வளவோ தவம் செய்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்க முடியல. ஆனா சாதாரணமாக இருந்த ஒரு கண்ணப்பர், தவமே செய்யாத கண்ணப்பர், சிவகோசரியார் அவ்வளவு பூஜை செய்து கொண்டிருந்தார், அவனால பார்க்க முடியல. ஆனா கண்ணப்பர் நாள் ஆறில் கண்ணிடந்து அப்பினார், அவருக்கு நில்லு கண்ணப்பான்னு சொல்லி திருநாரை கண்ணப்பரா மாற்றினார் சிவபெருமான். அதே போலத்தான் அடிமுதல் முடியின் காரம் அருமுகன் உருவம் எல்லாம் கடிது அவன் அருளால் நோக்கி, அவனுடைய அருளாலே தான் நோக்க முடியும். கணிப்பிலா அண்டமுற்றும் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாரும் வடிவினில் இருப்ப கண்டு, எல்லா உயிரினங்களும் எல்லா தேவர்களும் இந்த திரிமூர்த்திகளும் அவனுடைய வடிவத்துல இருக்கிறத பார்த்து வணங்கியே வழுத்தி சொல்வார். வேற என்ன பண்ண முடியும் நமக்கு? இந்த உலகமே அவனுடைய வடிவம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டால் அதான் விஸ்வரூபம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், அதாவது பசு, பதி, பாசம், இந்த மூன்றும் அனாதி. நம்ம இறைவனிடத்திலே ஒட்டி கொண்டிருப்போம். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்ம அப்படியே எடுத்து விட்டுருவோம், நம்ம படைக்க விட்டுருவோம், விளையாடுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல விட்டுறோம். அதுக்காக உலகத்தை எல்லாம் கொடுக்கறான். நம்ம மயக்குவதற்காக இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலத்தையும் கொடுத்து அதன் மூலமாக மாயையும் அதன் மூலமாக கர்மமும் வந்து விடுகிறது. இது இருக்கட்டும். இப்போ அந்த முருகப்பெருமான், அந்த பரம்பொருள் இருக்கிறானே, அவனை எவ்வளவு பார்த்தாலும் நம்ம அறிந்து கொள்வது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவனுடைய வடிவம். இப்ப அவன் பத்தியாக இருக்கிறான், நம்ம பசு, அதாவது மாடு மேய்க்கிறவன் மாதிரி அவன், அதுதான் பசுபதின்னு அவனை சொல்லுவதை போலவே இந்த உயிரினங்களை எல்லாம் மேய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கெல்லாம் தலைவனாக அவன் இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? இந்த உலகமெல்லாம் அவனுக்கு அடங்கிய பொருள்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாயனம். சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: ஓம் ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதல் வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 10. பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணனும் கேட்கிறார்கள், படைத்தல் முதலிய ஐந்தொழில்களின் இலக்கணம் என்ன என்பதை எங்கள் இருவருக்கும் கூறுங்கள். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், எனது செயற்பாடுகளை அறிவதென்பது சற்றே கடினமானது, சிந்தனைக்குரியது. இருப்பினும் கருணையினால் அதை பற்றி கூறுகிறேன். பிரம்மதேவரே, அச்சுதனே, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தும் உலகை பற்றிய எனது செயல்கள். இவை எனக்கேயான செயல்கள். உலகை படைக்கத் தொடங்குதலே சர்க்கம் அல்லது சிருஷ்டி படைத்தல் எனப்படும். என்னால் காப்பாற்றப்பட்டு படைத்தல் நிலை கொள்வதே அதன் ஸ்திதி காத்தல் ஆகும். படைத்தல் அழிவுறுவதே சம்ஹாரம் அழித்தல் ஆகும். ஜீவராசிகளின் பிராணனான வாயு வெளியேறுவதே திரோபாவம் அதாவது மறைத்தல் ஆகும். இவை அனைத்தினின்றும் விடுதலை பெறுவதே அனுக்கிரகம் அதாவது அருளல் ஆகும். இவ்வாறு இவை ஐந்தும் என் செயல்கள். படைத்தல் முதலிய முதல் நான்கும் உலகை விரிவுபடுத்துவன. ஐந்தாவது செயலான அருளல் முக்திக்கு வித்து. அது என்னிடமே அசைவற்று நிலைத்து நிற்பது. எனது அடியார்கள் இந்த ஐந்தொழில்களையும் ஐந்தரும் பூதங்களில் அதாவது படைத்தலை பூமியில், காத்தலை நீரில், அழித்தலை தீயில், மறைத்தலை காற்றில், அருளுதலை விண்ணில் எனக் காண்கிறார்கள். படைப்பு அனைத்தும் பூமியில் நடக்கிறது. நீரினால் எல்லாருடைய பெருக்கமும் வாழ்க்கையின் பாதுகாப்பும் ஏற்படுகிறது. தீ அனைத்தையும் எரித்து சாம்பலாக்குகிறது. காற்று அனைத்தையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுகிறது. ஆகாயம் அனைத்தையும் வாழ வைத்து அருள்கிறது. அறிவாளிகள் இப்படித்தான் கருதுகிறார்கள். இவ்வைந்து தொழில்களையும் நன்கு செவ்வனே நடத்துவதற்காகவே எனக்கு ஐந்து முகங்கள் உள்ளன. நான்கு திக்குகளை நோக்கி நான்கு முகங்களும் ஐந்தாவது முகம் இவற்றின் நடுவில் விண்ணை நோக்கியதாகவும் உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் இருவரும் தவம் செய்து அதனால் மகிழ்ந்த என்னிடமிருந்து உங்களுக்கு பிடித்தமான படைத்தல் காத்தல் என்னும் இரு செயல்களையும் பெற்றிருக்கின்றீர்கள். அதே போல எனது விபூதி சுரூபங்களான ருத்ரனும் மகேஸ்வரனும் அழித்தல் மறைத்தல் என்னும் உயர்ந்த இரு செயல்களையும் பெற்றுள்ளனர். ஆனால் அருளல் என்னும் செயலை வேறெவரும் பெற முடியாது. ருத்ரனும் மகேஸ்வரனும் தங்கள் செயல்களை மறக்கவில்லை. ஆகையால்தான் நான் அவர்களுக்கு என் சாரூப்ய நிலையை அதாவது எனக்கு சமமான ஸ்தானத்தை அளித்துள்ளேன். அவர்களது சுரூபம், வேடம், செயல், வாகனம், இருக்கை மற்றும் ஆயுதம் முதலியவை அனைத்தும் என்னைப் போலவே இருக்கும். முன்பொரு சமயம் அனைத்து நலன்களையும் அருளக்கூடிய எனது சுரூபமாகிய ஓங்கார மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தேன். முதன் முதலில் எனது முகத்திலிருந்து எனது பூரண சுரூபத்தை காட்டக்கூடிய ஓங்காரம்தான் வெளிவந்தது. ஓங்காரம் நாதமயமான சொல் வடிவம். அதற்கு வரிவடிவம் அதாவது திருமேனி வடிவம் நானே. தினமும் ஓங்காரத்தை தொடர்ந்து நினைப்பது என்னை நினைப்பதே ஆகும். யஜுர்வேதத்தை கூறும் வாமதேவம் என்னும் எனது வடக்கு நோக்கிய திருமுகத்திலிருந்து அகாரம் தோன்றியது. ருக்வேதத்தை கூறும் சத்யோஜாதம் என்னும் மேற்கு நோக்கிய முகத்திலிருந்து உகாரமும், அதர்வண வேதத்தை கூறும் அகோரம் என்னும் தென்திசை நோக்கும் திருமுகத்திலிருந்து மகாரமும், சாமவேதத்தை கூறும் தற்புருஷம் என்னும் கிழக்கு நோக்கிய திருமுகத்திலிருந்து பிந்துவும், நடுவில் மேல் நோக்கிய ஈசானம் என்னும் திருமுகத்திலிருந்து நாதமும் தோன்றின. இவ்வைந்தும் ஒன்று சேர்ந்தே பிரணவம் அதாவது ஓங்காரம் என்னும் ஓரெழுத்தாக நாத திருமேனியாக உதித்தது. பெயரும் வடிவமும் கொண்டதாக விளங்கும் இவ்வுலகம் முழுவதும் வேதங்களும் ஆண் பெண் என்னும் இருபாலரும் இந்த பிரணவத்திலிருந்தே தோன்றியது. இவை அனைத்திலும் ஓங்காரமே நிரம்பியுள்ளது. சிவசக்தி தத்துவத்தை விளக்குவது, எனது அனைத்து சொரூபங்களையும் விளக்கும் பஞ்சாட்சரம் என்னும் திருவைந்தெழுத்து இதிலிருந்துதான் தோன்றியது. அது அகரவரிசையிலும் மகரவரிசையிலையும் வெளித்தோன்றியது. திருவைந்தெழுத்து என்னும் பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய என்பதே. இத்திருவைந்தெழுத்தில் இருந்தே அ இ உ ரு ரு என்கின்ற ஆதாரணமாயின உயிரெழுத்துக்களும், கபர்கம் முதலிய ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துக்களும் தோன்றியன. அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த க க க க என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்திலே வரக்கூடிய அந்த அக்ஷரங்களை பற்றி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காவர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது க க க க ங ச ச ச ஜ ஞ ட ட ட ட ண த த த த ந ப ப ப ப ம இந்த அஞ்சஞ்சா இருக்கும். ஐந்து இருபத்தஞ்சு இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் இதை சொல்லுகிறார்கள். அதாவது காவர்க்கம் முதலிய ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துக்களும் தோன்றின. இவற்றை மாத்ருகாட்சரங்கள் என்பர். இதிலிருந்தே சிரோமந்திரத்தோடு கூடிய மூன்று பாதங்களுடைய காயத்ரி மகாமந்திரம் தோன்றியது. அதிலிருந்து வேதங்கள் அனைத்தும் தோன்றின. அவ்வேதங்களிலிருந்தே சப்தகோடி மகாமந்திரங்களும் தோன்றின. அம்மந்திரங்களை ஜபிப்பது பலவாறான காரியங்களின் சித்தியை அதாவது நற்பயனை அழிக்கிறது. ஆனால் ஓங்காரமான பிரணவ மந்திரத்தையும் திருவைந்தெழுத்தையும் ஜபிப்பதால் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இம்மந்திரங்களை ஜபிப்பதால் இவ்வுலக போகங்களும் பின்பு முக்தியும் கிடைக்கிறது. எனது சகலஸ்வரூபமான விக்கிரக வடிவத்தை பற்றிய எல்லா மந்திரங்களும் இவ்வுலக இன்பங்களை உடனேயே அளிக்கவல்லன. மேலும் நன்மைகளிலெல்லாம் உயர்ந்த நன்மையாகிற முக்தியையும் தரவல்லன. ஸ்ரீ நந்திகேஸ்வரர் கூறுகிறார், உலகமாதாவான பார்வதி பிராட்டியுடன் அமர்ந்திருந்த சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு வடக்கு நோக்கி நிற்கும் பிரம்மதேவரையும் ஸ்ரீ விஷ்ணுவையும் திரைமறைவில் மறைத்து அவர்களது திருமுடியில் தனது தாமரை கரத்தை அமர்த்தி உயர்ந்ததான பஞ்சாட்சர மகாமந்திரத்தை மெதுவாக உபதேசித்தார். மந்திர தந்திர சாஸ்திரங்களில் கூறப்பட்ட முறை தப்பாது மந்திரத்தை மும்முறை கூறி சீடர்களான அவர்களுக்கு சிவமந்திர தீட்சை அளித்தார். குருதட்சிணையாக அவர்கள் தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணமாக தந்தார்கள். பின்பு இரு கைகூப்பி வணங்கி தேவதேவரான மூலகுருவான அவரை துதித்தனர். பிரம்மாவும் விஷ்ணுவும் துதிக்கின்றனர். நமோ நிஷ்கல ரூபாய நமோ நிஷ்கல தேஜசே, நம சகலநாதாய நமஸ்தே சகலாத்மனே, நம பிரணவ வாச்சியாய நம பிரணவலிங்கினே, நம சிருஷ்டியாதி கர்த்ரேச்ச நம பஞ்சமுகாய சே, நம பஞ்சமுகாய தே பஞ்ச பிரம்மஸ்வரூபாய பஞ்ச கிருத்யாய தே நம, ஆத்மனே பிரம்மணே துப்பியமனந்த குணசக்தயே சகலாகல ரூபாய சம்பவே குரவே நம. இது வந்து 28-30 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது. என்ன பொருள் என்றால், இறைவா தாங்கள் உருவமற்ற நிஷ்கல ஸ்வரூபர், நமோ நிஷ்கல ரூபாய நிஷ்கல ஸ்வரூபர், தங்களை வணங்குகிறோம். அருவுருவமான அதாவது நிஷ்கலமான ஒளிவடிவாக பிரகாசிக்கும் தங்களுக்கு வணக்கம், நமோ நிஷ்கல தேஜசே. அகில உலகநாதரான தங்களுக்கு வணக்கம், நம சகலநாதாய, அனைத்துமாக விளங்கும் தங்களுக்கு வணக்கம், நமஸ்தே சகலாத்மனே. பிரணவமான ஓங்காரத்தின் உட்பொருளாகவும் நம பிரணவமாசியாய, அந்த ஓங்காரத்தால் குறிக்கப்படுபவருமான தங்களுக்கு வணக்கம், நம பிரணவ லிங்கினே. லிங்கினே ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்கள் புரியும் தங்களுக்கு வணக்கம், நம சிருஷ்டியாதி கர்த்ரேச்ச நம பஞ்சமுகாயதே. சத்யோஜாதம் வாமதேவம் தத்துருஷம் அகோரம் ஈசானம் என்கிற ஐந்து முகங்களுடைய தங்களுக்கு நமஸ்காரம். ஐந்து பிரம்மங்களின் சொரூபமாகவும் ஐந்தொழில்களை செய்பவராகவும் உள்ள தங்களுக்கு வணக்கம். இதே திரிபுர சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய நூலிலே, நிர்விசேஷமபி பிரம்மஸ் ஸ்வஸ்மின் மாயா விலாசிதா பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரச்ச ஈஸ்வரச்ச சதாசிவா இத்தியாக்கியாவசத பஞ்ச பிரம்ம ரூபேண சம்ஸ்திதம் என்று சொல்லுகிறார்கள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய இவர்களே பஞ்ச பிரம்மங்கள். இவர்கள் பஞ்சபிரம்மத்தினிருந்து மாயையின் சேர்க்கையால் தோன்றியமையால் அவர்கள் பிரம்மத்தினுள் அடங்கியவர்களாக ஆகிறார்கள். இப்படி பஞ்சபிரம்ம சுரூபமாக இருக்கிறார் ஸ்ரீ பரமசிவன் என்று திரிபுரா சித்தாந்தம் என்கின்ற நூல் சொல்லுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் இப்பொழுது அவர்களுடைய பிரம்மாவும் விஷ்ணுவும் துதிக்கக்கூடிய துதியினுடைய பொருள் வருகிறது. அனைத்து ஜீவராசிகளின் ஆன்மாவாகவும் பரபிரம்மமாகவும் எண்ணிலடங்கா குணக்கடலாகவும் சொல்லனாசக்திகள் கொண்டவராகவும் விளங்கும் தங்களுக்கு வணக்கம். சகல ரூபமான விக்கிரக திருமேனியும் நிஷ்கலராக அருவுருவமான லிங்க திருமேனியும் கொண்ட பரமனே, பக்தர்களுக்கு இன்னொருள் புரிவதால் சம்பு என்று அழைக்கப்படுபவரே, அஞ்ஞான இருளகற்றும் விஞ்ஞான குருவே, தங்களுக்கு நமஸ்காரம். இவ்வாறு தங்கள் தலைவரான ஸ்ரீ பரமசிவனை துதித்த பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணனும் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினர். அப்பொழுது ஸ்ரீ மகேஸ்வரன் கூறுகிறார், திருஆதிரை நட்சத்துடன் கூடிய சதுர்தசி திதியில் பிரணவமான ஓங்காரத்தை ஜபித்தல் அளவு கடந்த நற்பயனை தரவல்லது. சூரியனது சங்கராந்தியோடு திருஆதிரை நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் ஒருமுறை பிரணவ ஜபம் செய்தால் அது 1 கோடி தரம் ஜபித்த புண்ணிய பலனை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் கடைசி பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலும் செய்யும் ஜபம் பூஜை ஹோமம் தர்ப்பணம் ஆகியனவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்யும் நற்காரியங்களைப் போன்றே நற்பலனை அழிக்கும் என்று அறிக. என் திருமேனியான சிவலிங்கத்தை விடியற்காலையில் பகலில் நடுப்பகலுக்கு முந்திய சங்கம காலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். எனது தரிசனத்திற்கும் பூஜைக்கும் சதுர்தசி திதி அதிகம் இருக்கும் இரவு நேரமும் பிரதோஷ நேரமும் அதாவது மாலை 5:30 முதல் 6:30 வரையும் மிகவும் உகந்தது. ஏனெனில் அடுத்த திதியோடு சேர்ந்துள்ள சதுர்தசி திதியே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பூஜை செய்பவர்களுக்கு எனது சகல திருமேனி அதாவது விக்கிரகம், நிஷ்கல திருமேனி அதாவது சிவலிங்கம் இரண்டுமே சமமானதாயினும் விக்கிரக திருமேனியை காட்டிலும் சிவலிங்க திருமேனியே முதலிடம் பெறுகிறது. ஆகவேதான் முக்தி பெற விரும்புவோர் உருவத் திருமேனியை விட அருவுருவத் திருமேனியான சிவலிங்க திருமேனியையே அதிகம் பூஜிக்கின்றனர். சிவலிங்க திருமேனியை ஓங்காரமான ரணவத்தாலும் விக்கிரக திருமேனியை திருவைந்தெழுத்தாலும் பூஜிக்க வேண்டும். சிவலிங்கமூர்த்தியை தானாகவோ பிறரை கொண்டோ பிரதிஷ்டை செய்து உயர்ந்த திரவியங்கள் கொண்டு 16 உபச்சாரங்களால் பூஜிக்க வேண்டும். இதனால் என்னை சுலபமாக பெற்றிடலாம். இவ்வாறு ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்கும் கூறிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். ஸ்ரீ சிவமகா புராணம் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 11. சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள், சூதரே, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது எப்படி? அதன் இலக்கணம் என்ன? எவ்வாறு பூஜிக்க வேண்டும்? அதற்கான இடம் காலம் என்ன? எந்த திரவியத்தை கொண்டு அமைக்க வேண்டும்? இதற்கு சூதர் பதில் கூறுகிறார், மகர்ஷிகளே, நீங்கள் கேட்டபடியே நான் அதை கூறுகிறேன். கவனத்தோடு கேட்டு தெளியுங்கள். நமக்கு உகந்த நல்ல சுப நேரத்தில் ஏதாவது ஒரு நதிக்கரையில் தினந்தோறும் தவறாது பூஜை செய்வதற்கேற்ற இடத்தில் நம் விருப்பப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மண்ணினாலோ நீரினாலோ அல்லது அக்னியினாலோ நம் விருப்பப்படி ஆக்கிய அல்லது கல்பநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி இலக்கணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை தாவித்து பூஜை செய்பவன் அதற்கான முழு பயனையும் பெறுகிறான். குறைவற்ற சம்பூர்ண நல் இலக்கணங்களோடு கூடிய சிவலிங்கத்தை தாவித்து பூஜிப்பவன் உடனேயே அதற்கான நற்பயனை பெறுகிறான். இடம் விட்டு இடம் பெயரும் சலப்பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் அதற்கு சிறியதான சிவலிங்க மூர்த்தமும் விக்கிரகமுமே ஏற்றது. இடம் விட்டு பெயராத அச்சலப்பிரதிஷ்டை எனில் லிங்கரமோ விக்கிரகமோ பெரியதாக இருக்கலாம். உத்தம இலக்கணங்களோடும் ஆதார பீடத்தோடும் கூடிய சிவலிங்கமே பிரதிஷ்டைக்கு உகந்தது. சிவலிங்கத்தின் பீடம் வட்டவடிவாகவோ நார்ச்சதுரமாகவோ முக்கோண வடிவமாகவோ கட்டில் கால் போல் மேலும் கீழும் பருத்ததாகவோ நடுவில் மெல்லியதாகவோ இருக்கலாம். சிவலிங்கத்தின் பீடம் இவ்வாறு இருந்தால் அது மிக உயர்ந்த பலனை தருவதாகும். முதலில் மண்ணினாலோ கல்லினாலோ அல்லது பஞ்சோலக உலோகத்தினாலோ சிவலிங்கத்தை செய்யலாம். சிவலிங்கம் எதனால் ஆக்கப்பட்டதோ அதனாலேயே அதனுடைய பீடத்தையும் செய்ய வேண்டும் என்பதே நிலையான அச்சல பிரதிஷ்டை செய்வதில் உள்ள முக்கிய விஷயம். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு உள்ள சலப்பிரதிஷ்டையிலும் லிங்கமும் பீடமும் ஒரே பொருளினால் தான் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் பானலிங்கத்திற்கு இதன் இந்த கட்டாயம் இல்லை. லிங்கத்தினுடைய உயரம் அதை நிர்மாணிக்கும் அல்லது பிரதிஷ்டை செய்யும் எஜமானது மோதிரவிலவின் விரலின் அளவு போல் 12 இருக்க வேண்டும். இம்மாதிரியான அளவுள்ள சிவலிங்கமே உத்தமமானது. அதற்கு குறைவாக இருந்தால் பெறப்படும் பயனும் குறைவாகவே இருக்கும். அதிகமாக இருந்தால் அதனால் குற்றம் ஒன்றும் இல்லை. சரலிங்கத்திற்கும் இது பொருந்தும். இதன் உயரம் கர்த்தாவின் மோதரவிரம் விரல் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும். அதற்கும் சிறியதாக இருந்தால் பெரும் பயனும் குறைவுதான். அதற்கும் அதிக உயரம் இருந்தால் தவறொன்றும் இல்லை. முதலில் சிற்பசாஸ்திரத்தில் கூறியபடி பற்பல மூர்த்தங்கள் கொண்டதாக ஒரு விமானமோ கோயிலோ அமைக்க வேண்டும். அதில் கருவறை அழகாகவும் உறுதியாகவும் கண்ணாடி போல் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதை நவரத்தினங்களால் அழகுபடுத்த வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் ராஜத்வாரம் அதாவது பிரதான வாயில் அமைக்கப்பட வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் ஆதார பீடத்தின் அடியில் உள்ள குழியில் மாணிக்கம், முத்து, பவழம், பச்சை மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், வைடூரியம், கோமேதகம் முதலிய 9 ரத்னங்களையும் மேலும் தங்கம் வெள்ளி முதலிய உயர்ந்த பொருட்களையும் அதாவது சஹிரத்னானி தாசுஷே சுவாதி சவிதா பகஹ தம் பாகம் சித்திரமீமகே என்கிற வேத மந்திரத்தை கூறி வைக்க வேண்டும். பின் சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்களே சத்யோஜாதம் பிரபத்யாதி சத்யோஜாதா யவை நமோ நமஹ பவே பவே நாதி பவே பவஸ்யமாம் பவோத் பவாய நமஹ. இப்படி சொல்லக்கூடிய சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்களை கூறி சிவலிங்கத்தை சுற்றி 5 இடங்களில் பூஜை செய்து அக்னியில் அவி உணவால் அதாவது வெள்ளை சாதத்தால் பல ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் அனைவருமாக சேர்ந்து பூஜையை முறைப்படி செய்து முடித்து குருவாக அமர்ந்த ஆச்சாரியருக்கு தட்சிணைகள் தந்து ஆசி பெற்று சுற்றத்தார்களுக்கு விருப்பம் போல் சன்மானம் செய்து அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும். யாச்சகர்களுக்கு பொன், வெள்ளி, வீடு, நிலம் முதலிய ஜடப்பொருளையும் பசு முதலிய உயிருள்ள பொருட்களையும் தானம் செய்ய வேண்டும். தாமரம் அதாவது அசையாதன, ஜங்கமம் அதாவது அசைவன ஆகிய சகல ஜீவராசிகளையும் ஆதரவோடு மகிழ்வித்து பின் கருவறையின் நடுவில் பிரதிஷ்டை செய்யும் இடத்தில் தோண்டிய குழிவில் தங்கம், வெள்ளி, நவரத்னங்கள் ஆகியவற்றை இட்டு நிரப்பி சத்யோஜாதம் முதலிய மந்திரங்களை கூறி அனைத்து மங்களங்களையும் வாரி வழங்கும் ஸ்ரீ மகாதேவரான பரமசிவனை தியானித்து வாத்தியங்கள் முழங்க ஓங்காரமான பிரணப மகாமந்திரத்தை ஜபித்துமாறு அக்குழியில் ஆதார பீடத்தை தாவித்து அதன் நடுவில் ஸ்ரீ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இவ்வாறு பிரதிஷ்டை செய்து அது அசையாமல் இருப்பதற்காக சிவலிங்கத்தை சுற்றி அஷ்டபந்தனம் அதாவது எண்வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்து சாத்தி இருகச் செய்ய வேண்டும். அதே போல அங்கு அழகான திருமேனியோடு உள்ள சிவபெருமானின் சிலை விக்கிரகத்தையும் தாபிக்க வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கடைபிடிக்க வேண்டிய பூசுத்தி அதாவது துடைத்தல் மெழுகல் முதலிய பூமியை துடைக்கக்கூடியது மெழுகக்கூடிய முதலிய எல்லா நியமங்களையும் சிலா விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் போதும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இதில் உள்ள வேறுபாடு ஒன்றுதான், சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்ய ஓங்காரமான பிரணவத்தை கூற வேண்டும், விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பஞ்சாட்சரத்தை ஜபிக்க வேண்டும். சிவலிங்கம் மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் உற்சவங்கள் நடக்கும் போது வெளியில் திருவிழா வருவதற்காக உலோக திருமேனியையும் அமைக்க வேண்டும். விக்கிரகத்தை வெளியிலிருந்தும் வாங்கிக் கொள்ளலாம் அதாவது சான்றோர்களிடமிருந்தும் பெறலாம். சாது ஜனங்களால் அது பூஜிக்கப்பட்டிருப்பின் மிகவும் நல்லது. இவ்வாறு சிவலிங்கத்திலோ விக்கிரக ரூபத்திலோ செய்யப்படும் சிவபூஜை சிவபதமான கைலையை தரவல்லது. அசையாதன அசைவன என்கிற வேறுபாட்டிற்கு இணங்க சிவலிங்கமும் இருவகையாக கூறப்படுகிறது. மரம் செடி கொடைகளை ஸ்தாவரலிங்கம் என்பர், புழுபூச்சிகளை ஜங்கமலிங்கம் என்பர். ஸ்தாவரலிங்கத்திற்கு நீர் பாய்ச்சுதல் மூலமும் ஜங்கமலிங்கத்திற்கு உணவு நீர் தருவதன் மூலமும் சேவை செய்து மகிழ்விக்கலாம். அவைகளிடம் வைக்கும் அன்பே சிவபூஜை ஆகும் என்பது அறிஞர்கள் கருத்து. அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை, சராசர மனத்தும் பகவானது அடையாளம் என்று நினைத்து பூஜிப்பது. இவ்வாறு மகாலிங்கத்தை ஸ்தாபித்து 16 வகையான உபச்சாரங்களுடன் பரசிவத்தை பூஜிக்க வேண்டும். தன் சக்திக்கு ஏற்றவாறு தினமும் பூஜிக்க வேண்டும். திருக்கோயிலில் கொடியேற்றம் முதலினமும் செய்தல் வேண்டும். ஏனெனில் சிவபதத்தை அருள்வது சிவலிங்க பூஜை என்றோ சரலிங்கமான விக்கிரகத்துக்கு செய்யும் உபசரணைகளும் சிவபதத்தை அளிக்க வல்லவே. சரலிங்கம் என்று சொல்லக்கூடிய நாம் பூஜிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படக்கூடிய அச்சலமா அதாவது அசையக்கூடிய லிங்கங்கள், சிறிய லிங்கங்கள் சரலிங்கம். அதற்கு சரலிங்கமான விக்கிரகத்திற்கு செய்யும் உபசரணைகளும் சிவபதத்தை அளிக்க வல்லதே. 16 வகையான உபச்சாரங்களாவன ஆவாகனம் அதாவது இறைவனை எழுந்தருளச் செய்தல், ஆசனம் அதாவது அமர பீடமளித்தல், அர்க்யம் அதாவது கையலம்ப நீரழித்தல், பாத்தியம் அதாவது கால் அலம்ப நீரழித்தல், ஆச்சமனீயம் அதாவது சுத்திக்காக செய்யக்கூடியது, மங்கள ஸ்நானம் அதாவது நீராட்டுதல், பஸ்திரம் அதாவது பட்டாடை அளித்தல், யஜ்யோபவீதம் அதாவது பூநூல் அணிவித்தல், கந்தம் அதாவது நறுமண சந்தனம் சாத்துதல், புஷ்பம் அதாவது இறைவனுக்கு மாலை அணிவித்தல், தூபம் அதாவது இறைவனுக்கு நற்புகை காட்டுதல், தீபம் அதாவது ஞான வெளியான பகவானுக்கு விளக்கேற்றி காட்டுதல், நைவேத்தியம் அதாவது அறுசுவை உண்டி படைத்தல், தாம்பூலம் அதாவது வெற்றிலை பாக்கு தரல், நீராஜனம் அதாவது கற்பூர ஆரத்தி எடுத்தல், நமஸ்காரம் வணங்குதல், பின் இறைவனை அவரது இடத்திற்கே செல்ல வேண்டுதலான விசர்ஜனம் இல்லையேல் அர்க்கியத்திலிருந்து நைவேத்தியம் வரையிலான பூஜையையும் செய்யலாம். ஆனால் திரு அபிஷேகம் நைவேத்தியம் நமஸ்காரம் தர்ப்பணம் என்பவற்றையாவது முடிந்தவரை நித்தமும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பூஜையும் சிவபதத்தை அளிக்கும். யாரோ ஒரு புண்ணியமான் அதாவது ஒரு மனிதன் ஸ்தாபித்த லிங்கமோ, ரிஷிகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தேவதைகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமோ அல்லது நாமே புதிதாக ஸ்தாபித்த லிங்கமோ எதுவானாலும் நமக்கு தெரிந்த வரையிலும் சக்திக்கேற்றபடி பூஜை செய்வதாலும் பூஜைக்கு உரிய பொருட்களை அளிப்பதாலும் கூட முன்கூறப்பட்ட அனைத்து பலன்களையும் பெறலாம். பலம் வந்து நமஸ்கரிப்பதனாலும் சிவபதம் பெறலாம். தினமும் ஸ்ரீ சிவலிங்கத்தை கண்டு தரிசிப்பது என்கிற விரதம் மேற்கொள்வதும் அனைத்து நலன்களையும் அளிக்க வல்லது. மண் மாவு பசுஞ்சாணம் பூ அரளிப்பூ பழம் வெல்லம் வெண்ணெய் விபூதி அல்லது அன்னம் ஆகியவற்றாலும் சிவலிங்கத்தை செய்து சக்திக்கு உகந்தவாறு பூஜிக்கலாம். அல்லது தினமும் 10,000 ஓங்கார ஜபம் செய்யலாம். அல்லது காலையும் மாலையும் சந்தி நேரத்தில் 1,000 பிரணவ ஜபம் செய்யலாம். இவ்வழியும் சிவபதத்தை தருமென அறியவும். ஜபம் செய்யும் பொழுது இம் என்கின்ற எழுத்தில் முடியுமாறு ஓம் என்பது ஜபிப்பது மன தூய்மையை தரும். சமாதி நிலையில் மனதிலேயே ஜபிக்க வேண்டும். மற்ற சமயங்களில் பிறர் கேளா வண்ணம் உதடமிட்டும் அசையுமாறு அதாவது உபாம்சு முறை ஜபிக்கவும். நாதமும் பிந்தும் சேர்ந்து ஓங்காரத்தை உச்சரிப்பதை சமான பிரணமம் என்பர் பெரியோர். தினமும் 10,000 முறை திருவைந்தெழுத்தை முறையாக ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்யவும். அல்லது காலை மாலை சந்தி வேளையில் 1,000 பஞ்சாட்சரம் ஜபிக்கலாம். இதுவும் சிவபதத்தை தரவல்லதே. அந்தணர்கள் பிரணவத்துடன் சேர்ந்து பஞ்சாட்சரம் ஜபிக்க வேண்டும். மந்திரம் கூறி ஜபிக்கப்பட்ட கலச தீர்த்த ஸ்நானம், மந்திரதீட்சை, 51 மாத்ருகாத்ரு அக்ஷரங்களிலால் செய்த நியாசம், அதாவது உடல் அங்கங்களை தொட்டுக்கொள்வது, வாய்மையினால் தூய உள்ளம் கொண்ட அந்தடன் மற்றும் ஞானியான குருநாதன், இவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. அந்தணர்கள் நமசிவாய என்றும் மற்ற வர்ணத்தவர் சிவாய நம என்றும் ஜபிக்க வேண்டும். பெண்களும் சிவாய நம என்றுதான் ஜபிக்க வேண்டும். அந்தண பெண்டிர் நமசிவாய என்று ஜபிக்கலாம் என சில ரிஷிகள் கூறுகிறார்கள். 5 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜபித்தவன் பரசிவத்துக்கு சமமாகிறான். 1 கோடி ஜபித்தவன் பிரம்ம பதத்தையும், 2 கோடி ஜபித்தவன் விஷ்ணு பதத்தையும், 3 கோடி ஜபித்தவன் ருத்ர பதத்தையும், 4 கோடி ஜபித்தவன் மகேஸ்வரனது பதத்தையும் பெறுகிறான். மந்திரத்தில் எத்தனை எழுத்துகள் உண்டோ அத்தனை 100,000 முறை ஜபிக்கலாம். அல்லது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து எத்தனை எழுத்துகள் உள்ளனவோ அத்தனை 100,000 முறை ஜபிக்கலாம். இப்படி ஜபிப்பதும் சிவபதத்தை தரவல்லதே. தினம் 1,000 முறை என 1,000 நாட்கள் பஞ்சாட்சரத்தை 10,00,000 முறை ஜபித்து தினமும் அந்தணருக்கு அன்னம் பாலிப்பானாகில் அந்த மந்திரத்தின் பெருமையால் விரும்பிய எண்ணங்கள், அதாவது காரியங்கள் நிறைவு பெறுகின்றன. அந்தணர்கள் தினமும் காலையில் 1,008 முறை காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். அதனால் அக்காயத்ரி மகாமந்திரம் சிவபெரும்பதத்தை தருவதாக ஆகிறது. வேதத்தையோ முடியவில்லை எனில் அதில் உள்ள சூக்தங்களையோ நியமத்தோடு பாராயணம் செய்ய வேண்டும். வேத பாராயணம் சிவபதத்தை தரும். வேறு எத்தனையோ மந்திரங்கள் உள்ளனவே, அவற்றில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் 100,000 என்ற கணக்கில் ஜபிக்க வேண்டும். இவ்வாறு முடிந்தவரை ஜபிப்பவன் படிப்படியாக முக்தியை பெறுவான். அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை முறைப்படி உபதேசம் பெற்றுக் கொண்டு தன் இறுதிக்காலம் வரை தினமும் ஜபித்து வர வேண்டும். அல்லது ஓம் என்ற பிரணவத்தை தினம் 1,000 முறை ஜபம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் சிவபெருமானது இன்னருளால் அவன் விரும்பியதெல்லாம் கிடைக்கப் பெறுவான். சிவபெருமானுக்கென நந்தவனமோ பூந்தோட்டமோ அமைப்பவனும், கோயிலை சுற்றி உழவாரப் பணி செய்து தூய்மை ஆக்குபவனும் தன் புண்ணிய செயலால் முக்தி பெறுகிறான். காசி முதலிய புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் பக்தி ஸ்ரத்தையோடு வசிக்கும் உயிருள்ள அல்லது உயிரற்ற அனைத்துக்கும் போகமும் மோட்சமும் நிச்சயம். ஆகவேதான் அறிமாளிகள் புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் தங்கள் இறுதிக்காலம் வரை வசிக்கிறார்கள். புண்ணிய தலங்களில் உள்ள திருக்குளங்கள், கிணறுகள், குட்டைகள் ஆகியனவெல்லாம் சிவகங்கை என போற்றப்பட வேண்டும். இது ஆதி சிவனது திருக்கூற்று. அங்கு நீராடுவது, தானம் அளிப்பது, ஜபம் செய்வது ஆகிய அனைத்தும் சிவபதத்தை தருவனவாகும். ஆகவேதான் தன் இறுதிக்காலம் வரை புண்ணிய தலங்களில் வசிக்க வேண்டும். சிவத்தலங்களில் இறக்கும் தன் உற்றார் உறவினருக்கு எரியூட்டுதல், 10-ஆம் நாள் செய்யும் காரியம், மாதந்தோறும் செய்யும் அசிக ஸ்ராத்தம், 12-ஆம் நாள் செய்யும் சபிண்டீகரணம், முதல் வருடம் செய்யும் வார்ஷாப்திக ஸ்ராத்தம் ஆகியவற்றை செய்தல், அல்லது இறந்த தன் பெற்றோர்களுக்கு எப்பொழுதாவது சிவத்தலங்களுக்கு சென்று அங்கு பிண்ட பிரதானம் செய்தல் ஆகியவனற்றை செய்பவன் அப்பொழுதே தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். முடிவில் சிவபதமான கைலையை அடைகிறான். அல்லது சிவத்தலங்களில் 7 நாட்களோ, 5 நாட்களோ, 3 நாட்களோ, ஏன் ஒரே ஒரு நாளோ தங்கி வாழ்ந்தாலும் அவன் படிப்படியாக சிவபதத்தை பெறுகிறான். உலகில் அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி கடைபிடிப்பதாலும் சிவபதத்தை பெறலாகும். வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி பக்தியோடு அனுஷ்டிப்பதால் அவன் அதன் புண்ணிய பயனை எளிதில் பெறுகிறான். பயன் வேண்டி செய்யப்படும் செயல்களுக்கும் அதற்கேற்ப விரும்பிய பயனை விரைவிலேயே அடைகிறான். பயனில் பற்றின்றி செய்யப்படும் அனைத்து செயல்களும் சாட்சாத் சிவபெருமானின் திருவடியை பெற்றுத்தரும். காலை, நடுப்பகல், மாலை என ஒரு நாளின் பகற்பொழுது 3 பிரிக்கப்படுகிறது. இம்3 காலங்களிலும் முறையே 3 செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரங்களில் கூறிய உள்ளபடி காலை பொழுது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கு உரியது. நடுப்பகல் பயனில் பற்றுக்கொண்டு செய்வதற்கான செயல்களுக்கு ஆனது. மாலை பொழுது சாந்தி கர்மங்கள் செய்வதற்கு உகந்தது. இதேபோல் இரவும் 4 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நடு 2 ஜாமங்களும் நடு இரவு ஆகும். அந்நேரத்தில் செய்யப்படும் சிவபூஜை விரும்பிய பலனை தரவல்லது. இதை அறிந்து செயல் புரிபவன் அதற்கான உரிய பயனை பெறுகிறான். முக்கியமாக இக்கலியுகத்தில் முறைப்படி கர்மங்களை செய்வதாலேயேதான் காரிய சித்தி கிடைக்கிறது. முன்பு கூறப்பட்டவற்றில் ஏதாவது ஒன்றை ஏற்று அவனவன் தத்தம் வரையறைக்கு உட்பட்டு சிவபூஜை புரிவானேயாகில், அதாவது அவன் தன் ஆச்சார ஒழுக்கங்களை உள்ளபடி செய்து வருவானாகில், பாவத்தைக் கண்டு அஞ்சுபவன் ஆகில், நிச்சயம் அவன் அந்தந்த கர்மங்களுக்குரிய முழு பெயரையும் பெறுகிறான். முனிவர்கள் கேட்கிறார்கள், சூத முனிவரே, எந்த புண்ணிய தலங்களை அண்டியிருந்து ஆண் பெண் இருபாலரும் சிவபெரும்பொருளை அடையலாகுமோ அப்புண்ணிய தலங்கள் எவை என்பதை சுருக்கமாவது கூறியருள வேண்டுகிறோம். ஸ்ரீ சிவமகா புராணம் 1வதான தியேஸ்வர சம்ஹிதை 12. சூதமுனிவர் கூறுகிறார், அறிஞர் பெருமக்களே, நற்புத்தி கொண்ட மகர்ஷிகளே, முக்தி அளிக்கும் சிவத்தலங்களை பற்றிய வர்ணனையை முதலில் கேளுங்கள். அதன்பின் உலக நலன் பொருட்டு சிவ ஆகமங்களை பற்றி கூறுவேன். மலைகள், காடுகள், வனாந்தரங்கள் அடங்கிய இப்பூமி 50 கோடி யோஜனை பரப்புள்ளது. பகவான் சிவனது திரு ஆணைப்படி இப்பூமி இவ்வுலகை தாங்கி நிற்கிறது. சிவபெருமான் ஆங்காங்குள்ள மக்கள் நற்கதி பெறும் பொருட்டு கருணையோடு இப்பூதலத்தில் பல பல இடங்களில் சிவத்தலங்களை நிர்மாணித்துள்ளார். சில தலங்களை தேவதைகளும் சில தலங்களை ரிஷி முனிவர்களும் தங்கள் வாசஸ்தலங்களாக கொண்டு அருள் புரிந்துள்ளனர். ஆகவே அவை புண்ணிய தலங்கள் ஆகின. இன்னும் பல பல புண்ணிய தலங்கள் மக்களை காத்தல் பொருட்டு தானாக தோன்றியவை. புண்ணிய தலங்களுக்கும் புண்ணிய நதி தீரங்களுக்கும் சென்றால் அங்கு நீராடி தான தர்மங்களும் ஜபமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நோய், வறுமை, ஊமைத்தனம் முதலிய குற்றங்களுக்கு ஆட்படுவர். இப்பாரத பூமியில் இறப்பவன் தன் புண்ணியத்தின் பயனாக பிரம்மலோகத்தில் வாசம் செய்து பின்பு புண்ணியம் குறையவே மறுபடியும் மனித பிறவி பெறுகிறான். பாவம் செய்தவன் பாவத்தின் சம்பளமாக கீழ்நிலையை, அதாவது நரகத்தை அடைகிறான். புண்ணிய தலங்களில் பாவச் செயல்கள் செய்தால் அவை மேலும் திடமாகின்றன. ஆகவே புண்ணிய தலங்களில் வசிக்கும் போது சிறிது கூட பாவச் செயல்கள் செய்யக்கூடாது. க்ஷேத்ரே பாபஸ்ய கரணம் திருடம் பவதி பூசுராகா, புண்ணிய க்ஷேத்ரே நிவாசேகி பாபமண்பபி நாசரேத். சிந்து நதி, சட்லஜ் சததிரு என்று சொல்லக்கூடிய சட்லஜ் நதி இரண்டுக்கும் இடையே பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. சரஸ்வதி நதி மிகவும் புண்ணிய நதி என்றும் 60 கிளைகளாக பிரிந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதன் கரைகளில் வசிப்பவர்கள் படிப்படியாக பிரம்மலோகத்தை பெறுகிறார்கள் என்பது அறிஞர்களின் கருத்து. இமயமலையில் இருந்து பெருகி வரும் புண்ணிய நதியான கங்கைக்கு 100 கிளை நதிகள் உள்ளன. அதன் கரைகளில்தான் காசி, பிரயாகை முதலிய பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. சூரியன் மகர ராசிக்கு வரும் பொழுது, அதாவது தை மாசம், கங்கைக்கரையின் பெருமை முன்னிலும் அதிகமாகிறது. புண்ணியம் நல்கும் தன்மையும் அதிகமாகிறது. சோனபத்ரா நதிக்கு 10 கிளை நதிகள் உள்ளன. மகர ராசியில் பிரகஸ்பதியான வியாழ பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் புண்ணியமுடையதாகவும் விரும்பிய பயனை தருவதாகவும் ஆகிறது. அச்சமயம் அச்சோனை நதியில் நீராடி உபவாசம் இருந்தால் விநாயக பெருமானுடைய திருவடிகளை அடையலாம். புண்ணிய நதிகளான மகாநதி, நர்மதை நதிகளுக்கு 24 கிளை நதிகள் உள்ளன. அதன் கரைகளில் வசிப்பதும் அங்கு நீராடுவதும் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை தரும். தமசா நதிக்கு 12 கிளை நதிகளும் ரேவா நதிக்கு 10 கிளை நதிகளும் உண்டு. பரம பவித்திரமான கோதாவரிக்கு 21 கிளை நதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அது பிரம்மஹத்தி, கோஹத்தி அதாவது பசுவதை போன்ற பாவங்களையும் போக்கி ருத்ரலோகத்தை தருவதாகும். கிருஷ்ணமேனி நதியின் நீர் மிகவும் புண்ணியமானது, பவித்திரமானது, எவ்வித பாவத்தையும் போக்கும் தன்மை உள்ளது. அதற்கு 18 கிளைகள் உள்ளதாகவும் விஷ்ணு உலகை தரக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. 10 கிளை நதிகளில் உள்ள துங்கபத்ரை நதி பிரம்மலோகத்தையே தரவல்லது. புண்ணிய நதியான பொன்முகலி ஆற்றிற்கு 9 கிளை நதிகள் உள்ளன. புண்ணியம் கழிந்து பிரம்மலோகத்தில் இருந்து திரும்பி பூலோகத்திற்கு வரும் ஜீவன் இதன் கரைகளில் தான் பிறக்கிறார்கள். சரஸ்வதி நதி, பம்பை, பொய்கை, கன்னியாகுமரி முனை, நன்மை நல்கும் வெண்ணாறு முதலிய அனைத்தும் புண்ணியத்தலங்கள். இதன் கரைகளில் வசிப்பதால் இந்திர உலகான ஸ்வர்க்கம் கிடைக்கிறது. சக்கியமலையில் இருந்து தோன்றி பெருகும் பெருநதியான காவேரி பரம புண்ணியமானது. அதற்கு 27 கிளை நதிகள் உள்ளன. விரும்பிய பொருளெல்லாம் தரக்கூடியது. அதன் கரையில் வாசம் செய்வது ஸ்வர்க்கத்தையே தரவல்லது. பிரம்மா, விஷ்ணு இவர்களது பதத்தையும் தரவல்லது. சிவத்தலங்கள் கொண்டுள்ள காவிரிக்கரை விரும்பிய பலன்களை தருவதுடன் சிவலோகத்தையும் தரவல்லது. சூரியனும் வியாழ பகவானும் மேஷராசியில் வரும்போது நைமிஷாரண்யம் மற்றும் பத்ரிகாசிரமத்தில் நீராடி பூஜை செய்து மற்றும் தானம் செய்வது பிரம்மலோகத்தை தரவல்லது என அறியவும். கடகராசியிலும் சிம்மராசியிலும் சூரியனது சங்கராந்தி ஏற்படும் பொழுது சிந்து நதியில் செய்யும் ஸ்நானம் மற்றும் கேதாரத்தில் உள்ள நதியில் நீராடுதலும் அந்நீரை அருந்துதலும் ஞானத்தை தரவல்லது. பிரகஸ்பதியான குரு பகவான் சிம்மராசியில் இருக்க சூரியன் சிம்மராசியில் வரும் புரட்டாசி மாதத்தில் கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்பவன் சிவலோகத்தை பெறுவான் என்று முன்னொரு சமயம் பரமசிவனே கூறியுள்ளார். குரு பகவானும் சூரியனும் கன்னிராசியில் இருக்கும் பொழுது யமுனை நதியிலும் சோனபத்ரை நதியிலும் நீராடுவது தர்மராஜரான யமனது சம்யமனி பட்டணத்திலும் விநாயகரது உலகிலும் பொங்கும் இன்பங்களை தரும் என மகரிஷிகள் கூறுகிறார்கள். சூரியனும் குருவும் துலாராசியில் இருக்கும் போது காவிரி நதியில் நீராடுவது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கூற்றுப்படி விரும்பிய பொருளெல்லாம் தரவல்லது. சூரியனும் குருவும் விருச்சிக ராசியில் இருக்க கார்த்திகை மாதத்தில் நர்மதை நதியில் ஸ்நானம் செய்வது விஷ்ணு லோகத்தை தரும். சூரியனும் குருவும் தனுராசியில் இருக்க மார்கழி மாதத்தில் பொன்முகரிய நதியில் நீராடுவது சிவலோகத்தையே தரும் என்பது பிரம்மதேவரது வச்சனம். குருவும் சூரியனும் மகர ராசியில் இருக்க தை மாசத்தில் கங்கையில் நீராடுவது சிவலோகத்தையே அளிப்பதென பிரம்மதேவர் கூறுகிறார். சிவலோகத்திற்கு பின் பிரம்மா விஷ்ணு ஆகியவர்களின் உலகில் இன்பங்களை அடைந்தவன் மனிதன் ஞானத்தை பெறுகிறான். மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்க கங்கைக்கரியில் செய்யப்படும் சிராத்தம், பிண்டப்பிரதானம், தர்ப்பணம் ஆகியன தன் தந்தையின் குலம், தாய்வழிப்பாட்டனார் குலம் ஆகிய இரு குலத்து முன்னோர்களது பல தலைமுறைகளையும் கடைத்தேற வைப்பதாக கருதப்படுகிறது. சூரியனும் குருவும் மீனராசியில் இருக்க பொங்கை மாதத்தில் கிருஷ்ணமேனி நதியில் நீராடுவதை ரிஷிகள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்தந்த மாதங்களில் முன்கூறப்பட்டது போல் அந்தந்த நதிகளில் நீராடுவது இந்திர பதவியை தரவல்லது. ஆகவே அறிஞர்கள் கங்கை காவேரி நதிக்கரைகளில் வாசம் செய்கிறார்கள். அதனால் அவ்வப்போது செய்யப்படும் பாவம் நிச்சயமாக அழிந்து போகிறது. ருத்ரலோகத்தை தரும் பல தலங்கள் உள்ளன. தாமிரபரணி, வைகை இரண்டு நதிகளும் பிரம்ம உலகத்தை பெறுவதற்கான பயனை தருவன. இதன் இரு கரைகளிலும் இவற்றிற்கு இடைப்பட்ட இடங்களிலும் சொர்க்கத்தை அழிக்கவல்ல பல பல புண்ணிய தலங்கள் உள்ளன. அங்கு வசிப்பவர்களும் அதே போல நற்பலன்களையே பெறுகின்றனர். சதாச்சாரம் அதாவது ஒழுக்கம், நன்னடத்தை, நல்லெண்ணம் மற்றும் கருணை உள்ளம் படைத்தவர்கள் நதி தீரங்களிலேயே வசிக்க வேண்டும். இல்லையேல் அதன் பயனை அடைய பெறார். புண்ணியத்தலங்களில் செய்த சிறிதளவு புண்ணியமும் பெரியதாக பெருகுவது போல தான் செய்கிற சிறிய சிறிய பாவங்களும் பெருகிவிடும். புண்ணியத்தலங்களிலேயே தன் வாழ்நாளை கழிப்பதாக ஒருவன் உறுதி மேற்கொள்வானாயாகில் அந்த உறுதியினாலேயே அவனது முன்னிலைகள் முழுவதும் அழிந்து விடுகிறது. ஏனெனில் புண்ணியம்தானே அனைத்து செல்வங்களையும் தரவல்லதாக கூறினார்கள் அந்தணர்களே. புண்ணியத்தலங்களில் வசிப்பதால் பெறலாகும் புண்ணியம் மனம், வாக்கு, உடலால் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கவல்லது. புண்ணியத்தலத்தில் மனதாலே செய்த சிறிய பாவமும் வஜ்ரம் போல் ஒட்டி கொண்டு பல கற்ப காலம் நம்மை விடாது தொடர்ந்து வரும். புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் பகுதா ருத்தி மிருத்சதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் மகதன்வபி ஜாயதே, தற்காலம் ஜீவனார்த்தம் சேத் புண்ணியேன க்ஷயமேஷ்யதி, புண்மை புண்ணியமைஸ்வர்யதம் பிராஹுகு காயிகம் வாசிகம் ததா மானசம் ச ததா பாபம் தாத்ருசம் நாசயேத் த்விஜாஹ மானசம் வஜ்ரநேபம் து கல்ப கல்பானுகம் ததா. அம்மாதிரியான பாவம் தியானத்தினால் மட்டுமே அழியுமே அல்லாது வேறு வழியில் இல்லை. வாசிகமாக அதாவது வாக்காலான பாவமானது ஜபம் செய்வதாலும், காய்கமான அதாவது உடலான பாவமானது உடலை வருத்தி செய்யும் கடுமையான தவத்தினாலும் அழியும். ஆகவே நன்மை விரும்புபவன் தேவதாராதனை, அந்தணர்களுக்கு தானம் அளித்தல் ஆகியவை செய்து பாவங்களிலிருந்து ஒதுங்கியிருந்து புண்ணியத்தலங்களில் வசிக்க வேண்டும்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: திரு பாண்டிப்பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்த விளைவு. தென்பாண்டி நாட்டுடையானாக பாண்டிப்பிரானாக வந்து சிவபெருமான் தன்னை ஆட்கொண்ட அருளினை வியப்புற்று மாணிக்கவாசகப் பெருமான் அருளியது இப்பதிகமாகும். தன்னை ஆண்டுகொள்ள பாண்டிப்பிரானாக வந்த சிவபெருமானைக் கண்டு தமக்கு தோன்றிய சிவானந்த பேரின்பத்தை சுவாமிகள் விவரிப்பது சிவானந்த விளைவாகும். இது 10 பாடல்களைக் கொண்டது.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: அதுல பஸ்ம ஜாபால உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷம். விபூதி எப்படி தயார் பண்ணணும், விபூதி எப்படி இடணும், இடம்போது என்னென்ன மந்திரங்கள் சொல்லி இடணும், அங்கே பற்றெல்லாம் விரிவாக அது சொல்லப்பட்டது. அதில் அந்த ஜாபால மந்திரத்தான் சொல்லுங்க. அப்போ அதர்வண மந்திரத்தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறேன், அக்னிரி தீபஸ்ம, வாயுரு தீபஸ்ம, ஜலமி தீபஸ்ம, ஸ்தலமி தீபஸ்ம, சர்க்கம் யோம பஸ்ம, இப்படிலாம் சொல்லி ஜோமனம். த்ரயாயு சஞ்சமதக்னேஹ கஷ்யபஸ்ய த்ரயாயுஷம் யத் தேவேஷு த்ரயாயுஷம் தன்மே அஸ்து த்ரயாயுஷம் மந்திரங்கள்லாம் சொல்லி சம்படமாக சொல்லணும். அதைத்தான் அவர் சொல்ற அடைமுரு பஞ்ச பிரம்ம மந்திரம் அங்கு என்று தொடக்கத்தால் முடிவின் வியாபார மனுக்களின் ஏழாற்றால் மூவிரண்டு அதர்வ மந்திரத்தால் வடிவுரு இடக்கை வைத்து உன் முக்கால் மந்திரித்து அறவினால் குழைத்து. அப்புறம்னா குழைக்கணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செய்யலானால் முன்ன பின்ன சொல்லியிருக்கார். குழைத்து சொன்னதுக்கு அப்புறம் உத்துடணும்னு சொல்லியிருக்கார் சுவாமிகள். இவர் ஒரே காராட்டார் பார்த்தேன், இந்த சிவஞான சுவாமியை போகும்போது தான் என்ன செய்யா இருக்குமாராஜ் தான் இவர் வழக்கம். எங்கேயாவது குழைச்சதுக்கு அப்புறம் எடுவோமா முத்துடமா, செய்யுளானால முன்பின் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், செய்யுள் வர வழக்கு வரும்போது ரெண்டாவது செய்யுள்ள முதல்ல சொல்ல உண்டு, முதல்ல செய்ய முடியாது, ரெண்டாவது செய்ய ஒரு வழக்கம். அந்த செய்யுள்ள முன்பின் வழக்கத்தனா அப்படி சொல்லியிருக்கார். நிறைய உத்தூழனம் செய்து பின் திரையம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் அரளின் ஆசமித்து ஆரம்பித்து அதை குழைச்சு கவசமந்தத்தினால குழைச்சு எல்லாரும் பதினாறு இடம், 8, 16, 32, 64 இப்படி இடங்கள் போயிடுறது. ஒருத்தங்க இடம் சார்

உதாரணம் சொல்லுங்க. அதாவது எங்கள் ஊரில் ஒரு முதலியார் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் பெரிய வியாபாரி சொல்கிறார். அந்த காலத்தில் டயர் பட்ட சரட்டில் போகிறனா பெருமை, டயர் பட்ட சரட் டக் டக் டக் டக் அப்படி போவார். அப்படி பெரும் வணிகராக இருந்து கடைசி ஒன்றுமே இல்லை, துப்புரவார். அடுத்த வேலை எப்படி சாப்பிட கிடையாது, பட்டினியை இறந்து உண்டு ஆகலாம் அந்த நிலைக்கு வந்தார். ஆனால் அதைத்தான் சொல்லணும், கடைசியில் அவருடைய சமுதாயத்தில் ஒரு மடத்தில் உட்கார்ந்து உட்காந்துக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஜலந்தான் சாப்பிட்ருப்பார் உட்காந்துருப்பார். ஆனால் அந்த நிலையிலையும் அனுஷ்டானத்தை விட கிடையாது, அனுஷ்டானத்தை விட கிடையாது. ஜோராக பிரிச்சு விட்டு அவர் காலையில் பார்த்து ஜாமூனாக உட்காந்துருப்பார். முகத்தில் ஒரு தெளிவு, அதான் வாங்கணும். நமக்கு 4 மணிக்கு டிஃபன் தெரியலனா என்ன வரும், 4-5க்கு என்ன வருத்து வரும். நம்ம 4 மணிக்கு வர வேண்டிய டிஃபன் வரலைன்னா 4-5க்கு நம்ம வர எப்படிலாமோ நம்முடைய முகங்கள்லாம் மாறும். தண்ணி தான் சாட்டுவோம், திருச்ச பிரசன்னதனம் சொல்லலாம். அவள் உட்காந்துருப்பேன் எதை பற்றிங்க இன்னைக்கு, இப்போ நீயே என்ன செய்கிறது, யாராக கொண்டு தந்தால் சாப்பிடுவார் சாட்டில் அந்த பக்குவம். ஈசான திவாச சாட்டம் நிர்வாண தீட்சை வாங்கினான், அதுதான் பக்குவம். இன்பமும் துன்பமும் நேரம் ஒரே நிலையில் இருக்கிறது, முடியுமா, விரும்பிருக்கிறார்கள். அதனால் அந்த மனப்பக்குவம் இருந்தால் 64 108 அணைட்டு போகிறான், உடம்பு போகிறான், ஊதி பூச்சின்னு போயிருக்கான், திரும்ப போகிறான், கவலைப்படானா இதை பற்றியா, அது கிடையாது. அதனால் பிரியம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் அரளின் ஆசமித்து பின்னரும் திரையம்பரன் பிரியுடன் திரியம்பகம் அனுமான். அதாவது விபூதி எந்தெந்த இடத்துல இடணும், என்ன மந்திரம் சொல்லி இடணும்னு கணக்கு. முதல்ல உச்சி, நெற்றி, விருதயம், நாபி, முட்டு, இது ஈசானம், சத்புரம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அது பிராமணர்களுக்கு கூட ஒன்று சேர்த்தான், திரையம்பக மந்திரத்தினால நெற்றியில் இடணும்னு சொல். திரையம்பகம் எஜாமக சுகந்திம் புஷ்டிவர்தனன் ஒருவாரு வந்தனான் மருத்துவர் பக்ஷிய மாமதான்னு சொல்லிடணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்க, திரையம்பகங்களால் அதெல்லாம் இட்டாச்சு, இட்டு எல்லாம் ஆரம்பின உடனே ஆசமனம் பண்ணுறோம். இந்த ஆசமனம் வந்து புராண ஆசமனம், வேதாசமனம், தத்துவாசமனம் உணர்க்கு. மிகவும் சாமானியர்களுக்கெல்லாம் புராண ஆசமனம், அவ பிராமணாலாம் அதை பண்ணும், அச்சுதாயுதமாக ஆனந்தாயுதமாக கோவிந்தான். அதில் கொஞ்சம் வேதங்கள்லாம் படித்து நம்ம கொண்டாளுக்கு வேதாசமனம்னு சொல். ரிக்வேதம் பிரணயாதி, எஜுர்வேதம் பிரணயாதி, சமவேதம் பிரணயாதி. அதற்கும் மேலே பக்குவப்பட்டவர்களுக்கு தான் தத்துவாசனம். நமக்கு ஆத்ம தத்வாய ஸ்வதா, வித்யா தத்வாய ஸ்வதா, சிவ தத்வாய ஸ்வதான்னு சொல்லணும். பதாக முத்திரையினால ஆசமனம் பண்ணணும். இதில் ஜலம் விட்டால் இப்படி வழியணும், இங்கே தான் ஆகணும், இப்படி குடிக்கூடாது, இப்படி ஒன்று உளுந்து முங்குற அளவு தான் தண்ணி இருக்கணும், மாஷமக்கின ஜலம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே புத்தனை பெருசாக இருக்குன்னு கூட 2 முட்டை விட்டு சாடக்கூடாது. அப்படி சொல்லணும். முறையின் அஞ்செழுத்தால் குண்டரம் ஒன்றும், அந்த 3 திருவுண்டத்துக்கு என்ன சொல்வார் கணக்கு, முச்சுடர் முக்குணம் மும்மை மறைகள் மூவுலகம் முன்னிறம் முத்தி வடிவன சிந்தையில் கண்டு, இவ்வளவா அதை குறிக்கிறது. என்னைக்க சொல்றார் இவர், 15 சொல்லிட்டார். உடனே உரைகாரர் இப்படி தப்பா பண்ணிட்டார், 16 உண்டு, 15 சொல்லிட்டாருன்னு சொன்னார் சுவாமிகள். ஒரு இவ்வளோ வைத்தியத்தை ரெண்டு அப்படி கேட்டவோ அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இல்லை, 15 விற்கலாம். 5 மூவிடத்தும் அழகுறு அணிந்தால் அருகற்கு சந்நீர் உதவி, சந்தி நீர் உதவி. அதுக்கப்புறம் சந்தியாந்தரம், அதாவது அர்க்கம் கொடுக்கணும், காலையில் 3 அர்க்கம் காயத்ரி மந்திரத்தால் கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் நட்சத்திரம் இருக்கிறதே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சூரியன் உதயமானபுரம் கொடுக்கக்கூடாது, அனைவரும் நினச்சிட்ருக்கா கொடுக்கு. அதாவது காணாமல் கோணாமல் கண்டுகூடுன்னு சும்மா ஒரு பாட்டி கதை இது, காணாமல் சூரியனை காணுவதற்கு முன்னாலே கொடுக்கணும், கோணாமல் சூரியன் கரெக்டாக இருக்கிறேன்.

0: அந்நேரம் கண்டு கொடுன்னா சூரியனுக்கு இருக்கும் போதே கொடுத்துடணும், சன் நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கூடாது. இதுதான் நட்சத்திரம் கொண்டு அர்ஜத்தை கொடுக்குறான். இந்திர திசையை நோக்கு, இந்திர திசைனா கிழக்கு. மோனம் எய்தி நல் ஆதனத்து உம்பர் பந்தமிழ் சுகஞ்சயர் இருக்கையனாகி. இந்த ஆசனத்தில் இருக்கணுமா, அந்த ஆசனத்தில் இருக்கணுமா, காது மேலே போடணுமா, கீழே போடணுமா, இந்த பிரச்சனையே இல்லை. சொல்லிட்டா சுகாசனம்னா உனக்கு எப்படி இருந்தால் சுகமாக இருக்குமோ அப்படி உட்காந்து. ஆனால் அதாவது சிரமப்பட்டுன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது உடம்பை வருத்தின்னு பண்ணக்கூடாது. எப்படி இருந்தால் சுகமாக இருக்குமா அப்படி ஆசனம் இப்படி போட்டால் ஆசனம். சில பேர் பலகை வச்சுருப்பேன், அது கிடிக்கிடி கிடிக்கிடின்னு ஆடும் உட்காந்தா, அது நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடும். அது இப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதாவது ஆசனத்துக்கு லட்சணம் சொல்லபடி இப்போ ஒரு ஆசனம் கிடையாது. எங்கேயா பழைய விடுகள் எங்கேயா கிடந்தால் தான் கிடந்தது. அதாவது ஆணி அடிச்சிருக்கக்கூடாது ஆசனத்தில், ஆணி அடித்த பழையில உட்காரக்கூடாது. இப்போ எல்லாம் தான் இருக்கும். சார் நடக்கிற கதையா வேண்டாவது. ஆமை வடிவத்தில் அது இருக்கும். சில விட பார்த்துட்டு ஆமை வடிவத்தில் ஆசனம் இருக்கும், அது ஆணி அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆசனத்தில் கூர்மாசனம் ஆன்னு சொல்லியிருக்கு. இல்லை சார் துண்டை விரிக்கணும் உட்காரணும் ஆன்னு சொன்னால் துண்டை எப்படி போடணும்னு எனக்கு. இப்போ ரெண்டாம் அடிக்கும் அப்படி நாலாம் அடிக்கும் அப்படி கிட போடணும், போடக்கூடாது. அதாவது இந்த நுனி இருக்கு இல்லையா, அது பூமியில் படக்கூடாது. ரெண்டாம் அடிக்கிறிய நாலாம் அடிச்சுட்டு இந்த நுனியை கொஞ்சம் மேலே போட்டணும். நுனியை வந்து பூமிக்குள்ளே கிடக்கூடாது, அதை கொஞ்சம் நாலு இன்ச்சு அது மேலே தீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காரணும். ஏன்னு சொன்னால் பூமிக்கு ஆகரண சக்தி உண்டு படிச்சிருக்கோம், இழுத்துரும் நம்ம தவசை ஆகணும். இப்படி அதான் சுகாசனம் ஆனு சொல்லிட்டார். பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி, அதாவது இது வந்து சிவபூஜையெல்லாம் நமக்கு வச்சுருக்கோம், அனுஷ்டானத்தில் வச்சுக்கல, ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. சில பேர் வந்து அனுஷ்டானத்திலே அதை கைக்குள்ள தான், அதாவது சூஷ்ம தேக சுத்தி, ஸ்தூல தேக சுத்தி, அந்தர்யாகம், இதெல்லாம் அனுஷ்டானத்திலே செய்யலாம். பெண்கள்லாம் பார்த்து கும்பாபிஷேகத்தில் விசேஷ சந்தி அதை போட்டு எல்லாரும் நீங்கள் போய் உட்காந்து பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்க மாட்டேங்க. குப்பூராதி பண்ணுற நேரத்தை மாத்திரம் போய் நிற்கிறிய அரோகரான்னு போட்டு வந்துடுது. இந்த விசேஷ சந்தியில் அனுஷ்டானம் பண்ணி இந்த அந்தர்யாகம் தான் செஞ்சுட்டு அவள் அப்படி வர ஆசாரம். ஆனால் விசேஷ சந்தி எதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா, சொல்கிறவனுக்கும் தெரியாது கேட்குறவனும் தெரியாது. சொல்கிறவனுக்கு என்ன சொல்கிறோங்கிறது தெரியாது, கேட்குறவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அதுதான் இப்போ விசேஷ சந்தி. ஆமாம், இவங்கான கடன் முடி கொள்ளிட்டு கடை கடை கடை கடை கடை மூலாதாரே சத்துலக மலையன்னு கேட்குவான். என்ன மூலாதாரம், எங்கே ஆர்த்தி கமலம் இருக்குது, இவன் கொஞ்சம் யாம் உட்காந்துட்டுப்பான் அவன் சொல்லிட்டு யா காண்டு முடிஞ்சாச்சாப்பா புறப்படு, நீ படிக்க வேண்டியலாம் படித்தாச்சு இல்லை புறப்படுவோம். அதில் அனுஷ்டானத்திலேயே அந்தர்யாகம் செய்யலாம், சூட்சம் தேக சுத்தி, ஸ்தூல தேக சுத்தி இதெல்லாம் செய்யலாம். அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். பஞ்சபூதத்தை ஒன்றன் உந்துர ஒடுக்கி, பஞ்சபூதத்தில் ஒரு இடத்துல ஒடுக்கிறதாக சொல்லணும். அது எப்படி இருக்கு, சிவபூஜையில் ஒரு ஹிருத் கண்ட ஹிருத் கண்ட தாலு புருமத்ர பிரம்மாணி காரண புருஷேஷு பிரம்மணி சப்தஸ்பரிசவு புரவிலாவாய், சப்தத்தை ஸ்பர்சத்தில் ஒடுக்கு. ரூபவு விஷ்ணவு புரவிலாவையான், ரூப கந்தவு ரூபத்தை கந்தத்தில் ஒடுக்கு. புத்தி அகங்கார புத்தி அகங்காரத்தில் ஒடுக்கு, மனஸ் அகங்காரம் மனசில் ஒடுக்கு, மனஸ் சதாசிவே பிரதான் சதாசிவத்தில் ஒடுக்கணும். என்னத்தை ஒடுக்குறது எப்படி ஒடுக்கணும் தெரியாதான், அதை சொல்லிட்டு பெய்யா விட்டேன் அவளா. இது வந்து யோக நிலையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரம், அது உடனே வரக்கூடியதில் பிற்காலத்தை போக போக வரும். அதைத்தான் இங்கே பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி, அதான் ஒடுக்க முடிஞ்சாச்சு. ஆவியை பிரம்மரந்துரத்து ஒடுக்கிய பின்னர் என்னன்னா, அதாவது சிவபூஜையில் அதற்கு இப்போ செய்ய சொல்கிறார். இந்த உயிரை வந்து ஆவியே சங்காரம் துறையினால எழுந்து எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம் சொல்ற? இடநாசையினால மூக்க உள்ளிழுக்கும், மூச்சை உள்ளிழுத்து அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அங்கே சிவனிடத்தில் சேர்க்கிறோம். இந்த ஆன்மாவை என்ன சார் சேர்க்கணும் தானே உட்காந்துருக்கான், எங்கே சேர்ந்துருக்கேன், பாவம் பாவம் தான் கொண்டு போய் சேர்த்துட்டு கொஞ்சம் சரீரத்தை எரிஞ்சதாக பாவிக்கணும், சரியும் அப்படியே பஸ்மமாக போனதாக பாவிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அமுதம் பொழிஞ்சதாக சாம்பல் மேலே பொழிஞ்சாவி புதிய சரீரம் தோன்றியதாக, அந்த புதிய சரீரம் தோன்றினதுக்கு அப்புறம் பலவற்றை அங்கே சேர்த்துருக்கோமே அந்தான் மீளை வாங்கி கொண்டு வந்து அவருடைய இடநாசையை கொண்டு ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கணும். இது என்ன பலன் என்ன? இதில் தான் சித்தாந்தம் இருக்கு. இறைவனுடைய திருவடியை சிந்திக்க சிந்திக்க மலம் பரிவாக ஆடுகள். இப்போ இந்த உயிர் அங்கே சேர்த்தாங்க, சேர்த்து திருப்பி கொண்டு வந்து ஒரு ஒரு நொடியை வச்சுக்கிடுங்க, அந்த ஒரு நொடி அங்கே இறைவன் திருவடி இருந்தது இல்லையா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அப்படி இருந்து இருந்து வர வர இந்த உயிர் பரிவாகம் அடையும் ஆகும். அப்பாவம் இருந்தால் ஆகும், இவன் வெறும் எப்படி போத்திக்கு தெரிஞ்சுட்டு போய் நடக்காது, பாவம் இருக்கணும். இது அப்படியே சாத்தத்திலையும் வரும் இந்த முறை. அதாவது ஒரு சமயம் பிரம்மஞான சாஸ்திரிகள் சொசைட்டியில் என்ன பேச கூப்பிட்டாங்க, என்னையா பேசணும்னு கேட்டேன், சாக்த தந்திரத்தை பற்றி பேசுங்கன்னார். ஒரு மணி நேரம் பேசணும், பூரா சைவம் தான், சாக்த தந்திரத்தில் இருக்கிற விஷயம் பூராவுமே சைவம் தான், சைவத்தில் உள்ள விஷயம் பூரா அங்கே இருக்கு. அதனால் உங்கள் சாக்தமும் எங்கள் சிவபெருமானையே குறிக்கிறது சொல்லி முடிச்சுட்டேன். அதில் இதே மாதிரி பாவங்களாக இருக்கும், ஜீவசிவம் பரசிவபதே யோஜையா யோசிக்கிறாங்க. அப்புறம் வாயு பீஜேனா, வாயு பீஜேனா எம் இடையா பூரையிட்டா எழுதின எழுது நாசினால கொடுத்து எம் எம் எம் எம் எம் அப்படி சொல்லிக்கிட்டே தான் மூச்சு போயிடும், மனசுக்குள்ளதாக இருக்கணும். சங்கோஜ சரீரம் சோஷய சோஷய சுவ இந்த சரீரம் அப்படி இங்கெல்லாம் விட்டுருக்கோம், அப்படி இங்கே என்ன எடுக்கணும், பிங்களையா ரேஜையர் அக்னி பீஜேன பிங்களையா பூரையிட்டான் அக்னி விஜா ரம் ரம் ரம் ரம் ரம் ரம் ரெண்டு நிப்பாட்டும் நிறுத்தி சங்கோஜரின் தக தக பச பச சுவா இது எரிஞ்சு போட்டும் படு இங்கே தான் விட்டுருக்கோம், படு இங்கே என்ன எடுக்கலாம், இடையா ரேசகித்வான் அப்பு பீஜேன இடையா பூரையேது பரமசிவ அமுதம் பரிஷய பரிஷய அப்படி பரமசிவனுடைய அமுதம் மேல பரிசலாக இருக்கும். மற்ற பிருத்திவி பீஜேன பிருத்திவிதம் லம் அதை சொல்லி சாம்பவ சரீரம் உட்பாரை உட்பாரு அதாவது உண்மையான சிவசரீரமாக இது ஆனதாக பார்க்கும். இதைத்தான் அவர் சங்க சொல்கிறார் பாட்டில், இதை செய்தால் பாவத்தோடு செய்தால் நாளடவிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிர் பரிபாகம் அடையும். அங்குஷ்டியாக சிவனை வரன்முறை அர்ச்சனை பொறிந்து அது அங்குஷ்ட ரூபியான நம்மளுடைய ஹிருதயத்தில் இந்த அளவு தான் இருக்கானோ சிவன். ஆமாம், இதை வேதத்தில் சங்குஷ்ட மாத்திரேன புருஷக அங்குஷ்டங்க சமாசிதக ஈசக சர்வச ஜெகதக பிரபு பீனாரி விஸ்வபு அங்குஷ்ட மாத்திரத்தில் ஹிருதயத்தில் இருக்கான். ஆனால் எல்லா வேதத்திலையும் ஆகமங்கள் தான் கொட்டியிருக்காருங்க. ஆமாம், இவர் எங்கே போயிடுச்சா ஆட்டவை படித்தா தெரியல, அது சரித்திரத்தில் வரல. ஆமாம், அதாவது நமக்கெல்லாம் படிக்கணும், படித்தா தானே அவர் தெரியும். ஞானிகளுக்கு படிக்க வேண்டாம், படிக்காமலே தெரியும், ஒரு தூரம் கேட்டாலே அவனுக்கு எல்லாம் முடிச்சு போடும். அது என்ன சொல்லு ரைட் அவ்வளோதான், ஆட்சி மதிக்க கிடையாது. ஏகசந்த கிராகியன் அப்படி இருக்கான், ஆட்கள் இருக்கத்தான் செய்யும். அதான் கறி புத்தி வாழத்தண்டு புத்தி நலங்க கற்பூர புத்தின்னு சொல்லாமல் திருநெல்வேலியில் அப்படி திறந்தார் எனக்கு தெரிஞ்சு. அதாவது பிராமணர்கள் பாத்தியாயம் புரோகிதம் பண்ணி வைக்கிறவர்கள் புரியும், இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை ஒரு தான் பார்த்து பார்த்துன்னு மடிக்கட்டும் ஆயிடுச்சுங்க எடுக்க மாட்டேன் கேட்டால் நான் எழுது ஐம்பத்தாறாம் பக்கத்தை புரட்டாதே இருக்கு பாருங்கள் அது தெரியணுமா? நமக்கு பாக்கிய சத்திரம் படித்தாச்சு, படித்து ஒரு வந்து கேட்டால் கொஞ்சம் இரு தான் படிச்சா கேட்டு. ஏகசந்த கிராகி ஞானிகளுக்கு அது, அதாவது குமரகுருபரர் ஒரு பாட்டு சொன்னார், டெல்லியில் ராஜா முஸ்லீம் மன்னர்னா, அவர் பாட்டில் ஒரு சித்தன் பக்தத்தை பற்றி ஒரு விஷயம் வந்துட்டு, உடனே எல்லாரும் போய் பத்த வச்சுக்கலாம், இவர் பெரிய சாமியார் ரெண்டு சாமியார் எல்லாம் இவ்வளோ எப்படி இவனுக்கு தெரியும், அப்போ இவன் ஏதோ அனுபவம் இருக்குதான் சொன்னாங்க. கூப்பிடல அவனை சன்யா சாமியாரை கூப்பிடு, என்ன என்ன சமாச்சாரம் அவர் சொன்னார், மா உனக்கு சொல்கிறேன் அதை செய்யணும், ஒரு செம்பு காசு எடுப்பேன் மனிதனுடைய மரத்துக்கு நடுவில் வச்சு முடியும், ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பாருங்க. அம்மா எடுத்து பார்த்தா பல பலன் இருக்கும், எப்படின்னு கேட்டான். அதில் புளிப்பு சத்து இருக்கு, ஆனால் நீ சின்ன பார்த்தரா, அதில் புளிப்பு சத்து இருக்கு இடையிலாவே அது நீ சின்ன பார்த்தரா. அதே மாதிரி ஞானிகளுக்கு வந்து படித்துத்தான் தெரியணுங்கிறீங்களே, அது வாட்டுக்கு வரும். அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு, எந்த வேதத்தை படித்தாருங்கெல்லாம் கேட்கக்கூடாது. யோகினை கூறி தன்னுடைய இருதய ஈசன் என்றுரைக்கும் கெட்டிதழும் கேசரும் வைராக்கியமென்னன் பொகுட்டும் செப்பு வாமாதி கேசரமும் ஆகிய கமலன் ஆவி ஆயாமற்று அலரவர கண்டு மற்றதன்மேல் ஏகன் மும்மூர்த்தியாகி முக்குணங்கள் இறைவன் மும்மண்டிலம்னான். சூஜை, நீங்கள் சூஜை பண்ணுறாங்க இருக்க, நீங்கள் தாமரை பூ தெரியும் இல்லையா, தாமரை பூவில் என்னெல்லாம் வடிவம் இருக்குது, முதல்ல கிழங்கு உள்ள தண்ணி கிழங்கு, தண்ணி கீழே கிழங்கு, கிழங்குலன்னா தாமரை வரும், தண்டு நீளமாக வரும், அப்புறம் தாமரை, தாமரைக்கும் தண்டுக்கும் நடுவில் ஒரு கழுத்து கண்டங்கள், தாமரை தாமரை இதழ்கள், இதழ்களுக்குள்ள ஒரு பொகுட்டு, அது பொகுட்டு சுற்றி கேசரம், அந்த பொகுட்டுக்குள்ள விதை இருக்கு, லேசாக முளை இருக்கு, இவ்வளோ இருக்கு தாமரை இல்லையா, இவ்வளவும் ஒவ்வொரு தத்துவம், ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கிறோம். எப்படி ஆனா, அதாவது தாமரை வந்து பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறோம், கிழங்கு, அதுலேருந்து தண்டு வருகிறத அந்த தண்டு வந்து நாளம் சொல்லல், அப்பு தத்துவம் முதல் 23 தத்துவத்தை கொடுக்கும். பூஜை பண்ணுற ஆதார் சக்தியே நம, அனங்காசனாய நம, அப்புறம் நாளாய நம, பீஜாய நம, அங்குராய நமஹான்னு வருது, அதான் தான் நாளம். அப்புறம் என்னாச்சுன்னா இதழ்கள், அது என்ன இந்த கழுத்துக்கு பிறகு கண்டகேபியோ நமஹா, தளேபியோ நமஹா, தளங்கள் பொருள் கேசரேபியோ நமஹா, சோப்பா இருக்குல்ல, கர்ணிகாயி நமஹா மொட்டு, அதுக்குள்ள இருக்கு பீஜேபியோ நமஹா, இவ்வளவும் சொல்லும். மனமா நம்ம பூஜை தர்ம நாம் ஆடு நாளாயன் கண்டாயன் கண்ணிகா பீஜேபியன் பத்மாயினாம் போட்டாராம் போவான், இது என்னங்கிறத தான் சொல்றாரு. இதில் இந்த கண்டம் இருக்கு இல்லையா, அது அசுத்தமாயை குறிக்கிறது, அசுத்தமாயை குறிக்கிறது. அந்த எட்டு கை எட்டு இதழ்னு சொல்லி நம்ம தாமரை நிறைய இருக்கும், அதனால் உள்ளே இருக்கிற தாமரைக்கு எட்டு இதழ்கள் சொன்னேன். அந்த எட்டு இதழ் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் வித்யாதத்துவம் ஏழும் சுத்த வித்தையும் சேர்த்து எட்டு, காலம் நிகதி கலை வித்தை அராகம் புருஷன், அதுக்கப்புறம் வித்யா வேறு சுத்த வித்தை. இதில் தத்துவங்கள் தோற்றம் எப்படி இல்ல, உரைகாரர்கள் பலவிதம் அளித்தாங்க, அதில் கொஞ்சம் முன்ன பின் இருக்கு விஷயம், இதில் தெளிவுபடுத்தினவை சுவையான சுவாமி. இந்த தத்துவ தோற்ற முறைகளை தெளிவாக நமக்கு சொன்னவர்கள் சுவையான சுவாமி தான், அதுதான் அப்பலட்சா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதில் என்னன்னா காலம் இதை கலவித்து அராகம் புருஷன் சொல்லிட்டான், அப்படி இல்லை காலம் நியதி கலை, கலை இருந்தால் வித்தே அராகம் தோன்றியது, தனியாக சொல்லக்கூடாது, அது சுவையான சொல்லி காட்டினார். அந்த மாதிரி எட்டு இதை அதை பொறிக்கிறது. உள்ளேயும் ஒரு இதழ் இருக்கான், அக இதழ் புற இதழ் தாமரைன்னு ஒரு இதழ் தான் புற தான், அகத்தினுள் தாமரையில் அக புற இதழ் அக இதழ் அந்த அகழ் அஷ்டவித்யேஸ்வரரை குறிக்கிறது. அதாவது ஆபரண தேவதை பூஜை பண்றவாளுக்கு அது தெரியும், முதலாபரண தேவதை ஈசானாதி பஞ்சபிரம்ம சடங்கம், இரண்டாவது ஆபரணத்தில் ஆனந்தாயன்மா சூஷ்மாயனமா எட்டு பேரும், ஏகநேத்ரா ஏகருத்ராய ஸ்ரீகண்டாயனமா ஸ்ரீகண்டினேன்னு வரும். அஷ்டவித்யேஸ்வரர் சுத்த வித்தியில் இருக்கக்கூடியவாழலாம், சக்தி தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அந்த அஷ்டவித்யேஸ்வரர் அந்த எட்டு இதழ் குறிக்கிறது. கேசவர்க்க 64 ஆனால் தாமரை 64 இருக்காங்கிறதுக்க வாய்ப்பில்லை, நம்மளை ஹிருதயத்து தாமரையெல்லாம் 64 கேசரம் இருக்கு. அது ஈஸ்வரம் சாதாக்கியங்கிற தத்துவத்தை அது குறிக்கிறது. அப்புறம் என்னாச்சு, கண்டகேபியோ நமஹ, தலையேபியோ நமஹ, கேசரேபியோ நமஹ, கன்னிகாயி நமஹ போட்டு அது சக்தி தத்துவத்தை குறிக்கிறது. அப்புறம் கன்னிகாயி நமஹ பீஜேபியோ நமஹ, இவ்வளோ பீஜங்கள் இருக்கிறீங்க அதுதான் வரணும். பீஜங்கள் 51 அக்ஷரங்களை குறிக்கிறது. ஐநாசா 51 அக்ஷரம் ஆனால் எல்லாம் தமிழ் வழியில் தான் நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க திருமந்த தொடவே கூடாது, தொழுக்கு யோகிதே கிடையாது. ஆமாம், 12 திருமுறை நீ ஒப்புக்கொண்டா அப்போ 10 திருமுறையும் ஒப்புக்கொண்டதாகிடுறது, அப்போ பேசக்கூடாது. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 60 எழுத்தே அனைத்து, 50 எழுத்தே என் ஆபது அறிந்தபின், 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே, 50 எழுத்தும் சொல்றார் வடமொழி தான் சொல்றார், 51 எழுத்து வடமொழி, உயிர் எழுத்து 16, நமக்கு 12 16, மைய 36 34 44 51 காலர் 4 கஜட தப்ப இதுலையும் 4 எழுத்து வரும், க க க க ந ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண த ட த த ண ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ஹ ள ட்ச மையெழுத்து. இந்த இப்படின்னு சேர்த்து தான் 51 எழுத்து தான் சுவாமி சொல்றார் திருமூலர். ஏன்னா இந்த 51 எழுத்துக்குள்ள வேதம் வரும், ஆகமங்களும் இந்த 51 எழுத்துக்குள்ள, அதுக்கு மீதான வேதம் மண்யம் எழுத்து வரார். சார் என்ன 50 சொல்லியிருக்க, 51 சொல்லியா அவர் திருமூலர் 50 அது முந்தின பாட்டில் தெளிவு பண்ணிட்டார். எழுத்துக்கள் 51 என்பதனோடு 50 வழக்கு ஓடு உயிர்களை மூவைந்தும் ஆதி எழுத்தவை 51 51 என்பர் 51 இந்த 50 சொன்ன 51 எழுத்தையும் இன்னொரு இடத்த சொல்லியிருக்கார், 51 எழுத்து சுவிலே சொல்லியிருக்கார். ஆமாம், அப்போ இப்போ 51 எழுத்துள்ள வடமொழி என்ன பண்ணுறது, 51 எழுத்துள்ள வேதத்தை என்ன பண்ணுறது, 51 எழுத்துள்ள ஆணவத்தை என்ன பண்ணுறது, நீ திருமுறையை ஒப்புக்கொண்டவனானால் அந்த திருமுறையில் சொல்லப்பட்ட திருமுறை சொல்லப்பட்ட 51 எழுத்து வேதத்தை என்ன பண்ணுறது, இதை திருத்த முடியுமா, முடியாது. அடுத்தவன் பைத்தாரனாக்கணும், அதான் விஷயம். ஆமாம், எவன் கண்டுக்க போகிறான் ஆங்கிலேயர் தான். அதனால் அதைத்தான் இங்கே வண்ணரூபியாய் ஆன வண்ணா வர்ணம் எழுத்து, சுவாமி வர்ணரூபியா இருக்க எழுத்து ரூபமாக 51 எழுத்து ரூபமாக அவர் இருக்கார். இதில் சாத்தத்தில் 51 எழுத்து மந்திரம், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரம் சாத்த கண்டது. திருமூலர் எழுத்து சொல்வார், திருமூலர் சாத்தத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார், இந்த பல் தெரியாது என்னவோ சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சாத்தத்தை பற்றி ஸ்ரீவித்யை கேட்டால் எழுத்த கொஞ்சம் பஞ்சதிகாட்சி பதினஞ்சு எழுத்து அதை பற்றி சொல்கிறார். வரலாற்றில் இந்த எழுத்து ஆன் சொல்லி காட்டுறார். நவாட்சரி சொல்லி காட்டுறார். துர்க்கையினுடைய மந்திரத்தார். அதனால அதைத்தான் இங்க ஆசுத்தீர் உடம்பின் முன்போல் இருத்தி அங்கன் ஆதார பங்கயத்தின் பேசுறும் வண்ணர் ஊபுயாய் நிறைந்த தேவியை. அதாவது வர்ணத்தை வந்து அம்மாளுடைய சுரூபமாக சொல்லும். முறைவழாறு அமைத்து பேசுறு இருபத்தோராய் அறநூறு உயிர்ப்பினை பிரித்த சபையினான் மாசரன் ஆனை முகப்பிரான் முதலோர் மகிழ்வரும்படி அவர் குதவி. இதுல வந்தா சுவாமிங்க வந்த வந்ததுக்கு அப்புறம் நியாசம் பண்ணணும்னு இருக்கு. நியாசங்கள் நிறைய சொல்லியிருக்கு. தர்மபங்கி முண்டபங்கி வத்திரபங்கி கதாபங்கி அஷ்டத்திரம் கதா நியாசம் மாத்திருக்கா நியாசம் அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம இப்போ முதல்ல சொல்லுது முதல்ல தண்டபங்கி நியாசம்னு தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஈசான மூர்த்தாயன் மகா தத்புஷபத்ராயன் மகா அகோர்கஜன பாவந்த சத்யோஜாரம் ஒற்றையே நமஹா. இதுக்கப்புறம் நியாசம் இருக்கு. இதில் அச்ச அல்லது மாங்கிறது அது அந்தர் மாத்திருக்கா நியாசம் மகிர் மாத்திருக்கா நியாசம். அதாவது இந்த ஐம்பத்தோரு எழுத்தையும் இன்னும் அங்கத்தில் சுவர்கணம். அம் நமஹா அம் நமஹா எம் நமஹா ஏ நமஹா ஓ நமஹா ஓ நமஹா ரெம் நமஹா ரெம் நமஹா ரெம் நா ரெம் நமஹா ஏ நா ஐ நா ஓ நோ நா அம் நமஹான்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்தண்ட எழுத்த சொல்லி நியாசம் பண்ணணும். ஆற்று இதெல்லாம் எதுக்கியா வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. இவ்வளவும் செய்து கொண்ட பூஜையில் உட்கார்ந்தா இவன் சிவஸ்வரூபாமே ஆயிடுறான் என்ற சூரதேகம் உள்ளே இருக்கிற சூக்ஷ்ம தேகம் எல்லாம் சுத்தி அடைகிறது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேசா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிருந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊர் அடிகள் அடியிணைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, திருவாதூர் அடிகள் புராணத்துல திருப்பெருந்துறை சருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பெருந்துறை சருக்கத்திலே நம்முடைய குருநாதரை இறைவன் மனித வடிவத்திலே வந்து ஒளிசை மானுடமாக திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே எழுந்தருளி அடியார்கள் கூட்டத்தின் நாப்பன் ஆட்கொண்ட திறம் சொல்லப்படுகின்றது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 85 பாடல்கள் பார்த்தோம். 84வது பாடல்ல பெருமான் திருக்கரத்திலே இருக்கின்ற சிவஞான போதம் என்ற அந்த சுவடியை கண்டு சிவமென்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று தாங்கள் எனக்கு உணர்த்துவீராயின் நாம் உமக்கு மீளா அடிமையாவோம் என்று மந்திரிக்கோலம் புனிந்திருந்த வாதவருடிகள் அவரை மனதால் வணங்கி உடம்பால் வணங்காது உரைத்தார். அப்படி காமிக்கிறார் நமக்கு ஆசிரியர். இந்த உலகத்திலே மாறாத ஒன்று ஒரே பொருள், அது சிவம். நின்ற சிவம் ஒன்று. அந்த பொருளை ஒருவன் கலைஞானத்தினாலே தெள்ளிதின் மனதிலே உணர்வது தேர்தல் ஞானம். அதனை உயிருக்கு உயிரான அனுபவமாக தெளிவது நிகழ்கின்ற போதம் என்று சொன்னார். இப்படி பெருமான் சொன்ன உடனே வாதவர்களுடைய உள்ளமானது உருகிற்று. ஒருவர் ஒன்றை சொல்கின்றார், இன்னொருவர் கேட்கின்றார். கேட்பவர் உள்ளம் உருக வேண்டும் என்று சொன்னால் கேட்பவருடைய தகுதியும் கூறுபவருடைய தகுதியும் அதுல முக்கிய பங்கு வகிக்கின்றது. சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணுதான், நமக்கெல்லாம் தெரியும், உமாபதி சிவனாருடைய கதை. உமாபதி சிவனார் நடராஜ பெருமானுடைய பூஜையை முடித்துக்கொண்டு, உச்சிக்கால பூஜையை முடித்துக்கொண்டு பட்டப்பகல்ல பல்லாக்கல போறாரு. அவருக்கு கோயில் மரியாதையாக தீட்சிதர்களே பல்லாக்கள் அவரை சுமந்து வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. பகலிலும் அந்த தீவட்டி பிடித்துக்கிட்டு போறாங்க. அப்ப தன்னுடைய வீட்டு திண்ண வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மரங்கான சம்பந்தர் பகல் குருடு ஒன்று பட்டக்கட்டையில போகுது அப்படின்னு சொன்னார். சூரிய வெளிச்சம் இருக்கும் போது ஒருவனுக்கு கைவிளக்கு எதுக்கு? அது மரியாதை நிமித்தம் தான். ஆகவே மரியாதை நிமித்தம் ஒருவருக்கு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பினை இகழக்கூடாது. இப்ப பகல் குருடு போகுதுன்னு இவர் சொன்ன உடனே சாதாரணமா அப்பக்கிவியா இருக்கிற ஒருவனுடைய மனமானது அதனால புண்படும். நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க பாருங்க, பகல் நேரத்தில் கூட நமக்கு கண்ணு தெரியலன்னு கிண்டல் அடிக்கிறாரு. பட்ட பகல்ல உனக்கு எதுக்கா தீவட்டி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும். உயிருள்ள கட்டை என்று அந்த பல்லாக்கு, அந்த பல்லாக்கு துளிர்க்காது, அது மரத்தினால் செய்த பல்லாக்கு, இறந்து போன ஒரு கட்டை. அப்ப அதையும் கிண்டல் அடிக்கிறாரு. நமக்கு மரியாதை செய்வதற்காக பல்லாக்கில் அழிச்சிட்டு போறாங்க, சம்பந்தம் இல்லாம இவர் கிண்டல் அடிக்கிறாரு என்று உமாபதி சிவம் அபக்குவியாக இருந்தால் அவர் மனம் புண்பட்டிருக்கும். அவர் பக்குவியாக இருந்த காரணத்தினாலே அதன் உண்மை பொருளை அவர் உணர்ந்தார். வேற யார் பல்லாக்கில் போயிருந்தாலும், வேற யாருக்கு தீவிட்டி பிடிச்சிருந்தாலும், அவங்க நம்மளை யாரோ ஒருத்த வழி போக்கும் வேணும்னே கிண்டல் பண்றான், ப்ரொவோக் பண்றான். இந்த கிண்டல் கிண்டல் மட்டும் இல்ல, அதனுடைய கொள்கை வந்து ப்ரொவோக்கிங், ப்ரொவோக் பண்ண வம்பு இழுக்கணும். வம்பு இழுக்கிறதுக்காக சொல்றது, முக்கியமான காரியத்தில் ஈடுபடுறவங்க நம்மளை யாராவது வம்பு கிழத்தா அதை புறக்கணித்து விடுவார்கள். 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒருத்தர் பஸ் ஓட்டிட்டு இருக்கிறாரு, ஓட்டுற டிரைவரை பத்தி பின்னாடி ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், அவர் திரும்பி பார்த்து பதில் சொல்லக்கூடாது, சொன்னா என்ன ஆகும், அப்புறம் பஸ் ஓட்ட முடியாது. அப்ப கோயில்ல பெருமானை பூசிக்கிற ஒருவர் பூஜிக்கிற நேரத்தில் யாராவது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஐயரே மறைச்சுக்கிட்டு பூஜை பண்றாரு, நாமெல்லாம் சாமி எப்படி பாக்குறதுன்னு. பெருமானுக்கு பூசிப்பது என்பது ஒரு தொண்டு, ஒதுங்கி நின்று எப்படி செய்ய முடியும்? அதை நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் தூபம் காமிக்காம தீபம் காமிக்காம இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் இந்த ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுருவாங்க பொறுப்பானவர்கள். பொறுப்பானவர்கள் இதை இகழ்வார்கள், பக்குவம் இல்லாதவர்கள் சினப்பார்கள். உமாபதி சிவம் அதை இகழவும் இல்லை சினக்கவும் இல்லை, அவர் உள்ளம் உருகியது. என்ன நினைச்சாரு, பட்டக்கட்டை என்பது இந்த உடல், என்ன ஒருவன் இந்த உடலை சுமந்து கொண்டு செல்வதனால இது இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வருது. சிதம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு இந்த உடம்பு வந்திருக்கு, இதை நான் சுமந்துகிட்டு வந்ததுனால. நான் சுமக்கவில்லை என்றால் இது இதை நாலு பேர் சுமக்கணும். உயிர் இல்ல, கூத்தன் புறப்பட்டு போன கூடு என்று சொன்னால் நாலு பேர் சுமக்கணும். அந்த நாலு பேரும் காசு வாங்கிட்டு சுமக்கும் போது ஒத்தன் காதல ஒருத்தன் விழறா மாதிரி பேசிப்பான், தின்னு கொழுத்துருக்கிறான் எப்படி கணக்கிறான் பாரு. காசுக்கு தான் சுமக்கிறாங்க இந்த காலத்துல, பழங்காலத்துல அன்பினால் சுமந்தார்கள். அப்படி அவங்க கிண்டல் அடிச்சா இந்த பிணத்துக்கு கோபம் வருமா? அதான் கூத்தன் புறப்பட்டு போயிட்டானே, அது கோபம் வராது. பட்டக்கட்டை என்று சொல்லப்படுவது இந்த உடம்பு. என்ன காரணம்னா, நாம் உயிர் வாழ்கின்ற காலத்திலும் உடம்பு என்பது ஜடம், அதை உணரணும். நாம் இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காலத்திலும் உடம்பு என்பது ஜடப்பொருள். ஆகவே அவர் பல்லாக்க சொல்லல, நம்முடைய சரீரத்தை சொன்ன. தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுனால பகல் குருடுன்னு சொல்லல. பகல் குருடு என்பது ஆந்தை. ஆந்தை ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, அது என்ன பண்ணும், எங்கேயாவது போய் இடிச்சுக்கிடும். அதனாலதான் ஆந்தை பகல்ல உலவாது, சூரிய பிரகாசத்தில் அதோட கண்ணு மழுங்கி இருப்பதுனால உலவாது. ராத்திரிகளும் நல்லா அதுக்கு கண்ணு தெரியும், பறக்கும், இறை தேடும், எல்லாம் பண்ணும். அதே போல பின்னாடி வருது புராணத்துல, இந்த உலகம் என்பது கடவுள் என்ற சூரிய பிரகாசத்தை நாம் காணாத போது காண்கின்ற காட்சி. கடவுள் என்ற சூரியனை காணாத போது உலகத்தினுடைய காட்சி நிகழ்கிறது. எப்படின்னா, பகலிலே இருக்கின்ற சூரியனை காணாதிருக்கும் பொழுது இரவிலே ஆந்தைக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி, ராத்திரி ஆந்தைக்கு நல்லா கண்ணு தெரியுது. அதுக்கு நல்லா கண்ணு தெரியறதுக்கு ஒரே காரணம், சூரிய வெளிச்சம் இல்ல. நாம நல்லா உலகத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரே காரணம், கடவுளை மறந்திருப்பதுதான். கடவுள் இல்லாம போல, கடவுள் இருந்தும் மறந்திருக்கிறோம். எதை போல, என்ன தலைவலி வர வரையும் தலை இருக்கிறத மறந்திருக்கிறோம், வயிற்று வலி வர வரையும் கண்டதை திங்குறோம், கால் வலி வர வரையும் குதிச்சு ஓடுறாங்க, முதுகு அரிக்கிறவரையும் முதுகு இருக்கிறதே தெரியல, கடவுள் குற்றவரையும் கடவுள் இருக்கிறதே தெரியாது. இருக்கு எல்லாமே, தலை இருக்கு, முதுகு இருக்கு, கால் இருக்கு, வயிறு இருக்கு, இருந்தாலும் அது இருக்கேன்னு சொல்றவரையும் நாம அதை புறக்கணிப்போம். அது போல கடவுளும் இருக்கிறேன்னு சொல்றவரையும் அவர் பக்கத்திலே இருந்தாலும் நம்ம புறக்கணிப்போம். கடவுளை இகழ்ந்திருக்கின்ற ஒரே காரணத்தினாலேதான் ஒருவன் மனைவி மக்களோடு இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே முனைந்து ஈடுபடுகின்றான், பற்றோடு ஈடுபடுகின்றான். அடியார்கள் கடவுளை நினைந்த வண்ணமே ஈடுபட்டார்கள், அவர்கள் நிலை வேறு. இப்பதான் அஞ்சு நிமிஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு சாயங்காலம் சிறுத்தொண்ட நாயனார் கணபதீஸ்வரருடைய சாரக்ஷ பாக்குறதுக்காக மனைவியை அழைச்சுக்கிட்டு பிள்ளைய அழைச்சுக்கிட்டு சந்தோஷமா கோயில் போயிருப்பார் திருச்செங்காட்டாங்குடியில. நாளைக்கு பகல்ல ஸ்கூல்ல இருந்து பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டு கறி பண்ணி போட்டுட்டார். இப்ப இன்றைக்கு சந்தோஷம் குறைவா வாழ்ந்தாரா? நாளைக்கு துன்பம் மேலிட்டு செய்தாரா? நாளைக்கு பிள்ளையை கறி செஞ்சு போடும் போது அவர் வருத்தப்பட்டு செய்யல. இன்றைக்கு பிள்ளையோட சந்தோஷமா இல்லாம இல்ல. இந்த நிலை என்பது கொடியில ஒருத்தருக்கு தான் வரும். அதனாலதான் அவங்களை எண்ணிட்டாங்க 63 எண்ணிட்டோமா இல்லையா? அந்த நிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவர்களை வழிபட்டு வழிபட்டு ஏதோ ஒரு பிறவியில அந்த நிலை வரலாம். அவருடைய வழிபாடு முக்கியம். ஆனால் பொதுவாக நாம் முனைந்து ஈடுபடுகின்றோம் உலகியல்ல. அப்பூதி அடிகளோ, நமினிந்தி அடிகளோ, சிறு தொண்டரோ, இயற்பகையாரோ உலகியலில் முனைந்து ஈடுபடவில்லை. உலகிலே கடைபிடித்தாலும் உலகிலே முனைப்பு என்பது அடியார்களுக்கு கிடையாது. என்ன காரணம்னா, அவர்கள் கடவுளை மறவாத வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். கடவுளை மறந்த நிலையிலே உலகில் முனைப்பு ஏற்படும். அது ஆந்தை இரவிலே விழித்திருப்பதை போலவும் பகலிலே குருடாகி இருப்பதை போலவும். ஆந்தை பகலிலே குருடாக இருப்பதற்கு பகலவன் மீது குற்றம் இல்லை என்பது பொருள். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி. கடவுள் இருக்கான்னு நான் உனக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லடா, நீ பகல் குருடு, அதனால பக்கத்தில் இருக்கிற சூரியன் உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இந்த தேவாரத்துக்கு என்ன பொருள்னா, கடவுள் இருக்கிறாரு நான் உனக்கு நிரூபிக்க வேண்டாம், அந்த அதுக்கான அவதாரம் பண்ணல. கடவுள் இருக்கிறான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான், அவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கறதுக்காக தான் தேவாரம் பாடுறேன். அப்ப ஆந்தைக்கு யாராவது சூரியன் இருக்கிறான்னு நிரூபிக்க முடியுமா? அதுதான் சூரியனை கண்டு அஞ்சு கண்ண முடிக்குது. அதை போல பகல் குருடன் இவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன பொருள்னா, நீ நடராஜா பக்கத்துல இருந்தாலும் நடராஜாவை தெரிஞ்சுக்கல, நான் கோயிலுக்கு வராம வீட்டுல இருந்தாலும் நடராஜாவை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். மறைஞான சம்பந்தர் சொன்னதுக்கு பொருள் என்னன்னா, உனக்கு மரியாதை செய்யப்படுகின்றதே அந்த உடல் மரியாதைக்கு உரியது அன்று, அது நீ உயிர் வாழ்வதனால் உயிர் வாழ்கின்றதே அன்றி நீ உயிர் வாழும் போதும் அதனை பிணம் என்று நீ கருத ஆரம்பித்து விட்டாயா? வாடகை வீட்டுல இருக்கிறவன் வாடகை விட்ட சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கூடாது. உடம்புல உயிர் வாழ்கின்ற நாம் உடம்பினை பெரிதாக கருதக்கூடாது, நமக்கு உரியது என்று கருதக்கூடாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது. வாடகை வீட்டுல இருக்கிறவன் வாடகை விட்ட சொந்த வீடு போல நினைச்சு நடக்கக்கூடாது, நாம நினைச்சு நடக்கிறோம் அப்படி நடக்கக்கூடாது என்பது பட்ட கட்டை என்பதற்கு பொருள். பகல் குருடு என்பதற்கு என்ன பொருள்னா, நடராஜா பக்கத்துல நீ இருக்க, ஆனா நீ நடராஜாவை தெரிஞ்சுக்கல, நான் தான் நடராஜாவை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு குருநாதர் சொல்றார். இந்த பொருள் உமாபதி சிவத்துக்கு புரிந்தது என்பதனால அவர் உள்ளம் உருகியது, குருநாதர் காலில் போய் விழுந்தார். இந்த பொருள் பக்குவம் இல்லாத ஒருத்தருக்கு விளங்குமா? சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையாயிடுறேன்னு நம்ம குருநாதர் சொல்றாரு. அவரும் சொல்றாரு இப்படி சொன்னதுனால அவர் அடிமையாயிடுவாரான்னு ஒரு சந்தேகம் வரும், அதுக்காக விளக்கிறேன். சிவம் என்பது மாறாதது, ஞானம் என்பது அபரஞானத்தினால் அதை அறிவது, போதம் என்பது பரஞானத்தினால் அதை உணர்வது அப்படின்னு இதுக்கு பொருள் சொன்னார். இதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி அஞ்சு மார்க்கு பரீட்சையில வாங்கலாமே தவிர இதனால உள்ளம் உருகாது. பரீட்சையில இந்த கேள்வி வந்ததுன்னா இதை அப்படியே கட அடிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணா கரெக்டா எழுத்து பிசகாம இவர் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு வேணா பயன்படுமே தவிர உள்ளம் உருகாது. ஆனால் பட்டக்கட்டையில் பகல் குருடு போகின்றது என்பதனை கிண்டலாக கருதாமல் குருநாதன் தன்னை அழைக்கின்றான் என்று உணர்ந்த பக்குவம் கொண்ட சீடனுக்கு அது உள்ளத்தை உருக்கியதை போல, நீ அறிய வேண்டிய பொருளை நான் உனக்கு அறிவிப்பேன் இங்க குருநாதர் சொல்றாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டார், நிலையான சிவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதனை அறிகின்ற பர அபரஞானங்கள் என்னிடம் உண்டு, உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன், விருப்பம் இருந்தால் வாங்கிக் கொள்ள அர்த்தம். அந்த நிலையிலே நம்முடைய குருநாதர் இருந்த காரணத்தாலே அவர் உள்ளம் உருகியது. உள்ளம் உருகின உடனே எப்படி மறைஞான சம்பந்தருடைய அந்த உரையினை கேட்டு உமாவதி சிவத்தினுடைய உள்ளம் உருகியதோ, அதே போல இவர் உள்ளம் உருகிய உடனே கைலையிலே கல்லால மரத்தின் கீழே நால்வருக்கும் அருள் புரிந்த மோனமூர்த்தியும், பொன்னம்பலத்திலே இடதுகாலை தூக்கி ஆடுகின்ற அந்த ஞானமூர்த்தியும், வெள்ளியம்பலத்திலே அந்த தூக்கிய திருவிடியை நிறுவிய திருவிடியை மாற்றி ஆடுகின்ற கருணாமூர்த்தியும், இங்கு திருப்பெருந்திரிலே குருந்த மரத்திலே இரண்டு கரங்களோடு எழுந்திருக்கின்ற இந்த மூர்த்தி என்று உணர்ந்தார். அந்த மூணு பேரும் தான் இவங்க என்று உணர்ந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அந்த பாட்டு வரையும் நம்ம போன தடவை பார்த்தோம், 85வது பாட்டு வரையும். உத்தமர் இன்னவாரி இங்கு உரைத்தலும், 85வது பாட்டு வரிசை எண். உவந்து நாளாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையராதலாலே, இதை நம்ம விளக்கிட்டோம். நாளாம் சக்தினி பாதம் நிகழ்ந்திருக்கின்ற தன்மை கொண்டவர் நம்முடைய குருநாதர். ஒருவன் தன் குருநாதரை இவன் என்னுடைய குருநாதன் என்று அறிய வேண்டும் என்றால், அவன் ஒரு பெண் ஒரு ஆடவனை முதன்முறையாக பார்த்து இவன் என் கணவன் என்று அறிவதற்கு அவளுக்கு என்ன புண்ணியமும் பக்குவமும் இருக்கணுமோ, அதே போன்ற புண்ணியமும் பக்குவமும் இருக்கணும். பார்த்த உடனேயே இவர் தான் நம்ம வீட்டுக்காரர்னு தெரிஞ்சுக்கிற ஒரு புண்ணியமும் பக்குவமும் நல்வினை பயனால வரும். அதே போல இவனே என் குருநாதன் என்று அறிகின்ற அந்த புண்ணியத்திற்கு சக்தினி பாதம் வேண்டும். அந்த சக்தினி பாதம் நாலாவது சக்தினி பாதமா இருக்கணும். சக்தினி பாதம் நான்கு இருக்கு, மந்தம் மந்த தரம், தீவிரம் தீவிர தரம். மந்தம்னா கடவுளை அறிய வேண்டும், அது வாழ்க்கையினுடைய ஒரு கருத்து அப்படின்னு நினைக்கிறது. அது எப்பன்னா புராணங்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஏற்படும். புராண வைராக்கியம் அதுக்கு பேர், பிரசவ வைராக்கியம்னு ஒன்று உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பிடிக்கும் பொழுது அப்ப ஒரு வைராக்கியம் வரும். மயான வைராக்கியம்னு ஒன்று உண்டு, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தாய் தந்தை உடன் பிறந்தார்கள், அவர்கள் வந்து அவர்களே நம்ம கொண்டு போய் காட்டுல சேர்க்கிறோம். அப்ப சேர்க்கும் போது கோடீஸ்வரனால எதை கொண்டு போக முடிஞ்சது? அப்ப இன்னைக்கு யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுவே நாளைக்கு மாறிடும், நமக்கு வேணுமேங்கிற எண்ணம் வந்துடும். இப்ப புராணம் கேட்பதனால வருகின்ற வைராக்கியம், கஷ்டப்பட்டு பிள்ளை பெக்கும் போது வருகின்ற வைராக்கியம், இனிமே வீட்டுக்காரர் முகத்தையே பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். மயான வைராக்கியம், இனிமே எல்லாருக்கும் கேட்கும் போது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம். இந்த வைராக்கியங்கள்லாம் 24 மணி நேரத்துக்கு மேல நிக்காது. அதுவும் இப்ப வீட்டுக்கு போய் டிவி போட்ட உடனேயே திருவாதிரைகள் புராணம் கேட்டதனுடைய பலன் குறைஞ்சிடும். சர்க்கம்ஸ்டான்சஸ் சிச்சுவேஷன் மாறினா மாறிடும், எல்லாமே மாறி போயிடும். இப்படிப்பட்ட இதுக்கு ஆனா அருள் இருப்பதனால்தான் நம்ம மனம் ஈடுபடுகின்றது. சக்தி இருக்கு, சக்தி என்றால் அருள், சக்தியின் வீழ்ச்சி இருக்கின்றது, சக்தி நிபாதம் இருக்கு. இதுக்கு மந்தம்னு பேரு. மந்த தரம்னா அதை விட மோசம், மந்தத்தை விட மோசமா ஒரு இருக்கு. என்னன்னா ஏங்க, இன்னைக்கு இந்த சிதம்பரத்துல இருந்து ஒரு ஐயா வந்து திருவாரூர்கள் புராணம் சொல்றாரு, கேப்போமா? ஏங்க, போன மாசம் சொன்னதுல பாதிய திரும்பவும் சொல்லிட்டு இந்த மாசம் கொஞ்சோண்டு சொல்லுவாரு. அவர் ரெண்டு மணி நேரம் சொல்றத நான் அஞ்சு நிமிஷத்துல சொல்லுவேன். இதுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். தவறி போய் அப்படி அந்த வாசல் வழியா போகும்போது கேட்கறது நல்லா இருந்தா வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று கேட்கலாம். அப்ப நல்ல விஷயத்துல மனம் ஈடுபடுது, இருந்தாலும் லாப நஷ்ட கணக்கு போடுது இல்ல. அப்ப மந்த தரம், அதை விட முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருக்கு. கடவுளை தேடுவதை விட முக்கியமான வேலையெல்லாம் நமக்கு இருக்கும்போது அந்த கடவுளே நமக்கு சக்தியை கொடுத்தாலும் அது மந்த தரமாயிடும். மந்தத்தை விட கீழே தீவிரம் என்பது தனக்கு வந்தா தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும். இன்னொருத்தர கஷ்டப்படும் போது ஐயோ பாவம்னு தோணும், ஆனா தனக்கு வந்தாதான் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதுவும் இந்த காது வலி பல் வலி எல்லாம் வந்துருச்சுன்னா, காது வலி வந்தவன் அதையே நினைச்சுட்டு இருப்பான், பல் வலி வந்தவன் கைய மோவாக்கட்டையிலேயே வச்சுட்டு இருப்பான், வேற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்காது. அவனை டிவி பாருன்னா பார்க்க முடியாது, மனசு போகாது. அது போல இருப்பது தீவிரமான சக்தி. அப்ப வாழ்வியல் துன்பங்களிலே அடிபட்டு சி இப்போது இந்த வாழ்க்கை கடவுள் தான் முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கு, என்னைக்கு அமன் வருவான்னு தெரியாது, அதற்குள்ளே இந்த வாழ்க்கையை பொருள் உள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு முனைப்பு வருது இல்ல, அது தீவிரம். அந்த முனைப்பு வந்த நேரத்திலும் புண்ணியம் நிரம்பி இருந்தால்தான் இவன் குருநாதன் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒருவனை பார்க்கும் பொழுது. தீவிரமான சக்தி இருந்தாலும் கூட பூமிக்கடியில ஜலம் இருக்கு, ஈட்டினால ரெண்டு குத்து குத்தினா ஜலம் வரும், ஆனா ரெண்டு குத்து குத்தணுங்கிற அளவுக்கு பூமி முடிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த ரெண்டு குத்தும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும், அதான் தீவிர தரம். அதுக்கு மேல அது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம தலையில நெருப்பு பிடிச்சுக்குச்சு, உடனே தண்ணியை தேடி ஓடுவோமா இல்லையா, இல்ல இந்த சீரியல் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போய் ஷவர் ஆன் பண்ணிக்கலான்னு நினைப்போமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் ஓடுது, ஆனா தலையில நெருப்பு பிடிச்சுக்குச்சு. தலையில நெருப்பு பிடித்துக் கொண்டவன் எப்படி உடனேயே அதை அவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அதே போல இந்த பிறவி நோயை உடனேயே போக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருநாளை போவார் உடனேயே நடராஜாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை போல, அது தீவிர தரம். இப்ப மந்தத்துக்கும் தீவிரத்துக்கும் பெரிய கேப் இருக்கு, ஆனா மந்தத்துக்கும் மந்த தரத்துக்கும் கேப்பு கம்மியா இருக்கு, தீவிரத்துக்கும் தீவிர தரத்துக்கும் கேப்பு கம்மியா இருக்கு. இந்த மந்தத்துக்கும் தீவிரத்துக்கும் தான் நிறைய கேப் இருக்கு. மந்தத்திலேருந்து தீவிரத்துக்கு போறதுக்கு தான் நமக்கு நீண்ட முயற்சி தேவை. அந்த முயற்சி தான் அன்றாடம் ஒரு மணி நேரமாவது திருமுறைகளை பாராயணம் பண்ணணும், அன்றாடம் நம்ம ரெண்டு வேளையாவது பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணணும், அன்றாடம் ஒரு வேளையாவது சிவபூஜை பண்ணணும், ஒரு வேளையாவது திருக்கோயில் வழிபாடு பண்ணணும். நம்ம முன்பின் பார்க்காத அடியார்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறத பார்த்தோம்னா, அவங்க வெளியூர்காரங்க, அவங்கள போய் ஹோட்டல்ல சாப்பிட விடாம நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் இப்படின்னு நம்ம நெறிமுறைகளோட இது எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை வருதுன்னு நினைக்காம பழக்கிக்கிட்டே வரணும். நல்லா அழுக்கு பிடிச்ச துணிய டெய்லி பொறுமையோட கசக்கி கசக்கி தோச்சுக்கிட்டே வரா மாதிரி, பச்சையா கருப்பா இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை டெய்லி கொஞ்சம் புளி போட்டு புளி போட்டு ஒரு மாசம் தேய்ச்சு அது கொஞ்சம் அனுஷ்டானத்துக்கு தயாராகிற பாத்திரம் மாதிரி ஆக்கணும், அப்புறம் இன்னும் ரெண்டு மாசம் தேய்ச்சு புது பாத்திரம் மாதிரி ஆக்கணும். இப்படி நீண்ட முயற்சி இருக்கே, இந்த நீண்ட முயற்சியினால மந்தத்திலிருந்து தீவிரத்துக்கு போகுது சக்தி. ஆனா தீவிரத்துக்கு போறப்புறம் சிறிய முயற்சினாலே தீவிரத்தரத்தை அடைஞ்சிரும். மந்தமா இருக்கிற சக்தி சிறிய முயற்சினாலேயே மட்டமா போயிடும், மந்த தரத்துக்கு போயிடும், அந்த கேப் கம்மி. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்த்து, ஒரு கிராஃப் இருக்கு. இன்னைக்கு புராணம் கேட்கும் போது நமக்கு அறிவு நல்லா இருக்குங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது, வீட்டுக்கு போய் டிவியை போட்ட உடனே அந்த மந்தத்தரமாயிடும். மந்தத்திலிருந்து தீவிரத்துக்கு நம்ம மந்தமான சக்தியில் இருந்து தீவிரமான சக்தியை பெறுவதற்கு நாம தீவிரமான அன்றாட முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த தவ வாழ்க்கைக்கு ஒரு நாள் லீவு கிடையாது, ஸ்கூலுக்கு லீவு உண்டு, ஆபீஸுக்கு லீவு உண்டு, வீட்டு வேலைக்கு கூட நமக்கு கடவுளே லீவு தரார், வீட்டுக்காரர் மூணு நாள் சமைச்சு போடுவார். ஆனால் தவ வாழ்க்கைக்கு மட்டும் லீவு கிடையாது. திருமுறைகளை சிந்திப்பதற்கோ, நம்ம வீட்டு வாசலுக்கு வர பெருமானை வழிபடுவதற்கோ, அரியாரளுக்கு உணவிடுவதற்கோ இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தால்தான் தீவிரமான சக்தி பதியும். நம்ம குருநாதர் சென்ற பிறவிகள்ல செய்த அரும்பெரும் தவத்தினாலே இந்த பிறவி இளமையிலேயே தீவிரத்தரமான சக்தி பதிந்து தோன்றினார். திருவாசகத்துல தன்னை உயர்த்தி பேசவே மாட்டார் குருநாதர். என்ன, தன்னை உயர்த்தி கொள்வது சிறுமைக்கு அடையாளம், தன்னை தாழ்த்தி கொள்வது பெருமைக்கு அடையாளம். பெரியவங்கள்லாம் தன் நாயிற்கடையாம் நாயேன், காலரை தூக்கி விட்டுக்கவே கூடாது. தன்னை பெருசு பண்ணி பேசிக்கிறான்னா அவன் மட்டமானவன் அர்த்தம். அரைகுடம் தான் தழும்பும், நிறைகுடம் தழும்பாது. உங்களை மாதிரி யாரும் அருமையா இந்த தேவாரத்தை பாட மாட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் எங்க பெரியோர்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணது, உனக்கு பாட்டே வராதுன்னு அவங்க குட்டித்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னை விட பாடுறவங்க, நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க அன்புனால நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பணிவோடு சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஓதுவாரா இருந்தாலும் இப்படி பணிவோடு சொல்லணும், அப்பதான் அது பெருமை. ஆமா ஆமா, நான் சங்கீதம் நல்லா படிச்சிருக்கேன். எல்லாரும் சங்கீதம் படிச்சுட்டா தேவாரம் படிக்கிறாங்க, டக்குன்னு வந்துடுறாங்க, அப்படி சொல்லப்படுது. குருநாதர் தன்னை எப்படி மட்டப்படுத்திக்கிறாரு, ஆனா ஒரே ஒரு இடத்துல உண்மை வெளியில வருது. எந்த இடத்துல? ஒரு பாட்டுலதான் வருது. 658 பாட்டுல ஒரே ஒரு பாட்டுலதான் அவரை பற்றி உண்மை வருது. அந்த பாட்டை சொல்றேன். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன், அப்படி பூவல்லியில வருது. பன்னாள் பரவி பணி செய்ய பல நாட்கள், பல நாட்கள்னா பல பிறவிதோறும் பல நாட்கள், பல பிறவிகளிலும் செய்த சிவபூஜையின் பயனாக இந்த பிறவியில கடவுள் குருநாதனாக வந்து என் மனதிலே தன்னுடைய திருவடியை மறவாத வண்ணம் பொறித்தருளினான். நான் விரும்பி அதை மறக்க முடியாது. நான் தலைகீழ நின்னாலும் கடவுளை என்னால மறக்க முடியாது. கண்ணிலே ஒரு மணல் விழுந்தால் இந்த கண்ணால அந்த மணலை மறக்க முடியுமா? முடியாது. கண்ணில மணல் விழுந்திருக்கு, அதை மறந்துட்டு டிவி பாருன்னு சொன்ன முடியுமா? அதே போல கடவுளை மறக்க முடியாத நிலைமை வரணும். அதான் தீவிரத்தரமான சக்தி பதிஞ்சா அந்த நிலை வரும். அந்த நிலையை நம்ம குருநாதர் அடைஞ்சார். மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம். மறந்தேயும்னா ஈவன் பை அன் ஆக்சிடென்ட், தவறி போய் கூட. ஏன்னா ஒரு பொருளை மறக்கணும்னு ஒருத்த நினைச்சான், முயற்சி பண்ணினானா அவனால மறக்க முடியாது. நீங்க எந்த பொருளை மறக்க நினைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பொருளை மறக்கணும்னு விரும்புங்க, நீங்க வந்து அதை நினைச்சிடலாம். ஒரு பொருளை மறக்காம இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அந்த பொருளை மறக்கணும்னு விரும்புங்க, நீங்க மறக்காம இருப்பீங்க. மறக்க கூடாது நினைக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனால் நாம் மறப்பதற்கு என்ன காரணம்னா அந்த பொருளிடத்திலே பற்றின்மை தான் காரணம். ஒரு பொருளிடத்திலே நமக்கு பற்று இல்லைன்னா அது மறந்து போகும். இன்னொரு பொருளிடத்திலே அதிக பற்று இருந்தாலும் முன் பொருள் மறந்து போகும். அப்பொழுது எந்த பொருளையும் விட கடவுளிடத்திலே அதிகமான பற்று இருந்தால்தான் கடவுள் மறக்காமல் இருப்பான். அந்த நிலையை குருநாதன் கொடுத்துட்டார். அப்படின்னா அர்த்தம், புற பொருளில் இருக்கின்ற பற்றினை அறவே ஒழித்து விட்டார். இணையார் திருவிடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எதெல்லாம் மறந்து போச்சு? அம்மா அப்பா மனைவி மக்கள் கூட மறந்து போச்சு. எந்த எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான். அப்படி புற உலகமும் உறவு முறைகளும் மறக்கும் வண்ணம் திருவிடி சுட்ட பெற்ற காரணத்தினால சொல்றாரு, ஏமாந்து போய் கூட நான் கடவுளை மறக்க மாட்டேன். கடவுளாலும் என்னிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. கண்ணிலே விழுந்த மணல் போல அவன் உயிரிலே விழுந்து விட்டான். கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் அப்படிங்கிறார். கருத்திலே உருத்துகின்ற பதம், உருத்துதல் என்பதனால துன்பமோ என்று ஒரு கேள்வி வரும். கண்ணிலே மணல் விழுந்து உருத்தினால் துன்பம், எண்ணத்திலே சிவம் விழுந்து உருத்தினால் இன்பம், அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் உருத்துதல் தான், ரெண்டும் உருத்துதல் தான். ஆனால் ஒரு உருத்துதல் துன்பம், இன்னொரு உறுத்துதல் இன்பம். இப்ப இந்த நிலையில இனிமே எந்த முயற்சி பண்ணினா கூட கடவுளை மறக்க முடியாது, ஏமாந்து போய் மறக்க முடியாது, பை ஆக்சிடென்ட் விபத்துல மறக்க முடியாது, இன்னொரு பொருளை நினைந்து இந்த பொருளை கைவிட முடியாது, மறக்க முடியாது. மரத்தல் என்பதே இல்லாத நிலைக்கு வந்துட்டார். அந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம்னா பன்னாள் பரவி பணி செய்திருக்கிறார். பிறவிகள் தோறும் சிவ புண்ணியம் செய்திருக்கிறார். அதனால இந்த பிறவியில நாலாம் சக்தினிபாதம் நிகழ்ந்தது. ஆமா சார், அவர் அப்படி பண்ணிருக்கிறாரு, நான் பண்ணல, அதனால என் மேல குற்றமில்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த நிலையை எழுதுவதற்காக நாம் என்ன பண்ணணும்? இடையராது சிவ புண்ணியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். இதான் இந்த பிறவியை எப்படி கழிப்பது என்பதற்கு நமக்கு பிள்ளையார் காட்டுகின்ற வழி. நாமெல்லாம் அடியவர்கள், உலக மக்களா? நாம பாமர மக்களா? பாமர மக்களை போல நம்ம பார்ப்பதற்கு இருப்போம். நமக்கு மனைவி மக்கள் இருக்கலாம், நமக்கு மாமன் மச்சான் இருக்கலாம், இருந்தாலும் நாம் திருநீறு பூசி சிவதீட்சை பெற்ற அடியார்கள். பொதுமக்கள்டிருந்து நமக்கு வேறுபாடு வேண்டும். பொதுமக்கள்டிருந்து நம்மளை எது வேறுபடுத்துவதுன்னு சொன்னா, இடையராத பெருமானுக்கு இந்த கையை வச்சுட்டு நம்ம செய்யற தொண்டு தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டும். ரெண்டு கைகளை வச்சுட்டு நம்ம பெருமானுக்கு செய்யற தொண்டு இருக்குதே, இதுதான் உலக மக்கள்டிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும். வேற எதுவும் வேறுபடுத்தாது. அவங்கள போல நமக்கு மூஞ்சில ரெண்டு கண்ணு மூக்கு ரெண்டு காது, பாக்குறதுக்கு அப்படியே இருப்போம். பார்ப்பதற்கு இன்னும் வேறுபாடு தெரியாது. வேறுபாடு எதுல தெரியும்? தொண்டு செய்வதில்தான் தெரியும். அவர்கள் உண்டு வாழ்வதற்கென்று வேண்டப்பட்டவருக்கு தொண்டு செய்வார்கள், நாம உண்டி மறந்து பெருமானுக்கு தொண்டு செய்வோம். சாதாரணமா ஒரு கல்வித்துறையிலே ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கே உண்டி வினை மறக்கும். தொண்டர்களுக்கு நிச்சயமா சாப்பாட்டு எண்ணம் இருக்க கூடாது. மூவருமே சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டுல புத்தி இருந்ததுன்னா நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது. சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல, கஞ்சி மண்டையரா இருக்க கூடாது. கஞ்சி மண்டையர்னா என்ன, அடுத்த வேளை கஞ்சிய யோசிச்சுட்டு இருக்கிறவர். கஞ்சி மண்டையர் கையிலும் கையர்கள் சொல்றாருல்ல, வெஞ்சல் விண்டர் விரவிலர். சர் சி வி ராமன் பிசிக்ஸ் லேப்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஐயர், மத்தியானம் அவங்க வீட்டு அம்மா என்ன பண்றாங்க, தயிர் சாதம் கட்டி கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸ்ல. கொஞ்சம் ஒரு நாலு கை தான் வரும், அவர் எவ்வளவு சாப்பிட போறாரு. நிறைய சாப்பிட்டாலே மந்த புத்தி வந்துடும், அப்புறம் நோபல் பிரைஸ் எப்படி வாங்குறது? உண்டி சுருக்குதல் வேண்டும். அவரு லஞ்சு பெல் அடிச்சாங்க, அவர் நினைச்சாரு பாதி எக்ஸ்பிரிமெண்ட்ல போய் சாப்பிட வேணாம், இதை முடிச்சுட்டு அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அவசரம்னு விட்டுட்டார். அவர் நண்பர் உள்ள வந்தார், அந்த லஞ்ச் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, அவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல தான் வந்தார். உள்ள வந்தார், வந்த பார்த்தாரு எப்பவுமே அந்த ஐயர் வீட்டுல தயிர் சாதம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. பாலில் கொஞ்சமா தயிர் விட்டு கால் உப்பு போட்டு அப்படியே வெண்ணெய் திரண்டா மாதிரி இருக்கும் நல்ல சாதமா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மண்ணி அந்நிய மண்ணின்னு சொல்லுவாங்க, நல்லா அந்த வறுத்த மிளகா வச்சிருப்பாங்க, நல்லா இருக்குமே. அவருக்கு வேற ஏதாவது இட்லி கிட்லயே கேன்டீன்ல வாங்கி சாப்பிடட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நல்ல வீட்டு சாப்பாடா சாப்பிடுவோம். அவர் நண்பர் சாப்பிட்டுட்டு நன்னா அலம்பி கவுத்து வச்சுட்டு போயிட்டார் டேபிள்ல. சி வி ராமன் வந்தார், வந்து பார்த்தாரு கவுத்து கிடந்தது, பார்த்தா நீட்டா தேய்ச்சி வச்சிருக்கு. நினைச்சுக்கிட்டாரு என்ன பைத்தியம்னா, சாப்பிட்டுட்டு அதையே மறந்துட்டேனே, அடுத்த போய் போய் தொடர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம். அப்ப ஒரு கலைத்துறையில ஈடுபட்டிருப்பவர்களுக்கே உண்டி மறக்கும் என்று சொன்னால், கடவுளை நினைந்து வாழ்கின்றவர்களுக்கு உண்டி மறக்கணுமா வேண்டாமா? சாப்பாட்டுல புத்தி இருந்தா சாமி எட்டி விடுவார். இத திருக்கோவையர்ல நம்ம குருநாதர் சொல்றார், ஒரு தலைவிக்கு குயிலை பார்த்தா பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டா, நான் சொல்ற இந்த பிக்சர்ஸ்ல தத்துவத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, பிக்சரையும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது. நம்ம குருநாதர் காட்டுற பிக்சருங்கிறதுனால அதை எடுத்துனா தப்பு கிடையாது. தலைவனை பிரிந்து இருக்கின்ற நிலையில குயில் கூவினா தலைவி காதுக்கு பிடிக்காது, அது நல்லா கூவினா கூட. தலைவனோடு தலைவன் அருகில் இருக்கும் போது தென்றல் வீசினா நல்லா இருக்கும், குயில் கூவினா இன்பமா இருக்கும், நிலவு உதித்தால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சமுத்திர கரையில உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல தலைவர் இருக்கிறாரு, சமுத்திர அலைய பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதுவே தலைவர் அருகில் இல்லாத போது நிலவை பார்த்தால் நெருப்பா இருக்கும், தென்றல் சுடும், குயில் கூவினா காது வலிக்கும், கடல் அலையை பார்த்தா துன்பம் ஏற்படும், வெறுப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசந்த காலத்துல குயில் நிறைய வந்து இந்த தலைவனுடைய வீட்டுல மரத்துக்கு நாலு குயிலா உட்காந்துட்டு கூ கூன்னு கூவிட்டு இருக்கு. அந்த குயில் எல்லாம் விரட்டுறா, என்ன விரட்டுறா, ஏ குயிலே நீங்கெல்லாம் எப்படி தெரியுமா கருப்பா இருக்கீங்க, சிதம்பரத்துல இருந்துட்டு நடராஜாவை போய் காலத்துல தரிசனம் பண்ணாம அதே நேரத்துல ஹோட்டல் முடிடுவானோ உட்காந்து பரோட்டா சாப்பிடறானே, அவன் எப்படி மனசு கருப்பா இருப்பானோ அதே மாதிரி நீங்க நிறம் கருப்பா இருக்கீங்க. நான் சொல்றது இப்படியே சொல்லல, ஆனா இந்த பொருள்ல சொல்ற என்ன சொல்றாருன்னா, கூழின் மலி உள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளம் எப்படி இருண்டு கிடக்குமோ அதுபோல இருண்டிருக்கின்ற கோகிலமே. கூழின் மலி மனத்தவர், அடுத்த வேளை சாப்பாட்டை நினைச்சிட்டு இருக்கிற மனசு எப்படி இருண்டு கிடக்குமோ அதே போல இந்த குயிலுடைய உடம்பு கண்ணங்கரையில்னு கிடக்கு அப்படிங்கிற. ஆகவே இந்த தவ வாழ்க்கையை யார் செய்கிறார்களோ, உண்டி மறந்து உறக்கம் மறந்து உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு வருது நம்முடைய அப்பர் பெருமான் பாடின தாண்டகத்துல. சாமி உண்ணாது உறங்காது இருக்கிறான் என்பது ஒரு பொருள், உண்ணாது உறங்காது இருப்பதனாலே அடையப்படுகின்ற பொருளாகின்ற நீ போற்றி அப்படின்னு அர்த்தம். தன்னை போலவே பெருமான் அடையாளம் செய்யறான், பெருமானத்தில் ஈடுபடுகின்ற அடியார்களும் உண்டி மறப்பார்கள் உறக்கம் மறப்பார்கள், இவர்கள் உண்ணாதும் உறங்காதும் இருந்து அவனை பாராட்டுகின்றார்கள். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அதனால இப்படி பல பிறவிகள் எடுத்து சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினால, கைவினை நாம் அடியோம் என்று உணர்ந்து கைவினை செய்து பிரான்கள் போற்றுகின்ற காரணத்தினால, பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு இட்டு வணங்குகின்ற காரணத்தினாலே இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாக கடவுளே வருகின்றார்.
2: ஓம் நம சிவாய்.
0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே பல கேள்விகள் சந்தேகங்கள் எங்களுக்கு எழுத்து மூலமாகவும் நேயர்கள் நேரடியாகவும் மற்றது மின்னஞ்சல் மூலமாகவும் வந்திருக்கின்றன. ஆசிரியர் சிவனேசன் அவர்களும் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாதபடியினாலே நாங்கள் இந்த எங்களுடைய நிகழ்ச்சியை இன்றைக்கு இருக்கின்ற கேள்விப்பதிகளையும் விடயங்களையும் வைத்துக் கொண்டு தொடங்குவதாக இருக்கின்றோம். அதில் பல பெரியவர்களும் இளைஞர்களும் கூட கலந்து கொண்டு தங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு அதை கலந்துரையாடி வருகின்றோம். அதிலே எங்களுடைய பதில்கள் எங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களாக இல்லாமல் எங்களுடைய ஞானிகள் எங்களுடைய சமயத்திலே இருக்கின்ற மூல நூல்கள் வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், திருமுறைகள், மேகண்ட சாஸ்திரங்கள், ஞானிகளுடைய அருள் வாக்குகளை அடிப்படையாக ஆதாரமாக வைத்து இந்த கலந்துரையாடலை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதான் இங்கே முக்கியமான விஷயம். யாரும் எதுவும் சொன்னாலும் கூட இந்த ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரமாணம் எங்களுக்கு முக்கியம் எங்கட சமயத்திலே. அப்ப அந்த விதத்தின்படி இந்த இடம் நடந்து கொண்டு வருகின்றது. சுவாமினி ஸ்திரானந்த சரஸ்வதியன் என்ற அம்மையார், இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய சிஷ்யை. வடமொழி வேதங்கள் எல்லாம் படித்து வேதங்களில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக ஸ்காலராக இருப்பவர். அத்வைத சம்பிரதாய மாதிசங்கரருடைய அத்வைத சங்கரதாயத்தின் குருபரம்பரையிலே வந்தவர். அவர் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் தான், புல்வெளி என்ற ஊரைச் சேர்ந்தவர். தற்பொழுது இந்தியாவில் வசித்து வருபவர். அவருடைய சத்சங்கத்திலே அவர் கலந்து கொண்டு எங்களுடைய சத்சங்கத்திலே கேள்விப்பதற்கு கலந்துரையாடல்களிடையே கலந்து கொள்வதற்காக எங்களுக்கு இணங்கியுள்ளார். இது ஒரு பெரிய பாக்கியம். எப்பொழுதும் இந்த ஆப்த பாக்கியங்களை கேட்பது முக்கியம். இரண்டாவதாக யாரிடம் கேட்கின்றோம் என்பது இரண்டாவது முக்கியம். அதாவது இதை ஒரு ஸ்காலர்ஸிடம் கேட்பதை விட அந்த இதை தாங்கள் வாழ்க்கையிலே இதை அனுசரித்து கடைபிடிக்கிற ஸ்பிரிச்சுவல் சாதகாசம் என்று சொல்லுவோம். அதாவது இதை தாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுபவர்கள், வாழ முயற்சிப்பவர்களுடைய வாயினாலே இந்த ஆப்த வாக்கியங்களை கேட்பது இரண்டாவது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அம்மையார் இங்கே வந்திருக்கின்றார். அவர் எங்களுடைய சத்சங்கத்திலே கலந்து கொள்ளுகின்றார். அடுத்ததாக இன்றைக்கு எங்களுடைய இந்த கிழமை வந்து பார்த்தோம் என்றால் எங்களுடைய ஃபாதர்ஸ் டே வருகின்ற நினைவு நாளாக இருக்கின்றது. இந்த ஃபாதர்ஸ் டே என்பது, அதாவது எல்லோரும் தங்களுடைய தந்தையர் நினைவு தினம் என்று சொல்லுவார்கள். தந்தையர் தினம், நினைவு தினம் என்று சொல்ல முடியாது, தந்தையர் தினம். வாழுகின்ற தமது பெற்றோரிலே தந்தை மாறை கௌரவிக்கின்ற, நினைவு கொள்ளுகின்ற, அவர்களை சென்று கவனித்து அவர்களை அன்பை, தம்முடைய அன்பை, தம்முடைய நன்றி கடனை, தம்முடைய பாசத்தை தெரிவித்து தருகின்ற

பித்ரு தேவோ பவ, பிதாவை வணங்குகின்றேன் என்பது எங்களுடைய வேத பாக்கியம். இந்த உலகத்துக்கு எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு உடலை கொடுத்து, உருவை கொடுத்து, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, கேள்வியை கொடுத்து, உணவை கொடுத்து எங்களை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதான் அந்த பெற்றோருடைய கடன். அதிலே சொல்லுவார்கள், இந்த இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு, த ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், ஹவுஸ் ஹோல்டர்ஸ், த ஹவுஸ் ஹோல்டர் லைஃப்ல வந்து ஐந்து தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ஃபைவ் டியூட்டிஸ் ஃபார் ஆல் த ஹவுஸ் ஹோல்டர்ஸ். அது என்ன ஃபைவ் டியூட்டிஸ் என்று கேட்டார், அதை சொல்லுவார்கள் பஞ்ச ஜக்ஞம் என்று சொல்லுவார்கள் வேதத்திலே. அழகாக வள்ளுவர் சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. அதாவது தென்புலத்தார் என்பது எமக்கு உதிரத்தையும் சதையையும் இந்த மரபணுக்களையும் தந்து உதவிய எமது பெற்றோர், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய தந்தையர் தாயர் அவருடைய முன்னோர்கள், அவ்வளவு பேரையும் தென்புலத்தார் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக சொல்லுவார்கள் அந்த தென்புலத்தார் கடனை பித்ரு கடன். அப்ப இருக்கின்ற பொழுது நாங்கள் எமது மாதா பிதாவுக்கு உதவி செய்து வர வேண்டும், அவர்களுடைய நன்றி கடனாக இருக்க வேண்டும். சொல்லுவார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்களை பேணி பாதுகாப்பதும் அன்பு செலுத்துவதும் எமது தலையாய கடன். அந்த பெற்றோருடைய மனம் குளிர்ந்தால், வயிறு குளிர்ந்தால் எம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவர்கள் மனம் வெதும்பினால், வயிறு காய்ந்தால், ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி செய்யவில்லையே, அல்லது நான் இப்படி செய்துவிட இப்படி செய்கின்றான் என்று மனம் நொந்தால், எமது பிள்ளைகள் சந்ததி விளங்காது. எமது பிள்ளைகளுக்கு கல்வி பிரச்சனை, நடத்தகள் ஒழுக்கங்களிலே பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை, சட்டத்துடன் பிரச்சனை, விபத்துக்கள், துர்மரணங்கள், இதெல்லாம் இதைத்தான் பித்ரு சாபம் என்று சொல்லுவார்கள். வேணுமென்று சாபம் போடுவதல்ல, ஆனால் அந்த மனசிலே அந்த வேதனை கசிந்து கொண்டிருந்தால், எமது பெற்றோர்களுடைய மனதிலே அது இருந்து கொண்டிருந்தால், அது ஒருபோதும் எமது பிள்ளைகளுக்கு வாழ வைக்காது. அதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த பெற்றோரை ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவு, தம்முடைய உழைக்கிற பணத்திலேயே, சம்பளத்திலே அல்லது வருமானத்திலே ஒரு சிறு பகுதியை எங்கள் பெற்றோருக்கு இறக்கி வைக்க வேண்டும். பெற்றோர்கள் இல்லாதவர்கள் அவருடைய ஞாபக தினமாக அந்த மாலயம் மற்றும் அமாவாசை திதி அது வருகின்ற பொழுது அவர்களுடைய பெயரிலே ஏழைகளுக்கு அன்னதானம், பிராமணருக்கு போஜன தானம், இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து வர வேண்டும் அவர்களுடைய பெயரிலே. அது முதலாவது கடன். அதே போல அடுத்ததாக தெய்வம், தென்புலத்தாருக்கு அடுத்தது தெய்வம், தெய்வத்தை வணங்குதல், அதற்குரிய வழிபாடுகளை செய்தல் இரண்டாவது கடன். மூன்றாவது விருந்து, விருந்தினர்களை உபசரித்தல் மூன்றாவது கடன். விருந்து என்று சொல்லுகின்ற போது அதிதி என்று சொல்லுவார்கள். அதிதி என்றால் அறிவிக்காமல் வருபவர் அதிதி. போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாரதில்லை, சில பேர் வந்தா சொல்லுவார்கள் சொல்லிப்பட்டு வரையிலேயே என்று சொல்லுவார்கள். அறிவிக்காமல் வருபவர் அதிதி. அப்ப ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்று சொல்லுவார்கள். அதிதியும் கூட தெய்வத்துக்கு உபச்சாரமாக செய்வது போல விருந்தினர்களையும் உபசேட்டு வரவேற்று உபசரிக்க வேண்டும். அடுத்ததாக ஒக்கல். ஒக்கல் என்று சொன்னால் இங்கே சுற்றத்தார்கள். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய உறவினர்கள் சுற்றங்களே ஒவ்வொருவருக்கு ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது, துன்ப காலம் வரும் பொழுது, தீவுகள் வரும் பொழுது உதவி செய்தல் வேண்டும். கஷ்டத்திலே இருக்கிறவர்களுக்கு, இங்கே இருக்கிறவர்களுக்கு சிலவுடைய தாயகத்திலே அவருடைய சகோதரர்கள், அவருடைய ஒன்று விட்ட சகோதரர்கள், அவருடைய தாய் தந்தையர், சித்தப்பா பெரியப்பா, அவருடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான சில உதவிகளை செய்தல் உங்கள் கடமை, சுற்றத்தாருக்கு செய்தல் கடமை. அது ஒன்று. அடுத்ததாக தான், தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும். நீ உன்னை கவனிக்காவிட்டால் எப்படி மற்றவர்களை கவனிப்பது? இது வள்ளுவர் சொன்ன பஞ்ச ஜக்ஞம், ஐந்து கடவுள். இதையே வேதங்கள் வேறு விதமாக சொல்லுகின்றன. வேதத்தில் சொல்லுவார்கள் பித்ரு ஜக்ஞம், அதாவது பெற்றோர்கள் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடன். அடுத்ததாக தேவ ஜக்ஞம், தெய்வத்துக்கு செய்கின்ற கடன். அடுத்ததாக மனுஷ ஜக்ஞம், நாங்கள் முந்தைய விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இது சகல மனுஷ மற்ற மனுஷர்களுக்கு கருணை காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அந்த மனுஷ ஜக்ஞம் செய்ய வேண்டும். அது மனுஷ ஜக்ஞம். அடுத்ததாக ரிஷி ஜக்ஞம். ரிஷி ஜக்ஞம் என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை, ஆத்மீக விஷயங்களை, வேத ஆகம வார்த்தைகளை, ஆப்த வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும்,
வேண்டும், இதை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும். சில பேர் சத்சங்கம் வைப்பார்கள், கூட்டங்கள் கூடுவதற்கு உதவி செய்வார்கள், இதுகளுக்கு போய் கேட்டுக் கொள்வார்கள். அதாவது ரிஷிகள் தங்களுக்கு தந்துவிட்டு போன இந்த சொத்தை அறிந்து கொள்வதும், அவற்றை மற்றவர்கள் அறிவதற்கு உதவி செய்வது.

0: என்பதும் ஒரு பெரிய ஒரு கடனாக இருக்கின்றது. அதுதான் அந்த ரிஷி ஜக்யம் என்று சொல்லுவார்கள். ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் என்று சொல்லி இதையெல்லாம் முன்னரே சொல்லிவிட்டிருக்கின்றோம். அதாவது இந்த விதமான முயற்சிகள் அல்லது இந்த விதமான புண்ணியங்களை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. அப்ப அந்த இந்த நூல்களை மற்றவர்கள் கேட்பதற்கு, ரிஷிகளுடைய ஆப்த வாக்கியங்களை மற்றவர்கள் கேட்பதற்கு உதவி செய்வதே ஒரு பெரிய தவம். ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல், நல் பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமினா அதன் பொருளை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அதான் இந்த ஆப்த வாக்கியங்களை இறைவன் சொன்னதை, அடியார்கள் சொன்னதை, அந்த வழிவழி வந்த வாக்கியங்களை பரப்புபவர்களுக்கு அனுசரணை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வானொலியிலே இந்த இடம் கொடுக்கின்றார்கள். இந்த வானொலியிலே இந்த இடம் கொடுப்பவர்களுக்கு அதான ஒரு பயன் பெறுகின்றது. அந்த அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இதை கேட்பவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவது, மற்றது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒழுங்கு பண்ணுவது, இப்படிப்பட்ட குருமார் வரும்பொழுது அவர்களை ஆதரித்து அனுசரித்து அந்த வார்த்தைகளை கேட்பது, மற்றவர்களுக்கு இவற்றை அறிவிப்பது, புஸ்தகங்கள் நூல்கள் மற்றது இருவட்டுகள் மூலமாக இவற்றை செய்வது, இது எல்லாம் இந்த ஆப்த வாக்கியங்களை பரப்பும் முயற்சி. இது எல்லாம் ரிஷி யக்ஞம், எங்களுடைய ரிஷிகள் தேவர் அவர்களுடைய எங்களுடைய குருமார்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடன். இதுவே இறைவனை அடைகின்ற எழில் ஞான பூசை, ஒரு ஞான பூசை என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் சொல்லி இருக்கின்றது. அடுத்ததாக பூத யக்ஞம். பூத யக்ஞம் என்றால் மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும், மற்ற உயிர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். யாவர்க்குமா ஆவுக்கொரு வாயுரை, இது திருமந்திரம். யாவர்க்குமாம் இறவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்படி, யாவர்க்குமாம் ஆவுக்கொரு வாயுரை என்று சொல்லுவார்கள். ஒரு பசுவுக்கு ஒரு பொறி புல்லு. அது மாதிரி அந்த மற்ற உயிர்களை ஆதரித்தல், வாயில்லா பிராணிகளை ஆதரித்தல், இந்த பஞ்சமகா யக்ஞங்களாக இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கடன்களிலே ஒன்றுதான் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை பாசத்தை தெரிவித்தலும், அவர்களுடைய கடமைகளை செய்து வருதலும். இதிலே மிகவும் முக்கியமான ஒன்று. இதிலே இன்றைக்கு ஞாபகம் இல்லாதவர்கள் இதை பார்த்து இந்த கிழமைகளிலே தங்களுடைய பெற்றோரை சென்று சந்திக்கலாம், வேறு இடத்தில் இருக்கிறவர்கள் தொலைபேசியிலே அழைத்து கதைக்கலாம், அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை அல்லது பண உதவியை அவர்களுக்கு வசதிக்கு செய்யலாம். அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள், கேட்டா சொல்லுவார்கள் பிள்ளை எனக்கு எல்லாம் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை என்று. அதுதான் பெற்றமெனம். பித்தமெனம் பித்து, பிள்ளமெனம் கல்லு என்று சொல்லுவார்கள். அதற்காக நாங்கள் செய்யாமல் இருப்பது இல்லை. வீரனுக்கு தக்கன வீக்கம், எங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நாங்கள் அதை செய்து கொண்டு வர வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சாமானுக்கு எவ்வளவு வண்டி கொடுக்கிறோம், ஒரு வீடியோ கேமுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், ஒரு கம்ப்யூட்டர் கேமுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம், ஒரு விடுமுறை பயணத்துக்கு எத்தனை $100 $1000 செலவழிக்கின்றோம். அது மாதிரி இந்த பெற்றோர்களுக்கு அதை விட முக்கியமான விடயம். அதனுடைய பெற்றோருக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உதவியையும் செய்ய வேண்டிய காலம். அப்ப இந்த தந்தைய தினத்திலே அதையும் நாங்கள் ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப அடியார்களுக்கு இந்த தீட்சையை பற்றி பல கேள்விகள் இருக்கு. இந்த தீட்சை என்றால் என்ன? தீட்சை என்றால் சிம்பிளா சொன்னால் இனிஷியேஷன். அதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதிலே போவதற்கு, அதிலே தங்களுடைய கருமங்களை தொடக்குவதற்கு ஒரு ஆதாரமாக இருப்பது தீட்சை, இனிஷியேஷன் என்று சொல்லுவார்கள். தீ என்றால் கொடுத்தல், ஷா என்றால் அழித்தல். ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை அழிப்பது தீட்சை, அதான் தீட்சை. அப்ப கேட்பார்கள், இது இப்ப தீட்சை எடுக்கிற எல்லாருக்கும் ஞானம் வந்துட்டுதோ? அதான் அடுத்த கேள்வி. அப்படி என்று அல்ல. இந்த தீட்சைக்கு இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. இது என்னென்று கேட்டால், இது எங்கே இருந்து இந்த தீட்சையிலே என்ன செய்வார், இந்த குருவானவர், அந்த குரு வந்து சிவமூர்த்தமாக பாவிக்கிறோம். அதாவது இறைவனே அந்த குரு ஊடாக அதை எங்களுக்கு தருவதாக நினைத்து கொள்ள வேண்டும். குருவை வணங்குகின்ற பொழுது இறைவனை வணங்குவதாக நினைக்க வேண்டும். அப்ப இந்த குருவுக்கூடாக என்ன வருகின்றது என்று கேட்டால், இந்த மந்திரம் வருகின்றது, செய்தி வருகின்றது. இந்த செய்தி எங்கே இருந்து வந்ததென்றால், சதாசிவன் சிவனிடமிருந்து வந்தது. அந்த சிவனிடமிருந்து எத்தனையோ பாரம்பரியமாக வந்த இந்த மந்திரத்தை, இந்த உபதேசத்தை நாங்கள் ஒஃபீஷியலாக உத்தியோகபூர்வ ரீதியாக வேண்டிக் கொள்வது எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டியை தருகின்றது. அதாவது சிவன் யாருக்கு சொன்னார் என்று சொன்னால், சிவன் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களுக்கு சொன்னார். கல்லாள மலத்தின் கீழிருந்து சொன்னார். தெற்கு முகமாக அமர்ந்திருந்து சொன்னார். கையிலே சின்முத்திரையுடன் இருந்து சொன்னார். இதுதான் தட்சிணாமூர்த்தம். சொன்னவர்கள் எங்களுக்கு ஆடி மாசம் முடிந்த ஆடிப்பிறப்போடு எங்களுக்கு தட்சிணாயனம் தொடங்கும். தை மாதத்தோட உத்தராயணம் தொடங்கும், ஆடிப்பிறப்போட தட்சிணாயனம் தொடங்கும். இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமி வருகின்ற பொழுது, ஆடி பௌர்ணமி வருகின்ற பொழுது சிவன் இதை உபதேசித்தார். அந்த பௌர்ணமி தான் குரு பௌர்ணமி. அன்றைக்கு தான் எல்லாரும் குரு பூஜை வியாச பூஜை என்று செய்வார்கள். இந்த இறைவன் உபதேசித்த இந்த மரபு எங்களுக்கு எப்படி வருகின்றது என்று கேட்டால், அந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரோட அந்த சனத்குமாரர் வந்து இதை உபதேசித்தார் சத்திய ஞான தரிசினிகளுக்கு. சத்திய ஞான தரிசினி உபதேசித்தார் பரஞ்சோதி முனிவருக்கு. இந்த பரஞ்சோதி முனிவர் வான் வழியாக யோக சித்தி பெற்றவர், வான் வழியாக பயணம் செய்து கொண்ட பொழுது, இது 13 நூற்றாண்டிலே நடக்கின்றது, கிட்டத்தட்ட 700 முன்னர். அங்கே திருவண்ணநல்லூரிலே மெய்கண்டார் என்ற குழந்தை, அந்த மெய்கண்டார் என்ற குழந்தை திருவண்ணநல்லூருடைய தன்னுடைய மாமனார் வீடு காங்கேய பூபதி என்று, அவருடைய வீட்டு முற்றத்திலே இருந்து இந்த 2 குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்றது. வான்வழியே சென்ற பரஞ்சோதி முனிவருக்கு திருவருளாலே உணர்த்தப்படுகின்றது, இந்த குழந்தை பக்குவமுள்ள குழந்தை, முற்பிறப்பிலே சரியகிரிய யோகங்கள் செய்து அனுசரித்து ஞானம் பெறுவதற்கு பக்குவமுள்ள குழந்தை. அப்ப இந்த குழந்தை உணர்த்தப்பட பரஞ்சோதி முனிவர் அங்கிருந்து இறங்கி வந்து காங்கேய பூபதி இல்லத்திலே முற்றத்திலே விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைக்கு அவர் என்ன செய்கின்றார், தீட்சை கொடுக்கின்றார். தீட்சை கொடுத்து அந்த 2 குழந்தைக்கு சன்னியாசமும் கொடுக்கின்றார். அந்த சன்னியாசத்திலேயும் பரமகம்ச சன்னியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான சன்னியாசத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கெல்லாம் பரமகம்சர் என்று சொன்னால் என்ன என்று விளங்க வேண்டும். பல பேர் பெயருக்கு பின்னால பரமஹம்சர் பரமஹம்சர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, இந்த பரமஹம்சர் என்றால் என்ன அர்த்தம் என்று விளங்க வேண்டும். பரமஹம்சர் என்றால் சன்னியாசத்திலேயே உத்தமமான சன்னியாசத்தை பரமஹம்ச சன்னியாசம். இது எங்கே இருக்குது, பரிபராஜக உபனிஷத்துல இருக்குது. எங்களுக்கு வேதங்கள் போல வேதங்களுடைய ஒவ்வொரு வேதங்களுடைய பிரிவுகளுக்கும் அதனுடைய ஞான பாதம், அந்த உபதேசங்களை சொல்லி ஞான பாதம் என்று அதை உபதேசமாக உபனிஷத் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு உபனிஷதங்கள் 1131. என்னடா வேதங்களுக்கு கிளைகள் அல்லது பிரிவுகள் 1131. ஒவ்வொரு கிளைகளிலே உச்சியிலும் அதிலே உச்சியிலே அந்த முடிவாக இருப்பது இந்த வேத அந்தம், வேதத்தின் முடிவாக இருப்பது இந்த உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்கள் 1131 108 உபனிஷதங்கள் தான் எங்களுக்கு இதுவரை அச்சில வந்திருக்கு. இந்த 108 உபனிஷதங்கள்லையும் 10 உபனிஷதங்கள் தான் பிரதானமானவை, தசோபனிஷத்து என்று சொல்லுவோம். இந்த தசோபனிஷத்துக்கு அப்பாலே இருக்கிற 108 ஒன்று பரிபராஜக உபனிஷத். இந்த பரிபராஜக உபனிஷத்து வந்ததெல்லாம் ராமகிருஷ்ண மிஷன்ல இதெல்லாம் அழகாக வடமொழி மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்போட போட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு இந்த பயணம் போவர்கள் எல்லாம் ராமகிருஷ்ண மடன் இந்தியாவில் அங்க மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் வீதியில பார்த்தாங்கால ராமகிருஷ்ண மிஷனுடைய புஸ்தக சாலை இருக்கின்றது, அங்கே இந்த நூல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதுவெல்லாம் பல விலையுள்ள நூல்கள் மட்டுமல்ல, இங்க இந்த கனடியன் டாலருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $10 நீங்கள் இவ்வளவு புஸ்தகங்களும் வேண்டி விடலாம். அப்படி அது மட்டுமல்ல, சைவ சன்னியாசு பத்ததி என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்த சன்னியாசிகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அவர்கள் மக்களுடன் பழக வேண்டும், எப்படி அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும், இதெல்லாம் இருக்கின்ற சன்னியாசிகள் ஒரு இடத்திலே எவ்வளவு காலம் தங்க வேண்டும் என்பதிலே கூட நியதி இருக்கின்றது. அவர் சொல்லுவார்கள் ஒரு கிராமத்துக்கு போனா 1 தங்கலாம் அல்லது 3 தங்கலாம், பட்டணம் என்றாலும் அப்படித்தான். அதுக்கு மேலே அவர்கள் அந்த இடத்திலே தங்கக்கூடாது. ஒரு பரிபராஜக சன்னியா போய்கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வரும், சாதுர் மாசம் மழைக்காலம், 4 எங்களுக்கு மழைக்காலம் இருக்கின்றது. சாதுர் மாசம், சதுர் என்றால் 4, இந்த 4 மாசங்களில் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனாக ஒரு இடத்துல இருப்பார்கள். அந்த இடத்துல அவர்கள் இருக்கின்ற காலத்திலே அங்கு இருக்கிறவர்கள் அந்த மழைக்காலம் குளிர்காலத்திலே பயிர் தொழில் வேறு தொழில் இருக்காது, அவர்களை அணுகி அந்த அவர்களுடைய நூல்கள் உபதேசங்களை பெற்றுக் கொள்வார்கள். அது ஒரு போர், இதுதான் இந்த சன்னியாச தர்மம். இப்ப எல்லாம் நாங்கள் பிளேன்ல போகின்றவர்கள் சன்னியார்கள் ஹோட்டலில் வந்திருக்கிறார்கள், கான்ஃபரன்ஸ் கால்ல அல்லது இதுலதான் அவர்களுடைய உபதேசமே நடக்கின்றது. காலத்துக்கேற்ற சில இதுகள் வந்தாலும் அடிப்படை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சன்னியாச விதிகள், இது சைவ சன்னியாச பத்ததி என்று சொல்லுவார்கள். இதை சூரியனார் கோயில் ஆயிரம் இந்தியாவில எல்லாம் போய் நவகிரக கோயிலுக்கு எல்லாரும் போவார்கள். இன்னந்துக்கு போறார்களோ, நவகிரகங்களுக்கு எங்களுக்கு மிகவும் பயம் இருக்கின்றது.
1: இப்போ கிரகங்களை கும்பிடுவோம். நவக்கிரக கோயிலுக்கு போனால் சூரியனார் கோயில் என்று இருக்கின்றது, ஒரே ஒரு சூரியனார் கோயில் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில். அந்த சூரியனார் கோயிலுக்கு போவார்கள். அங்கே இருப்பது நவக்கிரகங்களில் ஒன்றான சூரியன் அல்ல, அங்கே இருப்பது சிவசூரியன். சிவரை சூரியனை சிவசூரியனாக பாவிப்பது சைவ மரபு, சூரிய நாராயணனாக பாவிப்பது வைஷ்ணவ மரபு. இவருடைய பூஜைகளிலே எல்லாம் சொல்வார்கள், சூரிய பூஜையிலே தொடங்கி சண்டேஸ்வர பூஜையிலே முடியும், சூரியாதி சண்டாந்த பூஜை என்று சொல்லுவோம். இந்த சூரிய வழிபாட்டில் அங்க வந்து சிவசூரியன். இதுக்கு அடுத்த ஆதாரம் என்று கேட்டால், சண்டேஸ்வரர் இருக்கிறார் இந்த சூரியனுக்கு. நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது, இந்த சூரியனுக்கு தேஜு சண்டர் என்று சண்டேஸ்வரர் இருக்கிறார். அந்த சூரியனார் கோயில், அந்த கோயிலுக்கு போய் வழிபடுவார்கள். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே, அந்த கோயிலுக்கு முன்னாலேயே சில சன்னியாசிகளை பார்ப்பீர்கள், ஓடு வச்சு கொண்டு அவர்கள் அந்த பிட்சைக்கு இருப்பார்கள். அந்த சன்னியாசிகள் பக்கத்திலே இருக்கிற சூரியனார் கோயில் ஆதீனத்தை சேர்ந்தவர். சூரியனார் கோயில் ஆதீனத்திலிருந்த சிவாக்கிர ஜோகை கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னர் இருந்தவர். அவர் இந்த ஆகமங்களிலே சன்னியாச விதியை பற்றி எழுதின குறிப்புகள் எல்லாவற்றையும் தொகுத்து சைவ சன்னியாச பத்ததி. பத்ததி என்றால் ஹேண்ட்புக். இப்ப டெக்ஸ்ட் புக் பெருசா இருக்கும், ஆனா நாங்கள் அதுல இருந்து ஒரு ஹேண்ட்புக் செய்வோம் இல்லையா. அப்ப ஆகமங்கள் தான் இதெல்லாம் விரிவாக இருக்கிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாக, மாணிக்க வாசகர் படிக்கின்றார். சைவத்திலே ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207. இது வெற்றில இருக்கின்ற அந்த சில பகுதிகளை சுருக்கி செய்தான் பத்ததி. இப்ப கோயில் கிரியைகளுக்கு எல்லாம் பத்ததி இருக்கின்றது. இந்த கிரியைகள் செய்வதற்கு பத்ததி இருக்கின்றது. அகோர சிவாச்சாரிய பத்ததி, சோமசம்ப பத்ததி எல்லாம் இருக்கின்றது. யாழ்ப்பாண மரபுகளிலே கிரியைகள் எல்லாம் பொதுவாக அகோர சிவ பத்ததியை வச்சு தான் செய்வார். தென்னிந்தியாவில் வந்து சோமசம்பு பத்ததி, அதான் சில கிரியைகளிலே வித்தியாசம் இருக்கும். கோயில் கிரியைகள் என்றாலும் சரி, வீட்டு கிரியைகள் என்றாலும் சரி, சில வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த சன்னியாச மரபு எப்படி இருக்க வேண்டும் என்று தொகுத்து சொல்ற ஹேண்ட்புக் தான் சைவ சன்னியாச பத்ததி. அப்ப இதெல்லாம் இந்த பரமஹம்ச சன்னியாசம் என்றா என்னன்னு சொன்னோம். இந்த பரமஹம்ச சன்னியாசத்தை அவர் கொடுத்து கொண்டு வருகின்றார். அந்த கொடுத்தவுடன் அந்த பிள்ளைக்கு அந்த ஞானம் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த 28 ஆகமங்களில் ஒன்றது வந்து ரௌரவ ஆகமம். இந்த ரௌரவ ஆகமத்திலே பாச விமோசன படலத்திலே இருக்கின்ற சிவஞான போத என்று சொல்லப்படுகின்ற 12 சூத்திரங்களையும் இந்த மெய்கண்டாருக்கு சொல்றார். 2 வயது பிள்ளைக்கு இந்த 12 சூத்திரங்களையும் 2 வயதுக்கு பிள்ளைக்கு சொல்லி அத்தோட இவர் உபதேசத்தை முடிக்க இந்த பிள்ளைக்கு ஞானம் வந்தது. தீட்சையினார் சொல்வார்கள், ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ற மெய்கண்டார் இணைத்தால் போட்டி. 4 சிவாச்சாரியார்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் அந்த குரு சம்பிரதாயத்தில், சிவனிடம் இருந்த அந்த சம்பிரதாயம் மெய்கண்டாரிடம் எங்களுக்கு வருகிறது திருப்பி. அப்ப சிவன் தொடக்கம், மெய்கண்டார் மத்தியில் இருக்கிறார். இந்த மெய்கண்டாரிடம் வந்ததுதான் அந்த ஈராண்டு சிவஞானம் வெற்றி என்ற மெய்கண்டார் இணைத்தால் போட்டி. அவர் யாருக்கு சொல்றார், இந்த மெய்கண்டாரிடம் வந்து அந்த ஞானத்தை பெற்றது அவருடைய குல குரு. அவருடைய குரு அவருக்கு சிஷ்யராவார். அவருடைய தகப்பனாருக்கு குருவாக இருந்தவர் மெய்கண்டார் வேளாள குலம், அவர் அந்தனர் குலம். அவருடைய குல குரு அருணந்த சிவாச்சாரிய. அவர் ஞானத்திலே குலபேதம் வயசு பேதம் எல்லாம் கிடையாது. இந்த ஜாதி பேதம் வயசு பேதம், இவர் பெரியவர் அவர் சிறியவர் என்றெல்லாம் கிடையாது. இவருக்கு குரு, இவருடைய தகப்பனாருக்கு குரு அவர் அருணந்த சிவாச்சாரியார். சகல ஆகம பண்டிதர், எல்லா ஆகமங்களும் படித்தவர். அது புஸ்தக அறிவு. அதை சொல்வார்கள் அபர ஞானம், புஸ்தக அறிவு. அதெல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு தெரியும், ஆனா அனுபவத்திலே அந்த ஞானம் வரையில. அந்த அனுபவத்தில ஞானம் வரும்போது அதை தரஞானம் என்று சொல்லுவார்கள். இப்ப மேகண்டாருக்கு அனுபவ ஞானம் வந்துட்டது. அவர் அனுபவ ஞானம் வந்தபடினாலே அவர் அவருடைய குலகுருவுக்கு குருவாகின்றார். அது நாராண்ட பல்லடியார்கரை புரிந்த அருணந்தி நற்றால் போட்டி. இது அருணந்த சிவாச்சாரியாருக்கு வருகிறது. அருணந்த சிவாச்சாரியார் யாருக்கு கொடுக்கிறார், அத மறைஞான சம்பந்தர். இவர் பராசர கோத்திரத்தில் வந்த இன்னொரு சிவாச்சாரியார். இவர் சிதம்பரத்திலே ஒரு வீதி வழியே ஒரு பித்தளை போல திரிகின்றார். எங்களுடைய ஊரில் எல்லாம் சித்தர்கள் இருந்தார்கள் இல்லையா. ஜோக சுவாமியுடைய குரு இருந்தார் செல்லப்பா, சுவாமி விசர் செல்லப்பா என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இவர் அப்படி திரிகின்றார். அவர் திரிகின்ற பொழுது அவரை அவர் வந்து அந்த மறைஞான சம்பந்தர். அதை சொன்னார்கள், நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தால் போட்டி. மறைஞான சம்பந்தனுடைய சமாதி இன்றைக்கு சிதம்பரத்திலே இருக்கின்றது. ஜாத்திர போவர்கள் அதையும் போய் தரிசித்து வர வேண்டும். கொஞ்சம் அவுட்ஸ்கேட் விசாரித்து போனால் போகலாம். அந்த மறைஞான சம்பந்தம் அப்படி இருக்கின்றார். இந்த மறைஞான சம்பந்தம் யாருக்கு கொடுக்கிறார் இந்த ஞானத்தை என்று கேட்டால், அடுத்ததாக தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கின்றார்கள். தில்லையிலே நடராஜ பெருமானை பூஜித்து வருகின்ற அந்தனர்கள், தி ஆஃபிஷியேட்டிங் ஆஃபிஷியேட் குரு ஆஃப் தி தில்லை நடராஜ டெம்பிள். அவர்கள் பிராமணர்களிலேயே அவர்கள் ஒரு தனிப்பிரிவு. அவர்கள் மற்ற பிராமணர்களுடன் சேர்ந்து திருமணம் செய்வது பந்தம் செய்வதெல்லாம் கிடையாது. அது மூலாயிரவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய சிறப்பை இறைவனே சுந்தரருக்கு அடியெடுத்துக் கொடுத்தார். திருத்தொண்டக்கையை பாடுவதற்கு தில்லவால் அந்தனர்வம் அடியார்க்கும் அடியேன், இதான் இறைவன் அடியெடுத்துக் கொடுத்தது. இன்றைக்கெல்லாம் இறைவன் அடியெடுத்துக் கொடுத்ததே நாங்கள் அடித்து விழுத்துக் கொண்டிருக்கின்றோம். பிராமண நிந்தை, சிவாச்சாரிய நிந்தை, சிவனடியார் நிந்தை, இது எல்லாம் ரொம்ப பொதுவாக போய்விட்டது. இது ஒருவன் புறமதத்தவர்கள் செய்வதில்லை. எங்கள் சமயத்திலே இருந்து திருநூறு பூசி சபைகளிலே இருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்களும் இந்த சபைகளில் இருந்து கோயில்கள் சபைகள் சமயத்துகளை நடத்துகிறவர்களும் தான் இதை செய்கின்றது. இது உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சவால். சிவனடியார் நிந்தை, சிவாச்சாரியார் நிந்தை, இது எல்லாம் மிகப்பெரிய தப்பு. அப்ப இந்த விதத்திலே இந்த மரஞான சம்பந்தருக்கு அப்ப இந்த தில்லவாள் அந்தனருக்கு அவருடைய பெருமையை சொல்லுகின்றார். தில்லவாள் அந்தனர் தான் அடியார்க்கும் அடியேன், தில்லவாள் அந்தனர் என்று சுந்தரருக்கு இதை பாடு இப்படி என்று தில்லவாள் அந்தனர் என்று தொடக்கி கொடுத்தது சிவன். இது ஒன்பதாம் நூற்றாண்டு நடக்குது. அவர் அந்த பாடல்ல திருத்தொண்ட தொகையில கடைசியில் படிக்கும் பொழுது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், தில்லவாளந்தர்கள் மட்டுமல்ல மூன்று பொழுதும் அவனுடைய திருமேனியை தொட்டு பூஜை செய்கின்ற சிவாச்சாரியாளர்களுக்கும் நான் அடியவன். இது திருத்தொண்ட தொகையில இருக்குது. அப்ப இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப இந்த மரஞான சம்பந்தர் யாருக்கு கொடுக்கிறார்? தில்லவாளந்தர்களோட உமாபதியாருக்கு கொடுக்கிறார். அங்கே இருந்து இப்படி தொடர்ந்து தொடர்ந்து இந்த குரு பாரம்பரியம் வந்து கொண்டிருக்குது. தீட்சை என்றால் என்னென்றால் அந்த பாரம்பரியத்தில் போய் நான் போய் லிங்க் பண்றேன். ஐ எம் கனெக்டிங் டு தட் லீனேஜ். அதான் தீட்சை. அந்த மந்திரத்தை அவர்கள் மூலமாக அந்த மரபிலேயே அது வந்து அவர் மூலமாக கொடுத்துக் கொள்வது. இது மட்டுமல்ல, சிவன் உமா உமைக்கு கொடுத்தது இருக்கின்றது. உமாதேவி அறந்ததுக்கு சிவன் கந்தனுக்கு உபதேசித்து, கந்தன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசித்து, அதன் மூலமாக வந்த சம்பிரதாயம் இருக்கின்றது. அதை சொல்லுவார்கள் சூரியனார் கோயிலுக்கு அப்படித்தான் வந்தது. சிவன் முருகனுக்கு உபதேசிக்க, முருகன் வாமதேவ மகர்ஷிக்கு உபதேசிக்க, வாமதேவ மகர்ஷி இந்த பரம்பரையிலே பாரம்பரிய குரு பாரம்பரியத்திலே வந்தது சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது இல்லையா. அதே மாதிரி சிவன் முனிவர்களுக்கு சூத மகர்ஷிக்கு உபதேசித்து, வியாசருக்கு உபதேசித்து, சங்கராச்சாரியாருக்கு உபதேசித்து, இப்படி வேறு வேறு பாரம்பரியங்களாக இந்த இது வருகின்றது. இது எல்லாம் எங்கே இருந்து வருகின்றது என்றால் கைலாஷ், திருக்கைலாய பரம்பரை. சிவன் தான் ஆதி குரு, ஆதி குரு சிவன். அவன்தான் முதல் யோகி, அவன்தான் முதல் குரு. அவனிடமிருந்து வருகின்ற இந்த செய்தியை வெவ்வேறு குரு பாரம்பரியங்களின் ஊடாக வந்து கொண்டு இருக்கின்றது. அன்டைல்யூட்டட், அன்அடல்டட், அன்ஆல்டர்ட், எந்த விதமான நீர்மையும் இல்லாமல், மாற்றம் இல்லாமல், பிரிவில்லாமல், சார்பில்லாமல், அது உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ் வந்து கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் எடுக்கின்றோம், சொல்லுகின்றோம். இந்த குரு பாரியத்தோடு தொடர்பு படுத்துவதுதான் இந்த தீட்சை. அது ஒண்ணு. அப்ப இந்த மந்திரம் சொல்வதனால எல்லாருக்கும் பலன் உண்டு. இன்றைக்கெல்லாம் நாத்திங்க வேண்டால் இந்த வைப்ரேஷன்ஸ் என்று இருக்கின்றது, வீட்டில் போட்டு விட்டால் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி டேப்பில் போட்டு கேட்குறோம், இந்த கேட்கறதுலேயும் ஒரு பலன் இருக்கின்றது. ஆனால் சில வேலை நெடுக போட்டு கேட்குற பொழுது அதில் மகிமை குறைஞ்சிவோம் இல்லையா. அந்த இது இருக்கின்றது. காயத்ரி மந்திரம் எல்லாம் இப்போ எல்லாம் பாட்டாக இருக்கின்றது. உண்மையிலே அது பாட்டாக இருக்கக்கூடாது. அது மந்திரம் சொல்லுகின்ற உச்சரிப்பு முறையே வித்தியாசம். அதுக்கு சந்தம் அனுஷ்டு, அனுஷ்டு சந்தகா என்றுதான் வருகின்றது. எட்டு லெட்டர்ஸ் இருக்கு, எயிட் லெட்டர்ஸ் அந்த வால் சந்தியால வர வேணும் ஒவ்வொரு வரியிலே, நாலு வரியிலே, அதான் அனிஷ்டு சந்தம். அப்ப இந்த காயத்ரி மந்திரம் வந்து பாட்டாக சொல்வது பயனில்லை, அதுக்கென்று உச்சரிப்பு இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த உச்சரிப்புகள் இருக்கின்றது. அதை நாங்களாக சொல்லுவது எங்களுக்கு பலன் தரும். மந்திரம், மண் என்றால் மனம், நினைப்பது மனம், எல்லாத்துக்கும் மண். அந்த மனம் உள்ளவன் தான் மனிதன். மன் என்ற சொல்லிருந்தான் மன்னது, ஆங்கிலத்திலேயே மேன் என்று தானே சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக அப்ப இந்த மனிதன் மனம் உள்ளவன். அப்ப இந்த மந்திர திறம் என்றால் திடப்படுத்துவது, திறப்படுத்துவது, நிலைப்படுத்துவது, காப்பது. அப்ப மன் திறம் என்றால் நினைப்பவனை சொல்பவனை ஸ்திரப்படுத்தி காப்பது மந்திரம். இந்த மந்திரத்தை அந்த பாரம்பரியத்தில் இது எடுத்து சொல்லுகின்ற பொழுது பலன் கூட. அதாவது வந்து ஒபிஷியலா எடுத்து சொல்றீங்க, சொல்லுவார்கள் இப்ப சிடி எல்லாம் இருக்கின்றது இல்லையா, சுட்டெடுப்பார்கள் சிடி. ஒபிஷியலா இல்ல, அதை கொப்பு பண்ணி எடுக்கிறது இலீகல் கொப்பி அல்லதான்னு சொல்லுவார்கள். அப்படி அதுவும் வேலை செய்யும் தான். ஆனால் சிறப்பாக ஒரிஜினல் சிடி வேணும் என்றால் நீங்கள் ஒரிஜினலா அந்த காப்பிரைட் இந்த இடத்துல இருந்து எடுக்க வேண்டும். அந்த காப்பிரைட்டட் அந்த இதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணி ஒபிஷியலா மந்திரம் எடுப்பதுதான் இந்த தீட்சை. அப்படி எடுத்து சொல்லும் போது அதுக்கு பலன் கூட. ஏன் பலன் கூட என்று சொன்னால், நீங்கள் குருமுகமாக எடுக்கின்ற பொழுது அவர் தர்ற மந்திரத்தை அந்த குரு எத்தனை லட்சம் தரம் சொல்லியிருப்பார்.
0: ஓம் நமச்சிவாயோ ஓம் சிவாய நமோ என்ன மந்திரம் தந்தாலும் அந்த மந்திரத்தை குரு எத்தனை ஆயிரம் தினம் உருவேற்றி இருப்பார். மந்திரத்துக்கு ஒரு பேர் சொல்வார், உஜுவேற்றுதல். உஜுவேற்றுதல் என்றா தெரியும் தானே, அந்த அப்படியே ஆபாசத்தை கூட்டுவது, அப்படியே அப்படியே என்ன சார்ஜிங். அவருடைய குரு அதை எத்தனை தினம் சொல்லி இருப்பார், அவருடைய குரு இது. இப்படி கோடானு கோடி புண்ணிய ஆத்துமாக்கள், கோடானு கோடி தடதகள் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி சொல்லி உருவேற்றின சார்ஜ்ட் சொல்வார்கள், ஸ்பிரிச்சுவலி சார்ஜ்ட். அந்த மந்திரத்தை நீங்கள் எடுக்கின்ற பொழுது அதனுடைய பலன் மிக அதிகம். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்ம விடுதலைக்குரிய இது மிகவும் கூட. ஆகவே எத்தனையோ பேர் மந்திரங்களை ஜபிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், ஆனால் இந்த தீட்சை மூலமாக மந்திரத்தை பெற்று சொல்லுவது மிகவும் சிறப்பான.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: தரைபொழுது மகாவிஷ்ணு அவர் கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மலையானது கீழே சமுத்திரத்துக்குள்ள போகாம பார்த்துட்டார். வேகமா கடந்து அது மேல போயிட்டா இருந்தது. அப்ப என்ன பண்ணினார், தானே இன்னொரு அவதாரமாக எடுத்துட்டு அந்த மத்த கரெக்டா புடிச்சுட்டார். தேவதைகளுடைய பக்கம் தானே இருந்து இழுத்தார். ஒரே சமயத்துல 3 அவதாரம் பண்ணியிருந்தான ஸ்வரூபம். இப்படி அமிர்தம் வேகமாக கடைய கடைய பார்க்கடைய பார்க்கடல்ல என்ன வேணுமோ அது வரல சுவாமி. முதல்ல என்னென்னமோ உச்சை சிரவசுன்னு ஒண்ணு வந்தது, ஒரு குதிரை, வெளவெளேன்னு ஒரு குதிரை. ஐராவத்தம்னு ஒரு பெரிய யானை வந்தது. சிந்தாமணின்னு ஒரு பதார்த்தம் வந்தது. மகாலட்சுமி தாயார் உண்டானால், சந்திரன் பிறந்தார். இவர்கள்லாம் அமிர்தத்துவ கடையும் பொழுது வந்தது. இவர்கள்லாம் வர வரைக்கும் இந்திரன் என்ன பண்ணினா, கொண்டு வந்து சேஃப்டி லாக்கர்ல வை அப்படின்னு கொண்டு வந்து சொர்க்கலோகத்துல வைனர். இவர் ஒண்ணுமே சொல்லல. ஏண்டானர் வச்சுக்கட்டுமே, ஏண்டானர் அமிர்தம் வரப்போறது, இவளை உதச்சு நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுருவோம், அப்புறம் நம்ம இவளை அடிச்சு விட்டு வாங்கிறது எவ்வளோ, அது வரைக்கும் பத்திரமாவதும் வச்சுக்கிட்டோம், அந்த பொறுப்பாகதும் அவள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டா அவ அங்கே வச்சு விட்டா சரிட்டா. இவ இது பறக்கையும் என்ன ஆக போறதுங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தா போல இருந்து ஒரு கருப்பாக ஒரு புகையாக வந்தது. அது புகையா வந்தது வரும்பொழுது என்ன பண்ணிட்டுனர், எல்லாவற்றையும் எரிச்சுண்டே வரும். அது வேகமா வருது, வரும்பொழுது எல்லா பதார்த்தங்களையும் எரிச்சுண்டே வருது. இது என்னதுன்னு கேட்டால், இதுதான் ஹாலாகலம்ங்கிற ஒரு விஷம். சமுத்திரத்துக்குள்ள ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த ஹாலாகல விஷமும் கிளம்பிட்டு, அது எப்ப கிளம்பும், பிரளய காலத்துல தான் கிளம்பும். 100 காலம் சமுதிர சூரியனானவன் உதித்த பிறகு, நடுவுல மத்தியானமா இருக்கிற பிறகு சம்பர்த்தாக்னின்னு ஒரு நெருப்பு, அது ரொம்ப கீழே இருக்க, அது என்ன ஆகும்னர், அது வர ஆரம்பிச்சு அதனுடைய ஜுவாலைகள் பிரம்மலோகம் வரைக்கும் போகுமா, எல்லா லோகங்களும் எரிஞ்சு போறதுங்கிற பிரளய காலத்துல. அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் ஒண்ணு சேர்ந்து அப்படியே ரெஸ்டா இருக்கக்கூடியதான பதார்த்தம் ஒரே சமயத்துல கிளம்பிடுத்து சார், ஹாராகலம்ங்கிற ஒரு விஷம். இது என்ன பண்றது, இந்த சந்தர்ப்பம் பார்த்த மற்ற தேவதைகள்லாம் பார்த்தா நடுங்கிட்டு ஓடி போயிட்டா. நம்ம என்னமோ ஆரம்பிச்சோம், கணர் வெட்ட பூதம் பெறப்பட்டதுன்னா இது போல வந்தாச்சு. இதை நம்ம எப்படித்தான் இதை தாங்க முடியும், யாரு தாங்குவா, நம்ம பிராணம் போயிட்டுதுன்னு என்ன பண்றது, அதுக்கப்புறம் உறக்க வைக்கிறாரு, அது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பிராணம் பண்ணா என்ன பண்றதுன்னு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சு, அறக்கால் ஓடினா, தேவதைகள் ஓடினா, யாருமே இல்லை. அப்ப பரமேஸ்வரன் பார்த்தாராம், அடாடா, நல்ல காரியத்துக்காக ஆரம்ப நகி கல்யாணத்திற்கு துர்கத்தின் தாத கட்சி, நல்ல காரியம் ஆரம்பித்தவளுக்கு கெடுதல் வரப்பட அப்படின்னு. கஷ்டம் வந்ததையானால் என்ன ஆகும்னர், உலகத்துல நம்பிக்கை போயிடும். நம்ம நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம், நடுவில் ஏதோ கஷ்டம் வந்தது துன்பம் வந்தது என, இனிமேல நல்ல காரியம் யாரும் ஆரம்பிக்க மாட்டான். ஸோ இப்ப நம்ம காப்பாற்றணும் ஜனங்களை. பழைய காலத்துல இருக்கக்கூடியதான அக்னி இங்க வந்தாச்சு, ஆகையால் அதை நான் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்குன்னு ஆரம்பிச்ச. என்ன பண்ணினார், அதை கையால எடுத்துட்ட. பசியன் குட்சி கதான் பாக்கியஸ்திதான் என்ன பண்ணினார், சவமத்திய பலாயன ஔஷதா, எல்லாம் சர்வ அமர்த்திய பலாயன ஔஷதம். அந்த எப்படி இருக்கு, எல்லோரும் அங்கிருந்து ஓடக்கூடியதான வழிக்கு கொடுக்கறது. தேவதைகளா இருக்கும், அரக்கா இருக்கட்டும், நான் ரொம்ப பயசாலி, நான் ரொம்ப தைரியசாலி, நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ரொம்ப வீரியம் இருக்கு என்று சொல்றவனெல்லாம் அடுத்த கணம் ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஏன், என்ன ஆகும்னு தெரியலையே, அதை பார்த்தா அப்படி இருக்க, முன்னால நமக்கு தெரிஞ்சதையானால் அதை நம்ம சமாளிக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்கும். பெரிய குத்துச்சண்டை வீரனா இருக்கான், அவனை பார்த்தாலே தெரியும் எனக்கு, அது பரவாயில்ல சண்டை போடலாம் அப்படின்னு. ஆனா இது எப்படி இருக்கு, இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. ராமராவண யுத்தத்துல என்ன ஆச்சு, ராவண சைன்யம் அரக்காளுடைய சைன்யம் ரொம்ப விசேஷமாகத்தான் இருக்கு. அவளுக்கு இருக்கக்கூடியதான் நம்ம அஸ்திரமோ சஸ்திரங்களோ அல்லது யுத்த பௌருஷமோ ஆயுதங்களோ அதுக்கு சமானமாக யாராலையும் சொல்ல முடியாது. ராவண இடத்துல இருக்கக்கூடியதான அஸ்திரங்கள் எல்லாம் சக்தி அஸ்திரம் மற்ற அஸ்திரங்கள் தான் ரொம்ப விசேஷமானது. அப்படி உயர்ந்ததான அஸ்திரங்கள் இருந்த போதிலும் தோத்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் நிறைய பிராணிகள் போறதாலே காரணம் என்ன, ஏன்னா அவளுக்கு இந்த குரங்கோட எப்படி யுத்தம் பண்றதுன்னு தெரியல. இது என்னடா, எது அம்ப போட்டா பரவாயில்ல சார், கல்லுன்னா போடுறது, மரத்தினால்னா அடிக்கிறது, இது இது போல எங்கேயாவது யுத்தம் பண்ணிருக்கோம், ஜலத்தை இட்டு கொட்டுறது, இருந்தா போல இருந்த ஜலத்தை துப்புறது, அது விவகாரம். கையால் அடிச்சா பரவாயில்ல, வாளால் அடிச்சா ரோட்ல போயிட்டே இருந்தா மாடு பின்னால வாளால் அடிக்கும், பக்கத்துல போனா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அது மாதிரி பண்றது, எங்கேயோ வந்து மேல இருந்து வந்து குதிச்சு அப்படியே பிராண்டது பின்னால உடம்புல இவெல்லாம் ஷீல்ட் எல்லாம் போட்டு இருக்கேன், அம்பு வந்து குத்தினா அது தைக்காது, ஆனா கிட்ட வந்து முகத்துல கீறித்துனா குரங்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம், கண்ண பிராண்டது. இப்படி இருந்ததுன்னா அதோட சண்டை போட முடியல. ஆகையால் இது என்னாச்சுன்னு, இது வரைக்கும் ரெகுலர் ஃபேர் ஃபேர்ல என்னென்ன ஒரு பத்திரத்தை வச்சு வாங்கி வச்சுருந்தாலோ சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருந்தாலோ அவைகள்லாம் ஒன்றும் பொருந்தலை. வாழ இடத்துல ஒரு இருந்தா போல இருந்து பாறாங்கல் பின்னால இருந்து வந்து இந்த குரங்குக்கு முன்னால இருந்து போடணும்னு தெரியல, அதுக்கு அது பாட்டு சைட்ல இருந்து போடுறது, எந்த பக்கத்துல இருந்து வரதோ என்ன வரதோ ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப பேர் பிராணம் விட்டா. அது மாதிரி இந்த ஹாலாகல விஷமானது நம்ம இதனுடைய தத்துவம் என எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி ஜனங்கள்லாம் பார்த்தா இங்க இருந்து ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. பலாயனௌஷதமிதம் சர்வ அமர்த்திய பலாயனௌஷதமிதம் சர்வ அமர்த்திய மர்த்தியான்னு இல்ல, மனுஷியால் முடுறது வசதி இல்ல, தேவதைகளே ஓட ஆரம்பிச்சு விட்டா. சர்வ அமர்த்திய பலாயனௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் அதோட இல்ல, அது வரும்பொழுதே பயங்கரமா இருக்க சார். சில பதார்த்தங்களை பார்த்தாலே பயம். மனுஷியாளுக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, பொருளை பார்த்ததுமே அது பயங்கரமா இருந்ததுன்னா பாதி அவனுடைய மனசு குறைஞ்சு போயிட்டு. ஒரு காரியத்தை நம்ம பண்ணணுமே ஆனால் என்ன வேணும், மனசுல ஒரு ஸ்தைரியம் இருக்கணும், இதை என்னால பண்ண முடியும், நான் இதை ஜெயிப்பேன் அப்படிங்கிற மனசுல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். இது என்னாச்சுன்னா, இந்த வரக்கூடியதான வேகம் பார்த்தாலே கான்பிடன்ஸ் போயிடுது, வில் பவர் போயிடுது, அப்படி என்ன ஓடி வருது. ஆகையால் என்ன ஆயிடுச்சு, பீகரம் அதிஜ்வாலாகரம் நெருப்பு பத்துட்டு ஓடி வரா போல வந்துட்டு இருக்க, எங்கெங்க வரதோ அங்க இருக்கிறவள போட்டு போட்டு விழுந்துட்டே இருக்கா சார், இனிமேல எப்படி காப்பாத்து பாருங்க. சர்வமத்திய பலாயனம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிட்சித்தம் கரளம், அதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணேள், அந்த விஷத்தை கரளம் நிட்சித்தம் களே எங்க தொண்டையிலேயே வச்சுட்டேன், அதை திடீர்னு விழுங்கல நீங்க, அதை என்ன பண்ணினேள் வாங்கிண்டேள், கையால வாங்கிண்டேள், வாங்கி தொண்டையில வச்சுட்டு இருக்கேன், விழுங்கவும் இல்லை வெளியில துப்பவும் இல்லை, இப்படி பண்ணிருக்கேன் நீங்க. நிட்சித்தம் கரளே கரளம் களே நகிலித்தம் நகிலித்தம் அப்படி விழுங்கவில்லை. இது பாருங்க, இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், பால் பாயசம் கொடுத்தா அது வாயிலே வச்சுட்டு இருக்கும், ஏன்னா இந்த நாக்கு ரெண்டரை அங்குளம் நாக்கு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டுதுன்னு வச்சுங்களேன் அந்த சுவையே தெரியாது, வெளியில இருந்தாலும் சுவையே தெரியாது, இந்த நாக்குக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அது வந்து அந்த நாக்கில் சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அது நமக்கு சுவையை தெரியும், உள்ள போனாலும் தெரியாது வெளியில வந்தாலும் தெரியாது, அதனால அந்த வாயிலையே வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், அந்த தொண்டையே வச்சுட்டு இருக்கார் சார், கரளே கரளங்களே நகிலிதம் நுத்கீர்ணமே வத்வயா, அட உள்ள வந்திருக்க சார், அப்படியே வெளியிலையாவது விட்டுடலாமான்னு, அதுவும் விட மாட்டேங்கிறார். உள்ளையும் விழுங்கலை, வெளியிலையும் விடலை. ஏண்டான்னார், வெளியில் விட்டேனேயானால் உலகத்தில் வெளி உலகத்தை அழிச்சுவிடும். நான் உள்ள விழுங்கினேன்னா வயசுக்குள்ளே 7-14 புவனங்கள் இருக்கு எனக்கு, அந்த உள்ளே இருக்கக்கூடியதான பிராணிகளை கொன்னுவிடும். எந்த பிராணிக்கும் எதுவும் வரப்படாதுங்கிறதுக்காக கழுத்திலேயே வச்சுட்டுருக்காரன். அதனால தான் அவர் நீலகண்டன் ஆயிட்டார். அது என்னாச்சு, அந்த கழுத்தை மட்டும் கருப்பாயிட்டு. அதுக்கப்புறம் அம்பாள் வந்தாளாம், வந்து அந்த விஷத்தை தொட்டாளாம். விஷத்தை தொட்டதுமே என்னாச்சுனர், அந்த விஷத்துக்கு பவர் போயிடுதான். அந்த அம்பாளுக்கு அமிர்த வர்ஷினின்னு பேர். அந்த அம்பாள் என்ன பண்ணினா, அதை தொட்டா அவ்வளோதான், என்ன இவ்வளோ விவகாரமேனர், தொட்டா அப்படியே அது நேராக தொடலியா, எந்த கழுத்துக்குள்ளே வச்சுட்டுருக்காரோ அந்த கழுத்தை தொட்டா அதனுடைய பவர் எல்லாம் போயிடுதுன்னு. அது என்னாச்சு இப்போனர், அது பவர் போயிடுத்து, இனிமேல வெளியில வந்தாலும் உள்ள போனாலும் ஒன்றும் பண்ணாது, ஆனால் அங்கேயே வச்சுட்டுருக்காரோ, ஒருவேளை ஏதாவது மறுபடியும் வந்துருதுன்னா அப்படின்னு. இந்த ஒரு சகாயம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, அது யாரால பண்ண முடியும்? எல்லா தேவதும் ஓடி போயிட்டாளே, பயந்து ஓடி போயிட்டாளே. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை நீங்க அன்னைக்கு நீங்க சகாயம் பண்ணலைன்னா, இன்னைக்கு நான் உன்னை பார்த்துருப்பேனா, உன்னை போற்ற முடியுமா, எனக்கு மோட்சத்துக்கு வழி நான் தேட முடியுமாங்கிற. உள்ளையும் விழுங்காமல் வெளியையும் துப்பாமல் இப்படி வச்சுருக்கல, நிஜமாக இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து அதை காப்பாற்றணுங்கிற ஒரு விவகாரம். இது என்ன பண்ணுறது, இந்த நீலகண்ட லீலையை நினைச்சாலே நமக்கு ஏதாவது விஷம் மனசில் இருந்தால் எல்லாம் போயிடும். தெரியாமல் ஏதோ விஷங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். இதுமேல தேழு பாம்பு வெள்ளை கண்டாலும் இந்த நீலகண்ட லீலை கேட்ட மாத்திரத்தினால அத்தனையும் போயிடும். அப்படி வசத்தியான ஒரு ஸ்வரூபம். மனசில் எத்தனையோ எண்ணங்கள் இருந்திருக்கலாம், கெட்ட எண்ணங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சு பகவானை பூஜை பண்ணுறவாளோ பகவான் நல்ல வழியில் இருக்கிறவாளுக்கோ எண்ணமானது இன்னத்தரை கெடுக்கணும்னு இன்னத்தருக்கு அபகாரம் பண்ணணுங்கிற எண்ணம் சாதாரணமாக வராது. ஆனாலும் தெரியாமல் உள்ள ஏதாவது இருந்தால் அதுவும் போயிடுமா, அப்படி அழகான ஒரு லீலை. ஆகையால் தான் இந்த லீலையை சொல்றதுக்காக இன்னொரு ஸ்லோகம் போட்டார். ஜ்வாலோக்ரஸ்தகலாமராதிபயதக்ஷ்வேலக்கதம்வாத்வயாதிருஷ்டஃ கிஞ்ச கரேத்ருதஃ கரதலே கிம்பக்வஜம்பூபலம் ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்ய சித்தகுடிகாவா கண்டதே ஜெயபிரதஃ கிஞ்சே நீலமணிர்விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா. ஹே பரமேஸ்வர மகாத்மாங்கிற உயர்ந்ததான ஒரு எண்ணம் உள்ளவர். மனுஷாளுக்கு நான் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கும், நம்ம குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும்னு எண்ணம் இருக்கும். இந்த குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும்னு எண்ணம் இருக்கிறவாளே வசதி, நான் மட்டும் க்ஷேமமாக இருக்கேன்னு நினைக்கிறவாள் தான் ரொம்ப பேர். அம்மா மட்டும் தனக்கு சாப்பாடு இல்லாத போனாலும் குழந்தைகள் சாப்பிடணும்னு கொடுக்குறவள் சாதாரணமாக. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது அதை விட வசதி. கிராமம் சௌக்கியமா இருக்கணும்னு சோசியல் சர்வீஸ் பண்றா பார்த்தேளா, அவ அதை விட வசதி. நம்ம மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படியும், ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படி. ஜனங்கள் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் எல்லாமும் சௌக்கியம் இருக்கணும். பசங்கள் வந்து மரங்கள் காடுகள் இவைகள்லாம் வெட்டாம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தேளா, அதை விட வசதி. ஆனா எங்க பரமேஸ்வரன் அப்படி மகாத்மன் உலகம் முழுக்க எல்லாம் சௌக்கியமா இருக்கணுமா, நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியதான நாடுகளில் இருக்கக்கூடியதான மனுஷியால் சௌக்கியமாக இருக்கணும், இப்படிப்பட்டதான எண்ணம் உண்டா? அதனால்தான் மகாத்மன் வதா, ஏ பரமேஸ்வரா சொல்லப்பா, என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா. ஜுவாலோக்ரஸ்த கலாமராதி பயதா, மகாஜ்வாலையோடு வந்துட்டுருக்கு, எரிச்சுண்டு வந்துட்டுருக்கு. சகல அமராதி பயதா, எல்லா தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் அதிபயத்தை கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான அந்த விஷத்தை என்னமா நீங்க பார்த்து பார்க்கவே முடியலையே, சில பொருளை நீங்க பார்க்க முடியாது. நான் பார்க்கறேன் எது பார்க்க வேண்டாம் சொன்னாலும் அதை பார்க்கிறோம். சூரிய கிரகணம் வரும் பொழுது பார்க்க வேண்டாம்னு ரொம்ப பேர் சொல்றான், சாஸ்திரம் சொல்றது. அதை போய் பார்க்கணும். இங்கே இருந்தால் போகிறாரு செலவு பண்ணிட்டு பிளானட்டோரியத்துக்கு போய் அதை போய் பார்க்கணும். ஏண்டாண்ணா வேண்டான்னு சொல்லியிருக்கேன், இல்லை பார்த்தா ஒரு சொந்தம் நான் பார்த்தேனேங்கிறான். எதற்காக பார்க்க வேண்டான்னு சொல்லணும். அந்த சூரியனை இன்னொரு கிரகமானது அதை அப்செக்ட் பண்ணுறது, அந்த கிரணங்கள் நேராக வரல, அந்த கிரணங்கள் தடப்பட்டு பிரிஞ்சு ஏதாச்ச விதமாக வருது. வரும்பொழுது ஏதாவது ஒரு கிரணம் அதில் இருக்கக்கூடியதான கிரணங்களில் சில கிரணங்கள் நம்ம கண்ணுக்கு அபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கும், இருக்கலாம். அது பட்டதுன்னு வச்சுங்களேன், இந்த கண்ணானது கெட்டு போயிடும். இது அனாவசியமான வம்பு தானே. ஸோ இப்போ என்னன்னா பார்க்கப்படாதுன்னு இல்லை, பார்த்துன்னா சான்ஸ் இருக்கு உங்க கண்ணுக்கு அபகாரம் வரத்துக்க, அதனால பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். கண்ணு ஏதாவது அடிபட்டது, அதுக்கு ஏதாவது அபகாரம் ஆச்சு, கண்ணு போயிடுதுன்னா அது எவ்வளோ கட்டம் வாழ்க்கையில நீங்களா வரவழைச்சிக்கணுமா? இல்லை அதனால்தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. எத்தனையோ ரேஸ் வேணா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அது இதுங்கிறானே, அது மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் எல்லாருக்கும் வருமா சார்? யாருக்கு வரும் யாருக்கு தெரியும்? அந்த ஒரு ஆங்கிளில் வந்து கண்ணில் பட்டதையானால் படலாம், அதுக்காக வேண்டாம்னு சொல்லும். தச்சர் தேவ ஹிதம் ஹிதம் அப்படிங்கிறது வேதம். அந்த கண்ணு எந்த கண்ணில் விழறதோ அந்த கண்ணில் ஆகலாம். ஆகையால் இதுக்கு நீங்கள் வரவழைச்சிக்க வேண்டாம். ஆகையால் சூரியனை கிரகண சந்தர்ப்பத்தில் பார்க்க வேண்டாம், அவ்வளோதான் சொல்லும். அதே மாதிரி சில கிரணங்கள் உள்ளே போகுமையானால், அந்த வயத்தில் பிள்ளையாண்டா இருக்கிறவா போகுமையானால் அந்த பையனையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு, அந்த கிரணங்கள் அதையும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால் வேண்டியது இல்லையே, எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறேள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நம்ம அது வேணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சூரிய கிரணங்களை நேராக பார்க்க முடியாது, அதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டு பார்க்குறதோ இல்லை பிளானட் வர்றதுக்கு போய் பார்க்குறதோ, இன்னும் சில பேர் ஜலத்தை போட்டுன்னு அந்த ஜலத்தில் அதை போய் அப்படியாவது பார்த்து என்ன ஆகணும்னு பார்க்குறேன். அவளுக்கு அதில் ஒரு கியூரியாசிட்டி, எது வேண்டாம்னு சொன்னால் அதை பார்க்கறதுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதே மாதிரி மின்னலை பார்க்க முடியுமோ நீங்க? முடியாது. நம்ம ட்ரை பண்ணி அப்படியே இருந்தாலும் அந்த மின்னல் வர சமயத்தில் டக்குன்னு கண்ணை மூடி விடும். அந்த மின்னல் வரத்துக்கும் உங்கள் கண்ணை மூடுறதுக்கு கரெக்டாக அப்படி பகவான் தயார் பண்ணி வச்சுருக்காரு. சில பொருளை பார்க்க முடியாது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிறார். இதான் நீ இந்த கண்ணால பார்க்க முடியாதுப்பா. திவ்யம் ததாமிதே சக்ஷு, வேற ஜோதிஷான பதார்த்தத்தை பார்க்கக்கூடியது பார்க்க உகந்ததான ஒரு கண்ணை நான் கொடுக்கிறேன், இந்த கண்ணால பார்க்க முடியாது. என்ன, இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்கு ஒரு பவர் இருக்கு, அது வரைக்கும் தான் பார்க்க முடியும். அது அதிகமான ஒரு பதார்த்தம் இருந்தாலும் குறைச்சலா இருந்தாலும் சில ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு மேல பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னமா நீங்க பார்த்தல எனக்கு சொல்லுங்கிறார். என்ன அவ்வளவு ஜுவாலாக்கரமாச்சு, எல்லா தேவதைகளுக்கும் எல்லா அரக்கர்களுக்கும் பயத்தை கொடுத்ததான அந்த பதார்த்தத்தை மற்ற தேவதைகள்லாம் ஓடி போயிருக்கும் காலத்தில், பயந்து ஓடின காலத்தில் உங்களால மட்டும் அதை எப்படி நின்று பார்க்க முடிஞ்சது? அவளால் பார்க்க முடியலையே, ஒடினா போயிட்டு இருக்கா, எப்படி பார்த்துருச்சோ அலோக்ரஸ்த கலாமராதி பயதா ஸ்வேல கதம் வா ஸ்வயா திருஷ்டா கதம் கேன பிரகாரேனா, எந்த விதமாக பார்த்து சொல்லுதா? சரி பார்க்கறத படம் இருக்கட்டும், பார்க்கவே முடியாத பதார்த்தத்தை பார்த்தேள், அதை என்ன பண்ணினேள், அதை கையால் என்ன வாங்கிட்டேள், கிஞ்ச கரே திருத கரதலே கிம்பக்வஜம்பூபலம். இன்னுமா அழகி இன்னுமா வாங்கிட்டு இருக்கல சுவாமி, நீங்க அதை நீங்க எப்படி வாங்கினீங்களே? அது என்ன இளந்தம்பழமா? அது பழுத்த இளந்தம்பழம் மாதிரி அப்படியே ஆனந்தமா வாங்கிட்டேட கையில. எரிச்சு விடாதோ? அதுவும் எரிச்சுண்டே வரது, எரிச்சுண்டு வரக்கூடியதான ஒரு பதார்த்தத்தை தைரியமா கையில வாங்கிட்டேன்னு சொன்னா அது ஏதோ இளந்தம்பழம் மாதிரி தானே வாங்கிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டா போலன்னு தான் தெரியுது. அந்த ஒரு பதார்த்தம் என்னமா உங்களால முடிஞ்சது? கிஞ்ச கரே திருதக்கரதலே கிம்பக்வஜம்பூபலம், பழுத்ததான அந்த பதார்த்தம், அது ஏதோ ஒரு பழம் மாதிரின்னா இங்கே வாங்கி வச்சுருக்கேள், அது ஒன்றும் தெரியலையே சுவாமி. அதோட இல்லை, இப்படி இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணேள், அது ஜிஹ்வாயாம் நெஹி தச்ச சித்த குடிக்கா, வாயில் என்ன ஒன்று போட்டுருக்கேள். ஏதோ அப்படி இருந்தா என்ன வாயில் போட்டுருக்கல? என்ன சுவாமி இது, எதை வாயில் போட்டுப்போம் ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது சுவையாக இருக்கோ, எது நன்னா இருக்கோ, எது சரீரத்துக்கு நல்லதை பண்ணுமோ அதனா நீங்க வாயில போட்டுக்கணும். அது அதை விட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு இது ஏதோ மாத்திரை சாப்பிடுறா போல இந்த சித்த குட்டிக்கா மாத்திரை சாப்பிடுறா போல போட்டுருக்கீங்க நீங்க. அது என்னமா போட்டுருக்கல சொல்லு, எனக்கு தெரியலையே விவகாரம். ஜிஹ்வாயாம் சித்த குட்டிக்கா, சித்த குட்டிக்கா, இந்த சித்த கொடுக்கற குட்டிக்க சித்தாள் அது என்ன கொடுப்பான்னு தெரியாது. சாதாரணமான டாக்டர்கிட்ட போனா டாக்டர் மருந்து கொடுக்குற, இந்த மருந்தாவது எப்படி இருக்கு தெரியுமோன்னா, சிலது கசப்பான மருந்து இருக்கும், சிலது சாதாரணமாக வாயில் போட்டுக்கிறா போல இருக்கும். கசப்பான மருந்துன்னா நாக்கில் அது போட்டுனா ரொம்ப சிரமப்படும், அதுக்காக என்ன பண்ணுறோம் அந்த கேப்சியூலாக பண்ணி கொடுக்குறோம். அதுனா அந்த சுவையானது நமக்கு அது ரொம்ப கசப்பாக கசக்கிற மருந்தாக இருந்தால் அல்லது காரமாக இருக்கிற மருந்தாக இருந்தால் அது நாக்குக்கு தொடப்படாது. நாக்களை தொட்டால் அந்த கசப்பு நாக்கை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் இவ கஷ்டப்படப்படாதுன்னு அதுக்கு ஒரு கேப்சியூல் பண்ணி அதுக்குள்ளே அந்த பொடியை போட்டு அனுப்புகிறான். அது என்னாச்சு, அது வந்து நம்ம நாக்குக்கு அது ஒன்றும் கஷ்டத்தை தெரிவிக்காதுங்கிறதுக்காகத்தானே அப்படி பண்ணுறாரு. இது சாதாரண டாக்டர் பண்ணுற வேலை. இதே மாதிரியே ஆயுர்வேத டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுறாரு, அதை போட்டுட்டு தேனில் குழச்சி சாப்பிடுங்கிறான். அது கசக்கிறா இருந்தால் தேனில் குழச்சி சாப்பிடுங்கோ. இப்போ என்னாச்சு, அந்த கசப்பு அதிகமாக தெரியாது. அதுக்கெல்லாம் உண்டு, தேனோட சாப்பிட்டா ஒரு பலம், பாலோட சாப்பிட்டா ஒரு பலம் அப்படின்னு அதுக்கு தகுந்த பலம் அனுப்பானு மனு பேர். இருந்தாலும் ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சிலதும் பண்ணலாம். ஆனால் இந்த சித்தாள்னு சில பேர் இருக்கா, அந்த சித்தாள் என்ன, அவளுக்கு வந்து எதை கொடுக்கணும்னு அதெல்லாம் ஒரு நிர்பந்தமே கிடையாது. கொஞ்சம் மண்ணு பூமியிலேருந்து எடுத்து கையில் அப்படியே சுவைச்சு அது சாப்பிடுங்கிறான். நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, முதல்லையே கிட்னியில் ஸ்டோனுங்கிறான், வயதில் இவர் வேற கல்ல வேற கொடுக்குற, என்ன சுவாமி இது என்ன, அதெல்லாம் ஒன்றும் அவளோட பேச முடியாது. ஒரு ஆடா தொடை இலை இருக்க பார்த்தால அதுக்கு பேரே ஆடும் தொடாது, அதனால தான் ஆடா தொட இலைன்றது. அந்த பிச்சு நன்னா கற்று சாப்பிடுங்கிற. ஆனால் கவலைப்படாதீங்க, அது சாப்பிட்டா குறைஞ்சி விடும். எந்த வியாதி மருந்துக்கு குறையலையோ, எந்த வியாதி எதுக்கும் சரிய இடம் கொடுக்கலையோ, அது அந்த சித்தர் கையால் கொடுத்தா போயிடும். அதான் அவளுக்கு சித்தாழ்வு. அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அட்ட சித்தைய, எல்லாம் வசமாயிருத்து அவருக்கு. பிராணிகளாகட்டும் மரங்களாகட்டும் எல்லாமே அவருக்கு வசமாயிருத்து. ஆனால் அதை வந்து அட்வைஸ் பண்ணிக்க மாட்டார். சாதாரண மனுஷன் சின்னதாக இருந்தால் லெட்டர் போட்டு பெரிய போர்டு போட்டு வாங்கோ வாங்கோ நான் எல்லாத்தையும் குறைச்சி வைக்கிறேன் இவ்வளோ காசு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்கார். ஏன், அவருக்கு எனக்கு இது வேணுங்கிற எண்ணம் இல்லை, இவர் ஊரில் இருக்கிற எல்லோரையும் சரி பண்ணணுங்கிற எண்ணமும் இல்லை. அதை பார்க்கணும், அவருடைய சித்தருடைய ஸ்டேட்டஸ் என்ன, உலகத்தில் மனுஷால் கஷ்டப்பட்டு இருக்காளே அவளுடைய கஷ்டத்தை போக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டால் தாங்க முடியலேன்னு கேட்டால் அப்பத்தான் அவருக்கு அந்த மனசை இறங்கி அது பண்ணுவார். ஏன்னா ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டதான உலகத்தை மாற்றணும், எனக்கு சக்தி இருக்கு நான் மாற்றணுங்கிற எண்ணமும் அவளுக்கு இல்லை. அப்படிப்பட்டதான சித்தாள் அவ ஏதோ ஒன்றை கொடுப்பா, அது நமக்கு மேலோட பார்க்கறதுக்கு அது ஏதோ விசித்திரமாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னு ஏதோ ஒரு காட்டில் இருக்கக்கூடியதான காயையும் ஏதோ உபயோகம் இல்லாத இலையும் கொடுக்கறாரே, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் கவலையப்படப்படாது. ஏன்னா இந்த பொருள் வெறுமனை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்கிறார். ஆனால் விவகாரம் என்னன்னா, அவருடைய மனசில் இருக்கக்கூடியதான இச்சா சக்தி அதுதான் உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்லாம் நிற்கிறது. ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாட்டுக்கு என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் இதை பற்றி விவகாரம் இல்லை. யாரோ ஒருத்தர் அவர் ஆத்தில் பூசணிக்காய் காய்ச்சதுன்னு சொல்லி முதல் பூசணிக்கு அவர் அவர் என்ன சமைச்சா போடுறார், கொழுந்து கொடுத்தார். அவர் ஒன்றும் சொல்ல சரியிட்டார், அவ்வளோதான் விவகாரம். அவர் ஆத்துக்கு அவருக்கு சகாயம் பண்ணுறதுக்காக அவர் ஒருத்தர் வந்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவரும் இதை கவனிக்கலை. ரொம்ப ஏழை, பரம ஏழை. அப்போ அந்த பழைய காலத்தில் அப்படித்தான், இப்போ தானே 4 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம், 10 லட்சம் சம்பளங்கிறாங்களாம் ஒன்றுமே கிடையாது. ரூபாவை பார்த்ததே ரொம்ப கஷ்டம்னு அப்பெல்லாம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 100 ரூபாய் சம்பளம்னா ரொம்ப பெரிய அளவு. இப்போ விவகாரம் என்னடா ஆச்சுன்னார், அப்படி அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்தவர், இவருக்கு ஒன்று தினம் பக்தியா சகாயம் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தார். ஒரு நாளைக்கு நான் பார்த்து மாமி சொன்னார், இத்தனை நாளை பண்ணிருக்கலை ஏதாவது ஒரு சித்தர் சித்தருங்கிறதே கொஞ்சம் கேட்கப்படாத அவர். இவரும் பார்த்தார், என்ன கேட்கறது, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், யாராவது கொண்டு வந்து கொடுத்தா இவர் சாப்பிட்றார், இல்லைன்னா பட்னியா இருக்கார், அவர்கிட்ட போய் ஏதாவது கொடுத்து எப்படி கேட்க முடியும், சில நாள் நாலஞ்சு நாள் பட்னியாவே இருக்கார், அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார், என்ன பண்றாருன்னு தெரியலையே. சரி, இருந்தாலும் மாமி சொன்னாலேன்னு போய் கேட்கணும்னு கேட்டார். அப்படி பாக்குறாராம் என்னத்தை கொடுக்கறதுன்னு. அந்த மூலையில ஒரு பூஜன்காருக்கு எடுத்துன்னு போனார். ஏண்டன்னார், நாளைக்கு ஸ்ரார்த்தம், ஸ்ரார்த்தத்துக்காக கேட்கிறேன், இந்த பூஜனுக்காக கொண்டு போங்கிறேள். சரி, இப்ப சித்தர் சொல்லிட்டார பக்தி, ஆனா இது எடுத்துன்னு போனார். அந்த மாமி பார்த்தார், ஸ்ரார்த்தத்துக்கு பூஜனுக்காக கொண்டு வந்தேன்ல, அது சமைக்கிறதா, சே அதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு அந்த மூலையில போட்டேன். கோப்பம் வேற, இவரோ ஒன்றும் கொண்டு வரல, கொண்டு பூசணுக்காக கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு கோவிச்சுட்டு ஒரு மூலையில வச்சு விட்டார். அப்படியே ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, இவரே ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு, அதுக்கு மேல அங்க கொண்டு வந்துட்டா இன்னொரு பதினஞ்சு நாள் ஆச்சு, ஒண்ணுமே கவனிக்கல. பூஜனிக்காய் மட்டும் என்னன்னா அது உள்ளேயே அழுகின்னு இருக்கும், அது அழுகின பதார்த்தம் வெளிக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நாள் ஆச்சு, என்னாச்சுன்னா யாரோ ஒரு குழந்தை அது மேல போய் உட்கார்ந்தான், உட்கார்ந்ததுன்னா என்னாச்சுன்னா வெடிச்சது, உள்ள பார்த்தா எல்லாமே டைமண்ட் பொறுமணம், அது வேணும்னு வச்சாரா, அவர் கொண்டு வந்து வச்சாரா, அவர் ஒண்ணுமே இல்லையே. ஏன் இவர் நினைச்சார், பரம ஏழையா இருக்கேன், சார்த்தத்துக்கு கூட ஒண்ணும் இல்லையேன்னு நினைச்சார், இவருக்கு நல்லது ஏற்பட்டும் நினைச்சார், அத்தனை டைமண்ட் ஏற்பட்டது ரொம்ப அவர் பார்த்தாராம், இவ்வளவு காசு கொடுத்துறேன்னு, காசா நான் கொடுத்தேனா அப்படிங்கிறார் அவர். இப்படி ஒரு சரித்திரம் எப்படின்னா, அது சித்தார்த், அந்த சித்தார்த் கொடுத்த குடிக்க மாதிரி வேலை போட்டுக்காவா கண்டதே தேவ்ரதா கிம்வா கிம் தே நீலமணிர் பூஷிதமயம் சம்போ மகாத்மன் வதா, ஹே பரமேஸ்வரா, இது உங்களுடைய கழுத்தை கருப்பாக்கித்து, இந்த சித்த குட்டிக்கு என்ன பண்ணித்த, உங்க கழுத்தை கருப்பாக்கிடுது, கருப்பாக்கினது இப்ப பார்த்தா ஏதோ கழுத்துல நீளமாக ஒரு மணியை போட்டுன்ற மாதிரி ஒரு நிலை கொடுத்துருக்கேன், ஹே பரமேஸ்வரா என்ன தப்பா இந்த விசித்திரம், என்னது ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலையே, கொஞ்சம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, இதை புரியும்படி பண்ணுங்க அப்படின்னு. நீலமணிர்விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா அப்படின்னு அந்த நீலகண்ட லீலையே ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல அழகா சொன்னார். இதுக்கு மேல முக்திக்கு காரணமா இருக்கிற பக்தியை பத்தி நான் சொல்றேன்னு அடுத்தா சொல்லியிருக்கார். இது
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. ரசனக்ராஹ்யோ குணஹ ரஸஹ ஸச மதுராம்ல லவணகடு கஷாய ரிக்த பேதா ஷட்விதஹ பிருத்திவீ ஜல விருத்திஹி தத்ர பிருத்திவ்யாம் ஷட்விதஹ ஜலே மதுர ஏவ. ரசனக்ராஹ்யோ நின்னுட்டு மாத்திர பதம் கொடுக்காமலே சொல்லியிருக்காங்க. ரசலக்ஷணம், ரசாதி வாரணாய குணைதி, இருபத்தாவது வாரணாய ரசனைதி, ரசத்துவாதி வாரணாய குணைதி. ரசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் பண்ண போனது ரசத்துக்கு, ஆனா லட்சணம் போனது ரசத்துவத்துல, ஏன்னா அதுவும் கூட அதனாலதான், அதனால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியது. ரசத்துவமும் கூட நாக்கினால்தான் கிரகிக்கப்படக்கூடியது அப்படிங்கறதுனால ரசமும் ரசத்துவம் சமவாய சம்பந்தத்துல இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு, அதனால அதுவும் நீங்க இதை பிடிச்சானா அதுவும் பிடிச்சாகணும், வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அதுல லட்சணம் போயிடக்கூடாதுங்கிற கோசம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்ற பதத்தை கொடுக்குறீங்க. ரூபத்வாதவாதி வியாப்தி வாரணே ரசனேதி. கிராட்சிய குணகன்னு சொல்லி சொன்னா ரசனங்கிறத விட்டுட்டு கிராட்சிய குணக அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாகும், ரூபமும் கிரகிக்கப்படக்கூடிய குணம், அதனால மத்த எல்லாத்துலயும் போயிடும், அது நிராகரிக்கிறதுக்கு அது ரசன அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிருத்திவி ஜலையோர் இத்தியர்த்தக. பிருத்திவி ஜல விருத்தி, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு, நீர்லயும் நிலத்திலையும் இருக்கு. ஷட்விதி அத்திர ரச இத்தி அனுவர்த்ததே ஷட்விதா ஷட்விதா அப்படின்னா என்னது ஆறு விதம் அப்படின்னா ஆறு விதமான ரசம், பிருத்திவியில ஆறு விதமான ரசம், ஜலத்துல மதுர மாத்திர ரசம் அப்படின்ட்டு தெரிஞ்சது ரசம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிராண கிராட்சிய குண கந்தக சச்ச திவித சுரபிர் அசுரபிஷ்ச பிருத்வி மாத்திர விருத்தி. கிராண கிராட்சிய குண கந்தக, கிராணத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான, மூக்கினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம், வாசனை. அது ரெண்டு வகை, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்ட்டு. பிருத்வி மாத்திர விருத்தி, பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையது, ஏன்னா கந்தவதி பிருத்வின்றதுனால பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையதுன்னு. கந்தத்துவாதோ அதிவியாப்தி வாரணாய குணைதி, கந்தத்துவம் திருப்பியும் கந்தத்துவம் ரசத்துவம் அப்படிங்கிற மாதிரி, கந்தத்துவம் ரூபத்துவங்கிற மாதிரி, கந்தத்துவம் கந்தத்துவத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசம் குணம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதோ அதிவியாப்தி வாரணாய கிரகண கிரகண கிராட்சியத்தி, கிரகண கிராட்சியம்னு கொடுக்காம வெறும் குணம் எப்படின்னு கொடுத்திருந்தோம்னா என்ன ஆகும், ரூபத்துல போயிடும் லட்சணம். நீங்க பண்ண போனது கிரகணத்துக்கு கந்தத்துக்கு லட்சணம், ரூபத்துக்கு போயிடும், ரூபம் மத்ததுக்கு எல்லாமே போயிடும். அதனால அதுல நிராகரிக்கிறதுக்கோசரம் கிரகண கிராட்சிய அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி சத்துவம், பிருத்திவி சம்பந்தபாவே கந்த பிரதீதி அபாவதி அன்பே வித்ரேகாபியாம் பிருத்திவி கந்தஸ்யேவ ஜலே பிரதீதிர் போத்யா. பிருத்திவி மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்க இருக்கு இந்த வாசனையானது, எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவில மாத்திரம் இருக்கு, நிலத்துல மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னையா நிலத்துல மாத்திரம் இருக்கு, தண்ணி நாத்தெடுக்கிறது அப்படின்னு போமே, தண்ணி நாறுது, இன்னும் வாசனையா இருக்கு தண்ணி, கொஞ்சம் இலக்காயும் பொடிச்சு போட்டீங்கன்னா தண்ணி வாசனையா இருக்கும், வாசனையா இருக்கு தண்ணி. ஒரு இடத்துல தண்ணி நாறுது, இன்னொரு இடத்துல தண்ணி வாசனையா இருக்கு, வாசனை தண்ணிலையும் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி சத்துவம், வியாப்தி கொடுக்குறாங்க, அண்டைய வியாப்தியும் வெத்திரேக்க வியாப்தியும், நேர்மடையாகும் எதிர்மடையாகும். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை அப்படின்னு அன்வய வெத்திரேக்கம் வியாப்தி பண்ண மாதிரி இங்கேயும் பண்றான். பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி, பிருத்திவி இருந்ததுன்னா பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாசனை இருக்கு, பிருத்திவியோட சம்பந்தம் இல்லைன்னா வாசனை இல்லை. அப்படி அண்டைய வெதிரேக்க வியாப்தி மூலியமா பிருத்திவி தான் வாசனைக்கும் வாசனையோட நாட்டத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு தெரியறது. நில நீர்ல வந்து அந்த வாசனை வர்றது அப்படின்றதுக்கு காரணம் என்ன, அது பிருத்திவியோட ஒண்ணு சம்பந்தம் தான். ஏன் வாயு அப்படி, வாயுலையும் கூட அதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாயு வாசனையா இருக்கும், என்ன வாசனையா இருக்கு இந்த சூழ்நிலையே ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஊதுத்தி கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த ஊதுவத்தியோட பிருத்திவி தன்மை வியாபிச்சிருக்கு எல்லா இடத்தையும். நாறுதுன்னா அங்க நாத்தமான பிருத்திவி தன்மை ஏதோ இருக்கு, அந்த இடமே நாறுது. சோ வாசனைக்கு காரணம் பிருத்திவி தான், வாயு கொண்டு போறது மாத்திரம் தான், அது விஷயத்த இங்கே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, அதனால வகத்தீதி வாயு கொண்டு போறது அப்படிங்கறதுனால வாயுனே பேரு. தனு தேசாந்தஸ்த கஸ்தூரி குசும சம்பந்த பவனசிய ஏதத் தேசே தத் சம்பந்த அபாவாது கந்த பிரதிதி அனுபத்தி. சம்பந்தோ அஸ்தி ஏவைதி வாச்சியம் கஸ்தூர்யா நியூனதாபத்தே குசுமஸ்ய ச சசித்ரத்வாபத்தே இதி சேத் ந போக்த்ரு த்ருஷ்ட போக்த்ர அத்ருஷ்ட விசேஷேன பூர்வது த்ரை திரணுக்காந்திர அணுபத்தே கற்பூராதோ தூ கதாபாவது ந தத்தாத்வம் இது. சரி, வாயுல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, நீங்க ஒரு இடத்துல கஸ்தூரி வச்சிருக்கீங்க, இந்த கஸ்தூரியோட வாசனையானது இன்னொரு இடத்துக்கு வருது, வாயு தான் கொண்டு வருது, நீங்க தானே சொன்னீங்க வாயு கொண்டு வருது அப்படின்ட்டு. வாயு என்ன பண்றது, இது கஸ்தூரி, அந்த கஸ்தூரியில இருந்து வாசனையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்தூரி என்ன ஆகணும், ஓட்டை ஆகணும், ஏன்னா வாசனை அணுக்கள் வாசனை பரமாணுக்கள் இந்த கஸ்தூரியில் இருக்காதத்தான் காத்து கொண்டு இருக்கு. அப்போ ஒரு ஒரு வாசனை பரமாணுவும் போக போக போக கஸ்தூரியானது ஓட்டையாகணும், ஆனா கஸ்தூரி ஓட்டையாகுதோ இல்ல. அதனால நீங்க சொல்ற லாஜிக் தப்பு, வாயுல வாசனை இருக்கு, வாயுல வாசனை இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இயற்கையிலேயே பெண்களின் கூந்தற்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு நக்கீரம் பாட்டுக்கு அந்த அந்த கூத்தடிச்ச மாதிரி, பாண்டியன் கூத்தடிச்ச மாதிரி ஆயிடுது. இயற்கையிலேயே வாசனை இருக்கா இல்லையா, வாசனை இயற்கையிலேயே இருக்கு, ஏன்னா கஸ்தூரி சம்பந்தத்தினால மாத்திரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுது, அந்த கஸ்தூரியானது ஓட்டையாகணும், ஆனா ஆகுறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி பேசாத நீ, அது காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசு. என்ன அப்படின்னா காரணம் இதுதான், அதுல குறைவா கஸ்தூரி வெளியில வச்சிருந்தீங்கன்னா குறைவா ஆகணும் வாசனை, காலம் போக போக வாசனையும் குறையணும், ஆனா கஸ்தூரி அப்படி வாசனையோடய இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போக்த்ரு அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம் தான், நமக்கு அந்த கஸ்தூரியோட வாசனையை அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமானது அந்த கஸ்தூரியானது குறையாம இருந்துட்டே இருக்கிறதுனால. அதே சமயத்துல கற்பூரத்தை வச்சு பாருங்க, கற்பூர வாசனை ரூம் ஃபுல்லா இருக்கும், கொஞ்ச நேரத்தை பார்த்தா கற்பூரமே இருக்காது. கற்பூரம் கரைஞ்சு போயிடுறது காத்துல. கஸ்தூரி கரையறது இல்ல, கற்பூரம் கரையறது. கஸ்தூரி கரையாதது காரணம் பக்தாவோட அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம். அதுல இவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, கற்பூரத்துல அவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, அதனால அது கரைஞ்சிடுறது. அப்போ நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி கரையிறது கரையாம இருக்கிறது உண்டாகும். ஆனா வாசனை என்னது, பிருத்திவியோட லட்சணம் தான் வாயுவோடது, இல்ல அதை கொண்டு வரது மாத்திரம்தான் வாயு அப்படின்னு தீர்மானமா இருக்கு. சப்த குணக்கம் ஆகாஷம்.

சப்தமானது டிராவல் ஆகாது, போகாது. சப்தம் எந்த இடத்துல சப்தம் உண்டு பண்றீங்களோ அந்த இடத்துலயே சப்தம் இருக்கு, அந்த இடத்தையும் அழிஞ்சிடும். கக்காரம் அப்படின்னா அந்த கக்காரம் உண்டான க்ஷணம், கக்காரம் நிக்கிற க்ஷணம், கக்காரம் அழிய க்ஷணம், மூணுமே ஒரே இடத்துல நிற்கும். அந்த கக்காரமானது டிராவல் ஆகாது. முன்னாடி சொன்னாங்க, வீச்சி தரங்க நியாயினே, கதம்ப குசும நியாயினே அப்படின்ட்டு. கதம்ப முக்குல நியாய, கதம்ப குசும நியாயம், நியாயம்னு சொல்லலாம். ரெண்டும் சேம் தான், முக்குலம் குசுமம் ரெண்டுமே ஒன்றுதான். பூ இப்படி பூ விரிகிற மாதிரியோ இல்ல அந்த தரங்கம் நீர் அலையானது வர்ற மாதிரியோ இந்த இடத்துல சப்தமானது டிராவல் ஆகிறது இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல ஆகாசமானது கேரியர், ஆகாசம்னா அந்த சப்தத்தை கொண்டு போறது. சயின்ஸ்ல இன்னைக்கு என்ன சொல்றான், அங்க அன்னைக்கு தாக்கத்துல என்னத்த சொன்னானோ, இப்ப சயின்ஸ் என்ன சொல்றான், சப்தமானது பாக்கெட்ஸா டிராவல் பண்ணுமா. சப்தம் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும். சப்தத்துக்கு பேரு அந்த சப்த பாக்கெட், அது வந்து போனான் அப்படிம்பான் பேரு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி போனான். ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும் சப்தம். அப்போ அடுத்தடுத்த சப்தம் தள்ளி தள்ளி விடும். இந்த டிராவல் பண்றது பூ வந்து இப்படி விரிச்சு தள்ளி விடும் போது இந்த மாதிரி தள்ளி விடுறது. நீ சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். சாஸ்திரத்தை சாஸ்திரத்துக்கும் சயின்ஸ்க்கும் நம்ம சம்பந்தமே படுத்தல. சாஸ்திரம் வந்து அனுபவபூர்வமா எழுதப்பட்ட விஷயம், சயின்ஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கலா எழுதப்பட்ட விஷயம். ஒரு கற்பனையை வச்சுட்டு அதுக்கு ஆதாரமா அவன் எழுதிட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து தீரியாவும் இருக்காது, பிராக்டிக்கலாவும் இருக்காது. அது நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு காமிக்கவும் முடியாது, இல்லைன்னா நேரடியாக அனுபவிக்கவும் முடியாது அந்த விஷயத்த. சயின்ஸ்னால சொல்ற விஷயத்த சும்மா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டான், நாளைக்கு வேற ஒன்றத்தை மாத்தி சொல்லுவான். எல்லா விஷயத்திலையும் சயின்ஸ் எல்லா இடத்தையும் அதே தான் பிரச்சனை. ஒரு காரணமும் இவங்களால சொல்ல முடியாது. ஏதோ காரியத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏதோ அனுமானம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அனுமானம் மாறிட்டே இருக்கும். ஒரு ஒரு நேரத்திலையும் உலகம் உருண்டம்மா இல்ல உலகம் தட்டம்மா, உலகம் சூரியனை சுத்தி வருது அப்படிமா, சூரியன் உலகனை சுத்தி வருதுமா, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பேசுறவனே தெரியாது. ஒரு நேரத்தை சொல்லுவா உலகம் விரிஞ்சுட்டு இருக்குமா, இன்னொரு உலகம் சுருங்கிட்டு இருக்குமா. அவங்களுக்கு காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு நல்லதுமா, காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு எடுத்துருமா, ப்ரெஷருக்கு காஃபி நல்லதுமா, ப்ரெஷருக்கு காஃபி கெடுதலுமா, ஒன்னொன்னு அவனோட புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பான், மாறிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு நிலைக்கும். அதனால சயின்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் வந்து ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். இங்க நான் எதுக்கத சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல சப்த வணக்கம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல டிராவல் பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எப்படி நீர்ல வந்து அதோடைய வாசனை நிறத்தோட சம்பந்தத்தினால உண்டாறதோ, சப்தமும் டிராவல் பண்றதுக்கு காரணமா காத்து இருக்கணும். காத்து கொண்டு போனாத, காத்து இல்லாத இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது. அதுதான் அங்க விசாரம். துகிந்திரிய மாத்திர கிராஷ்ய குண ஸ்பர்ஷாசிரிவித சீதோஷ்ண அனுஷ்ணாசீத வேதாது பிருத்திவி ஜல தேஜோ வாயு விருத்தி தத்திர சீதோ ஜலே உஷ்ண தேஜசை அனுஷ்ணாசீத பிருத்திவி வாயுவோகோ. துகிந்திரியத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய குணத்துக்கு பேரு ஸ்பர்ஷம். அது மூணு வகை, குளிர்மை, சூடு. குளிர் ஒண்ணு சூடு இல்லாம என்ன சொல்லுவான், நரம் கரம் அப்படிமா. கரம் பாணி, தண்டா பாணி, நரம் கரம், ரெண்டுத்துக்கும் நடுவுல அது. அது சூடும் இல்ல, குளிர்மையும் இல்ல, வெது வெதுன்னு இருக்கிறது அந்த மாதிரி. அது எப்படி எங்க இருக்கு அப்படின்னா, பிருத்திவி ஜல தேஜோ வாயு நாலு இடத்துலயும் இருக்கு. சீத்தமானது குளிர்ச்சியானது நீர்ல இருக்கு, நெருப்புல சூடு இருக்கு, நிலத்திலையும் வாயுலையும் சூடும் இல்லாம குளிர்மையும் இல்லாம மீடியம் டெம்பரேச்சர் பதக்கிருத்தியம். ஸ்பர்ஷவத்வாதி வியாப்தி வாரணாய் குண இது முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷவத்வம், ஸ்பர்ஷவத்வத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசம் குணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதவதி வியாப்தி வாரணாய் துகிந்திரி இது மாத் கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபம் முதலீடு எல்லாம் போயிடும். அதனால அதை போகாம இருக்கிறதுக்கோசம் திரவேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரியத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சங்கியாதி வாரணாய மாத்திரபதம், மாத்திரம் இதுக்கு சொன்னது இங்க மத்த இடத்தையும் சொல்லாம இங்க திடீர்னு திருப்பி மாத்திரம் வந்திருக்கு. ரூப மாத்திர சக்ஷு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மாத்திரம் சொல்லல, இங்க திருப்பி மாத்திரம் சொல்லிருக்கு. முதலிய நாளுக்கும் நடுவுல ஜல சீதக ஜலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். குளிர்மை ஜலத்தில் அப்படின்னா குளிர்மையான உணர்ச்சி, தொடு உணர்ச்சி நீங்கள் ஜலத்தில் அனுபவிக்கலாம், நீர்ல அனுபவிக்கலாம். சூடான தொடு உணர்ச்சியை நீங்க நெருப்புல அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தொடு உணர்ச்சியை பத்தி சொல்லியிருக்கு. ரூபாதி சிருஷ்டியம் பிருத்திவியாம் பாகஜம் அனித்யம் ச அந்யத்ரா பாகஜம் நித்தியம் அனித்யம் ச நித்தியகதம் நித்தியம் அனித்யகதம் அந்தியம். ரூபம் முதலிய நாளுமே பிருத்திவியில பிருத்திவியில பாக்கஜமாக நித்தியமாகும், பாக்கஜமா இருக்கிறது அனித்தியமா இருக்கு, பாக்கஜமாகவும் இருக்கு அனித்தியமாவும் இருக்கு. மத்த இடத்துல எல்லாமே நித்தியமாவும் அனித்தியமா இருக்கு, அபாகஜமா இருக்காது, பக்குவமடையாததா இருக்கு. இதுல பதக்கிருத்தியம் இல்லை. அடுத்தது ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா ச ந திரவிய விருத்தி.

0: ఏకత్వాది పరాధపర్యంత ఏకత్వం నిత్యం అనిత్యం చ నిత్యగతం నిత్యం అనిత్యగతం అనిత్యం ద్విత్వాదికం చ సర్వత్ర నిత్యమేవా. అప్పుడు ఏకత్వం మొదలేదు, ఒన్ను రెండు మూడు అంటున్న తన్మై ఎన్నికి తన్మై అందు அதுக்கு காரணமானது சங்கிய எண்ணிக்கை, அது எல்லா ஒன்பது திரவியத்தில இருக்கு, ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு. இயக்கத்துவாதி பராத பரியந்தா ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு, ஜீரோல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்பதுங்கிறத விட ஒன்பது திரவியத்திலயும் இருக்கீங்க, புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா திரவியம் நவைவ அப்படின்னு சொல்லிட்டு, திரவியாணி நவைவன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த நவை நவ திரவியத்திலயும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இயக்கத்துவாதி பராத பரியந்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்னுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நெகட்டிவும் ஜீரோவும் நீங்க கணக்குல எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நெகட்டிவ்லயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆயிடுவது. மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு கற்பனை எண்ணிக்கை மாத்திரம் தான். இயக்கத்தம் நித்தியம் அனித்தியம் சா, இயக்கத்தம் நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கு. நித்தியகத்தம் நித்தியம், அனித்தியகத்தம் அனித்தியம். நித்தியம் எதுல இருக்கோ அது நித்தியமா இருக்கு, அனித்தியமான விஷயத்துல அனித்தியமான எண்ணிக்கை இருக்கு. எது எப்படி அப்படின்னா நவ திரவிய விருத்தி, இது தித்வாதி தித்வாதிக்கம் சர்வத்திர நித்தியம் ரெண்டு, ஒன்னு மாத்திரம் தான் நித்தியத்துல இருக்கிறது நித்தியம், அனித்தியத்துல இருக்கிறது அனித்தியம். ஆனா ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சா எல்லாமே அனித்தியம் தான். ஏகத்வாதி பிரகாரகோ யோ விவகார ஏகோ துவை துவ் இத்தியாதி ஆத்மக ஆத்மக தசி ஏது சங்கியா இத்தியார்த்த, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு காரணமா எது இருக்கோ அதுக்கு பேரு, அந்த விவகாரத்துக்கு பேரு சங்கியா எண்ணிக்கை. ஏன் எப்படி அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்ற எண்ணத்தை என்றோமோ அந்த மாதிரி விவகாரத்துக்கு. கட்டாதிவாரனா ஏகத்வாதி விவகார ஹேத்து அப்படி மாத்திரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா பானையும் விவகாரத்துக்கு, நீர் கொண்டு வர விவகாரத்துக்கு பானையும், நீரை தாங்கி வச்சுக்கிறதுக்கு பானையும் காரணமா இருக்கு. அதனால அது விவகார ஹேத்து ஆயிடுறது, அதனால அங்க லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண போனது சங்கியால, லட்சணம் போனது பானைக்கு. அதனால ஏகத்வாதி விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. காலாதிவாரனாய அசாதாரண நித்தியப்பி தேயம், ஏகத்வாதி விவகார ஹேது காலத்திலயும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா காலம் எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால என்ன பண்ணணும், ஏகத்வாதி விவகார அசாதாரண ஹேது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீங்க. அப்ப லட்சணம் கரெக்ட் ஆயிடும். சங்கியா அவதரித்தி அவிது அஸ்தி நவ இதி ஆக, ஆனா எண்ணிக்கைக்கு முடிவு இருக்கா முடிவில்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்வாதி ததா ச ஏகம் தசம் சதம் செய்வ சஹஸ்ரம் ஐதம் ததா லட்சம் ச நியுதம் செய்வ கோட்டிர் அற்புதமேவ ச பிருந்தம் கர்போ நிகர்பஸ்ச சங்க பத்மஸ்ச சாகர அந்தியம் மத்யம் பரார்த்தம் ச தசவருத்யா யதாக்ரமம் இதி மஹத் உக்தேஹே பராத பர்யந்தைவ சங்கியா இதி பாவஹ. அப்போ பராதம் வரைக்கும் தான் சங்கியா எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது, இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது கணக்கு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏகம் தசம் சதம் இது ஒண்ணு ஒண்ணுமே பத்து பத்து கூடு பத்து பத்து நிலையில கூடுறது, ஒன்னு பத்து நூறு பத்து பத்து மடங்கா கூடுறது, அப்புறம் நூறுக்கு அப்புறம் ஆயிரம், ஆயிரம் சஹசிரம், ஆயிரம் ஆயிரத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் ஐதம், பத்தாயிரத்துக்கு அப்புறம் லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் பத்து லட்சம் நீதம், பத்து லட்சத்துக்கு அப்புறம் கோடி, கோடிக்கு அப்புறம் பத்து கோடி அற்புதம், பத்து கோடிக்கு அப்புறம் திருப்பி பிருந்தம் மில்லியன் ட்ரில்லியன் புரிஞ்சிருக்குது. அதுதான் எண்ணிக்கை. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் நவ திரவிய விருத்தி தச்சதுர்விதம் அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் சேதி. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை நீங்க அளவ மானம்னா பிரமாணம் அளவு நீ மானே தாத்து அளவ அளவ நீங்க எடுக்கிறதுக்கு காரணமான ஒரு அசாதாரணமான காரணம் என்னது பரிமாணம். நவ திரவிய விருத்தி ஒன்பது திரவியத்தில் இருக்குது, தச்சதுர்விதம் அது நாலு வகை அணுவும் அது தீர்க்கம் ரஸ்வம் இதி சிறியது பெரியது அதே மாதிரி குட்டையானது நெட்டையானது அப்படின்னு நாலு வகை மானம். பரிமிதி தஸ்யா யோ விவகார இதம் மகது இதம் அணு இத்தியாதி ஆத்மக தசிய காரணம் பரிமாணம் இத்தியர்த்த. பரிமாணம் மானம் சொல்லி சொன்னா பரிமிதி அளவு, அந்த அளவை புரிஞ்சுக்கிற அளவு அறியிற ஞானத்துக்கான அந்த விவகாரத்துக்கு காரணம் அசாதாரண விவகாரத்துக்கு காரணம் இங்க பரிமாணம்னு சொல்லப்படுறது. அசாதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்ன, காலத்துல எல்லாம் போயிடாம இருக்கணும். தண்டாதி வாரணாய மானீதி காலாதோ வாரணாய அசாதாரணீதி, காலத்துல இருந்து நிராகரிக்கிறது அசாதாரண காரணம் சொல்லியிருக்கு. தண்டத்துல இருந்த அசாதாரண காரணம் மாத்திரம் சொன்னோம்னா தண்டமும் பானி பிடிக்கிறதுக்கு அசாதாரண காரணம், சாதாரண காரணம் களிமண் சக்கரம் முதலியது, கம்பு எந்த கம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதனால அசாதாரண காரணம் அது. அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க வந்து மானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மான விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விவகார அசாதாரண காரணம் சொல்லாம சப்தத்த வாரணாய காரணம் இது மான விவகார அசாதாரணம் பரிமாணம், மான விவகார அசாதாரண பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், சப்தத்துவத்திலையும் மான விவகாரம் இருக்கு, அதனால எத்தனை சப்தம் நல்லா ஜாஸ்தியா கம்மி அப்படின்ட்டு அதுல அதுல போகாம இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, காரணம் சொல்லி விடுக்கிறீங்க. நவதர்பீதி சத்துர்விதமபி பரம மகத் பரம மத்தியம வேதேன திவிதம் தத்ர பரமாணுத்துவ ஹ்ரஸ்வத்வே பரமாணு மனம் மனசோகோ மத்தியமானுத்துவ ஹ்ரஸ்வத்வே துனிகே பரம மகத்துவ தீர்க்கத்வே ககனாதோ மத்திய மகத்துவ தீர்க்கத்வே கடாதோ. அப்படி ஒரு ஒரு சைஸ்லயும் அதுலயும் ரெண்டு வகை இருக்கு, பரம மத்தியம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலுமே அணு மகத்து தீர்க்கம் ரசம் நாலு சொன்னீங்களே, அதுலயும் கூட ரெண்டு ரெண்டு பேதம் இருக்கு. ஒண்ணு பரம அப்படின்னு இருக்கு, ஒன்னு மத்தியம அப்படின்னு இருக்கு, ஒன்னு பெருசு இன்னொன்னு வந்து நடுத்தரமானது அப்படின்னுட்டு. அதுல என்ன அப்படின்னா பரம அணுத்துவே பரமமான ரொம்ப சின்னதான அணு அப்படின்னும் போது பரம அணுத்துவ ரசத்தை பரம அணுவான ரசமா இருக்கிறதுல என்னது பரம அணுவோ இல்ல பரம ரசமோ இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும், பரமாணு மனசோ பரம பரமாணு வந்து பரம மகத்து பரம ரசம் வந்து மனசு, ரொம்ப குட்டையானது மனசு, குட்டியானது மனசு. மத்தியம அணுத்துவ மத்தியம அணு அப்படின்னு சொல்லி சொன்னா துணுக்கு, சின்னதும் இல்ல பெருசும் இல்ல, அதனால துணுக்கு. மத்தியம ரசமா இருக்கிறது வந்து அதுவும் துணுக்கு தான். பரம மகத்துவ தீர்க்கத்துவே ககனாதோ, பரம மகத்து பரம தீர்க்கம் இங்க ககனத்துல, மத்திய மகத்துவ தீர்க்கத்துவே கட்டாதோ, மத்திய மகத்து மத்திய தீர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா கட்டத்துல. ஏதது ஏதத் மௌக்திகாதிக்கம் மௌக்திகாதிதம் மௌக்திகம் அணு இதி விவகாரஸ்ய அபகிருஷ்ட மகத்துவ ஆசிரியத்வாது கவுனத்துவம் போத்தியம். இந்த முத்து மாலையோட இந்த முத்துமணியோட இந்த முத்துமணியானது சின்னது அப்படின்ற அந்த விவகாரம் வந்து கவனமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏவமேவ கேதனாது வெஞ்சன ஹ்ரஸ்வம் இதி இத்தியத்ர நிகிஷ்ட தீர்க்கத்துவாது கவுனம் இதி. மத்த இடத்துலயும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அதை காட்டிலும் இது சின்னது இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்ற விவகாரத்துல கவுனத்தன்மை தான் காமிக்கணுமே தவிர இது வந்து ஏன்னா நான் இந்த இந்த வகையை தவிர வேற ஒன்னும் வகை இல்ல. மத்தியம ரொம்ப ஜாஸ்தி பிரிக்க போனோம்னா பரம மத்தியம அப்படிங்கிற பேதம் தான் வர முடியும், அதனால இதை தவிர வேற இது அளவு இல்லை அப்படிங்கறதுனால அதுல பேதம் பார்க்க முடியாது. பிரசக் விவகார அசாதாரணம் காரணம் பிரசக்துவம் சர்வதிரவிய விருத்தி, வேறுபடுத்தி பாக்குறதுக்கான அசாதாரணமான ஸ்பெஷல் காரணம் என்னது, பிரதக்துவம் சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்குது. அயம் அஸ்மாத் பிரதக் இது யோ விவகார தசிய காரணம் பிரதக்துவம் இத்தியாச. இது இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்றதுக்கு எது காரணமா இருக்கோ எந்த விசேஷமான காரணம் இருக்கோ அதுக்கு பேர் பிரதக்துவம். தண்டாதிவாரனாய தண்டாதிவாரன் பிரதக் இ விவகார விவகார அசாதாரண காரணம் சொன்னா திருப்பியும் தண்டத்துல போயிடும், பானை பிடிக்கும் போது அந்த கொம்பு என்ன இருக்கோ அந்த கொம்புல போயிடும், அசாதாரண காரணம் அதுவும் அதனால அதுல போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, பிரதக்துவ பிரதக் விவகார அப்படின்னு சொல்லி பிரதக் அப்படின்ற அந்த பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பிரதக் விவகார காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா மாத்திரமும் அசாதாரணன்றத கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும், காலம் வந்து பிரதக் விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது எல்லாத்துலயும், நேத்தி பண்ணது இது இன்னைக்கு பண்ணது பிரிச்சு காமிச்சிட்டீங்களே காலத்தை வச்சு, அதனால காலிக்க சம்பந்தத்துல அது வேறுபடுத்தி காமிக்கிறது. அதனால என்ன பண்றீங்க நீங்க அங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரதக் விவகார தர்ம வாரணாய காரணம் இது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, பிரதக் விவகார பிரதக் விவகார அசாதாரணம் பிரதக் விவகார பிரதத்துவம் பிரதக் விவகாரம் பிரதத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா பிரதக் விவகாரத்துவ தர்மத்துல போயிடும் லட்சணம். நீங்க பிரதக் விவகாரத்துக்கு போனீங்க லட்சணம் எங்க போயிடும், பிரதக் விவகார பிரதக் விவகார தன்மையில, அதனால அதுல பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் காரணம் கொடுக்க வேண்டியதாக. சயுக்த விவகார ஹேது சயோகம் சர்வ திரவிய விருத்தி, ரெண்டு பொருள் சேர்றதுக்கான காரணமானது சயோகம், அது எல்லா திரவியத்திலயும் இருக்கு. இமோ சயுக்தம் இது யோ விவகார தசிய ஹேது சயோகித்தியர்த்தம், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்றது போது அந்த சேர்ந்து இருக்கு அப்படின்ற என்ன விவகாரமோ அதுக்கு எது காரணம்னா இந்த சயுக்தம் இந்த சயோகம் தான். தண்டாதிவாரனே சயுக்த விவகார இது விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கம்பல திருப்பி போயிடும், அதுவும் விவகார காரணமாயிட்டது பாலம் இதுல போயிடும், அதனால அதுல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் சயுக்த அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. காலாதிவாரனே அசாதாரணத்துக்கு தெரியும், சயுக்த விவகார அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுக்கான காலத்துல போயிடும் இல்லாட்டி லட்சணம் எல்லாத்தோடையும் சேர்றதோ பிரிக்கிறதோ எந்த ஒரு சிருஷ்டியானது உண்டானாலும் எத்திருத்தகம் தத்த தனித்தன்னு சொல்றீங்களே, எந்த ஒரு ஜென்னிய பதார்த்தமா இருந்தாலும் ஜென்னியத்தோட அந்த சிருஷ்டியானதோட காலம் காலிக்கு சம்பந்தத்தோட இருக்கும், அதனால அசாதாரணம் அசாதாரண காரணம் சொல்லி காலத்தை நிராகரிக்கணும். நீங்க சாதாரண சம்பந்தத்தோட காலமும் தேசமும் எல்லாத்தோடையும் இருக்கும், நீங்க நிராகரிக்கவே முடியாதத, அதனால அசாதாரணம் சொன்னா அது நிராகரிக்கப்பட்டதாயிடும். சயுக்த விவகாரத்துவே தர்மே அதிபிரசக்தி வாரணாய ஹேத்துருதி, திருப்பி முன்னாடி மாதிரி சயுக்த சயுக்தத்துவ அப்படின்றதுல போயிடும், அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உபதர்சித லட்சண சதுஷ்டையே அசாதாரண பதம் தேயம். சொல்லப்பட்ட நாலு லட்சணத்திலையும் நீங்க என்ன பண்ணணும், அசாதாரண காரணம்னு சொல்லணும். கொச்சித் புஸ்தகே பரிமாண பிரதத்துவ லட்சணே ஈஸ்வர இச்சாதி வாரணாய அசாதாரண இது திருஷ்யதே தத்து ஆதினிக்கைஹி நியஸ்தமிதி போத்தியம். சில புஸ்தகத்துல ஈஸ்வர இச்சையால இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் பரிமாணத்திலையும் பிருத்தத்துவத்திலையும் அசாதாரணம் சொல்லியிருக்கான். அது இப்ப புதுசா போட்டாங்கல, பழைய புஸ்தகத்துல இல்ல, இது பழைய புஸ்தகத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சயோக நாசகோ குண விபாக, சயோக சயோகம் சொல்லி சொல்றமே, அந்த சயோகம் கூட ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு கர்மஜா இன்னும் சயோகஜா. கர்மஜா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு செயலும் கையும் சேரும் போது அது கர்மஜம், கர்மத்தினால உண்டாரு, கர்மத்தை உண்டி பண்றதுக்குள்ள கர்மத்துக்காக உண்டாருதோ. புஸ்தகம் கையும் சேர்றது இல்ல ரெண்டு கையும் இப்படி சேர்ந்து இருக்கிறது, இது வந்து சயோகஜா. தித்தியோ ஹஸ்த புஸ்தகையோ சயோகாது காய புஸ்தக சயோக, ஆத்தியோ ஹஸ்த கிரியாயோக ஹஸ்த புத்தகம் சயோக. அப்போ புக்கு எடுக்கிறீங்க, இந்த புக்கு எடுக்கும்போது நீங்க எடுக்கிற அந்த செயல் போது கையும் புஸ்தகமும் சேருது இல்ல, அது கர்மஜம், கர்மத்தினால புஸ்தகத்தை எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஹஸ்த கையும் புஸ்தகமும் சேர்றது வந்து கர்மஜ சயோகம். ரெண்டாவது வகை சயோகஜ அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா, புஸ்தகத்தை எடுத்துட்டீங்க, இப்ப புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கு, புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கிறதுனால உடலும் புஸ்தகமும் சேர்ந்திருக்கிறது ரெண்டாவது வகை. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க காலேஜ்ல எல்லாம், என்ன டேபிள்ல தர புஸ்தகத்துல புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. லட்சணம் புஸ்தகம் எங்க இருக்கு, தரையில இருக்கு அப்படிமா. A=B, B=C, therefore A=C அப்படிங்கும் போது அதுக்கு உதாரணம் அந்த லட்சணமா இதை கொடுத்துருவான். இதுக்குதான் உதாரணம் எடுக்கணுமா, இருக்கு புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. இது தரையில எப்படி இருக்கு புஸ்தகம், தரையில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டாவது சயோகத்த சயோகத்துல இருக்கு. சயோக நாசகோ குண விபாக, ரெண்டு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த சேர்றதானது பிரியறதுக்கான காரணமான குணத்துக்கு பேரு விபாகம். சர்வதற்கு விருத்தி எல்லா திருவித்தியும் இருக்கு. சயோக நாச ஜனக இத்தியர்த்த, சயோக நாசகோ அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சயோக நாச ஜனக, சயோக நாசத்தை உண்டு பண்றதான அந்த குணத்துக்கு பேரு விபாகம். காலை அதிப்பிரசக்தி வாரணாய குணபதம், காலத்துல அதிப்பிரசக்தி, அதிப்பிரசக்தினா அதிவியாப்தி, அது உண்டாகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர இச்சாதி வாரணாய அசாதாரண இத்தி தெய்யம், ஈஸ்வர இச்சா முதல் இதெல்லாம் நிராகரிக்கிறதும் அசாதாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நானும் அசாதாரண பதோ உபாதானி, அசாதாரண பதோ உபாதானி குணபதசிய வையத்தியம் சாதி சேத்து, அசாதாரணம் சொல்லி சொல்லிட்டா குணம்ங்கிறது செல்ல சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா, கிரியா கிரியாயாம் அதிப்பிரசக்தி வாரணாய தசியாப்பி அவசியத்துவாது, இல்லாட்டே நாங்க சயோக நாசகோ சயோக நாசக சயோக நாசக அசாதாரண அப்படின்னு அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சயோக நாசகத்துக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கு, ரெண்டு ஒட்டின் இருக்கு, அதை நீங்க பிரிக்கிறீங்க, அந்த செயல் இருக்குல்ல அந்த செயல்ல லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண வேண்டியது விபாகத்துக்கு, ஆனா கிரியையில போயிடுது லட்சணம், அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு நீங்க கொடுத்தாகணும். பராபர விவகார அசாதாரண காரணே பரத்வாபரத்வே பிருத்திவி பிருத்திவியாதி சதுஷ்டய மனோவிருத்தீனி தே விதே விக்கிருதே காலகிருதே ச தூரஸ்தே திக்கிருதம் பரத்வம் சமீபஸ்தே சமீபஸ்தே திக்கிருதம் அபரத்வம் ஜேஷ்டே காலகிருதம் பரத்வம் கனிஷ்டே காலகிருதம் அபரத்வம். பராபரம் பெருசு சின்னது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது அதுக்கு பரத்வமும் அபரத்வமும் பிரயோகம் பண்ணப்படுறது. அது ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு காலக்கிருதம் இன்னொன்று திக்கிருதம், காலத்தினால உண்டானது இன்னொன்னு தேசத்தினால உண்டானது அப்படின்னுட்டு. எது காலத்தினால உண்டானது பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னா பழையது, காலத்தினால உண்டானது சிறுசு அப்படின்னு சொல்லி சொன்னா புதியது. தூர தேசத்தினால தூரத்துல இருந்ததுன்னா அது பரத்தம், தேசத்தினால பக்கத்துல இருந்தா அது அப்பறத்தம், தேசக்கிருத்த அப்பறத்தம். பிரதி விவகார அசாதாரண காரணம் பரத்தம், பர விவகார அசாதாரண காரத்தம் பரத்தம், அப்புற விவகார அசாதாரண காரணம் அப்புறத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. தண்டாதி விவகார தண்டாதி வாரணாய பரத்வ பர விவகாரி, விவகார அசாதாரண காரணம் சொல்லி சொன்னா தண்டத்துல போயிடும், அதனால பரம் அப்புறம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதி வாரணாய அசாதாரண ஏதி பர அப்புற விவகார காரணம்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, காலத்துல பர விவகார அசாதாரண காரணம் இருக்கு அப்படிங்கறதுனால காலக்கு சம்பந்தத்தோட அதை நிறைவேற்ற அசாதாரணம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. பர பர பரவிவகார பவ பரவிவகாரத்துவ தர்மே அதிவியாதி வாரணை காரணேதி, காரணம் எதுக்கு சொல்லிருக்கு, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றது, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏமே தித்தீயபி போத்தியம், அதே மாதிரிதான் பரத்துவம் அப்படின்றது மாதிரி அபரத்துவம் அதுலயும் போயிடும், அதனால அங்கேயும் புரிஞ்சுக்கணும். இந்த லட்சணம் தான் இதே மாதிரி அப்படின்ட்டு. ஆத்தியாபன ஆத்தியபதன அசம்பாய காரணம் குருத்தம் ஜலவருத்தி. முதல் முதல மேல நின்று மேல போன பாலு நின்றுட்டு திருப்பி கீழே வரும்போது அந்த முதல் விழாது பாருங்க, அந்த முதல் விடுறதுக்கு காரணம் எது அப்படின்னா குருத்தம். அந்த முதல்ல விடுறதுக்கு தான் குருத்தம், அதான குருத்துவ ஆகர்ஷண சக்தி அப்படிமா. கிராவிடேஷன் புல்லுக்கு தண்டாதிவாரனாய் அசம்பாயிதி, ரூபாதிவாரனாய் பதனிதி. ஆத்திய பத்தன அப்படின்னு சொல்லி ஆத்திய பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா குருத்துவத்துக்கு என்ன ஆயிடும், தண்டமும் ஆத்திய பத்தனம். தண்டம் ஒரு கம்ப அடிக்க ஒரு பானையை உடைக்கிறதுக்கு பிரயோகமா இருக்கு, அதுவும் அதுல போயிட லட்சணம். அதனால என்ன பண்றீங்க நீங்க, அசம்வாயி அசம்வாயி காரணம் சொல்லி சொல்றீங்க. ரூபாதிவாரனாய பத்தனேதி ஆத்திய அசம்வாயி காரணம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ரூபம் முதலியதுலயும் லட்சணம் போயிடும், ஏன்னா அசம்வாயி காரணம் அதுவும். அதனால ஆத்திய பத்தன பத்தன உடாம போட்டுட்டு அசம்வாயி காரணம் சொல்லிட்டுனா மத்த இடத்தையும் போடுறதுனால நீங்க அதை நிகர நேரம் ஆத்திய பத்தனம் அப்படின்றத கொடுக்கறது. வேக அதிவியாப்தி வாரணாய ஆத்திய சரி பத்தன அசம்பாய் காரணம் சொன்னா போதுமே, விழத்துக்கு காரணம்னு சொன்னா போதுமே. முதல் வீழ்ச்சி காரணம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டாவது வீழ்ச்சியில இருந்து காரணம் என்ன, வேகம். சம்ஸ்காரத்துல முதல் வகையான சம்ஸ்காரம் வேகம் அப்படின்ற சம்ஸ்காரம். ஏன்னா வேகம் ஸ்திதிஸ்தாபகம், வேகம் சையோகம் ஸ்திதிஸ்தாபகம், மூணு வகையான காரணம் பார்த்தோம். அதுல வேகம் முதல், அந்த வேகத்துல போயிடும் லட்சணம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இங்க வேகத்துல நிராகரிக்கிறதுக்கோசம் ரெண்டாவது வீழ்ச்சிக்கு வேகம் காரணம் ஆயிடுறது. அந்த ரெண்டாவது வீழ்ச்சிக்கோ ரெண்டாவது ஒழுகி வர்றதுக்கோ திரவத்துவத்திலையும் அதே மாதிரி அதுல நிராகரிக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, வேகி அதிவியாப்தி வரணே ஆத்தியதி. வேகோ பாவனா ஸ்திதிஸ்தாபக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவனா ரெண்டாவது வகை. ஆத்திய செந்தன அசமாய் காரணம் திரவத்தம் பிருத்வி ஜலே தேஜோ புத்தி ததுவீதம் சாம்சித்திகம் நைமித்திகம் ஜெயிதி. சாம்சித்திகம் ஜலே நைமித்திகம் பிருத்வி தேஜசோஹோ பிருத்திவியாம் குருதாதோ அக்னி சையோகஜம் திரவத்வம் தேசி சுவர்ணாதோ. சாம்சித்திகம்னா நேச்சுரல், நைமித்திகம்னா நிமித்தத்தினால உண்டாருது. நேற்று சொல்லும் போது சாம்சித்திகம்னு சொல்லிட்டு நேச்சுரல் இல்லாத விளையாடத்துக்கு சொல்லிட்டேன் நாங்க. சாம்சித்திகம்னா நேச்சுரல். தண்டா தண்டாதிவாரணை அசமாயிதி, ரூபாதிவாரணை செந்தனேதி. எப்படி திரவத்துக்கத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரிதான், குருத்துவத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி திரவத்துக்கும் லட்சணத்துல வர்றது, விசேஷம் ஒன்னும் இல்ல. நைமித்திகம் இங்க என்ன அப்படின்னா நெருப்பும் அந்த திரவியமும் சேர்றதுதான், அதுதான் நைமித்திகம். சாம்சித்திகம்னு சொல்லி சொல்றது நேச்சுரலா இருக்கிறது, நிமித்தத்தினால உண்டாகாம இயல்பா இருக்கிறது. செந்தனம் சொல்லி சொன்னா எது ஒழுகி ஓடுறதோ, பிரசரணம் செந்தனம், ஒழுகிறது அந்த ஊத்துறது ஓடி வர்றது அப்படிங்கிறது செந்தனம். மேல தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி மேல இருந்து கீழே வந்துடுறது, அது காரணம் என்ன, செந்தனம். சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம்.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
3: நமந்த வேணியாய் குன்றம் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் கண்ணினில் ஆனந்த அறிவினீர் சொழிய கைமலர் உச்சிமேற் குவித்து பண்ணினால் நீடி அறிய வரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அழகு நம பார்வதி மகாதேவ. சிவஞான போதம் என்ற ஒரு ஞான சாத்திரத்தை நான் ஒரு பறந்துபட்ட ஒரு நிலையிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். மிகவும் நுணுக்கமான செய்திகளை நான் சொன்னேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் மிகவும் நுணுக்கமான செய்திகளை சிந்திப்பதற்கு கருவி நூல் பயிற்சி வேணும். இந்த கருவி நூல்களும் கொஞ்சம் தெரிந்திருந்தால்தான் அந்த நுணுக்கமான செய்திகளை நாம் அணுக முடியும். ஆனாலும் அந்த நூல் என்பது ஒரு அருமையான நூல். அந்த நூலிலேதான் சைவ சமயத்தினுடைய கொள்கைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற எந்த நூல்களையும் வைத்துக் கொண்டு சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆகியன வந்து கொள்கை விளக்கம் என்பது ஒரு சமயத்திற்கு தேவையான ஒன்று. அதை டாக்டரின் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் மெட்டாபிசிக்ஸ் சொல்லலாம். ஸோ த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம், த டாக்டரின் ஆஃப் சைவிசம் என்ன என்று கேட்டால், நம்ம அதை சொல்வதற்கு நமக்கு ஓரளவு நமக்கு ஒரு தயார் நிலையிலே நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்று கேட்டால், நான் அடிக்கடி சொல்வேன், சைவம் ஏன் உயர்ந்தது என்று யாராவது ஒரு வினவினால், சைவத்திலே நான் பிறந்திருக்கிறேன் ஆகவே உயர்ந்தது என்று சொன்னால் அது உண்மையான சைவன் என்று சொல்ல முடியாது. அந்த சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்பதை பிற தத்துவ கருத்துக்களை ஓரளவு கொண்டவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு, மனம் கொள்ளுமாறு, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை சிந்திக்க தூண்டினாலே போதும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் அதை சிந்திப்பதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்பட்டாலே அதுவே ஒரு பெரிய செய்திதான் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த சிவஞான போதும் நாளை கூட நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இந்த மூன்று சூத்திரங்கள் எஞ்சியிருக்கின்றன, 10, 11, 12, ரெண்டு நாட்களில் மூணு சூத்திரத்தை பார்க்க போறோம். இந்த மூன்று சூத்திரங்களுக்கு என்ன பெயர் என்றால் பயனியல். அதாவது சாதனைக்கு ஒரு பயன் வேணும். அதுவேதான் பின் 6 சூத்திரங்கள் வந்து உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று வைத்தார்கள். முதல் 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம். இந்த உண்மை அதிகாரம் என்று சொன்னால் எதை வந்து நிட்டை கூடி அறிகிறோமோ அதுதான் உண்மை அதிகாரம். அந்த பொது சிறப்பு என்ற சொற்கள் வந்து ஏதோ நம்ம லிட்டரலா எடுத்துடக்கூடாது, இலக்கியத்தில் வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. பொது அதிகாரம் என்றால் ஜெனரல் செக்ஷன், சிறப்பு அதிகாரம் என்றால் ஸ்பெஷல் செக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் என்ன நோக்கத்தில் இந்த பெயரை வைத்தார்களோ அந்த நோக்கம் அது சரியா வருமானு சொல்ல முடியாது. ஆகவே அதுக்கு விளக்கம் சொன்னேன், சிறப்பு அதிகாரம் என்று சொன்னால் என்ன கொள்ளும் என்றால் அது சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை என 4 வகையால் எது உணரப்படுகிறதோ அது உண்மை அதிகாரம். அப்படிதான் சாஸ்திரத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த நிஷ்டை என்பதுதான், நிஷ்டை என்பதுதான் ஒரு ஆன்மா இந்த உடம்போடு இருக்கின்ற நிலையிலே செய்யக்கூடிய மிக உயர்ந்த சாதனை. அதுக்குதான் என்ன வச்சாங்க, நிஷ்டை, ஞானத்தின் முடிந்த பயன். ஞானம் வில் கல்மினேட் இன் வாட் அப்படிங்கணும், த கல்மினேஷன். அதுவும் எங்க கல்மினேட் ஆகி முடியும், அது ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. யோகம் எங்கே முடிகிறதோ அதுதான் சமாதி. சமாதி என்பது யோகத்தினுடைய இறுதி நிலை. அது இயமம் முதலாக சமாதி ஈராக 8 வகைப்படும். அதனால இதுக்கு பேர் அட்டாங்க யோகம்னு பேர். இந்த யோகத்துக்கு சிவயோகம்னு சொல்லலாம், இன்னொன்று அட்டாங்க யோகம். அது இயமம் நியமம் என்றெல்லாம் அது வந்து திருமூலரும் விளக்கிறார், நம்முடைய சிவாய சுப்பிரமணியரும் அருமையாக விளக்கியிருக்கிறார். அவை யோகத்தினுடைய முடிந்த ஒரு நிலைக்கு தான் என்ன சொல்றது, தி அல்டிமேட் அட்டைன்மெண்ட் அப்படின்னு. அல்டிமேட் அட்டைன்மெண்ட் ஆஃப் யோகா வில் எண்ட் இன் சமாதி. தி அல்டிமேட் எண்ட் ஆஃப் ஞானா வில் எண்ட் இன் நிஷ்டா. அதனாலதான் யோகிகளை விட ஞானிகள் உயர்ந்தவர்கள் நம்ம சொல்றதுக்கு காரணம். சித்தர்கள், அந்த சித்துக்கள் 3 வகைப்படும் படிச்சோம். உடற் சித்து வேற, அட்டமா சித்துக்கள் வேற. அந்த அட்டமா சித்துக்களை நிகழ்த்துகின்றவர்கள் யோகிகள் தான். அட்டமா சித்துக்கள் நிகழ்த்த முடியும், அந்த சித்தம், அந்த சித்து என்ற நிலையிலேயுமே நிறைய படிகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்கள்ல வந்து வரக்கூடிய பாம்பாட்டி சித்தர், கொதம்பை சித்தர், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வர்றாங்க. அந்த சித்தர்களுக்கெல்லாம் நம்ம குரு பூஜை செய்வது கிடையாது சைவத்தில். எந்த சிவன் கோயில்லையுமே, அது இலங்கையாகட்டும் இந்தியாவாகட்டும், பாம்பாட்டி சித்தர் குரு பூஜை, குதம்பை சித்தர் சிறு குரு பூஜை அப்படின்னு ஏதாவது பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அதனுடைய கான்செப்ட் வேற. ஆனா ஞானிகள் என்பவர்தான், அதனால என்ன சொன்னாங்க, சரியே கிரியே யோகம் ஞானம் என்று நம்முடைய படிமுறையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆகவே ஞானிகள் தான் மிக உயர்ந்தவர்கள். அந்த ஞானிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை தான் நிஷ்டை. அதனாலதான் திருப்பல்லாண்டுல சொல்வார், நிஷ்டை இல்லா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் என்று பாடுறார் சேந்தனார். திருப்பல்லாண்டுல வருது, பஞ்சபுராணம் பாடுறோம் இல்லையா, திருப்பல்லாண்டுல சேந்தனாருடைய 13 பாடல்கள் தான் திருப்பல்லாண்டு என்று பெயர். மொத்தம் 13 பாடல்கள். அந்த 13 பாடல்களும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய ஓடாத தேரை ஓட்டும் பொழுது சேந்தனார் அந்த பாடல்களை பாடிக்கொண்டுதான் அந்த தேரை வந்து ஓடும்படியாக செய்தார். ஓடாத தேரை ஓட்டினார். அவருடைய ஞாபகார்த்தமாக தான் நம்ம திருவாதிரைக்கு களி சமைக்கிறோம். திருவாதிரை களி, அதாவது சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சிவபெருமானுக்கு களி வந்து படைக்கக்கூடாது, ஆனால் சேந்தனார் படைத்த களியை ஏற்றுக்கொண்டதுனால அந்த திருவாதிரை அன்னைக்கு மட்டும் களி நிவேதனம் பண்ணலாம், மற்ற நாள்ல பண்ணக்கூடாது. அதனால திருவாதிரை களின்னே சொல்றது இவருக்கு. அது அவருடைய ஞாபகார்த்தமாக, ஏன்னா ஆகமத்தில் களி நிவேதனம் பண்ணலாம் இல்லையா, ஆச்சாரம்னு பேருக்கு பேர். அதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்து அது வந்து என்ன எப்பயும் இருக்காது. உதாரணமாக பிட்டு கொடுக்கிற திருவிழா அப்படின்னு ஒண்ணு மதுரையில மட்டும் நடக்கும் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லா சிவாலயங்களையும் சிவபெருமானுக்கு பிட்ட விட்டுறது இல்ல, அது சிஷ்டாச்சாரம், அது ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும் அப்படின்னு எழுதுவ. அதான் திருப்பாவையில் ஆண்டாள் சொல்வ, மேலே யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, அது வைணவத்திலேயே உண்டு, மேலே யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துப்பாஞ்ச சன்னியமே. திருப்பாவையும் திரும்பாவையும் யாப்பு சந்தத்துல ஒண்ணு, ஆனா கான்செப்ட் வேற, மறந்துடக்கூடாது. திருப்பாவினுடைய கான்செப்ட் வேற, திருவம்பாவுடைய கான்செப்ட் வேற, ஆனா யாப்புல ரெண்டும் ஒண்ணுதான். திருப்பாவைக்கும் திரும்பாவைக்கும் யாப்புல வித்தியாசம் கிடையாது. அது ஒரு பாவை தான், இதுவும் பாவை தான். அதனாலதான் அங்கே சொல்லக்கூடிய அது வைணவா கான்செப்ட். அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளே கணவனாக வர வேண்டும் என்று சொல்லுவதுதான் வைணவம் கடவுள். ஆனா சைவ மரபுல எப்படி சொல்லக்கூடாது, கடவுளே கணவனாக வரணும்னு கேட்கக்கூடாது, சிவனடியார்கள் கணவனாக வர வேண்டும் அப்படிதான் கன்னி பெண்கள் வேண்டுகோள். அன்னவரே என் கணவர் ஆவாரவருகந்து சொன்ன பரீசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோனியேல் என்ன குறையோ இளோ மேலோரம் பாவாய். ஒருவனுக்கு ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் வாச்சினாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. சின்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே, அது ஒரே கல்லுல ரெண்டு வாங்க, ஒரே கல்லுல ரெண்டு வாங்க. என்னன்னா அந்த கணவனுக்குள்ள கடமையும் செய்யலாம், கணவனுக்கு செய்வது மாகேசர பூஜையாக வைத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு செஞ்சதாக ஆயிடுது, ஒரே கல்லுல ரெண்டு வாங்க.
4: திருமணம் செய்யும் போது ருத்ராக்கத்தோட,
3: ஆமா அப்படிதான் சைவ மரபுல அப்படிதான் இருக்கு. சமயதீட்சை சைவ மரபுல சமயதீட்சை பெற்றுக் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படி அந்தனர்களை உபநயனம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது, அதே போலதான் அந்தனர்களை உபநயனம் இல்லாம கல்யாணம் இல்ல. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக லேட்டாக கல்யாணத்துக்கு முதல் நாள் உபநயனம், அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்குவாங்க, அது எமர்ஜென்சி. அது அதே போலதான் தெய்வத்திலையும் சமய தீட்சை பெற்றுக்கணும். அப்புறம் திருமண ஆனவனும் விசேட தீட்சை, 7 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள சமய தீட்சை முடிச்சிருக்கணும். நுழைவு கிரியை சைவ சமயத்தை வந்து, அதாவது சமய ரீதியாக எப்பொழுது சைவனாகிறான், சமய தீட்சை எடுத்து பிறகுதான். ஒருவன் பிறப்பினால சைவன் ஆவதில்லை, சமய ரீதியாக, அதாவது பெரிய விஷயம் இப்ப கேக்குறாங்களோ அதுலயே ஜாதியெல்லாம் அடிபட்டு போயிருக்கு. அந்த ஒண்ணுலயே பாருங்க, ஜாதியை பத்தி பேசிக்க இடமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமய தீட்சை பெற்ற பிறகுதான் சைவனாகிறான், பிறப்பினால யாரும் சைவனாகிறது இல்லை. ஆகையால அது அது ஒரு பெரிய கான்செப்ட். அதனாலதான் வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அதனாலதான் அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, அந்த காலத்தில் அப்படி வாழ்த்துவாங்க. மணமக்களை வாழ்த்தும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16 பல விதமா எழுதுனாங்க. 16 பிள்ளைகளை பெறுறது நாங்க அந்த காலத்தில் சில பேர் சொன்னாங்க, அது செல்வம் கல்வி பதவி எல்லாம் அந்த மாதிரி உலக பிராரணமான அந்த 16 நாங்க. ஆனா உண்மையில அது ரெண்டுமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு 16 உபசாரங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றுக் கொள்வதுன்னு அர்த்தம். 16 பெற்று சமய தீட்சை பெற்றுக் கொண்டவன சமையாகிறான், அடுத்தால விசேட தீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விசேட தீட்சை பெற்றுக் கொண்ட பிறகுதான் சிவபெருமானுக்கு 16 உபசாரம் பண்ண முடியும். அவர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றால் என்ன அர்த்தம், 16 சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய 16 கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியை பெற்றுக் கொள்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா இது சிறு வாழ்வு, கல்யாண சிறு வாழ்வு. சிற்றின்பம் தான் வச்சாங்க, சிற்றின்பம் பேரின்பம். சிறுவாழ்வு பெருவாழ்வு
4: 16
3: சோடசம். அது விசேட தீட்சை பெற்றுக் கொண்டாதான் சிவபெருமானுக்கு 16 உபசாரங்கள் செய்ய முடியும். சமய தீட்சை பெற்றுக் கொண்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறது சமய நோக்கில் தான் பல பழமொழிகள்லாம் வந்தது. நிறைய பழமொழிகள் சமய நோக்கில் தான்.
4: அப்ப இந்த மற்றவர்களை பூத்தினவர்கள் செல்வம்,
3: அதாவது அது இலக்கிய ரூபமான அது தவறு இல்லை, இலக்கிய ரூபம் இலக்கியங்கள்ல அப்படி சொல்லலாம். ஒரு கான்செப்ட் இலக்கியத்துல சொல்லிக்கலாம், அது எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ற விஷயம் தானே. அந்த 16 கிரியைகளும் எதுக்காக செய்யணும், அது முக்கியம். ஆக நிறைய வந்து அந்த சமய ரீதியான கொள்கைகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில தான் யோகத்தினுடைய முடிந்த நிலை வந்து சமாதி, ஞானத்தினுடைய முடிந்த நிலை நிஷ்டை. அதுதான் சார்பு உணர்தல், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகல். அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பாருங்க, சார்பு உணர்தல். சார்பு உணர்தல் என்பதுதான் யோகம், சார்பு கெட ஒழுகல் என்பது ஞானம். சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகில் மற்றழித்து சார்தரா சார்தர நோய். திருக்குறளே எல்லாம் சொல்றார், அவர் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது.
4: சார்பு
3: சார்பு உணர்ந்து நாம் இப்பொழுது 36 தத்துவங்களை சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து சார்பு உணர்ந்து சார்பு கெட அது நிஷ்டை. சார்பு உணர்தல் யோகம், சார்பு கெடுதல் நிஷ்டை. சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார்தரு நோய். அது வரும்பொழுதுதான் பிறவி ஆகிய நோய், சார்தரு நோய். அந்த நோய் வந்து யாரையுமே விடாது. மற்ற நோயெல்லாம் ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராது. இந்த உலகத்தில் நோய்கள் வந்து சில பேருக்கு வர்ற நோய், சில பேருக்கு வர்றது இல்லை. ஆனா இந்த நோய் எல்லாரையும் விடாது. அது என்னது, இந்த இறத்தலும் பிறத்தலும் ஆகிய நோய். அதான் சார்தரு நோய் என்பது பிறவி.
4: 36
3: தத்துவங்களை உணர்வதற்கு உணர்றதுங்கிறது, அதாவது நோயிங் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை வச்சுக்கோங்க, நோயிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரியலைசேஷன். ரியலைசேஷன் தான் அங்க. இப்ப நோயிங், இப்ப நம்ம நூல்களை படிக்கிறோம், என்ன பண்றோம், நோயிங் த திங்ஸ். அந்த ரியலைஸ் பண்றது அனுபவத்துல பாக்குறது இல்லையா. இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அப்படிங்கிற அந்த பெரிய புராணத்துல ஒரு பெரிய கதையே உண்டு. குட்டி கதைகள் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம முதல்ல நாம எடுத்துக்கொண்டதான போது நிறைவு செய்யணும்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா. ஆகவே நிறைவு செய்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம், சிந்திப்போம். ஆகவே இப்ப 9வது சூத்திரத்துல என்ன, 8வது சூத்திரத்துல அந்த சிவனையே, அதாவது பூர்வ ஜென்மத்தில செய்த தவமானது முட்டு பெற்றவுடன் இருவினை ஒப்பு மலபரிபாகம் போன்ற நிலைகள் இந்த ஆன்மாவுக்கு வருகிறது. இருவினை ஒப்பு என்பது நமக்கு வருகின்ற வினைகளெல்லாம் அது இன்பத்தையும் கொடுக்காது துன்பத்தையும் கொடுக்காத ஒரு நிலை. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை நம்ம துன்பமாவே கருதாத நிலை. எந்த ஒரு இன்பம் வந்தாலும் அது இன்பமாகவும் கருதக்கூடாது. அதான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். சேக்கலார் அருமையா சொல்லிவிட்டார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். அதுதான் இருவினை வப்புக்கு அடையாளம். அந்த இருவினை வப்புங்கிற இது வரும்பொழுது அங்க நம்முடைய திருமுறைகள்ல எங்கெல்லாம் வருதுங்கிறத நான் சொன்னேன், அதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு நீங்க அந்த நூலை படிக்கணும். பாண்டியனுடைய வெப்பு நோய் வரும்பொழுது அவருக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது. இருவினை ஒப்பு வந்த உடனே தான் ஞானசம்பந்தரை கூட்டு வைக்கிறார் என்று பார்த்தோம் பெரிய புராணத்துல. அதே திருவாசகத்துல சொல்லும் பொழுது என் வினை ஒத்தபின் சொல்ல, என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. திருவாசகத்துல நுட்ப பொருள் அதனால திருவாசகத்தை படித்து விட்டு நமக்கு தெரிகிற பொருள் வேற, ஞானிகளுக்கு தெரிகிற பொருள் வேற, அதான் வித்தியாசம். டெக்ஸ்ட் ஒண்ணுதான், நாமளும் திருவாசகத்தை முத்தவர்கள் பண்றோம், ஆனா ஞானிகள் இந்த திருவாசகத்தை எப்படி பாக்குறாங்கன்னு பாக்கணும். அவர்கள் அந்த எழுத்து எழுத்தா அதை சிந்திக்கிறாங்க, அதை எப்படி அனுபூதியிலே வைத்து சிந்திக்கிறார்கள், ரொம்ப முக்கியம் அனுபூதி. அந்த இறைவனோடு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அனுபூதினாங்க. உலகத்துல வர்றது அனுபவம், ரெண்டுக்கு வித்தியாசம். உலகத்துல வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது அனுபவம், உலகத்திலே ஒரு அனுபவம் வேணும், ஆனா இறைவனோடு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபூதி. அனுபவம் வேற அனுபூதி வேற,
5: எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட்,
3: எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அனுபூதி. அதான் கந்தர் அனுபூதின்னு பாடின. இப்ப அந்த வகையில எட்டாம் சூத்திரத்துல அந்த பரிபு நான் சொல்லிட்டேன் ஒண்ணு, ஒரு விஷயம் சொன்னேன், அந்த ஏழாம் சூத்திரத்திலிருந்து வரக்கூடிய நிலையெல்லாம் ஆன்மாக்கள் முடிவாக அட்டைன் பண்ண வேண்டிய நிலை என்னங்கிறதான் சொல்றாரே ஒழிய, நான் வந்து இந்த அந்த நிலையை நான் அடையல, அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். 7 to 11 அல்ல 12 வரைக்கும் உள்ள நிலை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒன்றும் அட்டைன் பண்ணல, அதனால ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனாலும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு MBBS அட்மிஷனுக்கு போனா MBBSல ஜாயின் பண்ணி என்ன படிக்க போறோம் என்ன டெக்ஸ்ட் அது வேற விஷயம், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வாங்குறோம், ஒரு ஒரு கோர்ஸ்ல அட்மிட் பண்ணோம்னா முதல்ல ப்ராஸ்பெக்டஸ் வாங்குறோம், ப்ராஸ்பெக்டஸ் இந்த கோர்ஸ்ல சேர்ந்தா என்ன கோர்ஸ், எத்தனை வருஷம் கோர்ஸ், எவ்வளவு டெக்ஸ்ட், எவ்வளவு பணம் கட்டணும், இதை முடிச்சுட்டு வந்தா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலாம், அதை அவன் கொடுக்க மாட்டான், அவன் கோர்ஸை பத்தி தான் சொல்லுவான், நீங்க தான் டிசைட் பண்ணணும் இல்லையா, அதை போயிட்டு வந்தா என்ன சம்பாத்தியம் பண்ணாங்களோ நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இன்னைக்கெல்லாம் கல்வியெல்லாம் அப்படிதான் இருக்கு, கல்வியெல்லாம் வந்து அறிவை விருத்தி பண்றதுக்காக யாரும் கல்விக்கு போகல, எல்லாம் எவ்வளவு சம்பாத்தியம், எந்த கோர்ஸ்ல சேர்ந்தா எவ்வளவு சம்பாத்தியம் இன்னைக்குள்ள உலகத்தில் உள்ளங்க. ஆக எட்டாம் சூத்திரத்துல வந்து அந்த இறைவனே குருவாக வந்து உபதேசிக்கின்ற நிலை, அது அதிதீவிர சத்திரிவாதர்களுக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து நிலைகள் தன்னால வந்துருது. இப்ப நாமளே பார்க்கணும் இல்லையா, ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிடுது, ஒரு குழந்தைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது பிடிக்காது. அதே போலதான் அந்த உமதா சூத்திரத்துல அந்த அந்த குரு வந்து உபதேசம் செய்துவிட்டு நிட்டை கூட முடியாத ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய சாதனை என்பதுதான் உமதா சூத்திரம். அந்த உமதா சூத்திரம் முடிவு செய்த உடனே என்ன, அந்த நிலையை அடைந்த உடனே என்ன ஆகுது, மூன்று மலங்களும் தங்களுடைய எஃபெக்ட வந்து நிறுத்திடு. மூன்று மலங்கள் இருக்கு, ஆனா அதனுடைய எஃபெக்ட் இருக்கு பாருங்க, ஏன்னா அதுக்கு ஒரு இன்சுலேஷன் வந்துருது அப்படி வச்சுக்கிறீங்க. அதாவது மலங்கள் அழிவதில்லை, ஒரு எலக்ட்ரிக் ஒயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு, தொட்டா ஷாக் அடிக்கும், ஆனா க்ளோவ்ஸ் போட்டு நம்மளை இன்சுலேட் பண்ணிட்டு தொட்டா ஷாக் அடிக்காது. இப்ப இன்சுலேட் பண்ணிட்டு வயரை தொடும் போது கரண்ட் போயிட்டு இருக்கா இல்லையா, அப்பயும் கரண்ட் போயிட்டு தானே இருக்கு. அதே மாதிரிதான் அந்த திருவருள் என்ற இன்சுலேஷன் வந்த உடனே அந்த மலங்கள் அது எஃபெக்ட காட்ட முடியாது, அவ்வளவுதான் விஷயம், சிம்பிளா சொல்றதா. அப்படி வரும்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், அதுக்கப்புறம் வர நிலைய ரெண்டா பிரிச்சாங்க, அதுல ஒன்று சிவயோகம் இன்னொன்று சிவபோகம். அந்த சிவயோகத்தை தான் பத்தாம் சூத்திரத்துல சொல்றாரு. 11-12 என்ன டிஸ்டிங்ஷன் வைக்கிறாருன்னா, 11 என்பது அந்த சிவபோகத்துல நுழைந்த அந்த ஆன்மாக்கள் நிஷ்டை கூடும் பொழுது, அவங்க ரெண்டு நிலை இருக்கு, நிஷ்டை கூடுவதுங்கிற ஒரு நிலை, நிஷ்டை கலையும் போது உள்ள நிலை. அந்த நிஷ்டை கூடும் பொழுது அவருடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறது 11 சூத்திரம். நிட்டை கலையும் ஊழல்களை அனுபவம் எப்படி இருக்குது? பன்னெண்டாம் ஜோதிடம், அதுதான் அவருடைய அமைப்பு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த அல்டிமேட் ரியலிஸ்டே அல்டிமேட் பெனிஃபிட் இருக்கு பாருங்க, அது 11, 12 ரெண்டுலயும் தான் சொல்ற. ஆனா நிஷ்டை கூடும் பொழுது இருக்கக்கூடிய நிலை தான் 11 ஜோதிடம். அப்பொழுது இந்த உலகத்தை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் தான் நிஷ்டை. ஆனாலும் இந்த பாடி, பிசிக்கல் பாடி, அனாட்டமிக்கல் பாடி இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு செய்தான் ஆகணும். என்ன என்ன சொல்லுதுன்னு அங்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மாவுடைய மூன்று சக்திகள் இருக்கு இல்லையா, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, அந்த மூன்று சக்திகள் என்ன ஆகாது, எப்பொழுதுமே எக்ஸ்டிங்க்ட் ஆகாது. அதான் ஒரு பெரிய விஷயம். அது ஆஸ் லாங் ஆஸ் த மேட்டர் கண்டினியூஸ், த பொட்டன்சி வில் ஆல்சோ கண்டினியூ. அதான விஞ்ஞா, ஒரு எனர்ஜியை ஒரு மேட்டர்ல இருந்து செப்பரேட் பண்ணவே முடியாது. மேட்டர் இருக்கிற எனர்ஜி இருக்கும், அது சில நேரம் பொட்டன்சியலா இருக்கும், சில நேரம் கைனெடிக்கா இருக்குமே உடைய எனர்ஜி வில் நாட் எக்ஸ்டிங்விஷ் ஆஸ் ஃபார் ஆஸ் லாங் ஆஸ் த மேட்டர் ஸ்டாண்ட்ஸ். அதே போலதான் இந்த ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் என்ன ஆகும், இந்த ஆன்மா என்னைக்கு அழியிறது இல்லையா, அப்ப என்ன ஆன்மா அழியிறதுன்னா அதனுடைய இச்சா ஞான கிரியையும் அழியாது, அது இருந்துட்டே தான் இருக்கும்,
4: அது தனிஞ்சு போயிருக்கும்.
3: அதாவது அங்க என்னன்னா, அதை வந்து எப்படி வந்து அதை மடைமாற்றம் செய்கிறார்கள், அந்த எனர்ஜியை வந்து. இப்ப ஒரு எனர்ஜி இருக்கு, டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியாவும் வரலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியாவும் வரலாம். நீங்க அப்படிதான் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை நீங்க பயன்படுத்துற விதத்துல அது டிஸ்ட்ரக்டிவா வரலாம், கன்ஸ்ட்ரக்டிவா வரலாம். அதே போல இந்த இச்சா ஞான கிரியைகள் வந்து எப்பொழுது வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவா வருது அப்படிங்கறது வரும்போது, இந்த யோக நிலையை அடையும் பொழுதும் இந்த ஞான நிலையை அடையும் பொழுதும் அவைகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபார் ஆல் கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸஸ்க்கு அது பயன்படுது, அதனாலதான் உங்களுக்கு பயன்படையுது.
5: ஓம் நமசிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
5: ஓம் நமசிவாய்.

0: சிவாயனம் சைவம்டாட் ஆர்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க விரும்புவது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இவங்க வாக்க சாதாரணமா தயவு பண்ணி கருதுறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாது யாரும் இல்லை, எல்லா சைவ பெருமக்கள் தானே, எல்லா அறிவுடைய மாந்தர். சித்தத்தை சிவம்பாலை வைத்து அழகியர் அல்லவா. தில்லையில சாமி நடனம் ஆடுறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நடனம் ஆடுற இடத்த சிச்சபைன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். சிச்சபை, அதுதான் திருச்சிற்றம்பலம் நம்ம சொல்றோம். சிச்சபைன்னா என்ன? ஞான சபை. சபைன்னா என்ன? இடம், அரங்கு. ஒரு அரங்கு அதை சபைன்னு சொல்றோம், சிச்சபைன்னு சொல்றோம். அதாவது ஞானமயமாகிய அரங்கு. கவனிங்களேன், ஞானமயமாகிய அரங்குல சாமி ஆடுறாரு. அந்த ஆட்டத்தை என்ன சொல்றோம்? ஆனந்த ஐந்தொழில் பரமானந்த நடனம் என்று சொல்வதுதான் வழக்கம். பரமானந்த பஞ்சகிருத்திய திருநடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற மாதிரி சொன்னா ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், வேற விதமா சாத்திரக்காரங்க சொல்லுவாங்க. ஊன நடனம் சொன்னா என்ன பொருள்னா ஐந்தொழில் கூத்து நடத்தும். ஞான நடனம் என்ன தெரியுமா? எனக்கு நீங்க போய் கும்பிட்டு பாருங்க. ஒரு தில்லையில இப்ப நான் சொல்ற மாதிரி கும்பிட்டு பாருங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு சிறந்த அங்கம் தலை, சாமிக்கு சிறந்த அங்கம் தூக்கிய திருவடி. அங்க அந்த பாவிச்சுன்னு கும்பிட்டு பாருங்க. இதை சீக்கிரம் சொல்லிடுற. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழ. தொழன்னு சொன்னார். எதனால தொழன்னு சொல்லல, தலையால தொழணும், அதை நம்ம வருவிக்கணும். அவருடைய திருவடிய நம்ம சிரத்தால தொழணும். திருக்குறளை பார்த்தா தெரியும், கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்க தலை. என சைவ சம்பிரதாயம் தான், தாடலை தாடலைன்னு சொல்லுவாங்க. முக்திய முக்தி இலக்கணத்தை தாளும் தலையும் சேரும் போது ரெண்டு சொற்களா இருக்காது, ரெண்டு சொற்களும் ஒன்னா மாறிடும். தாழ் தலை, தாழ் இறைவருடைய தாழ், தலை உயிரினுடைய தலை. இது ரெண்டும் சேரும் போது தாடலைன்னு ஒரு புது சொல் உருவாகும். ஒரு புது சொல்லாவது உருவானாலும் இரண்டு சொற்களுடைய கலவைதான் அது. அது போல நீங்க தில்லையில போய் கும்பிடும் போது உயிரை சாமி கிட்ட ஆத்ம நிவேதனம் பண்ணணும். இந்த தலையால தொழுது. இன்னொரு ஒரு படி மேல போய் சொல்றேன், தில்லையில போய் சாமி கிட்ட சிச்சபையில கும்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க எல்லையில போய் கும்பிடுங்களோ உங்களுக்கு நான் அறிவு கொண்டார் சேக்கிரியார் சொல்றார், தன் மருந்து தொழுவார்கள் தம் உண்மை மாமலங்கலர வீரருள் தில்லை நல்ல லம்பதியின் எல்லை வணங்கி. இன்னொரு இடத்துல சொல்வார், மல்கு தேவரே முதல் அனைத்து உயிர்களும் வணங்க வேண்டினதெல்லாம் நல்கும் திரு எல்லை சூர் திரு தில்லை சூர் எல்லை பணிந்தனர் ஞான ஆரம்பது உண்டா. நீங்க எல்லையை போய் பணிஞ்சு போறோங்க. தனி பிரத்யேகமா நீங்க வாகனம் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த எல்லையில இந்த வாகனத்தை நிறுத்தி ஊர்தியை நிறுத்தி ஒரு எல்லையில நீங்க போகும்போது இந்த தெற்கு வழியா போகும்போது சீகாழி தாண்டினா கொள்ளடம், கொள்ளடம் தாண்டிட்டா அது சிதம்பரத்தினுடைய தெற்கு எல்லை. அந்த இடத்துல அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா வாகனம் ஓட்டி போக சொல்லுங்க. ஒரு இடம் வரும் பொழுது நான்கு கோபுரமும் தெரியும். அந்த இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லுங்க. கொஞ்சம் பதட்டப்படாம இறங்கி அங்க இருந்து வணங்கணும். சத்தியமா இருக்கும். நீங்க என்ன கவலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் சத்தியமா தீரும். நான் திருநெல்வேலி ஆணையிட சொல்றேன். எத்தனை முறை ஆணையிடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சா தானே ஆணையிட முடியும். பயந்தா அப்படி செய்ய முடியும், பயந்தா அப்படி ஆணையிட முடியும். அப்படிப்பட்ட ஊர் அது தில்லை. இப்ப நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, சிச்சபையில சாமி ஞான வெளியில ஆனந்த நடனம் ஆடணும். ஞான வெளி ஆனந்தம் அப்படியே வச்சுங்க மனதில். ஆடுற இடம் ஞானம், அந்த ஆர்டரை கொடுத்து ஆனந்தப்படும். இதை விட வச்சுருங்க. நீங்க வரும் திருஞான சம்பந்தம், அவருக்கு ஒரு ஞானம் கொடுத்தாரு அல்லவா சாமி, அம்பாள் பெரிய நச்சியார் கொடுத்தாரு அல்லவா, அதை வச்சுதான் அவர் பாட்டும் பாடினார். அப்ப அவருக்கு ரெண்டு உண்டு, பால் பருகியது ஒன்று, பருகமா பாடியது ஒன்று. இப்ப ரெண்டும் இணைச்சு பண்ணா ஒரு விடை கிடைக்கும். அவர் அருந்திய பால் தான் சிதம்பரத்துல ஞான ஆகாசம், அவர் பாடிய பருகம்தான் தில்லையிலே பரமானந்த திருக்கூத்து. இப்ப இதை வாக்கு வச்சு சொன்ன நான் இது புராண மூலமா நிறைவிடும். அண்ணலார் தமக்களித்தமே ஞானமேயான அம்பலமும் தெரிஞ்சான புராணத்துல வர்ற பாடு. அண்ணலார் தமக்களித்தமே ஞானமேயான அம்பலமும் தம் முன்னிறைந்த ஞானத்தெழும் ஆனந்த ஒருபெரும் தனி கூத்தும் தொணி. யாரானும் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தை ஓதுறாங்க அப்படின்னா அவங்க ஞான வெளியில அம்பலத்தாடு பெருமானாருடைய குஞ்சித பாதத்தை சிறசில சூடியிருக்காங்கன்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன், திருஞான சம்பந்த தேவாரம் ஓதுறவங்க சித்தம்பல பெருமானுடைய திருவடிய சிறசில சூடியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க பாடலாமா வேண்டாம், தில்லை பெருமானுடைய திருவடி வேணுமா வேண்டாம்? வேணும்னா பாடி அவ்வளவு. ஆனா இது வந்து நான் பிள்ளையாருக்கு சொன்னேன்னு நினைச்சிடாங்க. 27 ஆசிரியருக்கும் பொருள் உபல கெடுத்தனால அதனால எந்த ஆச்சரியம் இங்க தாழ்வா நினைக்கவே முடியும். உப்பத்தரும் பெரியவங்க ரொம்ப பெரியவங்க சாமி தான், சந்தேகமே வேண்டாம். அவரை விட பெரியவங்க அவரை காட்டிய ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர்கள் வணங்கின கண்ணப்பர் போன்ற நண்பர்கள் இன்னும் பெரியவங்க. இத்தனை பெரியவங்களுக்கு பெரியவராகிய சாமி கிட்ட போய் மகனேனு கூப்பிட்ட காரைக்காலாமா உலகத்துக்கே பெரியவங்க. இதுதான் சைவ மரபு. இதுதான் நான் இப்ப நாயன்மார் பத்தி சொல்லிட்டு வரேன். இப்ப நீ ஆழமலர்ந்த மேன்மை தெய்வத்தம் சொல்லிட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு போயிருந்தேன். நம்ம ஞான பேராளரை பத்தி சீக்கிரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? நமக்கு கிடைச்ச எல்லாருக்கும் அவங்க சொல்லிக்கிட்டா ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறான். திமராக பேசல, ரொம்ப அடக்கமா, ரொம்ப உங்க திருவடிகளை தலையில சூடின்னு சொல்லணும். ஏன்னா இதை நான் கண்ட சத்திய அனுபவம் உண்மை. திருமூலர் சொல்லுவார் அல்லவா, தான் பெற்ற இன்பம் யாவரும் பெறுகிற, அந்த முறையில தான். 63 நாயன்மார் ஞானாசிரியர், உலகங்கு இருக்கிற சிவமூர்த்தங்கள், அம்மையப்பர், பைரவர், வீரபத்திர கடவுள், முருகர், விநாயகர், எந்த சிவமூர்த்தமா இருக்கட்டும், அத்தனையும் ஒன்று சேர்ந்து வந்த திருவடிவம்தான் சகலாகம பண்டிதராகிய தெய்வ சேக்கிழா. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம பாட அவத்தம் சைவம் என்னன்னே தெரியாது, எப்படி தொண்டு பண்ணணும்னு தெரியாது. தனியும் கத்துக் கொடுத்தவர் அவர் தான். குழந்தைக்கு அரிச்சுவடி கத்துக் கொடுக்கிற மாதிரி, மடலைக்கு சிறிய சங்குல பால் ஊற்ற மாதிரி எடுத்து கொடுத்தவர் அந்த பெருமான். அவருக்கும் ஒரு சிக்கல் வருது. அனபாய் சக்கரவர்த்தியுடைய முதல் மந்திரியா இருக்கும் பொழுது வரலாறு பேசு, அவர் பெரிய புராண பாடம் சொல்லி ராஜா சொல்றாரு, உன்னை சென்னைக்கு பயப்படுறான். இந்த இடம் எல்லாருமே கவனிக்க வேண்டிய இடம். சுந்தரமூர்த்தி நாயனார் பயப்படுறாரு, அடியார பாட கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். அடியார் பாடுறது எளிதல்ல எளிதல்ல எளிதல்ல. திரும்ப சொல்றேன், அப்ப விலகிட்டு போயிட்டா தேவையில்லன்னு பாக்குறேன். சேக்கிரார்ட்ட முடிச்சுட்டு போய் சேக்கிரார் போறாரு, பயப்படுறாரு. ஏன்னா ராஜா என்ன சொல்லிவிட்டார், நீ அடியார் கூடலாம் பாடுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு முதல் நூல் என்ன சொல்றாரு சேக்கிரார், சொல்றாரு, அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டா நம்பி புண்டியார புகுன்ற வகையினால் வந்தவாறு வராமல் இயம்புவாம். இது சொல்லும் போது மெய்ப்பதிகம்னு அவர் சொல்றது திருத்தொண்ட தொகை. அப்ப திருத்தொண்ட தொகை பாடுறத வச்சுதான் நான் பாட போறேன். எனக்கு தெரியல, பயமா இருக்கு. யாரு சேக்கிழார்? மிகப்பெரிய ஞான கவிஞர், அருப்பெரும் புலவர். சாமி சொல்றார் உலகெல்லாம், சாமி கொடுக்குறார். இத பின்னால ராஜா கிட்ட சாமியே சொல்றார், சேக்கிழான் மகிழ்ந்து தம் தொண்டர் செய்யும் பரவ நாம் உலகலாம் என்று வாக்கினால் அடியெடுத்து கொடுப்ப வரைந்து நூல் செய்து முடிப்பனன் காக்கும் வேல் வளவ நீ இதை கடிவுகள். சீக்கிரமாக ஞான பொருளை உடனே கேட்கணும். இதுக்கு ஒரு சான்று சொல்லுவேன். மெய்ப்பொருளா ராத்திரி படுத்திருக்கிறார் அந்த புறத்துல தேவியாரோடு, பாடி முத்தநாதன் போறான், என்ன சொல்றான், உங்கள் நாயனார் முன்ன முறைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொடுவந்தேன் இயம்பேன். கவனிங்கோ, காலம் பொருந்தல நள்ளிரவு, இடம் பொருந்தல அந்த புறம், இடமும் காலமும் விரோதமா இருந்த பொழுதும் என்னமா சொல்றார் நாயனார், பேரனுக்கு இதன் மேல் உண்டோ. அது நல்ல கவனி, ஞான பொருளை கேட்கறதுக்கு இடமும் காலமும் தடையாக இருக்க கூடாது. உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கலாம், அன்னைக்கு வந்து சொன்னா கேட்கணும், ஆனா இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியும். உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க மட்டும் நாயன்மார் புகழுக்கு முதன்மை கொடுத்தீங்கன்னா உங்க அத்தனை பிரச்சனையும் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நியாயமா தீர்த்துருவேன். சபையில சொல்ற நீங்க தயவு பண்ணி என்ன மன்னிக்கணும், இதை நிச்சயமா நிறுவி காட்டணும். ஏன்னா நாயன்மார்கள் பெருமை நான் சொல்லி ஆகும், தயவு பண்ணி மன்னிக்கணும். இப்படி அவர் பார்த்தா சாமி உலகம் சொல்றாரு, பெரிய நூல், அவரை பத்தி நம்ம நிறைய சொல்லணும். சொன்ன இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வித்திட்ட மூக்க பிள்ளைகளெல்லாம் வணங்கிக்கிறேன். திரளாக வந்து கேட்ட உங்களையும் வணங்கிக்கிறேன். நீங்க எல்லாம் வந்தா தானே என் போல பாவியருக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனா முன்னாடியே சொன்னேன், இங்க இருக்கிறவங்களாம் மாது, இவங்கெல்லாம் சாது, கேட்கறது என்ன சாமி கொடுத்தாரு காது, இனிமே எங்க இருந்து வரும் தீதுன்னு சொன்னேன். ஒன்னு சொல்லிருந்தேன், இந்த சாமி இருக்கிறாரு கிட்ட கிட்ட போனாரு ஓடி ஓடி போடுவார், யாரு சாமியார் புரிய முடியாது சாமி, இன்ன தன்மையில் அறிவுன்னா எம்மா நல்லவா, நம்ம ஒரு வழியில புரியலாம் நினைப்போம், என்ன பண்ணுவாரு அவர் மறைஞ்சிருப்பாரு. இத்தந்திரத்தில் தாண்டு வென்றிருந்தோர் கத்தந்திரத்தின் அவையில் ஒழித்தும், ஆணென தோன்றி அலியன பெயர்ந்து வானுதர் பெண்ணென ஒழித்தும், இப்படி மறைஞ்சிட்டே இருப்பார் சாமி. ஒரு நுட்பம் சொல்லியிருந்தேன், எட்டி எட்டி போனாலும் எட்ட முடியாத பெருமான எட்ட வைக்கும் நூல் பெரிய புராணம், அவன் அருளை கிட்ட வைக்கும் நூல் புராணம், அவனுடைய இன்பத்தை கட்டி வைக்கும் நூல் புராணம், தொடர்ந்து வருகின்ற பிறப்பரை பிறப்புகளை தடுத்து முட்ட வைக்கும் நூல் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை மட்டும் கும்பிடுவோம், தயவு பண்ணி நாயமா பெருமையை சொல்ல போறேன். இப்ப சேக்கியார் பாடுற, இப்ப நான் அடியார் பெருமை அடுத்து சொல்லிட்டு ஆச்சாரிய பெருமைக்கு போறேன். அடியார் பெருமை சொல்ல, சுந்தரருடைய அவதாரமே அடியார் பெருமைக்கு தான். இன்னொன்னு கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணுங்கிறோட தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணம் இருக்குல்லவா, அதுக்கு முதல்ல இருந்தது திருத்தொண்ட தொகை தான், ஏழாம் திருமுறையில் இருக்கிற ஒரு பதிகம். தில்லைவாதம் பாருங்களேன், மற்ற நூல் இருக்கலாம், வேற வேற முதல் இருக்கலாம், ஆனா பெரிய புராணத்துக்கு முதல் திருத்தொண்ட தொகை. அது பின்னால் ஆசிரியரே சொல்லுவார் வெள்ளாடை சர்க்கத்துல, மூலமாகிய திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுகிய எழுந்திரனும் நம்பி. இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லிடுறேன், அவரை யார் திருவடியை வணங்குறாங்களோ உங்க பிறப்பு உயர்ந்த பிறப்பு, தலைமையை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையார். இது சேக்கியார் யார் ஒருத்தர் சுந்தரரை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எந்த குறையும் வராது. சான்றுகள் நிறைய சொல்லலாம், நமக்கு எதை சொல்றது எதை விடுறதுதான் தெரியல. இப்ப நாம அடியார் பெருமைய பார்ப்போம். சம்பந்த சுவாமி, அதாவது திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கர் சுவாமிகளும் வந்து காடு திருத்தி விதை விதைத்து செழிப்பாக்கிய சைவ பூமி அற்புதமா வளர ஆரம்பிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் தேவாரம் தான், போராடங்கள்லாம் பாட்டிட்டே போறாங்க, போராடமெல்லாம் தேவாரம் தான். நீரு சேர்வதோர்மே நீர் நேரிடை கூறு சேர்வதூர் கோலமாய், எல்லா இடங்கள்லயும் ஒரு வீட்டுக்கு போறோம் அங்க பாடுறாங்க, ஆளும் தான் உகந்து அமுது செய்தானே. இன்னொரு இடத்துல பாக்குறோம், அப்பன் நீ அம்மை நீ ஐயனூனி. இதுதான் பழைய தமிழகமா இருந்தது. இப்படி இருந்த காலத்துல எல்லா இடத்துலயும் சிவன் புகழ் பரவி இருந்தது, தேவார புகழ் பரவி இருந்தது. ஒரே ஒரு குறை, நடமாடும் கோயிலாகிய அடியார் புகழ் வரல. நல்லா உங்களுக்கு சொல்லி இதை கேட்டுக்கோங்களோ, நான் சொல்றது எதுவும் சொந்த கருத்து கிடையாது, எல்லாத்துக்கும் மூலவசனம் காட்டுவோம். மூலவசனம் காட்டிட்டு திருமூலரை விட பெரியவர் யார் அவர் சொல்றாரு, படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்மர்க்கு அங்கு ஆகா, நடமாடும் கோயில் நம்மர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கு அதாமே. இப்ப கவனிங்கள, நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுங்க, பாட்டுலாம் புரிய கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். தாய்மான சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் மேல இருக்க பட்டுவார் கோயில் அம்மாவோட, அற்புதமான சாமி

ஞானமும் கிடைக்கும், ஆற்றலும் கிடைக்கும். அவங்க சிவகுமாரர் தப்பா நினைச்சிடாதீங்க, சாட்சா சிவன் தான், அது ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு வருவோம். இந்த சிறப்புள்ளி அடியார் புகழ பேச வந்தேன், அடியார் புகழ சொல்ல வந்தேன். அப்ப சைவ புகழ் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு, அடியார் புகழ் இல்லை. நான் தான் சொன்னேன், அவங்க நடமாடும் கோயில் யாரு அடியார். நான் சொல்ல வந்தது தாய்மானவருக்கு அபிஷேகம் பண்றேன், அது இந்த அடியாருக்கு சேராது. இந்த அடியாருக்கு நான் ஒரு 1000 ரூபாய் பணம் தரேன், அது தாய்மானவருக்கு. கௌரிங்கோ, இவருக்கு கொடுத்தா இவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும், தாய்மானவருக்கும் பூஜை நடக்கும். இவரு கொடுக்கறது நல்லதா, தாய்மானவர் கொடுத்தா அவரு முடிஞ்சா ஏத்துப்பார், அவருக்கு மட்டும் கொடுக்கறது நல்லதா, முடிவு உங்களுக்கே தெரியும். இந்த கௌரி அடியாருக்கு அத்தனை பெருமை. இன்னொரு பணத்துல சொல்றேன், ஒரு வேலை இப்ப நான் காலையில வேலைக்கு போறேன், இங்க நான் என்ன விட்டுருங்க, இங்க இருக்கிற இளைஞர்கள் இருக்கீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, காலையில அவசர அவசரம் 8 மணிக்கு டியூட்டி, உங்களால கோயில் எல்லாம் போய் ஏறி வழிபடுற நேரம், காலையில எழுந்து சாப்பிட்டு ஓட வேண்டிய நேரம், ட்ரெயினை பிடிச்சி ஓடணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, கோயிலுக்கு போய் கும்பிட முடியல, நல்லா உங்களுக்கு வழிகாட்டுறேன் பாருங்க, நல்ல வழிகாட்டுறேன். அப்போ நீ என்ன நீங்க சாப்பிட்லி, சாமி போய் பார்க்க முடியாது, நேரம் இல்லையே, இந்த வேலைக்கு போய் ஆகணுமே, குடும்பத்தை நடத்தி ஆகணும், நீங்க கவலைப்படுறீங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். அப்ப ஏத்தாப்புல திருவேடம் தரிச்சு ஒருத்தர் வர, அவர் பேர் சேக்கிழார், அவர் பவானியிலேருந்து வந்துட்டார், அவரை பார்த்து கும்பிடுறீங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்களேன், உங்களுக்கு ரெண்டு விதமான நன்மை. நீங்க சிராப்பள்ளி ஈஸ்வர கும்பிடலேங்கிற தோஷம் உங்களை விட்டு நீங்கும். சிராப்பள்ளி ஈஸ்வர மட்டுமல்ல, அவரே நடமாடி வந்த தெய்வமாக வந்த வேடம் தாங்கியவரும் கும்பிட்டீங்க, உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் சத்தியமா உண்டு, திருநீர் மீது ஆணை. இதே மாறாக பார்ப்போம், இந்த மாறாக பார்ப்போம். இப்ப நான் அடியார் வர்றார், அவரை புறக்கணிச்சிட்டு நேரம் சாமி போய் பாக்குறேன், எனக்கு அருள் வராது. சைவத்துல அடியார வணங்கத்துக்கு ஒரு பேர் உண்டு, திண்மை ஒழுக்க நடை. நல்லா கவனிக்கும், இதுக்கு பேர் திண்மை ஒழுக்க. சரியான சைவத்தை கற்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அடியார புறக்கணிச்சு போகவே மாட்டாங்க, அதுக்கு பேர் திண்மை ஒழுக்க நடைன்னு பேர். இதுக்குமே ஒரு நாயனார் வந்த, அவர் பேர் விரண்மிண்டா நாயனார். அவர் என்ன செய்வாரு, முதல்ல அடியார் தான் கும்பிடுவார், சாமி கும்பிடுவாரு, சாமி ரெண்டாவது தான் அவர். முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முரணேடு திருக்கூட்டத்து எதிரும் பரவி அருள் பெற்று இறைவர் பாதம் தொடப்பெற்ற, முதல்ல அடியாரவன். இதுதான் சைவ சம்பிரதாயம், இதுதான். இத நல்லா நம்ம நிறுவலாம், நிறைய சொல்லி நிறுவலாம். இப்ப நம்ம சுந்தரர் முதல்ல பாத்துக்கோ, இத இப்ப சாமி பாக்கிறார், இந்த நடமான கோயிலாக அடியார் பெருமை வளராம இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அடியார்னு கும்பிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு மூல முதற் கடவுள் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். உங்களை யாரா மதிக்கிறாங்க, எங்கேயா போனா இல்ல, பொதுவா இன்னைக்கு அடியார் எல்லாரும் என்ன சொல்றாங்க, சாமின்னு தான் சொல்றாங்க. உலக மக்கள் சாமி வாங்க, உங்களை பார்த்தேன், சாமி என்ன சாமி வேணும் அப்படி கேட்கறாங்க. எல்லா கடையிலையும் பாக்குறோம், எல்லா ஊர்லயும், எல்லா ஊர்லயும் இப்படிதான் நடக்குது. அடியாரை பார்த்தா என்ன சொல்றாங்க, சாமி வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாமிங்கிற பேரை அடியாருக்கு வாங்கி கொடுத்தவர் தம்பிரான் தோழர் எம்பிரான் நம்பியாரூர். ஒவ்வொருத்தரும் நன்றி செலுத்தணும் அவருக்கு, அதுக்காக சொன்ன. அவர் என்ன பண்றாரு, இது சாமி என்ன பண்ணுவார், பல விளையாட்டு பண்ணுவார், அவருக்குதான் வேலையே அவருக்கு. அப்ப அதுன்னு சொல்ற ரொம்ப பிடிச்சிருந்தாதான் ரொம்ப இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சோதனையே இல்லைன்னா அவங்க சாமிக்கு அந்நியரா இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தினமும் சோதனைனா ராணிக்கு ரொம்ப பிடிச்சவங்க நடத்தும். ஏன் தெரியுமா சோதிக்கிற, சோதனையோட அடிப்படையும் சொல்லிடுறேன். சாமிக்கு ஆலகால கொடுத்து விட்டான் தேவன்லாம், அவர் அன்புங்கிற அமுதுக்காக இயங்குவார், அந்த அன்புங்கிற அமுதை கொடுக்கிறவன் அடியார் மட்டும்தான். ஆகவே அடியார தேடி தேடி வருவார் சாமி, அது ஒரு இலக்கணம். வந்த உடனே சோதனையும் சொல்லிவிடாதீங்க, அவருக்கு உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நன்மை. அழுந்தி இடருள் தீங்கி அடியேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியவையில் வணங்கி பாருங்க, உங்க சோதனை தூள் தூளாகும். அதை சொல்லுவார் சிறுத்தொன்றை சொல்லுவார், தன்னாரி தேவி அடியார்தான் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனம் உளவாகும் அருமையில. உங்க வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கு, வாஷிங் மிஷின் இப்ப ஒண்ணு வீட்டுல ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், அன்னைக்கு வீட்டுக்கு அடியார் வந்து அந்த பிரச்சனை தீரும். சத்தியம் சத்தியம் சத்தியம். அடியார் பெருமை என்ன தெரியுமா, காண முடியாத சிவனை காண வைப்பாங்க, கூட முடியாத கூத்தர கூட வைப்பாங்க, அதான் அடியார். நம்ம போய் சாமி பார்க்க முடியாது, அவங்க வேடம் தாங்கி வருவாங்க, அப்ப வணங்கி அடியார் வந்து சத்தியமும் சாமி மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழில் தொண்டர் பாதம். இது காரிக்காலம் ஆன குறித்து தொழில் தொண்டர் பாதம், தொண்டர் பாதம் கவனிக்கணும், தொண்டரை அல்ல தொண்டர் பாதம். இது பண்ணவர் குலச்செரியார், வெற்றவே அடியார் அடிமை செய்வீரும். இன்னைக்கு இந்த முறையெல்லாம் இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கா, யாராவது அடியார கீழ்ந்து வணங்குறாங்களா, நான் அடிய நான் வணங்கிட்டு தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் இல்லையா, இன்னொரு வணங்கிக்கிறேன், கடைசியிலே வணங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஆசை என்ன, இந்த பிறவியிலேயே புத்திய பெற்று போயிடு. ஒரு நுட்பம் சொல்றேன், பெரிய புராணம் இருக்க, இது சித்தாந்த இலக்கியம் முத்தாந்த இலக்கணம். இந்த நூல் முக்தி பெறுவதற்கான வழியை தர்ற நூல் இது. நம்ம சாமி சொல்லுவாங்க அடிகள் பெருமானார் ரொம்ப அழகா

பல இடங்கள்ல அவங்கதான் தவிடு குடி ஆக்கிட்டு போவாங்க. சந்தேகங்கள்லாம் யாரு அடிகளை கொஞ்சம் அவத்தையும் கொஞ்சம் போயிட்டு போயிட்டு கேக்குறாங்க, என்னங்க கண்மை நெறிங்கிறாங்க, சடங்குகள் பல விதமா சொல்றாங்களே, யோக நெறிங்கிறாங்க, ஞான நெறிங்கிறாங்க, இதுங்க உண்மையான நெறின்னு கேக்குறாங்க. யாரு அடிகளார் தெளிவா சொல்றாரு, பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. முத்தி நெறியறியாத மூக்கரோடு முயல் வேணை சொல்ல போறாரு. பக்தி நெறி அறிவித்து, பக்தி நெறி தான் முக்தி நெறி. அந்த பக்திக்கு வித்தகமாக இருக்கிறவங்க நாயன்மா பெருமக்கள். அவங்களை விட பக்திமான் உலகத்துல கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்லும் இன்னொரு பேர் சொல்லட்டுமா, இந்த 27 ஆசிரியர்கள் பாடிய 12 திருமுறையில முதல் 11 திருமுறை அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சாமியை அறிமுகப்படுத்திக்கிட்டே போவாங்க. சாமியை பிடிப்பட்டவர் வானாகி மண்ணாகி மலிதாகி ஊழியர், இது அருளாளர்கள் சாமியை அறிமுகப்படுத்துவாங்க. பெரிய ஒன்னு ரிவர்ஸ்ல வரும், சாமி நாயன்மார் அறிமுகப்படுத்துவார். நாயன்மார சாமி அறிமுகப்படுத்துற நூல் பெரிய புராணம். சுந்தர அவதிச்சர் எல்லாம் எடுத்து நம்ம ரொம்ப விளக்கமா போகண்டாம். சுந்தரபுரமா திருவாரூர் வந்து அதுக்கு முடி கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் சாமி தருத்தார் போடுறாரு சுந்தரரை. அவர் சாமி எப்படி பாடுற சாமி சொல்றாரு, எனக்கு அன்பின் பெருகிய சிறப்பு மிக்க அர்ஜனை பாட்டு சொற்றமிழ் பாடு, இது தமிழுடைய பெருமை. சாமி எல்லா மொழியும் தெரியும், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் கேட்டது சொற்றமிழ் தங்களை கவனிக்கணும். அவர் விரும்பின அர்ஜனை பாட்டு எல்லாம் அடியார் உலங்குல குறித்துக் கொள்ள வேண்டும். அவர் விரும்பின அர்ஜனை பாட்டு அவர் விரும்புகிற மொழி தமிழ், இதை நம்ம குறிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பல பதியும் பாரு பித்தாபுரி ஜோடிக்கு அப்புறம் துறையூர்ல பாடுவார் மலையார ரூபி திரள் மாமணி உண்டி. அடுத்து அதிக விரட்டானம், அடுத்தது திருத்தல நகர், அடுத்தது கழுமலம், அடுத்தது திருவாரூர் வந்துருவார். இது 6வது பதிவு அவருடைய வரலாற்று முறையில். அங்க பாடும்போது அடியார இங்க கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி கவனிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையும். நீங்க தயவு பண்ணி கவனிக்கணும், ஏன்னா அத்தனை விதமான ஞான செய்திகளை நம்ம கத்துக்கிட்டு போகணும். அடியார பார்த்த பயப்படுவார், கவனிக்கலாம் சாமி கிட்ட தோழராயிட்டாரு. மேருமறையை விட அதிகமான தவம் பண்ணவரு, ஈஸ்வருக்கே தோழர், மேருமறையை விட தவம், ஆவணம் காட்டி அக்கொள்ளப்படும் இத்தனை பெரியவர். இப்ப நம்ம கொஞ்சம் பெருமை வந்த பாருங்களேன், எனக்கு சாதாரண ஒரு பதவி வந்து நான் துள்ள துள்ள தாங்க முடியாது, யாரும் மதிக்க மாட்டேன், நீ போய நீ போய அப்படின்னு தூக்கி அறிஞ்சு பேசுவோம். யாரும் தலை குனிஞ்சு வணங்கெல்லாம் மாட்டவே மாட்டான், கர்வம் வந்து நிற்கும். இவர் ஈஸ்வருக்கே தோழர் என்ன சொல்றாரு தெரியுமா, கரையும் கடலும் பாடிட்டே வர்றார். அறையில் இருப்பதும் அருள் அவர் எம்மையும் ஆழ்வரும். நான் ஈஸ்வருக்கு அடியார் ஆயிட்டேனா, நமக்கு தலை சுத்து இருந்தாலும் என்ன ஈஸ்வருக்கு அடியாரானதானே உங்களை சாமி ஆட்கொண்டார், அதனால தானே ஆவணம் காட்டினார். ஆவது கண்ணின் முறையோர் இன் அடியான் இன் நாவல் நகர் ஊரான் இது நான் ஒழிவது என்றான். தேவரையும் மாலையின் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேரடிமையாக உடைய எம்மா. அத்தனை பெரிய சாமி வந்து உங்களை ஆட்கொண்டுட்டான், இப்ப திரும்பி நீங்க கேக்குறீங்க நான் சாமியை ஆட்கொண்டா இல்லையா, அது ஒரு பித்துவழி தர்மா இருக்குன்னு கேட்கறோம் சொல்றா. சாமிக்கு ஆட்படுவது தொடக்கம், அடியாருக்கு ஆட்படுவது நிறைவு. கவனிக்கணும், இதுதான் சைவர்கள் கவனிக்கணும். அடியாருக்கு ஆட்படணும், இல்லைன்னா அந்த சிவ பூஜை பூர்த்தி ஆகாது, அது நிறைவாகாது, அது பூர்ணமாகாது. சத்தியம் என்ன பண்றாரு, அப்ப சாமி சொல்ற தோடராகவும் கொடுத்து இருவே, அதுக்குள்ள பறவைமா கல்யாணம் ஆயிடுது. பறவைமா கல்யாணம் ஆயிடுது. ஒரு நாள் தேவாசிரிய மண்டலத்துக்கு போற போனா அடியாரெல்லாம் அரைய பேர் உட்காந்துருக்காங்க, இந்த விரல் மண்டல் உட்காந்துருக்காரு வாசல். சுந்தரருக்கு பயம், இந்த கூட்டத்தை பார்த்து அடியார் கூட்டத்தை பார்த்து. எப்பவுமே ஞானிகளுக்கு ஞானியரை பார்த்தா பயம் வரும், ஞானியருக்கு தான் வரும், ஊழியருக்கு வராது. ஞானியருக்கு ஞானியரை பார்த்தா பயம் வரும். இது ஒரு நல்ல பேர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சண்டேச பெருமான், காரைக்கால் அம்மா, எவ்வளவு பெரியவங்க கொஞ்சம் பயப்படுற சுந்தரமூர்த்தி நாயனார் மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்கு. அடியவர்க்கு அடியனாவே எனும் ஆதரவு கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து பூக்கார். அப்ப சாமி காட்சி அடைகிறோம், சாமியை வணங்க ஆரம்பிச்சு. மண் பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்தான்பர் சிந்து அலந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது என் தரத்தும் எழுத்திதி தோன்றின. ஒரு 4 பாட்டு அப்படி ஆசிரியர் சொல்லுவார். 11 வினை முடிவுகள் அந்த 4 பாட்டு அமைஞ்சிருக்கும். அது 11 வினை முடிவுகளும் இறைவருடைய திருவடியை தான் குறிக்கும். நல்லா கவனிக்கும், அந்த 11 வினை முடிவுகளாக இறைவருடைய திருவடியை குறித்த சொற்கள் தான் 11 திருப்பாசுரங்களாக மலர்ந்து திருத்தொண்டத்தகை ஆயிடுச்சு. இப்ப கவனிங்க சாமி என்ன பண்றாரு, மொத்தமா அடியார பத்தி சொல்லணும். பெரிய புராணத்துடைய சாரம்னு சொல்லலாம் இந்த பாட்டை பாக்குற. அவங்க எல்லாம் யாரு திருத்துவாங்க, தேவாதிரி இருக்காங்களே அப்படின்னு கேட்கிறவரு சுந்தரர். சாமி சொல்ற, பெருமையால் தம்மை ஒப்பார்
பேணலால் எம்மை பெற்றார், உரிமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆறுவார், இருமையும் கடந்து நின்றார். கவனிங்க, இந்த கவனிங்க, தயவு பண்ணி, ஈஸ்வர் அடைஞ்சிட்டார்ல, சாமி சொல்றார் இவரை நீ அடைவாய். சைவத்தினுடைய முடிந்த முடிவு அடையாளம் தான், இவரை நீ அடைவாய். யார? தோழர, ஆதிசைவ அந்தனர, அருளாளர, மேறுமறையில் மேம்பட்ட தவத்தார, ஆவணம் காட்டி ஆட்கொள்ளப்பட்ட பெருமான சொல்றார். என்ன சொல்ற? இவரை நீ அடைவாய். யார? அடியார்கள். சாமியை அடைந்த பிறகும் அடையத்தக்க இடம் ஒன்று உண்டு என்று சொன்னா அது அடியார் திருவிழி. நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போவோம், இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இவர் இப்படி சொல்லிவிட்டாரு, சேர்க்கிறார் அதை சொல்லிவிட்டாரு, விட்டுட்டு போவோம். நம்ம திருப்பி நம்ம திருவாதூர் சாமிகிட்ட போவேன். சாமி, இதெல்லாம் சரிதானா? நான் சிவ பூஜை அடிச்சுக்கிட்டேன், சிவனை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன், என்னமோ அடியார கும்பிடுன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே சுவாமி. கேட்கறது நியாயம் தான், சிவனை தானே கும்பிட்டு தானே இருக்கேன், எதுக்கு அடியார கும்பிடு? அடிகளாட்ட பாப்போம். அவர் என்ன கேட்டார் சாமிகிட்ட? அவர் சாமிகிட்ட போற எங்க தில்லை பெருமாண்ட அப்பா நடராஜா கூப்பிடுற, மணிவாசன் கூப்பிடு, அம்மா சிவனாமி, ரெண்டு பேரும் வந்துட்டா, வந்தேன் வந்தேன். யாரு? அம்பாலும் சாமி. சாமி கிட்ட அம்பாள் இருக்கா? அம்பாள் கிட்ட சாமி இருக்கு. ஆமாம், ரெண்டு பேரும் ஒத்துக்கிறார். எங்கிட்ட ரெண்டு பேரும் இருக்க? ஆமாம், இருக்கோம், ஒத்துக்கிறார் சாமி அம்பாள். நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட இருக்கிறது உண்மையானா எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன? அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். என்ன புரட்சியா இருக்குது? சாமி வந்துட்டாரு அடிகள்கிட்ட, அம்மாள் வந்தாச்சு அடிகளார்கிட்ட, இது ஒண்ணு கேட்கிறார். உடையால் உண்டன் நடுவிருக்கும், எல்லாரும் தெரிஞ்ச போட்டுதான், புரிஞ்சாம படிச்சுட்டு வந்துருவோம். உடையால் உண்ட நடுவிருக்கும், உடையால் நடுவுள் இருத்தி அடிகளே, சொன்ன எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது, புரிஞ்சுக்கல தான் சொன்னார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் உணராம படிக்கிறோம் தான் பிரச்சனை. புரியும் தானே அடியப்பா? யாரப்ப அடியார் சொல்றாங்க, எனக்கு கூட்டத்தை உதாரணமா மனோஜ் ஐயா கூட்டம் மெட்ராஸ்ல வந்திருக்காங்க, என்ன விலைக்கு விட, நான் எனக்கு விலைக்கு போயோ எங்க போவேன், நரகத்தில் வேணாலும் போடுவோம், ஆனா திருவடி விட்டு பிரிய சொல்லாதீங்க. இதுதான் மெய்யடியாருடைய பாவனையா இருக்கணும். நீ கோச்சிட்டா கோச்சிட்டு போ, நானும் கோச்சிட்டு போறேன், நீ டூட்டா நானும் டூறேன்னு சொன்னா அது சைவம் அல்ல, அது சைவம் ஆகாது, தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சரி, இவர் சொன்னார்ல அடியார் நடுவில் இருக்கும் அவர்களே புரியாது, சுந்தரர் பாடினார்ல கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க. உம்பர், இது தருத்தார் கொண்ட புராணத்தினுடைய கடைசி பாட்டு. உம்பர் நாயகர் அடியார், நான் மீண்டும் உங்களை எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், எங்காவது நீங்க இருக்கிற ஊர்ல அடியார் கூட்டம் இருந்தா எதையாவது பொருளை கொடுத்த கூட்டத்துல சேர்ந்து அடியார் நடுவுல டிரைவ் பண்ணி வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுடைய வினை சத்தியமா தீர்ந்து போகும், நான் சத்தியம் பண்றேன், நான் சொல்ல சத்தியம், அதனால சொல்றேன். நீ அடியாருடைய அடியார் விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சுங்க, வினை வந்து எப்படி தாக்கும் தெரியும். இதை நான் சொல்லையுமோ அடிகள் தான் சொல்றாரு. நெறி செய்தருளித்தல் சீரடியார் பொன்னடிக்க, அதிலே அவர் தான் புரட்சி பண்றார். அடியார் திருவடி பொன்னடின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல, முத முறை சொன்னவர் அடிகள் பெருமாள். நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே, குறி செய்து கொண்டன்னை ஆண்டபிரன் குடம்பெருவி, முறி செய்து நம்ம முழுது பெற்றும் பழவனியை, கிரி செய்த வியாபாரி பூவள்ளி கொய்யாமங்கிற, என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கவனிங்களேன், நான் வெளில நின்றுட்டு இருந்தேன் வாசல்ல, ஆனைகட்டி இடத்துல, இந்த கோயில் வாசல்ல அடிவாரத்துல, என்ன வினையில அப்படியே முச்சுக்கிட்டு இருந்தது, என்ன பயந்துட்டேன். வினைய கட்டி எல்லா விதமான வினைகளும் வந்தது, செஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், எல்லா வினையும் என்ன சூழ்ந்து நிக்குது, நான் பயந்துட்டேன். கூட்டத்தை பத்து நடுவர் வந்து உட்கார்ந்த, என்னாச்சு தெரியுமா? இப்ப என் முறை சிரிப்பு, வினை போயில அங்கேயா வினைய பார்த்து பயந்தனா, வினைய இப்ப வம்பிடுகிறேன் பாருங்க. அந்த வினைய என்ன அச்சுறுத்த வந்த வினையை கண்டு நான் பயப்படாம அதை கண்டு சிரிக்கிற நிலை எங்க இருந்து வந்தது? அடியார் நடுவுள் இருப்பதனால். நிறைய சான்றதான் சொன்னேன், சான்று எக்கச்சக்கமா காட்டலாம். நம்ம மெய்கண்ட பெருமாள் சாத்திரத்தை சொல்லலன்னு சில பேர் நினைப்பான், சாத்திரத்துக்கு போயிடலாம. என்ன சொல்றாங்க தெரியுமா? தொண்டர்கள் திருமேனிதானும், வானோ தொழும் திருமேனிதானும், அண்டரும் கண்டிராத அண்ணலே என வணங்கி. முதல்ல தொண்டரை தான் சொல்றாங்க, இது நல்லா கவனிங்கோ. தொண்டர்கள் சிவமா மாறுவாங்க, எப்படின்னா தரித்திருக்கிற திருநீரும் அணிந்திருக்கிற உத்திராக்க கண்டிகையும் அவங்களை சிவசக்தியா மாற்றும். அம்பாளுடைய வடிவம் திருநீரு, சுவாமியினுடைய வடிவம் கண்டிகை, இது ரெண்டும் அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க சாட்சாத் மாதொரு பாகர். திருச்செங்கோடு போய் கும்பிட வேணாம், இங்க ஐயா உட்கார்ந்துக்கார், அவரே மாதிரி. இந்த கண்டிகையினால சிவமாகவும், திருநீற்றினால அம்மையாகவும் மாறுவான். திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய